நன்னாட்டே நீடு திருக்கோவலூரில் மன்னி மாதொரு பாகர் அன்பின் வழிவரே மலாளர் கோமான் வேத நன்னெறியின் வாழ்மையை விளங்கின மேன்மை பொங்கு காதலார் ஈசற்கு அன்பர் கருத்து அறிந்து ஏவல் செய்வார். காதலார் ஈசற்கு அன்பர் கருத்து அறிந்து ஏவல் செய்வார். மலாளர் கோமான் திருக்கோவலூரின் மன்னி திருக்கோவலூர் அது தமிழ்நாட்டு சார்ந்த 22 சடங்குகள் அவர் திருவண்ணாமலைக்கு போற வழியில் திருக்கோவலூர் அச்ச வீரட்ட தலங்களும் சிவருமா மரக்கருணையினால 8 பேரை மரக்கருணையினாலே ஆட்கொண்டார். மார்க்கண்டிய மகிழ்ச்சியை எட்டி ஒரு சார் திருகுல சம்ஹாரம் செய்தார். இவையெல்லாம் சுவாமி செய்த மரக்கருணை. அதுல ஒன்று இந்த திருக்கோவலூர் வீரட்டநாதர் சுவாமிகள் இந்த 8 கோயில் கட்டுவதை திரு கடவுளும் ஆக அந்த வகையிலே திருக்கோவலூரிலே என் பெருமான் அந்தகாசுரன் என்ற ஒரு அசுரனை நின்ற திருக்கோவலூர். ஆகவே அந்த அற்புதமான அஷ்டவிரட்ட தலங்கள்ல ஒன்றாக திகழ்கின்ற திருக்கோவலூரிலே ஒரு அற்புதமான மன்னர் வீரனாக மலைய நாடு என்ற நாட்டினுடைய கோமானாக சக்கரவர்த்தியாக நாயனாக திரு அவதாரம் செய்தார். அவர் சேர்ந்து நன்னாட்டு அரசர் தலைநகரம் திருக்கோவில் திருநாமம் அவருக்கு காரண பெயராக மேற்கொள்ளார் மேற்கொள்ள அவருடைய சிந்தை யாரை விரும்புகிறது? ஈஸ்வர அன்பருக்கு கருத்தறிந்து ஏவர் செய்வதை விரும்புகிறார். அடியார் பெருமக்களுடைய கருத்தறிந்து ஏவர் செய்வார். அவர் மலர் அவருக்கு ஏவல்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா அவர் என்ன செய்யறார்? சிவனடியார்களுக்கு ஏவர் செய்யறார், வழி செய்யறார், வணங்குகிறார். அந்த அழகான திருக்கோவலூருடைய பெருமையெல்லாம் நம்முடைய திருஞான சம்பந்தர் சுவாமிகள் தேவாரத்துல பாடம் பெற்று சொல்றாரு. அதுல ஒரு திருப்பதிகம் அவ்வளவு படிக்கிறேன், சத்திரம் இருக்க என்ன செய்ய போறோமோ வசமா மாற்றினா திருஞான சம்பந்த பெருமாள் அந்த பதிகத்துல அந்த அருமையான திருக்கோவலூர் பெருமையெல்லாம் நம்மெல்லாம் திருக்கோவில போய் சேரணும், அந்த சுவாமியை வழிபாடு செய்யணும் என்று நம்மை வழிநாட்டு தளபதி அழைக்கிற பாருங்க. இடைகொள்வார் எனக்கு இல்லை எழுத போது குடைகொள் வேந்தன் மூதாக குழகன் கோவலூர் தன்னுள் விடைய தேரும் கொடியினால் வீரட்டானும் சேர்ந்துமே விடைய தேரும் கொடியினால் வீரட்டானும் சேர்ந்துமே என்று திருநாசம் சுவாமிகள் கழியொடு காணல் சூழ் காளிஞான சம்பந்தர் பழிகள் தீர சொன்ன சொல் பாவநாசம் ஆதலார் அழிவினை கொண்டே திமில் அந்த அந்த கோவலூர் தனுள் வெளிகொள் பூத படையினால் வீரட்டானம் சேர்ந்துமே என்று வீரட்டானத்தில் அழைத்து செல்வதற்காக திருநாசம் சுவாமிகள் அழைத்துள்ள அற்புத பதிவு திருக்கோவலூர்ல அற்புதமான ஆட்சி செய்திருக்கிறோம். அவருடைய சிங்கை சுருளியாருக்கு அர்ப்பண ஆட்சி. அவர் தன் உள்ளத்துல யானை வணங்குகிறார் என்று சொன்னார். சிறை செய்ய சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். அன்பருடைய வேடம் என்ன? விபூதி அடியார்கள் சொன்னா அவங்களுக்கு என்ன அடையாளம்? யூனிஃபார்ம். சிவனடியார்கள் எப்படி இருப்பாரு சொன்னார்? அது சிவனடியார்கள் விபூதி 16 இடத்துலையும் முறையாக அணிவார். நிறைய அணிவார். கொஞ்சம் கொஞ்சம் அதுதான் 10% சிவனடியார், சில பேர் 5% சிவனடியார், லேச ஒரு கோல் அது 1% தான், ஒரு மார்க் உங்களையாவே ஆகவே அழகா விபூதி அதான் வேடம், சிவ வேடம். அந்த சிவ வேடப்படி அப்பர் பெருமானுடைய அருமையான திருவடிவத்தை சேக்கடார் பெருமான் வர்ணிக்கிற போது முதல்ல அவருடைய உள்ளத்தை கவர்வது விபூதி தான். தூய வெண்ணீரு புதைந்த பொன்மேனியும்
அப்பர் பெருமானுடைய அழகான அந்த திருமேனி அழகலா வர்ணிக்கிறார். அதே போலதான் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளும் அருமையாக இடையரா பேரன்பும் மழைபாரும் இணைபிழியும் உழவார தென் பழையரா திருக்கரம் சிவபெருமான் திருவழிக்கே பதித்த நின்றும் நடையரா பெருங்குறம் வாகீச பெருந்தகைதன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேழ பொலிவழகும் துதித்து வாழ்வாம் சிவவேழ பொலிவழகும் துதித்து வாழ்வாம் சிவவேழத்தை வழங்குகிறார் இங்கே நம்முடைய மேற்பொருள் நாயனார் சிவவேழ பொலிவழகை துதித்து அப்படியே வாழ்கிறார். சரி, அவருக்கு எது ஒருமுறையான சார்பு, எதை சார்ந்திருக்கிறார், நமக்கு ஒரு சார்பு, அந்த ஒரு துணை இல்லாம வாழ்க்கை நடத்துகிறார். ஒரு கணவன் மனைவி சார்பு, மனைவிக்கு கணவன் சார்பு. அதுபோல இவர் சார்பு எதை கொண்டார் என்று சொன்னார், தங்கள் நாயகருக்கு அன்பர் தாழலார் சார்பு நின்றிருந்தார். தங்கள் நாயகனாய் சிவபெருமானுக்கு அன்பருடைய திருவடிதான் அவருக்கு துணை. நாயனார் வாழ்கிறார், மகாராஜா மறந்துடக்கூடாது. அவருக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை பட்டா, தன்னை செல்வத்தை எல்லாம் அழியாளர்களுக்கே கொடுக்கணும் ஆசை. தேழிய மாடு நீடு செல்வமும் தேழிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆழிய பெருமான் அன்பர்க்கே ஆவலாகும் என்று நாழிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். இந்த பாடலே எல்லா அந்த சரஸ்திரம் கூட அணைக்கும். தேழிய மாடு, மாடுனா செல்வம், ஒரு மாடு என்பது செல்வம்.

0: சம்பாதிக்கிற பணம் எல்லாம் சுதமாக கற்பனை. பொதுவாக ஒரு விதி உண்டு, நம்முடைய வருவாயில ஆறுல ஒரு பங்கு சுதமாக கொடுக்கணும். 12,000 ரூபாய் சம்பளம்னா 2,000 ரூபாய் சிவாலயத்துக்கு கொடுக்கணும். இது புதுசா இருக்கு பேசுறது. 2 ரூபா உள்ளிடும். 14,000 சம்பளம் வந்துச்சுன்னா 2 ரூபா உங்கிடும். அதுவே சிரதான பார்த்து யார் பார்க்க போற உங்க என்ன போது கஷ்டப்பட்டு அப்படிதான் இளைய மாணவர்கள் செய்வார். ஆல ஒரு பங்கு இவர் அப்படினார். முழுமையாக தேடிய மாடு ஈடு செல்வமும் சில்லை மண்ணுள்ள ஆணைய அன்பருக்கு ஆவல சிறுவையாளர் தான் சூப்பர் ஆகல ஆகும் என்று நாடிய மனத்தினோடு அந்த உள்ளத்தில் அந்த கொள்கையோடு நாயன்மார் அடைந்த போது அடியார்கள் நாயன்மார் நாயன்மாங்கிற சொல்லாட்சிக்கு வந்து பாருங்க. நாயன்மார் அடைந்த போது அவர் என்ன செய்வாரா கூடிய மகிழ்ச்சி பொங்க அவர்கள் மகிழ்ச்சியோட குறை வர கொடுத்து வந்தார். அவர்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் கூட குறை இல்லாம கொடுத்து வந்தார். இது சாதாரண அது இன்னொரு கொடுத்து உகந்தார் கொடுத்து வந்தாருங்கிறது இன்னொரு விதமாக தமிழ் பிரிக்கிறான். கொடுத்து உகந்தார் உகந்தாலும் மகிழ்ச்சி உண்டாங்க அது கொடுத்து மகிழ்ச்சி உண்டார் கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அது ரொம்ப அது மகிழ்ச்சி கீழே வாங்கி வாங்கியே மகிழ்ச்சி நம்ம கொடுக்கிற ஒண்ணே தான் கொடுக்கிற வாங்கறத ஆனால் அவர் கொடுத்து உகந்தார். அவ்வாறு அப்பெருமான அருளாட்சி சமயத்தில் நல்லவர்களுக்கும் எதிரி இருக்காங்க நல்லவர்களுக்கும் எதிரி இருக்கிறாங்க அவருக்கும் ஒரு எதிரி. அவர் இந்த நாயனாருடைய நாடு வளர்ச்சியை கண்டு அழுக்காடு கொண்டார் பொறாம கொண்டார். இவரோட மோதல் அவன் பெயர் முத்தநாதன். அந்த முத்தநாதன் விசிறான் நாயனாரோட போரிடுக்கு வருகிறான் போரிட போக்குறான் பதிபவப்பட்டு போறான். பலமுறை ஒருவர்கள் இருந்த பல தடவை நாயனாரோட மோதி மோதி மோதி மூக்கர் விட்டான். ஒருவே ஒரு நல்ல நாட்டுக்கு ஒரு சொல் போதாதே ஒரு தொகை போதல பலமுறை இழந்து போற்று பரிபவப்பட்டு போனான். அவமானம் நான் பார்த்தேன். சரி இவரை வெற்றி பெறுவதற்கு ஒரு வழி இருக்கு. நேருக்கு நேருக்கு மோதனம்னா நாம தான் தோல்வியடைவோம். இவரோ விபூதி மேல ரொம்ப அதிர்ந்து பக்தி அதை பயன்படுத்துவோமே அவருக்கு ஒரு யோசனை. உடனே என்ன செய்யறாமாங்க திருக்கோவிலுக்கு வர தலைவர்களுக்கு வரணும். வரும்போது எப்படி வர மாதிரி அது வரைக்கும் பூதி பூசினே சில நடிகர்கள் சினிமாவுக்காக பூதி பூசி போட்டு நடந்தாங்க பார்க்கிற நாஸ்தியமான நடிகர் கடவுளே இல்லைங்கிற ஒரு நடிகர் என்னன்னா அந்த நடிகர் அந்த ஊருக்கா பாருங்க சினிமாவில் அந்த ரூபாய்க்காக ஊதி பூசினான் கேள்வி ஊதி கேள்வி ஊதி பூசினான் அந்த மாதிரி எத்தனை இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மூதாதே இல்லை இந்த நடிகர்களுக்கு மூதாதம் பேரம் சொல்லிக் கொள்ள இந்த மாதிரி சரித்திரம் சினிமா சொல்லக்கூடாது கேள்வி நடிகர்கள் ஆக முத்தநாதனுடைய பரம்பரையில இவங்கெல்லாம் வந்தவங்க அவருக்கு அந்த விபூதி பூசத்துக்கு இதாயா 14 இடங்கள்ல விபூதி பூசணும் சட்டம் இருக்கு. அந்த விபூதி நெத்தியில மார்பில போல் இங்கதான் 6 அங்குலம் மற்ற இடங்கள்லாம் ஒவ்வொரு அங்கிலம் தான் விதி இருக்கு. விபூதி பூசக்கூடிய விதி எல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவன் அந்த விதி எல்லாம் தெரியாது. உடம்பு பூரா அங்கிட்டு இங்கிட்டு பூசுறான் கண்டெடுக்கிறா ஊதி பூசுறான் அது பெரிய அடியாரம் தெரியணும். மெய்யெல்லாம் நீர் பூசி வேலிகள் முடித்து கட்டி அவன் இரவுக்கு நல்ல முடிவாயிருக்கான். அந்த கருத்து முடிவு தோபா கட்டி ஒரு ஆளு என் கூட வராத்தான் நல்லா கருங்கருன்னு முடி ஒரு நாள் பார்த்தேன் பசார்ல அவர் தலை முட்ட முடியாது. நேற்று ஸ்கூல்ல இருக்கும் போது நிறைய முடி இருந்தது இன்னைக்கு தலைவர் முடியே காணும். மறுநாள் கேட்டேன் ஸ்கூல் போது இந்த இல்லையா இதுக்கு என்ன வேலை செய்யும் இதை தோப்பா வாங்கி ஸ்கூல் வரும்போது போடல அந்த காலத்திலேயே முத்தநாதன் கழிச்சுட்டான். வேணிகள் முழுத்து கட்டி கையில் பழைகந்த புத்தக கபடி ஏந்தி ஒரு அழகான புத்தகம் அது கூட கத்தி மைபொறி விளக்கே என்ன விளக்கு நடுவுல கனது அது போல அவன் உள்ள சில கரு வெளிய மைபொறி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய் தவ வேடம் கொண்டு வெய்தவம் இல்ல பொய்தவம் பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தர முத்தராதன் திருக்கோயிலூருக்குள்ள இரவு நேரத்துல ராத்திரி 8 மணி இருக்கும் இவன் மாராயா உள்ள பகல்ல வந்தா கண்டுபிடிச்சுவாங்கட்டு இரவுல இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு அடியார் போல வந்தாச்சு கையில ஒரு நூல் அதற்குள்ள கட்சி இப்ப அந்த காலம் கிடையாது அரவணைக்குள்ள மாதவ வேடம் கொண்ட வண்டலாம் ஆடந்தோறும் கொகை சூழ் குழகப்பார கொலை கொடி ஆடவே சோதி வெண் கொடிகளாடும் சுழலும் அருகில் போய் போதி சேவியர் பெருமான் கோயில் திருமணி வாயு சேர்ந்தான் வர எங்க பார்த்தாலும் அங்குள்ள பெண்கள் எல்லாம் அணுகிறேன்னு அழகான கூந்தல் காத்துல கூந்தல் அழகாக இருக்கு மேல பார்த்தோம்னா வெண்மையான ரிஷப கொடிகளாங்க கருப்பு கீழே வெண்ணெய் நிற உள்ள கருப்பு நிற வெண்ணெய் அந்த ஊரே இவருடைய எளிமை படங்கள் கூந்தல் கருப்பு கீழே மாடிக்கு மேல அழகாக வெண் கொடி வெண்ணெய் மேல உள்ள கருப்பு அரண்மை பண்ற வந்த உடனே எல்லா காவலாளரும் சாமி பார்க்க சாமி பார்க்க அரண்மை மாராஜா பாக்கணும் ராத்திரி 8 மணி 9 மணி பரீஷா போறான் ஆனால் மெய்காவலராக அந்த புறத்தின் புறம்பே காவல் காத்துக் கொண்டு அருமையான ஒரு படை வீரர் அவர் திருநாமம் தத்தம் அவர் என்ன சொல்ற பாரு கடையுடை காவலாளர் கை தொழுது ஏற நின்றே உடையவர் தாமே வந்தார் சிவமான வழிந்தான் உடையவர் தாமே வந்தார் உள்ளெழுந்து அருளும் என்ன வழித்தான் தடையில் பல புக்க பின்பு ஒவ்வொரு வாசலா தன் தன் தனிப்புற அந்த புறம் வந்தாச்சு மகாராஜா தூய் கொண்டிருக்கிற அந்த புறத்தில் வாசல் வந்தாச்சு தனி தடை நின்ற தத்தன் தத்தன் அவர் என்னை தெரிந்து அவிட வேண்டும் சாமி நேரம் திரும்பி வரும் நாங்கள் நேரம் திரும்பி வரோம் 9 மணி ராத்திரி 9 மணிக்கு அந்த பக்கத்து விழுக்க மனசுல அதனால மென்மையா சொல்ற நம்ம அவர் அழிச்சு அவரோட சிறுவேடம் தங்கியிருக்காரு இல்லையா சுவாமி தயவு செய்து தாங்கள் நேரம் திரும்பி மகாராஜா பார்க்க வரணும் எடைதெறிந்து அருள வேண்டும் தூயில் கொழும் இறைவன் என்றார் மகாராஜா தூக்க சிறப்பார் தயசிப்பான் தெரியல தூங்கிருக்கிறார் விஷயத்த தத்தம் சொன்னவனே நாம என்ன பண்ண பாருங்க என்றவன் கூற கேட்டே யான் அவருக்கு உறுதி கூற நின்றிடும் நீயும் என்றே நான் ஒரு உபதேசம் வந்திருக்கேன் தடுத்து ஒரு முக்கியமான உபதேசம் நீங்களும் நீயும் என்றே அவரையும் நீக்கி புக்கு அங்க போன அந்த அம்மா அருகிலே உட்கார்ந்து அழகான படுக்கையில மாறாத தூங்கிட்டு இருக்கிறார். மண்டலம் குழல் நின்று மாவேலி இருப்ப கண்டான். பொந்திகள் பள்ளி கட்டில் புறவரன் புகித மாடேலம் குழல் சாயல் மாவேலி இருப்ப கண்டான். அற்புதமான படுக்கையில மகாராஜா சூழ்ந்திருக்கிறார். அந்த அம்மா உட்கார்ந்து அவ்வளவுதான் இந்த அம்மா வசதியோ சூழிய வர மொழி மகாராஜா எடுத்து அந்த அம்மா படித்து விட்டுக்கிறார். கண்டு சென்று அணையும் போது கதுமலை இடிந்து தேவி பாராளி இப்படி வேகமா இருந்த படித்து விட்டு கதுமலை இழிந்து தேவி பண்டரர் மாலையானை எழுப்பிட மகாராஜா எழுப்புறாங்க அம்மா உணர்ந்து மன்னன் அண்டர் நாயகனா தொண்டராம் என மகாராஜா அந்த அடியார பார்த்தோன்னு சூரியா வந்தார் என குவித்த செங்கை பணிக்கிற படத்தில் வந்திருக்கிறது கையிலிருந்து குவிலே மிக
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் நாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு திருக்குறளும் சித்தாந்தமும். வழங்குபவர் திரு சண்முகவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அடுத்து மாபாடியக்காரர் என்று போற்றப்படக்கூடிய சிவஞான சுவாமிகள் தன்னுடைய திராவிட மாபாடியத்திலே அரிய பொருள்கோள்களுக்கும் கண்ணழிவுக்கும் இலக்கண மரபிற்கும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பொருள் கொள்கின்ற ஒரு அரிய பாங்கினை பல இடங்களிலே நாம் மாபாடியத்திலே காணலாம். ஆகவே இந்த திருக்குறளை மையமாக வைத்துத்தான் பல மரபுகள் ஏற்பட்டன என்கின்ற அரிய செய்தியும் நமக்கு கிடைக்கின்றது. அடுத்து சுவாமிநாத தேசிகர் என்ற ஒரு பெரிய தர்க்கசாஸ்திரம் வடமொழி தமிழ் எல்லாவற்றிலும் மிகவும் பண்டிதராக விளங்கிய திருவாவூர்துறை ஆதீனத்து தம்பிரான் ஒருவர் இருந்தார். அவர்தான் பண்டார சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 14 நூல்களிலே தசகாரியம் என்ற நூலை செய்தவர். இலக்கண கொத்து என்ற ஒரு அருமையான நூலையும் அவர் செய்திருக்கிறார். தமிழ் உலகத்திலே அதற்கு குட்டி தொல்காப்பியம் என்று பெயர். ஏனென்று கேட்டால் தொல்காப்பியத்தை கற்க இயலாதவர்கள் அவருடைய இலக்கணக்கத்தை படித்தாலே ஓரளவு அரிய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக ஒரு நூல் செய்தார். அதன் பெயர் இலக்கணக்கொத்து என்பது குட்டி தொல்காப்பியம் என்று அதை அறிஞர்கள் கூறுவார்கள். அவர்தான் இன்னொரு நூல் அருமையான நூல் யாப்பிலக்கணத்திலே மிக வல்லுவராக இருந்த அவர் திருச்செந்தூர் கலம்பகம் என்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றியும் ஒரு நூல் செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட திருவாவூர்துறை ஆதீனத்து சுவாமிநாத தேசிகர் ஒரு அரிய செய்தியை நமக்கு கூறுகின்றார். பல்கார் பழகினும் தெரியா உளவேல் தொல்காப்பியம் திருவள்ளுவர் கோவையார் மூன்றினும் முழங்கும் ஆண்டினும் இல்லையேல் வடமொழி வெளிவர வழங்கும் என்க. பல நாட்கள் தமிழ் மொழியிலேயும் தமிழ் நூல்களிலேயும் தன்னுடைய ஆயுளையும் நேரத்தையும் செலவழித்து பார்த்து கூட தெரியாத பல செய்திகளை நாம் மூன்று நூல்களிலே தெரிந்து கொள்ளலாம். ஒன்று தொல்காப்பியம், இரண்டு திருக்குறள், மூன்று திருக்கோவையார் என்று இந்த மூன்று நூல்களை மிக அருமையாக அவர்கள் மேற்கோள் காட்டி செல்கிறார்கள். அந்த வகையிலே நோக்கும் பொழுதும் நமக்கு திருக்குறள் என்பது சைவ உலகத்திலே எப்பேற்பட்ட ஒரு இடத்தை இது பெற்றிருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். அதுபோல இன்னொரு செய்தியை நான் கூற விரும்புகின்றேன். திருவள்ளுவர் நாயனாருக்கு குரு பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற மரபையும் சைவ உலகம் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு என்றைக்கு குரு பூஜை செய்ய வேண்டும்? சைவ வினாவிடை என்கின்ற அருமையான நூலிலே யாழ்ப்பாணத்து ஆறுகனார் அவர்கள் ஒரு அரிய கருத்தை கூறுகிறார்கள். சைவர்கள் யாருக்கெல்லாம் குரு பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த பட்டியலிலே முதலிலே இடம்பெறுகின்றவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு எப்பொழுது குரு பூஜை செய்ய வேண்டும் என்றால் மாசி மாதம் உத்திர நட்சத்திரத்திலேயே திருவள்ளுவருக்கு குரு பூஜை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே திருவள்ளுவர் தினம் என்று அரசாங்கம் இப்பொழுது சொல்லிக்கொண்டு அதிலே நாம் திருவள்ளுவர் தினத்தன்று திருவள்ளுவருக்கு குரு பூஜை செய்வது மரபில்லை. சைவ உலகத்திலே அவருக்கு மாசி மாதம் உத்திர நட்சத்திரத்திலேதான் குரு பூஜை செய்ய வேண்டும் என்றும் அந்த மரபு பல்லாயிரம் வருடங்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் அறியும் பொழுது சைவ உலகம் அவரை ஒரு ஞானியாகத்தான் பார்த்திருக்கிறது என்பது தெரிகிறது. அது மட்டுமல்ல, சைவத்திலே சித்தர்களுக்கு குரு பூஜை செய்வது மரபு அல்ல. சிவாலயங்களிலேயும் மடாலயங்களிலேயும் சித்தர்கள், பதினெண் சித்தர்கள் போன்றவர்கள் யாருக்குமே குரு பூஜை செய்வது மரபு இல்லை. ஏனென்று கேட்டால் சைவ உலகம் கூறுகிறது ஞானிகளுக்கு மட்டும்தான் குரு பூஜை என்று. அப்படியானால் அந்த சைவ உலகத்திலே திருவள்ளுவருக்கு குரு பூஜை விதித்திருக்கிறார்கள் என்றால் திருவள்ளுவர் ஒரு சைவ மெய்ஞானிதான் என்பதை சைவ அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே பொருள். அடுத்து ஒரு அருமையான செய்தியை நான் சிந்திக்க விரும்புகின்றேன். திருவள்ளுவர் நாயனார் முப்பால் தான் பாடினார். நான்கு பால்களிலே வீட்டுப்பாலே அவர் பாடவில்லை. இது உண்மை. முப்பால் என்றுதான் திருக்குறளுக்கு பெயர், நாற்பால் என்று பெயர் இல்லை. இதற்கு பரிமேலழகர் ஒரு அருமையான விடையை கூறுகிறார். ஏன் திருவள்ளுவர் வீடு பாடவில்லை என்பதற்கு அவர் கூறுகிறார், வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்து ஆகலின் துறவரமாகிய காரண வகையார் கூறப்படுவது அல்லது இலக்கண வகையார் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன ஏனைய மூன்றுமே ஆம் என்பது பரிமேலழகருடைய உரை. ஆனால் சற்று வித்தியாசமாக நிரம்ப அழகிய தேசிகர் என்கின்ற அருமையான சைவ அறிஞர் அவர் திருவருட் பயன் என்கின்ற ஞான சாத்திரத்திற்கு உரை செய்திருக்கிறார். அவருடைய அருமையான பெயர் நிரம்ப அழகிய தேசிகர். அவர்தான் திருப்பரங்குன்ற புராணம் போன்ற நூல்களை எல்லாம் அருளி செய்தவர். அப்பே

ஆரியர் கிழக்கு நோக்கி அந்த மண்டலத்தினுடைய சமமான பகுதியில் கிழக்கு நோக்கி அமர வேண்டும். அந்த ஆச்சாரியருடைய வலது புறத்தில் ஒரு மண்டலத்தில் வடக்கு நோக்கி சிஷ்யரானவர் அமைக்கப்பட வேண்டும். அந்த இடத்தில் ததனு தேவசிய தட்சிணதிக்பாகே மண்டலகே பிரணவாசனம் விதாய, அந்த ஆசனமானது பிரணவாசனம். பிரணவாசனம் என்றால் ஓங்காரத்தால் அந்த ஆசனத்தை பூஜை செய்விக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது போலவே அது மண்டலமாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அழகாக பசுஞ்சாணம் போன்றவற்றால் சதுரமாக அமைக்கப்பட்டு அது கோலங்களெல்லாம் போடப்பட்டு அந்தந்த கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ தர்பைகளெல்லாம் பரப்பப்பட்டும் சமித்து பரப்பப்பட்டும் அதுபோல் புஷ்பங்கள் அக்ஷதைகள் இவைகளெல்லாம் பரப்பப்பட்டதாகவும் அந்த மண்டலம் இருக்க வேண்டும். அந்த மண்டலத்தில் பிரணவத்தை பூஜை செய்ய வேண்டும். அந்த மண்டலத்தில் ஷடுத்தாசனத்தை பூஜை செய்வது என்ற குறிப்பும் ஒரு சில இடத்தில் காணப்படுகிறது. எனவே அந்த பிரணவாசனத்தில் சிஷ்யனை உட்காரும்படி செய்ய வேண்டும். இப்பொழுது சிவ ஆத்மனோகோ அபிமுகம் உபவேசிய, சிஷ்யரானவர் தன்னையும் சிவபெருமானும் மண்டலத்தில் விளங்கக்கூடிய சிவபெருமானையும் அபிமுகமாக பார்த்தவாறு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு அவரை அமர்த்திவிட்டு அவருக்கு அவரது சரீரத்திற்கு சிஷ்யனுக்கு பூதசுத்தி போன்ற சம்ஸ்காரங்களை சுருக்கமாக செய்விக்க வேண்டும். சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதி புஷ்பேன சந்தாட்ய, சிஷ்யனை தாடனம் செய்ய வேண்டும். தாடனம் என்றால் அடிப்பது. சிஷ்யனை அடிக்கும் பொழுது புஷ்பத்தினால் மட்டுமே அடிக்க வேண்டும். சிஷ்யருடைய ஹிருதய பிரதேசத்தில் ஓம் ஹ அஸ்திராய நமஹ என்று சொல்லி தாடனம் செய்து சம்ஹார முத்ரையா தச்சைதன்யம் சமுகிருத்திய, சிஷ்யனுடைய சரீரத்தில் தலை முதல் கால் வரை அவரது சைத்தன்யம் அந்த ஆத்மாவினுடைய அந்த தன்மையானது ஒரு தீபம் ஓரிடத்தில் இருந்தாலும் கூட தீபத்தினுடைய பிரகாசமானது பல இடத்தில் எவ்வாறு பரவி இருக்கிறதோ அதுபோல் உயிரானது ஆத்மாவானது ஹிருதயத்தில் இருந்தாலும் கூட அந்த ஆத்மாவினுடைய சக்தியானது சரீரம் முழுக்க பரவி இருக்கிறது. இவ்வாறு அந்த எல்லா இடத்திலேயும் பரவி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் சிஷ்யருடைய அந்த உணர்வு போன்று இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை சம்ஹார முத்ரையினால் ஒன்று திரட்ட வேண்டும். இந்த கிரியைகளையெல்லாம் சிவாச்சாரியர் ஆச்சாரியர் பாவனையாலும் தனது யோக சக்தியினாலேயும் மந்திரத்தினாலேயும் முத்ரையினாலேயும் செய்கிறார் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். சம்ஹார முத்ரையா, சம்ஹார முத்ரையை கொண்டு தச்சைதன்யம் சிஷ்யனது சைத்தன்யத்தை சமுகிருத்திய ஒன்று திரட்டி ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹா என்ற இந்த மந்திரத்தை சொல்லி தஸ்யைவ ஹிருதய கமல கர்ணிகாயாம் நிருத்தியம், அந்த சிஷ்யனுடைய ஹிருதயம் அந்த ஹிருதய தாமரை போன்ற ஹிருதயம் அந்த ஹிருதயத்தினுடைய கர்ணிகை மையத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் பகுதி அந்த பகுதியில் அந்த உயிரினுடைய ஆற்றலை அடக்கி ஓரிடத்தில் மட்டுமே இருக்கும்படி செய்ய வேண்டும். பல இடங்களில் பரவி இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை சுருக்கி ஓரிடத்தில் கொண்டு வருவது என்பது நிரோதனம். எதற்காக இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் இதன் பிறகு சிஷ்யனது சரீரத்திற்கு சம்ஸ்காரம் அந்த சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களை சோதனம் சுத்தம் செய்விக்க இருக்கிறார். அதுபோல் தகனாப்லாவனம் என்று சிஷ்யனது சரீரத்தை எரிக்க இருக்கிறார். சிஷ்யனுக்கு அமிர்தாப்லாவனம் செய்விக்க இருக்கிறார். இவைகளையெல்லாம் செய்யும் பொழுது அந்த சைத்தன்யத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. அதுபோல் தர்மசாஸ்திரத்தில் சரீரத்தில் உயிர் இருக்கும் பொழுது உயிரை எரிக்க வேண்டும் உடலை எரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்று இவ்வாறு எண்ணம் இருந்தால் அது ஆத்மஹத்யா, அது தோஷம் என்று குறிப்பிடப்பட்டு இருப்பதால் தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமான காரியங்களை செய்விக்க கூடாது என்பதால் முதலில் உடல் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை ஓரிடத்தில் அடக்கி நிலை நிறுத்தி அதன் பின்பு தாரணம் தகனாப்லாவனம் அமிர்தாப்லாவனம் போன்ற கிரியைகள் எல்லாம் செய்விக்கப்படுகின்றன. எனவே இந்த நிரோதனம் இங்கு செய்விக்கப்படுகிறது. இதில் ஒரு விசேஷமான விஷயம் என்னவென்றால் தீட்சை செய்து கொண்ட பின்பு ஆச்சாரிய ஸ்தானத்தில் ஒருவர் இருக்கும் பொழுது அவர் தனது சரீரத்தை ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனயனமஹா என்று போக்ய கர்மோபோகார்த்தம் துவாதசாந்தே சிவே சம்யோஜயேத் என்று துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோடு தனது ஆத்மாவை சேர்த்து விடுகிறார். இது
அபிஷேகம் தீட்சை செய்து கொண்ட ஆச்சாரியர் பூதசித்தி செய்யும் பொழுது இவ்வாறு வர வேண்டும். ஆனால் இந்த சிஷ்யரானவர் இப்பொழுதுதான் முதல் முதலில் சைவ சமயத்திற்குள் பிரவேசித்து

0: இருக்கிறார். இவருடைய துவாதசாந்தத்தில் இவருக்கு தீட்சை செய்விக்கப்பட்டு இவரது துவாதசாந்தத்தில் சிவபெருமான் திகழவில்லை. எனவே இவரது சரீரத்தை விட்டு உயிரை வெளியே எடுத்து கொண்டு செல்வது என்பதும் அந்த துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோடு சேர்ப்பது என்பதும் சரியாகாது. எனவேதான் இங்கு அந்த உயிரினுடைய ஆற்றலை அந்த ஹிருதயத்தின் உள்ளேயே அடக்கி விடுவது என்ற ஒரு கிரமமானது சொல்விக்கப்பட்டு இருக்கிறது. நிருத்திய சம்ரக்ஷ்ய, அவ்வாறு நிரோதனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உயிருடைய ஆற்றலை சம்ரக்ஷணம் செய்து அதன் பின்பு தத் தேகம் தாரணாதிபிகி விசுத்திய, பூதசுத்தி பிரகரணத்தில் சொல்லப்பட்ட முறையில் விஸ்தாரமாகவோ அல்லது சுருக்கமாகவோ அந்த பஞ்சபூதங்களையெல்லாம் சுத்தம் செய்து ஆப்ளாவிய தகனாப்ளாவனம் அமிர்தாப்ளாவனம் என்று இரண்டு விதமான தூய்மை முறைகளையெல்லாம் செய்து சகலீகிருத்திய அந்த சிஷ்யனுக்கு சகலீகரணத்தை செய்வித்து சிவஹஸ்தம் குறியாத். ஆச்சாரியர் தனது கையை இங்கு மறுபடியும், ஏற்கனவே தனது கையானது சிவஹஸ்தமாக இருந்தாலும் கூட மறுபடியும் தனது கையில் சிவபெருமானை ஆவாகனம் செய்து தனது ஹஸ்தத்தை சிவஹஸ்தமாக மறுபடியும் ஒரு முறை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த சிவஹஸ்தத்தை தேஜோரூபம் தியாத்வா, தேஜஸ்வரூபமாக தியானம் செய்து பிராசாத உச்சாரேண சக சம்ஸ்கார அனுகுணம் பிந்து பிரம்மபில துவாதசாந்தம் நீத்வா, இந்த சிஷ்யனுடைய சரீரம் கீழ்ப்பகுதியை முதற்கொண்டு மேல்பகுதி வரை அந்த கையினை சிவஹஸ்தத்தை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது பிராசாத மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டு சம்ஸ்கார அனுகுணம் அந்த தீட்சைக்கு தகுந்தாற்போல் கையினுடைய வியாப்தி, கையானது சரீரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு வரை எடுத்து செல்லப்பட வேண்டும். அதாவது சாமானிய சமய தீட்சை என்ற சமய தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அந்த சிவஹஸ்தத்தை சிஷ்யனுடைய பிந்துஸ்தான பர்யந்தம், கீழிலிருந்து பிந்துஸ்தான பர்யந்தம் கொண்டு செல்ல வேண்டும். அதே விசேஷ தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் சிஷ்யனுடைய கீழ்பிரதேசம் முதற்கொண்டு பிரம்மரந்திரம் வரை சிவஹஸ்தத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதுவே நிர்வாண தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் சிவஹஸ்தத்தை ஆச்சாரியர் தனது சிவஹஸ்தத்தை, சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஹஸ்தத்தை கீழ்ப்பகுதியிலிருந்து சிஷ்யனுடைய துவாதசாந்த பர்யந்தம் கொண்டு செல்ல வேண்டும். இதை இங்கு குறிப்பிடும் பொழுது பிராசாத உச்சாரேண சக சம்ஸ்கார அனுகுணம் பிந்து பிரம்மபில துவாதசாந்தம் நீத்வா, இவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட கையினை பாஷ நிவக நிவாரணார்த்தம் சிஷ்ய மஸ்தகே சன்னிவேஷ்ய, சிஷ்யனுடைய தலைப்பகுதியில் அந்த கையினை அமர்த்த வேண்டும், கையினை வைக்க வேண்டும். சிவஹஸ்தமானது சிஷ்யனுடைய மஸ்தகத்தில் வைக்கப்பட்டதாக ஆகிறது. எதற்காக? பாஷ நிவக நிவாரணார்த்தம். பாஷங்களாகிய ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்ற மூன்று விதமான பாஷக்கூட்டங்களெல்லாம் விலக வேண்டும். உடனே விலகாமல் போனாலும் கூட காலப்போக்கில் விலகி இருக்கக்கூடிய தன்மையை பெற வேண்டும், காலப்போக்கில் விலக வேண்டும் என்பதற்காக பாஷ நிவக நிவாரணார்த்தம் சந்நிவேஷ்யம். இதன் பின்பு சிவ மந்திரம் உச்சரன்னு சர்வாங்க லாபனம் சொல்லியாத். அடுத்து ஆச்சாரியருடைய சிவஹஸ்தமானது சிஷ்யனுடைய தலைப்பகுதியில் இப்பொழுது இருக்கிறது. தலையிலிருந்து கீழ் வரை அந்த ஹஸ்தத்தை மறுபடியும் இரண்டு கைகளாலேயும் சர்வாங்க லாபனம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது சிவபெருமானுடைய மூல மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த அங்கலாபனம் செய்ய வேண்டும். முதலில் கீழிருந்து அந்தந்த சம்ஸ்காரத்திற்கு தகுந்தாற்போல் கையானது மேலே கொண்டு செல்லப்பட்டது. அடுத்து சர்வாங்கலாபனம் என்று சொல்லும் பொழுது தலையினுடைய பிரம்மரந்திர பகுதியிலிருந்து ஆரம்பித்து கீழ் வரை எல்லா சரீரத்தையும் தொட வேண்டும். இதற்கு சர்வாங்கலாபனம் என்று பெயர். ததா ஸ்தண்டில கும்பயோகோ தேனேவ ஸ்ரஜம் தாபயித்வா, அந்த சிஷ்யனை எழுந்திருக்கும்படி செய்து அவரது ஹஸ்தத்தில் ஸ்ரஜம் புஷ்ப மாலையை, சிறிய பூத்துண்டினை சரத்தனை கொடுத்து ஸ்தண்டிலம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும், கும்பயோகோ கும்பம் என்ற யாகேஸ்வர கலசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அவன் தனது கைகளாலேயே புஷ்பத்தை சார்த்தும்படி செய்ய வேண்டும். ததா ஸ்தண்டில கும்பயோகோ தேனைவ ஸ்ரஜம் தாபயித்வா பிரணமைய, அவர்களை நமஸ்காரம், அந்த இரண்டு பெருமானையும் நமஸ்காரம் செய்விக்கும்படி செய்து அடுத்து குண்ட சமீபம் ஆனிய, குண்டத்தின் அருகாமையில் அந்த சிஷ்யனை அழைத்து வர வேண்டும். அழைத்து வந்து த தனது ஸ்தானத்தில் ஆச்சாரியர் ஏற்கனவே தான் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டு குண்டத்தின் அந்த குண்ட நாபிம் புரஸ்குருவன்னு என்று சொல்லியபடி ஆஜ்யஸ்தாலி இருக்கக்கூடிய இடத்திற்கு நேராக ஆச்சாரியர் அமர்ந்து கொண்டு ஆத்மனக சவ்யதிக்பாகே, ஆகவங்களில் சவ்யம் என்ற சொல்லானது வடமொழி இலக்கியங்களில் சவ்யம் என்ற சொல் இடதுபுறம் என்ற பொருளில் இருந்தாலும் கூட சைவாகமங்களில் சவ்யம் என்ற சொல்லானது வலது என்ற பொருளில் வருகிறது. அதற்கு பல கோஷங்கள் துணையாக இருக்கின்றன. எனவே ஆத்மனக சவ்யதிக்பாகே, ஆச்சாரியர் தனது வலது கைப்புறத்தில் மண்டலம் விதாய, முன்பு சொன்னது போலவே மண்டலத்தை செய்து பிரணவாசனம் தத்வா, அதில் ஓங்காரத்தை பிரணவத்தை பூஜை செய்து அல்லது ஷடுத்தாசன மந்திரங்களை பூஜை செய்து ததுபரி சிஷ்யம் சன்னிவேஷ்ய, அந்த சிஷ்யனை அமரும்படி செய்ய வேண்டும். தர்ப மூலம் மூலமந்திரேன சிஷ்ய கரதலைய தத்வா, தர்பைகளை கொண்டு அந்த தர்பங்களுடைய அடிப்பகுதியானது சிஷ்யனுடைய இடது கையில் இருக்கும்படி கொடுக்க வேண்டும். சொல்லும் பொழுது இதை கொடுக்கும் பொழுது மூலமந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும். தர்ப மூலம் மூலமந்திரேன சிஷ்ய கரதலைய தத்வா ததக்ரம், அந்த தர்பைகளுடைய நுனிப்பகுதியானது ஸ்வஜங்காசந்தௌ சந்நியோஜ்ய, அந்த நுனிப்பகுதி ஆச்சாரியரது அந்த ஆடு சதை பகுதி, அதாவது நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நமது கால் முட்டியினுடைய வலது கால் முட்டியினுடைய உள்பகுதி, அந்த மடிப்பு பகுதி, அந்த மடிப்பு பகுதிக்கு ஜங்கா சந்தி என்று பெயர். அந்த இடத்தில் தர்பையனுடைய சிஷ்யனுடைய இடது கையில் இருக்கக்கூடிய நாடியினுடைய நுனியினை தனது ஆடுசதி பகுதியில் சேர்ப்பிக்க வேண்டும். சன்னியோஜ்ய குஷச்சலேன, இவ்வாறு சேர்ப்பிக்கப்பட்டதால் அந்த தர்பையின் வியாஜமாக தர்பையை ஒரு நிமித்தமாக கொண்டு சிஷ்யனுடைய நாடி தனது நாடியோடு தொடர்புடையதாக பாவிக்க வேண்டும். குஷச்சலேன பிசதந்து நிபாம் சிஷ்ய நாடீம் பிங்களையா வினுசிருத்திய, ஒவ்வொருவரது சரீரத்திலேயும் பல நாடிகள் இருந்தாலும் கூட மூன்று நாடிகள் முக்கியமானவை. சுஷும்னா நாடி, இடா நாடி, பிங்களா நாடி என்பவை. சுஷும்னா நாடி என்பது சரீரத்தினுடைய உடலுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடியது. இடா நாடி என்பது அவரவர்களுடைய இடது புறத்தில் இருக்கக்கூடியது இடா நாடி, வலது புறத்தில் இருக்கக்கூடியது பிங்களா நாடி. நமது நாசிகையினுடைய மூக்கினுடைய இடது துவாரத்தோடு தொடர்புடையது இடா நாடி, மூக்கினுடைய வலது துவாரத்தோடு தொடர்புடையது பிங்களா நாடி. இப்பொழுது சிஷ்யனுடைய சரீரத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சுஷும்னா நாடியை வெளியே கொண்டு வந்து ஆச்சாரியரது சுஷும்னா நாடியோடு தொடர்பினை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான வழியானது சொல்லப்படுகிறது, பிசதந்து நிபாம் சிஷ்ய நாடீம், தாமரையினுடைய தண்டினை உடைத்தால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மிகவும் மென்மையாக திகழக்கூடிய நூல் போன்று இருக்கக்கூடியது சுஷும்னா நாடி. அந்த சிஷ்யனுடைய சுஷும்னா நாடியை சிஷ்யனுடைய வலது மூக்கு பகுதியின் வாயிலாக, அதாவது பிங்களா நாடியின் வழியாக வெளியே கொண்டு வந்து பாவனையாக கொண்டு வந்து வினிஸ்திருத்திய ஸ்வநாட்யாம் இடையா பிரவேசிய, தனது இடது புறத்தில் இருக்கக்கூடிய இடது மூக்கின் வழியாக அங்கே இருக்கக்கூடிய இடா நாடியின் வழியாக உள்ளே செலுத்தி விலீனம் இது விபாவிய, அந்த சுஷும்னா நாடியானது தனது சுஷும்னா நாடியோடு ஒன்றாக சேர்ந்ததாக பாவிக்க வேண்டும். இவ்வாறு சிஷ்யனுடைய நாடிக்கும் தனது நாடிக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக பாவித்து சிவானுனா ரேச்சகேன வினுசிருத்திய, மறுபடியும் சிவமந்திரத்தை உச்சரித்து ரேச்சகம் பூரகம் கும்பகம் ரேச்சகம் என்று பிராணாயாமத்தில் மூன்று பிரிவுகள், இடது மூக்கின் வாயிலாக வெளியே இருக்கக்கூடிய காற்றினை இடது மூக்கின் வாயிலாக உள்ளே செலுத்தும் பொழுது அதற்கு பூரகம் என்று பெயர். உள்ளே செலுத்தப்பட்ட வாயுவை காற்றினை இரண்டு மூக்கினையும் மூக்கு துவாரங்களையும் அடக்கி உள்ளே அடக்கி இருக்கக்கூடிய நிலைக்கு கும்பகம் என்று பெயர். அடுத்து வலது மூக்கு துவாரத்தின் வாயிலாக அடக்கப்பட்ட வாயுவை காற்றினை வெளியே நாம் அகற்றும் பொழுது அதற்கு ரேச்சகம் என்று பெயர். இப்பொழுது சிஷ்யனுடைய நாடியானது குருவினுடைய இடது மூக்கின் வழியாக அந்த சுஷும்னா நாடியானது குருவினுடைய சுஷும்னா நாடியோடு தொடர்பு உடையதாக இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது ஆச்சாரியரானவர் தனது சுஷும்னா நாடியை, மையத்தில் இருக்கக்கூடிய சுஷும்னா நாடியை தனது வலது மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிங்களா நாடியின் வாயிலாக, ரேச்சகத்தின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து மறுபடியும் சிஷ்ய ஹிருதயம் தத் பூரக்கேன பிரவேசிய, சிஷ்யனுடைய பூரகம் என்று சொல்லக்கூடிய கிரியையின் வாயிலாக அந்த சிஷ்யனுடைய இடது மூக்கு அங்கே இருக்கக்கூடிய இடாநாடி, அந்த இடாநாடியின் வாயிலாக உள்ளே புகுந்து மறுபடியும் ரேச்சகேன வினிஸ்திருத்தியா அங்கிருந்து அவருடைய வலது புறத்தில் இருக்கக்கூடிய பிங்களா நாடியின் வாயிலாக ரேச்சகத்தின் மூலமாக வெளியே கொண்டு வந்து ஸ்வஹிருதயம் பூரக்கேன பிரவேசிய, மறுபடியும் தனது ஹிருதயத்தில் தனது பூரக்கத்தின் வாயிலாக உள்ளே நுழைந்ததாக பாவிக்க வேண்டும். இவ்வாறு இது யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த முறையை பின்பற்றுவதால் சிஷ்யனுடைய மைய நாடிய சுஷும்னா நாடிக்கும் தனது சுஷும்னா நாடிக்கும் ஒரு சிறந்த தொடர்பானது ஏற்பட்டதாக ஆகிறது. நாடியம் சந்தாய தத் சந்தானார்த்தம் மூலேன ஆகுதி த்ரயம் விதாய, மூலேன ஆகுதி த்ரயம் தேயம். இந்த நாடிய சந்தானம் சித்தமாக ஆவதற்காக மூலமந்திரத்தால் பிராசாத மந்திரத்தை சொல்லி மூன்று ஆகுதி தரப்பட வேண்டும். ததஹா சிஷ்ய சிரசி சம்ஹிதையா சம்பாத ஹோமம் கிருத்வா, சிஷ்யனை தலையை தலையானது சிஷ்யனது தலையானது பூமியை பார்க்கும்படி செய்து சிஷ்யனுடைய சிரஃப் பிரதேசத்தில் சம்ஹிதா மந்திரங்களாகிய 12 மந்திரங்களை சொல்லி சம்பாத ஹோமம் செய்விக்க வேண்டும். சிவஹஸ்த ஸ்திரத்வார்த்தம், அடுத்து சிறிது நேரத்திற்கு முன்பு ஆச்சாரியர் தனது கையினை சிவஹஸ்தமாக செய்து கொண்டு சம்ஸ்காரத்திற்கு தகுந்தார் போல் அந்த சிவஹஸ்தத்தை புருமத்திய பர்யந்தம் அல்லது பிரம்மரந்திர பர்யந்தம் அல்லது துவாதசாந்த பர்யந்தம் கொண்டு சென்று அந்த கையினை சிஷ்யனது சிரஃப் பிரதேசத்தில் வைத்தார். இதற்கு சிவஹஸ்த ஸ்தாபனம் என்று பெயர். அந்த ஆச்சாரியர் சிவஹஸ்தத்தை சிஷ்யனுடைய சிரஃப் பிரதேசத்தில் வைத்திருக்கிறார். இந்த கர்மாவானது ஸ்திரமானதாக ஆக வேண்டும் என்பதற்காக சிவஹஸ்த ஸ்திரத்வார்த்தம் மூலமந்திர தர்ப்பணாய ஆகுதி சதம், இதற்காக மூலமந்திரங்களால் 100 முறை ஆகுதியும், பிரம்மாங்கானாம் தசாம்சதா ஹுத்வா 10 பங்காக 10 முறை பிரம்ம மந்திரங்களுக்கும் அங்க மந்திரங்களுக்கும் ஆகுதி செய்து பூர்ணாம் விதாய பூர்ணாகுதி செய்விக்க வேண்டும். இதன் பின்பு பிராயஷ்சித்தார்த்தம் மூலேன அஷ்டோத்தர சதம் ஹுத்வா, இந்த நடந்திருக்கக்கூடிய இதுவரை செய்திருக்கக்கூடிய கிரியா கலாபங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 108 முறை பிராயஷ்சித்தத்திற்காக ஆகுதி செய்து மறுபடியும் பூர்ணாகுதி செய்விக்க வேண்டும். இப்பொழுது சிஷ்யனுக்கும் குருவிற்கும் அக்னியினுடைய சன்னிதானத்தில் ஒரு தொடர்பானது தொடர்பு இருக்கிறது. அந்த இந்த தொடர்பு இருக்கும் பொழுதே மந்திரான் உபதிஷ்ய, உபதேசிக்க வேண்டிய மந்திரங்களை குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்கிறார். அதன் பின்பு சிவார்ச்சனம் காரயித்வா சிஷ்யனை எழுந்திருக்கும்படி செய்து சிவபெருமானுக்கு முன்பு சொன்னது போலவே ஸ்தண்டிலமாகிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அதுபோல் கும்பமாகிய யாகேஸ்வர கும்பத்தில் விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அர்ச்சனம் செய்விக்கும்படி செய்து புஷ்பத்தை சாற்றும்படி செய்து நமஸ்காரம் செய்விக்கும்படி செய்து பிரணிபாதம் ச ஆத்மனை காரயித்வா, தன்னையும் குருவையும் சிஷ்யன் நமஸ்காரம் செய்விக்கும்படி செய்யும்படி செய்து ஆசீர்வாதம் விதாய ஸ்ரேயஸ்தவாஸ்து, எல்லா விதமான மேன்மைகளும் ஏற்பட வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து அனுஷ்டேயாம்ஸ்ட ப்ரூயாத், இந்த சம்ஸ்காரத்தினால் இதற்கு முன்பு சைவ சமயத்தோடு தொடர்பு அற்றவராக இருந்த சிஷ்யர் இதன் பின்பு சைவ சமயத்தோடு தொடர்பு உடையவராக ஆகிறார். எனவே இனி அவர் சைவராக மாறிவிட்டார். சைவராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன என்ன கர்மாக்களையெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சைவ சமய தீட்சைக்கு உரிய எல்லா அனுஷ்டானங்களையும் அவருக்கு உபதேசம் செய்கிறார். இவ்வாறு இந்த சமய தீட்சம் செய்ததால் அந்த ஆச்சாரியனுடைய பிரபாவத்தினால் சிஷ்யரானவர் மரணத்திற்கு பின்பு சிவலோகத்தை அடைகிறார். சாலோக்கியம் என்ற பதமானது அவருக்கு கிடைக்கிறது என்பது சிவலோகம் தத்தோகச்சேது சிவஹஸ்த பிரபாவதா என்று இதுவரை சாமானிய சமய தீட்சையினுடைய சம்ஸ்காரமானது சொல்லப்பட்டது.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும். தலைப்பு: நம்மை வாழ்த்தும் வழியடியார்.
1: வழங்கியிருப்பவர்
2: சிவ ஜானகிராமன் ஐயா அவர்கள்.
3: நம்பிகள் சங்கீதாட்சியாரை கண்ணுறுவதும் காதல் கொள்வதும் திருமணம் செய்து கொள்வதும் பிறகு கண்ணை இழந்து கண்ணை பெற்றது முதலாகிய பல்வேறு வரலாறுகளை நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் கடந்த 8 நாட்களாக நமக்கு சொன்னார். இப்போ நிறைவாக இந்த நுண்மையை வாழ்த்தும் வழியடியார் என்ற அந்த பதிக கருத்துக்கு நாம கொஞ்சம் வரலாம். நம்பிகள் மீண்டும் திருவாரூர் எழுந்தொள்கிறார், பறவையாரோடனாகிய அந்த முரண்பாடுகளை நீக்கிக் கொள்கிறார், இறைவன் தூது செல்கிறார், இதெல்லாம் நாம் அறிந்தது. பிறகு மீண்டும் தலையாத்திரை செல்கிறார் நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமான், மீண்டும் இந்த பக்கமே வர நம்ம பகுதி வர கொங்கு நாட்டுக்கு எழுந்தருளுகிறார் நம்பி ஆரூரப் பெருமான், அவிநாசிக்கு எழுந்தருளுகிறார், முதலையுண்ட பாலகனை உயிர்ப்பித்தருளுகின்றார். அது எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அப்புறம் நம்முடைய சாமி திரு அஞ்சை களத்துக்கு வருகிறார். சுந்தரர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட சேரமான் பெருமாள் எவ்வளவு மகிழ்ந்தார். அவர் அருமையாக வரவேற்று கொண்டு அழைத்துக் கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு சென்று நம்பிகளை போற்றி பரவுகிறார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். சேக்கலார் பெருமான் அழகா வெள்ளாணை சர்க்கத்துல பதிவு செய்கிறார், சிந்தையை மகிழும் சேரனார் திரு ஆரூரர் என்னும் இவர்கள் தம் தம் அணி மேனிகள் வேறாம் எனினும் ஒன்றாம் தன்மையராய் முந்தையழும் காதலில் தொழுது முயங்கு உதியர் முதல் வேந்தர் எந்தை பெருமான் திருவாரூர் செல்வம் வினவி இன்புற்றார். நம்பிகளுடைய உடல் வேறாக, சேரமான் பெருமாளுடைய உடல் வேறாக இருக்கலாம், ஆனால் இருவருடைய உயிரும் உள்ளமும் ஒன்றாக இருந்தது என்னுமா போல சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்பி ஆரூரரும் நட்பு பாராட்டி மகிழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்றார். நம்ம பெரிய புராணமும் சரி, தோத்திரங்களும் சாத்திரங்களும் சரி, சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நம்முடைய நம்பிகளுடைய அவதார நோக்கத்தினுடைய முக்கிய கருத்து என்ன என்று பார்த்தால், அரண் பூசை அதாவது சிவபூசை எவ்வளவு உயர்ந்ததோ அதனினும் உயர்ந்தது அடியார் பூசை என்பதுதான் நம்முடைய சைவநெறி நமக்கு காட்டுகின்ற ஒரு உண்மை. படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், அவை நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஆகா, நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், அவை படமாடக் கோயில் பகவர்க்கு ஆமே என்று ஆணையிடுகிறார் நம்முடைய திருமூல நாயனார். அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், ஆண்டவனே நேர்ல வந்து நின்று அப்பா தொண்டர்களே நீங்க சிறப்பா பணி செய்தீர்கள், உங்களுக்கு முத்தி தரலாம் என்று இருக்கேன் மாறுங்கள் என்று கூப்பிட்டா நம்ம பெருமக்கள் விரும்ப மாட்டாங்களாம். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அடியார்களோடு கலந்து இன்புற்றிருப்பதுதான் எங்களுக்கு வேண்டுமே உடைய பெருமானே, அங்க வந்து முத்தியில நாங்க என்னப்பா பண்ண போறோம், நீங்க சிவானந்தமான பேரின்பத்தை தரப்போறீங்க, நாங்க அந்த சிவானந்தத்தை அனுபவிக்க போறோம், நீங்க கொடுக்கறதும் தெரியாது நாங்க அனுபவிக்கிறதும் தெரியாது, அப்படி இருக்க எதுக்குது, ஆனா இங்க இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, உடையாளும் தன் நடுவருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் மறுடைக்குரியாய் உன்னம்பளத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்று நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்வது போல அடியார் நடுவுள் இருப்பதுதான் சிறப்பு. சாத்திரங்களின் முடிந்த முடிவாகிய நம்முடைய சிவஞான போதம் என்ன சொல்லுது, முடிந்த முடிவாகிய சூத்திரத்துல நம்முடைய மெய்கண்ட சுவாமிகள் என்ன அருமையாக சொல்றாரு இல்லையா, நம்ம எல்லோரும் அறிந்த உண்மைதானே, செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மளம் களி அன்பரொடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே, நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே என்பதுதான் மெய்கண்ட சுவாமிகள் நமக்கு காட்டக்கூடிய உண்மை. இந்த சிவஞான போத பாடலுடைய கருத்தை உணர்த்துவதற்காகவே நம்முடைய நம்பிகள் அவதாரம் செய்தார் என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது. இந்த சூத்திரத்துல வரக்கூடிய அந்த 12வது சூத்திரத்திலே வரக்கூடிய அந்த அன்பரோடு மரிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அருமையான வார்த்தை, அதை அப்படியே கொண்டு கொண்டு கூட்டினோம்னா ரொம்ப சுவையா இருக்கும். மலம் கலிய அன்பரோடு மறி, மால் அற அன்பரோடு மறி, நேயம் மலிய அன்பரோடு மறி, என்ன அழகு பாருங்க, ஆணவம் கண்மம் மாயை என்ற மலம் நீங்க வேண்டுமா, அன்பரோடு சேருங்கள், இந்த பொய்ப்பொருளாகிய உலகத்தின் மீதாகிய மால் அற வேண்டுமா, அன்பரோடு சேருங்கள், சிவபெருமான் மீதும் சிவனடியார் மீதும் நேயம் அழிய வேண்டுமா, அன்பரோடு சேருங்கள், ஆன்மாவின் தன்மை சாதுவின் வண்ணமாயிற்றே இல்லையா. அதனால நமக்கு நம்முடைய மெய்கண்ட சுவாமிகள் சொல்றார், அதுவும் இந்த பாட்டை பத்தி எல்லாருக்கும் தெரியும், இந்த சூத்திரம் யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் அனைந்தோருக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லுவார், இல்லைங்களா? நம்போன்றோருக்கு அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக இவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பாளர்களாகிய அந்த ஜீவன் முத்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமக்களும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணெனத் தொழுவதே நம்போன்ற அடியார் பெருமக்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு என்று சொல்லிதான் நம்முடைய பெருமக்கள் எல்லோருமே இந்த உண்மையை நமக்கு உணர்த்துகின்றார். அதைத்தான் சுவாமியுமே உணர்த்துற, அடியார்களோடு சென்று இணங்குவதுதான் நமக்கு முக்கியம். அடியார் இணக்கம் நல்லார் இறைவனுடைய பூசையும் நல்லார் இணக்கமும் தான் நம்முடைய உயிர் மூச்சு. அதான் நம்பிகளுக்கு திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக சொல்லும் போது சுவாமி சொன்னார், நாம பார்த்தோம், பெருமையார் தம்மை ஒப்பார்னு சொல்லும் போது சொல்லுவார், அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய். நீ என்ன அடைவது அப்புறம் இருக்கட்டுப்பா, நீ அடியார்களோடு இணங்கிரு, அதுதான் முக்கியம்னு நம்முடைய நம்பி ஆரூர பெருமானுக்கு சிவபெருமானே அறிவிச்சார்னு என்ன சொல்றது. இதுதான் நான் முன்னாடி ஒரு செய்தி சொன்னேன், அதாவது இங்க தேவாசிரியன் காவனத்திலும் சரி ஏர்கோன் கழிக்காமிடத்திலும் சரி இறைவன் ஒரே மாதிரி நியாயமா தான் நடந்துக்கிறான். அவன் அறக்கடவுள் இல்லையா, தர்மத்தின் தலைவன் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க, தேவாசிரியன் காவனத்துல நிகழ்ந்தது என்ன? விரண்மின்றர் முதலான அடியார்கள் சுத்திரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து இவன் மண் தொண்டன் புறகு அப்படின்னு சொன்னாங்க. நம்பிகள் என்ன பண்ணாரு, சிவபெருமானை வணங்க போனார். ஆனா சுவாமி தடுத்து என்ன சொன்னார், நீ என்னை வணங்குவது முக்கியமல்ல, அதாவது ஈசனை வணங்குவது முக்கியமல்ல, அடியாரை வணங்குவதுதான் முக்கியம். ஈசனுக்கு மதிப்பளிப்பது முக்கியமல்ல, அடியாருக்கு மதிப்பளிப்பதுதான் முக்கியம் என்று அங்கே உணர்த்தி காட்டினார். நம்பி ஆரூரர் மூலமாக நம் எல்லோருக்கும் உணர்த்தி அருளினார். அதேதாங்க இங்க ஏர்வன் கழிக்காமல் கிட்டையும், ஏர்வன் கழிக்காமல் சிவத்தின் மேல் அன்பு கொண்டார் ஆனால் வன் தொண்டர் மீது கோபம் கொண்டார். அப்ப அவருக்கு இறைவன் என்ன உணர்த்தினார், ஏர்வன் கழிக்காமரே ஈசனாகி என்னை நீ புகழ்வது வணங்குவது முக்கியமல்ல, அடியானாகிய நம்பியாரூரை வணங்குவதுதான் முக்கியம். அப்ப இங்கேயும் தன்னை வேண்டாம், தன்னை வழிபட வேண்டாம், அடியார்களை வழிபடு என்று நம்பியாரூரருக்கும், அங்கே ஏர்வோர் கழிக்காமலிடத்திலே நீ என்னை வணங்குவது முக்கியமல்ல, நம்பிகளாகிய அதாவது அடியார் பெருமக்களை வணங்குவதுதான் முக்கியம் என்று அடியார் பெருமக்களுடைய அந்த சிறப்பை அவர் உணர்த்தி காட்டினார். இறைவன் எங்காவது பிழைப்பானா இல்லையா? ஆக எல்லா இடத்திலும் அவன் நன்றே செய்வான், பிழை செய்ய மாட்டான், நன்றுடையான் தீயதில்லான் இல்லையா? ஏன்னா அடியார்களோடு இணைந்திருப்பது தாங்க வாழ்க்கையினுடைய லட்சியம். நம்முடைய எம்பிரான் முருகநாயனாருடைய திருமணத்துல ஆறு நாயன்மார்கள் இணைந்திருந்தார்கள்னு சேக்கலார் பெருமான் பதிவு செய்வார் பாருங்க. என்ன ஒரு அற்புதமான இடம், திருஞான சம்பந்தர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலநக்கர், திருநாவுக்கரசர், சிறுத்தொண்டர், முருகநாயனார், ஆறு பெருமருளாளர்கள், இன்னும் எத்தனையோ அடியார் பெருமக்கள், நம்முடைய சம்பந்த சரணாலயர் எல்லாம் கூட இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் இல்லையா? அங்க என்ன பண்ணாங்களாமா அடியார்கள் எல்லாம்னு சேக்கிரார் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு பாடல்கள். திருப்பதிக செடுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகற் கொற்றாளில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்து அங்கு ஒருப்படு சிந்தையினார்கள் உடன் உறைவின் பயன் பெற்றார். என்ன ஒரு அருமை, என்ன ஒரு அருமை பாருங்க. அப்படியே அந்த பாட்டை விரிச்சு பார்க்கணும். ஞானசம்பந்தரும் நாவரசரும் இந்த பிரிஞ்சுட்டு மீண்டும் சந்திக்கிற இடம் இல்லையா? சம்பந்தர் இடத்துல அப்பர் வினாவி இருப்பார், அப்பர் இடத்துல சம்பந்தர் வினாவி இருப்பார், என்ன பண்ணீங்க எங்க போனீங்கன்னு கேட்டிருப்பார், ஒவ்வொருவரும் அருமையாக சொல்லியிருப்பார், அப்பர் சாமி சொல்லியிருப்பார், ஆகா சம்பந்த பெருமான் என்ன அருமையா பாடுறார், நான் என்னங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சம்பந்தர் அப்பர் சொல்லியிருப்பார். சம்பந்தர் என்ன பண்ணிருப்பார், ஐயோ நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க அப்பர் பெருமானாயிற்றே, நீங்க பாடாததா, உங்களுடைய உங்களுக்காக இறைவன் எத்தனை அற்புதங்களை செய்து காட்டினான் அப்படின்னு இவர் அவரை பாராட்டி இருப்பார், அவர் இவரை பாராட்டி இருப்பார். ரெண்டு பேர் என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளை என்ன சொல்லி பாராட்டலாம், யாழ்ப்பாணர் இருக்கிறாரே என்ன அருமையா யாழ் வாசிக்கிறார், அவரை போல யாரேனும் யாழ் வாசிக்க முடியுமான்னு அவர் கேட்டிருப்பார். உடனே அவர் சொல்லியிருப்பார் யாழ்ப்பாணர், சாமி என்னையா சொல்றீங்க, திருநீலக்கரை பாருங்க, மனைவி துமிந்தாள் என்பதற்காக மனைவியவே ஒதுக்கி வச்சாரு, அவர் அன்பு நமக்கு வருமா அப்படின்னு அவர் கேட்டிருப்பார். உடனே இவர் பார்ப்பாரு நீலநக்கர், என்ன சொல்லியிருப்பார், சாமி சாமி சாமி என்னையா சாமி நீங்க சொல்றீங்க, இதோ சிறுத்தொண்டர் இருக்கிறாரே பிள்ளை கறி கொடுத்த பெருமான், இவர் அன்பு வேறு யாருக்காவது வருமா அப்படின்னு அவர் அவரை பாராட்டி இருப்பார். உடனே சிறுத்தொண்டர் என்ன பண்ணியிருப்பார், ஐயோ சாமி உலகத்திலேயே ரொம்ப எளிமையான தொண்டுன்னு பார்த்தா மலர் தொண்டு அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான தொண்டுன்னு பார்த்தா மலர் தொண்டு, அதை செஞ்சவர் முருகநாயனார், இங்க உட்கார்ந்திருக்கிறாரே, ஆறு காலமும் ஆறு விதமாக மலர் பறித்து இட்டு வணங்கினாரே, அவர் திறன் நமக்கு வருமான அவர் பார் அப்படின்பார். முருகனாயன் என்ன பண்ணிருப்பார், திரும்ப திருநாள் சம்பந்தம் வந்திருப்பார். இப்படியே அடியார் பெருமக்கள் எல்லாம் திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்து அங்கு ஒருபடு சிந்தையினார்கள் உடன் உறவின் பயன் பெற்றார் என்று காட்டுகிறார். அப்படி நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமான் இப்போது சேரமான் பெருமாள் நாயனாருடைய அரண்மனையிலே எழுந்தருளி அவரும் நம்பி ஆரூரரும் சேரமான் பெருமாள் நாயனாருமாக இருவரும் உடன் உறவின் பயன் பெற்று வாழ்ந்து வருகின்றார்கள். அற்புதமான காலகட்டம். நெய்கண்ட சாமிகள் சொன்னது போல நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயமும் அரண் என்ற அந்த உண்மையை உணர்ந்த நிலையிலே, இந்த உலகத்துக்கு உணர்த்தி அருளிய நிலையிலே நம்பி ஆரூரப் பெருமான் அங்கே திரு அஞ்சை களத்தில் எழுந்தொழிக்கின்றார்கள். இப்போ நம்முடைய நம்பிகளுக்கு ஒரு அருமையான அந்த உணர்வு வருகின்றது. பெருமானே, இது உங்கள் திருவடி நீழல் சேர வேண்டிய பருவம் என்று நினைக்கிறாராம். தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே, தடைமேல் கங்கை தரித்தது என்னேன்னு பதிகம் பாடுறார். அதுல எட்டாவது பாட்டுல தன்னுடைய மனக்கருத்தை பதிவு செய்கிறார் நம்பி ஆரூரப் பெருமான். வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன், விளங்கும் குலை காதுடை வேதியனே என்று சொல்லி, சுவாமி இந்த வாழ்க்கையை நான் வெறுத்தேன், உன் திருவடி நீரில் சேர வேண்டும் என்று பாடுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, சுகபோகத்துல வாழ்ற நமக்கு இறைவன் திருவடிக்கு போகணுங்கிற என்ன வருமா? அது நம்பிகள் எப்படியெல்லாம் சுகபோகமாக வாழ்ந்தார், இறைவன் இடத்துல மிரட்டி மிரட்டி எவ்வளவு அருள் பெற்றார் என்றெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமா நீங்க கேட்கிறார், வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு சொல்றார். உலக வெறுப்பு நமக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வந்துருமா? உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்து இலகு பல வெறுப்பும் எல்லாம் அழகிறந்த நந்தாத இன்ப சுக நாட்டின் விருப்ப முறை தந்தாழ்வையே சொக்கனாதா அப்படின்னு கேட்ட மாதிரி நாம கேட்கணும், பெருமான்கிட்ட கேட்கணும். கேட்டா நிச்சயமா கொடுப்பாருங்க. கொடுப்பாரா அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்துல இந்திரன் பழிதீர்த்த படலம்னு ஒரு படலம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து சுவாமி ஒரு அருமையான காட்சி காட்சிவார். இந்திரனுக்கு பழி எல்லாம் நீங்கி போன ஒரு காலகட்டம், இந்திரன் பெருமாண்ட கேக்குறான், பெருமானே எனக்கு முத்தி கொடுங்கிறான். அப்ப சாமி சொல்றாராமா, இல்லப்பா நீ என்ன கொஞ்ச நாள் நல்ல ஜம்முன்னு இரு, துறக்க நாடடைந்து சுத்த பல்போகம் துய்த்து மேல் மல பரிபாகம் பிறக்க நான்முகன் மாள் முதல் பெரும் தேவர் பெரும்பதத்து ஆசையும் பெறவும் மறக்க நாம் வீடு வழங்குதும். ஒரு நாள் ஜாலியா இருப்பா, நல்ல சுகபோகம் அனுபவிப்பாயாக. உனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இருவினை ஒப்பு வரும், அதனோடு சேர்ந்து மலபரிபாகம் வரும், அப்போ சத்தியநிபாதம் நிகழும், அப்ப நான் உனக்கு முத்தி தரேன்னு சொன்னார். இப்ப அப்படிப்பட்ட அருமையான தருணத்திலே நம்முடைய நம்பியாரூரப் பெருமான் நிற்கிறார். இறைவன் பார்த்தார், அவருடைய இந்த வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் என்ற அந்த வார்த்தையை கேட்டு மகிழ்ந்து சுவாமி உடனே பார்த்தாராம், ஆகா சுந்தரன் இப்ப எப்ப இப்படி கேட்பான்னு காத்திருந்தவராச்சே அவரு. ஏன்னா நம்பிகளை பிரிந்த வருத்தம் அவருக்குதான் தெரியும். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எப்பிடத்துவங்கிற மாதிரி நம்பிகளை நம்ம நமக்காக மண்ணுலகத்தை அனுப்பினார் சுவாமி. ஆனா நம்பிகளை பிரிந்து அவரும் ஒரு வேலை வருந்திருப்பாரோ என்னமோ தெரியல. அதனால பார்த்தாராம், என்னது பயங்கரானா வைராயத்து வரானா, உடனே கூப்பிட்டாராமா தேவ இந்திரன் பெருமாள் பிரம்மா எல்லாரையும் கூப்பிட்டு, ஏப்பா நம்ம வெள்ளை யானையை அழைச்சிக்கோ, நேரா போய் சுந்தரனை கூட்டிட்டு வா. பாருங்க அந்த வெள்ளை யானை எப்படிப்பட்டது, 2000 தந்தங்களை உடையதுன்னு சொல்றாங்க. தெரியும் சிவபெருமான் அந்த வெள்ளை யானையில ஏறின மாதிரி எங்கேயும் நம்ம பார்த்ததாக அடிய நினைவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வெள்ளை யானையை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுத்து இந்த திருமால் பிரம்மா உள்ளிட்டோர் இடத்துல போய், ஏப்பா நீ போய் அவரை முறையாக அழைத்து வாருங்கள்னு சொன்னாராம். எல்லாம் வந்தாங்க அஞ்சை களத்துக்கு வந்து நம்பி ஆரூர பெருமாள் இடத்திலே வணங்கி நீங்க வரணும் அப்படின்னு எல்லாரும் விண்ணப்பம் பண்ணாங்க. நம்ம சுவாமிகள் நம்பி ஆரூர பெருமான் அருமையாக பதிவு செய்து புறப்படுகிறார். தான் என்னை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே, நான் என்ன பாடல் அந்தோ நாயினையினை பொருட்படுத்து வானினை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள்புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று பதிகம் பாடி மகிழ்கின்றார். பாருங்க, நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக அருமையான திருத்தொண்ட தொகையை கொடுத்த பெருமான் நம்பி ஆரூர பெருமான். ஆனா அவர் சொல்றாரு, நான் என்ன பாட்டு பாடுன பெருமான் திருவடிக்கு. ஏன் இவர் எவ்வளவு பெரியவர், அவரு பாட்டுக்கு சுந்தரன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் சொல்றார், ஏன்னா சுந்தரத்துடைய பாட்டுக்கு தானே திருப்பாட்டுன்னு பேரு, அப்படி திருப்பாட்டு பாடியதை சுந்தரர் சொல்றாரு, நான் என்ன பாடின பெருமானே, அவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான், தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து பொன்னடிக்கு நான் என்ன பாடு அந்தோ நான் என்ன பாடினேன், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்காம முற்றுட்டேன்னு வருந்துறாரு. பாருங்க, காலமுண்டாகவே காதல் செய்து, அதனால அருமையா அவர் சொன்னார், அப்படி சொல்லிட்டு அந்த பதிகம் பாடிக்கிட்டே அப்படியே முன்னேறுகிறார். மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியா, பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன் என்று பாடிக்கிட்டே அப்படியே அந்த வெள்ளை யானை மேலே முன்னேறுகிறார். இந்திரன் மால்பிராமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள்புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என எம் பெருமான் நம்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை புத்தவனே என்று பதியம்பாடிக்கொண்டே அப்படி முன்னேறுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கைலைக்கு செல்லுகிறார் என்பதை அறிந்த சேரமான் பெருமாள் நாயனார் தன்னுடைய குதிரையினுடைய காதிலே ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல அது அப்படியே வானத்தில் பறந்து சுந்தரரை வளமாக வந்து வணங்கி கைலைக்கு சென்றது என்று பார்க்கிறோம். அதே சமயத்துல இந்த ஆடி சுவாதிக்கு முந்தைய நாளாகிய இன்று, அதாவது ஆடி சித்திரை என்று நம்ம சொல்லுவோம், அந்த ஆடி சித்திரை நன்னாளிலே நம்முடைய இன்றைக்கு குரு பூஜை விழா காணக்கூடிய நம்முடைய பெருமழை குறும்ப நாயனார் என்ன பண்ணார், நாளைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முத்திக்கு செல்கிறார் என்பதை அறிந்த அவர் இன்றே முத்திக்கு போனாராம். நம்பியாண்டா நம்பிகள் அருமையாக சொல்லுகிறார், சிறை நன்புணல் திருநாவலூர் ஆடி செழும் கைலைக்கு இறை நன்கடல் நாளை எய்தும் இவன் அருள் போற்ற இன்றே பிறை நன் முடியன் அடியடைவேன் என்று உடல் பிரிந்தான் அப்படின்னு அருமையாக பதிவு செய்கின்றார். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தானினை முன்படைத்தான் என்று பதிகம் பாடிக்கொண்டே பொன்னுலகமாகிய திருக்கைலாயத்தை அடைந்தார். அங்கு சேரமான் பெருமாள் காத்திருக்கின்றார். நம்பிகள் அந்த திருக்கைலாயத்துக்குள்ளே நுழைந்தார். அருமையான காட்சி, அருமையான காட்சி. சாமி முன்னாடி போய் விழுந்து எழுந்து வணங்கினாராமா சாமி. அப்படியே அவர் பாருங்க, சிவபெருமானுக்கு எவ்வளவு ஏக்கம், போக்கும் வரவும் புடர்விழா புண்ணியன், அவனுக்கு என்ன விருப்பு வெறுப்புண்டா சாமிக்கு. அவர் சொன்னாராமா சுந்தரனை பார்த்து, உடனே வந்தனை வந்துட்டியா, உன்னதான் நான் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக சிவபெருமான் சுந்தரரை வரவேற்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுடைய திருவடி தாமரைகள்ல வீழ்ந்து வணங்கி, சுவாமியே ஒரு விண்ணப்பம், நீரணி வேணிய நின் மலர் கலல் சார சென்று சேரலன் திருமணி வாயிலின் புறத்தின் சாமி நண்பர் சேரமான் பெருமாள் அப்படி வாசல்ல காத்திருக்கிறார். எனவே நீங்க அவரையும் உள்ளே அனுமதிக்கணும்னு சொன்னாராமா. சுவாமி சுந்தரருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நம்பிகளை அந்த ஆலயத்துக்குள்ளே திரு கைலாயத்துக்குள்ளே வரவேற்று மகிழ்ந்தார். அவரை நலம் விசாரித்தார். சேரமான் பெருமாள் நாயனார் திரு கைலாய ஞானவுலா என்ற பதிகம் பாடினார் என்பது நாம் அறிந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய அந்த தானனை முன்படைத்தான் என்ற திருப்பதிகம் வருணன் மூலமாக மண்ணுலகத்துக்கு வந்தது என்பதும், சேரமான் பெருமாள் நாயனார் பாடியருடைய திரு கைலாய ஞானவுலா மாச்சாத்தனார் மூலமாக மண்ணுலகத்துக்கு வந்தது என்பதும் நாம் எல்லாம் அறிந்த உண்மை. ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பதிகத்தில சொன்னதுதான் முக்கியமான உண்மை. அது என்ன என்று சொன்னால், மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன்னு சொல்ற சாமி. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அனுபவபூர்வமான ஒரு உண்மையை சொல்றேன், உங்களை வணங்குபவர்கள் நிச்சயமாக பொன்னுலகம் பெறுவார்கள். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழோர் பாடுமின் புலவீர்கள், இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இடர்கடலுமா, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று நம்முடைய நம்பியாரூர பெருமான் சந்தேகமில்லாமல் இறைவனை அடையலாம் எப்போது என்று சொன்னால், மண்ணுலகில் வாழ்கின்ற அடியார் பெருமக்கள் நம்முடைய சிவபரம்பொருளை வாழ்த்தியும் வணங்கவும் செய்வார்களேயானால் சர்வ நிச்சயமாக அவர்கள் முத்திக்கு செல்வார்கள் என்று சொல்லி நம்முடைய நம்பி ஆரூரப்பெருமான் நமக்கு உறுதி வைக்கின்றார். அவருடைய இறைவனுடைய பெரும் கருணையினாலே நம்பிகள் கைலாயமடைந்தார், சேரமான் பெருமாள் கைலாயமடைந்தார், பெருமல்லை குறும்பர் கைலாயமடைந்தார், கமலினியும் அணிந்திதையும் கைலாயத்துக்கு வந்து அருள் பெற்றார்கள் என்று சொல்லி அருமையாக நம்முடைய நம்பி ஆரூரப்பெருமான் நாமெல்லாம் நலம் பெறும் பொருட்டாக மண்ணுலகத்திற்கு வந்து இந்த திருத்தொண்ட தொகையை தந்து நம்மை உய்வு பெற செய்தார் என்பதையும் நாம பார்க்கணும். அங்க அருமையா சொல்வார், இந்த ஊரனை வந்தனைன்னு கேட்டார் இல்லையா, அப்ப சாமி ஒரு வார்த்தை போடுவார் சேக்கிறார் பெருமான், இறைவன் பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்து ஒன்றும் மேனியர் ஊரனை வந்தனை என்றனர் உலகு உய்ய. நல்லா பாருங்க, நம்பி ஆரூரப்பெருமான் மண்ணுலகு வந்ததும் உலகு உய்ய, நம்பி ஆரூரப்பெருமான் பொன்னுலகம் சென்றதும் உலகு உய்யத்தான் என்று சொல்லி நம்முடைய நம்பி ஆரூரப்பெருமான் கொடுத்த திருத்தொண்ட தொகையும், அதைத் தொடர்ந்து நம்பியாண்டார் நம்பிகள் தந்த திருத்தொண்ட திரு அந்தாதியும், இந்த இரண்டையும் கொண்டு நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணமும் தான் நம்மை எல்லாம் நன்னெறிக்கு ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த திருத்தொன்ற புராணத்தினால்தான் இந்த உலகம் உய்வு பெறுகிறது. தேசம் உய்ய, நாம் உய்ய, ஞானம் உய்ய வேண்டுமானால் இந்த திருத்தொண்ட தொகையும், நம்பி ஆரூர பெருமானுடைய அருள் சரிதமும், நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருச்சரிதமும் இங்கே நம்முடைய மண்ணுலகில் எங்கும் சென்று பரவ வேண்டும். அதுவே நம்முடைய குருமகா சன்னிதானத்தினுடைய அருள் கண்ணோட்டம். அந்த வகையிலேதான் நம்முடைய 24வது குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த அருமையான ஆடி சுவாதி ஆகிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய குரு பூஜையை முன்னிட்டு இந்த அருள் சிந்தனையெல்லாம் நாமெல்லாம் சிந்தித்து உய்வு பெற வேண்டும் என்று இந்த அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய ஞான பண்ணையிலே இன்றைக்கு செங்கோல் ஓச்சி வரக்கூடிய சீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடி தாமரைகளை நீள நீள நினைந்து, வாய்ப்பளித்த குருவருடையும் திருவருடையும் நீள நினைந்து இந்த அளவிலே அடியவனுடைய உரையை நிறைவு செய்கிறேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவாடாய் போற்றி, அருள் தரும் ஒப்பிலா முளையம்மை உடனுரை, அருள்மிகு மாசிலா மணீசர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: உள்ளமனும் கொடுத்தில் ஊக்கமனும் தருநிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவளமட கழித்துண்டு கருணையனும் வெள்ளமதம் பொழி சித்தி வழத்தில் இணைந்து வருவினைகள் தீர்ப்பாம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவுரர் திருத்தாள் போற்றி. எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவடிக்கு அடியருடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சுவாமியுடைய திருமணத்திலே 52வது ஆண்டு விழா எல்லாமல்ல ஆடல்வல்லாருடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே 8 திருப்பாடல்களிலே திருவம்பாவை பற்றிய சிந்தனையை செய்த நாம் இன்று 9வது திருப்பாடலை பற்றி சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கின்றோம். இந்த 9வது திருப்பாடல் அதனுடைய தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், ஒவ்வொரு திருப்பாடலிலேயும் ஒவ்வொரு வீட்டிற்கு சென்று இந்த பெண்களை எல்லாம் எழுப்பி மார்கழி வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டிற்காக ஒவ்வொருவரையாக அழைத்து சென்று உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்களை விழித்து எழுந்த பெண்கள் எல்லாம் சென்று அந்த பெண்ணினுடைய வீட்டின் வாயிலே நின்று கொண்டு இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா, நம்முடைய பெருமானுடைய புகழை பாட வேண்டும், மார்கழி நீர் ஆடல் வேண்டும் என்பதாக சொல்லி எல்லா பெண்களையும் அழைத்து ஒவ்வொரு வீட்டிற்காக சென்று அந்த பெண்ணினுடைய பக்தி நிலையினை தெரிவித்து பெருமானுடைய பக்தியினுடைய சிறப்பினை போற்றி, இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லியும் நீ காலத்தை வீணாக்காமல் எங்களோடு வந்து பெருமானுடைய அந்த தன்மையை பாடு, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்பதாக எடுத்து சொல்லியும், இப்படியெல்லாம் எல்லா பெண்களும் ஒவ்வொரு பெண்களாக ஒவ்வொரு வீட்டிலே மனையிலே சென்று இல்லங்கள் தோறும் அந்த பெண்கள் எல்லாம் இணைந்து இப்பொழுது எல்லா பெண்களும் இணைந்த நிலையிலே ஒன்றாக இணைந்து பெருமானுடைய திருவடியிலே இணைந்து போற்றுகின்ற திருப்பாடல் இந்த திருப்பாடல். எல்லா பெண்களையும் எழுப்பிய பிறகு எல்லா பெண்களும் இணைந்து இப்பொழுது இந்த வழிபாடுதான் சிறந்த ஒரு வழிபாட்டினுடைய பயனாக அமைகின்றது. நாம் ஒவ்வொருவரும் வீட்டிலே இருந்து வழிபாடு செய்வது என்கின்ற ஒரு தன்மையும் திருக்கூட்டத்தோடு சென்று வழிபாடு செய்கின்ற தன்மைக்கும் என்ன வேறுபாடு என்பதாக பார்த்தால், இந்த வீட்டிலே இருந்து நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு முறைதான் அந்த பெருமாளுடைய அந்த திருநாமம் நாம் எண்ணுவோம் என்பதாக அமைத்தால், அடியார்கள் திருக்கூட்டத்தோடு வழிபடுகின்ற பொழுது அது பல மடங்காக அந்த திருநாமம் எல்லா அடியார்கள் பெருமக்களும் அதே திருநாமத்தை சொல்லுகின்ற பொழுது அது கேட்கின்ற பொழுது ஒரு முறை வழிபாட்டிற்கு இது கூட்டு வழிபாடு என்கின்ற அமைப்பிலே அடியார்கள் திருக்கூட்டத்தோடு செய்கின்ற அந்த வழிபாடு மிகுந்த சிறப்பினையும் அந்த பயனையும் விளைவிக்கும் என்பதனால்தான் அடியார்களோடு இணைந்து அந்த வழிபாடு என்கின்ற அந்த நிலையை மார்கழி வழிபாடாக இந்த சைவத்திலே போற்றி பாராட்டுகின்றோம். அந்த வகையில் எல்லா பெண்களும் இணைந்து பெருமானுடைய திருவடியை போற்றுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைவது இந்த திருப்பாடல். இந்த திருப்பாடலிலே இவர்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற அந்த விண்ணப்பம் பெருமானிடத்திலே இங்கேதான் வைக்கிறார்கள். மார்கழி நீராடல் என்பதாக சொல்லி அந்த மார்கழி நீராடலிலே பெருமானுடைய திருவடியிலே போய் வணங்கி எதற்காக இந்த வழிபாட்டினை நாங்கள் செய்கின்றோம் என்பதாக சொன்னால், இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்பது பொது நல குறிக்கோளாக இருந்தாலும், இந்த சிறப்பாக இந்த வழிபாட்டினுடைய சிறப்பு எது என்பதாக சொன்னால் சிறப்பின் பயனை இந்த திருப்பாட்டிலே மணிவாசகர் பெருமான் அமைப்பார். ஆக இந்த திருப்பாடல் தான் முன்னே இருக்கக்கூடிய திருப்பாடல்களுக்கும் எட்டு வரையிலும் இருக்கக்கூடிய திருப்பாடல்களுக்கும் இனி வரக்கூடிய 10-20 திருப்பாடலுக்கும் மத்தியிலே இணைந்து இரண்டையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கின்ற திருப்பாடல் இந்த திருப்பாடல். ஆக இந்த திருப்பாடல் மிக மிக முக்கியமான திருப்பாடல். இந்த திருப்பாடலிலே தான் எல்லா வகையான அடியார்களுடைய பெருமையையும் அதன் சிறப்பினையும் வழிபாட்டினுடைய பெருமையையும் பெருமானுடைய பெருமையையும் எல்லாவற்றையும் இணைத்து வைத்து இந்த அத்துணையும் இணைந்த ஒரு தன்மையை அந்த அடியார்களோடு இணைந்து வழிபடுகின்ற அந்த சிறப்பினை இந்த திருப்பாடலிலே அமைத்து சைவத்தினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய அந்த இல்லறத்தினுடைய சிறப்பினையும் இல்லறம் என்பதனுடைய தன்மையையும் இந்த திருப்பாடலிலே முனிவாசக பெருமான் அருளி செய்கின்றார். அந்த வகையிலே இந்த 9வது திருப்பாடலை எல்லோரும் சேர்ந்து நாம் ஓதுவோம்.

முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம்கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்னவகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இல்லோம் ஏலோர் எம்பாவாய் என்பதாக அமைப்பது இந்த திருப்பாடல். எல்லா பெண்களும் இப்பொழுது இணைந்து பெருமானுடைய திருவடியை போற்றுகின்ற பொழுது, எல்லோரும் சேர்ந்து பெருமானுடைய அந்த திருவடியை எப்படி போற்றுகின்றார்கள் என்பதாக சொன்னால், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்பதாக சொல்லி எல்லா பெண்களும் சேர்ந்து இப்பொழுது பெருமானை வழிபடுகின்ற பொழுது அமைத்த வாக்காக இங்கே சொல்லுகின்றார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும், இங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லா பெண்களும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் எல்லாம் யார் என்பதாக சொன்னால், உன்னை தலைவனாக கொண்ட சீரடியார்கள் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் எங்களை இணைத்து, அந்த பெண்கள் எல்லாம் இணைந்து சொல்லுகின்ற பொழுது, இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம் நாங்கள் அடியார்கள் எல்லாம் சீரடியோம். ஏன் என்பதாக சொன்னால், உன்னை தலைவனாக பெற்ற காரணத்தினாலே நாங்கள் சீரடியாராக விளங்குகின்றோம். உன் அடியார் தாழ்பணிவோம். இங்கே இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மார்கழி வழிபாட்டினுடைய பயனாக என்ன பயன் என்பதாக அமைக்கின்ற பொழுது, என்ன வேண்டும் எங்களுக்கு என்பதாக கேட்ட பொழுது, அவர்கள் வைக்கின்ற அந்த விண்ணப்பம் என்பதாக சொல்லுகின்ற அந்த மையமான கருத்து இங்கேதான் வருகின்றது. உன் அடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார் என்பதாக சொல்லி எல்லா பெண்களும் அங்கே இணைந்து எடுத்த அந்த முடிவாக பெருமானிடத்திலே வைத்த விண்ணப்பமாக அமைக்கின்றது. உன் அடியார் தாழ் பணிவோம், உன்னுடைய நாங்கள் எல்லாம் சீரடியாராக இருக்கின்றோம். எல்லோரும் நாங்கள் இப்படி இருக்கின்ற தன்மை, இன்னொரு அடியார்களை நாங்கள் வணங்குகின்ற அந்த பேரு, அடியார் அடியாரை வணங்குதல் என்று சொல்லுகின்ற அந்த தன்மையை நாங்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும். ஆங்கவர்க்கே பாங்காவும், அவர்களுக்கே நாங்கள் துணை செய்கின்ற நிலையிலே, பாங்கு என்பதாக சொன்னால் துணை, அவர்களுடைய நான் துணையாக இருப்போம். அன்னவரே எம் கணவர் ஆவார், இப்படிப்பட்ட அடியார்களை எங்களுக்கு கணவனாக அருள் செய்ய வேண்டும் என்பதாக கேட்டு, அன்னவரே எம் கணவர் ஆவார், அப்படி அவர் எங்களுக்கு கணவராக வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதாக சொன்னால், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இப்படி அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த அடியார்கள் சொல்லுகின்ற அத்துணையையும், இப்படி அவர்கள் சொல்லுகின்ற அத்தனையும் செய்து அவர்களுக்கே நாங்கள் அடிமையாக நாங்கள் வாழ்வோம், அடியாருக்கு அடியாராக அடிமையாக வாழுகின்ற அந்த தன்மையே. அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இப்படி இந்த கேட்டதையெல்லாம் நீ எங்களுக்கு அருள் செய்தாய் என்பதாக சொன்னால், எதை எதையெல்லாம் கேட்டிருக்கிறார்கள், உன் அடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசையை தொடும்பாய் பணி செய்வோம் என்று சொன்ன இத்தனையும் விண்ணப்பம் பெருமானிடத்திலே அவர்கள் எல்லா பெண்களும் சேர்ந்து வைத்த அந்த விண்ணப்பம் எது என்பதாக சொன்னால், இந்த விண்ணப்பங்களை எல்லாம் வைத்துவிட்டு, இப்படி இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நீ நிறைவு செய்தாய் என்பதாக சொன்னால், சொன்ன பரிசையை தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம் தோன் நல்குதியில், இங்கே இருக்கக்கூடிய பெருமானே எங்களுக்கெல்லாம் இந்த மார்கழி வழிபாட்டிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியாக இருக்கக்கூடிய இந்த நிலையை எங்களுக்கு நீ அருள் செய்தாய் என்பதாக சொன்னால், இப்படி மேலே எங்களுக்கு கணவராக வரக்கூடியவர் அந்த சிவன் அடியாராக இருக்க வேண்டும், அவருக்கே நாங்கள் தொழும்பாய் பணி செய்ய வேண்டும், அடிமையாக பணி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த விண்ணப்பத்தை எல்லாம் நீ இதை மட்டும் செய்தாய் என்பதாக சொன்னால், இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியில் என்ன குறையும் இலோம் ஏலோர் என்பவர், எந்த வகையான குறையும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை. குறை என்பதாக சொன்னால், இந்த மேலே சொன்ன விண்ணப்பங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்விலே அந்த வாழ்வியல் நெறியாக அது அமைந்தது என்பதாக சொன்னால், எங்களுக்கு எந்த குறையும் இல்லோ.
இந்த திருப்பாடல் பெருமானுடைய திருவடியிலே விண்ணப்பிக்கின்ற பொழுது நம்மிடத்திலே எந்த குறை இருந்தாலும் பெருமானுக்காக நாம் அந்த சிந்தனையிலே பெருமானுடைய திருவடியை வைத்து எண்ணி வழிபடுகின்ற பொழுது இந்த தன்மையிலே பெருமான் எல்லா குறையையும் நீக்க வல்லவனாக அமைவான் என்பதாகிய அந்த கருத்தினை இந்த வகையே எமக்கு எங்கோ நல்கதியேல் என்ன குறையும் இலோ ஏலோர் எம்பாவாய் என்பதாக சொல்லி இந்த திருப்பாடலினுடைய அந்த மிக முக்கியமான வரிகளாக இருக்கக்கூடிய அந்த முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்பதாக சொல்லி அவர்கள் வழிபட்ட அந்த சிறப்பான அந்த வாக்கு மணிவாசக பெருமானுடைய வாக்கு எண்ணி எண்ணி வியப்படைகின்ற வாக்கு. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் என்பதாக சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள்கள். எல்லா பொருள்களும் தோன்றும், நிற்கும் சில நாள், அதுக்கப்புறம் அழிந்து போய்விடும். ஆக எது எதுவெல்லாம் தோன்றுகின்றதோ அதுவெல்லாம் அழிந்துவிடும் என்பது சைவ சித்தாந்தம். தோன்றி நின்று அழிதல், இந்த உலகமும் தோன்றியது இப்பொழுது நிற்கிறது, ஒரு காலத்திலே நிச்சயமாக அழியும் என்கின்ற நிலை. அப்பொழுது இந்த தோன்றுகின்ற பொருள்கள் என்பதாக சொல்லி காலத்தினுடைய தத்துவத்தின் அடிப்படையிலே வைத்து பார்க்கின்ற பொழுது இதுதான் இதுதான் என்பதாக சொல்லி நாம் காலத்தினுடைய தத்துவத்தை கடந்து நிற்பவனாக பெருமான் விளங்குகின்றான் என்பதை காட்டுவதற்காக முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்பதாகிய அந்த கருத்தினையும் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கு பேர்த்தும் அப்பெற்றியன் என்பதாக சொல்லக்கூடிய இந்த வரியை திரு பாண்டிப்பதிகம் 36வது திருப்பதிகம் 4வது திருப்பாடலோடு நாம் வைத்து எண்ணி மகிழலாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்பதாக சொல்லக்கூடிய இந்த கருத்தினை திரு பாண்டிப்பதிகம் 4வது திருப்பாடல் 36 பதிகம்.

இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் என்பதாக சொல்லுவார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது காலத்திலே மூன்று காலங்கள் உண்டு. ஒன்று இறந்த காலம், எதிர்காலம், நடுவிலே நிற்பது நிகழ்காலம். இந்த திருப்பாடலிலே சொல்லுகின்ற பொழுது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் என்பதாக அமைக்கின்ற பொழுது அந்த காலத்தை இறந்த காலம் என்கின்ற அடிப்படையிலே வைத்து பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியன் இனி வரப்போகின்ற அந்த தன்மைக்கு எதிர்காலத்தை இணைக்கின்ற நிலையிலே இந்த இரண்டையும் இணைப்பது எது என்பதாக அந்த இடத்திலே ஒரு சொல்லை பயன்படுத்துவார். ரொம்ப அருமையான அந்த சொல் இதுதான். இந்த இரண்டையும் இணைக்கின்ற அந்த சொல் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்பதாக சொல்லுவார். ஆக சென்ற காலம் என்கின்ற நிலையிலேயும் இனி வர இருக்கின்ற காலம் என்று சொல்லக்கூடிய நிலையும் இரண்டையும் இணைக்கின்ற தன்மையை உடையது இந்த பெற்றியன் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை. இறைவன் என்று சொல்லக்கூடிய அவனை பெற்றியன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நாம் சென்ற காலத்திலே செய்த அந்த தவம் இனி எதிர்காலத்திலே வரப்போகின்ற அந்த அருள் இரண்டிற்கும் இடையிலே நிற்கின்ற அந்த தன்மையை பயனை விளைவிப்பது வெற்றியனாக இருந்து விளைவிப்பான் என்பதை நம்முடைய செங்கிழார் பெருமான் மிக அற்புதமாக சொல்லுவார். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் எப்படி அங்கே திருஞான சம்பந்த பெருமான் ஏன் அங்கே அவதாரம் செய்தார் என்பதாக சொன்னால் நம்முடைய மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் செய்த அந்த தவம் அந்த தவத்தினுடைய பயனின் காரணமாக சென்ற காலத்தின் பழுதிலா திறம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் செய்த அந்த தவத்தினுடைய பயனாக இனி எதிர்கால

பற்றி இப்பாதத்தை பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மானாய் என்பதாக சொல்லுவார். அந்த பெருமானுடைய திருவருளை பெற்றியன் என்பதாக சொல்லி இந்த திருவருள் நிகழ்கின்ற காலம் இக்காலம் என்பதாக மணிவாசக பெருமான் சொல்லுவார். இறைவன் கிளர்கின்ற காலம் வருகின்ற காலமா இல்லை, வந்த காலமா இல்லை, இக்காலம் என்பதாக சொல்லி இந்த நிகழ்காலத்தை இணைக்கின்ற அந்த பெற்றியனாக விளங்கக்கூடியவன் பெருமான். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்பதாக சொல்லி பெருமானுடைய அந்த தன்மை தவத்தின் பயனாக பெருமானுடைய திருவடியினுடைய அனுபவம் நிகழும் என்பதை பெற்றியன் என்பதாக சொல்லி, இதுதான் இனி வரப்போகின்ற இந்த உயிருக்கு உரிய அந்த பேரொருள் தன்மை என்பதாக அமைக்கின்ற அந்த நிலையை, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்பதாக சொல்லி, உன்னை பிரானாக பெற்றவன் சீரடியும், நாங்கள் எல்லாம் இங்கே உன்னை தலைவராக பெற்றதனுடைய தன்மையை சீரடியார் என்பதாக சொல்லுவார். இந்த சீரடியார் என்பதனுடைய அந்த முக்கியமான அந்த தன்மையை திருவார்த்தை முழுவதுமாக இந்த தன்மையை சொல்லுவார். யார் சீரடியார் என்பதாக சொன்னால், தலைவரை உணர்ந்தவர்கள்தான் சீரடியார். யார் தலைவர் என்பதாக சொன்னால், எங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இந்த அடியார். இந்த அடியார்கள் உம்மை உணர்ந்தவர்கள், அவர்கள்தான் எமக்கு தலைவர் என்பதாக சொல்லி திருவார்த்தை மாது இவர் பாகன் என்பதாக சொல்லி அந்த திருப்பாடலிலே திருவார்த்தை 43வது திருப்பதிகம் முதல் திருப்பாடல்

0: மனிதன் மண்ணிடை வந்து இழுந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருள் அறிவார். அவர்கள் எம் தலைவர். இந்த அடியார் பெருமக்கள் யார் இவர்களை அறிந்த அருளாளர்களோ அவர்கள்தான் எனக்கு தலைவராக விளங்குபவர். சில மிக கருணை அளிக்கும் திறம் அறிவார் எம் பிரார். இரண்டாவது திருப்பாடலில் சொல்வார், சீல மிக கருணை அளிக்கும் திறம் அறிவார் எம் பிரான் ஆவாரே. மணி வளை கொண்டு வான் மீன் விசிறும் வகை அறிவார் எம் பிரான் ஆவாரே. மூன்றாவது திருப்பாடல்ல அவர்கள் எம் தலைவர். இவர்களெல்லாம் சீரடியார்கள். ஏடர்களை எப்பொழுது ஆடல் அமர்ந்த பரிமா ஏறி ஐயன் பெருந்துரை ஆதி அந்நாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பு அறிவார் எம் பிரான் ஆவாரே. பந்தனை மெல் விரலாட்கு பரிசு அருளும் பரிசு அறிவார் எம் பிரான் ஆவாரே. கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பு அறிவார் எம் பிரான் ஆவாரே. பன்றிக்கு அவர் பால் கொடுத்த அந்த தத்துவத்தை அங்கே சொல்லுவார். வந்து புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி வேதம் கெடுத்து அருள் செய் பெருமை அறியவல்லார் எம் பிரான் ஆவாரே. ஓவிய மங்கையர் தோல் புணரும் உருவு அறிவார் எம் பிரான் ஆவாரே. கேதம் காதல் பெருக கருணை காட்டி தன் கடல் காட்டி கசிந்துருக கேதம் கெடுத்து என்னை ஆண்டருளும் கிடப்பு அறிவார் எம் பிரான் ஆவாரே என்பதாக சொல்லி மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த பகை அறிவார் எம் பிரான் ஆவாரே என்பதாக. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னை பிரானாக பெற்ற அந்த தன்மை எதன் காரணமாக என்பதாக சொன்னால், நாங்கள் எல்லாம் இந்த அடியார்களை எங்களுடைய அருளாளர்களாக விளங்கக்கூடிய அந்த பெருமக்களுடைய அந்த திருவடியை வணங்கும் பேச்சினை உடையவர்களாக அமைகின்ற காரணத்தினாலே உன் அடியார் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம். இங்கே சீரடியோம் என்று சொல்லக்கூடிய இந்த சீரடியாரினுடைய சிறப்பினை திருப்புவள்ளி 13வது பதிகத்திலே 8வது பாடலிலே சொல்லுவார்.
1: தூதர் திருமூரர் அருளிய திருமந்திரம் விநாயகர் காப்பு.

0: ஐந்து திருக்கரங்களை உடையவரும், யானை முகத்தை ஒத்தவரும், இளம்பரை சந்திரனையொத்த தந்தங்கள் உடையவரும், பரசிவ மூர்த்தியின் குமாரரும், ஞானத்தின் சிகரமாக விளங்குபவருமான விநாயகப் பெருமானின் திருவடிகளை என் சித்தத்துள் வைத்து போற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம், தந்திரம் 8, மந்திரம் 2411.

பதியாக வீட்டிலிருந்து ஐந்தொழில்களுள் அருளுதல் தொழிலை செய்தருளும் சதாசிவ மூர்த்தி சிவலிங்க திருமேனியாகும். அத்திருவருளுக்கு ஏங்கும் உயிர் நந்தியாகும். இந்நந்தி குற்றங்கள் நீங்க பெறாத பெருநந்தியாக கொடிமரத்து அருகிலும், ஆணவம் மலம் நீங்கப்பட்ட சிறிய நந்தியாக மூலத்தானத்திலும் விளங்குவதை சிவனார் கோயிலில் நீ காணலாம். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமுறை அருளிய திருமந்திரம் தந்திரம் 8, மந்திரம் 2499.

திருவைந்தெழுத்தின் பொருளாவது 36 தத்துவங்கள் நீங்க பெற்ற ஆன்மா மா எனும் மலம் நீங்கி ந எனும் மாயாசக்தி வா எனும் அருட்சக்தியாக மாறி நின்று ய என்னும் ஆன்மாவை சி எனும் சிவத்தோடு சேர்க்கின்றாள். அதுவே சிவாய நம. உலகப்பற்றுள்ளோரின் திருவைந்தெழுத்து நமசிவாய என்பதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 115.

பதி, பசு, பாசம் எனும் மூன்று பொருளும் சிவனும் முடிவில்லாதவர். அதுபோல் பசுவாகிய உயிரும் பாசமாகிய மலங்களும் தோற்றமும் முடியும் இல்லாதவை. இறைவனின் திருவருளால் மலங்கள் நீங்க பெற்ற ஆன்மா இறைவனை பொருந்தி நிற்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 117.

0: சூரியகாந்த கல்லும் பஞ்சும் அருகருக இருப்பினும் பஞ்சு எரியாது. ஆனால் சூரியகாந்த கல் சூரிய ஒளியில் காட்டவே பஞ்சு எரியும். அதுபோல ஆரியனான தென்னாடுடைய சிவபெருமான் முன்பாக ஆன்மாவின் குற்றங்கள் எரிந்தே போகும். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

உலகம் முழுவதும் சிவம் வியாபித்துள்ளது. நாம் உயிர் உணர்வோடு சிவனை பற்றினால் சிவலோக காட்சியும் பரவெளியில் அவரது திருநடனம் புரியும் திருவடியையும் கண்டு பேரானந்தம் பெறலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 127.

சிவத்தோடு உணர்வு கலந்த சித்தர்கள் சிவமே ஆயினர். சிவன் அருளால் சிவன் செய்யும் செயல்களை உணர்கின்றனர். முக்காலத்தை உணர்ந்தும் செயலற்றவர்களாகவே சித்தர்கள் உள்ளனர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 129.

சித்தர்கள் தம்முள்ளே சிவப்பரம்பொருளை காணும் பேறு பெற்றவர்கள். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 136.

ஊர் நீர் சூரிய வெப்பத்தால் உப்பாகிறது. மீண்டும் நீரில் கலந்தால் தன் உருவம் மாறுபட்டு மறைகிறது. அதுபோல் சீவனில் சிவம் கலந்து நிற்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 143.

நமது தூல உடல் ஒளியாய் மாற்றப்பட்டால் நெடுநாள் நிலைத்து நிற்கும். இல்லையேல் பச்சை மண்பானை மழையில் கரைந்து மீண்டும் மண்ணாவது போல் அழிந்துவிடும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 151.

நீ ஈட்டிய செல்வமும் மனைவியும் மக்களும் உன்னிடம் வரமாட்டார்கள். எனவே இப்பொழுதே இச்சனமே இறை உணர்வோடு வாழ்வாயாக. திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திர 1 மந்திரம் 174.

உற்ற இடத்து உறுதுணையாகாத செல்வத்தை விட்டு உரு துணையான சிவமாகிய செல்வத்தை நாம் நாடுவோமாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திர 1 மந்திரம் 177.

0: വിടക്കണ്ടും തേരാ വിയനുലഗോരേ.
1: ഉദയ സൂര്യനും ഇളം കന്റും இளமை நிலையாமைக்குரிய சாட்சி பிரமாணமாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 193.

நாட்கள் செல்வதற்கு முன் நீ சிவயோக நெறி நின்று மதி அமுதம் பெறுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 197.

சிவகுரு பூஜைக்கு சிறப்பான மலர் கொல்லாம என்று சொல்லப்படும் கொலை செயலை மறுத்தலையாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 1, தந்திரம் 200.

0: கொலை, களவு, கள், காமம், பொய் போன்ற மலையான பஞ்சமா பாதகம் செய்யாதோர் இன்பமாக வாழ்வர், அவருக்கு துன்பமே இல்லை. திருச்சிற்றம்பலம்.
1: இங்க கடவுள வறுமை வந்த உடனே இருக்கு வேணும்ங்கிற தரத்திலிருந்து புறப்பட்டு திலகி வர, திலகி வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறாரு கடம்புள். அங்க கடம்புள்ங்கிற ஒரு புல் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த புல்லுடைய வகை கோரை புல்லு மாதிரி இருக்கும். தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு வசதி இல்லை. அந்த கணம் புல்லை எரிக்கிற அறுத்துட்டு வந்து வியாபாரம் செய்து அதில் வரக்கூடிய பணத்தை கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார். இப்ப ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னு வைங்களேன், நிறைய பேர் அது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. இருந்தா குடு இருந்தா குடும்பம் என் வியாபாரிகள் எல்லாம் டெக்னிக் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பொருளை விற்கும் போது ஒரு பொருளை மட்டும் பேப்பர்ல சுத்தி வச்சிருவாங்க. இந்த புடவையோ இல்ல ஏதாவது ஒண்ணு விற்கும் போது பாத்தீங்கன்னா ஒன்னு மட்டும் பேப்பர்ல சுத்தி தனியா வச்சிருப்பாங்க. இது என்னங்க இல்லைங்க, இது ஒருத்தங்க கேட்டுருக்காங்க அவங்க தான் வச்சிருக்கிறேன். அதை கொடுத்தா கொடுங்க, மற்றதெல்லாம் வேணாம் பாங்க நம்ம மக்கள். அது நிஜமா இல்ல, அது ஒரு வியாபார உத்தி, அது ஒரு வியாபார உத்தி. அது புடவையோ இல்ல வேற ஏதாவது பொருளையோ பாத்தீங்கன்னா ஒன்னு மட்டும் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க வியாபாரிகள். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு போ, அது இல்ல அந்த டிசைன் மட்டும் தனியா பேக் பண்ணி வச்சிருந்தாரு, வேற ஒருத்தருக்கு சொன்னாரு, நான் இதுதான் வேணும் அடம் பிடிச்சு வாங்கிட்டேன். நம்மளை நாமே உயர்த்திப்போம். ஆனா அவரு சொல்லிட்டு இருப்பாரு, அந்த பைத்தியத்திட்ட இப்படி மூடி வச்சு வேற ஒருத்தருக்கு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு வியாபாரி மகிழ்ச்சியா இருப்பாரு. சிவபெருமான் அப்படிதான், இவன் நான் வேணும் கேட்கவே இல்லையா, உலகத்து பொருள்ல அழகான பெண்ணு வேணும்னு கேட்டான் கொடுத்துட்டேன், அழகா மிகப்பெரிய பதவி உயர்வு வேணும்னு கேட்டான் கொடுத்துட்டேன், நான் வேணும்னு அவன் கேட்கவே இல்லை, அதனால நான் என்னை பத்திரமா வச்சுக்கிட்டு இருப்பேன்னு அவரு மகிழ்ச்சியா இருப்பாரு. நாம கேட்கறதுல என்னைக்காவது சாமி வேணும்னு கேட்டுருவோமா, சிவபெருமான நான் குறைச்சு நீ என் கூடவே வந்துடு சார், என்ன சார் அது சுத்தரமா இருக்கு, அவள் எப்படி வருவாரு என் கூட, நம்ம உடனே லாஜிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிப்போம். சாமி எப்படி வருவாரு, சாமி நம்ம கூட வந்துட்டா மத்த பக்தர்கள் என்ன ஆவாங்க, அவர் ஆம்னி பிரசன்ஸ், நம்ம கூடவும் வருவாரு அவங்க கூடவும் போவாரு. ஆனா நம்ம அந்த அறிவு நம்ம கிட்ட கிடையாது, சாமி நம்ம கூட வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு இல்ல, நமக்கு எந்த துன்பமும் வராது, சாமி நம்ம கூட வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். நாவார பரவுவார் நல்புறவு வந்து எய்த, வறுமை வந்து எய்த, தேவாதி தேவபுரான் திருத்தில்லை சென்று அடைந்தார். தில்லை நகர் மணிமன்றுள் ஆடுகின்ற சேவடிகள் அங்கிய அன்புடன் இறைஞ்சி அமர்கின்றார். அவை தில்லை பதிக்கு வந்தவுடனே சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி அங்கு அமர்ந்தாராம். புறமிறைத்த வில்லியார் திருப்புலிச்சரத்தின் கண் விளக்கரிக்க இன்னிடை உள்ளன மாறி எடுத்து வரும் அந்நாளில். வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தெல்லாம் வச்சாச்சு, பணம் இல்ல, அப்புறம் கணம்புல் என்று ஒரு வகை புல், அதை எரிய உள்ளாரு. ஆயசைகள் மாண்டதற்பின் அயலவர் வாழ் இறப்பஞ்சி, மத்தவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு. இப்ப யாரும் வெக்கமே படுறதில்ல, கூசாம கேட்டுறாங்க, எனக்கு இல்ல என்ன பண்றது அப்படின்னு. ஆனா மற்றவர்களிடம் கேட்பதற்கு வெட்கப்படலாம், இறைவனிடத்தில் கேட்பதற்கு வெட்கப்பட வேண்டாம். சாமி கிட்ட போய் கேட்கலாம், எனக்கு நல்ல மனைவி வேணும். அழகான மனைவிங்கிற வார்த்தை இருக்குல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, அது காலத்துக்குள்ள கட்டுப்பட்டது. நல்ல குணவதியா பெண் வரணும்னு ஆசைப்படலாம், அது காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒன்று. அழகான மனைவின்னா 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், பல்லு விழுந்துச்சுன்னா எப்படி இருந்த நீ இல்ல, அவர் பதிகம் படிச்சு என்ன பண்ண முடியும், பதிகம் படிச்சா குணவதியான பொருள் கொண்டும்னு கேட்கணும், நல்ல கணவன் அமையணும்னு கேட்கணும். அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டுச்சு, சார் எனக்கு செவப்பா இருக்கணும் கணவன், சரி, அப்புறம் கர்லிங்கா இருக்கணும் ஹேர், அப்புறம் பேங்க்ல வேலை இருக்கணும், ஏமா அப்பதான் சார் பாதி நேரம் போயிட்டு பாதி நேரம் வந்துடுவாரு, சரி இப்படி எல்லாம் இருக்கணும், ரைட், இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு பேங்க் வேலை மாப்பிள்ளை ஆள தேடுவோம். தேடி தேடி தேடி தேடி பார்த்து அந்த அம்மா வந்து கிடைச்சிருச்சு, பேங்க் வேலை சிவப்பா இருக்கிறாரு கல் இல்லாரு. அன்னைக்கு அந்த அம்மாவால கேஸ திறக்க முடியல. கேஸ்ல ஒரு விஷயம், நீங்க ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கேஸ மாத்த கூடாது, ஆஃப் பண்ணிட்டு தான் மாத்தணும். இது ஒரு தகவல், முக்கியமான தகவல். ஏன் நான் இந்த தகவலை சொல்றேன்னா, இது இப்ப நடந்தது, ஏறத்தாழ ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தி. இந்த அம்மா கேஸ் எரிஞ்சுட்டே இருக்கும்போது கேஸ் மாத்துறதுக்கு ஏங்க இதை திறக்க முடியல கொஞ்சம் வாங்கன்னு அந்த ஐயாவை கூப்பிட, இந்த ஐயா வந்து அதை திறக்க அது கொப்புன்னு பிடிச்ச முடி, எந்த முடி கருள் கருள் இருக்கோ எந்த முடி கருளுங்க இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த அம்மா கட்டிக்கிட்டாங்களோ அந்த முடி கருகி போச்சு, அடிச்ச ஜுவால மூஞ்சி எல்லாம் கருப்பாயிடுச்சு. நான் கேட்டேன், செமப்பா இருக்கணும் கல்லிங்கா இருக்கணும் ஹேரு, எங்கம்மா ஆச்சு? இறைவன் செய்து விடுவான், அப்படிலாம் தேடி தேடி உங்களை பெறக்கூடாது. நல்ல குணவானா இருக்கணும்னு கேளுங்க, நல்லவனா இருக்கணும், அப்பு தண்டா செய்யாதவனா இருக்கணும், அப்படி கேட்கணும். நம்ம இந்த அழியக்கூடிய உடம்பின் மீது பற்று வைத்தால் இறைவன் வேணும்னே அதை கொடுத்து அழியக்கூடிய உடம்புன்றத காமிச்சிருவான். அதுக்காக சொல்றேன், இது அழியக்கூடிய உடம்பு, இதன் மீது பற்று வைத்து விடக் கூடாது. ஆய செயல் மாண்டதின் அயல வருவால் இறப்பஞ்சு காய முயற்சியில் அறிந்த கணம் புல்லுக்கு வந்து மேய விலக்கி கொடுத்து விளைப்போலால் நெய்வாரி தூய திருவிளக்கு எரித்தார் தொடக்கொண்டார். தூய திருவிளக்குன்னு சொல்ற சுகிசிவம் அவர்கள் வார்த்தையை சொல்லுவார். நான் ஏற்கனவே விளக்கு பத்தி பேசும்போதே பதிவு செய்திருக்கிறேன், நல்லெண்ணையை விட்டு விளக்கேற்றதை காட்டிலும் நல்ல எண்ணத்தை விட்டு விளக்கேற்றுங்க, உங்க வீடு நல்லா இருக்கும். நிறம பேர் நல்ல எண்ணெயில விளக்கேற்று, நல்ல எண்ணெயில விளக்கேற்று, நல்ல எண்ணத்தோட விளக்கேற்றினாலே நீங்க நல்லா ஆயிடுவீங்க. ரெண்டாவது, ஒரு எண்ணெய் விடுறீங்கல்ல, எண்ணெய் விட்டு ஏத்துற விளக்கு இருக்குல்ல, நெய் தீபம்னு வைங்க, அந்த நெய்ய அந்த எண்ணெய நீங்க சாப்பாட்டுக்கும் பயன்படுத்துவீங்களா? நீங்க சாப்பிடறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகத்தான் அது இருக்கணும். தீபத்துக்குன்னு ஒரு எண்ணெய் இருக்கு சார், அது 75 ரூபாய் சார் லிட்டர், அது ரொம்ப சீப், அதை வாங்கி ஏத்திக்கலாம். செய்ய வேண்டாம், அதுக்கு ஏத்தாமலே இருக்கலாம், பெட்டர் ஏத்தவும் முடிவு பண்ணிட்டோம்னா எனக்கு எந்த எண்ணெய் ஒத்துக்குமோ, நான் சாப்பிடறதுக்கு எந்த எண்ணெய் ஒத்துக்குமோ அந்த எண்ணெயை விட்டுதான் தீபம் ஏற்றும். நான் நெய் எந்த நெய்யை விட்டு சாப்பிடறேனோ அந்த நெய்யை விட்டுதான் தீபம் ஏற்றும். நான் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு நெய், நான் ஊட்டி சாப்பிடறதுக்கு ஒரு நெய்ன்னு வச்சா சாமிக்கு தெரியும் டிஃபரன்ஸ். அப்படி வைக்கவே கூடாது. நல்ல நெய் ஊட்டி சாப்பிடுறோமா, நல்ல நெய் ஊட்டி விளக்கேற்று, நல்ல எண்ணெயை ஊட்டி சாப்பிடுறோமா, நல்ல எண்ணெயை ஊட்டி விளக்கேற்று. தீபம் ஏற்றுவது தான் தூய திருவிளக்கு, அதுக்கு பேரே திருவிளக்குன்னு பேரு. நீங்க குலதெய்வம் சில பேருக்கு தெரியாது சார், எனக்கு குலதெய்வமே தெரியல, நான் எப்படி கூப்பிடுறது அப்படிம்பாங்க. நீங்க விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தாலே உங்க குல தெய்வம் எதுவும் அதுல அது ஆவாகனம் ஆயிடும், அதுல வந்து அந்த தெய்வம் உட்காந்துடும். காலையில விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய தொடங்கிட்டீங்கன்னா உங்க குல தெய்வம் எதுன்னு தெரிய வேண்டாம் உங்களுக்கு, நீங்க விளக்குக்கு தான் பூஜை செய்வீங்க, அது அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய குல தெய்வம் ஏற்றுக்கொள்ளும், தெரியவே வேண்டாம். எதுவுமே தெரியாமலே போயிடுமே சார், அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க ஏற்றி வழிபாடு செய்யுங்க, அதுவே தானே வெளிப்படும். அதனாலதான் அது பேர் விளக்கு. இருக்கு சில பேர் கேட்பாங்க, விளங்குதா? நான் விளக்கமா சொல்றேன், விளங்குதா அப்படிம்பாங்க. அது விளக்கு விளக்குன்னு இறைவனத்தில் கேட்பதற்காக விளங்காத ஒன்றை விளக்கு விளக்கு என்று இறைவனத்தில் கேட்பதற்காக விளக்கேட்டது. தெரியாத ஒன்றெல்லாம் தெரிஞ்சிடும், நான் யாருன்னு தெரியாது, போன பிறவியில் நான் யாருன்னு தெரியாது, இந்த பிறவியில நான் யாருன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறோம், பேர் இது ஊர் இது இதான் உடம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நிஜமா அது அதுவும் தெரியல, அடுத்த பதவியில நான் என்ன ஆக போறேன் அதுவும் தெரியாது, போன பிறவியும் தெரியாது அடுத்த பிறவியும் தெரியாது, இந்த பிறவியும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இது நாங்கானா அப்படி சில நேரம் இல்ல பல நேரத்துல டவுட் ஆயிருது. ஏன்னா தப்பான காரியம் எல்லாம் பண்ணும்போது இவ்வளவு வாக்கு சுத்தமா பேசிட்டு இந்த வேலையை ஏன் நாம செஞ்சோம், அப்ப நாம இல்ல போல இருக்கு, ஏதோ ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி உள்ள வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு வெளில போயிருக்கு, ஏதோ ஒண்ணு இன்ஸ்டியூட் பண்ணுது நம்மளை இயக்குது, இந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்ய. ஒரு ஆள் சக்கரை பொருள் சாப்பிட்டு சாப்பிடுறீங்க, திராட்சை இருக்கா? நான் கேட்கறேன், சும்மா ஒரு பேச்சு சொல்றேன். கேட்டேன்னா ஏதோ ஒரு வெளியில இருந்து ஒரு பொருள் வந்து என்னை இயக்கிட்டு போகுது, அவர்களை அவர் சக்கரை பொருள் சாப்பிடுறாரு, நம்ம வேற நம்ம பட்டி கிடக்கும், அவதானே பேசுறோம். இறைவனை வணங்கி விட்டால் இறைவனை இதை தந்து விடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை வரல. மெய் வருந்தி உடம்ப வருத்தி சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து விளக்கேத்தி பார்த்தாரு, அப்பவும் முடியல, சம்பாத்தியம் கிடைக்கல. கணம்புள்ளைய வச்சு விளக்கரிச்சாரு, கணம்புள்ள வச்சு விளக்கரிச்சோம்னா அது வேகமா எரிஞ்சிடும். விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறதுல நிரம்ப பேரு பரிகாரத்துக்கு விளக்கேற்றுவாங்க. நான் நிரம்ப நேரம் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறேன், நீங்க பரிகாரத்துக்குன்னு விளக்கே தெரியுங்க, அது சனீஸ்வரன் முன்னாலே இந்த செய்தியை சொல்றேன். பரிகாரத்துக்குன்னு விளக்கே தெரியுங்கன்னா அந்த விளக்கு எரித்து முடிகின்ற வரையிலும் இருந்து அந்த விளக்கை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த தொடச்சிட்டு அப்புறமா தான் நீங்க வீடு போகணும். நீங்க பாருங்க இவ்வளவு பெரிய அகலை எடுத்து வந்து துணிக்கெட்டி போட்டு ஏற்றி வச்சுட்டு எவனோ என்னவோ ஆரம்பிய அப்படின்னு அது பாட்டுக்கு போக மாட்டோம் பரவட்டவன் போகலாம். அது பேர் பரிகார விளக்கு இல்ல. நீங்க ஒரே ஒரு பெரிய எண்ணெயில நினைச்சு போட்டுட்டு ஏத்தி பாருங்க, அந்த விளக்கு நிறைவடைகிற வரையிலும் இருந்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு போய் பாருங்க. நீங்க பல நூறு ஆண்டுகள் விளக்கேற்றிய பலனை அந்த ஒரு விளக்கு கொடுத்துரும். பல நூறு ஆண்டுகள் விளக்கேற்றிய பலனை அந்த ஒரு விளக்கு கொடுத்துரும். ஆனா ரொம்ப கஷ்டம். என் நண்பர் ஒருத்தர் பண்ணாரு, பெரிய எண்ணெயில நினைச்சிட்டு அதை திருச்சி போட்டாரு. எனக்கு தொலைபேசியார அழைச்சாரு, ஏய் சுந்தரராமன் விளக்குல எப்படி தெரியுமா ஏற்றிருக்கேன், திரிய எண்ணெயில நனைச்சி திருச்சி போடுறேன். சரி கண்டிப்பா ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிடும், அடிக்கிற காத்துக்கு இப்பவே அணைச்சாலும் அணைச்சிடும், நான் உடனே வந்துடலாம் கவலைப்படாதேன்னு. சரி பார்ப்போம், போனும் கட் பண்ண வேண்டாம் இருன்னு சார்ஜ் அவ்வளவு தானே போயிட்டு இருக்குது. நான் நின்று போன்லயே கேட்டு இருக்கிறேன், என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, அரை மணி நேரம் ஆச்சியா இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்குது நம்ம வேலை, இந்த எண்ணெய வேற ஊத்தணுமாக்கோ, வெறும் எண்ணெயில நினைச்சு திரிய போட்டாலே நம்ம வேலை அரை மணி நேரத்துக்கு மேல எரியுது. இதை எண்ணெய வேற ஊத்தி இன்னும் கொஞ்சம் வேலை எவ்வளவுதான் இருக்கு பாப்போம்னா பாக்கணும். தேவையே இல்லை. தூய திருவிளக்கு எரித்தார் துளக்கருவை தொண்டனார் நெய்வரும் தீரைந்தெடுத்து கொடு வந்து வெக்கும் பொருள் எவ்விழக்கும் விளை போகாத ஒழியவும் இப்படி ஒழியார் அவ் அறிபுல் வினை மாட்டு அணி விளக்காய் இதை எரிப்பார். அந்த கனவுலையே வச்சு விளக்க எரிக்க ஆரம்பிச்சிட்டார். சில புல்லாக விளக்க வச்சா அந்த புல்லுடைய குணம் என்ன தெரியுமா, வேகமாக இருக்கு வேகமாக இருக்கு. நீங்க கோபத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில தர்ப்பத்துல இருச்சு அதை கொஞ்சம் ரட்சை செய்து சிவாச்சாரிய பெருமக்கள் நமக்கு தருவாங்க ஆசம விதியின்படி, அந்த சாத்திர விதியின்படி அந்த ரட்சையை எடுத்து இட்டுக் கொண்டா நமக்கு எதுவும் நோய் அணுகாது துன்பம் அணுகாது. ஏதாவது கெட்ட செயல் சிந்தனை இருந்ததுன்னா அதெல்லாம் விளைஞ்சிடும். அதனால அந்த ரட்சையை எடுத்துட்டு கொண்டு அதுக்கு பேர் ரட்சை பேர். ஏதாவது மையி மையம்பாங்க, அது மையி இல்லை அந்த பேர் ரட்சை பேர், பாதுகாப்பு கவசம் அப்படின்னு பேர் பாடுவாரான்னு நினைக்கிறேன். முன்பு திரவிழத்து எரிக்கும் முறை யாமம் குறையாமல் முன்பெல்லாம் ஒரு யாமத்துக்கு எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு விளக்கு விளக்கு விளக்குன்னு சொல்ல சொல்ல நான் விளக்குறதுக்கு வரேன்னு வரா. அவள் விளக்க தொடங்கி விட்டால் நமக்கு சந்தேகமே இருக்கு, நமக்கு தானா விளங்கிடும். விளங்காததெல்லாம் விளங்க செய்யக்கூடிய ஆற்றல் அவளுடைய கடைக்கள் பார்வைக்கு நமக்கு சாதாரணமா விளங்காது, இது விளங்கல அது விளங்கல. ஆனா அம்மியில் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் எல்லாம் விளங்கும். விளங்காததும் கூட விளங்கிடும், பல பிறவியில விளங்காததும் கூட இந்த பிறவியில விளங்கிடும். ஒன்றுக்கும் விளங்காதது கூட விளங்க ஆரம்பிச்சு இது எதுக்கும் பயனில்லையே நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அம்மியுடைய கடைக்கள் பார்வை பண்ணுச்சுன்னா அதுவும் விளங்க ஆரம்பிச்சு. அந்த சிறப்பு இங்கு திருவிழா தெரிக்கும் முறை யாமம் குறையாமல் வெற்றும் விளக்கெரிக்க போதாமை மெய்யான அன்பு புரிவார். அடுத்த விளக்குக்கு புல் வேகமா எரியுது, ஒரு யாமம் எரியணும், ஏறத்தாழ 45 நிமிடங்கள் எரியணும், எரிய மாட்டேங்குது விளக்கு. பார்த்தாரு இதுக்கப்புறம் வேற வழி இல்லை, நீங்க இன்னைக்கு அந்த 63 நாயன்மார்ல பாத்தீங்கன்னா அவருடைய முடி மட்டும் நீச்சிக்கிட்டு கோடை புள்ளி மாதிரி 63 நாயன்மார்கள் கணம் கொண்டவருடைய கதையை பாத்தீங்கன்னா முடி கோட முடியா நீச்சிக்கிட்டு பார்த்தா தன்னுடைய முடியில விளக்கிட்டான். சில பேர் சொல்லுவாங்க தான் தலைக்கில தானே நெருப்பு வச்சுக்கிட்டான், இல்ல அவர் தன்னுடைய தலைவிதியை மாற்றிக்கொண்டார் என்று பொருள். தன்னுடைய தலைவிதியை மாற்றிக்கொண்டார் என்று பொருள். அன்பு புரிவார் அடுத்த விளக்குக்கு தம் திருமுடியை எங்குங்க மடுத்து எரித்தார், முடிய கொடுத்துட்டார் எரித்தார் இருவினையில் தொடக்கு எரித்தார். விதத்தான் அழகு முடிய எரித்தார்னு சொல்லியிருந்தா மட்டும் என்ன சார் அது அபசகுணமா இருந்தது, முடி பொசுங்க கூடாதே அதுல வழிபாட்டுல சால சிறந்தது நமக்கு தோணிடும். அடுத்த வரி போறாரு இரு வினையும் தொடக்கு எரித்தார், ரெண்டு வினை போன பிறவி ஒரு வினை, இந்த வினை ஒண்ணு இருக்குது இப்ப செய்யறது சேருது அக்யூமுலேட் ஆகுது சேருது. சந்தேகமா இருக்கா நீங்க அக்கௌண்ட்ஸ் படி பாருங்க, அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பற்று வர கணக்கு எடுக்குறீங்க, லெட்ஜரை ஓபன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் தான் வரும். அந்தந்த அக்கௌண்ட்ல லாஸ்ட் இயர் பேலன்ஸ் எவ்வளவு எடுத்து போடணும், இந்த வருஷத்து கணக்கையும் சேர்க்கணும். சேர்த்து கடைசியில் ட்ரையல் பேலன்ஸ் போட்டு அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் போட்டு ட்ரையல் பேலன்ஸ் முடிக்கணும். இப்படி நம்ம பிறப்பு நடந்துட்டே நான் போன வருஷத்து அக்கௌண்ட் எடுத்து பேலன்ஸ் போடும் போதுதான் சொல்லிப்பேன், போன பிறகு இந்த கணக்கு இருந்து என்ன தெரியும், பேலன்ஸ் தெரியுது, ட்ரையல் பேலன்ஸ் தெரியுது, இந்த அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குது பேலன்ஸ் தெரியுது, ஆனா என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்னென்ன சேருதுன்னு தெரிய மாட்டேங்குது. டெபிட்டா கிரெடிட்டா தெரியல. இரு வினையும் தொடக்கு இருக்கிறார், இரண்டு வினைகளும் சங்கமித்து இந்த வினை அடுத்த வினையை உருவாக்கக்கூடிய இந்த பிறப்பு வினை. போன பிறவியும் வெளியாக இந்த பிறவி கிடைச்சது, இந்த பிறவியை வச்சுக்கிட்டு தான் நமக்கு இன்னொரு பிறவி அமைய போகுது. இரு வினையும் தொடக்கு எரித்தார், ரெண்டு வினையினுடைய தொடக்கத்தையும் முடிச்சுட்டாங்க. ஏதாவது ஒரு ஹெட்டிங்ல பேலன்ஸே இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் அந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் ஆகாது. ஏன் சார் பேலன்ஸ் இல்ல சார் லாஸ்ட். அது போல இரு வினையும் தொடக்கத்தையே எரித்துள்ளக்கூடிய ஆற்றல் கலந்துள்ளது. இந்த நாயனாரை பற்றி சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் போயிடும். ஏதாவது ப்ரமோஷன் வரணும்னா அந்த ப்ரமோஷன் வந்துடும். நிலுவைத் தொகை ஏதாவது பணம் வர வேண்டியது வராம நிலுவைத் தொகையில இருந்ததுன்னா அந்த பணம் வந்துடும். இல்லத்துல மொழி புறக்கும், தம்பதிகளுக்கு குழந்தை இல்லைன்னு வேண்டிட்டு இருந்தாங்கன்னா வேணும்னு வேண்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தை பேத்தினை அழிக்கக்கூடிய நாயனார் கடம்புள்ளர் என்பதை சொல்லி இல்லத்திலே விளக்கே இருக்கக்கூடிய ஆற்றலை தருவார் கடம்புள்ளர். இவர் ஏற்றக்கூடிய விளக்கு நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றைக்கும் எரிய வேண்டும். அது மகிழ்ச்சி என்னும் திருவிளக்காக வளர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை வைத்து அம்பிகை வருவதற்காக நிறைவு செய்கிறோம். ஏனென்றால் அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக என்பதை சொல்லி இந்த சொற்பொழிவை செய்வதற்கொள்கிற இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வார் நிறைவேற்றி இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருவரை பிரார்த்தனையாக வைத்து

0: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: நதி மகந்தாய் ஞான கொள்ளுதாய் புத்தியில் வைத்தடி போன்றவற்றை விழுக்கி துணை தருவன் மலப்பாதங்கள் நிறைவுறா விழுக்கி துணை முருகாயினம் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணையவன் மதில் தோளும் பயந்தகனை வழிக்கு துணை வழிங்கேதன் செங்கோடன் பயிலும் வழிக்கேதொழும் அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிவழ்ந்து எவக்க வழிகிட வழிக்கே சுடங்களே பாவங்களே செய்து வாழக குழிக்கே கடும் கழவடமோ என்ன கூறுகிறீர்கள்? எல்லாம் வந்த இறையோ இறையடியாக்களை பற்றி சிந்திப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய குருவர்களையும் திருவுருளையும் மனமொழி மெய்களால் வழங்கி பொதுவா ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் ஓய்வாக இருக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் என்று இல்லாமல் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஆன்மீக நண்பர்கள் அனுபவிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில வந்து வழிபாடு செய்யணும்னு சொன்னா நல்ல சுவையான சாப்பாடு கிடைக்கும். ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை என்று வந்து சிவபெருமானை வழிபட்டால் ஏதாவது ஆலயத்திற்கு சென்று வந்தால் நல்ல சுவையான சாப்பாடு கிடைக்கும். பல நாட்கள் நான் ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து வழிபாடு செய்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு அன்பர் இடத்திலே சொன்னேன், சாயங்காலம் என்ன சார் வேலை, சாயங்காலம் மாதிரி கோவிலுக்கு போறது நாங்க, அப்போ ஒரு சுவையான சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு ஏதாச்சும் சொல்றீங்க. இல்ல ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பிரகோஷமோ இல்ல ஏதாவது கோயிலுக்கோ போற வழிபாடு இருந்ததுன்னா சுவையான சாப்பாடு கிடைக்குமா? இந்த தகவலை நீங்க சொல்லிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமையோடு வந்து வழிபட்டா சாப்பாடு கிடைக்குது, பல நேரத்தில் அது சுவையுடன் இருக்க மாட்டேங்குது. அது சுவையாக இருக்கிறதுக்காக இறைவன் திருவோடு செய்திருக்கிறார், நம்ம எல்லாம் இங்கே கூடி வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி இந்த நாயனார் பெயர் காரி நாயனார் என்பது. காரி நாயனார் என்ற வாழ்க்கை வரலாற்றை கேட்டால் நல்ல எழுத்து வன்மை எழுத்து வன்மை நல்ல எழுத்தாளராக மாறிந்தலாம், நல்ல பேச்சாளராக மாறிந்தலாம். காரி நாயனார் 63 நாயன்மார்கள் காரி நாயனார் நாயனார் என்று வரலாறு கேட்டால் நல்ல எழுத்தாளராக நல்ல பேச்சாளராக மாறிவிடலாம். இரண்டாவது இதமான சொற்களை பேசலாம். வாழ்க்கையில ரொம்ப சிக்கல்களுக்கான காரணம் வார்த்தையில இதம் இல்லாத இதமான சொற்கள். ஒருத்தர் தவறே பண்ணிட்டாலும் கூட அந்த தவறை நளினமாக சுட்டி காட்டினால் அவங்க மனசு மகிழ்வு. நண்பர் ஒரு சொன்னார், அன்னைக்கு ஒரு 50-55 வயது தம்பதிகளான், அன்னைக்கு அந்த அம்மா ரெண்டு பேரும் தானே இருக்கும், பையன் இல்ல பொண்ணும் இல்ல, எல்லாம் படிக்கிறதுக்கு வெளியூர் பேருக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு குறைவா சமைச்சு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ காரணம் செய்ய போக அன்னைக்கு எதுவுமே நல்லா இல்லை. சாம்பார் நல்லா இல்ல, ரசம் நல்லா இல்ல, கூட்டு நல்லா இல்ல, பொரியல் நல்லா இல்ல, எது எது செஞ்சுட்டாங்களோ அதெல்லாம் நல்லாவே இல்லை. இவர் உட்காந்து சாப்பிட உட்காந்து ஒரு மணி சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்றத விட அவர் மாறி சொன்னா, நீ எப்படி நம்ம சமைச்சிருக்க, கல்யாணம் ஆகி வந்த புது பொண்ணு சமைக்கிற மாதிரி சமைச்சிருக்கிறேன், கல்யாணம் ஆகி வந்த புது பொண்ணு சமைக்கிற மாதிரி சமைச்சிருக்கிறேன், புது பொண்ணை கொண்டாடுற மாதிரி நான் இன்னைக்கு கொண்டாடணும்னு நீ எனக்கு சுட்டி காட்ட. புது பொண்ணை கொண்டாடுறது வீட்டுல யாரும் இல்ல, திருமணமான பொழுதுல புதிதாக வந்த பெண்ணை கொண்டாடுவது போல நான் உன்னை கொண்டாட வேண்டும் என்பதை எனக்கு சுட்டி காட்டுறதுனால இப்படி சமைச்சிருக்கியோ அப்படின்னு சொன்னாராம். என்ன ஒரு முன்பு பாருங்க, தகவல்களை தெரிவிப்பதில் கூட ஒரு நடிகர் இருந்தால் அந்த தகவல் ஏற்றுக்கொள்ளணும். ஏன் லேட்டு, இனிமே லேட்டா வர வேலையை வச்சுக்காத அப்படின்னா குழந்தைங்க நான் அப்படிதான் வருவோம் உன் வேலையை பாருவோம். பத்திரமா வந்துருக்கியா, வழியில ஒரு பயம் இல்லையே, பத்திரமா வந்துரு அப்படின்னு சொல்லி பாருங்க குழந்தைங்க. படி என்ன படிச்சுட்டியா, நிறைய மார்க் வந்துடும், அது கேளு எல்லாம் படிச்சுட்டியா, நிறைய மார்க் வந்துடும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவீங்க அது கேட்டு பாருங்க. ரெண்டாவது உங்க எண்ணம் போத வாழ்க்கை, எண்ணம் போத வாழ்க்கை வேற ஒன்றும் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. நல்லது நினைச்சா உங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், ஒரு குறையும் வர, என்னவோ ஆயிடும் என்னவோ ஆயிடும் நினைச்சாலே என்னவோ ஆயிடும், ஒன்றும் ஆகாது. ஓம் நமச்சிவாய என சிந்தித்து இருக்கும், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டு இருக்கும். எண்ணம் நலமானால் எல்லாம் நலமான். ரொம்ப பேரை நான் பார்த்திருக்கிறேன், கோடீஸ்வரரா இருப்பாங்க, ஆனா பரம ஏழை போல எப்ப பார்த்தாலும் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இல்லை. அடுத்த வேலைக்கு என்ன செய்வான் தெரியாது, ஆனா ராஜா மாதிரி சொல்லிக்கு என்ன அடுத்த வேலைக்கு ஒண்ணும் இல்லையே. நான் சாமி பார்த்துக்கலே கல்வி தேசியே ஆசீர் உதயங்கிற பாடல் எழுதும்போது ஒரு வரியை எழுதிப்பார், கையால் மரத்தை நட்டவர்கள் கருத்தாய் நீர் பார்த்தாரோ. அதுதான் நம்ம வாழ்க்கை மரத்தை வச்சவன் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கை தெரியுமா, ஒரு உயிர் தோன்றியதற்கு பின்னால் அதுக்கு உணவு தேடுவது மனித வாழ்க்கை. ஒரு உயிர் தோன்றியதற்கு பின்னால் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன உணவு, அவன் என்ன உணவு பிடிக்கும், அது என்ன குழந்தைக்கு, இந்த குழந்தைக்கு என்ன உணவு சாப்பிடலாம்னு. ஒரு குழந்தை ஒரு உயிர் தோன்றியதற்கு பின்னால் உணவை தேடி சேர்ப்பது மனித வாழ்க்கை. ஆனா இறைத்தன்மை அப்படி இல்லை, உயிர் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த குழந்தைக்கு இதெல்லாம் தேவைன்னு அது உருவாக்கி வச்சிருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, இன்னைக்கு குழந்தை பிறக்க போதுனா நேற்றுக்கு ஆஸ்பத்திரி கலந்துருப்பாங்க இல்லைய, ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாகவே மருத்துவர் படிச்சிருப்பாரு. அந்த குழந்தைய பிரசவம் பார்க்கறதுக்கான டாக்டர் 25 வருஷத்துக்கு முன்னாலே டாக்டர் ரெடி, நம்ம சிவபெருமான் ரெடி பண்ணிடுறாரு. அம்மா அப்பாவை 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாலே, 25 வருஷத்துக்கு முன்னால அம்மாவை ரெடி பண்ணிட்டாரு, 30 வருஷத்துக்கு முன்னால அப்பாவை ரெடி பண்ணிட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு உயிர் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் பிறக்கிறதுக்கு 70 வருஷத்துக்கு முன்னால எங்க டாக்டர் ரெடி, நான் பிறக்கிறதுக்கு 65 வருஷத்துக்கு முன்னால எங்க பாட்டி ரெடி, இங்க வந்தாச்சு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு அப்புறம் யார் வருவா, இதெல்லாம் யார் செய்வா. நாம் வருவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் நிறைவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் இடத்திலேயே நாம் சரணடைகிறோம். அந்த பரம்பொருள் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக தருந்து நம்பணும். என்ன செய்யும், என்ன செய்யும், எல்லாவற்றையும் செய்யும். அப்ப இடையில தீமை எல்லாம் வருது, நமக்கு மகிழ்ச்சி குறைவா வருது, என்ன காரணம் இல்ல? எல்லாமே அப்ப சாமிதான் செய்யறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியாக வரணும். இந்த சந்தேகம் வரணும், கடவுள் எப்படி சார் நமக்கு துன்பத்தை கொடுப்பாரு? கடவுள் கொடுத்துக்கிறது உணவு கொடுத்துக்கிறார், ஆனா நம்ம வந்து ஆசையும் எது உடம்புக்கு ஒதுங்காவோ அதை நிறைய சாப்பிடுவோம். அப்புறம் முடிச்ச எப்பமா வருது, சார் நான் கடவுள் கொடுத்ததுதானே சாப்பிட்டேன், ஏன் அளவுக்கு மீறி சாப்பிட்டேன், அவ்வளவு இன்பத்தை அனுபவிப்பதில் தவறு இல்லை, இன்பத்தின் அளவுக்கு மீறி அனுபவிப்பது ஆசை தவறு இல்லை, வேற ஆசை ஆசை தப்பே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இந்த பூமியில நல்லா வாழறதுக்குதான் மனித வாழ்க்கை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறைந்தும் நல்லாவோடும். அப்ப இந்த பூமியில நல்லா வாழலாம். காரி நாயனாருடைய வார்த்தை நல்ல இதமான வார்த்தை, துன்படாத வார்த்தை. இன்னொரு மனிதரை காயப்படுத்தாம வாழ ஆரம்பிச்சுட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில எந்த காயமும் நிரம்ப காயம் பட்ட மனிதர்களை எல்லாம் பார்க்கிறேன். நிரம்ப காயம் பட்ட மனிதர்கள் என்ன ஆச்சு, ஏன் இவன் கஷ்டப்படுறாரு அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேரம் சொல்லுவேன் சார், சொல்லலாம் அப்படியே இல்லை, ஆனா அவருடைய விளைவு வேண்டும், அவருடைய விளைவு வேண்டும். நீங்க சாதாரண நெருங்கி இருந்து போது அதை அணைச்சாக்கூட அதோட விளைவுகள் வரும், கொஞ்சம் முகம் வரும், கொஞ்சம் நெடி அடிக்கும், இல்ல அந்த ஜுவாலை குஜும் நம்ம மேல பாயும். அதுபோல இருவருடைய தவறுகளை நாம் நீக்க வேண்டும் என்று உருவட்டாலும் நமக்கும் அந்த தோஷம் கொஞ்சம் போல வரும், கொஞ்சம் போல வரும். நிறைய பேர் சந்தேகமா இருக்கும், என்ன சார் தப்பதான் நீக்க போறேன், எனக்கு எப்படி சார் வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி சொல்றேன், சாக்கடையை சுத்தம் பண்ற வாழ்வு இல்லை, அதை நீங்க எவ்வளவு கட்டினாலும் அதுலயும் கொஞ்சம் அந்த சாக்கடையினுடைய அசுத்தங்கள் எல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால நான் எதுவாக நேர்முறை சொல்லுவேன், நான் அடுத்தவரை திருத்த போறேன், அடுத்தவரை திருத்த போறேன் அப்படின்னு போனீங்கன்னா அந்த தவறுலாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்க மேலேயும் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோ, அடுத்தவரை திருத்த போறதுனால சாக்கடையை சுத்தம் பண்ற வாழ்வு அது கொஞ்சம் அழுக்கு ஒட்டிக்கும், எவ்வளவு கழுந்தினாலும் இருக்கும். இருந்தீங்களா நல்ல வீடுல, ரொம்ப நுட்பமான வீடுல, அதுக்கு தனி ஒன்று வச்சிருப்பாங்க, எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அது தேஞ்சு போனதுக்கு அப்புறம் இதை சாக்கடையை சுத்தம் பண்றதுன்னு அந்த வாரம் தனியா வச்சுக்கலாம். என்னுடைய தவறுகளை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு காலையில லேட்டா எழுந்தேன், ஜெபம் பண்ணாமலே சாப்பிட்டேன், அம்மாவை திட்டேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய தவறுகளை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு என்னுடைய உள்ள நான் சுத்தப்படுத்திக்கிட்டேன்னா, அடுத்தவங்களுடைய தவறுகளை சொல்லிட்டு இருந்தேன்னு நான் அசுத்தமாகிட்டு இருக்கேன்னா, அப்ப என்ன செய்வோம்? விதமான வார்த்தைகள் தான் உண்மையை பேசக்கூடாது. அந்த உண்மையிலையும் அடுத்தவங்க தப்புடைய உண்மையை பேசக்கூடாது. நான் உண்மையை தான் சார் பேசுவேன், அவன் தான் சார் செஞ்சான், நான் தான். இதுக்கான காரணம் என்ன? காலம் இவ்வளவு கட்டி கிடக்கு, ஒரு பக்கம் நல்லவர்கள் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறாங்களே, கெட்டவங்க தான் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு மகாஸ்வாமிகள் கேட்ட போது நானா என்ன சொல்லிடுவேன்? இல்ல சாமியார் மக்களோட தான் இருப்பாங்க, என்ன பண்றது, உலகம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க. மகாஸ்வாமிகள் சொல்றாரு, உலகத்தூடு லோகத்தூடு இதுதானா எல்லாரும் சொல்றேன், எனக்கு தப்பஸ் போகணும், எனக்கு தப்பஸ் போகுதுன்னு சொன்னா, எனக்கு தப்பஸ் அதிகமா இருந்ததுன்னு சொன்னா, நான் சொன்ன உடனே நீங்க எல்லாம் கேட்பீங்கல்ல. அம்மா சொல்லி பையன் கேட்கலன்னா எங்க அம்மா அழகா சொல்லுவாங்க, எங்க தாயா ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நான் சொல்லி நீ ஒன்னு கேட்கலன்னா, நீ கேட்கற மாதிரி நான் சொல்லலன்னு என்னாலே நின்று போயிருப்பான். அப்போ ஒரு ஆசிரியர் சொல்லி மாணவன் கேட்கலன்னா, என் பேச்ச மாணவன் கேட்க மாட்டேங்கிறான் ஆசிரியர் சொல்லக்கூடாது. ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்பது போல ஆசிரியர்கள் சொல்லணும், என் பேச்ச என் பையன் கேட்க மாட்டேங்கிறான் சார், பையன் கேட்கறது போல அப்பாவும் அம்மாவும் சொல்லணும். இதெல்லாம் இதமா பேசுறதுன்னு சொல்றாங்க. காலிகாயனார் அப்படி ஒரு நூலை எழுதிக்கிறாரு, ரொம்ப அற்புதமா. நம்பியாண்டா நம்பி திருத்தொண்ட திருவந்தாதியில எப்படி இந்த பாடலை எழுதியிருக்கிறார் காலி நாயனார் அப்படிங்கிறத விளக்கிட்டு போறாரு. புல்லக மாகா வகை உலகத்துள் உணர்ந்தனமும், உலக வாழ்க்கையை தான் சொல்றாரு, ஆனா உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீயது கலக்காமல் உலக வாழ்க்கை செய்திகளை சொல்றாரு. புல்லன ஆகா வகை உலகத்துள் உணர்ந்தனமும் தொழிலவும் நயமாகும், சொற்களை நயமா சொல்றான், காயப்படுத்துற மாதிரி சொன்னா யாருக்கும் பிடிக்காது. நேர்பட பேசுவாங்க, நேர்பட பேசணும், ஆனா அது நம்ம வாழ்க்கையில இருக்கும், அடுத்தவங்க வாழ்க்கையை நேர்பட பேசக்கூடாது. இந்த தப்பு அவங்க தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தெரியலீங்க அப்படின்னு சொல்லிடுறான், எனக்கு தெரியல யார் செஞ்சாங்கன்னு தெரியல, நான் செஞ்சிருக்கேன், என்னுடைய தவறாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளலாம். உள்ளன ஆகா வகை உலகத்து உணர்ந்ததவும் சொல்லினவும் நயமாக்கி சுடற்பில்லனை வாழ்த்தி விளங்கு கையிலே நல்ல சொற்களை சொல்லியே திருக்கைலாயத்தை அடைஞ்சிட்டாராம். காரியநாயனார் எப்படி திருக்கைலாயத்தை அடைஞ்சாருன்னா, ஒண்ணு வச்சு வாயா சொல்லல, இந்த உலகத்துல நிறைய அன்னதானம் பண்ணணும் பண்ணல, நிரம்ப வேறு வேறு செயல்களை செய்யணும், ஜெபம் பண்ணணும், தபம் பண்ணணும், அதெல்லாம் எதுவும் செய்யல, ஞாபகம் பண்ணணுமா செய்யல, வேற என்ன பண்ணாரு, நல்ல இதமான வார்த்தைகளை சொல்லி சொல்லியே திருக்கைதாக போயிட்டாராம். கையிலை புக்கான் என்பதால் கல்லன மாமதில் சூழ் கடப்பொழியில் கரியையே காரியே, அவர்தான் காரி நாயனார் அப்படின்னு திருக்குறள் திருவந்தாதியில் நம்பியாண்டார்கள் சொல்றாரு. இந்த காரி நாயனார் திருக்கடவுர் திருக்கடையூர் நாம இன்னைக்கு சொல்ற காலத்துல, இந்த திருக்கடையூர் காலத்துக்கு எச்சக்கமான சிறப்பு இருக்கு. அமிர்தம் விழுந்த இடம், மார்க்கண்டேயன் வந்து உருவாகும் போது எம்மனை உழைத்த இடம், அதனால அந்த போகணும்னு சொன்னா கால சம்ஹாரம் ஊட்டி அப்போ அந்த வழங்கணும்னு சொன்னா அங்க 60 மணிக்கிட்டா 70 மணிக்கிட்டா சதாபிஷேகம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நாள் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த திருக்கடையூர் அபிராமி முன்னால சுப்பிரமணியன் வந்தது உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, நிரப்ப நேரங்கள்ல ஜெபம் பண்ணீங்கன்னா, முதன் முதல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது ஞாபகம் சொல்லி கண்ணை மூடக்கூடாது, நிறைய பேர் கண்ணை மூடிட்டு ஜெபப்படணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கண்ணை மூடக்கூடாது. அப்ப கண்ணை திறக்கலாமா? திறந்து கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? உங்க மூக்கோட துணிக்குல நீங்க பாருங்க, அதை யாரையாவது ஒருத்தர் போய்படாது சொல்லுங்க, கண்ணு திறந்து இருக்கு, போட்டோ எல்லாம் மூடிடுமா? அதை போய்படம் எடுத்தீங்கன்னா உங்க கண்ணு மூடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காதிங்க, மயக்கம் வரும். வீட்டுல உட்கார்ந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா முதல்ல மயக்கம் வரும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாக்கலாம், ஒரு நேரம் வைத்து பாருங்க. ஒரு நிமிடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மயக்கம் வரும். ஒரு நிமிடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மயக்கம் வரும்.

இந்த பிறவி இப்படி ஆயிடுச்சு, அடுத்த பிறவி என்ன இருக்க போகுது, இந்த பிறவியில இன்னும் யாரெல்லாம் சேர போறாங்க, ஒரு பெரிய ஜோடி. சில பேர் ட்ரெயின்ல ஒரு இடத்துல இறங்குறாங்க, சில பேர் ஏறுறாங்க, நான் ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கேன், எனக்கு பக்கத்துல சில பேர் உட்காடுறாங்க, சில குழந்தைங்க உட்காருது, நான் ஏன் இடம் வரும்போது நான் இறங்கி போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி தொடர்ந்துதான் இருக்கும், யாரும் இங்கேயும் நான் இறங்கி உடனே ட்ரெயின் இருக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும். இந்த பயணத்துல நான் யாருங்கிற ஒரு கொஸ்டின் வச்சுட்டுதான் ரமணன் கேட்டாரு, நான் யாருங்கிற விசாரம் செஞ்சாரு. இந்த விசாரத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு வைங்க. முதல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்க பைத்தியக்காரன் தான், என்ன நல்லா தான் நிக்கிற வயசுல இருந்தா அப்படின்னு. ஆனா காலப்போக்குல அவங்களும் கூட உங்களிடத்தில் வந்து வழி கட்ட ஆரம்பிச்சுடுவாங்க, இந்த பிரச்சனை நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. முதல்ல நம்மளை உருவாக்குற உணவு செய்யப்படாதீங்கன்னு சொல்லுவேன், ஐயா எனக்கு இந்த பாவத்துக்கு எப்படி இருந்தது வெளியே வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மாற்றுனா உரு வகையில உங்க சிந்தனை கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் வேற ஒண்ணும் இல்லை, வரப்போறது தெரியும், வரப்போறது தெரியும். இன்னைக்கு இது நடக்குது, இதுதான் நடக்க போகுது, இது இப்படிதான் நடக்க போகுது. ஜோசியம் தெரிஞ்சு ஜோசியம் தான் நினைச்சுக்காதீங்க, இதை ப்ரெடிக்ஷன் நினைச்சுக்க வேண்டாம், இது வந்து அஸ்ட்ராலஜி கிடையாது. உங்கள் உள் மனதோடு பேசி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவுகளினுடைய விளைவுகள் எப்படி வரப்போகின்றன என்பதை பேசுகிறது. இந்த ஜபத்தை நிறைய பேர் ஜபம் பண்றேன் ஜபம் பண்றேன் மூச்சு பயிற்சி தரேன் எல்லாம் காத்து வச்சு உட்காந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா சில பேர் சோம்பேறி ஆயிடுறாங்க. நான் அதே ஜபம் ஆக்சுவலா ஜபம் பண்ணீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாயிடும், முகம் தேஜஸ் ஆயிடும். ஜபம் உண்மையான ஜபம் பண்ணீங்கன்னா முகம் தேஜஸ் ஆயிடும், சுறுசுறுப்பாயிடும். சுறுசுறுப்போ உங்களுடைய தேஜஸோ குறையுதுன்னா நீங்க ஜபம் பண்றதுல எங்களுக்கு தப்பு இருக்குதான், சரியா ஜபம் பண்ணல ஒழுங்கா பண்ணலாம். இந்த நாசிய பார்த்து நாசி உரிய பார்த்தாச்சு, கண்ணை கீழே இறக்கி மூக்கு உரிய பார்த்தாச்சு, குருவ மத்தியில கொண்டு வந்து நம்முடைய சிந்தனையை நிறுத்தியாச்சு. இப்படி சுப்பிரமணியன் ஒருத்தது உட்கார்ந்து ஜெபம் பண்ணி சொல்றாரு திருக்கடையோட அபிராமி முன்னால. அந்த நேரம் அங்க அரசர் வந்தவர் இவங்க யாரு பேர் சுப்பிரமணியன் பேருங்க, சரி இவர் என்ன பண்ணுவாரு ஜெபம் பண்ணி கேட்பாரு, அம்பாளுக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கேட்பாரு. சரி இவர் கோயில் சிப்பந்தியா கிடையாது, கோயில் சிப்பந்தி எல்லாம் கிடையாது. இவருக்கு என்ன செய்யணும் நம்ம கோயில் ஏது ஒரு பட்டசம் கொஞ்சம் உணவு கோயிலில் இருந்து கொடுக்கப்படுது, கோயில ஒரு வேலையும் செய்யல, கோயிலோட சிப்பந்தியும் கிடையாது, கோயில் எதுக்கு உணவு கொடுக்கணும் அது கூடுதல் செலவு இல்லை அப்படின்னு ஆசை கணக்கிட்டு. ஆனா அப்படிதான் சொல்லப்படாதே பெரிய மகான் இல்லையா மகான் சும்மா தானே உட்காந்துருக்காரு, நிறைய பேர் சும்மா உட்காந்துருக்காங்கன்னா கிருமி வயசு அடிச்சுட்டு வைங்க தரா நீ என்ன வேலைக்க போற உகாரு என் காலேஜ் போனோம் பையனோ பேத்தியோ பேரோ சொல்லுவோம், நீ சும்மா தானே இருக்க பத்து மணிக்கு புரியுங்க சொல்லுவோம். ஆனா அந்த காலையில இருந்துச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்த காசுல சாப்பிட்ட எச்ச உடம்பு அந்த காலப்பர் போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுத்த காசுல வாங்கி சாப்பிட்ட எச்ச உடம்பு அவங்க எச்ச உடம்பு வச்சுட்டு அவங்க பேசுறாங்க நம்ம வீட்டுல தான் இருக்கிறோம் அவன் பொறுமையாக இருக்கான்னு சொல்லணுமா அத வேகமா சொல்லக்கூடாது. ஏன் வேகமா சொல்லக்கூடாது, அவங்க எச்ச உடம்பு தானே அவங்களுடைய எச்சம் தானே அவங்க நான் மட்டுமே சாப்பிடணும் எனக்கு உள்ள முடியலா எந்த போடுறது வேண்டாலும் முடிவெட்டுனாங்கன்னா நம்ம எப்படி இந்த பூமிக்கு வந்துருந்தோம். அவர்களை பெரியவர்களை வயது முடிந்தவர்களை ஆயுதத்தையர்களை எந்த வார்த்தையும் குறையா சொல்லக்கூடாது, ஆனா அவங்க சொல்லலாம் ரொம்ப முக்கியம் அவங்க சொல்லலாம், ஏன்னா சாப்பாடு போட்டவங்க நான் வாங்க சொல்ல

சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டு வளர்ந்தோம்ல, அப்பா அண்ணா அப்பா தான் கேட்டு வாங்கி இருந்து வளர்ந்தோம்ல, அவங்க பேச்சு கேட்டுதான் வளரணும். உங்களுடைய சிந்தனையை கொண்டு வந்திருக்கீர்கள். நான் யார விசாரணை ஏன் இந்த கோயில வந்தேன் விசாரணை வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, முதல்ல சிகப்பு கலர்ல வரும் உங்க கண்ணுக்கு முன்னால ஒரு சிகப்பு திரை போட்டால் எப்படி அப்படி வரும். ரொம்ப நுட்பமான விஷயம், ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சவங்க செய்யலாம் இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை, இதை செஞ்சு எதுவும் பண்ணி வேணும். ஒரு சிகப்பு திரைன்றது போல வரும், அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஆரஞ்சு கலரா மாறும் அந்த திரை. அது ஒரு கட்டத்துல இது புதுசா இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க, This is called Allspark Yanam. அப்படி பார்த்து ஒரு புது பெயர்லாம் வச்சுக்கிறாங்க, Allspark status அப்படின்னு ஒரு பெயர் சொல்றாங்க. இன்றைக்கு இந்த மனநிலைக்கு நீங்க வரும்போது அது எப்படி ஆயிடும் அப்படின்னா, கிரீம் கலர்ல ஆயிடும். உங்க குருவிய பார்த்துட்டு இருக்கீங்க, குரு மத்தியில உங்களுடைய சிந்தனையை கொண்டு வந்து வைக்கிறீங்க. முதல்ல கண்ணை மூடல, கண்ணை மூடல, ஆனா ஒரு செவப்பு திரை விழுந்தது போல இருக்கும். காலப்போக்கில் கொஞ்ச நேரத்துல அது ஆரஞ்சு கலர்ல மாறும், அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது கிரீம் கலர்ல மாறும். சில பேருக்கு அது ஊதா நிறமாகவும் மாறுறதுன்னு சொல்றாங்க, அது ஊதா நிறமாகவும் ஆகும் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஞாபகத்தை வச்சுங்க, இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னு அர்த்தம். ஊதா நிறத்துக்கு போச்சுன்னா உங்க கண்ணு கூடுறதுல ஏதோ கொஞ்சம் தவறு இருக்குன்னு அர்த்தம். இந்த சொல்றது எல்லாமே வந்து நான் படிச்ச விஷயமா, நான் செயல்படுத்துறது எதுவும் இல்லை. இதுல புரிஞ்சுக்கணும் சார், நீங்க அப்படிதான் செப்ப முடியுமோ அப்படின்னா கேட்கக்கூடாது. நம்ம ஓம் நமச்சிவாயாவை சாப்பிட்டே கூட சொல்லுவோம், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. உள்ள போற உணவு ஒழுங்கா போகணும், ஒழுங்கான உணவு உள்ள விஷயம், ஒழுங்கான உணவு உள்ள போகணும், உள்ள போற உணவு ஒழுங்கா போகணும். அது எங்கேயாவது மூச்சு போடாது சிக்கி பிடிச்சிருவீங்க, அது போய் இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா இறங்கிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, புரோகமா இருந்தாலும் சரி, எங்க சுந்தரம் பேச வரல கொஞ்சம். அப்போ உள்ள போற உணவு ஒழுங்கா இருக்கும், ஒழுங்கான உணவா இருக்கும், ஒழுங்கா உணவு போகும். இந்த ஸ்டேட்டஸ்ல என் பேர் ஆல்பா ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆல்பா தியானம் பெரிய கலை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஆண்கள் பழகின ஊர் தான், நம்ம ஆண்கள் பழகின ஊர். இன்றைக்கும் தியான நிலையில் போன நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வடிவத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு மூங்கின நிலையில இருக்கும். தட்சிணாமூர்த்தியுடைய சிலையுடைய அழகு பார்த்தீங்கன்னா மூக்கு கூர்மையா இருக்கும். அப்படிம்பாங்க சிலா சாஸ்திரப்படி அமைச்சிருக்காங்க, தட்சிணாமூர்த்தியுடைய மூலியே கூர்மையா இருந்தா கண்களால் பார்த்து பார்த்து அந்த மூக்குடைய நுனி கூட்டு உங்க முன்னுரியும் எடுப்பாயிடும். அப்படி கண்ணால பார்க்க பார்க்க பார்த்தா ஆயிடும், எடுப்பாயிடும். இந்த ஆல்பா ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது கிரீம்ல வரும்போது ஏதாவது ஒரு முடிவு தோணுன்னு இப்ப பெண் திருமணம் பாக்குறீங்க, இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், பையன் படிப்பு இந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்னு கிரீம் கலர்ல இருக்கும்போது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது 98% தவறாகவே ஆகும். எத்தனை சதவீதம்? 98%. ஏன் சார் 2% கம்மியா இருக்கு? அது ஓம் நமச்சிவாய சொல்லி எடுத்தா 100% தப்பா வரவே இல்லை. இந்த ஆல்பா ஸ்டேட் மாதிரி தியானத்துல இருக்கிறாரு சுப்பிரமணியம். அவர் அரசன் எழுப்புறாரு, யோ எழுந்திய, இன்னைக்கு என்ன தெரியும்? நம்ம ஆளு அம்பிகையினுடைய முக மண்டலத்தில் அப்படியே துளைக்கி நிற்கிறாரு. அன்னைக்கு திடீர் அமாவாசை, நம்ம ஆள் அப்படியே போக வயிற போல சொல்லிக்கிற அம்பாள் கற்பத்துக்கு முன்னால இருந்து இன்னைக்கு என்ன திடீர் கேட்டா, எந்த திடீர் எல்லாத்தையும் மறந்து போய் போகணும் தான் நமக்கு சொல்ல தோணும். நம்ம நிலையிலே அப்படின்னா சுப்பிரமணியம் நல்ல தியானத்துல இருந்த ஒரு இதுயாசி கோபடி சொல்றாரு சொல்றாரு சொல்லி இன்றிரவு இன்றைக்கு கோபடியான இரவு மறைய சொன்னா உடைய கதை பிடிச்சது வீராமி நந்தாரி பாடலை. அந்த பாடலாம் நம்ம வெளிப்பாட்டு பாடலே சொல்றோம். அந்த பாடலை சொல்லி முடித்தவுடன் அங்கே தன்னுடைய நாடகத்தை வீசி எறிகிறான்.

0: பௌர்ணமி ஆயிரங்கே அபிராமம் வேதம் சொந்த வழிக்கே வழிபடுகின்றது எமக்க வழியிட வழிக்கே சுதந்திரம் பாவங்களே செய்து வாழ்கே அழுந்தோடு என்ன போட்டு அமைதி கேட்டவுடனே அடுத்த பாடம் 29வது பாடம் முடிந்தவுடனே தோன்றி நடந்து அதற்கு முன்பாக இன்று காரி நாயனார் அப்போ காரி நாயனாரின் வழி தோன்றது அபிராமி அப்போ காரி நாயனார் எப்படி எழுதுறாரு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போவதற்கு இறைவனை மணந்த ஒன்று என்று சொல்றாரு இப்படி எழுதுறாரு அந்த நூலுக்கு பெயர் காரி கோவை அந்த நூலுக்கு பெயர் கார் கோவை அப்படின்னு பெயர் நூல்னா எழுதின உடனே பொதுவா மன்னர்களிடத்தில் காட்டுவது பழைய மரம் ஒரு மன்னர் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அரசர் பாராட்டினா இன்னொரு அரசர் பாராட்ட மாட்டார் இந்த செய்தியை சொன்னோடனே இப்பவும் ஒரு நான் இப்போ கொஞ்சம் இறங்குறேன் இந்த நிலை தவறு இருந்தால் எடுத்துக்கிறேன் ஒரு கட்சி பாராட்டினா இன்னொரு கட்சி பாராட்ட அப்படின்னு சொன்ன உடனே மாணவர் ஒருவர் சொன்னார் சார் தப்பு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா ரெண்டு பேரும் பாராட்டுவாங்க
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு 8ஆம் சூத்திரம், தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஐம்புல வேடையில் அயர்ந்தவை வேடர்கள் உடி நாம் வேடனுடைய பிள்ளை என்றே, வேடனுடைய பிள்ளை என்றே நாம் வேடன் என்றே எண்ணி, வேடன் என்றே நாம் சிவபெருமானுடைய பிள்ளை என்று எண்ணாமல் அதை இன்னொரு உருவகமா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஒரு அரசனுடைய பிள்ளை சின்ன வயசுல வீதியிலே 2 வயசுல 1.5 வயசுல விளையாண்டுச்சு. ஒரு வேட வழியில போனா அவன் எப்படியோ ஒரு பிஸ்கட்ட கொடுத்தா அந்த புள்ள வாங்குச்சு. அப்படியே அது பிள்ளைய தூக்கிட்டு அப்படியே போட்டான். போய் அவன் காட்டுல கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்தா, அப்புறம் 2 நாள்ல அப்புறம் பழகிக்கும்ல, 4 நாள் பழகிக்கும், இப்படியே பழகிச்சு. அப்படியே பழக பழக பழக ஒரு 16 வயசு ஆச்சு. 16 வயசு ஒரு வேடர் கூட சேர்ந்து வளர்ந்தா. அப்படி வளர்ந்தால் வேடனுடைய பழக்கம் பூரா அவனுக்கு வந்துருச்சு. என்னென்ன தீய செயல்கள் இருக்கிறதோ அத்தனையும் அவன் பழகினான். அது அன்பனுக்கு ஒரு கால். அந்த அரசன் வேட்டைக்கு சென்றான். அப்படி வேட்டைக்கு சென்ற போது இவனை கண்டார், தன்னுடைய புத்திரனை கண்டார். கண்டு விட்டார், தன்னுடைய புத்திரன் என்பதை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவனை தனியாக கூட்டிக்கிட்டு போய் நீ வந்து வேடருடைய பிள்ளைகள் அல்ல, பிள்ளை அல்ல, நீ என்னுடைய புத்திரன், அரசனுடைய புத்திரன், இந்த உலகம் முழுவதையும் ஆளக்கூடிய தகுதி உனக்கு. அதனால் நீ சிங்காதனத்திலிருந்து நவரத்தன முடியை சூட்டி வெண்கொற்றக்கூட கீழே இருந்து உலகத்தார் எல்லாம் சொல்ல முடிக்க முடியாது, ராஜாவாக இருக்க வேண்டியவும் இந்த காட்டிலே அலைய வேண்டியது இல்லை, இவ்வளவு இடிதொழிலை செய்து கொண்டு இந்த பொல்லாதவனை கூடி இருக்கப்படாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பக்குவம் வந்து உணர்வு வந்து, அதான் இவ்வளவு பெரிய நமக்கு பதவி வருதா என்று சொல்லி உடனே அப்பா உடனே வந்துட்டான். வேடர்களை விட்டு வந்து அங்க அவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு அவன் முடியை சூட்டி ராசா வாங்கி விட்டான். நல்ல வளர்க்கல. இது அப்படியே சொல்றாரு. இங்க சித்தியார் இருந்த ஐம்போல வேடரின் அயர்ந்தானை வளர்ந்தான. ஐம்புல வேடர்களிடத்திலே வளர்ந்து மறந்து விட்டாய், வளர்ந்து அயர்ந்தானை, வளர்ந்து அயர்ந்தானை என்று சொல்லி அது அப்படியே உருவகமா காட்டுகிறார் சித்தியார்ல. மன்னவன்டன் மகன் வேடரிடத்தே தங்கி, மன்னவன்டன் மகன் வேடரிடத்தே தங்கி, வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்பர், பின்னவனு என் மகனி என்று அவரை பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமாவும். நல்ல ஞாபகங்கள். மன்னவன்டன் மகன் வேடரிடத்தே தங்கி, வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனு என் மகனி என்று அவரை பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமாவோல். துண்ணியாயும் புலவேடர் சுழலிற்பட்டு, இந்த 3 வரிக்கு இருக்கும் 35 பாட்டு பாடுறாரு. இந்த 3 வரைக்கும் 35 பாட்டு பாடி இருக்கிறார் சித்தியாரு. நல்ல சீடர் கிடைச்சாரா இருக்கு, மெய்கண்டா இருக்கு, நல்ல சீடர் கிடைச்சார். நல்ல புள்ள கிடைச்சதுன்னா அப்பனுக்கு பெருமை கிடைக்கும், நல்ல சீடன் கிடைச்சா குருவுக்கு பெருமை கிடைக்கும். அது சொல்ல வேண்டியது இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, குருவுடைய குருவுக்கு ஒண்ணும் தெரியாம இருந்தா கூட குருவை பெரிய பெரிய ஆளாகி விட்டுருவான். பொல்லாத சீடன் கிடைச்சான்னு வச்சுக்க, குருவையே கருத்து குரு. அது மாதிரி இப்படி நல்ல சீடன், நல்ல சீடன். நான் கூட சொல்லியிருக்கிறேன், இந்த வாழ ஒரு வள்ளல பாடிருக்கேன், சிவபெருமானும் தவஞ்சி இருக்க வேண்டும், சிவபெருமானும் தவஞ்சி இருக்க வேண்டும். எதுக்கு? மாணிக்க வாசகரை சீடராக கூட்டுவது. மாணிக்க வாசகம் மாதிரி சீடர் கிடைக்குமா? சிவபெருமானுக்கு அவர் நிறைய தவம் பண்ணிருக்கிறாரு. பண்ற தவம் கூட அவங்கள்ட்ட தானே போகுது. எல்லாரும் பண்ணுகிற தவம் அவனத்தில சேர்ந்ததாய். அந்த தவத்தின் காரணமாக மாணிக்க வாசகரை சீடராக அவர் கிடைச்சது, மாணிக்க வாசகர் சீடராக சிவபெருமானு கிடைச்சது. சாதாரண நல்ல சீடன் கிடைக்கிறது, நல்ல மனைவி கிடைக்கிறது, நல்ல புள்ள கிடைக்கிறது சாமானியம் அல்ல, சாமானியம் அல்ல. முன்ன தவத்தினால்தான் எல்லாம் கிடைக்கும். அதனாலே இப்படி மன்னவன்டன் மகன் வேடர் இடத்தே தங்கி, வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகனி என்று அவரை பிரித்து பெருமையோடும் தானாக்கி, தானாக்கி, தானாக்கி என்பது சிவமாகவே ஆக்குவது. அரசன் கூட்டி வந்தான், மகனை அரசனாக ஆக்கினான். சிவன் கூட்டி வந்தான், சிவனாகவே ஆக்கினான். தானாக்கி சிவபெருமான் தன்னை போலவே ஆக்கி விடுவார். தானாக்கி பேணுமாவும் துண்ணியாயும் உலவேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது சிவபெருமானை அறியாது துயருளும் தொல்லுயிரை மண்ணு அரு குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்கு விழுப்பார். அற்புதமான இந்த 3 வரி எப்படி பாடியிருக்காரு பாத்து, 35-36 பாட்டு பாடியிருக்காரு இந்த 3 வரிக்கு சித்தியார். குட்டி வச்சிருக்கிறான் ஆகம கடல் யாரு? அருண்மிஷி வாச்சேஸ்வரர். அதனாலே இப்படி புலன்களாகிய வேடர்களோடு பழகி, இதுவே சித்தறிவு, இதுவே சித்தறிவு இருக்கிறதே கொஞ்சம் அதிக வேடர்கள் பிடிக்கிட்டேன். அதனால இது சிவத்தை அறிய முடியவில்லை, தன்னை அறிய முடியவில்லை. அதனால உலகத்திலே வினைகளை செய்து தகாத காரியங்களை செய்து அந்த வினையின் மூலமாக பிறப்பை எடுத்து, பிறப்பின் மூலமாக வினையை செய்து, வினையின் மூலமாக பிறப்பை எடுத்து, பிறப்பு வினை, பிறப்பு வினை, பிறப்பு வினை, இப்படி மாறி மாறி மாறி மாறி பிறந்து துன்பத்தை அடைகிறது. அதனால்தான் துண்ணியையும் உலகு எடுத்து சுழலில் பட்டு தொடைவரையும் அறியாது துயரும் துண்ணியை. ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன. அப்படி இருக்கிற ஆன்மாவுக்கு இப்படி இருக்கிற ஆன்மாவுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வகையில தெரிந்தோ தெரியாமலோ கொஞ்சம் புண்ணியம் அங்க கொஞ்சம் புண்ணியம் அங்க கொஞ்சம் புண்ணியம் அங்க கொஞ்சம் புண்ணியமா சேர்ந்து ஒரு பலவியிலே அந்த புண்ணியம் ஒரு குறிப்பிட்ட கணக்கு வந்துருச்சுன்னா சிவபெருமான் குருவாக வருவான். சிவபெருமான் குருவாக அப்படி குருவாக வருவது எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்காரு. ஆன்மாக்கள் மூன்று வகையாக சொல்லப்படுகிறது. ஒரு மலமுடைய ஆன்மாக்கள், இரண்டு மலமுடைய ஆன்மாக்கள், மூன்று மலமுடைய ஆன்மாக்கள், ஆணவ மாத்திரம் உடைய ஆன்மாக்கள், விஞ்ஞான கலர்னு அவங்க எல்லாம் இங்க இருக்க மாட்டாங்க. ஆணவ மலம் மாத்திரம் இருக்கும். ஆணவமும் மாயையும் உடைய ஆன்மாக்கள், கண்ணமும் உடைய ஆன்மாக்கள் பிரளயா கலர்னு ரெண்டு மலமுடையவர்கள். அந்த ஒரு மலமுடைய ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் வெளியே தோன்றாம உள்ளேயே உணர்த்துவார், உணர்ந்து விடுவார். ஒரு மலமுடைய ஆன்மாக்களுக்கு உண்ணுந்து உணர்த்துவார், அவர்கள் உணர்ந்து விடுவார். இரண்டு முலையமுடைய ஆன்மாக்களுக்கு நீலகண்டம் நெற்றிக்கண் மான்மழு சதுர்பகத்தோடு முன்னின்று பண்ணுவார். ஞான சம்பந்தர் காட்டியது மாதிரி இரண்டு மலமுடைய ஆணவமும் கண்மமும் உடைய ஆணவம் கண்மம் மாயையுடைய மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு சகலர்னு வேறு. ஒரு மலமுடைய ஆன்மாக்கள் விஞ்ஞான கலர், இரண்டு மலமுடைய ஆன்மாக்கள் பிரளயாகலர், மும்மலமுடைய ஆன்மாக்கள் சகலர்னு வேறு. இப்ப நம்ம எல்லாம் சகலர்னு வேறு. மூன்று மலங்களை உடையவர் ஆணவம் கண்மம் மாயை. ஒரு மலமுடைய ஆன்மாக்களுக்கு உள்ளென்று உணர்த்துவான், இரண்டு மலமுடைய ஆன்மாக்களுக்கு முன்னின்று உணர்த்துவான், மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு நம்மை போலவே மானுடை சட்டை தாங்கி படற்கை, அது தன்மை முன்னிலை படற்கை என்று சொல்லப்படும். தன்மையிலே உணர்த்துவது விஞ்ஞானகளுக்கு, முன்னிலே உணர்த்துவது பிரளயாளருக்கு, படற்கையிலே உணர்த்துவது உபதேசம் பண்ணுவது சகலருக்கு. இப்ப நமக்கு எல்லாம் சகலர் சகலர்னா மூணு மலமும் இருக்குது, ஆணவம் இருக்குது, மாய இருக்குது, கர்மம் உண்டு. நமக்கு எப்படி வருவானா நம்மை போலவே ஈர் இல்லாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கி நம்மை போலவே மனித வடிவத்திலே வந்து நமக்கு உபதேசம் பண்ணுவோம். அதனாலே மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு மானுட சட்டதாகி வந்து அந்த ஆன்மாவுடைய பக்குவத்தை பார்த்து உபதேசம் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரு விதமா பண்ண மாட்டேன் உபதேசம். பலவிதம் ஆசான் பாச மோசனம் தான் பண்ணும். பலவிதம் ஆசான் பாச மோசனம் தான் பண்ணும். படிநயர் தருள் வருஷம் வாசகம் மானத அழகில் சாத்திரம் யோகம் அவித்திராதி அநேகமுட என்பது சித்தியார். அதனாலே இப்படி பார்வையினாலேயே ஆண்டு உண்டு, பார்வையினாலேயே, பார்வையினாலேயே, அப்புறம் வருஷத்தினாலே, அப்புறம் மானதத்தாலே, அப்புறம் வாசகத்தாலே, அப்புறம் சாத்திரத்தாலே, அப்புறம் யோகத்தாலே, அப்புறம் அவுத்திரியால், ஏழு வகை தேசியம் சொல்றாரு. பலவிதம் ஆசான் பாச மோசனம் தான் பண்ணும். படி நயன தருள் வருஷ வாசகம் ஆனதம் அழகில் சாத்திரம் யோகம் அவுத்திராதி அநேகம் கூட அவற்றில் அவுத்திரி இரண்டு தரணாம் என்பது சித்தியார். எல்லா தீட்சையும் மாணிக்கவாசன் பண்ணி விட்டார். உடனே இந்த தீட்சை பூராவுமே மாணிக்கவாசன் அப்புறம் தீட்சைன்னு கேட்கலையே. இப்ப அப்பர் சுவாமி தீட்சை கேட்டார். அப்புறம் எனக்கு திருவடி தீட்சையை பண்ணி வைன்னு கேட்டாரு. திருச்சி முத்தத்துல அங்க திருநள்ளூருக்கு வாயானது அங்க போனாலும் பண்ணி வச்சாரு. சுந்தரருக்கு திருவடி தீட்சை எப்படி பண்ணி வச்சாரு? சித்தவட மடத்துல படுத்திருந்தாரு. இவர் போய் திருவடிய தலைமையில சுந்தரர் தலைமையில வச்சு படுத்தாரு திருவடி தீட்சை. அவங்களுக்கு எப்படி மாணிக்கவாசகருக்கு ஒண்ணும் கேட்கல. முதல்லயே எல்லா தீட்சையும் எல்லா தீட்சையும் திருவடி இரண்டையே இணையாறு திருவடி எந்தலைமே வைத்தலைமே துணையாறு சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழிந்தேன் என்று பெருமிதமாக பாடுகிறார். அதனாலே இப்படி பல வகையாக செய்வார். இப்ப நாயன்மார்களுக்கெல்லாம் எப்படி செஞ்சார்? திருவோட்டம் கொடுத்து தீச்சே, திருவோட்டம் கொடுத்து தீச்சே, திருவோட்டம் கொடுப்பாரா? கொடுப்பாரா? அப்படியே வாங்கு இந்த கௌரவத்தை பத்திரமா வச்சிருக்கு இதுல தீச்சை. இப்படியாக நாயன்மார்களுக்கு பார்வையினாலே, இப்படி வருஷத்தினாலே, மனதத்தாலே, வாசகத்தாலே தீச்சை. அவன் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்படி பண்ணுவான். அந்த ஆன்மாக்கள் எந்த பக்குவத்தில் இருக்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி பண்றோம். ஒரு மாதிரியா இருக்காது. அதான் பலவிதம் ஆசான் பாச மோசனம் தான் பண்ணும். பாசம் மோசனம் பண்றது, பாச நம்மள மோசம் பண்ணது இல்ல, பாசத்தை மோசம் பண்றது. இது புரியுது. பாச நம்மள மோசம் பண்ணது இல்ல, ஞானாசிரியன் பாசத்தை மோசம் பண்ணுவான். பாசம் மோசம் ஆயிடுச்சுன்னா, பாசம் மோசம் ஆயிடுச்சுன்னா சிவ உள்ளே ஊர்ந்து. அதனாலே இப்படி அஜானியனுடைய அனுக்கிரகம் இல்லாம ஞானம் கிடைக்காது. அந்த அஜானியன் அனுக்கிரகத்துக்கு பல பிரிவுல கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியம் பண்ணிருக்கோம். புண்ணியம் பண்ணவில்லை, ஆனால் அந்த ஆச்சாரியன் நம்முடைய தொடர்பே கிடைக்காது. மாதாவினாலே பிதாவை அறியலாம், பிதாவினா குருவினாலே தெய்வத்தை அறியலாம். மாதா பிதா குரு தெய்வம். மாதாவினாலே பிதாவை அறியலாம், குருவாலே தெய்வத்தை அறியலாம். அது திருமூல சொன்னாரு, உருவன்றி ஏன் என்று உருவம் உணர்க்கும், கருவின்றி ஏன் என்று தான் கருவாகும், அருவின்றியே நின்ற மாயப்பிரானை குருவன்றி அவருக்கும் கூட உண்ணாரு. குருவன்றி அவருக்கும், அதனாலே குரு கடாட்சம் இல்லையானால் திருமூலம். தாய்மானவர் சொன்னார், இருப்பா இருந்திட பேர் என்ப வெளிக்கே குருப்பார்வை இல்லாமல் கூட கிடைச்சிருமோ. இப்ப கல்யாணத்துக்கு குருவாறு வந்துருச்சான்னு கேட்கிறாங்க, கல்யாணத்துக்கு குருவாறு வந்துருச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. நியாயம்தான், இந்த உலகத்துக்கும் குருவாறு வேணும், அந்த உலகத்துக்கு போகணும் குருவாறு. குருவாறுவது நல்ல குருவாறுன்னு பார்த்துட்டாருன்னா, குருவிலேயே பல குரு இருக்குது, பொல்லாத குரு இருக்கிறாரு. அது திருமூல தான் சொன்னாரு, குருட்டினை நீக்கா குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்ளும், குருடும் குருடும் உருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் முடிவிடுவாரே என்பது திருமந்திரம். அதனால ஆச்சாரியன் ஞானமுடையவனா இருக்கணும், ஆச்சாரியன் ஞானமுடையவனா இருக்கணும், சீடன் ஞானத்தை பரவுகணும் என்கின்ற ஆசையுடையவனா இருக்கணும். ரெண்டும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கார், ஐயோ சொல்ல முடியுமா? தேனோடு பால் கலந்தார் போல நல்ல, தேனோடு பால் கலந்தார் போல நல்ல, சிவனோடு திருவாத ஊரன் சேர்ந்தான். தேனோடு பால் கலந்தார் தேனு சிவபெருமான் திருவாத ஊரன் பால், தேனோடு பால் கலந்தார் போல நல்ல, சிவனோடு திருவாத ஊரன் சேர்ந்தார். ஆனதனால் ஆயிரமா அமுதப்பாடல் அதிர்ச்சியாய் கிடைத்ததம்மா அகிலம். இந்த பாட்டு புரியுதா உங்களுக்கு? பாட்டு ஒரு அருமையான பாட்டு. தேனோடு பால் கலந்தார் போல நல்ல, சிவனோடு திருவாத ஊரன் சேர்ந்தான். ஆனதனால் ஆயிரமா அமுதப்பாடல் அதி ருசியாய் கிடைத்ததம்மா அகிலமொழி. வானவர்க்கும் இது போல கிடைக்கவில்லை, மானிடர்க்கு கிடைத்ததம்மா வாத ஊரன். வானனைய கருணையினை எம்மாறுவாரால் வலுத்துதற்கு எளிதாமோ அறியதாமே என்பது வாத ஊர் வள்ளல். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வாத ஊர் வள்ளல பல பதஞ்சீரி வியாக்கரவாத மகத்துவம் தில்ல புராணம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் பாடல்கள். அந்த இலக்கிய சுவையை அனுபவிக்கிறோம், சொச்சுவை பொருச்சுவை. இந்த பாட்டு எப்படி இருக்கு? தேனோடு பால் கலந்தார் போல நல்ல. அதனால ஆச்சாரி நல்ல ஞானமுடையவனா இருந்து சீடன் ஞானத்தை பரவணுங்கிற எண்ணம் உடையவனா இருந்து ரெண்டு சேர்ந்ததுன்னா அப்பா. அது இன்னொரு பாட்டு பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவத்துல, ஒரு காலம் இரு நல்லார் ஒன்று கூடி, ஒரு காலம் இரு நல்லார் ஒன்று கூடி, உலகிற்கு அளவிலான அளவுண்டான் திருஞான சம்பந்தர் அரசும் கூடி செய்த நன்மை அளவுண்டோ தேர்ந்து வாழ். திருஞான சம்பந்தர் அரசும் கூடி செய்த நன்மை அளவுண்டோ தேர்ந்து வாழ். திருஞான மாமுனிவர் வியாக்கரவாதர் பேரின்ப பதஞ்சலி இருவர் கூடி, இருவர் கூடி என்ன பண்ணாங்க? திருவாளன் திருக்கூத்து உலகுக்கெல்லாம் தேடி வைத்தார் அவர் ஒரு பேசப்பார். யாரு அந்த மாதிரி செய்ய முடியும்? பதஞ்சலி ஆக்கிரவாதம் செய்த மாதிரி யாரும் செய்ய முடியாது. காண முடியாத சாமியை, காண முடியாத சாமியை வெளியில வர செய்து, அது வெளியில அம்பலத்துல நின்று ஆடுன்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் ஆடுன்னு சொல்ல அந்த சாமி ஆடுதுன்னா அது என்ன சொல்றது? ஆடுது பாத்தியா? அதான் ஒரு காலம் இரு நல்லார் ஒன்று கூடி, உலகிற்கு அளவிலான அளவு உண்டாகும், திருஞான சம்பந்தர் அரசும் கூடி செய்த நன்மை அளவு உண்டோ தேர்ந்து வாழ். பெருஞான மாமுனிவர் வியாக்கரவாதர் பேரின்ப பதஞ்சலி இருவர் கூடி, திருவாளன் திருக்கூத்து உலகுக்கெல்லாம் தேடி வைத்தார் அவர் ஒருமை சொல்வார். அதனால நல்ல ஆச்சாரியனும் நல்ல சீடனும் கூடினால் உலகத்துக்கு நன்மை உண்டாகும். அந்த ரெண்டு பேரும் கூடினால், இப்ப வைகண்டாரும் அருணதேவனும் கூடியனால எவ்வளவு நமக்கு ஞானம் கிடைச்சிருக்குது. அதனாலே இப்படி புலன்கள் வழியாக ஆன்மாக்கள் சென்று தன்னை மறந்து, தன்னை மறந்து தனக்கு தலைவனாயிருக்கிற சிவனை மறந்து, இதுதான் இங்க உள்ள விஷயமே. எது மறக்கக்கூடாததோ அதை மறந்து, எது நினைக்க கூடாததோ அதை நினைந்து, நினைக்க கூடாத நினைந்து மறக்க கூடாததை மறந்து, அதனாலே வினையை செய்து அதனாலே பரவி இருக்கிறோம். அதனாலே ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, வளர்ந்து அயர்ந்தனை, வேடலத்துல வளர்ந்து அயர்ந்தன. அந்த இதுல சொல்றாரு, நம்ம பின்னாடி 12 ஜோதிடத்துல சொல்றாரு, சிவனை மறக்க வைப்பவர்களோடு சேராரு, நினைக்க வைப்பவர்களோடு சேரு. அதுதான் இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்துள்ளார். அதை நம்ம அப்பர் சாமி சொன்னாரு, உரை தளர்ந்து, உரை தளர்ந்து உடலார் நடுங்காமனம். இப்படித்தானே கடைசி காலம் வருவாங்க. நமக்கெல்லாம் அப்படி வரப்படாது. சரி, உரை அடர்ந்து உடலார் நடுங்காமனம் நரை விடையுடையானிடம் அல்லமே. திருநல்லது தேவாரம், நரை விடையுடையான இடம் அல்லமே. பறவுமின் பணிமின், இந்த மாதிரியான கால வர்றதுக்கு முந்தைய பறவுமின் பணிமின் பணிவாரோடே விரவுமின் விரவாரை விடுவோம். பணியுங்கள், பணிகின்றவனோட சேருங்கள், பணியாதவனோட விட்டு விடுங்க. பணியாதவன் நேரத்தை விட்டு விடுங்க. யார் சேருமான மரத்த வைக்கிறானோ அவனை விட்டு விடுங்க. யார் நினைக்க வைக்கிறானோ அவனோட சேரு. அந்த பாட்டு பார்த்து சின்ன பாட்டு திருக்குறுந்தோக உரை தளர்ந்து உடலார் நடுங்காமனும் நரை வீட்டை உடையானிடம் நல்லமே. விரவும் பறவுமும் பறவும்னா தோத்திரம் பண்ணுங்கள், வழிபாடு பண்ணும். பணியும் பணிவாரோடே விரவும், விரவும்னா கலந்து கொடுங்கள். விரவுதல் என்றால் கலத்தல், விரவாரை விடுவது. அதே சித்தியார் சொன்னாரு, ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கு அன்பில்லார், தமக்கு அன்பில்லார், பேசுவதன் அறிவில்லா பணங்களை நாம் இணங்கி பிறப்பிலும் இறப்பிலும் படங்கிடுவர் உதவி ஆசையுடன் அறநடியார் அடியாரை அடைந்துட்டு அவரும் உங்கர்மனாக செய்தே கூசி மொழிந்து அருமையான குடியில் என்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே என்பது சித்தியார். அதைத்தான் கண்டாந்தத்தில் சொன்னாரு, செம்மலன் ஓன்றாள் சேரலொட்டா அம்மலங்கடி அன்புறுப்பு. அதுல ஏதுல எழுதினாரு சிவஞான முகத்துல, பத்தரோடு இணங்கு அல்லாதாரோடு இணங்கிருக்கும் அப்படி எழுதி அதுக்கு மேல ஒரு வினா வருது. இப்படி சிவன் அருளை பெற்ற சிவன் முத்தர்களா இருப்பவர்கள் இவர் நல்லவர் என்று இவர் பொல்லாதவர் என்று அப்படி வேறுபடுத்தி ஏன் பார்ப்பானே அப்படின்னு ஒரு வினாவை போட்டு, சிவன் முத்தர்களா இருப்பவர்கள் இவர்களிடத்துல விருப்பம் அவரிடத்துல வெறுப்பு, விருப்பு வெறுப்பு இருக்கப்படாது அல்லவா, அப்படி ஏன் வேறுபடுத்தி பார்ப்பானே, எல்லாம் ஒப்பத்தான பார்க்க வேணும், அதானே பெரியவர்களை இயல்பு, எல்லாம் ஒப்பத்தான பார்க்க வேணும், அதானே பெரியவர்களை இயல்பு என்று ஒரு மனாவை போட்டு அதுக்கு எழுதுகிறார். விட பத்தர் அல்லாதவர்களோடு நீ இணங்கினாயானால் உன்னிடத்தில் இருக்கிற ஞானத்தை ஞானம் பறிபோய்வு. பத்தர் அல்லாதவரோடு இணங்கினால் உன்னை சிவனை மறக்க செய்து உன்னிடத்தில் இருக்கிற ஞானமானது கொள்ளையிட்டு விடுவார்கள். அதனாலே பத்தரோடு இணங்குக அல்லாதவரோடு இணங்குக. ஞானம் கிடைச்சது ஆச்சரியம், இந்த பணம் கிடைச்சது ஆச்சரியம், அதை பறிக்கிறவங்களோட சேர்ந்தா பணம் வச்சிருக்கிற என்னமா இருக்கணும், பாதுகாப்பானவங்களும் பணம் என்கிட்ட இப்ப 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்க, நான் என்னமா இருக்கணும், எனக்கு ஆதரவா இருக்கிறவங்க இந்த மாதிரி உங்கள் மாதிரி ஆதரவா இருக்கிறவங்க என்னையும் காப்பாத்த பணத்தையும் காப்பாத்த வேணும், பணத்தை பறிக்கிறவங்கிட்ட இருக்கப்படாது அல்லவா அப்படின்னு எடுத்துட்டாரு சிவஞானபோதம் கடைசியிலே 12வது. அதனாலே இப்படி புலன்கள் ஞானத்தை பறிக்கும், ஞானத்தை பறித்தால் உள்ள அறிவு போய்விட்டால் அவன் சிவனை நினைக்க மாட்டான், சிவன் அருளை பெற வேண்டும் என்கிற எண்ணம் வராது. அதனாலதான் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. இப்படி இருக்கிற ஆன்மாவுக்கு பக்குவம் வந்துச்சுன்னா, அதான் பல பிறவிகளே கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியம், கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியம், கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியம், அது உங்களுக்கு தெரியுதா? அதான் இப்ப குருபூஷம் நடக்குன்னு வச்சுக்கப்பா, அங்க போய் சாப்பாட்டுக்காக ஒருத்தர் சாப்பிட்டான்னு வச்சுக்க, குருபூஷம் சாப்பிட்டதுனால அவனுக்கு கொஞ்சம் சௌண்ணியம் கிடைச்சிருக்கும், அது மூலமா அடுத்த பிறவியில அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும். இப்படியாக அந்த புண்ணியத்தினாலே அந்த புண்ணிய ஒரு பிறவியிலே மொத்தமா சேர்ந்து பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா அவனுக்கு குரு வந்து உபதேசம் பண்ணிடு. அதனால இப்படி ஆச்சாரியன் வந்து உபதேசம் பண்ணி இருப்பான். அப்படி ஆச்சாரியன் எப்படி இருப்பான் என்று கேட்டால், நமக்கு சகல இருக்கு நம்ம போலதான் இருப்பான். நம்ம போல இருக்கிறான்னா அதுக்கு திருவொரு பயன்ல சொல்றாரு, ஒரு மிருகத்தை பிடிக்கிறவன், மிருகத்தை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, தனக்கிட்ட ஒரு மிருகத்தை பழக்கி வச்சிருப்பான், தனக்கிட்ட ஒரு மிருகத்தை பழக்கி வச்சிருப்பான், நரிய பிடிக்கிறவே நரிய பழக்கி வச்சிருப்பான்னு வச்சுக்கோ, அந்த ஒரு நரி பிடிக்கிறவே ஒரு மாடு வச்சிருப்பான், நீங்க பார்த்துருக்கலாம் ஒரு மாடு வச்சிருப்பான், அது தூரத்துல நரி இருக்கும், இந்த வந்து இவன் நரி மாதிரி கத்துவேன், நரி மாதிரி கத்துவேன், இப்ப நம்ம வெளிப்படையா சொல்ல நரி மாதிரி கத்துவேன், இந்த அந்த நரி தூரத்துல இருக்க நரி என்ன பண்ண தெரியுமா, நம்ம என்னதான் அங்க கத்துது இந்த மாடு படுத்தது நரி மாதிரி தெரியும், உடனே வரும் பிடிச்சிப்பான் அந்த நரியை பிடிச்சிப்பான். அதனாலே அதை எப்படி சொல்றான திருவுரு பயன்ல, பார்வையான மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வையனக்காரார் குவி என்பது. அதான் மனுடச் சட்டதாகி வருவது, நம்மை போலவே மனித வடிவத்தில் வருவது, நம்மை போலவே வந்து நம்மை பிடிப்பது, நம்மை போலவே வந்து நமக்கு உபதேசம் பண்ணிக்கிறது. பார்வை மிருகம்னு சொல்றது, பார்வை மிருகம்னு சொல்றது, அது தீபகம் என்று சொல்லுவது. அதனாலே இப்படி மனித வடிவத்தில் வந்து உபதேசம் பண்ணி வச்சு அதான் மொத்தமா புண்ணிய இருந்த போது மனித வடிவத்துல வந்து உபதேசம் பண்ணி வச்சு அந்த உபதேசத்தின் மூலமாக தவத்திலே நிறுத்துவது. தவம் பண்ணிய ஆன்மாக்களுக்கு குரு வருவார், தவம் பண்ணிய ஆன்மாக்களுக்கு குரு வருவார். அப்படி குரு வந்து என்ன பண்ணார், மறுபடி தவத்தை செய்ய உணர்த்துவார். அத ஐம்போல வேடனின் அயர்ந்தானே வளர்ந்தான தம் முதல் தமக்கு முதலாக இருந்த குருவான், தமக்கு முதலாக ஆன்மாவுக்கு முதலாக இருக்கிற சிவகுருவான், தம் முதல் தமக்கு முதலாக இருந்தவர். அவர் எப்படி இருந்தான் என்று கேட்டால் மறைவாக இருந்தான், எல்லா உபகாரமும் செய்து கொண்டிருந்தான். எல்லா உபகாரம்னா புரியுதா, உணவு உறக்கம் முதலான எல்லா வகையான உபகாரங்களையும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறான். இப்ப நம்ம சாப்பிடணும்னு வச்சுக்கையா, சாமி தான் சாப்பிட வைக்கிறார். சாப்பிடுறோமா தூங்குறோமா, சாமி தான் தூங்க வைக்கிறார். எல்லா உபகாரங்களும் சாமி தெரியாம செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த பக்குவம் எந்த பக்குவம், அந்த அருளை பெறுகிற பக்குவம் வந்துச்சுன்னா அந்த வேலைக்கு அவையால ஆச்சாரியனாக வருவார். அப்படி ஆச்சாரியனாக வந்தா ஞானத்தை உபதேசிப்பார். ஆச்சாரியன் எல்லாமே ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. சித்தியார்ல சொன்னாரு, மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்தவி யோகத்தால் மணியரதம் ஆதிகளால் மற்றும் உள்ள தந்திரத்தை செய்ய முறை சொல்ல வேணும் சகலகல ஞானங்கள் திரிகால ஞானம் அந்த மேல அலிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும். மந்திரத்தினாலே மற்ற வகை சித்தியினாலே ரசகுளியினாலே செய்தா இப்படி செய்ய முடியாத காரியங்கள்லாம் செய்யலாமா, மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்தவி யோகத்தால் மணிகிரத மாதிகளால் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகலகல ஞானங்கள் திரிகால ஞானம் அந்த விழா ஞானம் அடைந்திடும். ஆசான் அருளால் அடிசேர் ஞானம், ஆசான குரு ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் வந்திடும் மற்றொன்றாலும் வாராரா, மற்றவையும் அவன் அருளால் வருவமன்றே என்பது சித்தியார். அதனாலே குரு அருளால் தான் திருவருளை பெற முடியும். அதனால அந்த மாதிரி குரு வருவா குருவடிவாக வந்து அருள் பண்ணுவது அந்த பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு வரும், சாமானியம் அல்ல. அது குருவடிவாகி குவலையந்தனில் திருவடி வைத்து திறம் இது பொருளன என்பது விநாயக ரகவர். அதனால இப்ப இந்த பக்கத்துல எல்லாம் தீட்சை வந்து பண்ணி இப்படி நாம் எல்லாம் பூசக்காரனாக இருக்கிறதுன்னு சொன்னால் குருநாதர் இறங்கி வந்தார், இறங்கி வந்தார். ஐயால அப்படியெல்லாம் வரவில்லையானால் நமக்கு குருநாதர் பத்தி நம்ம தேடல, குருநாதர் அதிகபட்சம் நம்ம தேடல, அதிகமா குருநாதர் அக்கறைங்கிறது வல்ல, அப்படி ஒண்ணு வரல வரல வரல. இப்ப பணம் காசு தேடுற மாதிரி குருவ தேடல, அதுல இருக்கிற அக்கறை வரல. ஆனாலும் நம்மையில சிவபெருமான் குருளை உண்டு ஆச்சாரியராக இங்க வர செய்து அவர் மூலமாக நமக்கெல்லாம் தீட்சை உணவி வச்சிருக்கிறாரு. அதுல தீட்சை என்பது முதலிலே பூனம்பட்டி ஆதீனத்திலே, பூனம்பட்டி ஆதீனத்திலே ஈசான சிவாச்சாரியர்கள் அங்கு ஆச்சாரிய அபிஷேகம் பெற்று அவர் மூலமாக பழனி ஈசான சிவாச்சாரியர் அவர் மூலமாக தீட்சை உலகத்திலே சிவபூஷம் பரவி அவரிடத்தில் ஆச்சாரியம் பெற்றவர் எங்க குருநாதர் தற்போது செய்தது திரு தேவகோட்ட பாலகவி என்கின்ற ஆச்சாரிய மூர்த்தி. அவர்கள் இறங்கி வந்து நாங்க கூப்பிட்ட போதெல்லாம் வந்து பல பேருக்கு இங்க தீட்சை பண்ணி அவங்க தீட்சை சீடர்கள் பல ஆயிரக்கணக்கான வீரர்கள். அதனால் அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்து இருந்து பல தடவை தீட்சையை பண்ணி பல பேர்த்தை உருப்படியாக்கி இந்த சிவநெறியிலே காட்டினார்கள். நான் கூட பண்ணியிருக்கிறேன், அவங்க மேல பாட்டு பாடியிருக்கிறேன். சைவநெறி ஒன்றேதான் இவற்றி நிற்கும், தரமாயா நெறியாகும் சாட்டக்கேன் பொய்யாக நெறி கொண்டு சமயத்தோர்கள் புலம்புகின்றார் அந்த ஒரு புகுதல் வேண்டாம், மெய்யாகும் ஆகமத்தின் வழியிலிருந்து வீடு பெற்று உய்வீர்கள் என்று ஒரு சைவமே தவ முதலே தேவகோட்டை தற்பூர் சதேசியனை போற்றி போற்றின்னு ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முந்தி பாடியிருக்கிறேன். ஆகையினாலே இப்படி குரு வரவில்லையானால் ஞானமும் கிடைக்காது. ஞானத்தை பெறுவதுதான் இந்த பிறவியிலே முக்கியமானது, ஞானத்தை பெறுவதுதான் இந்த பிறவியிலே முக்கியமானது. ஞானத்துக்கு தடையாயிருப்பது புலன்கள், ஞானத்துக்கு தடையாயிருப்பது புலன்கள். அந்த புலன்கள் செய்கிற கேட்டை அறிவித்து அந்த புலன்கள் செய்கிற கேட்டிலிருந்து நீங்க வச்சு அதன் மேல உபதேசம் பண்ணி வச்சு அதுக்கு மேல அதை சிவனை சேர வைக்கிறது. அந்த தவத்தை பத்தி நிறைய எழுதுறாரு சித்தியாரில மற்ற நூல்களில் நிறைய எழுதுறாரு. அது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவாய் தவத்தினர் உணர்த்து விட்டு. அதனால உயிர்களுக்கு உறுதி தருவது, உயிர்களுக்கு உறுதி தருவது தவந்தா, உயிர்களுக்கு உறுதி தருவது தவந்தா. அந்த தவத்தினாலதான் சிவத்தை சேரலாம். அவ கூட சொன்னா சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு, சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு. திருமாலுக்கு அடிமை செய்யணும்னு சொன்னா, திருமாலுக்கு அடிமை செய்து சொன்னா ஆனா தவஞ்சு சிவனை நோக்கி செய்யணும், சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு. அதனால சிவபெருமானை மனசால நினைக்கிறது, வாக்கினாலே நாமத்தை சொல்றது, அப்புறம் கையால பணி செய்யறது. அந்த தவன் சரியை இரியை யோகம் ஞானம் என்று வரும். அதை பத்தி நிறைய விரிவு சொல்லுவோம். தவத்தை பத்தி நிறைய சொல்லவும். தவன் செய்யலையான ஆன்மா வீணாக போய்விடுகிறது. இந்த வழியில தவன் செய்யலையான ஆன்மா வெற்றுயிராக போய்விடுகிறது. அது வெற்றது உண்டு பிழையே விரிக்கி, சுருக்கும் அன்பின் வெற்றடியே விடுதி கண்டாய் என்பது திருவாசகம். இப்ப தவன் செய்தவன் என்னமா போவான்னா அருளோட போவான். தான் தனத்தை வச்சிருக்கிறேன், பணத்தை வச்சிருக்கிறவன் சும்மா போவோம். அதனால அருளோட போகணும். போகும்போது அருளோட போகணும். இப்ப நாங்க வந்து பிரசங்கம் பண்றனா, போகும்போது ஒரு 2 லட்சம் 4 லட்சம் பணம் கொண்டு போகணும். போகும்போது இங்கன வந்து பிரசங்கம் பண்றதுக்கு 2 லட்சம் 4 லட்சம் கொண்டு போகணும்னா 80 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்தவன் சும்மா போறான்னா. அதனால போகும்போது வருவது எது என்று கேட்டால் அருள். அந்த அருளுக்கு என்ன பண்ண வேணும்? அருளை பெறுவதற்கான தொழிலை செய்யணும். அருளை பெறுவதற்கான தொழில், அந்த தொழில் தான் நாளைக்கு வரப்போகும். அது அறுத்தி வாழ்வோடு தரகிய மனைவியும் உறவோடு அடுத்த வேர்களும் மிதமுறு மகவோடு வளநாடும் தரித்த ஊர்மை எனமென நினைவது நினையாதும் தனைப்பராயும் வழிபடு தொழிலது தருவாயே என்பது பழனித்திருக்கும். வழிபடு தொழிலது தருவாயே என்று ரமணிநாதன் கேட்கிறார். அதனால இந்த வழிபடு தொழில் என்பது என்ன? அந்த தொழிலால வருகின்ற பயன் என்ன? அந்த தொழில் என்றால் என்ன என்பதெல்லாம் நாளைக்கு இதே நேரத்தில் திருவருளால சிந்திச்சு ஐயாலே அந்த தொழிலை பற்றி நன்றாக தெரிந்து அதை பின்பற்றி அதன் மூலமாக திருவருளாகி செல்வத்தை பெறுவோம் என்று சொல்லி இந்த நிலையிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி

0: செய்ய மடிவளஞ்சுரக்க மன்னன் கூன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்கனற்றி மல்க மேன்மை உள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லார் பார்வதீவதை
1: அதுக்காக அங்குள்ளது இந்த பாடல் என்று சீனாசாமியை காட்டுகிறார்கள். பதபதார்த்தம் என்பது பதங்களை உடைய பதார்த்தம், குழையை உடைய காது என்பது போல இரண்டாம் உள்ளது. தொகை நேர்ந்தாங்க அந்த ஐயூருக்கு தொக்கு நிற்கிறது. குழையை குழையை உடைய காதில் விரித்துட்டேங்கன்னா அது தொகை இல்லை. அந்த ஐ வந்து அந்த தொக்கு நின்றால் மறைந்திருந்தால் அப்பதான் தொகை தொகை சொல்லுங்க. அது பதங்களை உடைய பதார்த்தம் விரிந்திருந்த இல்லையா, இந்த ஐ அந்த தொக்கு நிற்கிறது. பதம் அவச்சதி அந்தந்த பதவியில் பிரம பதவி இந்திர பதவி. ஆதியும் என்னமுமே விகாரத்தால் தொக்கது, அந்தமும் ஆதியும் இல்லான், அந்தமும் ஆதி இல்லான்னு இருக்கு. ஆதி உடைய உண்மையை எடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மேலே என்ன ஒரு தடை வழிந்தது சொன்னால் அதெல்லாம் முன்னரே எடுத்துக்கொள்கிறார். அடுத்த படத்தை பார்த்தா கூட நமக்கு அவரது தெளிவாக நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது. சுவாமிகள் முதலே அதை எடுத்துக்கொள்கிறார். இதெல்லாம் வந்து இவ்வளவு சொன்னபடும் பாருங்க. அதாவது உருவம் இருந்தாலே நம்மளை மாதிரி அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துருது. அதுதான் இந்த இவங்கெல்லாம் வருது. ஆனா எல்லா இடங்களும் வரட்டும், எல்லாத்துக்கும் வளர்த்து கொடுப்போம். என்ன அப்படின்னா உருவம் இருந்தால் விகாரப்படுதல், அதாவது ஒரு நிலையில இருக்க முடியாது. ஒரு தொழிலை தொடங்கும் போது புத்துணர்ச்சியோட இருக்கும், அதை அந்த தொழிலை செய்ய செய்ய செய்ய அப்படியே தலைப்பு முதல்ல எவ்வளோ மலர்ந்த முகத்தோட இருந்தோம் எப்படியோ மாறிடுறோம். அது நம்பி கூடாது. அதான் விகாரப்படுதல், ஒரு நிலையில இல்லாம உட்காருதல் படுத்தல், உட்காந்தே இருக்க முடியாது, படுத்தல் இருக்க முடியாது, இன்னும் இருக்க முடியாது, மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதான் விகாரப்படுதல். அப்புறம் இரண்டாவது குற்றம் என்னன்னா ஏக தேசமாக ஒன்றை தான் அறிய முடியும், ஒரு காலத்து தான் செய்ய முடியும். வேற யாராவது நடுவில் வந்தால் நான் ஒரு காலம் முடிச்சுக்கணும் போகலாம். ஒன்றை தான் அறிய முடியும், ஒன்றை தான் செய்ய முடியும். இது ஏக தேசமாக ஏக தேசம்னா அவரை லிமிட்டுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கும், வரம்புக்கு உட்பட்டு கிடக்கும். அதான் ஏக தேசமாக. மூணாவது குற்றம் என்னன்னா துடக்குறுதல், எனக்கு அது வேணும், இது காட்ட முடியாது, அது காட்ட முடியாது, அதான் துடக்குறுதல். ஆகவே உருவமுடைய பொருளுக்கெல்லாம் வந்து இந்த மூன்று குற்றங்களும் வந்துவிடுமே. இல்லையா, முதல்வனுக்கும் உருவம் உண்டுன்னு சொன்னா அவனுக்கும் இந்த குற்றங்கள் உண்டு இருக்காதுமே வலுவாகுமே அப்படின்னு சொன்னா அதற்கு விளக்கம் சொல்வதுதான் வருந்தது என்று தோற்றுவாக்கியிருந்தார். அத்தேல் அத்தேல் அப்படியானால் அத்தேல் உருவமுடையாரெல்லாம் விகாரப்படுதலும் ஏகதேசமாதலும் சுடக்குறுதலும் உடையராதல் காணப்பட்டமையும் முதல்வனுக்கு உருவம் உண்டாயும் அவையும் உல எனப்பட்டு வலுவாமாவையும் வலுவாம் ஆளுங்கிறது ஒரு அசை சொற்படும் வலுவாங்கும் அவ் ஆசங்கை நீக்குதற்கு எழுந்தது வருந்தது என்பது அந்த ஐயத்திற்கு விளக்கம் கொடுக்க எழுந்ததுதான் வருகின்றது. ஆனா செல்லுல பாருங்க, நீங்க வந்து அந்த செல்லுல உட்கருத்தாதான் இருக்கும். அதாவது ஒரு பாடலுக்கு வந்து சொற்பொருள் சொல்வதே அறிவு, சொற்பொருள் சொல்வதே ரொம்ப அறிவு. ஏன்னா தமிழ் சொற்க பயிற்சி ரொம்ப குறைந்து போகுது. அதுவே அதனுடைய உட்கருத்தை எடுத்து சொல்வது ரொம்ப தோய்வுடையதான சாதாரண உலக இலக்கியங்கள். தத்துவ நூல்களில் வந்து ஒரு பாடல்களை வந்து அதை உட்கருத்தை எடுத்துக் கொள்வது அது ஞான குருமுறைகளோட வசதாக தான் அது மாதவ சன்னியாசம் நம்முடைய திருக்கேல பரம்பரை திருவாரூர் ஆலயத்திலே இருந்தோம். ஆகவே அவரது உறவில் தான் இந்த உட்கருத்தை நான் பார்த்தேன். ரொம்ப அருமையாக சொல்லுவேன். பாடலை பார்த்தோம்னா அவனுக்கு மூன்று புத்தகங்கள் கிடையாதுன்னு பாடல் சொல்லுவேன். ஆனால் மேலே சாமிகள் குறிப்பிட்டாரு அந்த புத்தகம் தான் விகாரப்படுதல் ஏகதேசமாதல் சுடக்குறுதல் அது சொல்லலை. வேற மூன்ற சொல்லு என்ன என்ன சொல்லுது பார்ப்போம். பாட்டு பார்ப்போம். குறித்ததொன்று ஆகமாட்டா குறைவினர் அதனால் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடை நிலைமையான வெறுப்போடு விருப்பு சம்பால் நேவுகள் இல்லாமையான நிறுத்திடும் நினைந்த மேனில் நிம்மலன் அருளினாலே. நிறுத்திடும் நினைந்த மேல் நான் நினைந்த திருமணி எடுத்துக்கொள்வான். அருவமோ அருவருமோ உருவமோ அது உருவத்திலும் தட்சிணாமூர்த்தியோ நடராஜரோ சுப்பிரமணியரோ நினைந்த திருமணி தன்னுடைய அருள் நாள் வேற ஒன்றை நாள் சார்ந்தில்லை தன் அருள் சக்தியை கொண்டு எடுத்துக் கொள்வான். நெருப்பிடும் இணைந்த மேனி மின்மலன் அருளினார், மின்மலன் அருளினாலே நினைந்த மேனியை நெருப்பிடும் அப்படி கூட்டிக் கொள்வோம். கணேசத்தில சொல்லிட்டாங்க. அப்ப அவனால மட்டும் எப்படி நினைந்த மேனி நெருப்பிக் கொள்ள முடிகின்றது? உருவமுடைய உடலுக்கெல்லாம் மூன்று குற்றம் சொன்னேன். இது ஒரு உருவத்துக்குள்ளே அடபட்டு கிடக்கிற பொருளுக்கு தான். இவன் தான் நினைந்த திருமேனிகளை எல்லாம் நிறுத்திக் கொள்வான். அதனால நல்லா தெரிஞ்சுக்கோ, இவனுக்கு வந்து விகாரப்படுதல் என்ற குற்றம் கிடையாது, ஏகதேசப்பட்டு கிடத்தல் என்ற குற்றமும் கிடையாது, சுடக்குறுதல் என்ற குற்றமும் கிடையாது. இந்த மூன்று குற்றங்களையும் சொல்லாமல் இந்த மூன்று குற்றங்களின் விளைவுகளை சொல்லியிருக்கின்றது இந்த பாடம் அதுதான். அப்ப விளைவுகளை கண்டு அதன் காரணத்தை சொன்னவர்கள் நம்முடைய பெண்ணா என்ன நோக்கில் ஆசிரியர் சொல்றார். ஆசிரியர் சொல்றாருனா ஆசிரியர் என்ன சொன்னாரியா அப்படின்னா, ஒரு சாதாரணமான கடைமானவன் இவரால் சொல்லுவான், முரண்பட சொல்லுவான். ஆசிரியர் சொன்னதுக்கு இடைப்பட்ட மானம் ஆசிரியர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லுவான். கலைமானாக்கன் இருக்கானே அவன் என்ன சொல்லுவானா, ஆசிரியர் சொன்னதுன்னு சொல்லி என்ன காரணத்துக்காக சொன்னாரோ சொல்லுவான். அதான் எத்தனையோ உரையாடி இருக்கின்றார்கள், எப்படி எப்படிதான் எழுதுகிறார்கள். நம்ம ஸ்ரீஞான சமயம் அந்த பாட்டி வழக்கிருக்கும் போது என்ன காரணத்துக்காக ஆசிரியர் சொல்றாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் மேலே சொல்லிட்டான். இந்த முதல் அடியில் என்ன சொல்றாரு தெரியுமா, குறித்ததொன்று ஆகமாட்டா குறைவிடன். நான் பார்க்கிற ஒரு உருவத்தை ஒரு உருவம் நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நினைக்கிறேன், ஆனா அந்த உருவத்தை பெற முடியுமா? வெச்ச உருவத்தை வந்து பேணிட்டுதான் போக முடியும், அவ்வளவுதான் மாற முடியும். நினைச்சு விரும்புகிற உருவத்தை எல்லாம் பெற முடியுமா? முடியாது. இதுக்கு காரணம் என்ன, அந்த சுதந்திரத்தன்மை நிலவு. சுதந்திரம் சொல்ல நமக்கு நல்லா தெரியும், அதற்கு எதிர்ப்பதம் பரதந்திரம். இதேஜி பரதேசிதம், அது மாதிரி சுதந்திரம் பரதந்திரம். பரதந்திரம்னா என்னன்னா சுதந்திரப்பட்டு சுதந்திரம் இல்லாதது, சுதந்திரம் இல்லாத நிலை பரதந்திரம். நமக்கு எப்படி பரதந்திரம் இருக்கு, இந்த உடலுக்குள்ளதான் அறவட்டு, இந்த உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்கக்கூடிய சுதந்திரம். குறித்தது ஒன்று ஆக மாட்டாமை, அந்த மாட்டாமை இனியும் சுலபமான கிடையாது, அந்த குறைபாடு கிடையாது. அதான் குறித்தது ஒன்று ஆக மாட்டா குறைவிடல் ஆகலாம். அப்போ இது மூலமா என்ன சொல்றாங்க ஆசிரியர் அப்படின்னா, பரதந்திரப்படுதல் உனக்கு இல்லை, நான் சுதந்திரமா இல்லாம இந்த உடல் இந்த உடல் நட்டம் பரவாயில்ல, நான் இன்னொரு உடல் இருக்கு, அது நட்டம் பரவாயில்ல இன்னொரு உடல் இருக்கு. அப்படிப்பட்ட நிலை அவன் அவன் இந்த உடல் தான், இந்த உடல் இந்த உடல் தான், இந்த உடல் எவ்வளவு தூரம் நல்லா இருக்கும் அவ்வளவு தூரம் நமக்கு அறிவு உடல். அப்படி உடலையே சார்ந்து அந்த உடல் அளவுக்கே அறிவு வளர்த்து கொண்டு அப்படி அதுக்குள்ளேயே அளவுக்கு பரதந்திரப்பட்டு கிடக்கிறேன். அந்த காலத்தில் இருக்கு ஆங்கிலேயன், ஆங்கிலேயர் என்ன கட்டத்தம் போடுறானோ அதுக்கே அடக்கி அதுக்கே கற்றுக்கொடுத்து அவன் அவன் எப்படி வாழ வைக்கிறானோ அதுக்கு தகுந்தபடி வாழ்ந்துக்கிட்டு அவ்வளவுதான், அதை மீது முடிக்க முடியாது. அதுதானே சுதந்திரம் இல்லைன்னு சொல்றேன். அதை மாதிரி இந்த உடலுக்குள்ள பரதந்திரப்பட்டு கிடக்கிறோம் இல்லையா, அதைத்தான் நல்லா வந்து பாதுகாப்பு பண்ணாரு. பூமியில் எவருக்கும் இனி அறிவிச்சிருக்கோம், பரிபூரணத்துக்கு அறிவிச்சிருக்கோம் ஒண்ணு, எவருக்குங்கும் போது எல்லாமே வந்துருது, பரிபூரணத்துக்கு உடம்புக்கு கூட அறிவியாக மாட்டேன். ஆகவே இந்த அப்படி உடலை சார்ந்துக்கிட்டு அந்த உடலை வந்து வச்சுதான் வேண்டணும் அப்படிங்கிற நிலையை வந்துருக்கேன் நம்புறுத்து எடுக்கிறான் திருமணம், அதான் காரணம். ஆகவே குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவு இளன், அந்த குறைவு அவனுக்கு கிடையாது, பரதந்திரப்படுதல் கிடையாது. இப்ப வாங்க, எந்த பொருள் அப்படி சுதந்திரத்தன்மை இல்லாம பரதந்திரப்பட்டு இன்னொரு பொருளை சார்ந்தே இருப்போ அந்த பொருள் தான் விகாரம் அடையும். இப்ப நம்ம உடம்பு சார்ந்தே இருக்கும், உடம்போட இயல்பு என்ன, அது ஒரு விஜயம் மாதிரிதான், அதுக்கு இவ்வளவு நேரம் தான் உழைப்பு அதுக்காக பண்ண முடியும், அதுக்கு மேலே அது சுதந்திரது. நாமளும் உடம்ப சாதேதான் இருக்கும், உடல் புத்துணர்ச்சி இருந்ததான் உயிராகிய நமக்கு புத்துணர்ச்சி, உடல் சோர்வுனா உயிராகிய நமக்கும் சோர்வு தான். என்ன சொல்ல போனா உடல் உயிர்னு கூட நம்ம வந்து இந்த நூலை விரிக்கும் போதுதான் உணர்வு மொழிய, மற்றபடி நாம உயிர் இது உடல்ங்கிற வேற்றுமையும் நம்ம உணர்வு இந்த பக்கம் நமக்கு அதெல்லாம் வந்து கோயில் கோயில் கோயில் தான் வரும். நாம உடல் நான் இத்தனை அடி உயரம், நான் இந்த நேரம், நான் இவ்வளவு இடையே அப்படிதானே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை அது, நான் உங்களை திருக்கும் போதா உடல்கிட்டோம் உயிர் உடலை திருப்பி பேசுறோம். ஆகவே அந்த உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி இழந்ததுன்னா நமக்கும் புத்துணர்ச்சி, உடலுக்கு நான் ஏற்றி இருப்பேன் புத்தகத்தோடு இருப்பேன் அது சுதந்திரம். இது அப்படி இருக்கும் உடலோடு பரதந்திரப்பட்டு கிடந்தார். அப்ப உடல் விகாரப்படுகிறது, எனவே நாமும் விகாரப்படுகிறோம். எனவே உடலோடு பரதந்திரப்பட்டு கிடப்போம் தான் விகாரம் அடையும், அந்த பொருள் தான் விகாரம் அடையும். அவன் வந்து நினைத்த உருவத்தை எடுத்துக்கொள்பவன் உடலை சார்ந்து இருக்கவில்லை, எனவே அவனுக்கு பரதந்திரம் என்ற குற்றம் கிடையாது, ஆகையினால் விகாரப்படுதல் கிடையாது. பாடல என்ன இருக்குன்னா பரதந்திரம் கிடையாதுன்னு இருக்கு. ஏன் ஆசிரியர் பரதந்திரம் கிடையாது தெரியுமா, அதனால அவனுக்கு விகாரம் கிடையாது. என்ன அப்படின்னு விகாரம் எடுதல் கிடையாது, எப்பவும் நிர்விகாரியா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், நிலை மாறாமல் இருப்பான். இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு நடைமுறையில நம்ம விகாரம் தான் மாற்றம் தான், நாம விரும்பத்தகாத மாற்றம் அடைஞ்சாதான் விகாரம் சொல்றோம், ஒரு விகாரமா இருக்கு. அப்படி இல்லை, எப்படி எந்த மாற்றத்துக்கும் பொதுவான மேல் விகாரம், நாம விகாரம் அடைகிறோம். ஏன்னா உடம்பு உடனே இருக்காது, உட்கார்ந்தே இருக்கணும்னா உடம்பு முடியாது, கருத்தே இருந்தாலும் முடியாது, நிக்கணும் முடியாது, அதை மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப நாமளும் உடனே சார்ந்து தான் இருப்போம், அதனால நம்மளும் அதை பெரிய விகாரப்பட்டுக்கிட்டே இருக்கோம். உயிராகினா அவனுக்கு அந்த பரதந்திரப்படுதல் கிடையாது, எனவே விகாரியாக கிடையாது விகாரமற்றவன். நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடையமையாகும், நிறைந்த ஞானம் நிறைந்த தொழில். நாம வந்து சிற்றறிவு சிறு தொழில், சிறிய ஞானம் சிறிய தொழில், ஒன்றை அறியும் போது இன்னொன்று அறிய முடியாது, அதை மட்டும்தான் அறிய முடியும். அதான் தெரியும் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கான் அப்படின்னா அப்படி யோகமான கத்துவது எத்தனை உயிர்கள் எண்ணிக்கை அடங்காது அத்தனை உயிர்களையும் அடிக்கின்றான் அத்தனை உயிர்களையும் செலுத்துகின்றான் செயல்பட வைக்கின்றான் ஒண்ணு போலவா இல்ல அந்தந்த உயிர்களின் முன்வினையை அறிந்து அந்த முன்வினைக்கு ஏற்ப செலுத்துகின்றான் எந்த பிறகு அந்த உயிர் ஏதோ ஒரு வினை செஞ்சிருக்கும் அந்த வினைகளை செலுத்துவதற்கு இதுதான் காரணம் அந்த காலத்தை கூட்டு வச்சு அந்த உயிரை அந்த வழியை செலுத்திருக்கான் அந்த வினைக்கீடாக அப்படி ஒரு வினையா செலுத்துகின்றான் எண்ணற்ற உயிர்கள் மூலனையும் வாழ்கின்ற எண்ணற்ற எண்ணிக்கொள்ள முடியாத உயிர்களை எல்லாம் அவர் அந்தந்த உயிர்களின் முன்வினையை அறிந்து இந்த முன்வினைக்கு இந்த உயிர் இந்த காலத்தில் இந்த பலனை அறிவிக்க வேண்டும் வகுத்து இந்த விதி வகுத்து அதுபடி செலுத்துகிறான் பாருங்க அதான் நிறைந்த தொழில் நிறைந்த ஞானம் எல்லா உயிர்களையும் வருகின்றான் எல்லா உயிர்களுடைய பக்குவத்தை அறிகின்றான் எல்லா உயிர்களையும் ஈட்டி வைத்துள்ள முன்வினையை அறிகின்றான் அதற்கு உரிய காலத்தை கூட்டி அந்தந்த பிறவிகளிலே அந்தந்த கோலங்களிலே செலுத்துகின்றான் அதான் சொன்னார்கள் 84 லட்சம் யோனி விதத்தில் அதுதான் உயிர்கள் தான் விலங்குகள் தான் 7 அதுல என்ன விலங்குகள்னா எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரியா இருக்கு அதுல மான்னா எல்லா மானும் ஒரு மாதிரியா இருக்கு இல்ல அதான் கருவேலம் பிறவிகள்னு பார்த்தா 7 வகை கருவேலம்னு பார்த்தா 84 லட்சம் உரைசேரன் 84 100,000 யோனி வேதம் நிறை சேரா படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நிற்கிறான் அந்தந்த உயிர்களுக்கு உயிர்க்குயிரா இருக்கு உயிர் செலுத்தாட்டா உடம்பு செல்லாது இல்லையா அது மாதிரி உயிர்க்குயிரான இறைவன் செலுத்தாட்டா உயிர் இருந்து உயிர்க்குயிராய் 84 லட்சம் யோனி வேதங்களை நிற்கின்றான்னா அப்ப எவ்வளவு நிறைந்த ஞானம் நிறைந்த தொழில் அப்ப அவனுக்கு எப்படி ஏகதேசப்படுகிற குற்றம் வரும் ஒன்றையே அறிதல் ஒன்றையே செய்தல் அந்த ஏகதேசப்படுகிற எப்படி வரும் வராது அதான் அந்த குறிப்பு நிறைந்த ஞானமும் நிறைந்த தொழிலும் உடையவன்னா அப்ப சித்தறிவு சொல்கிறது கிடையாது எனவே ஏகதேசப்படுதல் கிடையாது ஆசிரியர் குறிப்பாக உணர்கிறார் மூன்றாவது அறிவில வெறுப்போடு வெறுப்பு தன்பால் நேவுதல் இல்லாமையாம் இது துடக்குறுதல் குற்றம் கிடையாதுன்னு சொல்றது விருப்பு வெறுப்பு கிடையாது வள்ளுவர் சொன்னார் வேண்டுதல் வேண்டாம இதான் ஒவ்வொரு குரல ஒவ்வொரு பேர் இருப்பார் ஆதி பகவன் பாலறிவன் சொன்னார் மலர்ந்து ஏகினார் சொன்னார் வேண்டுதல் வேண்டாம இதான் அந்த இறை இலக்கணத்தை வைக்கிறார் ஒவ்வொரு குரலும் வேண்டுதல் வேண்டாம இதான் வேண்டுதலும் இன்னாலும் வேண்டாமும் இன்னாலும் இது பிடிக்கும் பிடிக்காது இருக்கணும் அது இருக்கக்கூடாது இருப்பு வெறுப்போட வெறுப்பு தன்பா நேவதான் துடக்குறுதல் குற்றம் பந்தப்பட்டு கிடத்தல் மகிழ்ச்சியா இருப்பா இப்ப என்னப்பா ஆகி போச்சு அப்படின்னு போறோம் இல்லையா என்னன்னா எது மேலேயோ பட்டு வச்சுட்டான் அது கை கூடல அவ்வளவுதான் அடுத்த வேலை ஓடல இல்லையா ஆகவே அந்த விருப்பு வெறுப்பு அல்லது அவனுக்கு வேண்டாத ஒண்ணு நடந்துச்சு எது நடக்கக்கூடாது அது நடந்துச்சு இன்னும் அது வெற்றி பெறக்கூடாதுன்னு அது வெற்றி பெற்றார் அவ்வளவுதான் இப்படி இதுலதான் ஒவ்வொன்றையும் பற்று பற்று வச்சா அடுத்தான வெறுப்பு வரதான் விருப்பம் வெறுப்பும் நாளைக்கு இதுவாக சொல்றது ஆகவே அந்த வெறுப்பும் விருப்பம் அவன் கிடையாது எனவே ஒன்றில் மாட்டிக்கொண்டு கிடத்தல் பந்தப்பட்டு கிடத்தல் துடக்குறுதல் கிடையாது துடக்குறுதல் கிடையாதுன்னு குறிப்பா உணர்த்துறார் அதான் விருப்பம் இருக்கு கிடையாதுன்னு சொல்றார் அதான் காரணம் வெறுப்போடு விருப்பு தன்பால் மேவுதல் இல்லாமையா இது சாதாரண விஷயங்கள் வந்து நான் விரும்பினது கிடைக்கல வேண்டாதது கிடைச்சுன்னா ஒவ்வொருத்தரும் வேலை சரியா ஓடாம அதனால எனக்கு மூளை உண்டாச்சு சொல்லிட்டு வேலைகள்ல வேலை இல்லாத தப்பு விட்டு இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வளர்த்து என்னெல்லாம் நடக்கு விருப்பம் ஏற்படுத்துற விளைவுகள் துடக்குறதா அது சாதாரண பிரச்சனையா அவன் துடக்குறான்னா அப்புறம் எப்படி அவன் எல்லா உயிர்களையும் வந்து அரைச்சிருக்க முடியும் அதே வெறுப்போடு வெறுப்பு தன்பால் மேவுதல் இல்லாமையா இந்த மூன்று குற்றங்கள் அவனுக்கு இல்லாதனால நான் நினைந்த திருமேனியை நிறுத்திக் கொள்வான் பரதந்திரங்கள் அதான் குறித்ததை அடைய முடியாத குறைவாடே பரதந்திரம் எழுதுறாங்க குறித்தது ஒன்றாக மாட்டா குறைவே பரதந்திரமாவது என்று அறிக அதுக்காக வைக்கலாம் பாருங்க அதுதான் வந்து அருமையான கேள்வி இல்லையென்றவர் கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஐயா இங்க வந்து சிவபெருமான் வந்து உருவத்திலேயே எடுத்தாலும் அதை அவன் தன் இசைவழி எடுத்துக் கொள்கின்றான் அது மாயாகாரி உருவம் வந்து அது அருள் திருமேனி அது தோன்றுமா உடம்புமா என்று நான் சிந்திப்பதற்கெல்லாம் வந்து பொருள் இல்லை அப்படி கேட்க முடியாது இது பதிவு சொல்ல முடியாது ஏனென்றால் அவன் தன்பாலிருந்து தோற்றிக் கொள்கிறான் தனக்குள் தான் அதை கலந்து கொள்கின்றான் எனவே அவன் வந்து தோற்றக்கேடு அற்றவன் பசுபாச பதார்த்தங்கள் ஒருவன் அன்று அவன் ஆகவே அவன் எந்த உருவத்தையும் அடைவான் அந்த உருவத்திலிருந்து எந்த உருவத்தை எப்படி வேண்டுமானவன் அடைவான் ஆகையினாலே அவனுக்கு விகாரப்படுதல் துடக்குறுதல் ஏகதேசப்படுதல் கொண்ட புத்தகங்கள் தான் கிடையாது இவ்வளவு சிறப்பாக சொல்கிறேன் அப்ப அப்ப இவ்வளவு சிறந்த முதல்வன் உருவத்திறமையின் எடுக்காமலே இந்த உலகத்தை படைத்து நடத்தலாமே இல்லையா உலக சிறந்தவன் சொல்றீங்க அப்போ அவன் உருவத்திறமையின் எடுத்துதான் அந்த உலகத்தை நடத்தணுமா அது இல்லாமலே இந்த உலகத்தை அவன் நடத்தலாமே சொல்லும் பொழுது அருமையான விளக்கம் சொல்றாங்க நடத்தலாம் அவனால் நடத்த முடியும் ஆனா உயிர்களாக நாம் உய்ய வேண்டும் உருவத்திறமையை சிந்தித்தாமல் நம்மளால செயல்பட முடியும் சொல்றாங்க சொல்றாங்க சும்மா ஒப்புக்குதான் நல்லா தெரிஞ்சுக்க உருவம் கிடையாது பரம விஷயமா ஒப்புது இப்போ உருவம் இல்லாட்டா நீ எப்படி நாமம் சொல்லலாம் பெயர் எப்படி சொல்லலாம் ஏன் உலகத்தை ரெண்டா பிரிக்கிறோம் சொல் உலகம் பொருள் உலகம் இல்லையா அப்போ உருவம் ஒருத்தர் சொன்னா அந்த பொருள் உலகத்துல ஒருத்தன் ஆயிடுவான் அப்படின்னா அப்ப பேர் இருக்குன்னா பேரும் சொல் உலகம் தான் இருக்கும் நாம உலகத்துக்குள்ளதான் இருக்கும் உலகத்துல ஒரு பொருள்ல சுவாமி எழுந்தவர்களை வச்சு வழிபடாத வழிபட்டாலேயே நம்மளால் இறைச்சிந்தனை என்பதுக்கு வரவே முடியாது அது உயிரின் இயல்புக்கு மாறானது மேலும் அருவந்தான்னு சொல்லிட்டா உலகத்து பொருள்கள் கடப்பொருள் ஒரு ஆகாயம் போலவும் அது போலவும் ஏமாற்ற அருவ பொருள் போலவும் ஆயிடும் அதனால அருவந்தான் உருவமில்லைன்னு சொன்னா பல பிரச்சனைகள் வருது அது மட்டும் இல்லை என்ன சொல்றாங்கன்னா நானும் வழிபட்டு விதந்திருக்கேன் வழிகாட்டிருக்கேன் ஏன்னா உருவம் சொன்னாலும் கூட பேர் இருக்கும் அருவ பொருளுக்கு பேர் இல்லை அதையும் சொல்றாங்க இதே சிந்தனையே முடியாதுன்னு ஒத்துக்கிறாங்க இல்லையா அதான் இந்த மாதிரி கீழ் சிந்தனைகள் இருந்து கொண்டு கீழான நிலையிலே கீழ்னா நான் சொல்றேன் லோயர்ந்து சொல்றேன் பக்குவப்படாத ஒரு சிந்தனையாளர் இருந்து கொண்டு குருவம் இருந்தால் அந்த மாதிரி புத்தகம்லாம் வரணும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் விளக்கம் அருந்து சுவாச்சாரியா அற்புதமா கொடுத்தேன் இல்லையா அதனாலே முடியும் எடுத்துக்காட்டு சொல்றாங்க உருவம் இல்லாமலே உலகத்தை இயக்க முடியும் உடம்பு உருவம் முடியாது உயிராகிய நமக்கு உருவம் கிடையாது தான் உருவமற்ற உயிர் வந்து உருவமுள்ள உடலை இயக்கவில்லை வேற ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டா உடம்பை இயக்குது இல்லையே உடம்பை வச்சுக்கொண்டு மற்ற பொருளை இயக்குது இப்ப கார் ஓட்டுறதுனா உயிர் வந்து உடம்பாகிய கருவியை கொண்டு காரை ஓட்டுறது தெரியும் ஆனா உடம்ப ஓட்டுறதுக்கு வேற ஒரு கருவி எந்த உயிர் வச்சுக்கலையே உயிர் நேரடியாக தானே அந்த உடம்பு ஓட்டுது உருவம் இல்லாத உயிர் உருவம் உள்ள உடம்பை செலுத்துவது கூட உருவம் இல்லாமலேயே பரம்பரை என்ன செய்யலாம் உருவம் உள்ள உலகத்தை இயக்கலாம் ஆனால் அவன் திருவுருவம் மேற்கொண்டு குறிப்பாக அருள்நூல் உபதேசம் வேத சிவாரமங்களை அங்கே கைராயத்திலே பக்குவ ஆன்மாக்களுக்கு உபதேசித்து அவர்கள் மூலமாக ஒரு குரு பரம்பரை குருசீத பரம்பரை ஏற்படுத்தி இந்த பூவுலகத்துக்கும் மற்ற நாகலோகம் தேவலோகம் எல்லாத்துக்கும் அந்த குரு பரம்பரை உபதேசத்தை அவன் பரப்பவில்லை என்றால் எவர் வீடு வேறு அடைந்து எவர் ஞானம் பெற்று வீடு வேறு அடைந்தது ஆகையினாலே அவன் வேத சிவாரங்களை குருவாக இருந்து உபதேசிப்பதற்காக அப்போ அந்த திருமேனியின் அவசியமே எங்க வருது குருவாக இருப்பது தான் அவருக்கு பார்த்து அந்த குரு நிலையில வச்சுதான் திருமேனியை சிறப்பிட்டு முத்தாய்ப்பா சொல்றாரு திருமேனி நீ கட்டாயம் வேணுமான போது இல்லாமல் முடியும் ஆனால் அவன் குருவாக விளங்கி உபதேசம் பண்ணதுக்கு திருமேனி வேண்டும் குரு உபதேசம் வேண்டா எந்த ஓர் உயிருக்கு கூட விடுதல் என்பது ஆச்சரியம் ஞானத்துக்கும் விடுதல் ஆச்சரியம் ஞானம் வந்தாதான் விடுதல் ஞானம் வந்தா நூறு வயசு நூறு வயசு

குறிப்பிடுகிறோம். உயிர்க்கு தன் உடம்பை இயக்குவதற்கண் வேறொரு உருவம் வேண்டாமை போல அனாதிமுத்த சித்திருவாகிய முதல்வனுக்கு தன் உருவமாகிய உலகத்தை குறிப்படுத்த பொருட்டு வேறொரு உருவம் வேண்டப்படுவது அன்று, வேறொரு உருவம் வேண்டப்படுவது அன்று. ஆயினும் பிரளயாகர தகடர் என்னும் பசுவர்க்கம் இரண்டும் முறையே முன்னிலையினும் படற்கையினும் என்று உணர்த்தினார் என்று உணர மாட்டாமையின் உயிர்வர்க்கங்கள் பொருளியல் உணர்ந்து வீடு பெறுமாறு வேதாகமங்களை கோவைபடச் செய்தற் பொருட்டும் அதனை குருபரம்பரையின் கண் வைத்த பொருட்டும் திருமேனி ஒருதலையான் வேண்டப்படும். ஒருதலையான் வேண்டப்படும்னா கட்டாயமாக வேண்டப்படும். அதாவது இருவன உடையவர்கள் பிரயாகர்கள் அவர்களுக்கு முன்னிலையிலே சுவாமி எழுந்துகளும் இதுவரை வாகனத்துல உமாதேவியார் உமாதேவி சமேதராக வந்து மான்மடுவை எழுந்து தந்தை ஆறு சிவச்சந்திரனத்தோடு நீல கண்டத்தோடு எழுந்துருவார். யாருக்கு நமக்குல இருமனமுடைய பிரயாகர்கள் அப்படி முன்னிலையில் இருந்தவர்களும் நமக்கு வேறொரு ஆர்வலமா வரணும். அப்பதான் நம்மால உதவி பெற முடியும். நம்ம மாநிலம் தான் மாநிலர் போலவே வரணும். இந்த ஆசிரியர் அறுபது சிவாச்சாரியருக்கு மெய்கண்டாதான் வரணும். மெய்கண்டாருக்குள்ள யார் இருந்தா சிவம், மெய்கண்ட சிவம் உள்ள சிவம். அத குருவை குருமூர்த்தி குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு நமக்கு வருவார். அப்ப இன்னொரு ஆர்மூலமா வர்றதுனால நமக்கு படத்தை வளர்த்து உணர்த்துவார். ஆகவே தகடராகிய நமக்கு படத்தை வந்து உணர்த்த வேண்டும். இருவனமுடையவருக்கு முன்னிலையில் இருந்தவர்கள் உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தினார் என்று அந்த உயிர்கள் வீடுபேர் அடையாது. ஆகையினாலே அந்த உயிர் வர்க்கங்கள் எல்லாம் பொருளியலுக்கு உணர்ந்து வீடுபேர் அடைவதற்காக என்ன செய்ய சிவாகனங்களை கோவைபட வேண்டும். இதுல நல்லா நம்ம மனசுல வச்சு விட வேண்டிய செய்யும் ஒண்ணு உண்டு. நூல் உபதேசம் மும்மனமுடைய தகவலுக்கு மட்டும்தான். இத சுவாமிகள் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க. எங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயிலும்னு தொடங்கி சொல்லிய அந்த நூல் அதுல மூன்றாவது செய்யும் முதலிய பொருள் முதலியனன்னு வரும். ஆமா பண்டையினர் தவத்தால் தோன்றி பண்டையினர் தவத்தால் தோன்றி அப்படின்னு வரும் ஒரு பாடல். அதுல சொல்லுவாங்க விஞ்ஞானகளுக்கும் பிரயாகர்களுக்கும் நூல் வேண்டாம், மும்மனமுடைய தகவலுக்கு தான் வருவாங்க. இந்த இடத்துல பிரயாகரை சேர்த்து சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து முதல் குரு யாரு நந்தியம் பெருமான். அவருக்கு சிவாரம்பத்து உபதேசம் யாரு யாரு ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இருமனமுடைய பிரயாகர வர்க்கத்தை சேர்ந்தவர். ஆனா முத்தி பெற்றுட்டாங்க நாயன்மார்கள் மும்மன வர்க்கம்னா முத்தி பெற்றுட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி இருமனமுடைய வர்க்கத்திலிருந்து முத்தி பெற்றவர்கள் அவர்கள் நூல் வைத்திருக்கின்றார்கள். எதுக்கு மும்மனமுடைய நமக்கு உபதேசம் செய்வதற்காக. அதுக்காக சுவாமிட்டு அவர்கள் உபதேசம் கேட்கிறார்கள். நமக்கு உபதேசம் செய்வதற்காக ரொம்பருட்டல்ல அவர்கள் ஞானத்தை நேரடியாக பெற்று வருவார். நானும் நூல் மூலமா தான் பெற முடியும் மும்மனமுடைய. அதனால அவர்களையும் பிரயாகரையும் சேர்த்துக் கொண்டார்கள். முரண்படாமல் புரிஞ்சுக்கலாம். ஆகையினாலே முன்னிலையிலும் படற்கையிலும் வந்து பிரயாகருக்கும் சகலருக்கும் உபதேசம் செய்யணும். உபதேசம் செய்து அதை குரு பரம்பரையில வைக்கணும். அதான் திருக்கைநாய பரம்பரை வந்துள்ளது. அப்ப திருக்கைநாய பரம்பரை இல்லாவிட்டால் திருக்கைநாய பரம்பரை திருவாரூரின் ஆயுதம் இல்லாவிட்டால் வீடு வேறு என்பது சாத்தியம் என்று சொல்வது அந்த பாட்டு. எதுவும் மிகப்படுத்த பாட்டோட பொருளை பாருங்க அதுதான் திருக்கைநாய பரம்பரைனா. இன்னைக்கு நாம திருக்கைநாய பரம்பரை நாம போய் வந்து அடைய முடியுமா? புரச்சந்தான புறவர்கள் அகச்சந்தான புறவர்கள் இவர்கள்ட்ட நாம இப்ப அணுக முடியுமா? திருக்கைநாய பரம்பரை எப்படி நமக்கு இப்போ அணுகக்கூடியதாக இருக்கின்றது திருவாரூர் ஆயுதத்தின் மூலமாகத்தான். சாத்திரங்களெல்லாம் மக்கள் சிந்தித்தால் அப்பதான் உண்மையான அடையாளம் தெரியும். திருவாரூரின் ஆதீனம் என்றால் அதனுடைய அடையாளம் தெரியும். அதனாலே அது திருக்கையாய பரம்பரை திருவாரூரும் பாதித்தாலே அந்த புண்ணியமே அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டு அதனாலே இங்கே அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஆகவே வேத சிவாகமும் உபதேசம் செய்த பொருட்டு சிவபெருமானுக்கு திருமேனி வேண்டும். அவன் குருவாக இது எழுந்தள்ளுவதற்கு திருமேனி வேண்டும். அப்பந்தான் குரு பரம்பரை உருவாகும். அப்பந்தான் வந்து கூடகத்து மக்கள் மட்டுமா தேவர்கள் நாகர்கள் யாரு பாதாள லோகத்தில் இருப்பவர்கள் நாகர்கள் எல்லாரும் வந்து குரு பரம்பரையை சேர்ந்தால்தான் வீடு வர முடியும். கதித்தல் கதி அடைதல் கதித்தல் என்ன கதி அடைதல் சொன்னா இல்லையா. கதிப்பவர் இல்லையாவும் இருக்கியாதான் கதித்தல்னா கதி அடைதல் அதாவது வீடு வேறுபடுது அற்றே அத்தாரவர் கவி வைத்தான் அற்றே. அப்படியானால் அனாதிமுத்த சித்திருவாகிய முதல்வனுக்கு தனு உண்டாகவே தனுவிற்குரிய தொழில் கரணம் புவனம் கோபங்களும் உழவாம் அகலி அதை பற்றி நம்மனோர் போல சுற்றி உணரப்பட்டு வாக்கு மனாதீதன் என்றால் வலுவாம் போலும் எனின் அவ் ஆசங்கை நீக்குவதற்கு எழுந்தது வருந்தெயுள் என்பது. என்ன கேட்கிறான்னா தனு உண்டாகவே தனுனா என்ன உடம்புதான். நம்ம உடம்பு இருந்தா உடம்புல கருவிகள் கை கால் இந்த மாதிரி கருவிகள் இருக்கும். அப்புறம் அந்த கருவிகளை கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள் அந்த தொழில்கள் நடக்கக்கூடிய உலகங்கள் அந்த உலகத்துல பல அனுபவ பொருள்கள். இப்போ உடல் இருந்தாலே உடல் கருவி வேணும் தொழில் வேணும் புவனமாகிய உலகம் வேணும் புவன போகங்கள் உலக போகங்கள்லாம் இருக்கணும்.

இப்படி தனுவோடும் கரணத்தோடும் புவனத்தோடும் போகத்தோடும் வாழ்வெல்லாம் வந்து இவர் இன்னாரு, அவர் அன்னாருன்னு சுத்தி அறியப்படுவதா இருப்பாரு. இப்படி சுத்தி அறியப்படும் பொருள்லாம் ஒரு வரம்புக்குள்ள உட்பட்ட பொருள் தானே, ஒரு பயோடேட்டா கொடுத்தாச்சு, அதான் சுத்தி அறிவு. அதை பத்தி சகல வரவும் தெரிஞ்சு போச்சு. சிவகுமானுக்கு ஒரு பயோடேட்டா கொடுத்துடலாமா, ஏன்னா உருவம் இருக்குன்னா அப்ப வந்து அவர் கருவி இருக்கணும், பெயர் இருக்கணும், அவருக்குன்னு ஒரு உலகம் ஊரு இதே அங்க போகணும் இதெல்லாம் இருக்கணும். அப்ப அவரும் நம்மனவர் போல சுத்தி அறியப்படுபவர், ஆனா அவர் வாக்குக்கும் மனதுக்கும் அதீதமானவர் சொல்றான். இதே அவருடைய இலக்கம் சொல்லும்போது வாக்கு மன அதீதன், வாக்கு மன அதீதன், அதீதனா கடந்தவன். சேக்ராசன் வாக்கு சொல்லணும்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், ஓதற்கு அறியவன் வாக்கு கடந்தவன், உணர்ந்து ஓதற்கு அறியவன் மனதையும் கடந்தவன். வாக்கு மன அதீதன் என்றால் வருவான் போலும் உருவம் உண்டு சொல்லிட்டான், அவன் சுத்தி அறியப்படுவான் ஆயிடுவான். இது ஒரு புதிய கோணத்தில் தலையிருக்கிறான். அப்ப வாக்கு மனாதீதன் என்றால் வலுவாக போடும் எனினும் அவ் ஆசங்கை நீக்குவதற்கு எழுந்தது, அந்த ஐயத்தை நீக்குவதற்கு எழுந்ததுதான் வருந்தையோ வருந்து. அப்படி ஒரு அற்புதமான செயல் அதை பார்ப்போம். உருவருள் குணங்களோடும் உணர்வருள், உருவில் தோன்றும் கருமமும் அருள், அருள் அருள் ஒரு பாடல், கருமமும் அருள் அறந்தன் கரசரணாதி தாங்கம் தரும் அருள் உபாங்கதெல்லாம் தான் அருள் தனக்கொன்றின்றி அருள் உயிருக்கென்றே ஆக்கினன் அகிந்தன் அன்றே. கொஞ்சம் மாற்றி சொற்களை போட்டுட்டா எளிதா போயிடும். இரண்டாம் அடியில பாருங்க, அரந்தன் அப்படின்னு இல்லையா, அரந்தன் அப்படின்னா அரணுடைய, அதை முதல்ல போட்டுக்கணும். அரந்தன் உரு அருள், உரு வருள் இருக்கு, அது உடம்படுமை பெற்றது. திரு அருள்ங்கிறது திரு வருள் மாதிரி உரு அருள்ங்கிறது உரு வருள் சேர்ந்து வருது, அதை உரு அருள் பிரிச்சுக்கணும். முதல்ல எதை போட்டுக்கணும், அரந்தன் என்பதை போட்டுக்கணும். அரந்தன் உரு அருள், அரணுடைய உருவம் அருள் உருவம், உருவமே அவருடைய அருள். அருள்னா என்ன, கருணை. நம்ம மேல அவர் வச்சிருக்கிற கருணை தான் உருவமா இருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த உருவம்னா தான் நம்ம சிந்திக்க முடியாத தேவார திருவாசகங்கள்லாம் எடுத்துள்ளது. அவருடைய திருமேனியை தான் போட்டு திருமேனியை விட்டுட்டு போட்டுதான் இல்லையே, அந்த அவருடைய திருமேனியை போற்றி அந்த திருமேனியை கொண்டு அவர் செய்த அந்த அட்ட வீரத்த பராக்கிரம செயற்பாடுகளை எல்லாம் போற்றி அப்படித்தான பாடுது. ஆகவே அந்த திருமேனியே நம்ம மேல வச்ச அருள், அரந்தன் குரு அருள். அப்புறம் கரசரணாதி தாங்கம் அருள், தருங்கிறது எடுத்துக்கோங்க, தரும் கரசரணாதி தாங்கம் அருள். தரும்னா அவரால் தரப்பட்ட அந்த கரம், அதாவது கை, சரணம் திருவடி, ஆதினா முதலிய, இந்த மாதிரி பல உறுப்புகள் இருக்க உடல் உறுப்புகள், அவையெல்லாம் வந்து அந்த தாங்கங்கள்லாம் அருள். அவற்றை தாங்கம்னு வராது, பிரத்யங்கம் என்று சொல்ல வேண்டும். கை காலத்துடைய உறுப்புகளை பிரத்யங்கம்னு சொல்லணும். தாங்கம் சொன்னது ஒரு உபச்சாரமாக சொல்லியிருக்கோம். தாங்கம்னா என்னன்னா ஒருத்தரோட குணம், அவருடைய செயல், இதெல்லாம் தான் தாங்கம். கை கால் இந்த மாதிரி கல்விகள்லாம் வந்து பிரத்யங்கம். ஆகவே தாங்கம்னு சொன்னது உபச்சாரம், அது பிரத்யங்கம்னு சுவாமி புரிய எழுதுவாங்க. ஆமா, தரும் கர சரணாதி தாங்கம் அருள், அவரால் தரப்பட்ட அந்த திருவேணியிலே தரப்பட்ட கரம் திருவடி போன்ற மற்ற அவயவங்கள் மற்ற உறுப்புகள் எல்லாமே அருள் தான். உருவமும் அருள், அதில் உள்ள கை கால் போன்ற உறுப்புகள் எல்லாம் அருள். அப்புறம் உணர்வருள் உருவில் தோன்றும் கருமமும் குணங்களோடும் அருள், உணர்வருள் உணர்வை அருளக்கூடிய உருவம், உணர்வருள் உருவின்னு கேட்டுக்கணும். முதலடியில நான்காம் சீல இருக்கு, உணர்வருள் உருவின்னா உணர்வை அருளும் உருவில், உணர்வை அருளும் உருவில், அருளும் உரு, அருள்கின்ற உரு வினைத்தொகை, உணவை அருளுகின்ற உரு. அந்த உணர்வு நமக்கெல்லாம் உணர்வை அருளக்கூடிய அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய எதுனா அந்த குணங்கள், அவருடைய குணம் வெளிப்படுது அந்த உருவத்து மூலமா. அப்புறம் கருமங்கள் செயல்கள் வெளிப்படுகின்றன, அந்த குணங்களும் செயல்களும் எல்லாம் அருள் தான். உடல் உறுப்புகள் மட்டுமல்ல குணமும் செயல்களும் அருள் என்று சொன்னார். உபாங்கம் எல்லாம் தான் அருள், உபாங்கம் என்றால் அந்த அவர் இருக்கின்ற புவனங்கள் போகங்கள், அந்த கைலாய மலையே அருள்தான், அருள்தான் கைலாய மலையாக இருக்கின்றது. ஏன் இப்படி அருள்மயமாக எல்லாத்தையும் வைத்திருக்கின்றான் என்றால், தனக்கொன்றின்றி தன்பொருட்டன்றி அருள் உரு, இந்த அருளாகிய உருவத்தை பாருங்க. முதலடியில உணர்வருள் உருன்னு வருது, அந்த இடத்துல அந்த உணர்வுக்கு அப்புறம் வருது அருள் உரு வந்து அருளும் உருன்னு வினைத்தொகை, அருளும் உரு. கடைசி அடியில தொடக்கத்தில் இருக்க அருள் உரு, இது வந்து அருளாகிய உரு, இருவேரோடு பங்கு தொகை இருப்பாங்க. அந்த சொற்றோட நமக்கு பழக்கம் வராட்டாலும் அருள் உரு என்பது ரெண்டு பொருள், அருளும் உரு என்பது ஒரு பொருள், அருளாகிய உரு இன்னொரு பொருள். ஏற்ற இடத்துல ஏற்ற இடத்துல சொல்றாங்க அருள் உரு, இந்த அருளாகிய உருவத்தை அருள்மயமான உரு.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 92.
1: ஓங்கு உணர்வினுள் அடங்கி சீவன் முத்தர் நிறைந்த ஞானத்தினுள்ளே அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தம் அறிவின் உள்ளே பேரின்பம் நிறைதலால் தூங்குவர் ஆனந்த நித்திரை செய்வர். மற்ற ஏது உண்டு சொல்ல
2: ரெண்டு விஷயங்கள். முதல் அடி என்ன சொல்லுகிறது என்றால் உணர்வு ஓங்கு உணர்வு ஞானத்துக்குள்ளே தாம் அடங்குவர். இரண்டாவது விஷயம் பேரறிவை தமக்குள் அடக்குவர். ஒன்றுக்குள்ளே தான் அடங்குவது, பிறகு ஒன்றை தனக்குள்ளே அடக்குவது. இது ரெண்டும் நடக்கும் சீவன் முத்திரனிடம் என்று சொல்லுகிறார். அதுதான் அந்த ரெண்டு அறிகள் சொல்லுகிற ஓங்கு உணர்வினுள் அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க. முதல் இவர் அடங்குவது, பிறகு அது இவருக்குள் அடங்குவது. இது ரெண்டும் நிகழும் என்கிறார்.
1: மற்ற ஏது உண்டு சொல், அவருக்கு வேறு என்ன காரியம் உண்டு சொல்வாயாக, ஒன்றும் இல்லை என்றபடி.
2: இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடி அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. சினிமா பாட்டு, நாங்கள் எங்களுடைய ஓட்டம் எல்லாம் அது சார்ந்த ஓட்டம். இன்பங்கள், சின்ன சின்ன இன்பங்களுக்காக ஓடித்திருக்கிறோம். பேரின்பம் தானாக கூறிவிட்டால் பிறகு ஓட்டம் இல்லை, பிறகு ஓட வேண்டிய தேவை இல்லை. எங்களுக்கு இன்பம் பெறுகிறோம், அது போதாமல் இருக்கிறது. அதனால தான் அதுக்கு சிற்றின்பம் என்று பெயர். போதாமையினாலே தொடர்ந்து ஓட வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த இன்பங்கள் எங்களை ஓட வைக்கும். பேரின்பம் என்ன வைக்கும் செய்யும் என்றால் உட்கார வைத்துவிடும். அங்கே எல்லாம் கிடைத்து விட்டபடியால் அதற்கு ஓட வேண்டிய தேவை இல்லை. அதைத்தான் இங்கே துறக்கம் என்கிறார். அதற்குள்ளே மூழ்கி அப்படியே அதுவாகி போல் இருத்தல்.
1: உரைக்குறிப்பு: நித்திரை என்பது தொழிலேனும் வேறு வகையான சலனங்களேனும் இல்லாது இருத்தல்.
2: நித்திரை என்ற வார்த்தை உங்களே அதிகம் பிரயோகத்திலே இல்லை, இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தூக்கம் என்றுதான் சொல்வார்கள். எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே தூக்கம் என்று சொல்வது பெரும்பாலும் குறைவு. நித்திரை கொண்டு விட்டாயா, நித்திரையாடி எழும்பிட்டானா என்றுதான் இங்கே கேட்பார்கள். அவருக்கு அந்த பழக்கத்திலே அந்த நித்திரை என்ற பிரயோகம் தான் வருகிறது. யாழ்ப்பாணத்தவர் என்றபடியால் உங்களையும் இல்லாமல் இல்லை. நித்திரையில் வந்து நெஞ்சில் வதம் கொண்ட உத்தவன் யாரோடி என்று கீர்த்தனைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் பிரயோகத்திலே நீங்கள் நித்திரை என்ற வார்த்தையை பிரயோகிப்பது குறைவு. இங்கே பாவிப்பார்கள் அதை சொல்கிறார். நித்திரை என்பது தொழிலேதும் அசிங்கள்
1: நித்திரை என்பது தொழிலேனும் வேறு வகையான சலனங்கள் ஏனும் இல்லாது இருத்தல்.
2: ஒரு செயலும் இல்லை. முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்றார்கள். ஒரு செயலும் இருக்கக்கூடாது, சலனங்களும் இருக்கக்கூடாது. செயல் இல்லாமல் இருந்து விடுவோம். நாங்கள் எல்லாரும் பெரும்பாலும் தியானம் செய்கிறோம் என்று உட்கார்ந்து விடுவோம். ஆகவே தொழில் இல்லாமல் உட்கார நமக்கு தெரிகிறது. ஆனால் சலனம் இல்லாமல் உட்காருவது என்பது மிகச் சிரமமான காரியம். உட்கார்ந்த பிறகும் மனம் இங்கோ ஒரு இடத்திலே ஓடி ஓடி கொண்டிருக்கும். அதை பிடித்து பிடித்து கொண்டு வந்து ஒரு இடத்திலே உட்கார வைக்க வேண்டும். திருப்பி அது ஓடும். அது ஒரு பருவம் பெற தானாக நிற்கும். அதுக்காக பெரிய பயிற்சி எல்லாம் ஒன்றும் எடுக்க தேவையில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். பணம் படுத்தவுடனே தானாக காம்பில் இருந்து அறந்துவிடும். அதுக்கு ஒன்றும் கஷ்டப்படுத்தவே இல்லை. நீங்கள் அது அறுபட பண்ணுவதற்கு ஒன்றும் கஷ்டம். நாங்கள் இப்பொழுது என்றால் நேர காலத்துக்கு அந்த பலம் விழுந்து விடாதா என்பதற்கு தான் இந்த யோக பயிற்சி, யுத்த பயிற்சி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பயிற்சியும் தேவையில்லை. இது என்னுடைய அபிப்பிராயம். பேசாமல் இறைவன்படி நின்று வழிபாடுகளை செய்து கொண்டு வர ஆன்மா பக்குவப்படும். பக்குவப்படுகிற பொழுது இது தானாக அந்த அறந்து போகிற நிலை என்ற தன்மைக்குத்தான் தூக்கம் என்று இங்கே பெயர் இருக்கிறார்.
1: தொழிலேனும் வேறு வகையான சலனங்கள் ஏனும் இல்லாது இருத்தல். முத்தர்கள் ஆனந்தம் நிறைந்து ஞானத்துள் அமிழ்ந்து இருப்பர் என்பது கருத்து.
2: ஞானத்துக்குள் இருப்பார்கள், ஆனந்தம். ஞானத்து, ஞானம், ஆனந்தம் என்ற ரெண்டு நிலை. ஞானம் என்பது அறிவு, ஆனந்தம் என்பது அனுபவம். அறிவு அனுபவமாக வேண்டும். ஞானம் என்கின்ற அந்த மெய்ஞானம் வந்தால்தான் அனுபவம் என்பது இன்ப அனுபவமாக மாறும். சும்மா அறிவு இன்ப அனுபவம், அதனால்தான் சும்மா அறிவை தடை என்றே சொல்கிறார்கள். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் சும்மா அறிவு நம்மை மேலும் மேலும் ஓடச் செய்யுமே தவிர உட்காரச் செய்யாது. விஞ்ஞானம் என்கின்ற அறிவு வந்துவிட்டால் ஆனந்தம் என்கின்ற அந்த அனுபவம் வரும். அனுபவம் வந்துவிட்டால் அறிவும் மறைந்துவிடும், அனுபவமும் மறைந்துவிடும். உட்காருவதை தவிர வேறு வழி இல்லை, தானாக உட்காருவார்கள். அந்த நிலையில் தான் இந்த சீவன்முத்தர்கள் இருப்பார்கள் என்கிறார்.
1: நித்திரை என்றது தொழிலேனும் வேறு வகையான சரணங்களேனும் இல்லாது இருத்தல், புத்தர்கள் ஆனந்தம் நிறைந்து ஞானத்துள் அமைந்து இருப்பர் என்பது கருத்து. இந்த நிலை 9 அதிகாரத்தில் 8 மற்றும் 9 திருக்குறள்களில் 5 விளக்கப்பட்டது.
2: ஐந்தெழுத்த மந்திரம் பற்றி சொல்லுகிற அந்த அதிகாரத்திலே வருகிற 8-9 ஆகிய அதிகாரத்திலே சீவன்முத்தர்கள் ஞானத்துக்குள் அமர்ந்து இன்ப நிலை அடைந்திருக்கிற அந்த விடயத்தை சொல்லியிருப்பதாக சொல்லுகிறார். நேரம் இருக்கிறவர்கள் அதை திருப்பி வருகிறோம், போய் பார்த்து அதை திருப்பி கொள்ளுங்கள்.
1: இந்த குரல் முடியுது, ஏன் மறுவாசிப்பு? குரல் 91 மறுவாசிப்பு. குரல் தலைப்பு சீவன் முத்தர் நிலை. குரல் ஓங்கு உணர்வினுள் அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். கொண்டு கூட்டும் முறை. ஓங்கு உணர்வினுள் அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். பதவுரை. ஓங்கு உணர்வினுள் அடங்கி சீவன் முத்தர் நிறைந்த ஞானத்தின் உள்ளே அடங்கி உள்ளத்தில் இன்பு ஒடுங்க தம் அறிவின் உள்ளே பேரின்பம் நிறைதலால் தூங்குவர் ஆனந்த நித்திரை செய்வர் மற்ற ஏது உண்டு சொல். அவருக்கு வேறு என்ன காரியம் உண்டு சொல்வாயாக, ஒன்றுமில்லை என்றபடி. 92 குரல் தலைப்பு இவர் பதியை போல் 5 பசுக்களைப் போல் வினைகளேனும் செய்யார்.
2: பதியை போல் 5 பசுக்களைப் போல் வினைகளேனும் செய்யார். ஒரு 2 நிலை. அதாவது இறைவன் இறைத்தன்மை பெறுகிறார்கள், முத்தி நிலையில் இறைத்தன்மை பெறுகாதனோடு கூடுகிறார்கள். அந்த நிலையில் இவர்கள் சாதாரண ஆன்மாக்கள் போல் மலத்தோடு கூடியவர்கள் அல்ல, மலம் ஒடுங்க இறைவனோடு கொடுக்கிறார்கள். அப்படியானால் இறைத்தன்மை பெற்று விடுகிறார்கள். நம்முடைய சித்தாந்தத்துக்கும் மற்றைய தத்துவங்களுக்கும் இடையிலே பிரச்சனை இதுதான். அதாவது 2.5 என்பதுதான் நமக்கு நியாயம். அவர்கள் வேதாந்தக்காரர்கள் எல்லாம் என்ன சொல்றார்கள், அது ஒன்றே ஆகிவிடும் என்பார்கள். ஆகாசம் போல உடைந்ததும் அது எப்படி கலந்து விடுகிறதோ அதுபோல இது இன்னொன்றாக ஆகிவிடும் என்றால், இங்கே அப்படி இல்லை. அது 2.5 என்பதுதான் நாம் பாவிக்கிற மொழிப்பிரயோகம். அதனோடு சேரும். சேர்ந்தால் என்ன நடக்க வேண்டும்? அது செய்கிற வேலையெல்லாம் இதுவும் செய்ய வேண்டும். இறைவனோடு நாம் முக்தி நிலையிலே கலக்கிறோம் என்றால் பாலுக்குள்ளே ஒரு கொஞ்சம் தண்ணியை கலந்து விட்டால் என்ன நடக்க போறது? பாலின் சுவையோடு தண்ணீரும் சுவையாக இருக்க போகிறது. ஆனால் இறைவனோடு ஆன்மா சேர்ந்து விட்டாலும் இறைவில் செய்கின்றதாகிய அந்த 5 செய்கிற அதிகாரம் ஆன்மாவுக்கு வராது என்பது முதல் செய்தி. 2 செய்தி சொல்லுகிறார், அப்படியானால் பசுக்களை போல் வினை வயப்படுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை என்கிறார். அங்கே போய் அதனோடு கலந்து இருந்தாலும் அதனுடைய தொழிலும் இதற்கில்லை. இங்கே மலத்தோடு கலந்திருக்கிற ஆன்மாவினுடைய தொழிலும் இல்லை. இது 2 இல்லாத ஒரு நிலையிலே நிற்கும் என்பதைத்தான் இந்த குரல் சொல்ல போகிறது.
1: குரல் 5 காரணர்களாம் தொழிலும் போக நுகர் வெண்தொழிலும் மேவார் மிக. கொண்டு கொட்டும் முறை. 5 காரணர்களாம் தொழிலும் போக நுகர் வெந்தொழிலும் மிக மேவார். பதவுரை. 5 சிவத்தினால் செய்யப்படும் 5 ஏனும் காரணர்களாம் தொழிலும் திருவருளால் பிரேரிக்கப்பட்டு நடைபெறும் தனித்தொழில்களையேனும் போகநுகர் வெண்தொழிலும் மாயாபோகத்தை அனுபவிக்கும் வெய்ய வினைகளையேனும் மிக மேவார் சிறிதும் பொருந்தார்.
2: மூன்று நிலைகளை சொல்கிறார். அது முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் ஐந்தொழில் செய்வான். இது நமக்கு நாம் படித்திருக்கோம். படித்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்தொழிலை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான். அதனாலேதான் சிவனடனம் எப்பொழுதும் நடக்கிறது, அணு அசைந்து கொண்டே இருக்கிறது என்கின்ற விஞ்ஞான கருத்தை இதை வைத்து சொல்வார்கள். அது எப்போ நிற்கும் என்று இல்லை, தொடர்ந்து நடக்கும். ஆன்மா இறைவனோடு கலக்கிற காலத்திலே அப்படியானால் அந்த அன்பருள் செய்கிற அதிகாரம் பெறுமா என்றால் இல்லை என்பது அதற்கு பதில். இரண்டாவது நிலை, ஆன்மா வினைவயப்படுகிற தன்மை என்று ஒன்று இருக்கிறது. வினைகளின் வயப்பட்டு இயங்குகிற தன்மையிலே அப்படியானால் அங்கே சிவத்தினுடைய தொழில் இல்லாவிட்டால் ஆன்மாவினுடைய தொழில் அதற்கு வருமா என்றால் அதுவும் இல்லை. இது இரண்டாவது நிலை. மூன்றாவது ஒன்று சொல்லுகிறார், சில ஆன்மாக்களுக்கு, குறித்த சில ஆன்மாக்களுக்கு அவற்றின் தகுதி கொண்டு சக்தி பிரேரிக்க இந்த ஐந்தொழில்களில் ஏதாவது ஓரிரு தொழில் செய்கிற அதிகாரம் வரும். நம்முடைய தத்துவம் சொல்லுகிறது, பிரம்மனுக்கு படைக்கிற தொழில் வகுக்கப்பட்டிருக்கு, அவராலே படைக்க மட்டும்தான் முடியும். திருமாலுக்கு காக்கிற தொழில் என்றால் காக்க மட்டும்தான் முடியும். ருத்ரனுக்கு அழிக்கிற தொழில் என்றால் அழிக்க மட்டும்தான் முடியும். அப்போ இந்த ஐந்தொழில்களில் ஒரு சில தொழில்களை பிரேரணை, இந்த ஆன்மா சிவசக்தியினுடைய பிரேரிப்பால் செய்கின்ற சக்தியை இந்த ஆன்மாக்கள் பெறும். அப்படி இந்த சீவன் முத்தர்களுக்கு ஒரு சில சக்தியை தொழில்களை செய்கிற சக்தி வருமா என்றால் அதுவும் இல்லை. சிவத்தோடு சேர்த்து ஐந்தொழிலும் செய்யாது, ஆன்மா நிலை நின்று உலகவயப்பட்டு வினைத்தொழிலும் செய்யாது. சில ஆன்மாக்களுக்கு ஞானாசக்தியினுடைய பிரேரிப்பாலே ஐந்தொழிலே ஓரிரு தொழில்கள் செய்கிற சக்தி வரும், அதுபோல வருமா என்றால் அதுவும் வராது. இந்த மூன்றும் இல்லாமல் இருப்பதுதான் சீவன் முத்த நிலை என்கிறார். இந்த மூன்று நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் நிலை தெரிகிறது எங்களுக்கு, இறை செய்கிற ஐந்தொழில். இரண்டாவது நிலை செய்கிறது தெரிகிறது, ஆன்மா செய்கிற உலகியல் தொழில். நடுவிலே ஒன்று இருக்கிறது, சில ஆன்மாக்களுக்கு இறைவன் தன்னுடைய தொழில்களை பிரித்து கொடுத்து செயல்படுத்துகிறான். அவர்களையும் நாங்கள் சிவமாகவே கொண்டாடுதான் சிறீகண்டபுத்திரர், அனந்ததேவர் போன்றவர்கள் எல்லாம் குறித்த தொழில்களை மட்டும் கொண்டு செய்வார்கள். ஆனால் சீவன் முத்தவர்கள் அத்தகையவர்கள் அல்ல என்கிறது இந்த குறள். படியுங்கள்.
1: பதவுரை: ஐந்தொழிலும் சிவத்தினால் செய்யப்படும் ஐந்தொழில்களை ஏனும் காரணர்களாம் தொழிலும் திருவருளால் பிரேரிக்கப்பட்டு நடைபெறும் தனித்தொழில்களை ஏனும் போகநுகர் வெண்தொழிலும் மாயாபோகத்தை அனுபவிக்கும் வெய்ய வினைகளை ஏனும் மிக மேவார் சிறிதும் பொருந்தார்.
2: சீவன் முத்தர்களுக்கான இரண்டாவது அடையாளம், முதல் அடையாளம் தூங்குவார், இரண்டாவது அடையாளம் இந்த மூன்று தொழில்களிலே ஒரு தொழிலும் அவர்களுக்குரியதாக இருக்காது.
1: உரைக்குறிப்பு: முத்தர் சிவத்தோடு கலந்து பரமானந்தத்தை அனுபவிப்பவரே அன்றி ஒரு தொழிலும் செய்பவர் அல்ல என்பது கருத்து. சிவம் சந்நிதி மாத்திரத்தில் பஞ்சகிருத்தியத்தை செய்யும் முத்தர்கள் சிவமாக்கப்பட்டார்கள்
2: என்பது நீங்கள் விளங்கி இருக்கிறீர்கள். சிவம் ஐந்தொழில் செய்யும் என்றால் தொடக்குண்டு செய்யாது, அதாவது தொடக்குண்டு என்றால் தான் தொடர்பு பட்டு செய்யாது. தொடர்பு பட்டு செய்தால் அதற்கு உலகியல் தொடர்பு வந்துவிடும், ஆகவே அதுபடியாக போய்விடும். அப்படி இல்லை. சிவபெருமான் அழித்தல் செய்கிறார் என்றால் அவர் ஈடுபட்டு செய்வார் என்பது இல்லை, அவர் இருக்க அந்த தொழில் நடக்கும். அதுதான் சந்நிதி மாத்திரத்தான் நடப்பது. வாத்தியார் இருக்க மாணவர்கள் அடங்கி இருப்பது போல அவர் ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலே வகுப்பு ஒழுங்காக இருக்கும். வாத்தியார் போனோடனே வகுப்பு குழம்ப தொடங்கும். அது எப்படி என்றால் ஆசிரியர்களுடைய சந்நிதி மாத்திரத்தால் நிகழ்வது. அதுபோல இறைவனுடைய சந்நிதி மாத்திரத்தால் தான் இந்த சம்பவம் நிகழும் என்கிறார். படியுங்கள். பஞ்சகிருத்தியங்களையும் சந்நிதி மாத்திரத்தால் தொடக்குறாமல் சந்நிதி மாத்திரத்தால் செய்வார்.
1: சிவம் சந்நிதி மாத்திரத்தில் பஞ்சகிருத்தியத்தை செய்யும் முத்தர்கள் சிவமாக்கப்பட்டார் ஆயினும் பஞ்சகிருத்தியம் செய்பவர் அல்லர்.
2: சிவமாக்கப்பட்டவர்கள் அதுல சந்தேகம் இல்லை நமக்கு, சிவத்தோடு ஒன்றினவர்கள், ஆகவே சிவமாக்கப்பட்டவர்கள். ஆனாலும் இவர்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால் இவர்கள் பஞ்சகிருத்தியம் செய்ய மாட்டார்கள்.
1: சந்நிதி மாத்திரத்தால் செய்யாராயினும் சத்தியின் பிரேரகத்தால் நவவேதங்கள் செய்வது போல பஞ்சகிருத்தியங்களுள் ஒன்றாயினும் செய்யாரோ என்று வினவில் அவர் அதுவும் செய்யார்.
2: அதாவது சக்தி பிரேரிக்க நவவேதங்கள் என்று நாங்கள் சிவபெருமானுக்கு நவவேதங்களிலே ஒன்று திருமால் என்று சொல்லப்படுத்திருக்கிறோம். ஒன்பது வேதங்கள் இருக்கிறது. இந்த வேதம் என்பது ஆன்மாக்களுடைய உயர்விலே சக்தி பிரேரணையினாலே ஒவ்வொரு தொழில் ஒவ்வொன்றுக்கு வந்து வாய்க்கும். அப்படி ஏதாவது இவர்களுக்கு வாய்க்கும் என்றால் அந்த தொழிலும் இல்லை இருக்கிறார்.
1: அந்த இடத்தில் நவவேதங்கள் குறிப்பு கொடுக்கிறாருங்க. நவவேதங்கள் சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவன், மகேஸ்வரன், உருத்திரன், விஷ்ணு, பிரமன் என்பன.
2: ஒன்பது வேதங்கள் பாருங்க. சிவன் இந்த சைவர்கள் சில பேர் இப்பவும் வைஷ்ணவம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருமால் சிவனுடைய நவவேதங்களிலே ஒன்றாக கருதப்படுகிறார். ஆகவே அவரும் இவரும் ஒன்றுதான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவைதான் ஒன்பது பேதங்கள். இந்த ஒன்பது பேதங்களும் என்ன செய்யும் என்றால் பஞ்சகிருத்திய சக்தி உண்டு, ஆனால் பஞ்சகிருத்தியங்களையும் ஒருமித்து செய்யாது. பஞ்சகிருத்தியங்களினுடைய ஒவ்வொரு கூரை இவை செய்ய முடியும். அப்படி செய்கிற ஆற்றலாவது இந்த முத்தியை பெற்ற ஆன்மாக்களுக்கு வரும் ஆசியன் அதுவும் இல்லை என்கிறார்.
1: சந்நிதி மாத்திரத்தால் செய்யாராயினும் சக்தியின் பிரேரகத்தால் நவவேதங்கள் செய்வது போல பஞ்சகிருத்தியங்களுள் ஒன்றாயினும் செய்யாரோ என்று வினவில் அவர் அதுவும் செய்யார். போகங்களுக்கு காரணமாய் பற்றோடு செய்யப்படும் வினைகளையும் அவர் செய்யார்.
2: கடைசியாக சொன்னது போகங்களுக்கு காரணமாக பற்றோடு செய்கிற வினைகள், அதுதான் நாம் செய்கிற வினைகள். அப்போ ஆன்மாவினுடைய இயல்பு அது அப்படி செய்வார்களோ என்று கேட்டால் அதுவும் செய்யார். சிவனை போல பஞ்சகிருத்தியமும் செய்யார். நவவேதங்கள் இருப்பது போல ஏதாவது ஒரு கிருத்தியத்தையாவது செய்வாரா என்றால் அதுவும் செய்யார். உடையலிலே உயிர்கள் செய்வது போன்ற வினைகள் செய்வார்களா என்றால் அதுவும் செய்யார். இதுதான் இந்த சிவன்முத்தர்களுடைய அடையாளம் என்கிறார்.
1: பதிக்குரிய தொழிலேனும் பசுக்களுக்குரிய தொழிலேனும் அவருக்கு இல்லை. உம்பர்விரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன், உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றிற்கும் உரித்தே என்றார் பிறரும்.
2: மேற்கொண்டை காட்டுகிறார். உம்பர்விரான் உற்பத்தி ஆதிகளுக்குரியன், தோற்றம் முதலிய காரியங்களை செய்வான். ஆனால் உயிர்தானும் புத்தி பெற்ற உயிர்கள் சிவானுபவத்துக்கு மட்டும் உரியதாக இருக்குமே தவிர இந்த வேறு தொழில்களிலே அவை ஈடுபடாது என்று அடையாளப்படுத்துகிறார்.
1: இது சித்தியார் சூத்திரம் 11 செய்யுள் 10 அப்படின்னு குறிப்பு கொடுத்திருக்காரு. அவருக்கு அருட்செயல்கள் மாத்திரம் உண்டு. இதை ஏழாம் பத்தாம் திருக்குறளில் காண்க. ஏழாம் மற்றும் பத்தாம் திருக்குறளில் காண்க.
2: இனி வரப்போகிற 7-10 குறள்களிலே அவர்களுக்கு அந்த சீவன் முத்தர்களுக்கு அருட்செயல்கள் மாத்திரம் உண்டு, கருணை செய்கிற தன்மை மட்டும் அவர்கள் செய்வார்கள். அதை 7-10 திருக்குறளிலே வழங்கலாம் என்று சொல்லி முடிக்கிறார்.
1: குறள் எண் 92 மறுவாசிப்பு. குறள் தலைப்பு: இவர் பதியை போல் ஐந்தொழிலும் பசுக்களைப் போல் வினைகளேனும் செய்யார். குறள்: ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகநுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. கொண்டு கூட்டும் முறை: ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகநுகர் வெந்தொழிலும் மிக மேவார். பதவுரை: ஐந்தொழிலும் சிவத்தினால் செய்யப்படும் ஐந்தொழில்களை ஏனும் காரணர்களாம் தொழிலும் திருவருளால் பிரேரிக்கப்பட்டு நடைபெறும் தனித்தொழில்களை ஏனும் போகநுகர் வெந்தொழிலும் மாயா போகத்தை அனுபவிக்கும் வெய்ய வினைகளை ஏனும் மிக மேவார் சிறிதும் பொருந்தார்.
2: இரண்டு பொருள் பிடித்திருக்கிறோம். சிவன் முத்தர்களுக்கு ரெண்டு அடையாளம் பண்ணுகிறார். ஞானத்தை தமக்குள்ளே அடக்கி அறிவுக்குள்ளே அறிவுக்குள்ளே ஆனந்தத்தை இறையானந்தத்தை அடக்கி இருப்பார்கள், தொங்கி இருப்பார்கள் என்பது ஒன்று. இறைவனைப் போல ஐந்தொழிலும் செய்ய மாட்டார்கள், காரணர்கள் என்று சொல்லப்படுகிற வேதங்களாக இருக்கக்கூடிய அறிவர்களைப் போல ஏதாவது ஒரு திரு தொழில் செய்வார்களோ என்றால் அதுவும் செய்ய மாட்டார்கள். சாதாரண ஆன்மாக்கள் போல வினை தொழில் செய்வார்களோ என்றால் அதுவும் செய்ய மாட்டார்கள். இந்த முத்தொழிலும் இல்லாமல் இருப்பது இவர்களுடைய இன்னொரு அடையாளம் என்று ரெண்டு அடையாளங்கள் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது குறளை அடுத்த வகுப்பிலே படிப்போம்.
0: அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
3: சித்தம்பலம் சைவம்டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் பாரார் மின்னவரும் பரவி பணிந்து ஏத்த நின்ற ஷீரார்மேனியனே, திகழ் நீல மிடற்றினே, காரார் பூம்பொழில் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற ஆராயின்னமுதே, அடியேனையும் அஞ்சல் என்னே.

0: மற்றவர்க்கும் இறைவா போற்றி சிரிச்சிட்டுங்களா எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, புவியில் பூதி சாதனம் எங்கும் பொறிந்திடல் வேண்டும் என்ற புனிதமான நோக்கிலே ஞானாமிர்தம் என்கின்ற அருமையான நூலினை நமக்கு கொடுத்தருடைய ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவுடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வைதிக சைவம் மண்ணிலே மலர்ந்திடல் வேண்டும் என்கின்ற பெரு நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வார்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்விலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவப்பெரியவர்களே, திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வார்ஜி அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான நூலினை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஞானாமிர்தம் என்கின்ற நூலிலே 60வது அகவலிலே நாம் சிந்தனை செய்கின்ற நிலையில் இருக்கிறோம். திருவருளையும் குருவருளையும் அடியன் துணையாக வைத்து, வாகீஷ முனிவருடைய திருவடியையே அடியன் சென்னிமேல் வைத்துக் கொண்டு, ஞானாமிர்தத்தினுடைய 60வது அகவலிலே இருந்து அடியன் சிந்தனையை மேற்கொள்கிறேன். சைவப்பெரியவர்களே, நம்முடைய சமயத்திலே இருக்கின்ற பிரமாண நூல்கள் என சொல்லக்கூடிய தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம், வேதம், ஆகமம் என சொல்லக்கூடியவைகளெல்லாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, பக்குவப்பட்ட ஆன்மாவைத்தான் பரமனானவன் விரும்பி ஏற்கொள்ளுகிறான். பக்குவம் இல்லாத ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இறைவனால் அங்கே அருளாளர்கள் இங்கே புவியிலே அனுப்பப்பட்டு, அவர்கள் வாழ்க்காலும் வாழ்வாலும் நமக்கு துணை செய்து பக்குவப்படுத்தி நெறிப்படுத்துகிறார்கள். அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவைத்தான் இறைவன் அங்கே விரும்பி அவன் ஏற்கொள்கிறான். ஒரு ஆன்மா எப்படி பக்குவப்படுகிறது, எப்படி பக்குவப்பட்டது என்பதை அறிவது என்பதற்கு இலக்கணம் இருக்கிறது. உதாரணமா, நம்முடைய இல்லத்திலே நம்முடைய தாயானவள் உளுந்தை வைத்து வடை அங்கே வடை செய்கிறாள். அந்த உளுந்து மாவு என சொல்லக்கூடிய வெண்மையாக இருக்கும். அது எண்ணெயிலே வேகின்ற பொழுது அது வெந்து பக்குவப்பட்டது என்பதை எப்படி அறிகிறோம் என சொன்னால், வெண்மை நிறம் உள்ள அந்த மாவு பொன்னிறத்தை அடைகிறது. நிறம் மாறுதல் அடைவதை வைத்து இது வெந்து விட்டது, இது பக்குவப்பட்டது என்று அதை எடுத்து விடுகிறோம். இதே போல ஒரு வாழைப்பழம் என சொன்னால், இந்த வாழைப்பழமானது உண்பதற்கு பக்குவப்பட்டது, கனிந்து இருக்குது என்பதை எப்படி அறிகிறோம் என சொன்னால், அதுவரை பச்சை பசையர் என்று இருந்த அந்த தோலானது நிறம் மாறி மஞ்சள் நிறத்தை அடைகின்ற பொழுது இது பக்குவப்பட்டது என்பதை அறிந்து அதை நாம் உண்பதற்கு ஏற்றுக்கொள்கிறோம். இதே போல சில உயிரினங்கள் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறது என்பதற்கு உயிரியலை வைத்து சில செய்திகள் அங்கே சொல்லி காட்டப்படும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த தவளை என்று கொண்டிருக்கிறதே, இந்த தவளை என சொல்லக்கூடியது முதலிலே அது குஞ்சு போல் இருக்கும். அந்த குஞ்சு போல் இருக்கின்ற அந்த நிலையிலே அந்த தாய், அந்த முட்டையிட்ட அந்த தாய் தவளையானது குஞ்சை விட்டு பிரியாது. எதுவரை பிரியாது என சொன்னால், அது பக்குவப்பட்டு தவளைக்குரிய முழு தன்மையை அடைந்தால்தான் அந்த தாயானது குஞ்சை விட்டு பிரியும். இந்த குஞ்சு அந்த தவளை எப்படி பக்குவப்பட்டது என எப்படி அறிவது என சொன்னால், அதனுடைய நிறம் மாறும். அல்லது சில தேரை தவளைகள் என சொல்லக்கூடிய ஒரு வகை தவளை இருக்கிறது, அந்த தவளை எப்படி இருக்கும்னு சொன்னால், அது பிறக்கின்ற பொழுதே அதுக்கு வால் இருக்கும். அந்த வாலானது எப்பொழுது தேய்ந்து இல்லாமல் ஆகிறதோ அப்பொழுது அது தவளையினுடைய முழு பக்குவத்தை பெற்று விட்டது என்பதை அதிலிருந்து அறியலாம். பிறக்கின்ற போது வால் இருந்து பின்னே மறையும். இந்த செய்தியை யார் சொல்றாங்க? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே இந்த அருமையான செய்தியை நம்முடைய திருப்புறம்பயம் என்கின்ற அந்த தலத்திலே வைத்து இந்த செய்தியை அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதை எப்படி நமக்கு உணர்த்துகிறார் என சொன்னால், அருமையாக அவர் சொல்லுகின்ற பொழுது, தேரைவால் கவராது எழு மடநெஞ்சமே. எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், அதாவது செல்வம் நிலைத்தது என நினையாதே. அந்த செல்வம் எப்படிப்பட்டது என சொன்னால், தவளையிலே இருக்கின்ற தன்னோடு இருக்கின்ற அந்த தேரையானது, அந்த தவளையினுடைய வாளானது எப்பொழுது அது தேங்கி இல்லாமல் போகிறதோ, அதே போல உன்னுடைய செல்வமும் அது தானாக அது தேங்கி உன்னை விட்டு போய்விடும் என்று அழகாக அந்த கருத்தை சொல்லி காட்டுகிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தேரைவால் கவலாது எழு மனநெஞ்சமே. ஆகையினாலே அந்த தவளைக்கு வால் இருக்கும், அது பக்குவப்பட்டது என சொன்னால் அந்த வால் மறைந்தது என்பதை வைத்து அறிந்து கொள்ளலாம். இதே போல குயில் என்பது இருக்கிறது. இந்த குயில் எப்பொழுது வளர்ந்து குயில் தன்மையை பெறுகிறது என்பது எப்படி அறிவது என சொன்னால், இந்த குயிலுக்கு குணம் முட்டையிட தெரியும், ஆனால் அடைகாக்க தெரியாது. அப்ப அடைகாக்க தெரியாத காரணத்தினாலே அந்த குயில் என்ன செய்கிறது, காக்கை கட்டி இருக்கின்ற கூட்டிற்கு சென்று காக்கை வைத்திருக்கின்ற முட்டையோடு சேர்த்து தன்னுடைய முட்டையை வைத்து விட்டு வந்துவிடும். அந்த காக்கை அந்த குயில் முட்டையையும் சேர்த்து அடைகாக்கும். சிறிது நாளிலே காக்கை முட்டையிலிருந்தும் காக்கை குஞ்சு வரும், குயில் முட்டையிலே இருந்து குயிலும் வந்துவிடும். குஞ்சிலே இரண்டும் ஒன்று போல பார்ப்பதற்கு ஒன்று போலத்தான் இருக்கும். அந்த குஞ்சு வளர்ந்து வரும். இந்த குயில் குஞ்சு என்ன செய்யும், ஓசை கொடுக்காது, அமைதியா இருக்கும். அதான் அதனுடைய இலக்கணம். அது நன்றாக பறக்கக்கூடிய தன்மை பெற்று பறவைக்குரிய முழுமை வளர்ச்சி பெற்றது என்பது எப்போது அதுக்கு தெரியும் என சொன்னார், அதுவரை பேசாமல் இருந்த ஓசை கொடுக்காமல் இருந்த அந்த குயில் குஞ்சு அப்படியே ஓசை கொடுக்கும். அந்த ஓசையை அந்த காக்கை கேட்கும், தாய் காக்கை. நம்முடைய குஞ்சிகளுடைய ஓசைக்கும் இந்த குஞ்சியின் ஓசையும் வித்தியாசமாக இருக்கிறதே என, காக்கையினுடைய அந்த கரைகிற ஓசை வேறு, குயிலுடைய கரைகிற ஓசை வேறு. அப்போ என்ன செய்யும் இந்த காக்கை, இந்த இது நம்முடைய இனமும் தெரியவில்லையே, இது ஓசை வித்தியாசமாக இருக்கிறது என்று அந்த காக்கை குயிலை சென்று கொத்தும். கொத்துகின்ற அளவிலேயே இந்த குயிலாண்டு பறந்து சென்றுவிடும் என பக்குப்பட்டு விட்டது. இதை நம்முடைய திருமூல தேவனாய் என திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். குயில் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டார் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல. ஆக அந்த குயிலுக்கு அதனோடு தன்மை. இதே போல சில பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்ந்து, ஊர் விட்டு ஊர் இல்லை, மாவட்டம் விட்டு மாவட்டம் இல்லை, மாநிலம் விட்டு மாநிலமும் செல்லும், பல அண்டங்களுக்கும் கடந்து செல்லும். எந்தெந்த சீதோஷணத்துக்கு எங்க போய் முட்டையிடுவது என்பது அறிந்து அந்த தலத்திற்கு போயிடும். அந்த தலத்திற்கு சென்று அந்த சீதோஷணத்துக்கேற்ப முட்டையிடும். அப்படி முட்டையிடுகின்ற பொழுது நான்கு ஐந்து முட்டைகளை இட்டு அடைகாக்கும். அடைகாத்து கொண்டு குஞ்சு பக்கத்திலேயே இந்த தாய் பறவை இருக்கும். இன்னைக்கு இந்த கூந்தகோணம் என சொல்லக்கூடிய பகுதியிலே இந்த பறவைகள் இந்த செய்து கொண்டிருக்கிறது. வேறு நாட்டிலிருந்து பறந்து வரும், குஞ்சுகளை அடைகாத்து குஞ்சு பொறிச்சிடும். அந்த தாய் பறவை என்ன செய்யும், அந்த குஞ்சுகளை கூட்டிலே வைத்து வளர்த்து கொண்டே இருக்கும். வளர்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த குஞ்சை தூக்கி, கொஞ்சம் வளர்ந்ததுன்னு சொன்னார், அந்த குஞ்சை தூக்கி கீழே போட்டு விட்டு தான் முன்னே பறந்து சென்று நிற்கும். அந்த குஞ்சை விட்டு விலகி சென்று இந்த தாய் பறவை இருக்கும். இந்த குஞ்சு பறந்து பறந்து பறந்து பறந்து அது பக்கத்துக்கு போகணும், ட்ரைனிங் பயிற்சி கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த தாய் பறவையானது சற்று தூரத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய குஞ்சை நோக்கி அந்த குஞ்சானது பறந்து சென்று தாய் பறவை பக்கத்துக்கு போகும். அப்பொழுது இந்த தாய் பறவை என்ன செய்யும், பறக்கின்ற தன்மையை வைத்து இது பக்குவ பெற்று விட்டது, தன்னுடைய இனத்திற்குரிய முழு வளர்ச்சி வந்து விட்டது என அறிந்து இந்த தாய் பறவை என்ன செய்யும், தான் பறக்க தொடங்கும். அப்படி பறக்க தொடங்கி கொண்டிருந்த குஞ்சுகள், நாலஞ்சு குஞ்சுகளும் அதை பின்தொடர்ந்து போகும். அப்படி போகின்ற பொழுது முன்னே செல்லுகின்ற தாய் பறவை பிடிப்பவும் பின்னே வந்து பறவைகள் பிடிக்கும். இப்படிதான் பறவை வந்து இந்த ஆங்கிலத்தில் வி எழுத்து இருக்கிறது அல்லவா, அந்த வி எழுத்து தலையீடு வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த பறவைகள் பறக்கும். அந்த முன்னே முனையில தாய் பறவை இருக்கும், இந்த பக்கம் இந்த பறவை குஞ்சுகள் பறக்கும். அப்படி பறக்கின்ற பொழுது அந்த தாய் பறவை குஞ்சு தன்னை தொடர்ந்து வருகிறதா என்பதை பார்க்காது, ஏனெனில் அது பக்குவப்பட்டது பறந்தந்தோடும் என சொல்லி தன்னுடைய இடம் பெயர்ந்து நீண்ட தூரத்துக்கு பறந்து சென்று அந்த குஞ்சியை தான் பத்திரமாக பழைய இடத்துக்கு. ஆக இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த பக்குவம் என்பதை ஒவ்வொன்று பறக்கின்ற தன்மையை வைத்து அந்த தலைப்பறவை அடையும். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதே போல கொக்கு இருக்கிறது, புறா இருக்கிறது, மயில் இருக்கிறது, அது முட்டையிலிருந்து வெளிவருகின்ற பொழுது ஒவ்வொன்றும் கொக்குக்கு வந்து ஆரம்பத்துல கொக்குக்கும் புறாவையும் எடுத்துக்கொண்டால், அதே போல மயிலையும் எடுத்துக்கொண்டால் அது லேசாக சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். அதற்கு அப்புறம்தான் வளர வளர கொக்குக்கு வெண்மை நிறம் வரும். எந்த கொக்குக்கு வெண்மை நிறம் வந்ததோ அது வளர்ச்சி அடைந்தது, முதிர்ந்தது. எந்த ஒரு புறாவானது அது ஒரு லேசாக சாம்பல் நிறத்தை அடைகிறதோ, தன்னுடைய நிறத்தை விட்டு சாம்பல் நிறம் அடைகிறதோ அது வளர்ந்தது. இதே போல மயில் பறக்கின்ற பொழுது முதலில் சாம்பல் கலர்ல தான் இருக்கும், போக போகத்தான் அதிலே நீல நிறமுள்ள மேனியும் ஆண் மயிலாக இருந்த அந்த தோகைகளும் அந்த கலாபம் என சொல்லக்கூடிய கொண்டையும் அதுக்கப்புறம் தான் முளைக்கும். நிறம் அது பக்குவப்பட்டால்தான் மயிலின் நிறமும் மாறும். இப்படி ஒவ்வொரு இனங்களுக்கும் அது பக்குவப்பட்டது, முழு வளர்ச்சியை பெற்றது என்பது ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கிறது. இதே போல மானுடம் என சொல்லக்கூடியவன் ஞானம் பெற்றான் என்பதற்கு என்ன அடையாளம், அது தெரியும் இல்லையா? ஞானம் அடைந்து உயர்ந்து விட்டான் என்பதற்கு என்ன அடையாளம் என சொன்னால், முதல்லே இவன் ஞானம் பெற்றான் என்பதற்கு முதல்லே அவனுடைய உண்மை நிறமுடைய அந்த தேகமானது, அந்த உடம்பானது ஒளி பொருந்திய தேகமாக மாறும். அதான் ரொம்ப முக்கியம், ஒளி பொருந்திய ஒரு தேகமாக மாறிவிடும். இது நாம் கண்டிப்பாக மனதிலே வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். இந்த ஒளி பொருந்திய தேகம் வரும் என்பதற்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு என சொன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய மேன் எப்படி இருக்கிறதாம், ஆயிரம் ஞாயிற்றினுடைய ஒளி போல தேகத்தோடு திகழ்ந்தாராம். இது பெரிய புராணத்துல சேக்கலார் பெருமா அழகாக சொல்லி காட்டுகிறார். அங்கன் ஓர் ஒளி ஆயிரம் ஞாயிறு பொங்கு பேரொழி போன்று முன் தோன்றிட, துங்க மாதவர் சொல்ந்திருந்தார் எல்லாம் இங்கு இது என் இங்கு இது என்கொள் அதிசயம். கைலவிலை அடிச்சாரிலே உபவன்யு மகரிஷி இங்க இருக்கின்ற பொழுது வானிலே ஒரு ஜோதி தெரிகிறது. அது எப்படி ஆயிரம் ஞாயிறு பொங்கு போரழிந்தார், அதை ஒளிப்படம்பாகத்தான் சுந்தரி பார்த்தார்கள். சுந்தரர்னு தெரியாது, அந்த ஒளிப்பிடம்பை கண்டுதான் என்றார்கள். ஆனால் ஞானக்கண்ணு உடைய உபமணிவர் அவன் சுந்தரன் என்று அறிந்துதான் சுந்தரன் செல்லுகின்றான், அவரை வணங்குகிறேன் என்று எவரையுமே வணங்காத உபமன்ய முனிவர் அந்த ஜோதி புலம்பாக சுந்தரரை நோக்கி வணக்கம் செய்தார். இதை நாம பார்க்கிறோம். இதே போல ஞானசம்பந்த பெருமானுக்கும் ஒளி பொருந்திய தேகம் இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானுக்கும் ஒளி பொருந்திய தேகம் இருக்கிறது. இதை எங்கு சொல்லுகிறார் என சொன்னால், ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமலையிலே திருக்கல்லில் திருக்கல்லில் என சொல்லக்கூடிய தலை அந்த பதிகத்துல திருக்கடை காப்பில தன்னை சொல்லுகின்ற பொழுது பகல் போன்று ஒளி பொருந்திய தேகம் உடையவன் நான், பகல் போன்று ஒளி பொருந்திய தேகம் உடையவன் நான் என்று ஞானசம்பந்தர் தன்னுடைய திருவாக்கை சொல்லி காட்டுகிறார். ஞானசம்பந்தர் திருக்கல்லின் பதிகத்தில் திருக்கடை காப்பிட, திகை நான்கும் புகழ் காளி செல்வம் மல்கு பகல் போலும் பேரொழியான் பந்தன், பகல் போலும் பேரொழியான் பந்தன், பகல் போன்று பேரொழியினை உடைய ஞான சம்பந்தன். அப்போ ஞானம் பதிஞானம் சிவஞானம் என்று வந்து விட்டது என சொன்னால் அது ஒளி பொருந்திய தேகமாக மாறும். தெரிஞ்சால்தான் நம்முடைய நூல்களில் சில இடத்துல இடர்பாடு பெரிய. நம்முடைய ஒன்பதாவது திருமுறையில பூந்துருத்தி நம்பி காட நம்பி தன்னுடைய திருவாக்கிலே கைலைக்கு போகின்றபடி சுந்தரன் ஒளி பொருந்திய தேகத்தோடு தான் போனார். அது தெரியும். சேரமான் பின்தொடர்ந்து போனார். எப்படி போனார்? பூந்துருச்சி நம்பி காட நம்பி உமான் திருமுறைகளை சொல்லி காட்டுகிறார். கோயில் பதிகத்துல களையா உடலோடு சேரமான் ஆரூரன், களையா உடலோடு சேரமான் ஆரூரன், களையா உடலோடும் சேரமான் ஆரூரன். பூவுலகத்தில இருப்பது பூதசார உடம்பு. சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒரு உடம்பு, நரகத்துக்கு போகணும்னா ஒரு உடம்பு, கைலைக்கு போகணும்னா அது ஒரு உடம்பு. ஆனால் இங்கே கணையா உடலோடு இந்த உடலோடு போனார்கள் என்று வருகிறது. இதற்கு என்ன பொருள் என்றால் அதை அழகாக அங்கு சொல்லி காட்டுகிறார் நம்முடைய நூல்களிலே. அவர்களது மேனி எல்லாம் ஞானமயமாக மாற்றப்பட்டது. அவர்கள் மேனி ஞானமயமாக மாற்றப்பட்டது. தன்னுடைய மேனியை ஞானமயமாக மாற்றப்பட்டது என்பதை அழகாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நொடித்தான்மலை பதிகத்தில் சொல்லி காட்டுகிறார். தான் முன்படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் என்னை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான், ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே தான். என்னுடைய ஊனையும் உயிரையும் வேறு செய்து விட்டான். ஊனை ஒளி பொருந்திய தேகமாக மாற்றினான். உயிரை தற்போதம் கெடுத்து பசு கரணத்தை கெடுத்து அங்கே சிவபோதம் ஆக்கினான், சிவ கரணங்களாக மாற்றிவிட்டான். என உயிரினுடைய பசுபோதம் கெட்டது, உடம்பிற்குரிய அந்த கரணங்கள் கெட்டு ஒளி தேகத்தை பெற்றிருந்தேன். அதைத்தான் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என சொல்லி காட்டுறான். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இறைவனை அடைவதற்கு இந்த பக்குவம் வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்லி காட்ட மூர்த்தி நாயனார் புராணத்துல பார்க்கிறோம். மூர்த்தி நாயனார் தனக்கு சந்தனக்கட்டை கிடைக்காத பொழுது கர்நாடக அரசன் ஈடர் செய்த பொழுது சந்தனக்கட்டை இருப்பது போல பாவித்து கையை தேய்க்கிறார். கையை தேய்த்த மாத்திரத்திலே என்ன செய்யுது, கையில இருந்து சதை தேய்ந்து எலும்பு தேய்ந்து நினம் அடிகிறது. அப்பொழுது நம்முடைய பெருமான் அவர் கைகளை பிடித்துக் கொண்டார். பிடித்து கொண்டு திருநோக்கம் செய்த மாத்திரத்திலே ஒளி பொருந்திய தேகத்தை பெற்றார் மூர்த்தி நாயனார். ஒளி பொருந்திய தேகத்தை பெற்றாராம். இத மூர்த்தி நாயனார் புராணத்துல சேக்கலார் சொல்றார். தேய்ந்த புண் ஊருதீர்ந்து கை வண்ணம் நிரம்பின வாச வாசம் எல்லாம் கலந்து மொய் வண்ண விலங்கு ஒளி எய்தினர் மூர்த்தியார் தாம். மொய் வண்ண விலங்கு ஒளி எய்தினர் மூர்த்தியாரா. மூர்த்தி நாயனாருக்கு அங்க என்ன வந்தது, ஒளி புரிஞ்ச தேகம் வந்தது. அத்தோடு மட்டுமல்லாது திருநாளை போவா என்ன செய்கிறார், அந்த தில்லை அந்த தில்லைவாழ் அந்தனர்களா மூட்டி அக்கினிக்குள்ளே அங்கே பெருமானது ஆணையின்படி எரியில் மூழ்கி வெளியே வர்றார். அப்படி எளியிலே மூழ்கி வெளிவந்த பின்பு அவர் ஒளி பொருந்திய தேகம் பெற்றார். அவர் ஒளி பொருந்திய தேகம் பெற்றதை சேக்கலார் பெருமான் அந்த திருநாளை போவர் புராணத்துல ஈற்று பாடலை சொல்லி காட்டுகிறார். அவர் வடிவம் எப்படி இருந்ததாம் அழகாக. ஆசில் மறை முனியாகி, யாரு திருநாளை போவர் முனிவர் போலாகி, ஆசியில் மறை முனியாகி அம்பலவர் தாள் அடைந்தார் தேசுடைய கடல். யாரு தேசுடைய கடல் உடைய திருநாளை போவார். தேசுன்னா ஒளி புரிந்திய திருமேனியுடைய அவர் கடலை நான் வாழ்த்தி அடுத்த புராணத்தை சொல்ல போறேன் என்கிறார். இதே மாதிரி திருக்கூட்ட சிறப்பை ஒன்று சொல்லி காட்டுகிறார். திருக்கூட்ட சிறப்பினை சொல்லுகின்ற பொழுது அந்த திருக்கூட்டம் எப்படிப்பட்டது என சொன்னால், மாசிலாத மனிதர்கள் மேனி மேல் பூசு நீரு போல உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளக்கினார். கைலையில வந்து எப்பவுமே ஒளிமயமா இருக்கிறார். ஏனெனில் ஒளி பொருந்திய தேகத்தோடு அங்கே திருக்கூட்டம் இருக்கிறது. திருநீரன் இந்த மேனியோடு இருக்கிறார்கள், ஒளி பொருந்திய தேகம் இருக்கின்றார்கள். அதான் தேசினால் எத்திசையும் விளக்கினார். இதே போன்று கண்ணப்ப நாயனார் புராணத்துல திருக்காலத்திற்கு மலைக்கு ஒரு சிறப்பை சொல்றார் சேக்கலார் பெருமான். திருக்காலத்து மலையில இரவு என்பதே கிடையாது, எப்பொழுதுமே ஒளி பொருந்தி இருக்கிறான். இவைகளெல்லாம் ஒளி பொருந்தி இருக்கிறது என சொல்லி சேக்கலார் பெருமான் அழகாக தன்னுடைய திருவாக்கை சொல்லி காட்டுகிறார். இவையெல்லாம் ஒளி பொருந்து செந்தழல் ஒளியில் தோன்றும் தீப தீ மரங்கள் காணும். காட்டுக்குள்ள சில மரங்கள் இருக்கிறது, பகல்ல மற்ற மரங்கள் போல தன் நிறத்தில் இருக்கும். சூரியன் விழுந்த உடனே எப்படி என்று நாம் காணுகின்ற சில இடங்களில் ரேடியம் பூச்சி நின்று ஒளி கொடுக்கிறதோ, அதே போல சில மரங்கள் இரவில் மட்டும் ஒளி கொடுக்கும், இரவிலே மட்டும் ஒளி கொடுக்கும். அதான் செந்தழல் ஒளியில் தோன்றும் தீப மரங்கள். தன்னை செய்து பார்க்கணும், அந்த தீப மரத்தின் ஒளி இருக்கிறது. மந்திகள் முளைவில் வைத்த மணி விளக்கு ஒளி காணும். பெண் குழந்தைகள் தான் வாழுகின்ற அந்த குகையிலே தான் இரவிலே குட்டி பயந்து விடக்கூடாது என்பதற்காக அங்கே மணிகளை பொறித்து ஒளியை கொடுக்கிறது. அதை சேக்கலார் சொல்லுகின்ற பொழுது மந்திகள் முளைவின்ற மந்தின பெண்குரங்கு, பெண் குரங்கானது ஒளியேற்றுவதற்கு மணிகளை கொண்டு வந்து அங்க வைத்திருக்கிறது. இதில் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, ஏன் பெண் குரங்கு சொன்னார் என்றால், இல்லத்திலே விளக்கேற்றி அங்கே ஒளியை தொடங்க செய்வது இல்லத்து அரசிகள் தான் வீட்டில் விளக்கேற்றணும். அதனாலதான் கல்யாணம் பேசும்போது வீட்டில் விளக்கேற்ற ஒரு நல்ல மருமக வேணும்பாங்க. எனவே பெண்கள் தான் இல்லத்திலே ஒளியேற்றுதல் வேண்டும் என்பதை குறிப்பாக வைத்து, மந்திகள் முளைவில் வைத்த மணி விளக்கு ஒன்று ஒன்று ஒளிகளானும். எனவே அந்த பெண் குரங்குகள் கூட்டிலே வைத்திருக்கிற ஒளிகளாலும், இன்னொரு ஒளி எங்க இருக்கு தெரியுமா, அதான் ரொம்ப முக்கியம். காலத்து மலையில ஐயும் புலன்களும் அதன் வழியிலே செல்லாது அடக்கி யோகம் செய்கின்ற அவர்கள் மேதியிலே இருந்து வெளிப்படுகின்ற ஒளியாலும் அந்த காலத்து மலையிலே இருவில்லை. ஐந்தும் ஆறு அடக்கி ஐந்து புலன்கள் அதன் செல்லுகின்ற வழியினை அடக்கி ஆறு ஐந்தும் ஆறு அடக்கி உள்ளார் அரும்பெரும் சோதியாரும். ஆக ஐம்புலன்களை அடக்கி யோக நிலையிலே இருந்து சுமஞானம் கைகூட பெற்ற அந்த ஞானிகளுடைய உடம்பிலே இருந்தும் ஒளி வீசுகிறது. ஆக இப்படி சிவஞானிகளுக்கு அந்த ஒளி தேகம் என்பது ஏற்படும். இதை ஏன் சொல்லுகிறேன் என சொன்னால், அந்த சிவம் இருக்கின்ற அந்த கயிலை அடைவதோ சிவத்தை அடைவதோ சாமானியமாக அடைய இயலாது. இன்னைக்கு இது கருத்துல வருகிறது. அதுதான் ஏற்கனவே கடந்த இதிலே நாம சிந்திக்கின்ற பொழுது அந்த 59வது அந்த திருப்பாடலை சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய பெருமாள் சொல்லி காட்டினார். முற்பட அமைந்தது முயற்சியும் என்றே, அது மெய் வகையால் எது மெய் அறிவின் கண் ஞானத்தால் தான், ஒரு முயற்சியால் தான் அடைய முடியுமே அன்றி சாதாரணமாக அவனை அடைதல் எளி அறிந்து என சொல்லி அந்த 59வது அகவல் பாட்டிலே அழகாக அங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்ட பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

கடந்து

பெரிதொன்றில்லை போற்றியானவன்.

திருக்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகத்தில் திருவண்ட பகுதி என்கின்ற பாடலில் 66வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் கண்ணாலே காண முடியாதவன், தேவர்களுக்கு அறியவன். எத்தனையோ காலம் தவத்தில இருக்கின்ற துணிவர்களுக்கும் காண முடியாதவன். அப்படிப்பட்ட கடவுள் இந்த நில உலகத்திலே மனிதராக இருந்த மாணிக்க வாசகருக்கு அவன் எழுந்தருளி வந்து ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து எல்லையில்லாத அருளை பொழிந்து அதன் மூலமாக மாணிக்க வாசகரை சிவமாக ஆக்கி அவர் மூலமாக இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய செல்வத்தை தந்தான் சிவபெருமான். அந்த செல்வந்தான் இந்த திருவாசகம். அப்படி திருவாசகத்திலே தான் பெற்ற பெயர்த்தை தனக்கு சிவபெருமான் செய்தருளிய அந்த கருணையை சொல்லி பல இடங்களிலே மகிழ்கின்றார் மாணிக்க வாசகர். அப்படியே தனக்கு செய்த அந்த கருணையை சொல்லி அவனுடைய

என்று கேட்டால் இது ஆனந்த கடல். இப்ப நம்ம கண்ணால காண்கின்ற கடல் உப்பு கடல், அதை உண்ண முடியாது. இந்த கடல் என்ன கடல் என்று கேட்டால் பழங்கடல், பரமானந்த பழங்கடல். பழங்கடல் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த கடல் உண்டானதல்ல, எப்போதும் உள்ள கடல். அது ஆனந்த கடல். ஆனந்தம் தனக்கு மேல இதற்கு மேல ஒரு ஆனந்தம் இல்லாதபடிக்கு ஆனந்தமாயிருப்பது, அதனால பரமானந்த பழங்கடல். ஆனந்தம் என்றாலே இன்பம் என்று பொருள். அந்த இன்பம் மேலான இன்பம், அதற்கு மேல ஒரு இன்பம் ஆனந்தம் இல்லை என்று சொல்லும்படியாக விளங்குகின்ற பரமானந்த பழங்கடல். அப்படிப்பட்ட கடலானது பரமானந்த பழங்கடல். அதுவே அப்பேரை சொல்லல, பரமேஸ்வரன், முக்கண்ணன், கங்காதரன், சதாசிவன் பெயரை சொல்லாமலே அந்த சுவாமி எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், குவளைக்கண்ணி குரன் காண்க அவளும் தான் உடனே காண்க என்று சொல்லி அடுத்தாற் போல பரமானந்த பழங்கடல் அதுவே கருவாமுகிலிருந்து தோன்றி. அந்த பரமானந்த பழங்கடல் அதுவே கருவாமுகிலில் தோன்றி. கடலானது உபகாரம் உலகத்துக்கு செய்ய வேண்டுமானால் அந்த கடல் மேலே போகணும், கீழே இருக்கிற கடல் ஆகாயத்துக்கு போகணும். ஆகாயத்துக்கு சென்று அந்த ஆகாயத்தின் வழியாக நின்று உலகத்துக்கு மழையை பொழிவிக்கும். இந்த கடலும் அதே போலத்தான் பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகில் தோன்றி. அதனால கருத்த மேகமாக தோன்றி, முகில்னா மேகம், கருமாமுகில் தோன்றி. கருமாமுகில் தோன்றி என்பது கருத்த மேகம் என்பது அவனுடைய கருணையை பற்றி சொல்லுவது. இப்ப அம்பாளை பற்றி சொன்னா அவ என்னமா இருப்பான்னா கருப்பா இருப்பா, நீல நிறமா இருப்பா, பச்சையா இருப்பான்னு தான் சொல்லுவார். அம்பாளை சிவப்புன்னு சொல்றது இல்லை, எல்லா நிறமும் அவளுக்கு உண்டு, எந்த நிறம் வேணாலும் எடுத்துக்குவா. அது வேற, நம்ம ஒரே நிறமா தான் இருக்க முடியும். கருப்பு கருப்பு தான், சிவப்பு சிவப்பு தான். கருப்பா இருக்கிறவன் சிவப்பாகலாம்னா முடியுதா? இல்லை. அவ எல்லா நிறமும் அவளுக்கு உரியது. சாமி பஞ்சவர்ணேஸ்வரர்னா அவளும் பஞ்சவர்ணேஸ்வரி தான். அப்படி பரமானந்த பழங்கடல் என்ன பண்ணியது என்று கேட்டால் கருத்த மேகமாக தோன்றியது. கருத்த மேகமாக கருத்த மேகம் என்பது கருணையோடு கூடிய, அம்பாளோடு கூடிய ஒரு மேகமாக சென்றது. அப்படி சென்று அந்த மேகம் திருவாரூரும் வரை வர இல்லை. அதனால திரு என்கின்ற முத்தி செல்வத்தை வழங்குவதாயிருக்கின்ற பெருந்துறை என்கின்ற மலையின் மேல் ஏறி திருப்பெருந்துறையை மலையாக உருவகம் பண்றார். மேகமானது என்ன செய்யும் என்று கேட்டால் மலையை சார்ந்து, மலையை சார்ந்து மலையில் படிந்து மழையை பொழியும். மேகமானது மலையை படிந்து, மலையில் படிந்து, மலையில் படிந்து மழையை பொழியும். விளங்குதா? அதனாலே திருவாரூருந்துறை வரையில் ஏறி, வரை என்றால் மலை. இந்த மேகமானது திருப்பெருந்துறையாகிய மலையின் மேல் ஏறியது. ஏறி திருத்தகு மின்மொழி திசை திசை விரிய. அப்படி மேகம் உண்டானவுடனே என்ன வரும் என்று கேட்டால் மின்னல் வரும். அது அழகிய திருத்தகு மின்மொழி, அழகிய அவனுடைய பிரகாசம், திருமேனி பிரகாசம். அந்த சுவாமியினுடைய திருமேனி பிரகாசம் மின்னல் போல விளங்கி, அவனுடைய திருமேனிய மின்னல் என்று வருணிக்கிறார். அவனை மின்னல் என்று சொன்னாலும் பொருந்தும், நெருப்பு என்று சொன்னாலும் பொருந்தும், சூரியன் என்று சொன்னாலும் பொருந்தும். அதனால அதற்கு மேலும் பொருந்தும் அந்த ஒளி. திருத்தக மின்னொளி திசை திசை விரியும். அதனால அந்த பிரகாசமானது அந்த திசை முழுவதும் வீசும்படியாக எழுந்தொருளியிருந்தான் சுவாமி இங்கே திருப்பெருந்துறையில். திருத்தகு மின்மொழி திசை திசை விரிய. அப்படி மின்னல் வந்த உடனே என்ன வரும் என்று கேட்ட, என்ன ஆகும் என்று கேட்டால் இந்த சர்ப்பங்கள் எல்லாம் மின்னல் ஒளியை கண்ட உடனே ஓடி பதிந்து, இடி முழக்கம் கேட்டாலும் மின்னலை கண்டாலும் அந்த சர்ப்பங்கள் எல்லாம் அது இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போய் ஒளிந்து. அது போல இந்த திருமேனி பிரகாசத்தை அடியன் கண்ட உடனே ஐம்புல பந்தனையாகிய வாழரவு இருந்து ஓடி போயிட்டது. ஐம்போல, ஐம்போல மெய்வாய்கள் மூக்குச்செவியாகிய ஐம்புலன்களையும் பாம்புறார். ஐம்புலனையும் பாம்பு, ஐம்புல பந்தனை, ஐந்து புலன்களும். அது ஒவ்வொரு புலன்களும் நம்ம என்ன பண்ணுதுன்னா ஏமாத்துது. ஒவ்வொரு புலன்களும் அது அது வழியிலே நம்ம இழுத்து. இப்ப நம்ம வேறு புலன் வேறு தானே, கண்ணு வேற, நம்ம வேற, மூக்கு வேற, நம்ம வேற, காது வேற, நம்ம வேற. இந்த புலன்கள் எல்லாம் என்ன செய்யறது என்று கேட்டால் அதது இஷ்டத்துக்கு நம்ம இழுத்து அதுல கெடுதல் வந்தாலும் அனுபவிக்க நம்மள விளங்குதா? ஆகையினால அது ஐம்புல பந்தனைங்கிறார். ஐம்புலன்களாலே, ஐம்புலன்கள் வந்து நம்மை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக துன்பத்தை கொடுப்பதனால அதை வாழ அறவுங்கிறார், விஷங்கிறார். ஐம்புல பந்தனை வாழ அறவு.
அந்த திருமேனி பிரகாச

0: உடனேயே அந்த திருமேனி ஒளிய கண்ட உடனே, அந்த மின்னலை கண்ட உடனே இந்த ஐம்புலன்களும் தன்னுடைய சேட்டைகளை அடக்கி கொண்டது. ஐம்புல பந்தனை வாழ அருவிரிய இடக்கும் கருமுருட்டு ஏனப்பின் கானகத்தே நடக்கும் திருவடி எந்தலைமையில் இட்டமையால் கடக்கும் திரள் ஐவர் கண்டகரதம் வல்லாட்டை அடக்கும் குலாத்தில்லை ஆண்ட ஆணை கொண்டன்றே என்பது திருவாசகம் குலாப்பத்து. ஆயினாலே இப்பொழுது சாதாரணமானவர்களுக்கு புலங்கள் அல்லது போல அதிர்ஷ்டம் போல சேட்டைகளை செய்யும், சாதாரண மக்களை புலங்களுக்கு எடுக்கும். ஞானிகளே அந்த புலங்கள் ஒன்றும் பண்ணாது. அருள் பெற்ற ஞானிகளுக்கு புலன்களை அவர்கள் சொன்னபடி கேட்கும், புலன்கள் அவர்கள் சொன்னபடி கேட்கும். அஞ்ஞானிகள் புலன்கள் சொன்னபடி கேட்பார்கள். புலன்கள் சொன்னபடி கேட்பவர்கள் அஞ்ஞானிகள், புலன்களை தான் சொன்னபடி நடத்துவர்கள் விஞ்ஞானிகள். விளங்குதா? ஆகையினாலே இப்படி ஐம்புல பந்தனை வாழறவு இல்லைய, அப்படி வாழறவு இருந்ததா இருந்த உடனே வெந்துயர் கோடை மாத்தலை கரப்பான். இப்படி மேகம் வந்தது, திருவாரூரந்தர் வரையில் ஏறியது, திருத்தகுமனுடைய திசை திசை விரிந்தது, ஐம்பல பந்தனை வாழறு விரிந்தது. அதற்கு மேல கொடிய வெப்பம், வெந்துயர் கோடை, கோடை வெப்பமாகி, கோடை வெப்பமாக இருந்து துன்பத்தை தந்த துயரம், அதையாலே உயிருக்கு உள்ளத்துக்கு உடம்புக்கு இருந்த துன்பங்கள் எல்லாமே, உள்ளத்துக்கு உடம்புக்கு இருந்த துயரங்கள், உள்ளத்துக்கு உடம்புக்கு இருந்த துயரங்கள் எல்லாமே வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப. அதையாலே வெப்பத்திலே ஒருவன் சென்றானால் அவன் படாத பாடுபடுவான். வெப்பத்திலே ஒருவன் செல்லும் போது என்னமா இருக்கும், அதிகமான துன்பம், எப்பொழுது நிழலை அடைவோ, எப்பொழுது நிழல் அடைவோ, எப்பொழுது காற்று கிடைக்கும் என்று சொல்லி நாம் வந்து துன்பத்தை அடைவது நன்றாக தெரியும். அந்த வெந்துயர் கோடை என்பதுதான் உள்ளத்துக்கும் உடம்புக்கு உண்டாகிய துன்பங்கள், அது கால காய கிளேசம் புஞ்சி கிளேசம் என்பார் அருணகிரினார். வெந்துயர் கோடை மாத்தலை கரப்பு, அதனால பிறவியாகிய கோடை என்று சொல்லுவது. கோடை வெயில், கோடை கோடை காலம், வெயில் காலம், இது கார்காலம், இப்ப கார்காலம். கோடை காலம் என்பது பங்குனி சித்திரை வையாசி அந்த காலங்கள், வெயில் காலம் கொடுமையான வெயில் காலம். அதுல எல்லாம் ஒரு தன் 10 மைல் வெயில்ல காட்டில் நடந்தானே என்னமா இருப்பான், ஆளு காலியான ஆள் ஆயிடுவான். அதனால அப்படிப்பட்ட அந்த வெப்பம், துன்பமாகிய வெப்பம், துன்பமாகிய வெப்ப கோடைகள், வெந்துயர் கோடை பெரிய விரிந்து விரிந்து இருந்த அந்த வெப்பங்கள் எல்லாம் ஒளிந்து போக, விரிந்து இருந்த துன்பங்கள் எல்லாம் ஒளிந்து போக. இது இப்ப நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அதனால பிறவியாகிய வெப்பம் ஒளிந்து போக, விரிந்திருந்த உள்ள துயரங்கள் எல்லாம் ஒளிந்து போக. வெந்துயர் கோடை, துயர்னா புரியுதா, துயரம், வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப, அது தன் விரிந்த தலையை சுருக்கி கொள்ள, அந்த வெப்பங்கள் எல்லாம் ஓடிப்போம். வெந்துயர் கோடை நீண்ட அழகு பொருந்திய தோன்றி என்கின்ற ஒரு பூக்கள், மழைக்காலத்துல தோன்றி என்கின்ற ஒரு பூக்கள் இருக்கிறதா, அது உங்களுக்கு நமக்கு தெரியல. தோன்றி பூ, அந்த தோன்றி பூ தோன்ற நீடலில் தோன்றி வாழொளி மிளிர, அப்படி தோன்றி பூ தோன்றி, தோன்றி பூ தோன்றி அது பிரகாசத்தை செய்ய, இப்படி தோன்றி பூ தோன்றி பிரகாசத்தை செய்ய எந்தம்பரவியில் கோபம் நிறுத்து. அப்படி தோன்றி பூ தோன்றி தோன்றியது, அது கார்காலத்தால் தோன்றுகிற பூ. அதே சமயத்துல ஏராளமான இந்திரகோப பூச்சிகள் உண்டாகும், ஏராளமான பூச்சிகள், இந்திரகோபம்னு உங்களுக்கு தெரிய, வண்டுகள் பூச்சிகள் நிறைய உண்டாகும் கார்காலத்தில், நிறைய உண்டாகும். அந்த பூச்சிக்கு இந்திரகோபம்னு பேரா, அது அளவில்லாததாக உண்டாகும், உற்பத்தியாகும், அளவில்லாததாக உற்பத்தியாகும். அதுபோல என்னுடைய அளவில்லாத பிறவியிலே சிவபெருமான் கோபித்து, எந்தம் பிறவியில் கோபம் முகுத்து, பிறவியில் எந்தம் பிறவியில் கோபம் முகுத்து, என்னுடைய பிறவியை போல இந்திரகோப பூச்சிகள் மிகுந்து, இந்திரகோப பூச்சியை போல என்னுடைய பிறவி அதிகமானது. எண்ணில்லாத பிறவி, எத்தனையோ பிறவி எடுத்திருக்கிறோம்வா, அத்தனை பிறவிகளையும் அந்த இந்திரகோப பூச்சியாக நினைக்கிறார். இந்திரகோப பூச்சி அளவில்லாமல் தோன்றுவது போல அளவில்லாத பிறவி எடுத்திருக்கிறோம் அல்லவா, அந்த அளவில்லாத பிறவியின் மேல சிவபெருமான் கோபித்தாராம், பிறவியே கோபித்தாராம், பிறவியை எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து. அப்படி பிறவியை அவன் கோபித்தான்னா என்ன ஆகும், பிறவி இல்லாமல் தொலைந்து போயிடும். எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து, இந்திரகோப பூச்சியே, அது இந்திர கோபம்னு பேர் அந்த பூச்சிக்கு பேர். அதை எப்படி சொல்றனா, என்னுடைய பிறவியாகிய இந்திரகோபத்து பூச்சியை கோபித்து, பிறவியை கோபித்து, எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து, முரசிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி. அதற்கு மேலே அவன் முரசு என்கின்ற வாத்தியத்தை முழக்கினார் போல அளவில்லாத மாப்பெரும் கருணையில் முழங்கி, அளவில்லாத கருணையில் முழங்கி. கையால் அளவில்லாத கருணையில் முழங்கி என்றால் அவனுடைய உபதேசமாகிய அந்த வாக்கியம் அதனால முரசு எரிந்தார் போன்று கருணை பிரவாகமாக அவனுடைய உபதேச வாக்கியங்கள் என்னுடைய சிறியிலே புகுந்தன என்பது எந்த பிறவியத்தும் முரசெறிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி. முழங்கி என்பது வசனத்தை சொல்லி, உபதேச வார்த்தையை சொல்லி. பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட, அந்த கார்காலத்துல என்ன தோன்றுவென்றால் காந்தல் என்கின்ற ஒரு வகையான பூக்கள் வந்து உண்டும். அது எப்படி இருக்குமா, கை போல இருக்குமா, அந்த பூ காந்தல்ங்கிறது கை போல இருக்குமா, காந்தல் பூ என்பது கை போல இருக்குமா. அதனால அவனை கண்டவுடனே நான் அடியேன், அஞ்சலி செய்வேன், அஞ்சலி செய்வேன். கார்காலத்துல தோன்றுகின்ற பூவை பத்தி சொல்லி, காந்தல் பூவை சொல்லி, பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. அதனால பூ என்கின்ற தாமரை பூ போன்ற நிறத்தையுடையதாய் காந்தல் பூக்கள் அஞ்சலியை காட்ட நமஸ்காரத்தை செய்யும், நமஸ்காரத்தை செய்ய. பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட, அப்படி அஞ்சலியை செய்ய. அஞ்சலி என்பது சிரத்திலே குவிப்பது, அஞ்சலி என்பது முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார என்பது திருப்புகள். முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார, அப்படி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. எஞ்சா இன்னொரு முன்புடி உள்ள, எஞ்சா இன்னொரு முன்புடி உள்ள, குறைவில்லாத இன்னருளாகிய திருவருளாகிய சிறிய துளிகளை பெய்ய, துளிகளை பெய்ய. இப்பதான் துளி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் துளி பெய்ய ஆரம்பிச்சு. பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முயலில் தோன்றி திருவாரூருந்தர வரையில் ஏறி திருத்தக மின்னொழி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழற வீரிய வெந்துயர் கோட மாத்தல கரப்ப நீடொழி தோன்றி வானொலி மனித எந்த பிறவியில் கோபம் முகுத்து முரசிருந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி பூப்பொறையஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னருள்ளி உள்ள. மழை இறங்கி விட்டது, மழை இறங்கி விட்டது. எஞ்சா இன்னொரு, எஞ்சா இன்னருன்னா குறைவில்லாத இன்னருளாகிய மழையை பொழி, எஞ்சா இன்னருள் நூன்குழி உள்ள. அப்படி பெய்த அந்த வாக்கியமானது செஞ்சுடர் வெள்ளம், அப்படி துளியாக பெய்தது பெரிய வெள்ளமாக பெரியது. அவன் செய்த கருணையானது அடியனுக்கு அளவில்லாத வெள்ளம் போல பெரியது. அது செஞ்சுடர் வெள்ளம்ங்கிறார். செஞ்சுடர் என்றால் இவர் பாடியது திருவாசகம் தானே, திருவாசகம் செஞ்சொல், செஞ்சொல் திருவாசகம், செஞ்சுடர் வெள்ளம், செஞ்சுடர் வெள்ளம் என்று சொன்னால் அது வந்து இந்த ஒளிக்கு சொல்லுவது, பிரகாசத்துக்கு சொல்லுவது, அந்த அந்த வெள்ளத்தினுடைய பிரகாசத்தை ஒளிக்கு சொல்லுவது. செஞ்சுடர் வெள்ளம் திசை திசைத்து விட்ட வரையுடன் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருந்தது. மழை அதிகமாக பெய்து விட்டா என்ன சொல்றான், எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக. இப்ப நான் வரும்போது கூட ஒரு இடத்துல கேட்டேன்ல, அது என்ன காவிரியான்னு கேட்டேன். அந்த அளவுக்கு பெய்து அங்க தண்ணீர் தேங்கி நிற்கும். அந்த அளவுக்கு திருவருளை இப்படி பொழிந்தான். அந்த திருவருள் பெருகியது, பெருகிய திருவருளானது திசை முழுவதும் விரிந்தது. எங்கு பார்த்தாலும் அந்த திருவருளுடைய பிரகாசம் நிறைந்திருந்தது. செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை திவிட்ட வரையுற, திவிட்ட திவிட்ட என்றால் நிரம்ப, எங்கு பார்த்தாலும் திருவருள் நிரம்ப, திருவருளாகிய வெள்ளம் நிரம்பி இருக்க, திருவருளாகிய வெள்ளம் நிரம்பி இருக்க. செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை திவிட்ட வரையுற, வரையுறை என்றால் மலை போல உயர. அந்த திருவருளானது உயர்வாக மலை போல உயர, மலை போல உயர்வாக இருக்க வரையுற. கேதக்கூட்டம் கையறவும், கேதக்கூட்டம் என்பது கையால் கேதம் என்கின்றது குற்றமாகிய குணங்கள், குற்றமாகிய குணங்கள், ஆன்மாவுக்கு உள்ள குற்றம், குற்றமான குணங்கள் கொஞ்சம் அல்ல. ஆன்மாவுக்கு இருக்கிற குற்றமான குணங்கள் கொஞ்சம் அல்ல. பல பேர் அந்த குணத்தை விருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அந்த குணத்தை விருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்ப நாமெல்லாம் அதை ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறோம், முடிஞ்ச வரையிலும் கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அடக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் இருக்கிறோம், அப்படித்தான் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம், இப்படி திருவாசகம் கேட்கறதுனால, இல்லைன்னா நாமும் அந்த மாதிரிதான் இருப்போம். அதனால திருவாசகம் கேட்கறதுனாலதான் கெட்ட வார்த்தை சொல்ல பேசப்படாது, கெட்ட செயலை செய்யப்படாது, கெட்ட எண்ணம் இருக்கப்படாது. மனம் வாக்கு காயம் மூன்றாலும் தூய்மையாக இருக்கணும். இப்ப கெட்ட வார்த்தை பேசினா வாய் அழுக்கா போகும், கெட்டதை நினைச்சா மனசு அழுக்காக்கும், கெட்ட காரியங்களை செய்தா உடம்பு அழுக்காக்கும். அதனாலே மனம் வாக்கு மூன்றையும் காய மூன்றையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு கேத குற்றம் கையற ஓங்கி, அதனால அந்த கேதமாகிய குற்றங்கள் பெரிய பள்ளம் போல ஆழமாக இருந்தது. ஆழமாக இருந்ததுனா அதிகமாக இருந்தது. கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள், அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் கையற தூர்ந்து போக, கேத குற்றம் கையேற. திருவருள் வந்து நிரம்பிருச்சுன்னா அங்க இருக்கிற கட்ட குடங்கள் எல்லாம் ஓடி போகும். வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் ஓடி போகுது போல. வெளிச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, எவ்வளவு இருந்தாலும் சரி, இருள் எவ்வளவு இருந்தாலும் சரி, வெளிச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கப்ப இருள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அவ்வளவு வெளிச்சம் வர்ற நேரமும் இருள் ஓடுற நேரமும் ஒரே நேரம். வெளிச்சம் வந்து அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இருள் போச்சுன்னு இல்லை, வெளிச்சம் வந்துச்சு இருள் போயிடுச்சு. கேத குட்டம் கையற ஊங்கி அதையால கேதங்க என்கிற கட்ட குணங்களாகிய புலிகள் நிரம்பி தூர்ந்து போக. கெட்ட குணங்களாகிய புலிகள், குட்டம்னா குடம், குடம் குட்டம்னா குடம், அது தூர்ந்து போச்சு. கேத குட்டம் கையற ஓங்கி, கையற ஓங்கி என்றால் கையற என்றால் தூர்ந்து, அதற்கு மேலே ஓங்கி, அதையால ஓங்கி என்பது திருவருள் அதற்கு மேலே நிரம்பி விட்டது. அந்த குழியை தூர்த்து அதுக்கு மேலே திருவருள் அதிகமாகி விட்டது. கேத குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து உருவே தேறினை. இப்படி வெள்ளம், இப்படி கருணை வெள்ளம், இப்படி பேரானந்த பெருவெள்ளம், இப்படி எங்கு பார்த்தாலும் நிரம்பி வழிந்து பொங்கிக் கொண்டு இருக்கிறது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. பேரானந்த சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ என்பது தாய்மான ஒரு பாட்டு. சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம், இது பேரின்ப வெள்ளம். இந்த பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் எங்கு பார்த்தாலும் இப்படி இருக்க, இந்த வெள்ளம் இருக்கின்ற இடம் தெரியாமல் வெள்ளத்துக்கு அப்பாற்பட்டு வெள்ளம் இருக்கின்ற இந்த தண்ணீரை உண்ண தெரியாமல், இந்த அமுத கடலை உண்ண தெரியாமல் சில மான் கூட்டங்கள், சில மான் கூட்டங்கள், அந்த மான் கூட்டங்கள் யார் யார் என்று கேட்டால் உலகாயனம், பௌத்தம், சமணம், பாஞ்சராத்திரம் முதலாகிய மற்ற சமயவாதிகள், அவையெல்லாம் மான்களாம். அந்த மான் கூட்டங்கள் என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், அதனால இந்த வெள்ளத்துக்கிட்ட வராம இந்த தண்ணீர் இவ்வளவு பரமார்ந்த புலங்கடலாகிய வெள்ளம் இப்படி வழிந்து பொங்கி இருக்க, இதை விட்டு விட்டு வெள்ளம் இல்லாத பாலை நிலத்திலே சென்று அங்கே காணலை நீர் என்று நம்பி, காணல் இருந்துவார் வெயில் மத்தியானத்துல பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துல தெரியும் காணல் தக தக தக தக தகன்னு ஓடும். தூரத்துக்கு பார்த்தா நீர் மாறுதா தண்ணீர் மாறுதா இருக்கு உடம்பு. அத சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன்குண்டர், சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன்குண்டர் மடங்கொண்ட நெஞ்சினராய் மயங்கியூர் பேய்த்தேர், அந்த காணல இருக்க பேய்த்தேர்னு சொல்றது. புத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பேய்த்தேர் முகக்கூறும் பேத குணம் ஆகாம என்பது திருவாசகம். ஞான சம்பந்தர் சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கிய சமன்குண்டர் மற்ற சமயவாதி சாக்கிய சமன்குண்டர் மடங்கொண்ட நெஞ்சினராய் மயங்கியூர் பேய்த்தேர்ப்பின் குடங்கொண்டு நீர்க்கு செல்வார், குடங்கொண்டு நீர்க்கு செல்வார் போதும் குஞ்சரத்தின் படங்கொண்ட போர்வையினால் பருப்பதம் பரவுதுமே என்பது திருஞான சம்பந்தர் தேவார். அதனாலே அந்த அவர்கள் அறிவில்லாமல் ஏயால் மற்ற தெய்வங்களை நம்பி, மற்ற தெய்வங்களை நம்பி, மற்ற சமயவாதிகள் மற்ற தெய்வங்களை உயிர் வர்க்கங்களாகிய செத்து பிறக்கின்ற தெய்வங்களை நம்பி அந்த தெய்வங்கள் அருள் தரும் என்று சொல்லி அந்த தெய்வங்களை நம்பி அலைந்து அருள் பெறாமல் வீணை மடிந்து போய் விடுகிறார்கள் என்பதை இப்படி சொல்றார். அதையால இப்படி வெள்ளம் இருக்க, ஆனந்த வெள்ளம் இப்படி நிறைந்து கிடக்க, இதை விட்டு விட்டு அதையால வெள்ளம் இல்லாத இடத்திலே சென்று அந்த மான் கூட்டங்கள் அதையால தன் காணல நீர் என்று எண்ணி விடுவது போல மற்ற சமயவாதிகள் அருள் தர முடியாத அப்பாவியாயிருக்கின்ற நம்மை போல பிறந்து இறந்து போகின்ற உயிர் வர்க்கங்களை தெய்வங்களாக கடவுளாக நம்பி அதற்கு பின்னாலே சென்று அருள் வராமல் வீணையை மடிந்து போகின்றார்கள் என்பதை இருமுச்சமயத்து உறுப்பை தேரினை. இருமுச்சமயத்து, இருமுச்சமயம் புரியுது இல்ல, ஆறு சமயம், இருமுச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை, பேய்த்தேருங்கதான் காணல்
1: பேய்த்தேரினை நீர் நசை தர வரும் நெடுங்கண் மான்களம். மான் கூட்டங்கள் நீர் நசை என்றால் தண்ணீரிலே தண்ணீரை விரும்பி, நீரை விரும்பி, நசை என்றால் விரும்பி, நீரை விரும்பி நீர் நசை தர வரும் நெடுங்கண் மான்களம் நீண்ட கண்களையுடைய அந்த மான் கூட்டங்கள் தவப்பெறும் வாயிடை பருகி கையாலே
0: தன்னுடைய பெரிய வாயினாலே அந்த காணலை பருகி, காணலை பருகினா தாக அடங்குமா, காணலை பருகினா தாக அடங்குமான்னு தவப்பெரு வாயினை பருகி அந்த தெய்வங்களை நம்பி அந்த தெய்வங்களுக்கு கையால் வழிபாடு செய்து பூஜை போட்டு அதன் மூலமாக அருளை பெறலாம் என்று சொல்லுகின்ற அந்த சமயவாதிகளை தவப்பெரு வாயினை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாவ நீங்காது அசைந்தனர். காணலை நீர் என்று நம்பி காணலை நீரென்று நம்பி செல்லுகின்ற மான் கூட்டங்கள் போல, காணலை நீரென்று நம்பி செல்லுகின்ற மான் கூட்டங்கள் போல, சித்து பிறக்கின்ற தெய்வங்களை கடவுளாக நம்பி அந்த தெய்வங்களுக்கு பின்னாலே அலைந்து வீணே இவர்களும் இறந்து வறந்து வீணே இவர்கள் ஆகின்றார்கள் என்பதை இப்படி சொல்லி காட்டினார். இருமுச்சமய துருகை தேரினை நீர்நசை தர ஒரு நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாவ நீங்காத சின்ன தாகம் நீங்கவில்லை. நீங்காது அசைந்தன், அசைந்தன் என்றால் அயாலே மயங்கி போய்விட்டார், தளர்ந்து போய்விட்டார்கள், அசைந்தன.
2: சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருநாவுக்கரசர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எண்ணியார் திண்ணியர் ஒன்று கையிலே காட்டிக்கிட்டும் இல்லை இங்கே இந்த உறுதிப்பாடு. இந்த உறுதிப்பாட்டை கேட்டவுடன் தான் பெருமான் என்ன பண்ணார், ஆங்கு மற்றவர் துணிவறிந்து அவர் தமை அறிய தீங்கு மாதவர் விசிம்பிடை கறந்து நீள் மொழியால் ஓங்கு நாவனுக்கு அரசனே எழுந்திரு. அப்பதான் உண்மை தெரியும். நாவுக்கரசு ஏன கொடுத்தப்பட்டவர், மருணிக்கியாருங்கிறது அவங்க அப்பா வச்சது, நாவுக்கரசு தான் கொடுத்த பேர் தானே கொண்டுவருங்களா பரிமையில கொண்டு வருகிறான்னா மருணிக்கியார் என்னாது நாவுக்கரசர் என்றார் தாம் கொடுத்த பெயராதலின் அப்படின்னு தாம் கொடுத்த பெயராதலின் அவ்வளவுதான். அந்த பழைய உடைகளுடைய மானம் ஏன் மருணிக்கியார்னு கூப்பிடலன்னு கேட்டான் பையன். கேட்டானா ஐயா அவர் பெயர் அப்பா வச்சது மருணிக்கிய அறமும் அது இப்ப இளமை காரணமடா நாவுக்கரசனும் பெயர் என் நாமும் நயப்புற மண்ணுக என்று சொன்னது யாரு இதே திருவாய் தான். அதனால் தாம் கொடுத்த பெயரை நினைப்பாரா ஊரார் கொடுத்த பெயர் நினைப்பார். இப்படி அந்த ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்திரு எழுந்திருப்பா என்ற அப்படி எழுந்திருன்னு சொன்னவன் அவர் வாயினால தீங்கு நீக்கிய யாக்கை கொண்டு எழுந்தோழி திகழ்வார். நரம்பு தேஞ்சி நகன் தேஞ்சி கால் தேஞ்சி இருந்தது பழைய திருநாவுக்கரசு. எங்கே திருப்பரம்பதுலாம் வணங்கிட்டு வந்தது பாருங்க, பண்ணோடு பாடி திருக்காலத்திலாம் பண்ணோடு பாடி வந்தது அந்த தெம்பு அந்த உடம்பு அந்த முகம் வந்த உடனே பார்த்தாராம். அண்ணலே என்னை ஆண்டு உண்டருளிய அமுதே என ஒருத்தன் கேட்டானா, இவ்வளவு கடினப்பட்டு வந்த ஒரு ஆன்மாவே திரும்பி போன்னு உங்க ஆண்டவன் சொன்னது ஐயா கருணைக்கு இலக்காகமான்னு கேட்டான். பொறுத்திருந்து பார் என்ன சொன்ன நீ மீளுதல் தக்கதுன்னு இதுதான் எண்ணிய எண்ணியா எண்ணியார் திண்ணியராக இருந்தது. உடனே என்ன பண்ண தன்னுடைய காட்சியை கொடுத்து ஓங்கு நாவினை கரத்தினை எழுந்திருந்து கைலாயத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் போகணும் இங்கேயே காட்சி கொடுத்த. ஆகவே பெருமான் கருணையற்றவன் அல்ல, கருணையற்றவன் அல்ல. அதனால எனவே அங்கேயே காட்சி கொடுத்தவுடனே அண்ணாலே இது அப்படி அந்த காட்சியை கண்டு பாடியது என்னை ஆண்டு கொண்டருடைய அமுதி பின்னிலே மறைந்தருள் புரி வேதநாயகனி. அருமை அருமை. இந்த விண்ணத்துல விண்ணிலே இருந்து மறைந்து நின்று அருள் புரிகின்ற பெருமானி. அதே போல இன்னைக்கும் கைலாய மலையில பார்த்தா மலைதான் தெரியும், ஆனால் அந்த கைலாய மலையில் இருந்து காட்சி கொடுப்பது அவரவர்களுக்கும் தாம் தாமும் தோன்றும். சில பேருக்கு ஐயா பார்த்த எங்கூர் நடராஜா அப்படியே இருந்ததையா அப்படி பார்த்து, இன்னும் சிலருக்கு அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்தில் யாரொருவர் உள்குவார் உள்கிற்றெல்லாம் அவ்வுருவாய் நிற்கின்ற திறமும் தோன்றும். இவரே பாண்டதான் யார் எந்த வடிவில் நினைக்கிறார்களோ அந்த வடிவில் காட்சிடுவாங்க. உண்மையா நீங்க கையிலேயே போனீங்கன்னா அப்படி போனீங்கன்னா மானசரோர் பக்கத்திலேயே அப்புறம் அப்படியே காட்சி தெரியும். அப்புறம் ரெண்டு நாள் போன பிறகு அவரவர்களும் தாண்டி சொல்லுவாங்க எந்த கோலத்துக்கு என்ன சார் எனக்கு பெருமானும் பெருமாட்டியுமா அந்த அம்மையப்பரான கோலம் மாதிரி பார்த்துட்டியா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா தோணும் அவரவர் உள்ளத்திலிருந்து. ஆனா எல்லோருக்கும் தோன்றுவது என்ன ஒரு கொடிமரம் மாதிரி நிற்கும் அந்த மலையில கீழே, அதுதான் அந்த கோபுரத்தில் நுழையிற கொடிவாயில் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போனா பெருமான் இருக்கலாம், அதனால அந்த கொடிமரம் மட்டும் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் உள்ளே இருக்கிற பெருமான் தோற்றம் அவரவர்களுக்கும் தாம் தாம் நினைத்தவார். இன்னைக்கு அப்படிதான், ஆனால் மேகங்களால் அந்த இதனால மறையக்கூடாது, மறைஞ்சிட்டுது வெண்மையான மேகத்தினாலே ரெண்டு நாள் கூட ஆகும் போன்ற தெரியாது சகாராவை, வெறும் வெண்மையான மேகம்தான் தெரியும். வருத்தப்பட வேண்டியதான், அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும். எனவே இப்பொய்கை மூழ்கி நம் நீ நம்மை நீ கையிலையில் இருந்த அம்முறமை படுதல் தீர் திருவை ஆற்றில் காணி என பணித்தார். இங்கே பக்கத்துல ஒரு நீர்நிலை இருக்கு பார்த்தீரா? ஆமா தெரியும். ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய் பாண்டது இவர்தான். இவர்தான் என்ன தென்னார்காடு மாவட்டம் ஏரி அதிகம், ஏரி அதிகம் இல்லைங்களா? அதனால ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய். நல்ல ஏரிகள் இருந்ததுன்னா தண்ணி அப்படி ததம்புணும், அப்பதான் அந்த ஏரி கிழக்கு சொட்டு கூட தண்ணி இல்ல. என்ன பாண்டது வரல. அதனால அந்த ஏரியை பார்த்தவொடனே ஏரியவா பார்த்தார் இல்லை ஏரி நிறைந்தனைய செல்வன். இதெல்லாம் வராம இருக்க முடியாது சாமி மனசுல. வந்தே எப்படி வராம இருக்கணும்? அவர் வாக்கு வராம இருக்க முடியுமா? அப்படியா கண்டாராம். கண்ட உடனே இங்க போய் நீராடும் திருவியாற்றில் சென்று பார்க்கிறாங்க. அப்படியே சென்றது கண்ட ஏறு நீர்ல. அதனாலதான் சொல்லணும் அது திருநாவுக்கரசருக்காக வந்த இது ஏரி அல்லவா நீர் அல்லவா. இதுல இந்த ஆன்மா ஏதோ இன்னைக்கு குளிக்கும்படியான ஒரு புண்ணியம் ஜன்னி நடிக்குதான் செத்தாதான் என்ன போட்டுதுப்ப போய. அதனால இவ்வளவு தூரம் போய் அங்க போய் குளிக்காம வந்து அது எதுக்கு வந்ததுங்க? வேணாம் போயான்னு சித்தி இருந்துட்டு இதுல கையில உரையெல்லாம் போட்டிருந்தோம். நீ தலையில இதெல்லாம் கட்டி மேல கட்டி அங்க யாரும் நீங்க படம் எடுக்காதீங்கப்பான்ட்டேன். ஏனுங்க இங்க படம் எடுத்து நம்ம ஊருக்கு போச்சுன்னா இது யார் சார்? யாரோ ஹிந்தி வாலாவாட்டு இருக்கு சத்தியம் அப்படிதான் சொல்லுவாங்கல்ல. என்ன இந்த கண்ணுதான் தெரியும். எனவே பொய்கையில் மூழ்கினார் பணியால் ஆதி தேவர்தம் திருவருட்பெருமையார் அறிந்தார். அப்படி முழுகினதுதான் தெரிஞ்சது. அவர் சொன்னார் கம்பர் எடுத்தது கண்டனர் இட்டது கண்டில, இங்க மூழ்கியது கண்டனர் எழுந்தது கண்டில. ஏன் நம்ம மட்டும் பரப்படாத எல்லாம் கம்பரெல்லாம் சரிக்கா பெரியவங்க இல்லை. அதனால மூழ்கினார் அவ்வளவுதான். திருவியாற்ற போய் என்ன எப்படி தேறினார்? ஐயாற்றிலோர் வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகலாம் வியப்ப. இங்க முடியதுதான் தெரிஞ்சது. அங்க திருவியாற்றிலே அந்த குளத்தங்கரையில் அப்படியே எழுந்தாராம். ஆதி தேவர்தம் திருவருட்பெருமையார் அறிந்தார் போதமா. ஆமா உலகலாம் வியப்ப எழுந்தனர் பம்புலாமலர் வாவியின் கரையில் வந்தேறி கும்பநாயகர் திருவருட்பெருமையை உணர்வார் எம்பிரான் தரும் கருணை கொள் இது என இருகன் பம்புதாரி நீர் வாவியில் படிந்தெடும்படியார். அப்படியே கண்ணு தண்ணி தாரதாரையா வருது. அங்காங்க இருக்கிறத பார்த்தோம்னா திருவையாறு. அதனால திருவையாற்றுல அந்த கோலத்தை பார்த்தாராம். அப்படியே எங்க இருந்து நம்ம எங்க திருவையாறு வந்துட்டு நீ என்று சொல்லிட்டு விடையும் நீல் கோடி வீதிகள் விளங்கிய ஐயாறு உடைய நாயகர் சேவடி பணிய வந்துருவார் அடைய அப்பதி நிற்பவும் சரிப்பவுமான உடைய அமர்ந்ததம் துணையோடும் பொலிவன கண்டார். இது அவருக்கென்று கொடுத்த காட்சி. அப்படி இறங்கி அப்படியே ஏரியில ஏறினா அந்த ஏரி கரைமையில அப்படி இறங்கி அப்படி வந்தார். அப்படியே வந்து கொண்டு இருக்கும் பார்த்து அப்படியே பார்க்கிறார். நமக்கு என்ன தோணும்? கட்டடங்கள் தோணும், காபி கிளப்பு தோணும், தோணுமல்ல? ஆமா ஏன்னா எத்தனை நாள் ஆச்சு. அதனால மெதுவா ஒரு அல்வாவாவது சாப்பிட்டு போகலாம்னு. திருவையாறு அல்வா ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ, இப்ப இல்ல. இப்ப அல்வாவும் நல்லா இல்லை, இங்கேயும் தான் சுகர் சுகருங்கிறான். ஒழிச்சாச்சு, ஒரு சுவையை ஒழிச்சே விட்டோம். எது சிதிப்புங்கிறது. துறந்தேன் இவளன் தாரமல்லன் அப்படின்னு பெரும்பாலும் அப்படிதான் போயிட்டாங்க. அதனால இப்ப அதனால காபி கலப்புல வந்து அவன் வெறும் நீங்க பால் கட்டாலும் காபி கட்டாலும் நீங்க சக்கரை போடுன்னா தான் போடுவான். இல்லைன்னா அவனுக்கு நல்ல வேலை அது நிச்சயமாச்சு அவனுக்கு. நாம ஐயா கொஞ்சம் சுகர் போடலாம இல்லை இங்க யாருமே நீங்க எல்லாம் வேணாம்பீங்களேன்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறான். நல்லா போடுறதே இல்லை சில்ற மிச்சம். எனவே இப்படி தான் தோணும். ஆனால் இந்த திருநாவுக்கரசருக்கு நிற்பவும் சரிப்பவுமான அது என்னது நிலை பெயராக இருக்கிற கட்டிடங்கள் மரங்கள் அவையும் செல்லும்படியான வழியில் என்ன போகும்? இந்த காலத்தில் ரிக்ஷா ஆட்டோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்ப. ரெட்டை மாட்டு வண்டி போகலாம், ஒத்த மாட்டு வண்டி போகும், நடந்து போவாங்க அவ்வளோ. வேற எதுவும் இருக்காது. ஏது இதெல்லாம் ஏது இதெல்லாம் நம்முடைய இளமை காலத்திலேயே இல்லையே. இப்போதானே போக்கும் வரவும் புணரும் இலா புண்ணியனே. அதனால காக்குமியம் காவலனே ரோட்ல போகும்போது காண்பறிய பேரொழியே முப்பத்தோரு பேர், 26 பேர் ஜீவே ஜீவே இப்படி போட்டுதே போ. ஆதலால் அப்படியே அங்க நடந்து வருவதும் அங்கு இருந்து இருப்பதும் ஆகியவரெல்லாம் என்ன தனது அப்புடையமர்ந்ததம் துணையோடும் பொலிவன கண்டார். எல்லாம் அம்மையப்பராகவே தோன்றியதான். ரெண்டு மரம் இருந்தது, அரே இது தோருடைய செவியன் இடையேறி சுவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் அவர்கள் நடந்து வர்றதை பார்த்தாலும் சரி, அது ரெண்டும் அதுதான், இதான் அம்மா இதான் அப்பா, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் எந்த அடிக அம்மையப்பர் அப்பரிசே வந்து அடிப்பர் இப்படிலாம் வரும். இப்படி கண்டாராம். கண்டு பொன் மாலை கொடியுடன் அமர் வெள்ளியம் பொறுப்பில் தன்னை தன்மையாம்படி சத்தியும் சிவமுமாம் சரிதை பன்மயோனிகள் யாவையும் பயில்வன பணிந்தே மண்ணு மாதவர் தம்பிரான் கோயில் முன் வந்தார். அதெல்லாம் அப்படி பாடுகிட்டே வராராம். திருக்கோவிலுக்கு அணுகினாராம், திருக்கோவிலுக்கு அணுகினாராம். அப்படி அணுகும் போது காணும் அப்பெரும் கோயிலும் கைலை மால் வரையாய். திருவிளையாட்டு கோயில் இல்லையா, பெரிய மலையாக அதுல மேலே அம்மையப்பர் எழுந்துள்ள இருப்பதாத்திரியை தவிர ஒரு கோபுரமாக கோயிலாக அதெல்லாம் அந்த திருக்கோவிலே கைலாயமாய் காட்டியது. அதான் இவர் பாடினார், யாரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளி அவ்வுருவாய் நிற்கின்ற திறவும் தோன்றும். இவர் இவர் தான் இவருவாக்குறாங்க. யார் எந்த வடிவில பார்க்கிறாங்களோ அந்த வடிவாக பரிமேலகர். பரிமேலகர் பரிமேலருக்கு இலக்கண அறிவு இலக்கிய அறிவோடு கூட சமய அறிவும் உடையவர். அதனாலதான் பல குரல குறையில முடியும். இந்த மூணு இருந்தா தான் திருக்குறளை தொடலாம். இது மூணு இல்லாதவன் திருக்குறள் பக்கம் போக வேண்டியதே இல்லை. எது வேணும், நல்ல இலக்கண அறிவு, நல்ல பரந்த இலக்கிய அறிவு, நல்ல சமய அறிவு, இது மூணு இருந்தா உள்ள நுழையலாம். இல்லைன்னா நோ அட்மிஷன், வெளியில போட வேண்டியது. போய் ஒண்ணு பேத்து என்ன பிரயோஜனம் போடான்ட்டு போவோம். மூணாவது குரல் என்னது, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். இந்த குரலுக்கு அவரை தவிர அதை படிக்காம நீங்க எழுத சொல்லி அப்படி உண்மையான அந்த மாதிரி உரை எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5,001 ரூபாய் கொடுக்கறதுக்கு நானே கூட தயாராக இருக்கேன். பரிமையுள்ள படிக்காம எழுதணும் இந்த குரலுக்கு. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் மானடி சேர்ந்தார். இதான் இங்க மலர் என்ன மலர்ப்பா, ரோஜா பூவா, மல்லிகைப்பூவா, அரணிப்பூவா, கொன்றைப்பூவா, இது அத்தனையும் அல்லப்பா. பின்ன அன்பால் நினைவாருடைய உள்ள கமலமாகிய மலர் இது ஏகினான். யார் தன்னை அன்பால் நினைகிறார்களோ அவருடைய உள்ளமாகிய தாமரையில் அவன் எழுந்திருந்துவான். மலர்மிசை ஏகினான் அப்படிப்பட்டவனுடைய மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடுவாழ்வார். இங்கே அன்பால் நினைவாருடைய உள்ளமாகிய மலர் என்று எழுதுக்கு எவனுக்காவது அறிவு இருக்க முடியுமா? மலர்னவன் என்ன பண்ணுவ, மலர் பூவு பூவு மிசை மேல ஏகினான் நடந்தான் பூ மேல நடந்தான். அன்பால் நினைவாருடைய உள்ளமாகிய மலர் நிலையத்துக்கு யோகிதர். இதுக்கு என்ன சமய அறிவு வேணும்? நாவுக்கரசர் தேவாரம், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். யார் நினைக்கிறாங்களோ அவங்க அதையே கோயிலா இருப்பான். அது அன்பால் நினைவாரது உள்ளமாகிய கமலத்திங்கன் அவர் நினைந்த வடிவோடுனர். அவர் நினைந்த வடிவு என்ன நினைந்தோடு, வைணவரா இருந்தா பக்கா பெருமாளா, சைவரா இருந்தா அம்மையப்பரா, குரு பக்தராக இருந்தா வள்ளி தெய்வானியோட, விநாயகர் பக்தராக இருந்தா பேழை வயிறும் பெரும்பார கோடும். அப்படி அன்பால் நினைவாருடைய உள்ள கமலத்திங்கன் அவர் நினைந்த வடிவோடு, அந்த ஆன்மா எந்த வடிவை நினைக்குதோ அந்த வடிவோடு ஏகுதலின் மலமிசை ஏகினான் என்றா. மூணாவது குரல் அதுல வேற இலக்கணம் ஆறு காதல் கல்யாணம் அதில் ஒரு வைக்க. மலர்மிசை ஏகினான்னா நினைந்த பிறகுதானே அவன் போவான். அப்போ மலர்மிசை ஏகுவான் என்றல்ல இருக்குமே எதிர்காலத்துல, ஏகினான் இறந்த காலத்துல இருந்து இதெல்லாம் எழுத தொட முடியுமாடா உங்களுக்கு, தொட முடியுமா? இந்த புத்தியெல்லாம் வருமா உனக்கு? படிச்சாலே வராது. படிச்ச ஆமா, நீங்க நினைந்த பிறகுதானே வருவான். அப்ப அன்பால் நினைவாருடைய மலர்மிசை வருவான்னு சொல்லணுமே தவிர ஏகினான் சென்று விட்டான்னு இருந்து எழுதான. ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார். வாரா காலத்தும் நிகழ்காலத்தும் ஓராங்க நிகழும் வெறிச்சொற்கழிவி இறந்த காலத்து குறிப்பிடு உலத்தல் விரைந்த பொருளை என்பனார் புலவர் என்பது ஓத்தாகனி விளங்காது உனக்கு. அதனால மூடி வச்சுக்க மூடி வச்சுக்க தொல்காப்பியம் தொல்காப்பியம் சில விரைவு பற்றி நடக்காதத நடந்ததுன்னு சொல்றது உண்டு. என் பையனுக்கு வளர்க்கணும் எப்படி இப்படிலாம் வளர்க்க முடியாது. ஏய் நாளைக்கு மாலையில திரைப்படம் ஆமாடா நானும் பார்க்க நினைச்சேன். எப்போ ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துடுறா டிக்கெட் முன்னே போகணும். நான் 3:30 வரேன்டா அப்படின்னு சரி நான் வந்தவன்னு சொன்னவே சொன்னபடி 3:30 வந்துருப்பான். இந்த முண்டை தூங்கி இருக்கும் தூங்கிட்டு ஏ என்ன மணியா 3:50 அப்பதான் எந்திரிப்பான். என்ன சொல்லுவான் இதோ வந்து விட்டேனே அப்படியும்மா. இன்னும் 3/4 மணி நேரம் ஆகும்மா. மூஞ்சி கழுவி கஞ்சி கழுவி சோப்பு போட்டு பவுடர் அடிச்சு சட்டை போட்டு 3 தரம் கண்ணாடியை பார்த்து இங்கே வளைவு வச்சு இவ எவ்வளோ வேலை இருக்கு. இன்னும் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிறவன் ஆய் வர்றவன் என்ன சொல்கிறான் இதை வந்து விட்டுனே அப்படிங்கிறான். எதனால அவ்வளவு விரைவாக வந்து விடுவான் என்பதனால சொன்னான். அப்போ உன் வாழ்க்கையிலேயே பார்த்தியில் காலம் மாறுதல் இருக்கு பார்த்தியா. இதோ நான் வருகிறேன் என்று சொன்னாலே தப்பு. வருவேன் ஏ ஒரு 1/2 மணி நேரம் பொருடா வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அவன் என்ன நினைப்பேன் மக்கு பயில எடுத்து 3:30 வாங்கிய ஓ யோக்கியது இப்படி தானே நிலவு அப்படின்னு சொல்லுவான். அதனால இதை வந்துட்டே அப்படின்னு சொல்லுவான். அப்போ வாரா காலத்தும் வந்ததாக சொல்லுகிறான். ஏன் விரைவு பற்றி விரைவு பற்றி. அதனால் தான் இங்கேயும் பெருமானி அன்பால் நினைகிறது முன்னையோ பின்னையோ அவன் முன்னே வந்துடுவான். அதெல்லாம் அந்த இலக்கணத்தில் போட்டார். என்னை வாரா காலத்து நிகழும் காலத்து ஓராங்க நிகழும் வெளிச்சிருக்கிறது இறந்த காலத்து குறிப்பிட கொடுத்த விரைந்து. ரெண்டாவது அவங்க படைய உரையாச்சும் நான் நன்னூல ஒரு பொருளாக கருது இல்லை. ஏன்னா பக்கத்து நூற்றாண்டு தானே இவர் கிடைக்கிறார் சொல்லு தொல்காப்பியத்தை தான் காட்டுவாங்க. இதெல்லாம் இவர் நன்னூல பாருங்க எங்கேயாவது மேற்கொள்ளிருக்காங்க. இது சும்மா நேற்று வந்தது போப்பாங்க எல்லாம் மேற்கொள் போல தொல்காப்பியம் தான். எனவே அவர் எழுதினவருக்கு சமய அறிவு இலக்கண அறிவு இலக்கிய அறிவு இருந்தால் தான் எழுதிடுவேன். ஏறத்தால் அது 3 கொஞ்சம் இருந்தால் தான் நாமும் பரிமையில் உரம் நடத்தலாம். இல்லைன்னா அதெல்லாம் வேணாண்டா குழந்த உரையா என்னத்தை பண்ணுவேன். இதெல்லாம் உரையான எந்த மடம் எழுதினாரோ அல்லது இதெல்லாம் இடைச்சல்ட்டாரோ முதலதிகாரம் கூட இடைச்சொருகள் போட தேர்வு முடிச்சிரு பம்பே இல்லாமல் போட்டு. அதனால் அப்படியாக எனவே வந்து விட்டேன் என்று சொல்றது இறந்த காலம். அதனால அப்படி எழுதினார். எனவே இவர் என்ன செய்கிறார் அப்படி கோவிலுக்கு வந்தாராம். கோவிலுக்கு இப்படி வந்த உடனேயே என்ன செய்கிறார் விரைந்து அவர் பால் வரப்பட இந்த அண்மையில் அந்த கோவிலுக்கு வந்த உடனேயே அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் என்னப்படுதான் தேவர் தான் அவர் சித்தர் விச்சாதர இயக்கர் மேவு மாதவர் முனிவர்கள் புடையலாம் இடைய பார்த்தா இவர் அந்த அணுகிற போது அங்க இருக்கிற பூ பூ ஊத்துட்டு இருப்பாங்க சூட வித்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா நெய் விளக்கு வித்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் தேவரும் இந்திரனுமா படுறாங்க. தேவலோகத்தில் அவர் போற மாதிரி இருக்க தவிர இங்க கையிலையில போற மாதிரி இருக்க தவிர இங்க போற மாதிரி அப்படி எல்லாம் தோன்ற அவர்களெல்லாம் கங்கையே முதல் தீர்த்தமாம் கடவுள் மாநதிகள் மங்களம் போலி புனர்பெரும் தடங்கோடு வணங்க பார்த்தா எத்தனையோ பெருநதிகள் வந்து வணங்குது மாதிரிதான். இது அது பேர் என்ன கங்கை இது அல்லவா யமுனை இது நர்மதி அடி இத்தனை பேரார்களும் வந்து வணங்குதா என்று அந்த காட்சி அப்படியெல்லாம் தோன்றியதான் அவருக்கு. இப்படி தோன்றியது 63 இவர் ஒருவர் தான். என்ன பண்றது கொடுத்து வைத்து பெருகோலி தடைப்ப அந்த வெள்ளி மால்வாரை இரண்டாம் என அணிந்தோர் சிந்தை செய்திட செங்கன்மால் விடையதி நிற்ப அருமை பார்த்தா எது மேல இருக்காருனாரு அருமையான காலை விடை விடை விடையின்னு அது காங்கேயங்காலையோ திருவண்ணாமலை காலையோ அல்ல அறமே நான் உன்னை தாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அறக்கடவுளே விடையாக இருக்கிறார். ஆமா ஆமா இந்த காங்கேயங்காலையில இருந்தா என்ன ஆகும் தாங்கியிருப்பது எது அறக்கடவுள் அறவாடி அந்தனன் கால் சேர்ந்தார்கல்லால் பிறவாடி நீந்தளவில் என்னமோ சொன்னமோ. எனவே அந்த அறக்கடவுளாக இருக்கிற அந்த விடையாக காட்டப்பட்டதான். அந்த சிந்தை முந்தை மாதவ பயன் பெறு முதன்மையால் மகிழ்ந்தே நந்தி எம்பிரான் நடுவிடை ஆடி முன்னணுக. இதுல என்னாரு எல்லாம் உள்ள போய் நுழைஞ்சாங்கன்னா கடினம் அல்லவா நந்தி எம்பெருமான் தான் கையில ஒரு கையில குச்சி வச்சுக்கிறாரு கொஞ்சம் மெதுவா மெதுவா மெதுவா அவசரம் இல்லையா, எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் வழிபாடு செய்யலாம், அவசரம் இல்லாம போங்க, ஏன் மோதுறீங்க என்று அவர் வந்து அந்த ஒருவர் பின் ஒருவராக அப்படி செய்கிறாராம். அப்படி செய்ய வெள்ளி வெப்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெப்பனையிடப்பாகம் கொள்ளு மாமலையாளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரையும் கண்டனர். உள்ள கோயிலுக்கு போனா அது அம்மையப்பரை அப்படியே கைலை அந்த காட்சியே கைலையாக இருக்க உள்ளே இருக்கிற பெருமானும் அந்த கைலையில் இருக்கிற அந்த திருக்கோலத்தை அப்படியே பார்த்தார். நம்ம கண்ணாலையாவது நினைப்போம், திருவியார் போகும்போது இந்த நினைப்பெல்லாம் வரக்கூடாதா? நல்ல வேலையா திருவியாறுல நீங்க இப்ப இங்கிருந்து கும்பகோணத்துல இருந்து போனாலும் சரி, அங்கிருந்து அரியலூர்ல இருந்து வந்தாலும் சரி, நல்ல வேலையா கோவில் முன்னால ஒரு ஸ்டாப்பிங், நீங்க இறங்கினீங்க இறங்கலையோ கோவில் வந்துட்டு இருப்பா. அது நல்ல அருமையா ஐயாரப்பர்னு அதுக்கு பேரு. நம்ம சும்மா இருப்போமா, சும்மா இருக்கிறதங்க ஊதி கெடுப்போம். அஞ்சுன்னா என்ன பஞ்சன்னா, ஆறுங்கிறது அருமையான தமிழ் நதினா பஞ்சநதீஸ்வரர். இப்ப பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சநதீஸ்வரர், ஆனா திருமுறைகள் எல்லாம் ஐயாரப்பர். நாங்களா முடிவெறி ஏண்டா, நாங்களா முடிவெறி, நாங்க உரிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். நீ உரிய அல்லாது செஞ்சாலும் மாத்தனால் விளங்கலியே தமிழர்களுக்கு விளங்கலியே என்னமோ அது முந்தியது போலவும் நாம சொல்றது என்னமோ, இவன் தமிழாசிரியன் தானே இப்படிதான் குடிய மனப்பாங்க, எங்களுக்கு புரிய மனப்பாங்க, உரிய இடத்திற்கு வருகிறோம் நினைக்கிறோம். உரிய இடத்துக்கு வரக்கூடாது, நாங்க நீங்க உரியது அல்லாத செஞ்சீங்க. அஞ்சுங்கிறத பஞ்சமாக்கி, அப்புறம் அப்ப ஐயா ஆறுங்கிறத நதியாக்கி பஞ்ச நதீஸ்வரர் என்றாக்கு நீங்களேப்பா. வடமொழியும் தென் தமிழும் ஆயி நான்கான் என்றெல்லாம் தெரியுது. ஆனா தமிழ் தமிழா இருக்கட்டும், வடமொழி வடமொழியா இருக்கட்டும், அதுல எங்களுக்கு கருத்து வேற்றுமில்லை. ஆனா தமிழ் எல்லாம் வடமொழியாக அதில் நாங்கள் கருத்து வேற்றுமைதான். ஏன்னா எங்களுக்கு ஓடி இருக்குது. அதனால் வெள்ளி வெறுப்பை பிடிப்பா பெருமான் அந்த அம்மையப்பராக கண்டாராம். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கை குவித்து எதிர்விழுந்து எழுந்து மெய் குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார். தன்னை மறந்து அப்படியே ஆடியும் அதெல்லாம் நினைத்து செய்யறது இல்லை, ஏன் ஆடுறார் ஏன் பாடுறார் இங்கப்படாது, தன்னை மறந்து வருகிற நிகழ்ச்சிகள் அதெல்லாம் மெய்ப்பாடு. மெய்ப்பாடு தொழுகாப்பித்துல மெய்ப்பாடுன்னு ஒரு இயலே இருக்குது, இயலே இருக்குது. மெய்ப்பாடுனா மெய்யன்கள் தோன்றுகின்ற தன்மைகள். அது என்ன, உள்ள நிகழ்ச்சி என்ன இருக்கோ அதுக்கேற்ப மெய் இருக்குமா, உடம்பு இருக்குமா. மெய்ப்பாடுன்னு அதுக்கு இப்ப வருங்க, பெங்களூர் ஐயாலாம் வந்திருக்கிறாங்க, இங்க யூனிவர்சிட்டி பூரா உரையே வேணான்ட்டான், தொழுகாப்பித்துக்கெல்லாம் எதுக்குமே உர வேணான்ட்டான். மெய்ப்பாடுன்னா பிப்பாடு, மெய்ப்பாடு மெய்ப்பாடு. அது என்னாதுடாது மெய்ப்பாடு, மெய்ப்பாடு பேராசிரியர் உரை தெரிஞ்சாதானே செய்யலாண்டார் மக்கு பேரா மெய்ப்பாடியர். அதுக்கு நான் கடைசி நான்கு எழுக்கும் பேராசிரியர் உடையதுன்னு உண்மையிலேயே பேராசிரியர் அவன் தான், நாங்கெல்லாம் பிச்சைக்காராசிரியர் தான். ஆமாம், அப்படி சிங்க அடிப்போம். உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறி புறத்தார்க்கு புலப்படுவது ஓர் ஆற்றான் வெளிப்படுத்தல். எது மே அஞ்சு எழுத்துக்கு விளக்கு விளங்கிக்கணும். தமிழன் விளங்கிற தமிழர் என்னன்னு விட்டுரு, நான் தமிழன் சொல்லிட்டு கேட்கல, தமிழன் ராசல் படுத்திக்கணும். மெய்ப்பாடுன்னு என்ன, உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறு உள்ளத்துல என்ன அவனுக்கு மகிழ்ச்சி இருக்குன்னா முகமும் அப்படியே மகிழ்ந்திருக்கும். உள்ளத்துல வருத்தம் இருந்ததுன்னா மூஞ்சி சரியா இருக்காரு. அந்த மூஞ்சி பார்த்தவன் என்ன சார் சுணக்கமா இருக்கீங்க, அது மெய்ப்பாடு. என்ன சார் நீங்க ஜாலியா இருக்கீங்க, மெய்ப்பாடு. அப்ப உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறு இங்க என்ன இருக்கு, அது புறத்தார்க்கு புலப்படுவது ஒரு ஆற்றான் வெளிப்படுத்தல். மற்றவனுக்கு தெரியும்படியாக முகத்தாலும் கண்ணாலும் தெரியும், முகத்தாலும் அதான் மெய்ப்பாடு. மெய்யன்கண் எழுகின்ற பாடு, உள்ள நிகழ்ச்சி எதுவோ அது அப்படி முகம் காட்டும். திருவள்ளுவர் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் அதான் மெய்ப்பாடு, அதான மெய்ப்பாடு. விளங்கலையே உரையே வேணான்ட்டீங்களே, எல்லா யூனிவர்சிட்டிலையும் உரையே வேணான்ட்டான். எப்படி இந்த மெய்ப்பாடுன்னு முதல்ல உங்களுக்கு விளக்கம் தெரியுமாடா உள்ள நுழையும் போது, அதனால இனி படிப்பதில் பயனே இல்லைன்னு நுழைப்பேன். அதனால் அந்த மெய்ப்பாடுனால மெய்ப்பாடு என்ன, கையிலை காட்சி திருவி ஆற்ற வரும்படி செய்து இங்க காற்றார பெருமான் அடாடாடா அப்படின்னு உள்ள மகிழ்ச்சி இருக்குது. அதனால ஆடினார் பாடினார் இதெல்லாம் மெய்ப்பாடாய் செய்தவுடனே தொண்டனார்க்கங்கு நிகழ்ந்தன சொல் யார் சொல்வார், முன்பு கண்டு கொண்டு அருளினால் அருளினார் அமுதன்ன மூவா அன்பு பெற்றவர் அளவிலா ஆர்வம் முன் பொங்க பொன் விரங்கிய சடையரை போற்று தாண்டகங்கள் இன்பம் போங்கிட எய்தினார் ஏத்தினார் எல்லையில் தவத்தோர். இங்க கூட அந்த பாட்டு நான் விட்டுட்டேன், சத்தியம் சுகமாய் கண்ட காட்சி இருக்குது, ரொம்ப அருமையான பாட்டு. மூர்த்திகள் பாடணும், பூதாமூர்த்தி. அதனால இந்த முற்றோதலுக்குங்க நான் எங்களுக்கெல்லாம் ஜென்மத்துக்கு இசை தெரியாது, அவங்களுக்கு பாவம் பொருள் தெரியாது, ரெண்டும் கூடணும். அவங்க என்ன அந்த அந்த ஓசையில படிக்கணும், அது அவங்க தகுதி. கொஞ்சம் இதோ கொஞ்சம் கொஞ்சம் திருநாவுக்கரசருடைய திருவுள்ளம் இங்கேயும் இருக்கலாம், ஏதோ அதில் நூறில் ஒரு 35 பாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு ஏதோ நாங்கள் சொல்லுவோம். ஆமாம்மா, அவருடைய திருவுள்ளத்தை அப்படி நம்ம கொட்டிட முடியாது. இது ரெண்டு இருந்தாலே நல்லது. அதனால முற்றோதலுக்கு வடிவம் கொடுத்தது தர்மியாஜினம் தான், தருமபுர சன்னிதானம் தான். முற்றோதல்னா ஐயா நீங்கள் விழாவை படிச்சு விட்டு மடமடமன்னு படிச்சு விட்டு மத்தியானம் ரெண்டு உபவானம் தின்னுட்டு வந்துடுறதில்ல. முற்றோதல்னா அந்த இசையோடு கூட்டி பன்னார்ந்த தமிழல்லவா, அதனால் இப்போ பாடு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்தாதான் அதுக்கு நல்லது. அதனால அதுக்கு விளக்கம் சொல்லும். இந்த ரெண்டும் கூட்டப்பட்டது தான் முற்றோதல் என்று ஒரு வடிவு. ஆகவே அது அந்த அருமையான பாட்டு. மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி பூவார் அவர் பின்புவேன். திருவிழாட்டில் நான் யார் பின்னால போவேன்னார், எல்லாம் எங்க கைலாய பெருமானை வணங்க முன்ன போறாங்க, புகுவார் அவர் பின் புகுவேன்னர். என்ன தெரியுது, கியூல போறாங்கன்னு தெரியுது. கியூன்னு சொன்னாதான் தெரியும், புகுவார் அவர் பின் புகுவேன்னா விளங்காது. ஏன் தமிழனாச்சனமும் அதனால அதனால தெரியாது. புகுவார் அவர் பின் புகுவேன். பின்னால எப்படி போனாங்கன்னு ஐயா நீங்க போங்கய்யா, இல்ல நீங்க வயசானவங்க நீங்க முன்ன பண்ணீங்க, அப்படி போகணும் கோயிலுக்குள்ள. திருமறை
4: சொல்லுகிறது ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவத்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: மிகச்சிறந்த பாண்டிய மரபில பாண்டியர்கள் எல்லாம் பழி கட்டி இருக்கிறார்கள். அந்த பழி வந்து விடுமானால் உயிரையும் விட்டு விடுகிற தன்மையை நாம் பார்த்திருக்கிறோம். இங்க அதுபோல ஒரு பாண்டியன், குலோத்துங்க பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன், அவனுடைய ஆட்சி காலம் அருமையாக இருக்கிறது. திருப்பத்தூர் என்று, தென் திருப்பத்தூர் என்று பாண்டி நாட்டு 14 தலங்களிலே ஒன்று, அருமையான தலம். அங்க வருகிற போதே அப்ப சுவாமிகளுக்கு நினைப்பு வந்துட்டு, மதுரையோட நினைப்பு. மின்காட்டும் கொடி மருங்கு உமையாட்டு என்றும் இருப்பவன்கான் பொறுப்பு வரி சிலை கையோன்கான் நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளியோன்கான். அங்க இருக்கக்கூடிய இயற்கையே வழங்குகிற வாய்ப்புடையது. பொன்காட்ட கடிக்கொந்தை மருங்கே நின்ற புனற்காந்தல் கண்டு கைகாட்ட தென்காட்டும் செழுங்குறவில் திருப்பத்தூரில் திருத்தழியான்கான் அவனின் சிந்தையானே. அந்த சிந்தனை அங்க இருக்கக்கூடிய கொந்தை மரங்கள் எல்லாம் காசு போல அந்த வண்டிகள் பாட காசு அளிக்கின்றனவா. இயற்கை கொடுக்கிற கொடையை பார்த்தாவது மனிதர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிற வழக்கத்தை பிறருக்கு வழங்க. உங்களுக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை எல்லோரும் நொய் பிளவளவேனும் பகிர்ந்து உண்மை. ஒரு நொய் அளவு கிடைச்சாலும் கூட அதுல ஒரு அளவுக்கு வழங்கி வாழுங்கள். வழங்காமல் வாழ்வது ஒரு வாழ்க்கை இல்லை என்று இயற்கை கற்பிக்கிறது. இயற்கையை இறைவன் அப்படி படைத்திருக்கிற நாமும் அந்த இயற்கையிலே ஒரு நிலையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிகச்சிறந்தவர்களுக்கு என்று எந்தெந்த அளவுக்கு நம்மால முடியுமோ அந்தந்த அளவுக்கு நம்முடைய தகுதிக்கேற்ப வழங்கி வாழ்வது வாழ்க்கை. இந்த திருப்பத்தூரில் அந்த சிந்தனை அப்ப சுவாமிக்கு மதுரையை நோக்கி வருகிற போதே வந்து விட்டது. அப்படிப்பட்ட தென் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய மறையவன் ஒருவன், அவனுடைய மனைவி மதுரைக்காரி, கையிலே குழந்தை. அந்த குழந்தையும் அழைத்துக் கொண்டு மாமன் வீட்டுக்கு வருகிறான். இந்த மாமன் வீட்டுக்கு வருகிற வழியில அந்த காலத்துல இந்த பேருந்துகள் எல்லாம் கிடையாதுனால நடைபயணமாக வருகிறார்கள். இடையிலே அந்த பாப்பணிக்கு தாக விடாய் உண்டாதனாலே குழந்தையும் அவளையும் ஒரு ஆழமத நீளத்தில் நீட்டி விட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக போகிற. அந்த தண்ணீர் கொண்டு வருகிற வேளையிலே இங்க வந்து பார்க்கிற போது அந்த பாப்பணியினுடைய மார்பிலே ஒரு அம்பு பாய்ந்து அவள் இறந்து கிடக்க கண்டான். அந்த குழந்தை தாய் இறந்ததை அறியாமல் அரட்டி அழுது கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சோகம்! வாழ்க்கையில இப்படி நினைக்காத பல சோகங்கள் நிகழ்கின்றன. அது ஏன் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது எப்படி நிகழ்ந்தது என்று ஆய வேண்டும் என்று எல்லாருக்கும் மனசுல ஒரு நிலை இருக்கிறது. எவ்வளவு வாய்ந்தாலும் முடிவு என்பது சிலருக்கு தான் தெரியும், பலருக்கு தெரியாது. ஏன், எப்படி, எதற்காக என்றெல்லாம் கேள்வி போட்டு பார்க்கிறோம். பல செயல்களுக்கு பல நிலைகளுக்கு விடைகள் கிடைப்பதில்லை. அது கிடைக்கிற வரைக்கும் முயன்று பார்ப்பது நம்முடைய அறிவனுடைய ஒரு முயற்சி, அது இருக்க வேண்டும். ஆனால் கிடைக்காத போது இதுக்கு மேல ஒண்ணும் நம்ம இல்லை அப்படின்னு நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த மரத்தை சுற்றி வருகிற போது அந்த ஆல மரத்தடியில ஒரு வேடன் கையில வில்லும் அம்பும் உடையவனாக கடுமையான வேட்டையாடுகிற தோற்றத்தோடு இருப்பதனாலே இவன் தான் இந்த பார்ப்பனியை கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். நினைப்பு இருக்கிறதே அது சரியாகவும் இருக்கும், தவறாகவும் இருக்கும். அந்த சரியான பயிற்சி இருந்தாலன்றி நினைவுகளை ஒழுங்குபடுத்த முடியாது. அந்த நினைவு நல்லவர்களோடு பழகி பழகி பழகி பழகி அந்த நினைப்பு தவறு செய்தவர்களையும் கூட நல்லவர்களாக நினைக்கிற நினைப்பாக மாற்ற முடியும். நல்லவர்களையும் தவறாக நினைக்கிற நினைப்பும் பலருக்கு உண்டு. அது பெரியோர்களோடு சேர்க்கிற போது எல்லாம் நல்லதாக, எல்லாம் நன்றாக, நன்மை பெருகுவதாக அமையும். ஆனால் தான் பெரியோரை தனக்கூடல் ஒன்று வைத்துக் கொண்டு அதுக்கு பக்கத்தில் சிக்கினஞ்சேராமைன்னு ஒன்று வைத்தார். பழக்கம் இல்லாதவர்கள், பயிற்சி இல்லாதவர்கள், உயர்வை நோக்கி செல்லுகிற வாழ்வு முறை இல்லாதவர்களோடு நாம் கலந்து பழகுகிற போது நம்ம சமுதாயத்தில் எல்லாரோடும் கலந்து பழக வேண்டி இருக்கிறது. ஆனாலும் கூட கொஞ்சம் விலகி நின்று பார்க்கிற போது அந்த எண்ண பாங்குகள்லாம் நமக்கு அப்படியே வந்து அமைகிறது. ஆனாலே அவர்கள் தவறாக முடிவெடுப்பது போலவே நாமும் தவறாக முடிவெடுக்கிறோம். பிறகு நாம் எடுத்த முடிவு தவறாக போய்விட்டது, பின்னே வருந்துகிறோம். பின்னே வருந்துவதனாலே பயனில்லை. ஆகவே அந்தணன் பார்ப்பனியை கொண்டவன், தன்னுடைய மனைவியை கொண்டவன் இந்த வேடன் தான் என்று சொல்லி வலியவன், நல்ல யாக்கை திண்மையுடையவன், அவனை போய் என்ன செய்ய முடியும்? ஆனா அந்த காலத்தில் இந்த சொல் கட்டுப்படுத்தும். ஒரு சொல் சொன்னா அது கட்டுப்படுத்தும். வேந்தனுடைய ஆணை என்று சொன்னா ஒரு வட்டம் வட்டமா இருக்கு. அரசனுடைய ஆணை என்று சொன்ன ஆணை என்று அச்சடித்துக் கொண்டு கொடுத்தா கூட மீறுகள் வருவதற்கு இருக்கிறாங்க. ஆனா வேந்தனுடைய ஆணை என்று சொன்னா அப்படியே நின்றாவே காட்டுவாசி, நாட்டு வாழ்க்கை உடையவன் அல்ல. நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் கூட பெரியவன் ஆகிய ஒருவன் சொல்லுகிறான், அரசன் மேலே ஆணையிட்டு சொல்லுகிறான், அதை மீறக்கூடாது என்ற ஒரு நன்மை. கட்டுப்பட்டு கைவிளங்கிட்டவன் போல பின்னே வருகிறான். இங்க மதுரைக்கு கால கையில காப்பு இட்டு அழைத்து வந்தாலும் கூட தப்பி ஓடுகிற எண்ணம். அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் அதனை மீறி செய்து விடலாம், இவனையும் கூட கொலை செய்து விடலாம். ஆனால் இல்லை. ஆகவே கல்லாத பேரே நனி நல்லவர் என்று சொல்லக்கூடிய நிலையில அங்க வருகிறான். மன்னனுடைய முன்னிலே வந்து முறையிடுகிறான். உறங்குகிற போதும் உன்னுடைய ஆணை இந்த உலகத்தை காப்பாற்றும் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட உன்னுடைய ஆட்சியிலே என்னுடைய மனைவி, இளம் மனைவி, குழந்தையை பெற்றவள், அந்த குழந்தை இப்பொழுது தாயில்லாத குறையை பெற்றுவிட்டதே, இப்படி கொடுஞ்செயல் நிகழ்ந்து விட்டதே என்று சொல்கிற போது அவள் வாயிற்காக உள்ளே சென்று சொல்ல அரசவையிலுக்கு முட்டு விசாரணை நடக்குது. இந்த நீதி முறையெல்லாம் பல்வேறு வகையா சொன்னார். காட்சியில ஆட்சியில ஆவணத்துல பல்வேறு வகையாக வைத்து ஆய்ந்தாலும் ஒரு ஆய்வுக்கும் அடங்காததாக இந்த செயல் இருக்கிறது. என்ன, எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் இந்த வேடம் திருப்பி திருப்பி நான் கொண்டவன் இல்லை. ஏன்னா அவனுக்கு அந்த உண்மை இருக்கிறது. எவ்வளவு தொடர்ந்த துன்பங்களை அவனுக்கு கொடுத்தாலும், இப்ப துன்பம் கொடுத்துட்டா செய்யாத கூட செஞ்சேன்னு சொல்லுவான், துன்பத்தில் இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அந்த வேடன் அப்படி மறுக்காமல் இடைவிடாது, நான் அதை செய்யவில்லை செய்யவில்லை, சரி யாராவது கொண்டவர் இருந்தால் சொல்லு, கொண்டாரையும் நான் கண்டறிந்தேன். இப்படி பலமுறை கொடுமையான தண்டனைகள் செய்தும் அந்த உண்மையை காண முடியாத நிலையில அவனுக்கு எப்படி அவன் இல்லை என்று மறுக்கிறான். குற்றவாளி இல்லை என்று மறுக்கிற போது எப்போதும் எல்லாரும் குற்றம் செய்தவர்கள இல்லைன்னா முதல்ல சொல்லுவாங்க. அப்ப நீ குற்றம் செய்தாய் என்று நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு. குற்றம் செய்தவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லுகிற நிலை இல்லை. குற்றம் செய்தவர்கள் யார் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் தான் இந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். அந்த முறையிலே ஆட்சி. ஆனாலே அவன் நினைத்தான் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா இவன் மறுக்கிறான். இவன் குற்றம் செய்தான் என்பதற்குரிய யாரும் கண்ட சாட்சி இல்லை. ஏதாவது ஒரு அனுமானித்து இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஏதேனும் ஒரு வகையான நிலையிலே இவன் குற்றம் செய்தான் என்று நிலைநாட்டலாம் என்று பார்த்தால் அதற்கும் உரிய நிலை ஒன்றும் இல்லை. இந்த அந்தணன் சொல்கிற சொல் ஒன்றுதான் இருக்கிறது. அவனும் நேர பார்த்தாயங்கிட்ட நான் பேர் பார்க்கல. பக்கத்துல பின்பக்கத்துல மறைந்திருந்தான். கையில வில்லும் அம்மும் வைத்திருந்தான். இவன் தான் கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா பாய்ந்தது அம்பு. என்ன செய்வது? இரவு முழு அரசனுக்கு உறக்கம் வரல. அப்ப அமைச்சர்களை பார்த்து கேட்கிறான், இந்த நீதி வழங்குகிற நிலையிலே நாம் எப்படி முடிவெடுப்பது என்று. உறங்கும் போதும் நம்முடைய ஆட்சி உலகத்தை காக்கும் என்று நம்பிக்கை உடையவர்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை வீழ்பவர்கள் நம்பிக்கை இருப்பாருங்க. நம்மை ஒரு காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தா அந்த எண்ண வலிவுக்காவது நாம் கட்டுப்பட வேண்டும். பொறுப்பு என்று வருகிற போது ஓடி போகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பார்க்கிற போது இது எப்படி தேர்வது? மன்னர் தெய்வத்தாலே தேரும் வழி என்றார். இது தெய்வத்தினால்தான் இது தெரிந்து கொள்ள முடியும் என்றவர் எங்களுடைய அறிவு நிலையிலே பல்வேறு வகையான முன் உதாரணங்களினாலே இதையெல்லாம் நிலைநாட்ட முடியாது என்று அமைச்சர்கள் கைவிட்டு விட்டார்கள். எப்பொழுது மனிதனுடைய முயற்சி விளங்கு விடுகிற நிலையிலேதான் இறைவனுடைய திருவிழங்கு வரும். நாம் முயற்சி செய்து கொள்கிற போது தெய்வம் வந்து அங்க பார்த்துக் கொண்டிருக்கோம். எவ்வளவு அளவுக்கு முயற்சி செய்கிறேன், முயற்சி மெய்வருந்த கூலி தரும். ஆனா தெய்வம் எப்ப வரும்? முயற்சியை இழந்து போகிற போது, முயற்சி தடைப்படுகிற போது, முயல முடியாத ஒரு நிலை சிக்கல் வருகிற போது, இறைவனிடத்தில் ஒப்புவிக்கிற போது அந்த செயலை அவர் சிறிய முறையில் செய்கிறார். இதைத்தான் நாம திரௌபதியினுடைய வரலாற்றில் பார்க்கிறோம். அவருடைய முயற்சிகள்னா எல்லாரும் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணி எண்ணி கூப்பிடுகிறாள். கூப்பிட்டவர்கள் எல்லாம் தலைகவிழ்ந்து இருக்கிறார்களே தவிர யாரும் அந்த இடத்துல ஒரு சொல் கூட இது தவறு என்று சொல்வதற்குரிய அவையாக அது இல்லை. மூத்தோர் அவையாக இருக்கு. ஆனாலும் மறுத்து பேசுவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அந்த நிலையிலேதான் அவள் இரண்டு கைகளையும் விட்டு அந்த கோவிந்தனை அழைத்தாள் என்று பார்க்கிறோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வராது. சிலருடைய வாழ்க்கையில தான் இறைவனை இன்னும் சரணடைந்தால் தேவி என்று பேசுவார் பாரதியார். சரணடைகிற போது போகாத நிலை, எங்கும் போக முடியாத ஒரு நிலை, அதனால தான் புகழி என்று பேரு. தேவர்கள் எல்லாம் எங்கும் சென்று தங்களுடைய துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே சென்று புகுந்த இடம்தான் திருஞான சம்பந்தருடைய அவதாரமான தளம் இருக்கிறதே புகழி. திருப்புகலின் 12 திருநாமங்களை உடையது. அதுல ஒரு திருநாமம் திருப்புகலி. ஆனா புகழி வேந்தன் என்று தம்மை சொல்லிக் கொள்வார். அந்த நிலையில இறைவன் தான் அதற்கு நமக்கு காட்டக்கூடியவன், வழிகாட்டக்கூடியவன் என்று சொன்னார்கள். அப்ப நேர பெருமானுடைய சன்னதிக்கு போறார். யார் அவரு? தங்கள் குடிக்கு ஓர் குல தெய்வம் என்ன இருந்தார். எங்களுக்கு குல தெய்வம், குல தெய்வம்னா என்ன? ரொம்ப பேர் குலதெய்வ வழிபாட்ட மறந்துட்டாங்க. குலதெய்வம்னா யாரு? முன்னோர்கள் நம்பி வழிபாடு செய்த இறை நிலை. ஆகவே அந்த முன்னோர்கள் போயிடுறாங்க, எல்லாம் பிதிர்காரியங்கள செய்யறாங்க. ஆனா இந்த முன்னோர்கள் வழியிலே நிற்பதில்லை. ரொம்ப பேர் முன்னோர்களுக்கு நிலை பாராட்டுகிறார்கள், போத்துகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் முன்னோர் நினைந்த நினைப்பை ஏதேனும் ஒரு வகையினாலே செயல்படுத்தணும். அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு. அவர்கள் வாழ்க்கையில என்ன நினைத்திருக்கிறார்களோ, என்ன நினைந்திருக்கிறார்களோ, நம்முடைய மரபிலே வருகிறவர்கள் தான் இது செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். அந்த நினைவை போற்றி எவர் செய்கிறார்களோ அதான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடுனா ஒரு நாள் போய் ஏதோ சடங்கு வழியில மலை மாலை இதெல்லாம் பூவெல்லாம் போட்டு நைவேத்தியங்கள்லாம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றதில்லை. ஏதேனும் ஒன்று அந்த அறம், அவர்கள் நினைந்த அறத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். அதான் குலதெய்வ வழிபாடு. இங்க என்னவர் பெருமானாக இருக்கிற இறைவன் இங்க மன்னனாக வந்து குலதெய்வமாகவும் இருக்கிறார். எங்கள் குலதெய்வமே எங்களுடைய குடிக்கு குலதெய்வமாக இருக்கிற பெருமானே, இப்பொழுது இந்த பழி என்னுடைய காலத்துல வருமானால்

வாக்கி தெளிவா காட்டாரு. எது இருக்கிறதோ அதைத்தான் பிரதிபலிக்குமே தவிர, இறை நிலை என்பது ஆன்மாவினுடைய வெகுஜதம் எதுவோ அதை காட்டி அப்புறம் உயர்த்தி திருத்தி பல்வேறு நிலைகளிலே அது தன்னுடையதாக ஆக்கிக் கொள்கிறது. ஆக ஆன்ம தரிசனம் என்று ஒன்று இருக்கிறது. 10 விதமான காரியங்கள் ஆன்ம தரிசனம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆன்ம தரிசனம் பண்ணவுடனே அது சுத்தியாகிவிட்டதா என்று பார்க்கிற போது, ஆன்மாவை சுத்தப்படுத்தினால் அன்றி அந்த சிவபோகம் திக்கிற இறை அனுபவத்தை பெறுகிற ஒரு நிலை இல்லை என்று நம்முடைய பெரியவர் சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறான், தங்கள் குடிக்கோர் குலதெய்வம் என்ன இருந்தார் அடிகள் பணிந்து வேண்டினான். அவருடைய திருவடிகளை பணிந்து வேண்டுகிறார். என்ன கேளுகிறார்? மன்றாடு மணியே, மன்றாடு மணியே, இம்மரவன்தான் பாற்பணியை கொண்டானோ, இம்மரவன்தான் பாற்பணியை கொண்டானோ, பிறல் பிரிதால் கொண்டதோ. வினா ரெண்டு பக்கமும் பிறர் கொண்டாடலா, பிறவத்தால் அவர் கொலை உண்டாடலாம், அல்லது இந்த மரவன் தான் கொண்டானோ, எப்படி கொன்றான், யார் கொண்டார், ஒரு கேள்வி. மன்றாடு மணியே, இம்மரவன் தான் பார்ப்பணியை கொண்டானோ, பிறர் பிரிதால் கொண்டதோ, இது அறநூல் ஒன்றாலும் அழப்பரிதால் கிடந்ததால். எங்களால் அளந்து காண முடியாத நிலையிலே இருக்கிறது. எப்படி அழப்பது, எது கொண்டு அழப்பது, அறநூல் கொண்டு அழப்பது. சிலவற்றை அழப்பதற்குரிய கருவிகளை வைத்துத்தான் உண்மையை காண முடியும். பிரமாணம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். என்ன என்னென்ன பால் அழக்கிறதுக்கு சங்கணக்கா அல்லது குச்சி எடுத்துட்டு போனான்னு வச்சுங்க, கோல அழக்க முடியாது. ஒவ்வொரு பொருளையும் எப்படி அழப்பது, அளவை நூல் தர்க்க சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது, தர்க்காமரணம் என்று ஒன்று இருக்கிறது, தர்க்கசார சங்கிரகம் என்று ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் படிக்கும் பிறகு ஆய்வு நூல்களை நாம் படிக்க முயலவன், தோய்வு நூல்கள்ல ஒழுக்க நெறி நின்றாரோடு உடன் நின்று திருவயதிலிருந்து பயின்று அவர்கள் காட்டுகிற நெறியிலே நின்று தோய்வு நூல்கள்ல தலைக்கட்டவன், ஆய்வு நூல்கள்ல அறிஞர்களோடு கூடி நின்று அவர்கள் முறையாக ஆய்வு செய்கிற பாங்கிலே எவற்றை பிரமாணமாக வைத்துக் கொண்டு பார்க்கிறார்கள், எவற்றின் அடிப்படையிலே அவருடைய ஆய்வு இருக்கிறது என்று. இந்த ஆய்வும் தோய்வும் இன்றைக்கும் நம்முடைய லௌகீக வாழ்க்கையிலும் இருக்கிறது. அருளியல் வாழ்க்கையில் மட்டும் ஆய்வு தோய்வு இல்லை, உலகியல் வாழ்க்கையிலும் ஆய்வு இருக்கிறது, தோய்வு இருக்கிறது. முன் ஒரு செய்தியை நன்றாக தெரிந்து கொண்டால் எங்கே ஆய்தல் வேண்டும், எங்கே தோய்தல் வேண்டும். இந்த இடத்துல தோய்வு உடையவர்களா இருக்கலாம், இந்த இடத்துல ஆய்வு உடையவர்களா இருக்கலாம். இந்த உணர்வும் அறிவும் நாம பார்க்க வேண்டும். அது அறிவு அறிவுனே சொல்கிறார். இதழ் மாறனைந்து மலர் வாழி திந்த மிகவாதி வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல உந்த வினை மாத தம்பதை கூற குறவான

மாலை கண்டு குறை தீர வந்து குருகாயோ. குறை தீர்தல் என்பது எல்லாருக்கும் குறை தீர வேண்டும் என்பது அரசராக இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி எல்லாருக்கும். இந்த நிலையில இருந்தாலும் மனித பிறப்புல குறைகள் இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்?

வண்மையில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாள் புறவானர் குன்றில் உடை பேடை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர உரை தீர வந்து எனக்கு அருள வேண்டும். அப்படி அறிவால் அறிதல் என்பது அறிவு நிலையிலே அறிவது, அறிவாகிய அறிவனுடைய மீதிப்பாட்டில விடுகிற தெளிவு அந்த உணர்வு நிலையிலே உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி அறிஞர்களோடும் தாண்டு வாழ வேண்டும். அந்த அறிவினுடைய

0: பயன் உணர்வு, அறிவுனுடைய பயன் இருக்க அது உணர்வு. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிவு நோய் தன்னோய் போல் போற்றுதல் அது உணர்வு. அது எங்க எப்படி அதுக்கு ஒரு நிலை இருக்கிறது, வரையறை இருக்கிறது. இவற்றை தனியாக பிரித்து அழித்து வைத்து வாழ்ந்து காட்டின பெருமக்களால அறநூல் ஒன்றாலும் எங்களுக்கு தெரிய முடியவில்லை. ஆகவே நீதான் இந்த நிலையிலே இருந்து உன்னருளால் என் தாழ்வு கெட, ஒவ்வொருவருக்கும் தாழ்வு, நமக்கு ஒரு தாழ்வு இருக்குன்னு நினைக்கணும். அதான் சைவர்களுடைய பண்பு. தாழ்வனும் அந்த தன்னை தான் தெய்வம். அந்த ஊழ் பெறல் அறிவினர் எங்கடன் பணி செய்து கிடப்பது அடியேன் பெறல் தாசன் என்று சொல்வார்கள் வைணவத்தில். அடியார்க்கடியேன் ஆவேனோ என்றெல்லாம் பெரியவர்கள் கேட்டு அங்க போய் கேளாரத்துல போய் சுந்தரமுத்தாமி நினைக்கிற போது எல்லாம் சொல்லி வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் என்று பாடிட்டு கருத்துல ஞான சம்பந்தரும் நாவுக்கரசும் சொல்லிய அந்த சொற்களை போல உன்னை பணிய வேண்டும், அந்த வழியிலே நான் பணிய வேண்டும். எல்லாம் பொய்னாலும் கூட எல்லாம் திண்ணம் இல்லாதுன்னு சொன்னாலும் வழிபாடு என்பது ஒன்று இருக்கிறது, உயிர்த்து உரிதரக்கூடிய உலக வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே பெரியவர்கள் போன நெறியிலே நானும் போக வேண்டும் என்று அங்கே கேட்டுக்கொள்கிறார் கேதாரம் பெருமான். ஏனென்று சொன்னால் எல்லாம் நிலையாதல்தான், ஆனால் நிலையாதத்துக்குள்ளேயே நாம் நிலைத்திருக்க பார்க்க வேண்டும். ஆக ஒரு சில காலங்களிலேயே நமக்கு தாழ்வுகள் வந்து போகும். அந்த தாழ்வு கட உன்னுடைய அருளினாலே என்னுடைய தாழ்வு. இவனுக்கு இந்த பாண்டியனுக்கு என்ன தாழ்வு, நிறைய பணத்தை கொடுத்து பாப்பான் இது என்ன ஆக்சிடென்ட், உன்னோட 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா போ, நான் என்ன பண்ண முடியும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அனுப்பிச்சுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த முறை செய்ய வேண்டும் என்பதுதான் அரசனுடைய நிலை. ஏன் அந்த தவறு நடந்தது, அந்த தவறு மீளவும் நிகழாமல் இருக்கும்படியான ஒரு தண்டனையை கொடுத்து உலகத்தாருக்கு புலப்படுத்த வேண்டியது நீதியினுடைய நிலை. அந்த நீதி அரசுக்குரியதாக இருந்தது. அந்த நீதி வழங்க முடியாத ஒரு நிலை எனக்கு தாழ்வு. அப்படி கருதுகிறான் என் தாழ்வுகளிடம் சேர்த்தாய், அங்கேயும் எனக்கு தெளிவு கொடுக்கிறார். தெளிவுதான் முக்கியம், ஆன்மா வந்து தெளிதல் வேண்டும். என் தாழ்வுகளிட சேர்த்தாய் என்று இறந்தான் ஒரு பேரரசன். கடவுள் முன்னிலையிலே சென்று அவன் அங்கே இறைவனை வேண்டுகின்றான். அந்த நிலையிலே ஒரு வாக்கு எழுந்தது. என்ன வாக்கு, இன்று குலவணிக செலவில் ஒரு மணம் திருமணம் நடக்க போகிறது. அந்த திருமணத்திற்கு அந்த பார்ப்பானை அடைத்துக் கொண்டு நீயும் போவாயானால் அங்க நிகழ்கிற காட்சியின் மூலமாக உனக்கு தெளிவு உண்டாகும். சாமி நேரம் வந்து எதையும் உபதேசம் பண்றது கிடையாது. வாழ்க்கையில என்னென்ன நடக்குதோ அந்த நடக்கை மூலமாக தெரிந்து கொள்வதற்குரிய அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறான். ரொம்ப பேர் இதை பயன்படுத்துறது கிடையாது. அறிவு பெருகுவது, அறிவு வீவடைவது, அறிவு தெளிவடைவது அறிவாகவே இந்த நிலை. அந்த நிலைக்கு வாழ்க்கை அனுபவங்களை பெருமான் கொடுக்கிறார். அதனாலதான் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான், இந்த உடம்புல கருவிகளை கொடுத்திருக்கிறான், இந்த உடம்பு இந்து வாழ்வதற்குரிய உலகத்தை படைச்சிருக்கிறான். அருமையான ஒலிபெருக்கி, அருமையான மேஜை, அருமையான விளக்கு, அருமையான காத்தாடி, எத்தனையோ வகையான வாழ்க்கை அனுபவங்கள் போகங்கள் சொல்ல தனு கரண புவன போகங்கள் இத்தனை வழங்கி வாழ்வினுடைய பயனை அனுபவத்தை திருப்பெருகு சிவஞானம் பவமதனில் அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் அவருக்கு 3 வயதுல கொடுத்துட்டாரு. நமக்கு 30 வயதுல கொடுக்கலாம், இந்த நிலையில் எத்தனையோ வகை கடந்து கொடுக்கலாம். அதை சொல்வார் இரவியலை ஆற்றினில் புகுதாதே இறகிறி மார்க்கமுற்று அலையாதே. நேற்று அந்த அம்மா பண்ண சுருத்தி நினைப்பு வந்தது பிறவியலையாற்றினில் புகுதாதே பிறகிருதி மார்க்கமுற்று அலையாதே உருதி குருவாக்கிய பொருளாலே உருதி குருவாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே உனது பத காட்சியை தருவாயே அருதமய சாத்திர பொருளோனே. இங்க எவ்வளவு நுட்பமா இருக்கிறார்கள், அருதமய சாத்திர பொருளோனே. அறிவுளறிவா குணக்கடலோனே, அறிவுள் அறிவார் குணக்கடலோனே, குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே, குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே, குமர குரு கார்த்திகை பெருமாளே, குமர குரு கார்த்திகை பெருமாளே. உறுதி குருவாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவார்.
1: ஏஷவாகனான முருகப்பெருமான் இதை சொல்லும் பொழுது வேடிக்கையாக சொல்வார்கள், அஜன் அஜனானான். அது என்னது அஜன் அஜனானான்? முருகப்பெருமானுக்கு அஜன் என்கின்ற திருநாமம் உண்டு. ஜன் அப்படின்னா ஜனிக்கிறது அர்த்தம், ஜனிப்பவன். அஜன் அதுக்கு ஆப்போசிட், ஜனிக்காதவன், ஜனிப்பதாவது பிறப்பே இல்லாதவன். உதியா மரியா உணரா மரவா விதி மாலரியா விமலன் புதல்வா, உதியா மரியா. முருகப்பெருமானுக்கு பிறப்பு கிடையாது, அதனால அவனுக்கு அஜன் பேரு. ஜனித்தல் இல்லாதவன் அஜன். இப்போ அஜம்னு சொன்னா ஆடுன்னு அர்த்தம். மேஷ வாகனனாக ஆட்டுக்கிடாயை வாகனமாக கொண்ட காரணத்தினால இவன் அஜன் ஆனான். அத பிறப்பே இல்லாதவன் ஆடை வாகனமாக கொண்ட பொழுது அஜன், மேஷவாகனன், அஜன் என்கின்ற பொருளிலே ஆனான் என்று வேடிக்கையாக ஒரு ஸ்லோகமானது சொல்லப்படும். அப்படி முருகப்பெருமான் மேஷவாகனனாக ஆனான். அத்தோட இங்க முடிச்சுள்ள ஸ்காந்தம், என்னைக்குமே இந்த புராணங்கள்ல ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு முடிவு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் வரும், அப்படியே பாதியில எந்த கதையும் விடுறதே கிடையாது. நான் தான் பாதி பாதி விடுவேனே தவிர அவர்கள் எதுவும் பாதி கதையை விடுறதே கிடையாது புராணங்கள்ல. இல்லைன்னா இன்னொரு இடத்துலயாவது மிகச் சிலவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். நாரத பெருமான் யாகத்தை தொடங்கினார், இடையிலே தடைப்பட்டு இருந்தது. இப்ப முருகப்பெருமான் அட்டுக்கடாயை வாகனமாக கொண்ட பிறகு அவருக்கு அருள் செய்கிறான், நீ யாகமே பண்ணலன்னாலும் உனக்கு அதுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலனை உமக்கு கொடுத்தோம், ஏன்னா எனக்கு ஒரு வாகனத்தை நீ கொடுப்பதற்கு காரணமாக இருந்தாய் என்று சொல்லி. இப்ப இவர் பிராணாபாயத்துல போய் நின்றார், ஐயோ என்னை காப்பாத்தினா போதும் நின்றார். இவனா, நீ எனக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தியே, அதனால உனக்கு நான் அருள் செய்கின்றேன் என்று அவருக்கு அருள் செய்தானாம். அத்தோட விடலை இவர் கேட்டார், இல்லை நான் ஆரம்பித்ததை முடிக்க வேண்டுமே என்று சொன்ன பொழுது அதே இடத்திலேயே மீண்டும் நல்லபடியாக அந்த வேள்வியை தொடர்ந்து நடத்தி முடித்தார். இறைவருடைய கருணைக்கு பாத்திரமானார். அப்ப அதை சொல்லும் பொழுது ஸ்காந்தத்துல மிக அழகாக அவர் சொல்லி இருப்பார், இதை போல இந்த ஆடானது எப்படி அறிவு பெற்றதோ அதை போலவே இந்த சரித்திரத்தை எவன் கேட்கிறானோ அவன் அறியாமையிலே இருந்து அகன்று, அவன் அறியாமை அகன்று நம்முடைய அருளுக்கு பாத்திரமாகட்டும். இந்த ஆடு வந்து அறியாமையினுடைய உருவம். பின்னாடி பார்க்க போகிறோம், சூரபத்மனுடைய தங்கைக்கு பேரு அஜமுகின்னு பேர், ஆட்டுத்தலையை உடையவள். சூரபத்மன் சிம்மவத்ரன் என்று சொல்லக்கூடிய சிங்கமுகன், தாரகாசுரன், அஜமுகி, இந்த நாலு பேர் கூட பிறந்தவர்கள். சூரபத்மன் அசுரவடிவத்திலே இருக்கிறான், சிம்மமுகன் சிம்மவத்ரன் என்று சொல்லும்படியாக சிங்கத்தினுடைய முகத்தை உடையவன், தாரகன் யானையினுடைய முகத்தை உடையவன், அஜமுகி ஆட்டுக்கடாயை அந்த ஆடினுடைய முகத்தை உடையவள். இன்னொரு கதையை நம்ம பார்த்திருக்கலாம், அதுவும் இந்த கந்தபுராணத்திலே பின்னாடி வரும். ஸ்காந்தத்திலே இல்லாத அல்லது ஸ்காந்தத்திலே மிகச் சுருக்கமாக சொல்லப்பட்ட தக்ஷ யஜ்யத்தை பற்றி ஒரு காண்டமே பாடியிருக்கிறார். ஏன்னா சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்று என்கின்ற கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய கட்சியப்பர், சிவபெருமானுடைய பரத்மம் சிவபரத்மம் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய தக்ஷ காண்டத்தை மிக விரிவாக பாடியிருக்கிறார். அதுல தக்ஷனுக்கு ஆட்டுத்தலையை கொடுத்தார் என்று சொல்லி அந்த சரித்திரமானது வரும். இங்கே ஆடை வாகனமாக கொண்டான், அஜமுகி ஆட்டுத்தலை உடையவள், தக்ஷன் அவனுக்கு ஆட்டுத்தலை கொடுக்கப்பட்டது. இந்த ஆடு என்பதற்கு என்ன உருவகம் என்று சொல்வார்கள் என்றால், ஆடு என்பது அறியாமையின் பார்ப்பட்ட அகங்காரம். ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார்கள், ஒரு சன்னியாசி அப்படியே போயிட்டு இருந்தாராம், அவர் ரொம்ப அகங்காரம் அந்த சன்னியாசிக்கு. அப்ப எல்லாரும் வந்து இவர் சன்னியாசியாச்சேன்னு ஏதோ கும்பிட்டுருக்காங்க, அப்படி ஒன்றும் கண்டுக்கலை இவரை. அவருக்கு ரொம்ப கோபம், என்னடா அது, நான் வர்றேன் நம்ம யாரு தெரியுமா, ரொம்ப பேருக்கு தான் யாரு தெரியுமோ அப்படின்னுட்டு, என்ன வந்து உலகம் கண்டுக்கவே இல்லை, நான் யாரு தெரியுமா, என்ன மாதிரி உண்டா அப்படிம்பாங்க. அதை அவன் சொல்லக்கூடாது, அடுத்தவன் தான் சொல்லணும், நானே என்ன மாதிரி பேசுறேன் உண்டா, என்ன மாதிரி பாடுறேன் உண்டா, நானே சொல்லிக்கிறதா, அதை நீங்க சொல்லணும். அது சொல்றீங்களா சொல்லியோ அல்லது நாமே சொல்லிக்கிறோம். இப்ப எல்லாம் பல பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, அடுத்தவன் சொல்ல மாட்டான்னே நினைச்சு இவங்க இவங்க சொல்லிக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கையா சுக்கி சுகம் அவர்கள் சொல்லுவார்கள், அரங்கேற்றம் வரும்பொழுதே டைட்டிலோட வர்றாங்க. ஏன்னு கேட்டா அரங்கேற்ற மாணவருக்கு ஒருவேளும் டைட்டில் கொடுக்க மாட்டான், அதனால வர்றதுக்கு முன்னாடியே டைட்டிலோட குழந்தைகள் வருகிறது, டான்ஸ் ஆட வருகிறது என்று ரொம்ப வேடிக்கையா சொல்லி கொண்டு வருவார். அது மாதிரி இப்ப மற்றவர்கள் சொல்ல வேண்டும் இல்லையா, இவனுக்கு யாரும் வணங்கலைன்னு இந்த சன்னியாசிக்கு ஒரு வருத்தம். போயிட்டு இருந்தா அப்ப ரெண்டு ஆட்டுக்கடை அப்படி தலையை குனிஞ்சுட்டு ரெண்டு பக்கம் நின்னது. அடே அப்பா பாத்தியா, இந்த பசங்கள்லாம் முட்டா பசங்க, இந்த ஆடுக்கு தான் அறிவு இருக்கு. ஏன் ஆடு ரெண்டும் தலையை குனிஞ்சிட்டு ரெண்டு பக்கம் நிக்கிது, எனக்காக வணக்கம் செலுத்துகிறது. அப்படி போய் நடுவில் நின்னா ரெண்டுக்கு நடுவில் ஆசீர்வாதம் கொடுத்தான். எல்லாரும் சொன்னாங்க, யோ சன்னியாச்சியை முதல்ல அந்த பக்கம் போ அப்படின்னாங்க. இவன் வந்து உங்களுக்கெல்லாம் அறிவில்லை, என்னை பத்தி இந்த ஆடுகளுக்கு தான் தெரிஞ்சிருக்குது, அதனால அவர் இரண்டும் வணங்குகின்றத அப்படின்னு நானா. அப்படி திரும்பி நான் வந்து மோதினது ஒரு மோது, இவன் இடுப்பு காலி. அவங்க சொன்னாங்க, அறிவு இருக்கா உனக்கு, இந்த ரெண்டு ஆடு என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, சண்டை போடுறதுக்காக முட்டிக்கிறதுக்காக தலையை கீழே போட்டு ரெண்டு பக்கம் பின்வாங்கி இருக்கிறது. பின்வாங்கி நான் எதுக்கு முன்னால வந்து முட்டுறதுக்காக, முட்டாளா இருக்கியே நீ எல்லாம் என்ன ஆடுன்னு கேட்டானா. இது ஒரு வேடிக்கையான ஒரு கதை. இதுல நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னா, இந்த ஆடுகள் என்ன பண்ணும், முட்டி கொண்டு ரெண்டும் தலையாலே முட்டி கொண்டு சண்டை போடும். இந்த சண்டை போடும்போது வடியும், ஆனா அப்படியும் விடாது. இந்த மூர்க்கமான குணம் உண்டு, முட்டாள்தனமான, அதாவது தன்னுடைய அறியாமையின் காரணத்தினால வரக்கூடிய ஒரு மூர்க்கம் இந்த ஆடுகளுக்கு உண்டு. இது அறியாமை என்கின்ற ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியது ஆடு என்கின்ற தன்மை. அறியாமை எங்கிருந்து வரும் உடனே கேட்கலாம், என்ன சார் இது அப்படின்னா, உங்க இதுலயே முரண்பாடு இருக்கே. அறியாமை வந்து ஒரு யாகத்திலிருந்து வருமா? ஆடு வந்து யாகத்திலிருந்து தானே வந்தது. அப்படின்னா யாகம் என்று சொல்லக்கூடியது இங்கே வேள்வி. வேள்வின்னா என்ன, எந்த விதமான யஜ்யம் என்று வடமொழியிலே சொல்லுகின்றார்களே, அதுல யஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தேவ பூஜைக்கும் கூட அர்த்தம் உண்டு. தினமும் பிராமணர்கள் இந்த ஐந்து யஜ்யம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். முதல்ல தேவ யஜ்யம், பிதிரு யஜ்யம், பூத யஜ்யம், பிரம்ம யஜ்யம் என்று சொல்லும்படியாக அஞ்சு யஜ்யம் செய்ய வேண்டும். இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடியது, பித்திருக்களுக்கு ஒரு பூஜை, அந்த இடத்துல பிரம்ம யஜ்யம் என்று சொல்லும்படியாக ரிஷிகளுக்கும் பித்திருக்களுக்கும் தேவதைகளுக்கும் சொல்லக்கூடியது, தான் சாப்பிடக்கூடியது, மற்ற பிராணிகளுக்கு சாப்பாடு போடுறது, இது மாதிரி ஐந்து விதமான யஜ்யங்கள் இவர்கள் தினமும் ஐந்தொழில் வேள்வி அந்தனர் என்று சொல்லுவார்கள். ஐந்து விதமான வேள்விகள் உண்டு, இது அஞ்சு யஜ்யங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த யஜ்யம் என்கின்ற சொல்லுக்கு யஜு என்று சொல்லக்கூடிய தாத்து சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள், தேவ பூஜாம் என்கின்ற ஒரு தன்மையை சொல்லுவார்கள். சரி, தேவ பூஜை யஜ்யம் சொல்றது சரி, இப்ப அதுலேருந்து அறியாம வரும்னா வருகிறது. நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டா, எப்ப ஆன்மீகத்திலே நுழைந்து இந்த பூஜை பஜனை ஜபம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் என்னன்னா, நான் தான் பூஜை பண்றேன், நான் தான் ஜபம் பண்றேன், நான் தான் கோயிலுக்கு போறேன், மற்றவன்லாம் போகல. ஆவானை விட நான் ஒரு மடங்கு வசதி, எனக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கு, இல்ல நாலு கொம்பு முளைச்சிருக்கு, இப்படி மனசுல எண்ணம் வரும். நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த அகங்காரமானது பூஜை செய்வதிலே இருந்து வருகிறது, அறியாமை. நம்ம பூஜை பண்றது எதுக்குன்னா, நம்முடைய அகங்காரம் போகணுங்கிறதுக்காக. ஆனா பூஜை பண்ணும் பொழுது, நான் பூஜை பண்றேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து ஜபம் செய்கிறேன், நான் ரொம்ப ஒழுங்காக இருக்கிறேன், நான் வேதம் சொல்றேன், அது சொல்றேன், இது சொல்றேன், நான் பண்றேன்னு சொல்லி அறியாமையின் காரணத்தினாலே எந்த ஒரு அகங்காரம், காமயேஷ குரோதயேஷா என்று எது இருக்குமோ அதை போக்க வேண்டிய இந்த வேள்வியான பூஜையானது நம்மை அகங்காரத்திலே கொண்டு போய் தள்ளும். பல பேர் நீங்க பார்க்கலாம், நான் யார் தெரியுமா, இவர் தெளிநெல் தெளிநெல். நம்முடைய சனாதனமான தர்மம் கொஞ்சம் கீழ்பட போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னாச்சுன்னா, நான் தான் ஒசத்தின்னு நினைச்சு அவர்கள் மற்றவர்களை விலக்கியது. கண்டாலும் தீட்டு, கேட்டாலும் தீட்டு. சமணர்கள் முதல்ல இருந்தார்களாம், மதுரையிலே சமணர்கள் ஆட்சி இருந்தது. அப்போ அங்கே நாயனாரை பற்றிய, குலச்சிறை நாயனார் இப்படியெல்லாம் நாயன்மாரை பற்றி பேசும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்று சொல்லும்படியாக இவர்கள் பிறரை பார்த்தாலும் கேட்டாலும் கூட தீட்டு ஆகாது என்று சமணர்கள் இருந்தார்களாம். அப்படி இல்லாமல் சைவ சமயமே சமயம் என்று சொல்லி எல்லா உயிர்களையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய தன்மை இந்த சமயத்துக்கு உண்டு என்று நிலைநாட்டுகின்றார்கள். இருக்கட்டும். மும்மையா மூர்த்தி நாயனார் சரித்திரத்துல இதனுடைய தன்மையெல்லாம் மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்குமடியேன் என்று அதுல அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நம்முடைய சனாதன தர்மம் கீழே போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நாங்கள் உயர்ந்தவர்கள், ஏன்னா நான் வந்து பூஜை பண்றேன், எனக்கு வேதம் தெரிந்திருக்கிறது என்று ஒரு சாரார் இருந்ததுதான் காரணம். மற்றவர்களுக்கு இந்த அறிவை அவர்கள் சொல்லாத காரணத்தினாலே மற்றவர்களிலே இருந்து இவர்கள் விலகி நின்றார்கள். ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஆனது. ஆனா ரொம்ப அழகா நம்ம பார்த்தோம், உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா இந்த புராணங்களை எல்லாம் சொன்னது யாரு, தண்டகாரண்யத்துல மகரிஷிகளுக்கு சூத மகரிஷி. சூத்த மகரிஷி தாழ்ந்த குலத்திலே, சூத குலத்திலே பிறந்தவர். அவர் பேர் கூட இதை சொல்லல, சூத்தர் அந்த குலத்தை வைத்து தான் சொல்லப்படுகிறது. பல பேர் இது மாதிரி வேதங்களிலே சொல்லப்படக்கூடிய ரிஷிகளாகட்டும், இந்த புராணங்களையெல்லாம் தந்த ரிஷி ஆகட்டும், பிறப்பினாலே எதுவும் வருவது கிடையாது, நாம் செய்யக்கூடிய காரியத்தினாலே நாம் உயர்கிறோம் என்கின்ற தத்துவத்தை சுட்டிக்காட்டியது. அதே போலத்தான் நம்ம ஒரு காரியத்தை பூஜை செய்கிறோம், இப்ப கேட்கிறோம், பேசுகிறோம், பஜனை பாடுகிறோம், ஜபம் செய்கிறோம், நான் பண்ணாயிட்டேன், ஏதோ கடவுள் பக்கத்தில் அப்படியே கடவுள் எடுத்து தன்மடி மேல வச்சுட்டார் அப்படின்னு நினைச்சா அதோட ஒரு தப்பான அபிப்பிராயம், நம்ம கீழே தள்ளக்கூடிய அபிப்பிராயம் இருக்க முடியாது. ராட்சசனாக யார் ஆனார்னா ஒரு மகர்ஷி தான் மகிஷாசுரனாக ஆனார். மிகச்சிறந்த தவத்தை செய்த ராவணன் தவறுதலான காரியங்களையும், தவத்தை செய்தவன் தவற்றையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு உட்பட்டான். இவர்களெல்லாம் பெரிய நிலையிலே இருந்து கீழே போகிறார்கள். சாமகானத்தினாலே இறைவனை எவன் வசப்படுத்தினானோ அந்த ராவணன் அகங்காரத்திலே காமத்திலே அட்பட்டான். காரணம் என்ன? இது ரெண்டு விதமும் உண்டு. நக்கீரருடைய சரித்திரத்தை பற்றி திருமுருகாற்றுப்படை எப்படி வந்ததுன்னு சொல்லும் பொழுது, பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கவனம் சிதறியது. அதனால அவர் அந்த ராட்சசனாலே, பிரம்மராட்சசனாலே, பூதகணத்தாலே பிடித்து கொண்டு செல்லப்பட்டார் என்கின்ற சரித்திரம் வரும். நாம் மிக மிக நுட்பமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்ப கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது இறைவனை பிரார்த்தனை செய்து ஜபம் தபம் என்று இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு பணிவு வர வேண்டும். இதுல திருக்குறளுக்கு பலவிதமான உரைகள் உண்டு. இப்ப பெரும்பாலும் வழங்கக்கூடியது பரிமேலழகருடைய, அத பொதுவாக இருக்கக்கூடிய உரை. பழைய காலத்துல தத்தர் மணக்குடவர் பருதியார் என்று சொல்லக்கூடிய உரைகள் எல்லாம் சொல்லும் பொழுது சிவபரமான சில உரைகளும் ஆன்மீகபரமான உரைகள் எல்லாம் இந்த திருக்குறளுக்கு உண்டு. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படிங்கிற திருக்குறளுக்கு வரும். பணிவுடையன் அப்படின்னு சொல்றது எதுனா, எப்ப பார்த்தாலும் இறைவனை நினைந்து துதித்துக் கொண்டிருப்பதும், இன்சொல் இறைவனை நினைத்த அவனுடைய திரு வார்த்தைகளை செப்புவதுமே முக்கியமானது என்கின்ற ஒரு உரையும் உண்டு. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி, என்ன, எப்பொழுது பார்த்தாலும் சிவபெருமானை தோத்திரம் செய்து கொண்டு சிவபெருமானை நமஸ்கரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஒருவருக்கு அலங்காரம், ஒருவருக்கு அணி, மற்ற எதுவும் கிடையாது. பெரிய அப்படியே நெக்லஸ் போட்டுட்டாலும், இல்ல தங்க செயின் போட்டு கொண்டாலும், பெரிய தங்கத்துல செயின் போட்டாலும், இல்ல நம்ம வாட்ச் போட்டு கொண்டாலும், அதெல்லாம் அணிகலனோ ஆபரணங்களோ கிடையாது. இறைவனுடைய திருநாமமும் இறைவனை தொழுதலுமே நம்முடைய அணிகலன்கள் என்று சொல்லி இதற்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவார்கள். இருக்கட்டும், நான் எதற்காக இந்த கருத்தை எடுத்துக்கொண்டேன் என்றால், பூஜை செய்யும் பொழுதும் ஆன்மீகத்திலே இருக்கும் பொழுதும் கூட அகங்காரம் வரும். வந்த பொழுது இறைவன் அவர்களை தண்டித்து அவர்களுடைய அறியாமையை நீக்கி, ஆணவத்தை நீக்கி தன்னிடத்திலே அக்கொள்ளுகின்றான் என்கின்ற தன்மையைத்தான் இந்த மேஷவாகனனாக இருக்கப்பட்ட இந்த சரித்திரமானது நமக்கு சுட்டி காட்டும். ஒன்று. இரண்டாவது, அது அங்கேயே முடியல, அதுல இருந்து அந்த யாகத்தையும் வேள்வியையும் பூர்த்தி செய்து எல்லாருக்கும் ஆரம்பித்த காரியத்தை விக்கிரம் இல்லாமல் இறைவன் செய்து கொடுத்தான் என்று, நிறைத்து கொடுத்தான் என்று இந்த சரித்திரமானது முடிகின்றது. இப்போ இவர் வந்து ஒரு அறியாமையினாலே தான் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டார். ஆனா அகங்காரத்தினால ஒருத்தர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் உண்டு. அருணகிரிநாதர் அவரை பற்றி சொல்லும் பொழுது தாயுமானவர் சொல்லுவார், தாயுமானவரை போல மிகச்சிறந்த சன்னியாசியும் கிடையாது, தாயுமானவரை போல மிகச்சிறந்த தத்துவத்தை சொன்னவர்களும் கிடையாது. எளிமையான தமிழிலே சொல்லியிருக்கக்கூடியவர் தாயுமானவர். அவர் பாடுவார், கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள் நாடி இருக்கிறாள் என்னாளோ என்று பாடுவார். கந்தர் அனுபூதி பெற்று அந்த அனுபவத்தை அடைந்தவர் அருணகிரிநாத பெருமான். அதனால் தான் சொல்லுவார்கள் கருணைக்கு அருணகிரி என்று சொல்லுவார்கள். வாக்குக்கு மட்டும் அருணகிரி பெறுவான் அல்ல, கருணைக்கு அருணகிரி. நமக்காக இந்த திருப்புகளை நமக்கு பாடி கொடுத்தார். இந்த திருப்புகளில் மிக அதிகமான திருப்புகள்கள் மூன்று செய்திகளை சொல்லும். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது எதுன்னா சுரசம்ஹாரம், அதாவது அசுரர்களை அழித்தல். காமத்தை விட வேண்டும், அசுரர்களை அழிக்க வேண்டும். இந்த ரெண்டு சேர்ந்து வரக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒன்று. இரண்டாவது, வள்ளியை மனம் ஒளிந்து கொண்டான் முருகப்பெருமான் என்கின்ற கருத்து. மூன்றாவது, சிவனுக்கும் குருநாதனாக சுவாமிநாதனாக ஆனான் முருகப்பெருமான். இந்த மூன்று கருத்துக்களும் தான் அளவினாலே அதிகமாக இந்த திருப்புகளில் வரும். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், பிரணவத்துக்கு உபதேசம் பெற்றுக் கொண்டவர்கள் மூன்று பேர். யாரு? முருகனிடத்திலே இருந்து, ஸ்காந்தத்திலேயே வரும். இந்த பரம்பரை பிரணவத்தை பற்றி இருக்கக்கூடிய இந்த ரகசியமான இந்த வித்தையை நீ இங்கேயே நிறுத்திடக்கூடாது. எனக்கு உபதேசம் பண்ண, நீ இன்னொருத்துக்கும் உபதேசம் பண்ணி இதை என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் சொல்லுகிறார். ஸ்காந்தத்தில் வரும். தேவசிரேஷ்டராக வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவார். வாரியார் சுவாமிகள் தேவசிரேஷ்டர், முனிஸ்ரேஷ்டர், நரசிரேஷ்டர், இந்த மூணு சிரேஷ்டமான பெரியவர்களுக்கு முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் செய்தானாம். யாரது? தேவசிரேஷ்டராக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கு, முனிஸ்ரேஷ்டராக இருக்கப்பட்ட அகஸ்திய முனிவருக்கு, நரசிரேஷ்டராக இருக்கப்பட்ட அருணகிரிநாதருக்கு. இந்த மூணு பேருக்கும் உபதேசம் செய்தான் முருகப்பெருமான் என்று சொல்லி அதை சொல்லும் பொழுது, வேளா சரணம் சரணம் என்மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கண்பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா, குருமுனியார்க்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆலாலம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே என்று வரும். அவன் குருமுனியார், அதான் அகஸ்தியர், திருப்புகழ் பண்ணவர்க்கும் அருணகிரிநாதர், ஆலாலம் உண்டவர்க்கும் சிவபெருமான், உபதேசித்த என் ஆண்டவனே என்று சொல்லும்படியாக மூன்று பேருக்கும் முருகப்பெருமான் உபதேசம் செய்தானான். இதுல ஒரு அழகு உண்டு. அகஸ்தியருடைய மனைவி லோபாமுத்திரைன்னு பேரு. அகஸ்தியர் லோபாமுத்திரை ரெண்டு பேருமே ஸ்ரீவித்யை, அதாவது சக்தியை, அந்த சாக்தத்திலே சக்தியை முதற்பொருளாக கொண்ட வித்தையிலே லோபாமுத்திரை உயர்ந்தவள். அகஸ்தியர் போய் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, அகஸ்தியர் போய் கேட்கிறார், ஹயக்ரீவரை கேட்கிறார். அவர் கேட்கும்போது ஹயக்ரீவ தயானிதே என்று அவர் இடத்துல கேட்கிறார், எனக்கு சொல்லித்தர வேண்டும். முதல்ல அது லலிதாயினுடைய கதையை கேட்டுட்டார், அடுத்தது லலிதா சஹஸ்ரநாமத்தை கேட்கிறார். கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், லோபாமுத்ராபதே. அவர் சொல்லும்பொழுது சொல்ல, அகஸ்தியா உனக்காக இல்லை, நீ லோபாமுத்திரையினுடைய பதி என்கின்ற காரணத்தினாலே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படிம்பர். இந்த ரெண்டு பேருமே பிரணவ உபதேசத்தை பெற்றவர் அகஸ்தியர், விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்றவர், முருகனாலே உபதேசம் செய்விக்கப்பட்டவர். லோபாமுத்திரை ஸ்ரீவித்தைக்கு ஒரு வித்தைக்கு அதிபதி. லோபாமுத்திரை என்றே நம்முடைய குருநாதராக இருக்கப்பட்டவர் லோபாமுத்திரைன்னே பேரு. அப்படி லோபாமுத்திரையாக இருந்து ஒரு வித்தையை, அந்த ஸ்ரீவித்தையிலே ஒரு பகுதியை கொடுத்தவள் அகஸ்தியருடைய மனைவி. காவேரி நதிதான் அவள் என்று சொல்லும்படியாக சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படும். இப்படி மூன்று பேருக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தான். இந்த உபதேசத்தை பத்தி ஏராளமான திருப்புகள், ஒரு திருப்புகள் ரெண்டு திருப்புகள்னு சொல்ல முடியாது. வார்த்தைகளிலே அப்படியே கொஞ்சி வார்த்தைக்கு அருணகிரி அப்படின்னு பார்க்கணும்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, போர்க்களத்துல எப்படி முருகப்பெருமான் அசுரர்களை துவம்சம் செய்கிறான், எப்படி அவர்கள் அழிவிட்டார்கள், இது ஒன்று. ரெண்டாவது, எப்படி இவன் உபதேசம் செய்தான், ரொம்ப அழகா இருக்கும். மதுராந்தக திருப்புகள்ல சொல்லும் பொழுது பல்ல உடைக்கும்படியா இருக்கும் இந்த திருப்புகள்.

0: வட மதுராந்த மதுராந்தகத்து வடதிருச்சிற்றம்பலத்தமர்ந்த பெருமானே என்று முடியும். மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடுகிறார். இதுல என்ன சிறப்புன்னா, என்னுடைய குருநாதர் அதாவது என்னுடைய திருப்புகள் குருநாதர் பாடும் பொழுது இது 7 அக்ஷரம். இந்த சதுரஸ்ர ஜம்பை என்று சொல்லும்படியாக இந்த தாளத்துல பாடுவாங்க. நான் பாடுறது சரியா தப்பா விட்டுருங்க, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அவர் பாடும் பொழுது அக்ஷரம் ரொம்ப சரியா நிக்கணும், கொஞ்சம் மாறினாலும் தாளம் வேதாளமாயிடும். இங்க சைலாங்கனை குறுகி இடப்பம் அங்க நிற்கும், கம் கொடுத்த கம்பர் அடுத்தது வெகுசாரி சதிதாண்டவத்தர் சடையிடத்து அப்படி நிற்கும், எல்லாம் வந்து அங்க தொக்கிட்டு நிற்கும். கங்கை வைத்த நம்பர் உரைமாள செயல் மாண்டு சித்தமவிழ நித்த, அந்த வந்து 7 அக்ஷரம் நிற்கும். அடுத்தது எடுக்கணும், அது வந்து பிக்காம குதறாம பாடுறதுங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். இந்த திருப்புகள் பாடுறதுல வந்து எந்த ராத்திரமானாலும் பாடிட்டு போகட்டும். அப்ப கிருஷ்ணமூர்த்தி சார் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் ரொம்ப அருமையா இந்த இடத்துல தமிழும் சரி தாளமும் சரி அதுல இருக்கக்கூடிய இனி இசை இனிமையும் சரி ரொம்ப அழகா கொண்டு வருவார். இது எந்த ராகத்துல போனாலும் கௌரி மனோகரி செஞ்சுருட்டி எதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ராகத்துல பாடுகிறார்கள். ராகத்தை பத்தி ஒண்ணும் இல்ல, 7 அக்ஷரத்துல சதுரஸ்ர ஜம்பை என்று சொல்லும்படியாக பாடுவார். இதுல என்ன சிறப்புனா, சைலாங்கனை அதாவது மலைமகள், சைலாங்கனை சைலம்னா மலையின் அர்த்தம், சைலாங்கனை அந்த மலையிலே உதித்த மலைமகள், அவளுக்கு உருகி இடப்பக்கம் கொடுத்த கம்பர் அது ஸ்தவனமாக இருக்கப்பட்ட இறைவன், வெகுசாரி சதி தாண்டவத்தர் மறுபடியும் எல்லா இடத்துலையும் சுத்தி சுத்தி ஆடுகின்றான், சதி தாண்டவத்தர் தாண்டவம் ஆடக்கூடிய சடையிடத்து கங்கை வைத்த நம்பர், இவ மட்டும் கிடையாது ஒரு பக்கத்துல இவ தலையிலே கங்கையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நண்பராக இருக்கப்பட்ட இறைவன், உரைமாள அவருடைய பேச்சும் அரும்படியாக செயல் மாண்டு சித்தமவிழ நித்தத்துவம், அதாவது நித்தியத்துவம் அதத்தான் தமிழ்ல நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் சிறியேன் தனக்கு உரை செய்ய சற்றும் குருத்துவம் குறையுமோதான், ஏண்டா குறைஞ்சு போயிடுமா அவனுடைய குருத்துவம், அவனுடைய குரு என்கின்ற தன்மை குறைஞ்சு போயிடுமா எப்போ, அந்த சிவபெருமானுக்கே உரைமாள செயல் மாண்டு சேத்தம் அவிழ நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் செயல் மாண்டு சித்தம் அவிழ நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம். ரொம்ப அருமையான வார்த்தை, இது எப்படிப்பட்டது, நித்தியத்துவத்தை கொடுக்கக்கூடியது இந்த உபதேசம். என்ன உபதேசம், பிரணவ உபதேசம். அதை எனக்கு கொடுத்தா ஆகாதா, சிறியேன் தனக்கும் உரை செய்யீர் சற்றும் குருத்துவம் குறையுமோ தன், கொஞ்சம் குறைஞ்சு போயிடுமா அப்படின்னு இந்த இடத்துல கேட்பார். அப்படி முருகப்பெருமான் பல இடத்திலையும் அருணகிரிநாதர் இவரை பாடுவார். குருவாக இருந்த பெருமை, குருநாதனாக குருன்னு ஒருத்தர் இவரை தான் சொல்ல முடியும், குருநாதனுக்கும் குருநாதன் சுவாமிநாதனாக இருக்கப்பட்டவர், குழந்தையாக இருக்கிறார். சுவாமி வலைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 60 படிகளோட முருகப்பெருமான் 6.5 வசனத்துக்கு மேல நிற்கிறார். ஏன், குழந்தை தானே அவர், குழந்தையாக இருக்கும் பொழுது தானே முருகப்பெருமான் சிவனுக்கு உபதேசம் செய்தார், சின்ன உருவத்தில் இருக்க வேண்டாமா, கிடையாது. குரு என்றைக்கும் உயர்ந்தவர், குரு என்றைக்கும் எல்லாரையும் விட உயர்ந்தவர், அதனாலதான் உருவத்துல பெரியதாக வைத்தார்கள். மலை மேல இருந்து கொண்டிருக்கிற அங்கே முருகப்பெருமான் ரொம்ப அவசரத்துல மேல போய் பார்க்கும் பொழுது அந்த ஆனந்தமாக அந்த முருகனை பார்க்க பார்க்க இவன் தான் குருநாதன், இவன் தான் சுவாமிநாதன் என்று சொல்லும்படியாக அவனை சொல்லப்படும். அப்போ அந்த சரித்திரத்தை ஸ்காந்தமும் சரி கந்தபுராணம் சரி ரொம்ப அழகாக எடுத்து செல்கின்றது. ஒரு நாள் பிரம்மன் மற்ற தேவாதி தேவர்களோடு சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாயத்துக்கு வருகிறார். எல்லாரும் கூட வருகிறார்கள். எல்லாரும் கூட வரும் பொழுது அதான் பைத்தியக்காரன் பின்னாடி 10 பேர், பணக்காரன் பின்னாடி 10 பேர்னு, இப்ப வந்து அடுத்தது இன்னொன்னு சேர்த்துக்கலாம், அரசியல்வாதி பின்னாடி 10 பேர், சினிமாக்காரன் பின்னாடி 20 பேர். சும்மா ஒரு சீரியல்ல வந்தாலும் போதும், சார் சார் இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 4 பேரை நடன் கட்டன் நடன் விதூஷகன் என்று சொல்லி முதல்ல எல்லாம் விலக்கி வைத்திருந்தார்கள். இப்ப பார்த்தா அவங்கதான் நம்ம முக்கியமா எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய விஷயமா இருந்து கொண்டு இருக்கிறது. இருக்கட்டும், இப்ப அவங்க பின்னாடி போனாலே நான் யார் தெரியுமா, அவன் நடக்கும் போது பாக்கணுமே, இந்த அரசியல்வாதி சினிமாக்காரன் பணக்காரன் ஒரு 10 பேர் கூட போனா நடக்கும் போது பாருங்க அந்த நடை எப்படி இருக்குன்னு, அந்த ஒரு திமிரோட ஒரு செருக்கோட இருக்கும் ஒரு நடை, இப்போ இவர் 10 பேர் சேர்ந்து எல்லாரும் தேவர்களோட எல்லா தேவதைகளோடும் வரும் பொழுது பணிவற்றவராக பிரம்மன் வருகிறாராம். போகும் பொழுது ஒரு பக்கத்துல இருந்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான், பார்க்கவே இல்லை, உள்ள போனார். சிவபெருமானை வணங்கினார், வணங்கி அவரை துதித்து அருள் பெற்றுக் கொண்டு திரும்பி வருகிறார். வரும்பொழுது முருகப்பெருமான் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அங்கிருந்து அனுப்பிச்சாராம், அங்கே ஒருத்தன் போறான், ஒரு நாலதோட இடம் கூட்டின்னு வந்தார். யாரே? வீரபாகு அனுப்பிச்சு. பிரம்மா கூப்பிட்டவனே, ஆஹா, ஏதோ வில்லங்கம் வருகிறது அப்படின்னு வந்து நின்றார். வந்து நின்ற உடனே அவர் கேட்டார், யார் நீ? இப்போ ஒரு பெரிய ஆளுக்கு எது தெரியுமா, பெரிய அடியா வந்து விடும். அதாவது நான் ரொம்ப பெரிய ஆள், நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறவன யாருன்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அவனுடைய ஈகோ அடிபடும், ரொம்ப அடிபடும். அவன் ஒருத்தனை அவனுடைய அகங்காரத்தை அடிக்கணும்னா நீ யாரு அப்படின்னு கேட்டாலே போதும், நான் ரொம்ப பிரசித்தியானவன் அப்படின்னு நினைச்சிருக்கிறான். இப்படி கேட்டுட்டா ரொம்ப அடி வாங்குவான். நம்ம ரொம்ப பேருக்கு அதான் பிரச்சனையே, எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகிறோம், எப்படியோ தெரிஞ்சுக்கணும்னு. அது கொலை பண்ணி தெரிஞ்சாலும் சரி, திருடல தெரிஞ்சாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட நம்ம நமக்கு நல்லவனாக இருந்தாலே பெரிய விஷயம். இப்ப 4 பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே பல பேர் காரியம் பண்ணுவோம். சில பேர் ரோட்ல என்ன பண்ணுவான், நீங்க பாத்துருக்கலாம், சர்ன்னு வண்டி ஓட்டின்னு போவான், என்னடா அது அப்படி பார்ப்பாங்க. அதுவும் சில பேர் சைலன்சர் இல்லாம 2-வீலர் ரோட்டின் போவான், அந்த கடை கடை கடைதான் அந்த சத்தமானது கேட்கணும், 4 பேர் திரும்பி பார்க்கணும். பல பேர் ட்ரெஸ் போடுறது, அதாவது நம்ம வாழ்க்கை நமக்காக இல்லை, 4 பேர் பார்க்கறதுக்காக, 4 பேர் பார்க்கறதுக்காக தான், மெச்சுறதுக்காக இல்லை, 4 பேர் பார்க்கறதுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்காக வாழ்க்கை வாழ்வதில்லை. இருக்கட்டும். இவர் என்ன பண்ணார், பார்த்த உடனே ஆஹா யாருன்னு கேட்ட உடனே திகைத்தாராம், கிடையாது கேட்கிறதே இப்படி இருக்கார், இப்படி கேட்கிறாரு என்று அவருக்கு ஒரு பயமானது வர ஆரம்பிச்சது. ஏன்னா சின்ன குழந்தை கேட்கும் பொழுதே யார் நீ அப்படின்னா, நான் பிரம்மதேவன், படைப்பு கடவுள். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றவனுடைய தொழில் என்ன? அதான் சொன்னேன், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டி செய்வது என்னுடைய தொழில். அடேயப்பா, பெரிய விஷயம். ஸ்காந்தத்துக்கும் கந்தபுராணத்துக்கும் இந்த அழகாக கொண்டு செல்லக்கூடிய கொஞ்சம் வித்தியாசம் வரும், அதனால நான் இரண்டையும் எடுத்துக்கொண்டே செல்லுகிறேன். அடேயப்பா, ரொம்ப சந்தோஷம். வாப்பா வீரபாகு, இங்க வா, வீரநாத்தா, வீர மகேந்திரா, உடனே எல்லாரும் வாருங்கள், எல்லா தம்பிகளும் வந்துருந்தாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல எங்கேயாவது சும்மா எந்த காரையாவது உரசிட்டா கூட போயிடும், 4 பேர் அவன் கூப்பிட்டு ஆரம்பிச்சுங்க, நமக்கு நெடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சைக்காலஜி. இங்க அதே மாதிரி தான், அந்த 9 பேர் 9 லட்சம் வீரர்களோட எல்லாரும் வந்த உடனே பிரம்மாவுக்கு உதறல் எடுத்துதான் எல்லாரும் வந்து நின்று கொண்டார்கள். பாத்தீங்களா, பாத்தீங்க, நம்ம எல்லாம் சின்ன பசங்க, நமக்கு என்ன தெரியப்பார், இவர் பெரியவர், கிழவர், உலகத்தை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைக்கக்கூடியவர், இவர் தான் பிரம்மாவா? இவர் தான் பிரம்மாவா? ஓ சரி சரி சரி, இது கேட்டுக்கோ. இது இல்ல, இவர் வந்து படைப்பு தொழில் செய்கிறாராம், பிரபஞ்சத்தை எல்லாம் படைக்கிறாராம். அடேப்பா, பெரிய விஷயம். சரி சொல்லு, அடுத்தது அண்ணா சொல்லுங்க. உடனே முருகப்பெருமான் கேட்கிறார் பிரம்மாவிடத்துல, ஆ பிரம்மா, படைப்பு தொழில் செய்கிறீரே, எதை வைத்து நீங்கள் படைப்பு தொழில் செய்கிறீர்கள்? ஏதாவது ஒரு காரியம் இருக்க, ஒரு காரியம் பண்ணுகிறோம்னா அதுக்கு ஒரு மூலம் ஆதாரம் ஏதாவது இருக்க வேண்டாம், இதை வச்சு அதை பண்றோம் ஏதாவது இருக்க வேண்டாமா, ஒரு காரணம் இருக்க வேண்டாமா காரியத்துக்கு, எதை வைத்து செய்கிறீர்கள்? நான் வேதத்தை வைத்து சொல்கிறேன். அடே படைப்பா, இந்த பாருங்கப்பா, வேதம் தெரிகிறது, வேதம் தெரிஞ்சவன் இந்த பாரு, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்க வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே அப்படியே அவர் திகைத்து நிற்கிறாராம். பிரம்மா சொன்னார், வேதம் யாரு கொடுத்தது? உங்களுடைய தந்தையார் சிவபெருமான் கொடுத்தது. அடைய ஆஹா, அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காலமாக செய்கிறீரோ? ஆமா, என்னை படைத்த காலத்திலே இருந்து நான் படைப்பு தொழிலை செய்து கொண்டு வருகிறேன். அடையே ரொம்ப காலம், பார் கிழவர் ரொம்ப காலம் செய்கிறார் அந்த காரியத்தை, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதுல அப்படியே பழம் தின்னு கொட்ட போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பழம் திங்காமலே கொட்ட போடுறாரு, இவ்வளவு அவ்வளவு பெரிய அப்படியே ரொம்ப தெரிஞ்சிருக்கிறது. வேதம் உங்களுக்கு வருமா? இது வந்து இதான் குசும்புன்னு பேர். இந்த தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் ரொம்ப கேள்விகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மத்தவங்க பக்கம் அந்த பக்கம் போகும் பொழுது திருநெல்வேலி தஞ்சாவூர் இவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும். அவங்க இங்கிருந்து எப்படி பேசுறாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது, தவறு கிடையாது, அது காவேரியினுடைய மகிமை, அவ்வளவுதான் சொல்லலாம். இவர் கேட்கும் பொழுது இப்பதான் சொன்னார், இவர் படைப்பு தொழில் செய்கிறேன், வேதத்தை வைத்து நான் செய்து கொண்டிருக்கிறேன், இப்ப உனக்கு வேதம் வருமானு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னாராம், எனக்கு வேதம் வரும். இதே கந்தபுராணத்தில் ரொம்ப அழகாக கச்சியை கொண்டிருக்கிறார். ஐயகேள், என்னை ஆதிகாலம் தனில் அழித்த மையுலாவரு களத்தினன் அளப்பிலா மறைகள் செய்ய ஆகமம் பற்பல புரிந்து அதில் சில யான் உயுமாறு அருள் செய்தான் அவை உணர்ந்து உடையேன். இந்த வார்த்தை சில பேரு தானே சும்மா போற சனின்னு எடுத்து விடுற மாதிரி இருக்கான், போய் சும்மா வாயில மாட்டிக்கிறதுன்ட்டு. என்னை ஆதிகாலந்தனில் அளித்த மயுலாவர்களத்தினும் சிவபெருமான் அளப்பிலா மறைகள் செய்ய ஆகமம் பற்பல புரிந்து வேதங்கள் ஏற அனந்தோவை வேதாகா என்று சொல்லுவார்கள். இந்த நாலு வேதம் கிடையாது, நாளாக பகுக்கப்பட்டது. வேதங்கள் ஏராளமாக இருக்கின்றன, அனந்தோவை வேதாகா என்று சொல்லுவார்கள். அப்படி அளப்பிலா மறைகள் செய்ய ஆகமம், சிவாகமங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அப்படி சிவ ஆகமங்கள் செய்து பற்பல புரிந்து அதில் சில யான் உய்யுமாறு அருள் செய்தனன், நான் உய்யும்படியாக அதுல கொஞ்சம் சிலது எனக்கு கொடுத்தான், அவை உணர்ந்து உடையேன். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன பண்ணணும்னா சொல்லும் பொழுது எனக்கு தெரியும், தெரியும்னா என்ன அர்த்தம், நாலெட்ஜுங்கிறது வேற. நம்ம என்ன சொல்லுகிறோம், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நான் அறிந்தவன் தெரிந்தவன், ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அறிதல் என்பது வேறு, தெரிதல் என்பது வேறு, இந்த ரெண்டுமே உண்டு.
1: சிவாயன் சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே நான்காவதான கோடி ருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 16. ரிஷிகள் வேண்டுகிறார்கள், சூதரே இனி மூன்றாவதான ஜோதிர்லிங்கமான மகாகாலேஸ்வரர் பற்றி தயவு செய்து கூற வேண்டுகிறோம். சூதர் கூறுகிறார், அந்தணர்களே நானே பாக்யசாலி, இன்று பிறவி பயனை பெற்றேன். எப்படி தெரியுமா, தங்களை போன்ற சான்றோர்களது இணக்கம் கிடைத்ததே, சான்றோர்களது நட்பு இணக்கம் என்றும் இனிமை பயப்பதே ஆகும். ஆகவே இன்றே நான் பெரும் பேறு பெற்றேன், இதுவே என் பாக்கியம் என்று எண்ணி பாவம் போக்கும் பரம பாவனமான கதையை கூறுகிறேன். அவந்தி என்ற அழகான ஒரு நகரம், அது ஒரு முக்தித்தலம், சிவனார் உகந்த தலம், புண்ணியத்தலம், உலகையே பரிசுத்தப்படுத்துவது. அந்நகரில் ஓர் அந்தணர் இருந்தார். அவர் பிறரது நலனையே நாடுபவர், நல்லதையே செய்பவர். வேதத்தை அத்தியயனம் செய்வதிலும் அதில் கூறப்பட்ட அனுஷ்டானங்களை செய்வதிலும் காலம் கழிப்பவர். வீட்டில் தினமும் அக்னிஹோத்திரம் செய்பவர். சிவபூஜையை தவறாது செய்பவர். அதுவும் மண்ணால் பிடித்த பார்த்திவலிங்கத்திற்கே பூஜை. அவரது திருப்பெயர் வேதப்பிரியர். என்றும் ஞானத்தை பெறுவதிலேயே ஊக்கம் கொண்டவர். ஆகவே அவர் நற்கர்மங்களை செய்வதால் கிட்டும் பயனை பெற்று நற்கதி அடைந்தார். இவ்வாறான பேரு சான்றோர்களுக்கும் பிறர்க்கு அரிது. இவருக்கு இவரை போன்றே சிவ பூஜா துறந்தரராக நான்கு குமாரர்கள் இருந்தனர். அவர்கள் சிவ ஒளியுடன் திகழ்பவர்கள். அவர்கள் திருப்பெயர்கள் என்ன தெரியுமா, தேவப்பிரியன், பிரியமேதன், சுகிருதன், சுவிருதன். அவர்களது நற்கர்மங்களால் அவர்களது சுகமும் வளர்ப்பினை நிலவென மேலும் மேலும் வளர்ந்தது. அதனால் அவந்தி நகரமே பிரம்மதேஜஸ் கொண்டு விளங்கியது. இச்சமயத்தில் ரத்னமாலை என்கிற பர்வதத்தில் தூஷணன் என்கிற ஒரு கொடிய அசுரன் இருந்தான். பிரம்மதேவரிடம் வரம் பெற்ற அவன் அறநெறி விடுத்த மறநெறியாளன். வேதம், அதில் கூறப்பட்ட அறநெறிகள், அதை பின்பற்றி ஒழுகும் சான்றோர்கள் ஆகியவற்றிற்கு அழிவு செய்ய முற்பட்டான். நித்தம் அனுஷ்டானத்தில் இருந்த அறநெறி முறைகள் வெகு தூரத்திற்கு தூக்கி எறியப்பட்டன. திருத்தலங்கள், புண்ணிய நதிகள் ஆகிய இடங்களில் நிலவி வந்த தர்ம நெறிகள் அழிக்கப்பட்டன. பூமியில் எங்கும் அறநெறிகள் தழைக்காது மரநெறிகள் ஓங்கி வந்த அச்சமயத்தில் அவந்தியில் மட்டும் அறநெறிகள் தழைத்திருப்பது கண்டு பொறுக்காத அவசுரன் தூஷணன் அங்குள்ள அந்தணர்களை அழிக்க முற்பட்டான். அவனது கட்டளையை ஏற்று நான்கு கொடும் அசுரர்கள் நான்கு திக்குகளிலும் சென்றனர். ஆனால் சிவனையே நம்பியிருக்கும் அடியார்கள் அவர்களை கண்டு அஞ்சவில்லை. ஆனால் மற்ற மக்கள் மிகவும் அச்சம் கொண்டு அந்தணர்களை சரண் அடைய அவர்கள், அன்பர்களே சிவபிரானின் திருவடிகளிலே நம்பிக்கை வையுங்கள், அவர் இந்த அசுரர்களின் பயத்தை நீக்குவார், அவரை தவிர நமக்கு வேறு புகழ் இடமில்லை என்று தேற்றதவு கூறி பின் சிவ தியானத்திலேயே ஆழ்ந்தனர். இதற்கிடையில் அசுரன் தூஷணன் தனது சேனைகளோடு அங்கு வந்து விட்டான். அடி, கொல், வெட்டு, விலங்கிடு என்று உத்தரவிடலானான். வேதப்பிரியனின் குமாரர்கள் சிவ தியானத்திலேயே ஈடுபட்டிருந்ததால் அசுரன் கூறியதை கேட்கவில்லை. இதனால் சிலங்கொண்ட அவ்வசுரன் இவர்களை கொல்ல முயற்சிக்கும் போது அவர்கள் பூஜித்து வந்த பார்த்திவலிங்கத்தின் நடுவே பெருத்த சத்தத்துடன் ஒரு குழி விழுந்தது. அக்குழியில் இருந்து சிவபெருமான் மகாகாலன் என்கிற திருப்பெயருடன் தோன்றினார். தீயவர்களை அடித்து நல்லவர்களை காத்து அருள்பவர் அல்லவா அவர். அவ்வாறு தோன்றிய சிவபிரான் தூஷணனை கண்டு, அடே துஷ்டனே, உன்னை போன்ற தீயவர்களை அழிக்கவே தோன்றிய மகாகாலன் நான், நீ வந்தனர்களை விடுத்து நகர்ந்து சென்று விடு என்று எச்சரித்தும் அவ்வசுரன் நகராததால் தனது ஹூம் என்கிற அதட்டலால் அசுரனை அவனது சேனையுடன் சாம்பராக்கினார். சிலர் வதைக்கப்பட்டனர், சிலர் ஒடி ஒளிந்தனர். தீயவனான தூஷணன் சிவர்வரானால் கொல்லப்பட்டான். சூரியனை கண்ட இருள் போல சிவனாரை கண்ட அசுர சேனைகள் மறைந்தன. தேவர்கள் துந்திவி வாத்தியத்தை முழங்கினர், மலர்மாதி பெய்தனர். அங்குள்ள அந்தணர்களை தேற்றரவு செய்த இறைவன் வரம் கேட்கச் சொல்ல அவர்கள் இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி வணங்கி, மகாகாலரே தேவாதிதேவரே, மகாதேவரே, தீயோர்களை அழிப்பவர் தாங்கள். இச்சம்சாரக் கடலிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள். தாங்கள் உலகை காத்திட இங்கேயே நித்தியவாசமி செய்துவிட வேண்டும். தங்களை தரிசிப்பவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்று வேண்டினர். இவ்வாறு அவர்கள் வேண்டவே இறைவனும் அவர்களுக்கு முக்தி அளித்து அடியார்களை காக்க திருவுள்ளம் கொண்டு அக்குழியிலேயே தங்கினார். அந்த அவந்தி நகரைச் சுற்றி நாற்புறமும் 2 மைல் தூரத்திற்கு எங்கும் சிவலிங்கமயமாயிற்று. இந்த மகாகாலேஸ்வரரை தரிசித்தால் கனவிலும் துன்பம் நேராது. எந்தெந்த விருப்பங்களோடு இச்சிவலிங்கத்தை உபாசிக்கிறானோ அவன் அவ்விருப்பங்களையெல்லாம் பெறுவான், முடியில் முக்தி இன்பமும் பெறுவான். 17 சூதர் கூறுகிறார், அந்தனர்களே, அடியார்களை காத்தருள்வதையே குறிக்கோளாக கொண்ட ஸ்ரீ மகாகாலர் என்கிற ஜோதிங்கத்தின் பெருமையை கேட்பது பக்தியை வளர்ப்பதாகும். உஜ்ஜயினி என்னும் நகரத்தை ஆண்டு வந்தவன் சந்திரசேனன் என்கிற அரசன். இவன் அறியாத சாஸ்திரங்களோ கலைகளோ இல்லை, பரம சிவபக்தன், புலனடக்கம் கொண்டவன். சிவபிரானது பார்ஷதர்களில் மிகவும் முக்கியமான அனைத்து உனைகளினாலும் போற்றி வணங்கத்தக்க மணிபத்ரன் என்பவன் மன்னனின் நெருங்கிய நண்பன். மன்னனிடம் மிகுந்த அன்பு கொண்ட அவன் ஸ்ரீமன் நாராயணன் அணிந்துள்ள கௌஸ்துவமணி போன்றும் சூரியனை விட பிரகாசமானதுமான சிந்தாமணி என்கிற ஒரு சிறந்த மணியை அவனுக்கு அளித்தான். அம்மணியை தரிசிப்பது, அதை பற்றி நினைப்பது, கேட்பது ஆகியவற்றாலே மனிதர்கள் பல பல நன்மைகளை பெறலாம். சிவபெருமானையே அண்டி நிற்கும் சந்திரசேனன் அச்சிந்தாமணியை கழுத்தில் அணிந்து அரசு கட்டிலே விற்றிருக்க அக்காட்சி தேவர்கள் மத்தியில் சூரிய தேவனே அமர்ந்திருப்பது போன்று தோன்றுமா? இதை கண்ட மற்ற மன்னர்கள் மனதில் பேராசை மூண்டது. அதனால் அவர்கள் கலக்கம் கொண்டனர். அதனால் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பெரும் படையுடன் உஜ்ஜயினி நகரத்தின் நாற்புறம் சூழ்ந்து கொண்டனர். இதை கண்ட சந்திரசேனன் மகாகாலேஸ்வர ஜோதிலிங்கத்தை சரணம் பற்றி பகல் இரவு என்று பாராமல் மன ஒடுக்கத்தோடு உபவாசம் இருந்து ஆராதிக்கலானான். இவனது பக்தி கண்டு மகிழ்ந்த இறைவன் ஒரு உபாயம் செய்யலானார். இச்சமயத்தில் அங்கு சிறந்த நகரத்தில் ஓர் இடைப்பெண் வசித்து வந்தாள். அவளுக்கு ஒரே ஒரு மகன், அவளோ விதவை. அவள் உஜ்ஜயினி நகரில் வெகு காலமாக வசித்து வரபவள். ஒரு நாள் அவள் தனது 5 வயது மகனுடன் மகாகாலேஸ்வரர் திருக்கோயில் சென்றார். அங்கு மன்னன் செய்யும் சிவபூஜையை மிகுந்த பக்தியோடு தரிசித்தார் மிகவும். பின்னர் அவள் சிவபிரானை வணங்கிவிட்டு தன் குடிலுக்கு வந்தாள். இவளது மகனும் அச்சிவபூஜையை நன்கு கவனித்து பார்த்தான். அவனுக்கு இருந்த குதூகலத்தில் தானும் சிவபூஜை செய்ய விரும்பினான். ஆகவே தன் குடிசைக்கு பக்கத்தில் இருந்த ஓர் அழகிய கல்லை எடுத்து வந்து அதை தன் குடிசை அருகிலேயே ஒரு தனித்த இடத்தில் வைத்தான். அதையே சிவலிங்கமாக பாவித்தான். பக்தியின் மேலீட்டினால் செயற்காயாக நறுமணச் சந்தனம், அலங்காரத்திற்கான பூக்கள், அழகிய வஸ்திரம், நறுமணத் தூபம், தீபம், மங்கள அச்சதை முதலியனவற்றை சேகரித்தான். மன உரிமையோடு பூசித்தான். மனதளவிலேயே இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்தான். அழகிய இலைகள் பூக்கள் கொண்டு பூஜித்தான். பலவாறாக நடனமாடினான். திரும்ப திரும்ப இறைவன் திருவடிகளில் தலை வணங்கினான். இச்சமயத்தில் சிவனிடமே மனத்தை செலுத்தி உலகை மறந்திருந்த தன் மகனை அவ்விடைப்பெண் உணவு கொள்ள அழைத்தாள். அவனது மனம் முழுவதும் சிவபூஜையில் அன்றோ ஒருங்கிணைந்துள்ளது. பலமுறை அழைத்தும் தன் மகன் வராதது கண்ட தாய் அங்கு வந்தாள். மகன் இரு கண்களையும் மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்திருப்பது கண்ட அவள் மகனை பிடித்து இழுத்தாள். அவன் அசையக்கூட இல்லை. இதனால் சினம் கொண்ட அவள் மகனை அடித்தாள். அழைத்தும் இழுத்தும் அடித்தும் மகன் கண் திறந்து பாராததால் மேலும் சினந்த அவள் அச்சிவலிங்கத்தை எடுத்து சிறிது தூரத்தில் விட்டெறிந்தாள். பூஜைக்கான பொருட்களையும் அழித்தாள். அதைக் கண்டு அச்சிறுவன் ஐயோ ஐயோ என்று அலறி அழ ஆரம்பித்தான். தாயோ அவனை மிரட்டிவிட்டு வீட்டிற்குள் சென்றாள். தாய் சிவபூஜையை கெடுத்தது கண்ட சிறுவன் தேவதேவா மகாதேவா என்று அலறி மூச்சித்தான். கண்களில் நீர் வெள்ளமெனப் பெருகியது. 2 மணி நேரம் கழித்து மூச்சை தெரிந்து கண் திறந்தான். கண் திறந்து பார்க்க இவனது சிறு குடிசையே சிவன் அருளால் மகா காலேஸ்வரரது அழகிய திருக்கோயிலாயிற்று. மணிமயமான திருக்கம்பங்கள், தரையெங்கும் படிகற்கற்கள் பரவி இருந்தது. பொற்கலசங்கள் அச்சிவாலயத்தின் அழகை பன்மடங்கு ஆக்கியது. அச்சிவாலயத்தின் அகன்ற வாயிற்படி, நிலை கதவு, முன்வாசல் அனைத்தும் பொன்னயம். ஆலயத்தின் நடுவில் நீல ரத்தனங்கள் வைரக்கற்கள் வரைந்து வைத்து செய்யப்பட்ட ஒரு உயர்ந்த மேடை. அம்மேடையின் நடுவில் ரத்தனமயமான ஒரு சிவலிங்கம். அச்சிவலிங்கத்தின் மேல் தன்னால் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள் அத்தனையும் கண்ட அச்சிறுவன் உடனே எழுந்திருந்தான், வியந்தான். பரமானந்த பெருங்கடலில் மூழ்கினான். பல்வாறு துதித்தான், பலவாறாக துதித்தான். சிவபிரானது திருவடிகளில் தலை சாய்த்து வணங்கினான். சூரியன் அஸ்தமித்தது. பின் அச்சிறுவன் அவ்வாலயத்தின்றும் வெளிவந்தான். தன் குடிசை இந்திரனது திருமாளிகை போல் ஒளிர்வதைக் கண்டான். வீடெங்கும் தங்கமயம். அம்மாளிகையினுள் நுழைந்த சிறுவன் ஆங்காங்கே பொன்னும் மணியும் குவிந்திருக்க தன் தாய் பொன்னும் மணியும் இழைத்த திரு ஆபரணங்கள் அணிந்து தேவருலக பெண் போல் ஓர் அழகிய கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்க கண்டான். அச்சிறுவன் தாயை எழுப்பினான். இவ்வளவும் சிவனாரது திருவருளன்றோ? எழுந்திருந்தவள் இவ்வளவையும் கண்டு திகைத்தாள். ஆனந்த வெள்ளத்தில் திளைத்தவள் தனது மகனை மார்போடு அணைத்துக் கொண்டாள். தன் மகன் கூறச் சிவபிரானது திருவருளை கேட்டறிந்தாள். உடனே நடந்த விவரங்கள் அனைத்தையும் சிவபிரானது திரு ஆராதனத்திலேயே மூழ்கியிருக்கும் மன்னனுக்கு தெரிவித்தாள். மன்னனோ தன் நியமங்களை அதாவது கடமைகளை பூர்த்தி செய்தவன் இரவு நேரத்தில் அங்கு வந்து பார்த்தான். சிவபிரானையே மகிழச் செய்த சிவிருவனது பெருமையை கண்டான். மன்னனுடன் மந்திரிகளும் புரோகிதர்களும் கூட இதைக் கண்டு வியந்தனர். அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர். கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. சிவபிரானது திருப்பெயரை உறக்க கூறிய வண்ணம் மன்னன் அச்சிறுவனை மார்போடு அணைத்துக் கொண்டான். அது ஒரு பெரும் விழாவாக காணப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சியில் சிவபிரானது திருப்பெயரை உறக்க கூறினர், போற்றி புகழ்ந்தனர். இந்நிகழ்ச்சி நடந்த அவ்விரவரும் முழுவதும் ஒரு நொடியெனக் கழிந்தது. போர் முழக்கமிட்டு நாற்புறமும் சூழ்ந்துள்ள மன்னர்கள் விடிவோரையில் தம் ஒற்றர்கள் வாயிலாக அங்கு நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் செவியுற்று வியந்தனர். பின் அனைவருமாக ஒன்று கூடி இந்த சந்திரசேனன் பரம சிவபக்தன், ஆகவே இவனை வெல்வது மிகவும் கடினம். மகா காலேஸ்வரது நகரமான உஜ்ஜயினியை இவன் சிறிதும் பயமின்றி பரிபாலித்து வருகிறான். அவரது நகரில் உள்ள சிறு பையனே துணை சிவபக்தனாக இருக்க மன்னரை பற்றி என்ன சொல்வது? இவரோடு நாம் பகை பாராட்டினால் சிவபிரானது கோபத்திற்கு அளாவோம், அதனால் நாமும் அழிந்து விடுவோம். ஆகவே இவனோடு நட்பு கொள்வதுதான் நலம். இதனால் சிவபிரானும் நம் மீது கருணை புரிவார் என்று பேசிக் கொண்டனர். சூதர் கூறுகிறார், மகிழ்ச்சிகளே, இவ்வாறு நிச்சயித்த மன்னர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டனர், பகைமையை ஒழித்தனர். சந்திரசேனனது அனுமதி பெற்ற அம்மன்னர்கள் மகிழ்ச்சியோடு மகாகாலரது அந்நகரினுள் சென்ற நுழைந்தனர், மகாகாலரை பூஜித்தனர். பின் அந்த இடைப்பெண்ணின் பெறக்கரிய பெரும்பேற்றை வியந்து போற்றிய வண்ணம் அவளது வீட்டிற்கு சென்றனர். மன்னன் சந்திரசேனன் முன் சென்று அவர்களை முகமன் கூறி வரவேற்றான். விலை மதிப்பற்ற இருக்கையில் அமர்ந்த அவர்கள் வியந்தனர், மகிழ்ந்தனர். இடைச்சிறுவனுக்கு அருள் புரிய தானாக தோன்றிய சிவலிங்கத்தையும் திருக்கோயிலையும் கண்டனர். தங்களது மனதை சிவ பரம்பொருளிடமே ஒடுக்கினர். பின் அனைவரும் சிவன் அருள் வேண்டி அச்சிறுவனுக்கு பல பல பொருள்களை பரிசாக வழங்கினர். பின் அவர்கள் அனைவரும் தங்கள் ராஜ்யங்களில் இருக்கும் இடையர்கள் அனைவருக்கும் இச்சிறுவனை மன்னனாக ஆக்கினர். இக்காலகட்டத்தில் அனைத்து தேவர்களாலும் வணங்கப்படுகின்ற தேஜோமானான அனுமான் அங்கு வந்து தோன்றினார். அவரை கண்டதும் அனைவரும் சட்டனை எழுந்து நின்றனர். பக்தி மிக தலை சமைத்து வணங்கினர். அவர்களது பூஜையை ஏற்ற ஆஞ்சநேயர் அவர்கள் மத்தியில் அமர்ந்து அவ்விடைச் சிறுவனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அம்மன்னர்களை பார்த்து, மன்னர்களே, நீங்களும் மற்ற உடல் படைத்த ஜீவராசிகளும் நான் சொல்வதை கேளுங்கள். இதனால் உங்கள் அனைவருக்கும் நலன்கள் பல விளையும். உலகத்தினர் அனைவருக்கும் சிவபிரானே அன்றி வேறு எவரும் சரணமாகார். இவ்விடைச் சிறுவன் சிவபூஜையை கண்டான், அவ்வளவுதான். மந்திரம் எதுவும் தெரியாது. பூஜையில் கொண்ட ஆசையின் உந்துதலால் மந்திரமின்றி பூஜித்தாலும் சிவன் அருளை பெற்றான். இதுவன்றோ பெரும் பெறற்கரிய பெரும்பேறு? இடைக்குலத்தின் பெருமையை உயர்த்திய இச்சிறுவனன்றோ பரம சிவபக்தன்? இவன் இகவர இன்பங்களை பெற்று முடிவில் முக்தியும் பெறப்போகிறான். இவனது வம்ச பரம்பரையில் 8வது தலைமுறையில் பெரும் புகழுடன் நந்தன் என்பவன் பிறக்கப் போகிறான். அவனுக்கு ஸ்ரீமன் நாராயணரே, ஸ்ரீ கிருஷ்ணன் என்கிற திருப்பெயருடன் மகனாக அவதரிக்கப் போகிறார். இன்று முதல் இவ்வுலகம் இவனை ஸ்ரீகரன் என்கிற திருப்பெயரால் புகழட்டும் என்று கூறியருளினர். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, இவ்வாறு கூறிய வானர சிரேஷ்டரான அனுமான் மன்னர்கள் அனைவரையும் கருணையோடு கடாட்சித்து பின் அவ்விடைச் சிறுவனுக்கு சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியை தரும் சிவ உபாசனைக்கான அனைத்து அறநெறி முறைகளையும் உபதேசித்தார். பின் அனைவரும் பார்த்திருக்க அங்கேயே மறைந்து அருளினார். மன்னர்களும் சந்திரசேன மன்னனிடம் விடைபெற்று தங்கள் ராஜ்யம் திரும்பினர். அனுமானிடம் உபதேசம் பெற்ற ஸ்ரீகரன் என்னும் இடைச் சிறுவனும் அறநெறி பிறழாத அந்தணர்களோடு கூடி சிவோபாசனை செய்யலானான். மன்னனும் சிறுவனும் இருவருமாக மகாகாலேஸ்வரரை நித்தமும் வழிபடலாயினர். காலம் வந்தபின் முக்தியும் பெற்றனர். மகா காலேஸ்வரரான இஜோதிலிங்கம் சான்றோர்களது பெரும் நிதி, தஞ்சம் புகுமிடம், தீயோர்களை அழித்து நல்லோர்களை வாழ வைப்பவர். இச்சரிதம் அனைத்து சுகங்களையும் அழிப்பது சிவபக்தியை நல்குவது, அதை பன்மடங்காக வளர்ப்பது, வர்க்கத்தையும் அழிப்பது. அத்தியாயம் 18. ரிஷிகள் கேட்கிறார்கள், சூத புராணிகரே, இதுவரை அடியார்களை ஆட்கொண்டிருந்தும் மகா காலேஸ்வர ஜோதிலிங்கத்தின் அற்புதமான வரலாற்றை கூறினீர்கள். இனி 4வது ஜோதிர்லிங்கமான ஓங்காரேஸ்வரர் பற்றி கூற வேண்டுகிறோம். அது ஓங்காரத்தலத்தில் உள்ளதாம். அச்சிவலிங்கத்தின் தோற்றம் பற்றி தயவு செய்து கூறுங்கள். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, ஓங்காரம் என்னும் தலத்தில் பரமேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஜோதிலிங்கம் எவ்வாறு தோன்றினார் என்பதை கூறுகிறேன். அன்போடு கேளுங்கள். முன்பொரு சமயம் தேவரிஷி நாரத பகவான் கோகர்ண க்ஷேத்திரம் சென்று அங்கு விளங்கும் கோகர்ணேஸ்வரர் என்கிற சிவபெருமானை மிகவும் பக்தியோடு பூஜித்து வந்தார். பின் சிறிது காலம் கழித்து அம்முனிவர் அங்கிருந்து புறப்பட்டு விந்தியமலைச்சாரலுக்கு வந்தார். விந்தியமலை அரசன் அவரை மிகவும் பக்தியோடு உபசரித்தான். அவன் தன்னிடம்தான் அனைத்தும் உள்ளனவே, எதற்கும் குறைவில்லையே என்று சிறிது செருக்குடன் நாரதர் முன் வணங்கி நின்றான். அவனது செருக்கை அறிந்த நாரத மகரிஷி சற்றே பெருமூச்செறிந்தார். அவர்தான் செருக்கர்களின் செருக்கை அடக்குபவராயிற்றே. நாரதர் பெருமூச்செறிந்தது கண்ட விந்தியன் மகரிஷியே, என்னிடம் என்ன குறை கண்டு பெருமூச்சு விட்டீர்கள்? அதன் காரணம் என்ன என்று கேட்டான். நாரதர் பதில் கூறுகிறார், விந்தியனே, உன்னிடம் அனைத்தும் தான் இருக்கிறது, ஆனால் மேரு பர்வதம் உன்னை விட உயர்ந்திருக்கிறானே. அவனது கொடுமுடிகள் தேவர் உலகம் வரையன்றோ உயர்ந்துள்ளது, ஆனால் உனது கொடுமுடியோ அவ்வளவு உயர்வில்லையே, அவ்வளவு உயரமில்லையே. இவ்வாறு கூறிய நாரதர் வந்த வழியே திரும்பிச் சென்றார். நாரதர் கூறியதை கேட்ட விந்திய மலையரசன், என் வாழ்வே வீணாகிவிட்டதே என்று தன்னையே நொந்து கொண்டான். பின், சரி, இதுவும் நன்மைக்கே, விஸ்வநாதரான சிவபிரானை குறித்து கடுந்தவம் செய்வேன் என்ற மனதில் உறுதி கொண்டு சிவபிரானையே சரணம் பற்றினான். ஓங்காரம் எங்கு விளங்குகிறதோ அந்த தலத்திற்கு சென்றான். மகிழ்ச்சி பொங்க மண்ணினால் ஒரு சிவலிங்க திருமேனியை ஆக்கினான். பூசனை புரிந்தான். சிவத்தியானத்தில் ஆழ்ந்தான். இவ்வாறு 6 மாத காலம் கழிந்தது. தவம் செய்யும் இடத்திலிருந்து சிறிதும் நகரவில்லை, ஏன் அசைய கூட இல்லை. இக்கடுந்தவத்தை கண்ட பார்வதிநாதன் மகிழ்ந்து அவன் எதிரில் தோன்றி காட்சியளித்தார். இக்காட்சி யோகிகட்கும் கிடைத்து அரிதாகும். அப்பொழுது சிவபெருமான் விந்தியனை நோக்கி, விந்தியனே, உன் தவம் கண்டு மகிழ்ந்தேன். அடியார்களது விருப்பங்களை நிறைவேற்றுவதென்றோ எனது எண்ணம் என்று கூறியருளினார். விந்தியன் கேட்கிறான், தேவதேவனே, சம்புவே, தாங்கள் அடியார்களுக்கு எளியவரன்றோ? தாங்கள் என் மேல் கருணை கொண்டுள்ளது உண்மையாகில் நான் விரும்பியவாறு காரியங்களை நிறைவேற்றி தருவருமாற அறிவை தந்திடுக. இதை கேட்ட சிவபெருமான், அந்தோ இந்த முட்டாள் மற்றவர்களுக்கு தீமை அளிப்பதான வரத்தை என்றோ கேட்கிறான். என் செய்வது? நான் தரும் வரம் பிறருக்கு கேடு விளைவிக்காது நன்மையே தருவதாக ஆகட்டும் என திருவள்ளம் கொண்டு, விந்தியனே, நீ எவ்வாறு விரும்புகிறாயோ அவ்வாறே ஆகட்டும் என்று அவன் வேண்டியவாறே திருவாய்மலர்ந்து வரமளித்தார். இதற்குள் தேவர்களும் தூய இதயம் படைத்த ரிஷிகளும் அங்கு வந்து கூடினர். சிவபெருமானை போற்றி தொழுதனர். பின், இறைவா, தாங்கள் உலக நலன் கருதி இங்கேயே நிலைத்து வாசம் செய்ய வேண்டும் என வேண்டினர். சிவபிரானும் உலக நலன் கருதி தேவர்களின் வேண்டுதலை ஏற்றார். அங்கிருந்த ஒரே ஒரு ஓங்கார லிங்கமே இரண்டாக ஆயிற்று. பிரணவமான ஓங்காரத்தில் நிலை நிற்கும் இறைவன் ஓங்காரேஸ்வரர் என புகழப்பட்டார். விந்தியன் பிடித்து பூஜை செய்த மண்ணாளாகிய பார்த்திவலிங்கத்தில் எந்த சிவபரம்பொருளின் அருட்பெருஞ்சோதி நிலைந்து நிற்கிறதோ அந்த பரமேஸ்வரர் அமலேஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். இந்த ஓங்காரேஸ்வரரும் அமலேஸ்வரரும் அடியார்களது விருப்பங்களை வாரி வழங்குவனவாகும். அப்பொழுது தேவர்களும் ரிஷி முனிவர்களும் அவ்விரண்டு சிவலிங்கங்களையும் பக்தியோடு பூஜித்தனர். அதனால் மகிழ்ந்த சிவனாரிடம் பல பல வரங்களை பெற்றனர். பின் அவரவர்கள் தங்கள் உலகு சென்றனர். விந்திய மலையரசன் மகிழ்ச்சி கொண்டான். விரும்பிய வரனை பெற்று மனத்தாங்களை ஒழித்தான். இவ்வாறு சிவபிரானை பூஜிப்பவர் திரும்பவும் தாயின் கருவறையில் காணார். அதாவது கருவறையில் கிடந்துழலும் பிறவி பெறார். சர்வ நிச்சயமாக தங்கள் மனைவி மன விருப்பங்களை பெறுவார்கள். சர்வ நிச்சயமாக தங்கள் மன விருப்பங்களை பெறுவார்கள். முனிவர்களே, ஓங்கார தலத்தில் இறைவன் ஓங்காரேஸ்வரராக தோன்றியதையும் அவரை பூஜிப்பதால் பெறும் நன்மைகள் நலன்களையும் இதுவரை கூறினேன் அல்லவா? இனி கேதாரேஸ்வர ஜோதிலிங்கத்தை பற்றி கூறுவேன்.
3: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு, பலரும் சிறந்தியும் பூஜித்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: பரமா பெற்ற அத்தியாய வரம் பெற்ற அத்தியாயம். பரமா என்கிறவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாவல், 4 தலையோட இருப்பார். பரமாவுக்கு 4 தலை, அவர் முன்ன 5 தலை இருந்துச்சா, 1 தலையை சொல்லி விட்டார். முன்னே 5 தலை இருந்துச்சு, அதுல 1 தலையை சொல்லி விட்டாரு. 4 தலைங்க. அது நம்ம அவ்வே பாடினா ஒரு பாட்டு, அவ்வே வீட்டுக்கு விருந்து போயிருந்தா அப்படி அந்த போன வீட்டுல கணவன் மனைவி இருந்து போயிரு. அந்த மனைவி இருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருந்தாலும், ரொம்ப புத்திசாலியா ஓரமா நல்லா இருந்தாலும், புருஷன் மண்டா இருந்தானா, ரொம்ப மக்கா இருந்தவ நடக்கையும் பேச்சு இவன் பேச்சுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சுதான். இத பார்த்து அந்த அவைக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. யாரு மேலன்னா பரமா மேலும் மேச்சாகிற ஒண்ணு கொண்டு மேச்சாகிற அப்படி சேர்த்து வைக்கிறது கூட்டு போய் எப்படியா பரமா அது பரமாதான். இப்ப ஒண்ணு பொருத்தமா சேர்த்து வைக்கணும் இல்ல மாப்பிள்ள கண்ணம் கரையின்னு பொண்ணு செக்க செவ்வேன்னு இல்லாம மாப்பிள்ளை செக்க செவ்வேன்னு பொண்ணு கண்ணம் கரையின்னு இல்லாம அறிவு இல்லாத அறிவு அறிவு

தீயின்படி அற்ற தலை போல அறாத தலை நான் என எண்ணால் போல என்றாலும் பரத்துவாச முனிவனை இனிது நோக்கி வென்று என் ஜிலக்கை வெம்போர் விசயனும் துறைக்கும் மேனாள் மண்டலம் கமலப்புத்தேல் மாதவம் அடைத்தார் என்றாய் நன்றதை விரித்திச்சாலும் நவீனன் அவ்வளவு விட்டான். அதனால பரமா தவம் பண்ணினான் என்று சொல்லுகிறீர்களே அதை நன்றாக சொல்லுங்கன்னு காட்டான். அதுக்கு சொல்றாரு, முன்னூறு காலம் முகூர்த்த நிலாவணி மன்னன் மாய மயக்குறா நான் முகன் பன்னெடும் மகள் பாதியூரின் புறா தன் மறந்து தவிந்தனன் தந்தையர். அதனால பிரமாவானவர் விஷ்ணுவானவர் எல்லாம் உயிர்களே, பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் உயிர்களே. அந்த உயிர்களுக்கு ஒரு ஒரு காலங்களிலே மயக்கம் தான், ஒரு ஒரு காலங்களிலே மயக்கம் இந்த உயிர்கள் என்று சொன்னால் மலத்தோடு கூடியது, உயிர்கள் என்றால் மலத்தோடு கூடியது. அதனால பசு என்ற சொல்லாலேயே அது நன்றாக விளங்கும். அப்படி மலத்தோடு கூடியிருக்கிற உயிர்களுக்கு ஒரு காலம் சிவனை மறக்க முடியாது இருக்கும், உலக போகங்களை விரும்பி எதுல அழுந்தி அதை மறக்க முடியாது, அது பரமவிஷ்ணுக்களுக்கு உண்டு. அந்த முறையில இந்த பரமாவானவர் சிவனை மறந்தாரா உலக போகங்களிலே மிக குழப்பமாக இருந்தாராம். பரமாவுக்கு மூணு கொண்டாட்டி அதுதான் வந்து சரஸ்வதி சாவித்ரி. அப்படின்னு முக்கியமான மனைவி சரஸ்வதி, முக்கியமான மனைவி சரஸ்வதி, ரெண்டு பேரும் ஒரு காலேஜில் படித்து கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒரே மாதிரி படிக்கும் பரமாவும் சரஸ்வதியும் ஒரே மாதிரி இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஒரு காலேஜில் படிக்கிறாரு அப்படியே அதே மாதிரி ரெண்டு பேரும் அகிலாண்டேஸ்வரி காலேஜில் படிச்சு ஆறு பரமாவும் வேதத்தை படிச்சு அவரும் வேதத்தை படிச்சு ரெண்டு பேரும் அந்த பதவியை பெற்றிருக்கிறார். பெரும் பதவி, பெரும் பதவி கல்வி அதிகாரி. அப்படி நிலாவணி மன்னன் மாயை மயக்குற சிவபெருமானுடைய மாயை மயக்குவிச்சார், மயக்கி அதன் மூலமாக உண்மையை காட்டும். நான் முகன் பன்னெடும் பகல் பாதியூரின் புற தன் மறந்து தவிர்ந்தான் தந்து. அப்படி சரஸ்வதி முதலான மனைவியோடு இருந்து உலக போகங்களை அனுபவித்துக் கொண்டு சிவனை மறந்தான், தன்னுடைய செயலையும் மறந்தான், தன்னுடைய செயலாக இருக்கிற படைத்தல் தொழிலையும் மறந்து விட்டார். சிவனை மறக்கும் போது படைத்தல் தொழிலும் மறந்து போயிடும், சிவனை மறக்கும் போது படைத்தல் தொழிலும் மறந்து போயிடும். அதனாலே மறந்தான். இன்னவா என்ன காரணம் நிறைய பெற்று அதனால கஷ்டப்பட்டவெல்லாம் பாத்துட்டேன், அதனால இப்ப இருக்கிறதெல்லாம் சுதாரிச்சு. அதனால இப்ப ஒண்ணு இல்லை, அதனாலே விஷ்ணு பிரம்மா முப்பதனாயிரம் பிள்ளைகளை பெற்றார். பெற்றார் என்று சொன்னால் இப்ப இந்த சமயத்துல என்ன இருந்தார் பிரம்மா என்றால் உலக போகங்களில் இருந்தார் என்று சிவ நினைவில், சிவ பக்தி இல்லாமலும் சிவனை நினையாமல் உலக போகங்களிலே ஆழ்ந்து இருந்தபடியினாலே பிறந்த பிள்ளைகள் எல்லாம் துஷ்டர்களாக பிறந்துட்டலாம், பொல்லாத பிள்ளைகளாக பிறந்துச்சு. அதனால புள்ள பிறக்கும் போது தவத்திலிருந்து பிள்ளையை பிறக்கணும், மேலே தவத்தடமையாகுமா அப்படின்னா கல்யாணத்துக்கு முந்தையும் பத்தி இருக்கணும், கல்யாணம் பண்ணவர் கூட ரொம்ப பத்தி பண்ணும், கல்யாணத்துக்கு பிறகு எப்படி இருக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சிவபக்தியா இருக்கணும், சிவபக்தியா அப்படின்னு தானே மார்க்கண்டேயர் பத்தாது, அப்படின்னு தானே ஞானசிம்மத்தனை பத்தாது. தவம் இல்லையானால் புள்ள தவம் மருந்து பார்க்கறவனுக்கே புள்ள ஒரு புதிய பிறக்க மாட்டேங்குது. அதனால அவசியமா தவம், எல்லா பொருளும் தவத்தாலதான் வைக்கும், எல்லா பொருளும் தவத்தினாலதான் வரும். அதனால இப்படி பரமா இந்த நிலை இருந்த காரணத்தினால புள்ளகள் முப்பதனாயிரம் புள்ளகளும் கடியராகி உதித்தவ காமுக கொடியர் வந்து புலிவி, இந்த முப்பதனாயிரம் பிள்ளைகளும் கொடியவர்களாய் அசுர குணமுடையவர்களாய் பொல்லாத காரியங்களை செய்பவர்களாய் இருந்தாரு. அதன் மூலமாக அவர்களுக்கு பிள்ளைகள் நிறைய பிறகு முப்பதனாயிரம் அந்த பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் ராட்சதர்களா பிறந்துச்சு, அது ராட்சதர்களாகவே பிறந்துச்சு. ராட்சத உணவுகளுக்கு இருந்துச்சா அதே மாதிரி ஒரு நல்ல திருடனுக்கும் நல்ல திருடிக்கும் ஒரு புள்ள உணவுச்சா அமெரிக்காவில் நல்ல திருடனுக்கும் நல்ல திருடிக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா நம்ம திருக்கல. அது பிறக்கும் போதே அந்த நர்சு கையில இருந்து மோதிரத்தை வள்ளிச்சா அந்த போறத அவரோட ஞானம் அப்பா அம்மாவும் நல்ல திருடி அப்பாவும் இது நம்ம பெரிய புராணத்துல சொல்றாரு சேர்க்கலா சுவாமி ஞான சம்பந்தர் அவதாரத்துக்கு 26 வாட்டு சொல்லி 26 வாடல் திருடி அப்புறம் அவதாரம் செய்தார் சொல்றாரு. அதுல அந்த சிவபாதபுரதையரும் பகவதி அம்மையாரு எப்படி இருந்தார்கள், அவருடைய மரபு எப்படி, அவருடைய குணம் எப்படி, அவருடைய கொள்கை எப்படின்னு ஒரு பாட்டுல இருக்கார். எப்படி சொல்றாருன்னா மரபிரண்டும் செய்வதில்லை, இதை ரொம்ப அவசியமா கேட்க வேண்டிய மரபிரண்டும் செய்வதில்லை, இரண்டு பேருமே செய்வதில்லை, அந்த வம்ச பரம்பரையும் செய்வதில்லை, இந்த பரம்பரையும் செய்வதில்லை, செய்வதில்லை.

0: சிவனை வழிபடுகின்ற இரண்டு வம்சமும் சிவனை வழிபடுகின்ற கொள்கையை உடையவர்கள். பரம்பரையே பரம்பரையே அது மலவனையாருக்கு வழிவழியாளாய் மனஞ்சை குடி பறந்த வளர்வியாது மரதிரண்டும் செய்வநெறி வழிவந்த கேள்மையினர் வழிவந்த கேள்மை வழிவந்த கேள்மையினா அது தொடர்ந்து இந்த பரம்பரை அந்த பரம்பரை பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டி அந்த மாதிரி சொல்றோம். வழிவந்த கேள்மையினர் அவங்க எப்படிப்பட்டவங்களா சிவபெருமானத்தவர வேற யாருமே தெரியாது வேற சாமி ஒண்ணுமே தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கலாமா? சிவபெருமானத்தவர இத்தனை சாமி இருக்கு ஒவ்வொருத்தர் எத்தனை சாமி இருக்கு ஒரு அம்மா சொன்னா ஒரு சாமியும் கூட உள்ளது இல்லை ஒரு சாமியும் கூட உள்ளது இல்லை எல்லா சாமியும் நான் கும்பிட்டுதான் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மை தெரியாது உண்மை மரவிரண்டும் செய்வ நெறி வழிவந்த ஏன்னா அறவு அணிந்த சடைமுடியார் அடியாளால் அறியாது அறவு அணிந்த சடைமுடியார் இருக்கிறாரே அவருடைய திருவடியை தவிர வேற தெரியாதாம். அறவணிந்த சடைமுடியார் அடியலால் அறியாது பரவு திருநூற்றன்பு பாலிக்கும் தன்மையராய் திருநீற்றிலே மிக அன்புடையவராய் பரவு திருநூற்றன்பு பாலிக்கும் தன்மை விரவும் மறையும் மனை வாழ்க்கை வியப்பையும் மனை வாழ்க்கையா அது மறை வாழ்க்கையா அது மறை வாழ்க்கையா என்று சொல்ல முடியாது. மறை வாழ்க்கையா அல்லது மறை வாழ்க்கையா இல்ல மறை கலந்த மனை வாழ்க்கை மறை கலந்த மனை வாழ்க்கை போடும் போதே சிவசிவான்னு சிவனடியாருக்கும் சிவனுக்கும் ஆகவும் அப்படின்னு சமைக்கிறப்பா இந்த அன்னம் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் ஆகவும் அப்பா இந்த மாதிரி எல்லாம் பிரசங்க கேட்டா என்னமா இருக்கா எப்படி இருக்கும் கடைபிடிச்சா என்னமா இருக்கும் இந்த அன்னம் சமைக்கப்படுகிற அன்னம் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் ஆகணும்னு நினைக்கணும். அதை செய்த சமய நிகழ்ச்சி சொல்றாரு அண்ணன் தனை குறித்தே ஆக்கும் அவன் அண்ணன் தனை குறித்தே ஆக்கும் அவன் தனக்குன்னே அந்த சோறு ஆக்குறவன் அண்ணன் தனை குறித்தே ஆக்கும் அவன் அந்தனன் தன்னை வதைத்தானுக்கு ஒத்தான். நமக்கு தனக்குன்னே சோறு ஆக்குறவன் ராவணனை கொன்ற பாவம் சோத்தை இறக்கி சோத்து பழகி பூச்சி போடுது நாமம் போடுறது இல்லை பூச்சி அதனாலே இப்படி அந்த மனை வாழ்க்கையே மறை கலந்த மனை வாழ்க்கை நிற்கும் போதும் எழும் போதும் உறங்கும் போதும் விழிக்கும் போதும் நடக்கும் போதும் சிவனாம் எல்லா செயல்களிலும் அந்த வேதத்துல விதிக்கப்பட்டபடி நடக்கிறது. விதித்ததை கொண்டு விளக்கியதை விட்டு அதே மனைவன் விதித்தபடி நடக்கும் வேதத்திலே விதித்த விதிப்படி நடக்கும். இப்படித்தான் உட்கார்ந்து சாப்பிடணும் இப்படித்தான் தலையை வைக்கணும் இப்படித்தான் காலம் தோட்டணும் இதெல்லாம் உருதுவும் தெரியலப்பா. கூடும் போது கீழே நமஸ்காரம் பண்ணும்போது நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவர்களையோ அல்லது ஆலயத்திலேயோ சாமியை வணங்கும் போது கிழக்கையும் வடக்கையும் கால் நிறுத்தப்படாது. காசியனை களைவா நீட்டல் கிழக்கினும் வடக்கும் காலை தெற்கையும் மேற்கையும் கால் நிற்கணும் தலை வடக்க கிடக்கிறது. இன்னும் பல பேருக்கு தெரியல பல பேருக்கு பூஜை பண்றவாடு கூட தெரியலப்பா பண்றான்னா ஒரு சீச்சை வாங்கிட்ட மாதிரி தெரியுமா படம் கேட்டாலும் தெரியும் படம் கேட்கலாம் அப்படி தெரியும். அதனாலே அப்படி அந்த மறை கலந்த மறை வாழ்க்கை என்பாரு சேர்க்கிறாரு செவ்வாத உதயம் பகுதியம் அதனாலதான் எனக்கு முடியும் அதனாலதான் அதனாலே இப்படி பிரம்மா இப்படி பிள்ளை பெற்றுட்டார் சிவபக்தி இல்லாம போன அப்படினாலே இப்படி பிள்ளை வளர்ந்து உலகத்தை எல்லாம் கெடுக்கிறாப்புல அரக்க தொகுதியால் மாற்ற நோக்கு மனிதரை மையகம் மாற்றுதொகையை ரீதி அலைவரோ போற்றுவானவர் கண்டு போறாமையால் பழியுங்காம கவலை விழுந்துள்ளார் வழியும் சிந்தையன் ஆகி அடைந்துள்ளார் பழியும் தேரலன் ஆகிய பன்மறை மொழியும் பண்ணவன் பான்முறையிட்டனர் மொழியின் பண்ணவன் பான்முறையிட்டனர் முறையிடுதொனி கேட்டல் மூதனர் மறை விரிஞ்சனர் வஞ்ச புதல்வரு அறநிழந்த அறக்கது மாற்ற உறுதி மைந்தன் ஒருவரை பெற்றனர். தேவரெல்லாம் போய் பிரமாகிட்ட வந்து முறையிட இப்படி உள்ளகளாலே உலகத்துக்கு இவ்வளவு விருதல் வந்துருச்சுன்னு முறையிட அதுக்கு மேல ஒரு உத்தரவை பெற்றானா அந்த புத்திரை எல்லாத்தையும் ஜங்காரம் பண்ணாரு அப்படி பிள்ளைய பார்த்தார் பெற்ற போத பெருந்திறன் மைந்தரார் குற்றமேவும் கொடியனுமாங்கவர் பற்றி நல்கிய பாலங்கள் சார்ந்துள்ளார் முற்றும் ஒல்லை முடிந்து தொலைந்தனர் தொலைந்த விண்ணை தொடுகடல் வையவன் நலந்தடைந்து சிறந்தது நானோடு இலங்கு சுதி இமயவரியாகவும் புலஞ்சுடல் துற துறக்கத்திலே போயினர் கொண்டரீகன் அதன் பின் குறுக்கென பண்டமர்ந்த இயற்கையை பாற்றி மால் கொண்டது இங்கே குறித்து புலர்ச்சி உண்டு உலக்கிடல் உண்டு விளம்புவான் இக்கடுங்கொலை கையறை யாதுக்கு மக்கள் இருந்து பயந்தனன் மற்றியான் மிக்க வந்தவ தங்களை மீளவும் முக்க யாரின் பொருட்டு உயிர் உள்ளதே கரங்கு இத்தனை பாவங்களும் வந்துருச்சு இவ்வளவு பாவம் சேர்ந்துருச்சு பரமாவுக்கு முதல்ல மறந்திருந்த பாவம் அதனாலே இந்த பிள்ளை குற்ற பிள்ளைகள் பிறந்த பாவம் அதுக செய்த அக்கிரம இப்ப அதுகளெல்லாம் சங்காரம் பண்ணது ஏராளமா பாவம் இருந்துச்சு அதுக்கு பரமாவும் அப்படின்னு இப்ப நினைச்சு பார்த்து ரொம்ப கவலைப்பட்டார். கரண்டு தண்டரை காட்சி நிக்கிங்கவர் பிறந்த துன்பம் பெரிதும் அடைந்ததால் அறிந்த பின்னர் அவர்களுக்கு என்புறுத்து இறந்து வாடுவன் தைரிய என்பதே இணைய வாதகம். யானினி நீங்க கூற புனித வெந்தரை சூடும் புரிகளை தனி முதற் பொருளால் கால் அரிசித்தவன் இனிய நல்லருளால் இன்பு எய்துவேன். அதனால இந்த பாவங்கள் எல்லாம் தொலைய சிவபெருமானை பூஷித்து அந்த பாவத்தை பொய்க்கிக் கொள்ளுவேன் என்று எண்ணினார். சிவபெருமானை பூஷித்து அந்த பாவத்தை பொய்க்கிக் கொள்ளுவேன் என்று சிவ பூஷையினாலதான் பாவம் போகும். சிவபூஷையினால்தான் பாவம் போகுதான் நிறைய நம்ம சொல்லிவிடுற. இப்ப ராவணனை கொண்ட பாதகம் போக ராமேஸ்வரத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணினார். கும்பகர்ணனுடைய இங்க வந்து வந்துட்டான கும்பகர்ணன் கூலி வந்துட்டான் நம்ம போகும் இங்க திருவானக்காவிலே வந்துட்டான கும்பகர்ணன். அவனுடைய பாதகத்தை அவனுடைய அந்த பிரமகத்தியை துளைக்க கரிய மாரீஸ்வரரை பூஜித்து இங்கே அந்த லிங்கம் ஒன்று சொல்லி பூஜித்து பாதத்து போயிருந்தாலும் வரலாம். ரோட்டுக்கு வேறுக்காரர் வந்து கைதிய கரிய மாரீஸ்வரர் அது விருப்பத்து இல்லப்பா. நான் பதவாட்டை சொல்றேன் கரிய மாரீஸ்வரர் அர்ச்சனை பண்ணுன்னு சொல்றேன்னா அது எங்க இருக்குன்னு கேட்கறாங்க திருவானக்காவில் இருக்கிறவங்களே. அதனாலே அப்படி பாதகங்கள் பாவங்கள் படிகள் போவதற்கு சிவபெருமானுடைய பூஜையை தவிர வேற வழியே கிடையாது. அதனாலே அப்படி நான் போக்கிக் கொள்வேன் என்று எண்ணினான். தன்னடைந்தவர் தங்கற்கு ஒரு துணை அன்னவந்தனை அஞ்சி வத்தில் துணையாக இருப்பவன் சிவன் ஒருவனை. எல்லாருக்கும் துணையாக இருப்பவன் சிவன் ஒருவனை. எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் துணையாக இருப்பவன் யாரு? சிவன் ஒருவன். இல்லைன்னா இன்னெடுங்கிரி எய்தி அரிச்சனை உன்னருந்தவத்தோடு முகத்தினான் மாசித்தங்கள் மகத்தோறும் ஐந்தனை நேசித்து இங்கொரு நீள் வரதத்தோடு மாசத்திங்கள் அதிர்ச்சடை அண்ணலை பூசித்தன்போடும் போற்றினான் அங்கவன். இப்படி மாசி மாதத்திலே மக நட்சத்திரத்திலே இங்க பூஜையை ஆரம்பிச்சு சிறப்பாக பூஜை பண்ணினான். யாரு? பிரமா பூஜை பண்ணினான். அதற்கு மேல சிவபெருமான் வந்து வரம் கொடுக்கிறாரு. அது எப்படி கொடுக்கிறாரு, இது எப்படி கேட்கிறாரு என்பதை பத்தி திருவருளாலே சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த புராணம் இந்த படலை முடிகிறது. அடுத்தாப்புல வர்றதுதான் இந்த காலமும் அத்தியும் முக்கிய அடைக்கப்படும். அதான் இந்த ஒரு விஷயம் மாறப்படும். காலமும் அத்தியும் அத்தி யானை அத்தியங்கிற யானையும் பாம்பு சிவ சிவ. இப்ப இதுல பரமா வரம் பெற்ற அத்தியாயத்துல 16 பாட்டு ஒலிக்கிறோம். அப்படி 16 பாட்டு பரமா வரம் பெற்ற அத்தியாயம் 16.
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு பலரும் சிறந்தியும் பூஜித்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: பிரமா என்கிறவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அவர் 4 தலையோட இருப்பாரு. பிரமாவுக்கு 4 தலை. அவர் முன்ன 5 தலை இருந்துச்சா, ஒரு தலையை சொல்லி விட்டாரு. முன்னே 5 தலை இருந்துச்சு, அதுல ஒரு தலையை சொல்லி விட்டாரு. பிறப்ப இருக்கிறது 4 தலை தான். அதை நம்ம அப்பே பாடினா ஒரு பாட்டு அப்பே ஒரு வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தா அப்படி அந்த போன வீட்டுல கணவன் மனைவி இருந்துருது. அந்த மனைவி இருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியா ஓரமா நல்லா இருந்தாலும் புருஷன் மண்டா இருந்தானா ரொம்ப மக்கா இருந்தவ நடத்தையும் பேச்சு இவன் பேச்சுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சுதான். இதை பார்த்து அந்த அவைக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. யாரு மேலன்னா பரமா மேல. மேச்சாகிற ஒண்ணு கொண்டு மேச்சாகிற அப்படி சேர்த்து வைக்கிறது குருட்டு போய் எப்படியா பரமா அது பரமாதர். இப்ப ஒண்ணு பொருத்தமா சேர்த்து வைக்கணும் இல்ல. மாப்பிள்ள கண்ணை கரையின்னு பொண்ணு செக்க செவ்வேன்னு இருக்கலாமா, மாப்பிள்ளை செக்க செவ்வேன்னு பொண்ணு கண்ணை கரையன்னு இருக்கலாமா, அறிவு இல்லாத அறிவு அறிவு உடைஞ்சல ஆனது ஆவாது ஆவாது ஆனது. இப்படி இந்த பிரமா பண்ற அக்கறமும் சொல்லி அவர் கணக்கு முடிதான் சொல்றாரு. இந்த மாதிரி அறிவுள்ள ஒரு பொண்ணுக்குரிய அறிவில்லாத ஒரு கணவனை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அந்த பரமாவை நான் கண்டேன்னா, பரமாவை கண்டேன்னா அற்ற தலை ஓகர், அற்ற தலை ஓகர் அப்படிங்கறத சொல்றா பத்தியா. முன்ன ஒரு தலையே ஜெயவர்மான சொல்லி விட்டார். அற்ற தலை அறாத தலை நான் இணையும் பற்றி திரும்பி பறையன். அற்ற தலை போக அறாத தலை நான் இணையன் நல்லால் போல என்றாலும் பரத்துவாக முனிவனை நிது நோக்கி வெந்து என் ஜிலக்கை வெம்போர் விசயனும் துரைக்கும் மேனாள் மன்றலம் கமலப்புத்தேல் மாதவம் அடைத்தார் என்றாய் நன்றதை விரித்திச்சாலும் நவீனன் அவிழகுத்தான். அதனால பரமா தவம் பண்ணினான் என்று சொல்லுகிறீர்களே, அதை நன்றாக சொல்லுங்கன்னு கேட்டான். அதுக்கு சொல்றாரு, முன்னூறு காலம் முகூர்த்த நிலாவணி மன்னன் மாய மயக்குறா நான் முகன் பன்னெடும் மகள் பாரியூரின் புறா தன் மறந்து தவிந்தனம் தந்தையர். அதனால பிரமாவானவர் விஷ்ணுவானவர் எல்லாம் உயிர்களே, பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் உயிர்களே. அந்த உயிர்களுக்கு ஒரு காலங்களிலே மயக்கம் தான், ஒரு காலங்களிலே மயக்கம் இல்லை. உயிர்கள் என்று சொன்னால் மலத்தோடு கூடியது, உயிர்கள் என்றால் மலத்தோடு கூடியது. அதனால பசு என்ற சொல்லாலேயே அது நன்றாக விளங்கும். அப்படி மலத்தோடு கூடியிருக்கிற உயிர்களுக்கு ஒரு காலம் சிவனை மறக்க முடியாது இருக்கும். உலக போகங்களை விரும்பி எதுல அழுந்தி அதை மறக்க முடியாது, அது பரமவிஷ்ணுக்களுக்கு உண்டு. அந்த முறையில இந்த பரமாவானவர் சிவனை மறந்தாரா உலக போகங்களிலே மிக விருப்பமாக இருந்தாராம். பரமாவுக்கு மூணு கொண்டாட்டி அது வந்து சரஸ்வதி சாவித்ரி அப்படின்னு முக்கியமான மனைவி சரஸ்வதி, முக்கியமான மனைவி சரஸ்வதி. ரெண்டு பேரும் ஒரு காலேஜில் படித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஒரே மாதிரி படிப்பு அது பரமாவும் சரஸ்வதியும் ஒரே மாதிரி. இப்போ பக்கம் தானே பண்ணிக்கிறாரு, ஒரு காலேஜில் படிக்கிறாரு அப்படியே அந்த மாதிரி ரெண்டு பேரும் அகிலாண்டேஸ்வரி காலேஜில் படிச்சு யாரு பரமாவும் வேதத்தை படிச்சு அவரும் வேதத்தை படிச்சு ரெண்டு பேரும் அந்த பதவியை பெற்றிருக்கிறார். பெரும் பதவி, பெரும் பதவி கல்வி அதிகாரி. அப்படி நிலாவணி மன்னன் மாயை மயக்குற சிவபெருமானுடைய மாயை மயக்குதுன்றார். மயக்கி அதன் மூலமாக உண்மையை காட்டும். நான் முகல் பன்னெடும் பகல் பாரியூரின் புறா தன் மறந்து தவிர்ந்தனம் தந்து. அப்படி சரஸ்வதி முதலான மனைவியோடு இருந்து உலக போகங்களை அனுபவித்துக் கொண்டு சிவனை மறந்தான், தன்னுடைய செயலையும் மறந்தான், தன்னுடைய செயலாக இருக்கிற படைத்தல் தொழிலையும் மறந்து விட்டார். சிவனை மறக்கும் போது படைத்தல் தொழிலும் மறந்து போயிடும், சிவனை மறக்கும் போது படைத்தல் தொழிலும் மறந்து போயிடும். அதனாலே மறந்தான். இன்னவாறு இவன் இங்குரு நாளினே துண்ணுமூடர் பரர்மனை தோய்வர் உன்னறிஞ்சது குற்றுடமைந்தராய் முன்னோதித்தர் முப்பதனாயிரம், முப்பதனாயிரம் பிள்ளைகள் வாழ்ந்தான். முப்பதனாயிரம் பிள்ளைகள் நம்ம மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு இல்லாம பிள்ளைங்கிறது இல்ல, நீங்க அப்படி நினைச்சு விடாதீங்க. அதெல்லாம் நினைச்சா பிள்ளைகள் பிறக்கும் சுரி. நம்ம மாதிரி நம்மளை பார்த்தா இப்ப எல்லாம் பயந்துக்கிட்டு அதனாலதான் ஒண்ணு ரெண்டு ஒண்ணு என்ன காரணம், முன்னை எல்லாம் பிள்ளைகள் நிறைய பெற்று அதனால கஷ்டப்பட்டவெல்லாம் பாத்துட்டேன், அதனால இப்ப இருக்கிறதெல்லாம் சுதாரிச்சுட்டேன். அதனால இப்ப ஒண்ணு ஆறு இப்படி. அதனாலே விஷ்ணு பிரம்மா முப்பதனாயிரம் பிள்ளைகளை பெற்றார், பெற்றார் என்று சொன்னார். இப்ப இந்த சமயத்துல என்ன இருந்தார் பிரம்மா என்றால், உலக போகங்களில் இருந்தார் என்று சிவ நினைவில், சிவ பக்தி இல்லாமலும் சிவனை நினையாமல் உலக போகங்களிலே ஆழ்ந்து இருந்தபடியினாலே பிறந்த பிள்ளைகள் எல்லாம் துஷ்டர்களாக பிறந்துட்டார், பொல்லாத பிள்ளைகளாக பிறந்து. அதனால புள்ள பிறக்கும் போது தவத்திலிருந்து பிள்ளையை பிறக்கணும், மேலே தவத்தடமையாகுமா அப்படின்னா கல்யாணத்துக்கு முந்தையும் பத்தி இருக்கணும், கல்யாணம் பண்ணவர்களோட ரொம்ப பத்தி பண்ணணும். கல்யாணத்துக்கு பிறகு எப்படி இருக்கணும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் சிவபக்தியா இருக்கணும், சிவபக்தியா அப்படின்னு தானே மார்க்கண்டையர் பத்தாது, அப்படின்னு தானே ஞானத்து பத்திர பத்தாது இல்லையா. தவம் இல்லையானால் பிள்ளைகளுக்கு தவம் மருந்து பார்க்கறவனுக்கே புள்ள ஒரு புதிய பிறக்க மாட்டேங்குது. அதனால அவசியமா தவம், எல்லா பொருளும் தவத்தாலதான் வைக்கும், எல்லா பொருளும் தவத்தினாலதான் வரும். அதனால இப்படி பரமா இந்த நிலை இருந்த காரணத்தினால பிள்ளைகள் முப்பதனாயிரம் பிள்ளைகளும் கடியராகி உதித்தவக்கா முக கொடியர் வந்து புலிமி. இந்த முப்பதனாயிரம் பிள்ளைகளும் கொடியவர்களாய் அசுர குணமுடையவர்களாய் பொல்லாத காரியங்களை செய்பவர்களாய் வந்தாகும். அதன் மூலமாக அவர்களுக்கு பிள்ளைகள் நிறைய பிறந்து முப்பதனாயிரம் அந்த பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் ராட்சதர்களா பிறந்துச்சு, அது ராட்சதர்களாகவே பிறந்துருச்சு. ராட்சத உனக்கு இருந்துச்சா அதே மாதிரி ஒரு நல்ல திருடனுக்கும் நல்ல திருடிக்கும் ஒரு புள்ள வந்துச்சா அமெரிக்காவில, நல்ல திருடனுக்கும் நல்ல திருடிக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா நம்ம திருட்டுல. அது பிறக்கும் போதே அந்த நரிசு கையில இருந்து மோதிரத்தை வள்ளிச்சு அந்த போறத அவரோட ஞானமப்பா அம்மாவும் நல்ல திருடி அப்பாவும். இது நம்ம பெரிய புராணத்துல சொல்றாரு சேர்க்கலா சுவாமி, ஞான சம்பந்தர் அவதாரத்தில் 26 வாட்டு சொல்லி 26 வாடல் சொல்லி அப்புறம் அவதாரம் செய்தார் சொல்றாரு. அதுல அந்த ஞானசம் பகவதி அம்மையார் எப்படி இருந்தார்கள், அவருடைய மரபு எப்படி, அவருடைய குணம் எப்படி, அவருடைய குழந்தை எப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மரபிரண்டும் செய்வதில்லை, இதை ரொம்ப அவசியமா கேட்க வேண்டியது. மரபிரண்டும் செய்வது, இரண்டு பேருமே செய்வதில்லை, அந்த வம்ச பரம்பரையும் செய்வநெறி, இந்த பரம்பரையும் செய்வநெறி. செய்வநெறி என்று சொன்னால் என்ன, சிவனை வழிபடுகின்ற இரண்டு வம்சமும் சிவனை வழிபடுகின்ற கொள்கையை உடையவர்கள், பரம்பரையே பரம்பரையே. அது மலவனையாருக்கு வழிவழியாடாய் மனஞ்சை குடி பறந்த வளவியாது. மரபிரண்டும் செய்வநெறி வழிவந்த கேள்மையினர், வழிவந்த கேள்மை, வழிவந்த கேள்மையினா தொடர்ந்து இந்த பரம்பரை அந்த பரம்பரை பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டி அந்த மாதிரி சொல்றோம். வழிவந்த கேள்மையினர் அவங்க எப்படிப்பட்டவங்களா, சிவபெருமான தவிர வேற யாருமே தெரியாது, வேற சாமி ஒண்ணுமே தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கலாமா, சிவபெருமான தவிர இத்தனை சாமி இருக்கு, ஒவ்வொருத்தரும் எத்தனை சாமி இருக்கு. தவிர அம்மா சொன்னா ஒரு சாமியும் கூட விடுறதில்ல, ஒரு சாமியும் கூட விடுறதில்ல, எல்லா சாமியும் அப்படின்னா என்ன அர்த்தம், உண்மை தெரியவில்லை. ஒண்ணு மரபிரண்டும் செய்வ நெறி வழிவந்த அரவணிந்த தடை முடியார் அடியாளால் அறியாது. அரபு அணிந்த சடை முடியார் இருக்கிறாரே, அவருடைய திருவடியை தவிர வேற தெரியாதாம். அரவணிந்த சடை முடியார் அடியலால் அறியாது. பரவு திருநூற்றன்பு பாலிக்கும் தன்மையார், திருநீற்றிலே மிக அன்புடையவராய் பரவு திருநூற்றன்பு பாலிக்கும் தன்மை. பிறகு மறை மறை வாழ்க்கை வியப்பையும் மறை வாழ்க்கையா, அது மறை வாழ்க்கையா, அது மறை வாழ்க்கையா என்று சொல்ல முடியாது. மறை வாழ்க்கையா அல்லது மறை வாழ்க்கையா இல்ல மறை கலந்த மறை வாழ்க்கை, மறை கலந்த அரிசியை ஒலையில போடும் போதே சிவசிவான்னு போடும், அரிசியை ஒலையில போடும் போதே சிவசிவான்னு போடும். இந்த அன்னம், இந்த அன்னம் சிவனடியாருக்கும் சிவனுக்கும் ஆகவும் அப்படின்னு சமைக்கிறப்பா, இந்த அன்னம் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் ஆகவும். அப்பா இந்த மாதிரி எல்லாம் பிரசங்கம் கேட்டா என்னமா இருக்கணும், எப்படி இருக்கும், கடைபிடிச்சா என்னமா இருக்கும். இந்த அன்னம் சமைக்கப்படுகிற அன்னம் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் ஆகணும்னு நினைக்கணும். அதை செய்ய சமயம் நிகழ்ச்சி சொல்றாரு, அண்ணன் தனை குறித்தே ஆக்கும் அவன், அண்ணன் தனை குறித்தே ஆக்கும் அவன், தனக்குன்னே அந்த சோறு ஆக்குறவன், அண்ணன் தனை குறித்தே ஆக்கும் அவன், அந்தனன் தன்னை வதைத்தாளுக்கு ஒத்தான். நமக்கு தனக்குன்னே சோறு ஆக்குறவன் ராவணனை கொன்ற பாவம், சோத்து இறக்கி சோத்து பழக்கி பூச்சி போடுது, நாமம் போடுறதுல பூச்சி. அதனாலே இப்படி அந்த மனை வாழ்க்கையே மறை கலந்த மனை வாழ்க்கை, நிற்கும் போதும் எழும் போதும் உறங்கும் போதும் விழிக்கும் போதும் நடக்கும் போதும் சிவனாம், எல்லா செயல்களிலும் அந்த வேதத்துல விதிக்கப்பட்டபடி நடக்கிறது. விதித்ததை கொண்டு விளக்கியதை விட்டு அதை ஏமனை விதித்தபடி நடக்கும், வேதத்திலே விதித்த விதிப்படி நடக்கும். இப்படித்தான் உட்கார்ந்து சாப்பிடணும், இப்படித்தான் தலையை வைக்கணும், இப்படித்தான் காலம் கட்டணும், இதெல்லாம் ஒரு குணம் தெரியலப்பா. கும்பிடும் போது கீழே நமஸ்காரம் பண்ணும் போது, நமஸ்காரம் பண்ணும் போது பெரியவர்களையோ அல்லது ஆலயத்திலேயோ சாமியை வணங்கும் போது கிழக்கையும் வடக்கையும் கால் கட்டக்கூடாது. காசியனை களைவா கீட்டல் கிழக்கினும் வடக்கும் காலை, தெற்கையும் மேற்கையும் கால் இருக்கணும், தலை வடக்க கிடக்கிறது. இன்னும் பல பேருக்கு தெரியல, பல பேருக்கு பூஜை பண்றவாடு கூட தெரியலப்பா. பண்றான்னா ஒரு பீச்சை வாங்கிட்ட மாதிரி தெரியுமா, படம் கேட்டாலும் தெரியும், படம் கேட்கலாம் அப்படி தெரியும். அதனாலே அப்படி அந்த மறை கலந்த மறை வாழ்க்கை என்பது சேர்க்கலாம் செவ்வாத உதயம் பகுதி. அதனாலதான் ஞானத்து முடியும், அதனாலதான் இப்படி பிரம்மா இப்படி பிள்ளையை பத்தி விட்டார். சிவபக்தி இல்லாம போனவையினாலே இப்படி பிள்ளை வந்து உலகத்தை எல்லாம் கெடுக்கிறாப்புல அறக்கர் தொகுதியால் மாற்ற முற்று மரிதரை வையகம் மாற்றதொன்று இது அறைவர் போற்றுவானவர் கண்டு பொறாமையால் கழியுங்காம கவலை பெருந்துணர் வழியும் சிந்தையன் ஆகி அடைந்துள்ள பழியின் தேரலன் ஆகிய பன்மறை மொழியின் பண்ணவன் பான்முறையிட்டனர் மொழியின் பண்ணவன் பான்முறையிட்டனர் முறையிடு நொனி கேட்டல் முதலர் மறை விரிஞ்சனர் வஞ்ச புதல்வரு அறநிழந்த அறக்கரு மாண்டன உறுதி மைந்தனர் ஒருவரை பெற்றனர். தேவரெல்லாம் போய் பிரமா கிட்ட வந்து முறையிட இப்படி பிள்ளைகளாலே உலகத்துக்கு இவ்வளவு விருது வந்துருச்சுன்னு முறையிட அதுக்கு மேல ஒரு புத்திரனை பெற்றானா அந்த புத்திரை எல்லாத்தையும் சங்காரம் பண்ணான் அப்படி பிள்ளைய பெற்றார். பெற்ற போத பெருந்திறன் மைந்தரார் குற்றமேவும் கொடியனுமாங்கவர் பற்றி நல்கிய பாலர்கள் சார்ந்துள்ளார் முற்று ஒல்லை முகிந்து தொலைந்தனர் தொலைந்த பின்னை தொடுகடல் மையவன் நலந்தடைந்து சிறந்தது நானூறு இலங்கு சுதி இமயவரியாவரும் புலஞ்சுடல் துற துறக்கத்திடை போயினர் கொண்டரீகன் அதன் பின் குறுக்கென பண்டமர்ந்த இயற்கையை பாற்றி மால் கொண்ட நீங்கள் குறித்து புணர்ச்சி உண்டு உலக்கிடல் உண்டு விளங்குவான் இக்கடுங்கொலை கையறை யாதுக்கு மக்கள் இருந்து பயந்தனன் மற்ற மிக்க வந்தவ தங்களை மீளவும் முக்க யாரின் பொறுப்பு இது உள்ளதே கரங்கு இத்தனை பாவங்களும் வந்துச்சு இவ்வளவு பாவம் சேர்ந்துச்சு பரமா உங்களுக்கு முதல்ல மறந்திருந்த பாவம் அதனால இந்த பிள்ளை குற்ற பிள்ளைகள் பிறந்த பாவம் அதுக செய்த அக்கிரம இப்ப அதுகள் எல்லாம் சங்காரம் பண்ணது ஏராளமா பாவம் சேர்ந்துச்சு அதுக்கு பரமாவும் அப்படின்னு இப்ப நினைச்சு பார்த்து ரொம்ப கவலைப்பட்டார். கரங்கு தண்டரை காஜினிக்கு இங்கவர் பிறந்த துன்பம் பெரிது அடைந்ததால் அறிந்த பின்னர் அவர்களுக்கு என்புறுத்து இறந்து வாடுவோம் தைரியர் என்பவே இணையவாதகன் யானினி நீங்க கூற புனித வெந்தரை சூடும் புரிகளை தனி முதற் பொருளால் கால் அரிச்சித்தவன் இனிய நல்ல அருளால் இன்பு எய்துவேன். இதனால இந்த பாவங்கள் எல்லாம் தொலைய சிவபெருமானை பூஷித்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளுவேன் என்று எண்ணினார். சிவபெருமானை பூஷித்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளுவேன் என்று சிவபூஷையினாலதான் பாவம் போகும். பூஜையினால்தான் பாவம் அப்படிதான் நிறைய நம்ம சொல்லிக்கிறேன். இப்ப ராவணனை கொண்ட பாதகம் போக ராமேஸ்வரத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணினார். கும்பகர்ணனுடைய இங்க வந்து கும்பகோணி கூலி வந்துட்டான் நம்ம போகும் இங்கே திருவானக்காவிலே வந்துட்டாரன் கும்பகர்ணன் அவனுடைய பாதகத்தை அவனுடைய அந்த பிரமகத்தியை துளைக்க கரிய மாரீஸ்வரரை பூஜித்து இங்கே அந்த லிங்கம் ஒன்று சொல்லி பூஜித்து பாதத்து போயிருந்தாரோ வரலாம். ரோட்டுக்கு பேருக்காரு வந்து கைதிய கரிய மாரீஸ்வரர் அது விருப்பத்தில் இல்லப்பா நான் பாதவாட்டை சொல்றேன் கரிய மாரீஸ்வரர் அர்ச்சனை பண்ணு சொல்றேன்னா அது எங்க இருக்குன்னு கேட்கறாங்க திருவானக்காவில் இருக்கிறவளை. அதனாலே அப்படி பாதகங்கள் பாவங்கள் படிகள் போவதற்கு சிவபெருமானுடைய பூஜையை தவிர வேற வழியே கிடையாது. அதனாலே அப்படி நான் போக்கிக் கொள்வேன் என்று எண்ணினான். தன்னடைந்தவர் தங்கட்கு ஒரு துணை அன்னவந்தனை அஞ்சி மத்தில் துணையாக இருப்பவன் சிவன் ஒருவனை எல்லாருக்கும் துணையாக இருப்பவன் சிவன் ஒருவனை எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் துணையாக இருப்பவன் யாரு சிவன் ஒருவன் இல்லைன்னா இன்னெடுங்கிரி எய்தி அரிச்சனை உன்னருந்தவத்தோடு முகத்தினான் மாசித்தங்கள் மகத்தோரு மைந்தனை நேசித்து இங்கொரு நீள்வரதத்தோடு மாசத்திங்கள் அதிர்ச்சடை அண்ணலை பூசித்தன்போடும் போற்றினான் அங்கவன். இப்படி மாசி மாதத்திலே மக நட்சத்திரத்திலே இங்க பூஜையை ஆரம்பிச்சு சிறப்பாக பூஜை பண்ணினான். யாரு பிரமா பூஜை பண்ணினான். அதற்கு மேலே சிவபெருமான் வந்து வரம் கொடுக்கிறாரு. அது எப்படி கொடுக்கிறாரு எப்படி கேட்கிறாரு என்பதை பத்தி திருவருளாலே சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த புராணம் இந்த படல முடிகிறது. அடுத்தாப்புல வர்றதுதான் இந்த காலமும் அத்தியும் முக்கிய அடைக்க வரும். அதான் இந்த ஒரு விஷயோட பானபுரம் காலமும் அத்தியும் அத்தியானை அத்தியங்கிற யானையும் பாம் சிவ சிவ. இப்ப இதுல பரமா வரம் பெற்ற அத்தியாயத்துல 16 பாட்டு ஒலிக்கல் இருக்கிறோம். அப்படி 16 பாட்டு பரமா வரம் பெற்ற அத்தியாயம் 16.
1: ஓம் சிவாய நம சைவம் .ஆர்யன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனமதனை தந்தருள் வானோர் பணி ஓவே மலையான் மகளுடன் சிரகிரிநாதன் மகளும் விநாயகனே நரிவரியா பரிநரியா செய்வான் தன்னை நரசுரரா சுர நரரா ஆக்குவானையே திரிமலமும் தீர்த்தருளி வணங்குவாக்கு சிவலோக பேரின்பம் கொடுப்பான் தன்னை கரிமுகனை கந்தனை தந்தான் தன்னை கருதுவார் இதயத்து கலந்தான் தன்னை வரி நெடுங்கண் உமை காண ஆடுவானை வாதவூர் நன்னகரில்

கொண்டால்தான் இன்பவரும் உலகில் உள மிக்க சுவை பொருள்களெல்லாம் கண்டாலே இன்பவரும் கரக சபைத்திரு நடனம் கண்டுவாரேர் வண்டார் பூங்குழல் அறிவை ஒரு பாகம் நின்று நட மகிழ்ந்து காண மண்டான் தான் இடதீரச் செய்து வைத்த இன்று முனிவர் வரந்தான் என்னே பெருமானும் பெருந்துறையில் வந்தான் திருவாத ஊரனும் பரிவாங்க வந்தான் எத்திக்கும் புகழ ஊரன் மொழியை தந்தான் எல்லாம் இழந்தார் சிவம் ஒன்றே கொண்டா பத்தி பெருங்கடல் வாசகமானது பாக்கியம் உள்ளோர் ஓதி உணர்ந்தார் சக்தியின் இன்னருள் தானே பதிந்தது சஞ்சலமான பிற

0: நம்புறோம். நம்ம பார்வதி பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராணம் விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 69வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளோம். உயிர்களுக்கு உலகப் பொருள்கள் நன்றாக தெரியும். உலகப் பொருளை பெறலாம் என்று அதிகமான ஆசை இருக்கும். உலகப் பொருளிலே அதிகமான பற்று சிவனிடத்திலே பற்று சாமான்யமாக வர்றார். இப்போ நமக்கெல்லாம் வந்திருக்குன்னா கொஞ்சம் வந்துருக்குது. கொஞ்சம் அது இந்த மாதிரி கூட்டத்தில் சேர கேட்க படிக்க இப்படி இருப்பதனால நமக்கு வந்துருக்கு, இல்லைன்னா நாமும் வரமா. சிவனிடத்திலே பற்று வைப்பது ஆச்சரியம், உலகப் பொருளிலே பற்று வைக்கிறது ஆச்சரியம் இல்லை. உலகப் பொருளிலே பற்று வைக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இலகுவா அதற்கு இயல்பாக பற்று வந்துருக்கு, இயல்பாகவே. உலகப் பொருளிலே பற்று வைப்பது எப்படின்னா பள்ளமடையிலே தண்ணி போவது போல, பள்ளமடையில கடகடன் பூமில் தண்ணி, அதுபோல உலகப் பொருளிலே உயிர்களுக்கு பற்று ஆசை. பற்றுனாலும் ஆசைனாலும் ஒன்று, விருப்பம் ஆசை பற்று பிரியம் எல்லாம் ஒன்று. உலகப் பொருளிலே பிரியம் பள்ளமடையிலே தண்ணி போவது போல. சிவனிடத்திலே பற்று வைப்பதுனா மேட்டு மடை, மேட்டு மடை ஏற. அதனாலே வந்து சிவனிடத்தில் பற்று வைக்கிறது தான் உபதேசமே. உலக பொருளில் பற்று வைக்கிறதுக்கு உபதேசம் வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை, நூல்கள் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. வீட்டை கட்டு, காரை வாங்கு, கல்யாணம் பண்ண, புள்ள குட்டிய பொரு, எஸ்டேட்டை வாங்கு, நகையை பண்ண, அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை. படிக்கணும் அதுக்கு தானாக வந்து, அது காரணம் அது மாயாமல சம்பந்தம். சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்கு பல ஜென்மங்களிலே கேட்டு படித்து பார்த்து பத்தி பொண்ணுகளை பார்த்து அப்படி செய்து ஒரு பிறவியிலே ஒரு பத்தி பொண்ணு. அதனாலே இப்படி பத்தி உண்டாவதற்காக சாமானியர்களும் அருளை பெறுவதற்காகத்தான் சிவபெருமான் வேதாகமங்களாகிய நூல்களை அருளி செய்து, அருளாளர்களை அருளி செய்து, அவர்கள் மூலமாக நூல்களையும் அருளி செய்து, அந்த நூல்களின் மூலமாக நம்மை கேட்க வைத்து பேச வைத்து நினைக்க வைத்து அதன் மூலமாக. அது எத்தனை பேர்த்துக்கு இது கிடைக்குது? இந்த இந்த முறையும் இந்த நூல் கேள்வியும் படிப்பு எவ்வளோ பேர்? ரொம்ப கொஞ்சம், ரொம்ப ரொம்ப கொஞ்சம். அதனாலே நம்ம எல்லாம் ஆண்டு பொறுக்கி எடுத்துருக்கோம், பொறுக்கி பரவாயில்லன்னு தேத்திருக்கிறார். ஆகையினாலே இப்படி இந்த பத்தியானது சிவனை சேருவதற்கான நெறியை காட்டுவோம், சிவனை சேருவதற்கான நெறியும். ஆனால் சிவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் எவ்வளவு என்றால் அளவே இல்லை. சிவன் எங்கே, நாம எங்கே? இப்போ இங்கே இருக்கிற பிரதமர் எங்கே, நம்ம எங்கே? அப்படி இந்த பிரதமருக்கும் நமக்கு எவ்வளோ தூரம் பார்க்க முடியாது சாமானியம். அதே போல சிவனை பார்ப்பதுன்னா தேவர்களாலே காண முடியாதான், நம்ம பார்ப்போம். ஆனா நம்மத்தான் பார்க்கறதுக்கு உரிமை அதிகம், நமக்கு தான் பார்க்க உரிமை அதிகம். அவனே வந்து ஆண்டு கொள்கிறான், அவனே பிரியமாக நம்மை வந்து ஆண்டு கொள்கிறார். வான்பழித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லன் அவனே. அதனாலே சிவனை சேருவதற்கான ஒரு முறை நெறிகளை சிவனை வகுத்து வைத்திருக்கிறார். அந்த நெறியிலே நடந்தோமானால் சிவனை சேர்ந்து விடலாம். அது எது போலன்னா சுங்க கேட்டு போய் திருச்சிக்கு போற பஸ் இல்லைன்னா திருச்சிக்கு போயிடலாம், கரூருக்கு போற பஸ் இல்லைன்னா கரூருக்கு போயிடும், போலாமா போகும்படாது. அதே எந்த ஊருக்கு எந்த வழியில் போகணுமோ அந்த ஊருக்கு அந்த வழியில் போனால் அந்த ஊரை அடையலாம், எந்த ஊருக்கு எந்த வழியிலே போகணுமோ அந்த வழியிலே கரூருக்கு போகணும்னு சொல்லி மணப்பாறை பஸ்ஸில் ஏறினான்னா கரூருக்கு போக மாட்டான். அதுபோல சிவனை அடைவதற்கான மார்க்கங்கள் வழி நெறி முறை என்று சொல்லப்படும். மார்க்கம் சொல்லும் மார்க்கம், மார்க்கம்னா வழி தானே, மார்க்கம்னு சொல்லுவாங்க. அதனாலே அந்த மார்க்கத்தை தான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லும். சரியை கிரியை யோகம் ஞானம் அதை மார்க்கம் சொல்லும். வழி வழி சிவனை அடையும் மார்க்கம். அதே சித்தியாரில் சிவஞான சித்தியாரில் சொல்றாரு, சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்தர மார்க்கம், சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்தர மார்க்கம் தாத மார்க்கம் என்று சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள் அருமையா சொல்றார். சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்தர மார்க்கம் தாத மார்க்கம் என்றும் சங்கரனை அடைய நன்மார்க்க நாள் அவைதான் ஞானம் யோகம் நற்கிரியா சரிய என நவித்துவதும் செய்வார். சன்மார்க்கம் என்பது ஞானம், சகமார்க்கம் என்பது யோகம், சற்புத்திர மார்க்கம் என்பது கிரியை, தாத மார்க்கம் என்பது சரியை. சன்மார்க்க முத்திகள் சாரோக்கிய சாமீப்பிய சாரூப்பிய சாயூச்சி என்று சதுர்வதமா. அந்த சன்மார்க்க முத்திகள் எப்படிப்பட்டது என்றால், சன்மார்க்கத்துக்கு சாயூச்சியம், சகமார்க்கத்துக்கு சாரூபம், சற்புத்திர மார்க்கத்துக்கு சாமீபம், தாத மார்க்கத்துக்கு சாரூபம். சாலோக சாமீப சாரூப சாமி சாலோகம்னா சரியை நெறியிலே நின்றவர்கள் சிவலோகத்தில் இருக்கலாம். மும்மார்க்க ஞானத்தால் இது முத்தி முடிவென்பர் மூன்றிலுக்கு முத்திபதே என்பர். கிரியை நெறியில் இருப்பவர்கள் சிவருக்கு பக்கத்தில் இருக்கலாம். யோக நெறியில் இருப்பவர்கள் சிவனை போன்ற உருவத்தை பெறலாம். ஞான நெறியில் இருப்பவர்கள் சிவனோடு ஒன்றாக கலந்து விடலாம். சாயுட்சி முடிவு. இப்ப முதல்ல என்ன சொன்னேன், சிவன் எங்கே நாம எங்கே, சிவனுடைய உயர்வும் நம்முடைய தாழ்வும் அளவு சொல்ல முடியுமா? ஆனால் அவனே தன்னை அடைவதற்கான வழியை வகுத்து வைத்திருக்கிறான். அவனே எல்லை இல்லாத கருணையினாலே இதுகளுக்கு ஒன்றும் தெரியாது, இதுகள் நம்மை அடைவதற்கு நாமே வழியை வகுத்து வைப்போ என்று வகுத்து வைத்திருக்கிறார். சைவ சமய தனிநாயகன் நந்தி தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய உய்ய வகுத்த குறுநெறி ஒன்று என்பது திருமந்திரம். அதனாலே அவனே நெறியை வகுத்து வைத்திருக்கிறான். அந்த நெறியிலே சென்றால் தான் முதல்ல சொன்னார், நெறியிலே சென்றால் அந்த ஊருக்கு போகலாம், வழியிலே சென்றால் அந்த ஊருக்கு போகலாம். அதே போல சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நெறியில் இருந்தால் சிவனை சேரும். இந்த உண்மை இந்த நன்மை சைவ சமயம் ஒன்றுக்கு தான், வேற எந்த சமயத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. சிவனை அடைவதற்கு தான் சொல்றாரு, சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள், சங்கரனை அடையும் அடைவது என்று சொன்னால் சீவன் சிவனை சேருவது, சீவன் சிவனை சேருவது, சீவன் சிவனை சேருவது. சரீரம் அழியும், சரீரம் பரமஞானிகள் சரீரத்தோடவே கலந்து இருக்கிறார்கள், சரீரம் அழியாதபடியே சுந்தரர் குதிரை மேல போயிருக்கிறார். ஆனா ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனேனு அந்த சரீரத்தை சுத்தமாய தேகமாக ஞான தேகமாக மாற்றி விடுறார். பெந்த தேகம் கைலாயுது போவாது, ஊன் உயிர் வேறு செய்தார் எல்லாம் சொல்றாருல்ல. அதே மாதிரி மாணிக்கவாசர் வந்து அந்த பாட்டுக்கு பொருள் காட்டினாரு, அவ்வளவுதான், அவரை யாரும் பார்க்கல. சிதம்பரத்தில் சுவாமியோட கலந்து அப்படி சரீரம் அழியாதபடி, இந்த சரீரம் அழியாதபடி இந்த சரீரத்தையே ஞான சரீரமாக ஞான சரீரமாக மாற்றி தன்னோடு சேர்த்து போடும். அவ்வளவு வாய்ப்புகள் உயர்வுகள் நமக்கு இருக்குது. ஏன் நினைச்சு பாருங்க, இந்த சுவாமி எங்கே நம்ம எங்கே, இவ்வளவு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதனாலே இப்படி இந்த துரோபதேசங்கிற இந்த முறையிலே சுவாமி திருவாதவடிகளுக்கு இந்த சரியகிரிய யோகத்தை சொல்கிறார். நம்முடைய உருவமானது அருவமாக இருப்பது, அருவுருவமாக இருப்பது, உருவமாக இருப்பது, இந்த மூன்று வகையான திருமேனிகளை நான் கொண்டிருக்கிறேன். அதிலே எல்லாரும் வந்து வணங்கி வழிபடுவதற்காக சிவலிங்க திருமேனி உபயமாக எளிதாக இருப்பது. அதனாலே அந்த திருமேனியை வழிபட்டு அடைவதற்கான வழியை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். வழி என்றாலும் மார்க்கம் என்றாலும் நெறி என்றாலும் ஒன்றே. வழி, மார்க்கம், நெறி. மற்ற சமயவாதிகள் எல்லாம் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைப்பவர்கள். சிவனை சேர முடியாமல் இருக்கிறார்கள். முதலிலே சிவனே பரம்பொருள் என்கின்ற புத்தி வருது சாமானியம். மற்ற சமயவாதிகள் எங்க கடவுள்தான் கடவுள்னு சொல்லுவான், பெருசுன்னு சொல்லுவான், ஆனால் அடைய முடியாது. கடவுளை அடைய முடியாது. அவன் உயிரை கடவுள் என்போம், உயிர்களை கடவுள் என்று சொல்லுவோம். மற்ற சமயவாதிகள் எல்லாம் உயிர்களை கடவுள் என்று சொல்லுவோம். சைவ சமயம்தான் சிவபெருமான் ஒருவனே கடவுள், அவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன். உயிர்கள் பிறப்பும் இறப்பும் உடையது, பிறப்பும் இறப்பும் உடையது உயிர்கள், பிறப்பும் இறப்பும் இல்லாதது கடவுள். இது எளிதான ஒரு உண்மை, இது பெரிய கஷ்டம் இல்லை. எப்படி பிறப்பும் இறப்பும் உடையது உயிர்கள், பிறப்பும் இறப்பும் இல்லாத கடவுளுக்கும் உயிருக்கும் வேறுபாடு தெரியணும் இல்ல? கடவுளுக்கும் உயிருக்கும் வேறுபாடு தெரியணும் இல்ல? கடவுளுக்கும் உயிருக்கும் வேறுபாடு தெரியாதவன் அதனால குதிரையும் கழுதையும் ஒண்ணும்பான். குதிரையும் கழுதையும் அதுக்கு நாலு கால் இருக்குது, இதுக்கு நாலு கால் இருக்குது, ஒரு சாயல்ல பார்த்தா அது மாதிரியே தெரியுது. குதிரையும் கழுதையும் பார்த்தான்னு வச்சுக்க, தூரத்திலிருந்து பார்த்தா குதிரை மாதிரி சின்ன குதிரையாட்டுறது அப்படின்னு நினைக்கிறோம். குதிரை கழுதை ஆகுமா? கழுதை குதிரை ஆகுமா? கழுதை குதிரை ஆக, குதிரையும் கழுதை ஆக. அதனாலே உயர்ந்த உண்மை தெரியாமையினாலே உயிர்களை கடவுள் என்று சொல்லுவார்கள். உயிர்களை கடவுள் என்று சொல்லுவார். ஆகையினாலே உயிருக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு என்னன்னா, பிறப்பு இறப்பு இல்லாதது கடவுள். பிறந்தா இறந்தா கடவுள் அல்ல, பிறப்பு இறப்புடையது உயிர்கள். இது சாதாரண ஒரு உண்மையா தெரியுது நமக்கு, பார்த்தா சாதாரண எளிமையா தெரியுது. ஆனா அவன் பிறப்பு இறப்புடைய உயிர்களைத்தான் கடவுள் என்று மற்ற சமயவாதிகள் சொல்லுவார். அதிலெல்லாம் இருந்து நம்மை வீட்டு கொண்டு வந்து சித்தாந்த நெறியில சேர்த்து இருக்கிறான். அதுக்கு நமஸ்காரம். சைவ நெறியில் நம்ம சேர்த்திருக்கான் பாரு. சிவனே கடவுள் என்று இப்ப நம்ம அசைக்க முடியுமா? யாராவது ஆறாலும் என்ன அமட்ட முடியாது பாரு திருமூலர். இப்ப நம்ம சிவபெருமானே கடவுள் என்புங்கிற கொள்ளையிலிருந்து நம்ம யாராவது அசைக்க முடியுமான்னு? முடியாது. அதனாலே இப்படி சிவபெருமானே பரம்பொருள் என்று தெரிந்து அவனை அழிவு அவனை அறிவதற்கான நூல்களை கற்று அவனை அடைவதற்கான நெறியை பிடித்து அவனை அறிவதற்கான நூல்களை கற்று கேட்டு அவனை அடைவதற்கான தொழிலை செய்து அவனை அடைவதற்கான நல்ல ஞாபகங்கள் அவனை அடைவதற்கான தொழிலை செய். ஒரு பொருளை அடைவதற்கு ஒரு தொழில் செய்துதான் அவன். பொருளை அடைவதற்கு ஒரு தொழில் செய்வது போல அருளை அடைவதற்கும் ஒரு தொழிலே. புரியுதா ஐயா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. கருத்து நல்லா இருக்கு, கருத்து நல்லா இருக்கு. பொருளை அடைவதற்கு ஒரு தொழில் செய்வது போல அருளை அடைவதற்கும் ஒரு தொழில் செய்தே ஆகும். பொருளை அடைவதற்கு தொழில் செய்யவில்லை ஆனால் பொருள் சேராது, அருளை அடைவதற்கு தொழில் செய்யவில்லை அருள் சேராது. அதனாலே அந்த அருளை அடைவதற்கான தொழில் தான் இந்த நான்கு. இந்த நான்கு தொழில் செய்வதற்கு அனுமதி அந்த அனுமதி தான் தீச்சை. அனுமதி இல்லாமே உள்ளே நுழையப்படாது. உத்தரவின்றி உள்ளே நுழையக்கூடாதுன்னு அனுமதி பெற்றதுன்னு கூட போட்டுருக்காங்கல்ல, அது மாதிரி தீச்சை பெற்றவர்கள் சமய தீட்சை பெற்றவர்கள் சரியையை செய்யணும். சமயம் விஷயம் பெற்றவர்கள் சரியையும் கிரியையும். நிர்வாண தீட்சவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம். தீட்சை மூணு தான், தீட்சை மூணு. ஆச்சாரிய விஷயங்கிறது லைசன்ஸ் கொடுக்கறதுக்கான உரிமை. ஆச்சாரிய விஷயம் ஒருத்தருக்கு தீட்சை பண்ணி வைக்க உரிமையை தவிர அது தீட்சை அல்ல. தீட்சைங்கிறது மூணு தான், சரியை, இது சமயம், விஷயம், நிர்வாணம். அதனாலே இந்த தீட்சையை பெற்றவர்கள் தான் இந்த தொழில் செய்ய உரிமை. எந்த தொழில? செய்ய யோகத்தை செய்யறதுக்கு உரிமை. சமயம் விசேட நிர்வாண தீட்சையை பெற்றவர்கள் இந்த தொழிலை செய்யறதுக்கு உரிமை உடையவர்கள். உரிமை உடையவர். இந்த படிப்பை பாஸ் பண்ணவர்கள் தான் இந்த வேலைக்கு உரியவர்கள். நல்லா புரியுதா? டீச்சர் நீ பாஸ் பண்ணிட்டா ஆசிரியர் ஆகும், பாஸ் பண்ணலன்னா ஆக முடியாது. அதுபோல அதுபோல ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு படிப்பு இருக்குது அல்லவா? அதுபோல இந்த தொழிலுக்கு எது உரிமை எது என்று கேட்டால் அதுதான் ஆச்சாரியனிடத்திலே ஆகம விதிப்படி சமய விசேட நிர்வாண தீக்குகளை பெற்று அதன் மூலமாக இந்த சரிய விதியை செய்யும். இல்ல விளங்குதா? எப்படியெல்லாம் கேட்கணும், இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறீங்களா? எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படி கேட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு தீச்சு பூ பிடிச்சி எதுக்கு இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜென்மம், மனித ஜென்மம் கிடைத்தது ஆச்சரியமாக இனாதே, மனித ஜென்மம் கிடைத்தது ஆச்சரியமாக இனாதே. அண்டசம் சுவேதசங்கள் உற்பிச்சம் ஜராயுஷத்தோடு எண்டரு நாலம்பத்து நான்கு நூறு ஆயுரத்துள் உண்டுகள் யோனியெல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினம் காரியம். நால்வகத் தோற்ற எழுவகப் பரப்பு எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வேதங்களிலே மனித பரப்பு கிடைத்தது ஆச்சரியம். புரியுதா? பிறப்பை நீ நினைந்தாயானால், மனித பிறப்பினுடைய அருமையை நினைந்தாயானால், இப்ப மேற்சொன்ன செய்யகிரிய யோகங்கள் தீச்ச முதலானவற்றை எல்லாம் பரவணும் செய்யும். வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பரவி மதித்து, பரவியினி மதித்தாயானால், பரவியினி மதித்தாயானால் அந்த பிறவியிலிருந்து உயர்த்திக் கொள்ளவும், பிறவியை உயர்த்து கொள்ளும். சுவாமி கருணையினாலே இந்த பிறவியை கொடுத்தான், சாமி கருணையினாலே இந்த பிறவியை தந்தான். பெறுதற்கரிய பிறவி, பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பராணடி வேணார், பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரிழந்தார். மனித பரப்பு எல்லா வகையான பரப்பை விட உயர்ந்தது. அரிது அரிது அரிது அரிது ஆணையாய் பரத்தல் அல்ல. ஆணை எவ்வளவு பெருசு, எவ்வளவு ரூபா போடும். அரிது அரிது ஆணையாய் பரத்தல்னு சொல்லியிருக்கணும், அரிது அரிது குதிரையாய் பரத்தல்னு சொல்லியிருக்கணும். பின்ன என்ன சொன்ன? அரிது அரிது மானிடராய் பிறந்தாலும் என்ன பண்ணன? தானமும் தவமும் செய்யும். விளங்குதா? அரிது அரிது மானூராய் பிறத்தல் அறிவு. அதனாலே இப்படி அருமையான பிறவி கிடைத்ததல்லவா, இந்த அருமையான பிறவியை அரிதாக கிடைத்த பிறவியிலே அரியதாயிருக்கிற உயர்ந்ததாயிருக்கிற பயனை பரவணும். அந்த பயன்தான் சிவனுடைய திருவுருவம். அது பரவாயில்லையானால் பிறவி வீணா போச்சு. அவன் கஷ்டப்பட்டு கொடுத்த பிறவி, அவர் ரொம்ப கருணையினாலே கருணையினாலே இப்படி எல்லாம் கண்ணுக்காது மூக்கு கையு காலுவா எல்லாம் கணக்கா பண்ணி வச்சு கணக்கா பண்ணி வச்சு விளங்குதா, இந்த லோகத்திலையும் பறக்க வச்சு எல்லை இல்லாத கருணையினாலே அவன் சிரமம் போட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கிறான். கருணையினால் பண்ணி கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லுது. அடா அடா அடா அடா அடா அடா, இந்த பிறவியை கொடுத்தவனுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்ப உங்களுக்கு விளங்குதா? இது இந்த இப்போ சாதாரண பொருளை கொடுத்தவனுக்கு நன்றிங்கிறான், தாங்கிங்கிறான். சாதாரண பொருள், ஒரு கீழே ஒரு பொருள் எடுத்து கொடுத்தா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இதுக்கு நன்றி சொல்றோமே, இதத்த இதுக்கு நன்றி சொல்றோமே. இது சரீரத்தை கொடுத்து வாழ வச்சாம்பார், மன்னகத்தை வந்து வாழ வைத்தார் அல்லவா, எவ்வளவு சொன்னாலும் போதா, எவ்வளவு சொன்னாலும். அதனாலே இந்த ஜென்மத்திலேயே இந்த ஜென்மத்திலேயே அவனை வழிபாடு செய்து பெருமானை இந்த பிறவியை தந்தா, இனிமேல் பிறவி இல்லாமல் செய்வாயா, உன்னோடு சேர்த்து கொள்வாயா என்று சொல்லி அவனை வாழ்த்துதல். வாழ்த்த வாயும் நினைக்க மடனங்கு தாழ்த்த சென்னியும் தந்த தலைவர் சுத்தமாமல தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்பது அப்பரதேவா தந்த தலைவர். தந்த இப்ப எல்லா பிராணிகளுக்கும் வாய் இருக்குது, பேசுமா? வாய் இருந்து அந்த பிராணிகளை வாய் இல்லா பிராணிகள் சொல்றோம். நம்ம அப்படி இல்லை, வேணும் பேச வச்சிருக்கிறோம். அப்ப சாமி சொன்னார், கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுல, கற்றுக்கொள்வன அவனுடைய நாமத்தை அவனுடைய புகழை கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுல,
1: இட்டுக்கொள்வன பூவுல நீருல.
0: ரெண்டாவது வரிய பார்த்தீங்கள,
1: கற்றுக்கொள்வன வாயுல நாகுல, இட்டுக்கொள்வன பூவுல நீருல.
0: கற்றை செஞ்சடையானுளோ நாமுளோ, நமக்கும் ஜீவனுக்கு தான் சம்பந்தம். இட்டுக்கோ நமனாறு முடிவு உண்பது. நம்ம நம்ம எமே நம்மகிட்ட எனக்கு கோவிக்கிறேன், நமக்கும் சிவனுக்கு தான் வரவு செலவே தவிர எமனுக்கும் நமக்கும் வரவு செலவே கிடையாது.
1: நான் சொல்கிற மாதிரி கேட்டிக்கலாம், அப்படி சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி கேட்டிக்கலாம்,
0: எமே உங்கள்கிட்ட வரமாட்டேன், எமனுக்கும் நமக்கும் வரவு செலவு கிடையாது, நம்ம மேலே கோவிக்க மாட்டேன்.
1: நீ சிவனை பூசை பண்ணலன்னா கோவிப்பான்.
0: அங்கே போகிற இடத்துல, அங்கே போகிற இடத்துல தூதம் உண்டு, எமனுக்கு முன்னால் விடுவேன், விசாரிப்பான். அங்கே கணக்கு எல்லாம் போயிடும், தினம் எல்லாருடைய கணக்கு அங்கே போய்கிட்டு இருக்கும். ஒருத்தன் கணக்கு தவறா, அங்கே எழுதுகிற கணக்கு எழுதுறவனுக்கு சித்திரகுப்தர்னு பேர். ஒரு பாயிண்ட் விட மாட்டான், ஒரு பாயிண்ட் விட மாட்டான். அங்கே இவனை கொண்டு நிறுத்தினவுடனே இவன் கணக்கு எடுக்கும்பான், யம தர்மே எடுத்தான்னா சித்திரகுப்தன் வாசிப்பான். இவன் காலையில் இருந்தான், வந்து பூ பறிச்சான், பூஜையை பண்ணினான், அப்புறம் சிவபுராணம் பிடிச்சான், அப்புறம் சிவாலய தரிசனம் பண்ண, அப்புறம் சிவபுராண பிரசங்கம் பண்ண, அப்புறம் தர்மத்தை பண்ணன, இப்படின்னு சொல்லி.
1: அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னு அந்த சிவனடியார யமன் நமஸ்காரம் பண்ணுவான். யமன் அப்படிதான், நீங்க நேரம் சிவல ஊத்துக்கே போலாம். அடா அடா அடா அடா,
0: என்ன சொல்லுவா யமன், நேரம் சிவல ஊத்துக்கு விமானத்துல ஏற்றி விட்டுருவா, அங்க டிக்கெட் எல்லாம் கிடையாது. ஏடா பேனா, பேலவசம் பேலவசம். அடுத்த ஒருத்தனை போய் நிறுத்தினேன், இவன் என்ன பண்ணான், இவன் கணக்கு எடு, காலையில் எழுந்திரிச்சேன், காப்பி குடித்தேன், அப்புறம் சீட்டு ஆடினேன், அப்புறம் ஊரை சுற்றுனேன், அப்புறம் திருடுனேன், அப்புறம் கெட்ட வார்த்தையாக பேசினேன். அட பாவிப்பேல, அடா இவனை நரகத்தில் ஒன்று போடுறான். அங்கே ஒன்று நம்ம அதிகாரம்லாம் சரியில்லாது, அங்கே போய் இந்த கட்டிக்காரத்தனம்லாம் அங்கேயெல்லாம் ஒன்றும் சமதி போகிறது ஒன்றும் கிடையாது. இந்த பரவியை தந்த பெருமானை வாழ்த்தி வணங்கி அவனுடைய அருளை பரவணும். இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியமான இடம், எப்படி மனித பரவி மதித்தற்கு உரியது, பரவி மதித்தற்கு உரிய, அதான் வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பரவி மதித்தது, பார்த்தற்கு பாசுபதம் இருந்தவன் பத்தருள்ளி, கொத்தன்று முப்புறன் தீவளைத்தான் தில்லை, அம்பல கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதன்றோ நந்தம் கூட. ஆகையினாலே இந்த பிறப்பிலேயே இப்பிறப்பினில் எனமலர் உய்து நான் இயல்போடு அஞ்சலுத்தோதி தப்பிலாது ஒரு கடல்களுக்கிடா அது நான் தடமுலையார் தங்கன் வைப்புலாங்கண்ணால் எருந்து கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்த ஆண்டு ஒன்றருடைய அற்புதம் அறியேன் என்பது திருவாசம். அதனாலே இந்த பிறவியிலே சிவருமான அடைந்து விடுவோம். அதுல வந்து ரொம்ப அக்கறையா இருக்கணும், அக்கறை. எதிரையே அக்கறை இல்லைன்னா காரியம் பண்ண முடியாது. சமைச்சுதான் ஆகணும், நல்லா சாம்பார் வைக்கணும், விருந்தினர்கள் வீட்டுக்காரங்க எல்லாம் சந்தோஷமா பிரியமா சாப்பிடணும்னா அக்கறை எடுத்துக்கிட்டாதானே அது முடியும். அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோ, இப்ப இந்த பிரசங்கம் பண்ணணும்னா நான் அக்கறை எடுத்துக்கணும், நீங்க கேட்கணும்னா நீங்க அக்கறை எடுத்துக்கணும். இதில் புரியுதா? பரவாயில்ல, போனாலும் போகலாம், போகலனாலும் இல்லை, என்ன போகலாம், என்ன பண்ணிவிடுவாரு அப்படின்னு இருந்தா இதுலையும் சிரத்தைன்னு சொல்றது, அக்கறையே சிரத்தை, சிரத்தை அது நம்ம சிவ தர்மத்துல சொல்ற சிரத்தை உடையவன் அடைந்தே விடுவான். அதுக்கு ஆர்வமும் வேறு, ஆர்வமும் வேறு, ஆர்வம் என்பது ஆர்வம் உள்ளவர் காண்பர் அறநடி என்பது திருமங்கள். ஆர்வம் உள்ளவர் அடியார் சிலரும் அருள் பெற்றார் ஆர்வம் கூட. அந்த ஆர்வங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கார், அவர்கள் ஆர்வம் மிகுதியினாலே உன்னுடைய சேர்ந்து விட்டார்கள். மாணிக்கவாசு அடியார் சிலரும் அருள் பெற்றார் ஆர்வம் கூற, கூறனா மிகுதியாக, ஆர்வம்னா அன்பு, அன்பு. ஆர்வம் அதிகமாக இருந்தபடியினாலே அவர்கள் உன்னை சேர்ந்து விட்டார்கள். உடைய ஆர்வனத்தின் முடிவின்றி முடிவாகிவின்றி கடியினுடைய கடுவனை களைந்து கருணை கடல் உங்க உடையாய் அடியின் உள்ளத்தை ஓவாது முதல்வாய். அதனாலே அடியார் சிலரும் அருள், சிலரும் அருள் பெற்ற ஆர்வம் கூட. அதனாலே எந்த செயலையும் எந்த பொருளையும் அடைய வேண்டும் என்றவன் அது அதிகமான அக்கறை சிரத்தை.
2: மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா குதனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
3: இறைவனை அன்பு ரீதியாக மனித நேயத்தினூடாக இறைவனை அணுகுகின்ற பாதை ஒன்று இருக்கின்றது. திருவள்ளுவர் சொல்லுவார், திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுவார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறு அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்லி, அதாவது நாங்கள் மனித நேயம் மானுட நேயம் அன்பு எல்லாவற்றை சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த இறைவனுடைய அன்பு இட்ஸ் அன் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் அன்லிமிட்டட் லவ். அவருடைய அன்பு என்றுமென்றுமே குறையாத அன்பு, கண்டிஷன் போட்டு இப்படி இரு அப்படி இரண்டு சொல்லுகிற அன்பு அல்ல. அவை எங்களுடைய மானுட நேயத்தின் ஊடாக நாங்கள் இறைவனுடன் தொடர்ந்து கொண்டு அந்த இறை எங்களிடம் இறைவோடு ஒன்றும் பொழுது எங்களுடைய மானுட நேயம் இறை நேயத்தோடு ஒன்றாக வருகின்றது. அது அப்போ வந்து எங்களுடைய அன்பும் அன்கண்டிஷனல் அன்லிமிட்டட் அந்த பரிமாணத்துக்கு மாறும். வாழ்க்கையிலே அதை பயன்படுத்துவதாக எண்ணங்களை மாற்றுகின்ற முறைமையை சொல்வார்கள். அந்த முறையின் ஊடாக ஆகவே வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் பிரச்சனை உண்டு, அதை இது சொல்லிக் கொண்டிருக்கிற ஜோகாவர்களுக்கும் பிரச்சனை உண்டு, கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாதவர்கள் இல்லை, ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது, எப்படி நோக்குவது, எப்படி கையாள்வது, எப்படி கையாள்வது, எப்படி தாங்குவது, அது எங்களுடைய எண்ணங்களிலே தான் இருக்கின்றது. சிலவற்றை எதிர்கொள்ள வேண்டும், சிலவற்றை தாங்க வேண்டும், சிலவற்றை கையாள வேண்டும், அப்படிப்பட்ட விதத்திலே. ஆகவே இது ஒன்றும் மேஜிக் கிடையாது, அதில் ஒரு சின்ன ஒரு டெக்னிக், ஒரு அணுகுமுறை.

0: ஹாஸ்பிட்டலில் போய் அவன் விழுந்து போனான் என்று சொல்லித்தான் மறந்து கட்டணும். ஏனென்றால் இப்படி அடிபட்டான் என்றால் போலீஸ் கேஸ் என்று வந்துட்டும் அவனுக்கு பாதிப்பு. நான் சொன்னேன் இந்த அன்பு சில வேளைகளிலே அந்த நரியான பாதையை காட்டுவதற்கு எங்களுடைய அன்பு எங்களை விருகிறதில்லை. என்னத்தை கொடுப்பது என்னத்தை செய்வது என்று தெரிவதில்லை. பெற்றோர் கூட பல பேர் பணமாக கொடுப்பதும் அவர்களுக்கு ஃபோன் வண்டி கொடுப்பதில் இருந்து கார் வண்டி கொடுப்பதில் இருந்து கொடுத்து கொடுத்து அப்படித்தான் கொடுக்கின்றோம். இந்த அன்பை எப்படி கொடுப்பது என்று தெரியாது. கணவன் மனைவி இருக்கட்டும், கணவனுக்கு மனைவிக்கு அன்பை எப்படி கொடுப்பது என்று தெரியாது, மனைவிக்கு கணவனுக்கு எப்படி கொடுப்பது என்று தெரியாது, பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு எப்படி அன்பை கொடுப்பது பரிவகிறது என்று தெரியாது, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு எப்படி அன்பை பகிர்வது என்று தெரியாது. அன்பை பகிர்வோம் அன்பை பகிர்வோம் கொண்டு நாங்கள் பொருளையும் பணத்தையும் விரயமாக்கி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையும் சீரழித்து அவர்களுடைய வாழ்க்கையும் சீரழிந்து போக செய்து கொண்டிருக்கிறோம் அன்பென்ற பெயரில். ஏன்டா அது புரிவதில்லை, அது புரிவதில்லை. எனக்கு இவர் பேசிக் கொண்டிருந்த போது ஞாபகம் வந்து நான் 1990களிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே கிழக்கு மாகாணத்திலிருந்து அகதிகள் வந்திருந்த பொழுது அங்கே ரெட் கிராஸ் தொண்டராக இருந்தேன். ஒரு சப்ளை தந்து விடுவார்கள், ஒரு வாரம் அங்கே தங்க வேண்டும். ஒரு கொஞ்ச நாளில் சப்ளை முடிஞ்சிடும், மருந்தும் கிடையாது சப்ளையும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இடையிலே நாங்கள் இருந்தோம். ஒவ்வொரு வருஷம் வந்து கொண்டு ஹெல்த் எடுக்கேஷன் செய்தோம், அவர்களுக்கு முதலுதவி பயிற்சி அளித்தோம். அப்போ அவர்களுக்கே சொன்னோம், என்ன சொன்னேன் இருந்தது, எங்களோட மருந்து இல்லை, மற்றது உங்களுக்கு தருகிறதுக்கு அரிசி பருப்பு சீனி அந்த இதுகளும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஆனால் உங்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம், நாங்கள் யா வித் யூ அந்த அதில் வந்து நாங்கள் அவைக்கு காட்ட வந்த உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறோம், உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறோம். அது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும், நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும், அகமாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு வழியாகவே நாங்கள் எல்லாவற்றைக்குமே பணத்தால் தான் செய்ய வேணும். த குவாலிட்டேட்டி அந்த குவான்டிட்டி என்றதை விட அந்த குவாலிட்டி என்பது ஒன்று முக்கியம் ஒன்று இருக்கின்றது. அந்த விதத்திலே சேவைகளில் வந்து அந்த அன்பு அந்த சேவை இது எல்லா விதத்திலையும் நினைக்கிறேன் வி ஷுட் இன்ஃபியூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். அதை பற்றி தான் இந்த யோகா அவர்கள் தன்னுடைய அருமையான தனிப்பட்ட வாழ்க்கை உதாரணங்களிலிருந்தும் தன்னுடைய சீவமயமான உதாரணங்களிலிருந்தும் நிறைய எடுத்துக்கொள்ள கண்டன. அதனால்தான் இதிலே இருக்கிற வறுமையின் காரணமாகத்தான் மானிட சேவை செய்கின்ற மனிதர்களுக்கிடையே உருவனங்களுக்கிடையே இன்றைக்கு போட்டி பொறாமை சண்டை. இந்த சேவை செய்கிற நிறுவனம் அந்த சேவை செய்கிற நிறுவனத்திட்ட போக மாட்டணும். பார்க்குறோம் தானே இங்கேயே, இவர் அவரோட கதைக்க மாட்டார், அவர் இவரோட கதைக்க மாட்டார், அவருக்கு இவர்களை போட்டி பொறாமை, இவர் அவரை பற்றி தப்பாக சொல்கிறது, அவர் எல்லாம் ஏனென்று சொன்னால் இந்த அன்பு எங்களிடையே இல்லை. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் பாரிமாறலாம். அப்போ எங்களுக்கு இடையில இந்த அன்பு வந்தார்தான் நாங்கள் செய்கின்ற சேவையில் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அது இருந்தால் தான் அந்த அதை பெறுநரிடத்தில் அந்த அன்பு போய் சேரும். இது அன்பு என்பது ஒரு இன்ஃபெக்ஷன், மிக கொடிய இன்ஃபெக்ஷன், இருந்தால் தொட்டி கொள்ளும், ஆனால் இல்லாமல் வறுமையா போச்சு, அதனுடையா காண கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. அது எப்படி அதை அப்ப இவர் அன்பை வச்சிருக்கிறார், நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். மெடிக்கல் டைமில் சொல்றேன், இந்த அன்பு என்ப இன்ஃபெக்ஷனை எல்லாருக்கும் பரப்பி விட வேண்டும். ஆகவே இந்த புதுவாழ் நிகழ்வுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருந்து உங்களால் இயன்றதை சொல்லுவார்கள் என்று கேட்டால் சொல்லுவார்கள், யாவர்க்குமாம் இறவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அப்போ வந்து அந்த அந்த நிகழ்விலையை கலந்து கொண்டு இந்த புது வாழ்வு அந்த அந்த ஒளி தருகின்ற புது வாழ்வு அந்த விஷயம் இந்த மிஷனில் யோகாவின் மிஷனில் நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். மானிட சேவையே மகேசன் சேவை என்பது அவருடைய சுலோகம். அதையும் கூறி நன்றி யோகா. இந்த நிகழ்வை பற்றியும் இந்த நிகழ்வுகளை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றியும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லாம் நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஆண்டவன் எங்களை வழி நடத்துவார்.
1: மீண்டும் நேரலே உங்களுக்காக நான் இந்த அவருடைய புதுவாழ்வு நிகழ்வு ஜூலை மாதம் 2ஆம் தேதி பிற்பகல் 5 மணிக்கு பெரிய சிவன் ஆலய மண்டபத்திலே நடைபெற இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இந்த கோடை காலத்திலே எத்தனையோ விதமான விழாக்கள் எத்தனையோ விதமான கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக்கின்ற இந்த கனடா நாட்டிலே முக்கியமாக எங்களுடைய மக்கள் எதற்கு செல்ல வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானிக்க வேண்டும், நாங்கள் சொல்ல வேண்டியது அல்ல. அவருடைய அந்த உன்னதமான ஒரு புதுவாழ்வு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதன் மூலம் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு மேற்கொள்கிறீர்கள், அதே நேரத்திலே எத்தனையோ உயிர்களுக்கு புதுவாழ்வு கொடுக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
0: அதையும் ஒரு மிக முக்கியமான பல பேர் சொல்வது ஏதோ என்ன சொல்வார், டாக்டர் நீங்கள் நிறைய சேவை செய்யறீங்க. நான் ஒன்றும் சேவை செய்யலை, நான் எனக்குத்தான் செய்ய கொண்டிருக்கிறேன். நான் செய்தால் நான் நல்லா இருப்பேன், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும், என்னுடைய மனைவி மக்கள் நல்லா இருப்பார்கள், இது நல்லா இருக்கும், அதைத்தான் செய்கிறேன். நல்ல விஷயங்களை சொன்னால் அது ஒரு பெரிய ஞானதானம், அது ஒரு பெரிய புண்ணியம். அப்ப இதை கேட்டு ஒரு

0: வந்து ஒரு தானம் கொடுத்தார் என்றால் இது ஒரு பெரிய பிசினஸ் ஸ்கீம் நான் முதலே சொல்லி இருக்கிறேன். இதை கேட்டு ஒருவர் தானம் கொடுத்தார் என்றால் அதுல ஒரு புண்ணிய விலை நீங்க வருது. இதை கேட்டு ஒருவர் பூ எடுத்து இறைவனுக்கு போட்டார் என்றால் அவர் செய்கிற புண்ணிய விலையில ஒன்று இங்க வருகிறது. அவர் இன்னொருவருக்கு சொன்னார் என்றால் அதுல இருந்து வருகிறது. சோ இட்ஸ் இன் எ வெரி பிக் மெகா ஸ்கேல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிசினஸ் ஹியர். So, yeah, attracting the partners, active partners. நீங்களும் இதில் பார்ட்னர்ஸாக பங்குதாரர்களாக இணைந்து கொண்டு மற்றவர்களை இணைத்து இந்த பயன்படுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.
1: அவ்வளவுதான்.
0: இந்த அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த மானிட நேயம் அன்பு எல்லாம் சொல்லுகின்ற பொழுது, எங்களுக்கு ஒரு படிவு நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், நாங்கள் இறைவன் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றார். அந்த எல்லா சமயங்களையும் சொல்லுகின்றன. அளவற்ற அருளாளன், அளவற்ற அன்பாளன். அதான் இறைவன் எங்கள் மீது கொண்ட அன்புக்கு ஒரு வித்தியாசமான அன்பு. நாங்கள் வைத்திருக்கிற அன்பு அல்ல இது. கணவன் மனைவி அன்போ, தாய் பிள்ளை அன்போ அல்ல. ஆனால் உலகத்தில் வந்து வெள்ள விதமான அன்புகளை பார்க்கின்றோம். தாய் பிள்ளை அன்பு சொல்லுகிறார்கள். அதை பெருசாக சொல்லுவோம் நாங்கள். கட்டாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும் என்று அது வந்து மனிதர் கூட கொஞ்சம் கொஞ்சம் பழுதாக போவாங்க. இது மாட்ட சொல்கிறார். கன்றுகின்ற பசு எப்படி தன்னுடைய கன்று குட்டியை நினைத்து கதறி அழுகமோ அது மாதிரி என்று சொல்லுகின்றார். தாயிற் சிறந்தொரு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை என்று படைப்பார் என்று சொல்லுவார். அப்படி தாய் என்பை விட உயர்ந்தது உண்டு. அதே மாதிரியாக காதலன் காதலி அன்பு அதை சொல்லுவார்கள், பிள்ளை அன்பு அதை சொல்லுவார்கள். இப்படி பலவிதமான அன்புகள். அப்போ நாங்கள் வந்து கணவன் மனைவி கிடைக்கிற அன்பு அல்லது காதலன் காதலி கிடையில் இருக்கிற அன்பு காதல், பிள்ளைக்கு பெற்றோரிடம் இருக்கிற அன்பு, பெற்றோருக்கு பிள்ளை இருக்கிற அன்பு பாசம். ஒரு ஆசிரியருக்கு அல்லது குருவுக்கு அல்ல மாணவனுக்கு குருவிடம் இருப்பது பக்தி. எப்படி ஒன்றவிடா எங்களுக்கு இறைவனிடம் இருக்கின்ற அன்பு பக்தி. நாங்கள் இறைவனிடம் காட்டுகின்ற அன்புக்கு பக்தி. அதுலேயும் வேறு வேறு வடிவங்கள், வேறு வேறு செயல்கள் உண்டு. இறைவன் எங்கள் மீது காட்டுகின்ற அன்புக்கு ஒரு தனி பெயர் உண்டு தமிழிலே. தமிழ் மருந்தவர்கள் இருக்க வேண்டும். இறைவன் எங்கள் உயிரின மக்கள் அல்ல, எல்லா உயிர்கள் மீதும் காட்டுகின்ற அன்புக்கு தனி பெயர். அதுக்கு பெயர் அருள். இத்தனை பேர் அருள் என்று பெயர் வைத்திருப்பார்கள். அருட்செல்வன், சிவன் அருட்செல்வன், அருளாளன், அருள் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அருள் என்றால் தட் இஸ் த சுப்ரீம் லவ். த டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் அருள் என்றால் த சுப்ரீம் லவ். அந்த சுப்ரீம் லவ் மனுஷரால் முடியாது, எந்த ஒரு ஆக்களாலேயும் முடியாது. அது கடவுளால் தான் முடியும். இட்ஸ் சுப்ரீம் லவ் ஆஃப் த காட். அந்த சுப்ரீம் லவ்ண்டா என்னென்று கேட்டால், கடவுள் எங்கள் மீது வைத்திருக்கிற அம்பு என்றுமே மாறாது. நாங்கள் செய்கிற கூத்து தெரியும் தானே ஒவ்வொரு நாளும். வானொலியிலே வந்து வாயிலிருந்து இப்படி சொல்லுவோம், அங்காளவோ என்ன செய்கிறோமோ அவ்வளவத்தையும் உறவன் பொறுத்து கொள்ளுகிறான் தானே, சகித்துக் கொள்ளுகிறான் தானே. அதுதான் அடுத்த வர வானொலிக்கு வரக்கூடியதாக இருக்குது. அதுவும் வாகனத்திலே நடந்து கையும் காலையை மாட்டிக்கொண்டு. அவர் தண்டிப்பதா இருந்தா என்ன செய்ய வேணும்? என்ன இப்படி பேசி போட்டு இப்படி செய்யறான்னு தண்டனை தர வேண்டாமா? அப்படி இல்லை. அவர் மகா கருணை உள்ளவர், மகா அன்புள்ளவர், மகா பொறுமை உள்ளவர். அன்கண்டிஷனல் லவ். அவருக்கு கண்டிஷன் கிடையாது. இப்படி சொல்லுறாருன்றதுக்காக அன்பு கூட கொடுக்கிறதும், இன்னொருத்தர் நிந்திக்கிறாருன்றதுக்காக அவருக்கு அன்பை குறைவா காட்டுறதும் கிடையாது. அன்கண்டிஷனல் லவ், அன்லிமிட்டட் லவ். அவருக்கு ஒரு லிமிட் கிடையாது. அன்லிமிட்டட் லவ், அன்கண்டிஷனல் லவ், சுப்ரீம் லவ் ஆஃப் த காட் இஸ் கோல்ட் அருள். அதுக்கு இன்னும் கிடையாது. அந்த அன்பை நாங்கள் செலுத்த முடியாது. நாங்கள் மனிதராக இருந்து செலுத்த, எப்படித்தான் தாய் அன்பாக இருந்தாலும் சரி அல்லது பெற்றோராக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்த காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு சண்டை பிடிக்க தானே போறோம். சண்டையே பிடிக்கிறோம் பார்த்தீர்களா? சண்டையே பிடிக்கிறோம். சண்டையே என்று விவகாரமாக தேட்டனில் விவகாரம் போட்டு தங்கா சொல்லி விட்டார் உள்ளபடி. அப்படி என்ன சொன்னாலும் அந்த பண்புகள் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு நட்பாக ஒன்றிருந்தவர்கள் நாளைக்கு பிரிகிறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள். பெற்றோர்கள் கூட பிரிந்திருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது இதெல்லாம். ஆனாலும் இப்படிப்பட்ட மானிட நேய பண்புகளினூடாக எமது பண்புகளை அன்பை வளர்த்து கொள்ள விட, ஒரு சொன்ன மாதிரி அடிக்கடி ஞாபகம் ஊட்டி அது நல்ல பண்புகளை சொல்லி நல்ல சினமுதல் அகற்றி வாழும் செயன் அது அறமதானால் என்று சிவஞான சித்தியார் சொல்லு. சினமுதலான சீர்களை அகற்றி இந்த லைஃப் ஸ்டைலை அதுக்கு ஏற்று மாதிரி கொண்டு வந்தால் அந்த இறைவன் வந்து முன்னுக்கு நிற்பான். அந்த அன்பு எங்களுக்கு எப்ப வரும் என்றால், நாங்கள் இப்படி இப்ப செய்கிற அன்பு நாங்கள் செய்வோம் உடனே என்னுடைய தேசத்துக்கு, என்னுடைய ஆக்களுக்கு, என்னுடைய பள்ளிக்கூடம் அப்படித்தானே செய்து கொண்டு போகின்றோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தா மற்ற மனுஷர்களுக்கு மற்ற இதென்று கொஞ்சம் கொஞ்சம் போகுது. பிறகு மற்ற ஜீவராசிகளுக்கு அன்பு காட்டுறது, அது பிறகு அது வேற அது அது நடத்துது. ஆனால் இறைவனுடைய அன்பு எப்ப வரும் என்றால், எப்ப நாங்கள் இறைவனோட ஒன்றுகின்றோமோ அன்றைக்கு எங்களுடைய அன்பு இறைவனுடைய அன்பாகின்றது. When the soul become one with the God, ரெண்டற்ற நிலைக்கு வரும் பொழுது அவர் லவ் பிகம் சுப்ரீம் லவ், அவர் இன்டெலிஜென்ஸ் பிகம் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். தட் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோல் ஞான, சுப்ரீம் லவ் இஸ் கோல் அருள். அதுக்கு பிறகுதான் அதை பெற்றவர்களைத்தான் சொல்லுகின்றோம், ஒன்றியவர்களைத்தான் நாங்கள் ஞானிகள் என்று சொல்லுகின்றோம், அருளாளர் என்று சொல்லுகின்றோம். மற்றவருக்கு சொல்றதில்லை. எவ்வளவுதான் நல்ல வேலை செய்தாலும் அவர் அன்புள்ளவர், கருணை உள்ளவர், தயவு உள்ளவர் என்று சொல்லுகிறோம், அவர் அருளுள்ளவர் என்று மனுஷரை சொல்லுவது கிடையாது. அப்படி ஆரம்படினால இதுதான் அந்த அன்புக்கு. அதுதான் சொன்னார்கள், அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே.
1: பைபிளில் கடவுள் மன்னா என்ற உணவை வானத்திலிருந்து மனிதருக்கு அனுப்பியது போல சைவத்தில் சம்பவங்கள் உண்டா? மன்னா என்ற உணவை வானத்திலிருந்து மனிதருக்கு அனுப்பியது போல சைவத்தில் சம்பவங்கள் உண்டா?
0: இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த விவரம் காணப்படுகின்றது. மன்னா என்ற உணவை அவர்கள் அனுப்பினார்கள் என்று இதை யூதர்கள் இன்றைக்கும் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். சைவத்திலே இப்பாறு இறைவன் உணவை அனுப்பியதாக
1: வரலாறு
0: உண்டா என்று கேட்கிறார். ஆனால் மன்னா என்கிற உணவை சைவர் பழைய ஏற்பாட்டிலே வானத்திலிருந்து அனுப்பினார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் வானத்திலிருந்து உணவு எடுக்கவில்லை, அவர் அந்த அப்பத்தையும் மீனையும் வச்சு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் என்று காணப்படும். இதே மாதிரியாக மக்களுக்கு உணவிட்ட சம்பவங்கள் நிறையவே இருக்கின்றது.
1: நாயன்மார் காலத்தில்
0: சொல்வார்கள் அற்புதங்கள். அற்புதங்கள் வந்து எப்படி என்று கேட்டால், தே ஆர் ஜஸ்ட் த நார்மல் ஹேப்பனிங்ஸ் இன் தட் ஸ்டேட். அந்த நிலைக்கு வருகின்ற பொழுது அது ஒன்றும் அதீதமான செயல்கள் அல்ல, இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் ஹேப்பனிங்ஸ். பட் அந்த நிலையிலிருந்து இங்கே பார்க்க அது பெரிய அற்புதமாக
1: எங்களுக்கு தெரியுது,
0: அற்புதமாக இருக்கு. இது எப்படி என்று சொன்னால், என்னுடைய பையன் மருத்துவ கல்லூரி போகிறதுக்கு முந்தி முதல் தொடங்க சொன்னார், அப்போ இஸ் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்று சொன்னேன். நான் என்ன முதல் அப்படித்தான் ஐயா இருக்கும் வெளியில் நின்று பார்க்க, உள்ளுக்கு போய் அதுக்குள்ளிருந்து வெளியில் வந்த பார்த்தோன்னே இவ்வளவு தானோம். அதே மாதிரி தான் இந்த அற்புதங்களும், வானத்திலிருந்து மன்னா இருந்த அண்ணன், இங்கிருந்து அப்பத்தை பிட்டு கொடுத்த அண்ணன், படிக்காசு பெற்று சம்பந்தர் பஞ்சந்தியத்தால் என்ன, ஆண்பனையே பெண்பனை ஆகினால் என்ன, முதலை உண்ட பாலனை 16 வருடங்களுக்கு பிறகு அந்த வளர்ச்சியோட மீட்டால் என்ன, எரிந்து சாம்பலாகி குணத்திலே வைக்கப்பட்டிருந்த பூம்பாவி என்னும் பெண்ணை மீண்டும் உயிர்ப்பித்து உருக்கொடுத்தால் என்ன, இது எல்லாமே அற்புதங்கள் எல்லா இடங்களிலும் இருக்குது. ஆனால் அது ஆன்மீக நிலையிலே வருகின்ற பொழுது மிக சாதாரண நிகழ்வு. இன்றைக்கெல்லாம் அற்புதங்களுக்கு பின்னால் ஓர் ஆக்களா போயினும் பல அற்புதங்கள் செய்பவர்கள் உண்மையே அற்புதம் இல்லை. அவர்கள் இந்த என்ன மேஜிஷியன்ஸ் செய்கிறது தான் செய்கிறார்கள். பல பேர் அதுக்கு பின்னாலேயும் ஓடுறது இருக்குது, ஐயோ இவர் அப்படி தந்தார், இப்படி தந்தார், இங்கே மேஜிஷியன் கூட பார்ப்பார், வெறும் கூடிய மூடுவார், அதுல இருந்து புறா வரும், கையை இப்படி மூடி போட்டு விரிப்பார், கையில இருந்து மணி வரும். அப்ப இந்த மேஜிஷியன்ஸ் வேலையெல்லாம் பார்க்கறது குருமார தேட தேவையில்லை. அற்புதங்கள் ஜஸ்ட் த பை ப்ரொடக்ட்ஸ் இந்திய ஸ்பிரிச்சுவல் பாத்தே தவிர, தே டிட் லிவ் வெளிப்பாடாக இருந்தது, அவ்வளவாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள.
2: வணக்கம், நான் பூனம் கலக்கிறேன்.
0: சொல்லுங்கள்.
2: இரண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
2: இந்த சமயத்துல அந்த ஆசூதம் இல்ல, நீண்ட காலமா நாங்க இது கேள்விப்படுறோம்.
0: வாழ்க்கை ஆன்மீகத்துக்கு பிரயோசனமாக இருக்கும் என்பது தெரியாது. ஆகவே சில வகையில் நாங்கள் தகவல்களை தெரிந்து கொண்டிருப்போம், நடைமுறையிலே பின்பற்றுவதாக பார்க்க வேண்டும். சுசி என்றால் சுத்தம், சுசி என்றால்
1: சுத்தம்,
0: அசுத்தம். அவை அங்க வந்து டெயின்டட் பீரியட், அதாவது இது வந்து எங்களுடைய இமோஷன்ஸ் அண்ட் மைண்ட் ஆர் நாட் கண்டியூசிவ் ஃபார் த ஆர்டினரி பர்சனல் சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டியூட்டிஸ்
1: ஆக்டிவிட்டிஸ்.
0: ஆனால் அதில் இருந்து ஒரு ரிலீஃப் பீரியட், அதில் இருந்து ஒரு விடுப்பு விடுமுறை எடுத்து நாங்கள் அந்த இழப்போ அந்த மரணமோ அல்லது ஜனனமோ அதோடு ஒத்து இருந்து வளமைக்கு திரும்புகின்ற நாட்கள் தான் இந்த ஆசவசம் எடுக்க வேண்டும். இது ஏதோ பலர் சொல்வது போல அசுத்தமான நாள் கிருமி நுழைஞ்சிருக்குது அதெல்லாம் கிடையாது. இளவர்கள் பிரேதத்தில் கிருமி இருக்குது அல்லது புறப்புறா கிருமி இருக்குது, அதால் சுத்தத்துக்காக அதற்காக வந்ததல்ல. எமது மனத்தை இந்த ஜனன மரணங்கள் பாதிப்பதனாலே அந்த மனம் சமநிலை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட விடுமுறை தினங்களே இவை. அதாவது இப்ப எல்லாம் பெட்டர்னிட்டி லீவ், மெட்டர்னிட்டி லீவ் வந்து தந்தைக்கும், மெட்டர்னிட்டி லீவ் வந்து குழந்தை பிறந்தவுடன் தாய்க்கும், கிரீஃப் லீவ் வந்து ஒருவர் குடும்பத்தில் ஒருவர் இறந்தவுடன் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற அந்த விடுமுறை தினங்கள் தான் எமது சாஸ்திரத்திலே உளவியல் விஞ்ஞான ரீதியாக இவ்வாறு ஆசௌசம் அல்லது தொடக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆடிய அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டு நாங்கள் இதை தொடங்கலாம். பொதுவாக இந்த அமாவாசை என்பது நியூமூன்டே என்று சொல்லுவார்கள். இந்த சந்திரனுக்கு 16 கலைகள், அது ஒவ்வொன்றாக தேய்ந்து வந்து கடைசியாக ஒரு கலையிலே நிற்கும் அமாவாசையிலே. அமாவாசையிலே சந்திரன் முழுமையாக இல்லாமல் போவதில்லை, ஒரு கலையிலே நிற்கும், பிற்பாடு மீண்டும் வளர்ந்து வருகின்ற ஒன்று. இந்த அமாவாசை தினம் எமது இந்து சமயத்திலே பொதுவாகவும் சைவ சமயத்திலும் பித்ரு தர்ப்பணத்துக்கு உரிய தினமாகவும், ஜபம் வழிபாடுகளுக்குரிய தினமாகவும், புனித தீர்த்தமாடலுக்குரிய தினமாகவும் கொள்ளப்படுகின்றது. எந்தெந்த காலங்களிலே பஞ்சாட்சர சிவம் செய்தல் வேண்டும் என்கின்ற வினாவுக்கு ஆர்வமானவர்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகள், மாசப்பிறப்பு வருஷப்பிறப்பு போன்ற விடயங்கள், சங்கராந்தி இந்த காலங்களை சொல்கின்றன. இந்த காலங்களிலே செய்கின்ற தான தர்மங்கள், தீர்த்த யாத்திரைகள், மற்றது பித்ரு தர்ப்பணங்களுக்கு மிக அதிகமான பலன் உண்டு, மிக அதிகமான பலன் உண்டு. அப்போ சொல்லுவார்கள், உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும், இப்போ சில எப்பொழுதும் விதைகளை மண்ணிலே நிட்டு நீர் ஊற்றினால் அதில் இருந்து மரமும் அதனுடைய பயிர் விளையும். ஆனால் அதை பருவத்திலே செய்தால் பயன் சிறப்பாக இருக்கும் இல்லையா? பருவம் தப்பி செய்தால் சரியா வராது,
1: சில இதுல விதையே பட்டு போகும், அப்படியே போயிடும்.
0: அதனால தான் பருவத்தே பயிர் செய். அதே மாதிரியாக ஜபம் தபம் மற்றது இந்த புண்ணிய காரியங்கள், சிரார்த்தம் மற்றதுகளுக்கு புண்ணிய நீராடல் அதுகளுக்கு எல்லாம் இந்த காலம்
1: இருக்கு.
0: அவை இந்த புண்ணிய காலங்கள் என்று சொல்லுவார்கள். எங்கள் ஆகமங்கள் எல்லாவற்றிலும் இந்த புண்ணிய காலங்களை பற்றி இருக்கின்றது. அதில் இன்னென்ன காரியங்களுக்கு இந்த அமாவாசை தினத்திலே எல்லாருமே இறை வழிபாடு செய்யலாம், தீர்த்த வழிபா யாத்திரை செய்யலாம், தீர்த்தங்களில் குளித்து எழும்பி இந்த புண்ணியங்களை தேடிக்கொள்ளலாம், ஜபம் செய்யலாம், அதெல்லாம் உண்டு. அதைவிட சிறப்பாக பித்ருக்களுக்கு, அதாவது எங்களுடைய முன்னோர்கள், இறை பதம் அல்லது எங்கள் உலக வாழ்க்கையை விட்டு நீங்கிய முன்னோர்கள், எமக்கு தம்முடைய உழைப்பாலேயும் தம்முடைய வழிகாட்டலினாலேயும் தம்முடைய வார்த்தைகளினாலேயும் எம்மை உருவாக்கி வைத்தவர்கள். அது மட்டுமல்ல, எமக்கு உதிரத்தையும் மாமிசத்தையும் தந்து இந்த உடம்புக்கு கருவானவர். அது மட்டுமல்ல, இந்த உடம்புக்கு காரணமாயிருக்கின்ற ஜீன்ஸ், ஜீவ அணுக்கள், கோடிக்கணக்கான ஜீவ அணுக்களை எமக்கு தந்துதவிய எமது தந்தை தாய், தந்த வழிபாட்டன் பாட்டி, தாய் வழிபாட்டன் பாட்டி, தந்த வழியில பூட்டன் பூட்டி, தாய் வகப்பன் வழியில பூட்டன் பூட்டி, இப்படி முப்பாட்டன் கொப்பாட்டன் இழுப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் இப்படியாக இந்த ஏழு தலைமுறைகளாக அவ்வளவு இந்த ஹூவர் கான்ட்ரிபியூட்டட் டு தி ஜீன் பூல், அவ்வளவு பேருக்கும் அந்த நன்றியை நினைந்து
3: அந்த நன்றியை நினைந்து அவர்கள் நமக்கு தந்த உதவிக்கு நாங்கள் ஒருபோதும் மறுபரிகாரம் செய்து தீர்க்க முடியாது, அதை கடன் என்று சொல்லுவார். பிதற்கடன், அந்த கடனை நாங்கள் தொடர்ந்தேச்சியாக செய்ய வேண்டும், எமது வாழ்க்கால் முழுதும் செய்ய வேண்டும், வாழ்நாள் முழுதும் செய்து முடியாது, அதுக்கு பிற்பாடு எமது குழந்தைகள் பிள்ளைகள் அதை செய்வதற்கு ஏற்கனவே பயிற்றுவித்து விட்டு போக வேண்டும். அப்படி செய்வதனால அந்த பித்திருக்கள் இந்த ஜீன் பூலுக்கு தந்த அந்த இந்த ஜீன் பூல் இந்த ஜீவ அணுக்களை பெற்றிருக்கின்ற எமது சந்ததியினர் எல்லாரும் நன்றாக இருப்பதற்கு அதை உபகரித்தவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் பெயராலே பிரார்த்தனை மற்றது சிரார்த்தம் அல்லது அந்த தர்ப்பணம் என்று சொல்லுவார்கள், நீரெடுத்து அவர்களை நினைத்து பித்ரு தேவர்களுக்கு அர்ப்பணிப்பது. பித்ரு தேவர்கள் வந்து சில பேர் கேட்பார்கள், அவர்கள் எல்லாம் புறப்படுத்துட்டார்கள், அப்ப ஏன் செய்ய வேணும் என்றெல்லாம் கேட்பார்கள். புறப்படுத்தால் ஏன் செய்ய வேணும் என்றால் அவர்களை எங்கே புறப்படுத்திருப்பார்கள், எங்கள் வீட்டிலேயே பிறந்திருக்கலாம், அல்லது வேற எங்கே பிறந்திருக்கலாம், உலகங்கள்ல பிறந்திருக்கலாம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் கல்லாய் கூட வரலாம், மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் தேவர்களாக வேற உலகங்கள்லையும் இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் அப்ப ஏன் நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் அந்தந்த புறகங்கள்ல அந்தந்த புறவைகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் செய்கின்ற பிரார்த்தனையின் பலன், நாங்கள் செய்கின்ற தான தர்மம், அந்த காலத்துல ஒருவருக்கு உடை வஸ்திர தானம் கொடுத்தால், அந்த காலத்துல ஒருவருக்கு உணவு கொடுத்தால், அன்னதானம் கொடுத்தால், அல்லது உபகாரம் செய்தால், அதற்குரிய புண்ணியம் வந்து அந்த ஆத்மாவுக்கு உங்களுக்கு போய்
1: சேரும்.
3: அவர்களுக்கு ஒரு உபகாரமாக, அவர்களுக்கு ஒரு பரிகாரமாக, அவர்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அல்லது கம்ஃபர்டாக போய் சேருகின்றது. இதை சேர்க்கின்ற தேவர்கள் தான் பிதிர்த்தேவர்கள். பிதிர்த்தேவர்கள் இதற்கு வந்து தென்புலத்தார் என்று சொல்லுவார்கள். வள்ளுவர் அழகாக சொல்லுவார் திருக்குறள்ல, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல்களை. இந்த வில்வரத்தானுக்கு அஞ்சு கடமைகள்
1: உண்டு.
3: எல்லாரும் கேட்கறது நண்டு கேட்டா, நீங்க எல்லாம் சொல்றீங்க வெஜிடேரியனிசம் என்று சொல்றீங்க, அதை சாப்பிட கீரையும் வெஜிடபிள் தானே, மரக்கறி தானே, அதுக்கும் உயிர் உள்ளது தானே, ஒரு அரிசியை உண்டு. ஆனால் அதற்கேக்குரிய பரிகாரம் நடக்கின்ற பொழுது நிகழ்கின்ற பொழுதெல்லாம் எத்தனையோ உயிர்களை கொள்ளுகின்றோம். வைத்தியராக இருந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்குள்ளே எத்தனையோ பாக்டீரியாக்களை கொள்ளுகின்றோம் இல்லையா. ஒரு நாளைக்கு வருகின்ற நோயாளிகளை இவ்வளவு பேரை பார்த்துட்டு மெட்ராக்களை இண்டை பார்க்கலாண்டு திருப்பி அனுப்பியக்குள்ளே அவர்களுடைய மனம் நோகுது. இப்படி எங்களை அறியாமலே நித்தமும் பாவம் செய்து கொண்டிருக்குது, புண்ணியம் மட்டுமில்லை பாவம் செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதுகளை எல்லாம் எப்படி போக்குறது என்றால், இல்லறத்தாருக்கு பஞ்ச ஜக்ஞங்கள் ஐந்து விதமான கடமைகளை அவர்கள் செய்து கொண்டு வந்தால் இந்த பாவங்கள் போகும். ஒன்று தெய்வ கடன், நித்தியம் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். நித்தியம் வெள்ளிக்கிழமை மட்டும் கும்பிட்றது கிழமை குறுக்காக இல்லை, நித்தியம் செய்ய வேண்டும் இல்லை, நித்திய ஆராதனை அது உண்டு. மற்றது நித்தியம் ரிஷி கடன். ரிஷி கடன் என்றா நம்முடைய நாயன்மார்கள் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் எழுதிய இந்த புஸ்தகங்கள் நூல்கள் இந்த கருத்துக்களை நீங்கள் கேட்பது, நித்தியம் கேட்க வேணும், அல்லது வாசிப்பது, நித்தியம் வாசிக்க வேணும், அல்லது மற்றவர்களுக்கு அச்சடித்து கொடுப்பது, அதுவும் ஒரு புண்ணியம், அல்லது இதை செய்வதற்கு கூட்டங்கள் அதுகளை அலை ஒழுங்கு செய்து மற்றவர்களுக்கு அதை கேட்க வைப்பது, அதாவது இந்த ஆப்த வாக்கியங்களை கேட்டல் சிந்தித்தல் மற்றவர்களை கேட்க வைத்தல், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது ரிஷி கடன். அடுத்தது பித்ரு கடன், அதாவது அவருடைய மூதாதையர்களுக்கு அவர்களுடைய திராத்த தினம் இந்த அமாவாசை பௌர்ணமி மற்றது மகாலயபட்ச காலங்களிலே அவர்களுக்கு பேரிலே தர்ப்பணம் தண்ணி எடுத்து தர்ப்பணம் பண்ணணும். அது கொண்டு மற்ற அவர்களுடைய பேரால தான தர்மம், அவருடைய பேரால ஒரு அன்னதானமோ ஏழை எளியவர்களுக்கு உணவாக கொடுப்பது, அல்லது பிராமணர்களுக்கு சன்னியாசிகளுக்கு போஜனத்துக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுப்பது, ஏழை எளியவர்களுக்கு வஸ்திரம் தானமாக கொடுப்பது, கல்வி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கல்வி படிப்பதற்காக உதவி செய்வது, வாழ்வாதாரம் பெற்றிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் உணவுற்றோர்களுக்கு வாழ்வாதாரம் தொடங்குவதற்கு ஒரு வாழ்க்கை தொடங்குவதற்கு உதவி செய்வது, மரம் நட்டு நிழல் வைப்பது, நீர்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பது, கிணறு வெட்டி கொடுப்பது, அல்லது ஒரு பைப் தண்ணீர் வைத்து கொடுப்பது, அந்த இது அதெல்லாம் அதை குடிக்க குடிக்க அந்த புண்ணியம் போய்ச்சு. ஒரு நீங்கள் ஒரு கிணறு வெட்டினால் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை ஒவ்வொரு உயிர் ஒரு மனுஷர் மட்டுமில்ல ஆடோ மாடோ அது பருக பருக பருக பருக அந்த புண்ணியம் அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும்.
1: குருணி நீர் நிறைஞ்சது என்று வள்ளுவரே சொல்லி
3: இருக்கின்றார். அதே மாதிரியாக ஒரு மரத்தை நட்டு பரலாக்கிவிட்டால் அந்த மரம் நிழல் கொடுக்கும், எத்தனையோ பறவைகள் தங்கி போகும், பூச்சிகள் வந்து நிற்கும், வண்டுகள் வந்து நிற்கும், எறும்புகள் வந்து நிற்கும், ஊனான் பல்லி போன்ற உயிரினங்கள் வந்து நிற்கும், மனுஷர்கள் நிழலுக்கு இருப்பார்கள். அது காற்றை சுத்தமாக்குது, சுற்றாடலை குளிர்மைப்படுத்துது. மரம் வச்சிருக்கிற இடத்துல சுற்றாடலை விட 5 to 10 degrees ஃபாரன்ஹைட் வரைக்கும் வெப்பநிலை குறைவாக இருக்கு. மரத்துக்களை ஓனா குளிர்மையாக இருக்கு, குளிர்மையா வச்சிருக்குது, நிழல் கொடுக்குது. மற்றது மண்ணரிப்பை தடுக்குது, மற்றது மரத்தை இருந்து விறகு வருகுது, மரத்தில் இருந்து இலை வருகுது, சில இலைகளை பாதிக்கின்றோம், சில மரங்கள இருந்து பூக்கள் பழங்கள் வருகிறது. இதுகள் எல்லாம் பயன்பெற மரம் நாட்டியவருக்கும் அந்த ஆட்ட பெயர்ல அதை செய்தமோ முதல்வர் அவருக்கும் அந்த புண்ணியம் சேர்ந்து கொண்டே இருக்கு.
1: இதில் நாங்கள்
3: டிபாசிட்ல போட்டு வட்டி
1: எடுக்கிறோம்.
3: அப்ப இப்படியான தான தர்மங்களை செய்ய வேண்டும். அப்ப இந்த விதமான இதுகளை தான் பிதுர்க்கடன் என்று சொல்லுது. அடுத்தது வந்து தான் தன்னையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், மற்றது சுற்றத்தை பேண வேண்டும். செல்வர்கழகு செலுங்களை தாங்குதல், இதையே வயதவரவிலே சொல்லுவார்கள். தேவஜக்ஞம், பித்ருஜக்ஞம், மற்றது ரிஷிஜக்ஞம், மற்றது பூதஜக்ஞம், மற்ற உயிர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும், மற்றது மனுஷஜக்ஞம், மற்ற மனுஷர்களை உதவி செய்து பேண வேண்டும். இந்த 5 கடன்களையும் இல்லறத்தார் செய்து கொண்டு வந்தால் நாங்கள் செய்கின்ற அறியாமல் செய்கின்ற இந்த பாவங்கள், இல்லற கடமைகளுக்காக செய்கின்ற பாவங்கள், மற்றது இப்படித்தான், அதுல பாவம் இல்லையோ இதுல பாவம் இல்லையோ, அறுவடை செய்கின்ற பொழுது பாவம் தான் இல்லையா, ஒரு களை எடுக்கின்ற பொழுதும் பாவம் தான். இந்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் போறது இந்த 5 கடமைகள். யார் இந்த 5 கடமைகளை செய்யவில்லையோ அவர்கள் பாவத்தை தான் சாப்பிடுறார்கள். பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றாரு, இவன் ஒருவன் தனக்கு மட்டுமாக உணவு சமைக்கிறானோ அவன் உண்கிறானோ அவன் பாவத்தையே உண்கிறான். அப்ப இல்லறத்தாருக்கு இலகுவாக இந்த பாவம்,
1: இந்த விஷயங்கள்,
3: இந்த பாவத்தாலதான் எங்களுக்கு வருத்தம், துன்பம், ஏமாற்றம், கவலை, அதெல்லாம் தோல்விகள், அதெல்லாம் வர்றது. ஆகவே இது இலகுவாக எங்க சமயத்துல சொல்லி இருக்கு. நித்தமும் இதை செய்து கொண்டு வர வேணும். அதுல பித்ரு கடன் உண்டு, அதுல ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்படி செய்ய மியாதவர்கள் அமாவாசை தினம் பௌர்ணமி தினங்கள்ல செய்யறது. அமாவாசை தினத்துல தந்தை வழி பித்ருக்களுக்கும் பௌர்ணமி தினத்துல தாய் வழி பித்ருக்களுக்கும் செய்வது. அதுலேயும் வந்து சிறப்பாக ஆடி அமாவாசை அப்படி ஒவ்வொரு செய்ய வேண்டும். ஆடி அமாவாசை அன்று நீங்கள் தந்தையர் தினத்துக்காக செய்யலாம். ஆகவே இதுல வந்து முக்கியமாக செய்ய வேண்டியது தீட்சை பெற்றவர்கள், தீட்சை பெறுவது மிகவும் முக்கியமான ஒன்று. தீட்சை பெற்றவர்கள் அன்றைக்கு தர்ப்பணம் செய்யும் பொழுது பித்ருக்களை நினைந்து பித்ரு தேவோ ஸ்வதா என்று சொல்லி அந்த தண்ணியை எடுத்து அந்த பெருவிரல் சுட்டு விரல் கூடாக வலது கை கூடாக எள்ளு தண்ணி இறைத்து அதை செய்வார்கள். 3 தரம் அந்த பித்ருக்களுக்கு செய்கிறது இருக்கிறது. மற்றது அவர்கள் பெயரால் அன்றைக்கு காரியம் பண்ணும் பொழுது அவர்களுக்குரிய பூஜை வழிபாடு தர்ப்பணம் முடித்துத்தான் பிறகு இறை பூஜை. ரெண்டா பெற்றோருக்கு பிறகுதான் கடவுள்,
1: கடவுள்
3: பித்ரு கடனுக்கு பிறகு அதை செய்ய வேண்டும். மற்றது அவர்களுக்கு அன்றைக்கு சமைத்து படைத்து அதை செய்ய வேண்டும். மற்றது அவர்களுக்கு அவர்கள் நினைந்து சிவபுராணமோ அபிராமியந்தாதியோ ஸ்தோத்திரமோ அதுகளை செய்ய வேண்டும். அவருடைய பெயரால விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும். ஆலயங்களில் விளக்கு தீபம் அதுகளை ஏற்றலாம். அவர்கள் பெயரால தானம் பண்ண வேண்டும். பிராமணர்களுக்கு அரிசி பருப்பு வஸ்திரம் இந்த தானங்கள் தட்சிணை கொடுக்கலாம். மற்றது சன்னியாசிகளுக்கு கொடுக்கலாம். அந்த இது இருக்கிறது. இங்கே இது இயலாதவர்கள் சில இடங்களில் ரிஷிகேஷில் எல்லாம் ஆசிரமங்களுக்கெல்லாம் இந்த இடங்களுக்கு அவர்கள் பணம் அனுப்பினா அந்த இடத்துல அவர்களுக்கு சன்னியாசிகளுக்கு போஜனம் கொடுக்கிறார்கள். அப்படி செய்கிறது அதுகள் இருக்குது. மற்றது ஏழை எளியவர்களுக்கு எங்களை உலகத்தில் எங்களை ஊர்ல எல்லாம் எத்தனையோ பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார், அவர்களுக்கு ஒரு உதவி அது செய்யலாம். இதுகள் எல்லாம் செய்தால் அந்த புண்ணிய பலன் அவர்களுக்கு.
4: ஓம் சிவாய நமஹ. shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: ஸ்ரீயக்குருணாம் அதிபசிய பாலினீம் பிரஜாசு விருத்திம் யமயங்க வேதிதும் சவர்ணிலிங்கி விதித சமாயையோ யுதிஷ்டிரம் துவைதவனே வனேச்சரஹ.
6: பீமனோட உக்தி 2வது சர்க்கத்துல சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 22வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறான். ஐ திங்க் வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் இல்லையா. இன்னொருத்தருடைய ஒரு உன்னதிய வந்து பொறுத்துக்க முடியாது. அதனால போய் தான் உட்காரணும், தான் எப்பவுமே அந்த ஆளுமை தனத்துல உட்காந்துட்டு இருக்கணும், அந்த அந்த ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கணும். ஆனா அதுகளுக்கு வந்து ஆசை மிருகாதி பகாங்கிறதுக்கு பலன் சும்மாவானும் மேகத்தை பார்த்து கத்துறதுன்னு நினைச்ச கூடாது. அதுல பலன் எதுவும் இல்லை. இட் ஜஸ்ட் கேனாட் ஸ்டாண்ட் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் சம்திங் எல்ஸ். ஸோ அதனால இப்ப என்ன என்ன பண்ணணும் இப்போ அப்படிங்கிறதுக்கு சொல்றான். சொல்லு.
7: குரு தன்மதிமேவ விக்ரமே நிருப நிர்தூய தமஃப் பிரமாதஜம் த்ருவமேத்த தவ்யேஹி வித்விஷாம் த்வதனுதாஹஹதான் விபத்தயஹ.
6: ரெண்டாவதுல என்ன பிரிச்சு சொல்லு.
7: த்ருவம் ஏதத் அவேஹி வித்விஷாம் த்வதனுதாஹ
6: என்ன அர்த்தம் குரு?
7: குரு தன்மதிமேவ விக்ரமே நிருப தன்மதிமேவ குரு விக்ரமே.
6: அந்த தன்மதிம்ங்கறத வந்து பிரிச்சுன்றணும். தது ததுங்கறத வந்து தனியா பிரிச்சுட்டு ஹே நிருப தது அப்படின்னா தஸ்மாத் தஸ்மாத் காரணாது. ஏன் தஸ்மாத் காரணாத்துன்னு என்ன, இந்த இடத்துல வந்து பராக்கிரம அவசரத்வா தேதோஹோன்னு கீழே போட்டிருக்காரு மல்லிநாதர் இதுல கொடுத்திருக்கார். சோ தது தஸ்மாத் உக்த ரீத்யா இப்ப நான் சொன்னேன் இல்லையோ இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பராக்கிரம அவசரம், திஸ் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஷோயிங் யுவர் வேலர். நீ சும்மாவான இப்ப வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிறார். சோ விக்ரமே மதிமேவ குரு. விக்ரமே விக்ரமே ஒரு பராக்கிரமமான செயல்ல உன்னுடைய மதிம் புத்தியை குரு அப்படின்னா அந்த புத்திய நீ செலுத்து. பராக்கிரமத்துல வந்து ஒரு ஆக்ஷன்ல உன்னுடைய புத்திய செலுத்து. இப்போ எதை தள்ளிட்டு நிர்தூயன் இருக்கோ இல்லையோ லெப்பு போட்டதுனால முதல்ல அந்த ஒரு கிளாஸ முன்னாடி போட்டுருணும். சொல்லு.
7: பிரமாதஜம் நிர்தூய பிரமாதஜம் தான்
6: பிரமாதஜம்ங்கிறது இன்னும் முடியல, அது வந்து விசேஷணமா இருக்கு இல்லையா. வித்விஷாம்ங்கிறது கீழே இருக்கட்டும். பிரமாதஜம் தமஹா நிர்தூய
7: பிரமாதஜம் தமஹா
6: இக்னரன்ஸ் ஆமா இருட்டு லிட்ரல் மீனிங். இந்த இடத்துல வந்து தமஹாங்கிறச்சே இக்னரன்ஸ் எடுத்துக்கணும். ஆர் எதையுமே செய்யாம இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது.
7: ஓகே சோ தமஹா நிர்தூய.
6: அந்த தமஹா எங்க இருந்து வந்திருக்கு? பிரமாதஜம் பிரமாதங்கிறது வந்து தமிழ் பிரமாதம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். தமிழ்ல வந்து பிரமாதமா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இங்க தவறுன்னு அர்த்தம். பிரமாதாங்கிறச்சு ஒரு நெக்லிஜென்ஸ், ஒரு ஒரு நம்ம நம்மளுடைய ஒரு கவனக்குறைவுனால ஏற்படக்கூடிய தமஹா ஒரு இக்னரன்ஸ். நீ கவனிச்சிருந்தேன்னு நீ பண்ணிருப்பப்பா அப்படிங்கறத வந்து சுட்டி காமிக்கிறார். நீ ஏதோ கொஞ்சம் கவனிக்கல இந்த இடத்துல, இல்லைன்னு நீ வந்து உன் பராக்கிரமத்தை எடுத்துட்டு இருப்ப. அதனால பிரமாதஜம் தமஹா நிர்தூய பிரமாதம் ஒரு கவனக்குறைவினால் ஏற்பட்ட பிரமாதாத்து ஜாயதே இது பிரமாதஜ பிரமாதஜம் தமஹா அட்ஜெக்டிவ்ங்கிறதுனால இங்க நபுன்சகலிங்கம். சோ பிரமாதஜம் தமஹா நிர்தூய அந்த ஒரு அஜ்ஞானத்தை அறியாமையை போக்கிவிட்டு நிர்தூய விக்ரமே ஏவ மதிம் குரு. விக்ரமே மதிம் குரு விக்ரமே ஒரு பராக்கிரமத்தில் அல்லது எதிரிகளை போய் நம்ம வந்து தாக்கணும் அப்படிங்கறதுல உன்னுடைய மதிம் குரு புத்திய செலுத்து சரியா. அடுத்தது வித்விஷாம் விபத்தயா துவத் அனுத்சாகதாக ஏதத் த்ருவம் அவேகி. தவறு வித்விஷாம் எதிரிகளுடைய விபத்தயா எதிரிகளுடைய ஆபத்துங்கிறது துவத் அனுத்சாக ஹதாஹா. இது வந்து நெகட்டிவா சொல்றார். எதிரிக்கு வந்து எந்த விதத்திலையும் ஒரு கெலாமிட்டிஸ்ங்கிறதே கிடையாது. அவளுக்கு போய் ஆபத்து விழணுமா இல்லையா? ஆபத்து விழாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? துவத் அனுத்சாக ஹதாஹா. எதிரிகளுக்கு நல்லது வந்திருக்கிறதுங்கிறது உன்னுடைய உற்சாகத்தினாலதான். அனுத்சாகேனைவ உன்னுடைய தவ அனுத்சாக காரணாதேவ சத்ருணாம் சமிருத்தயா பவந்தி. இங்க ஆப்போசிட்டா
7: சொல்லிருக்கு.
6: இது
7: அனுத்சாகனா
6: டு அட்டாக், இன்ஆக்ஷன். அனுத்சாகனா இன்ஆக்ஷன். ஒரு எந்த ஒரு விதமான ஒரு எக்ஸர்ஷனும் நீ பண்ணல, ஒரு ஆக்டிவிட்டியே இல்ல, வெறும்னா உட்கார்ந்து இருக்க காட்டுல. அவதான் சொல்லிட்டாள் சஞ்சுகுதீக பாவகம்னுட்டு, இது ஜடாமுடிய கட்டிட்டு நீ இங்கே உட்காந்துடலான்னுட்டு அவ கம்பேர் பண்றா இல்லையா திரௌபதி. அதனால உன்னுடைய அனுத்சாகத்தினால நீ உன்னுடைய இன்ஆக்ஷன்னால ஹதாஹா கொல்லப்பட்டன. எது? எதிரிகளுக்கு ஒரு ஆபத்துக்கள் வரக்கூடும், ஆனா அந்த ஆபத்துகள் எல்லாமே வந்து பேடுத்து. என்னத்தினால? நீ வந்து எதுவுமே பண்ணாததுனால. நீ ஏதாவது பண்ணிருந்தேன்னா அவளுக்கு மேல மேல நம்ம துன்புறுத்தி இருக்கலாம், அவளுக்கு மேல மேல ஆபத்துக்கள்ங்கிறது வந்திருக்கலாம் சத்ருக்களுக்கு. அப்போ நம்மளுடைய ஆதிக்கத்தை காமிச்சிருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? விக்ரமே மதிம் அகிருத்வா, ஒவ்வொரு அந்த பராக்கிரமத்துல நீ வந்து ஒரு புத்தியை செலுத்தல, எந்த ஒரு ஆக்ஷனும் நீ பண்ணல, அப்படியே ஒரு இந்த நெக்லிஜென்ஸ்னால ஒரு ஒரு அஜ்ஞான மோகத்துல உட்காந்துட்டு இருந்திருக்க. நீ அந்த மோகத்தை தள்ளிட்டும் இப்போ விக்ரமத்துல இறங்கு அப்படின்னு கேக்குற. அதனாலதான் இந்த ஆபத்துக்கள் எல்லாமே, ஸோ லிட்ரல் மீனிங் எப்படி வருதுன்னா, வித்விஷாம் சத்ருக்களினுடைய விபத்தைய ஆபத்துக்கள் துவத் அனுத்சாக உன்னுடைய செயலாமையினால் ஹதாஹா போக்கடிக்கப்பட்டன, ஆபத்துக்கள் இல்லாத ஆயிடுத்தவாளுக்கு. நல்ல விபத்தோட இது சம்பத்தோட இருக்காவா, சமிருத்தியோட இருக்கா எதிரிகள்? ஏன்னா நீ வந்து எந்த விதத்திலும் ஆக்ஷன் எடுக்கலங்கிறத இது ஏத்தது த்ருவம் அவேகி. நன்னா தெரிஞ்சுக்கோ நீ நான் சொல்றேன் அப்படிங்கிறார் இல்லையா. அவரு வேற ஒண்ணுத்தினாலையும் இல்ல, அவனுடைய சி அவனுக்கு ஆபத்து வரலன்னா ஹி ஹஸ் மேட் அன் எஃபர்ட். துரியோதனனோ இல்லையோ, அவன் வந்து வனேசரன் சொல்ற மாதிரி ததாபி ஜிஹ்மஸ் சகலு பவத் ஜிகீஷயா அப்படின்னுட்டு, பவத் ஜிகீஷயா அவன் தனோதி சுப்ரம் யசஹா. ஆமா, அப்படிங்கறது இல்ல இங்க வந்து. எப்படி ஏன்னா என்னதான் ஒருத்தரோட எஃபர்ட்னால அவன் மேல வந்திருக்கான்னு இருந்தா கூட, அவனுடைய எஃபர்ட்னால அவன் வந்திருக்கான்பாங்கிறத வந்து இங்க யுதிஷ்டிரனை தூண்டுறதுக்கு சொல்லக்கூடாது. சரியா? நீ ஒன்னும் பண்ணாம இருக்கிறதுனாலதான் அவன் வசதியா இருக்கான் பாரு. நீ ஏதாவது பண்ணிருந்தேன்னா அவன் இப்படி சமிருத்தியோட இருப்பானா? அப்பதான் இட் வில் ப்ராம்ப்ட் அனதர் பர்சன் டு ஆக்ட். இதெல்லாம் வந்து சம்வாதத்தினுடைய ஒரு குவாலிட்டி. ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து எப்படி பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ணி அவளை வந்து இந்த இந்த உசுப்பேத்துறதுங்கிறது இருக்கோ இல்லையோ, அதுதான் லிட்ரலா. நீ ஒன்னும் பண்ணாததுனாலதான் அவன் வந்து அவ்வளவு சமிருத்தியா இருக்கான், ஏதாவது பண்ணிருந்தேன்னா இப்படி இருப்பானா அப்படின்னு அந்த கலப்பி விடுறதுக்கான ஒரு வார்த்தை இல்லையா. சோ குருதன் மதிமேவ விக்ரமே நிருப நிர்தூய தம பிரமாதஜம் த்ருவமேததவேஹி வித்விஷாம் துவத் அனுத்சாஹதா விபத்தயா. மேல த்வத் அனுத்சாக ஹதாஹ வித்விஷாம் விபத்தயஹ. த்வத் அனுத்சாக ஹதாஹ, அந்த அனுத்சாகத்தினால கொல்லப்பட்டவைகள் அப்படின்னா அதுல காவ்யலிங்கம் வருமா யோசிக்கிறேன். பதார்த்த ஹேதுக்கமா வரலாமா?
7: அதான் கேக்குறேன். லைக் அவ தே ஆர் ஃப்ளரிஷிங் பிகாஸ் ஆஃப் யுவர்.
6: இதுல வந்து அவளோட தேர் கலாமிட்டிஸ் ஆர் obstructed because of your inaction. இல்லையா?
7: Okay. ஆமா.
6: So, அனுத்சாக காரணம் கொடுத்துருக்கிறதுனால இங்க சமர்த்தனம்னு எடுத்துக்கலாமா இல்லையா? அது அது அந்த இஃப் அந்த ஹதாகமும் அனுத்சாகமும் வெவ்வேறு பதமா இருந்ததுனால் காவ்யலிங்கம் சொல்லலான்னு எனக்கு தோன்றது. ஒரே சமஸ்த பதமா போட்டுட்டதுனால இந்த இடத்துல காவ்யலிங்கம் வருமானு எனக்கு கொஞ்சம் அது அது சமர்த்தனமா வரலையோன்னு தோன்றது. கிமர்த்தம் அப்போ த்வதுத்சாகேன வரலாம். அது வந்து சமஸ்த பதமா வந்துட்டதுனால எனக்கு கிளியரா இல்ல. அப்படிதான் எனக்கு தோன்றது. இங்கே காவியலிங்கம் சொல்ல முடியாதுன்னு தான் தோன்றது. சரி சரியா, வேண்டாம், இங்க நம்ம இப்ப செதுக்கி வச்சுருவோமே காவியலிங்கம் இல்லன்னு. ஆமா, அடுத்த ஸ்லோகத்தை சொல்லு படி.
7: த்விரதானிவ திக்விபாவிதாம்
6: திக்விபாவிதான் சதுரஹாவ
7: சதுரதஹ
6: சதுரஸ்தோயநிதி
7: சதுரஸ்தோ அமச்சத் சதுரஸ்தோயநிதி நிவாயதஹ.
6: ஆ சொல்லு.
7: பிரசஹேத ரணே தவானுஜான் விஷதாம் கஹ சதமன்யு தேஜஸஹ.
6: உன் தம்பிகள் உனக்கு இருக்கிறச்சே நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேக்குற. இல்ல அனுஜானு த்விஷதாம் கஹ பிரசஹேத, எந்த உன்னுடைய எதிரிகளுக்கு நடுவுல, சோ த்விஷதாம் மத்தியே கஹ தவ அனுஜானு பிரசஹேத பொறுத்து கொள்ள முடியும், எதிரிகளுக்கு நடுவுல யாரால உன்னுடைய தம்பிகளை பொறுத்து கொள்ள முடியும். அந்த தம்பிகளுக்கு தான் எல்லாமே அட்ஜெக்டிவா வருது த்விதியா பகுவச்சனத்துல. த்விரதான் இவ அப்படியே வந்து திக் விபாவிதானு, திக்குகள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடியது. திக் விபாவிதானு திக்ஷு விபாவிதாக தானு. சோ விபாவிதாகனு தேர் வெல் நோன் எல்லா இதுலயும் வந்து எல்லா திக்குகள்லயும். ஏன்னா உத்தர குருன்னு விஜித்வா கொண்டு விஜித்திய கொண்டு வந்து உனக்கு செல்வத்தை கொடுத்தான்னுட்டு சொல்றா இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. மகாரதின்னுட்டு இவனை சொல்றா பீமன் இல்லையா, பரிபிரமன் லோஹித சந்தனோசிதா மகாரதா அப்படின்னு சொல்றா. சோ அவ ஒவ்வொரு இடத்துலயும் திரௌபதி ஹைலைட் பண்றச்சு அவளுடைய விக்ரம செயல்களை சொல்லி ஹைலைட் பண்ணிருக்கா. அதனால எல்லா திக்குகளிலும் புகழ் பெற்றவர்களான பிரசித்தானு தானு, அதுக்கப்புறம் ஆயதா வருகின்ற ஒரு சதுரஹ திரதானு இவ. சோ ஆயதஹா ஆயதஹான ஆகச்சதஹ வருகின்ற ஒரு உன்னுடைய நாலு பிரதர்ஸும் எப்படி இருக்கான்னா, தே ஆர் வெல் நோன் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ், எல்லா திக்குகளிலும் அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு புகழ் பெற்றவர்கள். அப்படியே ஒரு நாலு யானை மாதிரி அவ வந்து அப்ரோச் பண்ணா வச்சுக்கோ. ஆகச்சதஹ ஆயதஹ வந்துன்னு இருக்கிறச்சே யாரால அந்த தம்பிகளை தடுக்க முடியுங்கிறா. சாதாரணமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிற தம்பியா இருந்தா கவலை இல்லை, இங்க வந்து திக் விபாவிதானு ஆயதா எல்லா திக்குகளையும் பிரசித்தி பெற்று அவ வந்து அப்படி நடந்து வந்துட்டு இருக்கே. சரியா, இமேஜின் பண்ணும் அண்ணாவ குத்தம் சொல்றச்சு தம்பிகளுக்கு பொறுக்காததுங்கிறது இன்னைக்கும் நம்ம கண் கூட பார்க்க முடியும் ஆங்கள்ல நம்ம பாத்துலயே. ஏன்னா அந்த தம்பிக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு பொங்கி எழுந்துட்டு வந்துடும், அது என்னமா எங்க அண்ணாவை நீ கோச்சுண்ட அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு அடியாள் மாதிரி வந்து நிக்கும் அதுகள் அந்த தம்பிகள்ங்கிறது. அந்த ஒரு ஒரு இமேஜ் மனசுல வந்துடும் நமக்கு. திக் விபாவிதான்னு சாதாரணப்பட்ட மனுஷா இல்ல உன் தம்பிகள், எப்படி இருக்கும் அவங்க. நீ கவலைப்பட வேண்டாம், நீ தனியா இல்ல, உன் தம்பிகளை பார்த்தே அவெல்லாம் பயந்து ஓடி போயிடுவா, யாரால பொறுத்துக்க முடியும் உன் தம்பிகளைன்னு ஆரம்பிக்கிறார். எப்படி திக் விபாவிதானு எல்லா திக்குகளையும் பிரசித்தி பெற்ற ஆயதஹ அவ வந்தான்னா, எது போல சதுரஹ த்விரதானு இவ. சதுரஹ சத்வாரி இருக்கோ இல்லையோ, அதுல வந்து சத்வாரஹ அதனுடைய த்விதீய பகுவச்சனம் சதுரஹ இல்லையா. சோ சதுரஹ த்விரதானு இவ, நான்கு யானைகளை போல் இந்த நான்கு திக்குகளிலும் இருக்கக்கூடிய திக்குகளில் புகழ் பெற்ற அல்லது திக்குகளில் விபாவிதங்கிறச்ச எஸ்டாப்ளிஷ் ஆன அர்த்தம் யானைகள். அந்த இது ரெண்டுமே வந்து அனுஜானுக்கும் போகிறது யானைகளுக்கும் போறது திக்கஜங்களுக்கும் போறது. சரியா, சோ அனுஜானுக்கு எப்படி போறது, திக் விபாவிதானு சதுரஹா அனு ஆயதஹா சதுரஹா அனுஜானு அப்படின்னு, உன்னுடைய நான்கு தம்பிகள் திக்குகளில் புகழ் பெற்ற நான்கு தம்பிகளும் வந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆர் வருகின்ற உன்னுடைய தம்பிகளை யாரால் பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு அவளுக்கு. ரைட்டா? இங்க யானைகளுக்கு எப்படி திக் விபாவிதான்னு எல்லா திக்குகளிலும் ஒரு நிலை பெற்று இருக்கக்கூடிய யானைகள், சரியா? நான்கு யானை வருகின்ற நான்கு யானைகளை போல், ரைட்டா? தோயநிதின்னு இவ ரணே திக் விபாவிதான் சதமன்யு தேஜசஹா சதுரஹா தவ அனுஜானு துஷதாம் கஹா பிரசஹேத. சதமன்யு தேஜசஹாங்கிறது இந்திரனையுடைய தேஜஸை கொண்ட நான்கு தம்பிகள். சோ மூணு அட்ஜெக்டிவ் இங்க கொடுக்கிறார். ஒன்னு வந்து துரதான் இவ, ரெண்டாவது தோயநிதின்னு இவ சமுத்திரத்தை போல், நான்கு சமுத்திரங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த எர்த்த சுத்தி நான்கு சமுத்திரங்கள் இருக்கு, அந்த நான்கு சமுத்திரங்களும் வந்து அப்படியே வந்து சார்ஜ் பண்ற மாதிரி இருந்தது வச்சுக்கோயே, அப்போ இந்த பூமியால தாங்க முடியுமா? முடியாது. அந்த சமுத்திரம் அப்படியே when it starts advancing forward, what will happen to it? அதனால தோயநிதின்னு இவ நான்கு சமுத்திரங்களை போல் ரணே சண்டையில் யுத்தகலத்துல சதமன்யு தேஜசஹா, சதமன் இந்திரனை போல் ஒரு தேஜஸை உடைய நான்கு தம்பிகள். சரி, மூணு அப்ஜெக்டிவ் கொடுக்கு, மூணு உபமானங்கள் கொடுக்கிறார். இதுல மாலா உபமா இல்லையா? துவிரதானு இவ நான்கு யானைகளை போல், அந்த யானைகள் எப்படி இருக்குன்னா திக் விபாவிதானு நான்கு இது டிரெக்ஷன்ஸ்லாம் வந்து அப்படியே நிலை பெற்று இருக்கக்கூடியவர்கள், அப்படியே தே ஹேவ் எஸ்டாப்ளிஷ் தெம்செல்ஸ் இன் ஆல் ஃபோர் டிரெக்ஷன்ஸ். அந்த நான்கு யானைகளை போல் இருக்கு. அதுவே அனுஜானுக்கு எப்படி போக போறது, நாலு டைரக்ஷன்ஸ்லயும் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நான்கு தம்பிகள். அதுக்கப்புறம் சதுரஹா தோயநிதின்னு இவ நாலு சமுத்திரங்களை போல் இருக்கிறார்கள். ரணேன்னு எடுத்துக்க இந்த அந்த இடத்துல நான்கு சமுத்திரங்களை போலுங்கிறச்சே சூழ்ந்து இருக்கக்கூடும்னு அர்த்தம். யானையா இருந்தாலும் யானை வந்து ஓடி வரது வச்சுக்கோயே, அந்த ஆயத்தகா ஆகச்சதகாங்கிறத வந்து துரதானுக்கு அப்ஜெக்டிவா போட்டுட்டாதான் சரியா இருக்கும். நாலு யானை தப தபான்னு ஓடி வர ஆரம்பிச்சதுன்னா பயங்கர ஃபாஸ்டா ஓடும் அந்த யானை. நம்ம வந்து சரீரம் பண்ணா பெருசா இருக்குன்னு தோணும், ஆனா அது ஓட ஆரம்பிச்சதுன்னா வி கேனாட் அவுட் ரன் அன் எலிஃபென்ட், அவ்வளவு ஃபாஸ்டா ஓடும் அது. அந்த மாதிரி இவா நாலு பேர் பாக்குறதுக்கு நல்ல ஆஜானுபாகு ஒரு ஹெஃப்டியா இருந்தா கூட நாங்க ஓட ஆரம்பிச்சோம்னா எங்களை வந்து தடுக்கவே முடியாது இல்லையா எதிரிகள். அது ஃபர்ஸ்ட். அடுத்தது தோயநிதிங்கிறச்சு எப்படி சமுத்திரம் வந்து இந்த பூமிய சூழ்ந்துன்னு இருக்கோ அந்த மாதிரி நாங்க நாலு பேரே போறோம் எதிரிகளை வந்து அப்படி இது பண்றதுக்கு சூழறதுக்கு. வி கேன் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் லேயிங் சீஜ் டு அவர் சத்ரு இல்லையா, அப்படி எங்களால வந்து சூழ்ந்துக்க முடியும் என நாலு பேரா நாங்க இருக்கோம். ஒண்டி கொண்டு இல்லை இங்க சண்டை, உனக்கு சப்போர்ட்டா நாங்க நாலு பேர் இருக்கோம், ரைட்டா? அடுத்தது வந்து ரணே திக் விபாவிதானு சதமன்யு தேஜசா. ரணே இதுல சண்டையில் உனக்கு வந்து இந்திரனோட பராக்கிரமத்தை போல் இருக்கக்கூடிய நான்கு. யுத்தத்துல வந்து இந்திரன் எப்படி அசுரர்களுக்கு ஏத்தாப்புல எப்படி அவனுடைய பராக்கிரமத்தை காமிச்சு அவன் வந்து ஜெயிக்கிறானோ ஒருத்தரையும், அது போல நாங்க இண்டிவிஜுவலாவும் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் டிஃபீட்டிங் தி அதர்ஸ். அதனாலதான் ஒரே அப்ஜெக்டிவா அங்க வந்து சதமன்யூன்னு போட்டு நாங்க ஒவ்வொருத்தரும் இந்திரன், தேவர்களுக்கு வேணா ஒரே ஒரு இந்திரன் இருக்கலாம், ஆனா நாங்க நாலு பேருமே ஒவ்வொருத்தரும் இந்திரனுக்கு சமானமான தேஜஸை உடையவர்கள். அப்படி யுத்தத்துல சண்டை போடக்கூடிய சாமர்த்தியம் எங்களுக்கு இருக்கு. நாங்க இருக்கிறச்சே நீ ஏன் கவலைப்படணுங்கிறது தானே இங்க வியங்கியம் இல்ல. அனுஜானு த்விஷதாம் கஹா தவா அனுஜானு, உன்னுடைய தம்பிகளா நாங்க இருக்கோம் எதிரிகளுக்கு நடுவுல, துஷதாம் மத்தியே கஹா பிரசஹேத, யாரால எங்களை பொறுத்து கொள்ள முடியும்? வெரி டிஃபிகல்ட் இல்ல அந்த இமேஜே நல்லா இருக்கு. சோ மூணு உபமா போட்டாலும் மூணுத்துக்கும் ஒரு பிரயோஜனம் அங்க இருக்கு. எதுக்காக த்ரீ டிஃபரெண்ட், ஏன்னா மாலோபமா போடுறச்சையும் அதுதான் பாரவியினுடைய அர்த்தகோரம். இதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்மால் இண்டிகேஷன்ஸ் ஃபார் வை. பல பேர் வந்து கமலம் போல இருக்க கமலம் இவ இது இவ இந்துர் இவ எத்தனையோ போடலாம், ஆனா அந்த ஒவ்வொரு உபமானத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக போட்டிருக்காருங்கிறது இருக்கு பாரு. அதெல்லாம் வந்து அவருடைய ஒரு எக்ஸ்பர்டீஸ காமிக்கிறது, கவியினுடைய ஒரு இதுதான். சோ த்விரதான் இவ திக் விபாவிதானு சதுரஸ்தோயநிதீனிவ ஆயதா பிரசஹேத ரணே தவ அனுஜானு துஷதாம் கஹ சதமன்யு தேஜசஹ. அர்த்தம் வந்துருதா? ஓகே, இது வந்து மாலோபமா இல்லையா? அது நெக்ஸ்ட் படிக்கிறியா?
7: ஜ்வலதஸ்தவ ஜாத வேதசா சததம் வைரி கிருத்திய சேதசி விதாது சமம் ஸ்ரீவேதரா ரிப்பு நாரி நாரி நயனாம்புஜ சந்ததி நயனாம்பு சந்ததி.
6: இப்போ வந்து ஒரு ஆசீர்வாத வியாஜேன பலிதம் ஆகங்கிறார். அவ முடிக்கிறச்ச, திரௌபதி முடிக்கிறச்ச என்ன சொன்னா, எதிரிகள் அழிஞ்சு நீ வந்து சிம்மாசனத்துல ஒரு உனக்கு ஒரு உதயம் ஏற்படணும்னு சொல்றாளா இல்லையா? அந்த மாதிரி இவனும் முடிக்கிறச்சே நல்ல டோன்ல முடிக்கணும் இல்லையா? எப்பவுமே ஆரம்பிக்கிறச்சையும் உனக்கு தெரியாதான ஆரம்பிக்கணும், நடுவுல எல்லாம் ஃபுல்லா திட்டிட்டும், அதுக்கப்புறம் கடைசியில முடிக்கிறச்சையும் உனக்கு டெஃபினட்டா நல்லது உண்டாகும், நீ கவலையே படாத, நாங்களும் இருக்கோமோ இல்லையோ அப்படின்னு முடிக்கிறான் பாரு. எல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்மா, என்ன ஒரு யோஜனை பாரு. நம்ம எப்படி இன்னொருத்தர்கிட்ட பேசணுங்கிறத இங்க இருந்து கத்துக்கலாம். டு கன்வின்ஸ் சம்மன் எல்ஸ் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி, எல்லா அம்மாக்களுக்கும் இந்த பிரின்சிபல் தெரியும். யாரும் வந்து உட்காந்துட்டு பாரவிய படிச்சது இல்லை, ஆனா எல்லாருமே வந்து இப்படிதான் பேசுவான் இன்னொருத்தர்கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்கு. குழந்தைய எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறதுக்கு இப்படிதான் ஆரம்பிப்பா. உன்ன போல உண்டா கண்ணுன்னு சொல்லி ஆரம்பிச்சு திட்டுறது எல்லாத்தையும் திட்டு, சிச்சி நான் சும்மா சொன்னேன் உன்னால முடியாதா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கணும். அடுத்தது எல்லாம் நன்னா நடந்துரும் அப்படின்னு முடிப்பா. ஜலதா தவ வேதசா ஜாத வேதசா சததம் வைரிகிருதஸ்ய சேதசி தவ சேதசி சததம் வைரிகிருதஸ்ய ஜாத வேதசா ஜ்வலதா வைரிகிருதஸ்ய ஜாத வேதசா சமம் விதாது. எதிரிகள் வந்து உன்னுடைய மனசுல ஒரு நெருப்பு கலப்பி விட்டுருக்காளோ இல்லையோ, அது எப்படி வைரி கிருதஸ்ய விரோதத்தினால ஏற்பட்ட ஜாதவேதசா சஷ்டி விபக்தியில இருக்கு. முதல்ல நான் விசேஷணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சததம் ஜுவலதா, எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கும், எரிஞ்சுட்டு இருக்கு அப்படியே உன் மனசுல. அப்புறம் வைரி கிருதஸ்ய, இந்த விரோதத்தினால சத்ருவினால் ஏற்பட்ட, வைரிங்கிறது சத்ரு, எதிரியினால ஏற்பட்ட ஒரு கோபம்ங்கிறது, அது என்ன ஜாத வேத சகாங்கிறச்சு இங்க வந்து அக்னி, அந்த அக்னிங்கிறது சமம் விததாது, அது வந்து அப்படியே கொஞ்சம் லெட் இட் காம் டவுன். சரி, அது எதனால வந்து காம் டவுன் ஆகணும்னா, ரிப்பு நாரி நயனாம்பு சந்ததிஹி சமம் விததாது வைரி கிருதஸ்ய ஜாத வேத சகா சமம், அந்த நெருப்பு இருக்கே அந்த நெருப்பினுடைய அணைத்தல்ங்கிறது இருக்கே, அது வந்து எது பண்ணணும், ஒரு ஒரு நெருப்பு அணைக்கணும்னா நமக்கு ஜலம் விடணும், அது மேல ஜலம் விட்டோம்னா நெருப்பு அணைஞ்சிட போறது. இந்த இடத்துல எது ஜலம்னா, எதிரிகளினுடைய பெண்கள் இருக்காளே அவளுடைய கண்ணில இருந்து ஜல சந்ததி வரணும், கண்ணீர் திவிலைகள் வரணும், அந்த கண்ணீர்னுடைய ஒரு ஓட்டம் இருக்கே, அதனாலதான் உன்னுடைய மனசுல எரியற இந்த அக்னி அணைய போறது. அப்படின்னா என்ன, நீ எதிரிகளை கொல்லணும், அந்த கொல்றதுனால அவளுடைய மனைவிகள் வந்து அழணும், அந்த அழுக உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த அக்னி வந்து அணைக்கும். ரைட்டா? சோ அது வந்து ஒரு ஒரு ஆசீர்வாதமா சொல்றாங்க, அதாவது ஆசீகி, ஒரு பின்னாடி நடக்க போற பலனை சொல்லட்டும், லெட் இட் ஹேப்பன் லைக் திஸ் அப்படின்னு. தவ சேதசி, உன்னுடைய மனதில் சததம் ஜுவலதா, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வைரி கிருதஸ்ய, எதிரினால் உண்டாக்கப்பட்ட ஜாதவேதசா அக்னியினுடைய சமம், அந்த அணைத்தல்ங்கிறத எது பண்ணணும், ரிபுநாரி நயனாம்பு சந்ததிக்கு விசேஷமா இருக்கிறது சிவ இதரா, சிவங்கிறது மங்களம், மங்களத்துக்கு மாறுபட்டதாக இருக்கக்கூடியது சிவ இதரா, அமங்கலமான அழுகைங்கிறது அமங்கலம், நல்ல காரியத்துக்கு நடக்கிறச்சு இங்க அழுதுன்னு இருக்க கூடாதுங்கிறது, அது ஒரு ஒரு அமங்கல சூச்சகமான விஷயம், அதனால சொல்றது. சோ சிவேதரா, அமங்கலமான எதிரிகளுடைய ரிப்பு நாரி, எதிரிகள் பெண்கள் அவர்களுடைய நயனாம்பு கண்ணீர், அதனுடைய சந்ததி தொடர்ச்சி, இந்த தொடர்ச்சியானது தவ ஜாதவேத சகா சமம் விதாது, உன்னுடைய அந்த மனசுல எரியற அந்த குரோதாகினி இருக்கே, அந்த குரோதாகினிய இது அணைக்கட்டும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல வந்து குரோதம்ங்கிறத வந்து சொல்லாத, வெறும் அக்னிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கார் இல்லையா? அப்ப என்ன அலங்காரம் அந்த இடத்துல? நிகீரிய அத்தியவசானம், அதிசயோக்திஹி.
7: அதிசயோக்தி
6: ரூபகத்துல வந்து குரோதாக்னின்னு மென்ஷன் பண்ணி இருந்ததுன்னா, இப்ப ஜாத வேத சகாக்கு பதில குரோதாக்னேஹேன்னு இருந்ததுன்னா, அப்போ உனக்கு ரூபக அலங்காரம் வந்துடும். குரோதா ஏவ அக்னிஹின்னு இந்த இடத்துல மனசுல எரியறதே அக்னின்னு சொல்லிட்டார். குரோதம்ங்கிற வேர்டை மென்ஷனே பண்ணல, அதனால அங்க அதிசயம். சரியா? விஷய விஷயனோகோ நிகீரிய அத்தியவசானம் அதிசயோக்தி. ஜ்வலதஸ்தவ ஜாதவேதசா சததம் வைரிகிருதஸ்ய சேதசி விததாது சமம் சிவேதரா ரிபுநாரி நயனாம்பு சந்ததிஹி இதி தர்ஷிதம் தர்ஷித. இதோட முடியறது அவனுடைய பேச்சு. படி.
7: இதி தர்ஷித விக்ரியம் சுதம் மருதா கோபபரீத மானசம் உபசாந்த்வயிதும் மஹீபதிர்த்விரதம் துஷ்டமிவோபசக்ரமே.
6: இப்படின்னு வந்து பீமன் சொல்லி முடிச்ச உடனே ஒரு மதம் பிடிச்ச கெட்ட யானைய எப்படி ஒருத்தர் வந்து ஆஸ்வாசப்படுத்துவாளோ அது போல நம்ம மஹீபதி அரசனான யுதிஷ்டிரன் பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு இருக்கு இந்த ஸ்லோகத்துல. சோ இதி இவ்வாறு தர்ஷித விக்ரியம் கோப பரீத மானசம் மருதா சுதம். யார வந்து சாந்தனப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கிறார் மகிபதி யுதிஷ்டிரர் அப்படின்னா, மருதா சுதம் காத்தனுடைய புள்ள, வாயு புள்ள இல்லையா, அதனால அப்படியே அடிக்க ஆரம்பிச்சா, பேச ஆரம்பிச்சான்னா ஹரிக்கேன் மாதிரி அது. அந்த பேச்சும் சரி, அவனுடைய கோபம், வேகம் எல்லாமே நம்மளால வந்து ஒரு நிமிஷம் ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூறாவளி மாதிரி வந்துட்டு போறான்னு சொல்றோம் இல்லையோ, யாராவது கிடுகிடுன்னு வந்து உள்ள எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு போறா அப்படிங்கறது சூறாவளி வந்துட்டு போன மாதிரி இருக்கும்போ, அது அந்த அட்ஜெக்டிவ் இங்க போடுறாரு. பீமஹான்னு போடுறதுக்கு மருதா சுதம்ங்கிறார், சஷ்டி விபக்தி போட்டு போடுறாரு அங்க. சோ அதனால வாயுக்கு எத்தனை ஒரு பராக்கிரமம் உண்டோ அந்த பராக்கிரமத்துடன் இந்த வாயு புத்திரனும் இருக்கான். அதுக்காக மருதா சுதம் அந்த வாயுனுடைய பிள்ளையான பீமனை மேலும் எப்படி இருக்கான், ரெண்டு விசேஷணம் அவனுக்கு. தர்ஷித விக்ரியம், விக்ரியம்ங்கிறது வந்து தர்ஷித விக்ரியம்ங்கிறது விகாரஹா, விகாரஹா இஸ் ஈக்குவல் டு வாக் ஆரம்பாத்மகா விகாரஹா, அதாவது பேச ஆரம்பிச்சிருக்கான், பேசினவன் அர்த்தம். தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விகாரத்தை வெளியில காமிச்சிருக்கான். விகாரம்ங்கிறச்சு இங்க வந்து கோரம் அந்த மாதிரி இல்ல, மனசுல இருக்கக்கூடிய ஒரு அஜிடேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு உற்சாகம், அந்த உற்சாகத்தை பிரகடனம் பண்ணிருக்கான் இப்போ இவனுடைய பேச்சுல. சோ தர்ஷித விக்ரியம், ஒன் ஹூ ஷோட் ஹிஸ் என்தூசியாசம் பை ஹிஸ் டாக், அப்படிப்பட்ட. மேலும் கோப பரீத மானசம், கோபத்தினால அவனுடைய பரீதன்னா வியாப்தம்னு அர்த்தம், அப்படியே கோபத்தினால மூழ்கி இருக்கு, ஆக்ராந்த சித்தம், கோப ஆக்கிராந்த சித்தம், கோபத்தினால அப்படியே மனசு பூரா அவனுக்கு வியாபிச்சு இருக்கக்கூடியவனான அந்த மருதா சுதம் பீமனை மகிபதிஹி அரசன் துஷ்டம் த்விரதம் இவ, ஒரு கெட்ட யானை, அந்த கெட்ட மதம் பிடிச்ச யானை எப்படி இருக்கும்னா தர்ஷித விக்ரியம், தன்னுடைய விகாரத்தை அது காமிக்கும் இல்லையா, கோப ஆக்கிராந்த கோப பரீத மானசம். அந்த யானைக்கும் வந்து மனசுல புள்ள ஒரு கோபம் இருக்கும், ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு ஆங்கர் இருக்கும், அதனால வந்து அது தன்னுடைய காரியத்துல காமிச்சிடும். அந்த பிடிச்ச மதம் பிடிச்ச மாதிரி அது ஆக்ட் பண்றதோ இல்லையோ, அப்படிப்பட்ட துஷ்டம் த்விரதம் இவ, ஒரு கெட்ட யானையை போல் உபசாந்த்வயிதும், ஒரு காம் பண்றதுக்கு, அவனை வந்து இது பண்றதுக்காக, சாந்துவனப்படுத்துறதுக்காக உபசக்கிரமே ஆரம்பித்தார். அடுத்ததுல இருந்து 26ல இருந்து அவருடைய ஸ்பீச், இவன் அப்படியே ஒரு சூறாவளி மாதிரி பேசிட்டான், அத வந்து இப்போ சாந்துவனப்படுத்துறதுக்காக யுதிஷ்டிரர் ஆரம்பிக்க போறார். எல்லாம் சொன்னது சரி அப்படின்னு ஆரம்பிப்பாரு.
8: நம சிவாய சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள், தலைப்பு பூர்வ மீமாம்சா, வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
9: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லௌராக்ஷி பாஸ்கர குருதே ஜெய்மினினையே பிரவேசாயார்த்த சங்கிரகம் அனாரப்ய விதி சாமானிய விதி ததிடம் வாக்கியம் பிரகரணாதிபியோ பலவது அத்த ஏவ இந்திராக்னிரம் அவினீத்யாதேஹே ஏக்க வாக்கியத்வாத் தர்ஷாங்கத்வம் நதோ பிரகரணாத் தர்ஷபூர்ணமாசாங்கத்வம் அப்படின்னு நேற்று பார்த்தோம். ததிதம் வாக்கியம் பிரகரணாதிபியோ பலவது, அது இந்த வாக்கியமானது பிரகரணம் முதலியதை காட்டிலும் பலம் உடையதானது, பலம் கூடியதானது. ஏற்கனவே பார்த்துட்டோம், மத்த பின்னாடி வர பிரமாணங்களை காட்டிலும் முன்னாடி வர பிரமாணங்கள் ஏன் அதிக பலம் உடையது அப்படின்ட்டு, அது தன்னுடைய செயலை பிரயோகத்துல பிரயோகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரயோகத்துக்காக முன்னாடி இருக்கிற அங்கங்கள் எல்லாம் முன்னாடி இருக்கிற பிரமாணங்களுக்கு எல்லாம் ஒரு வாக்கியத்தை கற்பனை பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி வாக்கியத்தை

பிரமாணத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், தர்ஷ பூர்ணமாச அங்கத்துவத்துக்கு பதில வாக்கிய பிரமாணத்தை வச்சுட்டு தர்ஷ அங்கத்துவமா வச்சுருவோம். தர்ஷத்துக்கு மாத்திரமா இது அங்கம் உண்டு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க, இந்த சூக்த வாக்கியமானது வேதத்துல சொல்லியிருக்கு. சரி, தேவதாபாசகம் பதம் அக்னிஷோமௌ அக்னிஷோமாதி ரூபம் பௌர்ணமாசியாதி காலே யதா தேவதம் விபஜ்ய பிரயோக்தவ்யம் இது திருத்தீய ஸ்தானம். அப்போ இந்த தேவதா வாசகமான அக்னிஷோமியம் அக்னிஷோமௌ இதம் ஹவிஷ் ஹவிர் ஆஜுஷேதாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்திராக்னி இதம் ஹவிஹி ஆஜுஷேதாம் அப்படின்னு அடுத்தது வருது. பௌர்ணமாசியான காலத்துல வந்திருக்கு. இதம் ஹவி இத்தியாதி பதம் அவசிஷ்டம் தூ எதோக்த அக்னிஷோமேந்திராக்னி மந்திரத்வயகதம் அபி யதா க்ரமம் அமாவாசியாயாம் அக்னிஷோம பத பரித்யாகேன பௌர்ணமாசியாம் இந்திராக்னி பத பரித்யாகேன பட்சணீயம். அப்போ ரெண்டு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இதம் ஹவிராஜு சேதாம் அவிவிருதே அவிவிருதேதாம் அவிவிருதேதாம் மகாஜாயோ ஆக்ராதாம் அப்படின்றது இருக்கு. ரெண்டு இடத்தையும் பொதுவானதா இருக்கு இந்த வாக்கியம் இதம் ஹவி அப்படிங்கிறது. இதம் ஹவி ராஜுஷேதாம் அப்படின்ட்டு. அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி அந்த அக்னி அக்னி சோமோ இதம் அப்படின்னு சொல்லி இருக்கு, பின்னாடி இந்த அக்னி இதம் அப்படின்னு இருக்கு. அப்போ முதல் உள்ள இடத்துல நீங்க என்ன பண்ணணும், தர்ஷத்தை நீக்கிட்டு அங்க பௌர்ணமாசிக்கு எடுத்துட்டு, ரெண்டாவதுல பௌர்ணமாசி நிக்கிட்டு தர்ஷத்துக்கு அங்கமா எடுத்துட்டு பரித்யாகி நச்சப்பட்டனியம் அப்படிங்கறத சொல்றாங்க. ததா சசதி அப்படி அந்த மாதிரி முதல் பாகத்துல ஒண்ணுத்தை விட்டுட்டு பின்னாடி வர்றத விட்டுட்டு ரெண்டாவது பாகத்துல முன்னாடி வர்றத விட்டுட்டு நீங்க படிச்சீங்கன்னா, அதாவது முதல் கர்மத்தையும் ரெண்டாவது கர்மத்தையும் படிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மந்திரபாதேஷா மந்திரபாகானாம் சர்வசேஷத்துவ போதக்கோ தர்ஷ பூர்ணமாச பிரகரண பாட்சியே அனுகிரகீதோ பவதி இது பிராப்திய அபிதீயத்தை. அந்த நிலையில அது தர்ஷ பூர்ணமாச அங்க பிரகரணத்துல வந்திருக்கிறதுனால இப்படிப்பட்டதா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அதுக்கு பதில் எங்களுடைய சித்தாந்திகளோட பதில் என்ன அப்படின்னு கேட்டா, அக்னிஷோம மந்திர சேஷஸ்ய இதம் ஹவிஹி இத்தியாதி ரூபஸ்ய இந்திராகினி பத அன்பய அஸ்ரவணாத் பிரகரணே பிரதமம் தது அன்பய ரூபம் வாக்கியம் கல்பனீயம். நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. நீங்க சொல்றத பிரயோகத்துக்கு கொண்டு வர்றது கஷ்டம். ஏன் பிரயோகத்துக்கு கொண்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்னிஷோ மந்திர சேஷஸ்ய இதம் ஹவிஹி இத்தியாதி ரூபஸ்ய அக்னிஷோமத்துல இதம் ஹவிஹி அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்திராகினி பத அன்பய அஸ்ரவணாத் இந்திராகினி, அதோட இந்திராகினி பதத்தை அன்பயம் பண்றது சம்பந்தப்படுத்துறது எங்கேயும் சொல்லப்படல. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு அன்பயத்தை சம்பந்தப்படுத்துற மாதிரி ஒரு வாக்கியத்தை கல்பனை பண்ணணும். பிரதம் தது அன்பய ரூபம் வாக்கியம் கல்பனீயம், முதல்ல அந்த வாக்கியத்தை கல்பனை பண்ணணும் நீங்க. சரி, வாக்கிய பிரமாணம் கொண்டு வராரு. வாக்கியத்தை கொண்டு வந்துட்ட பின்னாடி, தீனச்ச வாக்கியன இந்திராகினி பிரகாசன சாமர்த்திய ரூபம் லிங்கம் கல்பனீயம், அந்த வாக்கியத்தை வச்சுட்டு இன்னொரு லிங்கத்தை கல்பனை பண்ணணும். லிங்க பிரமாணம் அதுக்கு முன்னாடி பிரமாணத்தை கல்பனை பண்ணணும். சரி, லிங்க பிரமாணத்தையும் கல்பனை பண்ணோன்ன, தச்ச லிங்கம் அனேன மந்திரபாகேன இந்திராகினி விஷயா க்வச்சித்து கிரியா அனுஷ்டேதி விநியோஜிக்காம் திருத்தியாம் ஸ்ருதியும் கல்பனீயம். அப்படியே மூணாவது திருத்தீய ஸ்ருதியானது கல்பனை பண்ணணும். முதல் நீங்க கல்பனை பண்ண வேண்டியது வாக்கிய பிரமாணம், ரெண்டாவது கல்பனை பண்ணியது ஒரு லிங்கம், மூணாவது கல்பனை பண்ணியது ஒரு ஸ்ருதி. இப்படி மூணு பிரமாணத்தை நீங்க கல்பனை பண்ண வேண்டியிருக்கும். ததஹ அதுக்கப்புறம் பிரகரண விநியோகயோர் மத்தியே ஸ்ரீபிர் வியவதானம் பவதி. அதனால என்ன ஆறுது, பிரகரணத்துல பிரமாணத்தினால பிரகரண பிரமாணத்தினால நீங்க நிறுத்துனீங்களோ விநியோகத்துக்கு பண்ற நேர பிரகரண பிரமாணத்தினால உண்டான பிரமாணம் விநியோகத்துக்கும் இடையில மூணு ஸ்டேஜ் கேப் இருக்கு. முதல் ஸ்டேஜ் ஒரு வாக்கியத்தை கல்பனை பண்ணணும், ரெண்டாவது ஸ்டேஜ் ஒரு லிங்க பிரமாணத்தை கல்பனை பண்ணணும், மூணாவது ஸ்டேஜ் ஒரு ஸ்ருதி பிரமாணத்தை முன்னாடி பிரமாணத்தை கல்பனை பண்ணணும். மூணு கல்பனை இருக்கு. அதனால என்ன ஆறுது, அக்னிஷோம பத அன்பய ரூபம் வாக்கியம் தூ ஸ்ரூயமானத்வாத் லிங்க ஸ்ருதிபியாம் ஏவதியதே. ஆனா இங்க அக்னிஷோமம் இதம் அவிகி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வாக்கியமே இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால ஒரு பிரமாணமானது நீங்க கல்பனை பண்றதுல குறையிறது.

பிரமாணம் குறைஞ்சதுன்னா ரெண்டு பிரமாணம் தான் நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லிங்கமும் வாக்கிய பிரமாணத்தான் இது கிடைச்செடுத்து ஏற்கனவே. அதனால ஒரு லிங்க பிரமாணமும் ஒரு ஸ்ருதி பிரமாணமும் மாத்திரம் கற்பனை பண்ணா விநியோகம் முடிஞ்சிடும். இது வாக்கிய பிரமாணத்தை பண்ணி லிங்க பிரமாணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்ருதி பிரமாணத்துல வர்ற கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அது விநியோகத்தை ஆரம்பிச்சிடும். வாக்கிய பிரமாணமானது பிரகரண பிரமாணம் ஃபர்ஸ்ட் வாக்கிய பிரமாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிங்க பிரமாணத்தை கற்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ருதி பிரமாணத்துல கால் எடுத்து வைக்கணும். அந்த நேரத்துக்குள்ள வாக்கிய பிரமாணத்தினால கிடைச்ச விஷயமானது என்ன பண்றது, அதுக்கு முன்னாடி உள்ள லிங்க பிரமாணத்தை கல்பனை பண்றது, அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்ருதி பிரமாணத்தை கல்பனை பண்றது, மூணாவது ஸ்டேஜா என்ன பண்றது, பிரயோகத்துக்கு கொண்டு வந்துடுறது, விநியோகத்துக்கு கொண்டு வந்துடுறது. அதனால வேலையானது ஆரம்பிச்சாச்சு. இது ஸ்ருதி பிரமாணத்தை கல்பனை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஏவம் இந்திராகி மந்திர ஹேசிய அபி அக்னி சோமபத அன்பய ஸ்ரவணாத் அஸ்ரவணாத் பிரகரணே பிரதமம் தத் அன்பய ரூபம் வாக்கியம் கல்பனியம் இத்தியாதி ஸ்வயம் ஊஹியம். இன்னொரு பிரச்சனை நான் முன்னாடி சொன்னேனே, அங்கேயும் முதல் ஒரு இடத்துல அக்னி சோமபத அன்பய ரூபம் இல்ல, இன்னொரு இடத்துல இந்திராகி அன்பய ரூபம் இல்ல. அப்போ அதை அன்பயம் பண்றதுக்கு இன்னொரு இடத்துல நீங்க இன்னொரு கல்பனை பண்ணணும், அதுக்கு இன்னொரு வாக்கியத்தை கல்பனை பண்ணணும், இன்னொரு லிங்கத்தை கல்பனை பண்ணணும், இன்னொரு ஸ்ருதியை கல்பனை பண்ணணும். இதெல்லாம் தேவையா? ஏற்கனவே வாக்கிய பிரமாணத்துல கிடைச்சிட்டு ரெண்டாவது ஸ்டேஜ்லயே உனக்கு முடிஞ்சிடும் விஷயம். எதுக்கு நீ இவ்வளவு கல்பனை பண்ணிட்டு இருக்க, கல்பனை கௌரவம் அப்படிங்கிற தோஷம் வந்துடும், அதனால நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. சரி, அப்படி இந்த வாக்கிய பிரமாணமானது எப்படி பிரபலமா இருக்கு அப்படிங்கிறத காமிச்சாச்சு. காமிச்ச உடனே பிரகரணம்னா பிரகரணம் பிரகரணம் சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த பிரகரணத்தை காட்டிலும் பலம், அந்த பிரகரணத்தை காட்டிலும் பலம் உடையது அப்படின்ட்டு பிரகரண பிரமாணம்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரகரணம் நிரூபணம் உபயாகாங்கா பிரகரணம். உபயாகாங்கா பிரகரணம் ரெண்டு பக்கத்தையும் எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு பேர் பிரகரணம். உபயாகாங்கம் ஆகாங்காம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதுமே, ஆகாங்கா பிரகரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா சப்தபோதத்துக்கு சப்த ஜானத்துக்கு ஏற்கனவே தர்க்கத்துல படிச்சோம், ஆகாங்கா யோகிதா சந்நிதி அப்படின்ட்டு. அந்த ஆகாங்காவானது இங்க எதிர்பார்ப்பானது இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க பிரயோகத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க போயிடுறது லட்சணம். பிரகரணத்தை லட்சணம் பண்ண போயிட்டு இருக்கீங்க, லட்சணம் எங்க போயிடுது, சப்த ஜானத்துக்கு போயிடுது. அதனால உபயாகாங்கான்னு சொல்லணும். உபயத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்ன உபயத்துவம் லட்சம் இல்லாட்டி சரி சப்த ஞானத்தை போகாம இருக்கிறதுக்கோசம் நீ அதிச்ச சரி ஆகாங்காவை எடுத்துட்டு ஆகாங்கல பிரச்சனை இருக்குல்ல, உபயத்துவம் பிரகரணம் அப்படின்னு மாத்திரம் வச்சுக்கோணும். உபயத்துவம்னு சொல்லி சொன்னா துணி பானை ரெண்டு கிடைச்சிட்டு ரெண்டு இருக்கே, அப்போ அந்த இடத்துலதான் அதிவியாப்தி ஆயிடும். அதனால நீ என்ன பண்ணணும், உபய ஆகாங்கா அப்படின்னு ரெண்டு விசேஷனும் விசேஷம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்ட்டு தீர்மான பதக்கிருத்தியும் பண்றது. அப்படி பண்ணி முடிச்ச உடனே உபயாகாங்கா லட்சணம் சொல்லியிருக்கு. உபயாகாங்கானா என்ன, ரெண்டு இடத்துலையும் எதிர்பார்ப்பு அப்படின்னா பரஸ்பர ஆகாங்கான்னு அர்த்தம். பரஸ்பரம் ரெண்டு இடத்துலயும் எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த எதிர்பார்ப்ப முதலோட எதிர்பார்ப்ப ரெண்டாவது தீக்குது, ரெண்டாவதோட எதிர்பார்ப்ப முதல் தீக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் பிரகரணத்தோட நியமம். ஒரு இடத்துல என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த எதிர்பார்ப்ப ரெண்டாவது விஷயம் தீக்கிறது, ரெண்டாவது நிலையில என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அது முதல் விஷயம் தீக்கிறது. அதனால இந்த உபயாகாங்கானது நிவர்த்தியாருது, இது ரெண்டு எதிர்பார்ப்பும் நிவர்த்தியாருது, அதனால பிரகரணமானது பிரமாணமானது. சரி, எப்படி இது அப்படின்னு கேட்டா சொல்றேன் கேட்டுங்க. அங்க பார்த்தோம் பிரயாஜ பஞ்ச பிரயாஜம் பார்த்தோம், சமிதோ எஜதி இடோ எஜதி தனுன பாத்தம் எஜதி சுவாகாரம் எஜதி பரிஹிரஜதி பரிஹிரஜதி சுவாகாரம் எஜதி அப்படின்னு அஞ்சு பஞ்ச பிரயாகம்னு சொல்லி சொன்னோம். அப்படி அந்த பஞ்ச பிரயாக யாகத்துல தர்ஷபூர்ண மாசங்கத்துல படித்ததமான ஒரு பிரயாக பிரயாஜ யாகம் இது. சரி, அப்படி சமிதோ எழுதி இத்தியாதி வாக்கியே ஃபல விசேஷ அனிர்தேஷா சமித்யாகேன பாவியே திதி போதானந்தரம் கிம் இது உபகாரியாகாங்கா. அப்படி சமிதோ எஜதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு வாக்கியம். சமிதோ எஜதி இப்போ அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படின்னு சொல்லி சொல்லுது வாக்கியம். அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, அதுவும் அக்னிஹோத்திரத்தை ஜுஹியாத்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு பலனும் சொல்லல அப்படிங்கறதுனால நீங்க உடனே ஒரு நியாயத்தை எடுத்து போட்டீங்க விஸ்வஜின் நியாயம். என்ன சொன்னீங்க, எங்கெல்லாம் பலனானது சொல்லப்படலையோ அந்த இடத்துல பலனா வர வேண்டியது சொர்க்கம். அதனால அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹ அப்படின்னு உற்பத்தி விதி ஆக்கிண்டீங்க. உற்பத்தி விதி நான் ஏற்கனவே சொன்ன அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் வரைக்கும் தான், சொர்க்க காமஹன்ற பலனையும் சேர்த்து அங்க உற்பத்தி விதியா நம்ம சொல்லிட்டோம் ஏத்துண்டோம். சரி, அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காம அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு. சொர்க்கத்தில் ஆசை இருக்கிறவன் அக்னிஹோத்திரம் என்கிற ஹோமத்தை பாவனை செய்யட்டுமாக அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை எடுத்துட்டாச்சு. சப்த ஜானம் அதுதான். சமிதோ யஜதி சமித்யாகத்தினை செய்து
செஞ்சு என்ன பண்ணணும் தெரியாது. எதை பாவனை பண்ணணும் தெரியாது. பாவனையானது இல்லாம தெளிவாகாம கிம் கர்த்தவியம் அப்படிங்கிற அந்த கிம் கேன கதம் அப்படின்னு இருக்கு. அந்த கிம் ஆகாங்ஷா வந்து பூர்த்தி ஆறது இல்லை, முழுமை அடைகிறது இல்லை. என்ன பண்ணணும், சமித்தியாகத்தான் நான் பண்றேன் சரி, அதனால எனக்கு என்ன பலன், என்னத்தை நான் அடையணும், அதை என்னத்துக்காக அந்த சமித்தியாகத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியானது அங்க தொங்கி நிக்கிறது. அந்த நேரத்துல இப்ப ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பட்சமானது தயாராயிடுச்சு, ரெண்டாவது பட்சம் தயார் பண்ணணும். அதுக்கு சொல்றது தர்ஷபூர்ண மாச வாக்கிய தர்ஷபூர்ண மாசத்தோட யாகத்தோடைய வாக்கியத்தையும் கூட என்ன சொல்லியிருக்கேன், தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்கம் பாவையே இது போதானந்தரம், தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்கம் பாவையே அப்படின்னு இருக்கு. இது தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காம யஜ்யதான் இருக்கு. அதனால என்ன பண்றோம், தர்ஷபூர்ண மாசத்தினால தர்ஷபூர்ண மாசம் அப்படிங்கிற இந்த யாகத்தினால ரெண்டு யாகத்தினாலையும் சொர்க்கத்தை பாவனை செய்வீர்களாக அப்படின்ற ஞானமானது உண்டாயிருக்கு. அதான் போதானந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. போதானந்தம் சப்த ஜானமானது உண்டாயிருக்கு. சப்த ஜானமானது உண்டான பின்னாடி ஒரு இடத்துல சமிதோ எஜதி என்ன என்னத்துக்கு பதில் இல்ல, இன்னொருத்தர் தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்கம் பாவியத்தின் பலன் கொடுத்தாச்சு. தர்ஷபூர்ண மாசத்தினால சொர்க்கத்தை அடையன்ட்டு கதம் எப்படி அடையிறது, தர்ஷபூர்ண மாசத்தினால நான் எப்படி பண்றது, ஏன்னா கிம் கேன கதம் கேன அப்படிங்கிற அந்த வழிய ஃபர்ஸ்ட் கிம் கேள்வி கேட்டோம்னா கேன அப்படிங்கிற அந்த மெத்தட் வரும். அந்த மெத்தட்ல என்னென்ன சிஸ்டம் எல்லாம் செய்யணும், அங்கம் எல்லாம் என்னென்ன இருக்கிறது கதம்லதான் வருது உங்களுக்கு. கதம் எனக்கு தெரியல, கதம் ஆகாங்ஷா இங்க இருக்கு. கதம் இது உபகார ஆகாங்ஷா, உபகாரக ஆகாங்ஷா, அங்க உபகாரி ஆகாங்ஷா, இங்க உபகாரக ஆகாங்ஷா இருக்கு. அப்படி ஒரு இடத்துல பலனை குறித்த எதிர்பார்ப்பு இருக்கு, இன்னொரு இடத்துல முறையை குறித்த எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி ரெண்டு இடத்துலையும் எதிர்பார்ப்பு, இதுக்கு பலன் தேவை, அதுக்கு முறை தேவை, பலனுக்கு முறை தேவை, முறைக்கு பலன் தேவை அப்படின்ற நிலையில இத்தம் ச உபயாகாங்கயா பிரயாஜாதீனாம் தர்ஷபூர்ண மாசாங்கத்தம் அப்படின்னு இதனுடைய எதிர்பார்ப்பு அதை தீர்த்துறது. இந்த பலனுடைய எதிர்பார்ப்ப இங்க சொல்லப்பட்ட முறையானது தீர்த்துறது. முறையில இருக்கிற பலனோட முறையோட பலன்ல இருக்கிற முறையோட எதிர்பார்ப்ப இது தீர்த்துறது. அப்படி ரெண்டும் ஒன்னுத்தோட எதிர்பார்ப்ப இன்னொன்னு தீக்கிறதுனால பிரவர்த்தி அடையிறது. அதாவது என்ன ஆறுது, சமிது முதலிய யாகங்களை செய்து, சமிது முதலிய யாகங்களை செய்து தர்ஷபூர்ண மாசம் என்கிற யாகத்தின் மூலமாக சவித முதலிய யாகங்களை செய்து சொர்க்கத்தினை பாவிப்பாயக அடைவாயாக அப்படின்றது சப்த ஞானமானது. தர்ஷபூர்ண மாசம் என்கிற யாகத்தினை சமிது யாகம் முதலிய யாகத்தினால் அடைந்து சொர்க்கத்தினை அடைவாயாக அப்படிங்கிற ஞானமானது நமக்கு உண்டாகுது. இதுதான் பிரகரணம். அந்த பிரகரணமானது ரெண்டு வகை படுறது, அதான் ஆரம்பிக்கிறாங்க. தச்ச பிரகரணம் துவிதம், மகா பிரகரணம் அவாந்தர பிரகரணம் சேதி. அந்த பிரகரணமானது ரெண்டு வகை, ஒண்ணு மகா பிரகரணம், இன்னொன்னு அவாந்தர பிரகரணம். மகா பிரகரணம்னா என்ன, அவாந்தர பிரகரணம்னா என்ன அப்படின்னா, மகா பிரகரணம் அதத்திர முக்கிய பாவனா சம்பந்தி பிரகரணம் மகா பிரகரணம். முக்கிய பாவனாவை பத்தி எந்த பிரகரணமானது விசாரிக்கிறதோ அந்த பிரகரணமானது மகா பிரகரணம். தச்ச தேனச்ச பிரயாஜாதீனாம் தர்ஷபூர்ண மாச அங்கத்தம். அந்த மகா பிரகரணத்துடைய எதிர்பார்ப்புனால தேனச்ச பிரயாஜாதீனாம், இந்த மகா பிரகரணத்தினால என்னது பிரயாஜம் முதலியதெல்லாம் தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கமாறுது. தர்ஷபூர்ண மாசத்துக்கு எப்படி அங்கமாறுது அப்படின்னா, சரி பாருங்க மகா பிரகரணத்துல அதுவும் அடுத்தது சொல்றார், ஏதச்ச பிரகிருத்தம் ஏவ. இங்க முக்கிய பாவனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. முக்கிய பாவனா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, பலபாவனா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி பிரயாஜாதி முதலியது இந்த பலபாவனைக்கு தர்ஷபூர்ண மாசத்தை அங்கமா, தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கமா ஆயிருக்கு. பிரயாஜம் முதலியதெல்லாம் அங்கி தர்ஷபூர்ண மாசம் அங்கம் பிரயாஜம் முதலிய யாகங்கள் இது எங்க விதிக்கப்படுறது அப்படின்னு கேட்டா, தச்ச பிரகிருத்தோ ஏவ. ரொம்ப தெளிவாக்கிட்டாங்க, அது பிரகிருத்தில மாத்திரம்தான். ஏன் பிரகிருத்தில மாத்திரம்தான் அப்படின்னா, பிரகிருதிவத் விக்ருதி கர்த்தவ்யா அப்படிங்கிற நியாயம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்படி விக்ருதிக்கு நீங்க கொண்டு போக முடியாதத்த, ஏன் விக்ருதியில வந்து உபயாகாங்கஷாவானது இருக்க முடியாது. பிரகிருத்திவத் விக்ருதி கர்த்தவ்யா அப்படிங்கிற நியாயத்து பிரகாரம் பிரகிருத்தில இந்த அனுவர்த்தி ஆனதுனால அங்க ரெண்டு எதிர்பார்ப்பானது இருக்க முடியாது பிரகிருதி விக்ருதியில. அதனால உபயாகாங்கஷாயா சம்பவாத் பிரகிருத்தோ ஏவ, உபயாகாங்கஷாயாக சம்பவாத் நது விக்ருதௌ. பிரகிருத்தில மாத்திரம்தான், பிரகிருத்திலேயே உபயாகாங்கஷாவானது இருக்கு, விக்ருதியில உபயாகாங்கஷாவானது இல்ல, அதனால அங்க விக்ருதியில வராது. சரி விருதியில வராது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தத்ர பிரகிருதிவத் விக்ருதி கர்த்தவ்யா இதி அதிதேசேன கதம் பாவாகாங்க்ஷாயாஹ உபதேசம் உபசமீன அபூர்வாங்கானா அபி
உபயாகாங்க்ஷியா விநியோக அசம்பவாத் தஸ்மாத் பூர்வாங்கானாம் ஸ்தானாதேவ விக்ருதி அர்த்தத்வம் இதி. அப்படி பிரகிருதிவத் விக்ருதி கர்த்தவ்யா அப்படிங்கிற அந்த நியாயத்தை பிரகாரம், அதிதேச நியாயத்தை பிரகாரம் என்ன ஆறுது அப்படின்னா, கதம் பாவாகாங்க்ஷாயாக கதம் பாவாகாங்க்ஷன் யுக்தி கர்த்தவியதா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். இதி கர்த்தவியதா அப்படிங்கிற ஆகாங்க்ஷன கதம் பாவன ஆகாங்க்ஷா, அப்படி இதி கர்த்தவியவானது இப்படி செய்ய வேண்டும், இந்த முறையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த முறையானது உபசமீன முழிஞ்சு போயிடுது. ஏன் அங்க தர்ஷபூர்ண மாசத்தை எப்படி நான் அடையிறது, சொர்க்கத்தை எப்படி அடையிறதுன்னு கேட்கும்போது இப்படி பிரயாஜம் முதலீதன் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிஞ்சு போயிடுத்து. அந்த எதிர்பார்ப்பானது தொக்கி நின்றிருந்த எதிர்பார்ப்பானது ஆகாங்க்ஷானது முழுமை அடைஞ்சிருச்சு. அதனால அபூர்வாங்கானாம் அபி உபயாகாங்க்ஷியா விநியோக அசம்பவாது, அந்த அபூர்வ அங்கமானது இங்க வேற எதுவும் இங்க அந்த அபூர்வ அங்கமானது உபயாகாங்க்ஷா விநியோக அசம்பவாது, விநியோகத்துல அங்க விக்ருத்தில இருக்க முடியாது. அதனால தஸ்மாத் அபூர்வாங்கானாம் ஸ்தானதேவ விக்ருதத்வம், அதனால இந்த அபூர்வ அங்கமானது ஸ்தானத்தினாலதான் விக்ருதி அங்கமாறதே தவிர தஸ்மாத் அக்னே அக்னேய இதி கர்த்தவியதையா ஏவ விக்ருதௌ விக்ருத்யா ஆகாங்க்ஷ உபசமீன சௌரியாதி விக்ருதௌ உபயாகாங்க்ஷ ரூப பிரகரண அபாவாத் ஸ்தானாதேவ அபோ ஸ்தானாதேவ உபஹோமாதீனாம் அபூர்வாங்கானாம் விக்ருதிசேஷத்வம் இது உபசம்ஹரதி அப்படின்னு முடிக்கிறார். அப்படி அங்க விக்ருத்தௌ விக்ருத்தியில உபயாகாங்க்ஷவான பிரகரணமானது இருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இங்க உபஹோமம் முதலிய உபஹோமம்னா பிரயாஜம் முதலியது உபஹோமங்கள் பஞ்சபிரயாஜம் செய்யணும். பஞ்சபிரயாஜம்னா என்ன, பஞ்சபிரயாஜம் உபஹோமம் ஆயிருது. அப்படி அக்னி முதலிய தேவதைகளுக்கு பண்ண வேண்டிய உபஹோமம் அது. அப்படி அந்த உபஹோமமானது தீர்மைய தெளிவடைஞ்சது அப்படிங்கறதுனால அந்த உபஹோமத்தை எதிர்பார்ப்பானது முழுமை அடைஞ்சது அப்படிங்கறதுனால பிரகிருத்தினாலே முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அவாந்தர பிரகடனம் மகா பிரகடனத்தை பார்த்தோம்னா அடுத்தது அவாந்தர பிரகடனம். அவாந்தர பிரகடனம்னா என்ன அப்படின்னு கேட்டா அங்க பாவனா சம்பந்தி பிரகடனம் அவாந்தர பிரகடனம், அது பல பாவனா சம்பந்தப்பட்ட பிரகடனம் மகா பிரகடனம், இது அங்க பாவனா சம்பந்தப்பட்ட பிரகடனம். தேனச்ச அபிக்ரமணாதீனாம் பிரயாஜாதி அங்கத்துவம் கச்ச சந்தம்சேனேவ ஞாயதே தத பாவேச்ச அவிஜேஷா சர்வேஷாம் ஃபல பாவனா கதம் பாவேன கிரகண பிரசங்கேன பிரதான அங்கத்வா வத்தேஹே. இங்க புதுவா ஒரு புதுசான ஒரு வார்த்தைய சொல்றாங்க, அங்க பாவனா சம்பந்தி பிரகரணம் அவாந்திர பிரகடனம். அங்க பாவனா பத்திய சம்பந்தமான உள்ள பிரகரணத்துக்கு பேரு அவாந்திர பிரகடனம், அங்க பாவனைய பத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால அபிக்ரமணம் அப்படிங்கிற ஒரு கருமமானது பிரயாஜ யாகத்துக்கு அங்கமாறுது. இப்போ பிரயாஜம் தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கமாயிருக்கு. தர்ஷபூர்ண மாசத்துல அக்னி அக்னி சோமியம் முதலிய தேவதைகள் இருக்கு. அதுல ஒரு தேவதைக்கு பஞ்ச பிரயாஜம் தர்ஷத்துல பண்ண வேண்டியது பஞ்ச பிரயாஜம்ங்கிற யாகம் வருது. பஞ்ச பிரயாஜத்துல அபிக்ரமணம் 100 அங்கம் இருக்கு அங்க பூர்வத்தை ஒன்று பண்றதுக்கு. அபிக்ரமணம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க முன்னாடி நோக்கி நடக்கிறது கொஞ்சம் அப்படியே நாலு அடி எடுத்து வைக்கிறது. அது சொல்றது பிரதி பிரயாஜம் கிஞ்சி அனந்தரம் ஆவகனீய சமீபே தேசம் பிரதி சமீப தேசம் பிரதி பாத பிரக்ஷேபணம் அபிக்ரமணம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு கர்மத்தை பண்ணிட்ட உடனே ஒரு பிரயாஜம் ஒரு பிரயாஜம் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணணும், ஆவகனீய அக்னியை நோக்கி ஒரு 2 அடி எடுத்து வைக்கணும். அதுதான் அபிக்ரமணம்னு சொல்லிட்டு. அதனால அந்த அபிக்ரமணமானது பிரயாஜத்துக்கு அங்கமாறுது. அபிக்ரமணம் பிரயாஜத்துக்கு எப்படி அங்கமாறுது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு புதுசான இன்னொரு டெக்னாலஜி இன்னொரு டெக்னிக்கல் டேர்ம் அங்க கொண்டு வராரு. என்ன, தச்ச சந்தம் சேனைவ நியாயத்தே, அது சந்தம்சத்தினால தெரியறது அப்படின்ட்டு. சந்தம்ச நியாயத்தினால தெரியறது சந்தம்சம்னு சொல்லி சொன்னா கிடுக்கி கிடுக்கி. அப்படி அந்த கிடுக்கி எப்படி ரெண்டு பக்கமாவும் நடுவுல இருக்கிற ஒரு ஒரு ஒரு பொருளை பிடிக்கிறதோ, ரெண்டு பக்கமும் சேர்ந்து நடுவுல இருக்கிற ஒரு பொருளை பிடிக்கிறதோ, அப்படி மேலையும் கீழையும் இருக்கிற பாகமானது நடுவுல இருக்கிற பாகத்தை பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் சந்தர்ஷ நியாயம் சொல்லி அர்த்தம். சந்தர்ஷ நியாயத்தை அடுத்த லட்சணத்தை வச்சு விசாரம் பண்ணி அது தெளிவு பண்ணுவாங்க. சரி, சந்தன்சேனேவ நியாயத்தை அப்படின்னு இங்க சும சாதாரண நியாயத்தை வச்சுட்டு புரிஞ்சுப்போம். அவிசேஷா சர்வேஷா பல பாவனா கதம் பாவேன கிரகண பிரசங்கேன பிரதானத்வ ஆபத்தையே. அப்படி சந்தன்ஷ நியாயத்தினால நாம் அதை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அவிசேஷா அது ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டுத்துக்கும் அப்படின்ட்டு எதுக்குமே சர்வேஷா எல்லாத்துக்கும் எதுலுமே வந்து விசேஷமானது பேதமானது இல்லை அப்படிங்கிற நிலை வரும்போது எல்லாமே என்னது பலம் பாவனா கதம் பாவேன
பதம் தாவன ஆகாங்கியோட கதம் தாவன ஆகாங்கியானது ரெண்டுமே கரண பிரசங்கேன, அப்படி பலபாவனை ஆகாங்கியானது கதம் தாவன ஆகாங்கியாக எதிர்பார்ப்பாக அது கிரகிக்கப்பட வேண்டிய நிலையா ஆறதுனால பிரதான அங்கத்வாபத்தை எல்லாமே பிரதானத்துக்கு அங்கம் ஆயிடும், பிரச்சனை ஆயிடும். என்ன சொல்ற பிரதான அங்கத்வாபத்தை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா சொல்ற சர்வேஷாம் அப்படின்னா பிரயாஜாதீனாம் அபிக்ரணாதீனாம் கதம் பாவனை இது கர்த்தவியதா ரூபீன, எல்லாமே பலபாவனையான பிரயாஜமும் அபிக்ரணம் முதலியதெல்லாம் கதம் பாவாகாங்கியோட சம்பந்தப்பட்டதா ஆயிடும். அந்த பிரயா பிரதான அங்கத்துவாபத்தை எப்படி அப்படின்னா தர்ஷாதி பிரதான அங்கத்துவாபத்தே தர்ஷம் முதலிய பிரதானத்துக்கு அங்கம் பிரதான அங்கத்துக்கு பிரதானத்துக்கு அங்கத்தன்மை அடையும் அப்படின்னு சொல்லி சொன்னா ததாச்ச அபிக்கிரமணாதீனாம் பிரயாஜாதி அங்கத்துவ கிரகே சந்தன்சஸ்ய அபாவி அபி தர்ஷாதி பிரதான யாக பிரகரண பாட அவிசேஷாது பிரயாஜாதிவத் அபிக்கிரமணாதீனாமபி தர்ஷாதி ஃபலபாவனாயா இது கர்த்தவியதா ஆகாங்க்ஷயா கிரக பிரசங்கேன கிரகண பிரசங்கேன தர்ஷாதி பிரதான யாக அங்கத்வாவத்தேகே தடு சந்தம்சேனைவ ஞாத்தம் சக்கியதே இது சமுதாயாக. எல்லாமே இந்த மூல யாகத்துக்கு அங்கமாயிடும், பிரயாஜத்துக்கு அங்கமாக வேண்டிய அபிக்கிரமணம் முதலியதெல்லாம் மூலாங்கியா தர்ஷத்துக்கு தர்ஷ பூர்ணமாசத்துக்கு தர்ஷ கர்மத்துக்கு அங்கமாயிடும். அந்த பிரச்சனையினால இங்க என்ன பண்றோம், சந்தம்சத்தை சந்தம்ச நியாயத்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறோம். சந்தம்சம் சந்தம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே சந்தம்சம்னா என்ன அப்படின்னா சொல்ற சந்தம்ச லட்சணம் ஏகாங்க அனுவாதேன விதீயமானையோர் அங்கையோர் அந்தராலய விகிதம் சந்தம்ச. ஒரு அங்கத்தை அனுவாதம் பண்ற மாதிரி இருக்கிற விதீயமானையோகோ அங்கையோகோ ஏகாங்க அனுவாதீன ஒரு அங்கத்தை அனுவாதம் பண்ற மாதிரி ரெண்டு அங்கத்துக்கு இடையில இருக்கிற ஒரு வாக்கியமானது அந்தராலய விகிதத்தம், ரெண்டு அங்கத்துக்கு நடுவில் இருக்கிற வாக்கியமானது சந்தம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஒரு அங்கமானது ரெண்டு அங்கத்துக்கு நடுவுல இருக்கிறதுக்கு பேர் சந்தம்சம். ஏதா அபிக்கிரமணே எப்படின்னு சொல்லி சொன்னா உதாரணம் அபிக்கிரமணம் அபிக்கிரமணம் அபிக்கிரமணமானது சந்தம்சத்தினால நமக்கு பிரயாஜாதி அங்கமாயிடுறது தர்ஷபூர்ண மாசத்துக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே அது எப்படி அப்படின்னு கேட்டா ததுஹி சமானயதே ஜுஹ்வாம் உபபிருதஸ்தேஜோவா இத்தியாதினா பிரயாஜ அனுவாதீன கிஞ்சித் அங்கம் விதாய விதீயதே யஸ்ய ஏவம் விதுஷஹ பிரயாஜ பிரயாஜாயந்தே பிரைப்யோ லோகேப்யோ பிராத்ருவ்யாம் துததே அபிக்ரமன் ஜுஹோதி அபிஜித்யை இதி ததனந்தரம் யோ வை பிரயாஜானாம் மிதுனம் வேத இத்தியாதினா கிஞ்சித் அங்கம் விதீயதே அத பிரயாஜ அங்கமத்தியே வீதம் அபிக்கரணம் தற்பது. அப்படி பிரயாஜ அங்கத்தை பத்தி விசாரமான நடந்துட்டு இருக்கு, பிரயாஜ அங்கத்தை பத்தி விசாரமா நடந்துட்டு இருக்கும் போது சமானயதே ஜுஹ்வா உபபிருத தேஜோவா ஜுஹு பாத்திரத்தை வச்சுண்டு ஜுஹுங்கிறது ஒரு பாத்திரம் கிண்ணம் மாதிரி ஒரு பாத்திரம் ஏற்கனவே நேற்று பார்த்தோம் என்னது பர்ணமயி ஜுஹு அப்படின்ட்டு அப்படி ஒரு ஒரு அந்த உரல் மாதிரி ஒரு பாத்திரம். இப்போ உப்பப்படுத்து இன்னொரு பாத்திரம் இருக்கு அது நெய் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த உப்பப்படுத்து அப்படிங்கிற பாத்திரத்தை நேர்ந்து ஹவிய இல்ல நெய்யை எடுத்து ராஜ்யத்தை எடுத்து ஜுஹு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு வரணும். அதுதான் என்ன சொல்லியிருக்கு சமானயதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அவன் கொண்டு வரான். அப்போ அந்த ஜுஹு பாத்திரத்துல வேற ஒரு பாத்திரத்தை உபபிருத்தம் அப்படிங்கிற பாத்திரத்துல இருக்கிறத எடுத்து ஜுஹு பாத்திரம் பாத்திரம் பாத்திரம் பாத்திரா சாதனம் சொல்லி சொல்றது. இங்க கர்மகாண்டத்துல ஒன்னொருத்துக்கும் பாத்திரம்னு பேரு, பாத்திரம்னு சொல்லி சொன்னா உடனே இத சட்டி டம்ளர் மாதிரி எடுத்துட்டு கூடாது, அங்க இருக்கிற கரண்டியும் ஒரு பாத்திரம் தான். கரண்டின்னு சொல்லி சொன்னா சுக் சுருவம் முதலிய அதுவும் பாத்திரம் தான், அதுவும் பாத்திரா சாதனத்துல வந்துடுறது. அதனால இப்போ இந்த ஜுஹு பாத்திரம் உரல் மாதிரி இருக்கிற இந்த பாத்திரத்துல அந்த கிண்ண மாதிரி இருக்கிற பாத்திரத்துல இருந்து எடுத்து ஊத்திட்டு அதை கொண்டு வரணும். இது ஒரு அங்கம், அந்த பாத்திரத்துல இருந்து எடுத்து நெய்யை ஊத்தினா அது எரிய தான் போறது. நீங்க எப்படி இருந்தாலும் இதை வீட்டுக்கு கொண்டு வரதான் இந்த உபபிருத பாத்திரத்துல இருந்து உபபிருத பாத்திரத்தை ஊத்தின நெய் நீங்க திருப்பி எடுத்துட்டு போக போறதில்ல, அது எல்லாத்தையும் நெய்ல எடுத்து எடுத்து ஊத்த போறீங்க. அது சோமா இருந்தது இல்ல வேற ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து கடைசியில இருக்கிற மிச்சத்தை எடுத்து நீங்க பிரசாதமா விநியோகம் பண்ண போறீங்க, ஏதோ இந்த மாதிரிதான் பண்ண போறீங்க. ஆனா அது வீட்டுக்கு எடுத்துன்னு போக போறதுல தீர்மானம் ஆயிடுச்சு, அதுல இருந்து எடுத்து நேரம் எல்லாத்தையும் யூஸ் தான் பண்ண போறேன், அதுல இருந்து எடுத்து நேரமே யூஸ் பண்ணலாமே அப்படின்னா பண்ணக்கூடாது. ஜூ பாத்திரத்துல அந்த சமானயத்தை அப்படிங்கறதுனால அந்த ஆணையின கர்மம் ஆனது பண்ண வேண்டியது இருக்குன்னு ஒரு அங்கமான விதிச்சிருக்கு. அப்ப அந்த அங்கபூர்வத்துக்கோசரம் நீங்க ஜூ பாத்திரத்தை கொண்டு வந்தே ஆகணும் இருக்கு. அதனால இத்தியாதினா பிரயாஜ அணுவாதீன கிஞ்சித் அங்கம் விதாய, இப்படி இந்த அங்கத்தினால என்ன தெரியுது நமக்கு பிரயாஜத்துல ஒரு அங்கமா அங்கத்தை அங்க விதிக்கிறது. பிரயாஜ யாகம் பண்ணும் பொழுது இந்த ஜுஹு பாத்திரத்துல நெய்யை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அங்கம் விதிச்சாச்சு.
கிஞ்சித் அங்கம்னா ஒரு அங்கத்தை விதிச்சாச்சு. அதுக்கப்புறம் விதியதே விதாய் விதியதே, அதுக்கப்புறம் சொல்றது என்னது விதியதே, யஸ்ய ஏவம் விதுஷா பிரயாஜா இஞ்சியந்தே பிரைப்யோ லோகேப்யோ பிராத்ருவியான் துததே அபிக்ரமான் ஜுஹோதி அபிஜித்ய இதி. இந்த மாதிரி எந்த வித்வானவர் அறிய உள்ளவனானவர் இந்த இந்த கர்மத்தை பத்தி தெரிஞ்சின்றவர் பிரயாச யாகத்தை செய்யறாரோ, பிரைபியோ லோகேபியோ எல்லா லோகத்துல இருந்தாலும் யார் யாரா இருந்தாலும் சரி, எந்த லோகத்துல இருந்தாலும் சரி, பிராத்ருவியா பிராத்ருவியான் அப்படின்னு சொல்லி சொன்னா சகோதரர்கள் அர்த்தம் இல்லை. இங்க இங்க என்ன அர்த்தம், சத்ருன் எதிரிகள் அப்படின்னு அர்த்தம். எதிரிகளை துதத்தே அது அழிக்கிறது கஷ்டப்படுத்துறது. அபிக்ரமாஞ்சு ஹோதி, யார் இந்த அபிக்ரமணத்தை செய்யறாரோ அவருக்கு அவருடைய எதிரிகளை அழிச்சிருது, அவருக்கு வெற்றியை கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். அபிஜித்யை வெற்றிக்காக அபிக்ரமணத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த அபிக்ரமாஞ்சு ஹோதி அபிக்ரமாய கிரமத்தை செஞ்சு ஹோமம் பண்றாரோ அவருக்கு வெற்றியானது, அவருடைய எதிரியை அழிச்சிட்டு வெற்றியானது வர கொண்டு வந்து சேர்க்கறது இந்த நியாகமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் சமானயத்தேன்னு ஒரு கர்மத்தை சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் அபிஜித்தியை அப்படின்ட்டு அபிக்ரமான் ஜோதி அபிஜித்தியின்னு இன்னொரு கர்மத்தை எதோட பிரயாஜாங்கத்தோட ரெண்டு அங்கம் சொல்லியிருக்கு. இதுக்கு நடுவுல தாது அனந்தரம், அதுக்கப்புறம் சொல்றது என்னது, யோவை பிரயாஜானா மிதுனம் கேத அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லியிருக்கு சமானயத்தேன்னு சொல்றது, அதுக்கப்புறம் அந்த அபிக்ரமான் ஜோதி அபிஜித்தியின்னு சொல்றது, அதுக்கப்புறம் திருப்பியும் யார் இந்த பிரயாஜத்தை பத்தி இப்படி தெரிஞ்சுக்கிறாரோ அப்படின்ட்டு. இப்போ பிரயாஜத்தோட ரெண்டு அங்கத்துக்கு நடுவுல வந்திருக்கிறதுனால அத பிரயாஜங்க மத்தியே வீத்த அபிக்ரமணம் ததங்கம். ஃபர்ஸ்ட் பிரயாஜங்கத்துக்கு பிரயாஜ அங்கத்துக்கு முடிவு பண்ணினோம், இதை அந்த ஆணையனத்தை சமானயத்தை அப்படின்னு சொல்லி ஜுகு பாத்திரத்தை நெய்யை ஊத்தி கொண்டு வர்றது பிரயாஜங்கம்னு சொல்லியிருக்கு. கடைசியில முடியறது என்னது, அதே பிரயாஜங்கம். எந்த வித்வானவர் இந்த பிரயாஜங்கத்தை இப்படி தெரிஞ்சுக்கிறார், இந்த பிரயாஜங்கத்தோட மிதுனத்தை சம்பந்தத்தை இப்படி புரிஞ்சுக்கிறாரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ முதல்ல ஆரம்பிக்கிற கர்மமும் பிரயாஜங்கத்துக்கு, பின்னாடி வர்ற கர்மமும் பிரயாஜங்கத்துக்கு, நடுவுல வர்ற கர்மம் வேற இருக்கும் அப்படின்னு சொன்னா முட்டாள்தனம் ஆயிடும். அதனால ஒரு பிரகரணத்தை படிக்கப்பட்டதா இருக்கிறதுனால இந்த கர்மமும் அந்த பிரகரணத்தை சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. பிரயாஜங்கத்தை பிரகரணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, பிரயாஜங்க பிரகரணத்தை முடிக்கிறீங்க, நடுவுல ஒரு கர்மம் வந்திருக்காது, எந்த கர்மம் எங்க வந்துட வேண்டியது அப்படின்றது தெரியாது. இந்த நிலையில இந்த கர்மமானது நடுவுல வந்திருக்கிற கர்மமானது எது சம்பந்தப்பட்டது, எந்த பிரகரணத்துல அது இருக்கோ அந்த பிரகரணம் சம்பந்தப்பட்டது அப்படின்ற சாதாரணமான லாஜிக் எடுத்துருவோம். ஏன் இதை சொல்றேன் சாதாரணமான லாஜிக்னு சொல்லி சொன்னா, சில இடத்துல ஒரு பிரகரணத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க, நடுவுல ஒரு பிரகரணம் இன்னொரு அவாந்தர பிரகரணம் ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த பிரகரணத்தை வந்து விசேஷமா பண்ணிட்டு இருப்பீங்க நடுவுல. இப்ப இந்த பிரகரணமானது வேற ஒரு பிரகரணம், இது வேற ஒரு கர்மத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அந்த இடத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்போ எந்த இடத்துல பிரகரணமானது எதோட சம்பந்தப்பட்டதுன்னு தெரியலையோ, அதுக்கு முன்னாடியும் பின்னாடி எந்த பிரகரணமானது இருக்கோ, ஏக்க வாக்கியமா எந்த பிரகரணமானது இருக்கோ, முன்னாடி ஒரு பிரகரணம் பின்னாடி ஒரு பிரகரணம் ரெண்டு பிரகரணம் தான் பார்க்க முடியாதது, ஏக்க வாக்கியத்தா இருக்கணும். முன்னாடி சொல்லப்பட்ட விஷயமும் எண்டார விஷயமும் ஒரே பிரகரணம் சம்பந்தப்பட்டதா இருந்ததுன்னா, நடுவுல சொல்லப்பட்ட விஷயமும் அதே பிரகரணம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இங்க இந்த அபிக்ரமாஞ்சோதி அப்படிங்கிற அபிக்ரமண கர்மம் கூட என்ன பண்றது, இந்த பிரயாஜ அங்கத்தை பிரகரணமா பிரயாஜ அங்கத்துல அந்த பிரயாஜ பிரகரணத்தை சொல்லப்பட்டதா இருக்கிறதுனால பிரயாஜ கர்மத்துக்கு தான் அங்கம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். கதம் பாவ ஆகாங்ஷா, அடுத்தது கதம் பாவ ஆகாங்ஷா, பிரயாஜைகி அபூர்வம் கிருத்வா யாக உபகாரம் பாவேதி ஜ்ஞாதே கதம் ஏபிஹி அபூர்வம் கர்த்தவ்யம் இது கதம் பாவ ஆகாங்ஷாயா சத்வா. அது என்ன அங்க ரெண்டு ஆகாங்ஷா இருக்குன்னு சொன்னோம், உபய ஆகாங்ஷா தான் பிரகரணம் சொன்னோம். ஒண்ணு கிம் பாவயத்து பிரயாஜம் முதலீதை வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்ப கதம் பாவயத்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்துல பிரச்சனை வருது. என்னது, சாச்ச சந்தம்ச படிதைஹி அபிக்ரமணாதிபிஹி சாம்யதி. அந்த இடத்துல அந்த கேள்வி வரும்போது எப்படி பண்றதுன்னா தான் ஏற்கனவே சொல்லியாச்சு, சந்தம்சத்துல எந்த பிரகரணமானது கிடுக்கி மாதிரி முன்னாடி பின்னாடி எது இருக்கோ அது நடுவுல இருக்கிறதோ அதுக்குள்ள இருக்கிறது அப்படின்றதுனால அபிக்ரமணம் முதலிய அங்கத்தை வச்சுண்டு பிரயாஜ முதலிய அங்கத்தை வச்சுண்டு நீ அந்த தர்ஷ பூர்ணமாச யாகத்தை செய்ய அப்படின்ட்டு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால நச்ச அங்க அங்க பாவனையாக கதம் பாவனா ஆகாங்ஷா அபாவ பாவனா சாமானியன தத்ராபி தத் சம்பவாத். சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணமாஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம்.

சைவ சமயங்களுக்கு பன்னிரு திருமுறை தமிழிலே பன்னிரு திருமுறை உயிர் நூல். நமது சமுதாயத்திற்கு வேதம்தான் முதல் நூல், அது வடமொழி. வடமொழி நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நமக்கு இருப்பது தமிழிலே. அதை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், 12 தொகுப்பாக அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். நான் முன்னே ஒரு தடவையும் நான் சொல்லியிருக்கிறேன், நான் அடிக்கடி நினைப்பு ஊட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. 12 தொகுப்பாக அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் தொகுப்பு என்றோ வேறொரு வார்த்தையும் போடாமல் திருமுறை என்று அதற்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள். நல்ல உயர்ந்த சொல், திருமுறை என்று அதற்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள். அதுல 1, 2, 3 திருமுறை திருஞான சம்பந்தருடைய தேவாரம், கிட்டத்தட்ட 4000 பாட்டு இருக்கிறது அல்லவா, அதனால அதை வகுத்திருக்கிறார்கள். அதனால 1, 2, 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர். அதே மாதிரி 4000 பாடல்கள் இருக்கிறது நாவுக்கரசர், அதை 4, 5, 6 வகுத்திருக்கிறார்கள். சுந்தரனுடைய தேவாரம் 1000 பாட்டு தான் இருக்கு, ஆனதுனாலே அதை ஒரு திருமுறையாக வகுத்திருக்கிறார்கள். ஆக 3, 3, 6, 1, 7 7 திருமுறை தேவாரத்தில் அடங்கி விடுகிறது. 8 திருமுறை என்பது 656 திருவாசகமும் கோவை 300 பாடலும் சேர்ந்து ஒரு திருமுறையாக வகுத்திருக்கிறார்கள். அது 8 திருமுறை என்று சொல்லப்படும். திருமாளிகத்தேவர் முதலாக சேந்தனார் ஈராக 9 பேர் பாடிய ஒரு தொகுப்பு நூல் திருவிசெப்பா திருப்பல்லாண்டு என்று சொல்லப்படும். 10 திருமுறை என்பது திருமூல தேவர் அருளிய திருமந்திரம். 11 என்பது திரு ஆலவாய் சிவன் தமிழிலே பாடியிருக்கிறான். ஆமா, சிவன் தான் வேதத்தை சொன்னான் என்று சொல்லுவார்கள், ஆகமத்தை சொன்னான் என்று சொல்லுவார்கள். சிவன் இங்க தமிழிலேயும் பாடியிருக்கிறான் இல்லையா? ஆமா. அது முதலாக நம்பியாண்டார் நம்பிய ஈராக உள்ளது, அது ஒரு தொகுப்பு நூல். 12 திருமுறை என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானவருடைய பெரிய புராணம். இதற்கு அப்புறமா வேற ஒன்னையும் யாரும் சேர்க்கிறாப்பில இல்ல, சேர்க்கல, சேர்க்கவும் வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டா, சேர்க்கிற தகுதி இருக்கா என்பது ஒரு பக்கம், இதையே நாம படிக்கிறது இல்லை. அப்புறம் நாம இன்னும் சேர்த்துக்கிட்டே போனோம்னா அது யாரு என்ன பண்ண முடியும்? நீங்க கேட்கலாம், ஐயா நான் படிக்கணும் ஐயா அப்படின்னு. எங்கேயோ ஒருத்தர் படிச்சா போருமா? ஆனால் அந்த 12 தெய்வீக நூல் என்று போற்றப்படுகிறது. அதனை தினந்தோறும் பூசை செய்கிறவர்கள் உண்டு. இந்த 12 திருமுறையை வச்சு பூசை பண்றது உண்டு. தினந்தோறும் அதுல முடிந்தவர்களையும் படிக்கிறது உண்டு. அதுல நானும் ஒருவன். இப்போ இந்த 1, 2, 3 திருமுறையில ஒரு சில பாடல்களை உங்களுக்கு நான் பாடி காட்டியிருக்கிறேன், நினைவில் இருக்கலாம். 4 திருமுறையில் இருந்து ஒரு சில பதிகங்களை ஒரு சில பாடல்களை உங்களுக்கு நான் பாடியிருக்கிறேன், நினைவிருக்கலாம். இப்ப 4 திருமுறையில் இருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்கு நினைவூட்ட காத்திருக்கிறேன். தெரியாததை நான் சொல்லிவிடப் போவது இல்லை. என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், வேலாயுத ஒருவர், உன்னை விட கேட்கிறவர்கள் மகாபுத்தாலிகள் என்று நீ எண்ணிவிடு. ஆமா, எந்தரோ மகானுபாவனும் கூட்டத்தில் இருக்கிறவர்கள் புத்தாலிகள், நீதான் புத்தாலி நினைச்சுக்கிட்டு நீ பாடாதேன்னு சொல்லுவார் என்னுடைய ஆசிரியர். அன்னையிலிருந்து இன்னையவர்களை நான் அந்த நினைப்புல தான் இருக்கிறேன், அந்த நினைப்புல நான் மாற்றவே இல்லை. ஆமா, ஆக 4 திருமுறையில சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்கள் என்று ஒரு திருப்பதியும் இருக்கிறது.
அப்பூதி அடிகளுடைய குழந்தையை எழுப்பி கொடுத்தார் என்று நினைவூட்டினேன். நினைவிருக்கலாம், அது வந்து அப்பூதி அடிகளார் வீட்டிலே அது நடைபெறவில்லை என்று நான் சொல்லி இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். சொல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பையன் இறந்து விட்டான், அவனை திருக்கோயிலுடைய முன் திருக்கோயில் வாசலுக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லிவிட்டார் அப்பர் சுவாமிகள். அப்படி எந்த திருக்கோயிலுக்கு எடுத்துட்டு வந்தார்கள்? திருப்பரணம் கோயிலுக்கு தான் எடுத்து கொண்டு வந்தார்கள். தெய்வ தேக்கிழார்பெருமான் திட்டவட்டமாக அவனை நமக்கு நினைவூட்டுகிறார். அந்த குழந்தையை எழுதி எழுப்பி கொடுத்தது திருப்பரணம் என்ற திருப்பதியினுடைய கோயிலினுடைய முன்னே அது நடத்தது. எப்படி திருஞான சம்பந்தர் திருக்கோயிலுக்கு வெளியிலே அந்த எலும்பை வைத்து பெண்ணாக்கினாரோ, ஏன் எலும்பை வெளியே வச்சு செய்யணும் அப்படின்னு கேட்கலாம்ல, அந்த எலும்பு உள்ள வரக்கூடாது. இப்பவும் நம்ம வீட்டுல பிறப்பு இறப்பு நடந்தால் கோயிலுக்கு போகவிடும். 10 நாள் அல்லது 11 நாள் அல்லது 16 நாள் கோயிலுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. பிறப்பா இருந்தாலும் பிறப்பா இருந்தாலும் அப்ப சாமி தரிசனம் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபுரம்தான் தரிசனம் நிச்சயமாக என்பதையும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே தான் திருஞான சம்பந்தர் அந்த எலும்பை வெளியில கொண்டு வந்து வை தமிழ் சொல்லிவிட்டார். அதனாலே தான் திருநாவுக்கரசரும் அந்த திருப்படவத்து கோயில் வாசப்படியில வையின்னு சொல்லிட்டார். குழந்தை எழுந்து விட்டான், அது நான் போன மாசம் உங்களுக்கு நினைவூட்டி விட்டேன். திரும்பி அவர் வீட்டுக்கு போய் அவர் உணவு உட்கொள்கிறார். திரும்பி திருப்பரணம் கோயிலுக்கு வர்றார் அவர். ஏன்? அந்த நன்றி கடனுக்காக வர்றார். உங்களுக்கு நான் நினைவூட்டி இருக்கிறேன், நினைவில் இருக்கலாம், போகமார்த்த புன்முலையால் பதிகம் நெருப்புல போட்ட போது அது எரியாமல் இருந்தது. இன்னைக்கும் புத்தகத்துல பார்க்கலாம், பச்சை திருப்பதிகம் என்று இருக்கும். ஆதனினாலே திருஞான சம்பந்தர் என்ன பண்ணினார், அந்த வாது நடந்த இடம் மதுரையில, அது முடிய விட்டு நேர அவர் திருநாட்டுக்கு தான் வர்றார். ஏன்? அந்த நன்றி கடனை செலுத்துவதற்காக. இதெல்லாம் முடிந்த உண்டு மதுரையில, இதெல்லாம் இந்த வாதங்கள்லாம் முடிந்த பிற்பு பின்பு திரு ஆலவாய் கோயிலுக்கு போறார் அவர், அந்த நன்றியை செலுத்துவதற்காக. என்னை இந்த வாதிலே காப்பாற்றி விட்டாயே என்று நன்றி செலுத்துவதற்காக போனார். அப்பதான் வீடலால வாயிலா என்று ஒரு திருப்பதியும் அவர் பாடுகிறார் என்பதை நான் சொல்லி இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். சொல்லாவிட்டால் இப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். அது முடிந்த பிற்பாடு நேர பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு திருநாட்டுக்கு தான் வர்றார் அவர். திருநாள் வந்து தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா, அப்பரை விட்டு பிரிந்தோமே, இப்ப அப்பர் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்ட போது, அவர் திருப்பூந்துருச்சியில இருக்கிறார் சொன்ன உடனே அவரை பார்க்க போறார். எவ்வளவு நன்றி பாருங்கள். அப்பரை விட்டு பிரிஞ்சாரா? எங்க பிரிஞ்சார்? திருமறைக்கார். அவர் போயிட்டு திரும்பிங்க, திருநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்பி அப்பரை பார்க்கணும்னு நினைக்கிறார். அவர் நேர திருப்பந்துருத்தி தான் போற. அந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டி இருப்பேன். நினைவூட்டலன்னா இப்ப சொன்னதாக வைத்துக் கொள்ளுங்கள். இவர் என்ன செய்கிறார், திருப்பரணம் கோயிலுக்கு வந்து ஒரு அற்புதமான திருப்பதியும் பாடுகிறார்.

திருப்பாட்டுல படலத்தில் இருக்கிற சிவன் பண் பாடுகிறான் அப்படின்னு சொல்றார் சாமி. கீதத்தை பாடுகிறான், வேதத்தை பாடுகிறான் என்று வருவதெல்லாம் நிறைய வருகிறது. ஆனா பண் பாடுகிறான் என்று வருகிற பகுதி நாம எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. பண்

கடைசி பாட்டுல அப்பூதி அடிகளை சிறப்பிச்சு சொல்றார். ஆமா, துன்பம் வராமல் தியாகம் செய்கிறவர் அவர் அப்படின்னு. நான் ஒரு தொகுப்பு வச்சிருக்கிறேன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவர்கள் நாயன்மார்கள். 63 நாயன்மார்களும் நாயன்மார்கள் தான். இந்த தேவாரத்திலே எந்தெந்த நாயன்மார்களை இவர்கள் போற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு எடுத்து வச்சிருக்கேன். சும்மா இருக்க மாட்டேன் வீட்டுல, ஏதாவது தேவாரத்தை புரட்டிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு செய்துகிட்டே இருப்பேன். எனக்கு தொழிலும் அதுதான், அது ஒரு புண்ணியமும் கூட அல்லவா. இதுல என்ன சொல்றார்?

பெண்கள் தான் அப்பெல்லாம் குடுமி தானே. ஒரு காலத்துல எல்லாரும் குடுமிதான் வச்சுக்கிறாங்க நம்ம நாட்டுல. ஆமா எனக்கே தெரியும். கிராப் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மிஞ்சிதான். அப்பெல்லாம் கிராப் வச்ச அவனை வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் கிராப் கிராப் வச்சுக்கிட்டு அவன் காலி பைய மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு குடிமி வச்சவன் அதாயிடுறான் இல்லையா? ஆமா 80 வயசான கிழவன் கூட கிராப் வச்சு போடுறான் இன்னைக்கு. ஆக இந்த பெண்கள் தான் இந்த குடுமியில மலர் வைக்கிறாங்கன்னு எண்ணாதீர்கள். சிவபூசை செய்கிறவர்களும் இந்த தலைமுடியில மலர் வைத்துக் கொள்வார்கள். ஆமா நிச்சயமாக அப்படி அப்பூதியடியுடைய தலைமையில இருக்கிறது ஆண்டவன் திருவடி அப்படின்னு சொல்றாரு. இவர் பூ அல்ல, அவனுடைய திருவடியை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு.

காலத்திலே திருநாவுக்கரசு நாயனார்னால ஓதப்பெற்ற திருப்பதிகம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். இது நாலாம் திருமுறையில வருகிற திருப்பதிகம். நாலாம் திருமுறையில வருகிற இன்னொரு திருப்பாடு நாம் எண்ணி பார்ப்போம்.

0: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பள்ளி எழுச்சி. வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: கூட பாண்டிங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா எந்த விஷயமும் ஒத்தரோட நின்று போயிடக்கூடாது, எல்லாருக்கும் தெரிஞ்சு கொண்டு ஒரு ஐயா வினா வந்தானா தெளிவு.
2: குவின பூங்கோயில்

இரண்டு பாடல்களிலே இல்லாத ஒரு கனிவு மூன்றாவது பாடலிலே பள்ளி எடுத்திலே மணிவாசக பெருமானை நெஞ்சு உருக்கி இருக்கிறது. என்னென்ன கேட்க என்னென்ன சொல்றாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குவின பூங்குயில் அடுத்தது, குவின கோழி அடுத்தது, உருவுகள் எம்பின அடுத்தது, எம்பின தங்கம், இந்த நான்கு தான் முக்கியமான. குயில் ஒரு பறவையாக இருக்கும், சின்ன பறவை. காக்கையினுடைய தன்னை குயிலானது தனக்குத்தானே முட்டையிட்டு குஞ்சு ஒலிப்பதற்கு தெரியாது என்பது இலக்கணத்தார் விதி, அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க பாம்பன் சுவாமிகள். அது சொன்னாங்க, இதெல்லாம் போய் அதுக்கு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கு அது தெரியும், அது எப்படி போய் அவங்க பார்த்தாங்களோ தெரியாது. காக்கையினுடைய கண்ணையும் இலக்கணத்துக்கு மாறாக சொன்ன கருத்தை பாம்பன் சுவாமிகள் ஏற்றுக்கொள்ளல. அவர் உத்தர தான் காக்காய நேரா புடிச்சிருப்பாரு, எனக்கு புடிச்சு அந்த கண் இந்த பக்கம் வருதா அந்த பக்கம் வருதான் பார்த்து தெளிவுபடுத்த எழுதினார். இது ஒரு பெரிய நமக்கு வாழ்நாளிய பாம்பன் சுவாமிகள் வந்து ஒரு உன்னதமான தைரியமான கருத்து சொன்னவர் ஒருத்தர். நான் காக்கையை பிடித்து பார்த்தேன், அவ்வாறு அவ்வண்ணமாக இல்லை, இது யாரோ செய்த ஒரு குரலி அப்படின்னு தைரியமா இருக்கு. அதே மாதிரி சாமி என்ன எழுதினார், குயில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க தெரியாது என்பது மாபெரும் பிழை. குயிலுக்கு குஞ்சு பொறிக்க தெரியும், முட்டையிட்டு அந்த முட்டையை குஞ்சாகத்தானே வளர்க்கவும் குயிலுக்கு தெரியும் என்பது நான் ராமேஸ்வரத்தில் கண்ட மாபெரும் உண்மை அப்படின்னு. இப்ப குயில சொல்றார் தான் மணிக்கவாசகர்,

குழந்தைய கண்ணில்லாத குழந்தைய கருப்பு துணிக்குள்ள போட்டு கட்டி கருப்பு இருட்டு அறைக்குள்ள வைத்திருந்தால் எத்தனை ஆண்டுகளானாலும் அந்த குழந்தை கண்ணும் திறக்காது, கண்ணும் தெரியாது. இப்படி உயிர் ஒரு காலத்தில் கட்டுண்டு இருந்தது. எப்படி கட்டு இருந்தது? எங்கு இருட்டு, தன் கண்ணும் தெரியாது. ஆயிமானா சொன்னார், காரிட்ட ஆணவ கருவறையில் கட்டுண்டிருந்த எம்மை வெளியில் விட்டு, காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணீலா குழவி போல் கட்டுண்டு இருந்த எம்மை வெளியில் விட்டு, அல்லாம் காப்பு விட்டு நாம தோசியக்கார பேர் வைக்கிறான்னு யாரும் நினைக்க கூடாது. இறைவனே பேர் வச்சு அனுப்புறான். அதற்கிசைந்த பேரிட்டு மெய் என்று பேசும் பழ்பொய்யுடல் விளக்க விளை அமுது ஊட்டி பெரிய புவனத்திடை போக்கு வர உருகின்ற பெரியதோர் விளையாட்டு அமைச்சிட்டு ஏறிட்ட சுருதி மொழி தப்பி நமனை விட்டு இடருற உருக்கி இடர்ந்திட்டு இரவு பகலில்லாத பேரும்ப விட்டினில் இதைந்து துயில் கொள்ளென்று சீரிட்ட உலகன்னை வடிவான இந்த ஆணவம் என்ன பண்ணா, அத அந்த ஆன்மாவை காட்டாது, வெளியிலேயே காட்டாது. உள்ளவே உள்ளவே ஆண்டவனா, அது உனக்கு தேவையில்லை. உள்ளவே நாம நெத்தியில விபூதி இருக்கோம், கழுத்துல சிவமணி இருக்கும், பஞ்சாட்சம் இருக்கும், ஆனாலும் உள்ள ஆணவம் ஆனவம். பெருமானே இந்த குயில் எப்படி இருக்கிறதோ அற்புதமான அந்த அந்த உயிருக்கு ஞானம் இருக்கும். ஆனா ஞானம் வெளிப்படாது, ஞானம் இருக்கும். ஞானம் நம்ம என்ன 3 வயசுல வெளிப்படுறதுக்கு ஞான சம்பந்தரா நாம? ஞானம் இருக்கிறது, ஞானம் ஒரு காலத்திலும் அங்கே இருந்து விலகாது. ஆனாலும் கூட ஞானம் உள்ளேயே ஆணவ மரத்தினுடைய இருளினாலே அடங்கி விடும், அடங்கி இருக்குமா? அது எப்படி இருந்ததுன்றத வெடிமொழியார் சொன்னார். கோவில் அது குரல் ஓசை இருக்கிறது, அருமையான ஓசை இருக்கிறது என்பதை அந்த குயிலுக்கு தெரியாது. இந்த குயிலுக்கு அப்படி என் நிலை முதல் நிலையாக இவ்வண்ணமாக இருந்தது. பெருமானே உன்னை வணங்க வேண்டும் என்ற எண்ணம், உன் திருவடியை தொட வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஆன்மாவுக்கு இருந்தது. இருந்தாலும் ஆணவ வளத்தினுடைய பிணைப்பினாலே இருந்த காரணத்தால் குயில் நிலையிலே நாம் உடம்பு கருத்து உள்ள தேர்மாறி. இது முதல் நிலை. கோயில் அடுத்தது சொல்றாரு, கோவின கோழி நாதத்தினுடைய நிலைதான் தைரியம. அந்த ஆன்மாவுக்கு ஞானம் சற்று வெளிப்பட்டு கருப்பு மறைஞ்சு போச்சான். கருப்பு என்பது இது ஆணவம். இந்த கருமை நிறம் மறைந்து இறைவனுடைய நிறமாக இருக்கின்ற செவ்வண்ணமானது அந்த கோழியாகிய சேவல் பதாகை மீது பற்ற காரணத்தால அதற்கு கருப்பாக இருக்கின்ற கருமை நிறமாக இருக்கின்ற ஆணவ மலர் சற்று விலகி கண்ம மலத்தோடு வெளிப்பட்ட நிலை இருக்கிறது. அது கோழியாகிய சேவல் நிலை. அந்த நிலையில் இரண்டாம் நிலையாக மாணிக்கவாசகர் தன்னை சேவலை பார்த்தீங்கன்னா சிகப்பு இருக்கும், கருமை இருக்கும், சிகப்பு இருக்கும், கருமை இருக்கும். அது ஆன்மாவானது ஆண்டவனை தொட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் தன்முனைப்பு தன்முனைப்பு என்ற ஒரே ஒரு காரணத்தாலே அது மறுபடியும் பின்தங்கி அங்கே இருக்கும். எது மனுஷனுக்கு வரக்கூடாது? தன்முனைப்பு. நான் இல்லைன்னா ஒண்ணு இல்லைங்க அப்படின்றத. இது கோழியின் நிறைவு குறிப்பிடுங்க. பெருமானே முதல் தரமாக இருக்கின்ற ஆன்ம கோழிகள் உன்னுடைய சன்னதியிலே ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் யார்? நெற்றியிலே திருநீர் இருக்கும், கழுத்தில் உத்ராட்ச மாலை இருக்கும், எல்லாம் இருக்கும், ஞானம் இருக்காது. அது முதல் நிலையில் ஒரு பக்கமா இருக்கிறார். அதன் பிறகு இறை உணர்வு ஆன்மாவுக்கு தலைப்பட வேண்டுமே என்ற எண்ணத்தில் இருக்கு.

0: பதாகையாக இருக்கின்ற கோழிகள் ஒரு பக்கமாக இருக்கிறது, இரண்டாம் தரமுடைய ஆன்மா நிற்கிறது. குவின கோயல் குவின கோழி, நீங்க உங்க மனசுல இந்த பாடல் பதியணும், அப்பதான் சித்தாந்தம் உங்களுக்கு உள்ள போய் நிற்கும். நானே சொல்லியிருந்தா வேறையா அடுத்தது அடுத்து என்ன வரி?
1: குருகுகளி அம்பி,
0: முதல்ல குயில், இரண்டாவது கோழி, மூன்றாவது குருகு என்பது நாரை. முதல் தரமாகிய ஆணவத்திலே இருந்து ஆணவத்தில் அழுந்து உடைய உயிர்கள் எல்லாம் ஒரு பக்கம் உன்னை தெரிந்தோ தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது, அது ஒரு நிலை. உன்னுடைய ஞானம் சற்று வெளிப்பட்ட காரணத்தினால் தலை தூக்கி பார்க்கின்ற சேவலாக இருக்கிற ஆண்டகையாகிய பதாகையாகிய கோழியினுடைய இனத்தைச் சேர்ந்த இரண்டாம் தர உயிர்கள் ஒரு பக்கம் திருப்பெருந்துறையில் இருக்கிறது. மூன்றாவதாகத்தானே இரண்டுமே நீத்து வெறும் உன்னை காண வேண்டும் என்ற தன் வெறும் உன்னை உன்னுடைய திருவேணியை கண்டு உன்னுடைய திருவடியை தொட வேண்டுமே என்ற மூன்றாம் நிலையுடைய ஆன்மா வெளியேற என்று இருக்கும். எந்த விதமான கருப்பு இல்லாம அந்த நாரை என்ன பண்ணுமா? அப்படி நிற்கும். முதல்ல சொல்றது சரி, இரண்டாவது சொன்னது இரியையாளருக்கு, குருகுகளை சொன்னது யோகத்தினுடைய குறிப்பையுடைய யோகிகளுக்காக சொன்னாராம். நாரை எப்படி நிற்கும்? ஆற்று உரத்துல நாரை எப்படி நிற்கும்? ஒரு காலை கீழே இருக்கும், ஒரு காலை மடிச்சு வச்சு ஒத்த காலில் நிற்கும். இந்த குருகுகள் வடிவமானது விளையல் இருக்கும், ஆனா அது கால் எப்படி இருக்கும்? செகப்பா இருக்கும். உயிர் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உயிர் புறப்பட்டு ஞானத்தினுடைய நெருக்கி சென்றாலும் கூட தன்முனைப்பு என்பதை அதனை மேலே செல்ல விடாமல் கீழேயே இழுத்துக் கொண்டே இருக்குமா? அப்படி மூன்றாம் தரமுடைய நாரையுடைய வடிவமாகி இருக்கின்ற குருகுகள் கூட்டம் ஒரு பக்கமாக இருக்கும். தண்டபாணி தேசிகர் உரை, இதை நான் சொல்றதெல்லாம் தண்டபாணி தேசிகர் தருமையாதீனத்துல தண்டபாணி தேசிகர் உரை. அற்புதமான பூங்கோயில் பெருமானே திருப்பரந்துரையிலே சரியையாளர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார். பின்னால பட்லி செல்வ இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவார் சரி இருக்கொழுதோ தீரம் சொல்ற முதல் தரமாகத்தானே ஆணவத்தினுடைய பிடியிலே அழுந்து சிக்கனை தவித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறது. அதை குறிப்பிட்டு காட்டுகிறார் மணிமொழியார். சுவாமி உன் நினைவே தெரியாத கூட்டம் எல்லாம் ஒரு பக்கமா இருக்கிறது. எதுக்கு வருது? ஏதாவது சுண்டல் கொடுப்பாங்களோ சாப்பிடுவாங்க. ஏன் கோயிலுக்குள்ள போறோம்? தெரியாத எல்லாரும் போறாங்க, நானும் ஆன்மா கிடைத்தவரோட உடல் விட்டு நீங்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த பூவின பூங்குயில் வகையை சார்ந்தவர்களுக்கு கிடையாது. பூவின பூங்குயில் பூவின கோழி நாத தத்துவம், நாத தத்துவம் அருணகிரிநாத சுவாமிகளுடைய சேவல் வகுப்பும் பாம்பன் சுவாமிகளுடைய பதாகை விளக்கமும் என்றதை படித்த சேவலை பார்த்தவுடனே நாம வணங்கணும்ன்ற எண்ணம். அலங்காரமும் பாம்பன் சுவாமிகள் திருத்தொடையும் இதெல்லாம் படித்தோம்னா சேவலை பார்த்தா வணங்கணும். சேவலுக்கெல்லாம் மறுபிறவில்லை, சேவலுக்கு மறுபிறவில்லை. அத ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் யாரும் உறவு கிடையாது. பூங்கோயில் பூவின கோழி பூவின பூங்கோயில் பூவின கோழி குருகுகளி அம்பின.
2: என்ன சொன்ன? முதல் சொன்னது ஆணவ நிலையுடைய ஆன்மா, இரண்டாவது சொன்னது கண்ம நிலையிலே இருக்கின்ற உயிர். ஆணவம் கண்மம் குருவுகள் மாயிலே சிக்கி தவித்து உடன்று இந்த மாயிலிருந்து நாம் கிடைச்சேற முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? மாயை நம்மை கவ்விக்கொள்ளுமா? கவ்வாது விட்டுவிடுமா என்று திகைத்து நிற்கின்ற உயிர்கள் மூன்றாந்தரம் பற்ற நிலை. மாயிலே இருக்கின்ற உயிர்களை எல்லாம் பார்த்து இப்போ மாயை நம்மை பற்றி கொள்ளுமா? நாம் மாயை பற்றி கொண்டிருக்கிறோமா? எல்லாம் பெரிய ஆய்வு. பாம்பரடிகளாரை ஒரு முறை பேர் சொல்ல முடியாத இரண்டு பெருமக்கள் சேர்ந்து உங்களை மாயை பற்றுமா பற்றாதான்னு அவர்களை கேட்டார். இதெல்லாம் வாரியா வாரியார் அவர் வரலாறு எழுதியிருக்கார். வாரியார் சாமி வரலாற்றுல அழகா எழுதியிருப்பாங்க. சாமி நான் போற போது நடந்த பிரசங்கம்னு எழுதியிருப்பாங்க. அவங்களும் கேட்டவங்க கேள்வியே, சாமி இந்த பேரை நான் எழுதக்கூடாதுன்னு விட்டுருப்பாரு. உங்களை மாயை பற்றுமா பற்றாதா எப்படின்னு சாமியை கேட்கிறாங்களா? ஆமா, நம்மளையே தெரியல, சாமியை கேட்கிறாங்க. அதற்கு சுவாமிகள் சொன்னார், ஞானிகளை மாயை பற்றாது. ஞானிகளை மாயை கேட்ட தமிழறிஞர் சொன்னார். கேட்ட தமிழறிஞர் உடனாக ஒரு கேள்வியை கேட்டார், எவ்வண்ணம் எடுத்துரைப்பீர்னு கேட்டார். நீங்களா தெரிஞ்சீங்க, யார் கேட்டுப்பாங்க? எவ்வண்ணம் எடுத்துரைப்பீர்? கடலுக்குள் மீன் இருந்தாலும் கடல் மீனை கொண்டு வந்த சமைக்கின்ற பெண்மணிக்கு கடலிலேதான் உப்பு இருக்கிறதை, இதற்கு ஏன் உப்பிட வேண்டும் என்று பெண்மணிக்கே தெரிகிற போது அறிஞராக விளங்கி இது ஏன் நமக்கு விளங்கவில்லை? கடல்ல இருந்துதாங்க மீன் எடுத்துனா, அது ஏன் உப்புதால ஊறி இருந்தது, அதுக்கப்புறம் ஏன் உப்பு போறேன்னு என் நாட்டில் இருக்கிற என் செம்படத்து பெண்மணிகளுக்கு தெரியுமே இந்த சித்தாந்தம் இருந்து உமக்கு வெளிப்படாத போனதுக்கு காரணம் என்னது? இவ்வளவு பெரிய விஷயம். மாயையில் ஞானிகள் இருந்தாலும் மாயை அவர்களை பற்ற. அதற்கு சுவாமிகள் உமாபதி சிவம் சொன்ன பாடலை உடனடியாக எடுத்து சொன்னார்கள். இரவாதே தோன்றினான் பிறவாதே அக்கை துறந்தான் நடந்திடா நடையான் செவியெங்கனும் உடையோன். குமாரசுவாமியத்தில் உள்ள பாட்டு சொல்லி உமாவதி சிவன் எடுத்துக்கொண்ட பாடலை சுவாமிகள், இரவாது தோன்றி பிறவாது முளைத்து என்போல் நடந்த குருவேலினுடைய வடிவம் காட்டி இவர்களை மாயிப்பற்றாதுன்னு மாயிக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இப்ப இந்த குருவுகளாக இருக்கின்ற நாரைகள் தன்னை முழு ஞான நிலையிலே கொண்டு வந்து இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்ட ஆன்மாவாகி இருக்கின்றதல்ல. நாரை அந்த இறைவனை தொட முடியாமல் இறைவனுடைய நெருக்கியமான நிலையில் சென்றாலும் கூட அதனை அறிவு அஞ்ஞானமானது கொஞ்சூண்டு பற்றி கொண்டு அதை மேலே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துகிறதா? அதனால்தான் நாரை முழுமையாக உண்மையாக இருக்கும், அது கால் செவப்பார். கொஞ்சூண்டு அஞ்ஞானம் இருக்குதான். இந்த மூன்றாவது அணியாகத்தானே மணிமாதக பெருமான் திருப்பெருந்துறையில் இருக்கின்ற பெருமானி ஆணவ மலத்தை சார்ந்த உயிர்களெல்லாம் ஒரு பக்கம், உன்னை எந்த காலத்தில் தேடுவது என்று ஒரு பக்கமாக இருக்கிறது. கர்மவரத்தை சார்ந்த உயிர் கூட்டங்கள் எல்லாம் ஞானம் வெளிப்பட்டும் தாண்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தில் தான் ஏற முடியாமல் ஏதோ அஞ்ஞானமாயி தடைகிவிடாக இருக்கின்ற குருவுகள் கூட்டம் ஒரு பக்கமாகத்தானே இருக்கிறது. இந்த மூவரும் வந்து விட்டார்கள் பெருமானே பள்ளி இருந்தது. இன்னொன்று சொல்ல பாருங்க, முதல்ல கோயில் குவின கோழி குருகுகளி எம்பின சங்கம் பெருமானே. இந்த நான்கை முன்னைய ஆணவம் கண்மம் மாயையும் கிடந்து முழு ஞான நிலையிலே இருக்கின்ற உயிர்களாக இருக்கின்ற சிவன் ஞானிகளும் சிவனடியார்களும் சங்கை போன்ற வெண்மை படைத்தவர்களாக இருக்கிற எந்த விதமான கலப்பும் இல்லாது இருக்கின்ற சங்கை நினைவுபடுத்துகின்ற அடியார் கூட்டங்கள் திருப்பெருந்துறையிலே வந்து விட்டது. தேவரே திருப்பள்ளி எழுந்திருக்க அழகா பிடிச்சிருக்காங்க. குயில் கோழி யாரை? ஞானிகளுடைய மொத்த வடிவமாக இருக்கின்ற சங்கு. சங்குல எங்கேயாவது ஒரு கருப்பு புள்ளி இருக்குமா? ஞானிகளுடைய உள்ளத்திலே உடம்பிலாலும் உள்ளத்தாலும் சிறிதளம் கரை காண முடியாது இருக்கின்ற அடியார் கூட்டம் இங்கே எழுந்தருளி இருக்கிறது. பெருமானே,
1: கோவின போங்கோயல் கோவின கோழி குருகுவள்ளி சங்கம்.
2: ஞானம் வெளிப்பட்டிருக்கின்ற காரணத்தாலே இதுவரையிலே இருந்த கோடி மாயா சக்திகளாக இருக்கின்ற மாயிகளாகிய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த ஞானத்தினுடைய ஒளி பட்டவுடனே விலகிவிட்டது.
1: ஓவின தா

முப்பத்து கோடி தேவர்கள் 41 ஆட்சிகள் இன்னரை உங்களுடைய கருடர் கந்தர்வர் சொல்லுகின்ற எத்தனை கோடி தேவர்களா இருந்தாலும் பெருமானே உனக்கு அண்மையில் இருப்பார்களே தவிர உங்களுடைய உண்மை ஒளியாதவர்களுக்கு தெரியாது. யாவருக்கு இட்டாதவன் யாவர்

0: உடலாகிய பொருள் சிவபெருமானி. என்னுடைய வாழ்க்கையிலே ஆன்மா கடைத்தேறுவதற்காக இந்த பிறவியிலே வகுத்துக் கொண்ட உருவம்தான் சிவபெருமானுடைய உருவம். எனக்கு கோபம் காட்டி ஆட்கொண்ட உருவம்தான் திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமான். அவரை எழுப்புவதற்காகத்தானே அடியார்கள் கூட்டங்களோடு நாங்கள் வந்திருக்கின்ற போது பெருமானி ஆணவமன சார்புடைய ஒரு பக்கம் இருந்து ஆண்டவன் இது என்று தெரியாமல் தவிக்கின்ற கோலத்தினுடைய அடியார்கள் கூட்டம் ஒரு பக்கம் செவுற்றுக்கு சுண்ணாம்படித்திருப்பது போல நெற்றியில் நீர் மட்டுமே இருக்குமே தவிர அவர்களுக்கு உள்ளே ஞான ஒளி இருக்காது. அப்படி ஒரு பக்கம் இறைவா அதற்கு அப்பாவே தானே இறை உணர்வு ஏற்பட்ட இறை உணர்வு தெளிப்பட்ட போது கூட இவர்கள் இறைவனை சாராமல் மாறி இருக்க முடியுமா இருக்க முடியாதா என்ற தெளிவு பிறக்காது இருக்கின்ற இரண்டாம் கூட்டம் ஒரு பக்கம் அவர்களை கர்மபலம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. முழுமையாகத்தானே இறைவனை நம்பினால் என்று இது வீடு வேறு அடைய முடியாது என்று இருக்கின்ற நாரையின் கூட்டம் ஒரு பக்கம் அந்த நாரையின் கூட்டமுடைய அடியார்கள் நாரையின் கூட்டமுடையாருக்கு ஞானம் வேண்டும் என்று எண்ணினாலும் கூட மாயை அவர்களை இழுத்துக் கொண்டே இருக்கின்ற நாரை போன்ற வடிவம் இருக்கின்ற மூன்றாம் பகுதி ஒரு பக்கம் இவைகளையெல்லாம் கடந்து இந்த மாயை நம்மை வேலை செய்யாத நம்மிடத்தில் நெருங்காது என்று தங்கை போன்று இருக்கின்ற அடியார்கள் சிவஞானிகள் கூட்டம் ஒரு பக்கமாகத்தானே இருக்க திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பெருமானே என்னுடைய இருதய கமலமாகி சேர்த்திதழ் கமலங்கள் மலரும் தன் பயந்தூள் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே என்னுடைய உள்ளத்தில் ஒளியில் என்னுடைய இதய கமலத்தில் ஒளி ஒளியாகி நீ தேவர் என்ற காரணத்தால் என்னுடைய விரைப்பயனாக இருக்கின்ற லட்சம் கோடி கணக்காக இருக்கின்ற விண்மீன்கள் எல்லாம் விலகிவிட்டது. தேவரின் பொழுது விடிந்தது. என்னுடைய சூரியோதயமானது எனக்கு ஞானோதயமாக வெளிப்பட்டது. தேவரின் எழுந்தருள்க பள்ளி எழுந்தருளாகி பள்ளி எழுந்தருளாகி என்று வெளிமொழியார் அறவுரை வழங்கிய மூன்று பாடல்கள். இன்னைக்கு எப்படி ஒரு ஏழு பாடல் வரைக்கும் போயிட்டு நாளைக்கு ஒரு மூணு பாடல் சொல்லதான் இருந்தது. காலதாமதம் தாமதமாக வந்த அரியரை மன்னித்து ரெண்டு நாள் திருப்பள்ளியில் ரெண்டு நாள் திருச்சா ரொம்ப மிக முக்கியமான தத்துவ குறிப்பை உள்ளடக்கியதுதான் திருச்சாடு. அதை நினைவு கூற வேண்டும் என்று சிந்தித்து வாய்ப்பளித்த பெருமன்றத்தாருடைய பொன்னார் திருவடிகளுக்கு மனமார்ந்த வணக்கங்களும் சென்றிருந்தது.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு முருகநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: Yeah.

தமியர்க்கு இறங்காய், தமியர்க்கு இறங்காய், புன்னை மலர்த்தலை வந்து உறங்கும்

சித்தம் பார்வதி கடலாகிய அம்பலவானுடைய பெருந்தருணையினாலே பெரிய புராணத்திலே இருந்து முருகநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பெரிய புராணத்திலே வருகின்ற நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான திருப்பணியை செய்து அதன் மூலமாக அருளை பெற்றவர்கள். பொருளை பெறுவதற்கு ஒரு தொழில் செய்வது போல அருளை பெறுவதற்கும் ஒரு தொழில் செய்கிறோம். பொருளை பெறுவதற்கு ஒரு தொழிலும் செய்யாதவனுக்கு பொருள் சேராது. சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர். பணம் சேரணும்னா ஏதாவது தொழில் பண்ணாதான் ஆகணும். ஒண்ணுமே செய்யாம பணம் சேரா. அதனால வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு தொழிலை செய்து பொருளை சேர்ப்பது போல அவரவருக்கு இருந்த வகையிலே தொழிலை செய்து அதன் மூலமாக அருளை சொல்லு. மனுஷனா பிறந்தவன் ரெண்டையும் பெற வேணும், பொருளையும் பெறணும் அருளையும் பெறணும். பொருளை பத்தி நல்லா தெரியும், அருளை பத்தி தெரியாது. அருள்னா என்னன்னு தெரியாது அல்லவா? பொருள் நன்றாக தெரியும். அப்படி அருளை பெறுவதற்காக இந்த நாயன்மார்கள் பல வகையான திருப்பணிகளை செய்து, திருப்பணினா சிவனுக்கு உகந்த பிரியமான ஒரு காரியத்தை செய்யும், அதன் மூலமாக அருளை பெற்று நம்மை போல மனிதராக மனிதர் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் நாயன்மார்கள். அவர்கள் இப்ப தெய்வமாக இருக்கிறார்கள். நம்மை போல மனுஷனா பிறந்தவன் நல்ல பணத்தை செலவு பண்ணி அதிக ஓட்டு வாங்கிட்டான்னு மந்திரி ஆயிடுறாங்க. அது போல வந்து நல்ல கைத்தறியும் சொல்ல இங்க செய்து அதன் மூலமாக சிவமாக அவன் தெய்வமாக மனிதன் தெய்வமாகவும் உயரலாம், மிருகமாகவும் போகலாம், மேலையும் போலாம், கீழையும் போலாம். அது அவரவர் செய்கின்ற செயலை பொறுத்தது. உயர்ந்த செயலை செய்தால் உயர்ந்து விடுகிறார், தாழ்ந்த செயலை செய்தால் தாழ்ந்து விடுகிறார். அப்படி உயர்ந்த செயல் என்ன வந்து கேட்டால் அது சிவனை நோக்கி செய்கின்ற செயல், சிவனுக்கு சிவாலயத்துக்கு சிவந்தியாருக்கு செய்கின்ற செயல்கள். உயர்ந்த செயல்களில் எல்லாம் உயர்ந்த செயல், உயர்ந்த செயல்களில் எல்லாம் உயர்ந்த செயல். அப்படிப்பட்ட உயர்ந்த செயல்கள் பல சிவபெருமானுக்கு செய்கின்ற பணி பல. கோயில கூட்டுதல் உயர்ந்தது, கோயில கூட்டுதல் உயர்ந்தது. அந்த கோயில கூட்டுகிற விளக்குமாறு திருவாறு அதுக்கு திருவலகு திருவாலகு அந்த திருங்கிற அடைமொழியோடு சேர்த்துதான் அதை சொல்லப்படுது. நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு மாற்ற திருவலகு எடுத்துக்கான சொல்வதில்லை, அது விளக்குமாறுதான். விளக்குமாறு விளக்கும் விளக்குதல்னா தூய்மைப்படுத்துதல், தூய்மை தூய்மைப்படுத்துகின்ற மாறு மாறுங்கிறத அதுக்கு பெயர். விளக்குதல்னா துளிப்பெயர்னு பெயரு. விளக்குதல்னா இப்ப பாத்திரத்தை விளக்குதல், விளக்குதல் அல்ல குண்டலானா போட்டா போச்சு. இது மத்தளதான பாத்திரத்தை நன்றாக விளக்கு விளக்குதல். அதே போல இடத்தை விளக்குதல், இடத்தை விளக்குதனாலே தூய்மைப்படுத்துவதனால அது விளக்குவாருன்னு. அது கோயில் இருந்துச்சுன்னா அதுக்கு திருவாரங்கிறது. கோயில் இருக்கிற அந்த விளக்கு மாத்தே வந்து அந்த விளக்கு மாத்த எடுன்னு சொல்லக்கூடாது. சொன்னா கூட்ட முச்சவரும் போச்சுக்குவாரு. திருவாரங்கன்னு சொன்ன இருக்கின்ற இடத்த போல அதுக்கு பவர். அது இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் வீட்டுல இருக்கிற நாய்க்கு எவ்வளவு வித்தியாசம். நாய்தான் நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு மரியாதையே கிடையாது. அந்த நாய் ஏசி காட்டுல போயிருந்தா மத்த வீட்டு நாய் மாதிரி அதை ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனாலே அப்படி சுவாமி ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நூலுக்கும் அவ்வளவு உயர்வு, அவ்வளவு உயர்வு பெரும். அதனாலே கோயில கூட்டுதல்,
விளக்குதல், பூவமுடுதல், கோலமுடுதல், அதற்கு மேல மலர் வரிசு கட்டி சாத்துதல் ஆகிய பல வகையான பணிகள் சிவாலயத்திலே செய்யக்கூடிய திருப்பணி உண்டு. அந்த பணியிலே எது இயலுமோ அதை செய்து அருளை பெறலாம். அதனால இந்த நாயனார் என்ன பணி செய்தாரு, எந்த ஊர்ல இருந்தாரு, எப்படி அருள் பெற்றார் என்பதுதான் இந்த வரலாறு. மனிதன் பறக்கும் போது அறிவு இல்லாம தான் பறக்கிறான், பறக்கும்போது அறிவு இருக்குதா இல்லை. அப்புறம் வர வர வர கல்வியினாலும் கேள்வியினாலும் அறிவுடைய பெரியோர் சேர்க்கையினாலும் அறிவு உண்டாது. அறிவு கடையில வாங்குறது அல்ல, அறிவு கடையில வாங்குறது அல்ல, பின்ன எங்கே வரும் என்று கேட்டால் அறிவுள்ள பெரியோர்கள் மூலமாகவும் அறிவை தருகின்ற நூல்களின் மூலமாகவும் அறிவு தான். சில பேருக்கு ஆயுதங்களில் அறிவு இல்லாமையும் வருது, ஆயுதங்களில் கூட அறிவு இல்லாமையும் வருது. அதனாலே அப்படி நல்ல நூல்களின் மூலமாக, நல்ல செயல்களின் மூலமாக மனிதன் தெய்வம் ஆகணும். மனிதன் தெய்வம் ஆகணும், இன்ன மேலு வந்து மனுஷனா பறக்கப்படாது, மனிதன் தெய்வம் ஆகிறாரு. அதற்கு அது சம்பந்தமான செயலை செய்தா தெய்வம் ஆகிற வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப பெரிய புராணம் கேட்கிறீங்கன்னா இதுக்கு தனி மார்க் உண்டு. இத்தனை நாள் பெரிய புராணம் கேட்டாரு, இத்தனை நாள் கந்த புராணம் கேட்டாரு என்று மார்க் மூன்று வருது, அதுக்கு தனி பலன். அப்படி இந்த நாயனாருக்கு முருக நாயனார், முருக நாயனார் சாமி முருகன் ஒரு சாமி இருக்குது அல்லவா, அதனால இவருக்கு முருக நாயனார் வேறு. இவர் அவதாரம் பண்ணி திருப்பணி செய்து கொண்டிருந்த ஊர் திருப்புகரூர், திருப்புகரூர் பத்து நாள் உற்சவம். இப்ப அப்பர் சுவாமி உற்சவம் திருப்பூர் சுவாமி சிவபெருமானோடு பங்குனி மாதத்துல உத்தரவிழாவுக்கு பணம் வேணும்னு போய் அங்க சுவாமிய பாடிட்டு அப்படி படுத்திருந்தாரு. செங்கல்லை தலைக்கு வச்சு துண்டை விரிச்சு போட்டு படுத்திருந்தார். அப்படி படுத்துட்டு எந்திரிச்சு துண்டை உதறனா செங்கல் தங்கம் வரும். அப்புறம் அதை எடுத்து வந்து உத்தரவிழாவுக்கு பிரமாதமா மாகேஸ்வர குசி முதலான காரியங்கள் எல்லாம் நடந்ததாக வரலாறு அது பின்னாடி வரும். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்த அற்புதமானதெல்லாம்

நாம

அதனாலே அவர்கள் அணிந்திருக்கின்ற திருநீத்தினுடைய ஒளியினாலே அந்த ஊர்லே இரவு என்பது இல்லையினார். இரவுனா ராத்திரி இல்லையா இருந்தது. அப்படி அந்த வெண்ணீர் திருப்பளவு உண்டு. பொய்கையிலே இருக்கின்ற மலர்கள், அந்த மலர்களிலே இருந்து தேன் குளிகிறது. தேன் மலர்களிலிருந்து தேன் குளிகிறது. அதற்கு மேலே வந்து அங்க இருக்கின்ற அந்த பட்சிசாரிகளும் இனிமையாக பாடுகிறது. தேன் போல பாடுகிறோம். பட்சிசாரிகள் குயில் பாடும் அல்லவா? குயில் பாடும். மயில் என்ன பண்ணும்? பாடும். குயில் பாடும் இல்லை. அதற்கு மேல இன்னும் சொல்றாரு, அந்த பொய்கை குளங்களிலே தாமரை, அந்த தாமரையில இருக்கின்ற மலர், அந்த தாமரையில வண்டுகள் வந்து பாடும். தேனை உண்பதற்காக வந்து பாடும். அப்படி பாடும்போது அது முறுக்கு உடைந்து, அந்த தாமரை முறுக்கு உடைந்து காலையில அது வந்து தேன் உண்டு. இந்த பாட்டை கேட்டு, வண்டு பாடின பாட்டை கேட்டு அந்த தாமரை மலர் கண்ணீர் விடுவது போல. அதே போல அந்த ஊரிலே மெய்யன்பர்கள் திருமுறையை பாட, அதை கேட்டு மெய்யன்பர்கள் கண்ணீர் விடுகிறார். திருமுறையை பாட, அதை கேட்டு மனம் உருகி கண்ணீர். வண்டு பாட புனல் அடத்து மறந்து கண்ணீர் அரும்புவன கொண்டாவாத முகைய வந்த குளிர் வங்கயங்களே அல்ல அண்டர் விருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவி மடுக்கும் தொண்டர்வதன பங்கயம் துளித்த கண்ணீர் அரும்பும். அப்படி பாடலை கேட்டு கண்ணீர் விடுகிறார், ஊறுகிறார். காதராயி கசிந்து கண்ணீர் மல்லி ஓத அதை கேட்டார் மெய்யன்பரும். அப்படியே கம்மு இருக்கிறாள், எவ்வளவு இருக்கிறார் நிறைய பேர் பேட்டை. இப்ப

தெரியலேன்னு என்ன பண்ணுவேன் பேசாம இருக்கும் வஞ்சகம் இல்லை வஞ்சகம்

என்ன சொல்றாருன்னா, சுவாமி என்னுடைய மனம் இருந்து கொஞ்சம் கூட இரக்கமில்லாத இருந்து அதை நீயே வந்து மெல்ல இழுத்து இழுத்து காந்தம் போல இருந்து உன்பக்கமாக மெல்ல இழுத்து உன்னுடைய பெருமையை உன்னுடைய அருமையை எனக்கு காட்டின. அது கருப்புச்சாறு போல இருந்தது. உன்னுடைய பெருமையை அனுபவிச்ச அனுபவம் நான் இரும்பு போல இருந்தேன். நீ மெல்ல மெல்ல நீயே வந்து என்னை உன்பக்கமா இழுத்து காந்தம் போல எழுத்து இரும்பை எது இழுத்து காந்தம் இரும்பை காரணம் வலித்து இழுத்தார் போல ஆன்மாவானது இரும்பு, ஆண்டவன் காந்தம். அது பக்கத்துல காந்தத்து பக்கத்துல இரும்பு வச்சுட்டோம்னு என்ன பண்ண, இரும்பு காந்தத்து கிட்ட போகும், காந்த இரும்பு கிட்ட வராது. அப்படித்தானே இரும்பு காந்தத்து காந்தம் இடும். அதுபோல நீ காந்தம் போல இருந்து உள்பக்கமாக அதை இழுத்து உன்னுடைய அமுதம் போன்று இருக்கின்ற திருவருளை எனக்கு தந்த ஐஸ்வாரி. அதற்கு மேலே காட்டில் இருக்கிற நரிகளை எல்லாம் கொண்டு வந்து குதிரைகளாக ஆக்கி பாண்டியனுக்கு காட்டினாய். இதுவெல்லாம் உன்னுடைய திருவுருள் அல்லவா என்று மாணிக்கவாதர் பாடுகிறார். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா தானே உள்ள முடியும். இப்ப பாடுற ராக என்னன்னு தெரியணும் இல்ல. இருங்குதர் மனத்தேனை இந்த ராக என்ன ராகம் தெரியுதா? ஏன் குழந்தை நல்லா போலதான் சொல்கிறேன். வயசு 60 பழகன் நல்லா பாடுறாங்க. அதோட பழகிக்கலாம் இல்லை, கேட்கலாம் இல்லை. எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். அக்கறை இருந்துச்சுன்னா வரும் இசையெல்லாம் ஆண்டவன் மனுஷனுக்கு மொத்தம் ஒரு வரப்பிரசாதம். உள்ள தானே இருக்குது, வெளியில் இருந்தாலும் இருக்குது. இரும்பு தருமனத்தேனை ஏத்து ஏத்து எந்த இரும்புக்கு கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினையேறினா. சுவாமி கரும்

0: பைரவி வேறு, இது திருவாகரன் வேறு. இதுல சுவாமி தனக்கு செய்த பேரருளை சொல்லி பேரருளை நினைந்து வயந்து கொள்கிறார். தமக்கு செய்த அச்சயத்தை அவளை சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டுக் கொள்றார். யாரு? மாணிக்கவாசகர். அதனாலே இப்படி திருமுறைகளை அந்த ஊரிலே திருப்பூர் ஊரிலே மெய்யன்பர்கள் பாட அதை கேட்ட மெய்யன்பர்கள் உருகிறார். அந்த ஊர்ல இருக்கின்ற தாமரைகளே வண்டு பாட அது தெரிஞ்சுகிறது. இங்க அன்பர் பாட
1: அன்பர்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ராமா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி ஆனந்தமாலை. ஆனந்தமாலை என்று இந்த பகுதிக்கு ஏன் பெயர் வழங்கியிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தால், அந்த பாடலில் ஆனந்தம் என்ற சொல் முதலிலோ நடுவிலோ கடைசியிலோ வரவில்லை, அல்லது ஏதாவது ஒரு பாட்டில் இருக்கிறதா என்றால் ஒரு பாட்டிலும் இல்லை. இந்த பதிகத்திலேயே அந்த சொல் இல்லை. ஆனால் அதில் சொல்லப்படுகிற செய்தியை அறிந்து அந்த செய்தியின் காரணமாக இந்த ஆனந்த மாலை என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் நமது பெரியவர்கள். மாணிக்கவாசகர் அழிவில்லாததாகிய பேரின்பத்தை, அதாவது மோட்சத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுவது இந்த பகுதி. அப்ப அழிவில்லாததாகிய பேரின்பம் என்பதுதான் ஆனந்தம். ஆகவே பேரின்பம் வேண்டும் என்று விண்ணப்பிப்பதனாலே இந்த பகுதிக்கு ஆனந்தமாலை என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அதற்கேற்ப அந்த பொருள் இங்கே அமைந்து வருவதையும் நாம் பார்க்கலாம்.

கழிப்புண்டு அவலக்கடல் நீண்ட எந்நேரனை இனி உன்னை கூடும் வண்ணம் எப்பா இறைவனை அடைகின்றவர்கள் ஒவ்வொரு விதமாக அடைகிறார்கள். தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் வீடு பேறு என்ற எண்ணத்தோடு இறைவனை வழிபடுவது இல்லை. தாம் வகிக்கின்ற பதவி நீடித்திருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே அந்த இறைவனை வழிபடுகிறார்கள். அதற்காக இறைவனுடைய திருமேனியை வைத்து அதற்கு மலர் சூட்டி கிரியை வழிபாட்டை செய்து அந்த வழிபாட்டின் இறுதியிலே இறைவனிடத்திலே தன்னுடைய பதவி நீடிப்பதற்காக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனால் பூலோகத்தில் இருக்கிற அடியார்கள் இறைவனை வழிபடுகிற போது அவர்கள் இந்த உலக பிறவியே எமக்கு வேண்டாம், இந்த உலகத்திற்கு மேலே இருக்கிற தேவலோக பதவியும் எங்களுக்கு வேண்டாம், உன்னுடைய திருவடியாகிய அல்லது வீடு பேர் ஒன்றே எங்களுக்கு வேண்டும் என்ற கருத்திலே வழிபடுகிறார்கள். இந்த ரெண்டு செய்தியையும் முதல் ரெண்டு வரியிலே நமக்கு அறிவிக்கிறார் மாணிக்கவாசகர்.

மின்னலை ஒத்த பூவை ஒத்த திருவடிகளை அடைந்தார். அடைந்து வழிபட்ட அடியார்கள் திருவடியை நெருங்கி வழிபட்ட அடியார்கள் வியனுலகம் கடந்தார். பறந்து விட்டிருக்கிற இந்த உலகத்தை கடந்து மோட்சத்திற்கு போய்விட்டார்கள். உலகத்தை கடந்தார்கள் என்றால் இனி உலகத்தில் அவருக்கு பிறப்பில்லையா? பிறப்பில்லை என்றால் வீடு பேரிழந்தார்கள் என்று. ஆகவே அடியார்கள் எல்லாம் திருவடியை வழிபட்டு வழிபட்டு அவர்கள் மோட்சத்தை அடைந்து விட்டார்கள். இனி தேவர்கள் என்ன செய்தார்கள்?

அல்லாதவர்கள், சாக்காடு இல்லாதவர்களாகிய தேவர்கள். மரர் சாகிறவர், அமரர் சாகாதவர். அமிர்தத்தை குடித்ததனாலே சாக்காடு இல்லாமல் இருக்கிறவரால் அவர்களுக்கு அமரர் என்று பெயர். அந்த அமரராகிய தேவர்கள் யாவரும் பொன்னேரணய மலர் கொண்டு கையிலே பூவை பறித்துக் கொண்டு இறைவனை வழிபடப் போனார்கள். என்ன பூ கொண்டு வந்தார்கள்? பொன்னே மலராக இருக்கிற தேவலோகத்தில் இருக்கிற மரங்களில் இருக்கிற பூக்களை பறித்துக் கொண்டு வந்து இறக்கி இறைவனுக்கு சாட்டினார்கள். பூலோகத்தில் மரம் செடிகொடிகளில் இருக்கிற பூ, அதை பறித்து நாம் வழிபாட்டுக்கு சாட்டோம். தேவலோகத்துக்கு போனா அங்க இருக்கிற மரத்துல நம்ம மாதிரி இயற்கையான பூவையே பூக்காது, வாசனையே கிடையாது. எல்லாம் பொன் பூவாகத்தான், மரமும் பொன்னு பூக்களும் பொன்னு. ஆகவே பொன்னாகி அந்த பூக்களை கொண்டது இறைவனுக்கு சாட்டி வழிபாடு பண்ணுகிறார்கள். பொன்னேரணைய பொன் என்று சொல்லத்தக்கதான மலர் கொண்டு கற்பக பூக்களை வைத்துக் கொண்டு போற்றா நின்றார். இறைவனை போற்றினார்கள், இறைவனை வழிபட்டார்கள். அந்த போற்றா நின்றார் என்றதிலேயே இன்னொரு பொருள் பொழிந்திருக்கிறது. போற்றுதல் என்றால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பது, இறைவனை துதிப்பாடுதல் போற்றுதல் எல்லாம் துதித்தல் என்ற ஒரு பொருள். இறைவனை துதித்ததோடு கூட தங்களுடைய பதவியையும் பாதுகாத்துக் கொண்டார்கள். இறைவனை வழிபட்டு வழிபட்டு தங்கள் பதவியை பாதுகாத்துக் கொண்டார்கள். அப்ப பதவியை பாதுகாக்கிறாருன்னு ஒரு உர சந்தனே பாற்ற காரணம் நினைப்பீங்க இல்லையா? அதுக்காக விளக்க சொல்றேன். ஆகவே அமரர்கள் எல்லாம் மோட்சத்தை விரும்பாமல் பதவியை போற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பூவை கொண்டு போய் இறைவனைக்கு சாதித்தார்கள். பூவை சாதித்து தம் பதவியை சாதித்துக் கொண்டார்கள். போற்றாதிக்கார்னா பதவியை பாதுகாத்துக் கொண்டார்கள். இன்னொருவர், இந்த ரெண்டு பேரும் அல்லாத மூணாவது ஒரு பேர் வழியை சொல்ல போறார். அவர் யார்? தன்னையே சொல்லிக் கொள்கிறார். ஆனா மாணிக்க மாசகர் தன்னை சொன்னாலும் அது தனக்குரிய இலக்கணம் அல்ல. இந்த உலகத்திலே எவன் ஒருவன் இறைவனை வழிபடாது, கொஞ்சமோட மனம் கசிவில்லாது கீழ்மகனா இருக்கிறானோ அவனை சொல்லுவதுதான் தன்னை சொல்லிக் கொள்வதாக இந்த வரியில வரும். கல் நேரணய மனக்கடையாயி, அவர்களுடைய மனம் கல்லை ஒத்திருக்கிறது. கல் நேரணய மனம், கல்லை ஒத்த மனம் என்று சொன்ன. எப்படி கல் போன்ற மனம்? ஒரு களிமண் கட்டியா இருக்குன்னு வச்சுக்கோ, அதை கீழே போட்டு மேல தண்ணியை ஊற்றம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த களிமண் கட்டியா இருந்தாதான் தண்ணி கொஞ்சம் ஒண்ணும் குழம்பி போடும். ஒரு கருங்கல் ஊற்ற மேல தண்ணி எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் கருங்கல் அப்படியே குழையவே குழையும். அந்த கருங்கல்லே தூக்கி குளத்துக்குள்ளேயே போட்டோம்னு வச்சுக்கோ, தண்ணியிலே பல வருஷம் கிடைஞ்சாலும் கல்லு கல்லா இருக்குமே தவிர குழைகள். இவருடைய மனம் அப்படிப்பட்டது, ஒரு நாளும் குழை இல்லாதது என்பதற்காக கல்லை ஒத்த மனம். தண்ணீரில் போட்ட கருங்கல் எவ்வளவுதான் குழைவதற்கு பக்குவத்துக்காக தண்ணீரை அதில் செலுத்தினாலும் அந்த கல் எப்படி குழையாதோ அதுபோல் அவரிடத்திலே பக்தி புகுந்தாலும் மனம் கசியவில்லை. அப்படிப்பட்ட மனமுடையவர்கள் இந்த பூலோகத்தில் சிலர் இருக்கிறார்கள். அதைத்தானே ஏற்றிட்டார்கள். ஆமா, என மற்றவங்க சொல்லக்கூடாது, அதுக்காக தன்மையில் ஏற்றிக்கொண்டு பேசப்படுகிறார். கல் நேரணய மனக்கடையாய், மரத்தவுடைய கீழ்மகனாய், கழிப்புண்டு மற்றவர்களின் ஒதுக்கப்பட்டு, கழிக்கப்படுதல்னா ஒதுக்கப்படுதல். வீட்டுல கரிகாய் சமைக்கிறார்கள், அப்படி கரிகாய் கடத்துலே வாங்கிட்டு வந்தா அப்படியே முழுக்க போட்டு சமைக்க முடியாது. அதுல தலைப்பகுதி காம்பு அதனுடைய வால் எல்லாம் அறிஞ்சு தூக்கி எஞ்சிரும். உடல் ஒரு கரிகாய் நறுக்கிற போது உள்ள இருக்கிற சில பகுதி வேண்டாததா அறிஞ்சு தூக்கி எஞ்சிடுவோம். அப்படி நரம்பு இருந்தால் கிழிச்சு எடுப்போம். அப்படி கரியாயில கழிக்கப்படுகிற பகுதி இருக்கும். இந்த கழிக்கப்பட்ட பகுதி குப்பைக்கு தான் சாப்பாட்டுக்கு வராது. இவன் எப்படிப்பட்டவன்? கல்லீர் அணைய மனம்னா இவன் கழிக்கப்பட்டான், மனுஷ இனத்திலேயே இருந்து இவன் துரத்தப்பட்டான், இறைவழி வாழ்க்கைக்கு உதவாதவன் என்று கழிக்கப்பட்டு கண்ணீர் அணைய மனமுடைய கடையாய் கழிப்பு உண்டு. உலக மக்கள் இருந்து கழித்து தள்ளப்பட்டது அவன கடல் துன்பமாகிய சமுத்திரத்திலேயே விழுந்து கிடக்கிறார். இவன் இந்த உலகத்துல வாழ்கிற போது உலக இன்பமே பெரிதென்று நினைத்த அந்த இன்பத்துக்குள் புகுந்தானே தவிர அந்த இன்பம் எல்லாம் அவனுக்கு துன்பமாகவே புகுந்து வந்த. அந்த துன்பமும் கொஞ்ச நஞ்சமல்ல, கடல் நோய் பெருகி வந்ததான். ஆவணம், அவலம்னா துன்பம். அவன கடல் வீழ்ந்த
துன்பமாகிய கடலிலே விழுந்த என் நேரனையேன். தன்னை சொல்லிக் கொள்கிற போது தனக்கு சமமா வேறு யாருமே கிடையாது. எனக்கு யாராவது உண்மை சொன்னா என்னையே பொதுவா கடவுளுக்கு யாரையா உவமைன்னு கேட்டா அவன்தான் உவமை, அவனுக்கு அவன்தான் உவமை சொல்ற பலன். தனக்கு உவமை இல்லாதவன், ஆனாலும் தனக்குத்தானே உவமையான இருக்கிறவன். ஆனால்தான் கும்பகோணத்துல மங்களாம்பிகை பேர்ல ஒரு பிள்ளை தமிழ் இருக்கு. அந்த மகாவித்வான் மீனாட்சந்திரம் பிள்ளை பாடுறாரு. அந்த அம்பாளுக்கு எப்படி சொல்றார், தனக்குத்தானே சரியான தாயே வருகே. வருகை பருவத்துல நீ தாய், ஆனா தனக்குத்தானே சரி, தனக்குத்தானே ஒப்பா இருக்கிற தாய், வேற ஒருத்தரும் உனக்கு ஒப்பு கிடையாது. அப்படி இறைவனை சொன்னால் அவனுக்கு அவனே சமம் என்று சொல்றது வழக்கம். இப்ப மாணிக்கவாசகர் தனக்கு தன்னுடைய இழிவை சொல்லுகிற போது எனக்கு ஆண்டாயா ஒப்பு, வேற ஆள் கிடையாது. இது மாதிரி சொன்ன ஒரு அருமையான பாகுபாடு இருக்கு பாருங்க, வேற யாரும் சொல்லி கொள்ளு. என்ன மாதிரி மோசமான ஆளுக்கு எனக்கு நானே தான் ஓமை என்று சொல்லிக் கொண்டவர்கள் மற்ற யாரிடத்திலும் பார்க்கவே முடியல. என் நேர் அணகேன், எனக்கு நானே ஒத்திருக்கின்றவன், அப்படிப்பட்ட என்னை இனி உன்னை போடும் வண்ணம் இயம்பாயே, நான் உன்னுடைய திருவடி பேரின்பத்தை எப்படி கூடுவேன் என்று கேட்டு. ஒருத்தர் அடியாராயிருந்து உன்னுடைய திருவடியை பற்றி தினம் வழிபட்டு மோட்ச சாம்ராஜ்யத்தை பெற்றார். தேவர்களோ என்றால் தினம் பூஜை பண்றார்கள், தங்களுடைய பதவியைத்தான் காத்தார்கள், அவர்கள் மோட்சத்துக்கு போகிறார். நான் எப்படி இருக்கேன், பூஜையே பண்ணல, ரொம்ப கீழ்ப்பட்டவனா இருக்கேன், உலகத்திலே கழிக்கப்பட்டவனா போனான். எனக்கு உவமை நானே என்று சொல்லுகிற அளவில் இருக்கிறேன். நான் எப்படி உன்னுடைய மோட்சத்தை பெற முடியும், அதுக்கு ஒரு வழி சொல் என்று இறைவனை அவர் கேட்கிறார். அந்த மோட்சம் போக வேண்டும் என்று கேட்பதுதான் ஆனந்த வாழ்க்கை. தனக்கு மோட்சம்னு கேட்கிறாரே, மோட்சம் என்றாலும் வீடு பேர் என்றாலும் ஆனந்தம் என்றாலும் ஒண்ணுதான். ஆனந்தம் என்றால் ஏறிப்பம். அந்த இனி உன்னை கூடும் வண்ணம், உன்னை சேர்கிற ஒரு தன்மை இயம்பாயே, எனக்கு நீ எடுத்து சொல், உன்னை நான் அடைவது பேரின்பத்தை அடைவது எப்படி, எனக்கு அதை வழி சொல் என்று கேட்கிறேன். என்னால் அறியா பகந்தந்தாய், யான் அது அறியாதே கெட்டே, நாள் ஒன்றும் குறைவில் உடையாய் அடிமைக்கு ஆர் என்பேன், பன்னாள் உன்னை பணிந்தேற்றும் பழைய அடியாரோடும் கூடாது. நாயகமே

எனக்கு ஒரு நீ பதம் கொடுத்தாய். இந்த இடத்துல பதம் என்ற சொல்லுக்கு உரை எழுதுகிறவர்கள் எனக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்தாய் என்று எல்லாரும் உரை எழுதுகிறார்கள். இறைவன் இவருக்கு எந்த பதவியையும் கொடுக்கல, கீழம் என்று எனக்கு அடிமை என்றுதான் ஏற்றுக்கொண்டார் கொடுத்தார். ஆனா இந்த பதம் தந்தாங்கிறார. இப்ப பதம் என்பது பதவி அல்ல, வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கும். உரையாசிரியர்கள் பதவினே எழுதியிருக்கிறார். பதம் என்பது சிவபதம் என்ற நமச்சிவாய என்ற மந்திரம், அதான் உபதேசம். என்னால் அறியா நான் அறிந்து கொள்ள முடியாததாகிய ஒரு மந்திரம்.

சிவாயனம என்று உபதேசம் பண்ணி நான் பெற்றேன். அப்ப சிவாயனம என்று சொல்லுவதை அஞ்சு லட்சம்னு சொல்றோம், இவர் பதம்ங்கிறாரே எழுத்தும் பதமும் ஒன்னாகுமா? அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி கேட்போம். திருவேந்திரத்தை என்று பார்க்கிற போது ஒன்னும் ஒரு எழுத்தா தான் இருக்கேன். ஆனா சீ என்னன்னு கேட்டா சிவம் வானா சக்தி என்று உரை சொல்றோம். உரை சொல்லி விட்டோம்னா அதுக்கு ஒரு பொருள் வந்து விட்டுதானா? அப்புறம் எழுத்தல அது என்ன சொல்லாம ஒரு எழுத்து ஒரு மொழி பயி அப்படின்னு இருக்குன்னா கொடு அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துட்டுன்னா அது வார்த்தை. ஈன்னு தனியா பார்த்தோம்னா அது ஒரு எழுத்து, அதுக்கு ஒரு அர்த்தம், சொல்லுக்கு பொருள் வந்து விட்டுதானா? அது ஒரே ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து தான் ஒரு வார்த்தையாகும். அப்ப சிவாயனம என்பதுல ஒன்னொன்னு ஒரு எழுத்தாவும் இருக்கு, அதே சமயத்துல பொருள் குறிக்கிற சொற்களாகவும் இருக்கு. அதனால ஐந்து பதம் என்று சொல்லலாம். அப்படி யாராவது சொல்லி இருக்கிறார்களா? அடுத்த ஒரு கேள்வி சொல்லி இருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சொல்லிருக்கிறார், அந்தி கொள் அஞ்சு பதம் சொல்லி சாயந்தரத்துல அஞ்சு பதம் சொல்லி அனுஷ்டானம் பண்ணணும் என்று ஒரு பணியம் பாடியிருக்கார். அஞ்சு எழுத்து சொல்லாம அஞ்சு பதமே அவர் பாரு. அதனால திருவைந்தெழுத்துன்னு சொல்லலாம், அது அஞ்சு பதம்னு சொல்லலாம். அதனால்தான் இவர் என்ன பண்றாருக்கே, எனக்கு சோபதம் அடித்தான் சிவா என்று தொடங்குகின்ற அந்த பதத்தை, அதாவது திருமந்திரத்தை, அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை எனக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அத முதல்ல ஒத்துக்கிறார். என்னால் அறியா, என்னால் அதனுடைய பொருளை அறிந்து கொள்ள முடியாததாகி அப்பேற்பட்ட உயர்த்த அந்த மந்திரத்தை எனக்கு நீ கொடுத்தா, அல்லது பதவியை கொடுத்தாருன்னா பதவி இவருக்கு தெரியாமல் விடுவோம். என்னால் அறியா பதவி மந்திரி பதவி கொடுத்தாங்க, மந்திரி பதவி தான் இவர் வகிச்சிருக்காரு. அப்போ மந்திரி பதவிங்கிறதே தெரியாமலா போயிடும். ஆகவே பதம் பதவி என்றிருந்தால் அதை பற்றி அவர் தெரிஞ்சிருப்பார். ஆனா ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாருன்னா மந்திரத்தை பத்தி அவருக்கு முதல்ல தெரியாம இருந்திருக்கு. பிறகு குருநாதர் தான் அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லி அப்புறம் விளங்க வச்சு, முதலிலே எனக்கால் அறிந்து கொள்ள முடியாததாகிய ஒரு பதத்தை, சிவாயனம என்ற பதத்தை எனக்கு கொடுத்தாய். யான் அறியாதே கேட்டேன், நானும் அந்த மந்திரத்தினுடைய பொருளை சரியா புரிந்து கொள்ளாமல் கை நழுவவே, அல்லது அந்த பொருளை இதற்கு முன் அறிந்து கொள்ளாமல் கை விட்டு விட்டேன், பொருளை வீணாக்கி விட்டேன். அப்படி ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். யான் அது அறியாது, யான் அந்த சிவமந்திரத்தை அறிந்து கொள்ளாதபடி கெட்டடைந்தேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை, நீ என்னை காக்க வேண்டும் என்றுதான் வர்ற. இறைவன் மேல் ஏதாவது குற்றமானா இறைவன் மேல் குற்றமே இல்லை. இந்த உலகத்திலே கீழா கிடக்கிறான் ஒருத்தன்னா அவனுக்கு வந்து இறைவன் உதவியே செய்யறது இல்ல. ரொம்ப பணக்காரனா இருக்கான்னா அவனுக்கு மேல மேல சுவாமி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த கடவுள் கீழே கிடக்கிற ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகள்லாம் கவனிக்க மாட்டேங்கிறார் என்று பொதுவா சற்றுன்னு ஒரு குறை சொல்லிடுவான். ஆனா இறைவன் எல்லாருக்குமே கருணை காட்டி கொண்டுதான் இருக்கிறான். ஏழையா இருக்கிறவன் அதிக பாவம் செஞ்சதுனாலே அவனுக்கு இந்த கஷ்டமான நிலை. பணக்காரனா இருக்கும் போன ஜன்மத்துல புண்ணியம் செஞ்சதுனாலே அவனுக்கு சுகம். அது அவனுடைய ஊழ்வினையால் கிடைத்தது வர இறைவன் அவாறு அவர்களுக்கு கொடுக்கல. ஏழையா இருக்கிறவனையும் துன்பப்படுகிற போது அந்த துன்பத்திலிருந்து நடுநடுவே வந்து அவனை காப்பாற்றி விடுகிறார். அது அவன் புரிந்து கொண்டால் புரியும். அவனுடைய அனுபவத்திற்கு ஆகா இவ்வளவு கஷ்டத்திலேயே நடுவில் வந்து என்னை காப்பாத்தினாரு. நான் கஷ்டப்பட்டு சோறினால் தவிக்கிற போது யாரோ ஒரு இடத்துல வீட்டுல போய் தை நீட்டு போ அந்த வீட்டுக்காரன் சாப்பாடு போட்டாங்களே என்று அந்த ஏழை தெரிஞ்சுக்கணும். ஏழையா இருக்கிறவன் தனக்கு உணவின்றி கஷ்டப்படுகிற காலத்தில் அவனுக்கு யாரோ ஒருத்தர் உணவு ஓடுறாருல, அது கடவுள் செயல் தான். கடவுள் தான் வந்து அவனை கஷ்டப்படுற போதும் அவனுக்கு ஒரு உதவியை அந்தந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறான். ஆக கடவுள் மேல் எந்த பயமே கிடையாது. அதே போல எல்லாருக்கும் இறைவன் அருள் செய்வது போலத்தான் மாணிக்க வாசகருக்கும் தீட்சை கொடுத்திருக்கிறார், சீடனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்து சொல்றார் மாணிக்க வாசகர், சுவாமி ஒண்ணு மேல ஒரு குறையும் கிடையாது, என்ன திருத்தத்துக்காக தான் நீ குருந்த மரத்தில ஒரு குருநாதரா வந்து எனக்கு பக்கத்துல உட்கார வச்சு எனக்கு உபதேசம்லாம் நீ பண்ணி விட்டாய். அதனால் உன்னால் ஒன்றும் குறையில்லை, உன்னிடத்தே ஒரு விதமான குற்றமும் கிடையாது. ஆனால் என்னிடத்தில் குறை உடையாய் எல்லாவற்றையும் உடைய யஜமானே, அடிமைக்கு யார் என்பேன், இந்த அடிமைக்கு யார் துணை? ஆர் என்ற சொல்லுக்கு அப்புறம் ஒரு சொல் வருவி, அடிமைக்கு ஆர் துணை, அப்பதான் வாக்கிய முடியும்.
சில சமயத்தில் இப்படி

0: பார்த்து துண்டா நின்று போறேன். அந்த இடத்துக்கு தேவையான ஒரு சொல்லை வருவித்து வைத்து உரை எழுதணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அதனால எனக்கு யார் இனிமே துணை, ஒன்ன தவிர எனக்கு துணை இல்லை. அப்ப ஒருத்தன்னா பக்கத்துல கடைசியா சிவபெருமான் விட்டு அவங்க வேற சத்தியா அந்த பக்கம் பெருமாள் இருக்கார், அடுத்தாப்புல ஒரு ஆஞ்சநேயர் கோயில், அடுத்தாப்புல ஒரு சக்தி கோயில், அங்கெல்லாம் போகலாம், அந்த தெய்வம்லாம் உனக்கு உதவி அப்படி இன்னும் சில பேர் சொல்லுவார்கள். அதுக்கு வேற ஒரு வார்த்தை பதில் சொல்றார், அவர்கள்லாம் ஞானத்துக்கும் இல்லை, நான் படுகிற துக்கத்தை அவர்களால் காக்க முடியாது. ஏன்னா அவங்களே செத்து போற தெய்வமாச்ச, அவங்களுக்கே காக்க வேண்டியவன் பரமேஸ்வரன் தானே. அப்படி இருக்கிற ஒரு மற்றவர் எனக்கு வந்து யார் காக்க போகிறார், அதை வந்து ஆறாவது பாட்டுல சொல்றார். ஆறாவது பாட்டுல அதே மூணாவது வரல, அஞ்சேல் என்பார் ஆரோதான் சாவார் எல்லாம். எனக்கு அஞ்சேல் என்று சொல்லிருந்த உலகத்தில் வேறு யார், அப்படி வேறு யார் வேற என்று சொல்லுகிற தேவர்களை இணைத்தால் காட்டினால் அவரெல்லாம் சாவா போகிறவன் போகிற தெய்வங்கள், அவர்கள் வந்து எனக்கு என்ன உதவி செய்ய போகிறார். அதான் சொல்ற, உடையார் அடிமைக்கு ஆரென்பேன் பன்னாள் உன்னை பணித்தேன், பழைய அடியாரோடும் கூடாது, தினந்தோறும் உன்னை வழிபட்டு கொண்டிருக்கிற அடியாரோடு சேராது, என் நாயகமே எனக்கு தலைவனே, பிற்பட்டு இங்கிருந்தேன் நான் பிற்பட்டு போன, மற்றவங்கெல்லாம் மோட்சத்துக்கு வந்து விட்டார்கள், நான் இன்னும் மோட்சத்துக்கு போக முடியாது, திரும்ப திரும்ப உலகத்தில் பிறந்து பிறந்து காலத்தால் பிற்பட்டு போனேன்.
1: சிவாய நமம். shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் புராணம் பகுதி ஒன்று, வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
2: திருவோமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடைய கடல்கள் என்று ஒருவரை மதியாது உராமைகள் செய்தும் முடியும் அவரை பனா திருவேன் முருகமர சோலை சூழ் திருமுல்லை வாயினாயே வாயினால் உன்னை பரப்பிடும் மடியே படுகுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவில் என்னப்பன் என்னொப்பில் என்னையோ ஆட்கொண்டு அருளே வண்ணப்பணித்து என்னையே வாவென்ற வான் கருள்.

0: பாலிப்பான் போதும் என் ஆருயிர் போகமாம் புறகான காம புறாந்தகன் சேலும் கயிலும் திளைக்கும் நீர் திருவாவடு துறையே எந்த நோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததேபிக்க வந்தயன் எந்திரன செங்கல் மாலெங்கும் திசை திசையென குவி கவர்ந்து நெருங்கிய குழாம் குழாமான் என்று பூத்தாடும் ஆவிக்கு அமுதேன் என் ஆர்வத்தனத்தினே அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே மதிவளர் சடைமுடி மன்றுளாறு முன் துதி செய்யும் நாஞ்சின்மார் துய சொல்மலர் புதினலன் நுகர்தரு புனிதர் பேருமே விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே குடியர் கோன்ப பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி அழிவிசை கல்விதப்பில் அணிந்த விரான் அடிபோற்றியே வாழி திருநாவலூர் வந்துண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதூர் திருத்தாள் போற்றியே வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலே குன்றத்தூர் சேக்கிழார் அடிபோற்றி சீனநிகள் நூலாகம பொருள் ஒன்றொன்றாகே திறம்புறாது ஞானநிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்க சாதனிகள் சமபாத முதலிய போல் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழி மறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் திருச்சிட்டம்பனம் ஹரரம பார்வதி பதையே சிக்ஷபேச ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் ஹரரம பார்வதி பதையே எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசுராமணீஸ்வரர் பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியின் மனமொழி மேய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பேரவீரை குடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருத்தொண்டர் புராண தொடர் சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கியிருக்கிறது. தெய்வ சேகரா பெருமானுடைய அருமையான வாக்காக திகழ்கின்ற பெரிய புராணத்தின் கண்ணே, கடந்த பல மாதங்களாக நாம் நான்கு சருக்கங்களை சிந்தனை செய்தோம். இன்று ஐந்தாவது சருக்கம் தொடங்கி இருக்கிறது. இந்த சருக்கத்தினுடைய பெயர் திருநின்ற சருக்கம். இந்த திருநின்ற சருக்கத்திலே ஏழு நாயன்மார்களுடைய அருள் வரலாறு சுந்தர பெருமானால் பட்டியல்படுத்தப்படுகிறது. அந்த எழுவரில் முதன்மையாக திகழ்கின்ற நாயனார் ஸ்ரீ திருநாவுக்கர் சுவாமியுடைய அற்புதமான வரலாறை இந்த சருக்கம் முதன்மையாக எடுத்துக் கொள்கிறது. எனவே ஐந்தாவது சருக்கம் சருக்கத்தின் பெயர் திருநின்ற சருக்கம். முதல் புராணம் திருநாவுக்கரசு நாயனார் புராணம். திருநாவுக்கர சுவாமிகளுடைய திவ்ய வரலாற்றை காட்டுகின்ற இந்த புராணம் என்பதை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். நால்வர் பெருமக்களிலே ஆளுமிசை கண்மிதப்பில் அணிந்துகிறான் அடிபோற்றி என்று உமாவதி சிவாச்சார சுவாமிகள் பாடி மகிழ்வார். அந்த வண்ணமே ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்துகிறான் என்று அவர் குறிப்பிடுவதற்கு ஆணி என்றால் கடல். கடல்லே கல்லோடு கட்டி பிணைத்து சுவாமிகளை உள்ளே விடுகின்ற போது அங்கே பஞ்சாட்சர மந்திரமாகிய மூல மந்திரத்தை ஜபித்து சுவாமியின் கரையேறிய சரித்திரத்தை ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்துகிறான் என்று இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை உமாபதி சுவாமி எடுத்து காட்டுகிறார். அவர் ஏன் கடல்ல இந்த மாதிரி கற்பாறையிலே கட்டி அவரை ஏன் அமர்த்த வேண்டும்? அந்த கேள்விக்கு விடைதான் நாயனார் புராணம். திருநாகரச நாயனார் புராணத்துல உமாபகீஸ்வர சென்னு சுவாமியை திருவுள்ளத்தில் கவர்ந்தது. கடல்ல சுவாமி கல்லையே தெப்பமாக காட்டி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து சுவாமி நமக்கெல்லாம் அஞ்சலத்து மந்திரத்தினுடைய அருமையை நிரூபித்து காட்டினாரே, அந்த செய்தி தான் உமாபகீஸ்வரத்தின் உள்ளத்தை கவர்ந்தது. ஆகவே அதற்கு அந்த சூழ்நிலைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக என்னதான் நிகழ்ந்தது என்பதை இந்த புராணத்தின் கண்ணை நாம் காணியிருக்கிறோம். அணைந்த பிரான் என்ன, நமக்கெல்லாம் அவர் தலைவர். அவர் எப்படி நமக்கு தலைவராவார் அந்த கேள்விக்கும் விடைங்க நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அப்பிரபிரமான் என்று நம்மால் நாள்தோறும் வணங்கப்படக்கூடிய இந்த நாயகர் திருநாவுக்கரச நாயனார் என்று நம்மால் வணங்கப்படுகின்ற நாயனார் வாழ்விலே அவர் மேற்கொண்ட குறிக்கோள் லட்சியம் எது என்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை வழிபடுகின்ற போது திருத்தொண்ட தொகையிலேயே அதை நம் எடுத்து காட்டினார். உமாபதிஸ்வம் ஒரு கோணத்துல நாயனாருடைய வரலாற்றை காடு படம்பிடித்து காட்டுகிறார். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன், பெருமிடனை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன், ஒளி புனல் சூழ் சாத்தமங்கை நீல நக்கற்கு அடியேன், அருநம்பியே நவிநந்தி அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அடியேம்பரம் நம பகதீபதையே.
1: சுந்தரபெருமான் இந்த நாயனாரை வழிபாடு செய்கிற சமயத்துல திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியே என்று மிக அற்புதமாக நாயனாரை வணங்குகிறார். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரசன் சுவாமியுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எது என்பதை மிக அற்புதமாக காட்டுகிறார் ஆரூரராகிய சுந்தர பெருமான். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்டவர். செம்மை என்று சொன்னால் செம்பொருள், என்றும் தூய்மையாக நித்தமாக அழிவில்லாதாக ஆனந்தமயமாக இருக்கிற பொருள் எதுவோ அதுதான் செம்பொருள், அதுதான் செம்மை. அந்த செம்மை எது தருகிறது? திருவினை தருகிறது. அறியாத முத்திப்பேற்றை தரக்கூடியது அந்த செம்பொருள். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட. திருநின்ற செம்மை என்பதை நின்ற திரு செம்மை மாற்றம். திருநின்ற செம்மை என்பதை நின்ற திரு செம்மை, நின்ற நிலை பெற்ற ஒரு நாளும் அழியாத திரு முத்தி செல்வத்தை தரக்கூடிய செம்பொருளாகிய சிவபெருமானை நின்ற திரு செம்பொருள் அப்படிமா செம்மை மாத்திரம். ஆகவே திருநின்ற செம்மையேங்கிறத பொருள் நோக்கரை பார்க்கிற சமயத்துல நின்ற திரு செம்மையை செம்மையா கொண்டு திருநாவுக்கரசு நமக்கெல்லாம் ஆனந்த வெள்ளத்தை அறியாத இன்பத்தை திருவான். அது என்று நினைத்திருப்பது அதை தரக்கூடிய செம்பொருள் எது? சிவபெருமான். அதனையே சிக்கனப்பிடித்தவர் திருநாவுக்கரசன். அவருடைய பாதமலர்களை வணங்குகிறேன். அவர்களை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் காடியே திரிந்த செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் அடியார்க்கும் அடியே. திருநாவுக்கர சுவாமிகளுக்கு அடியார்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை வணங்குறேன். நேரடியா திருநாவுக்கர சுவாமி வணங்கறதுக்கு தகுதி விட்டாரு ஆளாள சுந்தரர் சிவபெருமானுடைய தோழராக இருக்கிறவர் சொல்கிறார். அவர்கள் அடியாருக்கு அடியே என்று சொல்வார். திருநாவுக்கர சுவாமியுடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்கினார்கள்? எத்தனையோ பெரியவர்கள் வணங்கினார். இப்பொழுது நாம் இந்த கலிகாலத்தை நாம் வணங்க போறோம். அப்படி வணங்குறவர் அடியார்களுக்கெல்லாம் அடியன் என்று சுந்தர பெருமான் பாடுவார். ஆக திருநின்ற செம்மையை செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியே. உமாபதிஸ்வம் கலிலே வேந்த காட்சியை காட்டுற சுந்தரவசிவம் நமக்கு அப்பர் பெருமான் சிவபெருமானை தவிர எந்த கடவுளையும் வணங்காத ஒரு பேராற்றல் உடையவர் என்பதை அழகாக காட்டுற சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்று காட்டின, அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று காட்டினார். அதுதான் செம்மை, திருநின்ற செம்மை. அந்த செம்மையே செம்மையா கொண்டவர் திருநாகர சுவாமி. அவருடைய பாதமலர்களை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் திருவடிகளை அடியை வணங்குகிறேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமாக நாயனாரை வணங்குகிறார். இவ்வாறு திருநின்ற செம்மையை செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையிருந்து அடியார்க்கு முடியாது நமது சுந்தர பெருமான் பாடிய அந்த அற்புதமான கருத்தை மனதிலே வைத்துக் கொண்டு நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றுக்குள்ள நாம் செல்லலாம். நீண்ட வரலாறு, இந்த வரலாறை சொல்வதற்கு ஒன்றுக்கும் பற்றாத என்னால் இயலார், என் இயலாமை கருதியே நான் இப்பொழுது சொல்ல முற்படுகிறேன். சுந்தர பெருமானுடைய திருவாக்கிலே அற்புதமாக வர்ணிக்கப்பட்ட அப்பர் பெருமானுடைய அளவிலாத புகழை கொஞ்ச நேரத்தில் சொல்வது என்பது இயலாத காரியம், முழுமையாக சொல்வது என்பது இயலாத காரியம், அது நம்மால் இயலாது. நம்மால் தான் என்ன பண்ணுற அன்று இந்த அருமையான சரித்திரத்தை கூறப்பந்த சேக்கலார் பெருமான் இதே கருத்து அவர் சொல்ல திருநாக்கர் சொன்ன பெருமைய சொல்ல முடியுமா? ஏதோ நான் சொல்ல முற்படுகிறேன் என்று சொல்லி அடக்கமும் எளிமையும் சேக்கலார் பெருமான் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நமக்கு காட்டுகிறார். முதல் திருப்பாசுரம் இந்த நாயனாருடைய வாழ்க்கையை வரலாற்றை காட்டக்கூடிய முதல் திருப்பாசுரம் மிக அருமையாச்சு. ஏதோ அவனுடைய பெருமைய சொல்வதற்கு என்னால் இயலாது, சொல்ல இயலாத அந்த வரலாற்றை ஏதோ நான் திருவருள் துணையோடு சொல்கிறேன் என்று சொல்வது யாரு? தேவசேகரன் இரண்டாம் குலத்துச்சுந்தர சோழனுடைய முதலமைச்சர் அருள்மொழி தேவர் என்ற அற்புத பட்டத்தை பெற்றார். இயற்பையோடு உத்தம சோழ பல்லவர் என்ற உயர்ந்த எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றை வாழ் சேக்கிழார் அணி சென்னி இருத்துவாம் என்று மாதிரி சுயார் சுவாமிகளால் வழங்கப்பட்டார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ மறுஞான தப முனிவர் பாகீசர் வாழ்வினிகள் திருநாமச்சி பரவல் உறுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். பேருலகில் இந்த பரம்பு பிரபஞ்சத்துல ஒரு நாவுக்கு உரை செய்ய மேலான ஆற்றனுடைய நாவினாலே வல்லமையுடைய அறிஞர்களால ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை ஆனாலும் அப்பர் பெருமானுடைய அளவிலாத கிருத்தியை சொல்ல முடியாது என்ற கருத்தை உணராதே தெரியாத நான் இப்ப சொல்ல போறேன். யாராலும் எடுத்து ஏம்ப இயலாத அற்புத புகழுடைய அப்பர் பெருமானுடைய சிறப்பை யாராலும் சொல்ல முடியாது என்பதை தெரிந்து கூட உணராதேன் உணராத அடியே பெருநாம சீர்பரவல் உருகின்றேன். அந்த அற்புதமான திருநாமம் இருக்கிறதே மந்திரம் பாகீசர் திருநாவுக்கரசர், அது ஒரு மந்திரம், அது பெருநாமம். அந்த மந்திரத்தின சிறப்பை தான் நான் சொல்ல போறேன். அவர் வாழ்க்கை வந்தாங்க சொல்ல முடியுமா? பெருநாம சீர் பரவல் உருகின்றேன். அவர் சிறப்பை அவருடைய புகழை அவருடைய மாட்சிமையை நான் புகழ்கிறேன். யாராலும் சொல்ல முடியாத அவர் பெருமை. பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதே பெருநாம சீபரவல் உருகின்றேன். அந்த சிறப்பு எப்படிப்பட்டது? வாய்மை திகழ் பெருநாமச்சீர் அப்படி பெருமான் நினைத்து காட்டிய உண்மை வரலாறு இருக்கிறதே, மெய்ப்பொருள் சிவருமானை என்று நிலைநாட்டியது செய்தி இருக்கிறதே, அதுதான் வாய்மை. அந்த வாய்மை திகழ் பெருநாம சீர் பரவல் உருகின்றே. அந்த வாய்மை யாருடையது? பாகீசர் வாய்மை நீங்கள் பெருநாம சீர் பரவல் உருகின்றேன். அப்பர் பெருமானுக்கு இன்னொரு திருநாமம் பாகீசர். திருநாவுக்கரசர அப்படியே வடமொழி சொன்ன வாக்குக்கு ஈசர் பாகீசர். இவருடைய முந்தைய ஜென்மத்தில் அவருடைய திருநாமம் பாகீசர் என்று இருந்தது என்று பெரியவர்கள் சொல்வார். அந்த பாகீசருடைய வாய்மை நீங்கள் பெருநாம சீர் பரவல் அந்த அற்புதமான பாகீசர் எத்தகைய பெருமையுடையவர்? வரு ஞான தவ முனிவர் பாகீசர், முனிவர் தவ முனிவர் ஞான தவ முனிவர் பாகீசர். சரித்திரம் பூரா அந்த முதல் பாட்டு வந்தாச்சு. அவர் முனிவர் பெருமா, அவர் தவறு செய்த முனிவர் பெருமா, அவர் ஞானத்துடைய தெரிவு. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உனை நான் அல்லேன். ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு, ஞானத்தால் உனை நானும் தொழுவனே என்று பாடினாரே அந்த பாடல. ஞானத்தினால தொழுக சிறமேதான் எனக்கு அந்த தகுதியில், அதை பார்த்து நானும் பாடுறேன்னு ராஜேஸ்வரர் சொல்ற. அத அந்த அந்த உயர்வை அறிந்தவர் சொல்கிறார்கள். ஆகவேதான் ஞான தவ முனிவர் பாகீசர் அவருடைய முனிவருடைய அந்த பெருமை என்ன, அவர்கள் தவத்தின் பெருமை என்ன, அவருடைய ஞானத்தின் பெருமை என்ன, எல்லாம் அந்த சரித்திரத்தில் பார்க்க முடியும். மலை சொல்ல வரக்கூடிய செய்திகளெல்லாம் இந்த முன்னாள் மலை சொல்ல தவ சிரேஷ்டரவர் நமக்கும் குடியலும் நம்மளே அஞ்சோம் என்ற தவ சிரேஷ்டர். திருப்புகழூர்ல எவ்வளவு திரு அறங்கர்கள் வருகிறவ ஏற்று பார்க்காத ஞான முனிவர். பொண்ணும் பொருளும் நவரத்தின கற்களும் உழவாரப்படையில மேல வருகிற போது தூக்கி அகழில் இருந்தார் பெருபெருமா. ஞான தவ முனிவர் பாகீசர் வாகீதிகள் பெருநாம சீர்பரவர் உருகின்றேன். இந்த அற்புதமான சரித்திரம் இருக்குது. இது நமக்கு என்ன உதவி செய்வது? திருநாவு கரசுவழர் திருத்தொண்டின் நெறிவாழ, திருத்தொண்டின் நெறிவாழ அப்படி பெருமான் காட்டிய திருத்தொண்டியது சனி மார்க்கம், அது தாத மார்க்கம். பரமேஸ்வரன் அடைவதற்கு நாலு வழிகள் பெரியவர் சொல்வார். ஒன்று ஆண்டான் அடிமை தாத மார்க்கம், தந்தையும் பிள்ளையும் சற்புத்திர மார்க்கம், தோழனும் சிவருமான் சகமார்க்கம், குருவும் சிஷ்யனும் சன்மார்க்கம். நாலு வழிகள். ஞானசம்பந்த பெருமா சற்புத்திர மார்க்கத்தை காட்டின, அப்பாவும் பிள்ளையுமா. சுந்தர பெருமா தோழனாயிருந்தான் காட்டான். தான் செய்யும் துளசிகளுக்கு உடனாயினர். அப்படி சுந்தரபுரம் சுவாமிக்கு தொடராக இருந்த சிவருமன் அப்படிப்பார். நிவாச பெருமானுக்கு குருவாக இருந்த சன்மார்க்கம். இந்த நாயனாருக்கு தாதமார்க்கம், ஆண்டான் அடிமை, சிவபெருமான் இதுவான். இவர் மீளா அடிமை தரமுடைய தாதமார்க்கம். அதுதான் திருநாவுக்கரசுவர் திருத்தொண்டி நெறி. இது சரியே என்று சொல்லும் ஞானசமுந்தர பெருமாள் காட்டிய மார்க்கம் கிரியை, சுந்தர பெருமானுடைய மார்க்கம் யோகம், அனிவாசன் பெருமாள் காட்டினது ஞானம். ஆயினும் இந்த சரியை என்பது ஞானத்துக்கு சரியை சும்மா சாதாரணம் தொண்டு சரியும் இந்த அவ்வாறு இல்ல அப்படி நினைச்சிடக்கூடாதுதான். இரண்டாவது வீட்டுல ஞானத்தோ முடியும் சிவகான பிரகாசமாக இருக்கிற திருநாவுக்கரசனுடைய திருத்தொண்டு இருக்கிற அந்த நெறி உலகமெல்லாம் சேமித்து வளர்ந்து விட்டு இந்த சீரடி பரவலையும் என் நோக்கமே அதான். அப்பர் பெருமானுடைய அவர் காட்டிய அருள்நெறி உலகமெல்லாம் மேலோங்கி இருக்கணும், அதற்காகத்தான் அவர் புகழ பாடுறேன்னு முடிய என்ன நீங்களும் பாராட்டணும்னு பாடல். ஆயிரங்கால மண்டபத்திற்கு பட்டம் கொடுக்கணும், விருது கொடுக்கணும், அது நோக்கம் இல்லை எனக்கு. எத்தனையோ பெரியவர்களும் பாடினாங்க, பாட முடியாம இருக்க அதை போய் நான் பாடுறதுனா எனக்கே வெக்கமா இருக்கு. திருநாவுக்கரசுவழர் திருத்தொண்டி நெறிவாழ, வரிஞான தவ முனிவர் பாகீசர் வாமீதிகள் பெருநாம சீர் பரவல் உருகின்றேன், சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய

அடுத்தபடியாக இங்கே ஒரு கேள்வி உடனே கேட்கிறோம். இந்த சுவாமியுடைய நாடு எது, அவர் அவதரித்த நாடு எது கேட்கிற மாதிரி சேக்கலார் பெருமா அந்த கேள்விக்கு பதில் சொல்வது அடுத்த திருப்பாடல். தொன்மை மண்ணின் துகளன்றி நன்மை நினை ஒழுக்கத்தில் நலன் சிறந்த குடிமன் மணிமோட செழும்பதிகள் மணி நிறைந்து உளது திருமுனை பாடி வளநாடு. நாயனாருடைய நாடு திருமுனைப்பாடி நாடு. நடுநாடு என்று தற்காலத்தில் சொல்லப்படுவது தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு பகுதி திருமுனைப்பாடி நாடு, அது வளநாடு. மாட மாளிகையின் உச்சிகளிலே பார்த்தால் சந்திரன் தவழுகிறார். சந்திரன் எங்கே இருப்பான்? சிவபெருமான் திருமுடியில் இருப்பான். எனவே சிவ சாரூபமாக அந்த நகரமே திகழ்கிறது. அந்த நகரம் நல்ல உயர்ந்த நல் ஒழுக்கம் சிறந்த குடிமக்கள் நிறைந்ததான் அந்த நகரம். அந்த நகரத்திலே பூமியிலே காணப்படுகிற அந்த தூசியை தவிர வேற தூசியே அந்த ஊர்ல அந்த நாட்டில் கிடையாது. பூமியில மண்ணில காற்றடிக்கும் போது வர தூசி தான் கண்ணுக்கு தெரியும். மக்களுடைய வாழ்க்கையில தூசி கலங்கம் இல்லை. அங்கு வாழ்கின்ற பெருமக்களுடைய வாழ்க்கையில கலங்கம் கிடையாது. பரிசுத்தமான தூய்மையான நாடு திருமுனைப்பாடி நாடு அன்று நினைக்கிறேன். இன்றைக்கு நிலைமையில எல்லாம் நாம் 1900 ஆண்டுகளுக்கு முன்னால விஷயத்தை பார்க்கிறோம். திருமுனைப்பாட்டு நாட்டின் பெருமை எல்லாம் இன்னும் அழகா பல பாடல்கள் சொல்லுகிறார்.

எல்லாம் குலைக்கமுது சாலெல்லாம் தரண நீரை தடமெல்லாம் செங்கடினீர் மேலெல்லாம் அகில் தூபம் விருந்தெல்லாம் திருந்து மனைச்சாலுக்குள்ள கால விட்டோம்னா மீனா கிடைக்கணும் தகட்டு வர காலெல்லாம் தகட்டு வர ஆனால் மீன் இருக்க அடிக்கிறார் அக்கறக்குள்ள கால விட்டோம் கவுதணும் அப்ப செழிப்பு கரும்பெல்லாம் கண் பொழிலே கரும்பு செழிச்சு வந்துடும் ஒவ்வொரு கணுக்கள் இருந்தும் அங்கே அதை குறைக்காமலே ஏன் அப்படியே பெருகி பெருகி மடியும் கரும்பெல்லாம் கண் பொழிந்தேன் பாலெல்லாம் கதிச்சாடி அப்படி திரும்பி பார்த்தா இங்க பார்த்தால் நெல் வயல் கதிச்சாடி பக்கம் பால பக்கம் பக்கமெல்லாம் நெல் வயல் இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா பரப்பெல்லாம் குலை கமுகு இன்னொரு பக்கத்துல கமுக மரம் அப்படியே கொலை கொலையா பாக்குகள அப்படியே உற்பத்தி பண்ணுகிற கமுக மரம் கண்கொள்ளா காட்சி இது மட்டுமா சால் எல்லாம் தரள நிறை வயக்காட்டுக்குள்ள விழுப்போது அந்த சால் கடையில பார்த்தீங்கன்னா முத்துக்களால் அப்படி சதுருது அப்படியே சங்கு நீண்ட முத்துக்கள் எல்லாம் அப்படியே தரணும் வரிசை வரிசையா பரப்பிட விழுது அப்படி சால் எல்லாம் தரணும் தடமெல்லாம் செங்கடி நீர் அங்க இருக்கிற குழந்தைகளை பார்த்தா எங்க பார்த்தாலும் செங்கடி நீர் பூவும் தாமரப்பும் பூத்துக்கொள்ளும் அப்ப அந்த அந்த நாட்டின் நீர்வளம் எப்படி இருப்பாங்க இது ஒரு நீர்வளம் தான் தண்ணீர் செழித்த இடப்பறதான் கரும்பு வளரும் கமுகு வளரும் முத்துக்கள் வளரும் அருமையான நெல் பயிர் வளரும் ராஜஸ்தான் பாலைவனத்துல வளரும் அதனால திருமணி பாட்டு நாட்டினுடைய பெருமையை இன்னும் சொல்ல போன நேரம் உங்க நிலைமையை நான் புரிந்து கொண்டே பேசுகிறேன் ஆனால் இப்பொழுது நேர அந்த நாட்டினுடைய மற்றொரு சிறப்பை இன்னொரு கோணத்துல சேர்க்க காட்டப்பட அதை கண்டு அந்த நாட்டில் ஒரு அருமையான

0: தரு தீ நெறி மாற மறந்தரு தீ நெறி மாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளால சுந்தரனும் பிறந்து அருள உழடானார் நம்மடமோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு. நம பார்வதீபதையே திருமுனைப்பாட்டு நாட்டுடைய சிறப்பை பாடுவது எளிதா சீர்பாடு வலிமை பேருலகிலே திருமுனைப்பாட்டினுடைய வரலாற்றை சொல்வது இந்த பெருமையை சொல்வது இயலாத காரியம். நம்ம அளவோ நம்ம அதை சொல்ல முடியுமா? என்ன காரணம்? ரெண்டு முத்துக்கள் அங்கே அவதாரம் செய்தார். ஒன்று திருநாவுக்கரசர், இன்னொன்று சுந்தரமுசாமி. ரெண்டு பேரும் அவதாரம் பண்ண நாடு திருமுனை பயனார். திருவாமூர் என்ற கேத்திரத்திலே நம்முடைய அப்பர் பெருமான் அவதாரம் செய்தார். திரு நாவலூர் என்ற கேத்திரத்தில சுந்தர பெருமான் அவதாரம் செய்தார். பக்கத்தில் பகுதி அது இருக்கிறவர்கள் திருமுனை பயனார். அந்த நாட்டில் நார்வர் மக்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் அப்ப அந்த நாட்டின் சொல்ல முடியுமா? யாரும் போயிட்டு இருக்க சொல்ல முடியுமா? அவரை நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனை பாடி திறம்பாடும் சீர்பாடு. அந்த பெருமை சொல்ல முடியாது. காரணம், பிறந்து அருள உலகானால் அவதாரம் செய்து அருள் பாதித்தார்களே யாரா? மறந்தரு தீநெறி மாற தர்ம மார்க்கத்துக்கு நேரான அதர்ம மார்க்கத்தை காட்டுகிற புத்த சமணங்கள் எல்லாம் அழியும்படியாக மறந்தரு தீ நெறி மாற அந்த தீமையான நெறியை விட்டு மக்கள் எல்லாம் சைவ சமயத்துக்கு வருமாறு மறந்தரு தீ நெறி மாற மணிகண்டர் வாய்மை நெறி சிவபெருமானுடைய சைவ நெறி இருக்கிறது. அழகா என் கண்டத்துல மணியாகி நீல நிறுத்தி அணிந்திருக்கிறது பரமேஸ்வரன் இருக்கிறாரே, அவருடைய மேலான சைவ நெறி இருக்கிறதே. மணிகண்டர் வாய்மை நெறி மறந்தரு தீ நெறி மாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும். மணிகண்டர் வாய்மை நெறியை நமக்கெல்லாம் நிலைநிறுத்தினாரே அப்பர் பெருமான் நாவுக்கரசனாயே. அவர் அவதானம் பண்ணது அது மட்டுமா? அறந்தரு நாவுக்கரசும் ஆராத சுந்தரரும் மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு ஆராத சுந்தரரும் சுபெருமானுடைய புகழை நிலைநாட்டினாரே சுந்தர பெருமான். அவனும் ரெண்டு பெருமக்களும் பிறந்து அருள உலகானான் இப்படி அவதரிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை திருமணிப்பாடினால் செஞ்சிருக்கிறதே, அதன் பெருமைய நம்ம அளவோ நம்மால சொல்ல முடியுமா? சேக்கிரார் பெருமான் எப்படி சொல்றது? இப்படிப்பட்ட பெருமையுடைய நாடு திருமணிப்பாடி நாடு. ஆக சுந்தர பெருமானும் அப்பர் பெருமானும் ஒருங்கே அவதரித்த மேலான புண்ணிய நாடு திருமுனைப்பாடி நாடு. நேரம் போயிட்டு இருக்க சொல்ல முடியுமா? அவரை நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு. அந்த பெருமை சொல்ல முடியாது. காரணம், பிறந்து அருள உலகானால் அவதாரம் செய்து அருள் பாதித்தார்களே யாரா? மறந்தரு தீ நெறி மாற தர்ம மார்க்கத்துக்கு நேரான அதர்ம மார்க்கத்தை காட்டுகிற புத்த சமணங்கள் எல்லாம் அழியும்படியாக மறந்தரு தீ நெறி மாற அந்த தீமையான நெறியை விட்டு மக்கள் எல்லாம் சைவ சமயத்துக்கு வருமாறு மறந்தரு தீ நெறி மாற மணிகண்டர் வாழ்மை நெறி சிவபெருமானுடைய சைவ நெறி இருக்கிறது. அழகா தன் கண்டத்துல மணியாகி நீல நிறுத்தி அணிந்திருக்கிறத பரமேஸ்வரன் இருக்கிறானே, அவருடைய மேலான சைவ நெறி இருக்கிறதே. மணிகண்டர் வாய்மை நெறி மறந்தரு தீ நெறி மாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும். மணிகண்டர் வாய்மை நெறியை நமக்கெல்லாம் நிலைநிறுத்தினாரே அப்பர் பெருமான் நாவுக்கரசனாயே. அவர் அவதானம் பண்ணது அது மட்டுமா? அறந்தரு நாவுக்கரசும் ஆராத சுந்தரரும் மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு ஆராத சுந்தரரும் சுபெருமானுடைய புகழை நிலைநாட்டினாரே சுந்தர பெருமான். அவனும் ரெண்டு பெருமக்களும் பிறந்து அருள உலகானான் இப்படி அவதரிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை திருமணிப்பாடுனால் செய்திருக்கிறதே, அதன் பெருமையே நம்மளால சொல்ல முடியுமா? சேக்கிரார் பெருமான் எப்படி சொல்லணும்? இப்படிப்பட்ட பெருமையுடைய நாடு திருமணிப்பாடி நாடு. ஆக சுந்தர பெருமானும் அப்பரி பெருமானும் ஒருங்கே அவதரித்த மேலான புண்ணிய நாடு திருமணிப்பாடி.
1: சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு, தலைப்பு திருக்குறளும் சித்தாந்தமும். வழங்குபவர் திரு சண்முகவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அடுத்து மாபாடியக்காரர் என்று போற்றப்படக்கூடிய சிவஞான சுவாமிகள் தன்னுடைய திராவிட மாபாடியத்திலே அரிய பொருள்கோள்களுக்கும் கண்ணழிவுக்கும் இலக்கண மரபிற்கும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பொருள் கொள்கின்ற ஒரு அரிய பாங்கினை பல இடங்களிலே நாம் மாபாடியத்திலே காண்கலாம். ஆகவே இந்த திருக்குறளை மையமாக வைத்துத்தான் பல மரபுகள் ஏற்பட்டன என்கின்ற அரிய செய்தியும் நமக்கு கிடைக்கின்றது. அடுத்து சுவாமிநாத தேசிகர் என்று ஒரு பெரிய தர்க்கசாஸ்திரம் வடமொழி தமிழ் எல்லாவற்றிலும் மிகவும் பண்டிதராக விளங்கிய திருவாவூர்துறை ஆதீனத்து தம்பிரான் ஒருவர் இருந்தார். அவர்தான் பண்டார சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 14 நூல்களிலே தசகாரியம் என்ற நூலை செய்தவர். இலக்கண கொத்து என்ற ஒரு அருமையான நூலையும் அவர் செய்திருக்கிறார். தமிழ் உலகத்திலே அதற்கு குட்டி தொல்காப்பியம் என்று பெயர். ஏனென்று கேட்டால் தொல்காப்பியத்தை கற்க இயலாதவர்கள் அவருடைய இலக்கண கொத்தை படித்தாலே ஓரளவு அரிய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக ஒரு நூல் செய்தார். அதன் பெயர் இலக்கண கொத்து என்பது, குட்டி தொல்காப்பியம் என்று அதை அறிஞர்கள் கூறுவார்கள். அவர்தான் இன்னொரு நூல், அருமையான நூல், யாப்பிலக்கணத்திலே மிக வல்லுவராக இருந்த அவர் திருச்செந்தூர் கலம்பகம் என்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றியும் ஒரு நூல் செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட திருவாவூர்துறை ஆதீனத்து சுவாமிநாத தேசிகர் ஒரு அரிய செய்தியை நமக்கு கூறுகின்றார். பல்கார் பழகினும் தெரியா உளவேல், தொல்காப்பியம் திருவள்ளுவர் கோவையார் மூன்றினும் முழங்கும், ஆண்டினும் இல்லையேல் வடமொழி வெளிவர வழங்கும் என்க. பல நாட்கள் தமிழ் மொழியிலேயும் தமிழ் நூல்களிலேயும் தன்னுடைய ஆயுளையும் நேரத்தையும் செலவழித்து பார்த்து கூட தெரியாத பல செய்திகளை நாம் மூன்று நூல்களிலே தெரிந்து கொள்ளலாம். ஒன்று தொல்காப்பியம், இரண்டு திருக்குறள், மூன்று திருக்கோவையார் என்று இந்த மூன்று நூல்களை மிக அருமையாக அவர்கள் மேற்கோள் காட்டி செல்கிறார்கள். அந்த வகையிலே நோக்கும் பொழுதும் நமக்கு திருக்குறள் என்பது சைவ உலகத்திலே எப்பேற்பட்ட ஒரு இடத்தை இது பெற்றிருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். அதுபோல இன்னொரு செய்தியை நான் கூற விரும்புகின்றேன். திருவள்ளுவ நாயனாருக்கு குரு பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற மரபையும் சைவ உலகம் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு என்றைக்கு குரு பூஜை செய்ய வேண்டும்? சைவ வினாவிடை என்கின்ற அருமையான நூலிலே யாழ்ப்பாணத்து ஆறுகனார் அவர்கள் ஒரு அரிய கருத்தை கூறுகிறார்கள். சைவர்கள் யாருக்கெல்லாம் குரு பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த பட்டியலிலே முதலிலே இடம்பெறுகின்றவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு எப்பொழுது குரு பூஜை செய்ய வேண்டும் என்றால் மாசி மாதம் உத்திர நட்சத்திரத்திலே திருவள்ளுவருக்கு குரு பூஜை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே திருவள்ளுவர் தினம் என்று அரசாங்கம் இப்பொழுது சொல்லிக்கொண்டு அதிலே நாம் திருவள்ளுவர் தினத்தன்று திருவள்ளுவருக்கு குரு பூஜை செய்வது மரபில்லை. சைவ உலகத்திலே அவருக்கு மாசி மாதம் உத்திர நட்சத்திரத்திலேதான் குரு பூஜை செய்ய வேண்டும் என்றும் அந்த மரபு பல்லாயிரம் வருடங்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் அறியும் பொழுது சைவ உலகம் அவரை ஒரு ஞானியாகத்தான் பார்த்திருக்கிறது என்பது தெரிகிறது. அது மட்டுமல்ல, சைவத்திலே சித்தர்களுக்கு குரு பூஜை செய்வது மரபு அல்ல. சிவாலயங்களிலேயும் மடாலயங்களிலேயும் சித்தர்கள், 11 சித்தர்கள் போன்றவர்கள் யாருக்குமே குரு பூஜை செய்வது மரபு இல்லை. ஏனென்று கேட்டால் சைவ உலகம் கூறுகிறது ஞானிகளுக்கு மட்டும்தான் குரு பூஜை என்று. அப்படியானால் அந்த சைவ உலகத்திலே திருவள்ளுவருக்கு குரு பூஜை விதித்திருக்கிறார்கள் என்றால் திருவள்ளுவர் ஒரு சைவ மெய்ஞானிதான் என்பதை சைவ அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே பொருள். அடுத்து ஒரு அருமையான செய்தியை நான் சிந்திக்க விரும்புகின்றேன். திருவள்ளுவர் நாயனார் முப்பால் தான் பாடினார். நான்கு பால்களிலே வீட்டுப்பாலே அவர் பாடவில்லை. இது உண்மை. முப்பால் என்றுதான் திருக்குறளுக்கு பெயர், நாற்பால் என்று பெயர் இல்லை. இதற்கு பரிமேலழகர் ஒரு அருமையான விடையை கூறுகிறார். ஏன் திருவள்ளுவர் வீடு பாடவில்லை என்பதற்கு அவர் கூறுகிறார், வீடு என்பது சிந்தையும் ஒளியும் செல்லா நிலைமைத்து ஆகலின் துறவரமாகிய காரண வகையார் கூறப்படுவது அல்லது இலக்கண வகையார் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன ஏனைய மூன்றுமே ஆம் என்பது பரிமேலழகருடைய உரை. ஆனால் சற்று வித்தியாசமாக நிரம்ப அழகிய தேசிகர் என்கின்ற அருமையான சைவ அறிஞர் அவர் திருவருட் பயன் என்கின்ற ஞான சாத்திரத்திற்கு உரை செய்திருக்கிறார். அவருடைய அருமையான பெயர் நிரம்ப அழகிய தேசிகர். அவர்தான் திருப்பரங்குன்ற புராணம் போன்ற நூல்களை எல்லாம் அருளி செய்தவர். அப்பேற்பட்ட அனுபூதிமான் திருவருட் பயன் என்ற நூலுக்கு உரைப்பாயிரமாக பல நூல்களுக்கு உரை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அந்த நூலுக்கு உரை எழுவதற்கு முன்பாக உரை பாயிரம் என்ற ஒரு நூலை எழுதுவார், ஒரு செய்யுளை அவர்கள் செய்வார்கள் என்பது ஒரு மரபு. உதாரணமாக சிவஞான சித்தியாருக்கு உரை செய்ய புகுந்த சிவஞான முனிவர் அவரே ஒரு பாயிரத்தை பாடுகிறார், உரைப்பாயிரம் என்று பெயர். திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் அவரும் ஒரு உரைப்பாயிரம் செய்கின்றார். அதே போல திருவருட்பயனுக்கு பாயிரம் செய்ய வந்த நிரம்ப அழகிய தேசிகர் இந்த வினாவுக்கு ஒரு விடை கூறுகிறார். ஏன் திருவள்ளுவர் வீட்டுப்பால் பாடவில்லை என்றால், திருவள்ளுவர் முக்காலமும் உணர்ந்த ஞானி. பின்னால் தனக்கு பின்னால் பல ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு சைவ மெய்ஞானி அவதாரம் செய்ய போகிறார். அவர் இந்த வீட்டுப்பாலை பாடப் போகிறார். ஆகவே தான் பாடாமல் விட்டுவிட்டார். ஆகவே அந்த வீட்டுப்பாலைத்தான் நம்முடைய உமாவதி தேவநாயனார் 101 வெண்பாக்களினாலே அவர் ஒரு நூலையே செய்திருக்கிறார். ஆகவே இங்கே கருதக்கூடிய ஒரு செய்தி ஒன்றிருக்கிறது. சைவர்களை பொறுத்த மட்டில் திருக்குறள் எத்தனை என்று கேட்டால் 1431 என்றுதான் கூற வேண்டும். 1330 வள்ளுவர் பாடியது, 101 பாடியது உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள். ஆகவே சைவர்கள் இந்த நான்கு புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷ, அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த நான்கு பால்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 1431 திருக்குறளையும் படிக்க வேண்டும் என்பதுதான் சைவ மரபு என்பதை நிரம்ப அழகிய தேசிகர் அவர்கள் மிக அருமையாக அவருடைய பேருக்கு ஏற்றாற்போல அழகான தமிழிலே அந்த பாயிரத்திலே குறிப்பிடுகின்றார். அடுத்து ஆரம்பத்திலே பல வினாக்களை நான் தொடுத்தேன். அதிலே திருவள்ளுவருக்கு ஏதாவது அவதார நோக்கம் இருக்கிறதா என்ற ஒரு வினாவை எழுப்பினேன். ஆனால் விடை கூறவில்லை. அதை ஓரளவு அந்த விடையை நான் இப்பொழுது கூறலாம் என்று கருதுகின்றேன். திருவள்ளுவருடைய அவதார நோக்கம் என்ன? அவதார நோக்கம் என்றால் அந்த நோக்கத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்பது பொருள் இல்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சம்பந்தருடைய அவதார நோக்கம் என்ன என்றால் சமண இருளை நீக்குவதுதான் சம்பந்தருடைய அவதார நோக்கம். மாணிக்கவாசகருடைய அவதார நோக்கம் என்ன என்றால் பௌத்த இருளை அகற்றுவதுதான் மாணிக்கவாசகருடைய அவதார நோக்கம். மெய்கண்ட தேவநாயனுடைய அவதார நோக்கம் என்ன என்றால் வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் உண்மை பொருளை உணர்த்துவதுதான் அவருடைய அவதார நோக்கம் என்று ஒரு அவதார நோக்கம் என்ற ஒன்று. அந்த அவதாரம் எதற்காக நிகழ்கிறது என்றால் இந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக சிவபெருமான் அங்கே ஆடுகிறார் என்பதுதான் பொருளே ஒழிய அவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவதாரம் செய்தார் என்பது பொருள் அல்ல. அதுபோல திருவள்ளுவர் நாயனாரை எதற்காக இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார் சிவபெருமான், அந்த திருவள்ளுவநாயனார் என்னவாக இருந்தார் என்றால், பிரம்மதேவன் என்று சொல்லக்கூடிய படைப்பு கடவுளாக இருந்த ஒருவரைத்தான் திருவள்ளுவராக அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பினார். அப்படியானால் அந்த பிரம்மதேவன் எதற்காக இங்கே திருவள்ளுவராக அவதாரம் செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் எண்ணினார் என்ற கேள்விக்கு ஒரு அருமையான விடையை பெரியவர்கள் சொன்னார்கள். மூன்றாம் தமிழ்ச்சங்கத்திலே இருந்த 49 சங்க புலவர்களும் தங்களுக்கு நிகர் தாங்கள்தான், தமிழிலேயே தங்களுக்கு வல்ல புலவர்கள் யாண்டும் இல்லை என்கின்ற ஒரு கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது. ஆகவேதான் அந்த கல்வியினாலே செருக்கு வரக்கூடாது, கல்வியினாலே கர்வம் வரக்கூடாது என்பதுதான் ஞான நூல்கள் நமக்கு விதிக்கின்றன. ஆகவே எப்பேற்பட்ட கல்வியை ஒருவன் கற்றிருந்தாலும் அந்த கல்வியினாலே செருக்கோ கர்வமோ வரக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய ஆணை. ஆனால் சங்க புலவர்களுக்கு கர்வம் வந்த காரணத்தினாலே அந்த சங்க புலவர்களினுடைய கல்வி செருக்கை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பிரம்மதேவனை அவர் திருவள்ளுவராக அவதாரம் செய்யும்படி சிவபெருமான் அனுப்பினார். இரண்டாவதாக பிரம்மனை, அந்த பிரம்மன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் வடமொழி வேதத்தையே எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றவர். பிரம்மாவுக்கு ஒரு பெயர் வேதா என்பது. வேதா என்றால் வேதத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பவன் வேதா. எண்ணிலாண்டு எய்தும் வேதா என்று சொல்வார் சேக்கலார் சுவாமிகள். இந்த வேதா என்ற சொல் பிரம்மாவுக்குரியது. அப்படிப்பட்ட அந்த வடமொழி வேதம் அல்லது பூர்வ வேதம், அந்த பூர்வ வேதத்தையே சொல்லிக்கொண்டு வந்த பிரம்மாவை இப்பொழுது தமிழ் வேதம் அருளி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பிரம்மாவையே திருவள்ளுவராக அனுப்பினார். ஆகையினாலதான் திருக்குறளுக்கு உத்தர வேதம் என்ற ஒரு பெயர் வந்தது. அது பூர்வ வேதம், இது உத்தர வேதம். ஆகவே உத்தர வேதம் தர வேண்டும் என்பதும் சங்கப்புலவருடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுடைய திருவுள்ளம். அதற்காகத்தான் திருவள்ளுவர் அவதாரம் செய்தார். இதுதான் திருவள்ளுவருடைய அவதார நோக்கம் என்பது நமக்கு தெளிவாக நம்முடைய மரபிலே உணர்த்தி இருக்கிறார்கள். ஈண்டு ஒரு வினா எழுகிறது. பிரம்மாதான் திருவள்ளுவராக அவதாரம் செய்தார் என்பதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா என்று நமக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம். இங்கே நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். திருவள்ளுவருடைய 9 திருநாமங்களிலே ஒரு நாமத்திற்கு நான்முகனார் என்று பெயர். திருவள்ளுவருக்கு 4 முகம் இல்லை, ஆனால் ஏன் நான்முகனார் என்று பெயர் அவருக்கு வைத்தார்கள் என்றால், அந்த நான்முகன் என்பது பிரம்மாவுக்குரிய பெயர். ஆகவேதான் திருவள்ளுவருடைய 9 திருநாமங்களில் ஒரு நாமமாக நான்முகனார் என்ற நாமம் அவருடைய பூர்வ ஜென்மம் பற்றி வந்தது என்பதற்கு அந்த பெயரிலேயே ஆதாரம் இருக்கிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து இரண்டாவதாக ஒரு செய்தியை கூற விரும்புகின்றேன். இந்த திருக்குறளை நமக்கு தொகுத்து கொடுப்பதற்கு உதவியாக இருந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் உக்கிரப்பெருவெழுதி என்று கூறினேன். அந்த உக்கிரப்பெருவெழுதியினுடைய காலத்தில் தான் கிமு 31 திருக்குறள் அரங்கேறியது என்று பார்க்கின்றோம். திருவள்ளுவருக்கு திருவள்ளுவ மாலை புனைந்த சங்கப்பலவர்கள் 49 பெயரோடு ஏனை மூவருடைய பாடல்களும் அந்த திருவள்ளுவ மாலையிலே இடம்பெற்றிருக்கின்றன. அதிலே ஒருவர்தான் உக்கிரப்பெருவெழுதியார். அந்த உக்கிரப்பெருவெழுதி என்கின்ற பாண்டிய மன்னனே அந்த திருவள்ளுவ மாலையில் ஒரு பாடலை அவனே பாடியிருக்கிறான் என்று தெரிகிறது. அந்த பாடலிலே வள்ளுவன் நான்முகந்தான் மறைந்து வள்ளுவனாக வந்தான் என்பதை மிக தெளிவாக அவர் காட்டுகிறார். நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளாக நான்முகத்தோன் தான் மறைந்து வள்ளுவனாய் தந்துரைத்த 4 முகங்களை உடைய பிரம்மாவே தன்னுடைய 4 முகத்தை மறைத்துக் கொண்டு வள்ளுவனாக அவதாரம் செய்தார் என்று மிக தெளிவாக மீண்டும் கூறுகிறேன். நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளாக நான்முகத்தோன் தான் மறைந்து வள்ளுவனாய் தந்துரைத்த நுண்முறையை வந்திக்க சென்னி வாய் வாழ்த்துக நன்னெஞ்சம் சிந்திக்க கேட்க செவி என்று கூறுகின்றான். இது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக ஒரு காரணத்தை நான் கூற விரும்புகின்றேன். அந்த திருவள்ளுவர் மாலையிலே இடம்பெற்ற ஒரு புலவனார், திருவள்ளுவர் காலத்திலே வாழ்ந்த புலவனார், காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் என்பது. ஆகவே 49 பாடல்களிலே இந்த காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனாருடைய பாடலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவரும் கூறுகிறார், அவருடைய பாடலை நாம் இப்பொழுது சிந்திப்போம். மெய்யாய வேத பொருள் விளக்க பொய்யாக தந்தான் உலகிற்கு தான் வள்ளுவனாகி அந்தாமரை மேல் அயன். தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய அயனாகிய பிரம்மதேவன்தான் வேத பொருளை மானுடருக்கு விளக்குவதற்காக வள்ளுவனாய் அவதாரம் செய்தான் என்று மிக தெளிவாக கூறுகிறார் காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் என்ற புலவர். ஆகவே இந்த 3 காரணங்களையும் வைத்து சிந்திக்கும் பொழுது அந்த வள்ளுவர் பற்றி கர்ண பரம்பரையாகிய சைவ உலகத்திலே சிவபெருமானுடைய திருவருள் நோக்கத்தினாலேயும் அவருடைய விருப்பத்தினாலேயும் தான் இந்த பிரம்ம தேவனே திருவள்ளுவராக அவதாரம் செய்யும்படி பணித்தார் என்கின்ற உண்மையை தெளிவாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து ஒரு அருமையான கேள்வியை நான் கேட்டேன். திருவள்ளுவர் என்பது சாதி பற்றி வந்த பெயரா அல்லது தொழில் பற்றி வந்த பெயரா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் சைவ உலகம் எப்படி கொண்டது? இந்த திருவள்ளுவர் என்பதற்கு ஆங்கிலத்திலே உரை எழுதினவர்களோட சொன்னார்கள், த ஹோலி வீவர். திருவள்ளுவர் என்ற சொல்லை ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் த ஹோலி வீவர் என்றுதான் கூற வேண்டும் என்று எழுதினார்கள். அப்படியானால் அது சரியா? இதற்கு சைவம் என்ன பதில் கூறுகிறது என்றால், திருவள்ளுவர் என்ற பெயர் அசரீரி வாக்காக சிவபெருமான் கொடுத்த பெயர் என்பதுதான் சைவ உலகம் கொண்டிருக்கக்கூடிய கருத்து. ஏனென்று கேட்டால், திருவள்ளுவர் ஆதி பகவனுக்கு மகனாக அவதரித்தாலும் கூட அவர்கள் அவரை வளர்க்கவில்லை. அந்த திருவள்ளுவரை வளர்த்தது, குழந்தை பருவத்திலே வளர்த்தது யார் என்றால் ஒரு வேளாளன் என்றுதான் வருகிறது. அந்த வேளாளருக்கு அவருக்கு சிவபெருமான் அசரீரி வாக்காக இந்த குழந்தைக்கு திருவள்ளுவர் என்று பெயரிடு என்றவர் சொன்னார். ஆகவே திருவள்ளுவர் என்ற பெயர் அசரீரி வாக்காக கொடுக்கப்பட்ட பெயர் என்பதுதான் சைவ உலகம் கொண்டிருக்கக்கூடிய முடிவு என்று நமக்கு தெரிகிறது. அடுத்து, திருக்குறள் எப்பொழுது அரங்கேறியது என்கின்ற ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு அதற்கு மிக அருமையாக காணா வெள்ளை வாரணனார் அவர்கள் அருமையான ஆராய்ச்சி செய்து நமக்கு தெரிவிக்கிறார்கள். அந்த திருக்குறள் அரங்கேறியது கிமு 31 ஆண்டு. அப்பொழுது மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்ட பாண்டிய மன்னனுடைய பெயர் உக்கிர பெருவழுதி என்பது. இந்த உக்கிர பெருவழுதி என்கின்ற பாண்டிய மன்னனுக்கு பல சிறப்புகள் உண்டு. மிகச்சிறந்த தமிழறிஞனாக விளங்கினார் என்பது மட்டுமல்ல, அகநானூறு புறநானூறு என்று சொல்லக்கூடிய பாடல் தொகுப்பை தொகுத்து கொடுத்தவனே அந்த உக்கிர பெருவழுதிதான் என்பது நமக்கு வரலாறு உணர்த்துகிறது. ஆகவே சங்க நூல்களில் இருக்கக்கூடிய அந்த அகநானூரையும் புறநானூரையும் யார் தொகுத்து கொடுத்தாரோ அந்த மன்னனாகிய உக்கிர பெருவழுதியினுடைய காலத்தில் தான் மதுரையில் கிமு 31 திருக்குறள் அரங்கேறியது என்கின்ற அருமையான செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு மேலும் சில செய்திகள். இந்த திருக்குறள் திருவள்ளுவர் சைவ சித்தாந்தம் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கும் பொழுது இதை பற்றி அடியேன் இப்படிப்பட்ட சிந்தனைகளையெல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்த பல நூல்களை நான் உங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கருதுகின்றேன். இதிலே மேலும் விரிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சில நூல்கள், உதாரணமாக காணா வஜ்ரவேலு முதலியார் அவர்கள் சைவ சித்தாந்த பெரு நாவலர், அவர் அருமையான நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார், திருக்குறளின் உட்கிடக்கை சைவ சித்தாந்தம் என்கின்ற அருமையான நூல். அந்த நூலையும் படிக்கலாம். பஞ்சாட்சரபுரம் வாளையானந்த சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சைவ அறிஞர், திருவள்ளுவர் சித்தாந்த சைவரே என்ற நூலை மிக அருமையாக எழுதியிருக்கின்றார். அடுத்து, திருவாவடுதுறை ஆதீனத்திலேயே மகாவித்வானாக விளங்கிய யாழ்ப்பாணம் சபாபதி நாவலர் அவர்கள் திராவிட பிரகாசிக என்கின்ற அருமையான நூலை செய்திருக்கிறார்கள். அந்த நூலிலே திருக்குறள் பற்றி பல பக்கங்கள் எழுதியிருக்கின்றார். அந்த நூலை பயின்றால் மேலும் பல செய்திகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்து சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு அருமையான நூலை எழுதிய அறிஞர், தமிழ் அறிஞர், தமிழிலேயும் ஆங்கிலத்திலேயும் மிக வல்லவராக விளங்கக்கூடிய நா ரா முருகவேள் ஐயா அவர்கள் எழுதிய சைவ சித்தாந்தம் என்ற நூலிலே திருக்குறளும் சித்தாந்தமும் என்கின்ற ஒரு தலைப்பிலே அவர்களும் கட்டுரையாக வடித்து தந்திருக்கிறார்கள். அவற்றையும் நாம் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து திருவாவூர்தலை ஆதீனம் நடத்தக்கூடிய சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சியிலே இயக்குநராக விளங்கக்கூடிய மெய்ஞான வள்ளல் கூனா வைத்தியநாதன் ஐயா அவர்கள் எழுதிய திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்கின்ற நூலையும் நாம் கற்றால் இது போன்ற பல செய்திகள் நம்முடைய சிந்தனையெல்லாம் தூண்டக்கூடிய பல செய்திகளை நாம் மேலும் தெரிந்து கொள்ளலாம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்து இப்படியெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே தோன்றிய சைவ மெய்ஞானிகளும் ஆராய்ச்சி விற்பனர்களும் திருக்குறளை பற்றியும் சைவ சித்தாந்தத்தை பற்றியும் இவ்வளவு தெளிவாக கூறியிருக்கிறார்கள் என்பதோடு இன்னொரு கருத்தையும், வெளிநாட்டிலே இருந்து இந்தியாவுக்கு வந்து தமிழ் படித்து திருக்குறள் மேல் ஆர்வம் கொண்டு திருக்குறளை மிக நன்றாக ஆராய்ந்த அறிஞர்கள் சில பேருடைய கருத்துக்களையும் ஈண்டு சொல்லலாம் என்பது அடியேனுடைய விருப்பம். அந்த வகையிலே லண்டன் மாநகரிலே இருந்து இந்தியாவிற்கு கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக வந்த ஜி யு போப் அவர்கள் திருக்குறள் முழுவதையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தி எத்திக்ஸ் ஆஃப் குரல் என்று அதற்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அந்த நூலிலே மிக அருமையான பல செய்திகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் ஒரு செய்தியை நான் கூற விரும்புகின்றேன். அதிலே கூறுகிறார், இந்த திருக்குறள் என்பது சங்ககாலத்திலே அரங்கேற்றிய நூல். அந்த சங்ககாலத்திலே 36 நூல்கள் அரங்கேறியிருக்கின்றன. அவற்றிலே 18 நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் என்றும் 18 நூல்கள் மேல்கணக்கு நூல்கள் என்றும் பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வகுப்பு வரிசையிலே இந்த கீழ்கணக்கு நூல்கள் 18 நீதியைத்தான் கூறுகின்றன. திருக்குறள் மட்டும் உலக நீதியை கூறவில்லை. 18 நூல்களும் அந்த நீதியைத்தான், உலக நீதியைத்தான் வலியுறுத்துகின்றன என்று கூறி அந்த 18 நூல்களிலே நாலடி, நான்மணி, நானாற்பது, ஐந்தினை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி

அண்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் திரிபதார்த்தா. திருவள்ளுவர் சைவ சித்தாந்தம் கூறக்கூடிய பதி, பசு, பாசம் என்கின்ற முப்பொருள் உண்மையில்தான் நீதிகளை கூறுகிறார். His creed is not a godless creed as that of the Jains or Buddhists. அவருடைய கொள்கை பௌத்தர்களைப் போலவோ சமணர்களைப் போலவோ கடவுள் மறுப்பு கொள்கை அல்ல. In this respect, I find a great disparity between his work and Nalediyar. இந்த வகையிலே நோக்கும் பொழுது நாலடியாருக்கும் திருக்குறளுக்கும் நான் பெருத்த வேற்றுமையை காண்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே இதை படிக்கும் பொழுது நமக்கு பெருத்த வியப்பு வருகின்றது. ஏனென்று கேட்டால், தமிழ்நாட்டிலே தோன்றிய எத்தனையோ அறிஞர்கள் திருக்குறளுக்கு உரை செய்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் சொல்லாத ஒரு கருத்து இது. யாருமே இந்த நோக்கிலே கேள்வியை கேட்டு இந்த நோக்கிலே அவர்கள் பதில் கூறவில்லை. ஆகவே ஜி யு போப் அவர்கள்தான் மிக அருமையான ஒரு கேள்வியையும் தொடுத்துக் கொண்டு அந்த கேள்விக்கு விடையாக இதுவரை யாரும் சொல்லாத முறையிலே மிக தெளிவாக ஆணித்தரமாக விளக்கியிருக்கிறார் என்றால், உண்மையிலேயே மேல்நாட்டிலிருந்து வந்த ஒரு பெரிய அறிஞர்கள் இந்த அளவு சிந்தித்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே சைவ உலகம் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. அடுத்து இப்பொழுது அமெரிக்க நாட்டிலே சைவ சித்தாந்தா சர்ச் என்று மிகப்பெரிய ஒரு சைவ ஸ்தாபனத்தை நிறுவிக்கொண்டு ஹவாய் தீவிலே இருந்து கொண்டு மிக அரிய சைவ சமய பணிகளையெல்லாம் செய்து வந்த சிவாய சுப்பிரமணியர் என்பவரை பற்றி சைவ உலகம் அறியாமல் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சிவாய சுப்பிரமணியர் அவர் ஒரு அருமையான நூலிலே டான்சிங் வித் சிவா என்று சொல்லக்கூடிய நூலிலே அவர் திருவள்ளுவர் யார் என்று அடையாளம் காட்டுகிறார். அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கு வியப்பு ஏற்படுகிறது. திருக்குறள் என்ற அந்த குறள் என்றால் என்ன என்று அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அவர் கூறுவதை நான் அப்படியே கூறுகிறேன். திருக்குறள் எ ட்ரெஷரி ஆஃப் ஹிந்து எத்திக்கல் இன்சைட் அண்ட் எ லிட்டரரி மாஸ்டர் பீஸ் ஆஃப் த தமிழ் லாங்குவேஜ் ரிட்டன் பை சைவா செயின் திருவள்ளுவர். திருக்குறள் என்பது சைவ மெய்ஞானியாகிய திருவள்ளுவரால் தமிழிலே செய்யப்பட்ட ஒப்பற்ற மிக நூலா சிறந்த நூலாகும். அந்த நூலிலே அது ஹிந்து சமயத்தினுடைய நீதியையெல்லாம் அருமையாக நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு கருவூலம் என்று கூறுகிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது அந்த திருவள்ளுவரை குறிப்பிடும் பொழுது சைவா செயின் திருவள்ளுவர் என்று மிக தெளிவாக ஆணித்தரமாக எந்த விதமான கருத்து வேற்றுமைக்கும் இடமில்லாமல் அவர் சைவா செயின் திருவள்ளுவர் என்று குறிப்பிடுகிறார் என்றால், உண்மையிலேயே அந்த மேல்நாட்டு அறிஞர்களாக விளங்கிய சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளையும் ஜி யு போப் அவர்களையும் சைவ உலகம் நினைந்து பாராட்டக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதுகாரும் கூறியவற்றால் திருவள்ளுவர் ஒரு சைவ மெய்ஞானி என்பதும், அவர் திருக்குறள் என்ற உயர்ந்த நூலிலே கூறப்பட்டிருக்கின்ற செய்திகள் அனைத்தும் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற பதி, பசு, பாசம் என்கின்ற முப்பொருள் உண்மையில்தான் அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சிந்திப்பதிலும் ஒரு குறளை மட்டும் நாம் தனியாக எடுத்துக்கொண்டு சிந்தித்தால் அந்த ஒரு குறளே அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு சாரத்தை நமக்கு உணர்த்துகிறது என்று கூட சொல்லலாம். பிறப்பு இறப்பு என்கின்ற இரண்டு நிலை எல்லா உயிர்களுக்கும் உண்டு. எல்லா உயிர்களும் பிறக்கின்றன, இறக்கின்றன. ஆனால் நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், பிறந்தவுடன் இறவாமையே நல்லது என்று போல நமக்கு தோன்றுகிறது. ஆகவேதான் நம்முடைய புராணங்களெல்லாம் அசுரர்களெல்லாம் பிரம்மாவிடத்திலேயும் விஷ்ணுவிடத்திலேயும் சாக

மாவரத்தையே வேண்டினதாக வரலாறு. அந்த கொள்கை தவறு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சிவபெருமான் அவர்களுக்கு மரக்கருணை புரிந்து நீ கேட்ட வரம் தவறு என்று உணர்த்துகின்றார். ஆனால் நம்முடைய சைவத்திலே மிகச் சிறப்பான ஞானிகள் எல்லாம் என்ன கூறுகிறார்கள் என்றால், பிறப்பு என்பதுதான் அறவேண்டும். மாணிக்கவாச சுவாமிகள் சிவபுராணத்திலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்களல்கள் வெல்க. காரைக்கால் அம்மையார் நம்முடைய சிவபெருமானிடத்திலே வைத்த விண்ணப்பம் பிறவாமை வேண்டும். அவர்கள் நினைத்திருந்தால் இரவாமை வேண்டும் கேட்க முடியாதா? கேட்டா சிவபெருமான் கொடுத்திருப்பார். ஆனால் அப்படி கேட்பது அந்த ஞான நிலையை அடைந்த பின்பு அப்படி கேட்க மாட்டார்கள் என்பதுதான் கருத்து. ஞானம் கைவரப்பெற்ற ஒருவன் இரவாமை வேண்டும் கேட்க மாட்டான். ஆகவேதான் மெய்ஞானிகள் எல்லாம் தெளிவாக நமக்கு பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்னும் மறவாமை வேண்டும் என்று மிக தெளிவாக நம்முடைய அம்மையார் அவர்கள் சிவபெருமானிடத்திலே வேண்டுதலை வைக்கிறார்கள். அதே போல திருவள்ளுவர் நாயனாரும் சொன்னார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. திருவள்ளுவர் இன்னொரு சொல்றார், மிக அருமையாக சொல்கிறார், சிவபெருமானிடத்திலே நீ முதற்கடவுள் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, சிவன் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, அவரிடத்திலே நீ விண்ணப்பிக்க வேண்டியது பிறவாமைதான். ஆகவே சொன்னார் மிக அருமையாக அவர், பிறவாமை வேண்டும், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றார். ஆகவே அப்பேற்பட்ட அந்த பிறத்தல் தன்மையை மிக தெளிவாக திருவள்ளுவர் மிக ரத்தின சுருக்கமாக இரண்டே வார்த்தையில் கூறினார், பிறப்பு என்னும் பேதமை. பிறப்பு என்னும் பேதமை அது இருக்கணுமா போணுமா? அது சொன்னார், பிறப்பு என்னும் பேதமை நீங்க, அது நீங்க வேண்டிய பேதமை, உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. பிறப்பு என்னும் பேதமை நீங்க நீ என்ன செய்யணும்னாரு, சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. ஆகவே உண்மையான அறிவு என்பது இந்த பிறப்பை பேதமை என்று கண்டு அந்த பேதமையிலிருந்து நீங்குவதற்கு அந்த செம்பொருள் துணைதான் வேண்டும் என்பதையும் உணர்வதுதான் அறிவு. எது பேதமை எது அறிவு என்பதை ஒரே குரலிலே மிக தெளிவாக நமக்கு விளக்கி காட்டினார். இதற்கு உரை எழுதிய பரிமேலழகர் மிக அருமையாக சொல்லுவார், பிறப்பு என்னும் பேதமை எனவும் சிறப்பு என்னும் செம்பொருள் எனவும் காரியத்தை காரணமாக உபசரித்தார் என்று அவருக்கே உரித்தான தர்க்க பரிபாஷையிலே அவர் பேசுகின்றார். ஆகவே இந்த நுட்பத்தை உணர்ந்து கொண்டாலே போதும், நான் சொன்ன அத்தனை செய்திகளையும் தொகுத்து ஒரே ஒரு கேப்சூல் மாதிரி சொல்லிட்டார் இந்த குரல்ல. மிக அருமையாக, பிறப்பு என்னும் பேதமை, அந்த பேதமை நீங்க வேண்டும், அது நீங்க வேண்டும் என்று சொன்னால் சிறப்பாகிய செம்பொருள் அது சிவம், அந்த சிவனுடைய திருவடிதான் அதை நீக்க முடியும் என்பதை மிக தெளிவாக சைவ சித்தாந்தம் பல சாத்திரங்களிலே பல நூல்களிலே பல உபதேசங்களிலே வலியுறுத்திய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரே குரலிலே நமக்கு அருளி செய்து விட்டார் திருவள்ளுவர் நாயனார் என்றால், அந்த நாயனார் என்ற பெயருக்குரிய அத்தனை சிறப்புகளையும் பெற்றவர் என்பதை அவருடைய சொற்சுருக்கம் ஆனால் பொருள் பெருக்கம். திருவள்ளுவருக்கே உள்ள சிறப்பு என்ன, சொற்கள் சுருக்கமாக இருக்கும், பொருள் பெருக்கமாக இருக்கும். ஆகவே சொற்சுருக்கம் பொருட்பெருக்கம் என்கின்ற வகையிலே ஏழே சீரிலே மிக அருமையாக நமக்கு எடுத்து கூறிவிட்டார் என்பதை நோக்கும் பொழுது நாம் இதுகாரும் சிந்தித்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு வலுப்பெறுகின்றன என்பதையும் கூறி, திருவள்ளுவர் நாயனார் அவர் நாயனார் என்பதும் சைவ மெய்ஞானிதான் என்பதும் அவர் வலியுறுத்திய கருத்துக்கள் எல்லாம் சிவாகமங்களின் அடிப்படையிலேயும் முப்பொருள் அடிப்படையிலேயும் தான் கூறியிருக்கிறார் என்ற உண்மையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.

0: பயணம். சைவம் டாட் காகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பள்ளி எழுச்சி. வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: யாழினர் ஒருவார் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால் துன்னிய பிணை மலர் கையினர் ஒருவால் துவள்கையர் அழுகையர் தொழுகையர் ஒருவால் சென்னியிலஞ்சலி உப்பினர் ஒருவால். இதான் அவர் கண்ட காட்சி. அதுக்கு மேல தன்னுடைய நிலையை சொல்ற. முதலிலே சொன்ன நான்கு வார்த்தை ஆன்மாவானது புறக்கண்ணால் கண்ட காட்சியை மட்டும்தான் சுவாமிகள் சொன்னார். அதற்கு மேலே அகக்கண்ணாலே வடிவாதக பெருமான் பார்ப்பதை அதற்கு அடுத்து அடுத்து சாங்கார்கள். நான் இளவரசோட காட்சியில் இருந்த போது சொன்னேன், நீங்க கொடுக்கறத பூஜையில மட்டும்தான் சாமி வைக்க முடியும். என்ன பண்றது, விலை ஏறி போச்சு. பூஜையில தான் இருக்க முடியும். சமாஜ பதிப்புகள் தான் படிக்கணுன்ற எண்ணம் வரும் புத்தகத்தை. இப்ப அதே மாதிரி எல்லா பதிப்புகளும் அவன் திருப்பண தாழ் போட்டிருக்காங்க, எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு சபா கொடுத்துருக்காங்க, படிக்க முடியமாட்டேன். இன்னிசை வீணையர் ஒருபால். சுவாமிக்கு பிடித்தமான இசையே வீணை, பிடித்தமான இசையே வீணை. வீணை நம்முடைய இல்லங்களிலே வீணை இருக்கான. குடந்தை சுந்தரேசர் பன்னாராச்சி சுந்தரேசர் தேசிகர் எழுதியிருக்கிறார், நான் கேள்விப்பட்டதும் படித்ததும் வீணை எங்கே இருக்கிறதோ எட்டு திருமகள் அங்கே வாசம் பண்ணுகிறாள் என்பதை எல்லா சங்கீத குறிப்பும் தெரியப்படுத்துகிறது. வீணை யாரார் வாசித்தாங்க? சூப்பர் இல்லையா? ஓழொரு பதிகத்தில் ஞானசம்பந்தர் சொல்வார், நரி ஞாபகம். ஓழொரு பதிகத்தில் ஞானசம்பந்தர் சுந்தர திருவானவாய் பதிகத்திலும் சொல்வார், கையில் அனல விட்டார் என்ற பதிகத்தில் வீணை. மணிவாசக நிறைய சொல்வார், இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. வீண அவ்வளவு உயர்ந்த. அப்ப இப்ப இப்ப எந்த கோயில்லையாவது வீண வசிச்சிருக்காங்களா? புதியில மரபு மாறி போச்சு. இன்னிசை வீணையர் இன்னிசை யாழினர் இன்னிசை தோத்திரம் எல்லாத்துக்கும் அந்த இன்னிசை. இன்னிசை வீணையர் ஒருவால் இன்னிசை யாழினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால். இது இல்லாத பிரச்சனை. அந்த வரிக்காக 400 புத்தகங்களுக்கு மேல உரைகின்றிருக்காங்க நம்ம பெருமக்கள். இருக்குன்றது அதுல வடமொழியில கிடையாது, தமிழ்ல தான் இருந்தது என்று ஒரு காரார் கொள்கை. இப்ப நாம அந்த இடத்துக்கு நாம போக வேண்டாம். இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால். தோத்திரம் எம்பினர் ஒருவால் என்ற ஒரு வரியைத்தான் மணிவாசகர் காலம் பிந்திய காலம் என்று உரையாசிரியர்கள் உரை ஒடுத்துவிட்டார். தோத்தரம் மணிவாசகருக்கு முன்னாடி இருந்திருக்குது. அப்போ அது ஞானசம்பந்தர் தோத்தரமாக இருந்திருக்கும், அப்பர் திருமான் தோத்தரமாக இருந்திருக்கும், காரைக்கால் அம்மையார் தோத்திரமாக இருந்திருக்கும். எனவே தோத்திரம் என்பது திருமறை சொல்லாட்சியே. எனவே மணிவாசகருடைய காலம் மூவர் காலத்துக்கு பிந்தியது என இருக்கலாம் அப்படின்னு ஒரு தேவையில்லாத விஷயம். அதுதான் சாமி கேட்டாங்க, சாமிகள் காலத்திலேயே இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நீ என்ன பண்ண பெரிய விஷயம். இன்னிசை வீணையர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால். கருவறைக்கு முன்னால் நிற்கிறார் கிண்டமாலர் கண்ணி துன்னிய பிணை மேலர் கையினர் ஒருவால். இது சரியை நிலையிலே அமைந்தவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து சொல்ல அடுத்து சொல்றது துன்னிய பிணைமலர் கையினர் ஒருவால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருவால். சரி சொன்ன உடனே கிரியை உடையவர்கள் அடுத்த பக்கமா, யோகம் உடையவர்கள் அதற்கப்பாலும், ஞானம் உடைய அழுகையர் கடைகியுமாகத்தானே மணிவாசக பெருமான் சரியை தெரியையாளர்கள் கிரியையாளர்கள் யோக நெறியாளர்கள் ஞான நெறியாளர்கள் நால்வரை நெறிப்படுத்தி சன்னிதானத்துல காட்டி. இது ஒரு விதந்த அற்புதமான தொழுகையர் ஒருவால் ஆண்டவரே சாமி வெளியில போகுது, பார்த்த உடனே நம்ம எத்தனைதான் நம்ம கையில இருந்தாலும் அவனை தொட வேண்டும் என்ற எண்ணம் ஆன்மாவுக்கு இருந்து பத்தியா, அது உயர்ந்த எண்ணம், உடனே தலைவரை நம்ம வணங்கணும்னு எண்ணம் வந்தது. தொழுகையர்னு சொல்லிட்டாரு, மறுபடியும் இன்னொரு வரியில தொழுகையர் சொல்ல போறாரு. அந்த தொழுகையருக்கு என்ன அர்த்தம், இந்த தொழுகையருக்கு என்ன அர்த்தம்? முதலிலே தொழுகையர் புறவடிவிலே இருந்த ஆண்டவரை தொழுதவர்கள், கடைசியில ஒரு தொழுகையர் சொன்னார் அவர்கள் உயர்ந்த நிலையிலே ஆணவ மனம் அற்ற நிலையிலே இருக்கின்ற ஆன்மாவாகியவர்கள் இறைவனை கண்டவுடனே ஞானத்தால் கேட்டவுடனே தன்னை மறந்த நிலையிலே சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒருவால் துவள்கையர் அழிகையர் தொழுகையர் அஞ்சலி உப்பினர் துவண்டு போகிறான். இறைவனை பார்த்து துவண்டு போகிற நிலைன்னா அது எப்படி என்ன, உடம்பிலே இருக்கிற எல்லா உறுப்பும் ஆடி போய் நம்மளை பார்த்த அப்படியே ஆடிப்பட்டுல, இது துவள் துவழுது. இது எல்லாருக்கும் வருமானா வராது. சிவம் நேராக எந்த ஆன்மாவுக்காக தலைப்படுகிறதோ அந்த ஆன்மாவுக்கு மட்டும், அந்த உயிருக்கு மட்டும்தான் துவழுதல் வரும். மதுரையில ஒரு பெண் சிவகோத்திரத்தில் உயிர், அவங்க தாயார் இல்லை தந்தையார் வளர்த்துவர் வசதி இல்லாத குடும்பம். அந்த பெண்மணி சிவமணி சிவபக்தி. ஒரு நாள் அவருடைய இல்லங்களிலே ஒரு வைஷ்ணவர் வந்து பிச்சை எடுக்கிறார், வசதி இல்லாத ஒரு வைஷ்ணவர். பிச்சை எடுத்த உடனே இவர் எட்டி பார்க்கிறாரு, இந்த பெண்மணியினுடைய தந்தையார் யாரப்பா நீ? நான் வைஷ்ணவன் தான். எங்க இருக்கிற? நான் கள்ளழகர் கோயில வாசல்ல. உனக்கு யாரும் கிடையாது, எங்க அம்மா ஒண்ணு நான் ஒண்ணு தாயாருக்காக பிச்சை எடுக்கிறேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? வசதி இல்லை, யாரும் பெண் கொடுக்க மாட்டேன். இவர் என்ன பண்ணாரு, தன் மன மகளை கூப்பிட்டாரு, கௌரி இங்க வாங்கினாரு. என்னப்பான்னா, உன்னை இவனுக்கு கன்னிகாதானமாக திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி உத்தரவு கொடுத்து அந்த வினாடியிலே தாலி பூட்டி அவனை அவன் அவளை அவனோடு அனுப்பி வைத்தா கள்ளர்களுக்கு. நடந்த வரலாறு அந்த அம்மாவுக்கு. அங்க போன உடனே அவங்க அம்மா பார்த்தாங்க, வைஷ்ணவருடைய அம்மா. அந்த அம்மா முத்திரைகள் எல்லாம் பெற்றவர். டேய் யாரா இது பெண்ணா, அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு என்ன கோத்திரம் இது, சிவகோத்திரம்னு அவங்க அப்பா சொன்னார். அட பாவி, நமக்கு குடிச்சுதுரா செஞ்சிருது. சரி, அவளை கொண்டு போய் மாட்டு தொழுவமா பார்த்து வை, கூடத்துக்குள்ள இட்டுன்னு வராத, நான் சாலிக்கிராமம் பூஜை பண்றேன். இவர்களுக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய சவால் தான் சரபம், பாம்பன் சாமிகளுடைய சரபம். இது சாதாரண பாம்பு நினைச்சிடாதுற, மிகப்பெரிய பாம்பு பாம்பு நினைக்கிறார் சரபம். அந்த பெண்மணி ஒரு நாள் வெளியில போயிருந்தார், ரத்தன சுருக்கம் நான் 4 மணி நேரம் சொல்ற கதை, ரத்தன சுருக்கம். இவனும் வெளியில போயிருந்தார். இந்த பெண்மணிக்கு சிவபூஜை பண்ற பழக்கம், பசுமாடும் கன்றும் கட்டுகின்ற ஆப்பியிலே கொண்டு போய் அந்த ஆப்பையே சிவமாகத்தானே வழிபட்டு இந்த பெண்மணி சிவபூஜை பண்ற. இவ அழுகுற, நான் மதுரையில் இருந்தபோது தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு சோறு கொடுத்திருந்தனே, ஒருத்தரும் இங்க வரமாட்டேன்றாங்க. சிவபெருமான் பார்த்தார், இந்த பெண்மணி அழுகிறா இல்லையா, இந்த அழுகைக்காக நாம் எங்கே கண்ணீர் தாரையாக நினைந்து இறைவனை வணங்குகிறோமோ இறைவன் வெளிப்படும். நீங்க தனியா கோயில்ல உட்கார்ந்து சிரிச்சு நின்னீங்கன்னா யாரும் வளம் வரமாட்டாங்க. ஈவோ கிட்ட போய் சுத்தி வரது பயமா இருக்கு. நீங்க தனியா அழுது கொண்டிருப்பீர்களே, யாரும் கேட்க மாட்டேன். அது ஆன்மாவினுடைய உயர்ந்த லட்சணம். இந்த பெண்மணி அழுகிறாள், சுக்கநாதா நான் சிவபூஜை பண்றவர், தினந்தோறும் ஒரு சிவனடியாரை பார்க்காமல் நான் தண்ணீரும் அருந்துவதில்லை, என் வினைப்பயன் காரணமாக வேறு ஒருவருக்கு கோத்திரமல்லாத ஒருவருக்கு என் தந்தையார் என்னை அடித்து விட்டார். ஓர் சிவனடியாரை பார்க்காமல் என் மனம் வேதனைப்படுகிறது. ஓர் சிவனடியார் தமை காண பெறாமல் என் கண் மாசுபடுகின்றது. ஓர் சிவனடியார் தமை காண பெறாமல் என் கண் மாசுபடுகின்றது அப்படின்னு அழுதானா சுவாமி சுக்கநாதர் புறப்பட்டு நேரா இந்த மாமியாரும் கணவனாரும் இந்த அம்மாவை உள்ள பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டார். சிவனடியார் வந்து கதவை தட்டுறார். இந்த பெண்மணி ஓடி வந்து பார்த்தா அப்பதான் தெரியுது வெளியில அம்மா மாமியார் கூட்டிட்டு போயிருக்கார். சாமி நீங்க சிவனடியார் இப்பதான் நான் பாக்கிறேன், எங்க மாமியாரும் கணவனாரும் கூட்டிட்டு போயிட்டாங்களே, நான் உங்களை எப்படி உள்ள கூப்பிட்டு சாப்பாட போறேன். பெண்மணி நான் அட்டமா சித்திகள் எல்லாம் கைவரப்பெற்ற சிவஞானி நானே, நான் எங்க ஊர்ல கல்யாணிக்கே நான் கரும்பு கொடுத்தவன், நீ உத்தரவு கொடுத்தீனா நான் பூட்டுல கைய வச்சேன்னா பூட்டு தானா விலகி ஓடுது, கல்யாணிக்கு கரும்பு கொடுத்து உத்தரவு சாமின்னா சாமியார் உள்ள வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த அம்மா இலைகள் எல்லாம் பரிமாறி அடியார்களுக்கு அண்ணம். உலகத்திலேயே எது உண்மைனா சிவனடியார். நேற்று எங்க சதானந்த அண்ணாவும் அமிச்சிவாயமும் மற்றவர்கள்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு இருந்து மகேஸ்வர பூஜை நல்லா சாப்பிட்டு போங்க, இன்னும் என்னமுடைய போதாத வேலை மைத்துனருடைய மகனுக்கு பொன் பார்க்கிற வேலை, அதுவே எல்லாரும் கத்தின்னு இருந்தாங்க. இவ்வளவு லேட்டா என்ன பண்ணிங்க, நான் அவர் மேல ஒரு வழக்கு சொல்லி சதானந்த அழைச்சி போயிட்டாரு, நான் ஒண்ணும் பண்ண முடியல. மகேஸ்வர பூஜை மிக முக்கியமா பரிமாறினாள். எல்லாம் பார்த்த பிறகு இவர் சாமி ஒருபடி சாப்பிட்டு உள்ள சாப்பிடுறாரு. இவருடைய வடிவமானது வயோதிக வடிவம், வாலிப வடிவமா திரும்பி இந்த பெண் பார்க்க, மாமியாரும் கணவனாரும் ஏற்கனவே மேல சந்தேகப்படுறோம், நீங்க சாமி இப்படி புதியவரா வந்தீங்க, இவ்வளவு இளமையா மன்மதன் மாதிரி மாறிட்டீங்க, நான் மாறலம்மா, உன்னை பார்த்தவுடனே என் உடம்பு அவ்வண்ணமாக மாறியதுன்னு திருக்கோவையார்ல ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க, வறுமையான பாட்டு. கோம்பி கண்டஞ்சி ஒதுங்கி மேயா குஞ்சரம் கோழி கிழைக்கும் புதமான பாடல், சிவஞானிகளுக்கு அறிவுறுத்துவதற்காக அமைந்த பாடல். மாமியார் இந்த பெண்ணுக்கு பயம் வந்து மாமியார் வந்துட்டாங்களே, இந்த யாரோ ஒரு வாலிபனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருக்கிறாங்க, எங்க நீங்க துறவியா வந்தீங்க, வயோதிகரா வந்தீங்க, இளமையா மாறிட்டீங்க, எங்க மாமியார் வந்துட்டாங்களே, நான் என்ன பண்றேன், நீ கவலைப்படாத, போய் நீ கதவை திறந்த, கதவை திறந்தா கதவை திறந்த உடனே மாமியாரும் கணவனாரும் உள்ளே நுழைகிறாங்க. பரஞ்சோதியார் திருவிளையாடல் இங்க சாமி என்ன பண்ணார், குழந்தையா மாறிட்டார், சின்ன குழந்தையா. இறைவன் குழந்தையானது மூன்று பேருக்கு தான், ஒன்று வல்லாள மகாராஜனுக்கு குழந்தையானார், வல்லாள மகாராஜாவுக்கு குழந்தையா, பக்த கௌரிக்கு குழந்தையானார், பாம்பன் சுவாமிகளுக்கு குழந்தையா. எதைய ரோபரி ஆச்சு, உலகத்துல எல்லா நிகழ்வும் பாம்பரணிகளா இருக்கு அமைஞ்சு, இந்த மூணு பேருக்கு தான் இறைவன் குழந்தையான, ஒன்னு வல்லாள மகாராஜா, அதற்கு முந்திய யுகத்துல பக்த கௌரிக்காக இறைவன் குழந்தையா மாறினா, இரண்டாவது வல்லாள மகாராஜனுக்கு குழந்தையா மாறினா, இன்னொன்று ராவணனுடைய மனைவியாகிய மண்டோதரிக்கு இறைவன் குழந்தையா போனா, நான்காவது பாம்பன் சுவாமிகளுக்கு இறைவன் குழந்தையாக. சுசீந்திரத்தில் அனுசியா காட்சி கொடுப்பதற்கு முன்பாகவே மண்டோதரிக்கு இறைவன் குழந்தையான, ராவணனுடைய தவம் மண்டோதரிக்கு குழந்தையாக காட்சி. இந்த பெண்மணி உடனே உள்ளே வருகிறாள், யாரம்மா அது, யார் அது குழந்தை, பக்கத்து வீட்டு மாமி இங்க வச்சுட்டு குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன் அவ ஒண்ணான் இங்க விட்டான், அதுக்குள்ள பக்கத்து வீட்டுல இருந்த மாமி அவ குழந்தைய எடுத்துக்கிட்டு உள்ள வர்றான், இந்த குழந்தை இருக்குது, அதிசயமா நடந்தது. மாறி இந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த பெண் பட்ட வேதனையை பரஞ்சோதியார் சொல்கிறார், துவள்கயர் துவள்கயர் துவள்கயர் என துணிந்து நின்றாள். ஆச்சரியமான விஷயத்தை பார்த்த உடனே உடம்பு பதபதைத்து போகிற நிலைக்கு தான் துவள்கிறார் மணிமொழியார் பார்க்கிறார், இன்னி யாழினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால் துந்திக பிணை மலர் கையினர் ஒருவால் துவழ்கையர் அப்புறம் அழுகையர் அப்புறம் துவழ்கையர் அழுகையர் தொழுதையர் தொழுகையர் தொழுகையர் அழுகையர் ஒருவால் எல்லாவற்றுக்கு மேலாக ஆன்மா ஞானத்திலே இருந்து இறைவரை வணங்குகிற சென்னியில் அஞ்சலி சென்னியில் என்று சொல்லுகிற போது அறிவினாலே ஆண்டவனை தொழுகின்ற நிலையை அடைந்த ஆன்மாக்கள்னு பழைய உரை இருக்கிறார். அறிவினால் ஆண்டவன் நாம எப்படி வணங்கணும்ன்றத அருணகிரியார் என்ன சொல்றாரு, ஆண்டவன் இங்கே இருக்கிறான்னு சொல்றாரு அருணகிரியார். மயிலாப்பூர்ல திருச்செந்தூர்ல விராலிமலையில பழனியில இங்கெல்லாம் இல்லன்ட்ட, அங்கெல்லாம் இல்லை, அது புற அடையாளம். அறிவூதியில சொல்றார், அறிவொன் அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற விரான். அறிவொன்று உங்களுக்கு எல்லாருக்கும் அனுமதி ஒரு சொல்லி பாருங்க, அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அறநின்ற விரான். இது இவ்வளவு நாலு வரியை நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாதுன்னா மாமன் சுவாமிகள் அறிவுக்கறிவையே இறை சத்துருவம் ரொம்ப எளிமையாக்கி கொடுத்தார், டேப்லெட் மாதிரி கொடுத்துட்டார். இவ்வளவு பெரிய பாட்டில நீ எப்படி எந்த காலத்துல தெரிஞ்சுக்க போற, அது ஆகாது. அருணகிரியார் சொன்னார், அறிவன் தரணின் அறிவார் அறிவில் விரிவன் தரணின் விரான். விரான் என்ற சொல்லுக்கு பிரியான் என்றது நம்ம விட்டு பிரிய மாட்டான். எப்போ பிரிய மாட்டான், ஆன்மா அறிவு சுரூபமாக இருந்தால்தான் பிரிய மாட்டான். அறிவும் சிவமும் இரண்டு என்பார் அவர் அறிவீரார் திருப்பூர். இது திருமூலர்ந்து அருணகிரியார் வாங்கி கொஞ்சம் ரெண்டு மூணு வரியும் சேர்த்துட்டாரு. பாம்பன் சாமிகள் பார்த்தாரு, ஜனங்களுக்கு ஏறாது அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஒரே வரியில சொல்லிடலாம், அறிவுக்கு அறிவே இறை சொத்துரு. இன்னொரு இடத்துல திருப்பூர்ல சொன்ன, அறிவு திரிமேனி சரணார விந்தம் என்று அடைவேன். இறைவனை ஞானத்தால பார்க்கும். அப்பர் சுவாமிகள் சொல்வார், ஞானத்தால் தொழுவார் நான் உனை ஞானத்தால் தொழுவேனே. ஞானத்தில் இன்னிசை வீணையர் ஒரு பக்கம், இன்னிசை யாழினர் ஒரு பக்கம், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பக்கம், சுன்னிய விளைமலர் கையினர் ஒரு பக்கம், துவள்கையர் அழுகையர் ஒரு பக்கம், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பக்கம். பெருமானே, சரியையாளர்க்கும் கிரியையாளர்க்கும் யோக நெறியாளர்க்கும் காண முடியாது இருக்கின்ற இறைவன் ஞானத்தாலே எனக்கு காட்சி கொடுத்தான் என்பதை திருப்பெருந்துறையில் இருக்கின்ற பெருமானே பள்ளி எழுந்துறார். அதுக்கு அடுத்த பாட்டு பூதங்கள் கூட பாடுங்க. பொக்கிலம் வரவிலும் என நினைப்பூலவோ

0: செஞ்சங்கொள்வயல் திருப்பெருந்தூரை அற்புதமான பாடல். இந்த பாட்டை வைத்துத்தான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் குமாரசுவாமியத்துல முதல்வன் புராண முடிப்புல ஒரு பாடல் எழுதியிருப்பார். அது என்னன்னா, இதுல இருந்து எடுத்துதான் சாமி இதை மணிவாசகர் சொல்லி இருக்கிறார், அதன்படி எடுத்திருக்கேன். நடந்திடா நடையான் சாமிக்கு லட்சணம் சொல்ல, நடந்திடா நடையான் செவியங்கடும் உடையோன் பிறவாதே அக்கை துறந்தான் புறவாதமே நியன். சாமி எழுதுகிறார், இங்க சொன்னார், பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் நல்லால் போக்கிலும் வரவிலும். நம்மதான் போறது வர்றது, நமக்குதான் போறது வர்றது. பட்டத்தார் செல்வார், சுடுகாடு நம்மளை பார்த்து பயந்துட்டு இந்த ஆள் எத்தனை தடவை கொடுத்தனாலும் வந்து கொளுத்திட்டு போறார். பட்டத்தார் சொன்னார், சுடுகாடு நம்மை பார்த்து பயந்து போயிட்டான், இந்த பாவியை எத்தனை முறைதான் இந்த மண்ணை வச்சு கொளுத்தும். அவரும் விடாகண்டன் கொடாகண்டனா வந்து கொளுத்தின்னு கொளுத்தின்னு போறார். இவனுக்காக நான் எத்தனை முறைதான் தோன்றுவேன்னு பூமி தேவி வேதனைப்படுவார். பிரம்மாவும் கையசைத்து விடுவார். பூதங்கள் எல்லா இறைவன் சர்வ வியாபகமாக விளங்குகின்றான் என்பதை விளக்குவதுதான் இந்த பாட்டு. இறைவன் சர்வ வியாபகமாக விளங்க, பூதங்கள் தோறும் நின்றாயின் அல்ல, நின்றாலும் கூட போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ. இந்த பாட்டுக்கு பூதங்கள் தோறும் நின்றாய் என்பது மிகப்பெரிய சைவஸ்தாந்தத்தினுடைய உக்கடி. ஒரு நிமிடம் நேரமானாலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மறந்து போகக்கூடாது. கோயில்களில் குடம் தட்டு ஐந்து பூதமா ஐந்து தட்டுகளும் ஒரு குடம் வச்சு பூஜை பண்றாங்கல்ல, எல்லாரும் பார்த்துருப்போம்ல, அது என்ன உக்கடை? அதனுடைய தத்துவ விளக்கம் என்ன? ஐயா நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, குடம் ஒண்ணு சுத்தி ஒரு தட்டு. சில கோயில்ல தட்டை முதல்ல எடுத்துக்குவோம், சில கோயில்ல கும்பத்தை முதல்ல எடுத்துக்குவோம். கேட்டா எங்க தாத்தா அப்படிதான் பண்ணாரு, ஒண்ணு பண்ண முடியும். இதற்கு அப்பர் சுவாமிகள் தான் நுண்மான் நுழைவுலத்தோடு ஒரு பாட்டு தெளிவு. சோடச தீபாராதனை விளக்கன்னு ஒரு நாள் நீங்க உட்கார்ந்து கேட்டீங்கன்னாதான் நீங்க எங்கேயாவது பண்ற போது ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு கேட்கலாம். இல்லைன்னா எல்லாரும் கும்பிடுற மாதிரி நீங்களும் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் உருவான்னு வந்துட வேண்டும். இந்த தட்டு ஐந்து தட்டுகளை ஒவ்வொன்றா எடுத்து காட்டுவோம். இது கூட இந்த தட்டு, இது இந்த தட்டு முதல்ல, அடுத்த தட்டு அப்புறம், அடுத்த தட்டு இப்புறம், அதன் பிறகு இது என்று முறை வகுத்திருக்கார். இந்த ஐந்து தட்டுகளையும் காட்டிவிட்டு கடைசியா கும்பத்தை காட்டுவார். இந்த ஐந்து தட்டுகள் காட்டுகிற விஷயத்தை அப்பர் சுவாமிகள் என்ன சொன்னாருன்னா, இந்த ஒவ்வொரு தட்டா காட்டுற போது முதல் தட்டு பிருதிவியாகிய மண் போது. ரொம்ப நினைவா இந்த குறிப்பு வச்சுக்கணும். அடுத்தது அப்பு, அடுத்தது தேயு, அடுத்தது வாயு, அதுக்கு அடுத்தது ஆகாசம். அஞ்சு வந்துருது இல்லையா, நிலம் நீர் நெருப்பு காற்று வாயு. இந்த ஒவ்வொரு தட்டு சாதாரண பித்தளை தட்டு தானே, பித்தளை தானே, சில இடத்துல கொஞ்சம் வசதிக்கு தகுந்த மாதிரி வெள்ளியில இருக்கும், அவ்வளவுதானே. இந்த தட்டு முதல் பூதம் காட்டுகிற போது இந்த மண் பூதம் சொல்லுகிறதா, ஆண்டவன் நான் தான். அதுக்கு என்ன ஆணவம் பாரு பூதங்கள். அடுத்த தட்டு சொல்ற போது நீ சும்மா கட, நான் இல்லைன்னா உலகத்துல இல்ல என்று சொல்லி அந்த நெருப்பு தன்னை பிரமித்த வைக்கிறது. அதுக்கடுத்ததா வாயு பூதம், நான் இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லை, நான் தான் கடவுள்னு தான் சைவஸ்தாந்தம் சொல்லுது. சித்தாந்த சமயவாதிகள் இந்த பூதங்களையே கடவுள்னு பாதி பேரு நம்பின்னு இருக்கான், இவனை எந்த காலத்துல திருத்த முடியும்னு வெய்கண்டார் சொல்லுவார். இந்த இவங்களெல்லாம் எந்த காலத்துல திருத்த முடியும்? அதிலும் சமயவாதிகள் ஐந்து பூதங்களை ஏற்றுக்கொள்கிற சமயவாதிகள் யாரும் கிடையாது, ஒருத்தர் தான் பௌத்தன், ஆகாயமே இல்லை, நாலு தான் நாலு பேர். ஆகாயமே கண்ணுக்கு தெரியல, அது போய் இருக்கு, அது இருக்குது. இத பாம்பன் சுவாமிகள் நெஞ்சீர் விருத்தத்துல ஒரு பாட்டு, இந்த பௌத்தனை கண்டிச்சு ஒரு பாட்பாடு, பௌத்தர்களை கண்டிச்சு பாடு. இப்ப இந்த ஐந்து பூதங்களும் சொல்ற போது நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கிறான். இது கடவுள் இல்லைன்னு அப்பர் சுவாமி பக்கத்துல இருந்து சொல்றாரு. மண்ணல்லை விண்ணல்லை வலயமல்லை ஆகாசமும் அல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல இந்த ஐந்துக்கு மேல ஒரு பிரகாசமாகி இருக்கிற ஒளி வடிவம் இருக்கிறது, ஆனாலும் பெரியோ நீயே என்று சொல்லி அந்த பூரண கும்பகலத்தை காட்டலாம். அப்பர் சுவாமி தேவாரம் இல்லைன்னா இது இந்த காலத்துல நமக்கு தெரிஞ்சு, தேவாரம் தாண்டகது மண்ணல்லை முதல்வரி, மண்ணல்லை விண்ணல்லை வலயமல்லை ஆகாயமல்லை ஆனாலும் பெரியோ இல்லை. இப்பொழுது பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் நல்லால் போக்கிலன் வரவில்லை, போக்கும் புணர்வும் இல்லா புண்ணியனே. எல்லா தேவர்களும் பிறந்தாங்க, சாமி பிறந்தார்னு இறந்தார் இந்த வார்த்தைக்கு வழி. அப்ப அவனும் நாம் உண்ணாடுவதே போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர்கள் கீதங்கள் சொல்லி பாடுதல் ஆடுதல் அல்லால் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அந்த குறிப்ப இறைவா உன்னுடைய தேவாரங்களை பாடிக்கொண்டோ மற்றவர்களை பாடிக்கொண்டோ ஆடிக்கொண்டு இருந்தார்களே தவிர உன்னை கண்டார்களா? கீதங்கள் பாடுதல் அல்லால் உன்னை கண்டறிவாரை யாம் கண்டு, ஏ இறைவனை அனுபவ உணர்வினாரே மற்றும் உணர முடியுமே தவிர, ஞானத்தால் உணர முடியுமே தவிர வேறொன்றாலும் இறைவனை நமது நுண்மான் நுழைவலன்களுக்கு வெளியே விளங்காது புரிந்து கொள்ள முடியாது என்பதை குறிப்பிற்காட்ட பெருமான் இந்த பாடலை பாடி பள்ளி எழுந்தருளார். அது கட்டு பப்பர வீட்டிருந்து உணர் நின்னடியார் பந்தனை வந்தரு தாரும் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயசோள் மைப்பூரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் இந்த பிறவி அறுப்பதற்காகவே இந்த மண்ணுலகத்துக்கு வந்தவர்கள் எல்லாரும் இந்த பிறவியை நீக்குவதற்கு தான் சுவாமி அங்கிருந்து அனுப்புறார். ஆனா இங்க வந்த பிறகு வினை கூடும். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவாங்க, என் மேல தவறு ஒன்றுமில்லை, நீ அங்கிருந்து வான்னு சொன்ன, அப்ப இங்க இருக்கிற நிகழ்ச்சியில நான் இந்த மழையில நான் நனையாம நான் எப்படி இருக்க முடியும்னு கேட்டார். என்னை இங்க வாங்கன்னு சொல்லிட்டீங்க, இங்க வந்த பிறகு நீங்க மழையும் உண்டாக்கிட்டு அந்த மழையில ஏன் நினைஞ்சேன்னு கேட்டா என்ன அர்த்தம் என்ற குறிப்பு நயம் தோன்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிறு புள்ளிருப்பூருக்கு அருகாமையில் இருக்கிற தலத்துக்கு வர்ற போது இறைவனை கேட்கிறார், என் மீது தவறு ஒன்று இல்லை, நீங்கதான் இந்த கைலாயத்துல இருந்து வாங்க, நான் பாட்டு சிவனே அங்க இருந்தேன், நீங்க நான் அப்படியே இருந்திருக்கலாம் இல்லையா, நீ கீழே போன்னு என்ன காரணம்ன்றது கேட்ட போது ரகசியமாக தீதிலா திருத்தொண்டர் தொகை தர போதுவான் அவர் மேல் மனம் போக்கி காதல் மாதரும் காட்சியில் நண்டினான். நான் மட்டும் நம்ம வந்திருக்கலாம், என்னோட ரெண்டு பொம்பளை ரெண்டு அம்மாவையும் சேர்த்துக்காரு. சுந்தரர் கேட்கிறார், அவர் இந்த உலகம் மாயிலே இருந்து விடுபடுவதற்காகவே இறைவன் நம்மை அனுப்புகிறான், ஆனால் வினை காரணம் பற்றி ஆன்மா வினையை தேடிக்கொள்ளும். ஒப்பர வீட்டிலிருந்து உணர்வு நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்தியல்வில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. இதுவரையில திருப்பெருந்துறையில சாமி வந்து இறைவன் மணிவாசகருக்கு ஏகாந்த காட்சியைத்தான் காட்டினான். இந்த பாட்டுல அம்மையப்பரா காட்சி அணங்கின் மணவாளா அம்மையப்பரா காட்சி செப்புறும் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து
1: எம்மை ஆண்டு அருள்.
0: இந்த பிறவியோடு என்னுடைய வேலை முடிஞ்சு போகும்.
1: அருள்பிரியார் சொல்வார், இவ்வளவு கடல் மணலை அளந்தாலும் அளந்தாலும் பிறவியை அளக்க முடியாது.
0: பிறவி அச்சா ஆன்மாவிற்கு தலைப்பட வேண்டுமே என்ற குறிப்பை சுவாமி இங்கே உள்ளே விதந்தோதி ஜாக்கிரதன். இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமானே, நீ எழுந்தருள வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய திருவருள் நோக்கம் அடியேனுக்கு இந்த பிறப்பு ஒழிவதற்காக மெய்ப்பூறு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வந்து வணங்குகின்ற இந்த மண் பூமியிலே நீங்கள் அம்மையப்பராக எனக்கு காட்சி கொடுத்து இந்த பிறவியை இத்துடன் ஒழித்திடல் வேண்டும்.
2: விண்ணப்ப நமக்கு நேற்று சொன்னபடி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கிடக்கடன்னு சொல்றேன். கேள்வியும் சொல்லி பதிலும் சொல்லணும்னு சொல்லிருக்கா. நாளைக்கு வந்து துர்கா பஞ்சரத்தத்தை நாளைக்கு சொல்ல போறோம். இந்த ரெண்டு விஷயம் நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒன்று வந்து சூரியன் மேற்கேந்து கிழக்க வருது, ஏன் தெரியல, வராரா வல்லையா, இதெல்லாம் பத்தி நாளைக்கு பேசுவோம். இந்த துர்கா பஞ்சரத்னம்ங்கிறது மகா பெரியவா. ஒரு நாள் அவருடைய குரு ஆராதனை இன்னைக்கு என்ன வேற அதுல பிராமணாலா நிமந்திரணம் பண்ணியிருந்தா, நான் அங்கே போயிருந்தேன். பெரியவா ஆராதனைன்னா அது ஒரு மணிக்கு தான் வஸ்திரம் கொடுக்க சொல்லுவா, அது வரைக்கும் வேதாந்த விசாரம் நடக்கும். ஒரு மணிக்கு அங்கே போய் வஸ்திரம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கூப்பிட்டார், அங்கே போனேன். இந்த தேனாம்பகத்தில் ஒரு கால் குளத்துக்குள்ளே, ஒரு கால் மேலே அப்படி உட்காந்துருக்கா பெரியவா, ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த துர்கா பஞ்சரத்னம் வந்ததான் இன்ட்ரடக்ஷன் சொல்லி ஆகணும். கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டுனார், ஒரு பேனா பென்சில் எடுத்துன்னு வர சொல்லுனார். சார் தான் அங்கே எல்லா ஒருத்தரும் கொண்டு கொடுத்தான். நான் எனக்கு பேனா பென்சிலாக வச்சுருக்கேன், இங்கே ஒன்று கேட்டால் ஒருத்தர் கொடுக்குறார். செல்ஃபோன் இல்லைன்னா ஊரில் இருக்கிற செல்ஃபோன்லாம் என்னது தானே, அதனால கொடுத்தான். இங்கே உட்காருன்னார். பிராமணாள்லாம் வேஷ்டி கட்டுன்னு இங்கே தயாராகிடுது. 32 பேரில் ஒரு பேர் இல்லைன்னு எப்படி அங்கே போய் பரிசோதனை பண்ணுறது? பெரியவான்னா ஒன்றும் சொல்ல மாட்டார். உட்காருன்னார். அவர் அப்படியே உட்காந்துட்டார். தே என்ன எழுதினேன், இதில் என்ன ஸ்லோகம் வருதோ ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லுவார். சில இடத்துல அந்த வார்த்தையினுடைய மீனிங்கை சொல்லி வார்த்தை சொல்லுவோம். பார், சினானி வந்து நான் ஒன்று சொல்லுவேன். எப்படி எழுதிண்டே வந்தால் அஞ்சு ஸ்லோகம் வந்துடுது. எப்படி ஸ்லோகம் வந்தது? ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது, இந்த வார்த்தையை நான் குறிச்சுட்டே வரணும், டக்குன்னு இது வந்துடுத்து. நாலு ஸ்லோகம் வந்துடுத்து, எழுதிண்டே போனேன். பாக்கியெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். அஞ்சாவது ஸ்லோகம் பண்ணணும், பஞ்சரத்னமாக இருக்கணும், நீ இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணுன்னு இறங்கிட்டேன். நான் உடனே பெரியவா நமஸ்காரம், எனக்கு உரைநடை தான் வரும், செய்யுள் வராது, அதனால பெரியவா சொன்ன ஸ்லோகம் நான் பண்ண முடியாதுன்னு. இல்லை இல்லை, நீ யோசிச்சுட்டே போ. அதுக்குள்ளே ரெண்டு மூணு பேர் வந்துவிட்டான். பிராமணாலாம் காத்துட்டுருக்கா, பிராமணாலாம் காத்துட்டுருக்கா, இருக்கட்டும் வந்துட்டா பெரியவா. சரி, நாலு மணிக்கு இதை என்ன அனுப்பிச்சா, நான் பெரியவா சொன்னாங்கிறதுக்காக ஏதோ இந்த உபனிஷத் சாரம் அது ஸ்லோகம் கல்பனை பண்ணிட்டேன்னு. ஒன்றும் வரல, ஸ்லோகமாக வரல. அங்கே போய் சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிட உட்காந்துட்டா ஒரு பிராமணாலாம் நான் உட்காந்துருக்கேன். பெரியவா என்ன பண்ணா, அப்படி வெளியில் வந்தேன். ஸ்லோகம் இது விட்டுனால என்ன சார் கேள்வி? எனக்கோ பசி பிராணம் போடுறது. இங்கே நாலு மணிக்கு காத்தாலேருந்து தீர்த்தம் கூட குடிக்காமல் நிஜமாக இருந்துருக்கோம். இந்த சமயத்தில் இவர் சொன்னதை எழுதுறதுக்கே எனக்கு சரியா இல்லை. எனக்கு நான் முன்னாடியே சொன்னேன் பெரியவா, எனக்கு வரலன்னு. இப்போ நான் ஸ்லோகம் பண்ணிவிட்டேன், ஸ்லோகம் பூரா சொல்கிறேன், நீ அதை ஞாபகம் வச்சுன்னு சாப்பிட்டோன்னு எழுதுன. எப்படி என்னுடைய அனுகிரகம் சார், என்ன அனுகிரகம் பண்ண? இந்த ஒரு அனுகிரகத்துக்கு நான் 1000 வருஷம் உழைக்க வேண்டாம். சரின்னு கடகடன்னு கடைசி ஸ்லோகம் சொன்னார். என்ன சொன்னார்? பிரம்ம பிரதிஷ்டா விவிதாமயூரி உபதிஷ்ட கீதான்னு வருது. இது கிடுகிடுன்னு சொன்னார். இன்னொரு தான் சொல்லுங்க பெரியவானு. ஏன்னா ஒரு தரத்தில் நமக்கு வந்து மண்டையில் ஏறாதே. சொன்னார், நைஸாக ஒரு தினசா நான் சாப்பிட்றச்சி இதான் ஆவர்த்தி. சாப்பாடு துச்சியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. அது ஒரு தினசா வந்து எழுதி விட்டேன். இந்த 5 ஸ்லோகம் முடிஞ்சோடனே இதை வந்து கல்வெட்டெல்லாம் வந்து கொடுத்து இதுக்கு வியாக்காரங்கள்லாம் பண்ணோம். அதனால அடியனுடையதான ஒரு கைவரிசைன்னு பேர் அது. அவள் சொல்லி எழுதினது துர்கா பஞ்சரத்னம் என்ன சொல்கிறதுங்கிற சாரத்தோடு நாளைய தினம் பூர்த்தியாகும். இப்போ இந்த க்வெஸ்சன் ஆன்சரை எடுத்துப்போம். சம் ஆஃப் த டவுட்ஸ் விச் நீட்ஸ் யுவர் கிளாரிஃபிகேஷன். வை ஃபிமேல் சுட் நாட் சாண்ட் வேதா, இட் இஸ் Is it should not or need not? இது இப்படி பாரு. Why? இந்த ஒய்ங்கிறதுக்கு நான் எக்ஸ்ன்னு தான் பதில் சொல்லணும். ஸ்திரீகள் வேதத்தை வாயால் உச்சரித்து சொல்லப்படாதுங்கிறாளே சொல்லவே கூடாதா? சொல்லப்படாதா? அதான் ஷுட் நாட் நீட் நாட். நீட் நாட்ங்கிறது சொன்னோமையானால் பரவாயில்லையே விடுவோம். அதனால் ஆல் ஷுட் அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ வித்தவுட் ஃபைல்னு எழுதினாக்க அநேகமாக வருவோம். அதர்வைஸ் யூ வில் பி பனிஷ்டுன்னா தான் எல்லாரும் வருவான். புரியுறது இல்லை, அப்போ கூட வரமாட்டான். செல்வே ஆனதாட்டும் பார்த்துக்கிறேன்னு விடுவான். யூனியன் இருக்கப்புறம் இங்கே ஷுட் நாட் மட்டும் இல்லை, அதர்வைஸ் யூ வில் ஹாவ் பேட் எஃபெக்ட்ஸ். நீ வேதத்தை சொல்றதுக்கு ஏன்னுக்கு நான் சீட்சா வியாக்கியா சாமகாவில் விவரம் அப்புறம் சொல்லணும். இப்போ எனக்கு வேடிக்கையாக ஒன்று தோன்றுறது, இந்த கேள்வி ரொம்ப நாளாக என்கிட்ட எல்லாரும் தொலைச்சின்னு இருக்கா. நான் சரி எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள்லாம் வாங்குவோன்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு நாளைக்கு ரெண்டு பேர் வருவா, அப்புறம் ஒருத்தர் வரமாட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் வாங்குவோ சொல்லித்தரேன்னு எத்தனை பேர் வரையலைங்க? ஆம்பளைகள்லாம் வேதம் சொல்லலாம் சொல்லித்தரேன் சொல்லித்தரேன் நான் மட்ராஸில் கரடியாக கத்தின்னு இருக்கேன். மூணே பேர் தான் வந்துட்டுருக்கா 10 வருஷமாக வடிகால். இப்போ லேடிஸ் எல்லாம் படாதுன்னதுனால வரலாமா வரலாமான்னு கேட்டுருக்காங்க. வாங்குவோன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ண அர்ப்பணம் மஸ்து, இனிமேல் அப்படியே பண்ணிவிடலான்னு தோன்றது. இந்த டெம்பிள் என்ட்ரி வந்ததே இப்படித்தான், எனக்கு சில சமயம் வேகம் ஏறிவிடும். டெம்பிள் என்ட்ரியில் எல்லாரும் உள்ள நுழையலாம்னா சரின்னு சொன்னதுக்கப்புறம் யார் வராங்க? இப்போ குறுக்களே 14 வர 14 இல்லை. நமக்கே இந்த இடத்துல எட்டி பார்க்காதீங்கோ அப்படின்னு ஒரு இடத்துல போர்டு வைங்கோ, எல்லாரும் எட்டி பார்த்துட்டு போவான். திஸ் இஸ் ஹியூமன் நேச்சர். இங்கே யாரும் எட்டி பார்க்கக்கூடாதுங்க, ஒரு போர்டு வைங்கோ, நாளைக்கு எல்லாரும் ஜன்னல் வைங்க, எட்டி பார்க்குறாள் இல்லையா பாருங்க. முதல் காரியம் அதான், should not trespass. இந்த வழியா சைக்கிள் விட்டு போகாதீங்க, trespassers will be prosecuted னு எழுதிருக்கோம். இருந்தாலும் சைக்கிளை விட்டு பார்ப்பாங்க. whenever don't இருக்கோ அங்க டூ பண்ணி பார்க்கறதுங்கிறது நம்ம வேலை. இந்த வேலையை வச்சுக்க கூடாது. இந்த இடத்துல நான் தீர்மானமா சொல்றேன். அதுக்கப்புறம் இதுவே இப்படின்னா திரைவர்ணிகால்னு சொல்றதான பிராமண க்ஷத்ரிய வைசிய த்விஜால தவிர மற்ற பேர் சொல்லலாமான்னு அதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. இவ்வளவுதான் விஷயம். சத்ரியால் வைசியால் சொல்லலாம். அவ க்ஷத்ரியாளா வைஷாலா சந்தேகமா இருக்குன்னா, நீ பிராமணாளா இருக்கானே சந்தேகப்படுற உங்க பேருக்கு வந்துடுத்து. இது வேற க்வெஸ்சன். ரெண்டாவது கேள்வி, த த்ரீ சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேதா ஃப்ரம் அதர் ஆஸ் டோல்டு பி பிரம்மஸ்ரீ மார்க்கண்டேஷாஸ்ரீ சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் பொதுவாக சொல்றேன், வேதங்கிற லிட்ரேச்சருக்கு தனியான பெருமை என்னன்னு கேட்டா, அது அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொன்னாலும் தெரிஞ்சுக்காம சொன்னாலும் பலனுண்டு, அதுக்கு ஸ்வரம் உண்டு, அதுக்கு விசேஷமான ஒரு தெய்வத்தன்மை உண்டு. மூணு ஃபீச்சர் சொன்னார். இவ்வளவுதான். அது மறுநாள் இவரும் டெவலப் பண்ணார், நாகராஜ சர்மா. த மெயின் டிஃபரன்சஸ் இன் கிராமர் யூஸ்ட் இன் வேதா ஃப்ரம் அதர்ஸ். வேதிக் கிராமருங்கிறது ஸ்பெஷலாக ஒரு அத்தியாயம் இருக்கு, அதுவும் நாகராஜ சர்மா சொன்னார். வைதிக போர்ஷனுங்கிறதுக்காகவே சில சூத்திரங்கள் இருக்கு. ஆர்டினரி கிராமர் ரூல் வந்து 70% அப்ளிகபிளாக இருக்கும் வேதத்தில், மற்ற 30%க்கு அது எப்படி போகிறதோ அப்படி போகணும்னு சொல்லிட்டார். அது இந்த கிராமருக்கும் அந்த கிராமத்துக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ். இதை நான் உதாரணங்களாக நிறைய சொல்ல நேரம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் உண்டு, அதுக்காக முழு வித்தியாசம் இல்லை. நாலாவது கேள்வி, இந்த கேரக்டர்ஸ் லைக் ராமன் ராவணா பற்றி சொல்லி இந்த மாதிரிலாம் ஒருத்தர் இருந்தாங்கிறா போனாங்கிறா, இந்த இந்த ஸ்டோரி எல்லாம் அலிகாரிகள், ஒன்றும் நடக்கவே இல்லை, சும்மா நல்லது கெடுதலுக்காக சொல்லியிருக்கான்னு வேதாந்த ரீதியாக சொல்கிறா. ராகத்வேஷ லோபமோகங்கிறதான தோஷங்கள் எல்லாம் ஒரு ஆத்மாவான ஜீவன் அடக்கணுங்கிறதுக்காகத்தான் ராமனும் ராவணனும் சொன்னாலும், நிஜமாகவே ராமனும் ராவணனும் இருந்தாரான்னு கேட்டிருக்கார். இதுதான் அதனுடைய சாரம். கேள்வி என்ன, இந்த ஸ்டோரி நிஜமாகவே நடந்ததா இல்லை வேற ஏதோ சொல்கிறதுக்காக இவாளா இந்த மாதிரி வச்சு பெர்சானிஃபை பண்ணி சொல்லிருக்காளான்னு? பெர்சானிஃபை பண்ணி மீனிங் எடுத்துக்கலாம். பெரியவையா இதில் தெய்வத்தின் குரலில் பதில் சொல்லிருக்கா, இதெல்லாம் நடக்கவும் தான் நடந்தது, பெர்சானிஃபிகேஷனாக வச்சுக்கலாமே வழிய, அதுக்காக இதெல்லாம் நடக்கலையேன்னு சொல்லப்படாதுன்னு சொல்லிருக்கா. இது முடிஞ்சு போச்சு. ரெண்டு தினசான ஸ்கூல்ஸ் இருக்குன்னா எங்கேயுமே ரெண்டு ஸ்கூல் இருக்க தான் இருக்கும். அப்படி சில பேர் சொல்கிறா, அப்படி சில பேர் சொல்கிறான்னா, நமக்கு முதல்ல ஃபைத் வேணும். 60,000 வருஷம் தசரதர் இருந்தான்னா எனக்கு ஃபைத் இல்லையன்னா நான் தான் நேற்றுக்கு அந்த விட்டில் பூச்சி கதை சொன்னேன். அது ஒரு நிமிஷத்தில் செத்து போகிறது பார்த்து சதாபிஷேகம்னா அது நம்பலையங்கிறதுக்காக நாம் என்ன பண்ண முடியும்? ரெண்டும், ஆர் ஷுட் வி ஹாவ் டு பிலீவ் சச் கேரக்டர்ஸ் ரியலி எக்ஸிஸ்டட்? சந்தேகமே இல்லாமல் ரியலி எக்ஸிஸ்டட். இருந்தாலும் அது மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலேயே இருந்திருக்கணும்னு ஊசிச்சுக்கலாம். இப்போ அதுவே இருக்கிறதுக்கப்புறம் இல்லையா, ஒருத்தர் என்ன பண்ணார், ஹனுமந்தராவ்னு கூப்பிட்டான். என்ன சார் என்ன இப்போ தான் பார்க்குறீங்க, எங்கள் பேர் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? ஒன்று உங்கள் மூஞ்சியை பார்த்தா தெரியறதுன்னுட்டான். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாலே இதெல்லாம் ஒரு பரம்பரையில் வந்திருக்கும்னு தெரியறதோ இல்லையோ. டிஃப்ரெண்ட் மிஷினரிஸ் இன் அவர் ரிலிஜன் ஸ்ப்ரெட் டிஃப்ரெண்ட் மீனிங் ஆஃப் த சேம் டெக்ஸ்ட் பகவத்கீதா. இது சகஜமான விஷயம். மெயினாக பார்க்க போனேன்னாக்கா, விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் அத்வைத்தம்னு மூணு விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸில் இது ராங்னு ஒன்றையும் சொல்லக்கூடாது, மற்றது ஒசத்தின்னு கொஞ்சம் சொல்லலாம், மற்றது ராங்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மூணு டிஃபரெண்டான அப்ரோச்சில் புரிஞ்சுக்க வேண்டியது. எனக்கு சமாதானம் சொல்லணும். இவர் கேட்டது துவைத்த விசிஷ்டா துவைத்த அத்வைத்தமாக இருந்தால் அப்படி, அப்புறம் அவன் இன்டர்பிரட் பண்ணுறான்னா இது சம்பிரதாய சித்தமான இன்டர்பிரேஷன் எடுத்துக்கணும். நான் யானிஷா சர்வபூதானாமில் சொல்லிவிட்டேன், அது மியர் டிரான்ஸ்லேஷனில் பண்ணக்கூடாது. இன்டர்பிரிட்டேஷன் சகஜமாக வர்றதுங்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவாவா எந்த மதத்தில் இருக்கோமோ அந்த அந்தபடி இன்டர்பிரேஷன் அதுக்கு எடுத்துட்டோமே ஆனால் அடுத்த கிளாஸுக்கு நாம் போகலாம். இப்போவே சயின்ஸை பற்றி ரெண்டாம் கிளாஸில் படிக்கிறச்சு ஒரு தினசா படிப்போம், இதே பிஹெச்டி வந்தான்னு ஒரு தினசா படிப்போம். ஏன்னா இது ரைட்டு அது ரைட்டானு அப்போதைக்கு அது ரைட்டு இப்போதைக்கு இது ரைட்டுன்னு சொல்லணும். இந்த மாதிரி சமாச்சாரம் கீதைக்கு டிஃப்ரெண்ட் இருக்கணும். யுவர் பார்ட்டிசிபேஷன் டு ஏ காமன் ஆஃபீஸ் கோயிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. நீங்கள் எதுவும் உபன்யாசங்கள்லாம் அப்படின்றது சந்தியாகம் பண்ணுங்கோங்கிறீர்கள், அப்புறம் சாயந்தரம் வந்து பூஜை பண்ணுங்கோங்கிறீர்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமானு கேட்டிருக்காரு. இந்த கேள்வி என்னென்னா அவளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. இவரும் ஆஃபீஸ் போகணுன்றது வாத்துக்காரி அரை மணி முன்னாடியே போகணுன்ருக்கு, அதுக்காக இவரும் அரை மணி முன்னாடி ஸ்கூட்டரில் கொண்டு போய் விட்டு அங்கே போகிறார். இது கூட்டின்னு வர வச்சுங்களேன் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போக வேண்டியது. இந்த சந்தியாவந்தனங்கிறது எப்படி சார் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கார். இதுக்கு நான் நிறைய பதில் சொல்லியாச்சு. மற்றதுக்கெல்லாம் டைம் இருக்கா போல, இதுக்கு நீங்கள் நினைச்சால் மனமுருந்தால் இடம் உண்டு. இதுதான் இதுக்கு சரியான பதில். முதல்ல பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிக்கணும், அப்புறம் டைம் கிடைக்கும்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் காரில் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி மூணு பேர், உங்கள் ஷட்டகரும் ஷட்டகருடையதான பிள்ளையும் வந்துட்டான்னு வச்சோங்களேன், அன்னைக்கு இதே காரில் இடம் இருந்து ஐஷன் போகல ஐஷன் போக மாட்டேங்களோ. இதே எம்மாதிரி ஒரு சாஸ்திரி கேட்டால் சார் ஏற்கனவே ஃபுல் ஆகிடுச்சு சார் கிடையாதுன்றோம், புரியுதோ இல்லையா? நாங்களே ஏற்கனவே நாலு பேர் இருந்தானு சார், அஞ்சு பேர் இல்லை இல்லை நீங்கள் ஷட்டகரான் ஆளுபடி ஸ்ரத்த ஒன்றும் அதை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். டைம் எப்படியும் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நாலு நியூஸ் பேப்பரையும் படிக்கிறத நிறுத்துங்கோ, அரை மணி கிடைக்கும். அதில் சந்தியாவந்தனம் ரெண்டு தரம் பண்ணலாம், நேற்றுக்கு பண்ணாததுக்காக உண்டு இன்றைக்கி பண்ணுறதுக்காக உண்டு. இதுதான் நான் சொல்கிற பதில். நான் அப்ரப்டாக சொல்கிறேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். நமக்கு பண்ணணுங்கிற எண்ணம் முதல்ல இருக்கணும். ஒருத்தன் சொன்னால் என்கிட்ட சந்தியாவந்தனம் மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியல வாத்தியம் இருக்குது, அர்த்தம் தெரியாமல் பண்ண அப்படின்னு இவர் வேறு சொல்லிட்டு விட்டார் அஸ்வத்தாபதானின்னா. அர்த்தம் தெரிஞ்சு பண்ணுங்கோன்னு அர்த்தமே வழிய தெரியாட்டா பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் என்ன பண்ணேன், நிஜமாக நம்பிட்டு அவனுக்கு எல்லா மந்திரத்துக்கும் அர்த்தம் சொன்னேன். சொன்னது ஒரு மாதம் இவ்வளோதான் இருக்குது, இது என்ன சார் நிஜம் எப்படி என்ன மருந்து பண்ண முடியாதுன்னுட்டான். கண்டக்ஷோபம், விருதா கண்டக்ஷோபகான்னு பேர். இதெல்லாம் தேவி பாகவதத்தை படித்து பார்த்தாக்க ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப கடுமையாகலாம் சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரம் படித்தா அதை விட கடுமையாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னே புரியல, எங்களுக்குலாம் கொஞ்சம் பயமாக இருக்கேன். அதை படிக்காதீங்க சுமாராக எம்மாதிரி இருக்குவா உபன்யாசிக்கணுங்கன்னு நான் சொல்கிறேன். எது முடியுமோ அதை பண்ணுங்க, ரொம்பவும் சொல்லியே இருந்தோம்னா ரொம்ப சரியாக வராது. ரொம்ப அஹிம்சைன்னு பாலை சாப்பிட்றத நிறுத்திவிட்டான், ஏன்னா பால் ரத்தம் மாதிரி வருதுங்கிறேன். இதுக்கெல்லாம் பதில் நிறைய இருக்குது. பால் சாப்பிட்டது மாட்டுக்கு அந்த பாலை எடுக்கலைன்னா மாட்டுக்கு கெடுதல். அது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணும். பொதுவாக மனுஷனுடைய இன்ஷியலி வி டென் டு மேக் மிஸ்டேக்ஸ். இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, ஹியூமன் எரர்னு பேர். அதுக்கு மனுஷன்னா தப்பு தான் பண்ணுவோம், இருந்தாலும் ஓரளவு சரி பண்ணிக்கணும். ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு கேட்குறாரு. அதில் நீங்கள் பண்ணதெல்லாம் பண்ணி இதெல்லாம் தப்பு பண்ணோன்னு உணர்ந்தாலே பாது சரியாக பண்ணும். சில பேர் தப்பு பண்ணிவிட்டு யாரோ சொன்னான்னா இது ரைட்டு தான் ஸ்தாபிக்காமல் இருந்தால் அந்த தப்பு குறையும். இதுக்கு என்னுடைய வியாக்கியானம் அப்படி, அது மாதிரி கேள்வி அது. இதுதான் என்னுடைய அட்வைஸ், யுவர் அட்வைஸ். கடைசி கேள்வி, லாஸ்ட்லி யுவர் வியூஸ் இன் இன்டர் கம்யூனிட்டி காஸ்ட் மேரேஜ். இதை பற்றி நான் ரொம்பவும் சொல்ல முடியாது, சொல்ல இன்டர் கம்யூனிட்டின்னா என்ன நினைக்கிறான்னு பார்க்கணும். அதாவது பிரகச்சரணம் வடமா அப்படிங்கிறதா இருந்ததுன்னா இட் இஸ் அலோட், பரவாயில்ல பரவாயில்லன்னு நான் சொன்னேன். மகாபிரிவாக சொல்ல மாட்டான், ஏன்னா நான் இதை பரவாயில்லன்னா நாளைக்கு நீங்கள் சண்டாளனும் பிராமணனும் பண்ணிக்கலாமே, ஃபாரின் லேடியும் இவ்வளவு பண்ணிக்கலாமே, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு பிறந்த குழந்தைக்கு உபநயனம் எப்படின்னு கேட்டான், பண்ணவே பிராமிக்கணும். இந்த கேள்விகள்லாம் ரொம்ப சங்கடமான கேள்வி. இந்த தர்மசாஸ்திரத்திலே பதில் சொல்ல முடியாததான பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். இதுக்கு என்ன காரணங்கிறத அப்புறம் வேணால் சொல்லுவோம். அதனால் இன்டர் கம்யூனிட்டியில் பண்ணிக்கலாம், இன்டர் காஸ்ட் மேரேஜ் கூடவே கூடாது. பாசிபிலிட்டி ஆஃப் உபநயனம் எக்ஸெட்ரா வாளுக்கு உண்டானா நிஜமாக கிடையாது. இது பேருக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அநேகமாக நம்ம மாதத்துலேயே பல பேர் போட்டுருக்கிறதே இப்போ அப்படி தான் இருக்குது பேருக்கு. அவளை மறுபடியும் திருப்பி விடலாமா கன்வர்ஷனை பற்றி கேட்டிருக்கா, அது தனியாக பேச வேண்டிய விஷயம். மறுபடியும் அப்படி போயிட்டா மறுபடியும் வரலாம் வரப்படாதுங்கிறத பற்றி ரொம்ப டவுட்டாக இருந்துருக்கு. அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. போனவனே இப்படி திருத்தலாமான்னு இங்கேருந்து போனால் அங்கேருந்து கொண்டுடலாம், அது வேறு விஷயம். இதோட எட்டு கேள்வி. இப்போ லாஸ்ட் வந்து, வாட் இஸ் தட் we can do to spread religious faith in people around us, please advise. இது நீங்கள் தான் பதில் சொல்லணும். அட்வைஸ்ங்கிறது கடையில் விற்றா கால் கிலோ வாங்கி ஆளுக்கு அஞ்சு கிராம் கொடுத்துடலாம். இட் ஈஸ் இன்னராக கல்டிவேட் ஆக வேண்டிய விஷயம். இதை நான் ஸ்ரத்தாதேவி உபாசனம் பண்ணுங்கன்னு சொன்னது தான் இதுக்கு பதில். இதுக்கு இன்னைக்கு இந்த பதிலில் தான் இன்றைக்கி ஆரம்பமே. அதனால தான் அவள் கேட்டிருக்காளோன்னு சந்தேகமாக இருக்கு. ஆமாம், அது வேணும். அது நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். எது ஸ்ரத்தை இல்லாமல் ஆரம்பித்தா கொஞ்சம் ஸ்ரத்தை வரும், அஸ்ரத்தையா தேவம் மாதிரி வச்சுக்கணும். இப்போ பார்த்தார் ஒரு வாரமாக கேட்டிருக்கா, பார்த்துல அவள் பெரியவா மாமியார் வந்து சுங்கிலே போயிட்டா ஒரு வருஷம் மாமியார் சாதம் பண்ணி மறுநாள் சுங்கிலி பிரார்த்தனை பண்ணணுமே பண்ணுறோம் அப்படின்னா பண்ண தான் பண்ணும். அது பண்ணி மறுநாளைக்கு பண்ணணும், அவள் சுங்கிலி பிரார்த்தனை பண்ணணும். அதே வருஷம் கல்யாணம் வந்தால் முரடையும் பண்ணணுமானா ரெண்டு கல்யாணம் வந்து அவர் கல்யாணத்துக்கு பண்ணா போகிறோம். ஆனால் ஸ்ராத்தத்தில் பண்ணுற சுங்கிலி பிரார்த்தனை பின்னாடி வர நாந்திக்கு ஸ்தானத்தில் வர்றதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஆகாது. கண்டிப்பாக ஒன்று ஒன்று பண்ணித்தான் ஆகணும். சில பேர் வருடத்தில் ஒரு முறை தான் சுங்கிலின்னு சொல்கிறாளுன்னா அதெல்லாம் வந்து சில்லற சமாச்சாரம், சில்லறைக்காக பயந்துன்னு சொல்கிற விஷயம் அது. அதில் அடுத்து அதே விஷயம் சுங்கிலி பிரார்த்தனை மங்களை பொண்டுகள் செய்யும் முறை. இது வந்து லேடிஸை கேட்டுக்கணும், ஒவ்வொருத்தராத்துல ஒரு ஒரு முறை இருக்குது. அதனால் அவாவா எந்த முறையில் பண்ணாலும் அதை பண்ணும்போது இதுக்கு ஜென்ரலாக காமனாக நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. பச்சைப்பிடி சுத்துறது ஏழா ஒம்போதான்னா அது கல்யாணத்தில் அந்த மாமியை தான் கேட்கணும். நான் சொல்ல தர்மசூத்திரக்காரரே சொல்லிருக்கார், இந்த சம்பிரதாய சித்தமான காரியங்களில் சந்தேகம் வந்தால் புஸ்தகத்தை பார்க்காத, வேதம் படித்த மகாமகோபாத்தியாய கேட்காத, வயசான பாட்டி என்ன சொல்கிறவளோ அதை கேளுன்னு சொல்லிருக்கார். விருத்தாபியா தர்மம் சிக்ஷே. இன்னொரு தர்மசூத்திரக்காரர் சொல்றார், அந்த ஊரில் வயசான உழவன் இருந்தான்னு அவனை கேளுங்கிறார். அவனுக்கு செலவு தெரியும் அந்த உழவை எப்படி பண்ணணும், அது எப்படி பூஜை பண்ணணும்னு. அதனால் எல்லாருக்கும் சமதையான யோகியதையை கொடுத்துருக்கிறது நம்ம தர்மசாஸ்திரம். சில பேர் மறைச்சி வச்சு பேசினா அது வேற விஷயம். யாராரு எதில் கெட்டிக்காரோளோ அவளை போய் கேட்கணும். வேதம் ஸ்வரம் சரியா இல்லையான்னு எங்கிட்ட கேட்கணுமே, ஒரு ஐடி படித்தவனு போய் கேட்டாமனு சொல்லுவோம். அதனால அது அது முடிஞ்சு செய்யும் வரையும் நீங்கள் அவாவா சம்பிரதாயத்தில் பார்த்துக்கணும், சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கணும். Why do we do ஆச்சமனம்? பரிசுத்தி வேணும்னா ஆச்சமனம் பண்ணியாகும் சார். அது உள்ள சுத்தமாகணும்னா ஆச்சமனம் ஒய்டுன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு தாகமாக இருக்குது அதுக்காக ஜலம் குடிக்கிறதுக்கான ஒருத்தன் சொன்னான்னா அதுக்கு அச்சுதானமாக சொல்ல வேண்டாமே. ஆச்சமனம்ங்கிறது எந்த ஸ்டார்டிங்லேயும் நம்ம முதல்ல அதை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வர்றதுங்கிறதுக்காக பண்ணணும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வேரிங் மெட்டி? இந்த பர்பஸ்ன்னு கேட்டாக்க, இப்போ இப்போ நீங்கள் காஃபி சாப்பிட்றதுக்கு என்ன பர்பஸ்ன்னு என்ன சொல்லுவேன்? சிலத்துக்கு நம்ம பர்பஸ்னால் பிரயோஜனம் கேட்குறேன். அதாவது கல்யாணம் ஆச்சுங்கிறதுக்கு அடையாளமாக மெட்டின்னா இந்த இதில் வெள்ளியில் போட்டுக்கிறதுன்னு வச்சுருக்கோம். ஹூ ஷுட் வேர் இட்? லேடிஸ் கல்யாணம் ஆனதுலேருந்து அதை போட்டுக்கணும். வெதர் த மேன் ஆர் த உமன். மேன் மேன் கிடையாது, யாரு ஈக்குவல் ஈக்குவல் அதிகாரங்கிறதுக்கு நீங்களும் போட்டுக்கோ நாங்களும் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. நல்ல எண்ணத்துலாம் கேட்டிருக்கா, உமன் தான் போட்டுக்கணும் மெட்டின்னு சொன்னாக்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு மெட்டி மாதிரி ஒன்று இருக்குது, தர்ஜனின்னு பேர். இங்கே இந்த இதில் தங்க மோதிரம் போட்டால் இதில் வெள்ளி மோதிரம் போட்டுக்கிறது, அது மூத்த பிள்ளை தான் போட்டுக்கணும், அது தர்ஜனி. அது வெள்ளியில் போட்டுக்கிறது, இது வெள்ளியில் மெட்டி போட்டுக்கிறார். கேட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் போட்டுக்கணும். அதனால தான் காலை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணா ஆகாத பொண்ணான்னு கண்டுபிடிச்சுடலாம். காலை பார்க்கணும், கழுத்தை பார்க்கணும். இப்போ ரெண்டுமே முன்னையாக இருக்குது. முன்ன மூக்கையும் பார்க்கறது உண்டு, இப்போ எல்லாமே ஒரே மூக்கு தான். நீங்கள் மூக்கு குத்திக்கிறான்னு குத்திக்கிறானே, நான் குத்திக்க மாட்டேன்ட்டா இது வேறு விஷயம். அதை பற்றி நான் இன்றைக்கி சௌந்தர்யிலேயே சொல்லிட்டேன். அம்பாள் முக்குத்தி தான் போட்டுருந்தால் முத்து மூக்குத்திங்கிறதாக இருக்குது, போட்டுக்கத்தான் வேணும். இதெல்லாம் நம்பிக்கை இருந்தால் செய்யலாம். போட்டுண்டானே போட்டுக்காட்டானே சார்னா இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதில் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறா, அவளுடைய மூச்சு காத்துலேருந்து நமக்கு மூச்சு காத்து படுறது, ஒருத்தருடைய மூச்சு காத்து ஒருத்தருடைய மூச்சு காத்தில் பட்டால் கெடுதல். அதுக்காக நீங்களும் போட்டுக்கோன்னு சொல்லாங்க. அதில் வேறு விஷயம் இருக்குது, இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் பெரிய விஷயம். அப்போ மூச்சு காத்து நம்ம பேரில் படும்படியான நெசசிட்டி இருக்குது, தாம்பத்தியம்னு அதானே, மூச்சு விடப்படாதுன்னு அப்படியே. அதனால் எவ்வளவோ சமாச்சாரங்கள் இதுக்கு மேலே நான் ரொம்ப சொல்ல தயாரா இல்லை. அந்த மூக்கு வழியாக அந்த மூச்சு வரும்பொழுது அதில் வர கெடுதல் எல்லாம் விலகி போயிடும், இவனுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுங்கிறதுக்காக போட்டுதுன்னா. போட்டுண்ட மாமிக்கும் அஃபெக்ட் ஆகுது, போட்டுக்காத மாமாவுக்கும் அஃபெக்ட் ஆகலையானா இதெல்லாம் உங்கள் ஸ்ரத்தை. அப்புறம் நாங்கள் ஏதோ காரணங்கள் சொன்னால் அதுக்கு மேலே கேட்டுட்டே இருந்தால் மண்ணா போட்டுங்க இல்லை சும்மா இருக்கோங்கிறது. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறான், வைர முகுத்தி கொடுன்னு வாங்கிட்டு விடுறான். ஆனால் இந்த பொண்ணுக்கு முக்கிய குத்தலான் இதுவும் இது புதுன்னு சிப்பான். வைர முகுத்தி வைரத்தோடுன்னு போட்டு விடுறான் லிஸ்ட்டில். இந்த பொண்ணு ரெண்டுமே போட்டுக்கிறதுல வாங்கி அந்த இதில் வச்சு விட்றான் கேன்ரா பேங்க்கில். ஏன்னா அவன் சில்லறையை கேட்டே அவன் எப்படியாது பொண்ணாத்துக்காரன ஒரு முட்டை அடித்து ஒரு லெவலாக பண்ணுறதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தாச்சுன்னா உண்மை முடியாது. இவன் இவன் பண்ண வேண்டிய விரதங்கள்லாம் அவாத்துல போய் தேங்காய் அந்த தேங்காய் வாங்கி உடச்சி அந்த அரிசியில் நாந்தி பண்ணுறான்னா இந்த அல்ப பசங்கன்னா இது. இவன் தான் எடுத்துன்னு போன இங்கே தசரதர் என்ன பண்ணார் ராமாயணத்துக்கு சொல்லுங்க, நான் எல்லாம் சொல்கிறேன் தர்மங்கள். இங்கேருந்து மஞ்சப்பொடி தேங்காய் எங்காய் எல்லாம் சில்லறை காசு வாத்தியார் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறாருன்னா பல தேரில் பல வண்டியில் பொட்டி பொட்டியாக எடுத்துன்னு போகிறேன். அவளை போய் கேட்கலாமோ? இஃப் ஏ பர்சன் ஹேஸ் ஒன்லி டாக்டர்ஸ் அண்ட் நோ சன், கேன் ஹீ பெர்ஃபார்ம் கடஸ்ராத்தா இன் காஷி? இதெல்லாம் கிடையவே கிடையாது. எக்ஸாஜுரேஷனுக்காக கடஸ்ராத்தம்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அங்கே போய் பிண்டம் போட்டணும் அப்புறம் ஸ்ராத்தம் பண்ண வேண்டாங்கிறது எல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு எக்ஸாஜுரேஷனுக்காக சொல்லி வச்சது. ராமநாமா ஒருத்தனும் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் எத்தனை பிராமணன் வேணால் கொலை பண்ணலாம், அந்த பாபம் போயிடும்னு சொல்லியிருந்தால் அதுக்கு எவ்வளோ வேல்யூவோ அவ்வளோ வேல்யூ. அப்படி இதெல்லாம் இல்லை. அது அந்த ஊர் காசிக்காரர்களே நான் கேட்டாச்சு. இஃப் எஸ் வாட் இஸ் த ப்ரொசீஜர்? இந்த கடஸ்ராத்தம்ங்கிறது, அதே போல கடஸ்ராத்தம் பண்ணிவிட்டேன்னா டைவர்ஸ் பண்ணால் கடஸ்ராத்தம் பண்ணலாங்கிறது, இதெல்லாம் நடுப்புற யாரோ ஆரம்பித்த வேலை. இந்த லைனுக்கே நம்ம திங்க் பண்ணக்கூடாது. பொண்ணுந்தான் இருந்து பிள்ளை இல்லைன்னா அது பிள்ளை இல்லாத வாளுக்கு யார் யார் பண்ணணுங்கிற லிஸ்ட்டு தர்மசாஸ்திரத்தில் இருக்குது. அது நாங்கள் தர்மசாஸ்திர சுருக்கம் போட்டிருக்கோம், அதை பார்த்துங்க. அவள் பண்ணித்தான் ஆகணும். பண்ணாட்டா என்னன்னா போனவருக்கு பெரிய ஆபத்து இல்லை, அவருடைய அடுத்த ஜென்மா கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். பண்ணாதவன் ஆற்றுல பைத்தியம் பிடிக்கும். நிச்சயமாக கேட்கலாம், எந்த ஜோசிட்டு போனாலும் வாழ்க்கை தவிர்க்க முடியாத ப்ராப்ளம் மென்டல் கேஸ்னா சார் ரெண்டு மூணு தலைமுறை முன்னாடி சாத்தம் மண்ணில் விட்டு போச்சுங்கிறான். அதனால் இந்த சில பேர் குழந்தைகளே இல்லை, பிள்ளை இல்லாத கதி இல்லைன்னு சொல்லிருக்காங்கன்னா அதெல்லாம் பிளஃப். உங்களுக்கு உள்ள கதி உங்களுக்கு உண்டு. பிள்ளை இருக்கிறவாளே இப்போ பண்ண மாட்டேன்னு உங்கள் பேர் சொல்லிட்டான் முன்னாடியே, உண்மையை ஒத்துங்கிட்டான். என்கிட்ட படிக்கிற வாழ்க்கை பாதி பேருக்கு இதான், என் பையன் ஃபாரின் போயிட்டான், இந்த ஊர்லேயே இருக்கான், ரெண்டு பேருமே நீ சுத்து போனான்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் வேலை நீ என்ன ஒன்றுமோ பார்த்துக்கோன்ட்டான். அந்த மாதிரி வந்து என்கிட்ட அழுதா, நீங்கள் அழுறது உங்களுக்கும் அழ வேண்டாம், அந்த பிள்ளை வீணா போடுமேனு அழுன்னு சொன்னேன்னா. நான் இவாளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் கடஸ்ராத்தம் போக்குவரத்துலாம் சரியில்லை. இன் வாட் ஏஜ் இட் ஷுட் பி டன் அதெல்லாம் கிடையாது. ஆத்மஸ்ராத்தம் ஆத்ம பிண்டம் இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி. இந்த அஷ்டமி நவமி பரணி கார்த்திகை பிரதமை இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறனால என்ன, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை. பிரயாணத்துக்கு அஷ்டமி நவமி நிஷித்தமாக சொல்லிருக்கார், பரணி கார்த்திகையும் பிரயாணத்துக்கு தான் சொல்லிருக்கார். சில

தப்பு கிடையாது, வச்சான்னு நிர்பந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் பிதர்களை தேவோபவான் நினச்சி வச்சேன்னா அது பூஜை ரூமில் இடம் இருந்தால் அவங்க வேலை வேணால் வெளியில் வச்சுங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பூஜை ரூமில் வச்சு பூஜையை பண்ணுறது உண்டு, பெரியவாளாக இருந்தா. ஆனால் மாமியாரை வைப்பேலாங்கிறது ஒரு சந்தேகம். அம்மா தவறி விட்டார், அப்பா இருக்கிறார், அம்மாவின் திதியை அண்ணா தம்பி சேர்ந்து செய்ய வேண்டுமா? நேற்றுக்கே பதில் சொல்லிட்டான், இல்லை தனித்தனியாக செய்ய வேண்டுமா? அம்மா பொண்ணாலும் சரி அப்பா பொண்ணாலும் சரி, பத்து பிள்ளைகள் இருந்தால் பத்து பேரும் தனித்தனியாக ஸ்ராத்தம் பண்ணி ரெண்டு பேருக்கு வேஷ்டி வாங்கி கொடுத்து தட்சிணை கொடுத்து தான் ஆகணும். அது ஒரு இடத்துல பண்ணலாம், ஆனால் ஒரு இடத்துல வீட்டில் இவா ரெண்டு பேர் வச்சு பண்ணுறதுக்கே இடம் இல்லை. அதனால மரியாதையாக அவாவா இருக்கிற இடத்துல பண்ணிவிடுங்க. இதை சப்ஸ்டியூட்டாக சில பேர் அதுக்கு மேலே பாடசாலை பையங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்கன்னு அதை நம்பாயிங்க. பாடசாலை பையங்களுக்கு கொடுக்கறத நான் வேண்டான்னு சொல்லலை, ஸ்ராத்தம் பண்ண பலன் அதில் வரும்னு நம்பாயிங்க. இது தனியாக பண்ணித்தாகணும். இதெல்லாம் ரொம்ப குழப்பமான சமாச்சாரங்களாக இருக்குது. தனித்தனியாக பண்ணியாகணுங்கிறத திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன். ஏதோ வைதிகாலு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறா நீங்கள் நினைக்கிறாங்க. ஸ்ராத்தம் வந்து பத்து பேருக்கு போச்சொல்ல முடியல பிராமணால்னு திண்டாடுறா இருப்போம். இல்லை இவாளுக்கெலாம் ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது, அவளுக்காக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்காக நீங்கள் பண்ணிட்டோம். நம்ம பண்ணுற காரியம் நமக்குங்கிறது முதல்ல தீர்மானம். வாத்தியார் குழைக்கிறதுக்காக நான் வாத்தியார் இதில்லைன்னு வேறு விதமாக குழைச்சிக்கிறார், நீங்கள் ஏன் கொல்லப்படுறீங்கள? இது முதல்ல இதை பற்றி நாளைக்கு வேணால் கேள்விகளுங்க, நான் நிறைய பதில் சொல்கிறேன். நம்ம ட்ரெடிஷனில் ஆஸ் பர் அவர் ட்ரெடிஷன், ஆஃப்டர் எ பர்சன்ஸ் டெத் ஒன்லி ஹிஸ் சன் ஹேஸ் த ரைட் டு டூ த லாஸ்ட் ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ தேவசம் தர்ப்பணம் எக்ஸெட்ரா ஃபர் பேரண்ட்ஸ். வாட் வில் ஹேப்பன் டு த சோல் இஃப் த பர்சன் ஹேஸ் ஒன்லி டாட்டர், இஃப் த பர்சன் டஸ் நாட் ஹேவ் சில்ட்ரன், இஃப் த பர்சன்ஸ் சன் இஸ் நாட்? இது மூணுக்கும் பதில் நானே முன்னாடி சொல்கிறேன். யக்ஷினி மாதிரி பிள்ளைகள் இருந்து பண்ணலை என்ன பண்ணுறது, பிள்ளையே இல்லைன்னா என்ன பண்ணுறது, பொண்ணு மட்டும் இருந்தால் என்ன பண்ணுறது, அப்புறம் ஒத்துமை இல்லைன்னா என்ன பண்ணுறது, பிரம்மச்சாரியாக இருந்தால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வேறு யாரோ ஒருத்தர் பண்ணணும், அது எப்படி பண்ணணுங்கிறதான மெத்தேட்லேயும் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் நீ கேட்டு செய்யணும். நடக்கவே இல்லைன்னா என்னாகும்னார், உங்கள் பண்ண புண்ணியத்துக்கோ பாபத்துக்கோ பலன் கண்டிப்பாக கிடைக்கும், அது கொஞ்சம் டிலேடாக ஆகும். இந்த சூத்திர பாஷையத்தில் ஆதிசங்கரே தீர்மானம் பண்ணிருக்கார், யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டியது புண்ணியம் பண்ணுறதுக்கு கவலைப்படணும். இதுதான் நம்ம கூட வரப்போகிறது. பையம் பண்ணுறதுங்கிறது ஆக்சலரேட்டிங் ப்ராசஸ் ஆர் அது என்னன்னு பார்த்தேன்னா அது ஒரு ஞாபகப்படுத்துறது. கேன் ஒன்லி அதர் ரிலேட்டிவ் டூ தீஸ் ரிச்சுவல்ஸ் திஸ் அங்கே இருக்க எனி வயமீடியா வயமீடியா ஒன்றும் கிடையாது. இப்போ சரி இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, சொத்தை நீங்கள் வந்து மச்சினி கொடுக்குறதா தீர்மானம் பண்ணால் மச்சினி ஆத்துக்காரரை பண்ண சொல்கிறதுங்கிறது இருக்கு. இதெல்லாம் குறுக்கோள். சாஸ்திரங்களில் ஞாத்தியாக இருக்கிறவா உத்தரலன்னு உத்தர பண்ணணும்னு சொல்கிறது. எதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தப்படுத்தினா அது வேறு விஷயம், மறுமான் பண்ணலாம். ஒரு 14-15 சாய்ஸ் கொடுத்துருக்காது, அது ஏதோ ஒரு தினத்தில் பண்ண வேண்டியதுங்கிறத தீர்மானம் பண்ணிக்கணும். போனவா என்ன ஆகுங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. போனவா அவா கர்மாவன் சாரின்னு போகப்படுறா, நீங்கள் இருக்கிறவா பண்ணலன்னா தப்பு. எலக்ட்ரிசிட்டி மாதம் மாதம் பணம் கட்டினா போனஸாக தருவான், கரெக்டாக 4 நாள் ஆச்சுன்னா கட் பண்ணிட்டு போடுவான். செஞ்சாக்க ஒன்றும் விசேஷமாக பலன் கிடையாது, செய்யலைன்னா ஆபத்து வரும். இதுதான் நித்திய கர்மான்னு பேர். அதனால் இதெல்லாம் பண்ண வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறதோட இன்றைய இதனை இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாளைக்கு சொன்னதான் இதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டாம். இப்போது ஒன்று சொல்கிறேங்களுங்க, ஒருத்தர்ட்டேருந்து ஒருத்தர் தானம் வாங்கிட்டா ஒரு தோஷம் வரும் வேதத்தில் சொல்லியிருக்கு, அதை நாளைக்கு மந்திரம் சொல்கிறேன். ஏன்னா அக்னிம்பை ஜாதம் பாப்மா ஜக்ராஹதம் தேவா ஆஹுதேபி பாப்மா நமபாஹுதீனாய் யஜ்ஞேன யஜ்ஞஸ்ய தட்சிணாபிர் தட்சிணா ப்ராஹ்மணேன ப்ராஹ்மணஸ்ய சந்தோபிச்சந்தசாது ஸ்வாத்யாயேனாப ஸ்வாத்யாய். மொத்தம் பண்ணதான தீவினைகளை நாம அதை இந்த சில்ற தட்சிணை கொடுக்கறதுங்கிறது மூலமாக இன்னொரு திட்டம் தள்ளி விடுறது தான் இது. இப்போ வாங்குறவர் வாங்கிட்டா பாபம் வருமே, என்ன கவலைப்படாமல் வாங்குங்க. வேதாத்தியனத்தை இந்த பாபம் போகிறதுக்குன்னு ஜபம் பண்ணலாம் சரியாக போயிடும். வாங்குகிறோம் வாங்கிட்டு ஆகணும். இதில் நவகிரகத்தில் சனி எள் வாங்கினாதான் தோஷம், சோமன் வந்து கடலை வாங்கினா தோஷம் இல்லையாங்கிறதெல்லாம் நமக்குள்ளே பேசிக்கிற விஷயம், எல்லாம் ஒரே சமாச்சாரம் தான். இருந்தாலும் கோதானம் ஸ்வர்ணதானம் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான பவர் ஜாஸ்தி. அதனால் இவர் 3 நாளைக்கு 1000 காயத்ரி ஜபம் பண்ணால் சரியாக போயிடும். வைதிகாலுக்கு ஜபம் பண்ணவே நேரம் இல்லைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அதனால இதில் வந்து தராதரம் இருக்கவே இருக்கு இல்லையா. இப்போ ஒரு பென்சில் திருடனவனுக்கும் ஒரே பனிஷ்மெண்ட்டு, ஆளை கொண்டவனுக்கும் ஒரே பனிஷ்மெண்ட்டா? பென்சில் திருடனவனுக்கு தான் பனிஷ்மெண்ட்டு, ஆளை கொண்டவனுக்கு பனிஷ்மெண்ட்டே கிடையாதுன்னு இருக்கு. இப்போ நம்ம புரியுறதில் அது ஒன்றும் தீர்மானம் ஆலசாருங்களாம். அதனால் நம்ம கவர்மெண்ட்டை பேசுகிறாங்க, இங்கே வந்து கரெக்டாக அந்த கொசு கொண்டவனுக்கும் ஒரே இது, மாட்டை கொண்டவனுக்கும் ஒரே இது தான், உயிர் தான் சார் ரெண்டும் தான்.
அப்படி இல்லை.

0: தோஷங்கள் வரத்தான் வரும், தோஷங்களை ஏற்றுக்கிறதுக்காகத்தான் புரோஹித்தாள்லாம் நீங்கள் இருக்கீள், வாங்கிட்டு தான் ஆகணும். ஆனால் வாங்கிட்டு தான் ஆகணும்னா நீங்கள் வாங்குவோன்னு என்ன கூப்பிட்றாங்க, அதுக்குன்னு வேற வழி இருக்கிறவா அதில் போகப்படாதுன்னு இருக்கு. பல பல விதமான ரூல்ஸ் அண்ட் லாஸ் எல்லாம் இதில் வரும், அவ்வளோ தீர்மானம் பண்ணிக்க வேண்டிய விஷயம். தட்சிணா மூலமாக தான் நம்ம பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது, கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் ஒருத்தர் வாங்கிட்டா தான் கொடுக்க முடியும். அதனால் வாங்கிறவாள் வந்து இதுக்குன்னு சில இதெல்லாம் பண்ணியானும், பிராயசித்தங்கள்லாம் பண்ணித்தானும், லேட் ஃபீன்னு ஓட்டு தபால் போட்டுகள் எதுக்கப்பட்டுகள், அதுவும் ஃபீ. அதுபோல் அவள்கிட்டேருந்து வாங்கிக்கணும், அவளுக்கு நல்லது பண்ண புண்ணியமும் உங்களுக்கு கொஞ்சம் சேரும். நீங்கள் உங்கள் பாபத்தை போக்கிக்கிறது வேத மந்திரங்கள்லாம் இருக்குது, அபகத பாப்மா சுவாத்தியாயா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேதம் பூரா பாராயணம் பண்ணினேயானால் ஒரு தரம் அனசலமாக காசு வாங்கிக்காமல் பாராயணம் பண்ணினா உங்களுக்கு இருக்கிற பாவம் அத்தனையும் போயிடும்னு சொல்லியிருக்கு. சப்தகாண்டம் ஒரே நாளில் பாபம் பாராயணம் பண்ணுறவாள்லாம் இருக்கா, அது வழிகள் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குறதுனால. எண்ணெய் தேய்ச்சிருந்தாக்க ஷாம்பு பூசிண்டா தலையெல்லாம் நன்னா போகிறது, அதுக்காக ஷாம்பு பூசிட்டு அலம்பி விடாமல் வந்து அப்படி இருக்கும், மூஞ்சி மாதிரி இருக்கும். ஷாம்பும் போடணும், உடனே அதை அலம்பியும் விட்டுருக்கணும், எண்ணெய் தேய்ச்சிக்கிற மாதிரி தான் இது. அதனால் நெசசிட்டி எவ்வளோ பேர் இது நடந்துதான். அப்புறம் சொல்லணும், வைதிகாலும் சந்தேகம் தான் நிறைய கொழுங்குவா, எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு சொல்லலாம்னு தான் எனக்கு அபிப்பிராயம். அதனால் இதோட
1: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: அகத்தியர் தேவார திரட்டு நூல் விளக்கம். வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது நான்கு பதியங்கள் இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்ற துஞ்சனும் அது சூக்கும பஞ்சாக்கரம். ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திய காதலாகி அப்புறபெருமானுடைய சொற்றுணை வேதியன் சுந்தரமூர்த்தி அருளி செய்த மற்ற பட்டணக்கின்றி இந்த மூன்றுமே தூல பஞ்சாக்கரமாக அமைந்திருக்கின்றது. இந்த பஞ்சாக்கரம் என்பது இம்மையிலும் அருமையிலும் நமக்கு பலன் தருகின்ற காரணத்தினாலே அதை நாம் தோய் கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக ஐந்தெழுத்து உண்மை வைக்கப்பட்டிருக்கிறது. இது துஞ்சல் காதல் சொற்றுணை மற்றும் அஞ்செழுத்து உண்மை அருளியது ஆகும். இது ஒரு ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்றேன். ஞானசம்பந்த தேவாரத்தில் இதில் வரக்கூடியதில் மூன்றாவது திருமுறையில் வருகின்ற காதலாகி இந்த ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற பொழுது ஓதுவாரமை நன்னெறிக்கு உய்ப்பது, பாவத்தை தேய்த்து நன்னெறிக்கு உய்ப்பது. இப்படி இந்த ஐந்தெழுத்தினுடைய திறத்திலே நிற்கின்ற ஆன்மா அடுத்து கோயில் திறம் என்று அங்கே வருகிறது. கோயில் திறம் என்றால் அஞ்செழுத்து ஓதி ஒருமைப்பட்ட நிலையிலே அறிவு புறத்தே செல்லாது தடுத்து அது தன்வயப்பட அப்படியே புற வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆன்மா இறைவன் வீற்றிருக்கின்ற எனது நன்னெறி செலுத்தப்பட்ட ஆன்மாவல்லவா ஐந்தெழுத்தார். நன்னெறியால் செலுத்தப்பட்ட இந்த ஆன்மா இறைவன் வீற்றிருக்கின்ற ஆலயத்திலே சென்று தரிசனம் செய்ய அது முற்படும். அந்த தரிசனத்தாலே திரிகரண சுத்தி செய்யும் நிலையை அடைகிறது. குருவருள் பெற்று வெந்நீர் அணிந்து அதற்கு பின்பாக இந்த ஆன்மா ஐந்தெழுத்து ஓடி அங்கே திரிகரண சுத்தி பெறுவதற்கு இப்போ ஆலய தரிசனம் வருகிறது. இந்த ஆலய தரிசனம் என்பது ரொம்ப முக்கியமானது. கோயில் திறம் எந்தெந்த இடங்களிலே நம்முடைய பெருமான் வீற்றிருக்கின்றான் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த ஆலயம் என்பது சைவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றாகும். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலய தரிசனம் என சொன்னால் ஆலயத்திலே சென்று ஒரு கும்புடி போட்டு வருவதற்கு பெயர் ஆலயம் என்று அந்த ஆலயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு உண்மையும் நமக்கு தெரிதல் வேண்டும். அதில் பதி என்பது சிவத்தை குறிக்கிறது, இடமம் என்பது உயிரை குறிக்கிறது, பலிபீடம் என்பது பாசத்தை குறிக்கிறது. இந்த உண்மையெல்லாம் தெரிந்து கொள்ளிருக்க வேண்டும். இன்னும் ஆலயத்தில் எத்தனை வகைகள் இருக்கிறது என்பது தெரிஞ்சுக்கணும். பெருங்கோயில், கரக்கோயில், ஞானக்கோயில், கொவடி கோயில், இளங்கோயில், மணிக்கோயில், மாடக்கோயில், தேவரத்தில் வருகிறது, அடைவுத்திருத்தாண்டகத்தில் சொல்லப்படுகிறது. நாம் வளர்ந்துகின்ற இந்த ஆலயம் இது எந்த வகையான கோயிலை சேர்ந்திருக்கிறது தெரியும். இன்னும் சில இடத்துல கோயிலுக்கு ஒரு பெயர் இருக்கும், தளத்துக்கு ஒரு பெயர் இருக்கும். மதுரை என்பது தலத்தின் பெயர், ஆலவா என்பது கோயிலின் பெயர், தில்லை என்பது தலத்தின் பெயர், கோயில் என்பது கோயிலின் பெயர், பெண்ணாடகம் என்பது தலத்தின் பெயர், தூண்ணாணை மாடம் என்பது கோயிலின் பெயர். இப்படி எல்லாம் இருக்கிறத நாம உண்மை எந்த வகையான இந்த கோயில் பெயர் சுவாமியினுடைய நாமம் அதனுடைய மூர்த்தி தல விஷயம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றிற்கு மேலாக ஆலயங்களில் நடைபெறுகின்ற நித்திய பூஜையின என்ன, காமிக பூஜையின என்ன, நைமித்திய பூஜையினை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். நடைபெறுகின்ற இந்த திருவிழாக்கினுடைய உண்மையை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூரும் அண்ணலார் அடியாரமே அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டு ஆறுகின்றார். நாணயங்களில் நடக்கிற ஒவ்வொரு செய்தியையும் ஏன் எதற்கு எப்படி என்ற உண்மையை தெரியும். அது ஆலய தரிசனம். அவை எல்லாவற்றிற்கும் மேலாக பஞ்சபூத தலங்கள் என்று இருக்கின்றது, உச்சித்தலம் என்று பகுக்கப்பட்டிருக்கிறது, ஜோதிலிங்க தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராதார தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஏன் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளணும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம் கருவறையிலே வீற்றிருக்கின்ற அந்த பெருமான் எந்த வகையான லிங்கத்தை சார்ந்தவர் என்பதும் தெரிஞ்சிருக்கணும். சும்மா கோயிலில் போய் கும்பிட்டு வர்றதுக்கு பேர் வழிபாடு அல்ல. உள்ளே கருவறையிலே இருக்கின்ற பெருமான் சுயம்பலிங்கமா, தானலிங்கமா, தெய்வீக லிங்கமா, ஆரிடலிங்கமா, மானுடலிங்கமா, இது நமக்கு தெரிய வேண்டும். இத்தனை உண்மைகளையும் நான் தெரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று எம்பெருமானை வழிபடுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லுதல் வேண்டும். தலங்கள் தோறும் சென்று வழிபடுதல் வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் ஒவ்வொரு தலத்திலும் சென்று வழிபட்டார்கள். இதை அழகாக சொல்லுகின்ற பொழுது இந்த அகத்திய தேவாரத்திற்கு ஆரூர் தில்லை காட்டூர் மூன்றும் சீரார் கோயில் திறமையதாகும். ஆக இவர் அத்தனையும் கோயில் தரம் பேசப்பட்டிருக்கு. எத்தனை தலங்கள் இருக்கிறது ஒரு உண்மை தெரிஞ்சுவிடணும். அகத்திய மகரிஷி கைலையில இருந்து புதியக்கு வந்தார்னா புராணத்துல கைலையை புறப்பட்டு புதிய வந்தார்னு சொல்ல மாட்டாங்க. வழியிலே எத்தனை தலங்கள் இருந்ததோ அத்தனை தலங்களை அவர் கும்பிட்டு வந்த தரத்தை தான் பேசுவாங்க. ஒவ்வொரு தலத்தையும் சொல்லுவாங்க, இந்த கோயிலை கும்பிட்டார், இந்த தலத்தை கும்பிட்டார். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் இந்த கோயில் இதுல அதாவது அப்பர் பெருமானுடைய திருவாக்கு ஆறாவது திருத்தாண்டகம் தில்லை சிற்றம்பரம் என்று தொடங்குகின்ற அந்த பரிகத்தில் வரக்கூடிய அந்த பாடல் பூராமே கைலாய நாயன் நாதனையே காணலாமே முடியும். எல்லா பாடலும் வீட்டு போய் சொற்கள் அப்படின் அப்ப என்ன பொருள் கைலாய நாதனையே காணலாமே என்று ஒவ்வொரு பாடலையும் ஒரு தரத்தின் கீழே சொல்லப்பட்டது என்றால் சைவத்தினருடைய திறம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் ஒருவனாகிய அந்த பெருமான் தான் இத்தனை தலங்களையும் வீட்டிருக்கின்றான் என்று பொருள்படுகிறது. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் ஐந்தாவது பகுப்பு சிவன் உருவம். திருக்கோயிலே இருக்கின்ற அந்த பெருமானவர் சொரூப நிலையிலே உண்மையிலே இருக்கிறார். ஆனால் ஆன்மாக்கள் பொருட்டு அந்த பெருமானவர் தடத்து நிலைக்கு வந்து வடிவத்தை எடுக்கின்றார். எனவே புற வழிபாட்டை மேற்கொண்ட அந்த ஆன்மாவானது அக வழிபாட்டை இயற்றுவதற்காக ஆலயத்தில் இருக்கின்ற அந்த பெருமானுடைய வடிவத்தை உள்ளக்கிளியில் உருவெழுதிய ஆனந்த பரவச கொடுகின்ற நிலை. அடுத்து சிவன் குரு கோயிலுக்கு சென்று வந்த பின்பு அந்த குலபூஜையை விட்டு அகபூஜைக்கு வரணும். அப்படி அகபூஜையை வருகின்ற பொழுது நாம் கண்ணு கழித்து அந்த பெருமானுடைய உருவத்தை மனத்தே அங்கே எழுதுதல் வேண்டும். அதுக்காகத்தான் அந்த பெருமானுடைய வடிவங்கள் அங்கே பேசப்பட்டது. அந்த வடிவங்கள் மனக்கருணை செய்வதற்கு ஒரு வடிவம், அறக்கருணை செய்வதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது. சதாசிவ மூர்த்தியினுடைய 25 திருவங்கங்களில் இருந்து 25 வடிவங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 25 வடிவங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகையினாலே தான் அடுத்தார் போன்ற அந்த அறநூறு பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த அறநூறு பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பது அவன் வடிவத்திலே இருக்கிற ஒவ்வொரு உபாவத்துக்கும் பொருள் தெரிதல் வேண்டும். அவர் மான் தாங்கியிருக்கிறார், மழு ஏன் தாங்கியிருக்கிறார், அக்னி ஏன் தாங்கியிருக்கிறார், கங்கையை ஏன் தாங்கியிருக்கிறார், சந்திரனை ஏன் தாங்கி இருக்கின்றார், புலி அதலை ஏன் உடுத்தி இருக்கிறார், சூலம் ஏன் தாங்கியிருக்கிறார், மெய்யெல்லாம் வெந்நீர் ஏன் தாங்கி இருக்கின்றார், ஊமத்தை ஏன் தாங்கி இருக்கின்றார், கொக்கிறகை ஏன் தாங்கி இருக்கின்றார், கொன்றையை ஏன் தாங்கி இருக்கின்றார் என்று ஒவ்வொன்றுக்கும் நாம் பொருள் உண்மையை அறிதல் வேண்டும். வழிபாடு பண்றதுன்னா நாம வந்து இத்தனை இருந்தால்தான் அந்த மெய்ப்பாடு நமக்கு ஏற்படும். இந்த சிவன் உருவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அழகாக ஓரு அரிய பாழை வடிவேறு மறுவார் என்ற ஐந்தும் திருவாமேனி செய்தியாகும். இது ஒரே ஒரு கருத்து. அப்பர் பெருமான் ஆறாம் திருமுறையில வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் என்ற அந்த பாடல்ல அந்த பரிகத்துல மூன்றாவது பாடல்ல ஐவகையார் நினைவார்க்கு அருளும் தோன்றும். அந்த பெருமானை பார்க்கின்ற பொழுது ஐவகையார் நினைவார்க்கு அருளும் தோன்றும். உண்மை தெரிந்தவர்களுக்கு அந்த ஐவகை என்பது எது? சிவம், சக்தி, மான், அயன், மகேசன், இவன் ஒருவனே ஐந்து வகையாக இருக்கிறான் என்ற உண்மை அவனுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். இப்படி அந்த வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த உண்மையை தெரிந்திருத்தல் வேண்டும். இப்படி அந்த உருவத்தை கண்டு வழிபாடு செய்கின்ற இந்த ஆன்மா அந்த பெருமானுடைய வடிவத்தை காணுகின்ற பொழுது சிவனது திருவடியை கண்டு அந்த ஆன்மா பரவசம் அடையும். அதான் அடுத்த ஆறாவது பகுப்பு திருவடி. சிவனது வடிவத்தை கண்டு ஆன்மா அனுபவிக்கும் ஆனந்த மேலிடும். நமக்கு வேண்டிய புகலிடம் இதுதான் என்று அந்த திருவடியை மனம் பற்றும். அந்த திருவடியை அப்படியே மனம் பற்றும். அந்த திருவடி என்பது எது? அது மலர். ஆன்மாக்களாகிய நாம் வண்டு. அந்த திருவடியிலே பொருந்தி இருக்கின்ற அந்த சிவானுபவ இன்பம் தான் தேன். இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருப்பது இந்த திருவடி தான். ஆகையினாலே தான் தனக்கு புகலிடமாக இருப்பதும் தனக்கு முடிவிலே தான் சென்று அடைந்து இன்பம் தூக்கி இருப்பதும் அந்த திருவடி தான் என நினைத்து அந்த திருவடியை அப்படியே விரும்பி அங்கே ஆனந்தம் வருகிறது. ஆகையினாலே அங்கே திருவடி புகழ்ச்சியிலே அந்த பெருமான் இருக்கிறார். அந்த திருவடி புகழ்ச்சியை வருகின்ற பொழுது அதை எப்படி பகுத்திருக்கிறார் என்பது அந்த அடங்கல் செய்யுளிலே பொடியுடை அரவணை அந்த நாடன் அடியினை தந்த அருளேயாகும். ஆக இந்த உயிர் அந்த உருவத்தை கண்ட இந்த ஆன்மா திருவடியினை கண்டு இதுவே நமக்கு புகலிடம் என கொண்டு அந்த திருவடி இதிலே நிற்கும். ஆகையினாலே தான் நம்முடைய சேர்க்கலார் பெருமானும் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இதை சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய அப்பர் பெருமானுடைய வாக்கில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். அரவணையான் சிந்தித்து அறற்றுமடி அந்த பதிகத்தில் ஒன்பதாவது பாடலில் பற்றற்றார் பற்றும் பவள அடி. பற்றற்றார் மற்றும் பவள அடி. பற்றற்றார் என்றால் அகப்பற்றும் புறப்பட்டும் அற்றவர்கள் பற்றக்கூடிய அடி. அந்த திருவடி என்பதையே கந்தகலிவன் பாலில் என்ன சொல்லுகிறது? யான் எனது என்பது அற்ற திருவடி. ஆகையினாலே அதை பற்றற்றார் பற்றும் திருவடி. ஒரு ஆன்மா என உண்டு என சொன்னால் அதன் மனத்தில் அகப்பற்று புறப்பட்டு என்பது இருத்தல் கூடாது. அந்த சிவபெருமான் திருவடியை மட்டும்தான் அது பற்றி இருத்தல் வேண்டும். பற்று பற்றற்றார் பற்றினை. ஆகையினாலே இந்த ஆன்மா தனக்கு புகலிடம் என்று அந்த பற்றினை அது அப்படியே பற்றி கொண்டிருக்கிறது. அப்படி திருவடியை கண்ட அந்த ஆன்மாவானது ஏழாவது நிலை அர்ச்சனைக்கு வருகிறது. எப்படி? தனக்கு புகலிடமான திருவடியினை கண்டு அடிஞானம் பெறவும் இந்த திருவடி இன்பம் தனக்கு கிட்டுவதற்காக விரும்பி எம்பெருமானுடைய மனதை குளிர்விக்க அர்ச்சனை செய்து தோத்திரம் செய்யும். ரொம்ப அர்ச்சனை தோத்திரம் வழிபாடு பண்ணும் அந்த திருவடியை நினைத்து. ஏன்னா பட்டினத்து அடிகள் திருவடியை சொல்லுகின்ற பொழுது முத்தித்தாழம்பார். இது முத்தியினுடைய இருப்பிடம் என்ன? ஆகையினாலே தான் தான் விரும்புகின்ற அந்த முத்தி இருப்பிடம் இது என்று அந்த திருவடியை நினைந்து அப்படியே அது அர்ச்சனை செய்ய துதிக்கும். உயிர்கள் சிவத்தை அர்ச்சனை செய்து வழிபடுதல் வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அம்மையானவள் திருக்கையிலையில் இருந்து நீங்கி வந்து காஞ்சிபுரத்திலே வந்து பூஜனை செய்து காட்டுகிறாள். இன்னொரு செய்தியும் சொல்லி கொடுக்குறேன். ஒரு சமயத்தில் திருமாலை கண்டவுடன் அம்மையாகிய உமையவள் ஒரு செய்தி கேட்டார். முதன் முதலிலே சிவனது திருமேனியை பாதியை பெற்றவள் ஒரு ஆகமத்தில் திருமால் என்று சொல்லப்படுகிறது. அர்த்தன அவர் அங்கே திருமால் தான் முதலில் அம்மையினுடைய சுவாமியினுடைய உடலிலே பாதி பெற்றாள். அப்படி இருக்கின்ற பொழுது அரியத்தன் அப்போ அம்பாள் உமையவள் கேட்குறாள், எம்பெருமானுடைய திருமேனியிலே நீ பாதி நீ எப்படி பெற்றால் எனக்கு அந்த உண்மையை சொல்லணும்னா. அதுக்கு ஒரு சொல்ல, நான் ஒன்றுமே பண்ணலை, இறைவனது திருவடியினை மலர்களால் அர்ச்சித்தேன், அதனால் எனக்கு கிடைச்சதுன்னா. நீ எப்படி அர்ச்சித்தா என்று கூறினார். உடனே நம்முடைய திருமால் ஆகிய அந்த புருஷ சக்தியானது அம்மைக்கு சிவபெருமானுடைய 108 நாமங்களை சொல்லி அந்த 108 மலர்களை இப்படி போடுன்னு அவன் நான் செய்த விதம் இதுன்ட்டான். அப்படி 108 நாமங்களை சொல்லி போட்டதுதான் என்று சிவார்ச்சனை என்று நம்முடைய கோயில்களிலே அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுகின்ற மந்திரங்கள். பிற்காலத்திலே அந்த திருநாமத்திற்கு முன்பாக ஓம் என்பதையும் பின்னே நமக என்றும் சொல்லப்படுகிறது. எனவே உயிர்கள் சிவத்தை அடைவதற்கு எண்ணியதை எண்ணியாங்கு எழுதுவதற்கு இந்த அர்ச்சனை தான் சாதனம் என்பதை அங்கே வைத்து நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இதே போன்று எண்ணியதை எண்ணியாங்கு எழுதலாம் என்பதற்கு இதே திருமாலானவர் தான் சிவபெருமானிடம் இருக்கின்ற சுதர்சன சக்கரத்தை பெறுவதற்கு தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சித்தார். அதில் ஒன்று குறைய போய்த்தானே கண்ணு கிடந்து அப்பினார். ஆகையினாலே தான் இந்த அர்ச்சனை என்பது வழிபாடு என்பது ஒரு ஆன்மா கடைக்கு ஏறுவதற்கு அவசியம் என்று காட்டுவதற்கு அர்ச்சனை வைக்கப்பட்டது. எல்லாரும் தக்கனை தீயவன் தீயவன் என்றே ஒதுக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தக்கனது முடிவு என்ன என்பதை கந்தபுராணத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. முடிவிலே நல்ல புத்தி ஏற்பட்டு தவறை உணர்ந்து அவன் சிவபூஜை செய்ததை நன்றாக எப்படி செய்தான் என்று கந்தபுராணத்து ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியர் சொல்றார். தக்கன் சிவபூஜை செய்ய படலமே ஒரு தனி படமே வச்சு காட்டிட்டார். அதனாலே தான் தக்கன் அங்கே சிவபூஜை செய்தான் என சொன்னால் அவன் பாபங்களிலிருந்து விடுபட்டு விட்டான், மேற்கதி அடைந்தான் என்று பொறுத்திருக்கிறார். இந்த அர்ச்சனை என்பதை சொல்லுகின்ற பொழுது பந்து வேற்றாகி கொன்று இவை மூன்றும் நந்தலியில் அர்ச்சனை ஆகும். அதுல வரக்கூடிய திருப்பாடல்ல ஒன்று அப்பர் பெருமானுடைய திருவாக்கு ஆறாம் திருமுறை வேற்றாகி முன்னாகி நின்றாய் போட்டியில் வரக்கூடியது. ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி, அதாவது ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி. ஊனத்தை நீக்கும் உடலே என்றால் ஊனம் என்பது உயிரிலே இருக்கின்ற ஊனத்தை குறிக்கிறது. ஆணவமல குற்றத்தை குறிக்கிறது. உடலே போற்றி ஆணவமல நீக்கத்திற்காக நீ பல பல வடிவங்கள் எடுத்து நீ அருள் செய்திருக்கின்றாயே. சொரூப நிலையிலே இருந்து தடத்து நிலைக்கு வந்திருக்கின்றாயே. பெருமான் என்று சொல்லப்படுபவர் தன்னுடைய சொரூப நிலையிலே இருந்து தடத்து நிலைக்கு வருவது எதற்காக? இந்த ஆன்மாக்களுக்கு அறக்கருணையும் மறக்கருணையும் செய்வதற்காக, ஆணவ மலத்தில் இருந்து விடுவிப்பதற்காக. அதற்காகத்தான் ஊனத்தை நீக்கும் உடலே போற்றினார். இப்படி அர்ச்சனை செய்த ஆன்மாவானது இறைவனுடைய மனம் கசிய அங்கே நின்று அருளை பெறுகிறது. அந்த அருளை பெற்ற இந்த ஆன்மாவானது திருவடியின் கீழ் இருந்து மல ஆற்றல் ஆணவலத்தின் ஆற்றல் முற்றிலும் கெட்டு பேரின்பம் முற்று அப்பொழுது இந்த ஆன்மாவானது நான் எனது என்ற அந்த அகப்பற்றும் புறப்பற்றும் அற்று தான் சிவபெருமானுக்கும் அடியாருக்கும் அடிமை என்று நினைத்து அந்த திருக்கூட்டத்தையே நாடி துடித்துக் கொண்டிருக்கும், அதுதான் அடிமை திறம். ஒரு ஆன்மாவானது நம்முடைய பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானால் அந்த நிலையிலும் கூட இந்த ஆன்மா சிவத்திற்கும் சிவனடியாருக்கும் அடிமை என்ற அந்த அடிமை திறத்திலேயே இருக்கும். அதற்காக தாய்மாரன் சொன்னார், என்று நீ அன்று நான் அடிமை என்றார். அதைத்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் தன்னை மீளா அடிமை என்று தன்னை குறிப்பிட்டுக் கொண்டார். எனவே இந்த ஆன்மா முக்தி நிலையிலும் அடிமையாக இருக்கும். முக்தி நிலையிலே அடிமையாக இருந்து கொண்டு மலவாதனை தாக்காதபடி அடியார்களையும் வணங்கிக் கொண்டு சிவபூஜை அங்கே செய்து கொண்டு அந்த அடிமைத்தனத்திலே இருந்து பேரானந்தத்தை தொடர்ந்து இடைவெளி எதுவும் இல்லாமல் நுகர்ந்து கொண்டே இருக்கும். இதை சொல்லுகின்ற பொழுது இந்த பகுப்பு அடிமைத்தனத்திலே வேய் குலம் தில்லையனும் இவை மூன்றும் நாயனும் அடிமையும் நாட்டியதாகும். ஆண்டான் அடிமைக்கு உள்ள திறம் அங்கே சொல்லப்பட்டது. இந்த கோளர் பதிகத்தில் இத்தனை செய்தி சேர்த்துக் கொள்வார். கோளர் பதிகத்தில் மூன்று செய்தி நாம தெரிந்து கொள்ளணும். சிவபெருமானையும் துதிப்பார், அம்பாளையும் துதிப்பார். அப்படி துதித்துக் கொண்டு வருகின்ற பொழுது சிவனை தான் கண்ட அந்த செய்தி அந்த காட்சிகளை எல்லாம் அப்படியே சொல்வார். ஊனில் மரம் முடிசூடி வந்து அந்த கோலத்தில் வந்தா, இந்த கோலத்தில் வந்தா, இதை சூடி வந்தா என்று அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். தான் கண்ட வடிவத்தை பூரா சொல்லி காட்டார். என சிவனுக்கு வடிவத்தையும் சொல்வார், உமையவளையும் சொல்லுவார். அப்படி உமையவளையும் சொல்லுகின்ற அந்த ஆன்மா தான் எப்படி உயர்ந்தது என்பதையும் அழகாக அந்த கோளர் பதிகத்திலே சொல்லி காட்டப்படுகிறது. கோளர் பதிகத்துல அம்பாளை சொல்றார், சுவாமியும் சொல்றார். ஒரே ஒரு இடத்துல அம்பாள் வராதது போல இருக்கும். அந்த இடத்திலும் நான் இப்படி உயர்ந்து நிற்பதற்கு பேரானந்தம் எய்ததற்கு காரணம் என்ன என்பதை ஞானசம்பந்தர் சொல்லி காட்டுகிறார். கடைசி ஈற்று பாடல கோளர் பதிகத்துல மறைஞான ஞான முனிவன்கிறார். மறைஞான ஞான முனிவன், இந்த மறைஞான ஞான முனிவன் என்பது அம்மையை குறிக்கிறது. இறைவன் இந்த படிமுறையாக வந்த பின்பு இறைவனானவன் இந்த படிமுறையிலே இருந்து உயிர்களுக்கு எப்படி அருள் புரிந்தான் என்பதை இந்த ரெண்டு தொடர் வச்சு காட்டுறார். மறைஞான ஞான முனிவன், மறைஞான முனிவன் சொல்லியிருக்கிறான் அல்லது ஞான முனிவன் சொல்லியிருக்கிறான். மறைஞான ஞான முனிவன் ரெண்டு ஞானம் போடுறான். என்ன பொருள்? முறையிலே வருகின்ற மறைஞானம் என்பது அங்கே சொல்லப்படுவது அபரஞானம். அடுத்தார் கொண்டு வருகின்ற ஞான முனிவன் என்பது பரஞானம். எனவே இந்த பரஞானம் அபரஞானம் வந்தது. பரஞானம் என சொல்லக்கூடியது மேலான ஞானம். அபரஞானம் என்பது அங்கே பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் வருவது. எனவே இந்த அபரஞானத்தையும் பரஞானத்தையும் கொடுத்தது அம்மையாகிய உமையவள், அத மறைஞான ஞான முனிவர். எனவே இந்த ஆன்மா சிவமும் சக்தியுமானது தனக்கு செய்த உபகாரத்தை நினைந்து அடிமைத்தரத்திலே இருக்கும். அடிமைத்தரத்தில் ஏன் இருக்கிறது? இப்பெருமானது கருணையினால் அல்லவோ இந்த மேலான வெளியடைந்தேன் என்று அங்கே அழகாக அங்கே என்ன செய்யப்படுகிறது? நம்முடைய ஆன்மா நன்றியோடு இருந்து அடிமைத்தரத்திலே இருந்து சிவானுபவ இன்பத்தை அது கணிக்கும். இதை சொல்லுகின்ற பொழுது இந்த நூலை எப்படி முடிக்கப்படுகிறது? இந்த அகத்திய தேவார திரட்டு, அந்த அகத்திய தேவார திரட்டு அமைந்த முறையை சொல்லுகின்ற பொழுது அந்த அடங்கல் நூலாசிரியர், இப்பரிசு அகத்திய முனிவன் இருநிலத்து ஒப்பரும் மூவர் போதும் தேவார முழுதையும் சிவாலயமுனிக்கு அறிவித்து பழுதியிலா அவையில் பரிந்து 25 உயர் பதிகமும் அறிவுற திரட்டி எண்ணரும் அடங்கல் யாவையும் உணரும் புண்ணியம் இவை கொடு பொருந்தும் என்று அவன் தனக்கு அருள் செய்தான். இதையெல்லாம் படித்தன்னா எல்லா தேவார பாடல்களையும் பாடிய அந்த ஞானத்தன்மை உனக்கு கிடைத்து பலன் கிடைக்கும் என்று அருள் செய்து, அவன் தனக்கு அருள் செய்தனன் தகவுராதனால் தீதில அகத்திய திரட்டினை உலகில் ஓதினர் அடங்கல் ஓதினராவரே. எனவே அகத்திய தேவார திரட்டை ஓதினார் என்ன பொருள்? எல்லா நூல்களும் ஓதியதனுடைய உண்மை தெரிய வரும். அது முக்கியம். அந்த மற்றது விட்டக்கூடாது. அந்த செய்திகளெல்லாம் இதிலே வந்து விடும் என சொல்லிவிட்டு இந்த அகத்திய தேவார திரட்டு எப்படி அமைந்தது என்று 8 பகுப்பு என்னன்னு சொன்னா, ஆணவமல படலிலே இருக்கின்ற இந்த ஆன்மாவை நீக்குவது குருவருள். அந்த குருவருளானது ஞான விளக்கம் அருளால் தான் பறையால் தான் பெறும் என்று வெந்நீர் பூசி குரு உபதேசத்தால் முப்பர் உண்மையை உணர்த்தி அந்த ஆன்மா ஐந்தெழுத்தை பற்றி நிற்கும். அப்படி ஐந்தெழுத்தை பற்றி இருக்கின்ற இந்த ஆன்மா தான் சிவத்திடம் இருந்து பிரியாது இருக்கும்படியாக புறத்தே இருக்கின்ற ஆலய வழிபாடை அது நாடும். ஆலய வழிபாடை நாடுகின்ற பொழுது ஆலயத்தில் இருக்கின்ற பெருமானது திருவுருவத்தை தன்னுடைய உள்ளக்கிளியில் எழுதி அது அகமகிழ்ந்து பூஜை செய்யும். அப்படி உள்ளக்கிளியை எழுதுகின்ற பொழுது சிவனது வடிவத்திலே திருவடியை கண்டு ஈர்ப்பு உண்டு திருவடி புகழ்ச்சி கொண்டும். அப்படி திருவடி புகழ்ச்சி கொண்ட அந்த ஆன்மா அந்த திருவடியை தனக்கு வேண்டும் என்று மிகுந்த காமுற்று அர்ச்சனை செய்யும். அர்ச்சனையின் பயனாக இந்த ஆன்மாவானது அந்த திருவடியிலே ஒன்றி அடிமை திறத்திலேயே நின்று பேரானந்தத்தை தூய்க்கும் என்று இந்த படிமுறையிலே அகத்திய தேவார திரட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சிவபெருமானுடைய வடிவத்திலே ஒன்றாய்த்து பேசப்படுகின்ற பரியங்களில் ஒன்றாயிருக்கின்ற ஓருருவாயினை என்று சொல்லக்கூடிய அந்த திரு எழு கூற்றிருக்கை என்பதை சிந்திக்க இருக்கிறோம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி தொம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பல. சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மெவுநாள் என்னாலும் திருச்சிற்றம்பல். முருகன் புகழ்வாடும் சபை பெங்களூரில தனது 9வது ஆண்டு நிறைவு விழாவை மிகச்சிறப்பாக ஆண்டு அரசு உழவார திருப்பணி குழுவுடன் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகிற நேரத்திலே மாலை அமர்வில திருமந்திரமும் அதன் விளக்கமும் என்கிற தலைப்பிலே சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவுருள் கூட்டியிருக்கிறது. இன்று காலையும் இப்பொழுதும் மிக அற்புதமான இசை மழையிலே நாமெல்லாம் நனைந்து கொண்டிருக்கிறோம். புத்திசாலியான உழவன் என்ன செய்வான்? நல்ல மழை பெய்தால் காய்ந்து கிடக்கிற நிலத்திலே தன்னுடைய விதைகளை எடுத்துக்கொண்டு போய் ஊன்றி நாளை அறுவடை செய்ய போகும் பயிருக்கு இன்றே அதற்கு காரணம் செய்து வைப்பான். அதுபோலே இப்பொழுது பெய்த இசை மழையிலே என் வேலை சுலபமாகி காய்ந்து கிடக்கிற நம்முடைய இதயங்களிலே நல்ல கருத்துக்கள் என்கின்ற விதைகளை இப்பொழுது அடியன் தூவுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளம் இறுகி போய் கிடக்கிறது. அதிலே கருணைக்கு இடமில்லை, இரக்கத்திற்கு இடமில்லை. ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும். சைதாப்பேட்டை அந்த கடை வீதியிலே மாம்பழ வண்டி வைத்திருந்தான் ஒருவன். மாம்பழங்களை எல்லாம் அடுக்கி வைத்திருந்தான். அங்கே ஒருவர் வந்தார். பா, பழங்கள் என்ன விலை என்று கேட்டார். அவன் சொன்னான், ஐயா, 50 ரூபாய்க்கு 5 பழங்கள் என்று சொன்னான். என்னப்பா இவ்வளவு விலை சொல்லுகிறாயே, ஏதாவது பார்த்து சொல்லுப்பா அப்படின்னார். அவன் உடனே சொன்னான், என்னவோ உங்களை பார்த்தா அப்படின்னு நிறுத்தினான். ஏமாத்தலான்னு தோணுதாப்பா? இல்லைங்க ஐயா, உங்க முகத்தை பார்த்தா என்னவோ எனக்கு உங்களுக்கு சகாயம் பண்ணணும்னு தோணுது. அதனால நான் எப்பவும் காலையிலிருந்து 5 பழம் 50 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு 6 பழம் தரேன் அப்படின்ன உடனே ஐயா அவர் உடனே மகிழ்ந்து 6 பழத்தை வாங்கி கொண்டார். 50 ரூபாயை கொடுத்துட்டார். அவர் அந்த பக்கம் போன உடனேயே வண்டிக்காரன் நினைச்சான், அப்பா புளிச்ச பழம் 6 தள்ளிட்டேன் எப்படியோ அப்படின்னு சந்தோஷப்பட்டான். அந்த பக்கமா போன பெரியவர் கையில வச்சிருந்த பழத்தை ரொம்ப நாளா மாத்த முடியாத கிழிஞ்ச 50 ரூபா நோட்டை நல்ல வேளை மாத்திட்டம்பா. இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஏமாற்றிக்கொண்டே வாழ்க்கையை சாமர்த்தியமாக நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த காலமாக இருக்கிறது. கொஞ்சம் மற்றவர் மீது இறக்கப்பட்டு விட்டால் பார்க்கிறவர்கள், ஐயோ இவன் என்ன பொழைக்க தெரியாதவனாக இருப்பான் போல இருக்கே என்று. ஒரே ஒரு சின்ன சோதனை நான் சொல்லுகிறேன். இதோ இங்கே 2 கிண்ணங்கள் இருக்கின்றன. ஒரு கிண்ணத்திலே இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம், ஒரு கிண்ணத்தில் இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம், 2 ஸ்கூப் போட்டிருக்கு ஐஸ்கிரீம். இன்னொரு கிண்ணத்தில் தங்க காசு, இன்னொரு கிண்ணத்தில் தங்க காசு, இதுல 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம். ஒரு குழந்தையை கூப்பிட்டு இதுல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கம்மாண்ணா, எதை எடுத்துக்கோ, நீங்களே தெளிவா சொல்றீங்க. குழந்தை ஐஸ்கிரீமத்தா எடுக்கும். நாம் அதை பார்த்து என்ன நினைப்போம், ஐயோ இந்த குழந்தைக்கு உலகம் தெரியலையே, இந்த தங்க காசை எடுத்தா இது மாதிரி எவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் வாங்கலாம், இது போய் இந்த ஐஸ்கிரீம் எடுக்குதே அப்படின்னு பரிதாபப்படுவோம் இல்லையா. சரி, இப்ப அடுத்த டெஸ்ட். அதே மாதிரி 2 கிண்ணம், ஒரு கிண்ணத்துல தங்க காசு, இன்னொரு கிண்ணத்துல ஆலவாய் அண்ணனுடைய திருநீர். நான் உங்களை கூப்பிடுறேன், இந்த 2 கிண்ணத்துல ஏதாவது ஒன்னை எடுத்துக்கங்கன்னு நான் உங்களை சொன்னால் நீங்க எதை எடுப்பீங்க? சாமி இங்க இருக்கிறாரு, பொய் சொல்லக்கூடாது. தங்க காசு தானே எடுப்போம் இல்லையா? ஐஸ்கிரீம் எடுக்கிற குழந்தையை பார்த்து நாம பரிதாபப்பட்டோம் இல்லீங்களா? ஆனால் இந்த திருநீர் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஐஸ்கிரீம் இந்த தங்க காசை வச்சா நாம என்ன பண்ணுவோம், தங்க காசை எடுத்துட்டு திருநீர் எங்கதான் கிடைக்காது, கோயிலுக்கு போனா தூணுக்கு தூணு அதுதான் யா இருக்கு, அது எப்ப வேணா கிடைக்கும், இது கிடைக்குமாறு நீங்க நினைப்பீங்க. ஆனா அருளாளர்கள் என்ன நினைப்பார்கள், ஐயோ என்றும் நிற்கின்ற திருநீராக இருக்கின்ற இந்த அற்புத நீற்றை ஞானசம்பந்த பெருமான் பதிகமே பாடியிருக்கிறாரே, பொற்காசையா பதிகம் பாடியிருக்கிறார், திருநீற்றுக்கல்லவா பதிகம் செய்திருக்கிறார்,
அதை எடுக்காம இந்த மக்கள் இதை போய் எடுக்கிறார்களே என்று ஐஸ்கிரீமை பார்த்து அந்த குழந்தையை பார்த்து நாம் பரிதாபப்பட்டதைப் போல நம்மை பார்த்து ஞானிகள் பரிதாபப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. ஞானசம்பந்த பெருமானை போய் பார்த்து கேட்டாங்க அவர் கடந்த காலத்திலேயே, சுவாமி நீங்கள் பாடல்கள் எல்லாம் பாடுகிறீர்கள், எல்லாம் தமிழ் பாட்டா இருக்க, வேற மொழியில பாடக்கூடாதா என்று கேட்டார்கள். ஞானசம்பந்த பெருமானை கேட்டார்கள், உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஏன்னா பதில வச்சு கேள்வி வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேள்வி கேட்டது நமக்கு தெரியலேன்னா கூட பதில் சொல்லி இருக்காருல்ல இல்லீங்களா. தமிழில ஒன்று சொன்னால் இன்னொன்று புரியும். இப்ப எய்த் வீட்டுக்காரர் திடீர்னு போய் அந்த வீட்டுக்காரர் போய் எங்க உங்க பையனும் பரீட்சையில ஃபெயில் ஆமே அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பையன் ஏற்கனவே போயிட்டான் இல்லையா. இது தமிழில சொல்லாமல் உணர்த்துகிற ஒன்று. இவர் பதில் சொன்னா என்ன தெரியுது? யாரோ கேட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஞானசம்பந்தர் போய் கேட்டிருக்காங்க, சாமி வேற மொழியில நீங்க பாடல் செய்யக்கூடாதா, தமிழ்ல மட்டும்தான் செய்கிறமானு. அதுக்கு சம்பந்தர் பதில் சொல்லியிருக்க, ஞானசம்பந்த பெருமான் எப்படி பதில் சொன்னார்னு பாருங்களேன். ஒழுகல் அரிது அழிகலியில் உழியுலகு பழிபெருகு வழியை நினையா. என்ன பாட்டுங்கிறீங்க, முழுக்க ழகரம் தான் இந்த பாட்டு, முழுக்க ழகரம். கொஞ்சம் ராணா தகராறா இருந்ததுன்னு வச்சுங்க, நான் விழிக்க சொல்லுவேன். ஓதுவார்க்கு டெஸ்ட் வைக்க வேண்டிய பாட்டே இதுதான். இவ்வளவு மாதிரி ஞானிகள் நம்ம காலையில பாடின சத்குரு மாதிரியும் மதியம் பண்ணீங்க. ஐயாவுக்கு இசைப்பேரறிஞர்னு பட்டம் தமிழ் இசை சங்கத்திலேயே வழங்கி இருக்கிறார். கலைமாமணி பட்டம் பெற்றவர், அடக்கத்தின் உருவமானவர் நம்முடைய திருத்தடி சுவாமிநாதன் ஐயா. அவங்க வந்து எளிமையின் அழகே போற்றிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு எங்க ஐயா தான். நிரம்ப செய்திகள், நிரம்ப விஷயங்கள் தெரிஞ்சாலும் கூட ஒன்றும் தெரியாதவர் போல. இந்த காலத்தில் கொஞ்சம் தெரிஞ்சாலே படுத்துற பாடு தாங்க முடியல. ஆனால் முழுமையும் தெரிந்தவர்கள் நம்ம சர்க்குருநாத தேசிகர் போன்றவர்கள், நம்முடைய திருத்தணி ஐயா அவர்கள் போன்றவர். ஐயாவோட எல்லாம் எனக்கு அடிக்கடி மேலை நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. அவர்களோடு அவங்க சொன்னாங்க என்னவோ தமிழோட இருக்கிறேன், எனக்கு தமிழ் இசையோடு இருக்கிறேனேன்னு எனக்கு பெரிய மகிழ்வாக இருக்கும். அப்படி 5 நாட்களும் அவர்கள் பாடுகிற பாடல்களுக்கு அருகாமையில இருந்து அடியேன் விளக்கம் சொல்லுவேன். இப்ப கூட சமீபத்தில் மலேசியாவுக்கு ஐயா அழைத்து சென்றார்கள், அவரோடு இருந்து வந்தேன். சுவாமி சொல்லுகிறார், ஒழுகல் அரிது அழிகலியில் உளி உலகு பழிபெருகு வழியை நினையா சொன்னார். இந்த கலிகாலத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம் பண்ணிட்டார் பாருங்க. எப்ப 7வது நூற்றாண்டுலயே சொல்லிட்டார், ஒழுக்கத்தோடு இந்த உலகத்துல வரப்போற காலத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னுட்டார். ஒழுகல் அரிது அழிகலியில் கடசம்பந்த எப்ப சொன்னாரு? 7வது நூற்றாண்டிலேயே. 21 எந்த கதிக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒழுகல் அரிது அழிகலியில், அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியா? உழி உலகு பழிபெருகு வழியை நினையா. இந்த உலகத்துல பழி பெருகி கொண்டிருக்கிறதே, இதிலிருந்து நாம் தப்புவதற்கு சிறந்த வழியை என்ன என்று சிவபெருமான் அருள் செய்திருக்கிறான். என்னன்னாரு, ஒரே வழி இந்த உலகத்துல பழியை நீக்கிக் கொள்வதற்கும், நம்முடைய வாழ்விலே வசந்தம் வருவதற்கும், துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் வருவதற்கும் உரிய ஒரு நிலை என்னன்னு கேட்டா, சிவனை தொழுது உலகில். சிவனை தொழ வேண்டும், வேற வழி கிடையாதுன்னு. சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை, நம்மை வருத்திக் கொண்டிருக்கக்கூடிய மலமானது நீங்கும் வகையிலே, கழுமல நகர் பழுதிலிரை. திருக்கழுமலம் என்கிற திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்றானே சிவபெருமான், அவன் சிவபெருமானையே அவனையே வணங்கி வழிபாடு செய்து தங்களுடைய மலத்தை நீக்கிக் கொள்வதற்காக என்ன செய்தானாம்? இழுகு மலம் அழியும் வகை என்ன செய்தான்? எழுது மொழி தமிழ். அவர் சொன்னார், அவன் என்ன பண்ணான்னா, தமிழ் பாடல்களை தர வேண்டும், பாடல்களை தர வேண்டும் என்று எண்ணினான். பாடல்களை தந்து அந்த பாடல்களை பாடி வருகின்ற மாந்தர்கள் தம்முடைய துன்பங்களை கலைந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். அதனால அவன் பாடல்களை உள்ளே இருந்து சொல்றான், ஒரு விஷயம்ப்பா, நானா எந்த பாட்டியும் சொல்லல, நானா எந்த பாட்டியும் சொல்லல. அவன் உள்ள இருந்து எழுதுறான், எழுதுறத நான் வழிமொழிகிறேன். உள்ள இருந்து எழுதுறான், அதை நான் வழிமொழிகிறேன். அப்புறமா சொன்னாரு, ஆனா அவன் உள்ள எழுதுறது தமிழ்ல எழுதுறானே, நான் என்ன பண்றது, தமிழ்ல தானே சொல்லி ஆகணும்னார்.
கழுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ். முடிஞ்சு போச்சு. அவர் தமிழ்ல எழுதுறதுனால நான் வெளியில தமிழ்ல சொல்லுகிறேன். விரகன் வழிமொழிகள், நான் அதை வழிமொழிகிறேன், அவ்வளவுதான் என் வேலை சொல்லிட்டு சொன்னார். அடுத்ததா சொன்னார், அதுதான் முத்தாய்ப்பா சொன்னார், மொழி தகையவேன. தமிழுக்கு என்ன குறைச்ச? இந்த தமிழ் உன்னுடைய வினைகளை நீக்கும் என்று திருஞான சம்பந்தர் அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார் என்கிற பொழுது, திருமுறைகள் தான் நம்முடைய வாழ்விலே துன்பங்களை நீக்கி வினைகளை போக்கி நமக்கு வாழ்க்கையை தரக்கூடியவை என்று நாம் உணரவும். அந்த திருமுறைகளை ஓதுகின்ற ஓதுவாமூர்த்திகள் நடமாடும் திருமுறைகளாக விளங்குகின்றார்கள். ஓதுவாமூர்த்திகள் அந்த காலத்தில் இல்லை என்று சொல்லி இருந்தால் திருமுறையே கிடையாது. ராஜராஜ சோழன் திருமுறைகளை எடுத்த வரலாற்றை வேறு விதமாக சொல்லியிருந்தாலும் கூட ராசமாணிக்கனார் போன்றவர்களெல்லாம் சொல்லி இருக்கிறது என்ன என்று கேட்டால், திருக்கோயில்களிலே ஓதுவார்கள் பாடுவதை கேட்டு பல கோயில் ஓதுவார்களை எல்லாம் தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்து அவர்களையெல்லாம் பாடச் சொல்லித்தான் அந்த பாடல்களை எல்லாம் அவன் படியெடுத்தான் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஓதுவாமூர்த்திகள் இல்லை என்றால் திருமுறைகள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் எல்லாம் சொற்பொழிவு செய்கிறோம், பேசுவோம், பேசி முடிச்ச உடனே இந்த பாருங்க நாளைக்கு காலையில் எனக்கு கல்லூரியில் வேலை, நான் கல்லூரிக்கு போயிடுவேன். ஆனால் நாளைக்கு காலையிலேயும் ஐயா திரும்பவும் திருமுறையைத்தான் பாடுவார். பாடுவதும் திருமுறை, படிப்பதும் திருமுறை, வெற்றிலை பாக்கு போடும் போதும் திருமுறை, எப்பொழுதும் திருமுறை திருமுறை திருமுறை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓதுவாமூர்த்திகள் தான் நடமாடும் திருமுறை கோயில்கள் என்று நாம் உணர்தல் வேண்டும், அவர்களை போற்றுதல் வேண்டும். முருகன் புகழ்பாடும் சபை அதை மிகச்சிறப்பாக செய்து வருகிறது. வருடந்தோறும் இங்கே வந்து நம்முடைய மயிலை கபாலீஸ்வரர் கோயில் ஓதுவார் சத்குருநாத தேசிகர் அவர்கள். தம்முடைய அற்புதமான திருமுறை இசையினாலே இங்கே இருக்கிறவர்களை எல்லாம் மயக்கி வைத்திருக்கிறார். மயக்கி வைத்திருக்கிறார் தான் சொல்லணும். அவருடைய இசையிலே, அருள் இசையிலே இங்கே இருக்கிறவர்களை எல்லாம் தன்னுடைய அருள் இசையிலே மயக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த வருடம் நமக்கு ரெண்டு போனஸ் போனஸ் கிடைச்சது மாதிரி நம்முடைய அவங்க டேட்டு கிடைக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் அவர்களை ரொம்ப நீங்கள் அவசியம் வர வேண்டும் ஐயா என்று திருத்தணியாரை கேட்டபொழுது பெரிய மனது பண்ணி அவர்கள் வருவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். எனவே இந்த இப்ப தலைப்புக்கு வருவோம். இப்பத்தானான்னு கேட்காதீங்க, இன்னுரை கொடுத்துட்டு வர வேண்டி இருக்கிறது. இப்ப இந்த தலைப்பு என்னன்னா பாட்டும் விளக்கமும் என்கிற பகுதியில இந்த திருமந்திரத்தை அமைக்க வேண்டும் என்று முருகன் புகழ்பாடும் சபையை சார்ந்தவர்கள் குறிப்பாக மதன் முரளி அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். இந்த திருமந்திரம் பாட்டும் விளக்கமுமா ஐயா பாட நீ விளக்கம் சொல்ல முடியுமா அப்பா அன்னைக்கு கேளுங்கள். அது ஒரு தனி நிகழ்வாகவே செய்ய வேண்டும். இருந்தாலும் கூட இங்கே முடிந்த அளவிற்கு அதை செய்கிறோம் என்று முயற்சி செய்யலாம் என்று அதற்கு கொடுத்தோம். அதில் ஒரு 17 பாடல்கள் தேர்ந்தெடுத்தோம் ஐயாவுக்கு அந்த 17 பாடல்களை குறித்த. ஆனா 17 பாடல்களை இப்பொழுது இங்கே விளக்குவதற்குரிய நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் விளக்கத்தை வேணா குறைக்கலாமே தவிர இசையை குறைக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது இந்த இரண்டாம் தந்திரத்திலே நம்முடைய திருமூலர் அருளி செய்த அந்த திருமந்திரத்தில் கற்பகிரியை என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பாடல்களை ஐயா அவர்கள் இப்பொழுது பாடுவார்கள். அதில் சில பாடல்களுக்கு அடியேன் இங்கே விளக்கம் சொல்லுவேன். திருமந்திரத்தில் இன்னும் அவிழ்க்கப்பட முடியாத பல முடிச்சுகள் இன்னும் இருக்கின்றன. அது எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு தெரிந்த வரைக்கும் திருமுறைகளில எல்லா திருமுறைகளிலும் மற்ற மொழிகளில நீங்கள் மொழிமாற்றம் செய்யலாம், ஆனால் திருமந்திரத்தை மட்டும் மொழிமாற்றம் செய்வது இயலாது. காரணம் என்ன என்றால், திருமந்திரத்தை சுவாமிகள் எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால், அதை ஒரு கோடிங் செய்து தமிழிலேயே கோடிங் செய்து அதை அமைத்திருக்கிறார். எனவே அதை முதல்ல தமிழில் டீகோட் பண்ணாதான், முதல்ல தமிழிலிருந்தே தமிழுக்கு அதை டீகோட் பண்ணணும், அப்பத்தான் அவர் அதில் என்ன சொல்லி இருக்கிறார் என்று புரியும். பிறகு அதற்கு விளக்கம் காண வேண்டும். அதை வார்த்தைக்கு பார்த்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அது அவ்வளவு சிறந்த பொருளாக அமையாது. எனவே இப்பொழுது இந்த கற்பகிரியை என்ற பகுதி சுவாமிகள் அருளி செய்த நிரம்ப பாடல்கள் பண்ணியிருக்கிறார்.
நம்ம கண்ணால பார்க்கிற மனிதராக நடமாடுகின்றோம். ஒரு கால ஒரு நாள் சென்று அவன் ஒடுங்கி விடுகின்றான். ஆனால் அவன் தாயினுடைய கற்பத்திலே எப்படி இருக்கிறான் தெரியுமா? அவனை எப்படி சிவன் போற்றி காத்து இந்த உலகிற்கு தருகிறான் தெரியுமா? அந்த அற்புதங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்கிற அந்த பகுதியை மட்டும்தான் கர்ப்பகிரியை என்கிற பகுதியில சுவாமிகள் விளக்கி சொல்லி இருக்கிறார். அந்த விளக்கத்தை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். முதலிலே ஒதுவாமூர்த்திகள் இப்பொழுது அந்த ஆக்குகின்றான் என்கிற பாடலில் இருந்து துவங்கி பாடுவார்கள். திருச்சிற்றம்பலம்.

0: நாம் இந்த உலகத்தில் உடலை நீங்குகின்ற பொழுது உயிரானது தனித்து செல்வதில்லை, அதனோடு அதனுடைய சூக்கும் உடம்பும் இருக்கிறது என்ற கருத்தை நம்முடைய திருமூல தெளிவுபடுத்துகிறார். இறக்கின்ற ஒருவனுக்கு மேலே இருக்கிற அந்த உடம்பு தூள உடம்பு தான் போகிறதே தவிர உயிருடைய சூக்கும உடம்பு அதிலேதான் இருக்கிறது. அந்த சூக்கும உடம்போடுதான் அந்த உயிரானது சென்று தாயின் கருவுக்குள்ளே சென்று தந்தை வழியாக அமர்கிறது. அங்கே இருக்கிற பொழுதுதான் அது வெளியே இழந்த அந்த 25 தத்துவங்களையும் பெறுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25. ஆக்குகின்றவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் வேறு உடம்பு எடுத்த பொழுது இது பிரிந்ததே, அந்த உடம்பினுடைய 25 பூதம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, சத்தாதி அஞ்சு, வசனாதி அஞ்சு என்று சொல்லக்கூடிய இந்த 25 கருவிகளைத்தான் தாயினுடைய கருவுக்குள்ளே மீண்டும் அவன் உற்பத்தி செய்கின்றான். எனவே இந்த உடம்புக்கு மேலாக இருக்கக்கூடிய தூள உடம்பைத்தான் இறைவன் தாயின் கருவுக்குள்ளே ஆக்கி தருகின்றான் என்கிற செய்தியை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த தூள உடம்பும் சூக்கம் உடம்பும் ரெண்டு இருக்கிறதே, தூள உடம்பிலே உணரக்கூடிய கருவிகள் இருக்கின்றன, ஆனால் சூக்கம உடம்பிலேதான் அந்த உணர்வு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது ஆங்கிலத்தில் சொல்வதா இருந்தா டிரான்ஸ்டியூசர் என்று சொல்வார்கள். பார்க்க போனா இது மைக், இது டிரான்ஸ்டியூசர். நான் பேசுகின்ற அந்த ஒலி அலைகளை இது மின்னலைகளாக மாற்றி இது வழியாக செலுத்துகிறது. அதுபோல இது ஒரு டிரான்ஸ்டியூசர் போல, கண் ஒரு டிரான்ஸ்டியூசர், காது ஒரு டிரான்ஸ்டியூசர். இது மாற்றி இதனை உணர்கின்ற கருவி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது சூக்கம் உடம்புல தான் இருக்கிறது. வெளியில் இருக்கிற தூள உடம்புல வெறும் கருவிகள் தான் இருக்கிறது. எனவே வெளியில் இருக்கிற இந்த கருவிகளை உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூக்கும உடம்போடு தொடர்பு படுத்துவது எது என்று கேட்டால் தசவாயுக்கள், 10 வாயுக்கள் என்று சொல்லுகிறார். குழந்தை பிறந்த உடனேயே அழுகிறதே, அந்த அழுகின்ற ஒலி எங்கிருந்து வருகிறது தெரியுமா? தசவாயுக்கள் என்று சொல்லக்கூடிய உள்ளே இருக்கிற ஒரு காத்து 10 காத்தா பெரியதா, அதுக்கு 10 ஃபங்க்ஷன் இருக்குன்னு நாம ஒன்னா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு காத்து. ஆனா அது உள்ள போகிற பொழுது அது பிராணன், அபானன், உதானன், இந்த மாதிரி பல்வேறு வேலைகளுக்கு தக்க மாதிரி. அபானன் என்பது அப்புனா நீரை இடமாக கொண்டு இருப்பது, அந்த வாயு தான் நீர் பிரிவதற்கும் மலம் போவதற்கும் காரணமா இருக்கு, அது கீழ் நோக்கி போகும், அது அபானன் பேர். பிராணன் என்பது ரத்தத்தை சுத்திகரிப்பதற்காக போவது. இப்படி 10 வாயுக்கள்ல ரொம்ப முக்கியம் தனஞ்சயங்கிற வாயு. இந்த தனஞ்சயங்கிற வாய்க்கு ஒரு வேலையும் கிடையாது உள்ள அப்போதைக்கு. இந்த வாய்க்கு எப்ப வேலைன்னு கேட்டா, இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்ச உடனே இந்த உடம்பு அப்படியே இருக்கக்கூடாது இல்லையா, இதை பிரிக்கிற டீகம்போஸ் பண்ற வேலை தான் இந்த தனஞ்சயங்கிற வாய்க்கு. டாக்டர் பக்கத்தில் வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க மெடிக்கல்ல என்ன சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியாது என்ன. ஆனா இந்த தனஞ்சயங்கிற வாயு இல்லன்னு வச்சுங்க, இந்த பாடி டீகம்போஸ் ஆகாம அப்படியே கிடக்கணும் பார்க்க போனா இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமா பிரியுத. அந்த தனஞ்சயங்கிற வாயு ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுமா, பிரியும், ஆனா அதுக்கு வேலை கிடையாது. எப்ப அதுக்கு வேலைனா உயிர் பிரிஞ்ச உடனேதான் உடம்ப டீகம்போஸ் பண்றதுக்கு வேலை. அது மட்டும் இல்லன்னு வச்சுங்க, அவன் எடுத்து பீரோல பத்திரமா வச்சிருவான், சார் எங்க சித்தப்பா பாக்குறீங்களா சார் அப்படின்ட்டு பீரோ திறந்து காட்டுவான். ஏன்னா அதுதான் வீண. இந்த வாயு தான் உள்ள போய் உடம்பை பல்கூறாக பிரிக்கிறது, இந்த தனஞ்சயங்கிற வாயு. அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி 9 வாயுக்கும் தலைமையாக இது விளங்குகிறது என்ற செய்தி எல்லாம் அது சொல்லுகிறார். பூவின் எப்படி ஒரு மலரிலே இருக்கக்கூடிய மனத்தை எது கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கிறது? ஒரு பூ மலர்ந்துருச்சு, வாசனை வருது, நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது எது? வாயு, காத்து. அதுபோல இந்த சூக்கும உடம்புல இருக்கக்கூடிய உணர்வை தூள உடம்புக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த தசவாயுக்கள் என்று சொல்லுகிறார் சுவாமி. பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தற்பித்தவாறு போல மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி அழுந்தான். இந்த குழந்தை பிறந்த உடனேயே அழுகிறதே, அதற்கு பசி என்கிற உணர்வு சூக்கும உடம்பிலிருந்து தூள உடம்பிற்கு வாயுவின் வழியாக செலுத்தப்பட்டு அழுகிறதப்பா என்று உதாரணத்தை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார், உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த 9 வாயுதலும் வைத்தனர். 9 கேட் வச்சிருக்கிறாராம் தெரிஞ்சு போறது. இது 9 ஓட்டை இருக்கிற பாத்திரம் தானே, இது 9 ஓட்டை இருக்கிற பாத்திரம் தானே. 9 ஓட்டை இருக்கிற பாத்திரத்துக்குள்ள தண்ணி பிடிக்கிறது சுலபமா சொல்லுங்க பாக்கலாம். எந்த பக்கம் பிடிச்சாலும் லீக் ஆகிட்டே இருக்கும். நாம போய் சாமி கும்பிடலான்னு நினைச்சிட்டு அப்படி கண்களால் அவனை நோக்கி அப்படி ஆழ அவனை பார்த்து அருள் பெறலாம் அப்படின்னு நினைச்சு கண்ணு வழியா அருள் பெற்றா இந்த பக்கமா மடப்பள்ளியிலிருந்து சுண்டல் வாசனை வந்து மூக்கு வழியா லீக் ஆயிடுது அத்தனை அருளும். சரி, இதை கொஞ்சம் டைட் பண்ணி கண்ணையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம், அப்படின்னா பக்கத்துல யாரோ பேசுனா காது வழியா போயிடுது. இந்த 9 ஓட்டையை வச்சுட்டு எப்படிதான் இந்த இதை ஃபில் அப் பண்ற சொல்லுங்க இல்லீங்களா? 9 ஓட்டை இருக்கிற பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கிறது ஆச்சரியமா போறது ஆச்சரியமா? 9 ஓட்டை இருக்கிற ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கிறது ஆச்சரியமா போறது ஆச்சரியமா? இருக்கிறது தான் ஆச்சரியம். 9 ஓட்டை இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறது ஆச்சரியமா போறது ஆச்சரியமா? என்னமா இருக்கிறது தான் ஆச்சரியம், போறது ஆச்சரியம். அதுக்காக நீங்க நாளை காலையில யாராவது பார்த்தா இன்னுமா சார் உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னு தயவு செய்து கேட்டு வைக்காது இல்லையா? ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம்னாரு அப்பர் சுவாமிகள். நம்முடைய மாணிக்க வாசகரும் சொல்லுகிறார், சிந்தனையும் இந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை மிந்திரு பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. கோயிலுக்கு போன உடனே சொல்றார், அப்பா நீ பழம் கொண்டு வந்திருக்கிறியா அல்லது பூ கொண்டு வந்திருக்கிறியா அல்லது வெத்தலைபாக கொண்டு வந்திருக்கிறியாங்கிறது முக்கியம் இல்ல, உன்னோட உன் நினைவை கொண்டு வந்திருக்கிறியாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சாமி கிட்ட போகிற பொழுது நம்முடைய அந்த நினைவு இருக்குத அதைத்தான் அவங்கிட்ட முதல்ல கொண்டு போகணும். சிந்தனை நிந்தன காக்கி அதுதான் முக்கியம். அதனாலதான் அப்பர் சாமியும் சொன்னார், நெஞ்சே நீ வா. யார கூப்பிடுறாரு? யார கூப்பிடுறாரு? நெஞ்சே நீ வா. நெஞ்சு வெளியில் இருக்கு. நெஞ்சே நீ பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடுறாரு? எய்த்து வீட்டுக்காரனை கூப்பிடுறாரா? நெஞ்சத்தை தான் கூப்பிடுற. நெஞ்சே நீ வா, நான் கோயிலுக்குள்ள வந்துட்டேன், நீ என்ன வெளியில செருப்புகிட்டே நிக்கிறியே, யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, உள்ளவா. நான் ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துல இருந்தா எப்படி? நாம எங்க இருக்கிறோமோ அங்கே நம்முடைய நினைவும் இருக்குமானால் அதுக்கு பேரு யோகம்னு பேரு. யோகம்னா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் எங்க இருக்கிறனோ அங்கேயே என்னுடைய நினைவும் இருக்குமானால் அதுக்கு பேரு யோகம். அது ரொம்ப கஷ்டம்ங்கிறீங்களா? கஷ்டமா அது? கஷ்டம் தான். எங்க டிவி சீரியல பாக்கும்போது அங்க பாருங்க, அந்த டிவிய விட்டு அந்த அந்த கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறது இல்ல. சென்னையில ஒரு இடத்துல அப்படியே ஆழமா எல்லாரும் வீட்டுல இருக்க அத்தனை பேரும் டிவியை பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஓடுது ஒரு சீரியல், அப்படி பாத்துட்டு இருந்தாங்க. அதுல இன்டர்வல் போட்டான். போட்ட உடனே அந்த அப்பா சொன்னா, டேய் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வாடான்னா. அவன் திரும்பி பார்த்தா அப்பா பிரிட்ஜை காணும்பான்னா. என்னது பிரிட்ஜை காணுவான்? உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க பீரோவை காணுங்க. என்னது பீரோவை காணும் பிரிட்ஜை காணுன்னு அலறி அடிச்சுட்டு வெளியில போனா எய்த்த மலையை கடைக்காரர் கேக்குற, எங்க வீடு காலி பண்றீங்களா? ஏன்னா ஒண்ணுன்னா வெளியில போயிட்டு இருக்கு, ஏதாவது காலி பண்றீங்க போல. வீட்டுக்குள்ள வந்து பீரோ டிவி எடுத்துட்டு போக, அந்த பிரிட்ஜ் எடுத்துட்டு போறது கூட தெரியாம டிவி சீரியல் பாக்குறாங்க. அதனால அது பேரு யோகம் தான். என்ன யோகம்? அருமையான யோகம். டிவி பார்க்கும் போது யோகம். என்ன அது பேரு? அவயோகம்னு பேரு. இதுவே கோயிலுக்கு போய் நீங்க இருந்தா அதுக்கு பேரு சிவயோகம்னு பேரு. அவ்வளவுதான்.
1: வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றி என் திருமுகத்து யமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டுதன் திருவடிதொழுகும் சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயரு கொடையுடையாய் இணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பரமேஸ்வரனுடைய பரம கிருப்பையாலே திருவம்பாவையை சிந்தித்த பிறகு அவன் அருளாலே அவன் அடியார் தாழ் நினைக்கப் பெறுகிறோம். இன்றையிலேயிருந்து மணிவாசகப் பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சியிலே அடியாரனுடைய சிறப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியாரை சிந்தித்தால், அடியாரை வந்தித்தால், வாழ்த்தினால் அதனுடைய பயன் இறைவனுடைய திருவடியை அடைவது. இறைவனுடைய திருவடியை துதித்தால் அதனுடைய பயன் சிவன் அடியார்களை இறைவனுடைய அடியார்களுக்கு சேவை செய்வது. இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை எது என்று சொன்னால் இறைவனுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டாகிறது. ஆதலினாலேதான் நம்ம திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே நம்ம சிவனடியாரை பற்றிய சிறப்புகளையெல்லாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு முதல் பாடல் மிக மிக மிக மிக அற்புதமான ஒரு பாடல். எடுத்த உடனேயே இரு பஞ்சாட்சரத்திலே எப்படி நமஹா என்று சொல்லி இறைவனை நமஹா சிவாய என்று சொல்லும்படியாக ஒரு வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறதோ மந்திரமானது, அதே போல ஒரு மந்திர சக்தியோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் போற்றி என் வாழ்முதல் ஆகிய

இந்த திருப்பள்ளி இடத்திலே அடியார்கள் எப்படி வருகிறார்கள் நம்ம பார்க்க போகிறோம். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, முதல்ல எடுத்த உடனேயே வாழ்முதலாக இருக்கப்பட்ட எம்பெருமானை சொல்லுகிறார். அது என்னது வாழ்முதல்? ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு கேபிட்டல், மூலதனம் தேவைப்படுகிறது. நமக்கு என்ன மூலதனம் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்வுக்கு எது மூலதனம் என்று சொல்லும் பொழுது, அந்த எம்பெருமான் கொடுத்ததுதான் நம்முடைய வாழ்வுக்கு மூலதனம். எப்படி? இது சைவ சித்தாந்தமாக பார்த்தாலும் கூட உயிர்கள் வேறே, அதாவது ஜீவாத்மா வேறே, பரமாத்மா வேறே. ஜீவாத்மாக்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த ஜீவாத்மாக்களுக்கு அவை படக்கூடிய துன்பத்திலே இருந்து அவைகளெல்லாம் மீட்க வேணுங்கிறதுக்காக பரமேஸ்வரன் தனு கரண போக புவனம் என்று சொல்லும்படியாக நான்கையும் படைத்துக் கொடுக்கிறான். அது எங்கிருந்து வருகிறது? இறைவனிடத்திலே இருந்து, மாயையிலே இருந்து வருகிறது. இப்போ நம்ம நம்முடைய பாவங்களை கழுவிக்கொள்வதற்காக ஆணவம் முதலிய மலங்களை கழுவிக்கொள்ள வேண்டும், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி என்று சொல்லும்படியாக இந்த உலகத்திலே நம்முடைய மலங்களை கழுவிக்கொண்டு இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும். இந்த உலகம் எப்படி வந்தது? இதுதான் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது வாழ்முதல். அது எங்கிருந்து வந்தது? அந்த பொருளாக இறைவனாக இருக்கிறான். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே. இன்னொன்னு உண்டு, அடியவர்களுக்கெல்லாம் எது வாழ்முதல்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முதல். சில பேருக்கு பேச்சுதான் முதல், பேச்சாலேயே எல்லாத்தையும் சாதிப்பாங்க. சில பேருக்கு காசுதான் முக்கியம், சில பேருக்கு பதவிதான் முக்கியம், சில பேருக்கு மனுஷங்க தான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முதலாக மூலதனமாக இருக்கிறது. சிவனுடைய அடியார்களுக்கு எது முக்கியமானதாக இருக்கிறது? அடியார்களினுடைய சேவை முக்கியமானதாக இருக்கிறது. அவர்களுக்கு அதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. கேட்கலாம், சரி இந்த சேவையை கொண்டு என்ன வாணிபம் நடக்கிறது? இந்த பாடலில் ஒரு வணிகத்தை சொல்லுகிறார், என்ன ஒரு வியாபாரத்தை மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். என்ன? போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, நீதான் எனக்கு மூலதனமாக இருக்கிறாய். புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி, நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஒன்றை கொடுக்கிறோம், ஒன்றை வாங்கிக் கொள்ளுகிறோம். எதை கொடுக்கிறோம்? பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி, நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு, நாங்கள் உன்னுடைய திருவடிக்கு இணையான துணையான, அதாவது இரண்டு இரண்டாக கட்டப்பட்ட அல்லது இரண்டு இரண்டாக சேர்க்கப்பட்ட மலர்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கின்றோம்? உன்னுடைய திருவடியிலே இடுகிறோம். எதற்காக? நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு. உன்னுடைய திருமுகத்திலே இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு மந்தஹாசமாக ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை வரணும் இல்லையா? அந்த புன்னகையை நாங்கள் வாங்கிக் கொள்ளுகிறோம். இந்த புன்னகை என்ன விலைனா, இந்த புன்னகைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பூக்களாக இருக்கிறதே அந்த மலர்களையே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மலர்களை சமர்ப்பித்தால் இறைவனுடைய முகம் ஹாசமாக, மந்தஹாசமாக இருக்கிறது. இப்போ அதனாலதான் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், இறைவனுக்கு போதொடு நீசுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்லும்படியாக அப்பர் பெருமான் பாடுவாரே, அப்படி எம்பெருமானுடைய திருவடிக்கு மலரிட்டால், எம்பெருமானுக்கு பலவிதமான மலர்களையும் நாம் அர்ச்சித்தால் இறைவனுடைய மனம் ஆனந்தப்படுகிறது. இதுக்கு ஏராளமான சரித்திரங்கள் உண்டு. இருந்தாலும் கூட நம்ம ஒரு முக்கியமான இன்னொரு சரித்திரத்தை பார்க்கிறோம். என்ன இங்க என்ன வரும்? ஒன்றை கொடுத்தோம், எதை கொடுத்தோம்? பூக்களை உனக்கு கொடுத்தோம். உன்னிடத்திலிருந்து எதை வாங்கி கொண்டோம்? உன்னுடைய முகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த நகை, அந்த சந்தோஷம். ஆஹா, இவன் எனக்கு இந்த மலரை இட்டானேன்னு சொன்ன உடனே அந்த மலர் கொண்டு இந்த சிவபெருமான் தான் இருக்கிறதுலே க்ஷிப்ர பிரசாதமூர்த்தி ஆசுதோஷி என்று சொல்வார்கள். ரொம்ப சீக்கிரமா அவனை குஷிப்படுத்த முடியும். அவனுக்கு வந்து ஏராளமா இந்த பூ வேணும், அந்த பூ வேணும், தங்கத்தால பூ வேணும், வெள்ளியால பூ வேணும், இல்ல இவனுக்கு நல்ல அந்த தண்ணிக்குள்ள இருந்து எது வேணும்னாலும் போடலாம் பகவானுக்கு. ஒண்ணுமே இல்லையா, வெயிலியில இருக்கக்கூடிய அங்கெங்கு யாருக்கும் பயன்படாது என்று சொல்லக்கூடிய பூக்களையும் அருகையும் இடலாம். அருகெடுப்பார் அயனும் அறியும் என்று சொல்லும்படியாக அருகையும் இடலாம். இல்லை எனக்கு அது முடியல, அங்கே போகும் பொழுது அர்க்க புஷ்பம் என்று சொல்லக்கும்படியாக இருக்கு இருக்கிறதே இருக்கையும் இடலாம். வன்னியும் மத்தமும், அது ஒண்ணுமே இல்லை, பிரயோஜனம் இல்லாத இன்னொன்னு ஊமத்தம்பு, சாட்டா பைத்தியம்தான் முடிக்கும் அந்த காய என்று சொல்லக்கூடியது. வன்னியும் மத்தமும் மதிபுதி சடகினன் என்று பாடுவார்களே, அதே போல எம்பெருமானுக்கு வன்னியை இடலாம், ஊமத்தம் பூவை இடலாம், எருக்கத்தை இடலாம், அருகம்புல்லை இடலாம்.

0: தான் எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு இடுகிறோம். ஒவ்வொரு பூவையும் கோட்டுப்பூ, காட்டுப்பூ, மலர்ப்பூ, கொடிப்பூ என்று சொல்லும்படியாக, இரவிலே மலரக்கூடிய பூ, மாலையிலே மலரக்கூடிய பூ, காலையிலே மலரக்கூடிய பூ, மதியத்திலே மலரக்கூடிய பூ என்றெல்லாம் எவை எவை இருக்கின்றதோ எல்லாவற்றையும் அவனுக்கு தருகிறோம். தந்தால் அவனுடைய மனம் ஆனந்திக்கிறது. நாங்கள் பூக்களை கொடுத்தோம், உன்னுடைய முகத்திலே இருந்து ஆனந்தமாகின்ற அந்த ஆனந்த நகையை பெற்றுக் கொண்டோம். இதுதான் நீதான் எங்களுக்கு முக்கியமான பொருளாக போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே என்று சொல்லும்படியாக இங்கே சொல்லுவார். இங்கே சொல்லக்கூடியது என்ன? ஒரு பெரிய வாணிகம். என்ன வாணிகம்? உன்னை கொடுத்தேன், நான் உன்னை வாங்கிக் கொண்டேன். எதுக்காக வாங்கிக் கொண்டேன்? நின்னுடைய திருவடியை தொழுவதற்காக வாங்கிக் கொண்டேன். இங்கே நாம் பார்க்கக்கூடியதோ இறைவனுடைய திருவடியாரை தொழுவதற்காக இருக்கக்கூடிய திருவடி. முதல்லயே பார்த்தோம் 20வது பாடலிலே, அடியார் என்பது இறைவனுடைய திருவடிகளே, வேறொன்றும் கிடையாது என்று பார்த்தோம். இப்போ இறைவனுடைய திருவடிகளை தொழுவதற்காக, அதாவது இங்கே நாம் நினைக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய கருத்து பிரகாரம், இறைவனுடைய சிவன் அடியார்களை துதிப்பதற்காக நாங்கள் உனக்கு மலரிட்டோம், நீ எங்களுக்கு ஆனந்த நகையாக திருவடியார்களை கொடுத்தாய். இது ஒரு வாணிபம் இங்கே நடக்கின்றது. அப்ப வாணிபம் இருக்கும் பொழுது அதுக்கு பொருத்தமான ஒரு நாயனாரை பார்க்கறதான இங்க சரியா இருக்கும். என்ன, வணிகர் குலத்திலே பல பேர் உதித்திருக்கிறார்கள் அடியார்கள். காரைக்கால் அம்மையார், அமர்நீதி நாயனார், இயற்பகை நாயனார், கலிக்கம்ப நாயனார் என்றெல்லாம் பலவிதமான நாயன்மார்களை நாம பார்க்கிறோம். இதுல மிகச்சிறப்பாக ஒரு அடியாரை பார்க்கிறோம். ஒன்றை கொடுத்த ஒன்றை வாங்கினர். இதுதான் இங்க இருக்கக்கூடியது. ஒன்றை இல்ல, தன்னையே கொடுக்கிறார். இந்த இடத்துல தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு நாயன்மாராக நம்ம பார்க்கிறோம். பழையாறையிலே பாரில் நீடிய பெருமை சீர் பதி பழையாறை என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பழையாறையிலே வணிகர் குலத்திலே வந்து தோன்றினார் அமர்நீதியார் என்று சொல்லும்படியாக, அமர்நீதி நாயனார் வணிகர் குலத்திலே தோன்றியவராக இருக்கிறார். சிந்தை செய்வது சிவன் கழல் அல்லது ஒன்றிலார். மனத்திலே அவருடைய சிந்தையில இருக்கக்கூடியதான் சிவபெருமானுடைய திருவடிகளை தவிர வேற கிடையாது. இங்கதான் திருவடி தொழுகோம் என்று பார்த்தோம் இல்லையா. அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழ் உடை கோவணம் கரித்து அறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். செல்வத்தினாலே என்ன பயன் இருக்கும்? செல்வத்தினாலே நமக்கு இறைவன் கொடுத்த செல்வம் எதற்காக என்று சொன்னால், இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காக, வேற எதுக்காகவும் கிடையாது. செல்வம் இருக்கு, நான் எல்லாம் எனக்காக எனக்காக ஒன்றும் ஆகிறதில்ல. எத்தனையோ செல்வம் இருந்தாலும் கூட அந்த செல்வம் எல்லாம் இன்னொருவருக்கு கொடுப்பதற்காக இறைவன் கொடுத்திருக்கின்றான். யாருக்கு? அடியாருக்கு. ஏன்னா அடி அவர்கள் தங்களை நினைத்துக் கொள்வதில்லை, இறைவனுடைய கழல்களையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் பிரத்தியாருக்கு இறைவன் பொருளை கொடுக்கிறான். இங்க அதான் சொன்னார், வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். என்ன வரும் பயன்? சிந்தை செய்வது சிவன் கழல் அல்லது ஒன்றிலார். அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி என்று சொல்லும்படியாக, அவர்களுக்கு தன்னுடைய செல்வத்தையெல்லாம் செலவிட்டு அடியவர்களுக்கு விருந்து அமுது படைத்து அவர்களுக்கு கோவணம் முதலிய எல்லா விதமான உடைகளையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு ரொம்ப அழகா சொல்லுவார். அமர்நீதியார் எப்படிப்பட்டவர்னா, செல்வத்திலே சிறந்தவர்னார். பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துகில் முதல எந்நிலத்தினும் உள்ளன வறு வளத்து இயல்பால் அந்நிலை கண் மிக்கவர் அமர்நீதியார் என்பார் என்று சொல்லுவார். இவருக்கு ஏராளமான செல்வம் இருக்கிறதுன்னு முதல்ல சொன்னார், அதனால தான் அடுத்து சொன்னார் வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் என்று சொன்னார். அடியவர்களுக்கு இப்படியாக அவர் செய்து வருகிறாராம். பல இடங்களிலேயும் திருமடங்கள் அமைத்து அங்கே திருவடியார்களுக்கெல்லாம் சிவனடியார்களுக்கெல்லாம் ஏராளமான திருத்தொண்டு செய்து வருகிறார். இறைவன் இவரையும் என்ன நினைத்தார், இவருடைய திருத்தொண்டை உலகுக்கெல்லாம் பறைசாற்ற வேண்டும் என்று நினைத்தார். ஒரு பெரிய பிரம்மச்சாரியனுடைய வடிவாக வருகிறாராம். அதுல ஒரு தண்டுல கோவணத்தை கட்டி கொண்டு அவரிடத்துல வருகிறார். வந்த உடனேயே பிரம்மச்சாரியின் வடிவாக வந்த பொழுது, செய்ய புஞ்சடை கறந்ததோ திருமுடிச்சிகையும் சைவ வெண்திரு நேற்று முண்டகத்து ஒழித்தழைப்பும் மெய்யின் விண்புரி நூலுடன் விளங்குமான் தோலும் கையில் மன்னிய பவித்திரமும் மரகத கதிரும் என்று சொல்லும்படியாக அப்படியே கோவணத்தோட அப்படி அசைந்து வந்து நிற்கின்றாராம். இவருடைய அமர்நீதியாருடைய திருமணத்திற்கு, அவர் கட்டி வைத்திருக்கக்கூடிய திருமணத்திற்கு வருகிறார். ஆஹா, இப்பேற்பட்ட எப்படிப்பட்ட தவம் செய்தேன் என்று தன்னுடைய குடும்பத்தோடு வணங்கி அவருக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் செய்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நீங்கள் ரொம்ப மிகச்சிறந்த திருத்தொண்டு செய்கின்றீர்கள் என்று கேள்விப்பட்டோம். இங்கு திரு அமுது செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்தோம். ஆஹா, எப்பேறப்பட்ட பாக்கியம், வாருங்கள் அமுது செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, நான் காவிரியிலே நீராடி வருகிறேன், அதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், பொறுத்துருங்கள் என்று சொன்னார். சரின்னார். ஒருவேளை மழை வந்தாலும் வரலாம், என்னிடத்திலே இருப்பது, அவர் பிரம்மச்சாரியனா என்ன, இந்த உடை அதிகம் இல்லாம வெறும் கோவணத்தோடு இருக்கக்கூடியவரா, அப்படி கோவணத்தோடு ஒரு கோவணம் இருக்கிறது நனைந்து விட்டால் எனக்கு தொந்தரவாகும், அதனால நான் இன்னொரு என்னுடைய தண்டிலே இருக்கக்கூடிய காய்ந்த கோவணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் குளித்து வருகிறேன், வந்த பிறகு நான் உடுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லும்படியாக கொடுத்த கோவணம் கை கொண்டு கோதிலா அன்பர் கடுப்பில் இங்களும் தருளும் நீர் குளித்தன. கங்கை மடுத்ததும்பிய வளர்ச்சடை மறைத்த அம்மறையோர் அடுத்த தெந்திரை பொன்னினீர் ஆடவென்று அகன்றார். அவருக்கு கையில கொடுத்த தலையிலேயே கங்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் காவிரியில போய் குளிக்கிறேன்னு சொல்லி போனாராம். போன உடனே இவர் பத்திரமாக எடுத்து வைத்தார் அடியவருடையது என்று சொல்லி. ஆனா அவர் என்ன பண்ணாராம், தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி, அப்படி அன்பருடைய அன்பு என்று சொல்லக்கூடிய நீராடுவதற்காக இருக்கக்கூடிய எம்பெருமான் மறைத்தனர் என்று சொல்லும்படியாக இங்க சேக்கலார் பெருமான் ஒரு அழகான வாழ்வு ஒரு வார்த்தையை போட்டார். சம்பந்தர் பாடும் பொழுது என் உள்ளங்கவர்கள்வன் என்று சொல்லுவார். இங்க சேக்கலார் பெருமான் பாட்டார் கோவணக்கழ்வர்னர். எதையதையோ திருடுறான். இங்க பார்த்தா பரமேஸ்வரன் கோவணத்தையே திருடினார். அவருக்கு கோவணக்கழ்வர் என்று இங்க பேர் கொடுத்தார். வந்தார், திரும்பி வந்தார். இவருடைய வரும் பொழுது இவருடைய இவர் நினைச்ச ஆகாது என்ன, மழை பொழிகிறது, நனைந்து வந்து சேர்கிறார். அவருக்கு உடுத்தி கொள்ள துணி எல்லாம் கொடுத்து தலை வெட்டி கொள்ள எல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த வர நனைந்து கோவணம் நனைந்தது, நான் கொடுத்த கோவணத்தை கொடுன்னர். அவ்வளவுதானே என்று சென்று வைத்த இடத்துல பார்க்கிறார். வைத்த இடத்துல இல்லை. எப்படி இருக்கும், அடிகள் நீர் தந்த கோவணத்தை வைத்து இடத்து நான் கண்டிலன், மற்றும் ஓரிடத்தில் உய்தொழித்தனர் இல்லை, அகுது ஒழுந்தவாறு அறியேன், இத்தகைத்த வேறு அதிசயம் கண்டிலேன் என்று சொல்லும்படியாக எனக்கு வந்து வச்ச இடத்துல பார்க்கல, வேற யாரும் இதை போய் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், என்ன செய்வது என்று சொல்லி அவர் வருந்து இன்னொரு கோவணம் தருகிறார். அவ்வளவுதான் கோபமாக அவர் அந்த வேதியர் வெகுண்டு, அந்த பிரம்மச்சாரி வடிவத்திலே வந்த பரமேஸ்வரன் வெகுண்டு அப்படியே கோபத்தினால பேசுகிறாராம். நான் உன்னிடத்திலே முதல்லேயே சொன்னேன் அமரநிதியாரே, நீ என்னவோ பெரிய வணிகம் என்று சொல்லுகிறாய், இப்படித்தான் வணிகம் செய்கிறாயா, எங்க அவர் குத்துகிறார் என்று பார்க்க வேண்டும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒரு குலச்சிறப்பு பண்பு சிறப்பு உண்டு, அந்த சிறப்பை இங்கே சாடுகிறார். அதாவது இவர் நல்ல வாணிகம் செய்து அடிவர்களுக்கு உதவி செய்கிறார். உன்னுடைய வாணிகம் இப்படிப்பட்டது தானா, நல்லா பாடுற மட்டப்ப என்னத்த பாடிட்ட, உனக்கு இந்த ஸ்வரம் சரியில்லை அந்த ஸ்வரம் சரியில்லை, நான் எவ்வளவு கோபம் வருமோ, நல்லா சமைக்கிறவன்ட்ட இதுல கொஞ்சம் உப்பு சரியில்லை, இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னா அவனுக்கு எப்படி கோபம் வருமோ, அதே போலத்தான் இங்கே இவர் நல்ல வாணிகம் செய்யக்கூடியவருக்கு அவருக்கு கோபப்படும்படியாக அவர் எல்லா விதமாகவும் சோதிக்கிறார் பரமேஸ்வரன். நான் அவ்வளவு சொல்லி இருந்தேனே, என்னிடத்திலே இருப்பது இரண்டு தான், அது மிகச்சிறந்த மதிப்புடையது என்று சொன்னேன், அதை நீ திருடிக்கொண்டாய் என்று சொன்னார். சிறிய எம் பெரும்பிழை பொறுத்தருள் செய்வீர், அடியேன் அறிய வந்தோம் என்று சொல்லும்படியாக, இல்லே நான் தவறு செய்யவில்லை ஐயா என்று வணங்குகிறார். இவர் மீண்டும் என்ன செய்கிறார், கோபத்தோடு பேசுகிறார். அப்ப அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் தருகிறேன், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என்னுடைய கோவணம் இப்ப இந்த மாதிரி இன்னொரு கோவணம் இருக்கிறதே, அந்த கோவணம் தண்டிலே கட்டின கோவணத்தை உமக்கு கொடுத்தோம், இதற்கு மதிப்பீடான என்ன கொடுக்கிறியோ கொடுன்னர். இவர் சொன்ன உடனே அமரநீதியார் சொல்லுகிறார், இவரும் ஒப்புக்கொள்ளுகிறார், சிவபெருமானும் ஒப்புக்கொள்ளுகிறார். பார்த்தார், அவ்வளவுதானே. கொண்டு வந்த ஒரு தராசு எடுத்து கொண்டு வந்தார். இந்த கோவணத்தை இவர் நனைந்திருக்கக்கூடிய கோவணத்தை அதுல வச்சார். எவ்வளவு அந்த கோவணம் எவ்வளவு இருந்திருக்க முடியும், அதனால கொண்டு வந்து ஒரு பத்து கோவணம், பரவாயில்ல ஒண்ணு என்ன பத்து கொடுக்கலாம், இவர் ரொம்ப பேசுறார், ஆனா நம்ம செய்வது தவறானது அப்படின்னு வச்சார். பத்து கோவணம் அதை அசையவே மாட்டேங்கிறது அந்த கோவணம் கீழே இருந்து. என்னடா அது பத்து கோவணம் பத்தாதோ, சரி இன்னும் கொஞ்சம் நல்ல ஆடைகள் கொடுக்கலாம், ஒருவேளை இது வெயிட்டான பார்ட்டி வெயிட்டான கோவணமா இருக்கும் போல இருக்கு நினைச்சு இன்னும் கொண்டு வந்து ஆடைகள் எல்லாம் வைத்த, அது அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறது. அதிசயப்பட்டார். அதிசயப்பட்ட உடனேயே இன்னும் கொடுக்க வேண்டும் என்று தன்னிடத்துல இருக்கிற ஆடைகளை எல்லாம் வைத்தார். அங்கே கொடுப்பதற்காக வைத்திருந்ததெல்லாம் இன்னும் அசைய மாட்டேங்கிறது, அணிகலன்களை எல்லாம் வைக்கிறார். அது வந்து அப்படியே கல் உண்டுன்னு சொல்லுவாங்களே, கல் உண்டு போட்ட மாதிரி இல்ல, உலகத்தையே வைத்தது போல அங்கே இருந்து கொண்டிருக்கிறது, நடக்கவில்லை. அடுத்தது பார்த்தார், அணிகலன்கள் வைத்தார், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் வைத்தார், எதுவும் நடக்கவில்லை. இது என்ன, உலகில் இல்லதோர் மாயை அப்படி என்று சொல்ல முடியாத மாயையாக இருக்கிறது இக்கோவணம் ஒன்றுக்கு. அழகில் கோவணம் ஒத்தில, எவ்வளவோ கோவணம் வைத்தாலும் கூட, எவ்வளவோ பொருள் வைத்தாலும் கூட, பண்டம் வைத்தாலும் கூட, இதற்கு ஈடாக இருக்கவில்லை என்று நினைத்து எல்லாவற்றையும் வைத்தாராம். இத சேக்கலா ரொம்ப அழகா சொல்லுவார், முட்டில் அன்பதம், முட்டுன்னா குறைவில்லாத, முட்டில் அன்பதம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ்வுறும் வழக்கால் என்று சொல்லுவார். இவருடைய அன்புக்கு குறைவில்லாது, என்றைக்கும் மிக அவர் கனமான அன்பு, அந்த அன்புக்கு தகுந்தபடியாக இவர் அருள் செய்ய வேண்டும் இல்லையா. அந்த தட்டு, அந்த கோமண தட்டு தாழ்ந்தே இருக்கிறது, எல்லாம் வைத்தாராம், வைத்தாலும் எதுவும் நிற்கவில்லை. ஆஹா, இப்படி இருந்ததே, அந்த தட்டு அப்படியே இருந்து கொண்டிருக்கிறதே என்று சொன்ன உடனேயே எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆதலினாலே அவர் வந்தார், நானே இதிலே ஏறுகின்றேன் என்று சொல்லும்படியாக தன்னுடைய மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு வந்து அந்த தராசை சுற்றி வந்து இழைத்த அன்பினில் இறை திருநீற்றுமை அடிமை பிழைத்திடோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க என்று சொல்லும்படியாக திருநல்லூர் இறைவனை வணங்கி தழைத்த அஞ்செழுத்து ஓதினார், ஏறினார் தட்டில் என்று சொன்ன உடனேயே அப்படி தன்னுடைய மனைவியை மகனோடையும் சேர்த்து கொண்டு ஏறினாராம். ஏறின உடனேயே இவர் சொன்னவர், எப்பேற்பட்டவர், மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏற அண்டரம்பிரான் திரு அரைக்கோவணம், அதுவும் கொண்ட அன்பினிற் குறைபடா அடியவர் அடிமை தொண்டும் ஒத்தலால் ஒத்துர் நேர் நின்றது அத்துளைதான் என்று சொல்லும்படியாக இவருடைய தொண்டுக்கு சரிசமமாக இறைவனுடைய அருளானது வந்தது என்று அப்பொழுது பாகம் கொண்ட பேதையும் தாமுமாய் காட்சி முன் கொடுத்தார் என்று சிவபெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு அருள் செய்தாராம். பொற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைத்துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வையில் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே எற்றியர் கொடியுடையாய். இதான் அடுத்த வார்த்தை, என உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று இங்கே மூன்று வரிகள் பார்க்கிறோம். என் வாழ்முதலாகிய பொருளே மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். எனவுடையா என்று சொல்லக்கூடிய மூன்று உயிரான வார்த்தைகள் இங்கே அமர்நீதி நாயனாருடைய சரித்திரத்தை நமக்கு நினைவுபடுத்தி கொடுக்கின்றன. ஆக இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடலே அமர்நீதி நாயனாரை நாம் சிந்திக்கிறோம், வந்திக்கிறோம்,
1: வாழ்த்துக்கள். வைத்தடி கொற்றுகின்றேன் விழிக்கு துணை வரும் என் மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா ஒழிக்கு துணை உருவா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரந்தோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமை விழிக்கு அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நின்றுண்டு எமக்க வழி விளக்க வழிக்கே சுடன்று பாவங்களே செய்து வாழக குழிக்கே அழுந்தும் கைவகமோடு என்ன கூட்டியவையே. எல்லாம் அல்ல இறையரும் இறை அடியார்களை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கிய இறையருளையும் குருவருளையும் மனமொழி வைகளால் வழங்கி ஒரு அன்பர் இன்றைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். சார், மழை பேச்சுக்கிட்டு இருக்குதே, நிகழ்ச்சி உண்டா அப்படின்னு நான் சொன்னேன். இது என்ன பள்ளிக்கூடமா, மழை பெய்து காற்றழுத்த தாழ் உண்டானால் விடுமுறையை நான் விடுவதற்கு இது என்ன பள்ளிக்கூடமா. இறைவனை பற்றிய சிந்தனைக்கு ஓய்வே கிடையாது, இறைவனை பற்றிய சிந்தனைக்கு ஓய்வும் கிடையாது ஊதியமும் கிடையாது. அதுக்கான ஊதியம் எப்ப கிடைக்கும் தெரியுமா, இந்த உடம்பை விட்டுட்டு இந்த உயிர் பிரிந்து போகின்ற போது இந்த உடல் செய்ததற்கான பலன் அன்றைக்கு தான் தெரியும். நான் கோயிலுக்கு போனேன், அதுக்கு என்ன கிடைச்சது எனக்கு, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த உயிர் இந்த உடலை விட்டு செல்கின்ற போது அப்ப அதுக்கான சிறப்பு கிடைக்கும். ஏன்னா 30 நாள் வேலை செஞ்சா 1 நாள் சம்பளம். ஒரு வாழ்க்கை ஃபுல்லா நீங்க இறைவனை வழிபட்டீர்கள் சொன்னா உங்க வாழ்க்கையுடைய நிறைவுல இந்த ஆன்மாவுக்கு தெரியும் அதோட சுகம் என்ன. கஷ்டப்பட்டு 1 வருஷம் படிச்சா அந்த வருஷத்தினுடைய முடிவுல அந்த வகுப்புல அவன் சிறந்த மாணவன். அப்போ 1 ஜென்மம் முழுக்க இறைவனை வணங்கினால் இந்த ஜென்மத்தினுடைய நிறைவில் நாம் சிறந்த ஆன்மாவா இறைவன் அடியை சேர்ந்துடலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், ஏதோ இந்த டைம் லிமிட்டுக்குள்ள இன்னைக்கு வழிபட்டு காலையில வழிபட்டு சாயங்காலம் நமக்கு ரிசல்ட் தெரியல மாதிரி இருந்தா நம்ம விளையாட்டையே கூட 5 நாள் விளையாட்டு நமக்கு பிடிக்கல, 1 நாள் விளையாட்டு பிடிக்கல, ஆஃப் டே விளையாட்டாக்கி நம்ம 20-20 மேட்ச் பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப டஃபா இருக்கு சார், இட் இஸ் டூ டஃப் டு டேக் திஸ் அப்படின்னு தோணும். ஆனா இந்த ஆன்மா ஒரு பிறவி முழுக்க பயணிச்சு இறைவன் அடியை சேருகின்ற போது இந்த பயணத்துல எங்கெங்கெல்லாம் நன்மை செய்ததோ அதற்கெல்லாம் பரிசு அங்க கிடைக்கும். இந்த பயணத்துல எங்கெங்கெல்லாம் தப்பு செஞ்சதோ அதற்கான தண்டனையும் அங்க கிடைக்கும். இது பொதுவா விதி. ஆனா கலியுகம் அப்படி இல்லை. கலியுகத்துல காலையில கெட்டது செஞ்சா அதோட பலன் காலையில 6 மணிக்கு செஞ்சா 8 மணிக்கு தெரியும். ஏன் சார் 2 மணி நேரம்ன்றீங்களா? டைஜஷன் கெப்பாசிட்டியா சொல்றேன், உடனே தெரிஞ்சிடும், 6:01 தெரிஞ்சிடும். கலியுகத்துல பலன்கள் மிக விரைவாக கிடைக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போங்க பலன் உடனே கிடைக்குது, இந்த கோயிலுக்கு போங்க பலன் கிடைக்குது, பல தாதா அவர்தான் பல ஸ்ருதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. மந்திரங்களே கூட பல ஸ்ருதியோட இருக்கின்ற மந்திரங்கள் தான் பரபரப்பா விற்பனை ஆகுதுன்றாரு. ஞானசம்பந்தருடைய பதிகம் தான் நிரம்ப பேரால படிக்கப்படுதுன்றாங்க. அதுக்கான உடனே நவக்கரசருடைய பதிகம் தான் படிக்கப்படலன்னு சொல்லல. ஏன் அப்படின்னா திருக்கடை காப்பு, இந்த மந்திரத்தை படிச்சா, இந்த ஸ்லோகத்தை படிச்சா, இந்த பதிகத்தை படிச்சா இந்த பலன் கிட்டும்னு சொல்றாங்க. அதனால அது நடக்குது. இந்த ஏர்வோர் கலிக்காம நாயனாரை பற்றி சிந்தித்தால் நல்ல இடத்துல திருமணம் கைகூடும். வயிறு சம்பந்தமான நோய் ஏதாவது இருந்தால் நீங்கும். எல்லாருக்கும் இருக்கு சார், எல்லாருக்கும் டைஜஷன் பவர் கம்மியாயிட்டே வருது. என்ன தெரியுங்களா காரணம்? எங்க குணால் அடிக்கடி சொல்லுவாரு, யார் யார் சாப்பிட்றா அப்படின்னு. சார் எல்லாரும் சாப்பிட்றாங்களே, உணவு விடுதிக்கு போனா உடம்புக்கு போனா அவ்வளவு கூட்டமா இருக்குது, என்ன நீங்க யாருமே யார் யார் சாப்பிட்றாங்க, எல்லாம் விழுங்குறாங்க. யார் யார் சாப்பிட்றா, எல்லாம் விழுங்குறாங்க, யாருமே சாப்பிட்றது இல்லையா. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டவன் வேகமா அவங்க ஒண்ணு அள்ளி போட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உடல் வியாதியைத்தான் கொண்டு வரும். அப்ப எப்படி சாப்பிடணும்? நல்ல மென்னு சாப்பிடணும். இந்த வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் நம்முடைய உணவு முழுக்க ஒரு போட்டி கொடுக்கணும். இதை எங்க குரு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த பையன் சொன்னான், உள்ள இருக்கிற காய் தெரியாத மாதிரி பஜ்ஜி போண்டாலாம் போடுறாங்களே அது போலவா அப்படின்னா, சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த உமிழ்நீர் ஒரு போட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த உணவு உள்ள போனாதான் நம்ம வயிற்றுக்கு எந்த விதமான தீமையும் தராம அந்த உணவு செரிமானமாகும். அப்படி இல்லாம நம்ம தவறாவது குழுங்கினோம்னு சொன்னா உணவு செரிமான தன்மை குறைந்து போகும். அதனாலதான் இன்னைக்கு நிரம்ப பேர் வயிற்று வலி, வயிற்று நோய்களால் பதிப்படுகிறார்கள். இந்த வயிற்று நோய் அவதியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு உபாயம்னு சொன்னா இந்த ஏர்வோர் கலிக்காம நாயனாரை பற்றி சிந்திப்பது. நல்ல இடத்துல திருமணம் கைகூடும். ஏன்னா ஏர்வோர் கலிக்காம நாயனார் யார திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற கதையை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம். மானக்கஞ்சாரனாரையுடைய மகள் திருமணத்திற்கு நாள் குறிச்சாச்சு. சிவனடியார் ஒரு தவ முனிவர் வேடத்துல வராரு. மானக்கஞ்சாரனாருடைய மகளுக்கு திருமணம் கைகூட்டி இருக்கு. ஒரு சிவன் அடியார் ரூபத்துல சிவனே வருகிறாரு. வந்த உடனே யாராவது வீட்டுக்கு பெரியவங்க வந்தா வணக்கம் சொல்வதும் வணங்குவதும் மரபு, விழுந்து கும்பிடும். அதுவும் சிவனடியார்களாக வந்து விட்டார்கள் என்று சொன்னால் விழுந்து கும்பிட வேண்டும். அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு விழுந்து வணங்குகின்றீர்களோ அந்த அளவுக்கு உயர்வு கிட்டும். இந்த மானக்கஞ்சாரனாருடைய மகள் திருமணத்துக்காக தயாராகி இருக்கிறாள். அப்படி திருமணம் கைகூடி இருக்கிறது. சிவபெருமானே சிவனடியார் வேடத்திலே வருகிறார் அவர்கள் இல்லத்திற்கு. மானக்கஞ்சாரனார் சொல்றாரு, ஐயா வந்திருக்கிறாங்க, ஐயா அவர் வணங்கிக்கும். அப்படி விழுந்து கும்பிடும் பொழுது அவளுடைய தலைமுடி ரொம்ப பெருசா இருக்கு. அதை பார்த்த உடனே சிவன் அடியார் வடிவத்தில் வந்த சிவபெருமான், இது என்னுடைய பஞ்சவடிக்கு ஆகுமே, மறுநாள் திருமணம், மறுநாள் திருமணம். அதான் ரொம்ப நுட்பமான செய்தியே, மறுநாள் திருமணம், முதல் நாள் இந்த திருமுடி, இந்த திருமுடி என்னுடைய பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்னு கேட்ட உடனே, என்ன சாமி உங்க காலில் வந்து விழ வச்சா நாளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணினுடைய திருமுடியை கேட்கறீங்களே அப்படின்னு நாம சொல்லிடுவோம். மானக்கஞ்சார் நாயனார் எதுவுமே பேசல. இது வேணுங்களா, என் பெண்ணிடத்தில் இருக்கக்கூடியது உங்கள் சிவனுடைய பூஜைக்கு உதவும் என்று சொன்னால் இருந்தார்கள் கத்தரிச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் முடி வளர்ந்துச்சுங்கிறது வேற கதை, அது விட்டுருவோம், அது அப்படி வரல. ஆனால் செல்வழி செய்தி நம்ம தேசத்துல ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னா ஞாபகம் வச்சுங்க, உடனடியா கொடுத்துடணும். நல்லா இருந்துச்சு அந்த பேனா அப்படின்னு நாங்க வச்சுங்கன்னு கொடுத்துடணும். ஏன்னா அதை நாம வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அதை நாமளும் அனுபவிக்க முடியல, அவங்களும் அது உங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கு ஏக்கத்தோடய இருக்கிறாங்க. அது மாதிரி உணவு பொருள் இருக்குல்ல, அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க, நீ சாப்பிடாத, நீ யாராவது சாப்பிடறதே சொல்லிடாதீங்க, யாராவது உங்க சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டும், யார் வைக்கலையாது போட்டும், அது அவங்களுக்கு வைக்கணும், இது இவங்களுக்கு வைக்கணும்னு நீங்க எடுத்து வச்சு சொல்லிட்டு சாப்பிடுறவங்களையும் தடுத்து வாங்கி எடுத்து வச்சீங்கன்னா அவங்க வயிற்றுக்கும் போகாம யார் வயிற்றுக்கும் போகாம அது பழப்போம். அதனால யாராவது ஒருத்தர் சாப்பிட்டா சாப்பிடணும். அதுபோல நம்மளால சாப்பிட முடியல, யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கிறாங்க சாப்பிடணும். நமக்கு ஒரு செல்வ வாழம் இல்ல, வளமான வாழ்க்கை இல்ல, யாரோ ஒருத்தர் வளமா வாழ்ந்துட்டு நல்லா வாழ்க்கும் வாழ்த்துங்க. நம்ம கிட்ட இரு இல்லையோ, அது யாரிடத்துலாம் இருந்தா ஏற்கப்பட வேண்டாம், அவங்களாவது அவங்க கிட்டயாவது இருக்குல்ல நல்லா இருக்கும். என்னுடைய நண்பருக்கு நிரம்ப நண்பர்களுக்கு சொந்த வீடு அவங்க எல்லாம் கேட்பாங்க, உனக்கு சொந்த வீடு இல்லையே வருத்தமா இருக்கா அப்படின்னு. இல்லவே இல்லை, நீங்களாம் சொந்த வீட்டுல இருக்கீங்கல்ல, வந்தா உங்க வீட்டுல ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நாள் தங்கினா கூட 15 நண்பர்கள் 30 நண்பர்கள் வைத்திருந்தா ஆளுக்கு ஒவ்வொரு நாள் தங்கினா கூட 30 நாள் ஓடி போச்சியா, இதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லிவிடுவேன். அதனால எனக்கு ஏகப்பட தேவையில்லை, எதது இல்லையோ அதெல்லாம் வேண்டும் என்று இறைவனத்தில் பிரார்த்தனை வைத்தால் கிடைத்துவிடும். ஏகோன் கலிக்காம நாயனாருக்கு மணக்கஞ்சாரனாரினுடைய மகளை திருமணம் பேசி முடிக்கிறார்கள். முதல் நாள் திருமணத்திற்கு முதல் நாள் திருமுடியையே தன்னுடைய முடி கற்றையை கத்தரித்து கொடுத்த ஒரு சிவ பரம்பரையில் வந்த பெண் அவள். அந்த பெண்ணு வீட்டுல ஏகோன் கலிக்காம நாயனார் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த தகவல் சுந்தரர் சிவபெருமான பரவி நாச்சியாரிடத்திலே தூது அனுப்பி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இரவு முழுமையும் அந்த தூதுக்காக 2 முறை சிவபெருமான் நடந்திருக்கிறார். அரவணி இறைவனை ஆவணம் நம்பி இரவிடை பரவிவான் ஏறியது எம்மொழி என்று கேள்வி எழுப்புவார்கள். சுந்தரனோட தமிழுக்காக பரவி நாச்சியார் மீது விருப்பம் கொண்ட சுந்தரனுக்காக சிவபெருமானே தூது போறாரு. அப்படி தூது போனவரு ஒரு முறை இல்ல, 2 போறாரு. 2 முறை தூது போனத செய்தியை கேட்ட உடனே ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு ரொம்ப கோபம் வரும். இது போலவே சுந்தரன் மீது கோபம் கொண்டு இன்னொரு தருகிறாரு. அவர் பேரு விரண்மிந்த நாயனார்னு பேரு. தேவாசிரிய மண்டபத்துல அடியார் பெருமக்கள் எல்லாம் குழுமி இருக்கின்ற போது அடியார்களை பார்க்காமல் அடியார்களை வணங்காமல் சென்றானே யார் இவன்? அவன் பேரு தம்பிரான் தோழன். ஓஹோ, அடியார் பெருமக்களை வணங்காமல் போறவன் தம்பிரான் தோழனா? சிவபெருமானுக்கு உற்ற தோழன், நல்லா இருக்கியா? அவன் நியாயம் அடியார் பெருமக்களை வணங்கணுமே, அடியார் பெருமக்களை வணங்கல. அப்படி போறாரு. விரண்மிண்ட நாயனார் ரொம்ப கோபப்படுறாரு. சுந்தரன் உறவு, சுந்தரன் எதுவுமே வணங்க மாட்டேன், அவனை ஒதுக்கி வைக்கிறேன். இல்லையா, சுந்தரனை ஒதுக்கி வைக்கிறேன், அவன் தம்பிரான் தோழன், தியாகேச பெருமானுடைய உற்ற தோழன், இவனுக்கு அருள் செய்கிற தியாகேசனும் உறவு, அவனையும் ஒதுக்கி வச்சிருக்கேன். என்ன, மகேசனுக்கு செய்யப்படுகின்ற பூசையை காட்டிலும் மகேஸ்வர பூசை உயர்ந்தது. சிவனுக்கு செய்யக்கூடிய பூசையை காட்டிலும் சிவன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய பூசை உயர்ந்தது. ஆனா அவன் டவுன் வந்துடும், சார் யார் சார் அடியார் அப்படின்னு, யார் சார் அடியார் தெரியலையே அப்படின்னு. யாரெல்லாம் ஓம் நமச்சிவாயன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் அடியவர்கள். ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுகின்ற போது கண்களிலிருந்து நீர் கசிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் உண்மையான அடியவர்கள். எத்தனை முறை சொன்னாலும் கண்களிலிருந்து நீரே கசிய மாட்டேங்குது சார், கண் பிள்ளையார் மாதிரி இருக்கிறான் சார் அப்படின்னா அவன் அடியார் பருமக்கு அடியார் பருமையில கேட்டு கேட்டு இன்னும் கொஞ்சம் பதப்படணும்னு அர்த்தம். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் பதப்படணும்னு அர்த்தம். வீடுகளில் பலகாரம்லாம் செய்யும் போது அம்மா அவர் செய்தியை சொல்லுவாங்க, எண்ணெயை வைக்கணும்டா, எண்ணெய் கொதிநிலைக்கு வந்துருச்சாலும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு பார்க்கணும், அது சரசர சரசர சத்தம் வரும், அப்படி வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இல்லம்மா கையை விட்டு வேணா பாருங்க, பாரு கை வெந்துடும். அப்படி எண்ணெயை விட்டு எண்ணெயை விட்டு அது நல்ல கொதிநிலையை அடைஞ்சிருச்சாலும் தண்ணி தெளிச்சு பார்ப்பது போல இந்த ஆன்மா பக்குவப்பட்டுடுச்சா, கொதிநிலையெல்லாம் அடங்கிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா, உள்ளத்தோடு சொன்னா கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணும். அப்படி வரவே இல்லை, அப்படி வந்தா அதுக்கு பேரு பக்தி இல்ல. ஓம் நமச்சிவாயன் சொன்னா கண்ணீர் வரணும், வரமாட்டேங்குது சார், இதுக்காக கிசரின் போடுவா முடியும், உண்மையா வரணும். ஓம் நமச்சிவாயன் உணர்வோடு சொன்னா வரணும். ஏன்னா நிறைய பேர் வீடுகளில் கூப்பிடுவாங்க, தன்னோட துணையை கூப்பிடும் போது தன்னோட குழந்தையை கூப்பிடும் போது உண்மையான பேர் சொல்லி கூட மாட்டாங்க, அவங்க சமிக்கை வச்சிருப்பாங்க. அந்த சமிக்கையை சொல்லி கூப்பிட்டாதான் அந்த குழந்தையோ இல்ல அந்த துணையோ உடனடியா திரும்புவாங்க. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், பெரிய கூட்டமா இருக்கும், நமக்கு இறைச்சலா இருக்கும், ஆனால் அப்படின்னால டக்கு அந்த அம்மா திரும்பி ஓடிடுவாங்க, அவர் கூப்பிட்டாரு என்னன்னு கேட்டு வந்துருங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த அம்மா ஏதோ ஒரு சமைக்க கூப்பிட்டாங்கன்னா இங்க ஓடுவாரு, ஏதா என் வீட்டு அம்மா கூப்பிடுறாங்கண்ணா என்னன்னு கேட்டு வந்துடுறேன், என் பையன் கூப்பிடுறான் நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன், அம்மா ஓடுவாங்க அப்பா ஓடுவாங்க. என்ன காரணம் தெரியுங்களா, வேறு யாருக்கும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு நுட்பமான சமைக்கையே அவங்க கொண்டு வந்திருக்காங்க அவங்க குடும்பத்துக்குள்ள. இந்த மாதிரி நான் சொன்னா நீங்க உடனே வந்துடணும், இந்த மாதிரி நான் சொன்னா நீ உடனே வந்துடணும் அப்படின்னு ஒரு சமிக்கையை வச்சிருப்பாங்க. அது போல நமக்கும் ஈசனுக்கும் ஒரு சமிக்கை தான் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரம். நான் எப்பவாக ரொம்ப முடியலன்னா ஓம் நமச்சிவாயான்னு கூப்பிடுறேன், உடனே வந்துடுன்னு நீங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டீங்கன்னு வைங்க, நீங்க எப்பெல்லாம் ஓம் நமச்சிவாயா சொல்றீங்களோ அப்பதான் ஓடி வந்துடுவேன். ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் அழுது கூப்பிடுறேன் வந்துடு அப்படின்னு ஒரு சமிக்கை போட்டிருந்தீங்கன்னா உங்க கண்ணை கண்ணீர் முட்டிக்கிட்டு வரது முன்னாடியே அவர் ஓடி வந்துடுவாரு, அழற மாதிரி ஓடி வந்துடுவேன். அப்ப நீங்க யாரோட பேசுறோங்கிறது இறைவனோடு இரண்டரை கலந்து பேசுகின்ற போது முன்னாலேயே பேசி வச்சுக்கணும். வீட்டுல பேசி வச்சுக்கிற மாதிரி முன்னாலேயே சுவாமி கிட்ட போய் பேசி வச்சுக்கணும். சாமி கிட்ட போய் பேசுறதா பிரித்திகாரத்தனமால இருக்குது அப்படின்னு தோணும். நீங்க சாமி கிட்ட பேசுற பேச்சு எல்லாமே உங்க மனசு கிட்ட பேசுற பேச்சு, உங்க ஆன்மாவோடு பேசுற பேச்சு. இந்த ஆன்மாவோட பேசுற பேச்சு உங்களுக்கு குடி போட்டுடுச்சுன்னு வைங்க, நம்ம பேசுறத எல்லாரும் கேட்பாங்க, நம்ம பேசுறத எல்லாரும் கேட்பாங்க. அதுதானே ஆசை, என் பேச்சு எடுபடவே மாட்டேங்குது சார், என் பேச்சு எவன் கேட்கறான், ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிம்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஆன்மாவோட பேசுற பேச்சு உங்களுக்கு குடி போட்டுடுச்சுன்னா உங்க பேச்ச எல்லாரும் கேட்பாங்க. அதுதான் கொஞ்சம் கடினமான ஒன்று. எப்ப ஏதாவது சொல்லுவாங்களா, ஐயா நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா நீங்க ஆன்மாவோடு சரியாக பேச தொடங்கி விட்டீர்கள் என்று கூறு. ஏகோர் கலிக்காம நாயனாரு சுந்தரரோட சண்டையிட்டு கொண்டு பேசாம இருக்கிறார். சுந்தரன் வேண்டாம், சுந்தரன் எப்போ பறவை நாச்சியார் இடத்தில் இரவு முழுக்க தூது அனுப்பியிருக்கிறான், எனக்கு அவன் மீது மிகுந்த கோபம், அதனால தியாகேஸ்வர பெருமானையும் வணங்குவதில்லை, அடியார் பெருமக்களை வெறுத்து ஒதுக்கி சிவபெருமானை தூது அனுப்பிய ஏகோர் கலிக்காம நாயனார் சுந்தரனையும் வணங்குவதில்லை, தியாகேஸ்வரையும் வணங்குவதில்லை, சுந்தரனையும் வணங்குவதில்லை. அடியார் பெருமக்கள் வேண்டாம், இவன் வேண்டாம், ஏன் என்ன காரணம், சிவபெருமான தூது அனுப்பியிருக்கிறான், யாரிடத்தில், தனக்கு பிடித்தமான தொழிலிடத்திலே தூது அனுப்பியிருக்கிறான். கேவலம் ஒரு பெரும் இச்சைக்கு சாமியை தூது அனுப்புறதா கேட்க தோணுது. ஆனா நாம அதான டெய்லி பண்ணிட்டு இருக்கிறோம், என் பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, சிவபெருமான் சொல்லுங்க, சிவபெருமான் போய் பெண்ணு வீட்டுல நேரா பையன் வீட்டுல நேரா பேசி கொடுத்துருவாரு, அதாவது நாம பண்ணிக்கிட்டோம், எனக்கு இன்னும் என்னுடைய பையனுக்கு இன்னும் குழந்தை பேரே வரல, சிவபெருமான் சொல்லுங்க, சிவபெருமான் என்ன மருந்துவரா. ஆனாலும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அடியார் படுகின்ற துயரங்களை எல்லாம் நீக்குவதற்கு பெயர்தான் தந்தையுடைய இயல்பு, குழந்தை படுகின்ற துயரங்களை எல்லாம் நீக்குவதுதான் தாயினுடைய இயல்பு. அப்ப நாம படுற கஷ்டத்தெல்லாம் சுவாமி கிட்ட போய் சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு கேட்கறதுல தவறே இல்லை. திருமணம் செய்து வை, குழந்தை பேர் கொடு, உயர்ந்த வாழ்க்கையை கொடு, ப்ரமோஷன் கொடு, பதவி உயர்வு வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், நிலம் வேண்டும், பணம் வேண்டும், பொருள் வேண்டும் என்று கேட்பதுல தவறே இல்லை. அப்பா இப்படியாது வேணும் சார், இதெல்லாம் வேணும், ஆனா ஒண்ணுமில்லை, இதால வரக்கூடிய துன்பங்களும் வரும், இதால வரக்கூடிய துன்பங்களும் வரும், பணம் வந்தா அதோடு சேர்ந்து பாவமும் வரும், நிலம் வந்துச்சுன்னா அசையாத சொத்துகள் வந்ததுன்னா அதோட சேர்ந்து அசைக்க முடியாத சில பாவங்களும் வரும் சார். ஸ்தாவர சங்கமங்கள் அசையாத சொத்து நிறைய இருக்கு சார், இருக்கட்டும், அசைக்க முடியாத பாவங்களும் இருக்கும், நிறைய பவுன் இருக்கு சார், இருக்கட்டும், அது போலவே பாவங்களும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, வடமொழி அழகா சொல்லுது, திரவியம் போலானா பாப்பானா, திரவியம் வந்தால் பாவம் வரும், அது இல்லாம வராது, பாவம் இல்லாம திரவியம் மட்டுமே வராது. சுத்தமான ஆகாரத்தை மட்டும் சாப்பிட முடியுமா, நாம சக்கையும் சேர்த்துதான் சாப்பிடணும், அதுதான் உடம்பு பிரிச்சு எடுக்குது, சக்தி தனியா சக்கை தனியா பிரிச்சு எடுக்குது, அதான் இந்த உடம்போட வேலை. அப்ப என்ன சார் பண்றது, பாவத்தோட சேர்ந்துதானே பணம் வருது, அதை கொண்டு போய் இறைவனிடத்தில் கொண்டு விட வேண்டும். சுவாமி அதை செரிமானம் பண்ணி நமக்கு சத்தம் மட்டும் கொடுத்துருவாரு. எப்படி தெரியுங்களா, அம்மாவோட வயிற்றுக்குள்ள நாம குழந்தையா இருந்த போது தான் தாய் உண்ட எச்சிலை தன் தான் உண்டோம், அம்மா சாப்பிட்டா சக்தி எது சக்கை எதுன்னு பிரிச்சா, சக்கையெல்லாம் அவ வெளியில தள்ளினா, சத்தம் மட்டும் தொப்புள் பொடி வழியாக நமக்கு கொடுத்தாள், அது போல அவன் தாயுமானவனாக இருக்கிறான், அவன் உண்டு செரித்து சக்தியை நமக்கு தருகிறான், சக்கைய அவனே வெளியேற்றான். அப்போ பாவத்தோடு வரக்கூடிய திரவியத்தை அவனிடத்தில் கொடுத்து கொஞ்சம் புண்ணியமா பாத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு அந்த பாவம் இல்லை. சுந்தரனை புறவுன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிடுறாரு ஏகோர் கலிக்காம நாயனார். இந்த தகவல் அடியார் உலகத்துல பரவுன்ற போது என்ன தோணும், ஆஹா சுந்தரனையே ஒதுக்கி வச்சாச்சு, சுந்தரன் யாருன்னா திருக்கைலாயத்துல தன்னுடைய வடிவத்தை பார்த்து சிவருமான சுந்தரா வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வந்த வடிவம் சுந்தரனுடைய வடிவம், கமலினி அணிந்திருந்து ரெண்டு பெண்களை பார்த்து பயங்கிறாரு கூப்பறிக்க போன இடத்துல. உடனே என்ன ஆச்சு சிவபெருமான் கேக்குறாரு, இப்ப நம்மள ஆச்சு யோசிச்சு பாருங்க, நம்மள யோசிச்சு பாருங்க, கூப்பறிக்க போன இடத்துல கமலினி அணிந்திருந்து ரெண்டு பெண்களை பார்த்தாரு, மையல் கொண்டாரு, பூ குழந்தையை கொண்டு வந்து சிவபெருமான இடத்துல கைலாயத்துல வச்ச உடனே சுந்தரா என்ன நடந்தது கேக்குறாரு. அது வந்து இல்ல என்ன நடந்தது, நீ ஒண்ணும் சரியில்லை, நீ எதெல்லாம் விரும்பினியோ போய் அனுபவிச்சுட்டு வா, போ கீழே போ ஒரு பிறவி எடு. ரெண்டு பேர் தானே வேணும், கமதினி அணிந்ததை சங்கில் யாரா ஊட்டி வரா, பழமை நாச்சி யாரா ஊட்டி வரா, போய் அனுபவிச்சுட்டு வா. அனுப்பி வச்சுட்டாரு. கேக்குறாரு, கைகள் அஞ்சலி செய்து கூப்பி கலங்கின, கைகளை தொழுது கேக்குறாரா சுந்தரர். ஐயா மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய்யன, கைகள் அஞ்சலி செய்து கூப்பி கலங்கின. சுந்தரனுக்கே அந்த கதி, சிவபெருமானுடைய மறுபுருவா வந்த நிடபுருவா வந்த சுந்தரனுக்கு மையல் மானுடமா வந்தோம்னா இங்க மயக்கம் வந்துடும். இது தெரியுதுல்ல, மயங்கும் வேண்டான்னு தோழும், ஆனா கை நீட்டிடும். வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டே கைய நீட்டிடும். போதும் போதும்னு சொல்லிக்கிட்டே இலையில விழுந்தா தின்னுடும். போதும் வேணாம் வேணாம், சரி இவ்வளவு சொல்றீங்க, ஒன்னே ஒண்ணு உங்க திருப்திக்காக சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் திணறும் போது நான் வேணாம் வேணாம்னு கேட்டீங்க, வேணாம் வேணாம்னு போட்டதுக்கு அப்புறம் யாரு அவனை சாப்பிட சொல்லுது? மையல் மானுடமாய் மயங்கும், ஆனந்த புறவியே மயக்கத்தின் பாகப்பட்டதுதான், மாயையின் பாகப்பட்டது. இந்த சுந்தரனை முடிச்ச உடனே சுந்தரனுக்கு ரொம்ப வருத்தம். அடியான பெருமக்களிலே ஒருவர் நம்மை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே. கிரண்மண்ட நாயனார் சொன்ன போது திருத்தொண்டர் தொகை பாடியாச்சு. இப்போ ஏர்போன் கழிக்காம நாயனார் சொல்லும் போது என்ன செய்யறது? இவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே. நம்பி யாவூரன் நெஞ்சில் நடுக்கம் ஒன்றி நின்று தம்பிரானை தூது தையல்வால் விட்டார் என்னும் இன்பரின் மிக்க வார்த்தை ஏயர் போனார் தாம் கேட்டு வெம்பினார் அதிசகித்தார் வெறுவினார் விளம்பருற்றார். அப்படியே சில பேர் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தாம் பட்ட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலையில லேட் ஆயிடுது, ஏன் லேட் ஆயிடுது, ஏன் லேட் ஆயிடுது, ஏன் லேட் ஆயிடுது, பையன் எக்ஸாமே எழுதி வந்திருப்பான். காலையில எக்ஸாமுக்கு காலையில லேட்டா எழுதிட்டான், 6 மணிக்கு எழுதிக்க வேண்டிய பையன் 8 மணிக்கு எழுதிட்டான். நீங்க கொண்டு போய் விடுறதுக்கா வண்டி எடுக்கிறீங்க, வண்டியும் பஞ்சரா இருக்குது, நீ ஏன் லேட் ஆயிட்ட, நீ ஏன் லேட் ஆயிடுற பையனை கேட்டு என்ன பிரயோஜனம்? 6 மணிக்கே எழுந்துக்க வேண்டிய பையன் எழுந்துக்கல, வண்டி பஞ்சரா இருக்குது, எல்லாம் ஒரே நேரத்துல தான் கூடி வரும். நீங்க எல்லாம் 6 மணிக்கு கரெக்டா இருக்கிற அன்னைக்கு வண்டியும் பஞ்சர் ஆகாது, சரியா இருக்கும். நீங்க இன்னைக்காவது காலதாமதமா ஆயிடுச்சு, வண்டியை வேகமா ஓட்டணும்னு நினைக்கும் போதுதான் வண்டியும் பஞ்சர் ஆயிடும். நம்மள மாதிரி தானே அதுவும், நம்ம பொருள் தானே, நம்மள மாதிரி தானே அதுவும் சண்டி பண்ணும். அது மட்டும் என்ன வானத்துல புரிஞ்சு வந்துருச்சு, நம்முடைய பொருள் நம்மை போலதான் இருக்கும். காலதாமதம் ஆச்சுன்னா ஒரே நேரத்துல தான் காலதாமதம் ஆகும். அன்னைக்குதான் எல்லா சோழனையும் இன்னைக்கு பார்த்து கேஸ் தீர்ந்து போச்சு. நீங்க இன்னைக்கு லேட்டா எழுதிங்களோ அன்னைக்குதான் கேஸ் தீர்ந்து போகும். அன்னைக்குதான் வர வேண்டிய பஸ்ஸும் வராது, மழையும் பொழியும், கொடையும் இருக்காது. நனைவோம், நனைய கூடாத பொருளை வேற கையில வச்சிருக்கும். எந்த பொருள் நனையாம எடுத்துட்டு போன நினைக்கிறோம் அந்த பொருளையும் கையில வச்சிருக்கும். இது உலக இயற்கை, எல்லாம் ஒரு சேர கூடி வரும். அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறாராம். இப்படி பண்ணிட்டாரே சுந்தரர், இப்படி பண்ணிட்டாரே, இது யார் புலம்புவார்கள் தெரியுங்களா? அதுல ரொம்ப ஆசை இருக்கிறவர்கள் புலம்புவார். ஆசை இல்லாம புலம்பவே மாட்டான். குழந்தை லேட் ஆயிடுச்சு, அப்பாவோ அம்மாவோ ரொம்ப யார் ஆசையா இருக்காங்களோ அவங்க இன்னும் குழந்தைய காணுமே, இன்னும் குழந்தைய காணுமே, இன்னும் குழந்தைய காணுமேனு புலம்பிட்டு வாசல் இருக்கும் குழந்தைங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அது பற்றி கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்க வந்தா என்ன வீட்டுக்கு தானே வரப்போறேன், சில நேரம் பழங்க அப்படின்னு பண்ணிடுவாங்க. அன்புடையவர்கள் அலைந்து கொண்டே இருப்பார். ஒரு துணையே ஆண் வரல, பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகமான அன்பு இருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு தூக்கம் வராது. அவர் திட்டாரோ வெயிலாரோ அவர் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாரா, அதுக்கப்புறம் நான் படுத்துடுவேன். அவர் வரலன்னா என்னவோ போல இருக்குது. அதுபோல அந்த அம்மா எங்கேயாவது வெளியூர் போயிட்டாங்கன்னா இவர் தூங்க மாட்டாரு. என்ன தூக்கம் வரல, அவர் இருந்தால்தான் நிம்மதியா ஒரு கொரட்ட சத்தம் வரும், நான் பாட்டு இருப்பேன். இப்ப அந்த கொரட்ட சத்தம் இல்லாம இருக்க முடியல. அது உண்மையான அன்புடையவர்களுக்கு அந்த நெருக்கம் வந்துடும். விளம்பருற்றார் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சுந்தரன் போய் இப்படி பண்ணிட்டானே, சுந்தரன் போய் இப்படி பண்ணிட்டானே, அது செய்து போறாராம், சுந்தரன் போய் இப்படி பண்ணிருக்கிறானே. ரொம்ப வருத்தமா இருக்கு. பறவை நாச்சியாரிடத்துல தூதாக ஒரு முறை அழைச்சாலும் பரவாயில்ல, முதல் முறை போறாரு தியாக யசப்பெருமான், முதல் முறை போறாரு. போய் தூதா போயிட்டு வரும்போது சாதாரண மனித வடிவில் போயிட்டாரு. உன்ன யார் மனித வடிவில் போனா நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று சாலையே. என்ன நாயகன், ஒரு தலைவனை வேலைக்காரன் ஏவ முடியுமா? நான் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன், அவர் வந்து சார் இதெல்லாம் நீங்க செய்யுங்க என்ன வேலை சொன்னா தான் எப்படி எம்டிக்கு போயிருக்கக்கூடிய சிப்பந்தியே இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சிருங்கன்னு சொன்னா எப்படி? இது என்ன நல்லா இல்லையே? நன்று சால மிகுந்த நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நியாயம் ஏயும் என்று இதனை செய்வான் தொண்டாம் என்னையும் போய் தொண்டான் என்ன பாவம் இது? பேயரை பொறுக்க ஒன்னா பிழையினை செவியா கேட்ப என்னால இதுவே பொறுக்க முடியாது. இதை என்னைக்கு என் செவி கேட்டுதோ தாயின பின்னும் மாயாது இருந்தது என் ஆவி என்றார். இதை கேட்டதுக்கு அப்புறமும் கூட என்னுடைய உயிர் பிரியலையே. தவறான வார்த்தைகளை கேட்டா அந்த நேரம் உயிர் பிரியின்ற மாதிரி பழைய காலத்துல இருந்தாங்க. ஏன்னா நீங்க வந்து திருக்குறள் பாத்தீங்கன்னா தெரியும், மயிர் நீட்டி திருக்கோயிலுடைய மணி ஓசை எப்போதெல்லாம் கேட்கிறதோ அப்போதெல்லாம் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கள். நேரடியாக நின்று தரிசனம் செய்தால் என்ன பலன் கிட்டுமோ அந்த பலன் கிட்டும். சுவாமி அவன் இடிச்சு போதிக்கிட்டு அங்க போய் பார்க்க முடியலையே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். திருக்கோயில் வளாகத்துல இருந்தாலும் சரி, நீங்க உங்க வீட்டிலேயே இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்கு வெளியில வண்டியில எங்கேயாவது போயிட்டு இருந்தாலும் சரி, திருக்கோயிலோட மணி ஓசை கேட்டதுன்னு சொன்னா உடனடியா அந்த இடத்துல ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல தொடங்கி விடுங்கள். மணி ஓசை முடிகின்ற வரையிலும் ஏன்னா நேற்றி தான் சொன்னேன், இந்த மணி ஓசையினுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 131.6 அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ், அதோட ஃப்ரீக்வன்சி. அது நீங்க பண்ணீங்கன்னா அமைதியை, பூரண அமைதியை தரக்கூடிய ஓசையா இருக்கும். இதை சொல்லும் போது ஓம் நமச்சிவாயின்னு சொன்னோம்னா அந்த மணி ஓசையும் அந்த அமைதியும் நம்ம வீட்டுக்கும் வரட்டுமே, நம்ம உள்ளத்துக்கும் வரட்டுமே. வேற என்ன கேட்கறோம் நம்ம? கோடி கோடியா பணம் கேட்கல, வீடு வாசல் பொருள் எதுவும் கேட்கல, மனசு நிம்மதியா இருக்கணும். ஒரு பதட்டம் இல்லாம எல்கேஜி பையன் கூட சார் ரொம்ப டென்ஷனா இருக்குறான். என்னையா டென்ஷன்? நாளைக்கு அசைன்மெண்ட் இருக்குறான். அசைன்மெண்ட் என்னையா? ஒரு 26 எழுத்து, அதுல 4 எழுத்து தான் அசைன்மெண்ட்டுக்கு. உனக்கு தெரியுமா அவங்க என்ன எழுத்து சொல்றாங்களோ அதை எழுதணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீயா ஒன்னு எழுத முடியாதுன்னா என்னடா இருக்கு? ஏ பி சி டி இந்த 4 எழுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்ல போறாங்க, அதை எழுதணும். அதனால வரிசையா எழுத கூடாது. அவங்க எதை சொல்றாங்களோ அதை எழுதணும். ஒரே நேரத்துல கேட்கணும், அதே நேரத்துல உடனே எழுதணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த 4 எழுத்து அதுக்கு என்னடா உனக்கு என்ன பண்ணுது? ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த நேரத்துல அன்னைக்கு இது சொல்ற உடனே கஷ்டமா சேர்ந்து வருவோம். உடனே அந்த எல்கேஜி பையன் கரெக்டா சொன்னீங்க அங்கிள், நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல கஷ்டமா ஒரு சேர சேர்ந்து வரும், கரெக்டா சொன்னீங்க அங்கிள். நான் என்னடா கரெக்டா சொன்னேன்? எல்கேஜி பையனுக்கு இது என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே நேரத்துல மிஸ்ஸும் எழுத்த சொல்றாங்க, பக்கத்து பையனும் பென்சில கேட்கிறான், கஷ்டம் எல்லாம் சேர்ந்து தான் சார் வருது. பக்கத்து பையன் இவனை தட்டி பென்சில் கேட்கிறான், மிஸ்ஸும் அதே நேரத்துல அந்த எழுத்த சொல்றாங்க, எழுத முடியல, படிக்கிறது எல்கேஜி. ஒரு கிண்டர் காலம் லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய கிண்டர் காலம் பையனுக்கு டென்ஷனா இருக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு ஓர்ந்து நாம இருந்துகிட்டு எதை எடுத்தாலும் டென்ஷன், எதை எடுத்தாலும் டென்ஷன். வாழ்த்தது கல்யாணத்துக்கு வாழ்த்த வந்திருக்கிறாங்க, என்ன செய்யணும்? எங்க குருநாதர்லாம் வாழ்த்துவதற்கு ஒரு மரபு சொல்லுவாங்க, அந்த அக்ஷதையும் பூவையும் வாங்கினதிலிருந்து உங்களுக்கு மூல மந்திரங்கள் ஏதாவது சொல்லி இருந்தார்கள் என்றால் அந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுடணும். அக்ஷதையை கையில வாங்கினதுல இருந்து அந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுடணும். ஒவ்வொரு அக்ஷதையா எடுத்து எடுத்து வச்சு ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி நம்ம சாதாரண மணியை எழுதுவது போல அந்த அக்ஷதையை அப்படியே எடுத்துக்கிட்டே வரணும். எவ்வளவு அப்ப யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய எங்க குருநாதர்லாம் 2 அக்ஷதம் தான் போதும் பார், கொஞ்சமா கொஞ்சமா போதும் பார், ஏன்னா அவ்வளவு ஜபம் பண்ணணும். பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அந்த அக்ஷதையை எடுத்துக்கிட்டு அந்த பூவை எடுத்துக்கிட்டு எங்க தெரியுமா போகணும்? மேல ஏறணும், திருமணம் நடக்கக்கூடிய அந்த படியில ஏறணும், அந்த மேடைக்கு ஏறணும். மேடைக்கு ஏறி பொண்ணு மாப்பிள்ள தலையில தான் அந்த அக்ஷதையும் பூவையும் போடணும். சுத்தி வர நிரம்ப பேர் நின்றுகிட்டு கும்பலா நின்றுட்டு இருப்பாங்க தாலி கட்டுறத பாக்குறதுக்கு. நீங்க உட்கார்ந்த இடத்துல நான் நல்லா அப்படின்னு இப்படி போட்டீங்கன்னா ஏற்கனவே திருமணம் ஆகி நல்லா குழந்தை குட்டியோட இருக்கிறவங்களுக்கு அந்த வாழ்த்து போகும். அவங்களுக்கு எதுக்கு அந்த வாழ்த்து? யாருக்கு தேவையோ அவர்களுக்கு போகணும் அந்த வாழ்த்து. அப்ப என்ன பண்ணணும்? செப்பதை கட்டணும் சார், கூட்டத்துல காணா போயிடும் சார். இந்த பயம் வேற, திருமணத்துக்கு வாழ்த்து வந்த இடத்துல அவனுக்கு பயமே என்னன்னா சார் சும்மா இல்ல, 1500 ரூபாய் செப்பல், நீ வாழ்த்து வந்திருக்கியா, செப்பலை பாதுகாக்க வந்திருக்கியா, வாழ்த்தனால வந்திருக்கிற அவன் செப்பலை மறந்துடு, வாழ்த்துவதற்கு மேலே ஏறு, மேலே மேலே ஏறு, வாழ்த்த வேண்டிய மணமக்கள்ல பக்கத்துல போய் நின்று நல்லா வாழ்த்து, மனமாற வாழ்த்து, ஏதோ கடனே இருந்த இடத்துல இருந்து அச்சதி ஏதோ விசிறி எரிஞ்சுட்டு இலை போட்டாச்சா போனா என்ன அர்த்தம்? முதல் பத்திலேயே உட்காந்துருவோம், ரெண்டாவது பத்தி அசிங்கமா இருந்தாலும் இருக்கும், கொஞ்சம் அழுப்பா இருக்கும். இப்படி வேற ஒரு குரூப் இருக்கு. முதல் பத்திலேயே இதுக்கு எதுக்கு, இதுக்கு எதுக்கு வாழ்த்துன்னு எனக்கு பெயர். இது பேர் வாழ்த்து இல்லையே, அது ஏதாவது விடுதலை போய் சாப்பிட்டு வந்து இல்லாமே சுத்தபத்தமா வாழ்த்துங்கிறது அப்படி இருக்கணும். உள்ளன்போடு செய்கின்ற எந்த செயலும் வெற்றி பெறும். இங்கே நாயனை அடியான் ஏகும் காரியம் நன்று சாலை ஏகும் என்று இதனை செய்வான் தொண்டனாம் என்னே பாவம் பேயனாம் ஒருக்க ஒண்ணா பிழையினை செவியார் கேட்பதாயின இன்னும் மாயாது இருந்தது என் ஆமை என்றார். இன்னும் போலியே உயிர், தவறான ஒரு சொல்லை கேட்ட உடனே உயிர் பிரியணும். மயிர் மீட்பின் உயிர் வாழா கவரி மா அண்ணா. திருக்குறள் ரொம்ப அழகான திருக்குறள். இதுக்கு பொருள் எழுதின அத்தனை பேர் என்ன தெரியுமா எழுதிக்கிறாங்க, கவரிமான் பரம்பரையை எழுதி வச்சுட்டாங்க, கவரிமான் எழுதி வச்சுட்டாங்க. கவரி மான் எந்த திருக்குறள் புத்தகத்திலயும் இருக்காது, நீங்க வேணா பாத்துக்கலாம். கவரி மா அண்ணா அப்படின்னு தான் இருக்கும். மான்னா விலங்கு, கவரின்னா முடி, முடியுடைய விலங்கு அப்படின்றதான் பொருள். ஒரே ஒரு முடி விழுந்தா எந்த மானும் இறந்து போகாது. ஆனா குளிர் பிரதேசங்கள்ல வாழக்கூடிய விலங்குகள் தங்கள் உடலில் உள்ள ரோமங்களை தான் உதிர்ந்துருச்சுன்னு சொன்னா அந்த குழு தாங்க முடியாம இறந்து போயிடும். அது போல மானத்துக்கு இழுக்கு என்று ஒன்று வந்தால் மானத்தோடு வாழ்கின்றவனுக்கு கேவலமா இருக்கும், இறந்து போயிடுவான். யோசிச்சு பாருங்க, என்னைய மாதிரி ஒரு ஆள் மானம் கட்டு போய் வாழ்ந்துருக்கிறான்னு வைங்க, அவனுக்கு ஒரு மானத்துக்கு இழுக்கு பத்தோட பதினா அத்தோட இது ஒண்ணு யாராவது என்ன என்ன சொன்னா என்ன புத்து காய்ச்சா தொங்குது இருந்துட்டு போட்டு வருவான். உண்மையாகவே மானத்தோடு வாழ்கின்ற ஒருவனுக்கு தான் அது பத்தி இழுக்கா இருக்கும். அலுவலகத்திலேயே நீங்க ஒரு நாள் லேட்டா போற அன்னைக்கு முதல் முதல்ல லேட்டா போறீங்க பாத்தீங்களா, அன்னைக்குதான் உங்களுக்கு படபடப்பு அதிகமா இருக்கும். அதுவே ஒரு நாலஞ்சு ட்ரிப் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் படபடப்பே இருக்காது. இந்த லேட்டா அவ்வளவு. அது போல உங்க குழந்தைகளை நீங்க முதல் நாள் கண்டிக்கும் போதும் அவர் ரொம்ப டென்ஷன், அம்மா வேற திட்டாங்க அப்பா வேற திட்டாங்கன்னு இருக்கும். நீங்க தினமும் திட்டிக்கிட்டே இருந்தீங்க, என்ன இப்ப திட்ட போறேன் நானே எனக்கு மயில் நீப்பின் உயிர் வாழாம் கவரி மா அண்ணார். மான் இல்லவே இல்லை, எல்லா உரையிலையும் மான் எழுதிட்டாங்க. மான் அண்ணா கிடையாது, மா அண்ணார் தான். அது போல குளிர் பிரதேசங்கள்ல முடி இல்லைன்னு சொன்னா, முடி கத்தைகள் இல்லைன்னு சொன்னா அந்த விலங்கு இறந்து போகும். அது போல மானமுடையவர்கள் இறந்து போவார்கள். சிவ அபச்சாரம் ஏற்படுகின்ற போது சிவன் மீது அதிகப்படியான பற்று கொண்டவர்கள் உடனடியா இறந்து போயிருக்கணும். அப்போ ஏன் கழிக்காமனா கேட்கிறாரு, நான் சிவன் மீது அதிகப்படியான பற்று கொண்டவனாயிற்று, இப்படி சுந்தரன் சிவபெருமானை ஏவினான் என்று கேட்டதற்கு பின்னாலும் என்னுடைய ஆவி இன்னும் இந்த உடம்பிலே தரித்திருக்கிறதே, அப்ப எனக்கு சிவபெருமான் மேல அன்பு இல்லையோ, காதல் இல்லையோ, அதெல்லாம் சொல்றதெல்லாம் பொய்யா கேட்டு உருகி சிந்தையால் வாக்கால் அன்ப திருந்தடி போற்றி செய்ய எந்தவைமாளும் ஏயர் காவலார் தம்பால் ஈஸ்வர் வந்து உனை வருத்தும் சூளை வந்தொண்டன் தீர்க்கில் நன்றி முந்துர ஒழியார். கோபத்தை வச்சுக்கவே கூடாது, கோபத்தை மட்டும் வச்சுக்கவே கூடாது. ஒரு ஆசிரியர் சொல்றாரு, மாணவர்கள் உங்களுக்கு எல்லாம் கோபம் இருக்கா, பொறாமை இருக்கா, யாரையாவது அடிக்கணும்னு தோணுதா, யாரையாவது ஓங்கி ஒரு குண்டு விடணும்னு தோணுதா, குட்டணும்னு தோணுதா, கிள்ளணும்னு தோணுதா, எல்லாரும் கை தூக்கிட்டான். எனக்கு ஒருத்தனை கிள்ளணும்னு தோணுது சார், ஒருத்தனை குத்தணும்னு தோணுது சார், ஒருத்தனை அடிக்கணும்னு தோணுது, ஒருத்தனை திட்டணும், இப்படி எல்லாரும் கை தூக்கியாச்சு. அந்த தக்காளி படத்துல அதை ஒரு பையன் போட்டு வச்சுக்கிடுங்க, நீங்க நினைக்கிற அந்த குணம் இருக்குல்ல, அந்த பொறாமை குணம் அதுதான். அதை உங்க கூடவே வச்சுங்க, வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, மூணு நாள் ஆகுது, அந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க, சார் இது நாளுது சார், அந்த பையே முதல் நாள் வச்சிருந்த தக்காளி பழம் மூன்றாம் நாள் நான்காம் நாள் அழுகி நாற்றம் எடுக்குது. அது போல நமக்கு முதல் நாள் இருந்த போது கடகதப்பா அந்த பொறாம குணம், அப்புறம் நான் யாரும் காட்டவானா அப்படி இருந்திருக்கும், ஒரு கடகதப்பா இருந்திருக்கும், அது ஒரு வன்மம் இருந்திருக்கும், தான் என்கின்ற அகங்காரம் இருந்திருக்கும். அது இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், நான்காம் நாள் போக போக உங்கள்கிட்டயே அவரு நாற்றத்தை கொண்டு வந்து இவன் ஒரு மனுஷனாய அப்படின்னு கேட்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு நாற்றத்தை கொண்டு வந்துவிடும் இருக்கா. அந்த நேரமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு இன்னைக்கு பெரிய பல்துறை அறிவு பெற்ற இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு செய்தியை சொல்றாங்க, அது ரொம்ப பணம் கொடுத்து கத்துக்கணும். அந்த தகவலை நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லிடுறேன். யாரையாவது திட்டணும், யாரையாவது ஏதாவது சொல்லணும்னா ஒரு காகிதத்தை எடுங்க, கட்ட கடன் அவங்கள பத்தி என்னெல்லாம் திட்டணுமோ அதெல்லாம் எழுதுங்க, எழுதி அதை மட்டும் மடிச்சு வச்சிடாதீங்க, உடனே குஞ்சு குப்பையில போடுங்க. திட்டியாச்சு உடனடியா செஞ்சிருங்க, உடனடியா குடிச்சுடணும், உடனடியா குடிச்சுடணும், அதுல ஞாபகத்துல வச்சுக்கணும். நீங்க கட கடன் எழுதணும், யார் யார் திட்டணும். எனக்கு சில நேரம் என்னையே பிடிக்காது, என்னுடைய செயல்களே எனக்கு பிடிக்காது, இல்லையா இப்படி பைத்தியகாரமா பண்ற அப்படின்னு எனக்கே தோணும். என்னை இன்னொருத்தரா திட்ட முடியும், என்ன கொஞ்சம் நேரம் திட்டு அப்படின்னு இன்னொருத்தரா சொல்ல முடியும், நேரடியா நானே என்னை திட்டிக்கிடுவேன், இதெல்லாம் சரியில்லை ஒன்னும், நீ ஒழுங்கா திருந்தினா நல்லது உனக்கு அப்படின்னு என்னுடைய ஆன்மாவிடத்தில் நானே பைத்தியகாரமா தான் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் பைத்தியகாரமா பண்ணும்போது இதையும் பைத்தியகாரமா பண்ணுவோமே, திருந்துறதுக்கான வழிதானே, கிழிச்சு போட்டுடும். யாரையாவது திட்டணும்னு நினைச்சா அவங்கள நேரடியா கூப்பிட்டு திட்டாதீங்க, பக வந்துடும். காகிதத்தை எழுதி கிழிச்சு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் திட்ட சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கும் போய் சேராது, புரிஞ்சு போச்சு. ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் நடந்தது.
2: ஓம் சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம் பகுதி 1 மந்திரம் 5 பஞ்சஸ்ரோதோ அம்பும் பஞ்சயோன்யுக்ரவக்த்ரம். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பஞ்சஸ்ரோதோம்பும் பஞ்சயோன்யுக்ரவக்த்ரம் பஞ்ச பிராணோர்மிம் பஞ்சபுத்தியாதி மூலாம் பஞ்சாவர்த்தாம் பஞ்சதுக்கைகவேகாம் பஞ்சாசத்வேதாம் பஞ்சபர்வாம தீமஹா. இப்படி அந்த உலக விஸ்வரூபனா இருக்கக்கூடியதான உலகஸ்வரூபத்தை தேவாத்ம சக்தி எனக்கூடியதான தேவதைய ஒரு சக்கரமாக சொல்லி அந்த சக்கரத்துக்கு வட்டம், அந்த வட்டத்துல 3 கோடு, அதுல 50 அறங்கள், 20 குறுக்கே செல்லக்கூடியதான அறங்கள், அதனுடைய வழிகள் 3, இப்படி எல்லாம் வரிசையாக ஒரு சக்கரமாக பிரதிபாதனம் பண்ணி உலகத்துல விஸ்வரூபத்தை சொன்னேன். இப்ப அடுத்ததா ஒரு நதியாக அவர பிரதிபாதனம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்த ஸ்லோகத்துல பஞ்சஸ்ரோதோம்பும் பஞ்சயோன்யுக்ரவக்த்ரம் பஞ்ச பிராணோர்மிம் பஞ்சபுத்தியாதி மூலாம் பஞ்சாவர்த்தாம் பஞ்சதுக்கௌகவேகாம் பஞ்சாசத்வேதாம் பஞ்சவர்வாம தீமஹா. அப்படின்னு இந்த உலகம் இப்படி விதமாக இருக்கு. என்னமா பூர்வம் சக்கர ரூபேண தரிசிதம், சக்கர ரூபமாக உலகத்தை சொன்னேன், இதானியம் நதி ரூபேண தர்சயதி அந்த விஸ்வரூபமாவே அவர், அந்த விஸ்வாத்மா எப்படி இருக்கார், நதி ரூபமா இருக்கார். எப்படி பஞ்சஸ்ரோதோம்பும் பஞ்சஸ்ரோதாம்சி, நதியானது அஞ்சாக பிரிஞ்சு பிரவகிக்கிறது, அதே போல இந்த ஜீவ நதி அஞ்சாக பிரிஞ்சு பிரவகிக்கிறது. எப்படி கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான ஐம்புலன்கள்னால சக்ஷுராதீனி ஞானேந்திரியாணி அம்புஸ்தானானி சத்யாக தாம் நதியும் பஞ்சஸ்ரோதோம்பும், 5 பிரவாகங்களாக இந்த ஜீவ நதி ஜீவனுடைய வாழ்க்கை போகிறது. அதிமா இது சர்வத்திர சம்பத்தியது, இப்படி அறிகிறோம். பஞ்ச யோனிபிஹி காரணபூதைஹி, 5 காரணங்கள்னால பஞ்சபூதைஹி, பஞ்சபூதங்கள் பிருதிவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எனக்கூடியதான பஞ்சபூதங்களுக்கு நடுவுல தான் இந்த ஜீவனம் ஆனது நடக்கிறது, மனுஷனுடைய ஜீவனம் நடக்கிறது. அது எப்படி பஞ்சபூதை உக்ராம் வக்ராம் பஞ்சயோன்யுக்ர வக்ராம், இந்த 5 பூதங்களும் காளி மாதா வாய தரைஞ்சு போல இருக்கு சார். எந்த சமயத்தை இந்த மனுஷனை அப்படி விழுங்கிடுறதோ தெரியல. சில பேருக்கு பிரகிருத்தினால பூமியினால மரணம் வருது, மேல இருந்து கீழே விழுந்தா பிராணம் போயிடுதுங்கிறான், நாய் விரட்டிச்சுங்கிறான். ஒரு பையனை நதியில ஸ்நானம் பண்ணணும்னு போனா சார் பிராணம் விட்டான் சார் போயிடுதுன்னா என்ன தெரிஞ்சு சொல்றது, வீட்டுக்குள்ள படுத்துட்டுதான் வீடு முழுக்க நேர்படுத்துறது எரிஞ்சு போயிட்டாங்கிறான். அக்னி கொல்லலாம், ஜலம் கொல்லலாம், பிருதிவி கொல்லலாம், இல்ல வாயு கொல்லலாம், விஷவாயு வந்துருதே பயணம் போயிடுதுன்னா ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, காத்தே இல்ல, வெறும் எட்ட வழியில உட்காந்துட்டு பிராணம் போயிடுதுங்கிறான். இந்த 5 பூதங்களும் மனுஷனை காப்பாத்தி கொண்டே இருக்கணுமே தவிர எப்ப எது யார குடிக்கிறான்னு தெரியல. உக்ர ரூபாம் பஞ்சபூதை உக்ராம் பக்ராம் பஞ்சயோன்யுக்ர பக்ராம் பஞ்ச பிராணா, பஞ்ச பிராணங்கள் கர்மேந்திரியாணி வாக்பாண்யாதய வாக்பாணி பாத பாய உபசாதிகள் வா, இவை எல்லாம் ஊர்மயாத்தாம். இது அலைகள், இனதுன்னு சொல்ல தெரியல, மூச்சு தட்டுறது, விக்கல் வந்துட்டே இருக்கு, உடம்புல சாப்பிட்டான்னா சரியாக போகமாட்டேங்கிறது, ஒரு பக்கம் உம்பிட்டு இருக்கு, ஒரு பக்கம் எழுச்சு இழைச்சு போயிட்டு இருக்கு, ஒன்னும் தெரியல. அதெல்லாம் வியாதிகள் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அத்தனைக்கும் என்னென்ன இத பஞ்ச பிராணா, அதுக்கப்புறம் இதான் அலைகள், பஞ்ச பிராணோர்மியம், பஞ்ச புத்தி, நாம் ஐந்து புத்திகள், இது பஞ்ச புத்தியாதி மூலாம்னு சொல்லிருக்கேன். பஞ்ச புத்தி நாம் சட்டுராதி ஜன்யானாம் ஞானானாம், இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள்னால வரக்கூடியதான அறிவுகளுக்கு ஆதி காரணம். இதுக்கு முதல் காரணம் என்ன? மனசு. ஆத்மா மனசோட சேர்ந்து, மனசு புலனோட சேர்ந்து, புலன் விஷயத்தோட சேர்ந்து, இந்த குடத்துக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் வரணும். அப்பதான் எனக்கு இது குடம் எனக்கூடியதான அறிவு வரும். புலன் குடத்தோட ஆத்மா சம்பந்திக்கப்படாது, சம்பந்திக்காது. ஏன்னா ஆத்மா எங்க இருக்கு? இதயத்துக்குள்ளதானே இருக்கு. குடம் வெளியன்னா இருக்கு. இவருக்கும் அவருக்கும் எப்படிதான் சம்பந்தம் வரும்? அந்த ஆத்மா என்ன பண்றது? மனசோட சம்பந்தப்பட்டது. இந்த மனசு கண்ணு வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆறு, ஆத்மாவை புடிச்சுட்டே கண்ணு வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆறு. பிறகு கண்ணு என்ன பண்றது? குடம் வரைக்கும் போறது. கண்ணுல இருந்து ரேஸ் ஆஃப் லைட் குடம் வரைக்கும் போறது. சோ குடத்துக்கும் கண்ணுக்கும் ஒரு சங்கியோக சம்பந்தம். அந்த கண்ணானது மனசோட சம்பந்தப்பட்டிருக்க சங்கியோக சம்பந்தம். அந்த மனசு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்க சங்கியோக சம்பந்தம். ஆத்மா மனசா சங்கிச்சதே, மன இந்திரியேன சங்கிச்சதே, இந்திரியமர்த்தேன சங்கிச்சதே, தத பிரத்யட்சம். எப்படின்னு ஒரு பிரத்யட்சம். மெயின் சுவிட்சில இருந்து கரண்ட் உங்க வீட்டு சுவிட்சுக்கு வருது. உங்க வீட்டு சுவிட்சில இருந்து உங்க ஆத்த வரைக்கும் உள்ள சுவிட்சு கனெக்ஷன். உங்க ஆத்துல சுவிட்ச் போட்டேன்னா பல்பு வரைக்கும் போறது கரண்ட், பல்பு எரியுது. இல்ல ஏதாவது ஒரு கனெக்ஷன் போச்சுன்னா கிருஷ்ணார்பணம். அதே மாதிரிதான் இந்த பஞ்சபூதங்களுக்கும் கனெக்ஷன் அங்கே சார், மூலம் மனசு. அதான் பஞ்சபூதானாம் பஞ்சபுத்தி நாம் சட்டுராஜன்யானாம் ஞானானாம் ஆதி காரணம் மனஹா. மனோவிருத்தி ரூபத்வ சர்வஜானாம், எல்லா அறிவுமே மனசுனுடைய மாடிபிகேஷன், மனசுனுடைய விருத்தி. மனோவிருத்தி ரூபத்வ சர்வஜானாம் மனஹா, மூலம் மனசுதான் மூலம் காரணம். இது சம்சார சரிதா, இந்த சம்சாரம் எனக்கூடியதான பிரவாகத்துக்கு மனசு மூல காரணம். ததாச்ச மனசா சரஹேதத்துவம் தர்சயதி, மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்று சொல்றது. மனோவிதம் விதம் சர்வம் எக்கிஞ்சித் சரஹரம், உலகத்துல சரமான பொருளோ அசையும் பொருளோ அசையாத பொருளோ, அது தாவரம் ஜங்கமமோ ஜகதத்துழச்சா சொல்லல எல்லாமே. எத்கிஞ்சித் சச்சராச்சரம் மனோ விஜிரும்பிதம், மனசுனால ஏற்பட்டது. மனசோக்கியமணி பாவே துவைதம் நைவோபலப்யதே, மனசு தன்னுடைய நிலையை விட்டெடுத்தையானால், அமனி பாவத்தை அடைமையானால் துவைதம் நோபலப்யதே, இந்த துவைதமே வராது அப்படின்னு. பிறகு பஞ்சாவர்த்தம், ஐந்து சுழல்கள் இருக்கு இங்க இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில. என்ன சார்னார்? விஷயாக ஆவர்த்தானியாக, விஷயங்கள். இது வேணுமா வேண்டாமா, வச்சுக்கு போமா வேண்டாமா, ஒவ்வொன்றையும் நினைச்சிட்டு இருக்கேன். 30,000 ரூபாய் கொடுத்து டிவி வாங்கினான். இப்ப பிளாஸ்மா டிவின்னு வந்திருந்தா அது ஒல்லியா இருக்கான். அது ஒல்லியா இருந்தா குண்டா இருந்தா என்னவனுக்கு? கண்ணால பார்க்க வேண்டியதானே இது. இதை விட்டுட்டா அது வாங்குவோம், இதை விடலாமா, புதுசா இருக்கு கொஞ்ச நாள் வச்சுக்கலாமா, இப்படி யோஜனை பண்ணி பண்ணி 2-3 வருஷம் எடுத்துட்டு அது வித்துறான். இது வித்துட்டு அது வாங்கினேன், வாங்கினேன்னா அதை விட நெக்ஸ்ட் செட் வந்துருது, மறுபடியும் ஆவர்த்தம், அதை வைக்கலாமா வேண்டாமா, இப்படியே ஒரு கவலையே இருக்கான் சார் லோகத்துல. அதனால பஞ்சாவர்த்தா சப்தாதயோ விஷயா அவர்த்தானியா தேசு விஷயேஷ பிராணினா, அந்த பொருள்களோட இந்த பிராணிகள் நிமஜ்ஜந்தி, மூழ்கி போடுற சம்சாரத்துல, அதை விட்டு வெளியில வரமாட்டேங்கிற சார்.
4: வேதம்
3: எங்க இன்னும் அது வரைக்கும் போலயே, பஞ்சாவர்த்தாம்லேன்னு இருக்கேன், அதுக்கு முன்னாலேயே இருக்கு பஞ்சாவர்த்தாம், அதுல இருக்கும் பஞ்ச கர்ப்ப, அடுத்தது பஞ்ச துக்கௌக வேகாம், ஐந்து துக்கங்களுடைய வேகம். அந்த மனுஷனே அந்த துக்க பிரவாகம் இவனை தள்ளி விடுறது. என்னது? கர்ப்ப துக்க, ஜென்ம துக்க, ஜரா துக்க, வியாதி துக்க, மரண துக்கானி, பிறக்கிறபவே ஒரு துன்பம், கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது இந்த கர்ப்பத்தை விட்டு வெளியில வரணுமே அப்படின்னு ஒரு துன்பம், பிறக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஒரு துன்பம், ஜரா துக்கம், அது நடுவுல பிறந்ததுமே கழத்தனம் வர வரைக்கும் வேகமா போயிடுற சார். இவன் என்ன என்ன பண்றான்னு ஒன்னும் தெரியல. ஒரு நாளைக்கு பாக்கறான், என்ன வயசுன்னு 85 என்ன பண்றது? இப்ப ஒன்னும் பண்ண முடியல, கழத்தனம் வந்துருச்சு விவகாரம். அது வரைக்கும் டைம் ஓடி போயிடுறது. யார கேட்டா ஐ எம் பிஸிங்கிறான், யாராவது தான் லேசி சார், நிறைய டைம் இருக்கு சார், நீங்க யாராவது சொல்றானோ, எப்ப பாரு பிஸி தான், அப்புறம் டைம் மேனேஜ் பண்ணுங்கிறான். இவன் என்ன மேனேஜ் பண்றானோ ஒன்னும் தெரியல, என்ன சொல்லிட்டு இருக்கேன், எப்பொழுதும் என்ன பண்ணினேன், ஒன்னும் பண்ணல. இந்த நாய் பழப்பு, நான் என்ன பண்ண, இந்த குப்பை மாடல இருந்து அங்கே போகும், அங்கிருந்து இங்கே போகும், எப்ப பாரு ஓடிண்டே இருக்கும், என்னையா பண்ணினேன், ஒன்னும் பண்ணல. அதே மாதிரிதான் மனுஷன், ஒன்னும் பண்ண முடியல இவனால. அதனால பிறந்தான்னா அடுத்தது அவனுக்கு துன்பம் வைப்பேன். கேழத்தனத்துல நடுவில் இருக்கிற

இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். அந்த சூழல் இதை விட கோரமான சூழலா இருக்கு. தப்பிச்சுன்னு போக முடியல, வேழுமனும் இருக்க முடியல. சரிங்கண்ணா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த சூழல் வந்து தப்பிச்சண்ட வானப்பிரசத்துக்கு போனா புலி சிங்கம் விரட்டுறது. இங்க அதுக்கு அது ஒத்திதான் விரட்டினா, அங்க புலி சிங்கம் விரட்டுறது. அதை வச்சுட்டு சன்னியாசத்துக்கு போனா ஒத்தனும் கேர் பண்ணல, உணவு தெரியல, வியாதி வேற வந்துருது. மாத்திரமம் நத்தியாம் கீட்டா இவா அவர்த்தந்தே அவர்த்தான் தரமாசது அப்படின்னு. அவர்த்தம்னா சூழல், மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான ஒரு சூழல்கள் அப்படி. பஞ்சாசத்பேதாம், பதினஞ்சு பேதங்கள். அவித்யா அஸ்மிதா ராக துவேஷா அபினிவேதாக பஞ்சக்லேதா, துவேஷங்கள் கிளிஸ்னந்தீதி கிளேதாக, மனுஷியனுடைய மனசை புழியறது. பழைய நாள்ல இந்த காட்டன் வேஷ்டி எல்லாம் அப்படி நதியில துவச்சு அந்த ஜலமானது கீழே விழணும்னு புழிவான். புழிஞ்ச பிறகுதான் அதுல காய போடணும். காய போட்ட பிறகு அந்த துணியிலிருந்து டிராப் வாட்டர் வரப்படாது, வந்து பூமியில விழப்படாது, விழுந்தா தரித்திரம்னு அர்த்தம். ஆகையால் அந்த துணிய நன்னா புழிஞ்சு விட்டு அப்படிதான் போடணும். இப்ப எல்லாம் டெரிலின் டெரி காட்டன் எல்லாம் வந்த பிறகு என்ன, அது புழியப்படாது தரங்கிறான், அப்படியே சொட்டுட்டே இருக்கணும். என் தரித்திரம் வராம இப்படி இருக்கும், சாஸ்திரம் என்ன சொல்றது, அப்படி வரப்படாது அப்படிங்கறது. ஜலமானது வஸ்திரத்திலிருந்து, காய போட்ட வஸ்திரத்துல இருந்து டிராப் டிராப்பா விழப்படாது, நன்னா புழிஞ்சுட்டு போடணும். இப்ப டெரிக்காட்டன் புழியப்படுறது அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேதம் என்கிற ஐந்து கட்டங்கள் நாள், இதுதான் கிளேசம் பேர். இப்படி பஞ்சாசத்பேதாம் கிளேச பேதா பஞ்ச பர்வாணி அத்யாம், இதே போல நமக்கு தெரியலேன்னு மட்டும் இல்ல, தெரியாதனா வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது தெரியலேங்கிறது, அங்கே போறது, அதை பாக்கலாமா, இதை பாக்கலாமா, இவருடைய மனசுல இருக்கக்கூடியதான பேதங்கள் இது விஸ்தாரமா சொல்லி. அதனால பஞ்ச பஞ்ச கிளேச பேதா. ஆமா, வாழ்க்கையில வரக்கூடியதான இக்கட்டுகள் அது. பஞ்ச பர்வா தாம் பஞ்ச பர்வாம் இது, இப்படிப்பட்டதான நிலை. இந்த நதிக்கு ஐந்து பர்வாக்கள் இருக்கு. இது வேகமா ஓடுறது, நேரா ஓடாம வளைஞ்சு போறது, வளைஞ்சு போய் இருக்கக்கூடியதான அலை மோதறது. அலை மோதுறப்ப அத வந்து ஒரு இடத்துல போகாம அதுக்கு அணைக்கட்டை போட்டு தங்கி நிக்கிறது. தங்கி நிற்கிற அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழியில விடுறது. இப்படி ஐந்து பர்வாக்கள் நதியில இருக்கு. அதே போலயே இந்த மனுஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துல சாதாரணமா அப்புறம் விட்டல வெடியா அவன் பாட்டு இஷ்டமாக சின்ன குழந்தையில இருக்கிறது, அவனை ஸ்கூல்ல போட்டு தடுத்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு காரியமும் பண்ண விடாம அவனை தங்கி நிக்க போடுறது, அதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இஷ்டமான வழியில தான் அவனுடைய வாழ்க்கைய செல்லும்படி பண்றது, அப்படித்தானே. உத்தியோகத்துக்கு போனா கரெக்டா 10 மணிக்கு வரணும், ராத்திரி 8 மணிக்கு முன்னால போகப்படாது, நடுவில் இங்க போகப்படாது, அங்கே போடுறது, இப்படி எல்லாம் சொல்றா இல்லையோ. இப்படி அவனுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துறது, எப்படி ஜலத்தை தடுத்து பிரவாகத்துல நிறுத்துறீங்களோ அப்படி அஞ்சு பர்வாக்களும் இவனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கு. இப்படி இருக்கு சார்னர். இப்படி அந்த விஸ்வாத்மாவை சொல்லி சர்வாஜீவே சர்வசம்ஸ்தே பிரஹந்தே அஸ்மின் ஹம்சோ பிராமியதே பிரம்மச்சக்ரே. இந்த ஹம்சம், ஹம்சம்னா ஜீவன் அர்த்தம், அஹம் சஹா அப்படின்னு சொல்ல, சர்வா ஜீவே சர்வசம்சே பிரஹந்தே அஸ்மின் ஹம்சோ பிராமியதே பிரம்மச்சக்ரே. இந்த பிரம்மச்சக்கரத்துக்குள்ள இவன் சுழந்துட்டு இருக்கான். பிருதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா, எண்ணிக்கை இந்த ஜீவன், நான் இவன் இல்லை, என்னை விட வேற ஒருத்தர் தூண்டிண்டே இருக்கார் பாருங்க, அவன் தான் நான். பிருதகாத்மானம் பிரேரிதாராம் சுமத்வா துஷ்டஸ்ததஹ தேன அமிர்தத்வமேதி, துஷ்டஹ ததஹ பிறகு தேன அவரை பார்த்ததனால் அமிர்தத்வமேதி. இந்த முண்டகோபுர இடத்துல துஷ்டம் யதா பசியத்யன்யமீதமத்ய மகிமானமிதி வீத சோக அப்படின்னு சொன்னாரு. அந்த துஷ்டம் இந்த ஜீவனுக்கு வெளியில அந்த சரீரத்துக்குள்ள ரெண்டு பட்சி இருக்கான். துவா சுபர்ணா சயுஜா சகாய சமானம் ருட்சம் பரீஷஸ்வஜாதே தயோரன்யப்பிப்பலம் ஸ்வாது அஸ்தி அனஸ்நன்னன்யோ அபிஜாகசீதி சமானே வர்ணே புருஷோ நிமக்னஹா அப்படின்னு ஆரம்பிச்சு ஜுட்டம் யதாபத்யத்யன்யமீஜமத்ய மகிமானமிதி வீத சோகஹான்னு சொன்னாரே, அதே அம்சத்தை

0: சொல்லப்போற. சோ ஜீவனுடைய நிலையை சொன்னார், இந்த ஜீவன் தன்னை விரட்டிண்டு தனக்கு சாட்சியாக உள்ள ஒரு பரம்பொருள் இருக்கார், அவரை நான் என்று எப்பொழுது கருதுகிறானோ அப்பொழுது அவனுக்கு மோட்சம் அப்படிங்கிற அம்சம் மேல
1: சொல்லாமி அம்மையார் திருமணத்தில வந்து பூலோகத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஒருத்தர் இவர் ஒருத்தர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி தான். ஏன்னா இத்தனையோ லோகங்கள் இல்லையா. ஏன்னா இந்திரன் வந்து அவனுடைய அழைப்புங்கிறது விஐபிஸ் மட்டும்தான் வரும், பிரைம் மினிஸ்டர் வீட்டு கல்யாணம்னா நமக்கு பத்திரிக்கை வருமா வராது, எம்பி லெவலோட நின்று போயிடும், எம்எல்ஏ கூட வராது. அந்த யானை வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து அது தொண்டு செய்து ஆனா எந்த விதமான வேண்டுகோளையும் வைக்கல. ரெண்டு பேரும் இறக்க போறாங்க, ரெண்டு பேருக்கும் தெரியுது கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் சாக போறோம் அவங்களுக்கே தெரியுது. ஆனா யானைக்கு நேர முட்டியை கொடுத்துறேன். ஆனா சிலந்தி பூச்சிக்கு என்ன பண்ணாரு, ராஜனா பிறக்க வைக்கிற. ஏன் அப்படி கேட்டா அதுதான் அங்க உள்ள வித்தியாசம். அங்க வந்து யானை செய்தது உண்மை சிவபுண்ணியம், இவர் செய்து உபாய சிவபுண்ணியம். அந்த உபாய சிவபுண்ணியத்துல அந்த வேண்டுகோளை நிறைவேற்றி தான் அடுத்த சொட்டு போவார். அதுதான் மாணிக்கவாசர் ரெண்டையும் சொன்னார், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. எப்படி ஒரே ரெண்டு நமக்கு பார்த்தா வித்தியாசமா தெரியுது. சிவபெருமான்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கணுமா வைக்கக்கூடாதா, வேண்டத்தக்கது அறிவோயினி. அடுத்த வாக்கியத்தில் வேண்ட முழுதும் தருவோயினி, ரெண்டு கான்ட்ராஸ்ட் மாதிரி தெரியுது நமக்கு. கான்ட்ராஸ்ட் இல்லை, என்னன்னு கேட்டா அந்த வேண்டத்தக்கது அறிவோயினி என்று நிற்கின்றவர்கள் யாரு அப்படின்னா அவர்கள் உண்மை சிவபுண்ணியத்தை துறைப்பட்டவர்கள். வேண்ட முழுதும் தருவோயினி என்பது உபாய சிவபுண்ணியம், ரெண்டையும் தருவீங்கிறது தான் இதனுடைய இதுக்கு அதிகாரி வேற அதுக்கு அதிகாரி வேற. ஏன்னா அந்த நிலை வரும்பொழுது என்ன பண்ணுதுன்னு கேட்டா இறைவன்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு விண்ணப்பம் போடுறோம். ஆனா நம்ம சொன்னாதான் நமக்கு தேவை என்னன்னு அவருக்கு தெரியுமா, உனக்கு என்ன வேணும்னு தெரியாதவரை எப்படி கடவுளாக முடியும்.
2: அதுதான் நறுமொழி வித்தியாசமா சொல்ற, வேண்டத்தக்கது அறிவோயினி என்ற, வேண்டத்தக்கது அறிவோய் அறிவாகிய நீ.
1: சரி சரி,
2: அவரே
1: அது ரைட்டு,
2: அவரை அவரே அழைக்க அவரே
1: ரைட்டு. அப்புறம் வேண்ட முழுதும் தருவோய் நீ, அதுக்கு
2: என்ன
1: அதெல்லாம் கேட்டா அந்த உண்மை சிவபுண்ணியத்தை தடைப்பட்டவர்கள் அப்படி அந்த அவருடைய நிலை. இங்க வந்து இல்ல அதை குடுத்துட்டு அந்த வானிலை உள்ளவங்களுக்கு அந்த வேண்டுகோளை நிறைவேற்றி விட்டுட்டு அப்புறம் அதை செய்யறேன். அர்ஜுனனுக்கு அதே கதை தானே, பகீரதனுக்கு நிறைய கதை இருக்கிறது மாதிரி. பகீரதன் பகீரதனும் பெரிய சிவபுண்ணியம் தான், ஆனா அவனுடைய வேண்டுகோளை தான் கங்கையை கொண்டு வரணும், அதை நிறைவேற்றிட்டு அடுத்தது பண்றேன். அதே போலதான் முசுகுந்த சக்கரவர்த்தி, அதே போலதான் அர்ஜுனன். பாசுபதாஸ்திரம் வேணும் அதை வாங்கிக்கோ. அதாவது திருவுருள் பையன்ல அந்த அந்த பாட்டுக்கு சில பேர் தவிர அர்த்தம் பண்றாங்க. அந்த திருவுருள் பையன் ஒரு பாட்டு வருது இல்ல, அதாவது சலமிரன் சங்கரன் நன்னினருக்கு நல்லன் அப்படின்னு சொல்றாரு, என்ன பாட்டுது நலமிலன் என்று சொன்னால் அங்க நலம் செய்யாதவர் அர்த்தம் இல்லை, நலம் என்று வீடு வேட்டை தரமாட்டான் அர்த்தம். அதுதான் அதாவது வீடு வேடு வேணும் போது வீடு பேர் தருவாரே உடைய நன்னினருக்கு நல்ல நலம் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு இலக்கணம் வாங்குவான்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க, சாதாரண சென்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அவன் சலமில்லன்ட்டாரு. அப்போ நன்னினருக்கு நல்ல, அவனை அணுகினவருக்கு நல்லவன், அணுகாதவர்கள் நல்லது செய்ய மாட்டான்னு சொன்னா அது எப்படி கடவுளுடைய இலக்கணம்
2: ஆகும். நன்றுடையானே தீயதிலானே,
1: அது பரவாயில்ல, அது நன்றுடையானே தீயதிலானே அது கரெக்ட். பேர் சங்கரன், சங்கரன் சுகத்தை செய்வன், சங்கரன் வார்த்தைக்கு என்ன சம்னா சுகம், கரன்னா கொடுப்பவன், சங்கரன்னா த பிளிஸ் கிவர். சம்பு அப்படிங்கன்னா த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் பிளிஸ், சம்பு அப்படின்னா அந்த சுகத்திற்கு உறைவிடமானவன். சங்கரன் சம்புங்கிறது ஒரு சிறந்த நாமம், அதனாலதான் அது கோஷமா சொல்லும்போது சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர சங்கர சங்கர சம்போ, கோஷமா சொல்லும்பொழுது சங்கரன் சம்பு இந்த ரெண்டு நாமங்களுக்கு சிறப்பு அதிகம். சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க
2: சங்கரன்,
1: அது அங்க சங்கரன் சங்கரிக்கிறவன் அர்த்தம் இல்ல, அது சங்கார காரணம் வந்து அப்படி வரும். இதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது உலக இன்பங்களை கருதி செய்கின்ற சிவபுண்ணியங்கள் உபாயச்சரியை முதலானவை. ஞானத்தை வேண்டி செய்வது உண்மை சரியை. இப்போ இந்த எட்டாம் சூத்திரத்தில் வரக்கூடிய ரெண்டு மூணு பாடல்களுக்கு அதாவது உதாரணம் என்பா சூத்திரத்தை ஓரளவு தெளிவாக சிந்திச்சிட்டோம். நேற்றும் சிந்திக்கிறோம், இன்னைக்கு சிந்திக்கிறோம். இனிமே இந்த சூத்திரத்தில் சில உதாரண வெண்பாக்களின் மூலமாக சில செய்திகளை வலியுறுத்த வருகிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா சைவ சித்தாந்த சம்பந்தமான செய்திகள், ஆகவே அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது எடுத்துக்காட்டு வெண்பா ஒன்றை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்ட புண்ணியங்களும் நிறைய இருக்குது, தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட புண்ணியங்களும் நிறைய இருக்குது. அப்ப அந்த புண்ணியங்களையெல்லாம் செய்வது பயன் உண்டா பயன் இல்லாம போயிருமா? தவம் என்ற சொல்ல எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆக இங்க தவம் என்பது எட்டாம் சூத்திரத்தில் தவம் என்பது என்னவென்றால் சரீகிரியா யோகங்கள் தான் தவம். இங்க சொல்ற தவம் வந்து மற்ற தவம் இல்லை. தவம் என்பது வேத வழியிலும் சில தவங்கள் இருக்கின்றன. அந்த தவங்களுக்கு பலன் உண்டா இல்லையான ஒரு கேள்வி வருது இல்லையா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படுறேன். அதை ரொம்ப அருமையாக அற்புதமாக நம்முடைய காசிவாசி அவர்கள் அதுக்கு உரையெழுதினவங்களாம் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்தி நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக நம்ம இடைவெளிக்கப்புறம் சொல்லிப்போம். ஆகவே தவம் என்பது அதாவது வைதீக தர்மங்கள், ஆகம தர்மங்கள், இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு என்பதற்கு மெய்கண்டார் என்ன சொல்றாருங்கிறது நம்ம பார்ப்போம். அரக நம பார்வதி பதை அரக மகாதேவ தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து மற்றிருப்பாராக. தவம் செய்த நற்சார்பில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை கட்டார் சூழ் சொல்லுமாம் கண்டு. அதாவது சிவபுண்ணியங்களை தலைப்பட்டு இந்த சிவபுண்ணியங்களுடைய பயனாக விளைகின்ற முத்திகள் வந்து நாலு வகை, அதை குறித்துக் கொள்ளுங்கள். நான்கு வகையான மொத்தம் வந்து முத்தி என்று சொல்வதில் விரிவாக 32 வகையான முத்திகள் உண்டு என்று எழுதுவார் பாஷ்யத்தில். 32 வகையான முத்திகள் உண்டு, அவை 32 நான்கு பிரிவில் அடங்கும். மொத்தம் நான்கு பிரிவு தான். ஒன்று சீவன் முத்தி, ரெண்டு பதமுத்தி, மூணு அபரமுத்தி, நாலு பரமுத்தி. அப்படி சொல்றேன், பதமுத்தி முதல்ல சீவன் முத்தி, பதமுத்தி, அபரமுத்தி, பரமுத்தி. நான்கு வகையான முத்திகள். அதுல இந்த சீவன் முத்தி என்பது இந்த உடல் இருக்கும் பொழுதே வரக்கூடிய ஒரு நிலை தான் சீவன் முத்தி. இப்ப நம்முடைய சமய குரவர்கள் சந்தான குரவர்கள் நாம் எப்படி சொல்றோம்னா அப்படிதான் சொல்றோம், சீவன் முத்தர்கள். அதாவது இந்த உடம்பை சுமந்து கொண்டு இருப்பார்களே ஒழிய அவர்களுக்கு வரக்கூடிய அனுபவம் என்பது அந்த முத்தி லோகத்தில் போய் இருக்கக்கூடிய இன்பத்தை இங்கேயே நுகர ஆரம்பிச்சுவாங்க. அவங்களது அவர்களைத்தான் திருவுருட்பயில என்ன சொன்னாரு, அணைந்தோர் அணைந்தோர் தன்மை, அணைந்தோர் தன்மை திருவுருட்பயில சொல்றது சீவன் முத்தருடைய இயல்பு தான். அந்த மேலே சொல்லப்பட்ட பரமுத்தி அபரமுத்தி என்ற நிலைக்கு போனவங்க மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து பிறக்க மாட்டாங்க. ஆனா அந்த பதமுத்திகள்னு இருக்கு இல்லையா, அந்த பதமுத்திகளை அடைந்தவர்கள் அந்த பதமுத்தி லோகங்களில் இருந்து சில சமயம் முழுவதும் அவர்கள் பற்று அறுக்கவில்லை என்று சிவபெருமான் கண்டால் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்க வைப்பார்.

0: ஆனா அவர் பரமுத்தி தான் உயர்ந்த நிலை. அதாவது எந்த விதமான ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னு தெரிஞ்சுக்கணும். பரமுத்தி என்பது 36 தத்துவங்களினால ஆன சரீரமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைதான் பரமுத்தி. ஆனா அபரமுத்திலையும் பரமுத்திலையும், அபரமுத்திலையும் பரமுத்திலையும் அவர்களுக்கு சரீரம் உண்டு. ஆனா அந்த சரீரம் என்ன சரீரம் என்றால், அந்த சரீரம் பிரளயாகலர் உலகத்திற்கும் விஞ்ஞானகலர் உலகத்திற்கும் உள்ள சரீரங்கள், அதாவது கலாதி சரீரம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரளயாகலர் உலகத்தில் உள்ள சரீரம் கலாதி சரீரம், விஞ்ஞானகலர் உலகத்தில் உள்ள சரீரம் வைந்தவ சரீரம். பிரளயாகலர் உள்ள சரீரம் கலாதி சரீரம், கலாதி சரீரம். அந்த பரமுத்தியில இப்படி பரமுத்தியில பரமுத்தியில எந்த விதமான சரீரமும் கிடையாது. மாயினால சரீரம் எதுவுமே இல்லாமல் இருப்பதான் பரமுத்தி. அதை நீங்க வந்து அந்த பதமுத்தி பதமுத்தி அபரமுத்தி இருக்கே அதுல அதுல உள்ள அந்த சரீரங்கள் அவருடைய பெயர்களை பற்றி திருமந்திரம் எங்க இருக்குன்னா 2232 திருமந்திரத்தில் பல செய்திகளை எங்கெங்கயோ சொல்றார். 2232 திருமந்திரத்தில் அந்த பெயர்லாம் சொல்வார், அனுசதா சிவர் அஷ்டவித்யேஸ்வரர். அவர்களுக்கு சரீரம் உண்டு, இதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அதுக்காக சொல்றேன். அது சிவஞான சித்தியாரில் எங்க சொல்லப்பட்டதுன்னு தெரியணும். சிவஞான சித்தியார் 45 சிவஞான சித்தியார் 45 திருமந்திரம் 2232. சில சமயம் என்னன்னா ரெண்டையும் சேர்த்து படிக்கும்போது நமக்கு சில உண்மை தெரியும். இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் நோட் பண்றதுல ஒரு லாபம் என்னன்னு கேட்டா, அந்த ரெண்டையும் சேர்த்து படிக்கும்போது சில நுட்பங்கள் நமக்கு விளங்கும். சட்டத்திலே அப்படி சொல்லுவான் இல்லையா, இந்த செக்ஷனை படிக்கும்போது இந்த ஆக்ட்ல அந்த செக்ஷனையும் சேர்த்து படிப்பா, ரெட் பீச் செக்ஷன் இல்லையா சட்டத்தில், அதையும் சேர்த்து படிக்கும்போது என்ன தெரியும், சில நைசிட்டிஸ் தெரியும். அந்த நுட்பமான வேறுபாடுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு உள்ள தத்துவம் சரீரம் போகம் எல்லாமே அந்த வைந்தவம் என்று சொல்லக்கூடிய சுத்தமாயதான் கொடுக்கும் என்று 45 சொல்ற சிவஞான சித்தியார். 45 விஞ்ஞானகலருக்கு சரீரம் உண்டு, அது வைந்தவ சரீரம், அது சுத்தமாயிருந்து கொடுக்கப்படுகின்ற சரீரம் அப்படிங்கிற சொல்ற 45 திருமந்திரம் 2232 இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ற, அஷ்டவித்யேஸ்வரர்கள் அனுசதாசிவர்கள் சப்தகோடி மகாமந்திரர்கள் அங்க உள்ள கிளாஸ் ஆஃப் சோல்ஸுக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்கு. அதனாலதான் சிவஞான சுவாமி எழுதும்போது அதில் என்ன எழுதுவாருன்னா, விஞ்ஞானாகலர் பிரளயாகலருக்கு தனு இல்லை என்று மயங்கி கூறுவாரும் உளர் அப்படி எழுதுவார். நடைய பாத்தீங்களா, விஞ்ஞானாகலர் பிரளயாகலருக்கு தனு இல்லை என்று மயங்கி கூறுவாரும் உளர். அது ஆகம வசனங்களோடு முரணுதலின் அவசித்தாந்தம் என்று ஒழிக அப்படின்னா, அப்படி நடை எப்படி இருக்கு பாத்தீங்களா, அது ஆகம வசனங்களோடு முரணுதலின் அவசித்தாந்தம் என்று ஒழிக. அவசித்தாந்தம்னா சித்தாந்தத்துக்கு நேர மாறுபாடானதுன்னு அர்த்தம்.
1: அவசித்தம்
0: சூக்ம சரீரம் இல்ல, சூக்ம சரீரம் எல்லாருக்கும் உண்டு.
1: வைந்தவ
0: சரீரம் சுத்தமாயினாலான சரீரம், சுத்தமாயி இருக்கு இல்லையா பிந்து, அது சூக்ம சரீரம் வராது. ஏன்னா அது வந்து தத்துவத்திலான வருது, சூக்ம சரீரம் என்பது தத்துவத்திலே வராது. ஏன்னா அது வந்து முத்திக்காலம் வரைக்கும் தொடர்ந்து வருது இல்லையா, அந்த பரமுத்திக்கு செல்லும் போதுதான் சூக்ம சரீரம் நீக்கப்படும். பரமுத்திக்கு போகும்போது சூக்ம சரீரம் இருக்காது. அது சிவஞான போது 2 சூத்திரத்தில் ரொம்ப அருமையா விளக்குவார். உள்ளம் போமாறு அது சூக்ம சரீரம் எப்ப நீங்கும் என்பதற்கு சிவஞான போது ஒரு விளக்கம் இருக்கு. அந்த சூக்ம சரீரம் என்பது ஒரு முறை கொடுக்கப்பட்டு அந்த முத்திக்கு தகுதி பரமுத்திக்கு தகுதி வரும்பொழுது தான் எடுக்கப்படுகிறது. அது வரைக்கும் சுக்கம் சரியா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சூக்கம் சரீரம் இருக்கிற வரைக்கும் தூள சரீரம் கட்டாயமா வந்துடும். அதான் உள்ள பாயிண்ட். சூக்கம சரீரம் இருக்கிற வரைக்கும் ஒரு தூள சரீரம் கட்டாயமா அதுக்கு வேணும். அது இல்லைன்னா தூள சரீரம் வேண்டியதில்லை. அத மிக தெளிவாக அந்த அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த நால்வகை முத்தியில அபரமுத்திக்கும் பரமுத்தினே உள்ள ஆன்மாக்கள் மறுபடியும் இந்த உலகத்துல வந்து பிறக்க மாட்டாங்க. ஆனா பதமுத்திகள் இருக்கு பாருங்க, அந்த பதமுத்திகள் உள்ளவங்களும் எல்லாரும் வந்து பிறக்க மாட்டாங்க. அந்த பற்று வந்து யாருக்கு முழுமையாக நீங்கவில்லையோ அவர்களை மறுபடியும் பிறக்க வைக்கிறார். ஆனால் நம்போல பிறக்க மாட்டாங்க. அவர்கள் அந்த பூர்வ ஜென்மத்தில் தாங்கள் செய்த அந்த தவம் வந்து எங்கே முற்று பெறுகிறதோ அந்த நிலையிலிருந்து வருவார். விட்ட இடத்தை பிடிப்பாங்க மறுபடியும். அதனால சொன்னாரு, நற்சார்பில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை. அதான் நற்சார்புங்கிறார். பிறக்கும்போது எந்த சூழ்நிலையில பிறக்கணுங்கிறது அவர் தானே முடிவு பண்றார். சூழ்நிலையும் ஒரு காரணம் இல்லையா. இப்போ அடுத்த கேள்விக்கு என்ன சொல்றாரு, இது ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்னு கேட்டா, அந்த வேதத்தில் விதிக்கப்பட்ட அந்த வைதிக கர்மங்கள், அந்த வைதிக கர்மங்களை செய்வதனால பலன் உண்டா என்று கேட்டால், அதற்கு எடுத்துக்காட்டு என்பார் ரெண்டுல பதில் சொன்னார். அதுதான் சொன்னார், பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினையில் இன்பம். இசைத்து வருதல் என்றால் பயன் கூறுதல் அர்த்தம். தமிழ்ல இசைத்து வரு என்றால் கர்மாவுக்கு இன்ன பலன் என்று வேதங்கள் அந்த கர்மாக்களை விதிக்கும் பொழுதே வேதத்தில் 21 யாகங்கள் சொல்லப்படுது. அந்த முதல் யாகத்துக்கு தான் அக்னி, அதாவது ஆகமத்தை சொல்லும்பொழுது காமிகம் முதல் வாதோட நீராக 28 எழுதுவாங்க. சைவாகமங்கள் 28 என்னும் பொழுது காமிகத்தில் ஆரம்பிச்சு வாதுளத்தில் முடிக்கணும். காமிகம் முதல் வாதுளம் ஈராக 28. அதுபோல வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகள் இருக்கு பாருங்க, அது வந்து அக்னிஸ்டோமம் முதல் ஆசியவசி என்ற யாகம். அக்னிஸ்டோமம்னு ஒரு யாகம், அதுல இருந்து ஆசியவசியு என்று இன்னொரு யாகம். இப்படி 21 யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 21 யாகங்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையது, அதுக்கு என்ன பலன் என்பதை கூறுகின்ற ஒரு தமிழ் நூலே இருக்குது. அண்ணாமலை சதகம்னு பேர் இருக்கு. பேர் அண்ணாமலை சதகம், திருவண்ணாமலை மீது பாடப்பட்ட ஒரு 100 பாடல்கள், அதுக்கு பேர் அண்ணாமலை சதகம். அந்த அண்ணாமலை சதகம் பாடினவர் வந்து மாம்பாக்கம் உபாத்தியாயர், திருச்சிற்றம்பல நாவலர். அதாவது அந்த காலத்து தமிழ் நாவலர்கள் எல்லாம் வேதத்தை பற்றியும் அவ்வளவு தெளிவான கருத்து வச்சிருக்காங்க. அதுதான் பெரிய பாராட்டத்தகுந்த விஷயங்கள். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த காலத்துல உள்ள அந்த தமிழ் புலவர்கள் எல்லோருமே வடமொழிலையும் ஈக்குவலா பிரில்லியண்டா தான் இருந்திருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்ப கம்பருக்கு எவ்வளவு பிரில்லியன்ஸ் இல்லைன்னா பாட முடியுமா? கம்பராமாயணத்தை வடமொழியில எவ்வளவு ஞானம் இருந்தா அவர் பாட முடியும் கம்பராமாயணத்தை. அது ஒரு பெரிய அந்த காலத்துல புலவர்களுக்கு அதே போலதான். தொல்காப்பியத்துக்கு அந்த அவர் அப்பொழுது இருந்த அந்த ஐந்திரம் என்ற வியாக்கரணத்தின் மீது அவருக்கு அதிகமான ஒரு நுணுக்கங்கள் படித்ததுனாலதான் தொல்காப்பியத்தை பாட முடியுதுனே வருது பாயத்துல. ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் அப்படிதான் வருது. அது வந்து பாணினி சூத்திரத்துக்கு முன்னாடி இருந்த இலக்கணம். பாணினி என்பது இப்ப உள்ளது. இப்ப எப்படி தொல்காப்பியம் கிடைச்சது, அகத்தியம் கிடைக்கல இல்லையா? இப்ப தொல்காப்பியம் அரங்கேறுவதற்கு முன்பாக அகத்தியம் என்று ஒரு இலக்கணம் இருந்ததுன்னு எழுதுறாங்க. அது முழுசா நமக்கு கிடைக்கல. அதே போல வடமொழியில பாணினி இலக்கணம் வருவதற்கு முன்பாக கையாளப்பட்ட இலக்கண நூல் தான் ஐந்திரம். அதுக்கு ஏன் ஐந்திரம்னு பேருன்னு கேட்டா, ஒரு இந்திரன் செய்தத அந்த வியாக்கரண நூல செய்ததும் ஒரு இந்திரன், இந்திரனால் செய்யப்பட்ட வியாக்கரணம் ஐந்திரம். ஐந்திரம் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன். ஐந்திரத்தில் அவ்வளவு பயிற்சி, அப்போது பாணினி இலக்கணம் கிடையாது, அதாவது கருத்து வேற்றுமே கிடையாது. தொல்காப்பியம் அரங்கேறு தொல்காப்பியம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த காலத்துக்கு அப்புறம் தான் பாணினி இலக்கணம் வந்தது. அது எல்லா அறிஞர்களுக்கும் ஏற்றுக்கொண்ட கருத்து. பாணினி வந்து இலக்கணம் செய்து தொல்காப்பியத்துக்கு அப்புறம் தான். ஆனா தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியம் பாடும் பொழுது அவருக்கு மூலமா எடுத்துக்கிறது ஐந்திரம். அது சேனா அவரையே மேற்கோளும் காட்டார். ஐந்து இடத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை ஒண்ணு சொல்றார், வேற்றுமை எட்டென்பது இந்திரன், இந்திரன் என்ப இந்திரன் எழுதுவார் சேனாவரே. அந்த ஐந்திரம் என்பதற்கு இந்திரனால் செய்யப்பட்ட வியாக்கரணம்னு எழுதுவார். அதே போல தொல்காப்பி அரங்கேறும் பொழுது இருந்த அந்த அவையில் இருக்கக்கூடிய அதங்கோட்டு ஆசான், அந்த அதங்கோட்டு ஆசானும் ஈக்குவலி பிரில்லியன்ட் இன் சான்ஸ்கிரிட். அவர் தான் அக்ராதி பண்ணார், இந்த நூலை அரங்கேற்றலாம் என்று கையெழுத்து கொடுக்கிற ஆள் வேணும் பிரசிடென்ட் மாதிரி. அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசாருக்கு அறிந்தவர் தெரிந்து அந்த தொல்காப்பிய பாயிர விருத்தி சாமி எழுதியிருக்கிறார். சிவஞான சுவாமிகள் செய்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, தொல்காப்பிய பாயிரத்துக்கு மட்டும் ஒரு விரிவான விளக்கம், அதுபோல தொல்காப்பிய முதற் சூத்திரத்துக்கு ஒரு விளக்கம், அது ரெண்டையும் படிச்சா அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்முடைய சபாபதி நாவலர் அவர்கள் பெரிய புராணம் முழுசுக்கும் ஒரே எழுதியிருந்தா எப்படி இருக்கும், உலகலாம்ங்கிற ஒரு பாட்டுக்கு எழுதின விளக்கத்தை தான் இன்னைக்கு நான் சொன்னேன். அன்னைக்கு அம்மா வந்தீங்களான்னு தெரியல, இல்ல உலகலாம் இந்த பாட்டுக்கு அந்த ஒரு பெரிய புராணத்துக்கு மட்டும் ஒரே எழுதினார் சபாபதி நாவலர், யாழ்ப்பாணம் வடகோவை சபாபதி நாவலர், எப்பயுமே வடகோவை சேர்த்துருவாரு, வடகோவை சபாபதி நாவலர் தான் போடுவேன். அதை நம்ம படிச்சா நமக்கு என்ன தோணுதுன்னா, அடாடா பெரிய புராணம் முடிச்சுக்கு ஒரு உரை எழுதியிருந்தா எப்படி இருக்கும், ஆனா ஒரு பத்து வாலியும் போட வேண்டிய வந்திருக்கும், ஒரு பாட்டுக்கே ஐம்பது பக்கம் எழுதுறாரு, அவர் முடிச்சு எழுதுனா ஒரு பத்து பதினஞ்சு வாலியும் போட்டாதான் சரியா வரும். ஆனா அப்படி வந்து அதே போல அந்த தொல்காப்பியம் பாயிர விருத்திக்கும் சூத்திர விருத்திக்கும் சிவஞான சுவாமியுடைய உரையை படிச்சோம்னா, அடாடா தொல்காப்பியம் முழுசுக்கு ஒரு உரை எழுதியிருந்தா எப்படி இருக்கும், தொல்காப்பிய பாயிர விருத்தி தொல்காப்பிய முதற் சூத்திர விருத்தி எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் நம்ம ஆர்வ நாவல் எப்படி எல்லா விதத்திலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு நாவல இல்லையா, சாத்திரம் தோத்திரம் புராணம் நீதி நூல்கள் இலக்கண நூல்கள் நிகண்டுகள் எல்லாத்திலையும் கை வச்சுட்டாரு, கை வைக்காத இடமே கிடையாது நாவல, சிறுகதை. அதே போலதான் சிவஞான சுவாமி, அவரும் வந்து எல்லாத்திலையும் அது அந்த தொல்காப்பிய பாயிரம் ரொம்ப அற்புதமான ஒரு பாயிரம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிழை தமிழ் கூறும் நல்லுலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு முந்து நூல் கண்டு உரைப்பட எண்ணி புலந்தகுத்தோனே போக்கருவனுவல் நிலந்தர திருவிரு பாண்டியன் அவையத்து அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசார்க்கு அறிந்தவர் தெரிந்து மயங்கா முறையின் எழுத்து முறை காட்டி மல்கினீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன தன்பெயர் தோற்றி பல்புகள் நிறுத்த படிமையோனே. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அப்ப தொல்காப்பியத்தை சொல்லும் போது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன், அதங்கோட்டு ஆதான சொல்லும் பொழுது நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசான், அந்த ஈக்குவலி பிரில்லியன்ட் இருந்தாதான் வந்து நுட்ப பொருளை போய் பிடிக்க முடியும், அதான் உள்ள விஷயம். நுட்ப பொருள்ங்கிறதுக்கே அந்த மூலத்தை பிடிச்சாலும் நுட்ப பொருளை பிடிக்க முடியும். அதே போல இந்த இருபத்தி ஓரு யாகங்கள், அந்த யாகங்கள் எல்லாம் பலனை கொடுக்குமான்னா கொடுக்கும், ஆனா பசித்து உண்ணும் பின்னும் பசிப்பானை ஒக்கும், பசிக்கிறோம் சாப்பிடுறோம் பசி போயிருது, ஆனா மறுபடியும் பசி கட்டாயமா வரும் இல்லையா, பசி ஒன்ஸ் ஃபார் ஆல் போயிருமா. அதே போலதான் அந்த பலனை அனுபவித்தவுடன் அவைகள் நசித்து போய்விடும், அதுக்குதான் உதாரணம் பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினையில் இன்பம். அதே போலதான் இருபத்தி ஓரு யாகத்துல ஒரு யாகத்துக்கு பேரு தான் வாஜ்பாயா யாகம்னு பேர், அந்த பேர் தான் எங்க பழைய பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாயி. வாஜ்பாயினா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, பத்திரிகைக்காரன் ஒருத்தன் ஒன்னு எழுதுவான், ஒருத்தன் வாஜ்பாயின்னு எழுதுவான், ஒருத்தன் வாஜ்பேயின்னு எழுதுவான்,
2: வாஜ்பாயி
0: அண்ணாமலை சதகம் பாடினது மாம்பாக்கம் மாம்பாக்கம் உபாத்தியாயர்னே பேராம் இருக்கு. மாம்பாக்கம் உபாத்தியாயர் அவருடைய உண்மையான பேர் வந்து திருச்சிற்றம்பல நாவலர். அந்த 21 யாகத்து பேரையும் தமிழ்லேயே பாடியிருக்கிறார்.

அதனால இங்க இருக்கிற மெய்கண் மெய்கண்டார் என்ன எழுதுறாருன்னா, அந்த யாகங்கள் இருக்கு பாருங்க, அது அது ஒரு தவம் தான். ஆனா அதுக்கு என்ன சொல்றதுன்னா இறப்புடைய தவம். ஆனா சிவபுண்ணியங்கள் இறப்பில் தவம்.

0: பதினால் இந்த சிவ வசனாலங்கார தீபத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய சிந்திநாதையர். கேள்வி எழுதுகிறார் பாருங்க, சரியகிரியா யோகங்களே யோகங்களாகிய தவங்களே தத்துவ ஞானத்தை கொடுக்கும் என்று வலியுறுத்தி கூற வேண்டியது எற்றுக்கு கேட்கிற வைகண்டார் வந்து இந்த இடத்துல சரியகிரியா யோகங்கள் தான் தத்துவ ஞானத்தை கொடுக்கும் என்று வலியுறுத்துகிறாரே வைகண்டார். எதற்காக? வேதத்தில் கூறப்பட்ட யாகம் முதலின தத்துவ ஞானத்தை கொடுக்கும் என்று கூறினால் என்ன எனி? வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த யாகங்களும் பலனை தத்துவ ஞானத்தை கொடுக்கும்னு சொன்னா என்ன தப்பு? நடை எப்படி இருக்குவா? வேதத்தில் கூறப்பட்ட யாகம் முதலின தத்துவ ஞானத்தை கொடுக்கும் என்று கூறினால் என்ன எண்ணின் சொன்ன அது எழுதுற அந்த வேத வசனத்தை எழுதுற ஸ்வர்க்க காமோ யஜேத. என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை விரும்பினவன் வேள்வியை புரிக. அந்த வேதங்கள் அந்த யாகங்களே என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த யாகத்தை செய்தால் இந்திர பதவி அடைவார், இந்த யாகத்தை செய்தால் சந்திரனாய் போய் பிறக்கிற அப்படின்னு பலன சொல்லியே தான் விதிக்கிறது. அந்த பலன்களை சொல்லும் பொழுது இந்த யாகத்துக்கு பலன் என்ன என்பது அந்த வேதமே சொல்லுது இல்லையா? அப்போ அதனால எங்கேயாவது சொல்லியிருக்கா வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த ஞானத்தை இந்த யாகத்தை செய்தால் ஞானம் உண்டாகும் வேதமே சொல்லலையே அப்படி எழுது. அதனால வைகண்டார் என்ன சொன்னார்னா, இசைத்து வருவினையில் இன்பம். இசைத்து வருவினை என்றால் அந்த வேள்விகளே அதுக்கு என்ன பலன்? இசைக்குது. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு இடங்கள். அதாவது அவங்க எல்லாவற்றுக்கும் தொட்டு பதில் சொல்லிடுறாங்க.
1: அவர்கள் வைசியர்களோ அல்லது வேதாந்திகளை ஏற்றுக்கொள்வார்களா? இந்த
0: வேதாந்திகள் வந்து அதாவது வேதாந்திகள் வேதாந்தம் அது உண்மையான வேதாந்தம் ஏற்றுக்கிட்டது இல்லையா? இப்ப இன்னைக்குள்ள அது வேதாந்தம் சித்தாந்தத்தில் வேதாந்தம் ரெண்டு கனோட்டேஷன் இருக்குது, அதான் பிரச்சனை. வேதாந்தம் என்பதற்கு பிரம்மசூத்திரம் என்று ஒரு பொருள், இன்னொன்று உபனிஷத்துக்கள் என்று பொருள். இந்த உபனிஷத்து பொருள் என்பது நாமளும் உடன்படுறோம் அவங்களும் உடன்படுறாங்க. அதனால வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனுங்கு தெரிக்கலுற்றான். சைவ சித்தாந்தம் வேதாந்தத்துக்கு முரண் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு அவரே. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் தானே சொல்றாரு. அந்த இன்டர்பிரேஷன்ல ஏன்னா உபனிஷத்துக்கு நிறைய காமெண்ட்ரி வந்திருக்குது. இப்ப தமிழ் நூல்களுக்கு வந்து வந்த கமெண்ட்ரியை விட அந்த சான்ஸ்கிரிட் நூல்களுக்கு வந்த கமெண்ட்ரி அதிகம். தமிழ் நூல்களுக்கு கூட அவ்வளவு உரைகள் வரல. அவங்களுக்கு நிறைய எல்லார்கையிலையும் முடங்குது இல்லாது. உபனிஷத்துங்கிறது எல்லார்கையிலையும் முடங்குறதுனால அவங்க ஒவ்வொரு நோக்கில அவங்களுடைய உரை அந்தந்த பிராந்தியங்கள்ல தோணவங்க இருப்பாங்களே சில பேர். இப்ப தெலுங்கு தேசத்துல தோன்றியவன் மலையாள தேசத்துல தோன்றியவர்கள் அந்தந்த பிராந்தியங்கள்ல தோணுன சில ஞானிகள் இருக்கிறாங்களே அவங்க கொடுத்த விளக்கமும் சேருது இல்ல. அதான சிக்கல். அதுபோல இங்க சொல்லிட்டு அதே போல திருமுறைகளை ஒரு மேற்கோள் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் என்பது படிமுறையிலேதான் பல்வேறு பிறவிகள்ல தான் வந்து சேரும் என்பதற்கு திருவிசைப்பால கருவூர் தேவர் திருவிசைப்பா திருவுடை மருதூர் பதிகம் ஐந்தாவது பாட்டுல அவரும் சொல்ற. ஞானம் அதனுடைய கருத்து என்னவென்றால், ஞானம் கேனாட் பி ஏர்ன்ட் இன் அ சிங்கிள் பர்த். ஞானம் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் தி அக்யூமுலேட்டட் திங்ஸ். அதனால என்ன சொல்றாரு, தெரிவோருட்பணுவர் படிவழி சென்று சென்று ஏறி, சென்று சென்று ஏறி. அதனால மாணிக்கவாசகர் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனை எல்லாம் அந்த திருமுறைகள் நுட்பமாக சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து சென்று சென்று பல்வேறு பிறவிகளில் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து அப்படின்னு அர்த்தம். இந்த தேய்ந்து தேய்ந்துங்கிறது என்னன்னா சூழ சரீரம் நீங்கி நீங்கி அர்த்தம். இந்த திருவாசத்துக்கெல்லாம் நிறைய பேர் சரியாவே உரை எழுதல. அதாவது என்ன பிரச்சனைனா, சாத்திரங்கள் படிக்காம ரொம்ப பேர் திருமுறைகளுக்கு உரை எழுதிட்டாங்க. அதுதான் பெரிய கஷ்டம். அது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குள்ளானது அந்த நம்ம திருவாசகத்துல. இன்றனக்கருணி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே ஒன்று நின்ற நின்தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ அலார் பிரிது மற்ற இல்லை. எடுத்துக்கிறீங்களா இந்த திருவண்ணக்கருளி? அதுக்கு முக்கியமாக
1: ஆட்டு உரையல் நல்லது,
0: அதாவது இந்த சைவ சித்தாந்தம், அதாவது நல்ல ஒரு நான் சொன்ன பேர்கள் சொன்னீங்களா, இவங்கெல்லாம் திருவாவூர்லயே தருமபுரத்துல வித்வான்களா இருந்தவங்க, அது ஆதீன வித்வான்களா இருந்து தமிழ் சம்ஸ்கிருதம் ஈக்குவலி பிரில்லியன்ட். அதோட வந்து இந்த கருவி நூல்கள் பயிற்சி, தர்க்க சாஸ்திரம் இலக்கண சாஸ்திரம் எல்லாம் படிச்சு எழுதுனவங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இப்படி உரை சொன்னா என்ன குற்றம் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி சொன்னா என்ன குற்றம் வருது? இப்ப பாருங்க, வாழ்க வளமுடன் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க, இப்ப நான் சொன்ன பிறகுதானே தெரியுது அப்படி ஒரு குற்றம் இருக்கா அதுல. அவர் கேட்டார், என்ன ரெண்டு குற்றம்னு கேட்டீங்க இல்லையா, சொல்லி விளக்கும் போது தெரியுது இல்லையா என்ன குற்றம் இருக்குன்னு. அதே போலதான் அந்த அந்த ஒவ்வொரு கருவி நூல்கள் பேருக்கு கருவி நூல்களை படித்துட்டு வரும்போதுதான் நம்ம என்ன இடத்துல தவறாக புரியுறோம். எடுத்துட்டீங்களா? இந்தனக்கருளி, இப்ப நீங்க சத்தமா
2: படிங்களேன்கருளி இருள் கடிந்துள்ளத்தெழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன் நீயலால் பெரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறையுறை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கிட்பாரே.
0: ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை எங்கிட்டாரு, இதுதான் பிரபத்தை தவிர வேற பொருளே இல்லை. ஒன்றும் நீ அல்லை ஆனா அன்றி ஒன்று இல்லை, இதுதான் சங்கரனுடைய வேதாந்தத்தை சொல்ற அப்படின்னு இருக்கிறார் சித்பவானந்தா. திருவாசகத்துக்கு உரை எழுதின சித்பவானந்தா நம்ம படிச்சவர் தான், எல்லாம் சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் படிச்சது இல்ல, அவரு தமிழ் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனா இந்த பாட்டு
3: வைஷ்ணவத்தை எழுதுறேன், வைஷ்ணவத்தை தான் எழுதுறாரு முழுக்க முழுக்க.
0: அதுல அந்த இடத்துல ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்று இல்லை ஒன்றும் நீ அல்லை அப்படின்னு இந்த உலகத்துல நாம பார்க்கின்ற பொருள் எதுவும் நீ நீ இல்ல, அந்த பொருள் வேற நீ வேற, ஆனா அன்றி ஒன்று இல்லை அப்படிங்கிறதுனா அதனுடைய இயக்கம் இல்லை என்பதான் இந்த கருத்து. அதாவது இறைவன் இந்த உலகமாக பரிணமிக்க மாட்டான், அது ஒன்றும் நீ அல்லை, நான் பார்க்கின்ற இந்த பொருளும் பை கான்ஸ்டிடியூஷன் நீ இல்ல, ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. அங்க வரும்போது வரைக்கிற அன்றி ஒன்று இல்லைங்கும் போது நீ அன்றி அந்த அன்றி ஒன்று இல்லை என்றால் அதனுடைய இயக்கம் இல்லைன்னு அர்த்தம், பொருள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாயா காரியமான பொருளுடைய இயக்கம் வந்து நீ இல்லாம இல்லை, ஆனா அந்த பொருளாகவே நீ இருக்கிறன்னு அர்த்தம் பண்ணிட்டாங்க அவங்க. அதோட கடவுள் தான் உலகமாகவும் பரிணமிக்குது,
1: அன்றி ஒன்று இல்லை
0: அதான் பரிணாமவாதம். அந்த பரிணாமவாதம் சொன்னவர் தான் ராமானுஜரும் பரிணாமவாதம் சொன்னாரு, நீலகண்ட சிவாச்சாரியன் சொன்ன நீலகண்ட சிவாச்சாரிய நம்ம ஏத்துக்காதுக்கு அது ஒரு காரணம். நீலகண்ட சிவாச்சாரிய எல்லாம் சிறப்பா சொல்லியிருக்கிற, செஞ்சநாதையரே முடிவு வைத்திருக்கிறார், கட்டாயமா தெரிஞ்சுக்கணுங்கிற காரணி. சில சமயம் பிறர் எழுதுற சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் முடிவு வைத்து கொடுத்த. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரே ஒரு இடத்துல நிமித்த காரண பரிணாமவாதம், God will not become the material cause for this universe. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, இறைவன் உலகத்திற்கு முதற் காரணமாக மாட்டான், இந்த உலகத்திற்கு நிமித்த காரணனாகத்தான் இருப்பான். So God will always be the efficient cause for this universe. God will never become the material cause of this universe. எப்படி உலகமாக அவரே பரிணாம ஆயிடுறாரு ஆக மாட்டேன். அதனாலதான் என்ன சொல்லுச்சுன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிச்சு, உபனிஷத்து என்ன சொல்லுச்சுன்னா, இந்த உடம்பு அதாவது இந்த உலகம் இறைவனுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லி வச்சு உபனிஷத்துல வருது, இந்த உலகம் இறைவனுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா என்ன காரணம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்ப இறைவன் இறைவனுக்கு உலகம் உடம்புன்னா அப்ப இறைவன் தானே உலகமா இருக்கார், அப்படி அர்த்தம் பண்ணிட்டான். அது என்ன காரணப்பட்டு சொல்லப்பட்டது என்றால், இந்த உலகத்தை இயக்குகிறான்ல இறைவன், அந்த உலகத்தை இயக்குவதற்கு முதல்வனின் சங்கற்பமே போதுங்கிறதுக்காக அப்படி சொல்லப்பட்டது. அதாவது இந்த உயிருக்கு உடம்பு, இந்த உயிர் என்ன பண்ணுது, உயிர் வந்து உடம்பாக பரிணாமம் ஆகல, அதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த உயிரோட ஆன்மாவுடைய பரிணாம உடம்பு இல்லை, உடம்பு வேற வேற உடலால் ஆக்கப்பட்டது. ஆனா இந்த உயிரானது சங்கற்பிக்கும் பொழுது உடம்பை இயக்க முடியுது இல்லையா, நான் என்ன சொன்னேன் இல்லையா, கையை தூக்குனா தூக்குது, கையை போடுனா போடுது, கமாண்ட் கொடுக்குறது ஆன்மா, ஒபே பண்றது உடம்பு இல்லையா. ஆனா ஆன்மா வேற உடம்பு வேற. அதே போலத்தான் இந்த உலகமானது இறைவனுக்கு உடம்புன்னு ஏன் சொல்லியிருக்குன்னா, நீங்க எப்படி இந்த உயிர் வந்து உடம்பை இயக்குதோ அதே போல இந்த உலகத்தை அவன் சங்கற்பத்தினால இயக்குவான், அதுக்காக உடம்புன்னு சொன்னாங்க. அப்ப இவன் என்ன பண்ணிவிட்ட அர்த்தம், உலகமாக இருப்பு இறைவனே தான் உலகமாக இருக்கிறான் அப்படி சொன்னா என்ன குற்றம் வருதுன்னா, ரெண்டு குற்றம் வருது. ஒன்று, இறைவனுக்கு பரிணாமம் உண்டுன்னு ஒரு குற்றம் வந்தது. காடுக்கு ஒரு எவல்யூஷன் வந்துருது, பரிணாமம்னா எவல்யூஷன். ஆனா சித்து பொருளுக்கு எவல்யூஷன் கிடையாதுங்கிறது சைவ சித்தாந்தம் தர்க்கம்.
4: என்று பெயர் சொல்வது போல மனத்தை பற்றி கிடக்கும் பசுக்களுக்கு மனத்தை பற்றி என்று பெயர் வைத்தார். அருமையான நுணுக்கமா விரிச்சுட்டாங்க மனத்தை பற்றி. அதுல வந்து கூ உறுப்பு விரித்து கிடக்கும், நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ. மனத்தை பற்றிக்கு வருவதோர் வடிவமாகும். எது மாயாகாரிய வடிவம், அதான் மாயை தான், மாயைதான் மாயாகாரிய உருவம் தான். யாருக்கு வருகின்ற உருவம் அது, மனத்தை பற்றிக்கு வருகின்ற வடிவமாகும், உருவமாகும். வடிவம் உருவம் எல்லாம் உடலைத்தான் சொல்றாங்க. மாயைதான், அதாவது மாயாகாரியம் தான் யாருக்கு வடிவமா வருவது, மனத்தை பற்றிக்கு வருவதோர் வடிவமாகும். மனத்தை பற்றினா மனத்தை பற்றி கிடக்கின்ற பசுக்கள், அற்புதமான ஒரு அங்கிகளுக்கு என்ன ஏற்றதாழ்வு கேட்கிறான் இல்லையா, என்ன எதிர் கூடுதல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யோகிகள் நம்மனோர் எல்லாரும் மனத்தை பற்றி கிடக்கும் பசுக்கள். அது ஒன்றி மனத்தை பற்றி கிடப்பதனால் மட்டுமல்ல, மனத்தை பற்றி கிடந்ததுனால என்ன தகுதி நமக்கு இருக்குது, ஒன்றையே அறிதலும் ஒன்றையே செய்தலும் ஒன்றிலே முதன்மையாதலும் ஆகிய அற்ப ஞான தொழில் முதலுடையதான். அற்ப ஞானம் அற்ப தொழில் தான், அதான் சிற்றறிவும் சிறுதொழிவும் உடையவர்கள் உயிர்கள். நம்ம செய்த செயல்னா சிறுதொழில் தான், நம்ம அதை பெருந்தொழிவா நினைச்சிட்டு இருக்கோம். என்னதான் செய்யறாங்க அப்படின்னா, சந்திரன் எடுத்து போயிட்டாங்க போயிட்டாங்க என்ன சித்தாந்தம் என்ன சொல்லிட்டாங்க, ஒரே வழியில சித்தறிவும் திருதொழிலும் உடையவை உயிர்கள் தான். எல்லாம் அந்த சிங்கிட பாடல்கள் நல்லா விளங்கும். இதெல்லாம் திருதொழிவிடாங்க, அந்த தொழில் கூட செய்யாம அதை விட திருதொழில் நாம செஞ்சுட்டு இருக்கிறதுனால அது நமக்கு பெருந்தொழிலா இருக்கின்றது. ஆனா உயிருடைய இயல்பு என்ன, திருவருளை அப்படியே ஒன்றித்தால் உயிர்கள் எல்லாத்தையும் அறிவு. இந்த உயிர் வியாபக பொருள் இல்லையா, இது இங்கே இருந்து ஒரு மிஷினை உருவாக்கி அதுக்குள்ள உட்காந்துட்டு போய் சேருவோம் சேர மாட்டோம்னு பயந்துகிட்டு ஒரு மாதிரி போய் செஞ்சுட்டு ஆகா வெற்றி வெற்றி பிடிச்சது. ஆனா ஆன்மா, ஆன்மா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நான் ஆன்மா, ஆன்மாங்கிற சொல்லுக்கு அர்த்தத்தை பாஷ்யத்தில் சொல்ற சாமிகள். ஆன்மா என்றால் நித்த பொருள், வியாபக பொருள் என்று அர்த்தம். நித்த வியாபக பொருள் ஆன்மான், அப்ப வியாபக பொருள்னா எல்லா இடத்திலையும் இருக்கின்ற பொருள் இல்லையா, எல்லா இடத்திலையும் இருக்கின்ற பொருள். இப்ப ஆகாயம் இருக்கு, வியாபக பொருள் தானே, எல்லா இடத்துலயும் ஆகாயம் பறந்து விரிந்திருக்கிறது. அதனால அந்த ஆகாயத்தின் வியாபகம் எப்போது வெளிப்படும், ஒளியை சார்ந்தா தான் வெளிப்படும். ஒளியை சார்ந்தா இவ்வளவு பறந்த வெளி இருக்கின்றது, அப்பதான் அந்த வெளியாகிய ஆகாயமே வந்து தெரிய வருகின்றது, ஒரு மாதிரி உணர வருகின்றது. கண்ணுக்கு நேரடியா தெரிய வராட்டாலும் உணர வருகின்றது. அந்த ஆகாயம் இருளை சார்ந்ததுங்க, அது எவ்வளவுதான் வியாபகம் இருந்தாலும் இங்க பறந்த வெளி இருக்கிறதா அல்லது பொருள்கள் குவிந்து கிடக்கிறதா ஒண்ணு தெரியாது. அதுபோல ஆன்மா வியாபக பொருளா இருந்தாலும் ஆணவ இருளிலே அறிஞ்சு கிடப்பதுனாலே அகை இருளுக்கு குறைவு மாதிரி ஆணவம், அந்த அகைகளாகிய ஆணவத்தில் அறிஞ்சு கிடப்பதுனால அதன் வியாபகம் மறைக்கப்பட்டு கிடக்கிறது. அது அருளாகிய ஒளியோடு சேரும்பொழுது இந்த ஆணவ இருள் நீங்கி அப்பதான் அது வியாபகம் வெளிப்படும். அப்ப இவன் எங்கேயும் போகவும் வேண்டாம் வரவும் வேண்டாம், எங்கும் நிறைந்த அந்த வியாபகமான அருளோடு இவனும் சார்ந்ததன் வண்ணமாய் வியாபகத்தை பெற்று ஆனாலும் அந்த அருள் அடங்கிய வியாபியம் வாங்க. ஏன்னா அப்பவும் அருள் அறிவித்தால்தான் அறியும், அதனால வியாபியம் அடங்கியதாக அப்படி பறந்து விளங்கலாம் இல்லையா. எங்கும் கருத அரண் போல் நிற்பன்னு சொல்லுவார். பின்னால சுத்திரத்தை சொல்லுவார், பத்து பதினொன்ற சொல்லுவார். அரண் மாதிரியே இந்த அண்ணாவும் வந்து முத்தியில் அந்த வியாபாரத்தை பெருந்து சொல்லுவார். அப்படிப்பட்ட பெருநிலையாகிய வியாபார நிலையை எங்கும் நிறைந்து விளங்கும் நிலை எப்படி இங்க இருந்துட்டு ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு அங்க இங்கேயும் போயிட்டு வர்றது பெரிய சாதனை வீட்டு இல்லையா? சித்தறிவும் சிறு தொழிலும் தான் எல்லாம் எல்லாமே அருமையா சொல்லிட்டாங்க. அற்ப ஞான தொழில் முதலுடைய யோக சித்தர்களே அப்படிதான் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த சித்திகளில் பற்றி வச்சுக்கிற வரைக்கும் அது அற்ப தொழில் தான். ஆமா, அஷ்டமா சித்திகளும் கூட சாமி எப்பேற்பட்ட நிலையில சொல்றாங்க. அஷ்டமா சித்திகளெல்லாம் அற்ப தொழில்கள் தான். ஒரே பரமேஸ்வருடைய திருவடி ஆனந்தத்தை பருகுவதோடு ஒப்பிடும் போது அதை நோக்கும் போது சித்திகள் எல்லாமே வந்து சிறு தொழில் தான். முதல்வனாவான மலம் நீங்கிய அறிவில் தங்கி நின்று உணர்த்துவோனாகிய பசுபதி. இதான்ப்பா அங்கிகளுக்கு உள்ள வேற்றுமை. நாமும் அங்கிகள், நாமெல்லாம் மனத்தை பற்றி கிடக்கும் பசுக்கள் இல்லையா? ஆமா, ஒன்றைத்தான் அறிவோம், ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் அறிவோம் இல்லையா, ஒன்றைத்தான் செய்வோம். இதாவது ஒன்றில் தான் நாம முதன்மையா இருப்போம் இல்லையா? ஆக நாகவே நாம சித்தறிவும் சிறுதொழிலும் உடையவர்கள். ஆனா முதல்வன் எப்படி தெரியுமா? நம்முடைய இந்த சித்தறிவையும் சிறுதொழிலையும் நீக்கி, அதாவது இந்த சித்தறிவுக்கு காரணமாகிய ஆணவ மலத்தையே நீக்கி, அந்த ஆணவம் அகன்ற அந்த முத்தாம்மாவிடத்திலே தங்கி இருந்து, அந்த முத்தாம்மா ஆணவம் அகன்ற முத்தாம்மாவின் அறிவிலே தங்கியிருந்து அந்த முத்தாம்மாவுக்கே உணர்த்தக்கூடிய பெருந்தொழிலை உடையவன், பேரறிவை உடையவன். இதுதான் அந்த சிவபெருமான் ஆகிய அங்கிக்கும் நம் அங்கிகளாகிய நமக்கும் உள்ள வேற்றுமை. இப்ப அங்கிகளுக்கு வேற்றுமை இருக்கிறது அல்லவா? உயிர்களாகிய அங்கிகளுக்கும் பரமேஸ்வரனாகிய அங்கிக்கும் இதுதான் வேற்றுமை. உயிர்கள் எல்லாரும் அவர் எவ்வளவு பெரிய சித்தரா இருந்தது, அவர்கள் எல்லாரும் மனத்தை பற்றி கிடக்கும் பசுக்கள், சித்தறிவும் பிரிவுகளும் உடையவர்கள். ஆனால் முதல்வனோ தான் மனம் எங்கியிருப்பதோடு மட்டுமன்றி இந்த ஆன்மாக்களின் மனத்தையும் நீக்கி மன நீங்கிய ஆன்மா அறிவிலே நின்று உணர்த்தக்கூடிய ஆற்றல். அது பாட்டில் பாருங்க, அது பாட இன்னொரு பெரிய கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆர்க்கும்னா இருக்கு தொழிலை, ஆர்க்கும் ஆர்க்கும்னா ஆர்த்தம்னா என்னன்னா பொருந்தி இருக்க, மனம் நீங்கிய ஆன்மா அறிவில பொருந்தி இருக்கிறான் அப்படிதான் பாட்டில் சொல்லியிருக்கு. பொருந்தி இருந்து உணர்த்துகிறான் எப்படின்னா, ஆசிரியர் வகுப்புக்குள் நுழைகிறார்னு சொல்லியாச்சு. நுழைகிறார்னா நுழைஞ்சு என்ன செய்வாரு? நுழைந்து அங்கே பாடத்தை நடத்துவார். அது அங்க சொல்லாமலே அங்க வந்து உணர வைப்பது மாதிரி முத்தான்மாவின் அறிவிலே சுவாமி பொருந்தி இருக்கிறார்னா பொருந்தி இந்த முத்தான்மாவுக்கு இன்பத்தை உணர்த்துகிறார். பொருந்தி அங்க பொருந்தி இருக்கிறார் சொன்னா சுவாமி ஒரே என்ன சொல்றாங்க, பொருந்தி உணர்த்துகிறார்னு சொல்றாங்க. அதான் அதான் சொன்னாங்க இங்க வந்து. அது உபச்சாரத்தால் காரியத்தின் மேல் நின்றது. ஒரே பாருங்க குறிப்புரையில, ஆறுதல் அகரல் நீங்குதல் இருக்கு அது இருக்கட்டும், ஆறுதல் பொருந்துதல் ஆர்க்கும் இருக்கு இல்லையா, அதான் ஆறுதல். ஆறுதல் என்ற தொழிலை வச்சுதான் ஆர்க்கும் வந்தது. ஆறுதலை செய்யும் அர்த்தம் ஆர்க்கும். ஆறுதல் பொருந்துதல் அது உபச்சாரத்தால் காரியத்தின் மேல் நின்றது. காரியம் என்பது பொருந்துதல் காரணம், பொருந்தி உணர்த்துதல் காரியம். ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சது காரணம், நுழைஞ்சு பாடம் நடத்துறது காரியம், நுழைஞ்சதுனாலதான் நடத்துறாரு. அதே மாதிரி முத்தாண்டாவின் அறிவிலே தங்கி இருந்தது காரணம், தங்கியிருந்து உணர்த்துவது காரியம். தங்கி இருந்தான்னு பாடல இருக்கிறது, தங்கியிருந்து உணர்த்துகிறான்னு பொருள் சொன்னாங்க. காரியத்தின் என்று அகரம்னா நீங்குதல், அதான் ஆய ஆணவம் அகன்ற, அகன்றன்னா நீங்கிய, அது நமக்கு தெரியும். ஆணவத்தில் வந்து நீங்கிய அந்த அறிவோடுன்னு இருக்கு, அறிவோடுனா அறிவில் இடப்பொருள் போடணும், ஏராளத்தின் ஆணவம் நீங்கிய ஆன்மாவின் அறிவில் தங்கி இருந்து உணர்த்தும் தொழிலை உடையவன் பசுபதி. இவங்கெல்லாம் பசுக்கள், அவன் பசு, அவன் பசுபதி. இதான் அங்கிகளுக்குள்ள வேற்றுமை. அப்போ பசுவோட உடலும் பசுபதியோட உடலும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? ஏற்றதாழ்வு அதுலயும் இருக்கிறது இல்லையா? அங்கிகளுக்கு ஏற்றதாழ்வு இருக்கிறதுனால அங்கத்துக்கு இருக்கணும். நீ எப்படி எல்லாம் மாதையாமையும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? அதனால முதல்வன் எல்லா அறிவும் எல்லா தொழிலும் எல்லா முதன்மையும் உடையவன். இது பாடத்தை சொல்லியிருக்கு. மூன்றாவது தொழில பாருங்க, நாயகன் எல்லா ஞான தொழில் முதல் நன்னனாவே, எல்லா ஞானமும் எல்லா தொழிலும் உடையவன் நாயகன் அப்படின்னு பாடத்தை சொல்லியிருக்கு பாத்தீங்களா? அதை வச்சுதான் உயிர்கள் சித்தறிவும் சிறு தொழிலும் உடையவர்கள் சொன்னாங்க. பாடல பாருங்க, வரியில இருக்காது உயிர்கள் சித்தறிவும் சிறு தொழிலும் உடையவன் இருக்காது. எதை வச்சு சொன்னாங்கன்னா, முதல்வன் வந்து எல்லா ஞானமும் உடையவன் எல்லா தொழிலும் உடையவன் சொல்லியிருக்குது. அதை வச்சு நாம வந்து நமக்கு சொன்னது உயிர்கள் முதல்வனுக்கு எல்லா ஞானமும் உண்டு, எல்லா தொழிலும் உண்டு. ஒரே நேரத்தில் வந்து ஓரறிவு உள்ள உயிருக்கும் உணர்த்துறான் இல்லையா? அதிலே இருந்து படிப்படியா ஆறறிவு உள்ள உயிருக்கும் உணர்த்துறான், பேரறிவு பெற்ற முத்தான்மாவுக்கும் உணர்த்துறான். ஒரே நேரத்தில் அவ்வளவு செய்யறான். அப்போ அதுதான் என்ன, அவனுக்கு எல்லா ஞானமும் உண்டு, எல்லா தொழிலும் செய்வான். ஆனா நாம வந்து ஒன்றையே அறிந்து ஒன்றையே செய்கின்றோம். இப்ப அவன் எல்லா ஞான தொழிலும் உடையவங்கிறதுனால நாம அற்ப ஞான தொழில் உடையவர்கள் என்பது பெறப்பட்டது அப்படின்னா குறிப்புரை எழுதுவாங்க. ஆமா பாருங்க மேல குறிப்புரையில பாருங்க சொல்லுவாங்க, நாயகன் எல்லா ஞான தொழில் முதல் நன்னவாள், எனவே உயிர்கள் ஒரு ஞான தொழில் முதலே நன்னுவன என்பது பெற்றான். இப்படி பாத்தீங்கன்னா அதான் அந்த ஒரே சிறப்பு. நடுவில் உள்ள குறிப்புகளெல்லாம் சொல்றேன், இருந்தாலும் அந்த இடம் வந்ததுனால அப்பப்பம் சொல்றேன். சரி, இங்கனம் அங்கிகளுக்கு நம்முள் ஏற்றதாக உண்மையும், அங்கிகளுக்கு இப்படி ஏற்றதாக இருக்கு இல்லையா, சிவபெருமான் பசுபதி, நாமெல்லாம் பசு, பசுவோட உடம்பு மாயாகாரி மாதிரி தான் பசுபதியோட உடம்பு மாயாகாரி இருக்கணும் இல்ல, அது அருள் தூய்மை. இங்கனம் அங்கிகளுக்கு தம்முள் ஏற்றதாக உண்மையும், அதற்கேற்ப மனத்தை பற்றிய பசுக்களுக்கு அதனோடு எய்வுரைத்தாய் ஏகதேச அறிவை செய்யும் மாலை உருவம். ஐயா ஆனவள சார்புடைய உயிர் வந்து சித்தறிவு தான் அவனுக்கு இருக்கும், அப்ப அவனுக்கு அந்த மாயாகாரிய உடம்பு தான் அவன் தகுதி, அவனுக்கு அதான் தகுதி. இல்ல திரேட்டு கொடுக்க குத்து கொடுக்கணும்னா அவன் படித்தது யூகேஜி ஒன்னாம் கிளாஸ் தெரியும், அவனுக்கு திரேட்டு குடிச்சு தான் தகுதி. அவனுக்கு ஒரு நோட்டை வாங்கி கொடுத்து என்ன செல்லோ பேனா வாங்கி கொடுத்து அங்கே செய்வான், அதை பிச்சு தெரிஞ்சிருவான், இதை பேனாவை கழிச்சு இருப்பே பார்த்துக்கலாம். ஏன் அவன் தகுதிக்கு தான் அவனுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஆணவன சார்பில் கிடக்கின்ற உயிர்களுக்கு அவற்றுக்கு ஏற்ற தகுதி என்ன, அவை எதையாவது ஒரு பொறியின் துணை கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை தான் அறிய முடியும். அவர்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு செயல் தான் செய்ய முடியும். ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கும் போது யாராவது கூப்பிடட்டும் நமக்கு எப்படி இருக்கும், முக்கியமான வேலை வந்து அவசரமா முடிக்க வேண்டிய ஒரு வேலை, அப்ப யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அன்னைக்கு போடையே அப்படின்னு கேட்கட்டும் என்ன பதத்தம் வருது. ஏன்னா ஒரு நேரத்தில் ஒன்று தான் ஈடுபட முடியும், ஒரு ஞானம் ஒரு தொழில் உடையவர்கள் அது ஒன்றுதான் முதன்மையா இருப்பாங்க. ஒரு பாடத்துல பெரிய ஆளா இருப்பாரு, இன்னொரு பாடத்துல கேட்டா தெரியலேன்பாரு இல்லையா. ஏன்னா எதையாவது ஒன்று சொன்னா தெரியாம எதையாம சொல்லிட்டா பெரிய கேவலமாயிருந்தா அந்த பாடத்துக்கு நமக்கு தெரியாது இல்லையா. ஒரு அவையில ஒருத்தர் பெரிய ஆளா இருந்து மேடையில உட்காந்து பேசலாம் பெரிய அங்க வந்து அவர் ஈஸியா இருக்கிறான், அதே வேற மாதிரியோட அவையா போனா இல்லையா நமக்கு தெரியாது. சின்ன விஷயம் இருந்தா கூட கல்வி எடுக்கணும், சின்ன விஷயமோ கடந்து ஏதாவது ஒன்றுலதான் வந்து முதன்மையா இருக்க முடியும். ஆமா அதான் அவ்வளவு பிராட்டியா சொன்னேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது அந்தான் அப்படின்னு சொல்லாத. ஏன்னா உனக்கு ஒரு செயல் எளிதா இருக்கு, அதை மட்டும் நீ பாக்குற, இந்த செயல் அடுத்தவனுக்குலாம் எவ்வளவு அரிதா இருக்கு, நமக்கு எவ்வளவு எளிதா இருக்குன்னு அதை மட்டும் பாக்குற. ஆனா அத மாதிரி ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு செயல் எளிதா இருக்கும், உனக்கு அந்த செயல் அரிதா இருக்கும் என்று சொல்லி அவ்வளவு பிராட்டியா உணர்த்திருந்தான். அதனால ஒரு ஞானம் ஒரு தொழிலதான் உனக்கு உயிர்களுக்கு முதன்மை, அதுவும் அவன் அருளாளதான் நினைக்கிறான் கொடுத்தனதான், அவன் எல்லா ஞான தொழிலும் முதன்மை உடையவன். ஆகையினாலே இந்த ஏதாவது ஒன்றை மட்டும் அறிகின்ற இந்த ஒரு ஞான தொழில் முதன்மை உடையவனுக்கு மாயாகாரி உடம்பு தான் தகும் இல்லையா. ஆனால் அனாதிமுத்த சித்திரவாகிய பசுபதிக்கு அவன் எப்பேற்பட்ட காட்சி செய்வான், மனம் நீங்கிய உயிர்க்கு வியாபக அறிவை செய்யும் சக்தி உருவமாதலே அமைவுடனே, அவனுக்கு மாயாகாரி உருவம் பொருந்துதல் தகாது. அவனுக்கு அவனுடைய சக்தியே அந்த ஞானமே அந்த அருளே, சக்தின்றது அவனுடைய அருள் தான். என்னால் ஒரு பாட்டை சொல்லுவார், அருளது சக்தியாகவும் அறந்தனக்கு சொல்லிருக்கின்ற அவனுக்கு அவன் அருள் திருமேனியே உருவமாக பொருந்தத்தக்கது, மாயாகாரியும் அவனுக்கு தகுதி கிடையாது. அனாதிமுத்த சித்திருவாகிய பசுபதிக்கு சக்தி உருவம் உருவமாதலே அமைவுடைமை அப்படின்னா அதுதான் அவனுக்கு தகுதி பொருத்தம். அந்த சக்தி உடம்பையும் அவன் ஏன் மேற்கொள்கிறான், தன்பொருக்கு மேற்கொள்ளலாம், அதையும் வந்து பாருங்க கோடிட்டு காட்டுறாங்க சாமி. உயிர்கள் நாம உடம்ப பெறுதம்னா நம்புறதுக்கு தான் உடம்பு பெறுவோம், ஏன்னா அந்த உடம்புல தான் நமக்கு அறிவு விளங்காது. இந்த உடம்பு கருவிகள் எந்த அளவுக்கு செம்மையா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு உடம்பு, முழுக்க முழுக்க உடம்பை சார்ந்திருக்கும் இல்லையா. நம்புறதுக்கு தான் நமக்கு உடம்பு. ஆனா சுவாமி உடம்பு எடுத்துருவது தன்பொருட்டல்ல, உயிர்களாகி நம்புருட்டு. அந்த உருவம் யாருக்கு தெரியும், முத்தாத்மாவுக்கு தான் தெரியும். ஞானசம்பந்த பெருமான் காட்டினார்கள், கோவிலேசுவின் காட்டினார்கள் இல்லையா, மனம் நீங்கிய உயிராயிட்டு இல்லையா. அவர்கள் அந்த வியாபக அறிவை பெற்றார்கள். பூம்பாவை படைத்து விட்டு என்ன பார்த்தார்களா, கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தார் கண்டார்கள், ஆயிரம் முகத்தார் கண்டார்கள்னா எங்கு சிவபெருமானுடைய கருணையை பார்த்தார்கள். அப்ப வியாபக அறிவு, மனம் நீங்கிய வியாபக அறிவு. எப்படி காண்கின்றார்கள், மற்றவர்களால் காண முடியலையே, அவர்கள் அறிவு மனம் நீங்கிய அறிவு, அதுல தங்கியிருந்து முதலன் உணர்த்துகிறான். அதை உணர்த்தணும்னா அவன் மாயாகாரி ஒழித்து வச்சுட்டா உணர்த்த முடியும், ஆகவே தன்னுடைய சக்தியை திருமணியாக கொண்டு உணர்த்துகிறான். அப்ப முத்தாண்மாவுக்கு அருளும் பொறுத்து தான் நம்ம சக்தியை திருமணியாக கொண்டானுடைய தன்பொருட்டு கொள்ளவில்லை என்பதையும் அங்கே காட்டுகின்றார்கள். அவன் திருமேனி அருள் திருமேனி மட்டும் சொன்னா போதும் இந்த இடத்துல, ஆனா அந்த அருள் திருமேனியும் அவன் தன்பொருட்டு கொள்ளவில்லை, வேறே அருள் திருமேனி. அப்போ உயிர்களுக்கு அருள்வதற்காக தான் திருமேனி தன்பொருட்டு. சொல்லிட்டான். அதான் சொல்றாரு, மழ மிங்கிய உயிர் வியாபகாரி வைத்தையும் சக்தி உருவமாகும். ஞான சம்பந்த பெருமான் போன்ற மழ மிங்கிய உயிர்களுக்கு அந்த கருணை வெள்ளத்தை எங்கும் காட்டி அந்த வியாபகாரி வைத்தையும் பொருட்டு சக்தியை உருவமாக கொண்டிருக்கின்றான். அதுதான் அவனுக்கு அமைவுடைமை. அமைவுடைமையும் அங்கங்களிலும் தம்முள் ஏற்றதாழ்வு உண்மை இனிது விளங்குகிறான். அங்கிகளுக்குள்ள உடம்பை உடைய உயிர்களுக்கும், உடம்பை உடைய அந்த சிவபெருமானுக்கும், உடம்பை உடைய உயிர்கள் பசுக்கள், உடம்புடைய சிவபெருமான் பசுபதி, உடம்புடைய அங்கிகளுக்கு இப்படி பசு பசுபதி என்று ஏற்றதாழ்வு இருப்பது போல அந்த உடம்புகளுக்கும் மாயாகாரிய உடம்பு அருள் உடம்பு என்ற ஏற்றதாழ்வு உள்ளது. எனவே சுவாமிக்கு உடம்பு இருப்பதை வைத்துக் கொண்டே அதுவும் மாயாகாரிய உடம்பு, எல்லா உடம்பும் ஒன்றுதான் என்று சொல்லாதே என்று முடித்தார். அங்கங்களிலும் தம்முள் ஏற்றதாழ்வு உண்மை, உண்மைனா இருப்பது, ஏற்றதாழ்வு இருப்பது இனிது விளங்குகிறான். அதனை அறியாது போன பார்த்த சொன்னான, இச்சையால் பலரும் இச்சை, அவரும் இச்சையை உடம்பு கொள்வார்னா நானும் இச்சையை உடம்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லாது என்றும், மாலை எண்ணில் வழிவெல்லாம் மாலையாகும், என் உடம்பு மாலைனா அவர் உடம்பு மாலைனா என்று சொல்லாது என்றும் கூறுதல் அடாது. அடாதுன்னா என்ன, கூடாது குற்றம், அடாத செயல் குற்றம் இல்லையா, இந்த கூடுதல் அடாது என்பதான். தான் என்பது அனுபவித்ததை உணர்த்தி நின்றது, மாயைதான் மாயைன்னு சொன்னா போதாதா, மாயை தான். ஏன்னா போன வாட்டில இந்த மாயை பத்தி பேச்சு வந்தது, நம்ம உடம்பு மாயினா அவன் உடம்பு மாயினான், அப்ப நீ பொருளையே அந்த மாயைதான் மனத்தை பற்றிக்கு வரக்கூடிய வடிவமாகும் அப்படி அனுபவித்த சொன்னதே மறுபடி சொல்வது. பற்றி என்பது பெயர், பற்றி கிடப்பவன் பற்றி சொன்னது இல்லையா, ஊரை சுற்றவனுக்கு ஊர் சுற்றின்னு பிறைய சூரியவனை பிறை சூடின்னு அழைத்தார்களே சுவாமிகள், பித்தா பிறை சூடி பெருமானி சொல்றாரு இல்லையா, பிறை சூடி பிறை சூடினவனே பிறை சூடின்னு நானு. அது மாதிரி மனத்தை பற்றி கிடக்கும் உயிர்களுக்கு மனத்தை பற்றி அப்படி பேசினார். அந்த இடத்துல பூ உருவு விரிச்சுக்கணுமா, பூ உருவு அப்படின்னா தொக்கு நிற்குமா, அதுக்கு விதி இருக்கா கேட்டுக்கணும் இல்லையா. கொஞ்சம் தமிழ் விஷயம் இங்க பெரியவர்களை கேள்வி கேட்பது, சீனிவாசம் எங்க பூ உருப்பு தொக்குன்னு எங்க தொக்கும், அதுக்கு விதி என்ன அப்படின்னு கேட்டது. ஏன்னா இலக்கம் கேட்டால் யாரும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு ஒரு எண்ணம். அப்ப சுவாமிகள் என்ன பண்ண அதுக்கு எடுத்துக்காட்டுனா, ஐந்தவித்தான் ஆற்றது அகல் விசும்புலார் கோமான் இந்திரனை சாரும் தரி அப்படின்னு ஒரு திருக்குறள். அதுக்கு என்ன பொருள் பொருள்னா, துறையூருடைய மேன்மை அப்படியே வள்ளுவர் பெருமான் சொல்லிட்டே வர சொல்லும் போது சொல்றா, இப்ப அந்த ஐந்து புலன்களையும் அவித்தவனுக்கு அவனுடைய ஆற்றலுக்கு ஒரு சான்று சான்று காட்ட வேண்டுமா, உனக்கு காட்டுற பாரு இந்திரனை பார்த்துக்கோன்னு, இந்திரனை பார்த்துக்கோன்னா எதிர்மறையான உதாரணம் இல்லையா. அதாவது இந்த அணுகுண்டோட சக்தியை உனக்கு காட்டணுமா அப்படின்னா அந்த இடத்தை பார் அப்படின்னா அந்த இடம் அப்படி சொன்னா அப்படின்னா இதை பார்த்து அணுகுண்டோட சக்தி தெரிஞ்சுக்கும், இதை இந்த நிலைச்சு ஆக்கிடதான் அணுகுண்டு அப்படி காட்டுற மாதிரி காட்டுறாரு. இந்திரனை பார், இந்திரனுடைய வரலாறு பார், அவன் ஒரு வரலாற்றுல ஒரு சம்பவம் நடந்தது, அவன் அவ்வளவு அல்லல் பட்டான். அது காரணம் யாருன்னா, ஐந்து குலங்களையும் அவித்த ஒரு மகிழ்ச்சியுடைய சாபம். அப்ப ஐந்து குலங்களையும் என்றனுடைய ஆற்றலுக்கு உதாரணமாக இந்திரனை பாருங்க. அப்ப ஐந்தவித்தான ஆற்றல் வரும்போது ஐந்தவித்தான ஆற்றலுக்கு இந்திரனே

உணர்த்துபவர் என்று சொன்னார். அப்புறம் ஓகாரம் சிறப்பின் கண் வந்தது. ஏன்னா நடுவில் மற்ற குறிப்புகள் விளக்கிவிட்டேன். ஓகாரம் சிறப்பின் கண் வந்தது. நாமெல்லாம் இப்படியா? ஆனா அவரோ ரொம்ப பெரிய ஆள். அந்த அவரோட உள்ள ஓ என்ன? அவரை சிறப்பிக்கின்றது. அது மாதிரி காயமோ மாயன். காயம்னா உடம்பு, சோர்வாண்டி உடம்பு சொல்றார். சுவாமியோட உடம்போ மாய அன்று. உடம்போன்னு சொல்லும்போது இந்த உடம்பு சிறப்பிக்கின்றது. அதான் ஓகாரம் வந்து சிறப்பி வந்தது. ஏன்னா ஓகாரத்துக்கு பல பொருள் இருக்கு. அது சிறப்புலதான் வரணும் இல்லை. என்ன வினாவா கூட வரலாம், அதுவோ அல்லது இதுவோ ஐய பொருள்ல வரலாம், வினா பொருள்ல வரலாம். இந்த இடத்துல சிறப்பு பொருள் அது. அந்த நுட்பத்தி சொல்றாங்க. அதுதான் ஏகதேச அறிவை செய்தல் ஏகதேசப்படும் தகுதியுடைய பொருட்கே அன்றி ஏனைய இதற்கு உரித்தன்று. இதுதான் அந்த சத்தான சாரமான பகுதி. அதான் அதாவது இந்த கண்ணாடி யாருக்கு வேணும்? அவ்வளவுதான். கண்ணாடி யாருக்கு வேணும்? அது இல்லாம தெளிவா காண முடியாது அப்படின்றவங்க கண்ணாடி. மற்றவங்க அநாசமா போடுவாங்களா? போடலாம் இல்லையா? அது மாதிரி இந்த உடம்பு ஐம்பொறிகள் உள்ள இருக்கிற அந்த கரணங்கள் இதெல்லாம் யாருக்கு வேணும்? ஏதாவது ஒன்றை மட்டும் அறிந்து ஒன்றை மட்டும் செய்யக்கூடிய அந்த சித்தறிவுடைய பொருளுக்கு சித்தறிவை விளக்குவதற்கு மாஜாகாரிய உடம்பு வேணும் இல்லையா? உயிர்களுக்கெல்லாம் பேரறிவு, தான் பேரறிவுடைய மட்டும் அல்ல உயிர்களுக்கெல்லாம் பேரறிவை செய்யக்கூடியவன் முதல்வர் பசுபதி. அவனுக்கு எப்படி இது பொருந்தும்? அதான் சித்தறிவு அப்படிங்கறத வந்து ஏகதேச அறிவுன்னு சொல்ல, ஏகதேசம்னா திருமைன்னு இருக்கும். அதான் ஏகதேச அறிவை செய்தல் ஏகதேசப்படும் தகுதியுடைய பொருட்கே அன்றி ஏனையதற்கு உரித்தன்று. வியாபக அறிவை செய்தல் வியாபக பொருட்கே அன்றி ஏகதேசப்படும் தகுதி உடையதற்கு உரித்தன்று. ஆகலான் ஏகதேசத்தில் அறியும் பசுக்களுக்கு இல்லையா, சிற்றறிவோடு அறியும் உயிர்களுக்குன்னு அர்த்தம். சிற்றறிவோடு அறியும் உயிர்களுக்கு ஏகதேசப்படும் தகுதி உடைய மாயையே உருவமாயிற்று. சிறிய அளவை உடைய இந்த மாயா காரியமே வடிவமாயிற்று. உயிர்களின் அறிவு சித்தறிவு. அப்ப அதை பொருந்த உடம்ப பாருங்க, ஏகதேச உடம்பு. என்ன இட வரையறை, கால வரையறை, இதுக்கு உட்பட்டதுதான் ஏகதேசம். உடம்பு இவ்வளவு உயரம், இவ்வளவு நிறை, இவ்வளவு எடை, இதெல்லாம் பாருங்க ஒரு ஒரு அளவோட. அதான் ஒரு அளவுக்கு உட்பட்டா ஏகதேசம். ஆமா, இவ்வளவுதான் உயரம், இவ்வளவு எடை. வளரும் என்ன வளர்த்துனா ஒரு அளவுக்கு தானே, அதோட வளர்த்து வளர்த்து முடிஞ்சு போச்சு. ஒரு வயசு வரைக்கும் வளரும். அப்புறம் இவ்வளவுதான் உயரம், இவ்வளவுதான் எடை. அப்படி ஒரு வரம்புக்கு உட்பட்ட உடம்பு. ஏன் வரம்புக்கு உட்பட்ட உடம்பு நமக்கு கிடைக்கி? நம்ம அறிவு வரம்புக்கு உட்பட்ட அறிவு, நமக்கு வரம்புக்கு உட்பட்ட உடம்பு. வியாபகமாய் அறியக்கூடிய பசுபதிக்கு வந்து அவனுடைய உடம்பு எப்படி இருக்கணும்? வியாபக அறிவை செய்யக்கூடிய உடம்புதான். அவனுக்கு செய்து மட்டும் இல்ல, முத்திரந்த ஆன்மாவுக்கும் செய்யவில்ல. அந்த அருள் தான் அவனுக்கு உடம்பா இருக்கும். ஏகதேசப்படும் தகுதி அல்லாத, தகுதி இல்லாத சக்தியே உருவமாயிற்று என கொள்க. இவ்வாறு விளக்கம் சொன்னார்கள். அடுத்தால ஒரு சின்ன வரி என்ன இருக்காங்கன்னா, அந்த ஆர்க்கும் என்பதை வந்து பொருந்தும்னு சொல்லாம தடுக்கும்னு பொருள் சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அந்த கருத்து வந்து முன்னால உள்ள வரியோடும் பின்னால் உள்ளவரையும் பொருந்தாம அது மட்டும் தனியா நின்று ஒரு முடிவை தராம வற்றி போகுது. அதான் ஒரு பாட்டுல நடுவில் உள்ள சொல்லுக்கு பொருள் காணும் போது எச்சரிக்கையா பொருள் காணும். மேல உள்ள வரி, அடுத்தால வருது வரி, இது கூட தான் பொருந்துமா, எல்லாம் ஒரு கோர்வையா வந்து ஒரு முடிவை தருமா அப்படிலாம் பார்க்காம ஒரு சொல்ல பார்த்து, ஆமா இந்த சொல்ல ஏதோ ஒரு பொருளை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், அந்த பொருள் தான் இதுக்கு இருக்குன்னு அடிச்சு விட்டோம்னா, கடைசியில் முழு பாட்டோட பொருத்தி பார்க்கும் பொழுது அந்த சொல் மட்டும் பொருந்தாம போயிருக்கும். அதான் இப்ப ஆர்க்கும்னா தடுக்கும்னு ஒரு அர்த்தம் இருக்கு வாஸ்தவன்னா, ஆனா இந்த பாட்டை இந்த இடத்துல அந்த பொருள் பொருந்தாது. அந்த பொருளை பண்ணினால் முந்தைய அடிகள் பிந்தைய அடிகளோடு சேராமல் அது மட்டும் தனியா நிக்கிறது. அப்படி நின்ற அந்த குற்றத்தை என்ன சொன்னாங்கன்னா, வற்றி போதல் அப்படின்னு சொன்னா, முன்பின் ஏயாமல் அது மாத்திரம் தனியா நின்று ஒரு முடிவை தராம போனாங்க, அது வற்றி போதல். அதான் சொன்னார், முன்னும் பின்னும் பொருள் ஏய்வு படுதற்கு ஏறாது நின்று வற்றும் அகலின் அகது உரை அண்மை அறிக. அவ்வாறு சொன்னால் அது பாடலுக்கு உண்மை உரை ஆகாது என்று சொன்னார். இதுக்கு மேலையும் ஒரு தடை இருக்கும். என்ன? முதல்ல சுவாமி வந்து தன் இச்சைப்படி உருவம் எடுக்க முடியாதுன்னா, எடுத்தா நானும் என் இச்சைப்படி எடுக்கணுமையா அப்படின்னா. அப்போ சொன்னாங்க வந்து யோக சித்தர்கள் தான் இச்சைப்படி உருவம் எடுக்கிறார்களே, அவன் வரத்தால் தான் இருக்கிறான். அந்த வரத்தையே அவர்களுக்கு கொடுக்கும்போது அவனால எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னு சரி அதுல சொல்லி வாங்கிட்டான். அப்புறம் சொன்னா, சரியா அவன் இச்சைப்படியே உருவம் எடுக்கட்டும், ஆனா அந்த உருவம் மாயாகாரியம் தான். என்ன என் உடம்பு மாயாகாரியம் தானே, அப்ப அவன் உடம்பு மட்டும் என்ன அப்படின்னா, அப்ப அதுக்கு ஓன் தகுதி வேற அவன் தகுதி வேறனு இந்த பாடலை விளக்கி சொல்லிட்டேன். அப்ப சரி இது மாதிரி பேச முடியல. சரி அப்போ சக்தி வடிவமாகவே இருக்கட்டும்.

அருள்மையாக இருக்கட்டும். ஆனாலும் உருவம்னு வந்துட்டால் அதையெல்லாம் தோன்றி அழியக்கூடியவை தானே அப்படின்னு அடுத்தால ஒரு கதை இருப்பான். சக்தி உருவமாகவே இருக்கட்டும், அதையும் அவன் இச்சை வழிய சுதந்திரமாவே எடுக்கட்டும். எடுத்தாலும் உருவம்னு வந்துட்டாலே அது பரிணமித்து அழியக்கூடியது தானே இல்லையா? அதனால நீங்க என்ன சொல்லாதீங்க, உருவத்தில் வேண்டிதான் சொல்லாதீங்க. ஆகவே முதல்வன் அருவம் தான் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க, அந்த கருத்தை வாங்கி கொடுத்தேன். சக்தியே வடிவென்றால் ஐயா சுவாமியின் வடிவம் சக்தி வடிவம் தான் அப்படின்னாலும் தான் பரிணாமமாகும் வடிவம்னு வந்துட்டதுனால, உருவம் உடல் வந்துட்டதுனால அது பரிணமித்து அழிவதுதான். பரிணமித்தான் தோன்றுது, தோன்றி அழிவதுதான் ஆகும். பரிணாமம் தான் அப்ப தோன்றிடும், தோன்றும்னா கட்டாயம் அழியும் இல்லையா, நித்தமோ அழியும். அதனால அது வந்து அழியத்தான் செய்யும். அத்தால் அதனால் என்பது அத்தால் இருக்கு பாடல் அப்படி இருக்கலாம். அத்தால் நின்மலன் அறிவே எண்ணில், அதனால நின்மலனாகி சோதர்வான். அவன் நின்மலன் இல்லையா, அப்ப அவன் உடம்பு எப்படி தோன்றி அடியும், அதனால அவன் அருவம் தான். இது இன்னொருத்த சொல்றான், அவன் வந்து அருவம் தான் அப்படின்னா சொல்ற அத்துவா மார்க்கத்துள்ளான் அறன் இவன் அருமை தன்னை பெரியவர்களுக்குன்னா போய் நாம அவருடைய தகுதி நம்மளுடைய தகுதியும் யோசிச்சு பார்க்காம ஒரு ஆலோசனை மாதிரி சொல்லணும். இங்க அவங்க கோபப்பட மாட்டாங்க, உச்சியாலையா இருக்கேப்பா அப்படிம்பாங்க இல்லையா. உச்சியாலையா இருக்கேன்னு என்ன இருக்கும், அது இகழ்ச்சி குறிப்பு, அது அவர்களை வந்து பெரியவர்களுக்கு புரியும். அவர்கள் சிரிப்பார்கள், மகையாழ்வார்கள், இவன் நம்மளை பாராட்டுதான் நடந்து இருப்பான். உச்சியாலையா இருக்கான் ஐயா அப்படின்னு அவர்களை வந்து பெரியவர்களும் இவன் காட்டி சொல்வாரு. எப்படி ஆலோசனை கொடுக்காம பார்த்தேன், இவர்களுடைய அறிவாளிப்பாருங்க அறிவாரு. அந்த மாதிரி அவரும் விசுவாச்சாரியார் என்ன சொல்றாரு, உருவத்தின்மைன்னு சொல்லிட்டா அந்த உருவம் தோன்றி அழியக்கூடியதான இருக்கும். ஆகவே முதல்வன் அருவம் தான் சொல்லிருங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது அப்படின்னு ஒரு யோசனை கொடுத்தான். யோசனை கொடுத்தோடனே அருண் சுவாச்சியார் புத்திதான் உடையை போல இருந்தனை, புத்தி உடையவன் போல பேசியப்பா புகழ கேள்வி உனக்கு விளக்கம் சொல்றேன் சொல்லுங்க. முதல்ல ஒரு இகழ்ச்சியா சொல்லிட்டு அப்புறம் விளக்கம் சொல்றேன். நான் அத்துவா மார்க்கத்து உள்ளான் அலன், சிவபெருமான் ஆறு அத்துவாக்கள் ஒருவன் அல்ல இல்லையா, அவனை போய் நீ வந்து அவன் அருவம் தான் உருவம் இல்லை அருவம் தான் சொல்றேன் இல்லையா. இவன் அருமை தன்னை, இவனுடைய அருமைப்பாட்டையெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் நீ கேட்பாயா, எப்படிப்பட்ட நீ பெரிய புத்திசாலி மாதிரி சொல்றிய அப்படிப்பட்ட நீ கேட்பாயா, அவன் புத்திதான் உடையை போல இருந்தனை புகழ யாம் சொல்ல கேள் நீ கேள் சுவாமியுடைய உரை. இதே இந்த பாட்டுக்கு சுவாமியுடைய உரை. அஞ்ஞானமாயினும் அவன் திருமேனி அருள் திருமேனியாக இருந்தாலும் உருவமெல்லாம் கண்டித பொருளாகலின், உருவமெல்லாம் வந்து ஏகதேச பொருள் தோன்றி அழிவது அகலின் பரிணமித்து அழிவைதும் அப்படிங்கிறான். அது சிவசக்திக்கு தகாமையா, சிவசக்தியை வந்து தோன்றி அழியுமா, அழியாது. ஆமா, ஆனா சிவசக்தியே உருவமா இருக்குன்னா உருவமா இருந்தா தோன்றி அழியணும், ஆனா தோன்றி அழிதல் சிவசக்திக்கு தகாது, அதன் தகுதிக்கு பொருந்தாது. எனவே அனாதிமுத்த சித்துருவாகிய முதல்வன் முதற்கூறப்படும் அருவப் பொருளாதல் மாத்திரை என்றவே அமைவுடைத்து, மூன்று உருவம் சொல்றீங்க மூன்று வடிவம், அது மூன்று வடிவத்துல முதல் வடிவம் அருவம் அருவுருவம் உருவம். இந்த உருவம் வந்து பொருந்தாது, உருவம்னா தோன்றி அழியணும், சிவசக்தியே உருவமா இருந்தா சிவசக்தி தோன்றி அழிந்தபடி கிடையாது. அப்போ நீ என்ன சொல்லிருங்க முதல்வனுக்கு, மூணாவது சொன்ன உருவங்கிறது வேண்டாம், முதல்ல சொன்னீங்களே அருவம், ரெண்டாவதுலயும் அரு உருவம், அந்த உருவம் வந்து ஒட்டுது, அதனால ரெண்டாவது வேண்டாம். அந்த உருவமே இல்லாத அந்த முதல்ல சொன்னா அருவத்தை நீங்க வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு யோசனை சொல்றேன் இல்லையா. முதற்கூறப்படும் அருவப் பொருளாதல் மாத்திரை என்றதே அமை உடைத்து, அதுதான் பொருத்த உடைத்து அப்படிங்கிறோம். எனின் ஆரத்துவாவையும் கடந்த பரம்பொருளை, ஆரத்துவாவையும் கடந்த பொருளை அவற்றோடு ஒப்ப வைத்து அங்கனம் கூறுதல் பொருந்தாது. ஆரத்துவாக்கள் உட்பட்ட பொருள்கள்னா இந்த உலக பொருள்கள் தான், வேற ஒன்றும் ஆரத்துவாக்கள் இந்த உலக உலகம் பூரா ஆரத்துவாக்கள் அடங்கும். இதுல உள்ள பொருள்லாம் ஒண்ணு அருவமா இருக்கும் அல்லது உருவமா இருக்கும் அல்லது அருவுருவமா இருக்கும். புத்திதான் உடையை போல இருந்தன என்பது இழுத்தற்கன் வந்த குறிப்பு மொழி, குறிப்பா அவன் வந்து இகழுது, வெளிப்படையா இகழுதுனா கண்டிச்சுதான் இகழணும், இது பாராட்டுற மாதிரி குறிப்பா இகழுது. இவரு இன்னொரு சிறப்பு சொல்றாங்க இந்த பாடல்ல, அன்றென்பது பாடமாயின் அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன் அப்படின்னு பாட்டுல, அலனுக்கு பதிலாக அன்றுன்னு ஒரு பாடம் இருக்கான், அத்துவா மார்க்கத்துள்ளான் அன்று இவன் அப்படின்னு சொன்னா அன்றுங்கிறது வந்து அகிலின முடிவு இல்லையா, மார்க்கத்து உள்ளான் அன்றுன்னு வருமா, உள்ளாங்கிறது ஆண்பால், ஆண்பால் சொல்லிட்டு அன்றுன்னு நம்ம வந்து அகிலின முடிவு கொடுக்கலாமா,
இப்போ ஒண்ணும் இல்லை நீங்க இப்ப பேச்சு வழக்கில் எல்லாமே போயிட்டு எல்லாத்துக்கும் அல்லதான். நான் அப்படி அல்ல, நீ அப்படி அல்ல, அவன் அப்படி அல்ல, எல்லாத்துக்கும் அல்ல போட்டான். அப்படி போடக்கூடாது. மொழி இலக்கணப்படி எந்த இடத்துல அல்ல போடலாம்னா தன்னை சொல்லும் போது நான் அப்படிப்பட்டவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். முன்னிலையில சொல்லும் போது நீ அப்படிப்பட்டவன் அல்லை அல்லை முன்னிலையில் சொல்லும் போது, அடற்கை சொல்லும் போது அவன் அப்படிப்பட்டவன் அல்லன், தனக்கு சொல்லும் போதும் அல்லன், அது தனக்கு அல்லன்னு சொல்லும் போது அல்லேன்னு சொல்லுவது என்ன சேர்த்து. ஆமா, அத்தா உனக்காடாய் இனி அல்லேன் எனதாமே, இனி உனக்கு நான் அடிமை அல்லேன் என்று சொல்லலாமோ, இதுவரை சொன்னேன், இப்ப நீ யாருன்னு காட்டிட்டேன், இனி நான் உனக்கு அடிமை அல்லேன்னு சொல்லலாமோ, அந்த இடத்துல அல்லேன்னு சொல்லலாம். அல்லேங்கிறது தன்மைக்குரியது. அப்ப எப்போ அல்ல போடலாம்னா அகிரிணையில, அகிரிணையிலையும் பன்மையா இருக்கணும், ஒன்னா இருக்கக்கூடாது. ஒரு ஆட்டை காட்டி இது மாடு அல்லன்னு சொல்லக்கூடாது. பல ஆடுகள் இருந்தா இவை மாடுகள் அல்ல, இவை ஆடுகள்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 88.
1: நாம் இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழிமைகளால் பற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற தமிழுக்கே உரியதான பெரிய தத்துவத்தை முறைப்படுத்தி நமக்கு தந்தருடைய நெய்யண்ட தேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சுட்டி உவக்கின்றேன். அந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை நாம் எளிமையாக அறிவதற்காக உண்மை விளக்கம் என்கின்ற நூல் செய்து நம்மை ஆட்படுத்திய ஆகாசகம் கலந்த தேவர் திருவடிகளை நாம் எல்லோருமாக போற்றி மகிழ்கின்றோம். அந்த நூலுக்கு எளிமையாக விளக்கம் செய்து நம்மை வழிப்படுத்திய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளை போற்றுவது நமது கடமையாகும். அந்நூலை தொடர்ந்து சந்தான குரவர்களிலே ஒருவராகிய உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய திருவுருப்பயன் என்கின்ற நூலை இப்பொழுது நாம் கற்று வருகிறோம். அதற்கான உரையை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவப்பெரியார் சிவபால சுந்தரனார், அமரர் சிவபால சுந்தரனார் அவர்கள் இயற்றி இருக்கிறார். அதனைத்தான் நாங்கள் கற்று வருகிறோம். அவ்வப்போது ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய துணையையும் பெற்று வருகிறோம். இந்த நூலிலே அடிப்படையாக 9 அதிகாரம் வரை நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். அந்த 9வது அதிகாரம் பிடிக்கிற பொழுது வேள்விகள் பற்றிய செய்தி வந்த காரணத்தினாலே அது பற்றிய ஒரு பூரண அறிவை நாம் பெற்றுக் கொள்வதற்காக காஞ்சி பெரியவருடைய தெய்வத்தின் குரல் என்கின்ற நூலிலிருந்து சில பகுதிகளையும் நாங்கள் வாசித்து வருகிறோம். சென்ற முறை விட்டதிலே இருந்து வாசிப்பதற்கு இடையிலே சமாந்தரமாக நூலையும் கற்று அந்த பிற சமய விடயங்களை அறிவதற்கு பெரியவருடைய நூலையும் கற்க வேண்டும் என்கின்ற முறையிலே இன்றைக்கு முதலிலே நாம் கற்ற நூலிலே ஓரிரு குரலை படித்து விட்டு பிறகு அவர்களுடைய அந்த வரிசைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்று காணும் என்று விநாயகரை வணங்கி நூலை தொடங்கி இருக்கிறார். சுருக்கமாக சொல்வதானால் முதல் 3 அதிகாரங்களிலே பதி, பசு, பாசம் என்கின்ற 3 விளக்கம் செய்கிறார். முப்பொருள் உண்மை என்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. பதி, பசு, பாசம் என்கின்ற 3 அவர்கள் விளக்கம் செய்கிறார் முதல் 3 அதிகாரத்திலே. 4வது அதிகாரத்திலே இறைவன் உயிர்களோடு நேரடியாக பந்தப்பட மாட்டான், அவனுடைய திருவருள்தான் உயிர்களோடு பங்கப்பட்டு உலகியலில் மூலவும் செய்யும், பிறகு பிரிவிக்கவும் செய்யும். மூழ்கச் செய்கிற பொழுது வினயத்துக்கேற்ப மூழ்கச் செய்கிற பொழுது அதற்கு திரோதான சக்தி என்று பெயர். விடுவித்து இறைவனிடம் சேர்க்கும் பொழுது அதற்கு அருட்சக்தி என்று பெயர். அந்த திருவருட்சக்தி இறைவனுடைய ஞானாசக்தி என்று சொல்லப்படுவதாகிய அந்த திருவருட்சக்தியினுடைய திறனை சொல்வதாக 4வது அதிகாரத்தை அமைத்திருக்கிறார். 60 நிலை என்ற அந்த அதிகாரத்துக்கு பெயர். அதற்கு பிறகு அந்த அருள் இறைவனுடைய திருவருள் குருவாக வந்து நம்மை வழிப்படுத்துகிற விடயத்தை சொல்வதான அதிகாரம் அருள் ஒரு நிலை என்ற அதிகாரத்திலே 5வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. குருவாக வந்து இறைவன் உபதேசிக்கின்ற அந்த நெறி என்ன என்பதை சொல்வது அறியும் நெறி. அதிலே பல விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு அந்த அறியும் நெறியிலே நின்று நாம் ஆன்ம சுத்தி அடைவது. அந்த ஆன்ம சுத்தி அடைகிற விவரத்தை சொல்வது உயிர் விளக்கம் என்கின்ற அடுத்த அதிகாரம். ஆன்ம சுத்தி அடைந்த பிறகு உயிர் இறைவனோடு கலக்கிற அந்த இன்ப நிலையை அடையும். அதை சொல்லுகிறதற்காக இன்புற நிலை என்கின்ற அதிகாரத்தை அடுத்ததாக சொன்னார். இந்த எட்டு அதிகாரங்களையும் நாங்கள் பூர்ணமாக படித்துவிட்டோம். இறைவனோடு கலக்கிறதாகி அந்த இன்புறு நிலைக்கு சென்ற பிறகும் கூட வாசனை காரணமாக, மலங்களின் வாசனை காரணமாக உயிர் தரம் இறங்கிவிடக் கூடாது. அப்படி தரமையும் இறங்காமல் இருப்பதற்கு அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி பஞ்சாக்கர மந்திரத்தை ஓதுவது. ஆகவே பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய பெருமை சொல்வதாக 9வது அதிகாரம் இங்கு வருகிறது. ஐந்தெழுத்து அருள்நிலை என்கின்ற அதிகாரம் வருகிறது. இந்த 9வது அதிகாரத்திலே இந்த பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். வேதாகமங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்கின்றன என்கிறார். அதற்கு பிறகு பிரணவத்துள் அடங்கி இருக்கக்கூடிய பிரணவத்தை சூக்கும பஞ்சாக்கரம் என்று சொல்கிற முறைமை இருக்கிறது. அந்த முரணத்துக்குள் அடங்கி இருக்கிற விடயங்கள் என்னென்ன என்று சொல்கிறார். அதற்கு பிறகு தூள பஞ்சாக்கரமாகிய பஞ்சாக்கர மந்திரத்துக்குள்ளே அடங்குகிற விடயங்கள் என்ன என்று சொல்கிறார். இந்த மூன்று குறளும் நாங்கள் முழுமையாக ஒரு தரம் பார்த்து விட்டோம். இனி 4வது குறளுக்குள்ளே இன்றைக்கு முறைகிறோம்.
2: திருவருட்பயன் 9வது அதிகாரம் 4வது குறள், குறள் எண் 84. குறள் தலைப்பு: ஆன்மாவின் பெத்த நிலையும் முத்தி நிலையும் ஐந்தெழுத்தில் அடங்குதல். விரிய மா நாமேவி எவ்வை மீளவிடா சி தம் பெரியவினை தீரப் பெறும். கொண்டு கூட்டும் முறை: நாமேவி மா விரிய எவ்வை மீளவிடா தம் பெரியவினை தீர சி பெறும். பதவுரை: நா மேவி மா விரிய திரோதான சக்தி மலத்தை சார மலம் முயற்சி செய்ய எவ்வை மீளவிடா ஆன்மாவை அவை பிறவிகளில் அழுத்தும். இது பெத்த நிலை. தம் பெரிய வினை தீர ஆன்மாக்கள் தம்முடைய பெரிய பிணிகளாகிய மலங்கள் தீர சி பெறும். திருவருட்சத்தியின் முயற்சியால் சிவத்தை அடையும். இது முத்தி நிலை
1: இந்த நிலைகள் பற்றி பிடித்திருக்கிறோம். பெத்த நிலை என்றது மனுவயப்பட்டு தத்துவங்களுக்குள் அடங்கி உயிர்கள் தம்முடைய கண்மவினையை நீக்குகிற நிலை. முத்துநிலை என்பது தத்துவங்களை கடந்து இறையை சாருகிற நிலை என்று இரண்டு நிலை படிக்கிறோம். இந்த பஞ்சாக்கரத்துக்குள்ளே இந்த இரண்டு நிலையும் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாக இந்த குறள் அமைகிறது. மீண்டும் ஒரு தரம் அந்த வரிகளையும் உரையையும் வாய்த்துவிட்டு ஐயாவினுடைய குறிப்பை வாசிக்கிறோம்.
2: விரிய மா நா மேவி எவ்வை மீளவிடா சி தம் பெரிய வினை தீர பெறும். பதவுரை: நா மேவி மா விரிய எவ்வை
1: நா மேவி மா விரிய என்றால் அது நெட்டெழுத்தாக போய்விடும். ந மேவி ம விரிய என்பதுதான் அந்த உச்சரிக்கிற முறைமை. அது நின்று நெட்டெழுத்துக்களாக போய்விடும். நீங்கள் அழகாக நீங்கள் வாசிக்கிற ஒழுங்கு இருக்கிறபடியால் அப்படி வாசித்தால் என்ன நன்றாக இருக்கும்.
2: மேவி மா விரிய யாவை மீளவிடா தம் பெரிய வினை தீர சி பெறும். பதவுரை: ந மேவி மா விரிய திரோதான சக்தி மலத்தை சார மலம் முயற்சி செய்ய எவை மீளவிடா ஆன்மாவை அவை பிறவிகளில் அழுத்தும். இது பெத்த நிலை. தம் பெரிய வினை தீர ஆன்மாக்கள் தம்முடைய பெரிய பிணிகளாகிய மலங்கள் தீர சி பெறும். திருவருட்சத்தியின் முயற்சியால் சிவத்தை அடையும். இது முத்தி நிலை.
1: திருக்குறளுக்கும் இந்த குறளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், சொற்களை வைத்துக் கொண்டு திருக்குறளுக்குள்ளே நாம் பற்றி பொருளுக்குள்ளே நுழைந்து விடலாம். இந்த குறள்களிலே யாராவது ஒரு உரையாசிரியருடைய துணை இல்லாமல் தனியே குறள் படித்து பொருள் விளங்குவது என்பது மிக கடினம். அதை நீங்கள் பல குறளிலே பார்த்திருப்பீர்கள். அதாவது மிக மிக சுருக்கமாக விரிய என்கிறார். இது நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் அல்ல. ஆகவே உரையாசிரியர்கள் மூலம்தான் இதை படிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் படிக்க படிக்க படிக்க அவர்கள் கொண்டு வருகிற அந்த முறைமை தெரிகிறது. ஒன்பது அதிகாரம் நோக்கி நகர்ந்த விதம் தெரிகிறது. இதுல என்ன சொல்கிறார் என்றால், ஆன்மாவுக்கு இரண்டு நிலை உண்டு. ஒன்று பெத்த நிலை. பெத்த நிலையிலே ஆன்மா மலங்களை சார்ந்து நிற்கிறது. திரோதான சக்தியையும் மலங்களையும் சார்ந்து நிற்கிற பொழுது அதற்கு அதுல இருந்து விடுபடுகிற தன்மை வராது. அதுவே பிறகு சிவத்தை சார்கிற பொழுது விடுபட்டு முத்தி நிலை அடையும். இதுதான் அடிப்படை செய்தி. இனி ஐயாவினுடைய உரை குறிப்பு படிப்போம்.
2: உரை குறிப்பு: மலங்கள் நீங்க அவற்றை பாகப்படுத்தி நின்ற திரோதான சக்தி நீங்கும். சிவசக்திகள் எல்லாம் ஒன்றே ஆதலால் திரோதான சக்தி நீங்குதலாவது சக்தி திரோதானத்தை செய்யாது விடுதல்.
1: இதுதான் இந்த உரையாசிரியர்கள் கூறாக படிக்கிற பொழுது நாம் பெறுகிற ஆழ செய்திகள். இப்ப நான் கையை இப்படி தூக்குகிறேன், கையை இப்படி தூக்குகிறேன், அப்போ அது ஒரு சக்தி. நான் உங்களோடு பேசுகிறேன், அது ஒரு சக்தி. ஒவ்வொரு சக்தியும் ஒரு வேலை செய்கிறது. அப்போ இவையெல்லாம் வேறு வேறு சக்தியா என்றால், ஒரே சக்தி தான் வேறு வேறு வடிவங்களிலே வேறு வேறு தேவையை நிறைவேற்றுகிறது. பேசுகிற பொழுது பேசுகிற அதே சக்தி தான். அப்போ திரோதான சக்தி அருட்சக்தி என்ற உடனே நாம ரெண்டு சக்தி என்று அதை நினைத்து விடக்கூடாது. இறைவனுடைய ஒரே சக்தி. திரோதானம் பண்ணுகிற பொழுது திரோதான சக்தி என்று பெயர் பெறுகிறது. அருள் செய்கிற பொழுது அருட்சக்தி என்று பெயர் பெறுகிறது. ஆகவே இவை இரண்டும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் சொல்கிறார். திரோதான சக்தி நீங்குகிற பொழுது என்றால் ஒன்று இருந்து வெளியிலே போய்விட்டது என்று அர்த்தம் இல்லை. அது அந்த வேலையை நிறுத்திக் கொள்கிறது. அதைத்தான் அந்த அந்த சக்தி சக்தியால் நிகழ்த்தப்பட்ட வேலை நிறுத்தப்படுகிறது என்பதைத்தான் திரோதானம் நீங்குகிறது என்று கொள்ள வேண்டும் என்கிறார்.
2: மலங்கள் நீங்க அவற்றை பாகப்படுத்தி நின்ற திரோதான சக்தி நீங்கும். சிவசக்திகள் எல்லாம் ஒன்றே ஆதலால் திரோதான சக்தி நீங்குதலாவது சக்தி திரோதானத்தை செய்யாது விடுதல். மலமும் திரோதான சக்தியும் நீங்கவே ஊன நடனம் நின்று போம்.
1: மலம் நின்று விட்டது, திரோதான சக்தி போய்விட்டது. மலம் ஆன்மா தெளிவடைகிற பொழுது அனுபவப்படுகிற பொழுது மலம் நீங்கிவிடும். மலம் நீங்கிவிட்டவுடனே திரோதான சக்தி தன் வேலையை நிறுத்திவிட்டால் அதைத்தான் நாங்கள் இதுவரையும் ஊன நடனம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். மொத்தத்திலே ரெண்டுமே சிவநடனம்தான். பெத்தமும் சிவநடனம்தான், முத்தியும் சிவநடனம்தான். இது ஊன நடனம், அது ஞான நடனம் என்று சொல்கிறார்கள். உலகியலுக்குள்ளே நம்மை ஆட்படுத்தி இன்ப துன்பங்களுக்குள்ளே நிறுத்துகிறது, அது ஊன நடனமாக இருக்கிறது. இப்போ ஊன நடனம் முடிந்து விட்டது, ஏன் மலம் நீங்கிவிட்டது, திருவிதான சக்தி தன் வேலையை நிறுத்திக்கின்றது. ஆகவே ஊன நடனம் முடிந்து விட்டது. இனி திருவருள் தொடங்க, திருவருள் தொடர்பு தொடங்க ஞான நடனம் தொடங்க போவதை சொல்ல போகிறார்.
2: மலமும் திரோதான சக்தியும் நீங்கவே ஊன நடனம் நின்று போம். அப்போது ஆன்மா சக்தியோடும் சிவத்தோடும் நிற்கும். ஆதலால் ஐந்தெழுத்து மூன்றெழுத்தாக சுருங்கும்.
1: சிவாய நம என்பதிலே சிவாய என்பதோடு நின்றுவிடும். நான் உங்களுக்கு தெரியும், திரோதானமும் மலமும். ந என்பது திரோதானம், ம என்பது மலம். சிவாய நம என்பதிலே சி சிவம், வ அருட்சக்தி, ய ஆன்மா. இப்போ ரெண்டு போய்விட்டது, மலமும் போய்விட்டது திரோதானமும் போய்விட்டது. அப்போ அப்படி போய்விட்ட நிலையிலே மந்திரம் அவர்களுக்கு மூன்றெழுத்து மந்திரமாக மாறு. சிவாய சிவாய சிவாய என்பதுதான் அவர்களுக்கு மந்திரமாக நிற்கும் என்கிறார்.
2: குறள் எண் 84 மறுவாசிப்பு. குறள் தலைப்பு: ஆன்மாவின் பெத்த நிலையும் முத்தி நிலையும் ஐந்தெழுத்தில் அடங்குதல். விரிய மா ந மேவி யவை மீளவிடா சி தம் பெரிய வினை தீரப் பெறும் கொண்டு கூட்டும் முறை ந மேவி ம விரிய யவை மீளவிடா தம் பெரிய வினை தீர சி பெறும் பதவுரை ந மேவி ம விரிய திரோதான சக்தி மலத்தை சார மலம் முயற்சி செய்ய எவ்வை மீளவிடா ஆன்மாவை அவை பிறவிகளில் அழுத்தும் இது பெத்த நிலை தம் பெரிய வினை தீர ஆன்மாக்கள் தம்முடைய பெரிய பிணிகளாகிய மலங்கள் தீர சீ பெறும் திருவருட்சத்தியின் முயற்சியால் சிவத்தை அடையும் இது முத்தி நிலை.
1: குறளிலே திருவருட்சத்தியின் முயற்சியால் என்பது இல்லை, சீ பெறும் என்பதுமே சீ சும்மா பெற முடியாது, பிரயாசிரியர்களுக்கு அது தெரிந்தபடியால் திருவருட்சத்தியின் துணையால் சீ பெறும் என்று கருதுகிறார்கள். ஆகவே இந்த நந்தனம் இது ரொம்ப இந்த மந்திர சுருக்கம் உள்ள குறள்கள், நாங்கள் திருக்குறள் போல நினைக்கக்கூடாது. அதுவே உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்டுத்தான் நாம் அதை காணக்கூடியதாக இருக்கிறது.
2: குறள் எண் 85. குறள் தலைப்பு நகாராதி பஞ்சாட்சரம் உபாய மார்க்கு உரியது.
1: அதாவது நமசிவாய, அதான் நகராதி என்று நாவை ஆதியாக கொண்டது. நமசிவாய நகராதி, நகாராதி பஞ்சாட்சரம் என்பது என்பது சிகாராதி பஞ்சாட்சரம் சிவாய நம. இதை தயவு செய்து நான் உங்கள் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இதெல்லாம் எந்த ஆன்மாவுக்கு எது உரியது என்பதை இறைவனை ஊட்டுவான். இது நாம படிச்சுட்டு புத்தகத்தை படிச்சுட்டு நாங்கள் நிற்கிற நிலை இதுதான் என்று நினைத்து கொண்டு அந்த மந்திரங்களை நாங்கள் சொல்ல தொடங்க வேண்டாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நமசிவாயத்தை நாங்கள் நினைத்தா சொல்ல தொடங்கினோம் இல்லை, அது சொல்ல வைத்தார். அதுபோல சிவாய நம்ம சொல்ல வைக்கிற பொழுது அவரே சொல்ல வைப்பார், அது தானாக சொல்ல வைக்க செய்யும். பல வீடுகளை படித்து விட்டு தங்களுக்கு பொருத்தம் இல்லாத விஷயத்தை படித்து விட்டோம் என்பதற்காக நான் இப்பொழுது மலத்திலிருந்து விடுபட்டேன் என்று சொல்லிக்கொண்டு சிவாய நம்ம சொல்லிக்கொண்டு பொருத்தம் இல்லாத உணவை சாப்பிடுது பருவது பருவம் அறியாமல் பொருத்தம் இல்லாத உணவை சாப்பிடுவது கூட சாப்பிட்டு ரொம்ப பேர் துன்பப்படுகிறார்கள். ஆகவே இதை படிப்பாக படியுங்கள், இப்படி ஒன்று இருக்கிறது என்றே தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனை பிரார்த்திக்கிற பொழுது எனக்கு அந்த பக்குவம் வருகிற பொழுது நீயே மந்திரத்தை மாற்றிக் கொடு என்று கேட்டுக்கொள்ளுங்கள். இது நான் அனுபவ ரீதியாக சொல்லுகிற செய்தி. இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால் ரெண்டு, ஒன்று உபாய மார்க்கம் உண்மை மார்க்கம் என்று ரெண்டு நிலை இருக்கிறது. இந்த உபாய மார்க்கம் என்பது இந்த உலகியலிலே நின்று துன்பங்களை அனுபவித்து உறவுகளை பேணி வாழ்கிற நிலையிலே இருக்கிறது உபாய மார்க்கம். உண்மை மார்க்கம் இவற்றை எல்லாம் விட்டு இறைவனை சார்வது. உபாய மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நமசிவாயம் தான் மந்திரம், நகாராதி மந்திரம் தான் மந்திரம். இவையெல்லாம் வேண்டாம் நான் அப்புறம் போக போகிறேன் என்கின்ற நிலை, அது நீங்கள் நினைத்து வருகிற நிலை இல்லை, ஆன்மா பக்குவப்படுகிற நிலை. காயை படமாக்க நீங்கள் முயற்சிக்காதீர்கள், அது காயம் இல்லாமல் பழமும் இல்லாமல் வந்து போய் வீணாகி விடும். அப்படி தானாக வருகிற பொழுது ஆன்மா பக்குவப்படுகிற பொழுது மந்திரம் சிவாய நமை என்று மாறும், அது சிகாராதி மந்திரம். அது உண்மை நெறிக்குரிய மந்திரம், இது உபாய நெறிக்குரிய மந்திரம். அதை பற்றிய விவரங்களை இங்கே சொல்கிறார். படியுங்கள்.
2: மாலார் திரோதம் மலம் முதலா மாறுமோ மேல் ஆசு மீளா விடின் கொண்டு கூட்டும் முறை. மாலார் திரோதம் மலம் முதலா மாறுமோ மேல் ஆசு மீளா விடின் பதவுரை. மாலார் திரோதம் மலம் முதலா பிறவிப்பிணியிலே விடுவனவாகிய திரோதானத்தையும் மலத்தையும் முதலாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதினால் மாறுமோ மலம் நீங்குமோ? நீங்காது. மேல் மேலான பொருளாகிய சிவம் ஆசு மீளாவிடின் ஊன நடனத்தை செய்விப்பவைகளின் இடத்தை எடுத்துக்கொண்டு அவைகளை கீழாக்காவிட்டால்
1: முன்னே யாராவது முடிந்தவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே பார்க்க முடியும் என்றால் இந்த திரோதானம் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை பாருங்கள். புரிந்தால் அதுல ரொம்ப ஈடுபட வேண்டாம், அடுத்த வகுப்பிலும் பார்த்துக் கொள்ளலாம். திரோதானம் என்ற அந்த வார்த்தைக்கான என்ன மொழி அர்த்தம் போட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த நகராதி பஞ்சாக்கிரத்தை அதை திரும்பி படியுங்கள்.
2: ஐயா, திரோதானம் முன்னாடி படித்த மறைப்பு சக்தின்னு படிச்சோம் ஐயா, இதுல ஆனந்தராசன் ஐயா போட்டிருந்தாரு, மறைப்பு மறைப்பு தான் திரோதான
1: மறைத்தல் அப்படியா?
2: ஆமாங்க ஐயா,
1: மறைப்பு சக்தி திரோதானம் என்பதற்கு நிறுத்தம்
2: மறைத்தல். அந்த நான் பாத்துட்டு
1: போட்டிருக்காங்களா?
2: ஆமாங்க ஐயா, நான் பாத்துட்டு சொல்றேன். மாலார் திரோதம் மலம் முதலா, பிறவி பிணியிலே விடுவனவாகிய திரோதானத்தையும் மலத்தையும் முதலாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதினாள்.
1: மாறுமோய நமசிவாய என்ற மந்திரத்தை ஓதினாள்.
2: மாறுமோ மலம் நீங்குமோ? நீங்காது. மேல்
1: ஒரு நிமிஷம் இதில் நில்லுங்கள். மலம் நீங்குமோ நீங்காது என்றால் அப்படியானால் நமசிவாய மந்திரத்திலே ஒன்றும் இல்லையா என்ற கேள்வி பிறக்கும். அப்படி இல்லை. அதாவது பெரியவர்கள் எல்லாம், நம்முடைய ஞானஸ்தர்கள் எல்லாம் நமசிவாய மந்திரத்தை நமச்சிவாய பரிகர் தான் பாடியிருக்கிறார்கள். சுந்தரர் பாடியிருக்கிறார், அப்பர் பாடியிருக்கிறார், சம்பந்தர் பாடியிருக்கிறார், மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்க என்றுதான் கருதுகிறார். ஆகவே இந்த மந்திரம் இதை படித்து விட்டு சில பேர் அப்படி அப்படி தவறாக இந்த மந்திரத்திலே ஒன்றும் இல்லை என்று கொள்வதில்லை. நாங்கள் நிற்கிற நிலைக்கு அதுதான் மந்திரம். நாங்கள் திரோதான பயப்பட்டு ஊன இடத்துக்குள்ளேதான் நிற்கிறோம். அந்த மந்திரம் என்ன செய்யும் என்றால் இதிலே நம்மை வளர்த்தெடுக்க முத்தி தராதே தவிர இதிலே வளர்த்து. நான் சொல்வது யூனிவர்சிட்டிக்கு போய் பட்டம் பெறலாம் என்று இருக்கிறது. யூனிவர்சிட்டிக்கு போய் பட்டம் பெறுவதானால் முதலாம் வகுப்பிலிருந்து படிக்க வேண்டும். அப்ப முதலாம் வகுப்பிலிருந்து படிக்கிற படிப்பெல்லாம் படிப்பில்லை என்று சொல்லக்கூடாது. முதலாம் வகுப்பிலிருந்து படித்தால்தான் யூனிவர்சிட்டியில போய் பட்டம் பெறலாம். முதலாம் வகுப்புல படிக்கிற படிப்பெல்லாம் அப்ப பட்டம் பெறுவதுதான் எங்களுக்கு நோக்கம் என்றால் அதுதான் படிப்பு. இதெல்லாம் படிப்பில்லை என்றால் இது படிக்காவிட்டால் அதுக்கு போகவே முடியாது. அதுபோல நகராதி பஞ்சாக்கிரத்தை ஓதாதவர்களுக்கு சிகராதி பஞ்சாக்கிரம் ஓதுகிற தகுதியே வராது. இங்கே சொல்ல வருவது என்னவென்றால் முக்திக்கு அது உதவாது என்று சொல்லுகிறார். உடனே நாங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு அந்த மந்திரத்திலே ஒன்றுமில்லை என்று நினைத்து இன்றையிலிருந்து நான் துக்கப்பட்டு விட்டேன், சிகராதி மந்திரம் சொல்ல போகிறேன் என்று சொல்ல முற்படாதீர்கள் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். சொல்லுகிற பக்குவம் வருகிற பொழுது இறைவனே அந்த மந்திரத்தை மாற்றி கொடுப்பார். அந்த பொறுப்பை அவரிடமே விடுங்கள், அது அவரே செய்வார்.
2: மாலார் திரோதம் மலம் முதலா, பிறவிப்பிணியிலே விடுவனவாகிய திரோதானத்தையும் மலத்தையும் முதலாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதினால். மாறுமோ மலம் நீங்குமோ? நீங்காது. மேல் மேலான பொருளாகிய சிவம் ஆசு மீளாவிடின் ஊன நடனத்தை செய்விப்பவைகளின் இடத்தை எடுத்துக்கொண்டு அவைகளை கீழாக்காவிட்டால்.
1: ஊனநடனம் செய்விப்பவை எது என்று கேட்டால் மலமும் திரோதானமும். அந்த இடத்தை சிவம் தான் பற்றி கொண்டு அருளும் சிவமாக நிற்கிற கூட அசையாவிட்டால் இந்த புறவிப்பினி நீங்காது என்கிறார். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய, அதாவது அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு முத்தி அடைய முடியாது. அந்த மந்திரமாகிய அந்த முன்னே நீக்கக்கூடிய ந ம என்கின்ற திரோதானமும் மலமும் செய்கிற வேலையை அந்த ஊன நடத்தை நீக்கி சிவம் அந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து ஞான நடத்தை செய்யாவிட்டால் முத்தி கிடையாது என்பது இந்த குறளினுடைய விளக்கம்.
2: உரை குறிப்பு: உலக இன்பங்களில் பற்று அறாத உபாய மார்க்கு அவற்றில் அழுத்துவதாகிய மலத்தை முன்னாக உடைய பஞ்சாட்சரம் தகுந்தது.
1: திரும்பவும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த இது எனக்கு சொல்ல அதிகாரம் இருக்கிறதோ தெரியவில்லை, நான் என்னுடைய அனுபவ உணர்வை சொல்லுகிறேன். இந்த பஞ்சாட்சரத்திலே ஒரு அச்சரத்துக்கும் ஒரு அர்த்தம் கற்பித்துக் கொண்டு அந்த பஞ்சாக்கிரத்தை நோக்குவது என்பது தத்துவார்த்தமாக நாம் படித்த தத்துவத்தை விளக்கம் செய்கிற பௌடி, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்றால் இது, மா என்றால் இது, சி என்றால் இது என்கின்றதெல்லாம் நாங்கள் இதுவரை தத்துவம் படித்திருக்கிறோம். ஒருவன் தத்துவமே படிக்கவில்லை என்று வைப்போம். இப்ப கண்ணப்பர் தத்துவமே படிக்கவில்லை, அவருக்கு நான் என்றால் இது, மா என்றால் இது, சி என்றால் இது என்றெல்லாம் ஒன்றும் தெரிய போவதில்லை, ஒன்றும் தெரிய தேவையும் இல்லை. என் நோய் மாறுவதற்கு நான் குடிக்கிற மருந்து இன்னென்ன மூலப்பொருளால் செய்யப்பட்டது, அதை நான் குடித்த உடனே அது உடம்பிலே போய் இன்ன மாற்றம் செய்யும் என்றெல்லாம் படித்து அந்த மருந்தை குடிப்பது என்பது ஒன்று. படித்துதான் மருந்து குடிக்க வேண்டும் என்று ஒரு அவசியமும் இல்லை. ஏனென்றால் அதை படிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், எல்லாரும் இது படிக்க வேண்டிய தேவையும் இல்லை. படித்த ஒரு டாக்டர் இருப்பார், அவருக்கு தெரியும் என்னுடைய நோயை எப்படி தீர்ப்பதென்று, எனக்குரிய மருந்தை தருவார். நான் மருந்தை குடிக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை. மருந்தை குடித்து விட்டால் நோய் மாறும், படித்தவனுக்கும் மாறும், பிடிக்காதவனுக்கும் மாறும். அதுல எந்த வித மருந்தை பற்றியெல்லாம் விவரம் தெரிஞ்சவனுக்கு இந்த மருந்து குடித்தா நோய் மாறும், அப்ப தெரியாதவனுக்கு இந்த மருந்து குடித்தா நோய் மாறாதா என்றால் அதுவும் மாறும். ஆகவே அதுதான் நாங்கள் இப்ப அருளூறு நிலை என்று அங்கு டாக்டர் வந்துட்டார். அருளூறு நிலை என்பது தேவருள் உருக்கொண்டு வந்து விட்டது குருவாக, அவர் டாக்டர் வந்து விட்டார், அவருக்கு தெரியும் எந்த மருந்தை யாருக்கு கொடுப்பது என்று. இங்கே அப்ப இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த விவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள், தத்துவம் படித்த நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மந்திரத்திலே இப்படி ஒரு சக்தி இருக்கிறது, இதுல நானா மூணா சீனா இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றது எல்லாம் அது ஒரு ஒரு ஒரு கற்பனையான விளக்கம் தான். இதை சித்தாந்திகள் கேட்டால் கோபிப்பார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், இதெல்லாம் நாம் நாம் ஏற்றுகிற அந்த மந்திரத்தில் ஏற்றுகிற விளக்கம் தான். ஆனால் ஒன்று உண்மை, நாராதி பஞ்சாக்கரம் சொல்லுகிற பொழுது உலகியலிலே பக்குவப்படுத்தும், மற்ற பஞ்சாக்கரத்தை சொல்லு ஆராதி பஞ்சாக்கரம் சொல்லுகிற பொழுது முக்கிய நோக்கி நகர்த்தும், இவ்வளவு உண்மை. இது இந்த நானாவால சீனாவால மானாவால தான் என்பதெல்லாம் அது நாம் சொல்லுகிற தெரிந்து கொள்கிற விளக்கமே தவிர, இந்த மந்திரங்கள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். உலகிகளிலே நம்மை செம்மைப்படுத்தி மீட்டெடுப்பது, அருளுக்கு அருளிகளுக்குள்ளே ஆழ்த்துவது, இது ரெண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மந்திரங்களை நாம் இறைவன் நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டான் என்றால், குருவாக வருவார் என்றால் ஒரு தாடி மீசை எல்லாம் வச்சுக்கொண்டு உட்கார்ந்து சப்பானி கட்டி சொல்லுவார் என்று அர்த்தம் இல்லை. அது எங்கேயோ ஒரு தேவாரம் சொல்லித்தரும், அல்லது யாராவது ஒருவர் சொல்ல பிரசங்கத்திலே கேட்டு விளங்குவோம், அது புத்தியில போய் உட்கார்ந்து கொள்ளும், உட்கார்ந்து நம்மை சொல்ல வைக்க, அதுதான் அங்க இருக்கிறது. அப்ப அது என்ன சொல்லுறா, திருவருள் ஏதோ ஒரு ஊரு கொண்டு புத்தகமாக வந்திருக்கிறது, குருவாக வந்திருக்கிறது, ஒரு டேப் ரெக்கார்ட்லே வந்திருக்கிறது, இப்படி ஏதோ ஒன்றிலே குருவருள் வந்து நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு போய்விடும். அது நிற்கும் மனதிலே, அது நிற்கும் மட்டும், அதுதான் மருந்து. அது பிறகு அந்த மருந்து பக்குவம் வர்ற பொழுது தானாக வேறொரு சப்தமாக வேறொரு வடிவமாக அல்லது வேறொரு குருவாக வந்து அந்த சப்தத்தை மாற்றி தரும். ஆகவே இந்த இந்த படிப்பையும் அனுபவத்தையும் வித்தியாசப்படுத்தி கொள்ளுங்கள். இதை பிடித்து விட்டு பல பேரை நான் பார்த்திருக்கிறேன், நான் இப்பொழுது சிவாராதி மருந்து பஞ்சாக்கரம் தான் சொல்லுகிறேன் என்பார்கள். அது இன்ன மருந்து தான் எனக்குரிய வந்து பேஷண்ட் முடிவு செய்ய முடியாது, அது டாக்டர் முடிவு செய்ய வேண்டும், டாக்டர் தந்தால் குடிக்க வேண்டும். நாங்களாக எனக்கு இப்போ விளக்கம் வந்து விட்டது, நானா இந்த மருந்து குடிக்கிறேன் என்று குடிக்கிறது எந்த வைத்தியமும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நகராதி பஞ்சாக்கரத்திலே உலகியலிலே நம்மை தேற்றி எடுக்கிற சக்தி உண்டு, சிகாராதி பஞ்சாக்கரத்திலே அருளிய முத்தி தருகிற அந்த சக்தி உண்டு. இது ரெண்டையும் புரிந்து கொண்டால் சரி.
2: உலக இன்பங்களில் பற்று அறாத உபாய மார்க்கு அவற்றில் அழுத்துவதாகிய மலத்தை முன்னாக உடைய பஞ்சாட்சரம் தகுந்தது. சிவத்தை முன்னாக ஓதினால் மாத்திரம் சிவம் மலத்தை ஓட்டி முத்தியை கொடுக்கும். நகாராதி பஞ்சாட்சரத்தில் உள்ள நகார மகாரங்களை இறுதியிலே வைக்க சிகாராதி பஞ்சாட்சரம் ஆகும். நகாராதிக்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறாங்க, இப்பஞ்சாட்சரம் யஜுர்வேதத்தில் உள்ளது.
1: இது நண்பனே இந்த சிம்முத்திரைக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் எல்லாரும். சிம்முத்திரை சிவபெருமான் காட்டினார் என்றால் அதுக்கு விளக்கம் சொல்வது, இது ஆனவங்கன்மம் மாயை, இது ஆன்மா, இது சிவம், சிவத்தை ஆன்மா அடைந்தால் மும்மலங்கள்லேயோடு சேர்ந்து நின்ற ஆன்மா இந்த மும்மலங்களை விட்டு சிவத்தை சார முக்தி அடையும். இதுதான் விளக்கம் என்றால் இது அந்த முதலிடங்கட்ட முனிவர்களுக்கு தெரியாதா? இது நாம் சொல்லி இந்த விளக்கு இது இந்த சின்முத்திரைக்கு சொல்லுகிற விளக்கமே தவிர அந்த சின்முத்திரைக்கு எத்தனையோ சக்தி உண்டு. அதை கேட்ட உடனே அவர்கள் ஞானம் அமைகிறார்கள். ஆகவே இந்த மந்திரங்களையும் நாங்கள் தத்துவார்த்தமாக விளங்குவதற்கான படிப்பு தான் இந்த படிப்பே தவிர இந்த மந்திரம் இதையெல்லாம் கடந்த சக்தி கொண்டது என்பதை நன்றாக புரிந்து கொண்டோம் என்றால் போதும். இந்த அளவிலே இன்றைக்கு இந்த குரல் படிக்கிறதை நிறுத்தி ரெண்டு குரல் படித்திருக்கிறோம். காஞ்சி பெரியவர்களிடம் போவோம்.
2: மறுவாசி பண்ணிருங்க. குரல் 85, குரல் தலைப்பு நகாராதி பஞ்சாட்சரம் உபாய மார்க்கு உரியது. மாலார் திரோதம் மலம் முதலா மாறுமோ மேல் ஆசு மீளாவிடின் கொண்டு கூட்டும் முறை. மாலார் திரோதம் மலம் முதலா மாறுமோ மேல் ஆசு மீளாவிடின் பதவுரை. மாலார் திரோதம் மலம் முதலா பிறவிப்பிணியிலே விடுவனவாகிய திரோதானத்தையும் மலத்தையும் முதலாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதினால் மாறுமோ மலம் நீங்குமோ? நீங்காது. மேல் மேலான பொருளாகிய சிவம் ஆசு மீளாவிடின் ஊன நடனத்தை செய்விப்பவைகளின் இடத்தை எடுத்துக்கொண்டு அவைகளை கீழாக்காவிட்டால். போன வாட்டி படிச்ச பகுதியோட கடைசி பத்தியை படிச்சிருங்க. தொடர்ச்சி தெய்வத்தின் குரல் 2 பக்கம் எண் 275 2 நம்மூரில் பருத்தி விளைகிறது. இங்கே நூற்பு ஆலைகள் விருத்தி ஆகாத போது நம்மூர் பருத்தியை வெள்ளைக்காரன் லங்காஷயருக்கு எடுத்துக்கொண்டு போய் நைஸ் துணியாக ஆக்கி நம் தலையிலேயே 4 விலை வைத்து கட்டினான். தேவர்கள் நம் லோகத்து சமுத்திரத்திலிருந்து ஆவியாகி மேலே போகிற மேகத்தையே தான் நமக்கு மழையாக திருப்பி அனுப்புகிறார்கள். ஆனால் வெள்ளைக்காரன் செய்த மாதிரி கொள்ளை லாபம் அடிக்காமல் நாம் செய்வதற்கு அதிகமாகவே திருப்பி அனுகிரகம் பண்ணுவார்கள். ஆனாலும் நாம் அவர்களுக்கு கொடுத்தால்தான் திரும்ப 4 நமக்கு நல்லது செய்வார்கள். நம்மை விட அவர்களுக்கு சக்தி அதிகம். ஆனாலும் பகவான் யஜ்ய கர்மானுஷ்டானத்தை நமக்கே கொடுத்து நாம் செய்கிற கர்மானுஷ்டானத்தாலேயே அவர்கள் திருப்திப்படுபடும்படியாக வைத்து நம்மையும் அவர்களுடைய ஸ்தானத்துக்கே உயர்த்தி விட்டது போல வைத்திருக்கிறார். அதனால்தான் பரஸ்பரம் பாவயந்தகா என்று தட்டி கொடுத்து பேசுகிறார். இதோடு முடிஞ்சுகிறார்.
3: மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் கைமாறு கொடுத்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: உண்டு என்று எண்ணுகின்ற ஒரு அறிவு பல ஜென்மங்களுக்கு பிறகு தெய்வம் உண்டு என்பதோர் சித்தம் உண்டாய், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாய் அப்படி சொன்ன எடுத்துக்காட்டு. பல கோடி பிறவிகளிலே வந்து அதன் பிறகு ஒரு தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது என்கின்ற உணர்வு. அப்படி தெய்வம் உண்டு உண்டு என்று எண்ணுகின்ற உணர்வு வந்தவர்களுக்கும் உன்னை உள்ளபடி அறிய முடியாது. உணர்தல் கடவுளை உணர்வினாலே உணர்வு, உணர்வினாலே உணர்வு. கையில குடிக்க முடியாது, கண்ணில பார்க்க முடியாது, வாயில பேச முடியாது, உணர்வாலே உணர்வது. எந்த உணர்வு? அதுவும் இந்த உணர்வினாலே உணர முடியாது, அந்த உணர்வினாலே. எது? சிவபோதம். சிவபோதம் போய் சிவபோதத்தாலே உணர்வு. அப்படி உணர்ந்தவர்களுக்கு உன்னை இப்படிப்பட்டவன் என்று அப்படி உணர்ந்தவர்களும் கூட உன்னை இப்படிப்பட்ட பொருள் என்று யாராலும் அறிய முடியும். உணர்ந்தமா முனிவர் உங்கோருந்தால் உணர்வுக்கும் தெரிவருண்டு. ஆனா பெண்ணா அலியா பெண்ண எப்படித்தான் இருக்கிறார், அது என்ன தன்மையன் என்பதை சொன்னால் உண்டோரும் பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டில் ஆண் அலி என்று அறியும். உள்ளபடியே அவன் என்ன? உன்னிலையும் சேராதவன், ஆணிலையும் சேராதவன், பொண்ணிலையும் சேராதவன், அழியிலையும் சேராதவன், எதிரையும் சேராதவன். ஊரிலான் குணம் குறியிலான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் தனக்கு நேரிலான் உயிர்கடவுளாய் என்னுடேன் என்றார் கந்தபுரான். ஊரிலான் குணங்குடியிலான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் தனக்கு நேரிலான் உயிர்கடவுளாய் என்னுடேன் என்றார் கந்தபுராணத்தில். ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லாதவனே ஆணுன்னு சொல்றதா பொண்ணுன்னு சொல்றதா அழின்னு சொல்றதா? ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லாததாயிருக்கிற அந்த பொருளை ஆணென்றோ பெண்ணன்றோ அழியன்றோ யாரு காண முடியும்? இத்தனையும் வேறாக இருக்கிறான். இத்தனையும் அதனாலே உண்டோர் ஒன்பொரு என்று உணர்வார்க்கலாம் உணர்வார்க்கலாம் கடவுள் உண்டு என்று உணர்கின்ற ஒரு உணர்வுடையவர்களுக்கெல்லாம் அது இப்படிப்பட்ட பொருள் என்று தீர்மானிக்க முடியாது. உண்டோர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டில் ஆண் அலி என்றறியும். அப்படிப்பட்ட நீ அப்படிப்பட்ட நீ அறியவனாய் இருக்கிற நீ உணர்ந்தமாம் இவர் ஒன்பொரு உருவென்றார் உணர்வுக்கும் திருவரும் பொருளாயிருக்கிற நீ தொண்டனேற்கு உள்ளவா வந்து அருமையாயிருக்கிறவன் அப்படிப்பட்டவர்களுக்கும் தெரிய முடியாத பொருளாயிருக்கிற நீ தொண்டனாயி அடியவன் நீ உள்ளவாறு வந்து தேசிய மூர்த்தமாக அனாசிரிய மூர்த்தமாக வந்து தோன்றி வந்து தோன்றினாய் தொண்டனேற்குள்ளவா வந்து தோன்றி. கடவுள் தேடி போகின்றவர்கள் கிடைக்காது. கடவுளை தேடி போனால் கிடைக்காது. கடவுள் தேடி வந்தா நம்ம பிடிச்சு போடுவார் நம்ம போனா அவன் நம்ம அவனுக்கு நம்ம பிடிக்கிறது பெருசு இல்லை நம்ம அவனை பிடிக்கிறது அவன் இல்லையா நம்ம தேடி பிடிக்க முடியும். சென்றடையாத அணிக்கவாசன் துணி சொன்னார் எத்தனை உன்னை சிக்கனை பிடித்தேன் எவ்வளவுடன் எவ்வளோ எத்தனை ஏமாத்தினா சார் அதனால எத்தனை ஏமாத்துகிறவனுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டா இருப்பா. சாமி மறைந்து விட்டார். மறைந்து விட்டார் என்றால் மறுபடியும் உலக நினைவு வந்து விட்டது. உலக நினைவு வந்த ஒரு பாடு அதை பார்த்தா அது கடவுள் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு நேரம் இருந்தது அப்படின்னா அந்த செயல் கனவு மாதிரி ஆயிடுச்சு. இது அதிகமாக அது குறைவாக ஆயிடுச்சு. அதனால இனிமேல் எப்ப பார்க்கறது இப்ப பார்க்கறது கண்டும் கண்டிலே என்ன கண் மாயமே காண முடியாததை கண்டும் அப்படி காண முடியாதவர்களை கண்டு அந்த பொருளோடு ஒன்றி இருக்கும் போது நேரம் போனது தெரியல. அதுதான் அந்த பொருளும் ஒன்று இருக்கும் போது கலந்து இருக்கும் போது நேரம் போன தெரியல. நல்ல இசையே நல்ல பிரசங்கத்தை நல்ல சுமையான நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டோம்னா நேரம் போக தெரியல. செஞ்சலமான வேதனையான விஷயங்களை பார்த்தோம்னா நேரம் போறது நல்லா தெரியும். எப்படா இது தொலை எப்படா இவன் போவான் எப்படா இது அது மாதிரி ஆகியால அந்த திருவருணிலேயே தொலைத்து இருக்கும் போது நேரம் எவ்வளவு போச்சு எவ்வளவு ஆச்சு ஒன்று தெரியல. அதனால கண்டது மாதிரி தெரியல கண்டது மாதிரி தெரியல சுவாமி கண்டும் கண்டிலே என்ன கண்டு சாமான்யமா வெளியில வருவோனாவே சாமான்யமா வெளியில வருவாங்க. சாமான்யமா வெளியிலே வருகிற பொருள் அல்ல இது கடவுள் வெளிப்பட அறிய மீதி இதை சொல்றாரு திருவாதவுடைய புராணத்துல அவர் எடுத்துக்கிட்டாரு கடவுள் மாமன் எடுத்துக்கிட்டார் இந்த வாக்கியத்தை வெளிப்பட அறிய மீதி சிவபெருமான் வெளியிலே அந்த தீமையை காண முடியுமா? வெளிப்பட அறிய மீதி விண்ணவன் விண்ணவன பாண்டியன் கண்ணும் நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்டினார் வேற வேற ஏறி முன்னாலதான் வந்துச்சு சாமி நின்றுகிட்டுதான் இருக்குது சவாரி விட்டுலாம் காமிச்சு கண்டான் காணல் இது சாமி என்று ஒன்று தெரியுது கண்டும் கண்டிலன் இந்த வாக்கியத்தை அப்படி எடுத்து வைக்கிறார் கடவுள் மாமல்லர் திருவாதவுடைய புராணம். குதிரை மேல ஆளுன்னா தெரியாதாப்பா அதெல்லாம் தெரியல தெரியல இன்னார்னு தெரியல அதை சொல்றாரு கடவுள் மாமல்லர் வெளிப்பட அறிய மேனி உண்ணவன் கண்ணும் நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணி நாடன் கண்ணி நாடன் பாண்டியன் அற்புதமான கோலம் தலைப்பாகையும் அவனுடைய சட்டையும் அவனுடைய வீரமும் அவனுடைய தேசமும் அந்த குதிரையினுடைய அழகும் ஆடாடாடா கொள்ள கொண்டு மன உள்ளத்தை கொள்ள கொண்டு விட்டார். அப்படிப்பட்ட காட்சியை கண்டார் அதைத்தான் சொல்றாரு வெளிப்பட அறிய மேனி உண்ணவன் கண்ணும் நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடன் ஒளித்துலகெங்கும் நிற்போன் உலகு எங்கு நிற்கிறான் எப்படி இருக்கிறான் புரியாது எப்படி இருந்துச்சு எல்லா இடங்கள்லயும் இருக்கிறான் ஆனா ஒளிஞ்சு இதுதான் ஒரு பெரிய அதிசயம். அதே சித்தியார் சொன்னார், எங்கும் தான் நிறைந்து சிவன் என்றானால் எல்லாரும் காணவே வேண்டும் தான். எங்கும் நிறைந்து இருக்கிறான்னு சொல்லி இப்ப எல்லாரும் பார்க்கணும். எங்கும் தான் நிறைந்து சிவன் என்றானால் எல்லாரும் காணவே வேண்டும் தான் எனில் இங்கும் தான் அந்தகருக்கு இறவி உலா. சூரியன் இருளா ஒளியா? ஒளி. கண் இல்லாதவனுக்கு சூரியனே ஞானிகளுக்கு சூரியா இருக்கிறார், அஞ்ஞானிகளுக்கு இருளாக சூரியனே தோன்றா. என்ன அழகான வாய்ப்பு. வெளிப்பட அறியமே நீ உண்ணவன்கள் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலங்கண்ணின ஒளித்துலகெங்கும் நிற்போன் உருபவம் முடித்து ஞானம் அளித்திடு நன்றி யாவர் அவந்திரம் அறியவல்லார். உலகெங்கு நிற்பான், ஒளிந்து நிற்பான், அவனே அந்த உயிருக்கு இருக்கின்ற விலையை நீக்கி ஞானத்தை கொடுத்து தன்னை காட்டினால் அல்லாது யாரு காண முடியும்? காண்பாரார் கண்ணுதலாய் காட்டார்கள், காட்டுவித்தாலார் ஒருவர் காணாதார், காண்பாரார் கண்ணுதலாய் காட்டார். அதனாலே அவனை தேவர்களால் செய்ய முடியாது. நம்ம கிடக்கிறோம் அப்பாவி, நாம ஒரு அப்பாவி. நமக்கு என்ன ஆற்றல் இருக்குது, என்ன அறிவு இருக்குது?
5: அப்படிப்பட்ட பரமபுருஷர்களாய் இருக்கின்ற அவரும் தேவர்களாலையும் காண முடியாது.

தொடர்பு வைக்கின்றவர்கள் அதிகம் தேவாலயத்தின் மூலமாக

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: திருச்சதகம் கைமாறு கொடுத்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: 44வது பாடல். காணலாம் பரமே கற்கு

0: திறந்ததோர் வானிலா பொருளை இங்கு ஒரு பார்ப்பன பானனேன் படி காக்கையை விட்டுனை பூணுமாறியன் பொருள்போற்றிய காணலாம் பரமே. பரம் என்கின்ற உயர்ந்த பொருளாயிருக்கிற சிவம் காணலாம். காணலாம் பரமே என்பது காண முடியாததாயும் காணக்கூடியதாயும் இருப்பது. காணலாம் பரமே, காணலாம் பரமே என்பது பரமாயிய சிவபரம் பொருள் காணும்படியாகவும் காண முடியாததாகவும் இருப்பது. அது எப்படின்னு கேட்டா ஞானத்தாலே காணும்படியாகவும் அஞ்ஞானத்தால காண முடியாததாகவும் இருப்பது. ஊனக்கண்ணால காண முடியாததாய் ஞானக்கண்ணால காணும்படியாக இருப்பது. காணலாம் பரமே கற்று இறந்ததோர் வானிலா பொருளே. ஐயாலே கற்று இறந்ததோர் என்றால் கண்ணுக்கு இறந்ததோர் வானிலா பொருளே. ஐயால கண்ணாலே காண முடியாததாய் கண்ணாலே காணும், அதாவது ஊனக்கண் பாசம் இந்த கண்ணாலே காண முடியாது. கற்கு கண் என்பது கற்குன்னு இலக்கியத்துல வரும். ஐயாலே இலக்கணப்படி அந்த முன்னாடி அந்த உயிர் மீறி எடுத்து வர முடியினாலே கற்கு இறந்ததோர் வானிலா பொருளே இங்கோர் பார்ப்பன வானிலா பொருளே. வானிலா பொருளே என்றால் ஒளி பொருந்தியதா இருக்கின்ற பொருள். ஐயால வான் என்பது ஒளி, சொல்லி வான் என்பது பொருள் ஒளி. அந்த ஒளி பொருந்திய பொருளே இங்கோரு பார்ப்பன பாலனின் படித்தாக்கையை விட்டுவனை. இப்படி காணலாம் பரமே கற்கு இறந்ததோர் வானிலா பொருளே என்று சிவபெருமானை விழித்து இங்கோர் பார்ப்பு என, பார்ப்பு என்பது பறவை குஞ்சுன்னு சொல்றது. பார்ப்பு என்றால் பறவை குஞ்சு. பறவை குஞ்சா எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது என்றால் அதனால ஒரு பறக்கு பறப்பதற்கான தகுதி வருகின்ற வரையிலும் கூட்டலுக்குள்ளே இருக்கும். பறப்பதற்கு தகுதி வந்து விட்டுச்சுன்னா கூட்டை விட்டு போ வெளியில போகும். அதுபோல இந்த ஆக்கைக்கு ஞானம் வந்துருச்சுன்னா ஆக்கையை விட்டு விட்டு சிவத்தோடு கிளம்பிடுவார். ஆக்கைக்கு ஞானம் வருதுன்னா ஆக்கையிலேயே கிடந்து தடுமாறுகிறார். பார்ப்பு என அந்த கூடு ஆக்கே, கூடு ஆக்கே அந்த பறவை குஞ்சு ஆன்மா, பறவை குஞ்சு ஆன்மா. அது போல பார்ப்பன பாழ்நேன், பாழ்நேனா வீணானவன், வீணானவன் பாழ்நேன் என்பது பாழநேன் வரும். பாழ்நேன் பாழாக போனவன், பாழாக போனவன் நாளை பாழாக்கியவன் வாழ்நாளை பாழாக்கியவன் அப்படி வாழ்நேன். படித்த ஆக்கையை குற்றம் பொருந்தி இந்த ஆக்கையை விட்டு எது போல அந்த பறவை குஞ்சு போல கூட்ட விட்டு பறந்து இறைய தேடி போகுது அல்லவா. நான் இந்த கூட்ட விட்டு இறையாகி உண்ட தேடி வரணும் இல்ல அப்படி நல்ல ஒன்று. பறவை குஞ்சானது இறை தேடுவதற்கு பறப்பதற்கு பக்கம் வந்துருச்சுன்னா கூட்டுக்குள்ள இருக்காது, கூட்டுக்குள்ள இருக்காது பறந்து. ஞானம் வருகின்ற வரையில இந்த கூட்டுக்குள்ளேயே நான் கிடக்கிறேன், இந்த கூட்டுக்குள்ளேயே நான் கிடக்கிறேன் அப்படி நான் புறப்பட எனக்கு என்ன தகுதி வல்ல ஜாதி, தகுதி வல்ல எல்லாம் நீதான் நினைச்சு பார்க்கணும் போ, எனக்கு தகுதி வல்ல. பாண்டனையின் படி தாக்கையை விட்டு உனை பூணுமாறியின் அக்கையை விட்டு விட்டு உன்னை பூணுமாறு, பூணுதல்னா உன்னை கூடுமாறு, பூணுதல் என்றால் கூடுதல், உன்னை கூடுமாறு அறியேன். என்ன காரணம், புலன் போற்றிய புலன்களுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து உடம்ப காப்பாத்திட்டு உட்காந்துருக்க. உடம்ப எதுக்குடா உடம்ப காப்பாத்துற அப்படின்னு கேக்குறீங்களா, உடம்ப நல்லா இருக்கிறதுக்காக உணவை கொடுத்து காப்பாத்துறதுன்னா அதான் நல்லா இருக்கட்டா, இருக்கட்ட பிழைக்கத எதுக்குடா பிழைச்சுக்கிட்டு இருக்கிற, அது பிழைச்சுக்கிட்டு இருக்கட்ட, வேற ஒண்ணும் பிழைக்கல. எதுக்கு நீ வாழ்கிறாய் என்று கேட்டால், எதற்காக நீ வாழ்கிறாய் என்று கேட்டால், எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்டால் ஒண்ணும் பிழைக்கல. எதற்காக வாழ்கிறாய் அல்ல, எதற்காக வாழ்கிறாய்னு கேட்டா எத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க, காணி வாங்க, வீடு கட்ட, பொண்டாடி பார்க்க, பிள்ளைய பார்க்க, பேரனை பார்க்க, சரி அப்புறம் எல்லாம் பார்த்தாச்சுன்னா அப்புறம் அப்புறம் போக வேண்டியதான். ஏண்டா இதுக்காக வாழ்றது கொடுக்க போயில, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்லினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாம காப்பானை ஏத்தானே சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காரும் வீழ்கின்றாய் நீ அவளை கடலாய வெள்ள. வாழ்கின்றாய் குறிக்கோளோடு வாழாமல் வாழ்கின்றாய், குறிக்கோள் இல்லாமல் வாழ்கின்றாய். பாலனாய் கழிந்தனாலும் பனிமலர் கோலை மார்க்கம் மேலனாய் கழிந்தனாலும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாது கட்டேன், சேல் உலாம் பலனை வெளி திருக்கொண்டி கருத்துளானே என்பது அப்பர் தேவாரம். அதனால வாழ்கின்றாய் என்ற குறிக்கோளோடு வாழ்வு. எதற்காக வாழ்வு என்றால் இறைவனை அடைவதற்காக வாழ்வேன், இறைவனை அடைவதற்காக. இது வந்து சாதாரண பஞ்சாதி உள்ள வீடு வாழ பறவை பச்சிகள் கூட கொண்டாட்டி உள்ளது, பறவை பச்சி அது மட்டும் கொண்டாட்டி உள்ளது. அதனால பாட்டெல்லாம் உடைச்சிருக்கு, இது சுத்திக்கிட்டாலே இது உணவுல. அதனாலே இது ஒரு வாழ்வே அல்ல. அதனால இது பொய் வாழ்வு. பொய் வாழ்வு வந்து வேண்டாம் தவறதல்ல, இருந்து கொண்டே மெய் வாழ்வு சொல்றது. பொய் பொய் உடம்பு வச்சுட்டானே மெய்ப்பொருளை தேடவும், பொய் உடம்பு பொய் உடம்பு ஒன்னும் இதுக்கு வேண்டிய உணவு கொடுக்காம தண்ணீர் கொடுக்காம போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? இவனே இறந்து போவார். அப்படி இல்லை, உடம்பினை முன்னம் எடுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டால் உடம்பினை யானுக்கு ஓம்புகின்றது. இன்னும் தப்பு இல்லையே. காலையில நல்ல சீமன் சாப்பிடு, மத்தியானம் நல்ல சாப்பாடு நெய்யோட சாப்பிடு, மாலையில ஒரு டீபன் காபி சாப்பிடு, இல்லைன்னா ராத்திரிக்காயில ஒரு டீபன் சாப்பிடுங்க. நல்ல திருப்தியா உடம்பு கொடுத்து உடம்ப காப்பாத்து. எதுக்கு காப்பாத்துறேன்னா, நல்லா பூஜை பண்ண, ஜபம் பண்ண, தரிசனம் பண்ண, இப்படி திருவாசகம் கேட்க இருக்கா? அதோட மத்த விளையும், அதோட மத்த விளையும், அதோட மத்த விளையும். அது போல ஆக்கையை போற்றியே காலத்தை குணாக்கி வச்சேன். எதுக்கு போற்றுகிறோங்கிற குறிக்கோள் இல்ல, எதுக்கு போற்றுகிறோம் என்கிற குறிக்கோள் இல்ல. திருவாசக மாதிரி இவ்வளவு சூடுகளையா சொல்லாதுப்பா. காணலாம் பரமே கற்கிறந்ததோர் வாழ்நிலா பொருளே இங்கோர் பார்ப்பன பாழ்நேன் படி காக்கையை விட்டு உன்னை பூணுமாறு அறியேன் புலன் போற்றி. உன்னை கூடுமாறு அறியவில்லை புலன்களை போற்றி என்று இந்த பாட்டிலே நமக்கு காட்டுகிறார் மாணிக்க வாசகர்.
1: அதனாலே இப்படி அவனை பெறுவதற்கான ஒரு வழியை இந்த பாட்டுல சொல்றார். அந்த கடவுளை அடைவதற்கான வழி இந்த பாட்டுல சொல்றார். கடவுளுக்கான அடைவதற்கான வழி என்னவென்று கேட்டால், போற்றுதல், பொருளுதல், புகழுதல், அன்பால அழைத்தல் அப்படி சொல்றார். போற்றுதல், போற்றுதல், புகழுதல், பொருளுதல், அன்பில் ஆற்றல் மிக்க அன்பால் அழைத்தல். இந்த இந்த செயல் இருந்தா கடவுளை அடையலாம். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். போற்றி போற்றினா கடவுளை மலர்களால அர்ச்சனை பண்றது, அது பூஷைன்னு சொல்றது. போற்றி போற்றின்னு வருது அல்லவா பாட்டில எல்லாம், வெற்றாயி உண்ண ஐ நின்றாய் போற்றி, இதுலயே போற்றி திருவுகள்னு வருது அல்லவா. போற்றுதல் என்பது வணக்கம், வணக்கம். அதனாலே போற்றி என்பது பூஷை என்று சொல்லப்படும். போற்றி என்பது போலில மதியனானை போற்றுவார் அருள் பெற்றார் என்று சித்தியார். போற்றுதல் என்றால் பூசித்தல், மலர்களாலே அர்ச்சனை கொள்ளுதல். ஓம் சுமுகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஓம் கபிலாய நமகா, ஓம் ஜெகத்னிகாய நமன்னு அர்ச்சனை பண்றது, அதான் போற்றுதல் போற்றி. அப்புறம் என்ன பண்றது? புகழ்தான் தோத்திரம் பண்றது, தோத்திரம் பண்றது, சுவாமியை புகழ்ந்து சொல்றது. ஒரு மனுஷன் நமக்கு அவனால அனுகூலம் ஆகணும்னா அவனை எவ்வளவு தூக்கி வச்சு பேசுறோம். உங்களை போல நல்ல மனுஷன் உலகத்திலே இல்லைங்க. நீங்க நிக்கலன்னா முன்னாடி அந்த காரியம் நடந்திருக்காதுங்க. எத்தனை வேறு முயற்சி பண்ணாலும் கூட நீங்க இருக்கிற மாதிரி ஆகுங்களா, உங்களுடைய சாமர்த்தியம் வருங்களா என்றெல்லாம் சொல்லி அவனால நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அந்த அளவுக்கு அவனை புகழ்ந்து பேசுற முடியல. அதை சுந்தரர் சொன்னாரு, இந்த பொய்யன புகழாதே மெய்யன புகழ், தம்மையே புகழ்ந்து இச்சை வீசனும் சார்வினும் தொண்டர் தருகிறா, பொய்மையாளரை பாடாதே என்றை போல ஒரு பாடும் சொல்லவீர்கள் என்று பாடினார் சுந்தரம். அது போல அதனால இறைவனை அடைவதற்கு போற்றுதல், புகழுதல், அவனை புகழ்றதான் உண்மையான புகழ்ச்சி. கடவுளை புகழுதுதான் உண்மையான புகழ்ச்சி. அவனை எவ்வளவு புகழ்ந்தால் நம்மால புகழ்ந்து முடியாது. கடவுளை எவ்வளவு புகழ்ந்தாலும் நம்மால புகழ்ந்து ஓத உளவாதது. வேதம் முதல் இன்னொரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலகார் தீரார், புகழ்ந்து தீரார். அதனாலே அப்படி போற்றி என்றும் புகழ் புரண்டும் புகழ்ந்தும் என்றும், போற்றி என்றும் புரண்டும் என்பதுதான் அதையால் அவருடைய திருவீதியை வலம் வருதல். அப்புறம் அந்த அங்க பிரதட்சணம் இருக்கு இல்லவா, அங்க பிரதட்சணம் கேள்விப்பட்டிருக்க இல்ல, உடம்பால பொருள், அதுவும் செய்வத்தில் ஒரு வகை வீதியில பொருள் நிகழ்ச்சி, திருவீதியில, மற்ற கண்ட வீதியில அல்ல, திருவீதியில. சுவாமி வலம் வருகிற வீதி இருக்குவார் தேர் வீதி சுத்தி, அதுக்கு திருவீதி, கோயிலை சுத்தி இருக்கிற வீதிக்கு திருவீதி, திருவீதி. நம்முடைய வீதியெல்லாம் வெறு வீதி, அது திருவீதி, அதுல பொருள்தல். அப்படி பொருள்தலும் புகழ்தலும், புகழ்ந்தும் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன், அழைக்கின்றேன், அன்பால் அழைக்கின்றேன், மிக்க அன்பால் அழைக்கின்றேன், ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். இந்த அன்பு ஒன்றுக்கு எத்தனை அடைமொழி கொடுக்கிறார் பார்த்தீங்களா, சின்ன பாட்டுக்கு. அன்பால் அழைக்கின்றேன், மிக்க அன்பால் அழைக்கின்றேன், ஆற்றல் மிக்க அன்பால் அந்த அன்பு இல்லை, எவ்வளவோ தூரம் அந்த அன்புக்கு நமக்கு மிக்க அன்பு, ஆற்றல் மிக்க அன்பு. எதனால தளராத பேரன்பு, வளரான பாம் தளராத பேரன்பு, அது சாயா அன்புன்னு சொல்லுவார். சாயா அன்பினை நாடுருந்தடைப்பவர் தாயையாகி வளர்த்தனை போற்றிம்பார். அந்த அன்புக்கு இலக்கணமாக இருப்பவர் கண்ணப்பர் ஒருவர். அந்த ஆற்றல் மிக்க அன்பு இருக்குதுவாரு, அதுக்கு இலக்கணமாக இருப்பவர் கண்ணப்பர். வேற யாரையும் அன்புக்கு இலக்கணமாக சொல்லுவார். அன்புன்னு சொன்னா கண்ணப்பர் மாணிக்க வாசத்தை. ஆற்றல் மிக்க அன்பு, நமக்கெல்லாம் அந்த அன்பு இல்லை. இல்ல ஏதோ கும்பிட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே அவ்வளவுதான், இதுவரை ஒரு இவ்வளவு அன்பு நமக்கு எல்லாம் கிடையாது. சாமானியம் அல்ல அது, அந்த அன்பு எல்லாருக்கும் வராது. துட்டமோ பத்தி பத்தி பத்தி, அப்படிப்பட்ட அன்பினாலே உன்னை அழைக்கவில்லை, போற்றவில்லை, புரளவில்லை, புகழவில்லை, ஆற்றல் மிக்க அன்பாலே அழைக்கவும் இல்லை அப்படின்னு மாணிக்க வாசன் சொல்றாரு. இதை செய்திருந்தா நான் உன்னை அடைந்திருப்பேன், போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்ய ஆயிருப்பேன். இப்ப பொய் கடவில்லை, மெய்ய ஆகவில்லை. போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்து நின்ற ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றே. ஏற்று வந்ததில் தாமரைத்தாளரும் கூற்றம் வந்ததோர் கொள்கை என் கொள்கை. நான் எப்படி இருக்கிறேன்னா யமனை போல இருக்கிறேங்கிறார் மாணிக்கவாசகர். யமன் தானே அவன் வந்து சிவபெருமான் திருவடி கிட்ட வந்தான்ல, கிட்ட வந்து உன்னை அடைய முடியலையே, உன்னை போற்றவில்லையே. மார்க்கண்டையரை பிடிக்கும் போது பக்கத்துல வந்துட்டான்ல சாமி கிட்ட தானே வந்து மார்க்கண்டர்கிட்ட வாது பேசிக்கிட்டு இருந்தான். இதுவரை சிவனை போட்டான், அது ஒரு பெரும் போற அவன் மேல. அதனாலே அவனை உதைத்தது தகுந்தாரு. வந்தவே சிவருமானை போற்றி துதித்து வாழ்த்தி வணங்கி இருந்த அவனுக்கு டயாயி பூச்சி நேர்த்தி முடிஞ்சு போச்சு. யாரு மார்க்கண்டையரோட வயசு நேர்த்தியே முடிஞ்சு போச்சு. போலவெல்லாம் பயந்துகிட்டு வந்துட்டா, பூதை பயந்துட்டு வந்துட்டா, காலம் பயந்துகிட்டு வந்துட்டா. இவன் டயாயி பூச்சி வந்து பிடிச்சுக்கிட்டு வரணும், நம்ம சட்ட நம்முடைய அரசாங்க நிர்வாகம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி வந்த உடனே புறப்படும் புறப்படும் இருந்தான். வந்த உடனே அந்த வேகத்துல இருந்தானது ஒரு சாமியை வணங்கல வாழ்த்த. பக்கத்துல வந்து கூட உன்னை வாழ்த்தவில்லை வணங்கவில்லை சாமி, அது மாதிரிதான் நான் இருக்கிறேங்கிற அனுப்பி ஏற்று வந்து எதிர்ப்பு. அவன் உன்னுடைய உத்தரவை ஏற்றான், வந்தான், எதிரே வந்தான், பக்கத்துக்கு வந்தான், தாமரைத்தாளுக்கு பக்கத்துல வந்தான். தாமரை ஒன்று திருவடியை கண்டான், வந்தான், ஆனா வாழ்த்தவில்லை, வணங்கவில்லை, போற்றவில்லை, புகழவில்லை. அதே மாதிரிதான் நானும் இருக்கிறேன் சாமிகிறார். ஏற்று வந்ததில் தாமரைத்தாளூரும் கூட்டம் அன்னதோர் கொள்கை என்று. கூட்டம்னா எவன் அவனை போன்ற கொள்கையுடையவனாத்தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை சொல்லுகிறார் மணிகாசன். அது நெசமான நெசம் அல்ல. கொள்ளுங்கில்யனை அன்பரில் போய் கொள்ளுங்கள், கொல்லுங்கள் என்றால் என்னை அன்பர்கள் இருக்கின்ற சபையிலே என்னையும் ஒருவனாக கூவி பணிகொள்ளும் ஆற்றல் உடையவன். கில் என்றால் ஆற்றல். இப்ப கில்லாடின்னு சொல்றாங்கல்ல, இந்த கில் என்றால் ஆற்றல், கில்னா ஆற்றல், கில்லின்னு கொள்ளுங்கள். கொள்ளுங்கள் என்றால் என்னை கூவி, அன்பர்கள் இருக்கின்ற அவருடைய மெய்யடியார்கள் ஞானிகள் இருக்கின்ற சபையில என்னையும் கூவி, என்னையும் ஒருவனாக அழைத்து பணி கொள்ளுகின்ற ஆற்றல் உடையவன் சிவன். கொள்ளும் கிளியனை அன்பரில் கூவி. கள்ளும் வந்து அறாமலர் கொன்றையான், அதையால கொன்றை மலரை அணிந்திருப்பவன். கள்ளும் கள்ளு என்கின்ற தேனும் வண்டும் பொருந்திய கொன்றை மலரை உடையவன். கள்ளு என்றால் தேனும், கள் என்றால் தேன், தேனுக்கு கல் என்று ஒரு பெயர். அப்படியே அந்த தேனும் வண்டும் அறாமலர் கொன்றையான், ஒம்பரா வரிவண்டு மணனார மலரும் மதுவல்லனர் கொன்றையால் அடியலார் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கு அடியன் வருது அல்லவா, அது போல தேனும் வண்டும் உருந்திய கொன்றை மலரை மாலையாக உடைய கல்லும் வண்டும் அறாமலர் கொன்றையான். கொன்றையான்னே சுவாமிக்கு பெயர். அதனால இந்த கொன்றை மலருங்கிறது இருக்குதே ரொம்ப விசேஷமா இருக்கு. அங்க ஒரு கோயில்ல காட்டு கோயில் அது பலி வாங்குற சாமி, அதுல கொன்றை மலர் நிறைய வச்சிருக்காங்க தட்டாத்திரை கிழக்கு. ஆகையினாலே அப்படி கொன்றை மலரை அணிந்திருப்பவன். அது கொன்றை பூவுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா கொன்றை பிரணவ பூசம்னு சொல்லுவோம். கொன்றை என்ன உங்களுக்கு சொன்னா தானே தெரியும், கொன்றை இருக்கு அது இந்த பிரணவ வடிவமா அப்படி இருக்கும். அது மயில் கொன்றை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், சாப்பிட நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கு, அது இந்த அல்சர் எல்லாம் சரி பண்ணிடும். சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு, லேசான இனிப்பு லேசான துவர்ப்பு ஒன்றதான முக்கியமான சுவாமி. மின்னார் செஞ்சடைமேல் மிளிர் ஒன்றை அணிந்தவர் நிறைய வரும். கொன்றை சூடி நின்றதேவை அன்றி ஒன்று நன்றி ஒன்று. கொன்றை மதியமும் கூவள மத்தமும் துருவிய சென்னியர் என்ன ஏராளமும் ஒரு திருமுறைகள்ல கொன்றை வளர பத்தி, கொன்றை தொங்கலான அடியாருக்கு சொர்க்கங்கள் ஒரு நிலவே நிறைய இடங்கள்ல வருது கொன்றையை பத்தி. அதனாலே அப்படி கொன்றை வளரை சூடியவன் நல்லும் கீழும் மேலுளும் யாவுளும் எள்ளும் என்னையும் போனுன்ற எந்தை. நல்லும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எப்படி தமிழ் உருது பத்தீங்களா, நல்லும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் என்னையும் போனுன்ற எந்தை. கடவுள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால் எள்ளில் எண்ணெய் இருப்பது போல இருக்கு. எள்ளில் எள்ளில என்ன இருக்குது தெரியுதா, இருக்குதா இல்லையா, இருக்குது. தெரியுதா தெரியலையா, இருக்குது தெரியல. அது மாதிரிதான் கடவுள் இருக்கிறாரு தெரியாம ஓமைன்னா நம்ம ஆளுக மாதிரி யாரும் எள்ளில் எண்ணெய். எள்ளில எங்கன இருக்கு என்ன இல்ல, கடவுள் எப்படி இருக்கிறாரு எல்லா இடங்களிலும். பூவிலே மனம் போலவும் பாலில் நெய் போலவும் எள்ளில் எண்ணெய் போல். விரைவில் தீயனன் பாலில் ஒடு நெய்யோ நெய்வோன் மறைய நின்றுடன் மாமணி சோதியம். இப்படி எல்லாம் கடவுள் இலக்கணம் யாரு சொல்றாப்பா கேட்டால் அல்லவா உண்மை. இதுதான் கடவுள் என்றும் கடவுள் இப்படிப்பட்டது. கடவுள் எப்படி இருக்கிறாரு, நடுவில் இருக்கிறாரு, கீழே இருக்கிறாரு, மேல இருக்கிறாரு, எல்லா இடங்களிலும் இருக்கு. நல்லும் கீழும் மேலும் யாவும் எல்லா பொருளிலும் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிலும் கலந்து. ஏன் தெரியலையே, சரி எள்ளுல என்ன இருக்குதோ உனக்கு தெரியுதா, தெரியலையா எள்ளுல என்ன இருக்குது தெரியுதான்னு. அது என்ன பண்ணினா அந்த எண்ணெய் வருமோ அது போல நீ என்ன பண்ணினா உனக்கு கடவுள் காட்சி தருவாரோ. எண்ணெய எல்ல வச்சுக்கிட்டு எண்ணெய் எண்ணெய வேணா வருமா, அது என்ன பண்ணினா என்ன வருமோ அது அது போல நீ பண்ண வேண்டிய செய்ய வேண்டிய செயலை செய்தால் கடவுள் தூக்குவார். அது அந்த திருக்குறுந்தொகையில விரையில் தீயினன் பாலில் விடு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முழு சொல்றாரு. முருக வாங்கி தயிர கடைஞ்சிருக்காரு வாங்கி கடைதல் கடைதல் வாங்கி கடைதல் முருக வாங்கி கடைதல் கடைதல் வாங்கி கடைதல் முருக வாங்கி கடைதல் விரைவில் தீயினன் அதை கடைந்தால் விரைவில் பாலில் நெய் வாங்கி கடையணும், பாலில இருக்கிற நெய்ய வாங்கி கடையணும். மணியிலே முருக வாங்கி கிடையாது, மணி ரத்தனங்கள்ல ஒளி வரும் அந்த அந்த ஒரே வாங்கியத்தை அப்படி பயன்படுத்தது. கடைதல் வாங்கி கடைதல் முருக வாங்கி கிடையாது. அதனாலே இப்படி கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் இருக்கிறான் தெரியாமல் இருக்கிறான். இது போல எள்ளில எண்ணு இருக்கும் நல்லும் கீழ் நல்லுன்னா நடுவிலே நல்லும் கீழும் மேலும் யாவுடும் சர்வ வியாபி சர்வ வியாபி. இப்ப உயிர் எங்க இருக்குது, உடம்பு முழுவதும். உயிர் எப்படி இருக்குது, உடம்பு முழுவதும் அதனுடைய தன்மை இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல அது இல்லைன்னு வச்சுக்க அந்த இடமே இல்லாம போயிடும். அதனாலே இந்த பிண்டம் முழுவதும் உயிர் நிறைந்திருப்பது போல அண்டம் முழுவதும் சிவன் நிறைந்திருக்கும். நல்லா விளங்குதா, பிண்டம் முழுவதும் பிண்டம்னா சரீரம் இது முழுவதும் உயிர் இருக்குது இல்ல, ஆடுது தலையாடுது கண்ணு பாக்குது காது கேக்குது மூக்கு நுகருது வாய் வீசுது கைய செய்யுது காலை எல்லாம் பண்ணுது இல்ல, எதனால உயிர் ரேடியா பாடுது, கரண்டரு ஓடுது, மிக்சி ஓடுது, டிவி ஓடுது, கத்தாடி ஓடுது, அடாடாடாடா இத்தனை வேலையும் செய்யுது, மைக்கு எடுக்குது, எல்லாம் எது காரணம். அது போல உயிர் பிண்டம் பிண்டத்துக்குள்ளே இருந்து உடம்பு முழுவதையும் இயக்குவது போல அண்டத்திலே இறைவன் இருந்து எங்கும் இருந்து அண்டத்தை இயக்குகிறார். அண்டம் என்றால் உலகம், பிண்டம் என்றால் சரியும். ஆகவே இப்படி சர்வ வியாபகம் சொல்லும், சர்வ வியாபகம் சர்வ வியாபகம் எல்லா இடங்கள்லையும் இல்லையானால் செயல்படாது, இல்லையானால் செயல் இல்லையானால் செயல்படாது, இல்லையானால் செயல்படாது. எல்லாம் விளங்குதா, திருவாசகம் இப்படி கீழே இறங்கி வந்து சொல்றல நல்லா தெரியுது இல்ல. நல்லும் கீழும் மேலும் யாவும் எள்ளும் என்ன.
2: சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருவிழா கயிறு சாத்தி பார்ப்பது படம். அது எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நாங்க என்ன பண்ணுவோம், இந்த முன்னால இருக்கிற பகுதியே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன தராத யார், இது முதல்ல இந்திரன் பண்ணியிருத்தது, வெள்ளையான சாவந்தியிருத்தது, தராத யார் திருவதாரம், திருமணப்படலாம், உக்ரகுமாரன் திருவதாரம், அவருக்கு முடிசூட்டுவது முருகன், இது முதல்ல பாத்தீங்கன்னா அதுல முன்ன பார்த்தே போடும். கண்ணை மூடிட்டு போடுறா அப்படின்ட்டாங்க. அவர் கண்ணை மூடிட்டு போகும்போது நீங்க நடுவில் விழுந்தது, படியஞ்சன படலாம் வந்தது, அது மாதிரி பல பகுதி வந்ததுன்னா தொலைஞ்சு, அது எவ்வளவுதான் ஜாதக நம்ப நல்லா இருந்தாலும் தூக்கி வச்சிடும் அப்படின்னா. அதனால இந்த கயிறு சாத்தி பார்த்தோம். அப்படி பார்க்கின்ற பொழுது தன்னுடைய அந்த இதுல என்னவாது மாற்றினால், என்ற போது மன்னன் ஒன்றி எம்பு முன்பு பிள்ளையார் அப்படி சொல்லும் போது அது பாண்டியனுக்கு உடன்பாடு இல்லை. ஆமா, இதை போய் நீங்க நெருப்பு வளர்த்துக்கிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்னே ஞானசம்பந்தர் பேச ஆரம்பிச்சாராம். இதெல்லாம் ரொம்ப அருமை. எப்படித்தான் சேக்கலா பெருமான் 12வது நூற்றாண்டுல, இது 7வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர், 500 ஆண்டுகளுக்கு பின்னே இருந்து பாடுகிறார் சேக்கலா பெருமான். எப்படி வற்றையெல்லாம் அவரை நுணுகி நுணுகி கண்டாரோ தெரியும். இப்படி இப்படி இப்படி சொல்றது பாண்டி மன்னருக்கு இன்னொரு எண்ணத்துக்கு வாதமாவது இதே போதுங்க அப்படின்னு நடிச்சிருக்கா. சொன்ன பிறகு அது கொஞ்சம் கடினம், என்ன மன்னர் சொல்லும் போது அவர் அப்படி வாய் இப்படி திறக்கிறதுக்குள்ள இவர் என்ன பண்ணித்தாரா, முன்னையே கவலை இல்லாதவர், அதனால என்ன செய்தாராம், என்ற போது மன்னன் ஒன்று எம்பு முன்னு பிள்ளையார் நன்று நீர் உரைத்தவாறு நாடு தீயில் ஏடுதான் வெண்டில் பொருட்கருத்து மெய்வதாவது என்றீரே பந்தணிக்க யானை மன்னன் முன்பு வம்மின் என்றனர். ஞானசம்பந்தர் உடனே எழுந்தார். அடுத்த அந்த பந்தை எங்க வைப்போம், எந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு தான் இவர் தான் வந்து தயாரான பிறகு பாண்டி மன்னன் ஒண்ணு சொல்றதுக்கு முடியல. என்ன இருந்தாலும் இன்னொரு ஞானாசிரியன் தனக்கு வெப்ப நோயை நீக்கி இருக்கிறார், தன் கருத்து இனி வாதம் வேண்டாம் என்றிருந்தாலும் கூட ஞானசம்பந்தர் திருவுள்ளம் மாறாக இருப்பதனால அவன் உடன்பட்டானான். இதெல்லாம் எவ்வளவு அருமையாக நுணுக்கமா சொன்னது. ஆதலால் ரெண்டு பேரும் சரிப்ப என்ன செய்யலாம், அப்படிக்கதிர் அமனரும் அணிந்துரும் அளவில் ஒப்பில் வன்புகள் சண்பயர் காவலர் உரையால் செப்பருந்திரல் மன்னனும் திருந்தவை முன்னர் வெப்பெருந்தடல் அமைக்கன வினைஞரை விடுத்தான். பாருங்க, இதுவரைக்கும் ஒரு சந்தம், இப்ப இனி வருகிறது ஒரு சந்தம். இதெல்லாம் பழைய கால பதிப்புல என்ன பண்ணிருப்பாங்க, மேல வேறுன்னு போட்டிருப்பாங்க. வேறு வேறுன்னு என்ன பொருள் கேட்டா, இதுவரை படிக்கிற சந்தம் வேறு, இது வேறுன்னு. இப்ப இருக்கிற பதிப்பு நிலையே வேற போட்டு ஒழிச்சு விட்டாங்க. எதுலதான் வந்து வல்லவர்களா இருக்காங்க, எந்த ஒன்றிலாவது வல்லவராக இருந்தாலும் தேவலாம், எதுலயுமே இல்ல. அது வேறுங்கிற எதுக்கு போடுறது, இதுவரை படித்த ஏன்னா நீங்க அது மாதிரி படிக்க முடியாது. பாருங்க, என்ன புதிக்குது, என்னவா அது செய்வதென்று உரைத்ததே வீணா வேணா அந்த மாதிரி போவதற்கு அது மாதிரி படிக்க முடியாது. அப்படி சந்தத்தோட படித்த காலம் ஒண்ணு இருந்ததாக கேள்வி. இப்ப எல்லாம் ஒண்ணுதான், வதனமும் ஒண்ணுதான், பாட்டும் ஒண்ணுதான். ஆமா, எவன் இப்ப வந்து சந்தத்தை படிக்கிறேன் கிடையாது. எனவே அப்படிக்கெதிர் அமைந்தரும் அமனரும் அளவில் ஒப்பில் வன்புகள் சண்பயர் காவலர் உரையால் வெப்பரும் செப்பரும் திரள் மன்னனும் தெருந்தவை முன்னர் வெப்பரும் தள அமைக்கன வினைஞரை விடுத்தான். யார் இது ஆணை போடணும், பாண்டி மன்னன் தான் போடணும். சரி, அப்படியானா அரண்மனை முன்னால எல்லாம் செய்யுங்க, ஏற்பாடு பண்ணுங்க பாண்டர். ஆச்சு, இப்ப அரண்மனை முன்னே அருமையா நெருப்பெல்லாம் விட்டு நல்ல அது பாட்டுக்கு நல்லாக கொண்டு வைக்கிறது. அதற்கு உள்ள இவங்க புறப்படுறாங்களாம். இப்படி புறப்படுகின்ற பொழுது ஏய மாந்தரும் இந்தனங் குறைத்துடன் அடிக்கி தீயமைத்தலும் திகைவிடு புகை ஒடிந்தெடுந்து காயும் வெவ்வளர் கடவுளும் படருளி காட்ட ஆயும் முத்தமிழ் விரைகரும் அணைய வந்தருளி. அப்படி அங்க போட்ட உடனே நல்ல காஞ்ச விறகு அப்படி பத்த வச்ச உடனே அப்பெல்லாம் மன்னனு எல்லாம் கிடையாது, மன்னனை ஆனா என்னன்னு தெரியாது அப்படி இருந்த காலம். அதனால் இருந்த சின்ன அந்த சுள்ளிகளை எடுத்து முதல்ல அதை பத்த வச்சு அதன் வாயிலாக மேல இருக்கிற பெருவிறகெல்லாம் பத்த வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது அப்போ. ஆனா நல்ல அருமையா எரிதான். அப்படி எரிகின்ற பொழுது இவரெல்லாம் உள்ளிருந்தவர்கள் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு செங்கன் ஏற்றவரே பொருள் என்று தாம் தெரித்த பொங்கிசை திருப்பதிகனின் முறையனை பதிகனன் முறையினை போற்றி எங்கள் நாதனே பரம்பொருள் என தொடுதெடுத்தே அங்கையால் முடிமிசை கொண்டு காப்பு நான் அவிழ்த்தார். அதெல்லாம் அந்த பழைய முறைகள். நீங்க இந்த மாதிரி கயிறு சாத்தி பார்ப்பதற்கு முன்னே என்ன செய்யணும் கேட்டா, இப்ப திருவிழா பிராணமோ பெரிய பிராணமோ அல்லது திருமுறைகளோ கை சாத்திப்பாங்கன்னா முதல்ல அந்த திருமுறை அந்த இதுல வச்சிருப்பாங்க. அந்த பழைய காலத்துல படிக்கிறது வந்து அதுக்குன்னு பலகை வச்சிருப்பாங்க, அதுல வச்சுதான் படிப்பாங்க. ஏன்னா மடியில வச்சு படிக்கப்படாது, மடியில் வைக்க மாட்டாங்க. கையில வச்சியும் படிச்சா ரொம்ப நேரம் கையில வைக்க முடியாது. அதனாலதான் அந்த மாதிரி உடம்பிப்பித்து அதை அப்படி ஒவ்வொன்றா பிறட்டி படிப்பாங்க. பெரியவங்க பெரியவங்க தான் அதோட விட்டுருங்க. முன்ன வாழ்ந்தவங்க பெரியவங்க பெரியவங்க தான் அதோட விட்டுட்டா பிள்ளை வச்சு அப்புறம் பாத்துங்க. அதெல்லாம் நம்ம தப்புன்னு நினைச்சிட்டோம், அப்படி வச்சு படிப்பாங்க. அதனால் அப்படி எடுத்த நூல் பெரிய புராணமோ அல்லது தொழிலாளமோ கந்த புராணம் எடுக்கும் போது என்ன எப்படி எடுத்தாங்கன்னா, எடுத்து முதல்ல இப்படி வச்சுட்டு சிவசிவா சிவசிவா சிவசிவா சிவசிவா அப்படி விரிப்பாங்க, அவ்வளவு பக்தியோட விரிப்பாங்க. ஆதலால் தாம் தொகுத்த அந்த பதியங்களை, தாம் பாடிய பதியத்தை தொகுத்திருக்கிறாரே தன்னுடைய அந்த சம்பந்த சரணாலயம், அதை வாங்கினார். வாங்கின உடனே ஞான சம்பந்தர் என்ன செய்தாராம், எடுத்த செங்கன் ஏற்றவரே பொருள் என்றுதான் தெடுத்த பொங்கிசை திருப்பதி என முறையினை போற்றி எங்கள் நாதனே பரம்பொருள் என தொடுது எடுத்து அங்கையால் முடிமிசை கொண்டு காப்பு நான் அவிழ்த்தார். முதல்ல அப்படி தலையில் அப்படி வைத்து அப்புறம் தான் அவிழ்த்தார். எனவே இந்த மாதிரி தலை சிறந்த நூல்களை தலையில் வைத்து போற்றி பிறகு திறக்கும் இடது கையில் எடுக்க விடாது, அப்படி இருக்கணும். எடுத்தாராம், எடுத்து காப்பு நான் அவிழ்த்தார். ஏன்னா அந்த எல்லாம் ஏட்டு சூடியில் அந்த சூடியில் நல்லா போட்டு கயிறு போட்டு கட்டிருந்தது, அதை மீது அவிழ்த்தார். அதை முதற்கொண்டு சொல்லப்படுகிறது பெரிய புராணம். காப்பு நான் அவிழ்த்தார் சாற்றுமை பொருள் தரும் திருமுறையினை தாமே நீற்று வன்கையால் மறித்தலும் அருமை. இப்ப நாம நாங்க பார்த்தது என்ன சொன்னோம், கார்டு போட்டு பார்த்தோம், அப்ப கார்டு எது ஒண்ணு, இது ஒண்ணு கிடையாது. அதனால இப்ப எடுத்துட்டு இப்படி வைப்பாங்களாம், இதெல்லாம் சொல்லுகிறார். இப்படி வச்சார், எடுத்து எடுத்து சிவசிவா சிவசிவா சிவசிவா அப்படி வச்சுக்கிட்டார். வச்சு அப்படி எடுத்துட்டு அப்படி இந்த நீற்று வன்கையால் அடாடாடா, இது கையில் என்னன்னு கேட்டா நல்ல சின்ன குழந்தை சிவப்பு கை அல்ல, அதுல எப்ப பார்த்தாலும் வெள்ள வெளியேனு இருக்குமா, ஏன் அடிக்கடி தண்ணீர் இட்டு இட்டு. எனவே நீற்று வன்கையால் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பமும், எந்த கை கொண்டு திறந்தார்னா அந்த கை எப்படி இருந்தது கூட சொன்னார். நீற்று வன்கையால், ஏன்னா அது உண்ணுகிற நேரம் தவிர எப்பொழுதும் திருநீர் உருதுராக்கம் ஜபம் இதுல தான் இருந்தது, அதனால கை எப்படி இருக்கு, எப்பவுமே கையில திருநீட்டு இருக்கணும். சிவசிவ ஞானசம்பந்தர் திருவிரல்கள் எப்படி இருந்தன என்று கேட்டா, திருநீரணிந்த திருவிரல்களாகவே இருந்தன. யார் சொன்னது, அதனால நீற்று வன்கையால் அப்படியே பெருமானை வணங்கி இதுல இப்படி இப்படி பிறட்டினாராம், அப்படி பிறட்டினாராம். அப்போ எப்படி திறந்தார்னா அந்த கையின் விரலால திறந்தாலும், திறந்து நீற்றுவன் கையால் மறித்தலும் வந்தது ஒரு பாடல். எது, நாற்றடம் உயர்த்து அன்னாரார் மறுவு நல்லாறு போற்றும் அப்பதியும் போக மாத்த பூன்முலையாள். இவர் அருளியதுதான் ஏற்கனவே திருநாட்டுல பாடிய பதியம் அப்படி வந்ததுதான். வந்த உடனே அது என்ன தொடக்கம், போகமார்த்த பூன்முலையால் அப்படின்னு. இந்த போகமார்த்த பூன்முலையாளுங்கிற அந்த பதியம் வந்த உடனே அத்திருப்பதிகத்தினை அமர்ந்து கொண்டருடி மைத்த வெங்கடுமிடற்று நல்லாரடி வணங்கி. அந்த ஏட்டை பார்த்தவர் ஏடையா பார்த்தா இல்லை, ஏட்டிலே யாரை பற்றி பாடிப்பட்டிருக்கிறது, திருநள்ளாறம். எனவே திருநள்ளாறம் நாமெல்லாம் கூட இப்ப பாத்துவோம், திருநள்ளாறம் எல்லாரும் போயிருக்கிறோம். சில பேர் முன்னையே போயிட்டு வந்துருவாங்க, எதுக்கு, அதுக்கு தவிர உள்ள போக மாட்டான், சாமி அம்பாலெல்லாம் பார்க்க மாட்டான் இல்ல, அவனுக்கு வேண்டியதெல்லாம். ஆமா, அதை பார்த்துட்டு ஒரு அவங்க இப்ப மூணு தரம் பொழுதுட்டு எப்பா இடநாட்டான் எனக்கு எப்படி உன்னே கடுமையா இருக்கப்படாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், உள்ள எல்லாம் போவாது. நாம் அப்படி இல்லாம நேர முன்னால் அப்படி அப்படி இடது பக்கம் இல்லைங்களா, இந்த புறம் அம்மை, அதுக்குள்ளதான் அந்த சனி பகவான் இருப்பார். இப்படி போனோம்னா இப்படி இந்த பக்கத்துல விநாயகப் பெருமான் இருப்பார். இந்த பக்கத்துல அதுல கொஞ்சம் அந்த சின்ன மேடு இருக்கும், அதுல ஏறும் விநாயகப் பெருமான். வழிபாடு செய்துட்டு உள்ள போனா ரொம்ப அருமையா பார்க்கலாம். திருமேனி ரொம்ப சின்ன திருமேனி, அதுலதான் அவர் ஏற்கனவே பாடியிருக்கார் ரொம்ப அருமையா. போகமார்த்த பொன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகம் மார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோளுடையன் கோவன ஆடையின் கீழ் நாகம் மார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரி. இவங்கெல்லாம் பாடினா அருமையா இருக்கும்.

அருமையா, இந்த நாகம் மார்த்த நம்பெருமான் மேய, நம்பெருமான் மேயது நல்லா அறிந்த, இதுலதான் ஒரு கருத்து நம்முடைய தருமுறை சன்னிதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே திருமுறையிலே நாகம் மார்த்த பெருமான் பெயர் என்ன, நம்பெருமான் என்பதுதான் பெயரா இருக்கணும். இப்ப தர்பாரண்யேஸ்வரர் சத்தியமா இட நூட்டான்னு அந்த பெயர் கிடையாது. ஆமா, இதெல்லாம் இந்த பின்னால வந்த உங்களுடைய வேலை. தலைப்பிரான வச்சுக்கிட்டு பிராணம் எடுத்தான் பாருங்க, இவனு வச்சிருக்க சொன்ன மொழி வெறி, மொழி வெறி இல்ல மொழி நெறி சொல்லுகிறோம், மொழி வெறி என்று மொழி நெறி. தர்ப்பமாவது ஆரண்யமாவது ஈஸ்வரர் வெறும் கதை, வெறும் கதை இல்ல. அதனால் நம்பெருமான் என்று இருந்திருக்கும்.

0: அதே போல திருப்பணந்தாள் ஞானசம்பந்தர் தான் தாள் தடையான் பணந்தாள் திரு தடகை செஞ்சடை வேதியனூர் என்றுதான் பண்ணாங்க. செஞ்சடை வேதியன் தான் இருக்குது. இவன் என்ன பண்ண, செம்மையை அருணம்னு ஆக்கணும், சடையை ஜடை ஆக்கணும், அருண ஜடேஸ்வரன். யார் தெல்லுமுள்ள பண்ணது? தெல்லுமுள்ள திருமாசலம் யாரா பண்ணது? நாங்களா மொழிபெறி? நாங்களா மொழிபெறி தான். செஞ்சடை வேதியன் தான் பத்து பாட்டு இருக்குது. தமிழன் மட்டும் என்னைக்குமே பிற மொழியில கை வைக்க மாட்டான். அருமையான பாடல் அந்த பாடலை. அத்திருப்பதிகத்தனை அமர்ந்து கொண்டருளி மைத்த வெங்கடு மிடற்று நல்லாரரை வணங்கி. அந்த பதிகத்தையா பார்த்தா பதிகத்தினால் பாடப்பட்ட பெருமானையே கண்டு மகிழ்ந்தார். இது இங்க அந்த பெருமானுக்கு வந்து எப்படி எல்லாம் வழிபாடு வளம் எல்லாம் செய்துட்டு வந்தோம்னு சொன்ன, இங்க வந்தோம்னு சொன்ன அந்த அம்மா யாரு? போகமார்த்த பூன்முலையாள். அது என்ன போகம்னு கேட்டா சிற்றின்ப போகம்னு சொல்லப்படாது, மக்குப்பையன் அர்த்தம். இந்த எல்லா உயிர்களுக்கும் உரிய அந்த அனுபவங்கள், இன்ப அனுபவத்துக்குரிய அந்த மார்பகங்கள். அப்ப என்ன அர்த்தம்? அவங்க தன்னுடைய மார்பகம் இருப்பதே இந்த உலக உயிர்கள் எல்லாம் நல்ல இன்புட்டு இருக்கிறான். போகம் ஆர்த்த பூன்முலையாள். சின்ன உருவமா இருக்கும். பெருமானும் சின்ன திருமேனி, அந்த அம்மையும் சின்ன திருமேனி. அதெல்லாம் கண்டு வழிபடலாம். எனவே நாமும் அவர் ஏற்றினை எடுத்த உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, நாம் அந்த பாட்டினை எடுத்த உடனே ஞாபகம் சிவசிவ. ஆகவே அந்த பெருமானை வணங்கி மெய்த்த மெய்த்த நத்திரு ஏற்றினை கடத்தி மெய் மகிழ்ந்து கைத்தளத்திரை கொண்டனர் கவுனிய தலைவர். அதுல எல்லாம் அப்பதான் சராசரம் கிடையாது, ஒரே ஒரு மூலச்சுவடு தான், வேற எதுவும் கிடையாது. அதனால போகமாத்த என்பது அந்த அந்த நீற்று கையினால் அப்படி மறிச்ச உடனே வர அந்த பதிகத்தை எத்தனை பத்து பதினோரு பாட்டு, பதினோரு பாட்டு இருக்கிறது. ஒரு இந்த பக்கம் ஒரு ஏடு, இந்த பக்கம் ஒரு ஏடா இருக்கும். எனவே ரெண்டு ஏடா இருக்கும். அந்த ரெண்டு ஏட்டை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டார். பிரிச்சு எடுத்துக்கிட்டு மற்ற ஏடெல்லாம் கோத்து வச்சு இந்த ரெண்டு ஏட்டை மட்டும் வைத்துக் கொண்டார். வைத்து நன்மை உய்க்குமை பதிகத்தின் நாதன் என்றெடுத்தும் என்ன யாளுடைய ஈசன் தன் நாமமே என்றும் மண்ணுமை பொருளாம் என காட்டிட. அந்த பாட்டுடைய கருத்து என்னன்னாரு? இந்த பாட்டு போகமார்த்த பொன்மலையாங்கிறது என்ன முடிக்குது? நாகம் ஆர்த்த நம்பெருமான் மேயது நல்லாரிங்கிறாரு அல்லவா. அந்த முதல் இது கடைசி வரி இந்த இந்த பெருமான் எழுந்தொழி இருப்பது திருநள்ளாறுன்னு. முதல் மூன்று வரி கருத்து போகமார்த்த பொன்மலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகம் ஆர்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரவேற்றி ஆகம் மார்த்த தோளுடையன் கோவன ஆலயன் என்றிருக்கு. அப்ப என்ன, பெருமானை பற்றியே தான் முழுது இருக்குது. அம்மையப்பராக இருக்கிற பெருமானை பற்றி இருக்கு. அப்போ இந்த உலகத்துல உண்மையான பொருள் உண்டென்றால் நம்முடைய அம்மையப்பர் தான், அம்மையப்பர் தான். அப்ப அந்த நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமான் அம்மையப்பராக இருப்பது உண்மையெனில் இந்த ஏடு இப்படி இருக்கட்டும் என்று கருதி அதுல எழுதிய பொருள் என்ன? அம்மையப்பரே. அதுதான் பின்னால சித்த சைவ சித்தாந்தம் தெற்கெட்டுப்படியா அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றறிக அம்மையப்பர் அப்பரிசையே வந்தளிப்பர் என்றெல்லாம் பின்னால இருக்கிறது சித்தாந்தம் பேச்சு. அப்ப இந்த பாட்டுடைய முழுமையான கருத்து என்ன? இந்த உலகிற்கு எல்லாம் மூல முதல்வனாக இருப்பும் அம்மையப்பராகிய ஒருவன் தான், பெருமான் தான். அப்ப அது வாய்மையானால் என்று நினைத்து என்ன செய்தாராம்? தளி ரீளவாளர் ஒளி பாடி அந்த ஏற்றினை எடுத்துக்கொண்டார். பெருமான் தான் இதற்கு நம்முடைய உயிர்க்கெல்லாம் மூல காரணமாயிருப்பவன் என்று தெரிந்து கொண்டார். அந்த மெய்ப்பொருளை போடுவதற்கு முன்னே தளிரிழவழிங்கிற அப்பறோடு பதிகத்தையும் பாடி என்ன செய்தார்? செய்ய தாமரை அக இதழினும் மிகச்சி வெந்த கையில் ஏற்றினை அடாரா. இதெல்லாம் என்ன பண்றது? சிலது நம்ம பிச்சுட்டு போலாம், சிலதெல்லாம் முடியல. இந்த இப்ப ஏடு அவர் அந்த நம்முடைய ஞானசம்பந்த கையில இருந்து இப்படி இப்படி போட போறார் நெருப்புல. அது அந்த அது கைய காட்டார் நம்ம. செய்ய தாமரை அக இதழினும் சிவந்த கை அடாரா. ஞானசம்பந்த கையை நம்ம பாக்கு கொடுத்து வைக்கல, ஏழாம் நூற்றாண்டுல பிறந்திருப்போம். சத்தியம் அதுல ஒண்ணு இல்ல. என்னமா புல்லாகி போடா, எதுல என்ன என்னவோ யாரு கண்டா, எதுலயோ இருந்திருக்கும். நல்லா இருந்தோம்னா சியாலி போயிருக்க மாட்டோமா? போயிருந்தா ஏங்க வர்றேன் இப்ப மீட்டிங்கு வந்து வினைப்பு ரவிசாராமி கள்ள புல குரம்பை கட்டடிக்க வல்லா போயிருக்கலாம். பிறந்திருப்போம், அனுபவிச்சிருப்போம். அதனால இப்பொழுதாவது சேக்கிடார் வாயிலாக அவருடைய சிவந்த கையை பார்ப்போம். எப்படி இருக்க அந்த கையில எடுத்தாராம் ஏடு. ஏடு இப்படி போட போறார், அது சேர்க்கல. அதுக்கு ஒன்று செய்ய தாமரை அக இதழினும் சிவந்த கை. நல்ல செந்தாமரை இருக்குல்ல, அதுல மேய் இதெல்லாம் கூட கொஞ்சம் வெள்ள வெள்ளையும் கலந்துருக்கும். எடுத்துரு உள்ள போனோம்னா சக்கச்சதியு இருக்கு. அந்த தாமரைய பார்த்தா எங்க ஞான சம்பந்தர் கைய பார்க்க வேணாம், எங்க ஞான சம்பந்தர் கைய பார்த்தா அந்த செந்தாமரை. அதனால்தான் நான் இதை ஒளியும் ஒளியும் என்று சொல்லுகிறேன். இந்த ஒளியும் ஒளியும் பார்த்தோம்னா அது இறுக்கி முடிவு சொல்லும். அது என்ன இருக்குது இதுல பாக்கலாம். இப்ப இதோ ஞான சம்பந்தர் எங்கே பாண்டி மன்னன் அவையிலே முன்னே வந்து பாண்டி மன்னன் இருக்க, அந்த அமலர்கள் இருக்க, அமைச்சர் இருக்க, மங்கையரசி யார் இருக்கிற, இன்னும் மற்றவர்கள் எல்லாம் சூட இருக்க, பெரிய வேந்தனுடைய அவை அல்லவா மேலும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது முன்னும் இல்லை பின்னும் இல்லையே, அதனால் எல்லாம் இருக்காங்க. அதுல இப்பொழுது அந்த ஏற்றினை போற இருக்கின்ற ஞான சம்பந்த திருக்கரத்தை கண்ணாலியானும் கண்டேன் காண்க என்று கண்டு செய்ய தாமரை அக இதடினும் சிவந்த கையில் ஏற்றினை. அந்த கையில அந்த ஏட்டை வைத்து என்ன செய்தார்? அருமை அருமை இதெல்லாம். ஏற்றினை கைதவன் பேரவை காண, எல்லாருடைய கவனம் எங்க இருக்குது? இந்த நெருப்புல யார் முன்னே போடுறா? இந்த தம்பி போடுறார். போடுவது என்ன? ஏடு என்பது பாக்குறாங்களா? பார்த்துட்டு பேரவை காண. ஆமா, வெய்ய தீயினில் வெற்றரை அவர் சிந்தை வேவ. பாருங்க, ஆக்க பொறுத்து ஆற பொருட்களை ஜெயிக்கலா இருக்கு. ஐயா இப்ப இந்த ஏடு போட்டா வேகலை நீங்களே அப்படின்னாரு. ஏடு வேகல, அங்க ஏத்து நிக்கிற மனசு வேகுது. யாரு? சமணர்கள். எனவே இந்த ஏடு இந்த நெருப்பு இல்ல, நீ எந்த நெருப்பையும் காணும், இது வேகல, அவங்க மனம் வேக. இது என்ன அருமைப்பாடு தெரியுங்களா? இப்படி எல்லாம் ஒரு தமிழும் அருமையும் வரலாறும் இருக்குது. இதெல்லவா பெரிய புராணம், பெரிய புராணம். எனவே வெய்ய தீயினில் வெற்றரை அவர் சிந்தை வேவ, வையம் உயிந்திட வந்தவர் என்ன செய்தார்னா, என்ன ஆகுமோ நினைக்கல, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். நல்ல மகிழ்ச்சியோடு சொல்ற மாதிரி இந்த ஏட்டையும் மகிழ்ச்சியோடு இட்டாராம். எங்க? அதில். எதில்? அதில். அதோட அது சொல்லப்படாது, அதான் அங்க இருக்கு. இட்டார் இட்ட ஏட்டினில் எழுதிய செந்தமிழ்பதியம் மட்டுளாம் குடல் பனமுலை மலைமகள் பாகத்து அட்டமூர்த்தியை பொருள் என உடமையால். பாத்தீங்களா, இதுதான் இப்ப நம்ம போகமார்த்த பூன்முலையால் என்ற பாட்டின் திரண்ட கருத்து என்ன என்று ஒருத்தர் கேட்டா, அதையும் நம்முடைய சேர்க்கிறார் சொல்லிட்டு. அதனால் தான் அவர் பதிகத்தை எடுத்தது மட்டுமல்ல, பதிக பொருளையும் ஆங்காங்கு சொல்லுகிறார். அப்போ அந்த பாட்டுடைய முடிந்த கருத்து என்னன்னு என்ன போலுகிற முண்டத்தை கேட்டோம்னா, போகமார்த்த பூன்முலையால் அந்த அம்மா அவள் தன்னோடும் பொன்னகளும் பாகமாத்த பைங்க அவரோடு சேர்ந்திருக்கிற பாகமாத்த உடம்பிலேயே கொண்டிருக்கிறார். பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் நல்ல காலமாட்டு மேல ஏறி வருவார். ஆகமார்த்த தோளுடைய உடம்பெல்லாம் தோல் தோளாடப்பட்டிருப்பார். கோவன ஆடையின் மேல் அல்லவா அந்த கோவனமும் கட்டிருப்பார். அவர் தான் இந்த இதுல திருநராத்தல் இருக்கவர்னு உடதான் சொல்ல தெரியும். சரியப்பா, இது நான்கு வரி உர. இந்த பாட்டின் திரண்ட கருத்தன்னை அரியேன் பராபரமே. இந்த பாட்டின் திரண்ட கருத்து என்னன்னு, இந்த உலகிற்கு அம்மையப்பராக இருக்கின்ற பெருமான் தான் மெய்ப்பொருள் என்று 7ஆம் நூற்றாண்டில் பாடிய அந்த பதிகத்திற்கு 12ஆம் நூற்றாண்டில் கருத்துரை கூறிய பெரியவர் சேர்க்கிறார். அந்த மாதிரி பொருள் என உடமையால் என்ன நம்ம போடுகிறாள், ஏயா நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடி நெருப்புல போட்டான், உன் கையும் வந்து போடும் போடான. ஏன்னாரு, அந்த ஏட்டின் பொருள் எதுவா இருக்கு? அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்ற கருத்து உடையதா இருக்கு. நீ நானும் பாடுறது அத்தானு நான் தானே, பொத்தானு நீ தானே, இதுக்கு இது பாட்டாட, இதுக்கு நெருப்பு வேணுமா? தானா போடும் போடாங்க, இது போய் நெருப்பு வர வேணுமா? தானா போடும். ஆதலால் பொருள் என உடைமையால் அந்த அம்மையப்பரையே அந்த தலை சிறந்த பொருளா உடைமையால் அமர்ந்து பட்ட தீயடை பச்சையாய் விளங்கியது அன்றி. இப்ப ஏடு, ஏடுன்னா நமக்கு வந்து நாம அதுல எழுதி பழக்கம் இல்லைனாலும் கூட ஓரளவு தெரியாது பத்தி. ஏடு எந்த நிறமா இருக்கும்? ஏடு எந்த நிறமா இருக்கும்? உண்மையான நமக்கு காஞ்சி போன ஏட்டுலதான் எழுதுறாங்க. காஞ்ச ஏடு எப்படி இருக்கும்? மஞ்சளா இருக்கும். ஓரளவு மஞ்சளா தான் இருக்கும். இது எப்படி இருக்குதான்? பச்சையாய் விளங்கியதன்றி ஏற்கின்ற மஞ்சளா கூட இல்ல. நீங்க அப்ப முதல்ல அந்த வெட்டி எடுத்தாங்க பாருங்க பச்சையா, அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஏற்கனவே இருந்த அந்த காய்ந்த அந்த சருகா கூட, காய்ந்த ஓலையா கூட இல்ல, அந்த ஓலையை வெட்டும் போது இருந்த நிலை எப்படியோ பச்சையோ அந்த மாதிரி பச்சை. சிவ சிவ அப்படி இருந்ததாம் அந்த ஓலை. ரொம்ப அருமை. பச்சையாய் விளங்கியது என்றேன். ஆமா, அதனாலதான் பச்சை பதியம் வரும். இந்த இதில் சொல்ல வச்சுதான் பச்சை பதியம்.
1: நம சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
0: வந்தது இப்ப ரெண்டு படையும், ரெண்டு படையும் ஒன்று கொண்டு மோதி அளந்து சூழ் திருவாலவாய் மதில் அன்பு அன்புற தகராடி போல் வளைந்த சோழன் நெடும்படைக்கதர் வஞ்சி வேந்தழு பஞ்சவன் கிளந்த சேனை அதிர்ந்து கிட்டின கிட்டி அவ்விரு படைகளும் களஞ்சிறந்திர வஞ்சி நங்கோடு கைவகுத்தமர் செய்வரால். ரெண்டு படையும் ஒன்று கொண்டு மோது, மோதும் போது என்ன செய்தார்னார் பண்பாடு வஞ்சினம் கூட செய்வரால். வஞ்சினம் அது சிறந்த வீரனுக்கு இருக்கும். இன்றைக்குள் நான் இந்த படையை அழிக்கவில்லையானால் நான் இவ்வாறு ஆகுகிறேன் என்று சொல்லி சபதம் அனுப்பிட்டு செய்வான். ஏன்னா தன் நாட்டின் மீது அவ்வளவு பற்று, அவ்வளவு பற்று தன் அரசன் மீது அவ்வளவு பற்று, தன் அரசனும் தன் நாடும் மிகச் சிறந்ததாக பெயரும் புகழும் பெற்றிருக்க வேண்டும் என்று அவ்வளவு பற்று. ஆதலால் வஞ்சினம் வந்தது. இன்னைக்குள்ள இந்த எதிரிப்படையை அழிக்கவில்லை என்று சொன்னால் நான் இன்னேன் ஆகுக என்ற அப்படி இந்த சபதத்தை வச்சே நம்ம புறநானூற்றில் பல பாட்டு, புறநானூறுனு ஒரு நூல் இருக்கு சங்கிலிக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், நான் இவனை அழிக்காவிட்டால் நான் என்ன ஆகுவேன். அது அருமையானது. ஒரு பக்கம் வாழ்வியலுக்கு வாழ்வியல், இன்னொரு பக்கம் வஞ்சனத்துக்கு வஞ்சனம். இப்படி சொன்னா ஒரு புறத்துக்கு அகத்துக்கு அகம், இன்னொரு பக்கம் புறத்துக்கு புறம். பேரமர் உங்கன் இவளினும் பிரிகே, நான் இந்த நாளில் இந்த படையை நான் வெல்லாவிட்டால் என் மனைவியை விட்டு பிரிந்தவன் ஆகுக என்று சொன்னார். அப்படி ஒரு வஞ்சனம். அப்போ ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டம்னு சொன்ன அந்த மனைவியை கடைசி வரைக்கும் பிரிதல் கூடாது. பாரதியார் காதல் ஒரு வீணை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் என்னமோ காட்டி மாட்சி மாட்சி பெற செய்து வாழ்வமடி என்றாரே தமிழுக்கு. என் நிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது குடிபடி தூற்றும் கொடியன்யம் இறையன குடிபடி தூற்றும் போலேன் ஆகுக. அது கவிதை, அது பாடல், அது எனவேதான் வஞ்சினங்கோடு கைவகுத்தமர் செய்வாரால். ரெண்டு பேரும் வந்தது, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சையமொத்தோடு தேறினாரோடு சையமொத்தோடு தேரரும் மையல் மைத்தகரி வீரரோடு எதிர் மையல் மைத்தறி வீரரும் கொய்யுளைப்பறி வயவரோடிகள் கொய்யுளைப்பறி வயவரும் கையடற்பறை வீசி மின்வெடு காரண பொறுவாரரோ. அது கவிஞருடைய அமைப்பு. எனவே யானைப்படை யானைப்படையோடும் குதிரைப்படை குதிரைப்படையோடும் காலாட்படை காலாட்படையோடும் பொருதன. இதுவும் அறம், இதுவும் அறம். ஒருத்தன் போய் நாலு குதிரை எதிரி குதிரை நாலு வெட்டப்படாது, குதிரைப்படையோடு குதிரை பொறுவது, தேர்ப்படையோடு தேர் பொறுவது, காலாட்படையோடு காலாட்படை பொறுவது, அப்படி இப்படியெல்லாம் அப்ப சண்டை செய்ததாம். சண்டையில ஒரு ஐந்தாறு பாட்டு, அதெல்லாம் நம்ம இல்லை. கடைசியாக என்ன செய்தார்னா துண்ணி ஞாலம் முடிக்கும் தாளலு குறைதன் குறைதல்ல அதிர்த்தெடும் வன்னி என்ன உடண்டதென்ற வழுதி சேனை உடைந்ததே. இப்படி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பிறந்தது. கடைசி என்ன ஆச்சுன்னு கேட்டா சோழனுடைய படை வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறது, பாண்டியன் படை குன்றி குன்றி குன்றி பின் வருகிறது வருகிறது. ஆனால் பெருமான் என்ன சொன்னார், நீ போய் சண்டையிடு நான் உதவுகிறேன்னு சொன்னார். ஆனா அதுல உறுதிப்படியா அந்த எண்ணமா இருந்தான் பாண்டியன். இந்த மாதிரி இனி நாம் கொஞ்சம் விட்டால் இந்த பாண்டியனுடைய படை அழியும் என்ற கருது அந்த வரும்போது பெருமான் வந்தானா. பெருமான் வந்தான். யாரு சொக்கநாதரி மின்னலங்கிலை வாழோடும் தலை வில்லிடன் அல்லவா அல்லவா அந்த வேளையில் முன்னரும் தமதருடன கூடிற்கடி புனல் பந்த நீழல் அளித்தும் ஓடைப்படுத்தியும் பகை சாயவே வந்த வேடர் அவ்வண்ணமே ஒரு மானவேடர சாய்வலம் இந்த ஆகுல மூழ்கு மீனவன் சேனை காவலராயினார். அப்படியே இங்கேயோ ஒரு காவலர் அப்படியே வந்தாராம். படை மாதிரியே ஒரு காவலன் வந்தார். வந்தா கையில ஒரு படை வில்லும் அம்பும் இருக்குது. அந்த அம்போடு கூட யார் படைக்கு வருகிறார், அந்த மீனவன். இவனுடைய பாண்டியன் படைக்கு வந்தாராம். குன்ற வில்வேடன் சாபம் குழைவித்து சுந்தரேசன் என்றதன் நாமம் தீட்டி இட்ட கூன் கனிகள் தூண்டி என்ன பண்ணனர், ஒரு அம்பு எடுத்தாராம். அந்த அம்பு எடுத்து சுந்தரேசன் என்று பெயர் எழுதி அந்த அந்த அம்பை எடுத்து அம்புல அப்படி எடுத்து விட்டாராம். விட்டா இந்த ஒரு அம்பு போன உடனேயே கொஞ்சம் எதிரி படைக்கு தலைச்சு அது பலரை தொலைச்சுக்கிட்டு போயிருந்தது. தொலைச்சு போய் யார் கையில இருந்தது, சோழன் கைக்கு வந்தது. இவ்வளவு நேரம் வந்து சும்மா சொத்தையா இருந்தான் பாண்டியன், இந்த ஒரு அம்பு விட்டா இனிமே எல்லா பணையும் அசந்து போகுது, எங்கி இத்தனை பேர் அழிச்சிட்டு வந்திருக்கு என்ன அதுன்னு பார்த்தாராம். பார்த்தா என்ன எழுதப்பட்டிருக்கிறது, சுந்தரேசன் அவனும் ஆன்மீகம், அதனால இதை அஞ்சு போனான். இல்லைன்னா செத்து போவான், வேற ஒண்ணும் இல்லை. ஆன்மீக உணர்வு இருந்ததுனால என்ன பண்ணல, ஆஹா சுந்தரேசன் என்ற பெயர் சொக்கநாதருடைய பெயர், பாண்டியர் குலம் அவருடைய குலதெய்வம் சொக்கநாதர். எனவே சொக்கநாதரே தன் பெயர் எழுதி அம்பு விட்டால் நாம் இதை ஏற்கிறதே தவிர இதை நாம் வெற்றி பெற முடியாது என்று கருதிய சோழன் இந்த அந்த சுந்தர பெயர் அம்புன்னு சொன்னார்ல, இந்த சுந்தரேசன்கிற அந்த பெயரை அறிந்த அந்த அம்பை பார்த்த உடனே அன்ன கூர்வாளி தன்னை கோணர்கன அதனை வாசித்து அந்த அம்பை எடுத்து வாசித்தானாம். இன்னது சுந்தரேசன் என வணந்த வரைந்திருப்பது, சுந்தரேசன் பெயர் போட்டிருக்கு, அதனால் இது தென்னவர்க்கு ஆளவாயான் துணை செய்த செயல், பாண்டியருக்கு குலதெய்வமானதுனாலே பெருமானை துணை செய்திருக்கிறார் என்று அவன் ஊகித்துக் கொண்டான். எஞ்சி பொன்னினார் உடையான் மீண்டு போகுவான், அவன் இப்படியே மெதுவா பின்னால போலான்னு பார்த்தான். அந்த கூட வந்த துணையாளர் இருக்காங்கல்ல வடபுலத்தரசர்கள், அவங்க எல்லாம் என்னையா நீ நடுபெற பொதுக்குன்னு நாங்க எவ்வளவு வெற்றிக்கு சாதகமானா பொக்குரு நீ பாட்டுக்கு பின்வாங்கிற அது நம்ம வெற்றி பெற்ற வேண்டும். இல்லப்பான சிச்சி எங்க மானமே போகுதுன்னா அப்படின்னா கூட வந்து சும்மா இருக்கானா நம்ம அவன் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தான், சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. அதனால அவன் அவங்க சொல்றாங்க, இது மாதிரி நீ உடைந்து போதின்னு சொன்ன உன் ஆண்மை எல்லாம் எங்களுடைய அந்த துணை வந்தது என்ன ஆகும் என்று அவங்க எல்லாம் முடிக்க விட்டாங்களாம். அந்த முடிக்கணும்னு என்னவா சரின்னு கொஞ்ச நேரம் விட்டான். விட்ட உடனே சொல்லினும் கடிய வாடி தொடுத்தனர், அது கூட இருக்கவங்களுக்காக அவங்க சொல்ற மறுக்க முடியாதனால அம்பு விட்டாங்களாம். கொஞ்ச நேரம் அம்பு போச்சு போச்சு, ஆனால் ஒன்று ஒன்று அப்படி ஒரு நாலஞ்சு பாட்டு இல்ல, நூறம்பு தொடுத்து நூற்று நூறு வெம்பரி மேலே தான், நூறம்பு தொடுத்து நூற்று நூறு வெங்கரி மேல் பெய்தான் நூறு, இப்படி எல்லாம் நூறு நூறு அம்பு தொடுத்து அது பாட்டு யானைப்படை மீதும் இது படையும் இங்க போயிட்டு இருக்கு. ஆனா அவர்களும் சண்டை செய்தாரலாம். செய்து என்ன ஆச்சுன்னா போச்சுன்னு கத்தி நின்று சுத்தி நின்று ஒரு பாலியிருப்ப கருங்கோடி சேனம் போர்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் அது பாட்டுக்கு படைவீரில் மாய்ந்தாரலாம், யானை மேலாம் மாய்ந்து கிடக்கான். இதெல்லாம் இவங்க ஊர் ரெண்டு பட்டதுன்னா கூத்தாடி கழிச்சுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அழிச்சதுனால அங்க இருக்கிற பேய்கள் பறவைகளுக்கெல்லாம் நல்ல உணவாச்சு. அதனால அவையை தான் தான் வந்து அந்த துண்டங்களை எடுத்து சாப்பிடுதான். இப்படி எல்லாம் இருந்து அந்த போர்க்களத்தில் ஆகும்போது கடைசியில என்ன செய்தார்னா, மாசரு காட்சி ஆண்டன் வாலியால் நலிந்தோ தம்மை முகவெண்டன் சூழ்ந்து பார்த்தவனே, நிறைவாக அந்த சுந்தரேசன் அம்பை எடுத்து மீண்டும் ஒரு முறை இப்படி விட்ட உடனே அந்த துணைவேந்தர்களாக வந்தவர்களுக்கும் அந்த பெருமை தெரிஞ்சது. ஆஹா இந்த அம்பு, இதற்கு முன்னே நாம போயிருந்தோம்னு சொன்னா இவ்வளவு படை அழிஞ்சிருக்காது, நம்ம புத்தி இனிமேலாவது போவோம் என்று சொல்லி அவங்க பாட்டுக்கு எல்லாம் பல படை அழிந்தும் கிழிந்தும் அந்த மாதிரி போனார்லாம். இப்ப வெற்றி யாருடையது, பாண்டியனுடையது என்று இருக்க. அப்போ இல்ல வெஞ்சின மரக்கோல் நம்பி வீடுகனை வள்ளத்தாழ்ந்து வஞ்சினம் உருதன் சேனை மடிந்தது கண்டு மாளாந்து எஞ்சின படையும் சூழ ஏரிலார் நகையும் சூழ துஞ்சின மரமும் சூழ சோழனும் உடைந்து போனான். இதெல்லாம் நிறுத்தினா ரொம்ப நேரம் சொல்லணும். சரி சோழன் போனா, சோழன் போனான்னாரு, சோழன் மட்டுமா போனான், அவன் ஏதோ அவனோட எதிர்த்து போச்சுன்னாரு, படையும் சூழ படையும் பின்னே போச்சு, ஊரவர் நகையும் சூழ ஊர்ல இருக்க கை தட்டிச்சிருக்கிறான். என்னன்னாரு, எப்ப பாண்டியனுக்கு வந்து எப்பவும் சொக்கநாத துணையா இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும்,
2: குலதெய்வம்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இவன் பெரிய ஊர்ல இருக்கணும் கூட்டி வந்தானே, இன்னைக்கு எப்படிதான் எல்லாம் வெற்றி போறானே, மூஞ்சி மோரையும் பாரு அப்படின்னு. அதனாலதான் ராமனம் பார்த்தானா, தாதவில் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்கே. எல்லாரும் ராவணன் வென்றி கொண்டு வருவான்னு சொல்லி பெண்கள் எல்லாம் ரெண்டு வரிசையா கியூல நின்னு அதாவது மாலை வச்சிருக்கு, ராவணன் வாழ்க ராவணன் வாழ்க அப்படின்னு போடுறதுக்காக தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. இவன் என்ன பண்ணானா, வெற்றி பெற்று வந்திருந்தால இன்று போய் நாளை வான்னு சொன்னார். வந்தான், எப்படி வந்தான், கம்பர்ல. அதனால எல்லா பெண்களும் தன்னை நோக்குதான் மாலையை வச்சு, யாருடி போடுறது யாரு போடுறதுன்னு பாக்கினா, தாதவில் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க. இதெல்லாம் தான் ஒளியும் ஒளியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதோ வந்து கொண்டிருக்கிறான், இவங்க மாலையை போடணுங்கிறாங்க. ஆனா போடும் போது நிச்சயமா அவன் நல்லா நிமிர்ந்து ஜம்முன்னு வந்தான்னா வணக்கம்னு சொல்லி போடலாம். இவங்க எப்படி வேணான், அதுல கவிங்க கம்பர் அல்லவா. அதனால இந்த பெண்கள் எல்லாம் இவனை நோக்குதான், யாரு கையில மாலை வச்சிருக்கிற, தாதவில் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க. இந்த பெண்கள் எல்லாம் முகத்தை பார்க்க ராவணனே, தான பூதளம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். இவனை இந்த பெண்கள் எல்லாம் பார்க்குதான், அவன் இன்னொரு பெண்ணை பார்த்துக்கிட்டு போறான். எந்த என்ன பூதளம் என்னும் நங்கை, இந்த நிலைமகளை பார்த்து போறானா, சீக்கல் டு தலை குனிந்தான் என்பது பொருள். இப்ப நாம எழுதுறோம் என்ன பண்ணுவான், அந்த படைகள் தோற்றின அவன் ராவணன் தலை குனிந்து போயினான் அப்படின்னு. அவங்க இதுல என்ன, எல்லா பெண்களும் இவனை நோக்குகிறது, இவன் இன்னொரு பெண்ணை நோக்குகிறான் என்ற ஒரு நயம்பட அதே சமயத்தில் தலை குனிந்து சென்றான். அவ்வளவுதான், பூதளம் என்னும் நங்கை தன்னையே போக்கி நோக்கி புக்கான். இப்படி எல்லாம் ஆகவே அது போல சோழன் படையெல்லாம் சென்றார் உடனே. ஆனால் பாண்டியனுடைய முகம் எப்படி இருக்கும், அருமையாக மலர் முக செவ்வி நோக்கி அல்லோடு மதி வந்தன்ன அருள் நகை சிறிது பூத்து. அவன் போறதையும் பார்க்கிறான் பெருமான், சுந்தர பேரம்பு செய்த பெருமான். அதே சமயத்துல பாண்டியன் முகத்தையும் பார்க்கிறான், பார்த்தா அப்படியே மாமெல்லாம் அருமையா. அப்பொழுது அலந்த செந்தா மறையினை வென்றதம்மா, தூக்கி போடுவோம் கம்பர. இப்ப என்ன இந்த முகம், பெருமான் என்னைக்கு உதவுறான்னு சொன்னதே அன்னையில இருந்து அவனுக்கு மகிழ்ச்சி தான். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னாரு, அப்பொழுதலந்த செந்தாமரையினை வென்றதம்மா, அப்படியே முகம் மலர்ந்திருந்துதான். அப்படி பார்த்துட்டு வேற ஒண்ணும் பேசலையா, பத்தியாப்பா நான் உதவனேன்னு அப்படிதான் சொல்லுவாரா, சொல்லல. அவன் போனதையும் பார்த்து இந்த பாண்டியனுடைய முகத்தையும் பார்த்தவன இவன் முகம் மகிழ்ச்சியா இருந்ததான். அவ்வளவுதான், மறைந்தார், மறைஞ்சிட்டார். வந்த பெரியவர் மறைந்தார். திருவுரு மறைந்து போனான், அவ்வளவுதான், நேர போனான். எங்கே, திருக்கோயிலுக்குள்ள போனான். போய் சீலை வச்சேவகம் செய்து வாகை வாங்கி திருவடித்த சேவகர்க்கு. ஆனால் இந்த அரசு யார் தந்தது அப்படின்னு கேட்டார். ஏற்கனவே இருந்த அரசு அப்பா தந்தது, இப்போ பெருமான் தந்தது, பெருமான் தந்தது. அதனால் இது பெருமான் தந்த அரசு என்று சொல்லி சீலைவில் சேவகம் செய்து வாகை வாங்கி திருவடித்த சேவகர்க்கு சிறந்த பூசை நிலைவித்து ஆய் மணிப்பொலம்பூன் நீரு நிறுவிச்சாத்தி. அருமையான திருமுழுக்கு, இல்ல திருமுழுக்கு ஆட்டினான். திருமுழுக்கு ஆட்டவன நல்ல உயர்ந்த ஆடையை கொண்டு பெருமானுடைய திருமேனியை அலங்கரித்தான். நல்ல மாலைகள் கொண்டும் நல்ல பொன்னாளாகிய அந்த அணிகள் கொண்டும் சொக்கநாதரை அணிவித்தான். கொஞ்சம் பாருங்களேன், சொக்கநாதர் இங்க இருந்துதான், ரத்தனைகள் இருந்து எப்படி இருப்பார். நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் சொக்கநாதர் கோயிலுக்கு போற பழக்கம் அல்லவா, நீங்க அதெல்லாம் என்ன தரிசனம் பண்ணீங்க சீக்கிரமா இல்லைங்களா, சித்தி விநாயகர் பண்ணீங்க, நேர உள்ள போங்க, போனோடனே மீனாட்சி அம்மை பார்க்கிறோம் பணியிக்கிறோம். வந்து அப்படியே அந்த ஒரு பெரிய முக்குருண்டி பிள்ளையார்னு பேரு, அந்த முக்குருண்டி பிள்ளையார பணியுங்க, பணிங்க இப்படியே போய் அப்படி வந்தோம்னு சொன்னா நாங்க பெரும்பாலும் ஏறது எங்க, பெருமான் வந்து அந்த சங்க புலவனாய் இருந்து காட்சி தருகிற இடம் அந்த பெருமான் கோவில்ல இந்த மூலையில இருக்கும். நாமெல்லாம் என்ன புலவன், சங்க புலவர் அல்லவா புலவர், அவரோட அல்லவா நம்ம பெருமான் ஒப்ப இருந்தார் என்று கருதி ஒரு ரெண்டு மூணு படி மேல ஏறணும். ஏறணும்னா அங்க நடுவில் சிவலிங்கம், மற்ற இடங்கள் எல்லாம் புலவர், 49 புலவர்கள் இருக்கும் அல்லவா. இப்படி எல்லாம் இருந்து தமிழாராய்ந்தீர்களே ஒரு காலத்திலே. நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன்கான். நண்பாட்டு புலவனாய் தங்க புலவனாக

0: எட்டு அதிகாரமாய், பொருளை 70 அதிகாரமாய், இன்பத்தை 25 அதிகாரமாய் அப்படி செய்த புலவன் இதுங்க அல்லவா. அவருக்கு என்ன பேரு? புலவன் பேரு. எனக்கு இவ இவ தரணி பொறுக்குமோ யானும் புலவன். நாம புலவன். ஆமாமாமா, அந்த பேரலையுடைய அறிவினை நோக்க நமக்கு இருக்கிற சிற்றல்லையும் சிற்றறிவும் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, இருக்கிறத படிச்சு யோகியதையா சொல்லவே நம்மால முடியுதே. நம்ம என்னத்தை புதுசா செய்ய போறோம்? தரணி பொறுக்குமோ யானும் புலவன் என்ன, இந்த உலகத்துக்கு அடுக்குமாயா நானும் புலவன் சொல்லிக்கிறது. இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வர்றது. அந்த எண்ணத்தோட மேலே ஏறி பெருமானையும் பார்த்து அந்த புலவர்களையும் வழிபாடு செய்துட்டு அப்படி போனோம்னா அப்படி திரும்பினா சொற்கனாது. இங்க கூட்டம் இருக்காது, கூட்டம் இருக்காது. வெள்ளிக்கிழமையில கூட பாருங்க, மீனாட்சி அம்மன் கூட்டம் இருக்கும், டிக்கெட் எல்லாம் விற்பாங்க, சொக்கனாது ஏகாந்தமா இருக்கும். அதனால இப்ப போறோம். போனா இப்ப எப்படி அந்த வங்கிய சேகர பாண்டி என்ன செய்திருக்கிறான்? அருமையாக திருமுடு காட்டி நல்ல மேலே நல்ல நல்ல பொன்னாரை எல்லாம் எல்லாம் நல்லா அணிவித்து நல்ல மேலே அவனுக்கு அணிகள் எல்லாம் செய்து அந்த சொக்கநாத பெருமான் அணித்தான். அந்த அருமையான காட்சியை நிழல் வீரிக்கும் வெயில் மணியான் நெடிய மேறு மறைவில் தான் என்ன வரிச்சிலையும் நாமும் வரைத்தகடும் கூண்கனையும் பணிந்து சாத்தி. என்ன ஞாபகம் வந்தது? பெருமானி என் நிறந்த உயிரையெல்லாம் காக்கின்ற நீ கேவலம் என்பொருட்டு ஒரு வில்லையும் எடுத்து அதுக்கு ஒரு அம்பையும் எடுத்து அந்த அம்பளை உன் பெயரையும் எழுதி எனக்காக செய்தியப்பா. அதனால அந்த வில்லும் அந்த அம்பும் நான் இன்னைக்கு பார்த்த மாதிரி பின்னால் இருக்கிற ரத்தனகிரியில் இருக்கிற அந்த ஐயாக்களும் இனி வழி வழியா அந்த திருவிழா புராணம் படிக்கின்ற எல்லாரும் காணணும் என்பதற்காக ஒரு வில், அந்த சுந்தரம் சுந்தரேசன் எழுதின ஒரு அம்பு, இந்த ரெண்டையும் அவர் கையில தாக்கி கையில நின்று கொண்டார். குயுண்டாம் குயுவில்லை செய்ய நின்று கொண்ட மகள். அதனால அந்த செய்த உதவி மறவாமல் ஒரு வில்லும் அந்த சுந்தரன் சுந்தரேசன் அம்பையும் அப்படி அப்படி தொடுப்பது போல் அப்படி வைத்து தாத்தி சுக்கநாத கையில தனாமும் வரைத்தகடும் கூர்கனையும் நனைந்து சாத்தி அலைவித்து ஆள் கூட கடல் உலகுக்கு அகல செங்கோல் அறம்பெருக்கும் வங்கிய சேகரனாம் அண்ணல். நல்ல அன்று முதல் அரசாட்சி மிகச் சிறப்பாக நல்ல இதுவரை ஆற்றிய அரசை விட இன்னும் மேலும் சிறக்குமாறு இறைகாக்கும் வையகமெல்லாம் திருவள்ளுவர் இந்த உலகத்தை எல்லாம் அரசன் காக்கிறான் அப்படின்னாரு. ஒரு சின்ன எட்டாம் கிளாஸ் புள்ள அவனை யார் சாமி காப்பான்னு, இறை காக்கும் வையகமெல்லாம் அவனை யார் காப்பா தெரியுமா டாக்கராஜா? அவனை முறை காக்கும், அவன் இதுவரை செய்து வந்த செங்கோல் சிறப்பாக இருக்குமானால் அந்த செங்கோல் காக்குங்க. முட்டாட்சியின் அந்த செங்கோல் திறன்ல கொஞ்சம் வழுவாம இருந்தால் அந்த செங்கோல் காக்கும். அப்ப நம்ம எல்லாம் காப்பது அரசன், அரசனை காப்பது அறநெறி வழுவாத செங்கோல் என்று சொன்னான். எனவே அந்த அறநெறி வழுவாத செங்கோலோடு கூட அவன் ஆண்டான் என்பதுதான் சுந்தர பேரம்பு எழுதப்படணும். என்ன
1: எல்லோரும் வடக்கிலே தேவகிரியிலே இருந்து தெற்கே திருச்செந்தூர் வரை பலவிதமான திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு அந்த திருத்தலங்களிலே இருக்கின்ற சிவபெருமானை தன்னுடைய அன்னையான உமாதேவியாரோடு சேர்ந்து வழிபட்டு வருகிறார். அங்கிருந்து இங்கு வருகிறார். பலவிதமான திருத்தலங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. அதனுடைய சிறப்புகள் எல்லாம் ஸ்காந்தமும் சரி கந்தபுராணம் சரி மிகச்சிறப்பாக சொல்லிக் கொண்டு வருகின்றன. நம்ம சிலதை மட்டும் நேரம் கருதி நாம பார்க்கிறோம், சுருக்கமாக பார்க்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்தலம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதனுடைய மகிமை அளவிட முடியாத மகிமை பல புராணங்களிலே சொல்லப்படுகின்றது. அதற்கு என்றே ஸ்தல புராணங்கள் பலது உண்டு. அதை தவிர பல புராணங்களிலே 18 புராணங்களிலே இதிகாசங்களிலே அதனுடைய மகிமையெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு ஸ்தலம் என்றால் அவ்வளவு பெருமை இருக்கிறது. நம்ம அதுல சிலவற்றை மட்டும் இங்கே பார்க்கிறோம். முருகனுடைய வழியிலே நாமும் அங்கே வருகிறோம். முதலே தேவகிரியிலே இருந்து எழுந்தருள்கின்றாராம் கதிரவன். உதயமான உடனேயே சூரியோதயமான உடனேயே அங்கிருந்து வருகிறார். முதல்ல எங்கே வந்தார்னார், பிருங்கின்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த நந்தி பிருங்கி ரெண்டு பேரும் சிவனுடைய கணங்களிலே ஒருவர்கள். இந்த பிருங்கி முனிவர் என்ன பண்ணுவாரா, சிவபெருமான் மீது அசாத்தியமான ஒரு அசைக்க முடியாத பக்தி கொண்டவர். யாரையும் வணங்க மாட்டார், சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவார். அம்பிகை உமையம்பிகை அருகிலே இருக்கும் பொழுது உமையம்பிகையை கூட வணங்க மாட்டாராம், சிவபெருமானை மட்டுமே

பிரதட்சிணம் செய்து அவரை வணங்குவார். உமையன் தேவிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அருகிலே அமர்ந்த பொழுது பிருங்கம்னா வண்டுன்னு அர்த்தம். அந்த வண்டு உருவின் உருவத்திலே சென்று ரெண்டு பேருக்கும் இடையிலே சென்று சிவபெருமானை மற்றும் வலம் செய்து வணங்கினாராம். அம்பிகைக்கு மிகவும் வருத்தமானதாம். என்னது இப்படி இவர் செய்கிறாரே என்று சொல்லி சிவபெருமானிடத்திலே கேட்டு, யாரும் நம்மை பிரிக்க முடியாதபடியாக உம் உடலிலேயே எனக்கு ஒரு பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக தவம் செய்தாராம். அந்த தவம் செய்த ஸ்தலம் கேதாரம் என்று சொல்லக்கூடிய, கேதார்நாத் சொல்லுகிறோமே கேதாரம் என்று சொல்லக்கூடிய திருக்கேதார ஸ்தலம், அங்கே அம்பிகை தவம் செய்து எம்பெருமானை அவரிடத்திலே இடப்பாகத்தை அடைந்தாள் என்று சொல்லும்படியாக புராணங்கள் சொல்லும். அது மட்டும் கிடையாது, பாண்டவர்கள் இந்த யுத்தம் எல்லாம் முடிந்து பல பேரை கொன்ற காரணத்தினாலே தமக்கு பல பாவங்கள் ஏற்பட்டன என்று சிவபெருமானை தரிசித்து அவருடைய அருள் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிவபெருமான் எங்கேயுமே கைக்கு அகப்ப அவங்களுக்கு கண்ணுக்கு அகப்படவில்லை. காசிக்கு செல்லுகின்றார்கள். காசிக்கு செல்லும் பொழுது அங்கிருந்து சிவபெருமான் இவருடைய கண்ணுக்கு அகப்படாமல் மறைந்து விடுகின்றாராம். எங்கே செல்வது என்று இப்பொழுது ருத்ரப்பிரயாக என்று சொல்லுகிறோமே அங்கே, அதுக்கு பேர் குப்த காசின்னு பேர். அங்கே போய் சிவபெருமான் மறைந்திருக்கிறார் என்று அந்த குப்த காசி, அதனால தான் அது காசி மறைவாக, சிவபெருமான் வந்து மறைவாக இருந்த இடம் ருத்ரப்பிரயாக. அங்கே போகின்றார்களாம். அங்கே போனாலும் சிவபெருமான் அகப்படவில்லை. பார்த்தால் கௌரி குண்டத்திலே இருக்கின்றார் என்று அந்த கௌரி குண்டத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த அங்கே கௌரி குண்டத்திற்கு செல்லும் பொழுதும் கூட சிவபெருமான் அவர்களுக்கு அகப்படவில்லை. சோதிக்கிறார் இறைவன் அவர்களிடத்திலே விளையாடுகின்றார். அப்பொழுது ஆண் எருமை ஒரு பெரிய இறுதியினுடைய இறுதியினுடைய வடிவிலே சிவபெருமான் சென்று கொண்டிருக்கிறார். இது யாருக்கும் தெரியல. அப்பொழுது என்ன செய்கின்றார்கள் இவர்கள், இந்த பீமசேனனானவன் இந்த ஆண் எருதை பார்த்து விட்டு இதை பிடிக்க வேண்டும். அந்த பக்கத்துல பார்த்தா ஹிமாலயால ஒரு விதமான எருது சடைமுடியோடு இருக்கக்கூடிய எருது இருக்கும், அது போல இருக்கக்கூடிய அந்த எருதை பிடிப்பதற்காக பீமனானவன் செல்லுகிறார். அது ஒரு துவாரத்திற்குள்ளே உள்ளே தடையை விட்டு கொண்டு உள்ளே செல்லுகிறது. இவன் பின்னாடி என்ன செய்கிறான், அதை இவன் இழுக்க அது பீமனோடு சேர்ந்து உள்ளே செல்ல ரெண்டு பேருக்கும் ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. இந்த எருதானது முதற் பகுதி உடற்பகுதி எல்லாம் நேபாளத்திலே சென்று விடுகின்றது. அதனுடைய விட்டபாகமும் கால் பாகமும் அதாவது பின்னங்கால்கள் இரண்டும் அங்கேயே தங்கி விடுகின்றன. அந்த இடத்திலே பார்த்து இவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. பீமசேனனுக்கு என்னடா அது இப்படிலாம் இருக்க முடியும், ஒரு எருதுக்கு இப்படி இருக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது பஞ்சபாண்டவர்களும் சிந்திக்கிறார்கள். அப்பொழுது இறைவனுடைய திருக்காட்சி அங்கே ஏற்படுகின்றது. இறைவன் சொல்லுகிறார், நான் இந்த இடத்திலேயே இந்த எருதினுடைய விஷ்டபாகம் எப்படி அவன் அதை தேய்த்து அதனை பிடித்து இழுத்தானோ அதை போன்ற ஒரு லிங்காகாரமாக ஜோதிர்லிங்க ஸ்தலமாக இங்கே ஜோதிர்லிங்கமாக நான் எழுந்தருளுகிறேன் என்று சொல்லி ஜோதிர்லிங்கமாக அங்கே இறைவன் எழுந்தருளுகிறார். பீமசேனன் வருந்தி அவருக்கு பசு நெய்யினாலே அபிஷேகம் செய்து அவரை தடவி கொடுத்தானாக, இப்படி நான் செய்துவிட்டேனே என்னுடைய தவறை மன்னிக்க வேண்டும் என்று வருந்தினானான். பீமசேனன் ஒரு பெரிய சிவபக்தர். நமக்கு மகாபாரதத்துல ஒரு சின்ன குட்டி கதை வரும். அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு வந்து கொஞ்சம் கர்வம் இருந்ததுதான், அதாவது நான் வந்து பூஜை பண்ணக்கூடியவன், அண்ணா வந்து சிவன் சாப்பாட்டு பிரியன் மிருகோதரன்னு பேரு, பீமசேனனுக்கு நல்ல சாப்பாட்டு பிரியன் அப்படின்னு ஒரு அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் இருந்ததுதான். அவன் கைலாசத்துக்கு போன பொழுது பார்த்தா பூதகணங்கள் எல்லாம் கூட கூட வண்டி வண்டியா மலர்கள் எடுத்து கொட்டிருந்தார்களா, என்னன்னு கேட்டது எல்லாம் நிர்மால்யம்னு. என்னது நிர்மால்யமா, இவ்வளவு யாரையா பூஜை பண்றான்னு கேட்டான். இதே சொல்றே, அங்கே ஒருத்தன் பூலோகத்துல ஒருத்தன் இருக்கிறான் பீமசேனன் சொல்லி அவன் பண்ற அவஸ்தை எங்களுக்கு தாங்க முடியல. அவன் என்ன பூஜை பண்ணிடுறான், இவ்வளவு பெரிய பூஜை பண்ணிடுறான், எப்படி பண்ணுவானோ தெரியாது. பண்ணினா இந்த நிர்மால்யத்தை எடுத்து போடுவதற்கு பூதகணங்களான எங்களுக்கு சமாளிக்க முடியல, அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி பூதகணங்கள் முறையிட்டமா. உடனே கண்ணன் இடத்துல கேட்கிறான், என்ன கண்ணா இப்படி இருக்கிறது, நான் அவன் ஒரு வேளை கூட உட்கார்ந்து பூஜை பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது என்று அர்ஜுனன் கேட்கிறான். அப்போ கண்ணன் சொன்னாலாம், நீ ஏன் போய் பாரு என்று சொல்லுகிறான். இப்ப பீமசேனனுடைய வழக்கம் என்னன்னா மிகச்சிறப்பாக மனத்திற்கு உள்ளேயே பூஜை செய்யக்கூடியவன். இது அம்பிகைக்கு சொல்லும் பொழுது அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதர்லபா என்று சொல்லுவார்கள். உள்ளே அந்தர்முக சமாராத்யா, உள்ளே ஆராதிக்கப்படுகிறாள். மனத்திற்கு உள்ளே நம்முடைய ஆத்மாவிற்குள்ளே ஆராதிக்கப்படுபவளாக இருக்கிறாள். வெளிப்பு அந்த பாக்கிய பூஜை என்று சொல்ல முடியாத வெளியிலே இருக்கக்கூடிய பூஜையை விட உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாக கிரமாராத்யா என்று சொல்ல முடியாத அந்தர் பூஜையிலே, உள்ளே இருக்கக்கூடிய பூஜையிலே அம்பிகை ஆட்படுகின்றாள் என்று ரசனாமமானது சொல்லும். அதே போல இவன் உள்ளே பூஜை செய்யக்கூடியவன், அவனுக்கு வெளியில யாரும் சிவலிங்கம் வச்சுதான் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. போவான் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய தோட்டத்தை பார்த்தா சிவபெருமானே இந்த மலர்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியை சேரட்டும், அவ்வளவுதான். அப்படியே
கையை காமிச்சுட்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் போனா ஒரு பெரிய மனம் இருக்கும், எங்க பார்த்தாலும் மலர்களுக்கும், இந்த மலர்கள் எல்லாம் உனக்கு சேரட்டும், நான் என்னுடைய சகஸ்நாம அர்ச்சனையாக உனக்கு செய்தேன் என்று சொல்லிவிடுவானா. இவன் வந்து ஒவ்வொரு புஷ்பமா போடணும் இல்ல, அப்படியே வண்டி வண்டியா வனம் வனமா தோட்டம் தோட்டமா மானசீகமாக அர்ச்சனை செய்வானாம் பீமசேனன். அவ்வளவு பெரிய பக்தி இருந்தது என்று சொல்லுவார். அந்த பக்தியின் காரணத்தினாலே பசு நெய்யினாலே தடவி அவரிடத்திலே மன்னிப்பு கோரினானாம். இன்றைக்கும் கேதாரநாத், அந்த இறைவன் கேதாரேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுக்கு பசு நெய்யினாலே, அதான் ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் என்று பாடுவார் தேவாரத்துல. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல், கோயிலுக்கு அருங்கலம் கோட்டமில்லதே, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயுவே என்று சொல்லுவதைப் போலவே இந்த ஆவினுக்கு அருங்கலம் பசுக்களுக்கு வந்து பஞ்ச ஐந்து விதமான பொருட்களை இறைவனுக்காக கொடுக்கிறது. அந்த ஐந்து விதமான பொருள்கள் ஒன்று இந்த பசு நெய்யா இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பசு நெய் அதை ஊற்றி இன்றைக்கும் அபிஷேகம் செய்கின்றார்களாம். அது மாதிரி அந்த ஒரு முக்கோண வடிவிலே இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்க ஸ்தலம் விரட்டபாகமானது இருக்கின்றது. இரண்டாவது நர நாராயணர்கள், அதுக்கு மேல பத்ரிநாத் என்று சொல்ல முடியும். அங்கே நர நாராயண வடிவத்திலே விஷ்ணுவானவர் தவம் செய்தார். இறைவனுடைய அருள் வேண்டி, சிவனுடைய அருள் வேண்டி, அவருடைய காட்சிக்காக ஏங்கி கேதாரநாத் அந்த இடத்திலே கேதாரத்திற்கு திருக்கேதாரத்திற்கு வந்து சிவபெருமானுடைய திருக்காட்சியை, கேதாரேஸ்வரர் என்று சொல்லும்படியான திருக்காட்சியை அடைந்தார் என்பதும் இந்த கேதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பாக உண்டு. அங்கே இறைவன் சிவபெருமானை பூஜித்தாராம். அங்கிருந்து திவ்ய ஸ்தலங்களினுடைய அரசு என்று சொல்லும்படியாக இருக்கிறதுலே எல்லாரும் எதை எந்த இடத்திலே அடைந்து அங்கே இறந்தால் முக்தி கிடைக்குமோ, அப்பேற்பட்ட இறந்தால் முக்தி கொடுக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த புண்ணியத்தலமாக இருக்கக்கூடிய காசி என்பதையை அங்கே அடைகிறார். காசி என்பதை சிவனே நிர்மாணித்தது, சிவபெருமானே அந்த காசி என்பதையை நிர்மாணித்தாராம். இதை பற்றிய பலவிதமான சாசனங்கள் 11வது 12வது நூற்றாண்டாவது, அது கிறிஸ்துவதுக்கு முன் என்று சொல்லுகின்ற பிபோர் கிரைஸ்ட், பிசி என்று சொல்லுவார்களே பிபோர் கிரைஸ்ட் என்று. அப்போ அந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக 11-12 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே காசியிலே இருந்த கோயில்களை பற்றிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அவ்வளவு மிக பழமையான கோயில் காசி எம்பெருமான், தொட்டு நாமம் அபிஷேகம் செய்யும்படியாக இருக்கக்கூடிய காசி. இங்கே அருணகிரிநாதர் பாடும் பொழுது வேள முண்ட விழா கனி அது போல மேனி கொண்டு வியாபகமயலூரி நாடு மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நைந்து விடாதருள் புரிவாயே காசி கங்கையில் மேவிய பெருமாளே. கால கண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே என்று பாடுவார். அப்படி எம்பெருமான் அந்த கங்கை கரையிலே உத்தர காசியாக எல்லாத்துக்கும் காசிக்கு சமானம், காசிக்கு சமானம் என்று எது இருக்கிறதோ, எங்கே எம்பெருமான் தாரக மந்திரத்தை சொல்லுகின்றானோ, எங்கே அந்த எம்பெருமான் முக்தியை கொடுக்கின்றானோ, அந்த காசி க்ஷேத்திரத்தை பார்த்தாராம். அந்த காசி க்ஷேத்திரத்தை தரிசித்துக் கொண்டு மீண்டும் அங்கிருந்து வருகிறார். வரும் பொழுது சிலாத குமாரர், சிலாதருங்கிற முனிவர், அவருக்கு மகனாக நந்தியம்பெருமான் தோன்றுகின்றார். அந்த நந்தியம்பெருமான் தன்னுடைய சிவபக்தியின் காரணத்தினாலே இறைவனை நான் எப்பொழுதும் தங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று தவம் செய்து அவரிடத்திலே வரமடைந்தாராம். அந்த தவம் செய்த மலை அரசு என்று எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்ரீ சைலம், சைலம்னா மலைன்னு அர்த்தம். அந்த சைலமே அதுதான் மலை, வேற ஒண்ணுமே சொல்ல, மலை அரசு மலை என்று சொல்லுகின்றார்கள். வெறும் மலை கதை கிடையாது, இறைவன் இருக்கக்கூடிய மலை என்கின்ற காரணத்தினாலே ஸ்ரீசைலம் என்று எது பெயர் பெற்றிருக்கிறதோ அப்பேற்பட்ட ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்க ஸ்தலத்தையும் அடைகின்றாராம். இந்த ஸ்ரீசைலத்துல விநாயக பெருமான கடைசியா ஊருக்கு வெளியில வரும்பொழுது பார்க்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அங்கே இன்றைக்கும் கூட அம்பிகை ஸ்ரீசைல நாதனையும் திருப்பருப்பதம் என்று தமிழிலே அது சொல்லப்படுகிறது. அப்படி அந்த எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் நாமே அர்ச்சனை ருத்ரத்தினாலே அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யக்கூடிய தன்மையும் வைத்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த க்ஷேத்திரமான அந்த ஸ்ரீசைலத்திற்கு வருகிறார், எம்பெருமாட்டியை தரிசிக்கிறார். எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து மீண்டும் வருகின்றாராம். ஸ்ரீ விரூபாட்சம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு வந்தாராம். அந்த விரூபாட்சம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே இருந்து எது தட்சிண கைலாசம் என்று சொல்லப்படுகிறதோ, எது பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒன்றாக சொல்லப்படுகிறதோ, சுவர்ணமுகி நதிக்கரையிலே இது அமைந்திருக்கிறதோ, அப்பேற்பட்ட தட்சிண கைலாசம் என்று சொல்லும்படியாகின்ற காளஹஸ்திக்கு வந்தாராம். அங்கே அதனுடைய சிறப்பெல்லாம் சிலந்தி,
பாம்பு வெளிப்பட்டது, யானை வெளிப்பட்டது, நக்கீரர் வெளிப்பட்ட சிவகோச்சரி முனிவரும் கண்ணப்ப நாயனாரும் வழிபட்டார்கள் என்று எத்தனையோ பேர்கள் வழிபட்ட ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலத்திலே வாயு க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது. ரொம்ப அற்புதமா இருக்கும் பார்ப்பதற்கு. அது எப்பொழுது பார்த்தாலும் ஆனந்தம் தரக்கூடியது. எப்பொழுது பார்த்தாலும் அங்கே பக்கத்திலேயே திருவேங்கடம், எல்லாரும் அங்கே போயிட்டு இங்கே வரும் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் அங்கே ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். காளஹஸ்தியில மிகச்சிறப்பானதாக இருக்கும். கொஞ்ச தூரம் மேலே சின்ன குன்று, மேலே ஏறினார் எந்த சிவகோச்சரியாருக்கு சிவகோச்சரியாரும் கண்ணப்ப நாயனாரும் வழிபட்டார்களோ அங்கே மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கமாக சிறிய குன்று, எல்லாரும் நடந்து செல்லலாம், மேலே நடந்து செல்லலாம் அங்கே இருக்கிறது. எதிர்ப்புக்கு இன்னொரு குன்று இருக்கும், அங்கே காளி கோயிலானது இருக்கும். அதே போல இங்கே காளஹஸ்தியாக இதை பாடும் பொழுது அருணையர் ரொம்ப அழகப்படுவார்.

எத்தனை சொன்ன ஏமாற்றக்கூடியவன் அர்த்தம். இப்படி என்னை ஆள வேண்டும். வருத்த மற்றொப்பிலதான மலர்த்தாள் வைத்தெத்தனையாழ்வாள். இங்க முருகப்பெருமானை பாடுவாள். ஏமாற்றக்கூடியவன், உன்னை ஏமாற்றி என்னை ஏமாற்றி உலகத்தையெல்லாம் ஏமாற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன். ஆனால் ஒப்பில்லாத உன்னுடைய திருவடிகளை மலர்த்தாளை என் மீது வைத்து என்னை ஆட வேண்டும். திருக்காலத்தி பெருமாளே, நீ யாருக்கெல்லாம் கொடுப்ப? திருத்தாள் முத்து.

திருத்தாள், திருத்தாள்னா இங்க என்ன பொருள், முக்தியை கொடுக்கக்கூடிய திருவடிகள். திருத்தாள், திரு என்பது இந்த இடத்துல முக்தி என்று குறிக்கும், திருத்தாள் ஒப்பில்லதான சிறப்பான முக்தியை தரக்கூடியவனுடைய திருவடிகளை யாருக்கு கொடுப்ப, திருத்தாள் முக்தர்கருள்வானே, முக்தர்களுக்கு கொடுக்கிறாய், கொடுத்த காரணத்தினாலே முக்தர்கள் ஆனார்கள். ஆனால் அப்பேற்பட்ட வருத்தம் மற்றும் பிளதான மலர்த்தாள் வைத்து தெனையாழ்வாய். ஏன் மலர்த்தாள்னு சொன்னார் அருணகிரிநாதருடைய வாக்குல அவ்வளவு சிறப்புண்டு. மலர் எங்கும் இருக்கும், சேற்றிலே செந்தாமரை முளைக்கும். அதே போலத்தான் திணியான மனோ சிலை மீது உணர்ந்தாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ நம்ம பார்த்திருக்கிறோம். எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனத்தில் தோன்றுமா என்று கேட்பதை போலவே, தோன்ற வேண்டும் என்று கேட்பதை போலவே பூ இந்த இடத்துலதான் இருக்கு பிறக்கும் சொல்ல முடியாது. குப்பையிலே பூ பிறந்திருக்கலாம், பூ வரலாம். இதே போல சேற்றிலே செந்தாமரை முளைத்திருக்கலாம். நானும் அதே போலத்தானப்பா, இந்த சிகத்திலே பற்றை மாயையை கொண்டிருக்கக்கூடியவன் நான். ஆனால் எனக்கு மற்ற ஒப்பில்லதாக இருக்கக்கூடிய மற்றொப்பில்லதான மலர்த்தாள் வைத்து எத்தனை ஆழ்வா, எத்தனை நான் ஏமாற்றக்கூடிய எத்தனை எத்து எத்து வேலை ஏமாற்று வேலை செய்யக்கூடிய என்னை ஆள வேண்டும். அதனால மலர்த்தாழ்னார். மலர் எங்கும் தோன்றும், என்னுடைய இதயத்திலே தோன்றக்கூடாதா, என்னுடைய தலையிலே தோன்றக்கூடாதா? அவர்களுக்கு முக்தியை, முக்தர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய திருத்தாள். ஆனால் இங்கேயோ சேற்றிலே முளைத்த செந்தாமரை போலே புகழ் பெறக்கூடியது மலர்த்தாள் வைத்து எத்தனை ஆழ்வா என்று சொல்லும்படியாக காளகஸ்திக்கு சொல்லுவாரே. அதை போல அந்த காளகத்தி எம்பெருமானை அங்கே சிலந்தியும் பாம்பும் வழிபட்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பார்க்கிறாராம். பார்த்து ஆனந்த பரவசரான ஆனார். அடுத்த க்ஷேத்திரம் திருவேங்கடமலைக்கு போனாராம். திருவேங்கடமலை எப்படின்னா, திருவேங்கடமலை வேறொன்றும் கிடையாது, இவர் சிறு குழந்தையாக இருந்த பொழுது, சிறு குழந்தையாக இருந்த பொழுது மாங்கனிக்காக, இது ஸ்காந்தத்தில் வரக்கூடிய ஒரு சரித்திரமாக உண்டு. மாங்கனிக்காக இருக்கும் பொழுது அந்த மாங்கனியை தான் அடைய வேண்டும் என்று கோபித்துக் கொண்டு ஒரு பிலம் குகை வழியாக திருவேங்கடமலை வந்தான் என்று பண்டு தான் வரும் வெங்கடகிரியையும் பார்த்தான் என்று சொல்லும்படியாக அவர் வந்தார் அந்த திருவேங்கடகிரிக்கு. வெங்கடாஜலம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு முதல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன், மீண்டும் வருகின்றேன் என்று சொல்வதைப் போலவே அந்த வெங்கடாச்சலத்துக்கு வருகின்றாராம். இந்த வெங்கடாச்சலத்துல கீழே கபில தீர்த்தம்னு உண்டு. அந்த கபில தீர்த்தத்துக்கு அருகில நீங்கள் பார்க்கலாம், கபில தீர்த்தத்துக்கு அருகிலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார். மிக அழகாக இருப்பார், அதை கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும். அவ்வளவு அழகான முருகப்பெருமான். நம்ம மேல எல்லாரும் போகும்பொழுது என்ன செய்வார்கள், நேர போய் வெங்கடாஜலபதியை பார்ப்பார், திருச்சுகுனோர் வந்து பார்ப்பார்கள், அம்பிகையை பார்ப்பார்கள், உடனே ஓடி வந்துடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்கே அப்படி கிடையாது. அங்கே எம்பெருமான் கபில தீர்த்தத்துக்கு இடையிலே கபிலேஸ்வரர் என்று சொல்லி சிவபெருமான் இருக்கிறார், முருகப்பெருமானும் அருகருகே அமைந்திருக்கிறார்கள். மிக அழகான முருகப்பெருமான் இருக்கிறார். அப்படி அந்த முருகப்பெருமான் வெங்கடாச்சலத்திலே தான் முன்பு வந்திருக்கக்கூடிய அந்த வெங்கடாச்சலத்தையும் இருந்து அங்கே தங்கினாராம். அங்கே இருந்து தங்கி அடுத்த க்ஷேத்திரத்துக்கு செல்லுகிறார். இங்க செல்லும்பொழுது இன்னொன்று பார்க்கலாம், திருவேங்கடைய மலையை பற்றி பாடும்பொழுதுதான் அருணகிரிநாதர் வேண்டுமடியர் போலவர் முனிவர் வேண்ட அரிய பொருளை வேண்டுமளவில் உதவும் பெருமாளே என்று சொல்லும்படியாக அந்த இடத்துல பாடுவார். கேட்க கேட்க கொடுக்கக்கூடியவன், இப்ப நம்ம சொல்லுகிறோம் அவர் கேட்க கொடுக்க கொடுக்கக்கூடியவர் என்று. ஆனால் அங்கே முருகப்பெருமானை சொல்லுவார், கேட்க கேட்க கொடுக்கக்கூடியவனாக முருகப்பெருமான் என்று. அங்கே மிகச்சிறப்பாக முருகப்பெருமானை கொடுக்கக்கூடிய வரதராஜனாக இருக்கப்பட்டவன் என்று பாடுவார் அருணகிரிநாதர். அங்கிருந்து திருவாலங்காடு வருகிறாராம். திருவாலங்காடு திருவேங்கடத்திலே இருந்து திருவாலங்காடுக்கு வருகிறார். திருவாலங்காடு எப்படி இருக்கிற எப்படி இருக்கிறதுன்னு அதுக்கு ஒரு பெரிய மிகச்சிறப்பானதாக சொல்லுகிறார்கள். காளி தேவி ஆடல் புரிந்த பொழுது தானே மிகச்சிறந்ததாக ஆடல் புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவளுக்கு செருக்கு ஏற்பட்டதாம். செருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே இறைவனோடு ஆடல் போர் புரிகிறாள். போட்டி நடக்கிறது ரெண்டு பேருக்கும். அங்கே ஊர்துவ தாண்டவ நாயகராக எம்பெருமான் கீழே தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய குழையை கீழே இட்டு தன்னுடைய பாதத்தினாலே அந்த குழையை எடுத்து மீண்டும் காதிலே அணிந்து கொண்டாராம். அந்த காலை உயர்த்த முடியாத காரணத்தினாலே காளியானவள் வெக்கி காளி வெட்க என்று அருணகிரிநாதர் பாடுவார். காளி வெட்கும்படியாக அந்த இடத்துல திருவாலங்காட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். கண்டிப்பாக பார்க்கணும். மெட்ராஸில் இருந்து அங்கே திருவாலங்காட்டுக்கு
ட்ரெயின் பலது சென்று கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். சென்னையிலிருந்து போகலாம், அல்லது பெங்களூரிலிருந்து செல்லும்படியாக திருவாலங்காடு போறதுல பக்கத்தில் சென்று அங்கிருந்தும் கூட திருவாலங்காடு செல்ல முடியும். கொஞ்சம் தூரம் பஸ்ல போக வேண்டி இருக்கும். பக்கத்திலேயே என்ன இருக்கு, அங்கிருந்து திருத்தணிக்கும் போகலாம். திருவாலங்காடிலிருந்து திருத்தணி அங்கே செல்ல முடியும். திருவாலங்காட்டில மிக அருமையாக பெரிய சிவன் ஊர்துவ தாண்டவ மூர்த்தியாக அவர் எழுந்தருளியிருப்பார். காரைக்கால் அம்மைக்கு அங்க வந்துதான் ஆலங்காட்டு ஈசன் தான், நீ ஆலங்காட்டிலே வா, உனக்கு என்னுடைய ஆடற்காட்சியை காண்பிப்போம் என்று கைலாசத்துல சொல்லி கொடுத்தாராம். அந்த காரைக்கால் அம்மையார் அவருடைய பாதத்திலேயே என்னாலும் கீழே விற்றிருக்க, தாளத்தோடு விற்றிருக்க, ஊர்துவ தாண்டவ மூர்த்தியாக அவ்வளவு அழகா இருக்கும், போய் பார்க்க வேண்டும். மிக அழகான மூர்த்தி அங்கே ஊர்துவ தாண்டவராக இருக்கிறார். பக்கத்திலேயே காளி கோயிலும் உண்டு. காளி கோயில் பின்னாடி ஒரு காளி கோயில், அமைதி ஒரு அமைதியான இடம், சிறிய நந்தவனத்தோடு ஒரு காளியினுடைய கோயிலும் உண்டு. அங்கே மிக அருமையான சிவபெருமான் அங்கே எழுந்தருளியிருக்கிறார். அதை பாடும் பொழுது திருவாலங்காட்டுல எம்பெருமானை பாடும் பொழுது மிக அழகாக பாடுவார்.

அந்த எம்பெருமானை அருணகிரிநாதர் இதே போலத்தான் வடிவது நீலன் காட்டி முடிவுள காலன் கூட்டி வர விடு தூதர் கோட்டி விடுபாசம் மகனோடு மாமன் பாட்டி முதல் உறவோரும் கேட்டு மதிகட மாயன் தீட்டி உயிர் போமுன் பாட்டி.

கூர்த்த பரப்புகை பாடுன்ற கோடருள்வாழாக. ரொம்ப அருமையாக வேண்டுகிறார். அடியனை என்ன செய்ய வேண்டும்? பறிபோடு நாடும் காத்து விரி தமிழ் ஆள் அம் கூர்த்த, விரி தமிழால் அம் கூர்த்த பரப்புகழ் பாடு என்று ஆட்கொண்டு அருள்வாயே, என்னை ஆட்கொள்ள வேண்டும். தமிழினாலே உன்னை பாட வேண்டும், அழகிய பாக்களினாலே உன்னை பாட வேண்டும் என்று இந்த இடத்துல பாடுகின்றார். அப்படி திருவாலங்காட்டிலே முருகப்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கின்றாராம். அங்கே இருந்து மகாவிஷ்ணுவானவர் எந்த எம்பெருமானுடைய தாண்டவத்திற்கு மத்தளம் வாசிக்கிறாரோ, அப்பேற்பட்ட ரக்ஷா தாண்டவம் இங்கே ஆடப்படுகிறதோ, எந்த வேதங்கள் ஆனது மாமரமாக இருந்து அங்கே அழிவில்லாததாக ஊழிக்காலத்திலேயும் அழிவில்லாததாக இருக்குமோ, அம்பிகையினாலே எங்கே பூஜிக்கப்பட்டதோ, ஏக அம்பரம் என்று சொல்லும்படியாக, அம்பரம் என்று சொல்லும்படியாக தனி ஒரு மாமரமாக அதிலே இருக்கக்கூடிய மாங்கனியாக எவன் ஒருவன் எம்பிரான் இருக்கிறானோ அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்துக்கு வந்தாராம் எம்பெருமார். காஞ்சிக்கு வருகிறார். காஞ்சியிலே குரு அந்த மாமர நிழலிலே மாமரமாக இருக்கக்கூடிய, மாமரத்திலே வரக்கூடிய பழமாக எம்பெருமானே இருக்கின்றாராம். ஊடியிலேயும் அழிவில்லாததாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சிக்கு வருகிறார். காஞ்சிக்கு பார்க்கிறாராம் எம்பெருமானை தரிசித்து, அறிவிலா பித்தமுன்றன் அடித்தொழா கெட்ட மஞ்சர் அசடர்வே கத்தன் நன்றி அறியாத அவலர் மேற் சொற்கள் கொண்டு கபிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டி குணர்ந்து தெரிவுலாத்தி திறந்து தெரிவை மார்க்குச் சொறிந்து அவமே யான் திரிய மார்க்கத்து நிந்தை அதனை மாற்றி பறிந்து தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயே என்று சொல்லும்படியாக இறைவர் மாற்றற்ற செம்பன் வடிவம் வேற்று பிரிந்து இடவமேற் கட்சி வந்த உமையாழ்தன் இருளை நீக்க தவம் செய்து அருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்க தகும் சொல் உடையோனே என்று சொல்லும்படியாக தடுவ குழைந்த நாதராக இருக்கக்கூடியவர். இன்னும் கூட அந்த எம்பெருமானுடைய வளைத்தெழும்பும் முளைத்தெழும்பும் இருக்கிறதா? அது மட்டும் கிடையாது, காஞ்சிபுரம் இந்த இரண்டு அந்த ஜோதிர்லிங்க ஸ்தலத்துல இரண்டு இடம் சொல்லுவார்கள், திருவாரூர் மற்றும் காஞ்சிபுரம். பிருத்திவியாக பஞ்சபூத ஸ்தலத்திலே, பஞ்சபூத ஸ்தலத்திலே ஐந்திலே திருவாரூருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பிருத்திவிஸ்தலமாக சொல்லப்படும். அங்கே எம்பெருமானை, காஞ்சிநாதனை எம்பெருமானை இங்கே மரநிழலிலே பூஜிக்கின்றாராம். தான் குமரகோட்டம் என்கின்ற அமைப்பு ஏற்படுத்தி கொண்டு கோயிலை ஏற்படுத்தி குமரகோட்டத்திலே அமர்ந்தார் முருகப்பெருமான். இன்றைக்கும் பார்க்கலாம் சிவனுடைய அங்கே காஞ்சியில இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதருடைய ஏகாம்பரேஸ்வரர் கோயில், நடுவுல எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய குமரக்கோட்டம், பிறகு காமக்கோட்டம் என்று சொல்லக்கூடிய காமாட்சி அம்பியனுடைய கோயில் இருக்கும். எல்லாம் நடந்தே செல்லக்கூடிய தன்மையிலே இருக்கும். நடுவிலே முருகப்பெருமான் சோமாஸ்கந்தரை போலவே சிவன், நடுவிலே முருகன், அடுத்தது பார்வதி என்று சொல்லும்படியாக ஒரு அமைப்பு உண்டு. அங்கே இன்னொன்றும் உண்டு, அம்பிகையினுடைய சன்னிதானம் வேற எந்த இடத்திலையும் அங்கே இருக்கக்கூடியதற்கு கிடையாது. அந்த காஞ்சிபுரம் என்று சொல்லும்படியாக காஞ்சிக்கு பெருமை, பேர்பட்ட பெருமை எவ்வளவோ சொல்லலாம். பாடல் பெற்ற ஸ்தலம் அருகிலேயே இன்னொன்று இருக்கிறது, அதிலேயே காஞ்சிபுரத்திலேயே ஏராளமான கோயில்கள் இருக்கின்றது. விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சி, புத்த காஞ்சி, ஜெயின காஞ்சி என்று சொல்லும்படியாக மதத்தை மட்டுமல்ல அறிவையும் வளர்த்த இடம் காஞ்சிபுரமாக, அம்பிகையினுடைய சக்தி பீடமாகவும் இருக்கக்கூடியது. பாடல் பெற்ற நாயன்மார்களாலே பல பேராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். அது மட்டும் கிடையாது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி பல பேருக்கு திருவிளையாடல் அவ்வளவு அழகாக எம்பெருமான் நடத்தி காட்டியவன், இந்த உலகத்திலே நடத்தி காட்டியவன். அதே போல மனத்தினாலேயே நினைத்த எம்பெருமானை, திருநின்று பொருளே நினைத்த எம்பெருமானை அங்கே மகாராஜா அமைத்திருக்கக்கூடிய தன்னையும் நம்ம பார்க்கலாம். பல்லவ மகாராஜா அமைத்திருக்கக்கூடிய அந்த கைலாசநாதர் கோயிலையும் பார்க்கலாம். நம்முடைய கட்டட கலைக்கு அந்த சிறப்புக்கு மிகச் சிறப்பானதாக இருக்கும். எல்லாம் நடந்த எல்லாம் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இப்படித்தான் தூரத்தில் இருக்கும். தயவு செய்து போனால் ஒரே ஒரு கோயிலோட ஓடி வந்து விடாதீர்கள். அங்கே பலவிதமான கோயில்கள் உண்டு, தரிசிக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கே டைம் இருக்கு, நமக்கெல்லாம் டைம் இருக்காதா? நமக்கு தான் டைம் இல்லாத மாதிரி நம்ம ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் முருகப்பெருமான் எல்லாவற்றிற்கும் நேரம் வைத்துக் கொண்டு எல்லா கோயில்களுக்கும் போனார் என்கின்ற குறிப்பு இங்கே வரும். அந்த கோயிலிலே குமரகோட்டத்திலே அமர்ந்தாராம். குமரகோட்டத்திலே அமர்ந்த எம்பெருமான் அடுத்தது அங்கிருந்து கிளம்பி செல்லுகிறார். எங்கே போனார்? அருணாச்சலே ஸ்மரணாத்முக்திகி என்று சொல்லும்படியாக, எந்த அருணையை நினைக்க முக்தி தருமோ, எந்த எம்பெருமான் தானே மலையாக இருக்கிறானோ, பஞ்சபூத ஸ்தலத்திலே மூன்றாவதாக அக்னித்தலமாக எது இருக்குமோ, அப்பேற்பட்ட திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அடிமுடி அறியாத
பிரம்மனும் திருமாலும் அடிமுடி அறியாதபடியாக இருக்க ஜோதிர்லிங்கமாக ஜோதியாக புழப்பமாக தோன்றினானே, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய மலையாகவே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு போய் தரிசனம் செய்தாராம்.

0: எவ்வளவோ பாடல்கள் உண்டு. நமசிவாய பஞ்சாட்சரத்த மந்திரத்தை பஞ்சாட்சரம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், ஸ்தூல பஞ்சாட்சரம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய திருப்புகளையும் இங்கே பாடி வைத்திருக்க. ஜெய ஜெய அருணாத்ரி சிவசிவ என்று, ஜெய ஜெய அருணாத்ரி என்று சொல்லக்கூடிய திருப்புகளிலே ஸ்தூல சூக்ஷ்ம அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரங்களே அந்த பஞ்சாட்சர சக்கரம் என்று போட்டிருப்பார்கள். அந்த சக்கரத்தையே தன்னுடைய திருப்புகளிலே அருணகிரிநாதர் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இங்கே ஒரு மூன்று விதமான தன்மை பார்க்கலாம். இந்த கேதாரநாத் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேதாரநாத்துல ஒரு உளுந்தளவு தீர்த்தம் அங்கே பருகினாலும், சிவனை நினைத்து பருகினாலும், அதற்கு பிறகு தாய்ப்பாலினுடைய ருசியை அவன் அனுபவிக்க மாட்டான். அதாவது அடுத்த பிறவியே கிடையாது. உளுந்தளவு தீர்த்தம் அங்கே சாப்பிட்டாலும் கேதாரநாத்துல, கேதாரேஸ்வரன் இடத்துல அந்த தீர்த்தத்தை, அடுத்த முறை அவனுக்கு பிறப்பே கிடையாதுன்னார். அடுத்தது இங்க பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திலே அமர்ந்தாரே, நம்ம இப்பொழுதெல்லாம் நன்றியோடு நினைத்துக் கொள்ளக்கூடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பாடினாரே, அவருக்கு திகழ் தசக்கரம் என்று அடியெடுத்து கொடுத்தவன் முருகப்பெருமான், பட்டோலை நாயகமாக நின்று அவர் வாசி அவர் எழுதி எழுதி கொடுத்ததெல்லாம் ப்ரூஃப் ரீடர் மாதிரி முருகப்பெருமான் திருத்தி வைத்தானே, அது நடந்தது குமரக்கோட்டம். நமக்கெல்லாம் இந்த கந்த புராணத்தை கொடுத்த கந்த பெருமான் இருக்கக்கூடியது அங்கே குமரகோட்டம். அது மட்டும் இல்ல, மூன்றாவது இப்ப திருவருணை பார்த்தமே, அருணகிரி வள்ளலை இந்த உலகத்துக்கு கொடுத்த க்ஷேத்திரம். இவ்வளவு திருப்புகள் பாடுகிறோம் வேத சாரமாக, எம்பெருமானை பற்றி பலவிதமான கருத்துக்களையும் பலவிதமான கதைகளையும் பல புராணங்களையும் உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய அருணகிரிநாதன் வாக்குக்கு அருணகிரி, கருணைக்கு அருணகிரி என்று இருக்கிறதே அந்த அருணகிரி எம்மான், அருணகிரி பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய தோன்றி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அருணகிரி. திருவண்ணாமலை, அண்ணாமலை அண்ணாமலை என்று எல்லாரும் அண்ணாந்து நிற்கக்கூடிய திருவண்ணாமலை, அந்த திருவண்ணாமலையை இறைவன் அமர்ந்து அங்கிருந்து அடுத்தது மீண்டும் புறப்பட்டு செல்லுகின்றாராம். பெண்ணையாற்றினுடைய வடகரையிலே இருக்கப்பட்ட திருவண்ணை நல்லூருக்கு செல்லுகிறார். திருவண்ணை நல்லூர் சிவபக்தர்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த இடம். ஏன், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்திலே மிகச்சிறப்பான சரித்திரம் அங்கே இருக்கும். ஆக வெண்ணை நல்லூருக்கு செல்லுகிறார். அங்கே இருந்து அடுத்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு வருகிறாராம். எப்படி அந்த க்ஷேத்திரம் எப்பேற்பட்டதுன்னா, காசிக்கு சமமாக செல்லப்படக்கூடிய க்ஷேத்திரம், இறந்த உயிர்களை எல்லாம் அம்பிகை என்ன பண்றானா, விசிறியால் அப்படியே விசிறி களைப்பாற்றிய இந்த உலகத்தினுடைய தாபம் இறந்த பிறகும் அந்த உயிர்களுக்கு இருக்கிறதா, அதை தன் விசிறியாலே புடவி தலைப்பாலே விசிறி அவருடைய களைப்பை எல்லாம் ஆற்றி இறைவன் தன்னுடைய தொடை மீது அமர்த்தி கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை எங்கே சொல்லுகின்றானோ, அம்பிகை எப்படி தானே வயதானவளாக எங்கே அமர்ந்திருக்கிறாளோ, விருத்த கிரீசன் விருத்தபுரி அம்பிகை என்று சொல்லும்படியாக விருத்தாச்சலம் என்று சொல்லக்கூடிய காசிக்கு சமமான அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாராம் எம்பெருமான். அங்கே இறைவன் தமது சாரூப்பியத்தையே கொடுத்து அழுகின்றாராம் எல்லாருக்கும், அடியவர்களுக்கெல்லாம், அங்கே இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அப்பேற்பட்ட தன்மைக்கு அங்கே செல்லுகின்றார். அடுத்தது பார்த்தால், நாம் எல்லாரும் சிவன் அடியார்களெல்லாம் எதை போற்றுகின்றார்களோ, எந்த க்ஷேத்திரமானது கோயில் என்று சொல்லப்படுகின்றதோ, இந்த க்ஷேத்திரத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் தொழ வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ, அப்பேற்பட்ட சிதம்பரம், சிதம்பரம் என்று சொல்லும்படியாக கனக சபை இருக்கின்றதே, அந்த கனக சபையாக இருக்கப்பட்ட சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு அவர் அங்கே சென்றாராம். பதஞ்சலி வியாக்ரவாத முனிவருக்காக பெரிய கருணையோடு ஆனந்த தாண்டவம் புரிந்திருக்கின்ற எம்பெருமான் போய் பார்க்க வேண்டும்.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் இடரினும் தளரினோ எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ யமையாளு மாறு இவதொன்று யமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடே துறையரனே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று போலியர்கோன் பொலித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் வதம் போற்றி, ஊளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி, கைலாய பரம்பரைய சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பகில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ, சீலனிகள் மூலாகமப் பொருள் ஒன்றொன்றாகி திரம்பொராது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய, சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம், புண்டரிக புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரிசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமணியம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணி சப்பெருமான் பொன்னார திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் நமஸ்கரித்து, தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளை நமஸ்கரித்து, எனது தந்தையாரின் திருவடியையும் நமஸ்கரித்து இச்சிந்தனையை தொடரலாம். இன்றைய சிந்தனையில் நாம் சென்ற சிந்தனையில் பதிகத்தை பார்த்தோம். விநாயக புராணத்துல பதிகம் என்ற தலைப்பில் எந்தெந்த புராணங்கள் எல்லாம் இந்த இரண்டு காண்டத்துள் வருகின்றது என்பதை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது சோமகாந்தன் வனம் புகுந்த படலத்தை பார்க்க இருக்கின்றோம். சோமகாந்தன் என்பவர் யார், எதற்காக அவர் வனத்திற்கு சென்றார் என்பதை நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் அருமையாக அருளி செய்திருக்கின்றார். திருச்சிற்றம்பலம் கண்ணி இளவாளிகய நின்று மிசைவாவ துண்ணிய பசுங்கமையின் மீது வளதூவி அன்னமெதிர் வாய்ந்தழகின் வப்பி அமர்தேயம் தன்னிகர் இல்லாத சௌராட்டிரம் என்று உண்டே. இந்த பூமிக்கு அழகாக திலகம் போன்று விளங்கியது பசும் கமிகி, கமுகினுடைய வளர்ச்சியும் சோலைகளாக இருக்கின்றது இந்த சௌராட்டிரம் என்ற ஒரு நகரம். நாவலர்கண்ணாவின் இடை நாட்டிய அண்ணாட்டின் ஏவலரும் மாதரும் இயற்ற எழின்மிக்க ஓவமனையார் உரியோரை மலி சோலை தேவநகர் என்று திசை போமிசையதுண்டே. அந்த நகர் எப்படி இருக்கின்றதா, மதில்களும் அகழிகளும் கோபுரங்களும் மண்டபங்களும் சூழ்ந்து சோலைகளாக ஒரு தேவ நகரம் போல காட்சியளிக்கின்றதா அந்த சௌராட்டிரங்கிற நகரம். மாந்தர் மகிழ் கூற பல மாநகர் இருந்தே ஏந்து இனிதோளின் இரு மாநிலன் இருத்தோம் போந்தமரின் வேந்தர் புறம் கொண்டு வரும் சோமகாந்தன் என்னோ மன்னன் அருளார் கடலை வென்றான். மாந்தர் மகிழ் கூற அந்த வள மாநகர் இருக்கின்றது, மக்களெல்லாம் சந்தோஷமா இருக்கின்றார்கள் அந்த சௌராஷ்டிரமா நகரத்துல. ஏனென்றால் ஒரு மன்னன் நன்றாக ஆட்சி புரிந்தால் மக்கள் நன்றாக இருப்பார்கள், இது சொல்லவே வேண்டியதில்லை. போந்து அமரின் வேந்தர் புறம் கண்டு சோமகாந்தனினுடைய மன்னன் அப்படியே வெற்றியில் திளைத்து கொண்டிருக்கின்றார். யாரு வந்தாலும் அவரு ஜெயிச்சு வென்று வென்று மக்களை காப்பாற்றி மக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்ததனால் மக்கள் மகிழ்வாக அந்த சௌராஷ்டிர நகரத்துல இருந்தார்கள். அந்த சோமகாந்தன் மன்னன் எப்படிப்பட்டவன், எப்படி இருக்கிறான், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி, ஒரு புராணம்னு எடுத்துக்கிட்டா அந்த புராணத்துல அந்த நாட்டினுடைய பெருமை, இப்ப கச்சியப்ப முனிவர் சொன்னார் பாத்தீங்களா, நாட்டோட படலம் நகரத்தோட படலம் அப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொன்னையும் சொல்லும் பொழுது ஒரு மன்னனை எடுத்துக்கொண்டால் அவன் ஆண்ட அந்த நாட்டினுடைய பெருமையை கூற வேண்டும். அவருடைய குணாதிசயங்களையும் சொல்றாரு இல்லையா, இங்க அழகா சொல்றாரு. தக்க அறிவாள் அமரர்தம் குருவை வென்றான், மிக்க பொறையான் நெடிய மேதினியை நின்றா வென்றான், தொக்க ஒளியால் இலகு சூரியனை வென்றான், நக்க புகழாளுவோன் ஆன்மதியை வென்றான். அவனுடைய அறிவு எப்படி இருக்கின்றதா, தேவர்களுடைய குருவாகிய பிரகஸ்பதி இருக்கிறார் இல்லையா அவரை வெல்கின்ற அளவுக்கு இந்த சோமகாந்த மன்னனுடைய அந்த அறிவு இருக்கின்றது. அதற்கப்புறம் மிக்க பொறையான் நெடிய மேதினியை வென்றான், பொறுமேல பூமாதேவியை வென்றவர். பூமாதேவி பூமியை அப்படியே பாரத்தை பூமியினுடைய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றார் இல்லையா, அப்ப எவ்வளவு ஒரு பொறுமை. தொக்க ஒளியால் இலகு சூரியனை வென் அப்ப அந்த சூரியனை வென்ற அளவுக்கு இந்த சோமகாந்தனுடைய பிரகாசம் அழகு இருந்ததா. நக்க புகழாளுவோ நான்மதியை வென்றான், அவனுடைய அந்த கீர்த்தி எப்படி இருக்கின்றது, அந்த நிலவை வென்ற அளவுக்கு அவனுடைய கீர்த்தி அழகு இருக்கின்றது. ஆணை அதனால் வடவை அங்கியினை வென்றான், கோணை வழியார் குலவும் ஏறுவரை வென்றான், ஏனையுரு மூல் வழியின் நேரிமயம் வென்றான், வீண வினையான் மிதுன கிண்ணரமோ வென்றான். வடவாமுகக்கினிய வெல்கின்றான், வேறுவரையை வெல்ற அளவுக்கு அவனுடைய வலி வீரம் இருக்கின்றதான். இமயத்தை வெல்கின்ற அளவுக்கு அவனுடைய வீரம் இருக்கின்றது. மிதுன கிண்ணரம் வீணை மிதுன கிண்ணரம் போல் அவனுடைய வீணை வினையான் மிதுன கிண்ணரத்துக்கு இணையாக இருக்கின்றானா அந்த சோமகாந்தன் மன்னன். கை கொடையினால் எழு கரும் புயலை வென்றான், மெய்கணல் அழகால் உருவ வேண்வதனை வென்றான், வைக்கு நிதியால் அழகை மன்னவனை வென்றான், எக்கு மிகு போக மதில் இந்திரனை வென்றான். கை கொடையினால் கரும்புயலை வென்றான், ஈகையில் மேகத்தை வென்றவன். மேகம் வந்து பாரபட்சம் இல்லாம கொடுக்கும், எந்த இடத்துக்குனாலும் சரி ஒண்ணு போல மலையை கொடுக்கிறது அந்த மேகம் இல்லையா. அது அந்த கை கொடையினால் எழு கரும்புயல் ஈகையில் மேகத்தை வென்றான், அழகால் மன்மதனை வென்றான், நிதியால் குபேரனை வென்றான், போகத்தில இந்திரனை வென்றான், தெல்லு கலையார் பெரிய சேடனையும் வென்றான், உள்ளமையில் நான் வரையும் மோதிய திறத்தால் தள்ளறிய நீதி புகழ் சாத்திரம் அறிந்தான், தொல்லையரு தத்துவ சொரூபமோ உணர்ந்தான். அவன் கலையில ஞான கலையில ஆதிசேடனை வென்றான், நான்மறையை ஓதிய திறத்தால் நீதியையும் சாத்திரத்தின் வழியையும் பின்பற்றுகிறான், தத்துவ சொரூபத்தையும் உணர்கின்றான். உருவவானேன் தீவினையை ஒருக்கும் வித்தியாதீசன் மருவுமேக அங்கரண்ணமை வளர்க்கும் ஞான கம்மியனே பொருவில் சுபலன் என ஐவர் புரைதீர் அமைச்சருள பகைஞர் குருதி பருகி தசை தெவிட்டோம் கூர்வேன் சோமகாந்தனுக்கே. அவனுக்கு அஞ்சு அமைச்சர்கள் அவர் கூட எப்பவும் இருக்கான். இப்ப இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட அமைச்சர்கள், அஞ்சே ஐந்து அமைச்சர்கள். உருவவான், தீவினையை ஒருக்கும் வித்யாதீசன், ஹேமங்கரன், ஞான கெம்மியன், சுபலன், இப்படி ஐந்து அமைச்சர்கள் அவங்கர்களுக்கு ஆலோசனைக்கு இருக்கின்றார்கள். பகைஞர்கள் பக்கத்துல வராம அவருக்கு அழகாக மதியை சொல்கின்றார்கள் இந்த மந்திரிகள். இந்த அந்த அவர்களுடைய மதி அப்படியே கூர்மையான அறிவுடன் செயல்படுகிறார்கள் இந்த ஐந்து அமைச்சர்களும். ஓதி உணர்ந்த மதி ஒளியார் குடைய பொறிவோர் பயப்படலான், நீதி உணர்ந்து வழி நிற்கும் நிகரில் அமைச்சர் தமை கூட்டி கோதில் உலகம் தொறிவத்தா கூற கோமான் பணி முடித்திட்டு ஏதில் அரையர் நிலம் கொள்ள என்னோ எண்ணம் பெரிதுடையார். நல்ல ஒரு மந்திரி இருந்தாதான் நல்ல ஒரு மன்னனுக்கு ஒரு பெயர் கிடைக்கும், அவன் நல்லபடியாக நாட்டை ஆள முடியும். ஓதி உணர்ந்த மதி ஒளியார், நல்ல ஒரு அறிவை அவங்க அந்த மன்னனுக்கு அவர்கள் நெறிப்படுத்துகிறார்கள். அதனால் அவன் நீதி வழியாக வழி நிற்கும், அமைச்சர்களை கூப்பிட்டு என்ன சந்தேகனாலும் பேசி கோதில் உலகம் பொறிபத்தா அந்த கோமானாகிய மன்னன் அதன்படி அழகாக அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து நிலத்தை காப்பாற்றி அந்த நல்ல எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த சோமகாந்தனாகிய இந்த மன்னன். கிரணம் எரிக்கும் நனி கொடிஞ்சி கிளர் தேர் மூவாயிரத்திரட்டி கரடமத கொப்புளி திளியும் களிறு பதினாயிரம் ஆகும் பிறவு நிறத்து பலபரியும் விளம்பிர் பதினாயிரத்திரட்டி அறவாம் அழியும் படைத்தானே அளவின்றாகும் அவன் தனக்கே. அவனுக்கு படைகள் எப்படி இருக்குன்னா 3000 தேர் இருக்கிறது, 10,000 களிர் இருக்கின்றது, 20,000 குதிரை இருக்கின்றது, தானைகள் ஏகப்பட்ட தானைகள் படைகள் இருக்கின்றது. இப்படி ஒரு அழகாக அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கின்றான் சோமகாந்தனாகிய மன்னன். அப்போ அவருடைய மனைவியினுடைய பெயர் தெரியுமா? பார்க்கலாமே. கற்பால் வடமீன் புறம் கண்டாள் கவினால் ரதி சசிகாமலை பார் அரம்பை திலோத்தமையை பொருது புறங்கண்டாள் அறைய நிற்பார் கிழமை பூண்டு அறங்கள் எடுத்தாள் சுதன்மை எனும் பெயரா நற்பார் சோமகாந்தன் உயிர் இரண்டாம் என்ன நன்னினாள் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இந்த ரதி தேவி இருக்கின்றாலே ரொம்ப ரதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப அழகா இருப்பா, ரதி மாதிரி இருப்பான்னு சொல்றது போல இங்க ரதியை விட அழகாக இந்திரனுடைய மனைவி இந்திராணி இருக்கிறாளே அவளையும் விட அழகாக ரொம்ப திலோத்தமை. திலோத்தமை என்றால் பிரம்மா வந்து ஒரு சிருஷ்டிக்கும் பொழுது அழகழகாக பொருளை சிருஷ்டிக்கிட்டே வர்றாரு. அந்த அழகாக இருக்கின்ற அந்த சிருஷ்டி தொழில கொஞ்சம் கொஞ்சம் எள் அளவு எடுத்து எடுத்து எடுத்து அழகை முழுக்க சேர்க்கிறது தான் அந்த திலோத்தமை. எல் திலம் திலம் என்றால் எல் எல் எள் அளவு எடுத்து எடுத்து அழகை என்று அந்த திலோத்தமையை உற்பத்தி செய்கின்றார். அந்த திலோத்தமையை விட அழகாக இருக்கின்றாளாம் இந்த சுதன்மை என்னும் பெயராகிய சோமகாந்த மன்னனுடைய மனைவியார். அவள் அவர்களுக்கு உயிர் வந்து இரண்டு, ஆனால் உடம்பு வந்து வேறு, உயிர் வந்து ரெண்டு பேர் ஒன்னா இருக்கின்றார்கள். அப்படி ஒரு கணவனுக்கு ஏற்ற மனைவியாக இருக்கின்றாள் இந்த சுதன்மையன். அவள் இன்ன சுதன்மை வயிற்றுதித்தான் ஏமகண்டன் எனும் பெயரான் கொன்னும் 10,000 யானை கோணை வழியான் பகைத்தெதிர்ந்த மன்னர் நடுங்க புகை உயிர்க்கும் மடங்கள் அணையான் இவர் வளரும் துண்ணவள செங்கோல் ஓச்சி சோமகாந்தன் வாழ்ந்திடுனாள். இப்படி சோமகாந்தன் வாழ்ந்து வரும் பொழுது சுதன்மையினுடைய வயிற்றில ஏமகண்டன் என்ற ஒரு திருமகன் அவதாரம் செய்கின்றான். அவன் எப்படி இருக்கிறான்? 10,000 யானையினுடைய வலியை பெற்றவன், சிங்கத்தினுடைய வீரத்தை பெற்றவன். அழகாக தன்னுடைய தந்தையார் செங்கோல் ஓச்சி சோமகாந்தன் வாழ்ந்திருக்கிறார். அப்ப இந்த பையன் அவங்கள்ட்ட திரு அவதாரம் செய்கிறான். அப்படி ஒரு எல்லாத்திலையும் ஒரு மேன்மையானவனாகவும் இருக்கின்றான் இந்த ஏமகண்டன். பண்டு புரிந்த தீவினையார் பாலி உடம்பிற் குட்டனோய் மண்டி எழுந்து நினம் குருதி வழியோ உடை நீ சீயனைத்தோ கொண்டமணி மந்திரம்

பண்டு புரிந்த தீவினையாள். எல்லாருக்கும் பிறந்தாச்சினாலே நம்மளுடைய வினையின் பயனாக தான் நம்ம அவதாரம் செய்கின்றோம் இல்லையா. சொல்றோம் நம்ம செஞ்ச வேணை அப்படின்னு சொல்றோம், அது நல்வினையா தீவினையா அப்படிங்கிறது நம்ம நம்ம இருக்கிறத பொறுத்து சொல்லிடுவாங்க, மற்றவங்களே சொல்லிடலாம். இங்க இந்த சோமகாந்த மன்னனையும் விடல, அவர் பண்டு புரிந்த தீவினையாள், அவருடைய உடம்பில் குட்ட நோய் மண்டி எழுந்து வருகின்றது. அப்படியே உடம்பெல்லாம் தொழு நோய், எங்கு பார்த்தாலும் இரத்தமும் அந்த சீலும் அப்படியே வடிகிறது. குருதி வழியும் உடை சீர் நீரா வடிகிறது சீ அனைத்தும். அதுக்கு மணி மந்திரம் மருந்து அப்படியே என்னென்ன சொல்றாங்களோ, யார் யார் சொல்றாங்களோ அத்தனையும் அவர் அந்த அதெல்லாம் செய்யறாரு. ஆனா அந்த நோய் குணமாகவில்லை. மிண்டி வளர எய்துயிர்த்து வேந்தன் மனசுல ரொம்ப வேதனையோடு இருக்கிறான். இவ்வளவு அருமையான மனைவி, நல்ல ஒரு குழந்தை, நல்ல ஒரு அரசாட்சி, நல்ல ஒரு அமைச்சர்கள், இவ்வளவு இருந்து நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையில இந்த மன்னன் வெறுத்து ஏதோ ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். மயமளி மடங்கள் ஏற்றை ஏற்று அணையின் வைகியே வியவரின் அமைச்சரை விழிப்ப மற்றவர் பயனுற வந்து அடி பணிந்து எழுந்தவின் நயமொழியால் உளா நைந்து கூறினான். அமைச்சர்களை அரியாசன சிங்காசனத்துல இருந்தாலும் அமைச்சர்களை அழைக்கின்றார். அமைச்சர்கள் வருகிறார்கள், அவர்கள் வந்து அவர்கிட்ட அப்படியே வணங்கி பணிஞ்சு கேட்கிறாரு, சுவாமி எங்களை அழைத்த காரணம் என்னவோ அப்படின்னு ரொம்ப பணிஞ்சு கேட்கிறாங்க. உடனே இவர் மனசால ரொம்ப வேதனையோட உளம் நைந்து கூறுகிறார். என்ன சொல்றாரு, பொருந்தலர் பகைகட பொருது வென்றனன் திருந்தைய உலகலாம் சிறப்பீர் காத்தனன் மருந்துணும் அமரர்க்கு முகம் மகமோ ஆற்றினன் விருந்தினர் முகமல விளக்கம் கண்டனன். அமைச்சர்களை பார்த்து இதுவரைக்கு என்ன பகச்ச சத்துருக்களை எல்லாம் நான் வென்றேன், சத்துருக்கள் என்றால் எதிரிகள், எதிரிகளை எல்லாம் வென்றேன், திருந்தைய உலகெல்லாம் சிறப்பிற்காத்தனன் இந்த உலகத்தை நீதி வழுவாமல் அழகாக தான் அரசாண்ட, யாருக்கும் எந்த குறையும் வைக்கல, அநீதிய வரவிடல, அப்படியெல்லாம் செஞ்சேன். அது மட்டும் இல்ல, மருந்துணும் அமரர்க்கு மகமோ மாற்றின் அமரர்களாகிய தேவர்களுக்கெல்லாம் நிறைய யாகமெல்லாம் வளர்த்து அவங்களுக்கெல்லாம் அவிர்வாகம்லாம் கொடுத்தேன், எந்த ஒரு இதுவும் நான் செய்யல. அது மட்டும் இல்ல, விருந்தினர் முகமல விளக்கம் கண்டனன் விருந்தினருடைய விருந்தினர்கள் சுற்றத்தார்களுக்கெல்லாம் வந்தா சுகம்பர செய்தேன், சுற்றத்தார்களை சுகம்பர செய்தேன். அதாவது சில பேர் என்ன செய்வாங்க, பெருமைக்காக மற்றவங்களுக்கு செய்வாங்க, ஆனா சுற்றத்தார்களுக்கு செய்ய மாட்டாங்க, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தா அவர் எல்லாருக்கும் செய்யறாரு, தேவர்களுக்கு கொடுக்கறாரு, சுற்றத்தார்களை கவனிக்கிறாரு, குடும்பத்தை கவனிக்கிறாரு, நாட்டில் இருக்கிற மக்களையெல்லாம் கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சோலையோடு அறக்குளம் தொட்டு மோதன சாலையோடு அணைத்துளம் தருமம் நாக்கியும் ஆலைவாய் கரும்பன அடர்க்கும் நோய்தவீர் நூலையான் அறிந்திலன் நுனித்த கேள்வியீர். சோலை எங்கு பார்த்தாலும் சோலை குளங்கள் அறங்கள் அத்தனையும் செய்கிறான், சாலைகள் என்ன என்ன மக்களுக்கு வேண்டியதோ அத்தனையும் செய்கிறார், எல்லாம் தரும செயல்கள். ஆனா இது என்னுடைய உடம்புல இருக்கிற நோய் எப்படி இருக்குது, ஆலை ஒரு ஆலை வாய் கரும்பு வந்து ஒரு இதுக்குள்ள போனா எப்படி சக்கையா பொழிஞ்சு எடுக்குமோ அது போல என்னுடைய நோய் வந்து என்னுடைய உடம்பை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சோமகாந்தன் மன்னன் அமைச்சர்களிடம் கூறுகிறான். சோமனே என ஒளி துளங்கும் ஆட்சியார் சோமகாந்த பெயர் துண்ணினேன் உடல் நாம நோய் அழிக்கவும் நாட்டின் நீங்குரா தோமரா உளத்தையும் சுடுதல் வேண்டுமாள். என்னுடைய உடம்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா, சோமனே என ஒளி துளங்கும் ஆட்சியார், சோமன் என்றால் சந்திரன், சந்திரன் போல பிரகாசிச்சு கொண்டிருந்துச்சு நிலவு போல. ஆனா அப்படிப்பட்ட சோமகாந்த பெயர்
என்னுடைய உடல் அப்படி நல்லா இருந்துச்சு, நாம நோய் அழிக்கவும் இந்த நோய் வந்து என்னைய இந்த பாடுபடுத்தி நாட்டின் நீங்குறா தோமர உளத்தையும் சுடுதல் வேண்டும். என்னுடைய மனசு வேதனை ரொம்ப சொல்லி அடங்காது. அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேதனையோட நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன். 5-3 அடிக்கிய அமளி மீமிசை.

0: என்னுடைய இதை பார்த்தீங்களா, என்னுடைய அரண்மனையை 5-3 அடிக்கு நல்ல ஒரு பஞ்சுமத்தையில படுத்து அழகா நான் தூங்கி நல்ல சந்தோஷமா நான் இருக்கணும். ஆனா எனக்கு இல்லை. இந்திரனோட பார்க்குற, ஐயோ இவன் நம்மளை விட பெரியாளா இருக்கிறானா அப்படின்னு தேவேந்திரன் நினைக்கிற அளவுக்கு, நாணப்படுகிற அளவுக்கு என்னுடைய அந்த அரசவையில அப்படி ஒரு இது வச்சிருக்கிறேன் தேவலோகம் போல. இப்படி இருக்கின்ற நான் என்னுடைய ஒளியெல்லாம் போய் நொந்து வாழ்ந்திருக்கிறது. என்னுடைய உடல் இப்படி போயிடுச்சு. இந்த உடலை வச்சுக்கிட்டு நான் வாழணுமா? சிந்தவே வாழினா சிதர்த்தல் வேண்டுமா? பல பல உரைப்பதன் பண்டை நீர்மையோ, குழவிய பொழுது நோய் குமைக்கோ நீர்மையோ, புலமையின் மிகுந்துளீர் புந்தி செய்மினோ, நலவழி நீவன நாடி சேரலே. இப்படி என்னெல்லாமோ திருப்பி திருப்பி சொல்லி பார்க்காரு, பல பல உரைக்கின்றார். என்னுடைய ஊழ்வினை பயன் இப்படியெல்லாம் வந்து என்னை அந்த நோய் வந்து படுத்துது. முன்பு அடைந்த சந்தோஷம் கழிப்பு எதுவுமே எனக்கு இல்லையே. நான் அரசவைக்கு நான் வந்து எப்படி இந்த நோயோட வந்து நான் உட்கார்ந்து எப்படி நான் அரசு ஆள முடியும்? ரொம்ப வெறுப்பு தான் வருது அப்படின்னு மனசு வேதனையோட சொல்கின்றார் அமைச்சர்களிடம். எண்ணினும் மேம்படும் ஏம கண்டனை, மண்ணினும் ஓடு மாநிலத்தை காக்குமா, பண்ணினம் பொறையவன் பாங்கராக்குதோ, தண்ணினோ எண்ணினோ சார்மின் என்றனன். நீங்க வந்து என்னோட மேம்படுகிறவன், என்னை விட மேலானவன் ஏமகண்டன் இருக்கின்றார். அவனை மண்ணி நும்மோடு மாநிலத்தை காக்குமா, அவனை இந்த நாட்டை காக்க சொல்லலாமே. மந்திர ஆலோசனை பிரகாரம்படி அவன் இந்த நாட்டை அழகாக பாதுகாப்பான். தன்னினும் என்னினும் சார்மின் என்றனன், என்னை விட நல்லா பார்ப்பான். நீங்க அவனுக்கு நல்லபடியா ஆலோசனை கொடுங்கள். அவன் நிச்சயமாக இந்த நாட்டை நன்றாக ஆளுவான் என்று அருமையாக கூறுகிறார்கள். யார்ட்ட? சோமகாந்தன் மன்னன் இந்த அமைச்சர்களை பார்த்து
1: சிவாய். அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தீரிலாத கற்பத்தின்லே செம்போனிதழ் தாது கமலன் தாமரமே தனி வீட்டிருக்கும் சதுமுகத்து நாதவடிவான வேதத்தை உருகம் கொண்டு நடத்தாலும் ஓரடிய நின்னை ஒரு திறனென்றுரைப்ப உயர்ந்தோரை. அதனாலே கற்ப முடிவிலே பரமாவுக்கு என்ன பண்ணுகிறார் என்றால், அவனுக்கு வந்து உபதேசம் பண்ணுகிறார, வேதத்தை உபதேசம் பண்றாராம். பரமாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்றாராம். பரமாவுக்கு திருமாலுக்கு திருப்பூர புராணத்துல பரமனுக்கு உபதேசித்த குடலும் கூறுது, மகாவுக்கு அனுப்பி பண்ணியிருக்கிறார். அதுக்கு உபதேசம் மாணிக்க வந்து செஞ்சாரா, அதை வச்சு பரமனுக்கு உபதேசம், திருமாலுக்கு உபதேசம், பாலாக்கின் உத்தரவு உபதேசம் அப்படின்னு

நாம் உபதேசம் பண்ணுகின்ற காரணத்தினாலும் அதற்கு உருத்தரவு வேறும், அது உருதம் என்று வேறும், அந்த உபதேசத்துக்கு உருதம் என்று வேறும், உருதம் என்று வேறும். அதே நாதவடிவான் வேதத்தை உருதம் பண்ணும் நடத்தாலும் ஓரளவிய நின்னையுறு திறன் உரைப்பர் உயர்ந்தோரே. அதற்கு மேலே ஓம் என்பதனுக்கு உயிராகி ஓங்காரத்தை உருவம் நீ, ஓம் என்கின்ற மந்திரத்துக்கே அதற்கு மேல மந்திரம் கிடையாது. ஓம் என்கின்ற மந்திரத்துக்கு மேல மந்திரம் கிடையாது. பிரணவம் என்று சொல்லும் தனி சொல்லது. பிரணவம் என்பது ஓரெழுத்து, பிரணவம் என்பது ஓரெழுத்து. அந்த ஓரெழுத்துக்கு சமானமாக வேறெழுத்து கிடையாது. ஓரெழுத்து சமானமாக எல்லா மந்திரங்களும் எல்லா பொருள்களும் எல்லா கலைகளும் அந்த பிரணவத்துக்குள்ள அடங்கியிருக்கு. ஓ அந்த ஓம்ங்கிறது மூணு எழுத்து சேர்ந்தது ஓரெழுத்து, மூணு எழுத்து சேர்ந்தது ஓரெழுத்து. அகாரம் உகாரம் மகாரம் மூன்றும் சேர்ந்தது பிரணவம். அகாரம் உகாரம் மகாரம் ஆ திறந்தா குவிந்தா ஊ மூடினாய், திறந்தா முதல்ல வர எடுத்தது ஆண்ணு வேற எடுத்தல சொல்லுவது தெரிஞ்சவே தெரியும். ஆண் அதான அகாரம் படைத்தல், உகாரம் காத்தல், மகாரம் அடித்தல், ஆ படைத்தல், ஊ பாத்தல், நச்சகடு மூடியாச்சு மூடியாச்சா இப்ப படைத்தல் காத்துறதுதான் தெரியல. இது சரியா இல்ல ஆ படைத்தல் ஓங்காரத்துக்கு பொருள் சொல்ல முடியாமத்தான் பரமா பொருள் சொல்ல முடியாம, பரமா சொல்ல முடியாமத்தான் குட்டி சிறையில போட்டார். இந்த அளவுக்கு பண்ணிருக்க கூடாதுன்னு கூட நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பெரிய மனசு நல்லவா பரமா என்னப்பா பரமா பெரிய மனசு சரி சரின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து இனிமேல் நல்லா படி நல்லா படை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி இருக்கப்படாதா? அவனை குட்டி சிறையில போட்டு போட்டு இருந்தாலும் படத்துக்கிட்டு இருந்தார். என்ன அர்த்தம் ரொம்ப பெரிய மோசம் பரமா சேர்த்தான். அதனால இப்படி அந்த உங்காரத்துக்குள்ள எல்லா அதை வந்து சிவ தர்மோத்தரத்துல சொன்னாரு. உங்காரத்துக்குள்ள எல்லா கலைகளும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுவது இல்லையே, அது எப்படி அந்த உருளுக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கும் அப்படின்னு வினாவத்தில் போட்டு எப்பா விழுதுகள் தலைகள் கிளைகள் மரங்கள் அத்தனையும் உடைய ஆலமரம் எதுக்குள்ள அடங்கி இருக்குது? விதை எவ்வளவு இருக்கு? இவ்வளவு புதுசா இருக்கிறதுக்குள்ளேயே அந்த மரத்தோட தான் சின்னது, இருக்கிறதுக்குள்ள அந்த மரம் தான் பெருசு, மரங்களுக்குள்ளே அதுதான் பெருசு. ஆனா அதனுடைய விதை தான் எல்லா மரத்தினுடைய விதையை விட சின்னது. ஓம் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்கும் சிவ தருமோத்தரம், ஓம் என்னும் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்கும் ஆனந்த வித்தி உதிக்கும் ஆகும். ஆனந்த வித்தி உதிக்கும் ஊமை பாத்தீங்களா? அதனால உங்காரத்துக்குள்ளே எல்லாம் இருக்கு, உங்காரத்துக்குள்ளே எல்லாமே. அதனால அந்த மந்திரம் சொல்லாமல் எந்த மந்திரமும் படிக்காது. அந்த மந்திரம் சொல்லாமே ஓங்காரம் பஞ்சாட்சரம், ஓங்காரம் என்கின்றது பஞ்சாட்சரம், அஞ்செழுத்து பஞ்சாட்சரம், ஓங்காரம் பஞ்சாட்சரம். ஓங்காரம் எப்படி பஞ்சாட்சரம்னா சமட்டின்னு சொல்றது, பஞ்சாட்சர அஞ்செழுத்து எப்படி சொல்றதுனா வியட்டின்னு சொல்றது. சமட்டி தொகுத்தல் விரித்தல், அஞ்செழுத்து விரித்தல், அந்த ஓங்காரம் தொகுத்தல், ரெண்டும் ஒண்ணு. இப்ப எல்லா மந்திரங்களையும் மற்ற மந்திரங்களை அத்தனையும் ஓங்காரம் சொல்லித்தான் சொல்ல வேணும், பஞ்சாட்சரத்துக்கு ஓங்காரம் சொல்ல வேணுங்கிற அவசியம். ஏன்னா தீட்சை பெற்றவர்கள் கேட்கணும், தீட்சை பெற்றவர்கள் பெறாதவர்களுக்கும் கிடைக்குது பாத்தியா, தீட்சை இல்லாதவர்களுக்கும் எல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா. தீட்சை உடையவர்களுக்கு முக்கியமாக கிடைக்க வேண்டியதாயும் கிடைத்து இருக்கிறது வச்சுருவாங்க. இந்த கூட்டங்களை சேர்ந்திருப்பதால அவங்களுக்கு கிடைக்கும். ஆ அப்படி சொல்லு, இப்ப எல்லாத்துக்கும் அல்வா ஜிலேபி வடை கொடுத்தாங்கன்னு வச்சுக்க அனுபவம்

அவனுக்கு வேத ஆகம உபனிஷத்தான் முதல்ல பாடம். ஆகா அற்புத அற்புத வேத ஆகம உபனிஷதங்கள் தான் அவங்களுக்கு பாடம். அப்புறம் இந்த மத்திய புராண ஆசிரியர்களுக்கு வேதாகமங்களிலே அனுபவம் தூய்வு அதிகம் இருக்க, இது நீங்க ஒண்ணு தப்புன்னு சொல்ல முடியாது. இது ஒரு கால பாடினாங்க அது வேற. ஆயினும் வேதாகம உபனிஷதங்களினுடைய அனுபவம் தூய்வு யாருக்கு இருக்கு வந்தால் முப்பூரும் திருமேதிண்டூர்களாகி ஆதிசி. அதனாலே அந்த கதபுராணத்துல சரக்கு நிறைய இருக்கும், ஆகம சரக்குகள் நிறைய. அதான் பிரணவ் சொல்றாரு பாருங்களே, ஈசன் தேவது இடவான் மரகிற்கு முதலாய் காட்சித்தார காட்சி தன்னிடை மாய்பவருக்கு காட்சியில இறக்கிறவர்களுக்கு சிவபெருமான் ஓங்காரத்தை உபதேசம் பண்றாராம். ஓங்காரம் இருந்தாலும் பஞ்சாட்சரம் இருந்தாலும் ஒன்று. அதே ஒரு இருக்கிறேன், காட்சியில வந்து ராம மந்திரத்தை தான் உபதேசம் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறார். ராம மந்திரத்தை தான் சிவபெருமான் சொல்றாராம் காட்சியில சொல்லுவது. சிவபெருமானா சொல்றது ராமா ராமான் சொல்றாங்க. ராமங்கிற சிவபெருமானுடைய பேர் தான், அது வேற. அது சுத்திட்டு வரணும், ஏசிட்டு வரணும். அதனாலே இப்படி ஓம் என்பதனுக்கு உயிராகி ஓங்காரத்தின் உருவமும் நீ ஓங்காரமே சிவபெருமான் பரணவுமே சிவபெருமான் பரணம் என்பதற்கு அது மகாவுத்மன் அவரு போட்டிருக்கிற கொன்ற பூவை பார்த்தா தெரியும். கொன்ற பரணம் சொல்லுது, கொன்றை பரணம் சொல்லுது. அதனாலே அவன் தான் அந்த ஓங்காரத்துக்கு உரியவன் என்பதை அவன் அணிந்திருக்கிற கொன்றை பூவையை காட்டுக்கொண்டார். இதெல்லாம் நீங்க வேற வெளியில எங்கேயும் காண முடியாது, கேட்க முடியாது அப்படின்னு அவசியம் பொறுத்ததையும் விடக்கூடாது. சிவபெருமான் ஓங்காரம் அடிக்கணும், சிவபெருமான் ஓங்காரம். சிவபெருமான் ஆடுந்தார் அல்லவா, சுத்திய திருவாச்சி இருக்குவாரு ஓங்காரம், அஞ்சலத்து இருக்குவாரு அதுதான் அவன். அஞ்சலத்தே வடிவாக கொண்டு நல்ல அம்பலத்தில் ஆடுகின்றான் அனந்துதான். அடாடாடா அஞ்சலத்தை பஞ்சாட்சரமே அவனுடைய திருவேணி, பஞ்சாட்சரமே திருவேணி. அவன் எதிலே இருந்து ஆடுகிறான் என்றால் அந்த ஓங்காரத்தின் நடுவில் இருந்து ஆடுகிறார். அது உண்மை விளக்கத்துல சொன்னாரு, ஓங்காரமே திருவாதி, ஓங்காரமே திருவாதி, உற்றலனில் நீங்கால் எடுத்தே நிறை சுடரான் நிறை சுடராகி சிவருமான் அஞ்சு. இது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாதுனால பின்ன யாருக்கு தெரியும்? ஆங்காரம் அற்றார் அது, ஆங்காரம் அற்றார் அது, அணி அம்பலத்தான் ஆடல் இது. உயிராகி ஓங்காரத்தின் உருவமணி ஆம் என்பதனால் அருமறையின் வடிவாய் அதனுக்கு ஆவியுமாய் வேதமாகி வேதத்துக்கு ஆவியுமாகி போரின்றது எவற்றினையின் திராவம் புரியும் தொழிலாகும். எல்லாருடைய திராவம், திராவம் என்றால் எல்லாவற்றையும் ஒடுக்குதல், எல்லாவற்றையும் ஒடுக்குதல். காமங்களிலோ நின்னை உருத்திரன் என்று உரைப்பார் கண்ணுதலே, இதனாலேயும் உன்னை உருத்திரன் என்று சொல்லுவார். உலகும் உடலும் முதலியவ அவற்றின் துயரை திராவணஞ்சு இலகு கருணையால் உருத்திரன் உன்னை இனி துரைப்பார். அதுக்கு மேல என்ன சொல்றார்? அதான் அங்க சொன்னது இன்னலம் கடல் உட்பட்டோ. இன்னலம் கடல்னா என்ன தெரியுதா? துன்ப கடல். இன்னலம் என்றால் துன்பம், இன்னல் என்றால் துன்பம். இன்னலம் கடவுட்பட்ட துன்ப கடலிலே கிடக்கின்றவளை மீட்டு இன்பக் கடலிலே அவன் சேர்க்கின்றபடினாலே அவள் உருத்திரது. இன்னலம் கடல் உட்பட்டோர் யாரையும் எடுக்கிறார் உன்னரும் பரமமூர்த்தி உருத்திரன் இரும்புவார். அங்கே சொல்றாரு உலகும் உடலும் உதறியவா அவற்றின் துயரை திராவணஞ்சு, திராவணம்னா அதை நீக்குகின்றபடியினாலே அழிக்கின்றபடியினாரு, துன்பத்தை அழிக்கின்றபடியினாலே இலகு கருணையாலும் உருத்திரன் என்று உன்னை இனி துரைப்பார். தலைவா நின்று சிவகரமா பொருள் வேறின்மையால் தலைவா, எல்லாருக்கும் தலைவா, உன்னை விட மங்கள பொருள் உலகத்தில் வேறு கிடையாது. உன்னை விட மங்கள பொருள் வேறு. சிவதரம், சிவதரம், சிவதரம் என்றால் மங்களமாயிருக்கின்ற பொருளிலே நீதான் உண்மையான மங்கள பொருள். அப்புறம் எல்லாம் உபசாரத்தினாலே மங்களம் என்று சொல்லுவோம். இதை விட உண்மையிலே மங்களம், மங்களம் என்று எத்தனையோ சொல்லம் அல்லவா, மங்களம் என்று உலக வாழ்விலே எத்தனையோ சொல்லுகிறோம் அல்லவா, உண்மையாகும் மங்களம். மூலனுக்கு அப்புறம் அமங்கலமாயும் பிறப்பு இறப்பு உடையது எல்லாமே அமங்கலம். பிறப்பு இறப்பு உடைய உயிர்கள் என்று சொன்னால் அது அமங்கலம். இது எது இல்லையோ, இந்த இந்த பிறப்பு இறப்பு எதுக்கு இல்லையோ அதுதான் அமங்கலம். அதுதான் அதனால தலைவா நின்று சிவகரமா பொருள் வேறு இன்மையோ, சிவகரமாயிருக்கின்ற மங்கள பொருள் வேறு இன்மையால் உயிர்க்கு நலமே புரிகையால், உன்னை தவிர மங்கள பொருள் வேறு இன்மையாலும் உயிர்க்கு நீ நன்மையே செய்கையாலும் உன்னை சிவன்
வந்து உரைப்பான்னு அந்த சிவன் என்கின்ற சொல்லு தொடக்கம். இந்த பாடலாம் நீங்க கேட்டுக்கலாம்னு கேட்டதுல இல்ல, சிவம் என்கின்ற சொல்லுக்கே அதுவார். இந்த பொருள் போல வேறு மங்கள பொருள் கிடையாது, உயிர்களுக்கு நலத்தை கொடுக்குன்ற காரணத்தினாலே சிவம் இருக்குது. சிவம் என்கின்ற சொல்லுக்கு மங்களம் தவம் சுபம் ஆபுதம். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் உத்தமம் சுபம் அபதம். அது சொல்றாரு, தலைவா நின்ன சிவதரமாம் பொருள் வேறின்மையாக இருக்கு நலனே புரிகையால் நலத்தையே புரிவதனாலே சிவம் என்று பெயர். அதனால் உன்னை சிவன் என்று உரைப்பர் நல்லவர். சிவன் என்ற நாமம் தனக்கே உடைய சிம்மேனி, வேற யாருக்கும் கிடையாது. சிவன் என்ற நாமம் தனக்கே உடைய சிம்மேனி. சிவம் என்ற சொல்லுக்கு சமானமான சொல்லு கிடையவே கிடையாது. சிவம் என்ற அந்த சொல்லினுடைய சிறப்புக்கு வேற எந்த தெய்வத்திற்கு அந்த சொல் போகாது. அது சுழி இல்லாதது. சிவன் சுழி இல்லாதது. சிவம் சுழி இல்லாதது. சிவன் அது ஒன்னொன்னுக்கு ரெண்டு சுழி மூணு சுழி போடுறது பாத்திருக்கீங்களா? இந்த பாருங்க, இந்த பயனுக்கு மூணு சுழி இருக்கிறவங்க ஒரு சுழி இருந்தே இது போன்ற அக்கறம்னு சொல்லி முடியும். சிவத்துக்கு சுழி கிடையாது. சிவத்துக்கு சுழிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சுழிக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் சுழி இருக்கு. நமக்கு தான் ஆளு ரெடியா இருக்கிறாங்க, நமக்கு தான் ஆளு ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்லிச்சு கூட சிவனுக்கு மேல சுழிச்சு கூட ஆளு அது என்ன சுழி சி சுழி இல்லாதது. சி சுழி விடு சி சுழி இப்படிதான் வந்து சி சுழி இல்லாதது. சுழி இல்லாதது விதி இல்லாதது கதி இல்லாதது சிவம். கதி இல்லாதது சிவன், விதி இல்லாதது சிவன். கதி கிடையாது சிவனுக்கு, கதி கிடையாதுப்பா. நமக்கு எல்லாம் கதி உண்டு, கதியே கிடையாது. அவன் அடைகிற கதின்னு ஒண்ணு கிடையாது. எல்லாருக்கும் கதியாக இருப்பான். அவர் கதி என்பதும் இல்லை. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் சிறுவலர் குண்டங்கும் தேட அப்பால நிற்பால் என்கிறான். கருதுடு காட்டிடை நாடகம் மாடி கதி இலியாய் உழுவையில் தோல் உடுத்து உண்மத்த மேற்கொண்டு உயிரிழந்த திருச்சரம். கதி இலியாய் கதி முன்னு இல்லாத வேண்டியவன் சொல்ல போனா இவனுக்கு என்ன இருக்குது? அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, கதி இல்ல, விதி இல்ல, ஒண்ணு இல்லாதது இருந்த அதைத்தான் சொன்னார். ஒரு நாளும் ஒரு ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரத்து நாள் அறையினாரே. இப்படி சிவம் என்ற சொல்லு மங்களமாக இருப்பது உயிருக்கு நன்மை செய்வதனாலே அதுக்கு சிவம் என்று வயசுன்னு ஒரு பாட்டு சொல்லுவார். யாவும் பவிக்கும் நின்னிடத்தே, யாவும் பவிக்கும் நின்னிடத்தே எவற்றினுடையும் நீ பவிப்பாய், யாவும் பவிப்பிப்பாய் நீயே என்றும் பவியாதே நிறுவாய். யாவும் பவிக்கும் நின்னிடத்தே எல்லா பொருளும் உன்னிடத்துல ஒழுங்கும், உன்னிடத்துல இருக்கும். எல்லா பொருளிலும் நீ இருப்பாய். பவித்தல் என்றால் தன்னிடத்துல இருக்கும். எல்லா பொருளும் சிவனிடத்துல இருக்கும், எல்லா பொருளிலும் சிவன் இருக்கும். அதுதான் பெரிய சாமர்த்தியம். சிவபெருமான் எல்லா பொருளிலும் இருக்கிறான. அப்புறம் எல்லா பொருளும் அவனுக்குள்ளே அடங்கும். யாரும் பவிக்கும் என்னிடத்தே எவற்றினுடைய நீ பவிப்பாய், யாரும் பவிப்பிப்பாய் நீயே, யாவும் பவிப்பிப்பாய் நீயே. பதிப்பிப்பாய் என்றால் எல்லா பொருளையும் தோற்றுகிறார். தோற்றுவிட்டார். பதிப்பித்தல் என்றால் தோற்றுவிட்டார். பதிப்பிப்பல் என்பது உண்டாக்குதல். உண்டாக்குதல் ஆக்குவாய் காப்பாய்ங்கிறது அல்லவா உண்டாக்குதல். யாவும் பதிப்பிப்பாய் நீயே என்றும் பதியாதே நிறுவாய். பதியாது என்ன? எப்பொழுதும் அவன் வந்து எதிலையும் தோன்றுவது கிடையாது, பிறப்பது கிடையாது. நிறுவாய் எல்லாவற்றையும் கடந்து விடுவான், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுவான். அவனை உண்டு பண்ணுவது யாரும் கிடையாது. அவனை உண்டு பண்ணுவது யாரும் கிடையாது. அதை சொல்ற அறியாவும் பதிப்பிப்பாய் நீயே என்றும் பதியாதே நிறுவாய். எல்லாவற்றையும் கடந்து இருப்பாய், மிகுவாய் கடந்து இருப்பாய், எல்லாவற்றையும் தோற்று வைப்பாய். உனக்கு தோற்றவில்லை. அது நிறுவாங்க தோற்றி நீ தோற்றவில்லாய். பாவம் தவிர யாரு நின்னை பாதித்துடுவர்? பாவம் தவிர யாரு நின்னை பாதித்துடுவர்? உயிர்கள் பாவத்தை செய்யும். உயிர்கள் புண்ணியம் செய்வது அது செயற்கை, பாவம் செய்வது இயற்கை, புண்ணியம் செய்வது இயற்கைப்பா. இந்த பூஜையை நான் விடாமல் செய்யணும், விடாமல் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யணும். அப்படின்னு பிரார்த்தனை பூஜைய நாளைக்கு பூஜையை நன்றா செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். பூஜையை நாளைக்கு நன்றா செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்றும் அது பூஜையினை நன்றா செய்ய எல்லையிலா திருவருளை செய்தாய். நன்றுனது பூஜை இன்னும் நாளை நன்றாய் செய்வதற்கும் திருவருளை செய்வாய். மந்தினிலே மாநடனம் செய்ய வைத்த மாமுனிவர் இருவரையும் மறந்துவிடார். என்றும் அவர் திருவடியை போற்றுவதற்கு எல்லையிலா திருவருளை செய்வாய். அதனாலே பூஜைக்காரன் என்ன பண்ண வேணும்னா, நாளைக்கு பூஜை நல்லா பண்ணுறதுக்காக, நாளைக்கு இன்னும் நல்லா பண்ணணும்,
இன்னைக்கு ரொம்ப தடாங்களான்னு பண்ணிவிட்டு நாளைக்கு நல்லா செய்ய வரும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதான் முக்கியமான ஒரு நல்லா பூஜை பண்றோம்னா அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். தொந்தரவு இல்லாம நல்லா பூஜை பண்றோம்னு வச்சுக்கப்பா, அப்புறம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு. பூஜையை நல்லா செய்ய வச்சானா அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். தொந்தரவு வச்சா நல்லா இருக்கு. தொந்தரவு எல்லாம் வராம இருக்கணுங்கிறது தான் அது உள்ளுக்கு அதுக்குள்ள இருக்கு. நல்லா பூஜை பண்ணணுங்கிறது, நல்லா பூஜை பண்ணணுங்கிறதுக்குள்ள இருக்குது எல்லாமே. பாவன் தவிர யாரு நினைப்பாடிவார், பாவத்தை நாசமாக்குகிறவன் சோர்வான். அதனால பாவநாசம், பாவநாசா ஒரு பாதமே எல்லா பத்து நான் பத்தி சோர்வானுக்கு பாவநாசம். அவன் இருக்கிற ஊருக்கு பாவநாசம், பாவநாசம் பாவத்தை நாசம் பண்ணுவன் சிவன் ஒருவனே, வேற யாரும் கிடையாது. மற்றெல்லாம் உயிர்களாகிறாரே பாவத்தை செய்யும். அதான் ஒண்ணு சொல்லுங்க, உயிர்கள் பாவத்தை செய்வது இயற்கை, புண்ணியத்தை செய்வது செயற்கை. புண்ணியத்தை செய்யறது கேட்டு செய்யும், சொன்னா செய்யும், சொல்லலைன்னா செய்யாது. அது சொல்லியும் செய்யாது என்ன நிறைய இருக்குது, அது வேற. அதனால சொல்லாமல் இயற்கையாகவே அதற்கு புண்ணிய செயல்ல ஈடுபாடு வராது, இயற்கையாகவே வராது. செயற்கையாக வறுமை தவிர இயற்கையாகவும் ஏதாவது துன்பத்தை நீக்க கொள்ள வேண்டும் என்று சொல்லி வழிபாட்டு போகும், சமைப்போம். காரியம் நடக்கணுமேனு சொல்லி சமைப்போம். இந்த அர்ச்சனை எவ்வளவு நாளைக்கு பண்ணணும், கல்யாணம் முடிகிற வரையும் பண்ணுங்க, முடிஞ்சுட்டா வர பண்ண வேண்டியது. காரியம் முடிஞ்சுட்டா அப்புறம் என்ன சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே வைத்து வைத்து வைத்து வைத்து வைத்து தியானித்து சிவமாக தன்னை பாதித்து, சிவருமான திருவுருவத்தை உள்ளத்திலே வைத்து படவா தன்னினை போல் அவையடித்து என்னுள்ளே இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் ஏயவரா உயிராவனம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியும் உருவெழுதி அப்புறம் ஏவாரம். உள்ளத்திலே சாமியை வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு பார்க்கலாம். மரும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் போடு. மரும் அடியார்கள், மரும் அடியார் அவனை நெருங்கி தொடர்பு பண்ணி இருக்கிற அடியார்கள் அவங்கள மனசுல மயில் ஏறி விளையாடுறாங்க. ஒரு வேடிக்கை விட்டேன், மறு அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூரம் பெருமாள், மணிதரட வீசி அணி அறிவி சூழ மறு கரிகாமம் பெருமாள் தான் என்பது கரிகாமத்தில். அதனாலே சாமியை உள்ளத்துல வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு பழக்கி பழக்கி பழக்கி அம்பாளையும் சாமியை வச்சு உடையாடு இருக்கும் உடையாடு நடுவுள் நிறுத்தி அரிய நடுவுள் இருந்ததும் இருப்பதனால் அரியனும் அடியார் நடுவுள் இருக்கும் அவளை புரியா பொன்னம்பலத்தையும் முடியாமகளே என்பதற்கு முடியும் ஒன்றும் முடிஞ்சு. அப்படி அம்பாளையும் சாமியை வச்சு வச்சு வச்சு வச்சு அது மாதிரி பழகம் பழகம். அதனாலே பாவத்தை நாசம் பண்ணுகிறவன் செவ்வருவான் பாதிப்பது. பவனம் கடந்து மேலும் பொருட்டு ஆதலில் பவனம் உரைப்பது வேதம் முடிவுணர்ந்தோ, வேதத்தினுடைய முடிவு உணர்ந்தவர்கள் சிவனை பவன் என்று சொல்வார். சிவனை பவன் என்கிற சொல்வார். சிவனுக்கு பவன் என்கின்றதாக ஒரு சிறப்புடையனாகும். பவனும் நாமம் பிடித்து தெரிந்து பன்னாள் அழைத்தால் இவனனை பன்னாள் அழைப்பு ஒளியாதென்று இருக்கும். பவன் எம்பிரான் பனிமாமதிக்கண்ணி இன்னொரு ஒருமான் சிவன் எம்பிரான் என்னை அன்பும் என் சிறுமைகள். திருவாசகத்தையா தனியா தெரியல, பத்து பாட்டெல்லாம் சொல்லும் போது ஒரு மாதிரி இருந்து திருவாசி சொல்லும்போது தனியா தெரியல. என்னுடைய ஒரு ருஷி ருஷி ருஷி இப்படி பவன் எம்பிரான் பனிமாமதிக்கண்ணி இன்னொரு ஒருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் சிறுமைகள். என்னுடைய குருவைய கண்டு ஆண்டு கொள்ள சிறுவைய கண்டே என்னை ஆண்டு கொண்டான். அவன் எம்பிரான் என்ன நான் அடி போன் இம்பிரான் பதி தெரியும் பரிசாவது. அதான் அந்த திருவாசகம் அதை தனி மாடலாம். அது சொல்லும்போது அதுல ஓரளவு அவனுடைய திருவாசகம் என்று கண்டுபிடுவார்கள். அவருடைய ருஷியை அனுபவிப்பார், ருஷி அனுபவிக்கும். அதான் அந்த வாட ஒரு வள்ளல்ல பாடிருக்க, தேனோடு பால் கலந்தார் போல நல்ல, தேனோடு பால் கலந்தார் போல நல்ல சிவனோடு திருவாத ஊரங்கியார்தான். ஆனதனால் ஆயிரமா அந்த பாடல் அதிருஷியாய் கிடைத்ததம்மா ஆயிரம். ஆனதனால் அந்த தேனும் இந்த பாலும் சேரும், மாணிக்க வாசகர் பாலு சிவருமான் தேனு ரெண்டும் சேர்ந்ததுனால் ருஷியான தேவார திருவாதம் இருக்கும். ஆனதனால் ஆயிரமா அமுத பாடல் அரிசியாய் கிடைத்ததம்மா அஜிதமய்ய, வானவர்க்கும் இது போல கிடைக்கவில்லை மானிடருக்கு கிடைத்ததம்மா வாரபூரன் வானனைய கருணனை எம்மனோரால் வலுத்துதற்கு எளிதாகவும் அரியதாமே என்பது அந்த வாதம் நல்லது. அது அச்சில் இருக்கு, அச்சில இருக்கு அந்த புத்தகம். 265 வாட்டு இருக்கு, 265 வாட்டு மாணிக்க வாசகர் ரொம்ப ருஷியா இருக்கும். அதனாலே இப்படி பாவத்தை தொலைப்பவன் அதற்கு மேலே பவம் கடந்து நீங்கும் உருட்டாதையில் பவத்தை கடந்து, பவம் என்றால் பரப்பு, பவம் என்றால் பரப்பு, அந்த பரப்பை உண்டு பண்ணுவதனாலே அவனுக்கு பவம் என்று பெயர். உயிர்களுக்கு பரப்பை உண்டு பண்ணுகின்ற காரணத்தை
விலக்கி தகுந்த சரீரத்தை கொடுக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு பவன் என்று பெயர். அதே போல பிறப்பை கடத்திப்பதினாலும் அவருக்கு பவன் என்று பெயர். ஆகா, பிறப்பை கொடுப்பதினாலே உனக்கு பவன் என்று பெயர். அதே போல பிறப்பை நீக்குவதினாலும் அவனுக்கு பவன் என்று பெயர். அதனாலதான் அஸ்வத்தத்தை பண்ண சகசரநாமம் பண்ண இல்லைன்னா அஷ்டபுத்தம் செஞ்சாது. அதுல என்ன வருது? ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசானாய தேவாய நமகா, ஓம் ருத்ராய நமகா, ஓம் பசுபதிய நமகா, ஓம் மகதே தேவாய சொல்லு. ஓம் பவாய தேவாய நமகா, சர்வாய தேவாய, ஈசானாய வா, பசுபதிய நமகா, ருத்ராய தேவாய, உக்ராய தேவா, பீமாய தேவாய, மகதே தேவாய நமகா. இட்டு வந்துடுறதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சு. இட்டு வந்துடுறதுக்குள்ளே மேவும் உருட்டார், பவம் கடந்து மேவும் உருட்டார், பிறப்பை கடந்து உன்னை அடையும் உருட்டார், உன்னை அடையும் உருட்டாக உன்னை பவன் என்று உரைப்பர் வேத முடிவுணர்வு. பவத்தை கொடுக்கின்றவன் நீ, பவத்தை பவமாகிய பரப்பை ஆக்குவனை, பவமாகிய உரப்பை போக்குவனை, அதனால உனக்கு பவன் இல்லை. அதனால பவனும் நாமும் பிடித்திருக்கு என்று வண்ணால் அழைத்தால் இவன் என பண்ணால் அழைப்பு முடியாது என்று எதிர்ப்புறது அப்போது என்று இப்படி பாடுகிறாரு. அதுக்கு மேலே இன்னும் பல பாடல்கள் வருகிறது. இதெல்லாம் ராஜாகரங்களிலே இருக்கின்ற ஒரு சிறப்பான கருத்துக்களையும் நம்மால வேற நூல்களிலே கேட்க முடியாத விஷயங்களும் இதுல நிறைய வருகிறது. தகவல் எல்லாம் தவறாமல் வந்து கேட்டு திருவுருளை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்யும். காலநத்தி முத்தி அடைந்த அத்தியாயத்துல 52, அது மொத்தம் 83, 31 பாடல் எல்லாம் தவறாம இருக்க. ஒரு சதனம் இல்லை உங்களுக்கு, நான் 5 மணி நேரம் செலவு போட்டுவாரு, உங்களுக்கு ஒரு சதமும் செலவு பண்ணிட்டு வாரு. நீங்க உங்கனே இருந்து கேட்குறீங்க, என்ன யோகம் போக வீடு தேடி வருது, யோகம் வீடு தேடி வருதுப்பா. எல்லாமே திருவுருள் கேட்க வைக்கிறேன். அது தம்பி கருப்பத்தூ

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மந்திரி சர்க்கம் மற்றும் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நீற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடி தொரு கரத்தில் தரித்துயர் கிரிபுறத்தெழுதும் கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாகம் உயிர்களெல்லாம் லாபத்தை பெறுவதற்கு ஒருவன் நீ நட்டமது புரிய வேண்டும் பயிர்தடைய மேகமது பொழியுமா போல் பரதமழை நீ பொழிய வேண்டும் என்று கையிலையினும் தில்லையினும் அநேக காலம் கடுந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட உயர்வுடைய பதஞ்சலி புலியைப் போல உலகத்தில் ஒருவருமே இல்லை.

பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான். நல்ல பெரிய முளவாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குருவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன்னடியில் வைத்தான். மருந்துருவாய்ந்தெடுத்தை உபதேசித்தான். வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நலவாதகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான். அவனடிய சிரத்தில் வைப்பா ஆ நாரதனோ.

0: பார்வதேவதே. பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாரே, இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருவாத ஊரடிகளாகிய மாணிக்க வாசகர் குதிரை வாங்கச் செல்லுகின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளார். மற்றொருவானுடைய அருள் ஒவ்வொருவருக்கும் எந்த வகையிலே எப்படி செய்வான் என்பது உயிர்களாலே அறிய முடியாது. இவரை குதிரை வாங்க செல்லும்படியாக செய்து அங்கே சிவபெருமான் எழுந்தருளியிருந்து, வழியில் எழுந்தருளியிருந்து இவருக்கு சிவஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக திருவாசகத்தை பாட வச்சு இந்த உலகத்துக்கு அருளை சிவபெருமானுடைய கிருபை உயிர்களுக்கு அடியார்கள் மூலமாக கிடைக்கிறது. அருள் நூல் மூலமாக கிடைக்கும், அருள் நூல்கள் மூலமாக சிவபெருமானை நேரே வந்து ஆண்டு கொள்ளுகிறது ஒரு வகை. நேரே வந்து ஆண்டு இப்ப நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறான்னா அருள் நூல்கள் மூலமாக, சிவாச்சாரியர்கள் மூலமாக, அப்படி ஞானிகள் மூலமாக, ஞான நூல்கள் மூலமாக இப்ப நமக்கெல்லாம் ஒரு பத்தி புத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கு எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி செய்கிறோம். முதலமைச்சராக இருந்தார், பாண்டி நாட்டு முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கின்றவருக்கு சிவஞானத்திலே விருப்பம் உண்டு, சிவஞானத்தை பெறவோ. ஞானத்தை பெறவில்லையானால் ஆன்மாவுக்கு உறுதி இல்லை, ஆன்மாவுக்கு உறுதி இல்லை. அன்னம் முதலாகிய உணவுப் பொருள் உடலுக்கு உறுதியை தரும், சிவஞானம் தான் உயிருக்கு உறுதியை தரும். இப்ப அன்னம் சாப்பிடவில்லையானால் உடம்பு இழைத்து போகிறது, கிளைத்து போகிறது. சிவஞானத்தை பெறவில்லை ஆனால் உயிர் எப்படி இருக்கும்? உயிருக்கு ஆதரவற்று போய் மறுபடியும் பரப்படுத்து துன்பத்தை அடையும். சிவஞானத்தை பெற்றுவிட்டால் அது பரவாமையாகிய பேரின்பத்தை பெற்று சிவனோடு சேர்ந்துடும். அதனால சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் அளவுக்கு அதிகமாக இருக்கு, அளவுக்கு அதிகமாக. ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று விரும்பினானால் ஒரு பொருளை அடைய வேண்டும், ஒரு மாடி வீடு வாங்க வேண்டும், ஒரு பதவியை பெற வேண்டும் என்று ஒருவனுக்கு எண்ணம் வந்தால் அந்த எண்ணமானது சாதாரணமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைந்த ஒரு எண்ணமாக இருந்தால் அந்த காரியம் பூர்த்தியாக. அதிலேயே இரவும் பகலுமாக எண்ணி எண்ணி எண்ணி அதை எப்படியும் வாங்கியே தீரவோணும் என்கின்ற அதிகமான ஆவல் உண்டாகும். இந்த புராணத்தை கேட்க வரலாம், பரவாயில்ல போகலனாலும் பரவாயில்ல அப்படின்னா இருந்துக்கலாம், அங்க வீட்டிலேயே இருந்துக்கலாம், வர மனசு வர. போயே ஆகணும், கேட்டே ஆகணுங்கிற எண்ணம். அப்படி ஒரு பொருளை அடைய வேண்டுமானால் அதுல அதிக ஆவல் இருக்கணும். இரவு பகல் பலகாலம் இயலிசிமு தமிழ் ஊரி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயின்னு இரவும் பகலும் அதிலேயே எண்ணம் இருக்கும், அதிலேயே எண்ணம் இருக்கும். அந்த பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பாக்கியம் இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்தை இந்த ஜென்மத்திலே அது கூடிவிடும். அது இவருக்கு சிவஞானத்தை அடைய வேண்டும் என்று எண்ணம், வேற ஒன்றும் வேண்டாம். மந்திரி வேலையில் இருக்கிற ஒரு பா, மந்திரி வேலையில் இருக்கிறவனுக்கு சிவஞானத்தை பத்தி நினைப்பு இருக்குமா? ஆனால் இவருக்கு திருவருள் இவர் உள்ளே புகுந்து தன்னை நினைக்கும்படியாக செய்து சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எல்லையில்லாத பிரியம் உண்டு. அந்த சிவஞானத்தை போதிக்கின்றவர்கள், சிவஞானம் உடையவர்கள் யாராவது வருகிறார்களா, அதை பற்றி பேசுகிறார்களா என்று சொல்லி மதுரைக்கு வருகின்ற புலவர்கள், வித்வான்கள், ஞானிகள் எல்லாரையும் விசாரிப்பார். மதுரைக்கு வராத புலவர்கள், வித்வான்கள், ஞானிகள் இல்லை. மதுரைக்கு சென்று தன்னுடைய வித்தையை காட்டி சிறப்பு பெறாத புலவர்கள் இல்லை. ஞானிகள், புலவர்கள், மகான்கள் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் மதுரைக்கு விஷயம் செய்யாதவர்கள் இருக்க மாட்டார். அப்படி வந்தவர்களே எல்லாரையும் விசாரிப்பார். அப்படி அவர்கிட்ட பேசும்போது ஞானம் இருக்குதான்னா, இவருடைய எண்ணத்துக்கு தகுந்தார் போல ஞானம் இருக்காது. சரி சரி, இந்த ஆளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஆளை விட்டுருவார். விளங்குதா? ஞானியை போல வேஷம் போட்டவன் நிறைய பேர் இருப்பான். ஞானியை போல வேஷம் போட்டவன் நிறைய இருப்பான், ஆனால் ஞானம் இருக்கும். அது பின்னால் கூட இந்த திருப்பரந்துரைக்கு போகிற வழியில் இருக்கிற இயற்கை காட்சியில் ஒன்று சொல்லும்போது சொல்கிறார் இந்த கடவுன்மாமணிவர். வழியிலே இந்த முறுக்க மரம் என்று ஒரு மரம் இருக்கிறது. முறுக்க மரம், முள் முருங்கைன்னு சொல்றது, இந்த குடிக்கால அது பூத்துருக்கள் சிவேன்னு இருக்கு. நிறம் பார்த்தா கண்ணை பறிக்கும். பார்த்துருக்கீங்களா? செக்கச்சிவேன்னு. அதுல எள்ளளவு வாசம் இருக்காது, எள்ளளவு கூட. அது போல சில பேர் வேடம் புதுசா போட்டிருப்பான். பார்க்கும் போதே தாடியும் காவியம், உருத்திராட்சமும், திருநேரும், கண் தண்டு, கமண்டலம் பார்த்தா பார்க்குற ஜனம் மயங்கிற மாதிரி. இவர் தான் வந்து சிவபெருமானே அப்படின்னு சொல்லி மயங்கிறாப்புல வேஷம் போட்டிருப்பான். அவனை விசாரிச்சு பார்த்தா ஞானம் இருக்காது. விளங்குதா? இந்த முறுக்க மரத்தில் எப்படி நிறம் இருக்குது இதை விட மனம் இல்லை, அது போல அவன்கிட்ட வேடம் இருக்குது இதை விட ஞானம் இல்லை என்று வருகின்றவர்களை எல்லாம் விசாரித்து இவருடைய எண்ணத்துக்கு தகுந்தார் போல யாரும் போடவில்லை. அதே ஒரு உவையில சொல்றார், வண்டானது தேனை சேகரிப்பது போல இந்த பூவிலே உட்கார்ந்துதான் அந்த தேனை ரொம்ப குறைச்சலா இருந்துச்சு, இன்னொரு பூ பூச்சி இப்படியே தேனை தேடி திரிவது போல, தேனை தேடி வண்டு திருவது போல, யாருக்கிட்ட ஞானம் இருக்கிறது, யாருக்கிட்ட ஞானம் இருக்கிறது விசாரித்தார். பாடிட்டிலேன் பணியேன் மணினி ஒளித்தாய்க்கு பச்சும் விடித்திலேன் விடுதி கண்டாய் வியந்தாங்களே தேடிட்டிலேன் சிவன் இவ்விடத்தான் எவர் கண்டர் என்று ஓடிட்டிலேன் கிடந்து உள்ளுருகேன் என்று உழைத்தனே என்பது நீத்தல் உணர்வு. யார் சிவனை கண்டவர்கள், சிவனை யார் கண்டவர்கள், சிவன் அருளை பெற்றவர்கள் யார் என்று நான் ஓடவில்லை, அறையவில்லை, தேடவில்லை. அப்படி இவருடைய நிலைமை இருந்தது. இவருடைய எண்ணம் முழுவதும் எங்க இருந்தது? சிவனிடத்தில் இருந்தது. சித்தத்தை சிவம்பாலே வைத்திருந்தார், சித்தத்தை சிவம்பாலே வைத்திருந்தார். அந்த காலத்திலே அரிமர்த்தன பாண்டியன் சிறப்பான ஆட்சி, இவர் மூலமாக நிறைய பெயர் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தது. அவன் ஒரு நாள் அரியாசனத்தில் எழுந்த வீழ்ந்தான். அப்படி அரியாசனத்தில் அவன் இருக்கும்போது சில தூதர்கள் வந்தார். அப்படி தூதர்கள் வந்து சோழ நாட்டிலே கடற்கரை ஓரத்திலே நிறைய அரபு நாட்டு குதிரைகள் வந்து இறங்கி இருக்கிறது, நல்ல குதிரைகள் என்று அந்த தூதுவர்கள் அரசனிடத்திலே சொன்னார்கள். அரசனுக்கு நான்கு வகையான படையும் தயாரா இருக்கும். அந்த நான்கு வகையான படையும் திறமையுடையதா இருக்கும். வயசான குதிரை பரிசோதனப்படாது. அது போல எல்லாமே ரதம், கச்சம், துரகம், பதாது. ரத்த கச்ச துரக பதாது தோரண கனக வாசலில் முழவு தோல்முற சதிர முதிராத தோகையர் கவரி வீச வைரியர் தோல்வழி புகழ மத கோபர வாரண ரத்தப தாகினி துரக மாதிர நிறைய அரசாய் அரச வாழ்வு. அப்படி ஒரு பாட்டில் இப்படி படம் பிடிச்சு. அப்படி ரதம், கஜம், துரகம், பதாதி முதலியான படைகள் நால்வகை சேனைகளும் தயாராக இருக்கவும், அதிலே குதிரைப்படைகள் குறைந்திருந்தது. அந்த வேளையிலே தூதுவர்கள் வந்து சொன்னார்கள், கிழக்கு கடற்கரையிலே குதிரைகள் வந்து இறங்கி இருக்கிறது, அதனாலே நீங்கள் ஆட்களை அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம் என்று தூதர்கள் சொல்ல, உடனே அவனுக்கு சந்தோஷம் வந்து தன்னுடைய முதலமைச்சராகிய பாதவூரளியிடத்திலே உத்தரவு போட்டான், நீங்கள் சென்று அந்த குதிரையை வாங்கி வர வேண்டியது. தென்னவன் பரமராயன் என்ற பேரும் கொடுத்திருந்தான். தென்னவன் பரமராயன் சேக்கிழாரு கூட உத்தம சோழ பல்லவன் ஒரு பெயர், இவருக்கு தென்னவன் பரமராயன் என்று ஒரு பெயர் தந்திருந்தார். பாண்டியனே, என்னவன்னா பாண்டியனே. அப்படி சொன்ன உடனே அவருக்கு செல்லலாம், அரசனுடைய உத்தரவு, செய்ய வேண்டிய காரியம். அதனாலே சென்று குதிரை வாங்கலாம் என்று எண்ணினார். அப்படி எண்ணிய உடனே மற்ற பரிவாரங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டார். தன்னுடைய காவலர் ஏவலர்கள் எல்லாருக்கும் உத்தரவு போட்டார். எல்லாம் தயாராக புறப்பட்டார். குதிரை வாங்குறதுனா உருத்த போய் வாங்குறது இல்லவா, அதனாலே படைகள் கூட நிறைய புறப்பட்டது. அப்படி நல்ல தினத்திலே, நல்ல நாளிலே, சுபவாரம், சுபயோகம், சுப தினத்திலே புறப்பட்டார். நேர கோயிலுக்கு ஆலவாய், திருவாலவாய் கோயிலுக்கு போனார். திருவாலவாய்க்கு போய் சொக்கநாதரையும் மீனாட்சியையும் நன்றாக பாடினார், தோத்திரம் பண்ணினார். சொக்கநாதரையும் மீனாட்சியையும் மதுரைக்கு தனியா பதிகம் இல்லை, திருப்பாண்டி பதிகம்னு அப்படி இருக்கு. மதுரைனா அங்கங்கே வருது தனியா பதிகம், யாரு திருவாசகத்தில். அப்படி சொக்கநாதரை வணங்கினாரு, வணங்கி வாழ்த்தி எனக்கு சிவஞானத்தை கொடுக்கும்படியான ஆச்சாரியனை எனக்கு தரவேணும் என்று சுவாமி கிட்ட வேண்டி கொண்டு, நான் குதிரை வாங்க போறேன், சிவஞானம் வேணும், குதிரையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ரெண்டுக்கும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு போறார். முதல்ல சிவஞானம், இரண்டாவது குதிரை. அது மங்கள தினத்தினிடு மாளிகை அகன்றே துங்கமணி அக்கையணி சொக்கரை வணங்கி அங்கு விடை பெற்றுமறை அந்தனரின் மிக்கார் திங்கன் மரபிற்கு சிற்கோயிலில் உழைந்தார். அப்படி அந்த திரவியசாலைக்குள்ளே போகுது. இன்னும் 49 கோடி பொண்ணு எடுத்துக்கொண்டார்னு சொன்னார். 49 கோடி, அது எப்படின்னு தெரியல. அந்த காலத்துல பொண்ணுக்கெல்லாம் விலை கம்மி. இவருடைய காலர் கிபி 3ஆம் நூற்றாண்டு, அப்பர் சுவாமி சிவஞானத்துக்கெல்லாம் முந்தினவர். 3னா இப்ப 1700 வருஷங்களுக்கு வேலை கவிதா, 49 கோடிங்கிறாரு. 49 கோடியே எடுத்துக்கொண்டாரு, 7 கோடிங்கிறார். சரி, அப்படி பெற்றுக்கொண்டு புறப்பட்டாரு. ஈனமேலா நெறி வந்தவன் 7 கோடி வழங்கினான் அப்படின்னு. அது என்ன கணக்கு, அந்த காலத்து கணக்கு எப்படி இருக்கு. சென்று தமிழ் மாறன் அருள் பெற்றலில் சிறக்கும் வெண்டி வளவன் புயல் மேன்மை உடு செல்வார். இவரை அனுப்புகிறான், பாண்டியன் அனுப்புகிறான், குதிரை வாங்க அனுப்புகிறான். அந்த குதிரை வாங்க அனுப்புகிறவன் இப்பொழுது எப்படி அவனுடைய எண்ணம் இருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்லுகிறார். அது எப்படின்னா, இப்போ பொருளை கொடுத்து குதிரை வாங்க போய் சொல்லுகிறானா, இவர் பொருளை கொண்டு போய் குதிரை வாங்கவில்லை, குதிரை வாங்காம அருளை வாங்கி வந்தார். அது இவன் தான் போய் சொல்றான், குதிரை வாங்கிறதுக்கு பாண்டியன் தான் போய் சொல்றான். இவர் போய் குதிரை வாங்காம அருளை வாங்கி வந்தாரு. இவன் குதிரை வாங்க பணம் கொடுத்து போய் சொன்னபடியினாலே அங்கு ஆச்சாரியரை கண்டார். குதிரை வாங்க பணம் கொடுத்து போய் சொன்னபடியினாலே வழியிலே ஆச்சாரியன் எடுந்தருளியிருந்தான், சிவஞானத்தை பெற்றார் என்றபடியினாலே இவன் தான் அருட்சக்தியாக இருந்து அந்த காரியத்துக்கு நீ போ, மந்திரி வேலைக்கு உண்டான குணத்தை எல்லாம் விட்டுடு, நீ வந்து திருவருளை பெறுவதற்கான முயற்சியில போய் திருவருளை பெற்று கொண்டு வான்னு சொல்லுகிற அருட்சக்தி மாதிரி இவன் இருக்கிறான். இவன் தானே பணம் கொடுத்து போக சொல்றான், அரிமர்த்தன வாண்டி தானே பணம் தந்து போய் சொல்றான். அதனால வைத்தவர் உற்ற பெருந்துறை வித்தகரை குறுகும்படி இத்தக நற்பொருள் கொண்டு நீர் செலும் என்றலின் அத்தகு புத்தி ஒளிந்துயிர் அற்புத முத்தி பெறும்படி உய்த்துள்ள சக்தி உடன் பொறு ஒத்தனன் உத்தம பஞ்சவன். அதனாலே இவன் அருட்சக்தியினுடைய ஒரு ஏவலாக இருக்கிறான். அருட்சக்தி இவனை ஏவ, அருட்சக்தி இவனுக்குள்ளே பாண்டியனுக்குள்ளே புகுந்து ஏவ, அவன் திருவாத ஒரு நிலை ஏவ. ஆகையினாரே இவன் அருட்சக்தி மயமாக அப்பொழுது இருக்கிறான். குதிரை வாங்க போனபடியினால் தான் அங்கே ஆச்சாரியரை கண்டார் என்று அவனுடைய தன்மையை அப்படி சொல்லி அதற்கு மேலே சென்று தமிழ் மாறன் அருள் பெற்று எழில் சிறக்கும் வெந்திவள கண்புவியின் மேன்மகுடு செல்வார் குன்றனைய மாடமுடு கோபுர நெருங்கு நன்றி மதுரைப்பது என் அன்போடு நடந்த இந்த பாண்டியன் வந்து அரிமர்த்தன பாண்டியன் திருவருளை பெறுவதற்கு பொருள் கொடுத்தான், பொருள் கொடுத்தான், பொருள் கொடுத்தபடியினாலு பொருளை கொண்டு திருப்பணி நடந்தது. ஆக அந்த காரியம் அத்தனையும் திருப்பணி நடக்கிறது முதலானது அத்தனைக்கு மூல காரணமாக மறைமுகமாக இருந்தது அரிமர்த்தன பாண்டியன். அந்த பொருளை கொண்டு கொடுக்க வந்தானே, சாமி கிட்ட கொண்டு காணிக்க வைக்க வந்தானே, திருப்பணியை பண்ணுனாரு, அடியாரோடு கூடுனாரு. அந்த சிவபுண்ணியம் நடப்பதற்கு இந்த பொருள் ஒரு காரணமாக இருந்தது. பொருள் காரணம், பொருள் இல்லைன்னா திருப்பணி நடக்காது. அவடையார் கோயில் யாரு கட்டினது? மாணிக்கவாசர். அதே இந்த மாணிக்கவாசர் வரலாற்றிலே பாடி இருக்கிறேன். இது போற்றியில் 16 சகலகலா பண்டிதனும் ஆனான், 16 சகலகலா பண்டிதனும் ஆனான், பாண்டியர்க்கு முதலமைச்சா பண்பிலும் உயர்ந்தான், அதிமோகன் திருவருளில் அறிமறுத்தன் அதனால் அனுப்புவித்தான் பரிவாங்க அருட்சத்தி தன்னால் நதியணிந்தான் வழியிலே தேசிகனாயிருந்து. நதியை தலையிலே அணிந்தவராகிய சோர்வான் வழியிலே தேசிகராக இருந்து நல்லருளை அளவிலாக அள்ளியே தந்தான். கதியறியா உயிர்களெல்லாம் கதியடைய நல்ல கவிதந்தான் கனகமன்றில் குடியிருந்தான் தானே என்பது இந்த பாட்டு. ஆகையினாலே இப்படி சென்று கொண்டிருக்கிறார், பரிவாரங்களோடு படைகளோடு சென்று கொண்டிருக்கிறாரு. அப்படி சென்று கொண்டிருக்கும் போது என்றும் ஒன்றும் உடல் என்னும் நகர் தோறும் சென்ற வழி மாறியொரு தெய்வ வழி செல்வார். இதுகார் வரையிலும் ஆன்மாக்கள் ஒவ்வொரு உடலிலையும் பூந்து பூந்து பூந்து பூந்து பூந்து வந்து கொண்டு கொடுக்கிறது. அது ஒவ்வொரு நகரம் போல, ஒவ்வொரு உடம்பும் ஒரு நகரம். இப்படி பூந்து பூந்து வந்து போய்கொண்டே இருந்த அந்த வழி மாறி இப்பொழுது இவர் செல்லுகின்றது தெய்வ வழி. தெய்வ வழி என்று சொன்னால் இந்த மாதிரி இனிமேல் பரவி இல்லாமல், பரவி இல்லாமல் வந்த காரியம் இருக்க முடியுது. எங்கே கைலாயத்திலிருந்து பூமிக்கு வந்து திருவாசகம் பாடுவதற்காக வந்தார் சுந்தரமுனி சுவாமி, திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக. புரியுதா? அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முக்கியமான செயலுக்கு அனுப்பி வைக்கிறார. அப்புறம் அந்த செயல் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவார்? மறுபடியும் அங்க கூட்டிக்குவார். திருவாசம் பாடியாச்சா கோயிலாய்த்து வந்து. ஆகவே இப்படியாக இவருடைய வழியானது இனிமேல் பிறவியில் வழியில் போகாமல், பிறவிக்கு போகின்ற வழியிலே போகாமல் சிவனோடு சேருகின்ற நிலையிலே செல்லுகிறார். நன்றியுள்ள முத்திவர நம்பர் தமது அன்பால் அன்பு உயர் பெருந்துறை அடைந்தபடி சொல்வார். இதுவரையிலும் மந்திரி செருக்கம், இனிமேல் வருவது திருப்பெருந்துறை செருக்கம். இப்பொழுது திருப்பெருந்துறை செருக்கம் மாணிக்கவாசருக்கு தனியா ஸ்பெஷலா கோயில் அமைத்துக் கொண்டு குருந்தமரத்தடியில் இருந்து அருள் பண்ணது மாணிக்கவாசர் திருப்பெருந்துறை. அது அன்பு கடலாகிய மாணிக்கவாசகர் போனாரு, அருட்கடலாகிய சிவபெருமான் வந்தார். ரெண்டு கடலும் சேர்ந்தபடினால் அது பெருந்துறையா, அருட்கடல் அன்பு கடல். இப்பொழுது திருப்பெருந்துறை சிறுக்கத்திலே முதலிலேயே சுவாமி கைலாயத்தில் இருக்கிறார். பழமறை முழுதுமர் அந்தனர் எல்லாம் அந்த சிதம்பரத்தை ஒட்டியே சொல்றார் இவர் தோத்திரத்திலிருந்து. பழமறை, பழமை ஆகிய வேதங்களை எல்லாம் நன்றாக கற்றவர்கள் இங்கே தில்லைவாடர்ந்தவர்கள். அதே தினைத்தனை வேதம் கொன்ற தில்லை சிற்றம்பலத்தை அனைத்து நிலையங்காண்பான் அடியனையன் வந்தவாறு என்பது அப்பர் தேவா. வேதம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆகமத்திலே பத்ததி பண்ணி கொடுத்தார் பதஞ்சலி முனிவர், அதுதான் பூசை இங்கே சிதம்பரத்தில் பதஞ்சலி பெற்றதுதான் பூசை. பழமறை முழுதுணர் அந்த அணர் பழமையாகிய வேதங்களை எல்லாம் நன்றாக அத்தியாயனம் பண்ணினவர். பலர் தோழ நடம் முயல்கின்றவர், பலர் தோழ அதான் கூட சொன்னே சாமி ஆடுகிற இடம் சபை, மற்ற சாமியெல்லாம் தனியாக இருக்கும். இந்த சாமி கூட்டத்தோட எல்லா கூட்டத்தையும் பார்க்கறதுக்கு கூட்டத்தை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஆடுறோம். ஆடுறதுனா கூட்டம் இருக்கணும்ல. அதனாலே பதஞ்சலி முனிவருடைய தலைமையில், பதஞ்சலி வியாக்கிரவாதனுடைய தலைமையில் 3000 அந்தணர்களும் மற்றைய ரிஷிகளும் மற்றைய ஜபகணங்களும் பிரம்மவிஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் பார்க்க ஆடுகிறார். அதான் பழமாறை முழுதுணர் அந்தனர் பலதொழ நடம் முயல்கின்றவர் மழு உலை கரமிசை கொண்டிட மருவிய கௌரி மகிழ்ந்திட. கையிலே மானும் மடுவும் உண்டு கௌரி உமாதேவி மகிழும்படியாக விளைதகு ரசித பொங்கொலி விடுமுயர் கைலை விலங்களில் அழகுரு தவனிய மண்டபம் அதனிட அருள் இருந்தனர். இப்படி தில்லையிலே ஆடுகின்ற சுவாமி கைலாயத்திலே உமாதேவி மகிழும்படியாக பொன்மன்றத்திலே எழுந்தருளியிருந்தார். அப்படி எழுந்தருள் இருந்தபோது தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகணங்களும் பூதகணங்களும் எல்லாரும் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே தோத்திரம் பண்ணினார்கள். மலர்களை தூவி வணங்கினார்கள். வேதம் முடங்கியது, ஆகமம் முடங்கியது என்று ஒரு பாட்டு சொல்கிறார். அது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால், இருக்கொழு தோத்திர எம்பினர் ஒருவால், துண்ணிய பனைமலர் கையினர் ஒருவால், தொழுகையர் அழுகையர் தொழுகையர் ஒருவால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு என்று உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்ற அந்த திருவாசகத்தை ஒட்டியது. அது மதுமலர் கரமிசை கொண்டுனும் வழி வழி அடியவர் என்றுதம் முதுமறை தெரிய முடிந்ததிரு முறைமுறை முனிவர் வணங்கிற இதுவர அருளை வழங்குவர் தினவரி பரமர் எழுந்துனும் பதிய பதநிலை பெறவருள் என்று பரிபுற கடல்கள் பணிந்தனர். இப்படி தேவர்களும் முனிவர்களும் வணங்கினார்கள். பிரம்மகுஷ்ணர்கள் இருவரும் எங்கள் பதவியானது நிலையா எப்போது இருக்கும்படியா எங்களுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று அவர்கள் வணங்கினார்களாம். பரவரும் அணிகள் விளங்கிய பரவர வணியரன் அங்கமும் மருவிய தரள வடந்துகள் மதியுதல் மலைமகள் அங்கமும் இரவியும் மதியும் இருந்தன. சாமியும் அம்பாள் எழுந்தருள் இருந்த அந்த காட்சி. அது எப்படின்னா சிவபெருமான் சூரியனை போல இருந்தாரா, சந்திரன் உமாதேவியை போல இருந்தார், இது உமாதேவி சந்திரனை போல இருந்தார். இரண்டு இவரையும் பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து அந்த சிவகணங்களும் பூத கூட்டங்களும் இரவியும் மதியும் இருந்தனர். இரவியாகிய சூரியனும் சந்திரனும் இருந்தது போல இருந்தார்கள். எதிரெதிரிலகுதல் கண்டனர் கண்டு அரகர சிவசிவ என்று உலா அயகுற அழுதனர் அன்பினர். அந்த இருவரும் எழுந்தருளிய காட்சியை பார்த்து அரகர சிவசிவ என்றெல்லாம் சொல்லி சோத்திரத்தை பண்ணினோம்.
1: நம சிவாய். ஷைகுண்டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நமசிவாய.
2: சைவம் சொல்லுகிறது மூன்று விடயங்கள், முப்பொருள் உண்மையை சொல்லுவது சைவம். மூன்று விடயங்கள் அனாதியானவை. எல்லாருக்கும் தெரியும், எல்லா மதங்களும் சொல்வது இறைவன் அனாதியானவர், இறைவனுக்கு என்று ஒரு தொடக்க காலம் கூற முடியாது. என்னுடைய பிள்ளைகள் சின்ன வயசாக இருக்கும் பொழுது கேட்கார்கள், அப்பா சிவன் எப்போது பிறந்தார், அப்படி ஒரு தோட்ட காலம் நாம் கூற முடியாது. அனாதியானவர், இது எல்லா மதங்களுமே
3: ஒத்துக்கொள்ளுகின்ற.
2: இரண்டாவதாக உயிர்கள். இந்த கடவுள் உயிர்களை சைவ சித்தாந்தம் மற்ற கொள்கைகளை விட வித்தியாசமாக உலகத்தை விளங்கிக் கொள்ள முயற்கின்ற பொழுது அல்லது உண்மையை அணுகின்ற பொழுது சைவ சித்தாந்த உண்மையின்படி உயிர்களும் அனாதியானவை. இந்த எண்ணிலி அல்லது முடிவிலி கணக்கான இந்த உயிர்கள், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் என்று சொல்லுவார்கள், இவையும் அனாதியானவை, அவற்றுக்கும் தொடக்கம் இல்லை. உயிர்களும் படைக்கப்பட்டவை அல்ல. பல நினைப்பது போல இறைவன் உயிர்களை படைப்பதில்லை. இறைவன் இவற்றை படைக்கின்றான் என்றால் தனு எங்களுடைய உடல்களை படைக்கின்றான். வெவ்வேறு ஜீவராசிகளை கேட்டு வெவ்வேறு உடல்களை படைக்கின்றான். விலங்கிகள் தாவரவியல் படைப்பவர்களுக்கு தெரியும். இது எங்கள் பூமியிலே நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி கோடானு கோடி அண்ட சராசரங்கள் முழுவதும் எங்கெங்கே உயிர்கள் இருக்கின்றன என்று எங்களுக்கு தெரியாது. அந்தங்கே இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ற அந்தந்த சூழலுக்கு ஏற்ற உடல்களை கொடுப்பது தனு. அது இறைவனுடைய படைப்பு. கரணம் எங்களுடைய கருவிகளை. இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் வாயால், மனதால் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம், மூக்கால் முகழ்கிறோம், காலால் நடக்கிறோம், கைகளால் வேலை செய்கின்றோம். இப்படிப்பட்ட கருவி கரணங்களை எல்லாம் அத்தோடு இந்த வானொலி தொலைக்காட்சி இந்த மின்னியல் கருவிகள் கூட எங்களுடைய அறிவால் உருவாக்கப்பட்டவை. அப்படிப்பட்ட அகக்கருவிகள் புறக்கருவிகள் எல்லாவற்றையும் தந்தது படைப்பது இறைவனுடைய தொழில். அது தனு கரண. புவனம் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைப்பது இறைவனுடைய தொழில். அங்கன்மா ஞாலத்திற்கோர் ஆயிரம் கோடி அண்டம் என்று கந்த புராணம் கூறும். அதாவது இப்படிப்பட்ட காஸ்மிக் யூனிட்ஸே ஆயிரம் கோடி, 1000 பில்லியன்ஸுக்கு மேற்பட்டது என்று சொல்லப்படுகின்றது.
4: காஸ்மிக் யூனிட்ஸ் மட்டுமே
2: அதில் எங்களுடைய அண்டம் உண்டு அதிலே உண்டு. இப்படி அந்த புவனங்களை படைப்பது உண்டு. அதனுக்காக மற்றது போகங்கள். இந்த புவனங்களில் இந்த உடல்களிலே அனுபவிக்கின்ற எங்களுடைய அனுபவ பொருட்களையும் படைப்பது. இந்த நாளன் தான் இறைவனுடைய படைப்பு. மிச்சம் எல்லாவற்றுக்கும், அதாவது உயிருக்கு, உயிர்களுக்கு, கடவுளுக்கு, மற்ற உயிர்களை பீடித்திருக்கின்ற மலங்கள் என்று சொல்லப்படுகின்ற இம்பியூரிட்டி ஃபெட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், மாசுக்கள், தலை அல்லது பாசம், அந்த அதிலையும் வந்து அனாதியானவை. பதி பசு பாசம் இனப்பகர் மூன்று, பதியினைப்போல் பசு பாசம் அனாதி என்பது திருமந்திரம்.
5: வணக்கம், நான்
2: அகிலன் சொல்லுங்க பிரான்ஸ்ல இருந்து.
5: என்னண்டா என்னுடைய கேள்வி என்னென்றால், நாங்கள் இந்த இந்த பிறப்பில் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த பிராரப்தம், அதாவது போன பிறப்பில் செய்த புண்ணிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானிக்கப்பட்டது தான் இந்த பிறப்பில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதில் எங்களுக்கு இந்த பிறப்பில் அனுபவிக்கிறதுக்கு வருகிற இந்த துன்பங்கள் போன பிறப்பின் விளைவாக வர்றதா இருந்தால், இந்த பிறப்பில் நாங்கள் ஒரு ஒரு துன்ப ஒரு ஒரு நோயால குணியால துன்பப்படலாம், அல்லது ஒரு ஏழ்மை வந்து எங்களுக்கு துன்பத்தை தரலாம், அல்லது ஒரு இயற்கை அழிவால துன்பம் வரலாம், அல்லது ஒரு விபத்தால துன்பம் வரலாம், அது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இன்னொரு மனிதரால் எங்களுக்கு துன்பம் வருகிறதா இருந்தால், அதுவும் எங்களுடைய பிராரப்தமாக இருந்தால், அந்த எங்களுக்கு துன்பம் தர்றவர் ஒரு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி மாதிரி வருது, அல்லது அவர் செய்கிற காரியம் வந்து அவர் செய்கிற காரியம் ஒரு சிவதொண்டு மாதிரி
2: வருது.
6: கூடுதலா சிந்திக்கிறார், அது அதே ஒரு நல்ல ஒரு அறிகுறி.
2: இதைத்தான் சொல்றது அகில், இடியப்ப சிக்கல். மூன்று வகையாக கர்மங்கள் இருக்கின்றன. மூன்று வகையான கர்மங்களிலே ஒன்று வந்து ஆகாமிய கர்மம். ஆகாமியம் என்பது நாங்கள் இந்த பிறவியில கர்மாவை கழிக்க வந்த, நாங்கள் வந்த இடத்திலேயே சேர்த்து கொண்டு
6: இருக்கிறோம்.
2: அப்போ வந்த இடத்துல கழிச்சு போட்டு போக வந்தாங்க,
6: கூட்டிக் கொண்டு போகிறோம்.
2: அது ஆகாமியம் வருவினை என்று சொல்லுகிறோம். இந்த பிறப்பியில் இந்த ஆகாமியம் வந்து எப்போது பலன் தரும் என்றால், இது பிறகு ஸ்டாக்கில் போய் அடுத்தடுத்த பிறப்புகளில் தான் வரும். ஆனாலும் ஆகாமியம் இப்பிறப்பில் பயன் தருவதும் உண்டு. சுந்தர தேவாரத்திலையும் சொல்லியிருக்கிறேன், உண்டு. வள்ளுவரும் சொல்லியிருக்கிறேன், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்மா பிற்பகல் ஆணை வரும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஆகவே சில ஆகாமிய கர்மங்கள் இப்பவே காட்டும், அதையும் கவனமாக இருக்க
6: உடனே.
2: ரெண்டாவது வந்து கர்மா வந்து சொல்றது சஞ்சிதம். சஞ்சித கர்மா என்பது வந்து நாங்கள் முந்தின, இது எங்களுடைய முதற்பிறவி அல்ல, முந்தின பிறவிகளிலே நாங்கள் பிறவிதோறும் செய்த கர்மாக்கள் எல்லாம் எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் சேவிங் பிளான் மாதிரி அங்கே ஒரு ஸ்டாக்கில் இருக்குது. ஆனா அது வந்து சேவிங் பிளான் மாதிரி இது பெறுகிறது கிடையாது, அப்படியே இருக்கு, இருக்குது. அதை சொல்லுவார்கள் சஞ்சித கர்மா. அது அங்க ஸ்டாக்கில இருக்குது, இந்த பிறவியில வரைக்கும் நாங்கள் கொண்டு வரையில. சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் வைங்க, அதங்க பாதுகாப்பாக இருக்குது. ஒரு தரம் அங்கு எடுக்கலாது பார்க்கலாது, எடுக்கலாது பார்க்கலாது. அது சஞ்சித கர்மா. அந்த கர்மா வந்து இப்போ நாங்கள் அங்கே போனோம்னா இப்போ செய்த கர்மாவும் அதுக்குள்ளே தான் சேரும். இந்த சஞ்சித கர்மா வந்து எப்போ போகும் என்று சொன்னால், எப்போது போகும் என்று சொன்னால், இந்த முத்தி காலத்தில், முருகனுடைய முத்தி காலத்தில் இறைவனுடைய அருளாலே அவரே அந்த வினியை எடுத்து போக்குவார். அதான் அந்த லிங்காஷ்டிகள் சஞ்சித பாப விநாசகலிங்கம் என்று வரும். சஞ்சித பாபத்தை தகர்க்கின்ற லிங்கம் என்று வரும். அது ஒன்று. அடுத்ததாக கர்மாவை சொல்லுகிறது பிராரப்தம். பிராரப்தத்தை தான் நாங்கள் விதி என்றும் ஊழென்றும் சொல்லுகின்றோம். ஊழி பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று இருக்குது. அது ஊழ் வந்து தானே நடப்பது ஊழ், அந்த விதிவில் வந்ததால் தானே எங்களுக்கு வர்றது ஊழ். இந்த கர்மா இப்படி இருக்குது. இந்த பிராரத்தம் என்பது என்றால் இந்த பிறப்பில் நாங்கள் அனுபவிக்காக கொண்டு வந்த ஸ்டாக். அதாவது அகிலனோ நானோ முந்தின காலத்தில், இப்போ எல்லாம் முந்தின காலத்தில் பயணம் செய்யும் போது ட்ராவலர்ஸ் செக் கொண்டு எடுத்து கொண்டு போகிறது. இப்போ எல்லாம் கிரெடிட் கார்டு வந்துட்டு
6: தேவையில்லை, ட்ராவலர் செக்,
2: ட்ராவலர் செக். அப்போ நான் ஒரு பயணம் போகிறேன்டா, சிங்கப்பூருக்கு முதல் முதல் பயணம் போயிருக்கல, ட்ராவலர்ஸ் செக் கொண்டு எடுத்து கொண்டு போகிறது. எடுத்து கொண்டு போனால் ட்ராவலர்ஸ் செக் அங்கே கொண்டே மாற்றி போட்டு அங்கே சிங்கப்பூர் பயணம் முடிச்சுட்டு கடைசியாக என்ன பிரிவசனம் இல்லை போகிறா சிங்கப்பூருக்கு, அது வரைக்குள்ள அவ்வளோதையும் ஏர்போர்ட்டில் கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு வாழ்ந்து, அது ஒரு அனுபவம். இது ட்ராவலர்ஸ் செக் மாதிரி. அதுதான் எங்களுடைய பிராரத்த கர்மா. இந்த ட்ராவலுக்கு இங்கே வர்ற இந்த பிறப்புக்கு நாங்கள் கொண்டு வந்த கர்மா. இந்த பிறப்பிலேயே நாங்கள் துன்பமாகவோ இன்பமாகவோ அனுபவித்து தீர்க்க வேணும். இந்த கர்மாவை இப்படி சேர்த்து விடுறது யாருன்னு சொன்னால் இறைவன். இறைவன் கர்மாவை கொடுக்கிறவர்
6: இல்லை,
2: ஒரு குடியல்லி இந்த பிறப்புக்கு இது என்று சொல்லு. போக்கு வரவு புரிய இடிவினையின் போக்கு வரவு புரிய நீக்கமின்றி நிற்கும் அன்று என்று சிவஞான புதன் இரண்டாம் சூத்திரம் சொல்லு. இந்த டிராவலுக்கு போக்குவரத்து டிபார்ட்மெண்ட், அதுதான் அதற்கு சக்தி வந்து இப்படி சேர்த்து கொஞ்சம் கர்மாவை சேர்த்து விடுகிறது. அதான் அந்த இருக்கிறது. இந்த சேர்க்கிற ஆள் இல்லாமல் கர்மா தானாக வந்து செய்தார். அது செய்வதற்கு முக்கியமான கொள்கை. சமண மதம் பௌத்த மதம் எல்லாம் எல்லாம் கர்மாவே சொல்லுது, ஆகாமியன் செஞ்சுதம் பிராரத்தம் எல்லாம் சொல்லுது. ஆனால் இந்த கர்மாக்க சேர்க்கிறதுக்கு ஒரு தரும் தேவையில்லாது, தானே வரும் என்று சொல்லுது. கர்மா தானே வர்றதுக்கு அதுக்கு ஒரு பவரும் கிடையாது, அது ஒரு சடம், அது உணர்வு இல்லை, சடம் இல்லை, சேர்ப்பான் ஒருவன் வேண்டும். அதுதான் சைவத்திலே சாக்கிய நாயனார் என்றொருவர் இருக்கின்றார், 63 நாயன்மார் ஒருவர். அவர் பௌத்தர், பௌத்தராகத்தான் வாழ்ந்தார், அந்த காவியுடைய துறவியாகத்தான் வாழ்ந்தார். ஆனால் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னு பிடிச்சார், இது சரிவரையிலேயே செய்வினையும் வினைப்பயனும்
6: இருக்குது.
2: அதில் அனுபவிக்கிறோன்னு தன் செய்வானும் செய்பவன் வேணும், செய் வினையும் செய்கின்ற வினையும் வேணும், வினை பயனும் வினைக்குரு பயனும் வேணும் என்று மூன்றும் சமயத்தில் இருக்கு. ஆனால் பிடிச்சார் கொஞ்சம் இன்டெலிஜென்ட், அகிலன் மாதிரி கொஞ்சம் இன்டெலிஜென்ட், அவர் நல்ல இடியப்பச்சிகள் கேள்வி கேட்டுருக்கிறார். அப்பவே இது என்னண்டு தானா வந்து சேரும், இது சேராது. கர்மாவுக்கு அந்த பவரும் இல்லை, அந்த அறிவும் இல்லை. ஆன்மாவுக்கும் தன்னுடைய கர்மாவை தேடிப்பிருக்கிற சுதந்திரமும் இல்லை, அறிவும் இல்லை. அப்படி என்ன நாங்கள் எங்களுக்கு ஃபேவரபிள் கர்மாவை தானே கொண்டு வருவோம், அன்பு எடுக்கவா? அதுவும் கிடையாது. ஆன்மாவுக்கு அந்த சுதந்திரமும் அறிவும்

0: உங்களோட வினை தான் எங்களுக்கு வாரது, அது பிராரப்தம். இந்த ஊழ் தானா வாரது. இப்படி வரும்பொழுது மூன்று விதமாக எங்களுக்கு கர்மம் அனுபவிக்கப்படும். ஒன்று வந்து எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒன்று வந்து ஆதி பௌதீகம் பிசிக்கல் ஃபோர்ஸஸால வாரது, அதாவது ஜியோஜெனிக் ஃபோர்ஸஸ். ஒரு புயல் அடிக்குது, காத்தடிக்குது, இன்றைக்கு கனடாவில் வந்து அதி குளிர் என்று சொல்லி எச்சரிக்கை விட்டிருக்கணும். இந்த இதுகளால் வர்ற துன்பங்கள், மற்றது நல்ல தென்றல் காற்று வீசுது, நல்ல விளைச்சல் வருது வயலில், இதால் வர்ற பொறுப்புகள், இது எல்லாம் ஆதி பௌதீகம் ஜியோஜெனிக். அப்போ அது எங்களுக்கு வர்றது, அப்படியும் கர்மா வரும். ரெண்டாவது வாரது வந்து பயோஜெனிக், மற்ற உயிர்களால் வாரம். இன்னொருவர் வந்து என்னை பேசலாம், அல்லது துணைவியார் வந்து புணங்கலாம், தாயார் வந்து ஒரு நல்ல உணவு செய்து தரலாம். அப்ப அதால வர்ற இன்னொரு பாம்பு கடிக்கிறது, நாய் கிளைக்கிறது, நுழம்பு கடிக்கிறது, இப்படி மற்ற உயிர்கள் பக்டீரியாக்களால் நோய் வர்றது, இப்படி மற்ற உயிர்கள் அதுகளால் வர்ற நோய்கள், அதுகள் எல்லாம் வந்து நோய்கள், இன்பங்கள், துன்பங்கள் எல்லாம் பயோஜெனிக். அதை சொல்றது ஆதி ஆன்மீகம், அதால வர்றது. மூன்றாவது ஒன்று இருக்குது ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீகம் என்றால் இறைவனுடைய இதாலேயே வாரது. பல பேர் கேட்கறது இறைவன் என்ன செய்கிறார், அவருக்கு என்னதுக்கு இந்த தேவை இல்லா வேலைன்னு கேட்கறது. இறைவன் செய்ய வேறு ஒன்றும் இல்லை. நரை திரை மூப்பு கருவில் சுயர்தனிக்கும் காலை, இப்போ கற்பத்தில் வரைக்க இருக்கிற துன்பம், கற்பத்தில் இருக்கும் பொழுது என்ன துன்பம், ஒரு சின்ன கருப்பைக்குள்ள வெளிச்சம் இல்லை, வென்டிலேஷன் இல்லை, ஏர்கண்டிஷன் இல்லை, பிரீதிங் இல்லை, கூனி குறுகி முடுங்கி கொண்டு கிடக்கிறோமா இல்லையா, அது அது என்ன துன்பம், ஞாபகம் இல்லை எங்களுக்கு. குழந்தை வருகின்ற பொழுது அந்த கடைசி மாணிக்க சொல்ல தக்க தசமதி, தசம் என்றால் பத்து, மதி என்றால் மாசம், தக்க தசமதி பத்தாம் மாசம், தாயொடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தம்,
1: துக்க சாகரம்
0: பெரிய துன்பம், இஸ் எ கிரைசிஸ் சொல்லுவார்கள் எங்களுக்கு. இந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம், மெடிக்கல்
1: டிஸ்ட்ரெஸ்,
0: அந்த பேத்கிறனுக்குள்ளால குழந்தை வரைக்குள்ள இவ்வளவு நாள் இருந்த தொப்புள் கொடி சப்ளை வந்து கட் ஆஃப் ஆகும், அது அப்படியே முறுக்குப்படும். அப்ப தொப்புள் கொடியால உணவோ ஆக்சிஜனோ பிராணவாயுவோ கிடையாது, இன்னும் வெளியில வந்து முதல் மூச்சு எடுக்கல. அப்ப மூச்சும் இல்ல, இந்த சப்ளையும் இல்ல. அந்த ஒன்று ரெண்டு மூன்று நிமிடம் வெரி கிரிட்டிக்கல் மொமெண்ட் இன் எவ்ரி லன்ஸ் லைஃப், அந்த இதுக்குள்ள அதுக்குள்ள குழந்தை வராட்டிக்கு பிந்தி சென்றால் பெர்மனன்ட் பிரெயின் டேமேஜ், இஸ்கீமிக் என்கெலோபதி, பிள்ளைகளுக்கு குறைவா உடற்குறைபாடு, மூளைக்குறைபாடு, வேறு இதெல்லாம் வந்து கற்கின்ற திறன் எல்லாம் குறைஞ்சிடும். அப்போ டாக்டர்ஸுக்கு எல்லாம் வெரி கிரிட்டிக்கல் மூமெண்ட் இது. அப்போ இந்த நேரத்தில் வர்ற துயர், கருவல் துயர், இதெல்லாம் வந்து இறைவனால் வர்றது. அது அப்போ இந்த மூன்று ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் இதெல்லாம் விதிப்படி எங்களுக்கு வருகுது. அப்போ இவர் கேட்குறேன் கேட்டால் எங்களுக்கு துயரத்தை தருவர் விதிப்படி தானே சாரார். அப்போ அவர் கடவுளுடைய ஏஜென்ட் அல்லோ, அவர் நான் கோபிக்கப்படாதுன்னு சொல்கிறோம். ஏதோ என்னுடைய விதிக்கு தான் வருகுது, நாங்கள் வேற கோபிக்கப்படாது. ஆனால் இறைவன் எல்லாம் விதிப்படி தந்தாலும் கூட அப்ப ஏன் கடவுளை கும்பிட வேணும்ன்ற கேள்வி வருகிறது. ரெண்டு விஷயம் இருக்குது, எல்லாம் விதிதான் தந்திருக்கின்றார், ஆனாலும் அகிலுக்கும் எனக்கும் ராஜ்குமாருக்கும் சிவனேஸ்வர் மாஸ்டருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மனுஷருக்கும் கடவுள் பகுத்தறிவு ஒன்று தந்திருக்கிறார், நல்லதும் கெட்டது. பகுத்தறிவு தந்திருக்கிற அறிவு எல்லாருக்கும் உண்டு, அது உண்டு. இரண்டாவது சாய்ஸ், ஃப்ரீ வில்லுன்னு தந்திருக்கிறார், நீங்க சூஸ் பண்ணலாம்,
1: விருப்பமானது எடுத்துக்கலாம்.
0: இத கேட்டுக்கொண்டு கேட்க நீங்க விருப்பம் பண்ணா வானொலியை நீ பாட்டி போட்டு வேறு கொண்டுக்கு போகலாம், அல்லது இதை கேட்கலாம், இதை சாப்பிடலாம் சாப்பிடாமலாம். டயபெட்டிஸ் இருக்கண்டா சுகர் சாப்பாடு இருக்குது, நீங்கள் எடுக்கலாம் எடுக்காமலாம், மருந்து இருக்குது எடுக்கலாம் எடுக்காமலாம், டாக்டர் இருக்கிறார் போகலாம் போகாமலாம்,
1: தீர்மானிக்கலாம்.
0: உங்களுக்கு சகல சுதந்திரமும் உண்டு. கடவுள் வந்து பின்னால தடி ஓட்டி கிளச்சி கொண்டு இருக்கிறது இல்லை, இங்க போய் இப்படி செய்ய. சோ தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் காட் என்ன கொடுத்திருக்கான் உயிருக்கு, இந்த பகுத்தறிவும் இந்த ஃப்ரீ வில்லும் கொடுத்திருக்கிறேன். ஆனபடியினாலதான் எங்களுக்கு இதுல அங்க ஓட்டவன்ற விஷயம் எல்லாம் வருகிறது. அது எப்படி என்று சொன்னால், நீங்கள் கார்ட்ஸ் விளையாடுக்குள்ள உங்களுக்கு வந்து சேருகின்ற கார்ட்ஸ் வந்து உங்களோட விதிப்பெயர், அதை வைத்து நீங்கள் என்னென்று விளையாடி வெற்றிகள் என்பது
1: உங்களை பொறுத்த
0: இது. அதே மாதிரி ஒரு நிலம் கொடுக்கிறார்கள் பங்கிட்டு, சில பேருக்கு தரிசு நிலம் அல்லது மீட்டு நிலம் தண்ணீர் குறைஞ்ச நிலம் வரும், சில பேருக்கு விளை நிலம் நல்லா இருக்கும், அதுக்காக நிலம் கிடைச்சா போல பலச்சல் வந்துடுமோ, அதுல நீங்கள் எப்படி பாடுபட்டு எப்படி பயிரிடுகின்ற பொழுது தான் இருக்கு, அதுதான் எங்களுடைய சுதந்திரம். இது கூடத்தான் நாங்கள் எங்களுடைய கர்ம விடுதலையை தேடுவதற்கு முயற்சிக்கின்றோம். அது அடுத்தது என்ன?

0: കേട്ടാൽ ഇന്നൊരു വിഷയം, ഊളെപ്പറ്റി ചൊല്ലിയാച്ച് ഊളലെ പറ്റി ചൊല്ല വേണം.
1: ഊളൽ
0: விதிப்படி செய்யாம விதி மாறி செய்தா ஊழல். அதான் எங்களுக்கு ஊழலுக்கு சொல்லி விளக்க வேணும். இப்ப எல்லாம் அரசாங்கத்துல ஊழல் நடந்துட்டு ஊழல் நடந்ததா, அவர் ரூல்ஸின் படி செய்யல, ரூல்ஸ் மீறி செய்தார் ஆனபடினால ஊழல். அது ஒன்று. இரண்டாவது, இது விதிப்படி வரையில இது விதியைக்கே இன்னொருத்தர் குழப்பி அடிச்சு கொண்டு வராண்டாலும் அது ஊழல். அதற்குரிய வினப்பயன் அவருக்கு உண்டு. ஆனபடினால ஒரு நீதிபதியா இருந்து தீர்ப்பு கொடுக்க மரண தண்டனை கொடுக்கிற பொழுது அது ஊழல் அல்ல. நீங்க கத்தி எடுத்து நிறுத்த விட்ட போனால் அது ஊழல். ஒரு ஒரு பயிற்சி செய்கிறவன் களை எடுக்கிறது ஊழல் அல்ல. ஆனா நீங்க சும்மா மரங்களை வெட்டி கொட்டினால் அது ஊழல். என்ன விதி இல்லை. ஒரு வைத்தியர் ஒரு பல்லு புடுங்கிறதோ சத்திர சிகிச்சை செய்கிறதோ ஊழல் இல்லை. நீங்கள் இன்னொரு சண்டை பிடிச்சி பல்லு உடைச்சா அது ஊழல். ஆனால் அதுகளுக்கு வினைப்பயன் உண்டு, இதுக்கு வினைப்பயன் இல்லை. அப்படித்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள.
2: வணக்கம், ஜெர்மனியில் இருந்து சிவேந்திரன்.
1: சொல்லுங்க சிவேந்திரன்.
2: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: என்னுடைய கேள்வி என்னவென்றால், மூலஸ்தானத்தில் இங்கு சில இடங்களில் ஐம்பொன் விக்கிரகங்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்த ஐம்பொன் மூலஸ்தானத்தில், மற்றது வேற சில கோயில்களில் கருங்கல் விக்கிரகங்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப எந்த விக்கிரகங்கள் உண்மையில் இந்த மூலஸ்தானத்தில் வைக்க வேண்டும்? இருவருக்கும் இதில் அருள் கூட.
1: நன்றி நன்றி. ஜெர்மனியில் இருந்து
2: அப்படி இந்த மூலஸ்தான் வைத்திருக்கு ஐம்பொன் விக்கிரகத்தை கும்பிடுறாமா? இதுதான் என்னுடைய சந்தேகம்.
1: நல்ல கேள்வி,
0: அருமையான ஒரு கேள்வி. ரெண்டு பகுதி இருக்கின்றது. ஆகம விதிப்படி மூலஸ்தானத்தில் சிலா விக்கிரகம் என்று சொல்லுவார்கள். சிலை என்றா கல்லு. சிலா விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும்
1: மூலஸ்தானத்தில்.
0: மூலஸ்தானத்திலே நல்லூரிலே வேலை வைத்து வழிபட தொடங்கினார்கள். இப்ப இருக்கிற ரகுநாத மாப்பா நம்பியாருடைய முன்னோர் காலத்திலே தொடங்கப்பட்டது. பட்ட காலத்திலே ஆறுமுகநாமலர் அதை எதிர்த்து இங்கே சிலா விக்கிரகம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அதற்கு உதவியாக இந்தியாவிலிருந்து கருங்கல்லால் அந்த தூண்களதுகள் எல்லாம் கொண்டுவரப்பட்டு சமீப காலம் வரைக்கும் அந்த கல்லுகள் வெளியில இருந்தது. முன்னால பாத்திரம் முந்திரி கிணறு இருந்தது, அதுக்கு பக்கத்தில் இல்லை அந்த கல் தூண்களதுகள் இருந்தது. ஆனால் அது பின்னர் புறக்கணிக்கப்பட்டு அங்கே வேலைத்தான் வந்து வழிபட்டார்கள். அப்போ ஆறு மணிவாக அதுக்கு பிறகு அங்கே போறதில்லை.
1: நல்லூர் போறது,
0: நல்லூர் கோயிலுக்கு போறதில்லை. அது உண்டு. ஆகம விதிகள் சிலா விக்கிரகம் தான் மூலஸ்தானத்தில் தாவிக்கணும் விதி சொல்லுகின்றது. ஆகம விதிப்படி, ஆகம விதி. ஆனால் எல்லா கோயில்களும் ஆகம விதிப்படி அமைந்தன அல்ல. எங்களுடைய திருமுருகாற்றுப்படையை பார்த்தால், திருமுருகாற்றுப்படை பதினோராம் திருமுறையிலே இருக்கின்றது. நக்கீரதேவ நாயனார் அருளை செய்தது. அங்கே ஆறுபடை வீடுகளை பற்றியும் அதற்குரிய வழிபாடுகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே அந்தணர்கள் வழிபடுகின்ற கோயிலை பற்றியும் சொல்லப்படுகின்றது. முறைமையை பற்றியும் சொல்லப்படுகின்றது. ரிஷிகள் வழிபடுகின்ற கோயில்களை பற்றியும் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரியாக காட்டிலே வாடுகின்ற வேட்டுவர் வந்து வெறியாட்டாடி வழிபடுகின்ற வழிபாட்டை பற்றி சொல்லப்படுகின்றது. குறவர் வந்து குறவை கூத்து ஆடி வழிபடுகின்ற வழிபாட்டை பற்றி சொல்லப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு இடங்களிலேயும் வழிபாட்டு முறைகள் தேச வளமையாக வித்தியாசப்பட்டு வருகின்றன. ஆகவே ஆகம விதிப்படி கோயில்கள் சாபித்து அந்த முன்னால பலிபீடம் விக்கிரகம் எல்லாம் வைத்து செய்தால் சிலா விக்கிரகம் வைப்பதுதான் ஆகம விதி. ஆகம விதிக்கு அப்புறமாக ஸ்தாபிக்கப்படுகின்ற காலயங்களில் ஐம்பொன்னாலேயோ வேறு இதுகளாலேயோ அந்த விக்கிரகங்கள் வைக்கப்படுகின்ற வளமை இருக்கின்றது. இது ஆகம விதி அல்ல. கதிர்காமம் ஆகம விதி இல்லை. பூசையோ அதில் ஆகம விதிப்பது நடைபெறுவதில்லை. செல்ல பிறந்தது ஆகம விதி இல்லை. பூஜைக்கு ஆகம விதி நடப்படுவதில்லை. ஆனால் அதுக்காக அங்கே கண்டன் இல்லை என்று சொல்ல முடியாது. அது வந்து அந்த மரபுப்படி வழிபடுகின்ற முறைமை. ஆனால் ரெண்டையும் கலக்கின்ற பொழுது, இப்படி ஒரு கோயிலை வச்சுட்டு ஆகமத்தின்படி பூஜையும் செய்யணும் என்றால் ரெண்டும் கலக்கின்ற பொழுது பிரச்சனை வரும். அதை சொல்வார்கள் கலப்பு தோஷம். ஆகவே மரபு ரீதியான வழிபாடு கொண்டு உண்டு, ஆகம மரபு ரீதியான வழிபாடு கொண்டு உண்டு. ஆகவே இந்த ரெண்டிலுமே எதிலே அருள் கூட என்று கேட்கிறேன். இறைவனுடைய அருள் எங்கும் இருக்கின்றது. நீங்கள் எங்க போனாலும் உங்களுக்கு அந்த சிரத்தை உங்களுக்கு இந்த அன்பு அந்த வழிபாடு இல்லாவிட்டால் அங்கே அருள் வராது.
1: ஆமாம்.
0: உண்பதன் முன் மலர் பரட்டித்துட்டு உண்ணாராகில் ஒவ்வொரு நாளும் குளித்து முழுகி சுவாமிக்கு ஒரு விளக்கேற்றி ஒரு பூ வைத்து வைத்து மனத்தால் நீங்கள் கும்பிட்டால் எங்கே நின்றாலும் அங்கே இறைவன் வருவான்.
1: சரி,
0: எங்கே நின்றாலும் அங்கே இறைவன் வருவான். இது சிவஞான சித்தியாரில் இருக்குது. அவர் சொல்லுவார், ஜாதொரு தெய்வம் கொண்டீர் என்ற அந்த பாட்டுக்கு அப்புறமாக அது வருகின்றது. ஜாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவார் என்று சொல்லப்படுகின்ற பாட்டை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார், இங்கே வந்து நீங்கள் வழிபடுறதுக்கு வந்து இங்கே நாம் திலர்க்க பூஷனை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வாழ்ந்தருவர். நீங்கள் மண்ணைத்தான் மரத்தைத்தான் மிருகத்தைத்தான் கும்பிடலாம், முன்னோரத்தன்னும் கும்பிடலாம், இவர்கள் வந்து அங்கே உங்களுக்கு வான் அல்லது முக்தியை தருவது கிடையாது. அத்தெய்வம் அத்தனை கான், அந்த தெய்வத்திலே உன்னுடைய இறைவனை கான். எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது. ஆணை என்பது ஆக்ஞை சக்தி. எல்லா தெய்வங்களுக்கும் ஆல் த காட்ஸ், கடவுள், காட்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், எத்தனையோ தெய்வங்கள் வந்து இருந்து போயிட்டுது, எத்தனையோ தெய்வங்கள் இப்ப புதுக்க புதுக்க வந்து கொண்டிருக்குது, எத்தனையோ தெய்வங்கள் இன்னும் வரும், அது எல்லாம் இறைவனானையினால் நிற்பது. அங்கு நாம் செய்யும் செய்திக்கு, அங்கு நாங்கள் செய்கிற செய்தி பூஷனை வழிபாட்டுக்கு ஆணை வைப்பால் அளிப்பன், அவன் தன்னுடைய ஆணையினாலே அதுக்கு பலன் கொடுப்பான். ஆகவே நீங்கள் எப்படி இங்கே வழிபடலாமா அங்கே வழிபடலாமா என்பதில்லை, உங்களுடைய சிரத்தை முக்கியமானது. வழிபாட்டு நெறிமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும், விதிகளை தெரிந்திருக்க வேண்டும். அது நீங்கள் ஸ்தாபிக்கும் பொழுது, ஸ்தாபித்து அங்கே வழிபட தொடங்கிவிட்டால் அங்கால வந்து அதில் வந்து அவன் செய்கின்ற முறையின்படி அது வந்து சேரும் என்பது தான் முன்கணவன். மனமது நினைய, மனத்தால் நினைத்து வாக்கு வளர்த்த, வாக்கால தோத்திரங்கள் சொல்லி மந்திரங்கள் சொல்ல, மந்திரங்களை சொல்லி இனமலர் கையில் கொண்டு தேர்ந்த மலர்களை கையிலே கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி. அங்கு உனக்கு விருப்பமான தெய்வத்தை அப்பா, இச்சித்த தெய்வம், உனக்கு இஷ்ட தெய்வம் என்று சொல்லுவோம், இச்சித்த தெய்வம் போற்றி சினம் முதல் அகற்றி வாழும் செயல் அது அறமதானால், சினம் கோபம் எரிச்சல் பொறாமை முதலியவற்றை நீங்கி வாழுகின்ற வாழ்க்கையை அறமாக கொண்டால் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம். எல்லாருக்கும் பொதுவான ஒரு தெய்வம் தான் ஐயா இருக்கு, அங்க ஒண்ணும் டிபார்ட்மெண்ட் போட்டுக் கொண்டிருப்பதில்லை, ஒரே தெய்வம். எங்கும் செய்யற்கு முன்னிலையாம் என்று, எங்க நின்று நீங்கள் அதை செய்யறீங்களோ அங்க முன்னுக்கு வந்து நிற்கும் அந்த தெய்வம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே விதிகள் இது, ஆனால் மிகவும் முக்கியமானது எங்களுடைய சிரத்தை பக்தி.

0: ವಿವರುದೇ ಪರಿದೋಷವರ್ಷಂ ಸಂಪೂರಿತೋ ಭವತಿ ಯಸ್ಯ ಮನಸ್ತಟಾಕಃ ತಜ್ಜನ್ಮ ಸಸ್ಯಮಖಿಲಂ ಸಫಲಂ ಚ ನನ್ಯತ್. ಬುದ್ಧಿಸ್ಥಿರಾ ಭವತು ಮೀಶ್ವರ ಪಾದ ಪದ್ಮ ಸಕ್ತಾವಧೂರ್ವಿರಹಿಣೀವ ಸದಾ ಸ್ಮರಂತಿ ಸದ್ಭಾವನಾ ಸ್ಮರಣ ದರ್ಶನ ಕೀರ್ತನಾದಿ ಸಮ್ಮೋಹಿತೇವ ಶಿವ ಮಂತ್ರ ಜಪೇ ನವಿಂತೆ. ಶಿವಾನಂದರ ಹರಿ ಪ್ರಕರಣತ್ರ ನಮ್ಮ ಮನಸ್ಸ ಪರಮೇಶ್ವರನಕ್ಕೆ ಅರ್ಪಣಂ ಬನ್ನಿ, ಅದನ್ನ ನಮ್ಮ ಕ್ಷೇಮತ್ತ ಅಡೆಯುವೋಮ್ನು ಆಚಾರ್ಯಾಳ್ ಸುಹೃತ್ತಾಗ ಎಲ್ಲರಕ್ಕೂ ಚೆಲ್ಲಿಂಟ್ ಇರ್ಕ. வாழ்க்கையில மனசு மனுஷனை துன்புறுத்துறது அவனுடைய மனசு தான். சுகமும் மனசுனாலதான் அடைகிறோம். ஆனா மனசு இங்கும் அங்கும் சஞ்சலமா போயிட்டு இருக்கிறதுனால, ஒரு இடத்துல நிக்காம இருக்கிறதுனால மனுஷனுக்கு அதிகமான துன்பங்கள் வருது. இந்த மனசை அடக்க இவனால முடியல. மனசை அடக்கினா அவன் எல்லாவற்றையும் அடையலாம், ஆனா அடக்க முடியல அவனால. ஏன் அடக்க முடியல? வெகுநாளாக அது விட்டலையோ விட்டான். அதை ஒழுங்கா வச்சுன்றதான் முதல்ல இருந்து அடங்கி இருக்கும். ஆனா என்ன எடுத்து கொஞ்ச நாள் அதை விட்டு விட்டான், சில பிறவிகள்லாம் விட்டு விட்டான், அது இனிமேல அடங்க மாட்டேங்குது. அப்படிப்பட்டதான் அந்த மனசை அடக்கணும்னா அதுக்கு வழி ஒண்ணுதான். யாருன்னார், யாருக்கு அடங்குமோ அவாடத்துல கொடுக்க வேண்டியது. யாருக்கு அடங்கும்? பரமேஸ்வரனுக்குத்தான் அடங்கும். ஏன்? பரமேஸ்வரன் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாரையும் தன்னிடத்துல அவர் ஈஸ்வரன். ஈசானோ பூத பவ்யஸ்யா, பூதபவ்யம் முக்காலத்திலையும் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் அடக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். ஆகையால் அவருக்கு கொடுக்கணுங்கிறார். சரி, நன்னத்தான் இருக்கு, எனக்கு கொடுக்கணுங்கிறையே அந்த மனசு எப்படிப்பட்டது? அப்ப ரொம்ப நல்லதுங்கிறார். கல்யாணி நம் சரச சித்திரகதிம் சவேகம், கல்யாணி நம் அழகான். குதிரைகளுக்கெல்லாம் பத்ரம் மந்திரம் இப்படி பல வெரைட்டிஸ் இருக்கு. இது ரொம்ப அழகான ஒரு குதிரை. அழகுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு இஷ்டமான இடத்துல ரொம்ப வேகமா போகும். அது பார்க்கறதுக்கு எப்பொழுதுமே நல்லதுன்னு சொல்லும். எப்பொழுதுமே யாராவது நம்ம மனசு கெடுதல்னு சொல்றாளோ, கெட்ட வழியில போறதுன்னு சொல்றாளோ, எல்லோருக்கும் அவ மனசு நல்லாத்தான் இருக்கு. பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்கு, நல்ல வழியை தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா அதனுடைய விளைவு தான் சரியா இல்லை. அதுக்கு என்ன பண்றது? கல்யாணினம் சரச சித்திரகதிம், அழகா போறது, விசித்திரமா போறது. எப்படி போகணுமோ அப்படி இல்லை, இந்த அந்தக்கம் இல்லை, எங்கெங்கயோ போறது. ஆனா போக வேண்டியதான இடத்துக்கு போய் சேர்ந்துடுறது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு இதுவா இருந்தாலும் சரி, அது சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் சேர்றது. நினைக்கிற இடத்துல அந்த இடத்துல போய் இருக்கு. எதையோ நினைக்கிறது, நினைக்க முடியாததான விஷயங்கள்லாம் நினைக்கிறது. ஆகையால் சரச சித்திரகதிம் சரசம். சரசம்னு சொன்னா ஒரு ஈடுபாடோட போறது, என்னமோ ஏதோன்னு இல்ல, அது இஷ்டமான இடத்துல ரொம்ப சந்தோஷமாக ஈடுபாடோட போறது. சரச சித்திர கதிம் சவேகம், வேகத்திலேயே சொல்றது மனோவேகம். வாயுவேகம் மனோவேகம் எல்லாத்த விட ரொம்ப வேகமா போகக்கூடியதுன்னா மனசு தான். நினைச்ச மாத்திரத்தினால எந்த இடமோ அந்த இடத்துக்கு போயிடுது மனசு. ஆகையால் மனசு ரொம்ப வேகமா இருக்கிறது. சரசு சித்திர கதிம் சவேகம், அதுக்கு மேல சர்வேங்கிதஜம், இங்கிதத்தை தெரிஞ்சுண்டு வேலை செய்யறது. அந்த சமயத்துக்கு சூழ்நிலைக்கு எது ரைட்டோ அதை தெரிஞ்சுண்டு வேலை செய்யறது, அதான் ரொம்ப விசேஷம். நான் நன்னா வேலை செய்வேன், வேலை செஞ்சா பிரயோஜனம் இல்லை. அந்த சந்தர்ப்பத்துக்கு எது சூழ்நிலைக்கு தகுந்தவருக்கோ அது போல பண்ணணும். அப்படி இங்கிதத்தை தெரிஞ்சுட்டு போகக்கூடியது மனசு. யாரோட எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி இருந்தா நம்ம காரியத்தை சாதிக்கொள்ளலாம், எல்லாம் அந்த மனசுக்கு தெரியறது. பெரியவாளோட பேசுறப்ப ஒரு மாதிரி, ஆத்துக்காரியோட பேசுறப்ப ஒரு மாதிரி, குழந்தைகளோட பேசுறப்ப ஒரு மாதிரி, வேலைக்காரோட பேசுறப்ப ஒரு மாதிரி, அவாவோட அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாக பேசி தன் காரியத்தை சாதிக்குது கொண்டதோ இல்லையோ. ஆகையால் சரச சித்திரகதிம் சவேகம் சர்வேங்கி தஜம். அதுக்கப்புறம் அனகம், அனகம் ஒரு பாபமும் அதுக்கு இல்லை. பாபம் எல்லாம் அது செய்யறதுனால வந்து சேர்றது. தான் ஒரு பாபம் இல்ல, அதோட இல்ல, ரொம்ப உயர்ந்ததான ஒரு சுரூபம். துவலட்சணாட்யம், துருவம் சாஸ்வதமா இருக்கு. மற்ற குதிரைகள்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இந்த மனசுங்கிற ஒரு குதிரை இருக்க சாஸ்வதமா இருக்கு. மனுஷனுடைய சரீரம் போனாலும் மனசு போகல. என்ன சரீரம் மைண்டே இருக்கு. வாசம் நவானி கிருண்ணாதி நரோபராணி, இந்த சரீரம் இருக்க ஒரு 100 வயசா எடுத்து 50-60 வயசு ஆனதுமே அது கொஞ்சம் துவண்டு போறது. எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண முடியல. முன்னால இருந்ததான ஒரு சக்தி சாமர்த்தியங்கள் அதுக்கு இல்ல. ஆனா இந்த சரீரம் கீழே விழுந்து மரணித்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மனசு கிளம்பி பரலோகத்துக்கு போறது. பரலோகத்துக்கு போறது மறுபடியும் இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறது, அந்த நூதன சரீரத்துல மடிவு வேலை செய்யறது. சரீரம் வேலை செய்யலையே மனசு என்னென்னமோ எதிர்பார்க்கறதுன்னு அங்க போறது இங்க போறது நினைக்கிற வேதம் நின்று போயிட்டா நிதானமா நினைக்கிறேடா இல்லையே. சின்ன வயசுல எப்படி நினைச்சாலோ அதே தான். மனசினுடைய வேகத்துக்கு குறைச்சது இல்ல, எதனுடைய வேகத்தை குறைச்சால் சரீர வேகத்துக்கு தான் குறைச்சல். இன்னும் வர வர வயசாக கவலை ஜாஸ்தியா இருக்கு. தன்னை பத்தி கவலை, குழந்தைகளை பத்தி கவலை, பேரனை பத்தி கவலை, பேரனுடைய குழந்தைகளை பத்தி கவலை, ஊர்ல இருக்கிறவர்களுடைய கவலை, கவலையானது ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்க. வயசு வளர வளர அதுக்கு முடிவும் இல்லாம இருக்கு. சரீரம் மாறினாலும் மனசுக்கு முடிவு இல்லை. மனசு எத்தனை நாள் இருக்கும், புத்தி எத்தனை நாள் இருக்க போறது, மோட்சம் வர பரியந்தம், பகவான் அடையிற பரியந்தம் இந்த மனசு, இதே மனசு தான். உங்க மனசுக்கு மாறுதல் இல்லை, சரீரம் மாறலாம், மனசு மாறாது. அதான் விசேஷம். அதனால நீங்க இந்த ஜென்மால பண்ணியதான புண்ணிய பாபங்கள்லாம் அடுத்த ஜென்மாவுக்கு இருக்குன்னு, அதுக்கு அடுத்த ஜென்மாவுக்கு இருக்கு, எங்கேயும் போகாது. போகலே போயிடுதுன்னு வச்சுட்டா புது ஜென்மா வராது. புது ஜென்மா வறுமையானால் அந்த ஜென்மாவில் நீங்க கர்மாக்களை பண்ற வரைக்கும் தான் என் சுக துக்கங்களை யார் அனுபவிக்கிறா, எப்படி அனுபவிக்கிறேன். மரணத்துக்கு முன்னால இமிடியட்டா முன்னால பண்ணியிருந்த கர்மாக்களுடைய பலன்லாம் எங்க போகும்? அந்த டே ஆஃப் டெத் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், அந்த கர்மா பலன்லாம் எங்கே போச்சு? அன்னைக்குதான் அனுபவிக்கலையே. ஆகையால் என்ன பண்ணலாம்? மனசு பர்மனன்ட், அந்த மனசுல தான் எல்லா புண்ணிய கர்மாக்களும் பாப கர்மாக்களும் அப்படி இருக்கு. அதை அனுபவிச்சுட்டே இருக்கள், மாறி மாறி அனுபவிச்சுட்டே இருக்கள். ஆகையால் சரீரம் மாறினாலும் மாறாதது மனசு. அந்த மனசு பர்மனண்டா இருக்கிறதுனா துருவ லட்சணாத்தியம். மற்ற குதிரைகள்லாம் கொஞ்ச நாள் தான் சார். இந்த மனசுங்கிற ஒரு குதிரைக்கு பதிலாக பர்மனண்டா இருக்க கல்யாணினம் சுரணது சரசித்ரகதிம் சவேகம் சர்வேங்கிதஜ்ஞமனகம் துருவ லட்சணாத்தியம் சேதஸ்துரங்கம் அதிரோக்கிய பரமேஸ்வர. நீங்களும் ஒரு பழைய காளமாடு வச்சுருக்கு, அந்த காளமாடை எழுப்புறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. அது கிளம்பி போகணும்னா வேகமா போகிறது இல்லை. ஆகையால் நான் என்ன பண்றது தெரியுமா? உங்களுக்கு என்னுடைய மனசுங்கிற ஒரு குதிரையை கொடுக்குறேன். மாடை விட குதிரை ரொம்ப வேகமா போகுமோ இல்லையா? காளையோட வேகமா போறது குதிரை. இந்த குதிரையோட நீங்க போகலாம், அதுலயும் இந்த குதிரை வேகமா போகும். உங்கள்டைய எங்கே போகணும் தெரிஞ்சுட்டு போகும். குதிரைக்கு இங்கிட்டம் ஜாஸ்தி. யுத்தத்துல குதிரையை உபயோகப்படுத்துற, குதிரைக்கு மேல சவாரி பண்ணக்கூடியதான ஒரு யோதன், அவன் வந்து உடம்பு அடிபட்டு எடுத்துன்னா அது என்ன பண்ணுவான், அந்த குதிரை கரெக்டா அழிச்சுன்னு போயிடும், ஒரு மூலக்கு அழிச்சுன்னு போயிடும். அவனுக்கு மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு வந்த பிறகு மறுபடியும் வரும். அதுக்கு தெரியுமா, தன்னையும் காப்பாத்தி கொள்ள தெரியும், தனக்கு மேல இருக்கக்கூடியதான அவரையும் காப்பாத்துமா அந்த குதிரை. ஆகையால் தான் குதிரைக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறான். யுத்தத்தை குதிரை உபயோகப்பானே, ஏன் காலமாட உபயோகிக்கல? இது அப்படி அந்த குதிரைக்கு இங்கிதம் தெரியும். அதே போல என்னோட மரட்டு நல்ல இங்கிதம் தெரியும். சர்வ இங்கிதம் துருவ லட்சணாத்யம் சேதஸ்துரங்கம் அதிருக்கிய ஹே பரமேஸ்வர. என்னுடைய மனசு எனக்குடைய இந்த குதிரையை ஏறிண்டு அதிருக்கிய சரஸ்மரே கிளம்பி போங்க சுவாமின்னு. நேதஸ்தமஸ்தகதாம் ரிஷபாதிரூடா, ஏன்னா நேதஸ்தமஸ்தகதாம் எல்லா உலகங்களையும் நீங்க காப்பாத்த வேண்டி இருக்கு. ஏதோ ஒரு உலகம்னா பரவாயில்ல, கைலாசம்னா பரவாயில்ல, 17-14 புவனங்கள்ல இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளையும் நீங்க காப்பாத்த வேண்டியதா இருக்கு. இங்க எங்க ஓட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு ஸ்பீடான ஒரு வெஹிக்கிள் வேணுமோ இல்லையோ நான் தரேன். இதனால என்ன லாபம் உங்களுக்கு என்ன? எனக்கு என் மனசு போச்சுன்னா போறோம். இந்த மனசுனால தானே நான் கவலைப்பட்டு இருக்கேன். இந்த மனசு உங்களுக்கு கொடுத்துட்றேன், இதனால எனக்கும் லாபம் உண்டு, உங்களுக்கும் லாபம் உண்டு, ரெண்டு பேருக்கும் வின்வின் சிச்சுவேஷன். ஒன்னும் கவலையப்படாதீங்க, இதை கொடுக்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியா. என்னுடைய மனசை உங்களுக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு மனசை அர்ப்பணம் பண்ணக்கூடியதான உயர், இதுதான் நிஜமான ஒரு சரணாகதி. சரணாகதின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றான், நமஸ்காரம் பண்ணி எழுந்து பண்றான். நான் என்ன இருக்கு நமஸ்காரம் பண்ணினேன், நான் பரமேஸ்வரன் நமஸ்காரம், இந்த நான் போகலையே நமஸ்காரம் பண்ணினா, ஆனா நான் பண்ணினேன் மறுபடியும் சொல்றேன் பாருதா. நானை விடல, அகங்காரத்தை விடுறதுங்கிறது முடியாத காரியம். அகங்காரத்தை எப்ப விட முடியும்? மனசை கொடுத்தா தான் முடியும். ஆகையால் இந்த மனசையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் பரமேஸ்வர, அப்படின்னு பரமேஸ்வரனை தியானம் பண்ணி இந்த மனசை ஒரு குதிரையா கற்பனம் பண்ணி அதை சரணாகதி பண்ணியிருந்தான ஒரு திவ்யமான ஒரு ஸ்வரூபம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பகவானுக்கு நீங்க கொடுத்துல கொடுத்ததுனால என்ன லாபம் வரும்னு எதிர்பார்க்கிறீள் அப்படின்னு கேட்டா அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். மனுஷனுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும். எது சார் வேணும்? நம்ம காசு வேணும்னு நினைக்கிறோம், பொருள் வேணும்னு நினைக்கிறோம், சரீரத்துல ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறோம். இவைகள்லாம் இருந்தாலும் மனுஷன் நிம்மதியா இருக்க முடியல. மனுஷனுக்கு வேண்டியது என்ன? சாந்தி. மனுஷனுக்கு வேண்டியது என்ன? ஒரு பரிபூர்ண நிறைவு. அது இருந்தா போறோம். அது எதனால கிடைக்கும்? இந்த பரமேஸ்வர அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். பக்தர் மகேஷ பத புட்கரம் அவசந்தி காதம்பினிவ குருதே பரிதோஷ வருஷம் சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்தடாக சஜ்ஜன்ம சத்யம் அகிலம் சபலம் ச நன்யது. பக்தர் மகேஷ பத புஷ்கரம் அவசந்தி. பரமேஸ்வரனுடைய திருவடி எனக்கூடியதான ஆகாசம். இந்த மழை எங்கிருந்து பெய்யறது? ஆகாசத்திலிருந்து பெய்யறது. ஆகாசத்துல என்ன இருக்கு? மேகங்கள் இருக்கு. அந்த மேகங்கள் வழியாக ஆகாசத்திலிருந்து மழை பெய்யறது. அதே போல மழை பெஞ்சதுன்னா என்னாச்சுன்னா குருதே பரிதோஷ வருஷம் காதம்பினி குருதே பரிதோஷ வருஷம் மேகம் மாதிரி. இந்த மேகங்கள் என்ன பண்றது? மழைய பெய்யறது, மழைய கொட்டுறது. இந்த மழை கொட்ட எல்லா பிராணிகளுக்கும் சந்தோஷமா இருக்கு மெட்ராஸை தவிர. மெட்ராஸ்ல மழை பெஞ்சது ஏன்னா இங்கேயும் அங்கேயும் போக முடியல, நம்ம எந்த காரியமும் எடுக்க முடியலேங்கிறோம். ஆனா கிராமாந்தரத்துல எங்க பார்த்தாலும் எல்லோருக்கும் மழை வந்தா சந்தோஷம். ஏன்னா மழை வந்ததுன்னா கிணறுல ஜலம் வரும். ஏன்னா பைப் எல்லாம் கிடையாது, கிணர் நிறைய ஜலம் இருக்கும். கிணத்துல ஜலம் வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு க்ஷேமமா இருக்கலாம், அப்படியே இருக்கும். இப்ப என்னாச்ச, கிணத்துல எழுந்து ஜலத்தை எடுத்தப்ப அங்கே குளிப்ப, அங்கே துணியெல்லாம் தேய்ப்ப, மறுபடியும் அந்த ஜலம் என்ன ஆகும் தெரியுமா? அங்கேயும் பூமியில இருக்கும், அடுத்தலாம் மறுபடியும் அங்கே சுத்த ஜலம். எப்ப பார்த்தாலும் கங்கா ஜலம். கிராமாந்தரத்துல ஜலத்தை கொடுக்கற காலத்திலேயே பரிமாறுறப்ப கங்கா ஜலம் கங்கா ஜலம் தான் பரிமாறுவா. இவெல்லாம் வெறும் ஜலம் தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. கிராமாந்தரத்துல வழக்கம் என்ன? கங்கா ஜலம் கங்காமிரதம் அப்படிம்பா. கங்காமிரதம் எது? கணத்து ஜலம். கணத்து ஜலத்தை கங்காமிரதம்னு சொல்லின்றே நேர். அதான் கங்காமிரதம் மாதிரி திதிப்பா இருக்கும் அங்க கிணறு ஜலம். அது எப்படின்னு, சீத காலத்துல வெதவெதான்னு இருக்கும், உஷ்ண காலத்துல சில்லுன்னு இருக்கும். கங்கா கணத்து ஜலத்தினுடைய விவகாரம் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும்னே. அப்படி கணத்துல ஜலம் வத்தாம இருக்கணும் ஏன்னா இல்ல என்ன இருக்கணும்னு, அந்த ஊர்ல குளம் ஃபுல்லா இருக்கணும். குளம் ஃபுல்லா இருந்தது ஏனால் அதுன்னு பரமேஸ்வரன் கோவில் பெருமா கோவில்னு ரெண்டு பக்கம் கோவில் வச்சிருப்பா, குளம் இருக்கும். இந்த மழை வந்ததுன்னா குளம் ஜலம் ஃபுல்லா இருக்கும். எப்ப குளத்துல ஜலமா இருக்கோ அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா கணத்துலயும் ஜலம் ஃபுல்லா இருக்கும். அவாவா அந்த கணத்தை ஆனந்தமா உபயோகப்படுத்திப்பான். இப்ப இந்த குளத்தினுடைய ஜலம் ரொம்ப இருக்கணுமே ஆனால் என்ன வேணாம்? மழை பெய்யணும். சோ மழை பெய்யுமே ஆனால் சௌக்கியம். மழைக்கு எப்படி இருக்கணும்? காதம்பி நீவா மேகத்துல இருந்து வரணும். பக்தர் மகேஷ பத புஷ்கரம் அவசந்தி காதம்பி நீவ குருதே பரிதோஷ வருஷம் சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்தடாக. இப்படி குளம் ரொம்பித்தேயானால் அப்படி மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டித்தேனா குளங்கள்லாம் ரொம்ப. குளம் கொட்டித்தேனையானால் ரொம்பித்தேனா என்ன ஆச்சுன்னு, சஜ்ஜன்ம சத்யம் அகிலம் சபலம் ச நன்யது. அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான எல்லா விதமான பயிர் செலவுகள்லாம் பயிர்லாம் ஆனந்தமாக வளரும். குளம் ரொம்ப இருக்குமேயானால் வேண்டியதான ஜலம் குளத்திலிருந்து அந்தந்த வயலுக்கு போறது, வயத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ. எக்கச்சக்கமா மழை வந்துருந்ததுன்னா பயிரெல்லாம் கெட்டு போயிடும். அதே சமயத்துல என்ன ஆகுனாரு, குளம் ரொம்ப இருந்ததுன்னா எப்பப்ப வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஜலத்தை கொண்டு வந்து விட்டு அவ்வா வயல்னா சௌக்கியமா நன்றாக வழியும்படி பண்ணுவா. இது லோகத்தை நம்ம கண்டிருக்கோம். இப்படி ஆகாசத்துல இருந்த மேகங்கள் மேகங்களாத மழையா பெய்யுமையானால், மழையினால குளம் ரொம்பமையானால், குளத்தினால வரக்கூடியதான ஜலமானது அந்தந்த வயலுக்கு போய் அங்கெங்க இருக்கக்கூடியதான பயிரெல்லாம் சௌக்கியமா இருக்கும். பயிர்கள் நன்னா இருந்ததுன்னா ஜலங்கள் சௌக்கியமா இருக்கா. அதே மாதிரி பரமேஸ்வரா பக்தர் மகேஷ பத புஷ்கரம் அவசந்தி. இதற்கு முன்னால மேகங்கள்னு சொன்னேன், மேகங்கள் எதை புடிச்சுருக்க? ஆகாசத்தை புடிச்சுருக்க. அதே போலயே இந்த பரமேஸ்வரனுடைய பாதங்கள் திருப்பாதங்கள் எனக்கூடியதான ஆகாசம், சிதாகாசம், ஹிருதயாகாசம், எல்லோருடைய இதயத்திலே ஒரு ஆகாசம். அந்த ஆகாசத்துக்கு தான் பரமேஸ்வரன். பகவான் வேற எங்கேயும் இல்லை. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஜர்ஜுன திஷ்டதே. உங்களுடைய இதயத்தில் தான் இருக்கார். இதை பார்த்தா கருப்பா தானே இருக்க ஒண்ணு இருட்டா இருக்க ஒண்ணு தெரியவே நினைக்காதீங்க. அங்க இருக்கக்கூடியதான பரமாத்மா அவர் கலர்லெஸ், அவர் கருப்பா இருக்கார் வெளுப்பா இருக்கார் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆகாசம் மாதிரி, காத்து மாதிரி, காத்துக்கு என்ன கலர் ஒண்ணும் இல்லை. இருட்டுல பாத்தீங்கன்னா காத்து அடிச்சாலும் காத்தா தெரியறதோ இல்லையோ, அதனால கருப்பாவா இருக்க காத்து. கருப்பா காணப்பட்டாலும் பகல்ல வெளுப்பா காணப்பட்டாலும் அந்த காத்து எப்படி இருக்கு, அதுக்குன்னு தனி உரித்ததாக ஒரு உருவமும் இல்லை, ஒரு சுயமும் இல்லை. அதே மாதிரி உங்க இதயத்துக்குள்ள ஒரு இடவழி இருக்கு, அந்த இடவழி தான் பரமாத்மா. அந்த இடவழி பகல்ல பார்த்தாலும் ராத்திரி பார்த்தாலும் கருப்பா தான் தெரியுது, ஒன்னும் தெரியல நமக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய அதான் கண்ணை பார்க்க, காதை கேட்க, மூக்கு மாற எல்லாத்துக்கும் உபயோகப்பட்டு கொண்டிருக்கு. அதான் பரமேஸ்வரன் சொல்றார். பக்தர் மகேஜ பத புஷ்கரம் அவசந்தி, பரமேஸ்வரனுடைய திருவடிகள் எனக்கூடியதான புஷ்கரம் ஆகாசம், அதை பிடிச்சிருக்கு. எப்படி மேகங்கள் ஆகாசத்தை பிடிச்சிருக்கோ அதே போல இங்க பக்திங்கிறது அந்த பரமேஸ்வரனுடைய பாத பத்மங்களை பிடிச்சிருக்கு. பக்திக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமோ இல்லையோ, மேகங்கள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். மேகங்கள் எங்க போய் இருக்கோ ஆகாசத்துல பரவிட்டு இருக்கோம், ஆகாசத்துல மழை கொட்டும். அதே போல இந்த பக்தியானது எதை பிடிச்சிட்டு இருக்க, பரமேஸ்வருடைய திருவடிகளை பிடிச்சிட்டு இருக்க. பக்தர் மகேஜ பாத புஷ்கரம் அவசந்தீம், சிவனுடைய திருவடிகள் இருக்கே அப்படிங்கிற வானம், அதை பிடிச்சுண்டு. காதம்பினீவ குருதே பரிதோஷ வருஷம், காதம்பினி காதம்பினி மேகமாலா கனமேக இவ ஸ்வயம் அப்படின்னு காதம்பனின மேகங்கள், அந்த மேகங்களானது எப்படி மழையை கொட்டுறதோ அதே போல இந்த பக்தி என்ன பண்றதுன்னு இதுவும் கொட்டுறது. இது எதை கொட்டுறது, மேகங்கள் மழையை கொட்டும். இந்த பக்தி எனக்கூடியதான மேகமானது என்ன, சந்தோஷத்தை கொட்டுறது. மனுஷியனுடைய மனசுல பக்தி இருக்குமையான, அல்ல குரு பக்தி ஈஸ்வர பக்தி இருக்குமையான, வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் தான். எல்லா செயலும் சந்தோஷமா பண்ணிட்டு இருப்பான். இது பரமேஸ்வரனுக்கு பண்ணணும்னா ஒரு சந்தோஷம்னே, சமைக்கிற காலத்துல நமக்கு சமைக்கணும்னா என்ன சொல்றாரோ என்னமோ நன்னா இருக்கோ இல்லையோ இப்படிங்கிற கவலை. பரமேஸ்வரன் ஒண்ணும் சொல்ல மாட்டார், எதை நிவேதனம் பண்ணினாலும் வச்சுப்பார். அப்புறம் நீங்க சாப்பிட்றப்பதான் தெரியும்னு விவகாரம் என்னன்னு. பரமேஸ்வரனுக்கு எதுவும் அதையும் பரமேஸ்வரன் எடுத்து சாப்பிடுறது இல்லை. வர நகவை தேவாஸ்மன் தின திருஷ்டந்தி ந பிபந்தி திருஷ்டா திருப்தி. தேவதைகள்ல நீங்க இதை கொடுத்தா அதுக்கு ஒரு கபடம் வாயில போட்டுட்டு மென்று உள்ள போய் சாப்பிட்டா அதுக்கப்புறம் சந்தோஷப்படுறது இல்லையா. நகவை தேவா ந பிபந்தி பட்சயந்தி. ஆனா என்ன திருஷ்டா திருப்தி, தேவதைகள்லாம் பார்த்தா சந்தோஷமா அப்படி நமக்கும் இருந்தது. ஏன்னா இவ்வளவு கவலையே இல்லையே, அப்படியே மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடும், எல்லாம் சாப்பிட்டா போல ஆயிடும். மனுஷனுக்கு சாப்பிட்டாதான், இவன் வயத்துக்குள்ளது உட்கொண்டாதான் இவனுக்கு பசி தீரும். ஆனா தேவதைகளுக்கு அப்படி இல்லை, பார்த்தா போறோம். ஏன் தேவதைகளுக்கு முன்னால வச்சிட வேண்டியது, இது உனக்குன்னு சொல்ல வேண்டியது. இன்னும் சில பேர் அதுவும் சொல்றல, படைச்சாச்சுன்னு, படைச்சாச்சுன்னா முன்னால வச்சாச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், தேவதைகளுக்கு முன்னால வச்சா போருமா. அதே மாதிரியே இது என்ன பண்றதுன்னு, இந்த மழையானது மேகத்தா, இந்த மேகமானது பக்திங்கிற ஒரு மேகமானது அப்படியே கொட்டுறது. சுவாமி மேகங்கள் எப்படி மழையை கொட்டுறதோ, கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கலாம, எவ்வளவு மழை கொட்டுறது. ஒரு கிராமம் கிராமம் இங்க மயிலாப்பூர் முழுக்க மழை வந்தது. ஏன்னா எல்லாமும் நனைஞ்சாச்சு, ரோடெல்லாம் நனைஞ்சாச்சு, வீடெல்லாம் நனைஞ்சாச்சு, பஸ் எல்லாம் நனைஞ்சாச்சு, மனுஷெல்லாம் நனைஞ்சாச்சு. அவ்வளவு மழை நமக்கு தெரியல என்ன, அது அப்படியே வேஸ்டா போறது அது வேற விஷயம். ஆனா எவ்வளவு மழை கொட்டுறது கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அதே மாதிரியே இந்த பக்தி எனக்குதான மேகம் ஆனந்தத்தை கொட்டுறதான். பரிதோஷ வருஷம், பரிதோஷம் பரிதா தோஷம் சந்தோஷம். எல்லாமும் நீங்க எதை பண்ணினாலும் ஒரு சந்தோஷமா இருக்க பகவானுக்கு. இடத்தை சுத்தி பண்ணினா ஒரு சந்தோஷம், புஷ்பங்கள்லாம் பழைய நிர்மாணங்கள் எடுத்து வச்சா ஒரு சந்தோஷம், புது புஷ்பங்களை அலங்காரம் பண்ணினா ஒரு சந்தோஷம், அவருக்கு நெய்தீபம் ஏற்றினா ஒரு சந்தோஷம், அவருக்கு ஊதுவத்தி ஏற்றினா ஒரு சந்தோஷம், அவர் நன்றா அழகா கண்ணால பார்த்துட்டே இருந்தா ஒரு சந்தோஷம், அவருக்கு மரியாதையாக அவருக்கு வேண்டிய நைவேத்தியங்களை பண்ணி முன்னால வச்சா ஒரு சந்தோஷம். மனுஷாளுக்கு அது ஒரு சந்தோஷமாக பரமேஸ்வரனுக்கு பண்றேன், அவருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு நிவேத்தியத்தை பண்றேன், அமுத தயார் பண்றேன்னு அவருக்கு கொடுத்தா அவருக்கு ஒரு சந்தோஷம், பண்றவாளுக்கு சந்தோஷம். நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயல்லையும் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு தோஷம் வருதோ இல்லையோ, இதான் பக்தி பண்ணக்கூடியதான காரியம். பக்தி இல்லாத போனால் கடனின்னு பட்டோம். இன்னொருத்தருக்காக உத்தியோகத்துக்கு போறா, உத்தியோகத்துல கொஞ்ச நாள் சேர்ந்த புதுசுல ஒரு சந்தோஷமா இருந்தது, அதுக்கு போற கடனேன்னு பண்றான், இது பண்ணி ஆகணுமே அப்பத்தானே ஒரு மாசம்னா சம்பளம் வரும் அப்படின்னு ஒரு கவலையோட தானே பண்ணிட்டு இருக்கான். மேலும் மேல வேலை வந்துட்டே இருக்கு சார், வந்துட்டே இருக்கு சார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு மேல வருதே அப்படிங்கிறான். அதே பகவானுக்கு பண்ணும் பொழுது பக்தியோட பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் ஒரு சந்தோஷம், ஆகையால் பக்தி என்ன பண்றது, உங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. மற்ற வேலை அதே தான், ஆனா சிட்டிகிட்டு அவசப்பட்டுண்டு தலைக்கு வேலை இருக்கே சிரமமா இருக்கே அப்படின்னு பண்றதுக்கும் மன சந்தோஷமாக ஒரு பண்றதுக்கும் வித்தியாசம் இல்லையே. அந்த சந்தோஷம் எது கொடுக்கறது, பக்தி கொடுக்கறது. பக்தி பரு பக்தி மகேஜ பத புஷ்கரம் அவசந்தி காதம்பினி இவ குருதே பரிதோஷ வருஷம். இந்த சந்தோஷம் வறுமையானால் சம்பூரித்தோ பவதி யஸ்ய மனஸ்ததாக. மனசு எனக்கூடியதான ஒரு குளம், அது என்ன பண்றது நிறைஞ்சு போறோம். இந்த மன நிறைவுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப சந்தோஷமானது. இருக்கிறதோட போரும், இது மனுஷனுக்கு வரணும். இது வராத வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் இருந்தாலும் கவலைத்தான். ஏன்னா இன்னத்தனோட கம்பேர் பண்றான், அவாத்துல மூணு கதவு இருக்க பிரிட்ஜுக்கு எங்காத்துல ரெண்டு தான் இருக்கு. எத்தனை கதவு இருந்தா என்ன லாபம் தெரிய மாட்டேங்க. அங்க உள்ள ரெண்டு பேர் ஆத்துலயும் காலியா தான் இருக்கு, ஒண்ணும் இல்ல. தீர்த்தம் கூட வச்சிருந்தான், ஏன்னா இவனுக்கு குளிர்றது என்ன, பச்சை சாப்பிடுறதுக்கு முன்னாலேயே இருமல் வருது, இது வருது, வெற்றத்தை சாப்பிடுறது எது கரண்ட் தான் சாப்பிட்டு போறது. இருந்தாலும் அவாத்துல பெரிய பிரிட்ஜ் இருக்க எங்க அத்துல சின்னதா இருக்கு, அவாத்துல எல்இடி இருக்க எங்க அத்துல எல்சிடி இருக்க. என்ன ஏதோ ஒன்று பாக்குறத 10 நிமிஷம், அது எதுல பார்த்தா என்ன விவகாரம், ஆனா போறதா மனசு இல்ல. எவ்வளவு இருந்த போதிலும் இதை விட இன்னொன்னு மேல வேணும் என கூடியதான எண்ணம் தான் மனுஷனுக்கு. இது இருக்கிற பரியந்த அவன் சந்தோஷமா இல்லை. எப்ப சந்தோஷமா இருப்பா, இருக்கிறது பகவான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்க அப்படின்னு இதோட சௌக்கியமா இருக்குங்கிற எண்ணம் எப்பொழுது வருதோ அப்ப ஆனந்தமா இருக்க. சோ மனுஷருக்கு என்ன தேவை இருக்க, படம் இல்ல, புகழ் இல்ல, மற்றது இல்ல, மனசுல சந்தோஷம் போரும் எனக்கூடியதான எண்ணம். அந்த எண்ணம் இருந்ததை நம்ம முன்னோர்கள் சௌக்கியமா இருந்தோம். அவளுக்கு டிவி இருந்ததா, ஃப்ரிட்ஜ் இருந்ததா, செல்போன் இருந்தா, டெலிபோன் இருந்தா, அவ சௌக்கியமா இல்ல, க்ஷேமமா இருந்தாளே, ஆனந்தமா இருந்தாளே. பக்கத்து ஊருக்கு போவான்னா போனா சரி, போயிட்டு வந்த பிறகு அவ சௌக்கியமா இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கான். போவா பக்கத்து ஊருக்கு போவா, ஒரு வாரம் ஆகும், அங்க இருந்து விட்டு அப்புறம் வருவா சௌக்கியமா இருந்துட்டு இருப்பான். ஆனா இங்க இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னால போறப்ப பஸ் ஏறினேன், டிக்கெட்டை வாங்கினேன், 5 தரம் டெலிபோன் கார் இங்க இருந்து என்ன சார் அது போனால பஸ் கிடைச்சதோ இல்லையோ இங்க இருந்து கவலைப்பட்டுட்டே இருக்க. யாரு வர வச்சுட்டத, நம்ம தான் வர வச்சுட்டு இருக்கோம். ஆகையால் மனசுல நிறைவு இருக்கணும், நிச்சயமா பகவான் காப்பாத்துவார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். வாசுதேவம் நரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரஹ குருதே பிரஜ்மனியே பிரவேஷாயார்த்த சங்கிரஹம். சங்க்யாதீனாம் ஏக பிரத்யே கம்யத்வே அபி அயோக்யத்வா சாத்யத்வேன அன்வயஹ. அப்போ நேத்தி சொன்னாங்க, என்ன ஷாப்தி பாவனாவோட அம்சத்திரயம், கிம் பாவியேத், கேன பாவியேத், கதம் பாவியேத், சாத்திய சாதன இது கர்த்தவியத்தான மூணு பாகம். அது கிம் பாவியேத், கேன பாவியேத், கதம் பாவியேத் அப்படின்னு மூணு பாகமா பிரியறது. அதுல சாத்தியாகாங்கா என்ன அப்படின்றது, சாத்தியம் சாத்திய ஆகாங்கான்னு சொன்னா எதிர்பார்ப்பு, சாத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆர்த்தி பாவனையினால நிரூபிக்கப்படுறதா ஆயிடுறது. ஆர்த்தி பாவனையும் திருப்பி மூணு அம்சத்திரயம், அம்சத்திரயம் உடையது, மூணு அம்சங்கள் உடையது. கிம் கேன கதம்னு சொல்லிட்டு அதை அங்க பார்ப்போம். அப்படி ஆர்த்தி பாவனையானது சாத்தியமாக இங்க வந்து சேர்ந்துடுறது. அப்படி ஏன் அப்படின்னா ஏக பிரத்யகம்யத்வேன, ஒரே பிரத்யத்தினால இது தெரிஞ்சுக்கப்படுறதா இருக்கிறதுனால. ஒரே பிரத்யம்னு சொல்லி சொன்னா பகுதி விகுதின்னு பார்த்தோம். அந்த விகுதியில உள்ள லங்த்வா, லங்த்வம் ஒண்ணு, இன்னொன்னு ஆக்கியா தத்துவம். லங்த்வத்தினால ஒரு விஷயமும் ஆக்கிய தத்துவனால இன்னொரு விஷயமும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால ஒரே பிரத்யத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுனால விஷயத்த இங்க ரெண்டுமே அதோட சாத்தியமா இது வந்து சேர்ந்துருது அப்படிங்கறத பிரச்சனை ஒண்ணும் இல்ல. சங்காதீனாம் ஏக பிரத்ய கம்யத்வே அபி அயோக்கியத்வா ந சாத்தியத்வேன அன்பய. நேத்தியே சொன்ன சங்கியா காலம் முதலியதெல்லாம் ஏற்கனவே கிருதி சாத்தியம் இல்ல. அது அது ஒரு கர்மத்தினால அடையப்பட வேண்டிய விஷயம் இல்ல, புருஷனோ இல்ல இங்க எண்ணிக்கையோ காலமோ நம்மளால செய்ய அடைய முடியாது. அது ஏற்கனவே இருக்கிற விஷயம், இருக்கிற விஷயத்த நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா எது இல்லையோ, பிரவிருத்தி அனுகூலமான ஒரு விஷயம் அது, எது இல்லையோ அந்த மாதிரி வியாபாரத்தை நம்ம செய்ய முடியும். அதனால இங்க சங்கியாதான் வந்து நம்ம அடைய முடியாது. சாதனா காங்காயாம் லிங்காதி ஜானம் கரணத்வேன அன்வீதி. சாதனா ஆகாங்கா என்ன சாதன, அப்போ சாத்தியம் என்னது, ஆர்த்தி பாவனை வந்து சேர்ந்துடுறது. சாதனை என்ன அப்படின்னு கேட்கும்போது சாதனையில வந்து லிங்காதி ஞானம் கரணத்வேன அன்வீதி, லிங்கு லோட்டு இல்ல அந்த அந்த மாதிரி லேட்டு அந்த மாதிரியான பிரத்யத்தோட அந்த தன்மையானது கருவியா வந்துடும். என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, சரி தஸ்யஜ கரணத்வம் ந பாவனா உத்பாதகத்வேன தத் பூர்வமபி தஸ்யா சப்தே சத்வாத். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா லிங்காதி ஞானம் கரணத்வேன அன்வேத்தின்னு சொல்லி சொன்னா கூட அந்த கரணமானது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, கரணமானது பாவனா உத்பாதகத்வேன, ந பாவனா உத்பாதகத்வேன, பாவனா உத்பாதனம் பண்ற மாதிரியாக அந்த கரணமானது இருக்கிறது இல்ல. என்ன பாவனா உத்பாதகத்வேன கரணத்வம், ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சப்தமானது சப்தம் நித்தியம். இந்த இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும், பூர்வ அம்ச சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சப்தோ நித்யா. ஏன்னா வேதமானது பௌருஷேயம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு, அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அதனால பௌருஷேயம் இல்ல அப்படிங்கறதுனால வேதம் இது நித்தியம். அதனால வேதத்துல இருக்கிற சப்தம், வேதம் என்னது சப்தம், சப்தாத்மிகம் தான் வேதம், அதனால அதுவும் நித்தியம் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுறது. கிந்து பாவனா ஞாபகத்வேன சப்த பாவனா பாவ்ய பாவ்ய நிர்வர்த்தகேனவா. அந்த அந்த பாவ் அந்த அந்த அந்த கரணமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாவனாவை ஞாபகம் பண்றதா இருக்கிறதாக, அதாவது ஞாபகப்படுத்துறதா. எது நமக்கு அஜ்ஞாதார்த்த ஞாபகம் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பின்னாடி. ஸ்ருதியை பத்தி ஸ்ருத்தினா என்ன அப்படின்னு கேட்கும்போது அஜ்ஞாதார்த்த ஞாபகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி நமக்கு வந்து அந்த அந்த மந்திரமானது அஜ்ஞாதார்த்த ஞாபகம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால, ஸ்ருதி மந்திரமானது அஜ்ஞாதார்த்த ஞாபகம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இந்த பாவனையானது என்ன பண்றது, ஞாபகத்வேன நமக்கு எந்த விஷயத்த நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோமோ, எந்த விஷயத்த நாம செய்யணுமோ அந்த விஷயமானது நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி அது வந்து நிக்கிறது. சப்த பாவனா பாவியத்வேனவா பாவிய நிவர்த்தகத்வேனவா அப்படி இல்லாட்டி சப்த பாவனையோட பாவியத்வேன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பாவியத்தன்மையை நிர்வாகம் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இன்னும் புருஷோ லிங்காதி ஞானின் சுவப்பிரவர்த்தி பாவேதி உக்தே சர்வேஷாம் இவை ஆகாத உபவர்த்தி கிம் நசிய ஆதித்ய ஆசங்கிய. அதான் நேத்திய சொன்ன புருஷ லிங்காதி ஞானேன சுவப்பிரவர்த்தி பாவேத் அப்படின்ட்டு, லிங்காதி ஞானத்தினால புருஷனானவன் தன்னுடைய பிரவருத்தியில பிரவருத்திய பாவனை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எல்லாருக்குமே லிங்காதி ஞானம் இருக்கு, அதனால பிரவருத்தியானது உண்டாக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சர்வேஷாம் பிராசஸ்தி ஞானாபாவேன சர்வேஷாம் பிரவருத்தி आपत्ति ही किंतु यस्य पुरुषस्य कर्म प्राशस्ति ज्ञानं भवति तस्य तत्फल रागादिना तत्र प्रवृत्ति आशय आशीना अपो யாருக்கு அந்த கர்மமானத பத்தி தெரியுமோ பிராசஸ்தியமானது அந்த பிரசஸ்தமான முறையானது தெரியுமோ அவங்களுக்கு தான் அந்த கர்மத்தின மேல ஆசை வந்து அந்த அந்த ஆசையினால தூண்டப்பட்டவர்களா கர்மத்தை ஈடுபடுவாங்க. எல்லாருமே அந்த லிங்க் ஞானமானது எஜயத்தான் சொன்ன உடனே யாகம் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி அதை நிர்வாகம் பண்ணியாச்சு நிவர்த்தி பண்ணியாச்சு. சரி இது கர்த்தவியதா ஆகாங்காயாம் அர்த்தவாத ஜாபிய பிராசஸ்தியம் இது கர்த்தவியதா அன்வேதி. சரி இதி கர்த்தவியதா என்ன என்ன இதி கர்த்தவியதா என்ன அப்படின்னு இதி கர்த்தவியத்தாவை பத்தி அதாவது இப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பானது வரும்பொழுது அந்த எதிர்பார்ப்பை எது நீக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அர்த்தவாத வாக்கியமானது வந்து நீக்கிறது. அர்த்தவாதம் சொல்லி சொன்னா நிந்தா பிரசஸ்திய அந்நியதர வாக்கியம் அப்படின்ட்டு அந்நியதர வாக்கியம்னு சொல்லிட்டு நிந்தாவோ இல்ல பிராசஸ்தியமோ பிரசஸ்தம் அதாவது நிந்தான்னு சொல்லி சொன்னா தூற்றி கூறுதல் பிராசஸ்தியம் சொல்லி சொன்னா போற்றி கூறுதல் அப்படி தூற்றி கூறுதலாகவோ இல்ல போற்றி கூறுதலாகவோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வகையா இருக்கிற வாக்கியத்துக்கு பேரு அர்த்தவாதம்னு சொல்றது. அப்போ இந்த அர்த்தவாத வாக்கியமானது என்ன பண்றது இதி கர்த்தவியதாவாக வந்து சேர்ந்துடுறது. எப்படி சேர்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க சாதனால எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த சாதனையோட எதிர்பார்ப்பானது எதை தீக்கிறது எது தீக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா இதி கர்த்தவியதான் தீக்கிறது. ஏவம் அதாவது இதி கர்த்தவியதான இதி பிரகாரக அப்படின்னு அர்த்தம் இந்த பிரகாரமாக அப்படின்னு அர்த்தம். அதாவது சாத்தியம் சாத்தியம் என்னது சொர்க்கம் சாதனை என்னது யாகம் யாகம் எப்படி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தி கர்த்தவியதா வந்து அங்க உங்களுக்கு சொல்றது என்னது இந்த இந்த முறைய யாகம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு யாகத்துல என்னென்ன அங்கம் இருக்கோ அந்த அந்த யாக முறையை என்ன எப்படி பண்றது அப்படிங்கறத அந்த பாகமானது வந்து சொல்றது. சரி லிங்காதி ஞானேன பாவே கதம் இத்தியாக்காங்காயாம் கர்ம பிராசஸ்தியத்த விசிஷ்டேன பிரகார அன்வயாத் தசிச்ச பிராசஸ்திய விசேஷேன ஞாபகோ அர்த்தவாத விசேஷ ஏவேதி அர்த்தவாத ச பிராஜாபதிராத்மனோ வாமு உதட்சிதது இத்தியாதி தம் அர்த்தவாதம் சதுவேத பாவேன வாகேன நிரூபிஷியாம அர்த்தவாத நிர்ணய. அர்த்தவாதத்தை பத்தி பேசும்போது இந்த அர்த்தவாதத்தை பத்தி விசாரம் பண்ற நாலு வகையா அந்த அர்த்தவாதத்தை பிரிப்போம். இங்க அர்த்தவாதத்தோட விஷயம் இங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல வாயு வைக்ஷேபிஷ்டாம் தேவதா அப்படின்னு இருக்கு. வாயு ஸ்வேதம் ஸ்வேத பசுனா ஆலபேத வாயு வாயவியம் வாயவியம் வாயவியம் ஆலவே பூத்திகாம வாயவியம் வாயவியம் பூத்திகாமம் பண்ணும்போது வாயு வாயு சம்பந்தப்பட்ட இந்த யாகத்தை செய்யட்டுமாக அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாக்கியம் வர்றது உற்பத்தி வாக்கியம். அப்போ இந்த அர்த்தவாதம் வந்து என்ன பண்றது வாயுவையே நான் பண்ணணும் வாயுவை ஏன் பண்ணணும் அப்படின்னு வாயுக்கு நான் ஏன் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வாயம் இந்த அர்த்தவாத வாக்கியம் வந்து சொல்றது வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா அப்படின்னு சொல்லி சொல்றது. வாயு இப்படிப்பட்டவன் க்ஷேபிஷ்டா தேவதா அப்படின்ட்டு அதாவது ரொம்ப சீக்கிரமா போகக்கூடிய தேவதை சீக்கிரமா போகக்கூடியவன் சொல்லி சொன்னா போட்டுமே அதனால என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா சீக்கிரமா போகக்கூடியவன் சொல்லி சொன்னா சீக்கிரமா பலன் தரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ யார் இந்த கர்மத்துல வந்து ஈடுபடாம இருக்கானோ என்ன அது பெருசா அதுல பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபடாம அவனுடைய சின்ன புத்தி காரணமாகவோ இல்லாட்டி அவனுடைய சோம்பேறித்தனம் காரணமாகவோ இல்ல வேற ஏதாவது காரணமாகவோ அவன் செய்யாம இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்ட நிலையில நம்மளை தூண்டுறது எது இந்த கர்மம் இந்த வாக்கியம் வாயுவை சேபிஷ்டா தேவதா. ஆ கரெக்ட் வாயு வந்து சீக்கிரமா பலன் கொடுக்கக்கூடியவன் அதனால நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தூண்டக்கூடியதா இந்த அர்த்தவாத வாக்கியம் வருது. அதனால இதி கர்த்தவியத்தால அது வந்து சேர்றது. ஆர்த்தி பாவனா ஆர்த்தி பாவனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பிரயோஜன இச்சா ஜனித கிரியா விஷய வியாபார ஆர்த்தி பாவனா பிரயோஜன இச்சா ஜனித பிரயோஜன இச்சா ஜனித அப்படின்னு சொல்லி சொன்னா பிரயோஜனம் சொல்லி சொன்னா என்ன பலன் ஃபல இச்சா ஜனித அப்படின்ட்டு கிரியா விஷய வியாபார அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வருது. அப்போ பிரயோஜனம் வந்து பிரயோஜனிச்சா ஜனித அப்படிங்கும் போது அங்க ஒரு நியாயம் வருது. ஃபலேச்சா சாதனம் உபசங்கிராமதி அப்படிங்கிற நியாயம் அதாவது ஒருத்தன் வந்து பிரேரணா தூண்டப்படுற உபசங்கிராமதின்னு சொல்லி சொன்னா ஒருத்தன் வந்து ஒரு கர்மத்துல பிரவேசம் பண்றானோ இல்ல அவனை தூண்டுறதோ தூண்டுறதாகவோ இருக்கு. ஃபலமானது ஆசையை கொடுத்து ஃபலத்தோட ஞானம் உண்டாருது. அந்த ஞானத்தினால அவன் என்ன பண்றான் ஆசைப்படுறான் அந்த பலன் அடையணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கர்மம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரவர்த்தி பண்றான். அப்புறம் அந்த கிரியாவை செய்யறான்.
2: இந்த மாதிரி கிரமம் இருக்கிறதுனால அழைச்சாதான் நம்மள ஒரு விஷயத்துல தூண்டுறது, ஒரு கர்மத்தை செய்யணுமோ இல்ல செய்யக்கூடாதோ அப்படிங்கறத தூண்டுறது. அதனால ஃபலைச்சா ஜனித கிரியா விஷய வியாபார ஆர்த்தி பாவனா, ஃபலைச்சானால தூண்டப்படுறதா இருக்கிற கிரியா விசேஷம் தான் ஆர்த்தி பாவனா. ஸ்வர்க காமோ யஜேத அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றது, ஸ்வர்க காமோ யஜேத அப்படிங்கறது வந்து இங்க உற்பத்தி வாக்கியம். அந்த உற்பத்தி வாக்கியத்தினால நமக்கு வந்து ஸ்வர்க்கம் அப்படிங்கிற ஒரு பலன் ஆசை வர்றது. அப்போ அந்த சொர்க்கம் அப்படிங்கிற பலனால நான் என்ன பண்ணணும், இந்த யாகத்தை நான் சொர்க்கத்தை பண்ணணும், பண்றதுக்கோசரம் சொர்க்கத்தை அடையறதுக்கோசரம் பண்றேனோ ஜோதிஷ்டோமீன சொர்க்க காம யஜேத அப்படின்னு ஒரு வாக்கியம் வச்சுக்கோங்க. அப்போ சொர்க்கம் என்கிற பலனை அடைவதற்காக ஜோதிஷ்டோமம் என்கிற கர்மத்தை பாவனை செய்வேனாக அப்படின்ற வாக்கியார்த்தமா வருது. ஆக்கியாதத்துவ அம்சன்னு உச்சதே ஆக்கியாத சாமானியத்திய வியாபார ராஜித்வாத், அது என்ன ஆறுது, இந்த ஆர்த்தி பாவனையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆக்கியாத அம்சத்தை வச்சுட்டு லிங்க்த்வ அம்சத்தினால சாப்தி பாவனையும் ஆக்கியாத்வ அம்சத்தினால ஆர்த்தி பாவனையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் ஆக்கியாத அம்சத்தினால நான் ஆர்த்தி பாவனையை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டா, ஆக்கியாத அம்சம் என்னது, ஆக்கியாத அம்சம் வியாபார வாசித்வா, அது ஒரு வியாபாரத்தை குறிப்பதாக இருக்கு, ஒரு செயலி குறிப்பதாக இருக்கு, ஒரு டிரான்சாக்ஷனை சொல்றதா இருக்கு. அதனால அந்த ஆக்கியாத அம்சத்தை வச்சுட்டு நான் ஆர்த்தி பாவனைய புரிஞ்சுக்கிறேன். ஆர்த்தி பாவனாயார அம்சத்திரயம், அந்த ஆர்த்தி பாவனையும் கூட திருப்பியும் மூணு பாகம் உடையதா இருக்கு. எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, சாப்பி அம்சத்திரயம் அபேட்சதே சாத்தியம் சாதனம் இது கர்த்தவியதாம் ச கிம் பாவேத் கேன பாவேத் கதம் பாவேத் இது, அப்படி அதுவும் மூணு அம்சங்களை எதிர்பார்க்கிறதா இருக்கு, எதிர்நோக்கிறதா இருக்கு. சாத்தியம் சாதனம் இது கர்த்தவியதாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னா கிம் பாவேத், எதனை நான் செய்ய வேண்டும், எதனை அடைய வேண்டும் அப்படின்ட்டு, சாதனம் சொல்லி சொன்னா எதன் மூலியமாக அடைய வேண்டும் அப்படின்ட்டு, இது கர்த்தவியதா அப்படின்னு சொல்லி சொன்னா நான் எந்த மாதிரியான கர்மத்தை செஞ்சுட்டு எப்படி அடையணும் அப்படின்ட்டு, இந்த மூணுமே சாத்தியா தத்திர சாத்தியா ஸ்வர்காதிபலம் சாத்தியத்வேன அம்பேதி. சாத்தி பாவனைக்கு சாத்தியமா வந்து ஆர்த்தி பாவனை வந்து சேர்ந்துறது. அப்ப எப்படி இருக்கும் ஆர்த்தி பாவனை, ஆர்த்தி பாவனை கிம்பா கிம் கேன கதம், சாத்தி சாத்தி பாவனால சாத்தியமானது கிம் கேன கதம் அப்படின்னு வந்து நிக்கிறது ஆர்த்தி பாவனோட. அதுக்கப்புறம் சாப்தி பாவனோட சாதனை, அதுக்கப்புறம் சாப்தி பாவனோட இத்தி கர்த்தப்பிதா. இப்போ சாப்தி பாவனைக்குள்ளேயே ஒரு பிராக்கெட்டை போட்டு நீங்க என்ன பண்ணணும், சாப்தி பாவனையோட சாதனையில பிராக்கெட்டை போட்டு நீங்க என்ன பண்ணணும், கிம் கேன கதம் அப்படின்னு வந்துடும். கிம் பாவையே அப்படின்ற கேள்வி வரும்போது நீங்க என்ன பண்றீங்க, ஸ்வர்காதி பலம் சாதனைனா அன்பேட்டி சாத்தியத்வேன அன்பேட்டி, ஸ்வர்க்கம் முதலிய பலன் நான் எதை பாவனை பண்ணணும், ஸ்வர்க்கம் முதலிய பலனை. சரி, சாதன ஆகாங்காயம் எப்படி நான் பாவனை பண்ணணும் ஸ்வர்க்கம் முதலிய பலனை அப்படின்னு சொல்லி சொன்னா, யாகாதி கரணத்வேன அன்பேட்டி, யாகம் முதலியது கரணமா வந்து அங்க சம்பந்தப்படுறது. சரி, இத்தி கர்த்தவியதாயாம் இத்தி கர்த்தவியதா ஆகாங்காயாம் பிரயாஜாதி அங்கஜாதம் இத்தி கர்த்தவியத்தாத்வேன அன்பேட்டி. சரி, சாத்தியத்துக்கு ஆர்த்தி பாவனை இல்ல, சாத்தியம் என்னது ஸ்வர்க்கம், கிம் பாவியேத் ஸ்வர்க்கம் பாவியே, ஸ்வர்க்கத்தை பாவனை செய்வீர்களாக. சரி, கேன பாவியேத் அப்படின்னு கேட்டா அங்க யாகம், யாகேன ஸ்வர்க்கம் பாவியேத் அப்படின்னு சொல்லி வர்றது. யாகம் எப்படி பண்ணணும், கதம் பாவியேத் அப்படின்னு கேட்டா பிரயாஜாதி அங்க செய்த யாகேன ஸ்வர்க்கம் பாவியேத் அப்படின்னு வர்றது. பிரயாஜம் முதலிய அங்கம் கூடியதான சாதனை என்னது, யாகத்தினை சாத்தியம் என்னது, ஸ்வர்க்கத்தை பாவனை செய்வீர்களாக அப்படின்னு அங்க வாக்கியமானது வர்றது. கதம் பாவாகாங்காயாம் பூரகத்வம் இது கர்த்தவியத்தாத்வம் விரக்தோ வா இது கர்த்தவியதா சப்தார்த்தோ போதஹ நிருக்தோ வா இது கர்த்தவியதா விரக்தோ இல்ல விரக்து வருது அப்படின்ட்டு பவதிச்ச பிரயாஜாதிஷு லட்சண சமன்வயோ, பிரயாஜம் முதலிய கர்மத்துல லட்சண சமன்வயம் பண்றோம் என்னது, யாகேன சொர்க்கம் சொர்க்கம் குறியாத் அப்படின்னு வாக்கியம் வர்றது. அந்த இடத்துல கதம் அப்படின்னு சொல்லி சொன்னா கதம் பாவனாகாங்கா எப்படி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா, பிரயாஜாதி உபகாரகம் உபகாரம் சம்பாதியத் அப்படின்னு சொல்லிட்டு, பிரயாஜம் உரிய யாகங்களை கொண்டு பிரயாஜம் அனுயாஜம் இந்த ரெண்டு வகையான பாகம் வருது, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும், கேன சொர்க்க யாகேன அப்புறம் கிம் சாத்தியமான சொர்க்கம் பாவையே அப்படின்னு அங்க பலனானது வர்றது. அந்த அந்த அது எப்படி பலனை கொடுக்கும் எனக்கு, இப்போ ஓதனக்காம பத்தியத்தை அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு, எனக்கு சாதம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சமைக்கணும், நான் சாப்பிடணும்னு ஆசை இருந்தா சமைக்கணும். அப்போ சாத்தியம் என்னது இங்க சாதம், சாதனம் என்னது சமையல் செய்யற முறை, சமையல் செய்யறது. இத்தி கர்த்தவியத்தை எப்படி பண்றது, அடுப்பு மூட்டி பண்றது. அப்போ இந்த கிரமமானது வர்றது, சாத்தியம் என்ன சாதம், சாதனம் என்ன இங்க சமையல் பண்றது, இத்தி கர்த்தவியத்தா அடுப்பு மூட்டி பாத்திரத்துல சாதம் அரிசி எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி இதெல்லாம் முறை, இது அங்க சமானார்த்தகமா வருது. இப்போ சாதத்தை சமைச்சா பலன் கொடுக்கறது, அதே மாதிரிதான் யாகத்தை செஞ்சா பலன் கொடுக்கறதா டைரக்டா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. ஏன்னா யாகமான பலன் இப்படி இருக்கு, ஆத்மாவோட அதனுடைய அபூர்வமா வந்து சேர்றது, ஒரு புண்ணியமா வந்து சேர்றது ஆத்மால. அந்த அபூர்வமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, பொதுவா ரெண்டு வகையா பிரிக்கலாம். அபூர்வமானது அங்காபூர்வம், ஃபலாபூர்வம்னு சொல்லிட்டு. அங்காபூர்வம்னு சொல்லி சொன்னா, இந்த கசன் பாவன ஆகாங்கால ஒரு ஒரு அங்கத்தையும் நீங்க முழுமை செஞ்சீங்கன்னா என்னது, அரிசிக்கு சாதம் அடிக்கிறதுக்கு விறகு கொண்டு வந்து வைக்கிறீங்க, ரைட்டு. விறகு ஈரமா இருக்க கூடாது, அந்த மாதிரி விறகு கொண்டு வந்து வைக்கிறீங்க. சம்ஸ்காரம் பண்ணப்பட்டது, ஈரமா இருந்த விறக காய வச்சு சம்ஸ்காரம் பண்ணிருக்கீங்க, அதை வைக்கிறீங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை அதையாவது ஊத்தி அதை பத்த வைக்கிறீங்க, சரி. செங்கல் சைட்ல வச்சிருக்கீங்க, ரைட்டு. இப்போ அந்த செங்கல் மேல பாத்திரத்தை வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி அந்த பாத்திரத்தை, அந்த பாத்திரத்துல இருக்கிற அந்த தண்ணிய சூடு பண்ண வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் சாதனம் சாதத்தை போடுறீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சாதம் தயாராகிறது. இத்தனை கிரமம் இருக்கு. இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் நீங்க எந்த இடத்த தப்பு பண்ணினீங்கனாலும் சரி, விறகுக்கு ஈர விறகு கொண்டு வந்தீங்கன்னா எரிய போறது இல்ல, சாதம் பண்ண முடியாது. அது மாதிரி அதுல வந்து எண்ணெய் கிண்ணெல்லாம் ஊத்தல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சாதம் சீக்கிரம் அந்த விறகானது சீக்கிரம் நெருப்பு பிடிச்சிக்காது, சரி. அதுக்கப்புறம் அந்த நெருப்பு போடல அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல தீப்பெட்டியை கொளுத்தி தீக்குச்சி கொளுத்தி அதுல போடல அப்படின்னு சொல்லி சொன்னா நெருப்பு எரிய போறது இல்ல, அதனால சாதம் வேகாது. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தலன்னு சொல்லி சொன்னா, பாத்திரத்தை வைக்கலன்னு சொல்லி சொன்னா சாதம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தலன்னு சொல்லி சொன்னா சாதம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அரிசி போடலன்னா சாதம் பண்ண முடியாது. இத்தனை கருமம். அப்போ இது எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்றது, உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கறது. ஒரு ஒரு கர்மமும் ஒரு பலனை கொடுக்கறது, டிக் டிக்னு பண்ணிக்கிறது நம்ம. ஒரு ஒரு கர்மமும் ஒரு பலன் கொடுக்கறது, இது அங்காபூர்வம்னு சொல்றது. மொத்தமா சேர்ந்து ஒரு பலன் கொடுக்கறதுக்கு பேரு ஃபலாபூர்வம். அப்படி ரெண்டு அபூர்வமா பொதுவா பிரிக்கப்படுறான். இந்த அபூர்வமானது மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு கேட்டா, தச்ச அபூர்வம் சதுர்விதம். அபூர்வம் எத்தனை வகை, நாலு வகைப்படுறது. அபூர்வம் ஒரு வகையில நாலு வகைப்படுறது, என்னது, ஃபலாபூர்வம், சமுதாய அபூர்வம், உற்பத்தி அபூர்வம், அங்காபூர்வம், சேதி. ஃபலாபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு பேசுறது சொல்றது. அதுக்கப்புறம் சமுதாய அபூர்வம்னு சொல்லி சொன்னா, எத்தனை சமுதாயம் இருக்கோ அத்தனை சமுதாயத்தினால உண்டாற அபூர்வம். அந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு ஒரு கர்மத்தை பண்ணும்போது உற்பத்தி அபூர்வம், அந்த ஒரு ஒரு கர்மத்துல இருக்கிற ஒரு ஒரு பாகமும் என்ன பண்றது, அங்கு அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையான அபூர்வத்தை பொதுவா ஒத்துக்கிறாங்க. ரெண்டுத்துல நம்ம வந்து நிறுத்திடலாம், நாலு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் நாலு வகையான அபூர்வத்தை ஒத்துக்கிறாங்க எப்படின்னு பார்ப்போம். நாம ஏற்கனவே ஜோதி தர்ஷ பூர்ணமாசம் அப்படிங்கிற யாகத்தை பார்த்துருக்கோம். தர்ஷம் அப்படிங்கிறது அமாவாசை, பூர்ணமாசம் அப்படி பூர்ணமாசை அப்படிங்கிறது பூர்ணமா பூர்ணிமா. இப்படி அமாவாசையிலையும் பூர்ணிமாலையும் பண்ணக்கூடிய ஒரே யாகம் இது. அமாவாசையில பண்ணணும், பூர்ணிமால பண்ணணும், அது கண்டினியூவேஷன், ஒரே யாகத்தோட சம்பந்தப்பட்டதுதான். அதனால தத்ர ஏன சொர்க்க கிரியதே தது ஃபலாபூர்வம் இது உச்சதே. சொர்க்கமானது எதனால் உண்டாகிறதோ அது ஃபலாபூர்வம், அதாவது டோட்டல் அபூர்வம். சரி, இந்த ஃபலாபூர்வத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும், சமுதாய பூர்வம் வேணும். அப்போ தச்ச சமுதாய பூர்வீன ஜன்யதே, அந்த ஃபலாபூர்வம் எப்படி உண்டாருது, சமுதாய பூர்வத்தினால உண்டாருது. சரி, அந்த சமுதாய பூர்வம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, சமுதாயாச்ச த்விதஹ, ரெண்டு வகைப்பட்டது சமுதாயம், என்னது, அமாவாசியாம் த்ரயாணாம் யாகானாம் ஏகஹ சமுதாயம், பௌர்ணமாசியாம் சத்ரயாணாம் யாகானாம் சமுதாயாச்ச த்விதீயஹ தாப்யாம் ஜன்யம் யத பூர்வம் தத் சமுதாய அபூர்வம் இது உச்சதே. அப்போ அமாவாசையில மூணு யாகம் இருக்கு, பௌர்ணிமால பூர்ணிமால மூணு யாகம் இருக்கு. இந்த அமாவாசையில பண்ணக்கூடிய மூணு யாகம் ஒரு சமுதாயம், பூர்ணிமால பண்ணக்கூடிய மூணு யாகம் இன்னொரு சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்து ஃபலாபூர்வத்தை உண்டு பண்றது. சரி, இந்த சமுதாய பூர்வம் எப்படி உண்டாருதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நிலையான உற்பத்தி அபூர்வம்னு சொல்லி சொன்னோம். அந்த உற்பத்தி அபூர்வம் எப்படி பண்றது அப்படின்னா, இந்த அமாவாசையில சொல்லப்பட்ட மூணு யாகத்திலையும் ஒரு ஒரு யாகத்தையும் பண்ணும்பொழுது, ஒரு ஒரு யாகத்தையும் பண்ணும்போது உண்டார ஒரு ஒரு உற்பத்தி கர்மம், ஒரு கர்மம் முடிஞ்சதுன்னு, ஒரு யாகம் முடிஞ்சதுன்னா ஒரு உற்பத்தி உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பலனானது உண்டாயிடுது. அப்படிப்பட்ட உற்பத்தி கர்மம் அதான் சொல்றது, என்னது, பௌர்ணமாசியாம் சமுதாய அமாவாசியாம் சமுதாயஸ்து ஐந்திரம் தத்யா ததிம் அமாவாசியாயாம் ஐந்திரம் பயோ அமாவாசியாயாம் இது வாக்கிய விகிதௌ சாநாய அக்னோ யத் அக்னே யத் ஆக்னேயோ அஷ்டகபால இது வாக்கியா விஹித வாக்கிய விஹித ஆக்னேயஸ்ய தேஷாம் த்ரயாணாம் பவதி. பௌர்ணமாசி சமுதாயஸ்து யத் ஆக்னேயோ அஷ்டகபாலோ அமாவாசியாயாம் ச பௌர்ணமாசியாம் ச அச்சுதோ பவதி இது ஆக்னேயாகோ விஹித தாப்யாம் ஏதம் அக்னி சோமீயம் ஏகாதச கபாலம் பூர்ணமாசே பிராயச்சேத் இதி அக்னி சோமீய யாகோ விஹித உபாம்சுமந்தரா யஜதி இதி உபாம்சு யாக தாவ் அப்ரூதாம் அக்னி சோமௌ ஆஜ்யஸ்யேவ தாவ் உபாம்சு பௌர்ணமாசியாம் இதி வாக்கியன விஹித. இப்போ ஒன்னு அக்னிஸ்தோமி அக்னிசோமியம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டகபாலம், இந்திரனுக்கு ஒரு ஒரு கருமம், அப்புறம் அக்னிக்கு ஒரு கருமம், அப்புறம் உபாம்சு மஞ்சராயஜதி அப்படின்னு சொல்லிட்டு அக்னிசோம தேவதைக்கு ஒரு கருமம் அப்படின்னு மூணு வகையா அங்க யாகமானது இருக்கு. இந்த மூணு வகையான சமுதாயத்துல ஒரு ஒரு கர்மத்தையும் பண்ணும்போது உற்பத்தி ஒரு ஒரு உற்பத்தி ஆகுது. அப்படிப்பட்ட உற்பத்தியில ஒரு ஒரு கர்மத்தையும் நீங்க முடிக்கும் போது சொல்லப்பட்ட இந்திர தேவதை சம்பந்தப்பட்ட கர்மம்னு சொல்லுங்க, அந்த இந்திர தேவதை சம்பந்தப்பட்ட கர்மத்தை ஒரு ஒரு கர்மத்தை பண்ணும் போதும் ஒரு அங்காபூர்வம். நெய்ய பாக்கணும்னு சொல்லி சொன்னா நெய்ய பாக்குறது ஒரு அங்காபூர்வம். அந்த சாதத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு சருவை உண்டு பண்ணணும்னு சொல்லி சொன்னா அது ஒரு அங்காபூர்வம். அப்படி ஒரு ஒரு அங்காபூர்வமா சேர்ந்து ஒரு கர்மத்தை உண்டு பண்றது, அந்த கர்மம் ஒன்னு ஒன்னா சேர்ந்து மூணு கர்மம் சேர்ந்து ஒரு சமுதாயத்தை உண்டு பண்றது, அந்த ஒரு சமுதாயம் சேர்ந்து ஒரு அந்த சமுதாயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பலாபூர்வத்தை உண்டு பண்றது அப்படின்னு கிரமத்தை ஒத்துக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு மேரத்தான் ரிலே மாதிரி, மேரத்தான் ஓட்டம் இருக்கு, ஓட்டத்துல முதல்ல ஆள் ஓடி போய் அவன் கையில இருக்கிற பேட்டன் அந்த குச்சியை எடுத்து அடுத்த ஆள் கொடுப்பான், அடுத்த அதை வாங்கிட்டு உடனே ஓட ஆரம்பிக்கணும். அது வாங்கறதுக்கு முன்னாடி ஓட முடியாது, அது வாங்கிட்ட அப்புறம் தான் அவன் எவ்வளவு நேரம் அவன் கழிச்சு வந்தாலும் சரி அது வாங்கிட்ட அப்புறம் தான் ஓட முடியும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அங்காபூர்வமானது ஒண்ணு ரெடியானாதான் அடுத்த லெவலுக்கு அது உற்பத்திய பூர்வத்துக்கு தயாராகும். உற்பத்திய பூர்வம் ரெடியானாதான் சமுதாய பூர்வமானது தயாராகும், சமுதாய பூர்வம் தயாரானாதான் அவங்களுக்கு பலாபூர்வமானது தயாராகும். அப்போ பலனான ஸ்வர்க்கத்தை அடையணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒரு ஒரு அங்கத்தையும் தெளிவா செய்யணும். ஏன் இன்னொரு நியாயம் சொல்றது அங்க வைக்கல்யே பல வைக்கல்யம், அங்கமானது விக்கிரமா இருந்ததுன்னா அதாவது சக்கரமா முழுமையா அடையாததா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்கமானது குறைபாடு உடையதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா பலனானது குறைபடும், பலன் முழுமை அடையாது. அதனால அங்க வைக்கல்யே பல வைக்கல்யம் அப்படிங்கிற நியாயத்தினால நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஒரு அங்கத்தையும் முழுமையா செஞ்சாதான் அங்க அபூர்வமானது பலாபூர்வம் ஜனயம் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் ரெண்டே நிலையில முடிச்சாச்சு அங்காபூர்வம் பலாபூர்வம்னு சொல்லிட்டு. சரி இந்த இடத்துல பல வகையான விஷயத்தை குறிச்சு இங்க டீக்கால விசாரம் பண்ணிருக்கு. தர்ஷபூர்ணமாசாபியம் சொர்க்காம யஜித்ரயஜித பசுகாம உத்விதாயஜித பசுகாம ஜோதிஷ்டோமின சொர்க்காம யஜத் இத்தியாதி சர்வ வாக்கியேஷு கசிய பதசிய அபூர்வ பிரதிபாதகத்துவம் இது வாக்கியம். எந்த வாக்கியமானது அபூர்வத்தை உண்டு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு. நச்ச பாவனா வாசகத்தை யஜதி ததாதி ஆக்கியாத்தாந்தசிய அபூர்வ வாசகத்துவம் பௌத்து இது வாக்கியம். யஜதி ததாத்திங்கிறது அபூர்வ வாக்கியத்தை உண்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா கடைசியில் என்ன சொல்றாரு, சர்வேஷாம் பதம் அத்த அபூர்வசிய அத்தியந்த, இந்த மாதிரி கேள்வி கேட்டானா என்ன பண்றது பலன் என்னது பதில் என்னது அப்படின்னா அபூர்வசிய அத்தியந்த அதிர்ஷ்ட ரூபத்துவாது ஏக அபூர்வ கல்பனையா ஏவ வாக்கியசிய உற்பத்தோ அநேக அபூர்வ கல்பனாயாம் கௌரவ பிரசங்க. ஒரு வாக்கியத்துக்கு ஒரு அபூர்வம் தான் உண்டு பண்ண முடியும், ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு அபூர்வம் ரெண்டு பலனை சொன்னோம்னா கௌரவம். அதனால்தான் பொதுவா என்ன பண்ணுவாங்க, விஸ்வஜித் நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு. விஸ்வஜித் நியாயம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா விஸ்வஜித் அப்படிங்கிற யாகம், அந்த யாகத்துக்கு ஒரு பலனும் சொல்லல. அப்போ பலன் சொல்லாத யாகத்துக்கு ஒருத்தன் எதுக்கு பிரவர்த்தி செய்வான், அப்படிப்பட்ட யாகத்தை கர்மத்தை எதுக்கு வேதத்துல சொல்லியிருக்கு அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவான், அந்த இடத்துல பலன் சொல்லாதனால சொர்க்கம் தான் பலன், எங்கெல்லாம் பலன் சொல்லலையோ அதெல்லாம் சொர்க்கம் தான் பலன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இந்த நிலையை கொண்டு வந்து அதிதேசம் பண்ணுவான் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சந்தியாவந்தனத்துல. சந்தியாவந்தனத்துக்கு என்ன கர்மம் என்ன பலன் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரத்யவாயத்தை நீக்கிறது, பிரத்யவாயம் அப்படிங்கிற தோஷம், அந்த தோஷத்தை நீக்கிறதா சந்தியாவந்தனத்தோட பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இப்போ இவன் சொல்லுவான் சந்தியாவந்தனத்தை பலன் சொல்லணும்னா இவன் வந்து பிரத்யவாய தோஷத்தை நீக்கிறது மாத்திரம் இல்ல, இதுக்கு ஏதாவது பலன் சொல்லணும், சொல்லலன்னா அவன் கர்மத்தில் ஈடுபட மாட்டானே சொர்க்கம் அப்படின்னு ஒரு பலன் இருக்கு அப்படிமா. சந்தியாவந்தத்தை நித்திய கர்மத்தை செஞ்சோம்னா சொர்க்கம் அப்படின்னு பலன் இருக்கு அப்படிமா. நித்திய கர்மத்தை செய்யறதோ நைமித்திய கர்மத்தை செய்யறதோ பிரத்யவாய தோஷத்தை நீக்கிறது தானே தவிர சொர்க்க பலனுக்கு இல்ல. இப்போ ஒரு கர்மத்துக்கு ரெண்டு பலனை சொன்னோம் ஒத்துண்டோன்னு வச்சுக்கோங்க, அங்க தோஷம் கௌரவ தோஷம், இந்த கர்மத்தினால இந்த பலனும் உண்டு இந்த கர்மத்தினால இந்த பலனும் உண்டு அப்படின்ட்டு வாக்கிய பேத தோஷம்னு பல வகையான தோஷம் வந்துருவாங்க. அதனால இங்க என்ன சொல்லணும், இங்க கௌரவ பிரசங்கா, அதனால ஒரு பலன் ஒரு கர்மத்துக்கு ஒரு பலன் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சர்வேஷாம் ஜபதானாம் தத் வாசகத்தே பரியாயத்துவ பிரசக்தியா ஏகசியேவ அப்பதசிய ஏக அபூர்வ வாசகத்துவம் சீகர்த்தவியம் பிராந்தரம் தூ தது குணதயா அன்பீதி.

திரவியம் வந்து அபூர்வத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி பேச முடியாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு இடத்தையும் பேசுவாங்க. அப்புறம் சமீதோ எஜதி தனுன பாதம் எஜதி இடோ எஜதி பரகிரோ எஜதி சுவாகா காரம் எஜதி பஞ்ச பிரயாஜம்னு சொல்லி சொன்னேன். அந்த தர்ஷாதி பிரகரணே பஞ்ச பிரயாஜாக ஸ்ருயந்தி. இந்த பஞ்ச பிரயாஜம் ஆனது அஞ்சு கர்மமானது, அஞ்சு பிரயாஜம் சொல்லி சொல்லி பஞ்ச பிரயாஜம் பிரயாஜம் சொல்லி இந்த பிரயாஜம்ங்கிறது ஒன்னு ஒரு கர்மம். அப்படி பஞ்சகிருத்வ ஸ்ருதே யஜதி பதே யஜதி ததாதி ஜோதி இத்தியாதிஷு பூர்வோக்த பதேஷு இவ தாது பேத அபாவாது தது அனுஷக்தாட்சிய அனுஷக்தாட்சியாதஸ்ய அபி அபேத ஏவ ததச்ச ஆக்யாத ஐக்கிய பிரயுக்த பாவனா ஐக்கியம் இப்பதி துர்வாரம் இது சேத் ந யஜதி பதாபியாசாத் பாவனாபேதஸ்ய ஸ்வீகர்த்தம் என்னது சோமேனே சேத ஹிரண்ய மாத்ரயாய ததாதி தட்சிணானி ஜுஹோதி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கர்மம் சொல்லியிருக்கு. ஒன்னு ஒன்னு வேதம் என்னது ஏஜேத ததாதி ஜுஹோதி, மூணு வகையான தாத்துவானது உபயோகம் பண்ணப்பட்டிருக்கு, மூணு வகையான வேர் சொல்லானது உபயோகப்பட்டிருக்கு. அப்படி ஒரு ஒரு வேர் சொல்லும் வேறுபட்டதா இருக்கிறதுனால அங்க என்ன பண்றாங்க, பாவனா வந்து அங்க வேறுபடுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அது வேற வேற கர்மம் அப்படின்ட்டு. அதனால பாவார்த்தசிய அபர்யாய சப்தாந்தராது பேத ஸ்பஷ்ட ஏவைதி சித்தம். பர்யாய சப்தம் இல்லாதனால பேதமானது இருக்கு, பரஸ்பரம் வித்யந்தே ஹோம பாவனா, எல்லாத்துலயும் பாவனையானது வேறுபடுறதுன்னு சொல்லி நிரூபிச்சாங்க. இப்பதான் ஹோமமானது ஒரு ஒரு இடத்தையும் நிரூபி, இது வந்து இது எதுக்கு நான் இந்த கணத்துல போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க சூத்திரத்துல அதிகாரத்துல இந்த கிரமத்துல தான் ஃபர்ஸ்ட் நிரூபிப்பான். இப்ப வந்து என்ன ததாதி ஜுஹோதி இதெல்லாம் வந்து வேற வேற கர்மம், வேற வேற பாவனை. நமக்கு அது ததாத்தின்னு சொல்லும் போது பாவனையானது மாறுறது அப்படின்னு ஒன்னு, வேற வேற கர்மம் ஒரு பிரவர்த்தியானது மாறுறதே அப்படிங்கறதுனால வேற வேற கர்மம் நிரூபிச்சாச்சு. வேற வேற கர்மம் நிரூபிச்ச உடனே அடுத்த பரியாய வாட்சி இல்லைன்னு சொல்லி நிரூபிச்ச, சரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆரம்பிக்கிறார். என்னது சமீதோ எஜதி தனுன பாதம் எஜதி இடோ எஜதி பகிர் எஜதி சுவாகாரம் எஜதி, இதெல்லாம் பஞ்ச பிரயாஜம்னு சொல்லிட்டேன். எல்லாத்துலயும் என்ன இருக்கு, எஜதி எஜதி எஜதி எஜதி எஜதி இருக்கு, பரியாய வாட்சி ஒரு ஒரே தாத்து தான், எஜதி எஜதாத்து தான் இவ்வளவு பண்ணிருக்கு. அதனால இது எல்லாம் ஒரே பாவனா ஒரே கர்மம், பாவனா வேறுபடுறது இல்ல. எஜதி அப்படிங்கிற கர்மம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா எஜதி பத அபியாசமானது திருப்பி திருப்பி இல்லாட்டி சமிதோ தனுன பாத்தம் இடோ பர்ஹிர் சுவாகாரம் எஜதி அப்படின்னு சொல்லி மொத்தமா ஒரு எஜதி சொல்லிருக்கலாமே. தனித்தனியா ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு எஜதி சொன்னதுனால இங்க பாவனா பேதத்தை நாம ஏத்துக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. சரி அப்படி சொன்ன உடனே சரி அடுத்த தரைக்கு திஸ்ராஹுதி ஜோதி இத்தியத்திர ஜோதி ஆக்கியாயம் சமிதோ எஜதி இத்தியாதியது ந அபியாசேன ஆம்நாதம் கிந்து சகருதேவ ததச்ச பாவனா ஐக்கியன கர்ம ஐக்கியம் ஏவைதி சேத் திஸ்ராஹுதி ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இங்க மூணு ஆகுத்தினால ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஜுஹோதி ஒரியோரு தாத்து தான், ஜுஹோதி அப்படிங்கிறது ஒரியோர் தாத்து தான். இப்ப ஜுஹோதி அப்படிங்கிற தாத்துவோட அந்த சொல்லோட கிரியா பத சொல்லோட வினை சொல்லோட சம்பந்தப்பட்டிருக்கிறது திஸ்ராஹுதி அப்படின்ட்டு மூணாவதி. இப்போ மூணாவதி ஜுஹோதின்னு சொல்லி ஒரே கர்மத்தினால விதிக்கப்பட்டதான் ஹோமமானது, ஒரு பாவனை தான், மூணு பாவனை வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா. ஏன்னா இப்பதான் நம்ம சொன்னோம் எஜதி எஜதி எஜதி எஜதி அஞ்சு வகையான எஜதி சொன்னதுனால ஒன்னு ஒன்னும் திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணப்பட்டதுனால இது வேற வேற கர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பாவனையானது வேற வேறனால கர்மமானது வேற மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாவனா பேதம் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடுத்து சொல்றான் திஸ்ராஹுதி ஜோதின்னு சொல்லி இடத்துல நீ பாவனா பேதம் பார்க்க வேண்டாம், ஏன்னா ஒரே வார்த்தை தானே சொல்லிருக்கு திஸ்ராஹுதி மூணாவுதியில பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. இங்க என்னது பதாபியாச அபாவி அப்பி பதாபியாசமானது இல்லாட்டி கூட ஜோதி அர்த்தே ஹோமி திரிவித் சங்கியான்வயாத் ஜோதின்னு சொல்லப்பட்ட ஜோதின்னு சொல்லி சொன்னது என்னது ஹோமத்தோட அர்த்தம் தான். அப்படி ஹோமம் பண்றதுல திருவிட் சங்கியா மூணு அப்படிங்கிற சங்கியாவானது எண்ணிக்கையான தனியா சொல்லப்பட்டதுனால பரஸ்பரம் பிரயோ ஹோமாக வித்யந்தே இது பாவனானாம் திருவித்வம் ஏவிதி திருத்வம் ஏவிதி. அதனால மூணு ஹோமமானதும் வேறுபடுறது புரியதா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க தர்ஷ பூர்ணமாசாம் சுவர்க்காம யஜத சித்திர யஜத பசுகாம பல வகையான யாகத்தை சொல்லிட்டு நாமதேயத்தை கொண்டு வந்தோம். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம் நாமதேயம் திரவியம் இதெல்லாம் நாமதேயத்தை கொண்டு வந்தோம். நாமதேயம் வேறுபடலாம் ஆனா கருமமானது பாவனையானது இதுக்கு ஒன்னொன்னுக்கும் வேற வேற, ஏன்னா தாத்து அர்த்தம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடணும். அடுத்து திரவியத்தை வச்சுட்டு வேதம் பண்ணினான், திரவியத்தை வச்சுட்டு நீ வேதம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒதுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றான் தாத்து பல வகையான தாத்து வச்சுன்னு பேதம் பண்ண பாக்குறான். இதெல்லாம் வந்து அபேதமா ஒரு கர்மம் தான் அப்படின்னு சொல்லி

0: அப்படி இல்ல, ததாதி ஜோதி இதெல்லாம் வந்து வேற வேற தாத்துங்கிறதுனால பாவனா பேதமானது உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் ததாதி ஜோதின்னு வேற வேற தாத்து உபயம் பண்ணாதானே நீ பாவனான்னு சொல்லுவேன். பஞ்ச பிரயாஜத்துல அஞ்சும் யஜதி யஜத்தின் தான் இருக்கு, அதனால நீ பாவனா பேதத்தை நீ ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க ஒன்னு ஒண்ணு தனித்தனியா சொன்னதுனால பரியாய வாட்சியா இருந்தாலும் கூட அபியாசமான திருப்பி திருப்பி சொல்லப்பட்டதா இருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும், பாவனா பேதத்தை ஒத்துக்கணும்னு சொல்லியாச்சு. அடுத்தது என்ன பண்றான், சரி அப்படின்னா ஓகே, திருவித் ஆகுத்திரு ஜோதி, திருசுரா ஆகுத்திரு ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அந்த இடத்துல ஜோதின் ஒரே ஒரு தாத்து தானே அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இங்க ஏத்துக்கூட, அதனால ஒரே கர்மா ஏத்துன்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, பாவனை ஒன்னா ஏத்துன்ற அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல, திஸ்ர அப்படின்னு திருவிருத் சங்கியா இருக்கு, மூணு எண்ணிக்கை இருக்கு, அதனால ஒரு ஒரு எண்ணிக்கைக்கும் ஒரு ஒரு பாவனை அப்படிங்கறதுனால இது வேறுபடுறது, மூணு கர்மம் ஆயிடுறது அப்படின்ட்டு. அடுத்தது சரி அப்படித்தானே, அத ஜோதி அத ஏஷ ஜோதி அத ஏஷ விஸ்வ ஜோதி அத ஏஷ சர்வ ஜோதி ஏதேன சஹஸ்ர தட்சிணேன யஜதே யஜேத இத்யத்ர பிரகிருதம் ஜோதிஷ்டோம் ஏஷ ஜோதி இதி இத்தியாதினா அனூத்திய தஸ்மின் சஹஸ்ர தட்சிணாதான லக்ஷணோ குணோ விதீயதே இதி நாம கர்ம பேதேன பாவனா அபேத இதி சேத் பாவனா பேத இதி சேத் ந பிரகிருதி ஜோதிஷ்டோமஸ்ய அத இதி அனேன விச்சேதாத். இப்போ இந்த இடத்துல நான் சொல்றான், அத ஏஷ ஜோதி அத விஸ்வ ஜோதி அப்படின்லாம் சொல்லியிருக்கு. கடைசியில தட்சிணாம் சஹஸ்ர தட்சிணாம் சொல்லியிருக்கு, தட்சிண அப்படிங்கிற குணத்தை விதிச்சிருக்கு, குணத்தை தட்சிணா ஆயிரம் அப்படிங்கிற தட்சிணா விதிச்சதா குணம் உதய உடையதான கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோதி விஸ்வ ஜோதி சர்வ ஜோதினு நாமதேயம் கர்ம நாமதேயம், அதனால இங்க பாவனையானது ஒரே கர்மத்துல விதிச்சதுனால இது பேதம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, பாவனா பேதம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல, இங்க ஒன்னொன்னுக்கும் ஆச்ச ஆச்சான்னு சொல்லி பிரிவு கொடுத்துருக்கு அச்ச அப்படின்னு சொல்லி சொல்லி. அடுத்தது சொல்றது விஸ்வ ஜோதி சர்வ ஜோதிங்கிறது கர்ம நாமதேயமா இருந்தாலும் கூட இது எப்படிப்பட்டது, சன்யா சன்யா அப்படிங்கிற நிலையில பேதமானது பிரிவுபடுறது, அதனால ஒரு ஒரு சன்யாக்கும் ஒரு ஒரு பாவனையானது உண்டாகும் அப்படிங்கறதுனால பாவனா பேதமானது பரஸ்பர பேதம் இருக்கிறதுனால பாவனாவானது இங்க பின்னமா தான் இருக்கும் அப்படிங்கறத எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி அப்படி இருக்கும்போது அப்புறம் அடுத்து சொல்லலாம், தப்தே பயசி தத் நாணயதி ச வைஷ்வதேவி தேவ்யாம் வைஷ்வதேவ்யாமிக்ஷா வாஜிப்யோ வாஜினம் இது ஸ்ரூயதே வைஷ்வதேவ்ய ஆமிக்ஷா வாஜிப்யோ வாஜினம் அப்படின்ட்டு. இதுல வந்து என்ன அப்படின்றத நான் அந்த விசாரத்துக்கு உள்ள போகல அப்படின்னாலும் கூட இந்த மந்திரத்தை எதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரெண்டு வார்த்தை இங்க முக்கியம், ஒன்னு ஆமிக்ஷா இன்னொன்னு வாஜி. வாஜி அப்படிங்கறது என்ன, ஆமிக்ஷா அப்படிங்கறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பால் இருக்கு, பால்ல கொஞ்சோண்டு படிகாரத்தை போட்டு கலக்கிறான், இல்ல உப்பு போட்டு கலக்கிறான், என்ன அது பால் திரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றான், இங்க பாக்குறோம் பன்னீர் அதுதானே, அதுல ஒரு துணியில போட்டு கட்டி கெட்டியா எடுத்து வச்சிடறான், அந்த கெட்டியா இருக்கிற பாகம் பன்னீர் அப்படிங்கிறான், அந்த தண்ணி எடுத்து கொட்டிடுறான். இப்ப கர்மத்துக்கு பண்ணும்போது கர்மத்துல இந்த தண்ணி எடுத்து கொட்டக்கூடாது, தண்ணியும் வேற ஒரு கர்மம், அதுவும் ஒரு பலன் கொண்டு பண்றது, இந்த கெட்டியா இருக்கிற பன்னீர் அதுவும் ஒரு பலன் ஒன்று பண்றது. இப்ப இது ரெண்டு இடத்துக்கும் வேற வேற பேரு, அதுல இந்த நீரா எது இருக்கோ அதுக்கு பேரு வாஜினம், அந்த கட்டியா இருக்கிற பன்னீருக்கு பேரு ஆமிக்ஷா, அந்த பன்னீர் கட்டிக்கு பேரு ஆமிக்ஷா, அந்த நீருக்கு பேரு வாஜினம். இந்த ரெண்டு விஷயத்தையும் இங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அடுத்தது போலாம், வேத லட்சண விசார, வேத லட்சணம் வேதம்னா என்ன அப்படின்ற விசாரம் சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் அங்க நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் புலமைந்தும் புள்ளைந்து புட்சென்று மேயும் நிலமைந்து நீரைந்து நீர்மையும் ஐந்து குலம் ஒன்று கோல் கொண்டு மேய்ப்பான் ஒருவன் உலமந்து போழி ஒன்பது தானே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம் ரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கலல்களையும் திருவாவூர்துறை ஆதியின குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கலல்களையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி கொண்டு 24வது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். புலமைந்து புல் ஐந்து உட்சென்று மேயும், நிலம் ஐந்து நீரைந்து நீர்மையும் ஐந்து, குளம் ஒன்று கோல் கொண்டு மேய்ப்பான் ஒருவன், உலமந்து போம்பழி ஒன்பது தானே என்பது பாடல். இந்த பஞ்சேந்திரியங்களால நமக்கு என்ன கேடு வருகிறது என்று சொல்லுகின்றார். புலம்னா இடம்னு நமக்கு தெரியும், புலம் பெயர்தல் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. இங்க வந்து அந்த நிலைக்கலனாகிய பொறிகளை இந்த இடத்துல அது உணர்த்துது. அதாவது ஞானேந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிறத சொல்லுது. அப்ப அது ஐந்து. அடுத்து புல் ஐந்து. புல்னா பறவை, பல்லாற்றானும் அப்படியே ஓடி பறந்து சென்று இறையை நுகரக்கூடிய ஒரு பறவையை போல மனமானது பஞ்சேந்திரியங்கள் வழியாக சென்று பற்றுதலால் புல் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனம் ஒன்றுதான், ஆனா அது தொழில் பாட்டால் நான்கா வருது, அந்த கரணம் ஆகுறது மாதிரி. அது மட்டும் இல்லாம இப்ப கண் வழியா செல்லக்கூடிய மனம் வந்து காணுதல் அப்படிங்கிற ஒரு தொழில் மட்டும் செய்யும். அப்புறம் காது வழியாக செல்லக்கூடிய மனம் வந்து கேட்டல், அது அது அப்படி இப்படியே ஒன்னொன்னும் ஒவ்வொரு இந்திரியங்களோடையும் சேர்த்துக்கிடணும். சேர்க்கும் போது அப்ப மனம் ஐந்து இல்லையா, புல் ஐந்துங்கிறது மனம்தான். இப்படி ஒவ்வொரு இந்திரியங்கள் வழியாக சென்று பற்றி கொண்டே இருக்கிறது என்பதால் அதை அங்கதான் சொல்லுகின்றார். அப்புறம் புல் சென்று மேயும் நிலம் அப்படின்னு சொல்றாரு. பொறி வழி செல்லக்கூடிய மனசுக்கு நுகர்வா இருக்கக்கூடிய அது ஐம்பொறிகள்ல எதெல்லாம் எது எதுக்கு நமக்கே தெரியுமா, அதர், அப்புறம் அமுதும் பாலும் போல சுவை தரக்கூடிய பொருள், நிறமும் உருவமான அழகுடைய பொருட்கள், பூ மாலை சந்தனம் போன்ற மனமுள்ள பொருட்கள், அப்புறம் இசை தரும் பொருள் ஆகிய ஐந்து. இப்போ இந்த ஐந்து ஒருங்கியந்த பொருள் வந்து மாதர் தான். ஆக அவர்களே ஐந்து நிலமும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அப்ப புற்சென்று மேயும் நிலம் ஐந்து அப்படிங்கிறது மாதரை குறிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நீர், நீர்னா இயல்புன்னு அர்த்தம் இந்த இடத்துல, அதாவது பண்பு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீர்மை அப்படின்னா அவைகளையெல்லாம் மனம் வந்து பொறி வழி சென்று நுகரும் போது ஆன்மாவோட கண் வந்து, அதாவது ஆன்மாவிடம் விளையக்கூடிய என்னெல்லாம் ஐந்து பொறிகளின் வழியாக ஊரின்பம், சுவை இன்பம், நேத்ரானந்தம், மூக்கின்பம், கேள்வி ஆனந்தம், ஐந்து பொறிகளின் வழியாக கிடைக்கக்கூடிய இன்ப பண்புகள். இது ஒன்னொன்னு ஒவ்வொன்னு தனித்தனியா வேறுபடுத்தினாலும் இது எல்லாம் ஒரே கூட்டம்தான். அதனால குலம் ஒன்று அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கோல் கொண்டு மேய்ப்பான் இல்லையா அப்படின்னு, பொறி புலன்களை எல்லாம் கட்டி ஆள்வது ஆன்மா, அதனால கோல் கொண்டு மேய்ப்பான் ஒருவன் என்று சொல்லுகிறார். கோல் எதுன்னு பார்த்தோம்னா பாசஞானமும் பசுஞானமும் ஆகிய கோல். சரி, அடுத்து உலமந்துன்னு சுழன்று. அப்போ உலமந்து போம் வழி ஒன்பது தானே அப்படின்னு சொல்றாரு. வழி ஒன்பதுங்கிறது நவத்வாரங்கள். அழகா, ஒன்னுள்ளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் என்று நிறைவு பதிகத்துல நம்ம அப்பர் சுவாமி சொல்லியிருப்பாங்க, அதே செய்தி தான் இங்கேயும். அதற்கு அடுத்தாற் போல அப்ப புலம்ங்கிறது பொறிகளையும் புல்ங்கிறது பொறிகளை இடமாக கொண்டு நுகரக்கூடிய புலன்கொழி அப்படிங்கிறதையும், நிலம்ங்கிறது சுவை முதலான விஷயங்களையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அஞ்சுள சிங்கம் அடவியில் வாழ்வன, அஞ்சும் போய் மேய்ந்து தம் அஞ்சகமே புகும், அஞ்சின் உகிரும் எயிரும் அறுத்திட்டால் எஞ்சாத இறைவனை எய்தலும் ஆமே என்று சொல்லப்பட்டுள்ளது. அஞ்சுள சிங்கம், அதாவது இறைவனை எய்தி பேரின்பம் நுகர்வதற்கு ஆன்மாவுக்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த ஐம்பொறிகள் தான். அவை சிங்கங்களை போன்றது, அதாவது சிங்கங்கள் கொடுமையானவை, அது மாதிரி இதுவும் கொடியவை. ஒரு கட்டில அதெல்லாம் அகப்படாது சிங்கம், அது மாதிரிதான் இதுவும். அவை கருவிகளாக பயன்படுத்தக்கூடிய நகங்களையும் பல்லையும் போக்கினால் அது பண்ற கொட்டங்களும் கொடுமையும் நீங்கி நம் விருப்பம் போல நாதனை நாடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இறைவனை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இதிலே நமக்கு ஒரு அழகான முறையிலே எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கிட்டத்தட்ட நம்ம அந்த பொறிகளை எல்லாம் கண்டிப்பாக அடக்கி ஆள வேண்டும் என்பதை மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆயவாறு உயிரின் மேவும் மருளெனில் இருளாய் நிற்கும் மாயை மாமாயை மாயா வரும் இரு வினையின் வாய்மை ஆயா அதான் அதைத்தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு அந்த திருவருட் பயன்ல நமக்கு இந்த கருத்தை சொல்லி இந்த மாயை வந்து நம்ம எப்படி கொண்டு விட்டுருது, இந்த ஐம்பொறிகள் வந்து நம்ம என்னவெல்லாம் செய்து விடுகிறது என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருப்பார். அதைத்தான் நமக்கு அழகா இதுல எடுத்து சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும். அப்ப திருவடிக்கு இடையூறாக இருக்கக்கூடியது ஐம்பொறிகள் தான், அதை நம்ம அடையாம இந்த ஆன்மாவுக்கு இடையூறா இருக்கக்கூடியது. சரி, அப்போ சிங்கம்ங்கிறது இந்திரியங்களையும் உகிர் அதாவது நகம்ங்கிறது செல்லுதலையும் எயிருங்கிறது பல்லு அது பற்றுதலையும் குறிக்கும். அப்ப செல்லுதலையும் பற்றுதலையும் விட்டாச்சுன்னா மனம் வந்து ஒழுங்கா இருக்கும், மனம் ஒழுங்கு இந்த பொறிகள் ஒழுங்கா இருந்தா ஆன்மா நல்ல நிலையை அடைய முடியும் என்று அழகாக அதிலே நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் நமது அப்பர் சுவாமிகளும் மிக அழகாக ஒரு பாடலிலே நமக்கு எடுத்துக்காட்டுகிறார். அதாவது 30 என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலிலே நமக்கு எடுத்துக்காட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவரும் நமக்கு அந்த 30 இடு குரம்பை அப்பர் போல் ஐவர் வந்து அது தருக இது விடு என்று ஒப்பவே நலியலுற்றால் உய்யுமாறு அறிய மாட்டேன் செப்பமே திகழும் மீனி திருப்புகலூர் நீரே அப்படின்னு சொல்றார். திருப்புகலூர் நீரே என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நமக்கு இந்த மாயை தான் எல்லாம் அதான் அந்த 36 தத்துவங்களை அழகா எடுத்து சொல்லி அதுல 5 பேர் இருக்காங்க இல்லையா, அப்பர் போல் ஐவர், அப்பர்னா தலைவர்னு ஒரு பொருள், அதனால அவங்கதான் தலைவர்ங்கிற மாதிரி இந்த ஐம்பொறிகளும் எங்களுக்கு இவ்வளவு இடையூறை கொடுக்கின்றது என்று அழகாக நமது அப்பர் சுவாமிகளும் இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னு பாக்குறோம். மேலும் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி பொற்றிலர் நாக்கை கொண்டு அரண் நாமம் நபிற்றிலர் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரின்னு சொன்ன மாதிரி இந்த ஐம்பொறிகளோட வசத்திலேயே இருந்து சிவப்பணிகளை புறம் மறந்துருது இந்த ஆன்மா அப்படிங்கிறத அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அப்போ காட்டிலேயே வாழக்கூடிய சிங்கங்கள் 5 இருக்கு, அந்த 5 சிங்கங்களும் தன்னோட விருப்பம் போல சென்று மேய்ந்துட்டு தனித்தனியா வந்து வீட்டுல அடங்கும். அந்த சிங்கங்களோட பல்லையும் நகத்தையும் நீக்கிட்டோம்னா இறைவனை எய்தலாம் என்று அதான் இது அழகா அந்த பஞ்சேந்திரியங்களை எப்படி நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை இதுவரைக்கும் யாரும் ஒரு சொல்லாத ஒரு கோணத்துல சிங்கமாக உருவகப்படுத்தி நம்மை ஆற்றுப்படுத்தியுள்ளார். ஐவர் அமைச்சருள் 90 அறுவர்கள் ஐவரும் ஐந்தரும் ஆழ கருதுவர் ஐவரும் 5 சினத்தோடே நின்றிடில் ஐவர்க்கு இறை இருத்து ஆற்றுகிலோமே என்று சொல்லுகிறார். ஐவர் அப்படிங்கிறது மீண்டும் இங்க பஞ்சேந்திரியங்களை தான். 90 அறுவர் அப்படின்னு சொல்றது இந்த தத்துவங்கள் 36 தாத்வீகங்கள் 60 சேர்த்தா 96. அப்ப இந்திரியங்களாகிய மந்திரிகளுக்கு அடங்கி அவற்றின் ஏவல் வழிதான் நடக்குது நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறத சொல்லி அதனால ஐவர் அமைச்சர் அதாவது அழகா சொல்றாரு அமைச்சு அருள் 90 அறுவர் இல்லையா. சரி, நம்ம இவங்க எல்லாரும் நமக்குத்தான் கருவிகளா அமைஞ்சிருக்காங்க, அவங்களே நம்மை ஆள கருதணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அதாவது இந்திரிய வசத்துக்கு நாம போயிருதோம், நாம அப்படி இயங்கி தத்துவங்கள் ஏன்னா தத்துவங்கள் ஜடம், அப்புறம் மாயங்கள் வந்து நாம் மல நீக்கம் பெற்று உய்வதற்காக ஆண்டவனால் கூட்டப்பட்ட ஆகந்துக மலங்கள், அப்படி இருந்தும் நம்மளோட அறிவை மயக்கி போகத்திலேயே அழுத்துகின்றது என்பதை எடுத்து சொல்லி நமக்கு 5 சினம் அதுல அழகாக ஒரு சொற்றொடர் வருது இல்லையா. ஐவரும் 5 சினம்ங்கிறது காண்டல் கேட்டல் உண்டல் உயிர்த்தல் உற்றறிதல் இல்லையா. அதுலேதான் நேரம் பூரா போகுது. இந்த பஞ்சேந்திரியங்கள் பூரா அப்படிதான் இருக்கு அப்படிங்கறத சொல்லி ஐவர்க்கு இறை இறைனா கப்பம், இவங்களுக்கு என்னத்தை கப்பத்தை கட்டுறது இல்லையா, அந்த இந்திரியங்களுக்கு வேண்டிய எல்லாம் என்னது இந்த மாலை மாதர் போன்ற விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு அஞ்சு மந்திரிங்க இருக்காங்க, அவங்களுக்கு அடங்கி கீழே 96 பேர் இருக்காங்க. ஆனா இந்த 96 பேரும் நம்மை ஆள கருதுகின்றார்கள். இந்த ஐவரும் ஐவகையான கோபத்தோடு நிற்பார்கள் என்றால் நம்மால கப்பம்லாம் கெட்ட முடியாது என்று அரசாட்சி முறையில வைத்து இந்திரியங்களை அடக்கக்கூடிய முறையை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இப்போ பஞ்சேந்திரியங்கள் நம்மை ஆள எண்ணுகிறது, அவைகள் தன்னோட விருப்பப்படி தத்தம் விருப்பப்படி புலன்களை நுகர்ந்தால் அவற்றிற்கு புலன்களை தேடி கொடுத்து அவற்றின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்மால் இயலாது, அதுதான் கப்பம் கட்ட முடியாது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தாற்போல சொல்லகிலேன் சுடர் சோதியை நாடோறும் சொல்லகில்லேன் திருமங்கையும் அங்குல வெல்லகில்லேன் புலன் ஐந்துடன் தன்னையும் கொல்ல நின்றோடும் குதிரை ஒத்தேனே என்று சொல்லுகிறார். கில் அப்படிங்கிற சொல் வந்து மூணு வாக்கியங்களையும் வருது. அது வந்து ஆற்றல் பொருளை தரக்கூடிய இடைச்சொற்கள். அப்போ இறைவனை வந்து சுடர் ஜோதியாக கூறியதுனால இந்திரிய வயமான ஆன்மாவானது இருள்மயமாக மயங்கி நிற்கின்றது என்பதை சொல்லுகிறார். திருமங்கை என்ற ஒரு சொற்றொடர் வந்திருக்கு. ஞானமே வடிவான திருவருளைத்தான் அது குறிக்கின்றது. எப்போதுமே இது வந்து ஞானம், அதாவது திருவருள், அதை வந்து நம்ம பால் திணை பாகுபாடு கடந்ததுன்னாலும் நம்ம சொல்லும் போது அவளும் தானும் உடனே காண்க அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா. திருவாசகத்துல கூட வருது அபின்னமாக தாதான்மிய சம்பந்தம், இறைவனும் அம்மையும் இருப்பது என்பது அழகா நமக்கு எடுத்து காட்டுகின்றார். சரி, அப்போ இந்த ஒளி விடுகின்ற சுயஞ்சோதியாகிய சிவத்தை தோத்தரிக்க கூடியத சொல்லகில்லை, என்னால அவருக்கு தோத்திரம் பாட முடியவில்லை. அடுத்து அன்னையையும் அந்த அன்னை வந்து அந்த திருமங்கைங்கிறது அன்னையை குறிக்குது, அவளும் அந்த ஜோதியில கலந்துதான் இருக்கிறா. அப்புறம் இந்திரியங்கள் புலன் ஐந்துன்னு வந்திருக்கு இல்லையா, இந்திரியங்களையும் அதன் வயப்பட்டு அலையக்கூடிய எண்ணையும் வெல்லும் ஆற்றல் இடையேன் இல்லை, ஆற்றல் உடையவன் அல்லேன் அப்படின்னு சொல்றார். புலன் ஐந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி ஐமேல் உந்தின்னு சொல்லுவார் இல்லையா மணி நம்ம ஞானசம்பந்த பெருமான், அது போல. சரி, அது மட்டும் இல்லாம நான் இப்ப எப்படி இருக்கேன்னா கொல்ல கொண்டு ஓடக்கூடிய குதிரை வந்து கூட்டிட்டும் போகும், கொல்லவும் செய்யும், கூட்டிட்டு போய் தாறுபார்னு ஓடி அப்படியே கொல்லவும் செய்யும், இந்த கீழே விழுந்து அதுக்கப்புறம் பிழைக்கவே முடியாது. ஆக அந்த குதிரை மேல் ஏறியவன், அந்த கொல்லலுக்கு கூட்டிட்டு போற குதிரை மேல ஏறியவனுக்கு நான் சமமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப சிவத்தை புகழ்ந்து பாடினால் திருவருளை பெறலாம், ஆனா அதுக்கு நான் வந்து இந்திரிய வசமாயிட்டனால என்னால பாடவே முடியல, என்னை என்னால் வெல்ல முடியவில்லை, இந்திரியங்களையும் வெல்ல முடியவில்லை, இந்திரியங்கள் கொல்ல கொண்டு ஓடுத குதிரையே ஒத்தன, அதுல ஏறி இருப்பவனை ஒத்தவன்தான் நான் என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மிக அழகாக நமக்கு நமது அப்பர் சுவாமிகள் வந்து வென்றிலேன் புலன்கள் ஐந்தும் வென்றவர் வளாகன் தன்னுள் சென்றிலேன் ஆதலகலே சென்னறி அதற்கும் சேயேன் நின்றுளே துளும்புகின்றேன் நீசனேன் ஈசனேயோ இன்றுளே நாளையில்லேன் என் செய்வான் தோன்றினேனே அப்படிங்கிறார். அதாவது என்னோட புலன்கள் ஐந்தையும் என்னால வெல்ல முடியல, வென்றவங்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு தேடி அவங்க கூட சேர்ந்து இருக்கவும் என்னால முடியல. ஏன்னா நான் அவங்க கூட இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து செந்நெறியை பின்பற்றுபவர்கள், சார்ந்ததன் வண்ணமாக நானும் செந்நெறியை பின்பற்ற இயலும். ஆனா நான் அதுக்கு சேயன் தள்ளி இருக்க அருகில இருக்கல, அண்மையா இருக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்ற அந்த ஒரு நியமத்துல நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே என்று மிகவும் சோர்ந்து மிக அழகாக நமது அப்பர் சுவாமிகள் குறைந்த திரு நேரிசை என்ற ஒரு இதுல நமக்கு பாடி கொடுத்திருக்காங்க. என் செய்வான் தோன்றினேனேங்கிறதான் மகுடமே, எற்றுளேன் இறைவனே நான் என் செய்வான் தோன்றினேனேங்கிறார். ஈட்டினேன் களைய மாட்டேன், அதாவது பாவத்தை நிறைய ஈட்டி வச்சிருக்கேன், என் செய்வான் தோன்றினேனேன்னு சொல்றாரு. அடுத்து வாழ்க்கைக்கு இறைக்கு கடைந்து உருகுகின்றேன். வாழ்க்கையை நடத்துறதுக்கு இறை தேடியே நான் உருகிறேன், என் செய்வான் தோன்றினேனே என்று சொல்லுகிறார். இது போலவே அந்த பாடல் முழுவதும் இம்மை நின்று உருகுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே, ஏச்சுளே நின்று மெய்யனேன் என் செய்வான் தோன்றினேனே என்றும், ஈசனை அறிய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. இது மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயங்களை கொடுத்து நம்ம ரொம்ப நம்மளை சிந்திக்க வைக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது, நாம வந்து ஆதிய ஓதி உணர முடியல அப்படின்னு எல்லா அளவு கூட உணர முடியலன்னா அப்புறம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு தட்டி கேட்கிறாரு அழகா ஒரு குருநாதராக. ஆக அப்படி ஒரு அருமையான பாடலிலே நம்ம அப்பர் சுவாமிகளும் இந்த கருத்தை, இந்த புலன்களி அந்த புலன்களை வெல்லல அப்படின்னா, ஐம்புலன்களையும் வெல்லலைன்னா அப்புறம் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றார். அடுத்து, எண்ணிலி இல்லி உடைத்து அவ் இருட்டரை எண்ணிலி இல்லியோடு ஏகில் பிழை தரும், எண்ணிலி இல்லியோடு ஏகாமை காக்குமேல் எண்ணிலி இல்லதோர் இன்பம் அதாமே என்று சொல்லியிருக்கிறார். மனச வந்து பொறி வழி போகாமல் காப்பதால் என்ன பயன் என்று எடுத்து காட்டுகிறார். சரி, இல்லி என்ற சொல் நான்கு வரிகள்லயும் வருது, மூன்று வரிகள்ல. இல்லினா துளை என்று அர்த்தம். சரி, இந்த உடம்புல வந்து நமக்கு ஏகப்பட்ட துவாரங்கள் இருக்குது. எண்ணிலி இல்லி உடைத்து அவ் இருட்டறை அப்படின்னு சொல்றாரு. அதாவது நமக்கு நவத்வாரங்கள் தெரியும் உடம்புல, ஆனா ரோமங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒவ்வொரு துவாரம் உண்டு. ஆக அத்தனை ரோம துளைகள் உடம்புல இருக்கு. எத்தனை துளை இருந்தாலும் உடம்பு உள்ள எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருட்டறையாதான் இருக்கு. அப்ப எண்ணிலி இல்லியோடு ஏகில், ஏகில் அப்படிங்கறது அதுக்கு வந்து மனம்னு ஒரு எழுவாய நம்ம உருவாக்கிக்கிடணும். நான்காம் அடியில் இருக்கக்கூடிய எண்ணிலி என்பது சிவபெருமானை உணர்த்துகிறது. பொதுவா எண் என்பது எண்ணத்தை குறிக்குது, அளவையும் குறிக்கும். அப்ப மனத்தோட செயலாகிய எண்ணத்தை கடந்தவன் இல்லைய, மனவாசகம் கடந்தவர், எல்லை இல்லாதவன் அப்படிங்கிற பொருள்படும்படியாக அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப எண்ணிலியாகிய பெருமானிடத்தில் மனம் இடையறாது ஒன்றணும், ஒன்றினால் நமக்கு நிச்சயமாக இன்பம்தான் என்று சொல்லுகிறார். இல்லதோர் இன்பம் இல்லையா அப்படின்னா, கருவி கரணங்களால வராத இன்பம் நமக்கு வரும் இல்லையா. அதத்தான் மணிவாசக பெருமான் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக என்று எடுத்து காட்டியிருப்பார். நமக்கு செங்கணவன் பால் திசைமுகன் பால் அப்படிங்கிற பாடல்ல நமக்கு எடுத்து காட்டியிருப்பார் திருவம்பாவையில. அது மாதிரி இந்த துவாரங்கள், இது துவாரங்கள் இருந்து உள்ள இருட்டறையா இருக்கும். இத வந்து நமது அப்பர் சுவாமிகளும் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகின்றேனே, எம்பெருமான் திருவருளே எண்ணின் அல்லால் உன்னுளே ஒன்பது வாசல் வைத்தா இல்லையா, ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் என்று அவர் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அவரை எண்ணாம இருப்பது மிகவும் தவறு. ஒட்டை மாடத்தில் ஒன்பது, ஒட்டை மாடம்னு இதுக்கு பெயர் வச்சுட்டாரு. இந்த ஒன்பது வாசல் மட்டும் இல்லாம ரோமத்வாரங்கள்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா. நம்ம வீட்டுல நிறைய தொலை இருந்தா சொல்லுவோம், அதான் மாடம்ங்கிறது வீட்டைத்தான் குறிக்குது. அப்ப நமக்கு அவ்வளவு ஓட்டை மாடம், நமக்கு வந்து மேல பூரம் துவாரங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த உடலை நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிறோம். இது ஒரு இருட்டறையை போன்றது, கணக்கற்ற துளைகளை உடையது. இந்த மனம் வந்து கணக்கற்ற துளைகளை உடைய இந்த உடம்பின் வழியாக ஒவ்வொரு இன்பத்தையா தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதாவது உடம்புக்கு மெய்க்கு வந்து ஊருங்கிற இன்பம், அதை தேடி ஓடிக்கிட்டே இருந்தா குற்றம் விளையும். உயிர் வந்து இப்படி உடல் வழி மனம் போகாமல் காக்குமானால் அளவிடப்படாத அந்த எண்ணிலி இல்லையா, அந்த பரமேஸ்வரன் எங்கும் இல்லாததோர இன்பத்தை நமக்கு தரும் என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். ஆக அந்த திருவம்பாவில சொல்லப்பட்ட கருத்து தான் நமக்கு இங்கேயும் வருது அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து, விதியின் பெருவலி வேலை சூழ் வையம், துதியின் பெருவலி தொல்வான் உலகம், மதியின் பெருவலி மானுடர் வாழ்க்கை, நிதியின் பெருவலி நீர்வலி தானே என்று சொல்லுகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையை பத்தி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து வாழ்க்கையில எதையெல்லாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதை இதில் அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். பொதுவா அவர் பழமொழி சொல்வாங்க, கேடு வரும் பின்னே கெட்ட மதி வரும் முன்னே என்றும், மதியால் சதி. இதெல்லாம் உலக வழக்கில் உள்ள பழமொழிகள். அப்போ மனிதனோட அறிவுக்கும் அவனுடைய நல்வாழ்வு தீய வாழ்வுக்கும் இருக்கக்கூடிய இயல்பை இந்த பழமொழிகள் நமக்கு எடுத்து இயம்புகின்றன. அப்ப மனிதனுக்கு வாழ்வு அமைவது விதியினால், அத வலிதாக மெலிதாக பயனுறுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்குன்னா மதியால். விதியையும் மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது இந்த கருத்து பற்றி தான். அதனால மதியின் பெருவலி மானுடர் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. நிதினா செல்வம்னு நமக்கு தெரியும். செல்வத்தெளிவாக சிந்தையின் நிறைவாகிய செல்வத்தின் நிறைவு, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, அல்கா நல்குறவு அவா எனப்படுமே இல்லையா, குமரகுருபர சுவாமிகள் சொல்றாங்க. அப்போ செல்வனும் கூட பணம் இன்மையால் குணங்கெட்டு தீயென செய்யறான் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப நிதியோட வலிமை வந்து நீர்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் விதினா விதிக்கப்பட்டது நமக்கு தெரியும், நாம செஞ்ச புண்ணிய பாவத்திற்காக நம்ம என்ன அனுபவிக்கணும் நமக்கு விதிக்கப்பட்டது. அப்ப இறைவனால் அவரவர் கன்மங்கள்ல இந்த பிறவிக்கு இது இது அனுபவிக்கணும்ட்டு அந்த பரிபாகம் முற்றவைகளில் பகுத்து விதிக்கப்பட்ட பிராரத்த கன்மங்களுக்கு தான் விதிங்கிறதே பேர் நமக்கு. அதனாலதான் நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த தனு அந்த உடம்பே அதை வச்சுதான், விதியை வச்சுதான் உடம்பே கிடைக்கும். தனு கரணை அதுல இருக்கக்கூடிய கருவி கரணங்கள், உட்கருவிகள், வெளிக்கருவிகள், அப்புறம் அந்த கரணங்கள் எல்லாமே. ஆக அது எல்லாமும், அது போக புவனம், எங்க பிறக்கணும், எந்த நாட்டுல எந்த ஊர்ல எந்த இடத்துல பிறக்கணும் அதான் புவனம். அப்புறம் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இல்லையா, நுகர்வு போகம் எல்லாமே. அதுக்காக அத சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்ற, தொல்வான் உலகம் அப்படின்னா என்றும் அழியாத நித்யானந்த பூமியாகிய வீட்டுலகம். சரி, அத சொல்லி துதி அப்படின்னா இறைவனுடைய பொருள் சேர்ப்புகள், அதுதான் துதின்னு சொல்லப்படுது. துதியின் பெருவலி தொல்வான் உலகம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப மனம் கசிந்து இறைவனை போற்றினால் கண்டிப்பாக வீடு பேறு கிட்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திரிய பலத்தை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்று எண்ணுகின்ற உயிர்க்கு அவை வந்து விதி மதி நிதி இவற்றால் எதால அமைஞ்சதோ அதாலேயே அந்த பொறிகளின் வழி அடிமையாதலை விடுத்துட்டு சிவத்தோத்திரம் செய்ய வேண்டும், சிவபெருமானுக்கு அடிமையாக வேண்டும், அதாவது திருமுறைகளை ஓத வேண்டும் சிவபெருமானுக்கு. அதனால நிச்சயமா ஒரு அடிமையாக முடியும், அதனால நிலைத்த இன்பம் கிடைக்கும். அதனால அதுக்கு நம்ம பொறிகளை அடக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை நமக்கு இதிலே எடுத்து காட்டியுள்ளார். அப்போ மக்களுக்கு வாழ்க்கைங்கிறது அவங்கவங்க மதியோட வலிமையால் ஆகிறது, பண்பு அமைவது பணத்தால, பண்புக்கு அடிப்படையான விதியின் வழியால் அமைவது இந்த கடல் சூழ் உலகம். அப்புறம் இறைவனை என்றும் எக்கணமும் இடைவிடாத துதிப்பதால் அந்த வலிமையால் அமைவது நமக்கு மிக பழமையான பெரிய வீட்டுலகம், வீடு பேரு என்று சொல்லி அந்த வீடு வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி திருமுறைகளை ஓத வேண்டும். அப்படி ஓதுபவர்கள் அந்த ஓதுதல் ஒன்றாலே அமையும். அதனால இந்திரியங்களை அடக்குதல் அருமை என்றாலும் அதனை இறைவன்பால் ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வரக்கூடிய அதிகாரத்தோட இயல்புக்கு ஒரு தோற்றுவாய் போல இந்த பாடலை தந்துள்ளார்.
3: சிவாய நமம். சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு, தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பள்ளி எழுச்சி, வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
4: கடையவனே இறைக்கருணையினால் கலந்தாண்டு கொண்டருடையவனே என்னை விட்டுழுதி கண்டாய். விரல் வெங்கையின் தோல் உடைய கடையவரே தளர்ந்தேன் எம்பீரான் என்னை தாங்கிக் கொள்ளே என்னை தாங்கிக் கொள்ளே. ஞானமே வடிவமாய் விளக்குகின்ற எல்லாம் வல்ல சித்திலாண்டவனுடைய திருமுருள் இஞ்ஞான்றும் வியாபகமாக எங்கும் திளைத்து செழித்து ஓங்கவும் குருவருள் நெறி பரவவும் மார்கழி சிந்தனை என்கின்ற சிறந்த இளைஞான வேண்டியிலே இன்றைய தினம் பெருமானுடைய கருவறை திருப்பெருந்துறையிலே விடிய காலையாக இருக்கின்ற அருணோதயத்தில் அடியார் கூட்டங்களெல்லாம் செழித்து ஓங்கி ஒரு பக்கமாக நிற்க திருக்கோயிலில் கருவறைக்கு முன்னாலே காணாத அறிவிற்கும் உருவிற்கும் காரணமாம் நீழ்நாக அணிந்தார்க்கு நிகழ்வுரியான சிவலிங்க திருவேணியினுடைய அருஜோதி பிரகாச வடிவத்தை பார்ப்பதற்காக ஆன்ம கோடிகளாக விளங்குகின்ற உயிர்களெல்லாம் இறைவன் கொடுத்த உடலை தாங்கி இந்த உடலுக்குள் இறைவன் எல்லாமல்ல இறைவனாக இருக்கின்ற திருப்பெருந்துறை பெருமான் சிவ திருமேனியாகத்தானே எழுந்தருளிருக்கின்றான் என்ற நினைப்பு ஒரு பக்கம் அவர்களுக்கு இருக்க புற அடையாளமாக திருப்பெருந்துறையிலே கருவறையிலே நின்று வடிவாசகப் பெருமான் தன் மணிமொழிகளாலே உலக சிந்தனையோடு உலகத்தார் கருத்து ஒவ்வாத நிலையில் ஆகாது என்பதற்கு விளங்கி உலகத்தாரோட ஒற்ற ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ற திருவுருள் வாக்கிற்கிணங்க தானும் அவர்களைப் போல பாவனையினாலே அவர்களுக்கு பின் ஒருவருக்கு பின் ஒருவராகத்தானே திருப்பெருந்துறையிலே இருந்து அருளி செய்கின்ற பாடல் திருப்புள்ளிகள். உறக்க நிலையிலே ஆன்மா எந்த காலத்திலும் இருக்கிறது. காலையிலே எழுந்தவுடனே குளித்து விட்டு நீராடி விட்டு திருநீர் அணிந்து சிவமாலையை கழுத்தில் தாய்த்து சிவ சித்தரையோடு இருந்தாலும் கூட அந்த ஆன்மா உறக்கத்தில் தான் இருக்கிறது, அது விழிப்பு நிலைக்கு வரவில்லை என்பது திருவூரருடைய திருமந்திரத்தினுடைய ஆதாரமான கருத்து. மனிதனுடைய ஆயுளிலே பேசுகிற போது பாதி போகிறது, அவன் இனிய இல்லற நெறியிலே ஈடுபடுகிற போது அதற்கு மேல் பாதி போகிறது, உறங்குகிற போது முழுமையாக போய்விடுகிறது என்பது திருவூரருடைய கருத்து. ஆனால்தான் பெரியவர்கள் ஞானிகள் எல்லாரும் ஒரு நாள் ஒரு இரவுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல் உறக்கம் கொள்ளக்கூடாது என்று எண்ணினார். தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகம் தம்முள்ளே. சிவலோகம் வேறு, சிவயோகம் வேறு, சிவபோகம் வேறு. இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற சன்னிதானமாக விளங்குகின்ற திரு இடத்திலே நாம் இருப்போமே ஆனால் அது சிவலோகம் என்று பெயர். இறைவன் நாம் இருக்கிற இடம், அதுல ஏகபோகம் கிடையாது. தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகம் தம்முள்ளே. அப்ப சிவயோகம் என்பது வேறு, சிவபோகம் என்பது வேறு. இறைவனை நாம் ஏகாந்த நிலையிலே இருந்து இருந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அனுபவிப்பதற்கு சிவபோகம் என்று பெயர். ஒரு பொருளை அனுபவிப்பதற்கு போகம் இது. திருமூலர் 4 சொல்லுகிறார், தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே. அடுத்தது தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளே. யோகம் என்று சொன்னால் இறைவன் நம்மோடு இருப்பாரே தவிர அவனோடு நாம் பேரானந்தத்தை அனுபவிக்க முடியாத நிலை சிவயோகம். சாமி நம்ம யோகத்தில் இருக்காருனா இறைவன் தனியா இருப்பார், நாம தனியா இருப்போம். இதை தெளிவுபடுத்தியவர்கள் இரண்டு அருளாளர்கள் தான், ஒருவர் உமாவதி சிவம், மற்றொருவர் பாம்பன் சாமி. பாம்பன் சுவாமிகள் தான் இந்த சிவயோக நெறியை தெளிவுபடுத்தி சொன்னாங்க. அது யோகம்னா என்னைய எல்லாரும் யோகம் யோகம் போயிட்டு இருக்கீங்களே, சாமியல் காலத்தில் நடந்த சர்ச்சை நம்புலே வாங்க. நம்புலையர் தெருவிலே நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கிறது. கேள்வி பதிலாக வினாவிடையாக சுவாமிகள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நம்புலையர் தெருவிலே நடந்த குறிப்பேற்றிலிருந்து சுவாமிகள். அது என்ன மீதி அது இந்த இன்னொன்று அதுக்கு முன்ன இருந்தாங்க சாமி, சிவசுப்பிரமணிய பக்தஜன சபை இருந்தார். என்ன நகர் புதுப்பாக்கம், புதுப்பாக்கத்தில் அமர்ந்திருந்த புதுப்பாக்கத்தில் சுவாமிகள் இருந்த போது வெளிப்பட்டதுதான் பரிபுராந்த போதத்தினுடைய சிவசூரிய பிரகாசம். அங்கதான் உரை எழுதினார்கள், கலையாரி தெருவில் தான் உரை எழுதினார்கள் என்று வெளிப்படையாக இருக்கிறது குறிப்புகள். காரணம், சுவாமிகள் யாரை சந்தித்ததே கிடையாது அந்த காலத்துல. உணவு கொண்டு வந்து கொடுத்தவர்களை தவிர வேறு யாரும் சந்தித்தது. சேர்ந்து இருந்தேன் சிவபங்கை தன்பங்கனை, அது சிவலோகம். சேர்ந்திருந்தேன் சிவபோதி இந்நிழலில், அது சிவயோகம். சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதி, அது சிவபோகம். இப்ப யோகம் என்ற சொல்லுக்கு கூடுதல் என்று வரும், யோகம் என்ற சொல்லுக்கு கூடுதலும். எதோடு எது கூடுது? ஒரு பொருளோடு ஒரு பொருளை நினைத்து மனம் முன்னி இருக்குமானா அதற்கு யோகம் இருக்கு. ஆனா அதுல லாபம் இல்லைன்னு இருப்பாங்க, தெளிவான பாட்டு அதுல லாபம் இல்லையே. இப்ப எங்க பாருங்க யோகா கிளாஸ், காரணம் அவர்களுக்கு தெளிவு பெறாமலே இருக்க வைத்து விட்டார்கள் நம் பெருமக்கள். இருக்கிற நிலையங்கள், இருக்கிற ஸ்தாபனங்கள், யோகமானது சிவபெருமானும் ஆன்மாவும் இறைவனும் ஆன்மாவும் பக்கத்துல பக்கத்துல அமர்ந்திருக்கிற நிலைதான் யோகம். அதனால ஆன்மாவுக்கு என்ன லாபம்? யோகத்தால் ஆன்மாவுக்கு என்ன லாபம்? கந்தர் அலங்காரத்தில் யோகத்தை அருணகிரிநாத சுவாமி சரியான முறையில் கண்டித்தார். யோகம் தேவையில்லை, சரியான கண்டிப்பு தேவையில்லை. என்ன கோபத்தார சொன்னார் அருணகிரியார், எதுக்கு அங்க போய் நிற்கு அப்படின்னு. காட்டி குரத்தி பிரான் பதத்தை கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிக எளிர், விழிநாசி வைத்து மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே, நீங்கள் காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், காலத்தை வென்றிருக்கு. அதனால என்ன லாபம்? உடம்பு பத்து வருஷம் பின்னால போறத, பத்து வருஷம் முன்னால போறத, பத்து வருஷம் பின்னால போகும்போது நீ இருந்து என்ன சாதிக்க போற? பத்து வருஷம் பின்னால முன்னால போறத யோகத்தால பத்து ஆண்டுகள் பின்னால போகுது, அவ்வளவுதானே. அந்த பத்தாண்டுகள் வினை சேர்த்துக் கொள்வாயேன்னு கணிகமணி உரை எழுதியிருப்பார். அப்பொழுது யோகம் என்று சொன்னால் பாம்பன் சுவாமிகள் தான் தெளிவா எழுதினாங்க. யோகம்னா என்னன்னா, யோகம்னா மணமகள் மணமகன் இரண்டு பேரும் தாலி கட்டுவதற்கு முன்னாலே மணமேடையிலே ஒன்றாக அமர்ந்திருப்பார்களே, ஆனா அதுக்கு தான் யோகம்னு பேர். யாருங்க அது மேல விளக்கு தர முடியாது, இதுக்கு மேல விளக்கு தர முடியாது. சாமி பாட்டு உள்ளூர் சுப்பிரமணியம், உள்ளூர் சுப்பிரமணிய பதிகம்னு சொன்னது ஏதோ ஒரு கோயிலை சார்ந்து பாம்பன் சாமி பாடினது இல்ல. உள்ளே இருக்கிற தகராலய குகையாக இருக்கின்ற இருதய கமலத்திலே இருந்து ஒளி ஒண்ணு போகுதுன்னாரு, அது வடக்கு நோக்கி போகுதா அந்த ஒளி வட. நம்ம எழுந்த உடனே இருதயத்தை தொட்டு கும்பிடணும்னா பாம்பன் அடிகளார் ஞாபகம் வச்சு கொள்ளுது. காலையில எழுந்த உடனே இருதயத்தை தொட்டு கண்கள்ல உச்சு கொள்ளணும்னா தகராலய இலக்கிய படித்தவர்களுக்கு தெரியும். ஏன் சொன்னாருன்னா, அங்கதான் குமார பெருமானுடைய அருள் வீட்சண்யம் தங்க ஒளி போல வடக்கு நோக்கி போகுதான், தங்க ஒளி போல் வடக்கு நோக்கி செல்கிறதா. இந்த ஒளியைத்தான் நக்கீரர் பெருமான் சேன் விளங்கி அவிரொளி, அவிரொளின்னு பேரு. நேற்ற நம்ம ஐயாவுங்க அந்த அந்த இடத்துக்கு போனாங்க அதை சொல்லுவாங்கன்னு நினைத்திருந்தேன். இருவர் அந்த இருதய கமலத்திலே ஒரு குகை இருக்கிறது, அந்த குகைக்குள்ள ரொம்ப அழகா கிட்ட நெருங்கினாங்க. அதற்குள் ஒரு தங்க கம்பி போகுதுன்னு வாரியார் சுவாமி எழுதிட்டு இருக்காரு. இது பாம்பன் சாமிகள் சொன்னதுப்பா, நான் சொல்லலன்னு எழுதிட்ட. தங்க கம்பி அதனுடைய கூர் வடக்கு நோக்கி போகுது. அந்த ஒளிக்கு சேன்விளங்கி அவிரொளி, நிக்கீரன் சொல்ற அவிரொளி உலகம் உப்ப வளர் நேர்வு திரிதறி வளர் புகை ஞாயிறு கடற்கண்டாங்கி ஓவர இமைக்கும் சேன்விளங்கி அவிரொளி. நான் நீண்ட காலத்துக்கு முன்ன ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்ன மார்கழி மாதத்துல மயிலாப்பூரில் நம்ம ராமகிருஷ்ண மடாலயத்துல திருமுருகாற்றுப்படை 15 நாள் பேசினேன். சுவாமிகள்லாம் ஒலிப்பேழை எடுத்து வச்சுட்டாங்க, பாராட்டினாங்க. திருமுருகாற்றுப்படை இவ்வளவு தெளிவா பேரானந்தமா அந்த தலைவரே இருந்தாங்க, விமலானந்த சுவாமிகள் இருந்தாங்க நினைக்கிறேன். ஒரு அன்பர்கள் ஏற்பாடு பண்ணாங்க 15 நாள். அற்புதமானவர். இப்ப உறங்குவது என்பது வேறு, தூக்கம் என்பது உறங்குதல் என்பது. உடல் களைப்புக்காக சாய்வதற்கு உறங்குதல் இது. சும்மா தலகாணி எல்லாம் போட்டு போத்தின்னு படுத்துட்டோம்னா அது தூக்கம் தான். மனிதன் தூக்கத்தில் இது யோகம். இறைவனோடு நான் சிந்தித்துக் கொண்டு இறைவன் நமக்கு அருகாமையில் இருக்கின்றான் என்று எண்ணிக்கொள்வது ஒரு யோகம். சரியையும் கிரியையும் புதுமண கோல சடங்கன நினைத்து கொளவும். பாம்பன்சாமி உள்ளூர் சுப்பிரமணிய பதிகத்துல கடைசி பாட்டு 100வது பாட்டு. சக யோகமெனில் மணவரையில் மணமகளும் இருக்கின்ற தரம் என அறிந்து கொளவும். ஞானத்துக்கு போற அபிமானம் அச்சம் துறந்து அணைதல் ஞானம் எனவே உச்சி உணர்வீர். கணவனும் மனைவியும் தலைவியும் தலைவி ஏகாந்தத்திலே கூடியிருந்து அனுபவிப்பார்களே, ஆன அதற்குத்தான் சிவபோகம் பேரு. அதான் இப்ப யோகத்தாலே பயன் கிடையாது, நீ உறங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். நான் தூங்கு நமக்கு வந்து சாப்பிடற நாழி, உறங்க வேலை செய்யற நாழி, நடக்கிற நாழி எல்லாத்த காட்டுலாம் அதிகமா தூங்குறதுதான். காந்தியடிகள் ஒரு நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே உறங்க மாட்டார். வைத்தியம் குறிப்பு சொல்கிறது, உறங்காமல் இருப்பவனுக்கு நடை வீறு நடையாகத்தானே வரும் என்று வைத்தியத்தினுடைய குறிப்பு சொல். வேகமா நடப்பாங்க. தூங்கிக் கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகம் தம்முள்ளே. கடைசிய 4வது வரி நமக்கு திருமந்திரத்துல எந்த பாடல் எடுத்தாலும் 4வது வரி நமக்கு இருக்கும், 3 வரி பொதுவா இருக்கும். திருந்திக் கொள்வதற்காக அமைக்கப்பட்ட நீதி 3 வரியில் இருக்கும், 4வது வரி நமக்குன்னு திருமூலர் பாடிப்பார். பாவி தூங்கியே காண்பார். கடைசி வரி இந்த திருமந்திரத்தை இந்த பகுதியை கையாளாத அருளாளர்கள் கிடையாது. இந்த பகுதி அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை கையாளாத துறவிகள் கிடையாது, அருளாளர்கள் கிடையாது, ஞானிகள் கிடையாது. குருஞான சம்பந்தர் இந்த பாடலை மேற்கோள் காட்டி எழுதுவார். மாதவ சிவஞான யோகிகள் இந்த பாடலுக்கு 9 பாடல் உரை எழுதியிருப்பாங்க, உரை போல எழுதியிருப்பாங்க சிவஞான பாஷ்யத்தில். சிற்றம்பல நாடிகள் இந்த பாடலுக்காக 3 பாடல்கள் துகளரு போதத்துல உரை எழுதியிருப்பாங்க, 3 பாடலா எழுதியிருப்பாங்க. பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலுக்கு 3 பாடல் உரையாகத்தானே பரிமலானந்த போதத்துல காட்டியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு வள்ளல் பெருமான் ஒரே ஒரு பாடல் உரை. தூங்குக நீ என்கின்றாய் நான் தூங்குவனோ தோழி, வள்ளலார் பாட்டு. எந்துரை வருமோர் தருணம் இது தூக்கம் தான் வரும். சிந்தனை தான் ஆன்மாவுக்கு முக்கியம். கேள்வி இல்லாதவர்களுக்கு ஞானம் பிறக்காது. வெள்ளலார் எழுதியிருப்பாங்க வசன பாகத்துல, கேள்வி இல்லையானால் ஆன்மாவுக்கு ஞானம் இல்லை. நல்ல வாய்ப்பு உருவாசகத்தை முழுமையா சிந்திப்பதற்கு சென்னை மாநகரத்துல எல்லா இடங்களிலும் நல்ல வாய்ப்பு இல்லையாது, பெரிய வாய்ப்பு. எனவே யோகம் என்பது இறைவனோடு ஒன்றாக இருத்தல், அதனால லாபம் இல்லை. ஏன் இது சொல்ல வந்தார்னா, அடிகளாரும் மற்றவர்களும் சரியையிலேயே நின்று விடாதீர்கள், கிரியை நெறியிலேயே நின்று விடாதீர்கள், யோகம் என்ற பாசாங்கில் ஒளிந்து கொள்ளாதீர்கள் எழுதினார் நம் அருளாளர்கள். யோகம் என்ற பாசாங்கில் ஒளிந்து கொள்ளாது, ஞானத்துக்கு வாங்க. பாம்பரடிகளா சொன்னார், ஒரு பறவை பறக்க வேண்டுமேயானால் இரண்டு சிறகுகள் அதற்கு அவசியமாக தேவைப்படுகிறது, ஒன்று துறவு மற்றொன்று ஞானம். ஒன்று துறவு மற்றொன்று சுவாமி அதுக்கு டெபினேஷன், அதாவது அதற்கு விரிவுரை எழுதியிருப்பாங்க. என்னன்னா, துறவு என்று சொன்ன உடனே உன்னை கண்ணாடை கட்டிக்கொண்டு கமண்டலம் எடுத்துக்கொண்டு கண்டம் ஏந்தி காட்டுக்கு போகும்படியாக நான் சொல்லல. அப்ப எது துறவு? ஞான சம்பந்தர் என்ன சொன்னாரோ அதன் வழி நிற்போமே ஆனால் அது துறவுன்னு பாம்பரடிகளார் பாம்பன் வள்ளலார். ஞான சம்பந்தர் என்ன சொன்னார், பிறவி அறுப்பீர்கள் இறைவன் ஆரூரனை மறவாது எத்திமின் துறவியாகுமே. ரெண்டு வரியில பண்ண, திருவாரூரிலே சமணர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், ஞான குழந்தை நின்று கேட்கிறது, நீங்கள் யார், எங்கே போகிறீர்கள், ஏன் நிர்வாணமாக போகிறீர்கள், நாங்க துறவியின்ன. மற்றவர்கள் போகிறார்கள், கல்லாடை புனைந்து போகிறவர்களை ஞான குழந்தையாகி திருஞான சம்பந்த பிள்ளையார் திருவாரூர் வீதியிலே நின்ற வண்ணமாகத்தானே நின்று, சுவாமி நீங்கள் எங்கே போகிறீர்கள், என்ன நிகழ்வு, நாங்க துறவியின்ன. எல்லாவற்றையும் துறந்தீர்களா? எல்லாவற்றையும் துறந்துட்டோம். வீடு மாடு செல்வம் மனைவி மக்கள் இறைவன் பேரு இறைவன் எல்லாவற்றையும் துறந்துட்டோம். நீங்க எப்படி துறவியாக முடியும்? ரெண்டு வரி, பிறவி அறிப்பீர்கள் இறைவன் ஆரூரனை மறவாது ஏற்றுவின் துறவியாகும். அவனை மறவாது சொல்லியது இந்த இரண்டு வரி. திருவாரூரிலே பாடிய பதிகங்கள் எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் இரண்டு வரியில தான் பாடியிருந்தார். என்ன, கேள்வி கேட்டு பதில் சொல்வார், கேள்வி கேட்டு பதில் சொல்வார் எல்லாரும். அதை கூட அந்த பாடலை கூட பாம்பன் சுவாமிகள் தகராறு ரகசிய குறிப்பில் வெளியிடுகிற போது என்ன சொன்னார்னா, சம்பந்த சுவாமிகள் சம்பந்த ஞானசம்பந்த பிள்ளையார் சொன்னது போல, நீங்கள் அமர்ந்து சிவயோக நிலையிலே நிற்பீர்களேயானால் அதுதான் திருவாரூர். இப்ப மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரம் அநாகரம் சித்தி ஆத்தின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல முதல் பீடம் நமக்கு திருவாரூர். முதல் பீடமே திருவாரூர். மண் தத்துவம் சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன்பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழலில் சேர்ந்திருந்தேன் சிவநாமங்களோதி சேர்ந்திருந்தேன் சிவநாபடி தந்துரை. அப்போ ஆன்மாவுக்கு உறக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு எல்லாவற்றையும் குறைச்சு. வெறும் சரியினாலும் இந்த உடம்பு கிடைத்தேற முடியாது, வெறும் கிரியினாலும் இந்த உடம்பு கிடைத்தேற முடியாது, வெறும் யோகத்தாலே இந்த ஆன்மா கிடைத்தேற முடியாது. இந்த ஆன்மா கிடைத்தேற வேண்டுமே ஆனால் சிவஞான சித்தியாரிலே அருள்நந்தி சிவன் சொன்னது போல, மந்திரங்களால் மருந்துகளால் வாய்த்த மருந்துகளால் ஔஷதங்களால் பயனில்லை, ஞானத்தால் தான் ஆன்மா விடுவில்லை. ஞானம் அதை எப்படி சான்றோர்கள் வகுத்தார்கள்னா, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதலும் சமாதி என்பது, சமாதி என்பது உயிரோடு இருக்கிற போது ஆண்டவரோடு நெருங்கி இருப்பதற்கு தான் சமாதின்னு பேர். செத்து போனவரும் பூமியில வச்சுட்டா அது சமாதின்னு. நம்முடைய அத்தியாச்சரம சுத்தாத்திர வைதீக சைவ சித்தாந்த சிவஞான பாரவாகிய பாம்பன் சுவாமிகள் தான் உயிரோட பூமிக்குள்ள இறங்கினாரு, உயிரோட பூமியிலிருந்து மேல வந்தார். வேற யாராவது வந்திருக்காங்கன்னா எனக்கு தெரியல. அவர் ஒருத்தர் தான் 35 நாள் உள்ள இருந்தாரு, 35 நாள் கழித்து வெளியில வந்தார். வேற யாராவது இப்ப நான் சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க, என்ன பூமிக்குள்ள வைங்கன்னு, அவன் பாப்பா 2 நாள் பார்த்து மொத்தமா மண்ணை தள்ளிட்டு போயினே இருந்துருவான் லாரி கிட்ட சொல்லி, சார் முடிஞ்சு போச்சு சார், அதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகாது, என்ன பண்ண போறாங்க தள்ளுங்க. அது அது ஒரு அவதார புருஷர் பாம்பன் சுவாமி. அதனால அந்த நெறி திருப்பெருந்துறை என்பது உடம்பு, ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து திருப்பள்ளி வச்சு சும்மா கதை சொல்லியிருக்கோம். திருப்பெருந்துறை என்பது உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே ஆன்மாவாகிய உயிரானது அங்கு இங்கு அலைந்து ஓடுகின்ற நிலை இருப்பதுதான் சேர்த்திதழ் கமலங்கள். சேர்த்திதழ் அதற்குள்ளே இருக்கிற முளைத்திருக்கிற கமலம்தான் தகராலயமாகிய இருதய குகை. அந்த குகைக்குள் கண்டவர்கள்தான் இறைவனை கண்டவர்கள்தான் அருளாளர்கள். அப்படி கண்டவர் மணிவாதக பெருமான் இருதய கமலத்தில் உள்ளே இருக்கின்ற குகையில் இறைவனாயிருக்கிற சிவபெருமானை ஒளிவடிவாக கண்டுவிட்டேன் என்று முதல் பாடலையும் 2 பாடலையும் சொல்லியிருக்கார். நாம வந்து புற அடையாளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகும், கொஞ்சம் கொஞ்சமா விலகும். இல்லைன்னா பட்டத்தான் நம்மளை சபிப்பார். இந்த பாவி 80 வயதாகி கூட கையில மணி வச்சுக்கினு அது வச்சுக்கினு இது வச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா. நீற்றை புனைந்தென்ன நீராடப்போ என்ன, மாற்றி பிறக்க வகையறிந்தாயில்லை, எழுகோடி வந்திரம் நீ என்ன கண்டாய். திருமுறையில தான் சொல்லுகிறது, வெளியில சொல்லலை. என்னுடைய பாட்டனார் பாம்பன் சாமி வீட்டில் சீடரா இருந்தவர் அடிக்கடி இந்த பாட்டை என்கிட்ட சொல்லுவாரு, சும்மாவே மணி அடிச்சுட்டு இருக்க கூடாது, உள்ள பார்க்கணும். இறைவனை இறைவனை புகனை உள்ள பாரு, குகனை உள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணிப்பாரு. வெறும் விபூதியும் மணி அடிச்சிருந்தா எத்தனை வருஷம் இதே செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு பாட்டு சொல்லுவார், நீற்றை புனைந்தென்ன நீ நீராடப்போ என்ன, மாற்றி பிறக்க வகையறிந்தா இல்லை, எழுகோடி மந்திரம் நீ என்ன கண்டாய், நீ எப்ப கிடைத்த. இன்னொரு பாட்டுல சொல்லுவார் பட்டினத்தார் 11ஆம் திருமுறையில், பூஜை பண்ணிட்டு கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் அவர்கள் கருத்தில் ஒரு நாளும் வையாரு. கட்டி பூஜை பெட்டிய கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையாரு. அப்போ இறைவனை உள்ளமாகி இருதய கமலத்திலே எழுந்தருளச் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விதிமுறை. இப்பொழுது திருப்பரங்குறையிலே வந்திருக்கின்ற அடியார் கூட்டங்களை எல்லாம் மணிவாசக பெருமான் ஒரு பக்கமாக பார்க்கிறார். பார்த்து ஒரு பக்கம் இவர்கள் நிலையிலே நான் இல்லை என்பதை நயமாக எடுத்து சொன்னார். மற்றொரு பக்கம் என்ன சொல்கிறார், இந்த ஆன்மாக்கள் இதே நிலையிலே இருந்து விட்டால் இறைவா உன் திருவடியை எப்படி அடைய முடியும். 2 கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார், இப்படியே நெத்தியில் எல்லாரும் விபூதி போட்டுக்கணும், உத்தராட்சம் எல்லாம் அடிஞ்சுக்கிறது, கையில பூ எடுத்துக்கணும், இப்படியே வந்திருந்தாங்கன்னா உன்னை எப்போ உள்ள பார்ப்பாங்க, உள்ள பார்க்க முடியாது. இவர்கள் நெறியிலே அடியேன் இல்லை, இறைவா என்னை நீ ஆட்கொள், நான் உனக்கு அடிமை என்று சொல்ல பாடல்ல
5: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு முருகநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

பெரிய பெருமையை சொல்லுகிறார். இந்த ஊர்ல என்ன ஊரு? திருப்புகழ் திருவாரூர் பக்கத்தில் இருக்கு. அங்கதான் அப்பர் சுவாமி சிவபெருமானோடு கலந்தது கடைசியா. சுந்தரம சுவாமிகளுக்கு செங்கல்ல தங்கம் ஆக்கி கொடுத்தோம் அந்த ஊர். அது மாதிரி போற அடிகாரர்கள் ஆக்கி கொடுத்தாருன்னா எவ்வளவு பேர் கிடைக்கும் அவருக்கு கூட்டம் எவ்வளவு.

பெருமை வளம் சிறந்த அந்த போலூரிலே அந்த குலத்திலே வந்தவர், பராமணர் குலத்திலே இருந்தவர் இந்த நாயன். ஞான வரம்பின் தலை நின்றார்கிறார். ஞான வரம்பின் தலை நின்றார். ஞான வரம்பின் தலை நின்றார் என்றால் ஞானத்தை பெறுவதற்காகவே அவருடைய சொல்லு செயல் என்ன என்ன. இங்க வந்து புராணம் சொல்றேன்னு எதுக்கு சொல்றேன், பணம் கொடுப்பாங்க. ஞானம் நமக்கும் கிடைக்கட்டா உங்களுக்கும் கிடைக்கட்டும், பணம் கிடைக்கிறது வேறு. ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கும். சொல்றது ஞானம் தானே, கேட்கறதும் ஞானம், சொல்றதும் ஞானம். ஞானம் இல்லைன்னா சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சம் ஞானம் இல்லைன்னா கேட்க முடியாது. எல்லாரும் கேட்கலன்னா எப்படி கேட்க முடியும், இல்லாது இருந்தா தானே கேட்க முடியும். அதனாலே இவர் என்ன செய்ய எதிலே நின்றார் என்றால் ஞான வரம்பின் தலை நின்றார். ஞான வரம்பு, ஞான வரம்பு என்று சொன்னால் ஞானத்தை பெறுவதற்காகவே அவருடைய எண்ணம் குறிக்கோள் செயல் எல்லாம். ஞானம் என்ன வளர்ந்த ஞானம் என்றால் சிவபெருமானை அறிவது, அவனுடைய திருவடியில கலக்க வேண்டும் என்கிறது. அடுத்தார் போல பறக்கப்படாது, சிவபெருமான் திருவடியிலே சேர போது என்கின்ற அதான் ஞானம். சிவனுக்கு மேலே கடவுள் இல்லை என்கின்ற ஞானம்.

குடியில வளர்ந்தவனா போகிறான். ஆகையினாலே அப்படி மானமறையூர் உலமரவின் வந்தார் முந்தை மறைந்துள்ளது ஞானவரம்பின் தலை நின்றார் நாகம்புனைவார் ஜேவடிக்கு ஊனம் இன்றி நிறையன்பால் உருகும் மனத்தார் முருகானாரு. அப்படி ஜெயகுருமாருடைய திருவடியில் எனக்கு அன்புடையவராய் உள்ளத்தராய் இருப்பவர் அந்த நாயனார். அவர் என்ன செய்தார் என்றால், அடைமையல் அளவன் துயில் உணர அலசெங்கமல வயல் கயல்கள் மடைமேல் ஓடும் துருப்புகளூர் மண்ணீர் வாடும் தன்மையராய் விடமேல் வருவார்க்கு ஆளான மெய்மை தவத்தால் அவர் கற்றை செடமேல் அணியும் திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்துவார். அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், சிவபெருமானுக்கு மிக பிரியமான நல்ல புஷ்பங்களை கொய்து அதை மாலைகளாக கட்டி அவருக்கு சாத்துவார். அதுதான் அவருடைய முக்கியமான பொருள். மலர்படியின் நல்ல மலர்களை நல்ல காலங்களிலே காலத்துக்கு தகுந்தார் போல மலரை கொய்து அந்த மலரை சுவாமிக்கு கட்டி சாத்துறது. மலர் என்பதுதான் முக்கியமான புஷ்பத்துக்கு கோயில்ல நல்லா இருந்துச்சு சுவாமி அலங்காரம் எதை வச்சு சொல்றா அலங்காரம் நல்லா இருந்துச்சு சாமி நல்லா இருந்துச்சுன்னா பூ அலங்காரம் வழிபாடுன்னு சொன்னா பூதான். வழிபாடு கடவுளுக்கு அர்ச்சனை என்றால் பூதான் மலர். பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரைக்காடா என்பது சம்பந்தர். பூநாடும் தலை சுமப்ப என்பது திறந்தோடு கொஞ்சமாவது பூ பறிச்சு சாமி படத்திட்ட போட்டுட்டு சாப்பிடணும். அதுதான் அப்பர் சுவாமி ஒன்பதன் மலர் பறித்துட்டு உன்னார் ஆயினார். நிறைய இருக்காங்க மாணிக்கவாசகர்

சொல்றார், தவமே புரிந்திலன் தன்மலருட்டு முட்டாது இறஞ்சி பரந்துகள் ஆய் மலருட்டு முட்டாதடியே இறஞ்சி துண்ணிய பிணை மலர் கையினருவாய் முதலே முதல்வா முக்கணா முனிவா மொட்டாரா மலர் பறித்து இறைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகரி உழு

தழைத்தால் அதன்பு சித்தமே புகுந்து எம்மையாட் கொண்டு தீவினை எடுத்து உய்யலாம் பத்தி தந்து தன் பொற்கடற்கனை பன்மலர் உயிர் சேர்த்தலும் புத்தி தந்து இந்த மூலகுக்கு அப்புறத்தமை வைத்திடும் அத்தன்மாமலர் சேவடிக்கணும் சென்னி மன்னி மலருமே நிறைய இடங்கள்ல சொல்றார் மலருக்கு சுந்தரர் முட்டா

0: கொஞ்சம் அல்ல. ஆகையினாலே இந்த நாயனார் அந்த நல்ல மலர்களை செய்து அதை மாலைகளாக கட்டி தாக்கிறது. அதை எப்படி இப்படிலாம் செய்தார்னு அடுத்த பாட்டில் சொல்வார். புலரும் பொழுதின் முன்னெடுந்து புனித நீரில் மூழ்கி போய், புலரும் பொழுதின் முன்னெடுந்து வைகரையில் எழுந்து, வைகரைன்னா அப்படியே காலை 4 மணிக்கு எழுந்து வைகரை எழுந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி, அது எரிவத்த நாயனார் உரார், வைகரை எழுந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி மொய்மல்ல நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகை அலறு வேலை செய்வ நாயகருக்கு சாத்து திருப்பள்ளி தாமூழி. புலரும் பொழுதின் முன்னெடுந்து புனித நீரின் மூழ்கி போய் மலரும் செவி தம்பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறு மதி உலகு மருந்து முழு உயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அலையில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார். விடியற் காலையில் இருந்து ஸ்நானத்தை முடித்து நிட்டானத்தை பண்ணிட்டு அதற்கு மேல் நந்தன வனத்துக்கு சென்று அந்த மலர் அயல மலருகின்ற பருவமாக இருக்கும் போது அதான் மொட்டாரா மலர் பறித்திருந்தார். மலர் பறிக்கிறது மலர்ந்த பிறகு பறிக்கப்படாதாம், நேற்று பறித்து பூ இன்னைக்கு பூஜை பண்றாரு அப்படின்னு எப்படி இருக்கும், நன்றாக மலர் மலரப்படாத மலருகிற மாதிரி இருக்கு. அதனால அந்த மலர் மலருகின்ற பக்குவமுடையதாய் விளங்குகின்ற அந்த சமயத்திலே குயிலு அது பூங்கூடங்களிலே குயில்
1: கொட்டு மலர் நில மலரும் குளிர் நீர் மலரும் கொடுங்குடியும் தோட்டு மலரும் மாமலரும் சுருதி மலரும்
0: மலர் வகை 4 வகையாக இருக்கு. 4 வகைன்னா கோட்டுப்பூ, கோட்டுப்பூனா மரத்தில் இருக்கிறது, கொடிப்பூ, கொடிப்பூனா இந்த முல்லை கொடி மல்லிகை கொடி இந்த மாதிரி, கோட்டுப்பூ கொடிப்பூ, நீர்ப்பூ, நீர்ப்பூங்கிறத இந்த தாமரை முதலாக இருக்கு தண்ணியிலே, நீர்ப்பூ, நிலப்பூ, நிலப்பூ பூமியிலே செடிகளாக இருந்து பூக்கிறது. இப்படி 4 வகை கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூன்னு
1: 4 கோட்டு மலரும் மாமலரும் குளிர் நீர் மலரும் கொடுங்கொடியும் தோட்டு மலரும் மாமலரும் சூதி மலரும் திருவாயில் காட்டும் உருவல் நிலவலர கனகவரையில் பன்னகனான் கூட்டும் உருவர்
0: வாசனை இல்லாத மலர்களை சுவாமிக்கு அசிங்க கூடாது. வாசனை உள்ள நல்ல சாதி மலர்கள் அதை கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து போகவேண்டும். அந்த மலரை கொண்டு வந்து நல்ல சுத்தமான இடத்துல இருந்து சுத்தமான இடத்துல உட்கார்ந்து சுத்தமாக இருந்து மலரை கட்டு, சுத்தமான தூய்மையான பஜ்ஜரம் அல்ல அந்த பூக்கட்டுற குரடுங்கிறது இல்லையா மேல மலை மேல, இப்ப இல்ல இப்ப கட்டுறதுக்கான எல்லாம் கட்டிட்டு சுத்தமான இடத்துல இப்ப மடியெல்லாம் புடுத்து பூ கட்டுறாங்கல்ல கட்டும் போதே சுத்தம் நாசாரம் எல்லாம் வந்துருது. அது மாதிரி இல்லாம தூய்மையான இடத்துல இருந்து தூய்மையாக மலரை கட்டும். அதுதான் மாணிக்க வாசகர் துண்ணிய பனைமலர் கையினர் உருவார்னு அவர்களுக்கு ஒரு வரி தனியா கொடுத்தார். துண்ணிய பனைமலர் துண்ணியன்னா நல்ல நெருக்கமாக நெருக்கமா ஒரு பூவா கூறு பூவா வச்சு கட்டாமே நெருக்கமாக பனைமலர் அது அப்பர் சுவாமி வண்டூலா மலர் கொண்டு வடசடைக்கு இண்டை மாலை புனைந்து இராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவருக்கு அண்டா ஆடவும் வைப்பராறு சுவாமி உலை வரப்பாக நீர்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தேதோடா மாளிகாபரணம் உலை வரப்பாக நீர்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தேதோடா மாளிகாபரணம் உனதடியின் சூடவே நாடு மாதவர்கள் இது பாதம் உழவது தரித்தே
1: தேவினாவோடு வாடி இருள் வழிபட என கேதையாவோடு தாடுதவோ உறகவது எடுத்தாடு மேகாரமே வரது என்பது ஒரு பழகிந்து ஆகையினாலே இப்படி வந்து கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து போக்கும் கோவைகளும் இண்டச் சுருக்கும் தாமுடன் இணைக்கும் வாசல் மாலைகள் பல வகையான மலை மாலையாக கட்டுவது சுவாமியினுடைய திருமுடிக்கு தகுந்தார் போல மார்புக்கு தகுந்தார் போல கரத்துக்கு தகுந்தார் போல திருமணிக்கு தகுந்தார் போல இப்படி பல வகையான மாலை தண்டில் கட்டும் கண்ணிகளும் தாலி பிணைக்கும் பிணைகளிலும் முண்டாதிரைக்கும் துணைகளிலும் சமைத்து முடங்கும் இப்படி பல வகையான மலர்களை கொண்டு பல வகையான மாலைகளை கட்டி மாமலர்கள் உண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அடிந்து படியேன் என்று நிறைய இருக்குவார். அதனால என்ன செய்ய வரும்னா கேட்கறவங்க இப்படி கதையோட போயிடாமே அவங்க முடிஞ்ச வரையில ஒரு 10 பூ 5 பூவாவது பறிச்சு சாமி கிட்ட போடணும் கட்டி போடணும். கட்டலைன்னா சும்மாவாவது ஊனுட்டு ஒரு தேவாரத்துக்கு பாடிடணும். எல்லாரும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. பரிமளத்துக்கு நாங்கெல்லாம் வேலை இல்லாமல் காலையில அவ்வளவு நேரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அது மாதிரி செய்யணும்னா சாமானி பண்ணல உள்ள முடிய செஞ்சு வரணும் சாமானி இல்லை பூஜை பண்ணிக்கிட்டு வெளியே பாருங்கக்குள்ள எவ்வளவு சிரமம் இருக்குதுங்கிறீங்க எத்தனை உள்ள தேட வேண்டியதாக இருக்குது. பூசைனா சிரமம்னா 2 ஒன்று அவ்வளவு பொருளை தேடி உட்காருது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வேற சிரமம் எவ்வளவு தெரியுது. இதெல்லாம் காட்டுல இருக்கிற சாமியை எடுத்து கொடுத்தோம் வீட்டுல இருக்கிற ஆசாமியை எடுத்து கொடுத்தோம் இல்ல அதனாலே அப்படி வந்து காலையில ஸ்நானம் பண்ண உடனே மலர் அதனால ஒரு 10 பூவாவது வச்சு சாமி திருவடியில போடணும் போட்டு சாப்பிடணும் அவ்வளவுதான். இது செய்யலாம் சாதாரணம் யாவர்க்குமா இறைவருக்கு ஒரு பச்சை இருக்கிறார் புண்ணிய ஜீவாருக்கு பூண்டு கொடுக்கிறார் பெரிய சைவத்துக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட் தகுதி மாமுகத்தை விட்டுறது கஷ்டமாக்கா இருக்கு. 2வது திருந்து 2 இந்த 3வது இந்த பூவை பிரிச்சு சாமி பூண்டு சாப்பிடும் இந்த 3 பாயிண்ட் முடிச்சிருந்தாலே போதும். அப்புறம் என்ன ஜெய்வ ஏராளம் வருது அத்தனையும் குடிக்க நம்மளால முடியாது. 3 செய்யலாம் இதுக்கு காசு வேணும் செலவு இல்லை. இப்போ சொன்னது 3 அதுக்கு அதை விட்டுட்டா காசே செலவு இல்லை முதலும் சொன்னது. 2வது கொஞ்சமா வாய்ப்பில் காசு அதிகமாக போட வேண்டியது இல்லை. 3வது குடிச்சுக்கிட்டே பூச்சடி இருக்கணும் கட்டாயம். ஆகையினாலே இப்படி ஆங்கப்பணிகளானவற்றுக்கு அமைத்த காலங்களில் அமைத்து தாங்கி குழு சென்று அன்பினுடன் சாத்தி வாய்ந்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்து பரிந்துள்ளார் பரமர்வதிக பற்றான ஊங்கி சிறந்த அஞ்செடுத்து ஓவானாவின் உணர்வினார். எப்படி காலத்துக்கு தகுந்த ஆற்போலவனர்களை கட்டி சாத்தி அதற்கு மேலே பஞ்சாச்சரத்தை அன்போடு வெய்யன்போடு எப்போதும் உச்சரிப்போம் துஞ்சனும் துஞ்சல் இல்லாத பொழுது நெஞ்சக நைந்து நினைவில் நாடுவோம் வஞ்சக அச்சடி வாழ்த்தவன் வா வஞ்சகம் அச்சடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்பது சம்பந்த தேவாரம். அப்படி அஞ்செழுத்த ஊதுபவர் அஞ்செழுத்த ஊதுவோர் வாய் அஞ்செழுத்த போதும் கை மாலை பூ மாலை. இப்ப நம்ம வாயினால என்னென்னமோ பண்றோம் கையில என்னென்னமோ பண்றோம் பண்ணக்கூடாததை பண்றோம். அதனால வாயின்னு மந்திரம் சொல்லுவோம் மனமது நனைய வாக்கு அழுத்த மந்திரங்கள் சொல்ல எனமலர் கையில் கொண்ட விசித்தையும் ஆகா நல்ல மேற்கூடிய அருமையா முடியும் அப்படின்னு ஆச்சரியம் முடியா இருக்கும். மனமது நனைய வாக்கு அழுத்த மந்திரங்கள் சொல்ல வாய் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா சண்டை போடுறதுக்காவல்ல மந்திரம் சொல்றதுக்காகும் வாயே வாழ்த்து மனுஷன் சூதிங்கிறதுக்கு ஆகையினாலே அப்படி பால் கறக்கிற மாட்டை ஏத்துல கட்டினார் பால் கறக்கிறதுக்காக நல்ல பால் கறக்கிற மாட்டை கொண்டு போய் ஏற்றில கட்டுறாங்க. அது போல மந்திரம் சொல்றா,
2: தள்ளும் முறைமை ஒளிந்திட தகுதி உழுகும் அறை அவர்தான், செல்லும் அறைகள் முதலான ஞானம் செம்பூர் வள்ளத்தில் அள்ளி அகிலையும் நடித்த அம்மை முளைப்பாளுடன் உள்ள பிள்ளையாருக்கு நண்பருமாம் பெருமையுடையார் ஆயினார்.
1: அது உலகத்தை எல்லாம் பெற்றவனாகிய பரமேஸ்வரி ஞானத்தை அள்ளி கொடுத்தாள் அல்லவா, தங்க கிண்ணத்துல ஞானத்தை கொடுத்தாள் அல்லவா ஞானப்பாரு. அதை சாப்பிட்ட பிள்ளையாராகிய ஞான சம்பந்தருக்கு ரொம்ப சிநேகமான வேண்டியவன். இதை விட என்னது, ஒரு மந்திரி சிநேகம் இருந்தாலே போகும், ஞான சம்பந்தர் சிநேகம்னா கேட்கவா போகும். ஞான சம்பந்தருடைய நட்பை பெற்றவர்
2: அன்ன வடிவும் ஏனமுமாய் அறிவார் இதுவர் அறியாமல் மண்ணும் போலூர் உறைவாரை வர்த்தம் மானி சுரத்து.
1: அந்த திருப்பூரூர் கோயில்ல ரெண்டு கோயில் இருக்கு, திருப்பூரூர் கோயில் ரெண்டு கோயிலா இருக்கு. அதுல ஒன்று வடபுறத்துல இருக்குது வர்த்தமானீஸ்வரம், வர்த்தமானீஸ்வரங்கிறதா இவர் பூஜை பண்ணின கோயில். அந்த கோயிலே ரெண்டு பகுதியா இருக்கு, ரெண்டு சிவலிங்கம்.
2: நன்னர் மகிழ்ச்சி மனங்குள்ள நாடும் பூசை வடுவாமை பண்ணும் பெருமை அஞ்செடுத்தும் பயின்றே பணிந்து பரவினார்.
1: அதனால அஞ்செடுத்த மறவாது அன்போடு ஊதிய தவமுடையவர் அங்கன் அமரு திருமுருகர். இப்படி பலகாலம் படியிருந்தார். அவருக்கு எதுவும் கஷ்டமும் இல்லையாட்டிருந்தது, எந்த கஷ்டமும் சொல்ல சேர்க்கிறார், வேற எந்த வகையாலும் ஒண்ணுமில்லை. இப்படி நல்ல மென்மையான படி, மென்மையான படி, இது மென்மை படின்னு. இப்ப ஏற்பக நாயனாரு வந்து நம்ம திருத்தொண்ட நாயனாரு கண்ணப்பர் இவங்கெல்லாம் செய்து வன்மை ஒன்றும் இது மென்மையான படி. மென்மையான மழை பூ பறிக்க வேண்டியது, கட்டி சாத்த வேண்டியது, சிவசிவாங்க வேண்டியது. இப்படியே இருந்து ஞான சம்பந்தருடைய கல்யாணத்துக்கு போனாரு, கல்யாணத்துல ஜோதியில கலந்து இப்படி பாரு. அவ்வளவு எளிமையா ஒரு கிராஜுவேஷன்.
2: அங்கன் அவரும் திருமுருகர் அழகார் புகழி பிள்ளையார் குங்குமணத்தில் முஞ்செயில பூசை அதனால் புக்கருளி செங்கல் அடலேர் உடையவர்தான் சிறந்த அருளின் பொருள் அளிக்க தங்கள் பெருமான் அடி நீள தலையாம் நிலவை சார்ந்தார்.
1: இப்படியாக மலப்பணி செய்து அதன் மூலமாக பிள்ளையாருடைய திருமணத்துக்கு சென்று அந்த சோதியிலே கலந்து விடினார். இந்த
2: அறவாணிந்த அறையாரை அரிச்சித்த அரிச்சித்தவர்தன் கடல் விரவு புகழூர் முருகனார் மெய்மை துண்டின் திறம் போற்றி கரவில் அவர்வால் வருவாரை கருத்தில் உரு திறங்குண்டு பரவு அன்பர் பசுபதியார் படிந்த பெருமை பகர்வுற்றேன்.
1: அதையினால் இப்படி முருகநாயனார் பெருமையை சொன்னாரு.
2: நம்ம பார்வதி
3: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
4: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு உருதிர பசுபதி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

நம்ம முசிறிக்கு விளக்க திருத்தலை ஒன்று இருக்கு, அந்த ஊர் இருக்கு. அதனால நம்ம தமிழ்நாட்டில் தான் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. திருத்தலையும் இருந்து ரொம்ப பழமையோ கோயில் அந்த ஊரில் வசித்தவர். அந்த கோயில் முன்னாடி பெரிய குளம் இருக்கு. அவர் இந்த அந்தரங்குளத்தில் தான் வந்தவர். அவர் அருமறை உருத்தரம் கொண்டு மாயானார் அறியா மலர்ச்சிய வடிவெடுக்கும் தூயார் கொடு தொடர்ந்து இடையராச்சு வேக இணைஞ்சினராகி அத்தொழில் தலைந்தார். கையால வேதம் நான்கிலே ஒரு வேதம் தொகுப்பு அவரவண வேதங்கிறது, மற்ற மூன்று வேதம் சிறப்புடையது. இருக்கு எஜூர் ஜாம அதர்வண என்பது இருக்கு எஜூர் ஜாமம். அந்த இருக்கு எஜூர் ஜாமத்தில் வேதத்தில் நடுப்பகுதியிலே இருப்பதுதான் ருத்ரம். அபிஷேகம் இருக்கும்போது ஐயர்லாம் சொல்லுவாங்க ஸ்ரீ ருத்ரம் மகாருத்ரம் என்றெல்லாம் யஜுர்வேதத்தில் இருக்கு. யஜுஷாம் யஜுர்வேதத்திலே நடுக்காண்டத்தில் நடுப்பகுதியில் இருப்பது ஸ்ரீ ருத்ரம். அந்த ருத்ரத்தை இவர் வந்து தினந்தோறும் கூறுகின்ற அந்த பணியை கொண்டவர். அது எப்படி ஓதினார் என்று கேட்டால், அந்த குளத்திலே நீரிலே கழுத்தளவு நீரில் இருந்து கொண்டு அந்த உத்தரத்தை செய்வார். கழுத்தளவு நீரில் இருந்து நின்று கொண்டு அந்த உத்தரத்தை ஓதுவார். தெள்ளு தன்புணல் கழுத்தளவாயிடை செரிய உள்ளுறப்புக்கு நின்றுதை உச்சி மேல் குவித்து தள்ளு வெண்டிரை கங்க நீர் சதின்பிய சடையார் குள்ளு அன்பில் உருத்திரம் குறிப்போடு பயிர்ந்தார். அருமறை பயனாகிய உருத்திரம் அதனை வறுமுறை பெறும் பகலும் எல்லியும் வடுவாவே திருமலர் பூவிட்டிருந்தவன் அனைவர் சில நாள் உருமை வித்திட உமையிடம் மகிழ்ந்தவர் வந்தார். இப்படி உருத்திரத்தை தினந்தோறும் ஓடி ஓடி ஓடி ஓடி அதன் மூலமாக உருத்திரலோகத்துக்கு போச்சு. எதை சொல்லுகின்றார்களோ அந்த பயனை பெற்றுவார். இதனால நம்முடைய திருமுறைகள் வேதாகமங்கள் எல்லாம் அவ்வளவு உயர்ந்த பெருமையுடைய அதை சொல்லுகிறவனை கீழே விடாது, மேல உசக்தி அதை ஓதுகிறவர்களை ஒரு வாரமாய் நன்னறிக்கு வைப்பது. வேத நான்கின் வைப்பொருளாவது நாதநாமன வச்சுவாய் என்றபடி அப்படி இந்த மனித பிறவியிலே இந்த மாதிரி சிவசம்பந்தமான நாமங்கள் மந்திரங்கள் பாடல்கள் இதே உதவும். அதுக்காகவே இந்த வாக்கை பயன்படும். அப்படி காதர் அன்பரும் அருந்தவ பெருமையும் கலந்த வேத மந்திர நைதியின் மிகுதியை விரும்பி ஆதிநாயகர் அமர்ந்தருள் செய்ய மற்றவர்தான் தீதியிலா நிலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார். நீடு அன்பில் உருத்திரம் ஊதிய நிலையால் ஆடு சேவடி அருகுற அடைந்தார். அவருக்கு பாடுபற்றதில் உருத்திர பசுபதியாராம் கூடு நாமமும் நிகழ்ந்தது உரையும் போது உருத்திர பசுபதி நாயனார் என்று பெயர். அயில்கொள் முக்குடுமைப்படையார் மருங்கருளால் பயில் உருத்திர பசுபதியார் தரம் வரது எயிலுடைத்தில்லை எல்லையில் நாளை போவாராம் செயலுடை புற திருத்தொண்ட திறத்தினை முடிவு. ஆகையினாலே இப்படி உருத்திர பசுபதி நாயனாரை பற்றி சொன்னேன். அடுத்தார் போல வருகின்ற நாயனார் திருநாளை போவார் நாயனார் சரித்திரத்தை சொல்ல போகிறேன்னு சொல்லுகிறார் இந்த சேர்க்கனார் சுவாமிகள். ஆகையினால் நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான திருப்பணியை செய்து அதன் மூலமாக பெருது பெற்றவர்கள். அதனால நாமும் நம்மாலே என்ற திருப்பணியை செய்து திருவருளை பெறலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நிறைய உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பதே அவசா.

0: நமசிவாய். சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு தா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.
1: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருவந்தபூதி. இறைவன் மேகம். அப்படியான அந்த மேகம் மின்னும், இடிக்கும், மழை பொழியும், மழை துளிகள் கீழே விழும், மழை துகள் மலையிலே, அந்த மேகம் மலையிலே ஏறி போகும், அங்கே மழை பொழியும், இதெல்லாம் மேகத்தம்பிரி இலக்கணம். அதுபோல இந்த இறைவன் என்னென்ன செய்கிறான் என்பது அங்கங்க உருவிட்டே வரணும். இறைவனை வேகமாக சொல்லிட்டால், இறைவன் இடிக்கிற போது எப்படி, அவன் இடிக்கிறது எது, அவன் மின்னுவது எது, அவன் எந்த மலையில ஏறுறான், எந்த தண்ணீரை பொழிகிறான், அவனை தண்ணீர் அருவியா ஓடி வரும், ஓடி வருகிற அருவி என்ன, அந்த தண்ணி பிறகு ஆறா ஆறாக ஓடும், அந்த ஆறு என்பது என்ன, ஆறுல ஓட தண்ணி பிறகு வயல்ல பாய், ஒரு குளத்துக்கு பாய், குளம் என்பது என்ன என்று ஒன்னொன்றையும் உருவம் பண்ணிட்டே போற. இப்படி குளத்துல போய் சேர்ந்த பிறகு அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை உழவர்கள் வயலுக்கு பாய்ச்சுவார்கள். அந்த உழவர்கள் யார், வயல் எது, அதில் பாய்ச்சப்பட்ட பிறகு அதில் உண்டாகிற விளைவு என்ன என்று கடைசியில விளைவு வரையிலும் இந்த உருவகம் நீடிச்சு போகிறது. ஆகவே அந்த இறைவன் தன் அடியாரை ஆட்கொள்ள வந்து கடைசியில் அவர்களுக்கு மோட்சம் என்ற ஒன்றை கொடுக்க போகிறார். அதுவரையிலும் ஒரு மிக நீண்ட உருவகத்தை இந்த பகுதியிலே அவர் காட்டுகிறார். அதாவது 30 வரிகள், 30 வரிகளிலே அவர் இந்த உருவங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். பரமானந்த பழங்கடல் அதுவே கர்மாமுகில் தோன்றி. ஒரு மேகம் கடல்ல இருந்துதான் உற்பத்தி ஆகும். இப்ப இறைவன் ஒரு மேகம் என்றால் அவன் எந்த கடல்ல இருந்து உற்பத்தி ஆனான் அப்படின்னு சொல்லி ஆகும். அது பரமானந்தம் என்ற கடல் இருந்த உற்பத்தி ஆகிறான். பரமானந்தம் என்பது ஒரு கடல். அந்த கடல் இருந்து கரிய நிறத்தையுடைய மேகமாக இறைவன் வெளிப்படுகிறான். அப்ப பரமானந்தம் கடல் என்பது ஒரு உருவகம். பரமானந்த பழங்கடல், பரமானந்தமாகிய ஒரு கடல், அந்த கடலில் இருந்து கருமாமுகிலில் தோன்றி அந்த இறைவனாகிய மேகம் முகில் தோன்றிற்று. கரிய மேகமானது ஒன்று தோன்றுகிறது. கருமேகம் என்று சொன்னது எதுக்காகன்னா, பெய்ய போகிற மழை, மழை பெய்ய போகிற மேகம் தான் கருப்பா இருக்கும். மழை பெய்து விட்ட பிறகு மேகம் வெளுப்பா பெய்யும், வெளுத்த மேகம் மழை பொய்யாது, கருப்பா இருக்கிற மேகம் தான் மழை பெய்யும். அதனால மழை பெய்ய போகிற மேகம் இறைவனாகலினாலே இறைவனை கருமாமுகில் என்று உருவகம் பண்ணிட்டார். திருவார் பெருந்துரை பரகில் ஏறி, அந்த மேகமானது திருப்பெருந்துரை என்று சொல்லுகிற மலையிலே வந்து சேர்ந்தது. அப்ப திருப்பெருந்துரையே மலையாக்குற மேகம் மலையில ஏறும். அது போல இந்த இறைவனும் திருப்பெருந்துரைக்கு ஆச்சாரியனாக வருகிறான். அதுக்காகத்தான் திருப்பெருந்துறையில் வரையில் திருப்பெருந்துறை என்கின்ற ஒரு மலையிலே ஏறி இப்ப மூணாவது உருவகம் வந்து திருத்தகை விண்ணொளி திசை திசை விரிய அங்க மின்னிற்று அப்படின்னு சொன்னார். என்ன மின்னிற்றுன்னு சொல்லுல. இப்ப மற்றவர்களெல்லாம் பரமானந்தத்தை கடல் என்று உருவம் பண்ணார், இறைவனை மேகம் என்று சொன்னார், திருப்பெருந்துறையை மலை என்றார். அதுபோல மின்னலும் இன்னது மின்னல்னு சொல்லணும். இந்த இடத்துல உருவகம் விட்டு போகும், உருவகிக்காம மின்னலை மட்டும் சொன்னார். இப்படி சொல்லி இருந்தா அதுக்கு ஏகதேச உருவம்னு சொல்வார். சிலவற்றை உருவம் பண்ணி சிலவற்றை உருவம் பண்ணாவிட்டால் அந்த உருவம் ஏகதேச உருவம். இது போல ஒரு 4 இடத்துல இந்த உருவங்கள் நிறைய வருகிற உருவகத்துல மொத்தம் 29 உருவகம் இருக்கு. அந்த 29ல 4 உருவகம் மட்டும் உருவகம் செய்யப்படாமல் விட்டிருக்கிறேதா. அதுல இந்த மின்னல்கிறது என்ன அப்படின்னா, உரையாசிரியர்கள்லாம் நமக்கு விளக்கம் சொல்றார்கள். சிவஞானம், சிவஞானம் என்ற மின்னலை மின்னிற்று. அந்த மேகம் திருப்பெருந்துறைக்கு வந்த உடனே, ஆச்சாரியனாகிய மேகம் திருப்பெருந்துறைக்கு மலைக்கு வந்த உடனே தன்னுடைய சிவஞானம் என்ற மின்னலை மின்னிற்று. மின்னல் என்பதோடு 4வது உருவகம் வருது. திசை திசை விரிய ஐந்துளப்பந்தனை வாழ் அறவுரிய வெந்துயர்கோடை மாத்தலை கரப்ப நீடழல் தோன்றி வாழொளி மிளிர எந்த பிறவியில் கோபம் மிகுத்தி முரசியறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி. ஏன் இதுவரில் படிச்சுட்டு வந்துட்டேன்னா மின்னுன உடனே இடிக்கணும், அந்த இடி அங்கேயே சொல்லணும். ஆனா இடி அங்க சொல்லாம கொஞ்சம் பின்ன தள்ளி சொல்லியிருக்கார். இங்க என்ன சொல்றார், முரசெறிந்து இறைவனுக்குரிய நாத முரசு என்று சொல்லுகிற முரசை இடியாக முழங்கினார். அப்ப இடி என்ற உருவகம் நாத முரசு, நாத முரசு என்று சொல்லுகிற இடி நாலாவது உருவகம். இந்த இடி இடித்த உடனே என்ன நடக்கும், அதான் நடுவில் இருக்கிற விஷயங்கள். ஒரு மலையில திடீர்னு மேகம் வந்து முன்ன இடி இடிக்குமானா மலையில வாழ்கிற பாம்பெல்லாம் செத்துடும், அல்லது திசை விட்டு ஓடும், அல்லது அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடும். அந்த நிலையத்தான் இந்நடுவில் நான் படிச்சுட்டு வந்த இடத்துல சொல்றாரு. ஐம்புல பந்தனை வாழ் அறவு இனிய, அறவு கெட்டோட பாம்புகள் பயந்து ஓட. என்ன பாம்பு? ஆமா, மாணாக்கனிடத்தில் இருக்கிற ஐந்து குலங்கள் என்று சொல்கிற பாம்பு, மெய்வாய் கண்முக்கு செவி என்று சொல்கிற ஐந்து குலங்களினாலே அனுபவிக்கப்படுகிற சுவை ஒளி ஒரு ஓசை என்று சொல்லுகிறதே அதான் ஐம்புலம். இந்த ஐந்து விதமான சுவை மனுஷனை உலகத்துல இருக்குது, அது பாம்பு போல கெட்ட வழியிலும் இருக்கிறது. அந்த ஐந்து புலங்களையும் பாம்பா உருவி இந்த ஐம்புலங்கள் கெட்டு ஓடவும். அதற்கு பிறகு மழை பொழிஞ்சால் வெப்பம் தணியும், மழை பொழிஞ்சால் வெப்பம் தணியும். வெப்பம் தணிவதற்காகவும், வெப்பம் தணிவதற்காக மழை பெய்ய போகிறது. அது என்ன சொல்றார், வெந்துயர் கோடையே, துயர் துன்பம் என்று சொல்லுகிற ஒரு கோடை காலம், மாத்தலை கரப்ப அந்த இடத்தில் இருந்து நீங்க. தலை என்றால் இடம். என்ன கோடை? சிஷ்யனிடத்தில் இருக்கிற துக்கம் என்று சொல்லுகிற ஒரு கோடை வெப்பம். அப்ப வெண் துயர் கோடை, துயர் கோடை என்பது உருவகம், துயராகிய கோடை வெப்பம். அந்த துயரம் ஓடிக்கு. உடனே அந்த சிஷ்யன் என்ன பண்ணா, ஆச்சாரியனை பார்த்தவுடனே ரெண்டு கையும் நீ தலைமையில் கூப்புகிறான். அந்த தலைமையில் கூப்பிய கை அப்படியே தோன்றி போவை போல இருக்கிறது. தோன்றினா காந்தல், மழை பெய்தால் காந்தல் என்ற ஒரு பூ அப்பொழுது பூக்க ஆரம்பிக்கும். ஆகவே பூ குறை அஞ்சலி நீடழில் தோன்றி வாழொளி நிற தோன்றி என்று சொல்லுகிற ஒரு பூ. இங்க கை இல்ல, தலைக்கு மேல் கூப்பிய கை இல்ல, அந்த ஆச்சாரியன் வராரே, அந்த ஆச்சாரியனுடைய உருவம் செக்கச்சவையும் இருக்கு. அத தோன்றி பூன்னு சொல்றார். தோன்றிங்கிறது காந்தல் சோப்பாரு. உடல் அழகு என்று சொல்லுகிற நீடு எழில், எழில்னு சொன்னார் எழிலாகியே தோன்றி, இறைவனது உடல் அழகு என்று சொல்லுகிற ஒரு தோன்றி பூவும் அங்கே ஒளி வீசியது. இறைவன் செக்கச்சேன் வந்தான்னு வேற சொல்லியிருக்கார் முன்னெல்லாம். செந்தழல் குறையது மேனியும் காட்டி என்ற இடத்துல இறைவன் சோப்பான நிறத்தோடு வந்தான். எந்த பிறவியில் கோபம் இருக்கு, கோபம் என்பது ஒரு பூச்சி, அது இந்திர கோபம்னு பெயர், முழு பெயர். அந்த பூச்சியினுடைய முழு பெயர் இந்திர கோபம். அது புல்லாம் தரையில நாம் பார்க்கலாம், மேலதான் வெல்வெட்டு மாதிரி இருக்கும் நிறம், சோப்பும் கருப்பும் சோப்பும் கருமா மேல் நிறம் இருக்கு. சோப்பும் கருப்புமான நிறம் உள்ள வெல்வெட்டு போன்ற உடம்பை உடையதான ஒரு விதமான பூச்சி இந்த மழை காலத்துல தான் வரும். அந்த இந்திர பூச்சி உண்டாக, அது இந்திர பூச்சியை எதா பிறவிக்கிறார் என்றால் பிறப்பு, அந்த சிஷ்யனுடைய பிறவி என்று சொல்கிற இந்த இந்திர கோபம் என்ற பூச்சி மிகுதியாக உண்டாக. எந்த பிறவியில் கோபம் மிகுத்தி, பிறவியாகிய கோபத்தை உண்டு பண்ணி, கோபம் என்பது ஒரு பூச்சி, இந்திர கோபம்னு அது முழு பெயர். முரசறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி, நாதமாகிய முரசை விடியாக பிடித்து. அடுத்தது பூக்குழி அஞ்சரை காந்தல் காட்ட, மறுபடியும் காந்தல் என்று இன்னொரு தடவை அந்த உருவகம் வருது. இந்த இடத்தில்தான் மாணாக்கன் அந்த ஆச்சரியனை பார்த்தவன கண்ணறியாம தலைக்கு மேல் கை குவிக்கிறார். அந்த கை குவித்தல் என்று சொல்லும்படியான, அஞ்சலி என்று சொல்லும்படியான காந்தல் அங்கே உண்டாக. எஞ்சா இன்னொரு நுங்குழி கொல்ல, உடனே அந்த மழை மேகம் மழை பொழிய ஆரம்பிச்சது. மேகம் திருப்பெருங்கல மலை மேல ஏறிச்சு சிவஞானம் என்ற மின்னலை நின்றுற்று, அப்புறம் நாதமுரசு என்ற இடியை இடித்தது. இடித்தோன்ன மழை துளி, மழை துளி விழ ஆரம்பிக்கிறது. அந்த துளி என்ன துளி, அதையும் உருவைக்கிறார். இன்னரு திருவருள் என்று சொல்கிற மழை துளி, அருள் அருள் முந்துளி அப்படியே இருக்கு. மழையை அருளோடு ஓமிக்கிறது வழக்கம். திருவாசகத்துல திருவம்பாவிலை சொல்றார், முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ற பாட்டுல, உமாதேவி அடியார்களுக்கு நீ உன் கருணை என்ன மழை பொழிவாயாக, மழையேலோர் அம்பாவாய், முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளே என்ன பொழியாய், உன் இரு இரு அருளைப் போல மழை பொழிவாய். அப்ப மழை பொழிவதாகிய மழை துளிக்கு அருளை உருவகம் உவமை காட்டுவார்கள். இங்கே உருவகம் மன்றம் அருள் என்று சொல்கின்ற துளியை துளித்து செஞ்சுடரு வெள்ளம் திசை திசை தவிட்ட, உடனே வெள்ளப்பெருக்கு எடுத்தது. மழை பொழிஞ்ச உடனே வெள்ளம், அந்த புது வெள்ளம் சிவப்பா இருக்கும். சிவச்சேர் ஒரு ஆற்றுல தண்ணி முதல் முதல் வரும் உருவகம் என்று நடுவிலே கொடுக்கிறார். அந்த அடியார்கள் என்ன பண்ணார்கள், இந்த மழை பொழிவதற்கு முன்னாடி, மழை பொழிவதற்கு முன் சில அடியார்கள் என்ன செய்தார்கள் என்ற செய்தியை இடைப்பெறவர்களாக அதையும் உருவிக்கிறார். இருமுச்சமயத்தில் ஒரு வெயிற்றேரிடை தவப்பெரும்பாயுடை பருகி தளர் வெய்தி தளர் ஒடும் அவப்பெரும் தாகம் நீங்காது அசைந்தன ஆயுடை வானப்பேரியாற்று அகவையும் தாயுங்களும் இந்தப் பெருஞ்சுவி கொடுத்து மான் கணம். மான் என்ற ஒரு கூட்டம், மழை பெய்யறது மட்டும் தண்ணி எங்க இருக்கு தண்ணி எங்க இருக்குன்னு அந்த காற்று அலையுது மான்கள் தான். அந்த மான் கணம் என்று சொல்றாரே அது ஆர்வலர்கள் அடியார்கள், அடியார்களாகிய மான், அதான் உருவம் பண்ணல. இப்ப ரெண்டாவது உருவம் பண்ணாத ஒரு வார்த்தை இந்த இடத்துல வருது. ஆர்வலர் என்று சொல்லுகிற மான் கூட்டம், அடியார்கள் அடியார்கள் என்ற மான் கூட்டம் என்ன செய்து விட்டது, சரியா ஞானம் இல்லாதனாலே ஆறு சமயத்துல போய் பூண்டுச்சு, வேற வேற சமயத்துல போய் அங்க போய் தடுமாறுதான். ஆனா ஆறு வேறு சமயம் என்னன்னா தேய் தேர். மான் கூட்டத்துக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கணும்னு ஆசை வரும். தண்ணீர் எங்க இருக்குன்னு இந்த பாலைவனத்துல பார்க்கும்போது சூரிய வெளிச்சம் மணல்ல பட்டு வேற அப்படி தக தகன்னு ஓடுறது மாதிரி கண்ணுக்கு ஒரு பொய் தோற்றம் தெரியும். ஏதோ தண்ணி ஓடுறது போல ஒரு தோற்றம் கண்ணுக்கு தெரியும். அந்த பொய் தோற்றத்துக்கு தான் தேய் தேர் என்று பெயர். ஆகவே இருமுச்சமயம் இருமுன்று என்பது ஆறு, அறுவை சமயம் என்று சொல்லுகின்ற தேய் தேரை தண்ணீர் என்று நினைத்துக் கொண்டு இந்த மான் கூட்டமாகிய அடியார்கள் அதை போய் குடிக்க பார்த்தார்கள். தண்ணீர் இல்லை, அவருடைய தாகம் தணியவில்லை. அதாவது ஞானம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அந்த சமயங்கள்ல போனார்கள். சமயத்துல அந்த ஆர்வலருக்கு ஞானம் கிடைக்கவில்லை, தேய் தேரா போச்சது. மான் கணம் நீர் நசை தரை வர தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாமையினாலே நீண்ட ஆர்வலராகிய மான்கணங்கள் இருமுச்சமயமாகிய பேச்சேரிடத்திலே போகி தவப்பெரும் வாயிடை தம்முடைய வாய் வைத்து குடித்தன. என்ன தவம் என்ற வாய், தவம் என்பதை வாயாக உருவாக்குகிறார். இந்த ஆர்வலர்கள் தவம் செய்தார்கள். ஒவ்வொரு மதத்திலும் போய் அந்தந்த மதத்துக்கு சொல்லப்பட்ட தவணையை பின்பற்றி ஒழுங்கினார்கள். தவம் என்ற வாயால் பேச்சேராகிய நீரை குடித்தார்கள். ஆனா தாகம் தணியவில்லை. தவப்பெரும் வாயிடை பருகி தளர் ஓடும் தண்ணீர் தாகம் நீங்காமையினாலே மனத்தளர்வடைந்தார்கள் அந்த அடியார்கள். அந்த நேரத்திலே இது மாணிக்க வாசகர் வச்சிருந்தோம். இப்ப இந்த மான்கணம் என்று சொல்வது ஒரு மாணிக்க வாசகர். அவர் என்ன பண்ணார், ஞானம் பெற வேண்டும் என்ற ஒரு தாகம் எடுத்தது. அதனால எந்த சமயத்திலாவது ஞானம் கிடைக்குமான்னு ஒவ்வொரு சமயமா போய் தேடி பார்க்கிறார். அப்போ ஒவ்வொரு சமயத்திலும் போய் தேடுறது ஒரு வீண் காரியம். அதனால அது பேய் தேடி சொன்னார். தன்னுடைய தவ ஒழுக்கம் என்று சொல்வதனால் தவிர வழியா வாயாக அதை பருகி பார்த்தார். கடைசியில் அவருடைய தாகம் தணியவில்லை. அப்படி தாகம் தனியாக இருக்கிற நேரத்தில் தான் மாணிக்கவாசகருக்கு அந்த குருநாதர் இங்க வரப்போறார். அவப்பெரும் தாகம் நீங்காது, அவன் வீண் காரியம் என்று சொல்லுகிற அந்த நேர்வை நீர் வேட்கை நீங்காத காரணத்தா. இங்க அவம் என்பது தாபம், தாபம் என்பது தாகம், நீர் வேட்கை அதை உருவம் பண்ணினர். அந்த நீர் வேட்கை தனியாமல் அசைந்தன அங்கும் இங்குமாக இந்த ஆர்வலாகிய மான் கூட்டங்கள் திரிந்தன. ஆயுடை அந்த நேரத்தில் வான பேரியாற்றின் ஒரு பெரிய ஆற்றிலே இந்த இறைவனுடைய அருள்வெள்ளம் ஓடி வரும். தாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுழி கொடுத்து அந்த வெள்ளத்திலே இன்பம் என்று சொல்லுகிற சுடி ஒன்று சுழிக்கிறது. அந்த சுடி இருக்கிறதே அந்த சுடியை உடையதாகிய வெள்ளம், அந்த சுடி கொழுத்து சுழித்தியம் பண்டமாம் கரையில் முருகு அழைத்து அந்த வெள்ளம் ஆற்றில ஓடி வரும்போது பக்கத்தில் இருந்த ரெண்டு கரையும் உடைச்சு தள்ளு. ஆற்றினுடைய ரெண்டு கரை, அது என்ன கரை? பந்தம் என்று சொல்லுகிற கரை. உற்றார் உறவினர்கள் வீடு வாசல் சொத்து சுதந்திரம் என்பதை வச்சிருக்கிறமே ஆசை, அந்த ஆசையாகிய பந்தம் அந்த பந்தம் ஆகிய கரையை உடைத்து விட்டது, எல்லா பற்றும் விழச் செய்தது. இந்த இறைவனுடைய அருள் வெள்ளம் மாணிக்கவாசரிடத்தில் இருந்த ஒவ்வொரு விதமான ஆசையையும் அறவைத்தது. அதான் பந்தமாம் கரையில் பொழுது அழைத்து இடித்து. அந்த கரையை அடிக்கிற போது கரையில பல மரங்கள் வளர்ந்துருக்கும், அந்த மரங்கள் புத்து புத்துன்னு உள்ள தண்ணி வாத்தல ஓடும்போது கரைய இடிச்சு கரைக்கும். அப்ப கரையோரமாக இருந்த மரங்கள் தண்ணியில் அப்படி சாஞ்சு போடும். அப்போ இது இந்த இறைவனுடைய கருணை என்ற வெண்ணம் ஓடி வரும்போது என்ன மரம் சாஞ்சது? நங்கள் இருவினை மாமரம் நல்வினை தீவினை என்ற பெரிய மரங்கள் வேர் பெறிந்து எழுந்து வேரோடு பிடுங்கிக் கொண்டு விழுந்தன. இறைவனுடைய கருணை வந்து இந்த மாணிக்கவாசர் இடத்திலே பாய்ந்த போது மாணிக்கவாசருடைய கரை பந்தம் என்ற கரை உடைந்து உடைகிற போது இருவினையும் பொழிந்து போகிறது. இருவினை என்ற பெரிய மரம், மாமரம் என்பது மாங்காய் காய்க்கிற மரம்னு அப்படி அர்த்தம் பண்ணப்படாதீங்க. மாமரம் என்பது பெரிய மரம், இருவினை என்று சொல்கிற மிக உயரமான மரம். அது வேர் பெறிந்தெழுந்து வேரோடு பிடுங்கி விழுந்தது. உருவ அருள் நீர் ஓட்டா, அந்த ஆற்றிலே திருவருள் என்று சொல்லுகிற நீர் ஓடிற்று, அருள் என்று சொல்லுகிற நீர் ஓடி அறுவரை சந்தின் வான் சரி கட்டி. இப்படி ஆற்றுல தண்ணீர் வரை பார்த்தவனும் ஒரு உழவன் ஓடி வந்தான், அதான் சிஷ்யன் வச்சோம். சிஷ்யன் என்ற உழவன் ஓடி வந்து அந்த கருணை வெள்ளம் வீணா கடல்ல விழுந்துடக்கூடாதுன்னு நடுவுல அணை போட்டான், சந்தன மரத்தாலே அணை கட்டினாராம். சந்தின் வான் சிறை கட்டி, சந்தன மரம் மீறினாலே சிறை என்றால் அணை, அணை கட்டினார். சிறை என்ற வார்த்தைக்கு அணை, தடுப்பு அல்லது காவல் என்று பெயர். இன்னைக்கு காவல் நிலையத்தை, காவல் நிலையத்துல இந்த கைதிகளை எல்லாம் உள்ள வச்சு அடைக்கிற இடத்துக்கு சிறைன்னு பேர் சொல்றோம். அது என்னன்னாக்க அவனை தடுத்து வச்சிருக்கிறார்கள், தடுப்பு இடம்தான் சிறை என்று பெயர். அதுல தண்ணீர் ஓடும்போது தண்ணீர் ஓடாம அதுக்கு நடுக்கரை போற அனைக்கும் சிறை என்றுதான் பெயர், வேற ஒன்றும் தடுக்கிறாங்க. ஓடி போகாம ஆள் ஓடி போகாம தடுக்கிறது இருக்க அந்த தடுக்கிற இடத்துக்கு சிறை என்று பெயர். பிள்ளை ஓடாம தடுக்கிறதும் சிறைதான், ஆத்துல தண்ணி ஓடாம தேங்கி தடுத்து நிறுத்துகிற அணையும் சிறைதான். சிறை என்ற வார்த்தை தமிழ்ல ரெண்டு இடத்துக்கு பயன்படும். இங்கே அணை குறி, அணையை குறிக்கிறது. சந்தின் வான் சிறை கட்டி, அணை கட்டி. மற்றவு வெறிமலர் உழவாய் கூறி, அந்த ஏரியில தண்ணீரை தேய்ச்சிட்டோம், அணையில தேக்கி அவன் அது சின்ன அடியில ஒரு மதில் திறந்து மதில் வழியா வெளியில தண்ணீரை விடுறான். வெறிமலர் குளவாய், குளம் என்ற இடத்திலே, குளத்தின் இடத்திலே அங்க ஒரு குளம் என்ற ஒரு சொல் வருது, அந்த குளம் என்பது. அதுக்கு பிறகு மாப்புகை கடைசேர் ஒன்றுடை குளத்தின், அடுத்தவரில் ஒரு குளம்னு வருது. ரெண்டு குளம் சொல்ற, முதல்ல ஒரு குளம், இரண்டாவது ஒரு குளம். இறைவனிடத்தில் இருந்து வந்த திருவுருளாகிய ஆனந்தமாகிய வெள்ளம் உபதேசமான மொழியாக மாறி காவி என்று சொல்கிற ஒரு குளத்துல முதல்ல பாஞ்சுது. அந்த குளத்துல பாஞ்சிய தண்ணீரை மறுபடியும் அடுத்த சின்ன குளத்துக்கு பாய்ச்சி வயல்ல பாய்ச்சுவார்களாம். இரண்டாவது குளம் மனம் என்ற குளம், அதை வச்சுக்கணும். நீங்க குளம் என்று சொல்லுகிற ரெண்டும் உருவகம் இல்லாத இடம், முதல்ல ரெண்டு உருவிக்காத இடம் பார்த்தோமே, அதுபோல இங்க ஒரு ரெண்டு இடம், ரெண்டு ரெண்டு நாலு இடம் உருவகமிக்காமல் விட்டு போன இடங்கள். வெறிமலர் குளவாய், காது என்ற குளத்திடத்திலே கோழி, அதை முதல்ல தேய்க்கணும், செவிவாய் தேக்கி, காதல தேக்கி. நிறையகில் மாப்புகை கரைசேர் வந்துகை குளத்திடை, அகில் மரம் முளைச்சிருக்கிற ஒரு குளம், அதை மனம் என்று சொல்கிற குளத்திலே கொண்டு போய் மறுபடி பாய்ச்சு. நீ குள மேன் மேல் மகிழ்தலின், தண்ணீரை பாய்ச்சாச்சு, குளம் நிறைய போச்சு, இனி வயலுக்குதான் பாய்ச்சணும் என்று அந்த உழவனுக்கு சந்தோஷம் வந்ததா? யார் அந்த உழவர்? அதை பின்னி சொல்லுவார். அரிச்சனைய வயலில் அன்புவித்திட்டு தொண்ட உழவர், தொண்டராகிய உழவர்கள், அடியார் என்று சொல்லுகிற உழவர்கள் இறைவனுடைய கருணை என்ற வெள்ளத்தை காதந்த குளத்திலே முதல்ல தேக்கி, பிறகு இரண்டாவது மனம் என்ற குளத்திலே தேக்கி, அப்புறம் வயல்ல போடுற. அரிச்சனை வயல், வழிபாடு என்ற வயல், இறைவனை வழிபடு என்ற வயல்ல அந்த தண்ணீரை பாய்ச்சினார்கள். அந்த வழிபாடு என்ற இடத்திலே அன்பு என்ற விதையை முந்தினார்கள். அன்பு வித்துட்டு அரிச்சனை என்பது வழிபாடு. வழிபாடாகிய வயலிலே அன்பு என்று சொல்லுகிற விடையை மூன்றி தொண்டராகிய உழவர்கள் விளைவு செய்தார்கள். பயிர், அந்த பயிர் நல்ல முத்தி முளைச்சி நெண்மணிகளாகிய விளைவை தரப்போம். ஆற தந்த அவர்கள் உண்ணும்படியாக, எதை உண்ணும்படியாக கொடுக்க போகும்? சிவபோகம் என்று சொல்லுகின்ற, அதாவது பேரின்பம் என்று சொல்லுகின்ற ஒரு விளைச்சலை கொடுப்பதற்காக அண்டத்து அரும்பரல் மேகன் பெரிய மேகமாக வந்த பெருமான் அப்படி முடிச்சுடுறார். கடைசியில கொண்ட ஒருவகன் இந்த இடத்திலே 95வது வரியில போய் முடிஞ்சிடும். 66வது வரியில தொடங்கி 95வது வரி வரையிலும் மேகமாக சொல்லி கொண்டு வர, வர்ற வழியெல்லாம் எத்தனை இடத்துல என்னென்ன பொருள் உண்டோ அத்தனையும் வேறொரு பொருளாக உருவகித்து வந்தார்.
2: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் மெய்ப்பொருள் நாயனார் புராணம், பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இரண்டு கரங்களையும் செல்வமீது கூப்பிய வண்ணமாக அழுத்திவிட்டு திரு இழந்த சொல்லி அவர் வரவேற்கிறார். குவித்த செங்கையே கொண்டு இழிந்து எதிரே சென்று கொள்கையில் வணங்கி நின்று தெரிஞ்சு வச்சு எத்தனை மூணு பூச்சி எவ்வளவா நேக்கப்பனாலும் அந்த முகம் காட்டியிருந்தேன் தெரிஞ்சு வச்சு. ஆனா இது வரைக்கும் பூஜை பூசலாம் வந்துட்டான் பூஜை, ஏன்னா பதிலாக சண்டை போட்டு போனியா, அதனால ரசிக்க. ஆக இப்படி எல்லா விதமான முறையிலும் அவமானப்பட்டு போனவன் இந்த அலங்காரத்தோடு வந்த உடனே சிவகடியான வந்த என்று கைகளை கூப்பி கிடையாது. அவரை பார்த்து மகாராஜா என்ன அழகான வாசகர், மங்களம் பெருக மற்றியல் வாழ்வு வந்து அணிந்ததில்லை, மங்களம் பெருக மற்றியன் வாழ்வு வந்து அழிந்ததென்ன, இங்கு எழுந்து அருள பெற்றது என் கொல் என் கொலாம் என்று கூற உங்கள் நாயகனார் முன்னும் உரைத்த ஆகம நூல் மண்ணேன் என்றும் இல்லாதது ஒன்று கொடுவந்தேன் இயம்ப என்றான். நம பார்வதி கொலையே அற்புதமான மகாராஜா அடியார பார்த்து மங்களம் பெருக மச்சியின் வாழ்வு வந்து அடைந்தது என்ன, வாழ்வு மங்களமா இருக்கும், என் வாழ்வு என் வாழ்வு பெருக்குமாறு மங்களம் பெருகுமாறு வந்திருக்கேன், மங்களம் பெருக கொஞ்ச நேரத்தில் அமங்கலம் ஆகும், ராணியினுடைய திருமங்கலத்துக்கு அமங்கலம் வரப்போம், ஆக சூசகமாக மங்களம் பெருக மங்களம் சுருங்க போகுது, அது சூசகமாக மங்களம் பெருக மற்ற வாழ்வு வந்து அணைந்தது, வாழ்வு அணைந்ததா சேர்ந்த ஒரு அர்த்தம், இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமே அணுகு, என் வாழ்வு அழந்தது என்ன? தாங்கள் இங்க எழுந்திருக்க என்ன காரணம்? நாயனார் கேட்கிற அவன் சொல்றான், உங்கள் நாயகனார் நம்முடைய கலந்து கூடாதா? உங்க சிவபெருமான் இருக்காரு, கொஞ்சம் அவன் வேறுபாடு. உங்கள் நாயகனார் முன்பு உரைத்த ஆகம நூல் சிவாகமங்கள் 28 சிவாகமங்கள் சிவபெருமான் அருள் செய்தது. அதுல ஒரு ஆகமா பூமியில எங்கும் கிடைக்காத எனக்கு கிடைச்சிருக்கு. மண்ணேல் எங்கு விதாதது ஒன்று கொடுவிந்தேன் இயம்ப என்றான். ஆக இந்த இடத்துல உங்கள் நாயகனார் உங்கள் வேறுபாடு வேறுபடுத்தி காட்டுற சிவபெருமான் வந்து உங்களுக்கு தான் கடவுளியா? எங்களுக்கு கடவுள் உங்கள் நாயகனார். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சாதாரணமா உரிமையில சொல்லுது. கணவன் கணவனுடைய நிலைமைய மாமியாருக்கு சொல்லும் போது, ஒரு மனைவி என்ன செய்வா? உங்க மகன் இருக்காரே, உங்க மகன் இருக்காரே, அவர் பொழுதுக்கு கோபத்துல இருக்கார். உங்க மகன் கணவன் சொல்றாங்க, உங்க மகன் எங்க அக்கா உங்க தம்பி பொழுதுக்கும் கோபப்படுத்தி இருக்கார். அவர் உங்க தம்பி, அது உண்மையோட தன் கணவனை எதிரே இருக்கிற சொந்தக்காரங்கிட்ட உரிமையோட சொல்லுது. இங்க இவர் என்ன சொல்றாரு? லட்சுமி சொல்றாரு, உங்கள் நாயகனா முன்பு உரைத்த ஒரு ஆகம நூல் மண்மேல் எங்குமிழார். ஆகம நூல் மேலா இருக்கு, மண்மேல் எங்கு மிளாரும்? மண் மண்ணுக்குள்ள என்ன கிடைக்கும்? இரும்பு. மண்ணுக்குள்ள இரும்பு தான் கிடைக்கும். இந்த புத்தகத்துல இருக்கு இரும்பு இருக்கு, எது கத்தி மண்மேல் அல்ல பூமியில எங்குமிழாத ஒரு கத்தி எனக்கு கிடைச்சிருக்கு, உள்ள வச்சிருக்கேன். அப்படின்னு அர்த்தம், சுசமான அர்த்தம். மண்மேல் எங்குமிழாத வந்து கொடு வந்து எங்கேயும் கிடைக்காத ஒரு கட்சி எனக்கு கிடைச்சிருக்கு, உள்ள வச்சிருக்கேன். ஆகம நூல உங்களுக்கு சொல்ல போறேன் என்ற குறிப்பெல்லாம் பாடல் முழுக்க இந்த நாயனார் புராணம் முழுக்க அப்படியே ரெண்டு ரெண்டு சொல்ற அர்த்தமா செக்கராசி சொல்லார் சொல்றாரு. பேரு எனக்கு இதன் உண்டோ? அப்பா இந்த பாக்கியம் எனக்கு செய்யணுமா? நான் செய்யணுமா? யாரு கிடைக்கும்? எங்களுடைய அந்த பழத்துல வந்து ஆகமத்தை உபதேசம் பண்றதுக்கு ஒரு அழியாறு இரவு நேரத்துல வந்தா இது யாரு கிடைக்கும்? நான் ராஜி 12 கதவை தட்டி வச்சுருவேன். ஒரு ஆள் வந்து ஒரு சேவாரம் தெரிஞ்சு பார்க்காத சேவாரம் கழிச்சு கேட்கலா அந்த 12 ராஜி கதவை தட்டி எனக்கு எவ்வளவு கோவம் நேரம் பசியாக்கும். கன்சாமி இதுக்காக நேரம் பார்த்தேன் காலி ஒண்ணு நாளை காலை செஞ்சிருக்கேன் சொல்லுவோம். இவர் என்ன பேரு எனக்கு எதன் உண்டோ? பிரான் அருள் செய்த இந்த மாறு ஆகமத்தை வாசித்து அருள் செய்ய வேண்டும் என்ன? இந்த அருமையான ஈடு நேற்று ஆகமத்தை உங்களுக்கு கிடைச்ச சிவாகமத்தை சொல்றாரு. நாறு பூங்கோதை மாதும் தவிரவே நாயனாரை அவன் நினைச்சு அந்த காரியத்தை முடிக்க போறான். அந்த பூங்கோதை பூ இல்லாத கொதையா பார்ப்போம். நாறு பூங்கோதை தவிரவே இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நீங்களும் போராடுச்சு. இன்னொரு அர்த்தம், அந்த அம்மா அவருக்கு நீங்க போறாரு இவர் நாயனார். நாறு பூங்கோதை தவிரவே நானும் நீயும் வேறிடத்து இருத்தல் வேண்டும், நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும் என்று அவன் விளம்ப வேண்டும். நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும். நான் நரகத்துக்கு போயிருவேன், நீர் சிவபெருமானுடைய இருக்குது, நம்ம ரெண்டு வேற இடத்துல பாப்போம். அவன் தெரியாம சொன்னான், நானும் நீயும் வேற இடத்துக்கு பாப்பறோம், நம்ம உடனே போக மாட்டோம். நீரோ உண்மையான மெய்ப்பொருள், நான் போய் தவ வேணும். அதனால நம்ம ரெண்டு வேற வேற இடம் தான். அவன் பாயிலே வந்துச்சு. அவன் சொல்லுவான், அம்மா போய் சொல்லுங்க நம்ம ரெண்டு தனியா ஒரு சொல்லுங்க. நான் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும் என்று அவன் விளம்ப வேண்டும். சொன்னேன் சவிசுமேல் இருத்தி தாமும் இரு நிலத்தில் இருந்து போற்றி இரு அருள் செய்யும் என்றார். நம்ம பார்வதி
4: பலே
3: திருமகள் போல இருக்கிற அந்த திருமகள் குரலே தேவியார் கண்ணோக்கிறார். இவருக்கு அழகான ஆசனம். இந்த வந்த பொய்த்த வேடம் என்றுதான் தரு தவ வேணும், செயற்கையாக வச்சு வேணும், தரு தவ வேணும், வெளியிருந்து வாங்கணும், இளவர் வேணும். தருகிறவர் வேடத்தானே தவிசிலை ஆசனத்தை இருத்தி பூமியில இருந்து நிலத்தில் கீழே உட்கார்ந்து தலையில உட்கார்ந்து நாயனார் கைகட்டி வாழ்வு சொல்லுங்க அந்த ஆகமத்தை சொல்லுங்க அப்படி குளிஞ்சு வளர்கிறார். இது யார் செய்வாங்க? அவர் அரண் இல்ல அந்த புறத்துல எங்கிருந்து அந்த ஆசனத்தை இருக்க வச்சு அவர் கீழே உட்கார்ந்து உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்பார்னா அதை விட இவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா? அதுதான் எதிர்பார்த்தோம். கைத்தலத்திருந்த இருந்த மஞ்ச கபழிகை மணிமேல் வைத்து புஸ்தகம் அவிழ்ப்பால் போன்று புரிந்து அவர் வழங்கும் போதில் பத்திரம் வாங்கி தான் முன்னிறைந்த அப்பரிசே செய்ய தான் முன்னிறைந்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்பொருள் என தொழுது வென்றார். பார்வதீவரையே அவர் அப்படியே வணங்குற அந்த சமயத்துல அந்த புத்தகத்தை அவர் அவிழ்க்கிற மாதிரி தான் தான் எது நினைச்சாலும் அதை செய்யலாம். சேக்கரார் பெருமான் வாய் திருவாக்க மறுபடிக்கிறார். அந்த அழியாரை அமங்கலமா செய்த விஷயத்தை சொல்ல மனசில் அவருக்கு தான் நிறைந்த பரிசே செய்தான். எந்த நோக்கத்தில் வந்தாலும் அதை செய்ய. ஆனா சுவாமி அழியார் நாயனார் மெய்ப்பொருள் நாயனா இருக்கிற அவர் என்ன செய்தார்? மெய்த்தா வேடமே மெய்ப்பொருள் என சொல்றார். அவர் வென்றார். உண்மையில வெற்றி நாயனா இருக்கிறார்.

உண்மையான வீசாமை. அவர் இவன் உள்ள போனதே ஒரு கண்ணு வச்சுருக்காரு. இவன் சேதம் ஜாம் பண்றது ஒரே கூட்டம் உண்மையான வீசாமை. இந்திரா காந்திக்கு பாடிகாடு இருந்தாங்க பத்தின 27 குண்டு அடிச்சிட்டான். பாடிகாரி மேகாவர் அருமையான மேகாவர். அவர் என்ன பண்ணாருங்க புகுந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன் கண் கூடி வாழினால் ஒரு செகல் தான் ஒரே வெட்டி குத்தனான் வாழினால் இழியலுற்றான் நிறைத்த செங்குருதி சோர வீழ்ந்து வீழ்கின்றார். நீண்ட கையால் கிளம்பு விழுந்து கிடக்கிறது. அவர் கை நீண்ட பெரியவங்களுக்கு கைபுறம் நீண்டு நீண்ட பெரியவங்களுக்கு ஒரு அடையாளம். அவர்கள் கை மூட்ட மூட்ட சொல்லணும். நின்னா உட்கார்ந்த சொல்லணும் மக்கள். அப்ப நம்ம பெரிய நினைக்கலாம் கை மூட்ட சொல்றது ஈஸி தான். உயர்ந்தவர்களுடைய கை நிற்கும் போதே நீண்ட கை நீண்ட கையால் அதனாலதான் அவர் தடுக்க முடிஞ்சது. நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தான் அமர் என தடுத்து வீழ்ந்தார். நம பார்வதி நீண்ட கையால் தத்தான் அமர் என தடுத்து வீழ்ந்தார். அந்த மீகாவது பேரு தத்தா. தத்தா அவர் நம்ம இருப்பா ஒரே ஆனா நாயனாரோ சிவபேட பொலிவோடு வந்திருக்கிற முத்தநாதன சீரகப்பா அவர் நம்ம சிவபெருமானுடைய வேடத்தை தாங்கி வந்திருக்கிறார்ப்பா. அவர் பகைவர் சத்தால் அவரே தடுத்து நின்றார். யார் செய்வார் இப்படி நானும் யாரும் செய்வார் அடுக்க விழுந்தோன்னு அது மட்டும் சொல்றாரு. எனக்கு ஒரு உதேசம் நாயனார் குருதி வேடத்தில் கிடக்கிறார். ஒரு உதவி கேட்கிறார். என்ன உதவி பாருங்க. வேதனை எய்தி விழுந்த வேந்தரால் விளக்கப்பட்ட நாதனாம் தாதனாம் தத்தந்தான் தனியினால் வணங்கி தாங்கி யாது நான் செய்கிறேன் என்ன மறையா நான் செய்ய கொல்லக்கூடாது. அவனை கொல்லக்கூடாது என்ன செய்ய சொல்லு. யாது நான் செய்கிறேன் என்ன என்கிறான் அடியார் போக மீது எடை விளக்க வண்ணம் கொண்டு போய் விடுவி என்றார். நம பார்வதி பதையே இவர் இந்த அரண்மனைக்கு வெளியே போறது கூட எல்லாரும் கொண்டு விடாங்க. மீது எடை விளக்க வண்ணம் கொண்டு போய் விடுவி என்றார். இந்த ஊர் எல்லையில கொண்டு போய் ஒரே நவர பங்கமும் அவர் வரக்கூடாது. எவ்வளவு பெரிய பொறுப்பு தத்தனை கொடுக்கிறார்கள். ஊர் மக்களை தான் கொதித்து எழுதுகிறார்கள். மகாராஜா அப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சு. ஆனால் ஒருவரையும் பக்கத்தில் ஆயனாருடைய அருளானை எல்லா ஊர் மக்களும் சுற்றத்தார்கள். அந்த முத்தநாதனை வெல்வதற்காக வருகிற போது இத்தவரும் போக பெற்றது இறைவனது ஆணை. யாரும் உணர்ச்சியாது மகாராஜா ஆணை சொல்கிறார். உடனே அந்த ஊர் இல்லை கொண்டு அவ்வழி அவர்கள் எல்லாம் அஞ்சியே அகன்று போக அகன்று நீங்க செவிய நிறைய தத்தன் திருநகர் கடந்து போய் அந்த ஊர் இல்லை கொண்டாச்சு. கைவழி நெடுவாள் எங்கி கை வாழோட போறாரு தத்தன். ஆளுரா காலம் சேர இது ஆளே இல்லாத ஒரு காட்டு விட்டார். போட்டு வா போய் போல ஆளுரா காலம் சேர விட்டார். ஓடோடி வர அந்த செய்தி சொல்லணுமே. அது வரைக்கும் வேப்பூர் நாயனார் தத்தன் வரவை எதிராக இருக்கிறார். அவரோ எதிர்கொள்ள எப்பொழுது வருவார் தத்தன் சொல்லி எதிர்பார்த்து கொண்டு தரையில குதிரை விழுத்துறாங்க. அடியார்களோ மலையில தான் இருக்கிறார். கவலையே படம் தத்தன்.

மற்றவன் கொண்டு போன வஞ்சனை வேடத்தால் மேல் செற்றவர்கள் தம்மை நீக்கி தீதுதான் என்றுவிட்ட சொச்சிரம் கேட்க வேண்டி சோர்கின்ற ஆவி தாங்கும் கொற்றவன் முன்பு ஆவி தாங்கும் கொற்றவன் முன்பு சென்றார் கோமகன் குறிப்பின் என்றார் சென்று அடிவணங்கி நேரம் ஒரு பாசம் மரகவசம் அவரிடம் சென்று அடிவணங்கி நின்று பொய் செய் தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறிந்து விட்டனர் என்று கூறு எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வந்தார் இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வந்தார் என்று நின்றவர் தன்னை நோக்கி நிறை பெறும் கருணை கூர்ந்தார் அடரம பார்வதி பலையே எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வந்தார் பத்தா நீ செய்த உதவி எனக்கு யார்பா செய்த நான் சொன்னபடி அந்த சிவனையாருக்கு ஒரு இடையிலும் வராம அழகாக கொண்டு விட்டிய இந்த உதவி நீ செய்த மாதிரி யார் எனக்கு செய்ய மாட்டான் இந்த எனக்கு ஐயன் நான் மறதா அவரும் ஐயனுங்கிற ஐயன தலைவன் தன்னுடைய பாதுகாவலரை பார்த்து நல்ல அருமையான தலைவனாக இருந்து எனக்கு உதவி செய்த மறக்க முடியுமா எங்களுக்கு ஐயன் செய்து யார் செய்ய வந்தார் நின்று அடிமணிந்து நின்ற தத்தனை உப்பா சொல்ல கருணையோடு பார்க்கிறேன் எல்லா பக்கத்துல இருந்து சுற்றுசார் மந்திரி தளபதி எல்லாம் சூழ்ந்து நிற்கிறார் அவங்களாம் பார்த்து ஒரு வார சொல்ற நீங்கள்னா உங்கள் வாழ்க்கையில விபூதியை மெய்யான பொருள் கருதி வாழ்க நன்றாக மாட்டேன் அந்த ரத்தத்தில் நாயனார் சுற்றில முதல்ல யார பாக்கிறார் மந்திரிகளையும் தளபதிகளையும் அதுக்கப்புறம் தான் மனைவி சுற்றுலா பாக்கிறார் முதல் இடம் யாரு பாருங்க நாடு சுபிட்சமா இருக்கும் அதுக்கப்புறம் வீடு நாட்டுக்கு அப்புறம் தான் வீடு இப்ப தலைவன் அரசியல்வாதிக்கு வீடு முதல்ல நாடு பிறகு ஓட்டு வாங்குற வரைக்கும் நாடுலாம் என் மூச்சே இங்கதான் ஜெயிச்சு வந்தவன வீடே மூச்சு நாலு காலு சுடுகாடாகி அந்த அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்கை எல்லாம் விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீச்சு அன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் பரவிய திருநீச்சு அன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலர் மன்றோளாடும் பொங்கடல் சிந்தை செய்தார் நம பார்வதி வகையே அப்பொழுது ஒரு உளமலா சிவருமான திருவடியை அணியது அந்த சமயத்தில் நடக்கும் பாருங்க நல்ல அற்புதமான உபதேசம் இதெல்லாம் விபூதிகளை பெருமையை பாதுகாத்து வாழ்வுங்கள் அருகில் இருக்கிற மனநா வலுவிட்டு அழுது கொண்டிருக்கிற சுற்றுச்சார்களையும் அப்படியே தேசத்தில் இருக்கிற அவருடைய அரசியல் தலைவர்களும் விரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உபதேசிக்கிறார் நாயனார் ஆகவே அந்த நாயனார் திருநாமம் மெய்ப்பொருளார் மெய்ப்பொருள் நாயனார் உண்மையான வஸ்து விபூதி அதனாலதான் இன்றைக்கு நாம என்ன செய்யலாம் வாழ்க்கையில மங்களமான சமயத்திலே உபதி புத்தம் கல்யாண வீடுகள்ல அவன் எல்லாரும் சம்பதிகளுக்கு பூபதி புஷம் பூபதி புஷம் கவர் கொடுத்தான் இந்த இந்த முட்டாளி கவர் எல்லாம் கைக்கணும் அவர் பெருசா இருக்கா அதை வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறம் பக்கத்துல ரெண்டு ஒரு அடக்கணும் ஒரு அடக்கி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த விபூதி பூசணும்னா ஊதி அழிப்பாங்க அவங்க கையில ஒரு கரிசி பதிச்சுட்டு அந்த அந்த வீடியோ எடுப்பாங்கன்னா வீடியோ எடுக்கும்போது இந்த ஊதி இருக்க கூடாதான் மணமனுக்கு மணமழுக்கும் ஆனா அந்த பக்கத்துல அடக்கி இந்த பக்கம் தான் அடக்கு சமணர்கள் ஒவ்வொரு கல்யாணம் விட்டு சமணர்கள் ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களா தனியா போட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணும் சமணக்கு பூதி அழிப்பாங்க வெளிப்போர் நாயனார் அவங்களா சாணு விரவிய திருச்சன்பு பாதுகாத்து உயிர்த்தார் ஆகவே அந்த உபதி நேரம் ஐஸ்வர்யம் அந்த உபதேசம் முடிச்சார்
சுவாமி காட்சி கொடுக்கிறார். தொண்டனார்க்கு இமய பாவை துணைவனார், தொண்டனார்க்கு இமய பாவை துணைவனார், அவர் முன் தமை கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்து அருளி மிக்க அண்டமானவர்களுக்கு எட்டா அருள் கடல் நீன சேர கொண்டவா இளையராமல் கும்பிடும் கொள்கை காட்சி கொடுக்கிறார். அந்த நயம் எடுத்து பஸ் சேர்க்கிறார். திருவாரூர் காட்சி கொடுத்தது அங்கே மாலையன் மாலையர்க்கு அரிய சோதி மாலையர்க்கு அரியனாதான் வழிவொரு ஜோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்து காட்சி கொடுத்தான் சொன்னார். இந்த பாடல் அதே கருத்து வேற விதமா சொல்றாரு. சேக்கர பெருமானாலும் முடியும் சொன்னதே சொல்ல திரும்பி சொல்ல மாட்டேன், சொன்னதை திரும்பி சொல்லலாம். அப்படின்னா அழகாக அற்புதமாக அந்த கட்சி வேறு ஒண்ணு தொண்டனார் இமய பாவை துணைவனார் சிவபெருமானுக்கு மனைவியாரார் பாரதி தேவி இமயமலை மகாராஜா தவமணி பெற்ற குழந்தை பாரதி தேவியார். அந்த பாரதி தேவியாருடைய கணவனார் துணைவனார் தொண்டனார் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்து அருளி மெய்ப்பொருளானால் மனதில சிவபெருமான் எப்படி இருப்பார் நினைச்சாலோ அதே மாதிரி காட்சி கொடுத்தார். மனசுந்த கருத்தாரி இவனால சிவபெருமான் இருப்பாரோ அந்த படத்துல நீஸ்வரன் ரவிவர்மா அந்த கருத்துல போட்ட படம் சிவபெருமான் நீஸ்வரன் எனக்கு ஒருவேளை தப்பு தவறு காட்சி கொடுத்தார்னா அது மாதிரி காட்சி கொடுத்தார். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ சிவபெருமான் எப்படி இருப்பார் நினைக்கிறோமோ அது கூட காட்சி கொடுப்பார் சிவபெருமான். எந்த வடிவம் எடுப்பார் எந்த வடிவத்தையும் எடுக்க வரல பரமேஸ்வரன் அடியார்கள் உள்ளத்துல அவர்கள் எப்படி தன்னை கற்பனை செய்து பார்க்கிறார்களோ அந்த காட்சி சரஸ்வரத்துல புதிய சீன் நாமெல்லாம் எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி காட்சி கொடுப்பார். நமக்கு சிவபெருமான் அந்த வழியே காட்சி இருப்பார். அதுக்கு உதாரணம் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்து அருளி என்ன பண்ற தன் அருட்களை மீள சேர தன் திருவடியில சேர்த்துக் கொள்கிற அப்பொழுது அவர்கள் வர என்ன உட்கார் கண்டா கொண்டவா இடையறாமல் கும்பிடும் கொள்கையின்றார். அதான் கைலாயத்துல வந்தபோது கூட மெய்ப்பூர் நாயனார் சிவபெருமானை எப்பொழுதும் கும்பிட்டே இருந்தார். அந்த பாக்கியம் ஆகவே இளையராமன் கும்பிடும் கொள்கை இருந்தார் கைலாயத்திலையும் சிவபெருமான அடங்கிக் கொண்டே இருக்கணும். இனிமேல் ஆட்டம் கைலாயத்துக்கு போனா அங்கு சிவகலங்கள் யாரா ஒரு ஆளை தனியா கூப்பிட்டு நீங்க கலர்ச்சி தமிழ்நாட்டுல எங்க பார்த்தா கலர்ச்சியா இருக்கு குடிசையில் கூட கலர்ச்சியா இருக்கு இங்க ஏதாவது உண்டா ஏதாவது குடிக்கிறதுக்கு பார்வையில் கொடுப்பாங்களா கிடையில குடிக்கவே இல்ல ஒரு மணி நேரமா குடிக்கவே இல்ல கைராயத்துல இருந்து பாலியல் கிடைக்குமா அவங்க சொந்தக்காரங்க என்ன வர்றாங்க இருக்காங்க முன்னால இப்படி நான் கேட்டு அங்கு இடையராமல் கும்பிடுறான். நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல கைலாயத்துல போனாலும் சிவபெருமான் திருவடி வணங்கிக்கொண்டே இருப்பாங்க. சேக்கிரார் பெருமான் திருக்குற்ற சர்ப்பம் முதல்ல பேசும்போது கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் வீடும் வேண்டா விரைவில் விளங்கினார் எங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்லப்பா உன்னை எப்ப பார்த்தாலும் கும்பிட்டே இருக்கணும். நம்ம விஷயம் திருக்கோயில போய் வசனாமணி சொல்ற எப்பவும் காலையிலே போய் செலவு விளாடப்படி செய்யறார். நம்ம ரெண்டு மாசம் ஒரு போக வேண்டாமா நீண்ட தூரம் ஆயிடுச்சு என்ன செய்ய 150 ரூபாய் டிக்கெட்டு ஆனாலும் போறதுக்கு சனியார் வைக்கிறீங்க எப்படி போவேன் நம்ம யோசனை அது எக்கப்பட்ட வேலை இருக்கு நீண்ட தூரம் போனா கால் வலிக்கும் கை வலிக்கும் முது வலிக்கும் இப்படி நம்ம நினைக்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் தினமும் செய்யறாங்க அழகா யோசனாமணி அவருக்கு தொண்டு செய்வதையே குறிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில அதுதான் சரி அந்த மாதிரில அப்பர் பெருமான் உடம்புல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணு சொல்ற. ஆகவே கைலாயத்துல போய் சுகமா இருக்கிறது கும்பிடணும்
இளையராமர் கும்பிடும் கொள்கையின்றார். நாயனாருடைய வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வு. சிவர் மாற்றம் வரம் கேட்கிற போது அன்னை காரைக்கால் அம்மையார் என்ன கேட்கிறாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிரமாமை வேண்டும். பிரமாமை ஒருவேளை நான் தீவிரம் செய்யணும் பிறக்க வேண்டிய நீதி எனக்குதான் மீண்டும் பிறப்போன்னு மீண்டும் பிறப்பு இருக்குமானா, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். வரக்கூடிய பிறப்புகள்ல கொஞ்சம் மறந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு கேட்டு அதுக்கு மேல ஒரு வரம் கேட்கிற அம்மா கலக்கிறமையா, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து வாழி அறவாணி ஆளும் போதும் அழியின்றி இருக்க என்றார். நம்ம பார்வதி பதையே திருவாரங்காட்ட அம்மா அந்த திருவாரங்காட்ட காரைக்கால் அம்மையால் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று பாடி சொன்ன அம்மா கேட்கிறேன். அதனாலதான் எல்லா நடராஜ பெருமான் சன்னதியிலையும் காரைக்கால் அம்மையார் திருவழிகளை பணிஞ்சு படைக்கொண்டிருப்பார். நடராஜ பெருமான் சன்னதி பாருங்க சிறுசா அந்த பேர் வெளியிருக்கிற காரைக்கால் அம்மையார் அங்கே இருந்து பாடிக்கொண்டிருப்பார். அது மாதிரி வேப்பூர் நாயனார் கும்பிடும் கொள்கை கேட்டார் சுவாமி என்றார். இன்னுயிர் செயற்க கண்டும் எம்பிரான் அன்பர் என்றே நன்னெறி காத்த சேதிநாதனார் பெருமை தன்னை என்னுரை செய்தேனாக இகழ் விரண்ட கொச்சாழ் செமி வைத்து அவர் முன் செய்த திருத்தொண்டு செப்பலுற்றேன் பார்வதி பதையே. இந்த அற்புத பாசுரத்தை சேர்க்கிறார் பெருமான். இந்த அருமையான மெய்ப்பொருள் நாயனார் திருவடிவர்களை வணங்கி அந்த உற்சாகத்தினால இனி விரண்மிழ நாயனார் சரித்திரம் சொல்ல போறேன் என்று அது பெருமாள் உள்ளத்தையெல்லாம் மோட்டிவேஷன் இனி வரக்கூடியது வெறுங்கடனார சரித்திரம் மணி இன்னுயிர் சேர்க்க கண்டும் எம்பிரான் அன்பர் என்று தன் உயிரை வாங்கின பிறகு கூட அதை செய்த மாபாதகம் செய்தவர் அந்த அடியார் நன்னரை காத்த சேவியநாதனார். இப்படி ஒரு அற்புதமான மார்க்கத்தை உலகில் காட்டினாலே நம்முடைய நெய்ப்பூர் நாயனார் அவர் பெருமை தன்னில் என்னுரை ஏதோ கொஞ்சம் போல சொன்ன எப்படி உறுதிப்பாளுடைய விரண்மிட நாயனாருடைய திருவடிகளை வணங்கி செல்லி வைத்து அவர் திருவடியை வணங்கி முன் அவர் செய்த மெய் திருத்தொண்டு செப்பலுற்றேன். ஒவ்வொரு இடத்திலையும் நாயனார் திருவடியை வணங்கித்தான் சேக்கரார் பெருமாள் அவர் பெருமையை சொல்றார். எனவே நம் நாயன்மார்கள் சன்னிதியில போய் அவர் வழிபாடு செய்தார். அப்படித்தான் சிவாலய வழிபாடு பரிபூர்ணம் ஆகும். ஒவ்வொரு இடத்திலையும் அந்த நாயனார் திருவடியை வணங்கி இனி எதிர்வரும் நாயனார் திருவடியை வணங்கி அவருடைய பெருமையை நான் சொல்லப் போகிறேன் என்று சொல்கிற ஒரு அற்புதமான மகான் சேக்கரார் பெருமாள். நான் சொல்ல போறேன் அவர் சொல்லவே இயன் விரண்டல் பொற்றாள் வணங்கி அவர் திருவடியை வணங்கி அவர் புகழ ஏதோ அந்த துணையோட சொல்ல போறேன். இந்த அற்புத சரிதம் மெய்ப்பொரு நாயனார் சரிதமாக இந்த நாயனாரும் அருமையாக நமக்கு எடுத்துக்காட்டிய விஷயங்கள் எல்லாம் சிவாலயங்களை விதிவிடாமல் நடத்த வேண்டும். சிவவேடமே மெய்ப்பொருள் என கொள்ள வேண்டும். விபூதிக்கு ஈடு இணையில்லாத ஒரு அற்புதமான அலங்காரத்தை என்றும் மேற்கொள்ள வேண்டும். இந்த செய்தி இங்கே கோடிட்டு காட்டப்படுகிறது. எனவே மெய்யான பொருள் விபூதி அந்த விபூதியை தாங்கி வந்தது யாரா இருந்தாலும் சரி அது சொன்னியா தான். முக்தநாதன் என்று தெரிந்த போதிலும் கூட பகைவன் என்று அறிந்த போதிலும் கூட அவர் திருமையில் இருக்கிற அந்த அழகான விபூதி மெய்ப்பொருள் நாயனாரை பணிய வைத்தது. ஆகவே விபூதிக்கு அற்புதமான இடத்தை கொடுத்த நாயனார் அதுதான் மெய்ப்பொருள் நாயனாருடைய கொள்கை. அந்த கொள்கையின்படி என் பெருமான திருவழிய என்றும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். அவருடைய அருமையான குருபூஜை கார்த்திகை மாசத்துல உத்தர நட்சத்திரத்தில் வருகிறது.
என்று அவங்களை பெறா இந்த செய்திகளை தெரிவித்துக் கொண்டு